0: மாணிகம் வந்தான். அந்த வீடே மாளிகைட்ட எங்க பார்த்தாலும் நெல்லும் அரிசியும் நப மணிகளும் பொண்ணும் பொருளும்
1: வீடு பூரா
0: எண்ணற்ற பணியாட்கள். சமையல் பண்ணுங்க ஒரு 10 பேர் தனியா டெய்லி கால் தனியா அவர்கள் கண்ண தலைஞ்சு அதுக்குள்ள வந்துருச்சு. அந்த அம்மா தூங்கிட்டு இருக்குது பசினால. கனவுல சுவாமி அருள் அளிக்கிறார். இதோ முடிச்சு பாருமா. அந்த அம்மா கண்ணு முடிச்சு பார்க்க போய் பார்த்தாலும் பேனு முன்னா ரெண்டா நிறைய பாக்குறவங்க பேன் அப்படியே அருமையா இருக்கு. தரையடா இந்த தரமாரியா அப்படியே மொசை கொஞ்சோர பழுங்கி தர சுவர் இப்படி பண்ண சுவர்லாம் கிடையாது. கலையனாருடைய மாளிகை அற்புதமான மாளிகை. அந்த மாதிரி ஒரு அற்புத அருளை பெருமான் செய்தார். இந்த அம்மா பார்த்துட்டியா பரமேஸ்வரா என்ன பெருங்கருணை திறன் இந்த அம்மா பார்த்து குரு நாயனாருக்கு இது தெரியவே தெரியாது. அவர் கோயில குங்கிலியத்தை போய் சந்தோஷமா இருக்க பத்னியா இருக்க குங்கிலியம் அப்படியே அங்கங்க அழகா தூபத்தை கண்டாரு சந்தோஷம். ஒரு தூண்ல சாஞ்ச தீபாவளி முடிஞ்சிருச்சு. ஒரு தூண்ல சாஞ்ச கொஞ்ச நேரம் அசைச்சு தூங்கல.
1: கோயில தூங்கினா மலப்பாம்பாருன்னு
0: கோயில தூங்குறாங்கன்னா மலப்பாம்பு. குடிமரத்துக்குள்ள போய் தூங்கினா மலப்பாம்பு. கொஞ்சம் வெளியே போனா பச்சைப்பாம்பு. மூல சார்ந்து பார்த்தா நிலவாம்பு. அதனால தூங்குறதுக்கு இடம் பார்க்க கூடாது. கோயில் தூங்க விடாது. அவர் லேசாசன பசின சுவாமி என்ன பண்றாரு. அதுதான் தான் நினைந்தோட்டும் தாகினும் சாலப்பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உரித்து என்று திருவாசகம் பேசும். தாய்க்கு பிள்ளைக்கு அந்த சுவாமி செய்தார் பாருங்க என்ன சொல்றாரு. கோயில்ல சற்று லேசாசந்த காலனை காய்ந்த செய்ய காலனார் கலையனாராம் ஆளும் அன்புடைய சிந்தை அடியவ அறியுமாற்றால் சால நீ பசித்தாய் உந்தன் தடனெடு மனையில் நன்னி பாலின் இன் அடிசில் உண்டு பருவரல் ஒழிக என்றார் சுவாமி. அவருடைய திருச்செவியில ரொம்ப பசியோட இருக்கிறேன் என்ன எப்படி உட்கார்ந்து பசிக்கு தெரியலையா சாமி ரிமைண்டர் நினைவு சார பசித்தீர் ரொம்ப பசியோட இருக்கிற போய் உங்களுடைய மாளிகையில போய் நீர் மழைங்கிற திரும்பி முதல்ல வரும்போது குடிச்சா இருந்தது. இப்ப என்ன சொல்றா பரமேஸ்வரன் நீர் நெடு மனை தடநெடு மனையில் நன்னி பெரிய உயரமான மாளிகை உங்களுடைய வீடு அங்க போய் பாலின் என்ன அடிசல் உண்டு ரெண்டு நாளா அங்க பால் அங்க இருக்கும் பால் பொங்கலாம் சாமி சொல்ற நல்ல அழகா கற்கண்டு பொங்கல் அங்க இருக்கு பாலின் அடிசல் உண்டு. இப்படி ஒரு அருமையான ஒரு அறிவுரையே சுவாமி சொல்றார். சாரணி பசித்தார். அப்போ அவர் தாய் பத்தடா நமக்கு இருக்கிற பசி அவர் தெரியும். நம்ம பசி வந்து வயிற்று பசி மாத்திரம் இல்ல ஆன்மீக பசி. திருப்பத்தூர் போய் கும்பிடுனா ஆன்மீக பசி சாமி கொஞ்சம் சாலனே பசித்தாய் உனக்கு ஆன்மீக பசி இருக்கு இதை வழங்கணும்னு ஆசை இருக்கு அத தீர்த்துருவான் சாமி சொன்ன. ஆகவே சென்று உம்முடைய அருமையான மாளிகையில போய் பாலோடு கலந்த நின்னடிசல் அருந்தி ஆயுர்வதிக்க சுவாமி ஆகிட்ட சொன்ன உடனே அப்படியே சோர்மாரி நம்ம வீட்டுக்கு போகுமாறு ஆணையிடுற வீட்டுல போய் உணவரங்க சொல்றார். இவரு சிவருமானுடைய அந்த அருளை மறுக்க முடியுமா அந்த ஆணையை மறுக்க முடியுமா. உடனே அவர் என்ன பண்றாரு பாருங்க. கலையனார் அதனை கேளா கைதொழுது இறங்கி சிவருமான் ஆணைதான் கலையனார் அதனை கேளா கைதொழுது இறங்கி கங்கை அலைபுனல் சென்னியாகம் அருள் மறுத்து இருக்க அஞ்சி அருள் மறுத்திருக்க அஞ்சி தலைமிசை பணிமேற்கொண்டு
1: சங்கரன் கோயில் என்றும்
0: மலைநிகர் மாட வீதி சங்கரன் கோயில் நின்றோம் மலை நிகர் மாட வீதி
1: மருங்குதோ மனையை சார்ந்தார் பார்வதி வலையே
0: அற்புதமான பாசம்.
1: கலைநாத கேட்டார், கை தொழுதினார், இறங்கினார். அப்பெருமானுடைய அருளை மறுக்க கூடாது, நாம் என்ன தெரிஞ்ச என்று கோயில் வந்து புறப்படுறார். அந்த கோயில் இருக்கிறது யாரு? சங்கரன். சுகத்தை செய்வோம் சங்கரங்கிற சொல், சுகத்தை செய்வோம். அதனால கோயில் சங்கரன் கோயில் ஆயிடுச்சு. சங்கரன் கோயில் எங்க நீங்க கேள்விப்பட்டதுமே இருக்கு? எங்க சங்கரன் கோயில்?
0: அதனால பெரிய புராணத்துல சங்கரன் கோயில் வந்திருக்குன்னு நான் பாடி கேட்டுறேன்.
1: சேட்டா சாமி சங்கரன் கோயில பத்தி பெரிய புராணத்துல இருக்கிறார்,
0: ஒரு பெருமை அவ்வளவுதானே. உண்மையில அந்த சங்கரன் கோயில சொல்லல, சங்கரன் கலையனார் கோயில் இருக்குது, திருக்கடவு சங்கரன் அவர் கோயில் இருந்து அர்த்தம். நம்ம நமக்கு வசதிக்கு பெரிய புராணத்து சங்கரன் கோயில் இருக்கிறது என்று சாதிக்க போன பாரு. உதாரணம், இந்த பாட்டை எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அடிக்கடி இதை பாடு. கோயில் பாராயணம் பண்ணும் போது சங்கரன் கோயில் நின்று மலைநிகர் மாட வீதி,
1: அந்த தெருவுக்கு பார்த்தா அந்த மாளிகை மாறி போயிட்டு
0: அப்படியே பிரமாண்டமா இருக்கு மாளிகை, அவருடைய வீடு. ஆக மலைநிகர் மாட வீதி மருங்குதான் மனையை சார்ந்தார் இல்லத்தில் சென்று புக்கார் இருநிதி குபைகளார்ந்த செல்வத்தை கண்டு நின்று திருமணையாரை நோக்கி மில்லத்த முதலாய் இந்த விளைவலாம் என்குள் என்ன மில்லத்த முதலாய் இந்த விளைவலாம் என்ன என்குள் என்ன அலுத்த கண்டல் எம்மான் அருள் தர வந்தது என்ன?
1: அம்மாவுடைய பெருமை பண்ணு. வீட்டுக்குள்ள யார் பார்க்கிறார்?
0: திருமணம் யார பார்த்தார்? என்னம்மா இதெல்லாம் எப்படி வந்தது? நான் போகும்போது இல்ல, சாயங்காலம் 3:45 மணிக்கு உன்னுடைய திருமணத்தை வாங்கிட்டு போகும்போது
1: பழைய வீடு ஓட்ட விட,
0: இப்ப 7:45 மணி சாயந்தரம்
1: பார்த்தா அதிசயமா இருக்கு.
0: இந்த மாதிரி செல்வமிக்க மாளிகை எப்படிமா வந்தது சொல்லுமா? வில்லத்த நுதலாய்
1: வில் போன்ற அழகான புருவங்களை உடைய என் மனைவியே கூறு. அந்த அம்மா அருமையா போய் சொல்வார், வில்லத்த நுதலாய் இந்த விளைவெல்லாம் என்பது
0: இப்படி ஒரு புதிய மாற்றம் வந்திருக்குது, என்ன காரணம்? அந்த அம்மா, அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது. அருமையாக இருள் போன்ற கண்டத்தை உடைய நீலகண்ட பெருமான் இருக்கிறானே நம்முடைய பரமேஸ்வரன், அவன் அருளால் இது வந்து. அந்த அம்மா அப்படி சொல்ல, அந்த அம்மையார் உலகிற்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கிற ஒரு துணைவியார். அல்லத்த கண்டன் அருள் தர
1: அல்லத்த கண்டன் எம்மான் இந்த ராஜா முதலாளி அல்லத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது பரமேஸ்வரன்.
0: ஆகவேதான் கரும்பினில் கட்டி போல்வார் கடவுள் நீரட்டனார். அந்த அற்புதம் பார்க்கிறார். மின்னடை மர மடபார் கூற மிக்க சீர் கலையனார்தாம் மன்னிய பெரும் செல்வத்து வளமணி சிறப்பை நோக்கி என்னையும் ஆளும் தன்மை தன்மைத்து எந்த எம்பெருமான் ஈசன் தன் அருள் இருந்த வண்ணம் என்று கை தலைமே கொண்டார்.
1: பரமேஸ்வரன் அருள்தான் இப்படி என்று அவர்கள் திசையை நோக்கி வணங்குகிறார் நம்முடைய நாயனார்.
0: பெருமாள் இதை எல்லாமே நமக்கு அவன் தர வந்தது இந்த உணர்வு நம்ம வரணும். என் வியாபாரத்தில் இவ்வளவு சுலாபம்னா சாதாரண விஷயமா? எல்லாம் என்னுடைய பிரெயின் தான். நான் அப்பப்ப டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிருந்தேன், அதனால கோடிக்கணக்கா வேற செய்யாது. எல்லாம் என்னால எத்தனை பேர் பேசணும்? நான் ஜோரா படிச்சேன், அதனால கோல்டு மெடல் வாங்கின காலேஜ் நான் படிச்சேன். நல்லா படிக்கிறவன் என் கூட அந்த காலத்துல 1956 எஸ்எஸ்எல்சி எழுதும் போது எனக்கு முன்னால நடராஜன் பேர் நல்லா படிப்பான். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் குறைவு என் படிப்பேன். அவன் எனக்கு முந்தின நம்பர் அவன் எஸ்எஸ்எல்சி எழுதுறேன்னா அவன் தான் வாங்கான்னு நினைச்சேன். பரீட்சைக்கு முத நாள் அம்மன் போட்டு அவுட்,
1: பரீட்சை எழுத முடியல, அவன்தான்
0: முடியல. அதனால எல்லாம் நம்மளால பேச்சு விட்டு அல்லத்து கண்டன் எம்மான் அருள் தர வந்தது.
1: அத அந்த இலையை நினைச்சு நினைச்சு உருகிறார் நாயனார்.
0: அதான் நாயனார், நாமும் அவரும் ரொம்ப தூரம்,
1: நம்மளால அப்படி முடியாது. நான் எனது ரெண்டு நோயும் நம்ம தோட்டி நீங்கள் அது நீங்கிறது ரொம்ப நாளாகும்.
0: ஆகவே நாயனார் சிவபெருமான் திருவருளை எண்ணி எண்ணி உழுகிறார்.
1: பரமேஸ்வரர் ஆணைப்படி அந்த விருந்தன் சாப்பிடுறார். பாலின் இன்னடிசி
0: பரமாரதுக்கு பார்த்தேனா கூட்டத்தை பார்த்தேன்னா பரமாரதுக்கு கூட்டம், சமையல் பக்கத்துல ஏகப்பட்ட கூட்டம், இதுக்கெல்லாம் எப்படி சம்பளம் கொடுக்குது?
1: அவரே பண்ண வேண்டாம்,
0: வீடு நிறைய பொண்ணும் படியும் நிறைய ஒரு பீரோ நிறைய தங்க பிசு அப்படி வைங்களேன் அப்படி சொன்னா
1: ஒரு பீரோ நிறைய தங்க பிசுகிட்ட எத்தனை வருஷ காலம் வித்து திஞ்சலாம்,
0: வேலைக்க போண்டாம்,
1: பேசாம டிவி மேல உட்கார வேண்டியது, அங்கே டைனிங் டேபிள் ஆக்க வேண்டியது, சாப்பிட்டுட்டே பார்க்க வேண்டியது, அப்படி ஒரு அருமையான வாழ்வை நாமும் பெற முடியுமா?
0: நாயனாருக்கு அது கிடைச்சது
1: டிவி பாக்குற வாழ்வு. அப்படி பொண்ணும் பொருள் நிறைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான வாழ்வை சிவபெருமான்
0: அந்த அருமையான வாழ்வினை நாயனார் பெறுவதற்கு காரணம் விரும்பி நல் விளக்கு தூபம்
1: விதியினால் இட வல்லாருக்கு
0: கரும்பினில் கட்டி போல்வா கடபூர் விரட்டனாரே.
1: இவ்வாறு அருமையாக நாயனார் செய்து வருகின்ற அற்புத தொண்டு இந்த திரு சரிதத்திலே முக்கிய இடம் பெறுகிறது.
0: இனி இந்த நாயனாருடைய வாழ்க்கையில இன்னும் ரெண்டு விஷயம் அது சொல்லிடுவார்.
1: அடுத்த முக்கியமான ஒரு விஷயம்,
0: திருக்கடவுர் பக்கத்துல திருப்பனந்தாள்,
1: அந்த திருப்பனந்தாள்ங்கிற கஷேத்திரம் பனைமரம் சரவேஷம் தர்மபுர ஆதீனத்துடைய கிளை மடமாக இருப்பது திருப்பனந்தாள் ஸ்ரீ குமரகுரு சுவாமியுடைய திருமடம்.
0: அந்த மடத்தினுடைய சன்னிதானத்தை யஜமான் சுவாமி என்று சொல்வார். ஏன்னா தர்மயாதீனத்துல சன்னிதானத்தை சிறு சிறு குருமா சன்னிதானம் என்ற டைட்டில் கூறாங்க, அதற்கு கீழே இருக்கிற மடம் பிரான்ச், அதனால அவர் சன்னிதானம் அழைக்க மாட்டார். அதன் பதிலாக மரியாதை
1: சிறு யஜமான் சுவாமி திருப்பரந்த ஆதீனத்தினுடைய மட அதிபரை சிறு யஜமான் சுவாமி என்று அழைப்பது மரபு.
0: திருவாவூர்கரை தர்மபுரம் இதெல்லாம் சிறு சிறு குருமா சன்னிதானம். அந்த வகையிலே திருப்பனந்தாள் ஒரு அற்புதமான கஷேத்திரம், அங்கே தேவார பாடல் இனிமையாறு பண்ணப்பார். அந்த கஷேத்திரத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்கிற திருக்கடவுள் இருக்கிற நாயனார் பெருமை சோழ மகாராஜாவு செவில் எட்டி அவருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன ஆசைனா திருப்பனந்தாள் கோயிலுக்குள்ள போனா மூலசாமத்துல சிவலிங்க பெருமாள் சாஞ்சி இருக்கு. குரு கண்டு கேட்டார், எப்படி சாஞ்சி இருக்கு?
1: பல வருஷங்களுக்கு முன்னால, பல நூறு வருஷங்களுக்கு முன்னால இந்த இடத்துல தாடகை என்று சொல்லக்கூடிய தெய்வலோக பெண் வந்து இங்கே சிவபெருமானை சிவலிங்க பெருமானை அபிஷேகம் செய்து நாள்தோறும் வழிபாடு செய்யும்
0: இடம் இந்த புனிதமான இடம். விண்ணக தேவரும் மண்மீசை வந்தார் சுவாமி வழிபாடு. அந்த அம்மையார் நாள்தோறும் சிவபெருமானுக்கு சிவலிங்க பெருமானுக்கு பூஜை. ஒரு நாள் அந்த அம்மையார் அப்பெருமானுக்கு மாலை சாத்துறதுக்காக மாலை எடுத்து சாத்துற சமயத்துல தன்னுடைய முந்தானை அந்த சேலையுடைய முந்தானம் அப்படியே நழுவி கீழே விழும். ஒரு பெண்மணிக்கு சேலை முந்தானம் கீழே விழுந்துன்னா அது அது குற்றம் அவமானமாக விற்கப்படும். முந்தானம் கீழே விழும், அது கீழே விழ போகுது நழுவுது, அம்மாவும் மாலை சாத்தணும். ஆக மாலை சாத்திட்டா இது விழுந்துடும், இதை தடுத்தா மாலை சாத்த முடியாது,
1: இக்கட்டான. சுவாமி என்ன ஆபசகாயஸ்வரர்ல
0: அந்த அம்மாவுடைய அந்த தர்ம சங்கடமா நிலையை அகற்றுவதற்காக சுவாமி அப்படி சாஞ்சு கொடுக்காரு மாலையை வாங்கி இப்படி செங்குத்தா இருக்கிறாரு அப்படி சாஞ்சு கொடுத்தார். மாலை ஈஸியா வேண்டாம், அந்த அம்மா அதை தடுத்துக்கிட்டே மாலை போட்டு உண்டான கீழே விழாம தடு.
1: சுவாமி அப்படிப்பட்டு வரியா, இவ்வளவு எங்கேயோ பாக்குறோம், எந்த சரித்திரத்திலே பார்க்கணும், சபையில வச்சு ஒரு பெண்மணியுடைய சேலைய குறியீட்டு தான் ஒரு சரித்திரம் அத பெருமையா இப்படி இருக்கு. நேர் பாருங்க, இந்த சரித்திரம் பக்கம் நிக்க முடியுமா? அந்த அம்மையாருக்காக சுவாமி சாட்சி கொடுத்த அந்த சுவாமியை நிமிர்த்த வேண்டும் என்ற ஆசை மகாராஜாவுக்கு வேணும், தன்மை தேவையான. இவருக்கு அந்த பெருமானின் நிமிர்த்தி வழிபாடு சொன்னாசம். யாருக்கு? மகாராஜாவு. அதனால என்ன பட்டத்தில் தன்னுடைய படையில் இருக்கிற அவ்வளவு யானையும் குதிரை ஒட்டகம் அவ்வளவு சுவாமியினுடைய திருமணம் சங்கி சங்கிலி போட்டு சங்கிலியை போட்டு யானை துதிக்கிற சங்கிலுடைய மறு முனையை கொடுத்து யானையெல்லாம் சேர்ந்து எடுத்து பார்க்க, ஒட்டகமெல்லாம் சேர்ந்து எடுத்து பார்க்க, குதிரையெல்லாம் சாமி கொண்டு ஒரு ஆசை. சரி, பார்த்தால் யோசனை கடே நானாட்ட போய் சொல்லுவாங்க. அவர் நினைச்சா நடக்கும் எல்லாரும் சொன்னாங்க. அப்பதான் அவருடைய பெருமை எல்லாரும் தெரிஞ்சது. மாளிகையாக மாறின செய்தியை கண்டு நாயனார் திருவடிகளை நாளோரும் வணங்குறார். மகாராஜா பெறப்பட்டார், நாயனார் திருவடியும் வணங்கினார். ஐயா, அவர் குறையை தாங்கள் தான் நிற்க முடியும். அது எப்படி நமக்கு நிற்க முடியும்? நம்மளால சுவாமி நிமிர்த்த முடியுமா? அவர் சொல்றார், அவர் நான் நிமிர்த்தினார். இவர் நம்மளால முடியுமா சாமி? மகாராஜா, இல்ல நீங்க நினைச்சா முடியும், முடிய முடியும். தயவு செய்து எங்களுக்காக இந்த பணி செய்யும். உடனே உங்களை நாயனார் அந்த சன்னதிக்கு போனார். ஒரு அழகான நீல பூமால சங்கை எடுக்க மகாராஜா சங்கை எடுத்த சங்கை எடுத்து வரவணைப்போம். சில அழகான வீடுகளில் கோயில்களை பாத்தீங்கன்னா மாக்காப்பு சாத்தி அதை சுரன்றதுக்கு கத்தி இதெல்லாம் வச்சு சொல்லுவாங்க. உழவார் பண்ணு, சில கோயில்கள்ல உழவார் பண்ணு. சாமி மேல ரொம்ப அந்த என்ன கசடு அதிகமா இருக்கும், அதை நீக்கிறதுக்கு சாமி மேல கத்தியை வச்சு செதுக்கி செதுக்கி சொல்லி எத்தனை பாவம். அது விக்கிரகம் இல்ல, என் பெருமானுடைய திருமேனி நினைக்கும். அதனால பெரியவர்கள் அபிஷேகம் பண்ணும் போது நல்ல பட்டாறு எடுத்து அதை அப்படி ஒத்தி ஒத்தி இருப்பாங்க. நம்ம தலை தோத்தும் போது நல்ல தலையில பொறுத்தி தரையில் உள்ள முடியெல்லாம் ஒன்று மொட்டையா இருக்கும். அப்படி அதிகம் தலை வைக்கிறோம். ஆனா என் பெருமானுடைய சன்னிதியில பூஜை பண்ற சிவாச்சாரியார் அப்படியே தொட்டு தொட்டு தொட்டு சாமி மேல அஞ்சு திரும்பி என் பெருமான் அங்க இருக்கிறார். அந்த உணர்வோடு பூஜை பண்ணும். இவர் சங்கிலே போன விக்கிரகம், மகாராஜா சங்கிலே விக்கிரகம். அதனால நாமெல்லாம் சுவாமியுடைய அந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவாச்சாரியார்கள் சுவாமியை நினைச்சு செய்வார். அது உங்க கோயில் நீங்க புண்ணிய பண்ணிருக்க சந்திர கொடுக்க முடியாது அப்படின்னா எல்லாருமே. சில இடங்கள்ல இப்படி நடக்கு, கட்சியை வச்சு செதுக்கிறாங்க அந்த கசடுகளை. சாமி திருமேனியின் மேல படலாமா என்றெல்லாம் உணர்வதில்லை. நாயனார் நீளமான பூங்கட்சி பூனால் அங்கே நீள கயர், அந்த கயற்றினை என் பெருமான் திருமேனில ஒரு பக்கம் போட்ட, மறு முனையை தன் கழுத்துல போட்ட. இழுக்கப்பட அன்பு, அந்த அன்புக்கு சாமி நிமித்த நான் நிமித்தம் என்று மகாராஜாவுக்கு நிமிரல, நாயனாருடைய அன்பின் திறன் கண்டு என் பெருமான் நேரே சாஞ்சிருக்கணும். இன்னைக்கு திருப்பணிந்தா கூட கொஞ்சம் ஏன்னா அந்த அம்மையாருடைய பெருமையை காட்டணுமே அதுக்காக, கலைநாதர் பெருமையை காட்டணும் அதுக்காக, ரொம்ப வளைஞ்சிருந்தவர் கொஞ்சம் நிமிஷம் திருப்பந்தாண்டுக்கு அப்படின்னு. அவ்வாறு நாயனாருடைய அருமைப்பாட்டினை இங்கு இரண்டாவது செய்தியாக வாழ்க்கையில பார்க்கிறோம். அது எப்படி நிமிர்ந்து பாருங்க. நன்னிய ஒருமை அன்பின் நாரொரு பாசத்தாலே திண்ணிய தொண்டர் பூட்டி இழைத்தவின் திரும்பி நிற்க பொண்ணுமோ கலையனார்தம் ஒரு பாடு கண்ட போதே அண்ணலார் நேரே நின்றார் அமரரும் விசும்பில் தேவர்களா மலர் மழை பொழிகிறார். இந்த காட்சிக்கு நாயனாருடைய பெருமை எப்படி இருக்கு பாருங்க. இது இரண்டாவது பெருமை. ஆக முதல்ல குங்கிரிய தூபம் விட்டு ஒரு அற்புதமான கருமீன் கட்டி போல வாழ்வு பெற்றது.
0: இரண்டாவது, அந்த திருப்பரந்தாள் பெருமானை நேரே கொண்டு வரக்கூடிய அன்பின் திறம். இவ்வாறு இந்த நாயனார் தொண்டு செய்து வருகிற சமயத்தில்
1: யாரோ திருக்கடவர் வராங்க, யாரை பார்ப்பேன், பெரியபுராணம் சேக்கலார் பெருமான் வாக்கிலேயே பார்ப்போமே,
0: நான் சொல்றதை விட சேக்கலார் பெருமானுடைய வாக்கில பார்க்கலாமே.
1: கழிந்த பின்பு திரு கடவுரில் நன்னீங்கி நிலவுதம் பணியில் தங்கி நிகழும் நாள் நிகரில் காளி தலைவராம் பிள்ளையார்,
0: காளி தலைவராம் பிள்ளையாரும் தாண்டக சதுரரார், பிள்ளையாரும் சதுரரும் தாண்டக சதுரரார் அலர் புகழ் அரசும் கூட அங்கு எழுந்து அருள கண்டே நம பார்வதி பதையே
2: தேவா.
0: திருக்கடவுருக்கு திருஞான சம்பந்த பெருமான் வந்தருளுகிறார் செய்தி, கூடவே திருநாவுக்கு தாண்டக சதுரர், திருத்தாண்டகம் என்ற அற்புதமான கேமாரி செந்தமிழின் செழும் திருத்தாண்டகம் சேக்கலார் பெருமான் சொல்வார். தாண்டக வேந்தரே ஒரு பேர், திருத்தாண்டகம் என்பது ஒரு ஒரு வகையான யாப்பு தமிழ், அது மனதை உருக்கக்கூடிய. எனவே அப்பர் பெருமான் திரு தாண்டகம் என்ற அந்த யாப்பினுடைய வடிவத்தில் எண்ணற்ற பாசுரம். திருச்சியில சாரமா முனிவர் என்ற அவருடைய ஆதரவுல திருத்தாண்டகத்தை பூரா தனியா ஒரு நூல் போட்டுட்டாங்க. அருமையான அந்த திருத்தாண்டகத்துக்கு வேந்தர் அப்பர் பெருமான், தாண்டக வேந்தர்னே அவர் பேர். திருத்தாண்டகம் அவர் பாடிய மாதிரி யாருமே பாட, மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவரம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பால் செம்பொன் குணத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியா அவன் என் கண்ணுள்ளத்தை உருக்கு உயர்ந்த பாடல்கள் தொகுதிதான் திருத்தாண்டகம். பிள்ளையும் அரசும் அங்கே வருகின்றன. சம்பந்த செல்வரும் திரு நாமகரசன் வேந்தனும் அங்கே வருகிறார்கள். திருக்கடவுர் வந்தவன அவர்களை கண்டு மகிழ்ந்து பாதங்கள் வாழ்ந்து என்ன பாக்கி பிடிக்க பாருங்க, அவருடைய காலத்துல வாழக்கூடிய பாக்கி கிடைச்சிருக்குது. அதனால திருஞான சம்பந்த பெருமானையும் திருநாகரசம் நேரே கண்ணால கண்டு தரிசிக்கிறது பாக்கியம். கோயில் இருந்து வழிபட்டு வந்த உடனே ரெண்டு பேருக்கையும் படிஞ்சு விழுந்து வணங்கி அதையுடைய இல்லத்துல நாங்கள் திரு அமுது செய்யணும். அந்த ரெண்டு பெருமக்களும் அவருடைய இல்லத்துல அருமையா திரு அமுது செய்யணும். மாறிலா மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு மனையில் எழுதி இரிலா அன்பின் மிக்காது இன்னமுது ஏற்கு மாற்றார் ஆறு நற்சுவைகள் ஓங்க அமைத்தவர் அருளே அன்றி நாறு பூம் ஒன்றை வேணி நம்பகம் அருளும் பெற்றார். நம பார்வதி பதையே இவ்வாறு நால்வர் பெருமக்கள்ல இரண்டு பெருமக்களுடைய காலத்துல வாழ்ந்த நாயனார் அவருடைய இல்லத்துல அவர்களுக்கு திருமுது கொடுக்கக்கூடிய பாக்கியம் அவர் கிடைச்சு. அந்த உயிர் கலைய நாயனாரோட வாழ்க்கையில மூன்று முக்கிய நிகழ்ச்சி. ஒன்று சிவபெருமான் அவருடைய இல்லத்தையே மாளிகையாக்குறார். இரண்டாவதாக திருப்பரந்தாள்ல அவர் அன்புக்கு அப்பெருமான் இசைந்து நேரான. மூன்றாவது நால்வர் பெருமக்கள் இரண்டு பெருமக்களும் இல்லத்திலே வந்து திருவமம் செய்தார்கள். இவ்வளவு பெரும் பாக்கியம் செய்த நாயனாரை வணங்கினா ஒரு குறையும் இல்லை. கருப்பு வில்லோனை கூற்றை காய்ந்தவர் கடவுர் மன்னி விருப்புறும் அன்பு மேல் மேல் மிக்கணும் வேட்கை கூறப்படும் உள்ள தன்மை உண்மையால் தமக்கு நேர்ந்த திருப்பணி பலவும் செய்து சிவபத நிழலில் சேர்ந்தார். பார்வதி பதையே இவ்வாறு நாயனார்
1: சிவபெருமான் திருவடியை கலந்து கொண்டார் என்ற அளவோடு இந்த சரித்திரம் பூர்த்தியாகிறது. சேக்கிரார் பெருமான் நம்மையெல்லாம் பார்த்து இந்த அற்புத நாயனார் திருவடிகளை வணங்கி அடுத்தபடியாக மானக்கஞ்சார நாயனார் சரித்திரத்தில் சொல்ல போறேன். அவர் திருவருள் துணை நிற்க என்று வேண்டுகிற நினைவு பாசம். தேனக்க கோதை மாதர் திருநெடும் தாரி மாறி கூனல் தன் பிறையினார்க்கு குங்குலியம் கொண்டு உய்த்த பாமை தன் கலையனாரை பணிந்து தின் கலையனாரை பணிந்து அவர் அருளினாலே கலையனார் அருளினாலே பணிந்து அவர் அருளினாலே மானக்கஞ்சாரர் மிக்க வன்புகள் வலுத்தல். மானக்கஞ்சாருடைய சரித்திரத்தை சொல்லுங்க இல்லை, அவர் புகழ வணங்க போற பேசுறாரு வாக்கு அவ்வளவு அவ்வளவு நூறு கோடி நூறு கோடியா வாக்கு கேட்டீங்களா? அப்படி வன்புகள் வலுத்தலுக்கே வணங்க போற மானக்கஞ்சாரர் வன்புகளை வணங்க போறேன். அவர் பெருமையெல்லாம் நீங்களா கேட்கக்கூடிய சொல்ல போறேன்னு சொல்ல அதற்கு எனக்கு உறுதுணையாக யார் இருப்பா? கலையனாருடைய அருள் எனக்கு துணை. இவ்வளவு நேரம் கலையனார கும்பிட்டேன், ஏதோ எனக்கு மனசு சாந்தியா இருக்கு. அவர்கிட்ட வேணேன் பிரபு மானக்கஞ்சார் புகழ வணங்கலாம்னு நினைக்கிறேன், நீங்க அனுமதி கொடுக்கலா? அவர் அனுமதி கொடுத்த மாதிரி மனசு. ஆகவே இப்பொழுது மானக்கஞ்சார புகழ நான் வணங்க போறேன், நீங்களும் வர்றீங்களா என்று நம்மை கேட்கிறார். ஒவ்வொரு நாயார புராணத்தில் சுவாமி வழிபாடு செய்துட்டா அவர் அனுமதி பெற்று அடுத்த நாயனார். அதனால அந்த நாயனார் திருக்கூட்டம் போற ஒரே ஃபேமிலி. இந்த அருமையான ஒரு அருமையான சைவ சாம்ராஜ்யத்தில் ஒரு குடும்பம் இந்த நாயனார் திருக்கூட்டம். அதனால கலையனார் திருவடியை வணங்கி பிரபோ நான் மானக்கஞ்சார புகழ வளர்த்த போகிறேன் அருள் வரைக்கும் அவர் அருமையினாரே. இந்த மாதிரி எவ்வளவு ஒரு பெருமையை பண்ணி சேர்க்கிறார் பெருமாண்டிய அந்த பணிவும் அடக்கமும். இந்த அற்புத புராணத்துல நாம் அறிந்து கொண்ட விஷயம் சிவ சன்னிதானத்திலே முறையாக தூபமிட வேண்டும். தூபமிட்டால் பரமேஸ்வரன் கருவில் கட்டி போல நமக்கு வாழ்வு கொடுப்பான் என்பது உள்ளுரை. இனி நம்முடைய திருத்தொண்டர் திருவந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பிகள் இந்த சரிதத்தை ஒரே திருப்பாசனத்துல சொல்லுகிற பாங்கிலான்.
3: கலையனாரு விரும்பி திருப்பண்ணாது போனதால் மன்னன்
1: அழைக்கும் போது அந்த மாதிரி அந்த திருவருளுக்கு முரணாக செயல்படும். சாஞ்சலிக்க சுவாமியை நேரம் உடனே நினைக்கவே தப்பு. நமக்கு இந்த வேலை சுவாமி அப்படி இருக்கிற அவர் திருவிழா அப்படி இருக்கு, அது மாதிரி விட்டுறணும். மகாராஜாவுக்கு வேண்டாத வேலை. ஆக எல்லாம் தோல்வி அடைஞ்ச பிறகு கலையனார் கூப்பிட்டாரே, முதலே கூப்பிடலாம்னா தன்னால யானைகளையும் குதிரையை வச்சு நேரம் நிமித்த முடியும்னு சொல்லப்பதான் இங்க வர. அதே பெரியவரான் அந்த பாட்டை நான் அப்படியே போர் தாஞ்சி தாண்டிட்டேன். அதனாலதான் நீங்க கேட்கறது கல்யாணம் அந்த பாட்டு சொல்லிட்டு வர. காதலால் அரசனுற்ற வருத்தமும் கழிச்சினோடு தீதில் வரும் சேனை செய்யும் திருப்பணி நேர்படாமை மேதினி மிசையே எய்த்து வீழ்ந்து இழைப்பதும் நோக்கி மாதவ கலைனார் தாமும் மனத்தினில் வருத்தம் எய்தார் அதனால இந்த நாயனார் சரித்திரம் எத்தனையோ நல்ல பாடல்கள் கேட்கிறது. நம்முடைய உமாபசிவம் நம்முடைய நம்பியாண்டான உமாபசிவம்
4: ஏ இந்த கயிறு தன் கண்டத்தில் பூட்டி எழில் பனந்தாள் சாய்ந்த சிவன் நிலைத்தான் என்பர் காதலி தாலி கொடுத்து ஆய்ந்தனர் குங்குலியம் கொண்டு அனல் புகை காலனை முன் காய்ந்த அழற்கு இட்ட தென் கடவுரில் கலையனே.
1: ஆகவே திருக்கடவுரில் சென்று மணிவிழா நடத்துறவங்க எல்லாம் கலையனான கும்புறதே கிடையாது. அவர் கோயில் எங்க இருக்குன்னே பார்க்க மாட்டாங்க. மணி விளையாட அறுபது தெருவு போறவங்கன்னா அங்கே அந்த கல்யாணத்தை முடிச்சு போட்டு சாப்பிட்டு உடையணும். கலையனான கோயில் எங்க தடிப்பாங்க கோயில் தள்ளி பக்கத்தில் அங்கே சென்று வழிபாடு பண்ணும். எனவே திருக்கடவுள்ல திருமதாரம் செய்த அந்த நாயனாரை வணங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கொற்றமருடைய உமாபதிசுவம் அழகா இந்த சரித்திரம் சொல்றவர்.
4: நலமணி திருக்கடவுர் கலையரான் திகழ் மறையோர் பணி வறுமை சிதையாமுன்னேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேய செல்வர் ஞால நிகழ் திருப்பனந்தாள் நாதர் நேரேயே நரபதியும் தொழ கச்சால் நயந்து போத பாலமுதம் உண்டாரும் அரசும் எய்தி பரிந்து அமுது செய்ய அருளே அருசேர் பான்மையாரே. நம பார்வதீபதையே
2: இவ்வாறு
4: நான் சரித்திரம் நமக்கு எண்ணற்ற பல விஷயங்களும் தெரிவிக்கிறது. நாயனார் தானே நேரே நிமித்துமே என்று நினைக்கிறார். சாமி அப்படின்னா வருத்தத்தோட போற எல்லாரும் கஷ்டப்படாம பாக்கலாம்னு போற அப்பதான் மகாராஜா என்ற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அருளாளர்களாகிய அப்பர் பெருமானும் அவருடைய பிள்ளையும் சென்று அவர் இல்லத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு அருமையும் இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோமாக. இந்த அரிய சரித்திரத்தை தேவி சேக்கரார் பெருமான் கூறுகின்ற அந்த அருமையை கண்டு அவர் திருவடியை வணங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அரே ரம பார்வதி பதயே துயதோர் மறைகளாலும் துதித்திடற்கு அரிய செவ்வே செய்ய வேர் அடிகள் வாழ்க செல்வனும் பெயசோர் மார்பு கீண்ட வேப்படை வாழ்க நான் கொயில் சீரடியார் வாழ்க வாழ்கை இப்புவனம் எல்லாம் அரரம பார்வதி பதயே சிக்ஷபே ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம்.

ஓம் சிவாய நம. சைவம்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது அருள் 10. வழங்குபவர் கங்காதரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

ஆனால் அறிவுடைய எல்லையை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் தொல்லைதான் அதான் அது இறைவனே நீதான் எனக்கு கதி என்று வாய் மாத்திரம் சொல்லாமல் இதயத்தோடு சொல்ல வேண்டும். மகாத்மா காந்தி நூல்களுக்கு இந்த நூல்களை மூளையை கொண்டு மாத்திரம் படிக்க கூடாது. மூளைக்கு புரியும், கணக்கு மாதிரி புரியும், ஆனால் மூளையை தாண்டி இதயத்தை கொண்டு கற்க வேண்டும். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பரமாக்கும். ஆகவே இதயத்தை கொண்டு கற்க வேண்டும். அந்த இதயம் வரும்போதுதான் நமக்கு எவ்வளவு தூரம் தாண்டணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு தூரம் ஓடி வரணும். பிறகு அந்த பக்கத்துலயா இந்த கோட்டை தொடக்கூடாது, தொடர்ந்து முன்னதான் அதுதான் சில முறைகள்லாம் இருக்கு. அது மாதிரிதான் நம்பிக்கை முக்கியம்தான். நம்பிக்கையே நமக்கு விளங்குவதற்கு அறிவு முக்கியம். அந்த அறிவுக்கு ஒரு எல்லை ஒன்று என்பதை புரிந்து கொள்வது முற்றாக முடியாது. அதுதான் ஹேகல் என்ற பேராசிரியர், அவர் தான் காரணம் பண்ண வந்தவர். அவர் சொல்லும்போது அவர் தான் ஒரு தத்துவத்தையே அவர் தெரியாது. அவர் சொல்லும்போது விளங்குவார். அது ஜெர்மன் டர்ம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் சொன்னா அண்டர்ஸ்டாண்டிங். அதை தாண்டி அந்த இன்சைட் வேணுமா? அந்த இன்சைட் வந்தாதான் நீங்க அதை முழுமையை படுத்தி முடியும். இன்சைட் வர்றதுக்கு வெறும் அறிவு மாமல் போதாது. அறிவு ஒரு எல்லையுடையது என்ற அறிவு வேணும். அறிவு எல்லையுடையது என்பதை அறிந்து கொள்வதற்கு மேற்பாடுங்களா, இது ஸ்டூல் என்று அறிவதற்கு ஸ்டூல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற அறிவு முன்னேற்க, இது மைக் என்று அறிவதற்கு மைக் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அறிந்தாதான் அதை மைக்கில் ரெகனைஸ் பண்ண முடியும். ஆகவே அறிவுக்கு ஒரு எல்லை உடையது என்று அறிந்து கொள்வது முட்டாளால் முடியாது. அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு பேரறிவு வேண்டும். ஆகவே அதுதான் வந்து இதயத்தை கொண்டு அறிய வேண்டும். அப்படி காந்தியடிகள் சொல்ல அதுதான் நாம் புரிஞ்சு முடியும். லாஜிக் வந்து முக்கியமே தவிர ஒரு ஒரு அளவுக்கு தான் வாழ்க்கை. லாஜிக் வச்சு எல்லாமே செய்ய முடியாது. ஏற்று சொல்ல காய்கறிக்கு உதவாது. நூலறிவு பேசி நுழைக்கிறாதா திரிங்க, முக்கியத்தினாலே போதாது. 65 பாட்டு நீங்க படிச்சிருக்கலாம், ஆனா அதனால பெரிய நன்மை உண்டாது. இந்த படித்த பத்தி ஒரு 10 பாட்டையே நீங்க திருப்பி படிச்சீங்கன்னா, ஆண்டு படிச்சீங்கன்னா 65 பாடு படிச்சுடைய பயனே கொடுக்குறேன். ஆகவேதான் அந்த பகுத்தறிவு ஒரு ஆதரித்து அழைத்தால் அழைத்தால் மட்டும் போதாது. சாமியை அந்த காப்பாற்று பார்க்க போறாரு. ஆதரித்து அழைத்தாரு சொன்னா அதுதான் திருக்கோள் வந்து அடிக்கடி சொல்றாரு. இருள் தேர் இருதையும் சேரார் இறைவன் பொருள் தேர் புகழ் பெறுந்தார் மாட்டார். அத வினையை ஒத்துக்கொள்கிறார், வினைக்கு பயன் உண்டு என்று ஒத்துக்கொள்கிறார். வினைக்கு பயனை அந்த பொருள் தேர் புகழ் பெறுதல் என்ற திருமுறைகளை படிப்பதன் மூலமாக நாம் பெறலாம் என்று சொல்றார். வினை வினைக்கு பயன், வினை பயனை நீக்குதல் அவ்வளவு சொல்லிட்டு அது நூலறிவு பேசி அதோடு நிற்கலாம். நுழைவறிவு என்று காரைக்காலமையா சொல்வதை நாம் பெற வேண்டுமானால் 5வது பாட்டை சொல்லிட்டு இருள் சேர்ந்து சேர 6வது பாட்டை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். 6வது பாட்டை வந்து எப்படி என்ன சொல்லணும்னா, ஓம் பொறிவாயில் 5வித்தான் பொய்தில் ஒழுக்க நெறி நின்றார். ஒழுக்க நெறி நின்று நாம் அந்த பொருள் செயல் புகழ் புரிதல் ஆகிய திருமுறைகளை படிக்க வேண்டும். ஒழுக்கதில் நின்று பொருள் செயல் புகழ் புரிதல் ஆகிய திருமுறைகளை படித்தால்தான் நமக்கு முழுமையான பயன்கள். முன்னே சொன்ன மாதிரி பொருள் செயல் புகழ் புரிதல் மருந்து, மருந்து கட்டாயம் தேவை. ஆனால் பழைய காலத்து மருந்து மருந்து கொடுக்கும் போது பத்தியம் கொடுப்பார்கள். பத்தியத்தோடு மருந்து சாப்பிட்டால் நோய் முழுமையாக குணமாகும். பத்தியம் இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா முழுமையாக ஆகும் சொல்ல முடியாது. ஆகவேதான் பொருள் தேர் புகழ் புரிதல் தான் முக்கியம். ஆனால் அது பயன்பட வேண்டுமானால், முழுமையாக பயன்பட வேண்டுமானால் பொய் நீர் ஒழுக்க நெறி நிற்க வேண்டும். அதுதான் 5வது பாட்டியும் 6வது பாட்டியும்.

0: நினைத்து சொல்கிறார் என்பது சிவஞான சித்தியார படித்தாதான் உங்களுக்கு வளரும். திருக்குறளை லட்சியமுடன் படித்தார் பிறந்தார். திருக்குறளை முதல்ல படிக்கணும், பிறகு சிவஞான சித்தியார் படிக்கணும், பிறகு திருக்குறள் வரணும். அந்த திருக்குறளுடைய ஆழ அகலத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் சமய அறிவு வரும். இந்த வைபவமும் படிக்க வந்தது. அந்த சமய அறிவு இல்லாமல் அந்த திருக்குறளின் ஆழ அகலத்தை நாம் முழுமையாக நுகர முடியாது. எதன் கடவுள் நம்பிக்கையோடு அறத்தை சொல்கிறோம் திருவள்ளுவர். அகலங்க முதல்வனே முதல்வா முக்கடா முடிவா மொட்டு அறா மலர் பறித்து எழுந்து எவ்வாறு வாங்க வேண்டும் என்பதெல்லாம் முக்கியம்தான். மொட்டு அறா, இந்த மொட்டானது முழுமையாக விருந்து விடாத வகையிலே உள்ள மரல். மொட்டு அறா மலர் பத்து பறித்து இறங்கி இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் அங்க வழிபாடு. அங்க வழிபாடு என்று சொன்னால் அந்த அங்க வழிபாட்டுக்கு நேற்று தலைவர் கேட்டார், அங்கி என்பதற்கும் அங்கம் என்பதற்கும் என்ன வேறுபாடு? அங்கி என்று சொன்னால் ஹோல் டபிள்யூ எழுதி முழுமை, அங்கத்தை உடையது எதுவோ அது அங்கி, அங்கத்தை அது வளமொழி சொல்றான், அங்கத்தை உடையது அங்கி, அங்கம் என்பது பார். ஆகவே நீங்க கிரியையை எவ்வளவு செய்தாலும் அந்த பக்தியாக நினைந்து ஒரு பாருங்க, அதான் உயிர்ப்பு. அந்த பக்தி குறைஞ்சதுன்னா நீங்க முட்டரா மலர் பறித்தாலும் கேட்கல, அந்த முட்டரா மலர் பறிக்கிறதுல கொஞ்சம் குறைந்தாலும் பக்தி அதிகமாக இருந்தால் அது வெளிப்பட்டு. ஆகவேதான் பக்தியாய் நினைந்து, அதான் உயிர்ப்பு. பக்தியாய் நினைந்து பல விவாதத்துக்கு பரகதி கொடுத்த அழுதையும், பரகதினா மேலான கதி கொடுத்த அழுதையும் சித்தரே சித்தன்னு அந்த இடத்துல எல்லாவற்றையும் அந்த முதலில் கோயில எல்லாம் பல சித்தர்னு ஒரு சந்தி உண்டு. சுற்றி வந்தீங்கன்னா எல்லாம் பல சித்தர்னு அங்க 21 முறை சுற்றி வந்தோம்னா நீங்க நினைச்சது நடக்குதுன்னு பல பேர் வாழ்க்கையில நம்பி நடந்துருக்கு. எல்லாம் பல சித்தர் அங்கதான் இந்த சித்தரேன்னா எல்லாம் வல்ல சித்தரே மீனாட்சி கோயில் உள்ளதே அதுக்கு எல்லாம் பல சித்தரே பேரு. அது முகம் அதை பார்க்க முடியும் கட்டியாக பார்த்துருப்பாங்க. அந்த முகம் பார்த்தினாலே நீங்க ரொம்ப அழகா பார்க்கவே இருக்கலாம், வெளியே வர முடியாது. அந்த முகம் அவ்வளவு தெளிவாகவும் அழகாகவும். ஆமா, அந்த சித்தர் தான் சொல்றாங்க. ஆனா ரொம்ப இந்த இடத்துல சித்தர்னா எல்லாம் வரல, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சித்தரை. சித்தரை செல்வ திருப்பெருந்துறையும் திருமண சுருந்தம் ஏறியது அத்தனை. அந்த துரித பலத்தின் கீழே எந்த வீட்டுக்கு அப்பாவே அடியே ஆதரித்து அழைத்தால் அதன்மீதே என்று அத்தாவே நவுடமே மகத்தை மயக்கார நோக்கி மறுமையோடு இல்லை என்று பொருளி உரிதான் பொங்குபாடு அளவும் கங்கையிலே தந்து சென்றடையாய் தெருவு மான்மறையே திருப்பெருந்துறையும் தெரு முதல் குறிந்தம் ஏறியதே அருளமே அதையே ஆதரித்து அழைத்தால் அதன்மீதே என்று அத்தார். இந்த ஆதரித்துன்றதுதான் முக்கியம். அழைக்கிறது வாயால் அழைக்கிறது, ஆதரித்து என்பது அழைப்பதற்கு உரிய ப்ரீ கண்டிஷன்ஸை நாம தெளிப்படுத்தணும். ஆமா, இதயத்தோடு உதாரணமா பாரு, நம்ம தபாலிசர் கோயில் போறோம்னா அட்லீஸ்ட் ஒரு தடையாவது வெளியில் சுத்த உள்ள போனோம், அது ஒரு முறையா வச்சுக்கணும். நீ உள்ள போற நேரம் தான் நடந்தது, அப்பா நீ உங்களை வணங்கிறதுக்கே தடுத்து போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு நேரம் தான் கூட வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி அந்த போய் பார்க்கறது ரெண்டாவது தான், உனக்கண் கொண்டு பார்ப்பது ரெண்டாவது தான். அதை பார்ப்பதற்கு அருகே எனக்கு தகுதியை கொடு. நீ சொல்றதெல்லாம் நான் முழுசா தெரியல, நம்ம குற்றத்தை சொல்லி நீ இப்படி சொல்ற திருக்குறள் இப்படிலாம் இப்படி இருக்கு நாங்களும் இல்ல. ஆனா எனக்கு வேற யார் சொல்லு, நீதான் எனக்கு காட்டணும். ஒரு குழந்தை வந்து 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தை அம்மா அடிச்சோட அம்மா கால் பிடிச்சிருக்கியா, அது மாதிரி தான் நமக்கு 80 வயசா இருக்கிறான். ஆனா 20 வயசு குழந்தைதான். ஆகவே அந்த சுத்தி வருதுன்னு சொன்னா பார்ப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளுதல், அந்த தகுதி தான் முக்கியம். அப்பதான் நம்ம வந்து அந்த உள்ளே எடுக்கின்ற அந்த ஒளி பிழம்பு தான் சிவலிங்கம். சிவலிங்கம் என்பது ஒளி பிழம்பு, ஜுவாது நாங்கள் பார்க்கும்போது அங்கே இருக்கின்ற கபாலீஸ்வரர் பண்டிகை இருக்கிற ஒளிப்பிழம்பு நம்முடைய உள்ளத்துக்கு கேன்சர் ஆகணும். அதுக்கு கேன்சர் ஆகிறதுக்கு என்ன அடையாளம்னு கேட்டான். தீய எண்ணம் வரும்போதே கொசுங்கி போகணும். ஒரு எரியிற துவாரியத்தை ஒரு நுங்கு தூசம் எடுத்து கொசுங்கி போக அது போகணும். அது திருக்கோயிலுக்கு போதல் என்பதையே நாம் முறையாக செய்தோம்னா அந்த ஒன்றே நமக்கு மனத்துக்கள் மாதிரி நாதல் என்ற நிலையை கொடுக்கும். அந்த மனத்துக்கள் மாதிரி நாதல் பெற்றால்தான் சைவ சித்தாந்தம் விளங்கும். இல்லாட்டி விளங்குற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு மனம் தூய்மை உடையதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு விளங்கும். ஆகவே தூய்மை அதுதான் நமக்கு ஒன்று குறையா தான் அரவணை ஓவாவே செல்லும் பாகத்தான். அங்கத்துல செய்யறது மாத்திரம் இல்லை, நினைப்பது முக்கியம். இறைவனை நினைப்பது முக்கியம், சொல்வது முக்கியம், செய்யறது மூல ஒரு பங்கு தான். ஆகவேதான் அங்க இம்மையோடு மறுமையோடு இம்மை என்கிறத பொருள் எனக்கு பிறவியை நீக்குகின்றபடி பிறவியை நாம் நீக்கணும். பிறந்தால் துன்பத்தை தவிர்க்க முடியாது. ஒருவன் கல் குடிச்சுட்டு பிறகு அதனுடைய எப்பற்றி தவிர்க்க முடியாது. ஆனால் கல் குடிக்காம இருக்காது இல்லையா, குடிச்சுட்டு நான் ஆகாமல் எடுக்க முடியாது, அது பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி பிறந்தால் துன்பம் தவிர்க்க முடியாது. ஆகவேதான் பிறக்காமல் இருப்பதற்கு பிறந்த பிறகு இறக்காமல் இருக்கிறது, இறக்காமல் இருக்கிறதுக்கு மன தூய்மை தான். இந்த தூய்மை இல்லைன்னா தான் பிறப்பு வருது. மன தூய்மை அடைந்து விட்டால் பிறப்பு கிடையாது. இந்த தூய்மை இன்மை தான் நமக்கு எந்த அளவுக்கு தூய்மை குறையுதோ அந்த அளவுக்கு பிறப்பு வரும். மன தூய்மை தான் எனக்கு திருப்பி திருக்குறள் தான் நமக்கு அடிப்படை. அந்த ஒழுங்கான குடும்ப வாழ்க்கை முறையாக வாழ்ந்தால் மோட்சம் என்பது நம்மை தேடி வரும். ஆக்கம் அதற்கெல்லாம் செல்லும் சொல்றார் பாருங்க. ஆக்கம் அடற்கட்டு போகுமா, அவர் எங்க எல்லாருமே எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டு போகுமா. அது மாதிரி மன தூய்மையை நாம் பெற்றுவிட்டால் அதுக்கு நாம் முயற்சி செய்யணும். மன தூய்மையை பெற்றுவிட்டால் மோட்சமானது நம்மை தேடி வரும். அது சந்தேகமே இல்லை. அது மன தூய்மைக்கு செயல் மூல ஒரு பாகம் தான், நினைப்பு தான் முக்கியம். அது நம்ம சும்மா இருக்கிற நேரம் பாருங்க, பஸ்ஸில் போகிறோம், இறங்கலைக்கல சீட்டு உட்கார இறங்கலைன்னா அது பஸ்ஸு திட்டி பிறகு பார்க்கலைக்கு திட்டி பிறகு அது பதில் அது இறைவனை நினைக்கிறது தான் வந்து அது நம்ம கையில் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு 30 நிமிஷம் டிராவல் சொன்னால் 20 நிமிஷம் என்னெல்லாம் வந்து அப்போ அந்த ஹால் வழிபடும் தெரியாது. அது மாதிரி அந்த நினைப்பு தான் முக்கியம். சொல்லும் போதும் நமக்கு சொல்லினுடைய அந்த முக்கியத்துவம் முதல்ல புரியல. கேட்கலாம் போச்சுங்க அப்படி எடுப்பாரு கத்தி எடுத்து குத்துற மாதிரி பேசு. தீனால் குற்றப்படும் உள் ஆறும் ஆறாதே தான் நமக்கு தெரியாது. நமக்கு பாதிப்பு வரும்போது தான் தெரியும். நம்ம திரும்பும்போது தான் நமக்கு தெரியும். நாம அவங்க திரும்பும்போது இதெல்லாம் சொன்னேன் ஆனால் ஒன்று திட்டம் அப்படி இருக்கு. ஆகவே அந்த நினைப்பு சொல்லு மூணு இருந்து பார்க்கணும். மூணாவது பார்க்கணும்னா அதுதான் இம்மை மறுமையோடு இம்மை என்கிறத பொருள் அடி எனக்கு பொருளாதார புரிதான் ஒன்று வாழறனும் கங்கையையும் தந்து செய்கிறையாய் பெருநான் மறைகே திருப்பெருந்துறையில் பெருமலர் குடும்பம் மேடையே அருளடி அடியே ஆதரித்து அழைத்தால் அதன்பே என்று அருளார். திருந்துவார் மழைப்பூர் திருப்பெருந்துறையில் பெருமலர் குடும்பம் மேடையே இருந்தவாறு எண்ணி ஏதரால் இணைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்று அருந்தவா நினைத்தே ஆதரித்து அழைத்தால் அலைகள அதனுடைய நின்று பொருந்தவா கைவை புகுநடி இதுதான் போதலாய் போதா இருந்து பொருந்தவா சொல்லுங்க மழை பெய்யாது கெடுப்பதும் அளவுக்கு மீறி பெய்து கெடுப்பதும் மழை தயாமிருந்தாலும் கஷ்டம், அடமலை செய்து ஒரே வழியில ஒளி செஞ்சாலும் கஷ்டம். ஆகவே எடுப்பதும் அந்த கெட்டாருக்கு மழை மழைன்னு சொன்னாலே அது திருநுழைப்பு சொல்வது அது நாம் முதல் அதிகாரம் கடவுள் உண்மை கடவுள் இருக்கிறார். ரெண்டாவது கடவுள் திருவருள் தான் வான்திறப்பு என்று சொன்னால் ஏதோ பிசிக்கல் ஸ்பேஸ் இல்லை, சிற்பல வியோகமாக திருச்சிற்றம்பலம் அதுதான் வான். வான்னு சொல்றாரே திருமொழிவார், அது சிற்பர வியோகமாக திருச்சிற்றம்பலத்தும் என்று சேர்க்கிறார் சொல்கிற வாழ்ந்தான். ஆகவே நீங்க அந்த பத்து பாட்டையும் படிச்சீங்கன்னா திருவருள் சிறப்பு, முதல் பாட்டு அதிகாரம் கடவுள், இரண்டாவது திருவருள், மூன்றாவது அந்த திருவருளை பெறுவதற்கு அது கடவுள் பெற்றவர்களுடைய கீதா சிறப்பு, மூணாவது கீதா சிறப்புனா திருவருளை பெற்றவர்களுடைய சிறப்பு. ஆகவே முதல் கடவுள், இரண்டாவது திருவருள், திருவருளை கடவுளை உணர்ந்து பெற்றவர்களுடைய பெருமை கீதா பெருமை. ஜீவன்முக்தர், ஜீவன்முக்தர்னு சொல்றதும் கீதா என்பதும் ஒன்றுதான். ஒழுக்கத்தின் கீதா பெருமை விழுப்புரத்துடன் ஒழுக்கத்திலே இருந்து உலகத்தன்மையை அறிந்தவர்கள். நான்காவது இதற்கெல்லாம் அடிப்படையாக உள்ள அறம், ஆகவே கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாய் மற்றும் அங்கே எடுப்பதும் சொல்லும்போது இப்படிதான் கொண்டிருக்கீங்க. ஆகவே இம்மை வறுமை கெடுப்பதுன்னு சொன்னா அந்த பாதத்தை கெடுப்பது, அடுத்தபடியா நீங்க கொடுப்பதுன்னு சொன்ன அந்த பாதத்தை கெடுப்பதற்கு வேண்டிய நன்மைகளை கொடுப்பது. அது எப்படி கொடுத்ததுன்னா இந்த கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்பாய் மற்றாங்க எடுப்பதும் அப்படி கெட்டுப்பதுக்காங்க கடவுள் விடமாட்டாங்க. நான் சொன்னேன் நீ கேட்கல ஓ அப்படி விடமாட்டாங்க. கெட்டாருக்கு அப்படி கெட்டு போனவர்களுக்கும் சார்பாய் சப்போர்ட் ஆய் சார்பு சப்போர்ட் கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்பாய் மற்ற ஆங்கே அவர்களுக்கு துணையாக சப்போர்ட்டாக இருந்து அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பதும் எல்லாம் மழைன்னா திருவருளை தான் என்று சொல்கிறார். திருவருளுடைய வெளிப்பாடு மழை நம்ம வேறு சிறப்புன்னா அது வாகனத்தின் சிறப்பு அர்த்தம் இல்லை, மழையின் சிறப்பு அர்த்தம் இல்லை. அந்த மழைக்கு அடிப்படையாக இருக்கின்ற திருவருள் அதுதான் நீங்க அது இப்படிதான் நம்ம பொருள் பண்ணணும். ஏன்னா திருக்குறள் இப்படிதான் வந்திருக்கு, திருக்குறள் தான் நமக்கு வேதம். ஆகவே திருக்குறளை என்ன சொல்லப்பட்டதோ அந்த நெறிமுறைகளை வைத்துக் கொண்டுதான் திருமுறைகளுக்கு நாம் உரை காணவில்லை. அது போதுமே என்ற பிறகு பார்க்கலாம். இப்போ திருந்துவார் ஒழிப்பூர் திருப்பெருந்துறையில் திருமலர் புரிந்தேதி இருந்தவாறு எண்ணி ஏசதா நெருங்கிட்டு துன்புற்று எண்ணுகின்றார். நாம் என்ன அதுக்கு மாணிக்க வாசகத்துடைய என்ன முக்கியம்னா கூட வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க, மாணிக்க வாசகம் தனியாக வரலை, கூட வந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க. அவர் காலம் என்ன சொன்னது குருவா வந்து சிவன் தான் சொன்னாங்கன்னா இல்லையில் பொதுவில் வருக சிதம்பரத்தில் நான் எப்போ சொல்றேனோ அப்போ வாழ்க்கை பொதுவில் அது பொதுன்றது அந்த ஞானம் பொது தீட்சிதர்னு போடுவாங்க. பொதுன்னா ஒன் நடுவு நிலைமை, இன்னொன்று நடுவு நிலைமையில் இருக்கின்ற ஞானம். ஆமாம் அந்த ஞானத்திலையும் பொது என்று சொல்கின்ற மறந்து அது பொது தீட்சிதர்னா இதோ பொதுவாக தீட்சிதர்னு இல்லை ஞானத்தை உடைய தீட்சிதர்கள் அர்த்தம். ஆகவே பொது என்ற சொல் நடுவு நிலைமை தான் மறந்த மேற்பொருள் நடுவு நிலைமை, நடுவு நிலைமையில் இருக்கும் போது வருகின்ற ஞானம். வாழ்க்கையை சில பதிவாக பிரித்துக் கொண்டு ஒரு பகுதியிலே செய்கிற கடமை இன்னொரு பகுதியை தடுக்க கூடாது. நீ அப்பாவா இருக்கிற அதே நேரத்தில் கடவுளா இருக்கிற அதே நேரத்தில் பேராசிரியா இருக்கிற சில சபையில ஒரு உறுப்பினர் இருக்கிற ஆகவே அப்பாவாகிற கடமை வந்து கடவுளா இருக்கிற கடமையை தடுக்கூடாது. கடவுளா இருக்கிற அந்த கடமை வந்து பேராசிரியர் இருக்கிற அம்மா உடம்பு வயிறு உடம்பு ஆகவே அது அங்கே கிளாஸ் எப்படியாவது கொண்டு எண்ணக்கூடாது. ஆகவே அது அதுதான் வாழ்க்கையை சில பகுதிகளாக பிரித்துக் கொண்டு ஒரு பகுதியின் கடமை இன்னொரு பகுதியிலே கடிதம் செய்யவாறு அமைக்கப்படுவது. அதாம்மா நடுவு நிலைமை. நமக்கு பெருமளவு தலைவருக்கு அந்த தலைவர் போஸ்ட் இருக்கு, அதே நேரத்தில் மனைவிக்கு உடஞ்சிருந்தா அவங்க கவனிக்கணும், அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி போகணும். அது கஷ்டம் தான், கஷ்டம் தான். எனக்கு வேலை பார்க்கலேன், இன்னும் எனக்கு தெரியுது எனக்கு கஷ்டம் தான். அது அருதா என் மனைவி கூட நான் சொல்றாங்க, கோயில் பற்றி ஒருத்தர் வந்து அவன் பாட்டு ஜாலியா இருக்கிறாங்க, நாலு மணிக்கு எழுதுங்க நாலு மணிக்கு வேற வழி இல்லை. நமக்கு அந்த உயிர் கூட இருக்கும், முடிந்த வரைக்கும் நம்மால் முடிந்த வரைக்கும் நாம் நமக்கு பயன்பட வேண்டும், பிறருக்கு பயன்பட அப்படின்னு சொன்ன சோம்பேறியாக தான் முடியாது. ஆகவேதான் பகுதி என ஒன்று நன்றே பகுதி என்பார் பற்றி ஒழுக்கப்படும். இந்த பாட்டில் நான் சொல்ற விஷயங்களும் அவ்வளவு விளக்கமும் தெரியாது, நீங்களே ரெண்டாவது முறை இந்த நான் சொல்றது பார்த்து படிக்கணும். நடுநிலையில ஒரு பாட்டு, முதல் பாட்டு ஞாபகம், தகுதி என ஒன்று நன்று பகுதியின் பாற்பட்டு ஒழுக, தகுதியாக பிரித்து கொண்டு ஒரு பகுதி கிழமை இன்னொரு பகுதி கிழமைக்கு அது ஊர் விளைச்சு போறாங்க அப்படின்னு சொன்னா இது பிரமாணமா இருக்கு. புரியா எடுத்துனா திருக்குறள் நான் போராட்டம் பாராட்டுறேன் சொன்னாரு. வெறுமனே சில இந்த மொழிபெயர்ப்பு சொன்னாலும் போதாது. இங்கே சில வெளிநாடுகளை பேசும்போது கூட வந்து அங்கே தேவாரத்தை நம்ம முதல்ல சொன்னால் அது எடுப்படாது, அதனுடைய கருத்தை சொல்லி அதுனா அப்போ அது பா இந்த கருத்து இருக்கிற அது சொல்ல சொல்லு கேடுவாங்க, அப்போ நம்ம சொல்லணும். இல்லாட்டி எது தமிழ் தெரியும்னு சொன்னால் அது மதிப்பிலாக போயிடும். கருத்தை சொல்லி இப்படிப்பட்ட கருத்து இருக்கா அதை நாங்கள் கேட்கணும் அப்படின்னா அப்போ நம்ம சொல்லணும். பலமுறை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், என்னுடைய பெருமான் என்றுதான் என்று அப்படின்னு ரெண்டு தடவை வருது. அப்படின்னா நான் பலமுறை சொல்ல வேண்டும் அர்த்தம். என் தலைவனே, என் தலைவனே, என் தலைவனேன்னு சொன்னா அந்த தலைவனுடைய குணம் நமக்கு படிஞ்சிடும். அதுதான் காரணம் காலக்காலமையாக தான் சொல்றாங்க சிவன்னா யாரு. அந்த வாக்களவு கிடைக்கிற போது அதில் எழுந்த விஷத்தை சாதித்தது, விஷத்தை சாப்பிடும் போது அது முன்னே அந்த சிவராமத்துக்கு என்ன தெய்வங்கள் அவங்க திருமால் அது பிரம்மா எல்லாம் சேர்ந்து நாம தானே வாக்களவு கிடைச்சி நாம் சாப்பிடலாம். ஆனால் அது பார்க்கல் கிடையும் போது விஷம் வந்தது, அப்போதான் அவருக்கு சிவபெருமானுக்கு ஞாபகம் சிவபெருமானை பற்றி என்ன வந்தது, இவருக்கு எனக்கு ஏன் முதல் மரியாதை கொடுக்குறேன் சொல்லியிருக்காங்கல்ல, முதல் மரியாதை கொடுத்துட்டு தான் நான் வந்திருப்பேன், முதல் மரியாதை கொடுத்து ஆகவே நான் வரலாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த விஷத்தை சாப்பிட்டு அதிலே வந்த நல்ல பொருள்களை எல்லாம் பல பேர் கொடுத்தாங்க, ஆனால் சிவன் அதிலிருந்து பொருள் கொடுக்கலை. லட்சுமியை திருமணம் கொண்டார், இன்னும் பரது கொண்டு போனாங்க, ஆனால் அந்த நல்ல பொருளையும் கொள்ளலை. கைவன் தான் இவன் தான் பிறருக்காக உழைக்க வேண்டும், துன்பப்பட வேண்டும், அது நன்மை வந்ததுனா நான் தான் வந்தேன்னு சொல்லக்கூடாது. நான் தான் சொல்ல காரணம், நன்மை வந்தால் நான் தான் கெடுதல் வந்து அன்னைக்கு சொன்ன அவன் கேட்கறீங்க அவன் தான் காரணம். இது வந்து தலைமை கூட ஆகாது, சிவபெருமா நல்ல செய்தாராது. விஷம் வந்த போது என்னையே முதல் பொருள்னு கேட்கலாம், கேட்கலாம் அப்படிங்க சொல்லுங்கண்ணா முதன்மை அன்னைக்கு என்ன ஞாபகம் இல்லையா, நீ கேட்கணும் அன்னைக்கு அது ஞாபகம் இல்லையா, ஒரு கஷ்டப்படும்போது மாதிரி கேட்டு வரையா, கஷ்டப்படும்போது அந்த கேள்வி கேட்காம விட்டு சாப்பிட்டார். அதிலே வருகிற நல்ல விஷயங்கள் எதையுமே அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அதான் நீல மணிமிடத்தான் நேர்மையே மேல் வந்ததுன்னு காரக்கடமையா சொல்லுவாங்க. நீல மணிமிடத்தான் நீர்மை அதுதான் இதுதான் நீல மணிமிடத்தான் உகந்தது. ஆகவே நாம் எதை கைகொள்ள வேண்டும் சொன்னா, நீல மணிமலத்து ஒருவன் போல அபயா இருப்பாங்க பங்கு இலக்கியத்துல. ஆனா நீல மணிமலத்து ஒருவன் போல அந்த லிங்கை அவங்க சாப்பிடாம கேள்வி கொடுத்துட்டாங்க. அப்போ அது செய்வது சூரியமா செய்ய மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வேலையை எடுத்து காரைக்கால் அம்மையார் நீல மணி மிளற்று உகந்தது சொல்றாங்க. நீல மணி மிளற்றான் நேர்மையே மேல் உகந்தது. நம்ம கபாலீஸ்வரர் கோயில் போகும்போது அங்க திருமந்திரம் காரைக்கால் அம்மையார் பார்த்து ஒரு பத்து பார்த்து அதில் வந்து திருவாப்பிள்ளையார் கோயில் போய் அங்க மதுரைக்கு போகும்போது அங்க திருவாப்பிள்ளையார் கோயிலுக்கு போகணும். நீங்க செல்லூர் இருக்கு, அது சின்ன கோயில். அங்கே பதினோரு பாட்டு இருக்கு. அந்த செல்லூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அந்த பாட்டு படிச்சுதான் பதினோரு பாட்டு மனப்பாடம் இருக்கு. அந்த கோயிலுக்கு சாமி பார்க்கணும் கூடவே அங்க இன்னும் எழுதி இருக்கு. எல்லாத்தையும் படிக்க முடியாது, சிலபத்தியா இருக்கிற அஞ்சு. இப்ப நான் சொல்ற பாட்டா கேட்டு போய் பார்த்தா ரெண்டாவது அஞ்சுல இருக்கு உண்டு. நீல மணிமடைத்தான் நீர்மையே மேல் உண்டு. அதுக்கு அதுதான் செய்யும். பிறகு நெருக்க துன்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நல்ல உண்டுன்னா அது நீ கேட்கக்கூடாது. தானா வந்தா சரி வரத்தப்ப இல்லை. ஆனா நானும் செய்வேன், எனக்கு குழு கேட்கலாம். கேட்டா செய்யணும் இல்லை. ஏன்னா நமக்கு உள்ளது நமக்கு வாழாமல் போகாது. நம்மளும் திருக்குறள் சொல்லுது, நீ கேட்காவிட்டாலும் உனக்கு வரும். நீ போய் கேட்டு அவன் கொடுக்கல எவ்வளோ கஷ்டம். நீ ஏன் போய் ஓச்சிருப்பார் கொடுக்க எவ்வளோ கஷ்டம். திருவள்ளுவர் சொல்றாரு, உயித்து சொருகினும் போகாத. என்ன அர்த்தம்? உயித்து சொருகின தூக்கி போடுது எனக்கு வேணாம். உயித்து சொருகினும் போகாதனே பாலில் அது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த ஒரு பொருளை ஒத்துக்கொண்டால் அவர் உண்மையா புரிஞ்சுனாங்கன்னா எந்த ஆபீஸும் லஞ்சம் வாங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? லஞ்சமாக நீ வாழ்ந்த பணத்தை கடவுள் வேற வகையை நடவடிக்கையா இருப்பார். நீ லஞ்சமாக என்றே இல்லை, அது உனக்கு உரியதுன்னு சொன்னா வேற வகையை நடவடியா கொடுப்பார். இல்லாதி 1000 பேர் வாங்குறாங்க, நீ வாங்கினா ஒரு லட்சம் வருஷம் ஒண்ணு பிடிச்சிக்கோ. அது மாதிரி அந்த ஒரு பொருளை படிச்சா போதும். ஏன்னா லஞ்சமாக வாங்க வேண்டிய பொருள் உன்னை தேடி வரும். பரியினும் ஆகாதான் பாடல்ல அதான் பார்த்து ஆரம்பம். பரியினும் ஆகாதான் பாடல்ல பரியா ரொம்ப வருந்தி கஷ்டப்பட்டு எப்படியாவது இது விடக்கூடாது. இந்த வீட்டை நம்ம வந்து வாங்கி ஆகணும், நம்மகிட்ட முடியும். இப்போ நமக்கு 4 சோர்ஸுக்கு இப்படி கொடுக்கணும், உங்களுக்கு 3 இருந்தால் முடியும். இல்லை என்ன முடியாது. அதை பற்றி 3 ஹெவரில் எடுத்து அது பார்த்து போதாது. இது பரியினும் ஆகாதான் பாடல்ல இது நெகட்டிவ் இல்லை. நாம நம்முடைய தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். பரியினும் ஆகாதாம் பாடல். காரணம், ஊர் காரணமாக நமக்கு வர வேண்டாம் என்று இருக்கிறதை நீ எவ்வளவுதான் கெட்டியா பிடிச்சாலும் உனக்கு நிற்காது. பரியினும் வருந்தி காப்பாற்றணும்னு அர்த்தம். பரியினும் ஆகாதாம் பாடல்ல உயிர்த்து சொருகினும் போகாதானே தூக்கி போட்டாலும் அது சொல்வாரு. பொள்ளாச்சி மகாலிங்கம்லாம் சொல்லும்போது சில கம்பெனிகளை வந்து நட்சத்திரக்கணக்கு காட்டுவதற்காகவே ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதுவே ஆதாரம் வந்துடும். தெரிஞ்சு அவங்க யோசிப்பாங்க. அது நேரம் வரும், அவங்களுக்கே சரி கஷ்டப்படுறதோ கஷ்டப்படும். அதுல பார்த்துட்டேன், அது 30 ஆண்டுகள் வாழ்ந்தவங்களே தாழ்ந்தவங்களே சொல்லி நமக்கு அது கடவுள் நமக்கு கொடுப்பார். திருப்பி திருப்பி நான் சொல்றது அதாவது வினையின் பயன் திதே ஆகும், தினை ஆகாது. அது புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பயனை ஒரு செயலை செய்திருந்தா அதற்குரிய பயன் நமக்கு கிடைக்காம போகாது. நான் 8 செய்துங்க, 8:30 கொடுங்கன்னா எனக்கு. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அது ஒரு காலம் தான் நீ செய்வ. ஊருக்கு பல காலங்கள் உண்டு. ஆனால் நீ செய்த செயலின் பயன் வந்து கிடைக்காம போகாது, சந்தேகமே இருக்க. அது லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, அது ஒரு இயற்கை சட்டம். செய்தீங்கன்னா அது கிடைக்காம போகாது. அந்த உறுதி இருந்தால்தான் நாம முயற்சி செய்வோம், செய்ய மாட்டோம். அவன் முயற்சி பண்ணா கிடைக்கல, இவன் முயற்சி பண்ணா கிடைக்கல, எங்கே கிடைக்க போகுது? அதான் பல விதம் என்ன, நாலு தடவை பாடத்தேன்னு கிடைக்கல, ஆகவே அஞ்சாறு தடவை கிடைக்காது. அது குடிப்படக்கூடாது வாழ்க்கையிலே. அது எங்கள் குடும்பத்தில் பல இழக்கம் வந்துருக்கு, நாலு தடவை பார்த்தேன்னு கிடைக்கல, ஆகவே அஞ்சாவது இருக்காது. அப்படி நானும் குடிக்க முடியாது, அஞ்சாவது இருக்கும், இருந்திருக்கு, ஆனால் அதை காப்பாற்ற தெரியல. ஏன்னா நாலு தடவை டாக்டர் போய் பார்த்தேன் இல்லைன்னாங்க, ஆகவே அஞ்சாவது இருக்காது. அது இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும். அது இருக்குது தெரியாத அந்த ஃபாரின் டூர்லாம் போயிட்டு வந்து கஷ்டம் வந்து கடைசியில் ஸ்டீம் பானா குறைஞ்சு போகிறது. காரணம் என்னன்னா, நாலு தடவை போய் பார்த்துங்க டாக்டர் இல்லைன்னு ஆகவே இப்போ அதான் விரும்புகிறாரு, நான் ஏன் போய் பார்க்கணும்? அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் அது புதிய முறை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நாலு தடவை பார்த்து கையில் பாம்பு, ஆகவே அஞ்சாவது இடத்துல வந்து நினைக்கும் போது அது கையிலே பாம்பாவே இருக்கலாம், அங்கு பார்த்தா தெரியும். ஆகவே தான் இங்கே அந்த பரியின் மகாபாரம் ரொம்ப முக்கியமான பாட்டு. அந்த ஒரு பாட்டை புரிந்து கொண்டால் நாம் வாழ்க்கை ஒழுங்காக
1: அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ தர்மம். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.

ये अर्वाङ् उत वा पुराणे वेदं विद्वागुंसमभितो वदन्त्यादित्यमेव ते परिवदन्ति सर्वे अग्निं द्वितीयं तृतीयं च हगुंसमिति यावतीर्वै देवतास्ताः सर्वा वेदविधिब्राह्मणे वसन्ति तस्माद्ब्राह्मणेभ्यो वेदविद्भ्यो दिवे दिवे नमस्कुर्यान्मा श्रीनं कीर्तयेत् एता एव देवता आप्रीणाति यदग्निं पूर्वगुंहरत्यथा अग्निहोत्रं भागधेयेनैवैनं प्रणयति ब्राह्मण आरुषेय उद्धरेत् ब्राह्मणो वै सर्वा देवताः सर्वाभिरेवैनं देवताभिरुद्धरति सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् हर नमः पार्वतीपतये हर हर महादेव श्रीमद्देशिकपादेभ्यस्तशक्तिभ्यो नमो नमः सदाशिष्टात्मचिद्व्यक्तिकारणेभ्यो नमो नमः श्रीगुरुभ्यो नमः நமஹ கபர்ஜுனே ச வ்யுக்த கேசாய ச. இந்த சபையில் வீற்றிருக்கக்கூடிய பரமபூஜ்ய சுவாமி ஓங்காரானந்த சுவாமிகளுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் வேத வித்வான்களுக்கும் வேதாந்த வித்வான்களுக்கும் மற்றும் இந்த அவையில் வீற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது முதற்கண் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு சைவ தர்மங்கள் என்ற ஒரு தலைப்பினை பற்றி முடிந்த அளவிற்கு இந்த நேரத்திற்கும் எனது சிற்றறிவிற்கும் தகுந்தார் போல சைவ தர்மங்கள் என்ற விஷயங்களை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க இருக்கோம். இந்த வேதத்தில் ருத்ரத்தில் ஸ்ரீருத்ரத்தில் இந்த ஒரே பக்கத்தில் பக்கத்தில் நமஸ்த பர்தினேச்ச யுக்த கேசாயச்சன ரெண்டு பதனும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த கபர்தீனா கபர்தோஸ்ய ஜட்டா ஜூட்டகான்னு சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு விதமான தடை அந்த ஜடை, அந்த ஜடைக்கு கபர்தகான்னு பேர். ஆனா நமஸ்த பர்தினேஜ யுக்த கேசாயச்சன்ற இடத்துல யாகத்துல யஜமான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அர்த்தம் பண்றார். யஜமான யாகம் பண்ணக்கூடிய ஸ்ரௌதமான யாகம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவ முடியெல்லாம் அந்த யாகம் பண்ணக்கூடிய அந்த கர்த்தாவானவர் அந்த முடிய வளர்த்துண்டு இருக்கிற ஒரு நிலையில அவருக்கு கபர்தீனும் யுக்த கேசகான முண்டித கேசகா சந்யாச வேஷத்தை சன்னியாசியினுடைய வேஷத்துல இருக்கும் பொழுது முண்டித கேசராகவும் இருக்கார். அந்த ரெண்டு சுரூபமாகவும் பகவான் பரமேஸ்வரன் இருக்காருன்னு இந்த வேதத்துல வருது. அதுபோல் என்னுடைய வந்திருக்கக்கூடிய மகாமகோபாத்யாய டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவர் வந்திருப்பார்னு நினைச்சேன். அதனால ஒரே சந்தர்ப்பத்தில் நமஸ்த பர்ஜினேக்கு யுக்த கேசாயத்தின்னு சுவாமிகளுக்கும் என்னுடைய வாத்தியாருக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணோம் நினைச்சான் அவர் வரலாவார். இருந்தாலும் மானசிகமாக அவருக்கும் சுவாமிகளுக்கும் அந்த ஸ்ரீரத்னத்தில் சொல்லியபடி இந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சைவ தர்மங்கள் என்ற விஷயங்களை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அது நான் ஒரு கேஷுவலாகவே சாதாரணமாகவே பேசுகிறோம், ஒரு இதுவாக பேசலை. நம்ம கார்த்திகேயன் சொன்னார், நீங்க இத பார்த்து படிக்க வேண்டாம் அப்படின்னாரு. அவர் பார்த்து படித்தா ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் வந்து போயிடும், அது இங்கே இருக்கிறது. ஆனா எனக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து சுவாமிகளுடைய முன்னாடியும் என்னுடைய வாத்தியாருக்கு முன்னாடியும் நிறைய விஷயங்களை சொல்லணும்னு ஒரு ஆசை. அதனால நிறைய விஷயங்களை சங்கிரகம் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். ஆனா சுவாமிகள் உங்களை எப்படி தயார் பண்ணியிருக்கா அப்படின்னா, என்னுடைய விஷயங்கள் அதாவது வேதாந்த சிரவணம் நிறைய பண்ணியிருக்கிறதுனால எந்த விஷயங்களும் உங்களை வந்து கவர் பண்ணாங்க. நீங்கெல்லாம் வந்து விஷய கிராசியால் இல்லை, விஷயி கிராசியாக எந்த விஷயங்களும் ஒன்று உங்களை கிரகணம் பண்ணாது. அதனால என்னுடைய உபன்யாசத்தில் நான் ரொம்ப சமத்காரமாக சொல்லி தான் உங்களை கவர் பண்ணுன்றது இல்லை. சமத்காரமாக சொல்லாமலேயே விஷயங்கள் உங்களை கிரகணம் பண்ணாது, ஆனா நீங்க விஷயங்களை கிரகணம் பண்ணக்கூடிய அளவுக்கு சுவாமி உங்களை தயார் பண்ணியிருக்காரு.
அதனால உபன்யாசம் ஒரு சைலியோ அல்லது ஒரு சபையில பேசக்கூடிய ஒரு அது அது சுவாமிகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட். எங்க வாத்தியார் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவர் ரொம்ப சிரிக்க சிரிக்க பேசுவார், நிறைய சிரிக்க சிரிக்க பேசுவார். போடா சாஸ்திரிகள் வந்து அவரும் நேற்று உபன்யாசம் பண்ணான்னு சொன்னா அவர் ரொம்ப விஷயமா பேசக்கூடியவர், சுவாமிகள் வந்து ரெண்டும் சேர்ந்து பேசக்கூடியவர். இருந்தாலும் என்னுடைய பேச்சு வந்து இந்த சைவ தர்மங்கள்ன்ற விஷயத்தை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்க எல்லாரும் வந்து விஷய கிராகிகள், நீங்க எல்லாரும் விஷயத்தை கிரகணம் பண்ணக்கூடியவா அப்படின்ற ஒரு விசுவாசம், தெரிஞ்சின்ற விஷயத்த சொல்லணும்னு ஒரு ஆக்ரகம், ஒரு பிடிவாதம். அதனால்தான் கார்த்திகேய சிவாச்சாரியர் சொன்னாலும் கூட நான் சதையில சொல்லிட்டாங்க சில விஷயங்கள். அதற்கு முன்னாடி சைவ தர்மங்கள்ன்ற தலைப்பு, அதுல நம்ம பாரத தேசத்துல புதுசா எந்த விஷயங்களையும் நாம வந்து ஸ்தாபிக்கணும்ன்ற ஒரு அவசியம் இல்லை. நம்ம பழக்கத்துல எல்லாமே இருக்கு. நாம என்ன பேசினாலும் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மள்கிட்ட இருக்கு. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, நாம அனுஷ்டானம் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் வந்து சப்பிரமாணமா தான் இருக்குன்னு ஸ்தாபனம் பண்றதுதான் நம்முடைய வேலை. அது தெரிஞ்சுக்கணும். நாம எதெல்லாம் கடைபிடிச்சுட்டு இருக்கோமோ, ஓ இதுக்கு பிரமாணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த அனுஷ்டானம் இன்னும் கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அவ்வளவு நாங்க தவிர புதுசா யாரும் வந்து ஒன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. அதுல சைவ தர்மங்கள்னு போது நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சனாதன தர்மம், இந்த ஹிந்து மதத்துல ஷண்மத ஸ்தாபனாச்சாரியால் ஆதிசங்கர பகவத் பாதாவுக்கு பேரு. இந்த ஷண்மதங்கள்னா என்ன நமக்கு தெரியும், பின்னாடி தானாபத்தியம் தான் கௌமாரம் எல்லாம் எழுதி ஒட்டியிருக்கு. ஷண்மதங்கள்ல சைவமும் ஒரு மதம். இந்த ஷண்மதங்களினுடைய நிலைமை என்ன, அது வேதத்தினுடைய ஒரு நிலைமை என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதுல நம்ம தேசத்துல நிறைய பட்சங்கள், ஒரே வேதத்தை அவலம்பிச்சு ஒரே வேதத்தை பிரமாணமாக வச்சுட்டு நிறைய மதங்கள் இருக்கு. அது நமக்கு தெரியும், அத்வைத்த மதம், துவைத்த மதம், விசிஷ்டாத்வைத்தம்னு பிரசித்தமா இருக்கு. அது போல ஒரே நூலையே பிரமாண நூலாக வச்சுட்டு நிறைய சமயங்கள்லாம் வந்து அதுல வேதத்தை பிரமாணமா வச்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சமயம், ஒரு ஒரு ஒரு சமயத்தை நாம வைதிக சமயம், வைதிக மார்க்கம்னு சொல்றோம்னா, இதை தவிர இன்னொரு ஒரு பிரமாண கிரந்தம் நம்மகிட்ட இருக்கு. அந்த பிரமாண கிரந்தங்களுக்கு என்ன பெயர் சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லலாம், கொஞ்சம் புரியுற மாதிரி பேர்னா தந்திரம்னு சொல்லலாம். வைதிகி தாந்திரிகி சேதி விவிதா ஸ்ருதி கீர்த்திதா, ஸ்ருதிஹி கீர்த்திதான்னு வரணும், ஸ்ருதி கீர்த்திதான்னு ஒரு ஸ்லோகம். நம்முடைய பிரமாண கிரந்தம் வைதிகமான ஒரு பிரமாண கிரந்தங்கள், தாந்திரிகமான ஒரு பிரமாண கிரந்தங்கள்னு பிரமாணம் ரெண்டு விதம்னு வரும். என்ன புதுசா ஒரு தாந்திரிகம்னு சொல்றாரு அப்படின்னு, இது ஏதோ கேரளா சம்பந்தப்பட்ட சமாச்சாரம்னு நினைக்க வேண்டாம், அப்படி இல்லை. ஆதிசங்கர பகவத் பாதான் காலத்திலேயே இன்னைக்கு சண்மத ஸ்தாபனம்னு ஆறு மதங்களுக்கு ஸ்தாபனம் பண்ணாரோ, அப்ப அந்த ஆறு மதங்களுக்கும் ஒரு பிரமாண நூல் இருந்திருக்கணும் இல்லையா, இருந்திருக்கு. அதை சரி பண்ணி அந்த அந்த ஆறு மதங்களையும் ஸ்தாபனம் பண்ணாரு பகவத் பாதா. அதுவே சுத்தமான வேதத்தை அனுசரிச்சு வேதத்தை மட்டும் பிரமாணமாக வச்சுண்டு, அல்ல வேதத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்மிருதிகள், அந்த 18 ஸ்மிருதிகள் அதை பிரமாணமாக வச்சுன்னு ஒரு பரம்பரை. அந்த பரம்பரையை என்ன சொல்லலாம், அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னா, அது ஸ்ரௌத பரம்பரைன்னு சொல்லலாம். அத வேதத்துல இருக்கக்கூடிய யாகங்கள், அந்த யாகங்களை மட்டும் பண்றது. அதுக்கப்புறம் அந்த ஸ்மிருதிகள்ல வந்து கிரிஷ்ய சாஸ்திரங்களை வச்சுன்னு பண்ணக்கூடிய கிரிஷ்ய கர்மாக்கள், இதெல்லாம் அந்த வேதத்தை சம்பந்தப்பட்டு வந்திருக்கு. தந்திரம்னு சொல்றோம் இல்லையா, இந்த தந்திரம் என்ன பண்றது அப்படின்னா, எப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு தேவத்தையை ஒட்டுண்டு, அதுவும் ஒரு உருவத்தோடு இருக்கிற மாதிரியான ஒரு தேவத்தை, அந்த தேவத்தைக்கு ஒரு லட்சணங்கள், அதுக்கு ஒரு வாகனங்கள், ஆயுதங்கள், ஒரு ஸ்தானம், ஒரு குறிப்பிட்ட கைலாசம், அது மாதிரி வைகுண்டம், இது மாதிரியான சில லோகங்களை ஒட்டுண்டு, அந்த லோகங்கள்ல அந்த சுவாமி இருக்கார், அந்த தேவத்தை கணபதியோ சுப்பிரமணியரோ விஷ்ணுவோ இதெல்லாம் இருக்கார் அப்படின்ற விஷயத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடியதும், வேதத்தை காட்டிலும் மற்றொரு வேதத்தை காட்டிலும் பின்னமாக இருக்கக்கூடிய நூல்களுக்கு தான் தந்திரங்கள். இந்த தந்திரம், இந்த சண்மதம் சொல்றோம் இல்லையா, சண்மதம் மட்டும் இல்லாம ஒரு சமயத்துல நிறைய மதங்கள் இருக்கு. ஆறு மதங்கள் பிரதானமா இருந்தாலும் உபமதங்கள் நிறைய இருக்கு. எல்லா மதங்களுக்கும் நிறைய புஸ்தகங்கள்லாம் இருந்திருக்கு. சப்தமாத்திர பிரதானகம்னு இந்த சப்தமாதாக்கள் கிராமங்கள்ல நீங்க பார்க்கும்போது கன்னிமார்களுடைய கோவில்னு நாம பார்த்தோம். பல கிராமங்கள்ல சிவாலயம் இருக்காது, விஷ்ணுவுடைய ஆலயம் இருக்காது, இந்த கன்னிமார்களுடைய ஆலயம் பிரதானமா இருக்கும். அது மாதிரி சப்த கன்னியான்னு பேராவாளுக்கு, சப்த மாதாக்கள்னு இந்த பிராம்சியாதி மாதாக்கள்னு
இவாளுக்கு பிரதானமா வச்சுட்டு பைரவரை பிரதானமாக வச்சுன்னு இப்படி நிறைய மதங்கள் இருக்கு. அந்த மதங்கள்ல ஆறு மதம் முக்கியம்னு பகவத் பாதா ஸ்தாபனம் பண்ணா, அந்த ஆறு மதத்துல ஒரு மதம் சைவ மதம். அந்த சைவ மதத்துக்கு உள்ளுக்குள்ள நிறைய சைவ மதத்துக்குள்ள கூட நிறைய அவாந்தர பேதங்கள்லாம் இருந்திருக்கு. அதற்கான புஸ்தகங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. ஒன்னு ரெண்டு அந்த புஸ்தகங்களுடைய பேர் மட்டும் நமக்கு கிடைக்கிறது. அதுல ஒரு நாலு சைவ மதம் பிரதானம். ஒன்னு சித்தாந்த சைவம்னு ஒண்ணுக்கு பேரு, இன்னொரு சைவ மதத்துக்கு காபாலிக சைவம்னு பேரு, ஒரு சைவ மதம் காலாமுக்க சைவம்னு பேரு, ஒரு சைவம் பாசுபத சைவம்னு பேரு. காபாலிக காலாமுக பாசுபத சித்தாந்தன்னு சொல்லிட்டு சைவ மதம் நாலு விதமா இருந்திருக்கு. அவளுக்கு ஆச்சாரம் வேற வேற, ஆச்சாரம் ஆச்சாரம்னா பழக்க வழக்கம்னு வச்சு அந்த ஆச்சாரம் வேற வேற, அதுக்கு எல்லா நூல்கள்லாம் இருக்கு. இதுல இந்த மூணு சைவ மதத்துக்கு நம்ம சைவத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சாத்தம், சாத்தம்னு எடுத்துட்டாலும் சாத்தத்திலேயே அம்பாள், அம்பாள்னு சாதாரணமா தமிழை நாம சொல்லிடுறோம். ஆனா அம்பாள்லயே இந்த சண்டிய பிரதானமா வச்சுன்னு சொல்றது, அதுக்கப்புறம் புவனேஸ்வரிய பிரதானமா வச்சுன்னு சொல்றது, இது மாதிரி சாத்தத்துக்குள்ள கூட நிறைய வித்தியாசங்கள் நாம பார்க்கிறோம். துர்கா சப்தசதி தேவி மகாத்மம் இதெல்லாம் நாம பார்க்கும்பொழுது அதுல சிருஷ்டியிலாவே எப்படி இருக்கு, அம்பாள் தான் பிரதானம்னு வந்து அம்பாள் தான் பரபிரம்மஸ்தானத்துல அம்பாளை வச்சு, இந்த நாம சாதாரணமா ஒரு கதை சொல்றோம் இல்லையா, அதாவது சிவன் சிவனுக்கு வந்து அம்பாள் வந்து பத்னியா இருக்கான், இது மாதிரி வராம அம்பாளை பிரதானமா வச்சுட்டே வரக்கூடியதாக அந்த சாத்தம் இருக்கும். இதே மாதிரி நாம வைஷ்ணவத்தை பார்க்கிறோம். வைஷ்ணவம் வரும்பொழுது அங்க பிரதானமாக இன்னைக்கு ரெண்டு பேதம் இருக்கு, வைகானசம்னு ஒண்ணு பஞ்சராத்திரம்னு ரெண்டு விதமான பேதம் இருக்கு வைஷ்ணவத்துல. அது போல் கானாபத்தியம்னு சொல்லக்கூடிய மதத்துல விநாயகரை பரபிரம்மாவா வச்சுன்னு வழிபடக்கூடியது அந்த மதம் வரும்பொழுது வாணி லக்ஷ்மி இவா எல்லாருமே விநாயகருக்கு சக்தி ஸ்தானத்துல வந்துடுறான். சாதாரணமான கதைகளை சொல்லும்போது அம்மா பார்வதியினுடைய புத்திரன் தான் விநாயகர், இது மாதிரியான கதைகள் எங்க இல்லைன்னு கேட்டா இந்த கானாபத்தியம்ன்ற வைநாயக மதத்துல அது கிடையாது. அதுபோல் கௌமாரம்னு வரும்போது சுப்பிரமணிய சுவாமிய குமாரசுவாமிய வந்து பரபிரம்மஸ்தானத்துல பிரதானமாக வச்சுன்னு வரக்கூடியது கௌமாரம். இப்படி சண்மதங்கள், இதை தவிர நிறைய மதங்கள்லாம் ஒரு காலத்துல இருந்தது. அந்த மதங்கள் அதுக்கு பிரமாண நூல் தான் தந்திரம்னு, பொதுவான வார்த்தை தந்திரம். அந்த மதங்களை தாந்திரிக மதங்கள்னு சொல்லிடலாம். ஆனா அந்த தாந்திரிக மதங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டா, வேதத்துக்கு விருத்தமாக இருக்கக்கூடிய தாந்திரிக மதங்கள், வேதத்துக்கு விரோதம் இல்லாம இருக்கக்கூடிய தாந்திரிகம்னு அந்த தாந்திரிக சண்மதங்களும் அப்படி ஒரு ரெண்டு அமைப்புல இருந்தது. அதுல வேத விருத்தமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் அந்த ஆறு மதத்திலையும் இருக்கக்கூடிய வேத விருத்தமாக இருக்கக்கூடிய ஆச்சாரங்கள் எல்லாம் ஆதிசங்கர பகவத் பாதால் சரி பண்ணி அதை நிராகரணம் பண்ணியிருக்கார். வேதத்துக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய இந்த சண்மதங்களை பகவத் பாதால் நிராகரணம் பண்ணல. அதனாலதான் இந்த சண்மதங்களுக்கும் அனுசாரமா சண்மதங்களையும் அனுசரித்து இருக்கக்கூடிய பல ஸ்தோத்திர கிரந்தங்களை பண்ணியிருக்கார். அதுல நாம ரொம்ப ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம், எப்படி ஒரு வக்கீலானவர் அந்தந்த கட்சிக்காரனுக்கு அவனுக்கு சார்பா ஆஜராகும் பொழுது அவனுக்கு தகுந்தார் போல பேசுறாரோ, அதே மாதிரி பகவத் பாதாளுடைய கிரந்தங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சைவத்தை அனுசரிச்சு இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள்ல சைவமான பத பிரயோகங்கள்லாம் அப்படி இருக்கு. சிவானந்த லஹரியில நாம பார்த்தோம்னா பதின்ற பதங்கள், பசுன்ற பதங்கள், பாச பதங்கள்லாம் அப்படியே பிரயோகம் பண்றார். என்ன காரணம், சைவம் சிவன்ற ஒரு தேவத்தைய பிரதானமாக வச்சு பேசக்கூடிய மதம் சைவம். அந்த மதத்துல வந்து பதிபசு பாசங்கள்ல வந்திருக்கிறதுனால அந்த பதிபசு பாசங்கள்ன்ற வார்த்தைகள் பிரதானமா வர்றது எங்க, அந்த சிவானந்த லஹரி போன்ற கிரந்தங்கள்ல. இதுவே நாம சௌந்தரிய லஹரி இத்தியாதிகள் பார்த்தோம்னா நமக்கு சாத்தத்துல ஸ்ரீவித்யால இருக்கக்கூடிய வார்த்தைகளும் அங்க இருக்கக்கூடிய அந்த பிரயோகங்களும் அப்படியே நமக்கு சௌந்தரிய லஹரியில வருது. அப்படி அந்தந்த மதத்தை அனுசரிச்சு கொள்ளும்பொழுது பகவத் பாதால் சண்மதங்களுக்கும் அனுகூலமான ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணியிருக்கார். அதுல நாம இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மதம் சைவ மதம் வந்து சித்தாந்த சைவம்னு பேர். ஏன் இதுக்கு சித்தாந்தம்னு, அதுல இன்னொரு ஒரு விஷயம், நீங்க அந்தந்த மதங்களை நீங்க பார்க்கும்பொழுது அவ என்ன பண்ணுவா, இதுதான் பிரதானம்னு பேசுவா. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நமக்கு இப்ப நீங்க வந்து சிவபுராணத்தை எடுத்துன்னு பார்த்தா சிவன் தான் பிரதானம்னு வரும். சிவனுக்கு சிவனுக்கு அங்க தேவதையா தான் பாக்கிய தேவதைகள்லாம் இருக்குன்னு அங்க வரப்போகுது. அது போல அந்தந்த புராணம் எடுக்கும்போது அந்தந்த தேவத்துக்கு பிராதானியம். அது மாதிரி சைவம்னு எடுக்கும்பொழுது
சிவனை பரபிரம்மமாக பரமேஸ்வரன் பரபிரம்மமாக வச்சுன்னு பேசக்கூடியது அந்த மதம் வந்து சைவம். இதுல சித்தாந்தகான்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சைவத்துக்கு இந்த பாக்கி அந்த நாலு சைவம்னு சொன்ன அந்த நாலு சைவத்துக்குள்ள நிறைய அவாந்தரம், வாம தட்சிண மிஸ்ரம்னு அது வேற ஒரு ஒரு. இப்ப நீங்க காலாமுகம்னு எடுத்தீங்கன்னா அதுல ஒரு மூணு பேதம், காபாலிக்கம்னு சொன்னா அதுல ஒரு மூணு பேதம், அப்படி அதுல நிறைய வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அந்த சித்தாந்தம் இருக்கு இல்லையா, அதுல அதுல ஒரு உபபேதம் சைவம்னு ஒரு உபபேதம். கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும், ஆனா குழம்ப வேண்டாம். ஒன்னு சித்தாந்தம்னு சொன்ன இல்லையா, அந்த சித்தாந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு மதம், அதுக்குள்ளுக்குள்ள மூணு விதமான அவாந்தர பேதங்கள், அதுல ஒண்ணு சைவம்னு ஒரு பேதம். அப்ப சைவத்தை முதல்ல நானா பிரிச்சேன், இந்த நாலுல சித்தாந்தம்னு ஒண்ணு, சித்தாந்தத்துக்குள்ள மறுபடியும் சைவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுக்கும் சேருங்க சைவ சித்தாந்தம்னு வந்து. இப்ப சைவ சித்தாந்தம் என்ன பண்றதுன்னா, பாக்கி அந்த சித்தாந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பேதத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மூணு பேதங்கள், அந்த பாக்கிய ரெண்டுத்த வியாபத்தி பண்றதுக்காக அதை வந்து பிரிச்சு காண்பிக்கிறதுக்காக என்ன பண்ணதுன்னா, இந்த சைவம்னு ஒரு மதத்தை சொல்லுது, இதுக்கும் சேர்ந்தோம்னா சைவ சித்தாந்தம். அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மதத்துக்கு என்ன பேரு, சைவ மதம். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா சைவ சித்தாந்த மதம். சரி, இந்த சித்தாந்தம் இந்த மதத்துக்கு சித்தாந்தம்னு ஏன் பேர் இருந்தது அப்படின்னும் பொழுது, பாக்கி எல்லா சாஸ்திரங்களையும் பூர்வபக்ஷ ஸ்தானத்துல வச்சுட்டு இந்த மதத்தை சித்தாந்த ஸ்தானத்துல வச்சு பேசின காரணத்தினால இந்த மதத்துக்கு சித்தாந்தம்னு பேரு. எப்படி பங்கஜம்ன்ற பதம் யோகரூடமாக, பங்கஜம்ன்ற வார்த்தை இருக்கு, அது யோகரூடமாக நாம என்ன பண்றோம், அந்த பங்கஜம்ன்றது தாமரைக்குதான் அது பேருன்னு வச்சு, சேற்றில் முளைக்கக்கூடிய செந்தாமரை மூணு சேர்த்து பங்கஜனி கர்த்திரு பத்மம் இது போதகான்வா. பங்கஜம்னு சொன்னா சேற்றில் முளைக்கக்கூடியது அப்படின்னு மட்டும் அர்த்தம் இல்ல, சேற்றில் முளைக்கக்கூடிய தாமரைன்னு அதையும் சேர்த்து சொல்றோம். அப்ப அது மாதிரி சித்தாந்தகான்ற வார்த்தை இந்த சைவத்துக்கு எதனால பேர் அப்படின்னா, பாக்கி எல்லா சாஸ்திரங்களையும் பூர்வபக்ஷ ஸ்தானத்துல வச்சு இந்த ஸ்தானத்துல இந்த மதத்தை சித்தாந்த ஸ்தானத்துல வச்சிருக்க காரணத்தினால இதுக்கு சித்தாந்தம்ன்ற பெயரானது. இடுகுடி காரண பெயர் யோகரூடியா யோகரூடமாக இந்த மதம் இருக்குன்னு இந்த சாஸ்திரத்துல ஒத்துக்கிறார். இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சித்தாந்த சைவம் 28 இது எப்படி இருக்கு, என்ன இந்த மதத்துல என்ன சம்பிரதாயம் அப்படின்னு கேட்டா, வாக்ரூபாச்ச ஆத்ய நிஸ்வசிதம் வேதாக வாக்ரூபாச்ச ஆகமாக ஸ்மிருதாக அப்படின்னு ஒரு பிரமாணம். அதாவது நாம பேசும்பொழுது பேசும்பொழுது சப்தம் கேட்கறது இல்லையா, அந்த சப்தம் எப்படி, இந்த சப்தத்துக்கு ரெண்டு ஸ்வரூபம் இருக்கிறதாக நாம ஒத்துக்கலாம். ஒன்னு என்ன அப்படின்னா, ஒன்னு இதுக்கு முதல்ல ஒரு சூக்ஷ்மமான ஒரு ரூபம், அடுத்து ஸ்தூலமான ஒரு ரூபம். சூக்ஷ்மமான ஒரு ஒரு அவஸ்தா, சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த சப்தம் என்னவா இருக்கும் அப்படின்னா காத்தாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த காத்து என்ன பண்றது, அந்தந்த உற்பத்தி ஸ்தானங்கள்ல இருந்து வெளியில வரும்பொழுது அது வந்து நமக்கு துவனியாக காதல விழுது. அப்ப சூக்ஷ்மமாக இருக்கிறது காத்தா இருக்கக்கூடிய ஒரு நிலை, ஸ்தூலமாக இருக்கிறது துவனி காதல விழக்கூடிய ஒரு சப்தம் இல்லையா. அதாவது காற்று தான் நமக்கு என்னவா மாறுறது, துவனியா மாறுறது. இது போல பரமேஸ்வரனுடைய பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான நிலை இருக்கு பத்தியா, அதுக்கு என்ன பேருனா அந்த சூக்ஷ்மமான நிலையில அவைகளுக்கு வேதங்கள்னு பேரு. எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகா வருது நம்ம, எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகா யோ வேதேபியா அகிலம் ஜகது நிர்மமே தமஹம் வந்தே அப்படின்னு நமக்கு வருது, வித்யா தீர்த்த மகேஸ்வரம் அப்படின்னு நமக்கு வருது. இங்க இந்த ஸ்லோகத்துல எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகான பரமேஸ்வரனுடைய மூச்சுக்காத்தாக வேதங்கள் இருக்கு, அதனுடைய ஒளி வடிவமாக ஆகமங்கள்லாம் இருக்கு. எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகா வாக்ரூபாச்ச ஆகமாக ஸ்மிருதா. அப்ப இந்த மதத்துல வேதம் சைவ ஆகமங்கள்னு சொல்லக்கூடிய ரெண்டும் இந்த சைவ மதத்துக்கு ஒரு பிரமாண கிரந்தமாக இருக்கு. சூக்ஷ்மம் ஸ்தூலம், அதுல வேதத்துல சொல்லிருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் தர்மங்களுக்கும் சைவாகமங்கள்ல சொல்லிருக்கக்கூடிய சைவாகமங்கள் சொன்ன இல்லையா, இது என்ன எடுத்து பரமேஸ்வர கர்த்திருக்கம் அபௌருஷேகம்னு இதை ஒத்துண்டாலும் கூட இந்த ரெண்டும் அபௌருஷேகம் தான். ஆனா அபௌருஷேகம்னா புருஷ சப்தத்தினால ஈஸ்வரனை வாங்கிக்க கூடாது, பரமேஸ்வரனை புருஷன்னு சொல்லக்கூடாது. இப்ப புருஷனுக்காகவும் பின்னராக இருக்கக்கூடிய சிவபெருமானால பரமேஸ்வரனால பிரணீதமா இருக்கிறதுனால இந்த ரெண்டுமே அபௌருஷேகம் தான். சிவ கர்த்திருக்கமாக இருந்தாலும் கூட அபௌருஷேகத்துவம் உண்டு, சுவாமி தான் பண்ணியிருக்கார், ஆனா பௌருஷேகம் அதை நான் சொல்லக்கூடாதுன்னு இந்த சைவ மதத்தினுடைய பல பேருடைய அபிப்பிராயம்.
அந்த சுவாமி என்ன பண்றார் அப்படின்னா, அவருக்கு அஞ்சு முகங்கள், பஞ்ச பிரம்ம தனுஹு சிவஹ, அஞ்சு முகம். என்ன அஞ்சு முகம் அப்படின்னா, முதல்ல பஞ்ச பிரம்ம தனுஹு, இந்த பஞ்ச பிரம்மங்கள் வேதத்துல வந்திருக்கு இல்லையா, ஈசான சர்வ வித்யானாம்னு ஒரு மந்திரம். இந்த விஷயங்கள் ஸ்ரீமத் பாகவதத்துல கூட வந்துருக்கு. அப்படின்னா நம்ம கொஞ்சம் இந்த அடுத்து வேதம் சொன்னோம், இந்த பக்கம் வந்து வைதிகமான பரம்பரையில வேதம் பார்த்தோம், ஸ்மிருதிகள் எல்லாம் பார்த்தோம், அதுக்கும் கீழே வரும்பொழுது நமக்கு புராணங்கள்லாம் வரும். இந்த புராணங்கள்ல நீங்க பார்க்கும்பொழுது வைதிகமான தர்மங்களையும் புராணம் பேசும், அதாவது சுத்தமான ஸ்ரௌதமான விஷயங்களை பத்தியும் புராணங்கள் பேசும். இந்த சண்மதங்கள் இருக்கு இல்லையா, இந்த சண்மதங்கள் இருக்கக்கூடிய தேவதைகள், அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், எல்லா விஷயத்தையும் புராணத்தை நமக்கு கிடைக்கும். நீங்க எந்த புராணம், கருட புராணம் எடுத்து பார்த்தோம்னா, நம்ம இந்த தாந்திரிக பிரகாரங்கள்ல இருக்கக்கூடிய முகாந்தம்லாம் அங்க வருது. கருட புராணத்துல எல்லாமே எப்படி அக்னிகாரியம் பண்ணுன்ற விஷயங்கள்லாம் அங்க வருது, கருட புராணத்தை வருது. அதனால புராணமானது இந்த ஸ்ரௌதமான பரம்பரை, இந்த தாந்திரிகமான பரம்பரைன்னு ரெண்டு பரம்பரையினுடைய ஒரு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடமாக புராணங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதுல இந்த சுவாமி என்ன பண்றார், பஞ்சபிரம்ம தனுகுன்னு சொன்ன, இந்த ஈசான சர்வ வித்யானாம்னு வேதத்துல இருக்கக்கூடிய முகாணி பஞ்சோபனிஷதஸ்தவேசான்னு ஸ்ரீமத் பாகவதத்துல வருது. ஈசா தவ முகாணி பஞ்ச உபனிஷதா, ஸ்ரீமத் பாகவதம், ஹே பரமேஸ்வரனே உன்னுடைய முகங்களாக அஞ்சு உபனிஷத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு வருது. அந்த அஞ்சு உபனிஷத்து என்னன்னா, ஈசான சர்வ வித்யானாம்ன்ற மந்திரம், அது போல தத்புருஷாய விருத்மஹேன்ற மந்திரம், அகோரேபியான்ற மந்திரம், வாமதேவாய சத்யோஜாதம்னு இப்படி சொல்லக்கூடிய அஞ்சு மந்திரங்கள். சுவாமி என்ன பண்றார், பரமேஸ்வரன் சிருஷ்டியாதி காரியங்களை பண்றதுக்காக இந்த அஞ்சு மந்திரங்களையும் தன்னுடைய சரீரமாக கொண்டு சிருஷ்டியாதி காரியங்களை பண்றார். பஞ்ச பிரம்ம தனுகு, நாத தனு மனுஷன் வருது இல்லையா, அதனால அந்த நாதம்னா இந்த வேதநாதம் தான். இந்த வேதநாதமானது அவருக்கு சரீரமாக இருக்கு. அந்த ஈசான சர்வ வித்யானான்ற அந்த மந்திரபாகம் சுவாமியினுடைய சிரப்பிரதேசமாக ஆகிறது. தத்புருஷாதி வித்மகேன்ற அந்த மந்திரபாகமானது சிவபெருமானுடைய முகப்பிரதேசமாகவும், அகோர மந்திரமானது அவருடைய ஹதயமாகவும், வாமதேவ மந்திரம் அவருடைய குஹ்யமாகவும், சத்யோதாத மந்திரம் அவருடைய கால்களாகவும், இப்படி மந்திரங்களையே தன்னுடைய சரீரமாக கொண்டு அவர் சிருஷ்டியாதி காரியங்களை பண்றார். அப்படி பண்ணும்பொழுது அவருக்கு அஞ்சு முகம், அஞ்சு முகமும் ஒரு ஒரு முகத்துக்கும் அஞ்சஞ்சு முகங்கள், தலா மொத்தம் 25 முகங்கள். அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு, பரமேஸ்வரனுக்கு மகா சதாசிவ மூர்த்தின்னு பேர். இந்த மகா சதாசிவ மூர்த்தியாக இருக்கும்பொழுது அவருடைய நான்கு முகங்கள், கிழக்கு முதலிய நான்கு முகங்கள்ல இருக்கக்கூடிய, அதாவது கிழக்குன்னு சொன்னா அங்க ஒரு அஞ்சு முகங்கள் இருக்கும், தெற்குன்னு சொன்னா அங்க ஒரு அஞ்சு முகங்கள். மகா சதாசிவ மூர்த்திக்கு பிரதி திசம் ஒரு ஒரு திசைக்கும் 5 முகங்கள், மேல இருக்கக்கூடியது மற்றும் ஒரு 5 முகங்கள். இப்படி இந்த கிழக்கு முதலிய அந்த நான்கு திசைகள்ல இருந்து ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அசரவண வேதம், நான்கு வேதங்களையும் அவர் வந்து மகர்ஷிகள் சொல்லி தந்தார் அப்படின்றது. இது என்னது அப்படின்னா, இது வந்து இந்த சைவ, அதுவும் சித்தாந்த சைவத்துல இருக்கக்கூடிய சம்பிரதாயம். அதனால நம்ம ஒரு இந்த உபன்யாசம் கேட்கும் பொழுது ஓ இனி வாழ்வுடைய சம்பிரதாயம் அப்படி கேட்டுட்டா கொஞ்சம் அசங்கீர்ணமா இருக்கும், ஒருத்தர் அப்படி சொல்றாரு, ஒருத்தர் எப்படி சொல்றாரு அப்படின்ற ஒரு குழப்பம் கூடாது. ரொம்ப இந்த சைவ சம்பிரதாயத்துல இவா எப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டுனீங்கன்னா அசங்கீர்ணமாக குழம்பாம இருக்கும் விஷயங்கள். அதுல இதுதான் நமக்கு நம்ம பிராச்சீதிஷாம் பிராத்தீ மகதீதி குச்சியதே தட்சிணாவாஹுஷாவ பாராம்னு வரும் பொழுது ரிக்வேதமானது சுவாமியினுடைய கிழக்கு முகங்கள்ல இருந்து வந்தது. யஜுர்வேதம் இதுல கல்பபேதத்தினால வித்தியாசமும் உண்டு. சில கல்பங்கள்ல வரும்போது ரிக்வேதமானது மேற்கு முகத்திலேருந்து வந்தது அப்படின்னு சில இடங்கள்ல சொல்லியிருக்கு. எல்லாமே பிரமாணம் தான், எல்லாமே தப்புன்னு சொல்லக்கூடாது. இது வந்து பௌராணிகர்களுடைய ஒரு சம்பிரதாயம். என்னன்னா நிறைய கல்பங்கள், ஒரு ஒரு கல்பங்கள்ல ஒரு ஒரு மாறி நடக்கவே வேதங்கள் எல்லாத்தையும் பதிவு, வேதங்களோ நமது கிரந்தங்கள்லாம் எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறதுனால சில கல்பங்கள்ல ரிக்வேதம் கிழக்கு முகத்திலேருந்து உண்டாயிருக்கும், சில கல்பங்கள்ல ரிக்வேதம் மேற்கு முகத்திலேருந்து உண்டாயிருக்கு. இப்படி பல சம்பிரதாயம். அதுல மேல இருக்கக்கூடிய 5 முகங்கள்ல இருந்து சுவாமி என்ன பண்ணார், 28 ஆகமங்களை உபதேசம் பண்ணார். அந்த 28 ஆகமங்கள் தலா ஒரு முகத்திற்கு மேல இருக்கக்கூடிய ஈசானத்துல முக, ஈசான முகத்துல இருக்கக்கூடிய 5 முகங்கள், ஈசானத்துல இருக்கக்கூடிய 5 முகங்கள், ஒரு ஒரு முகத்துல இருந்தும் 5 ஆகமங்கள், பிரதானமாக இருக்கக்கூடிய முகத்துல இருந்து 8 ஆகமங்கள். இப்படியாக 28 ஆகமங்கள், இது அஷ்டாவிம்சதி சைவாகமாகான் இந்த 28 இந்த ஆகமங்களுக்கு தான் சித்தாந்த சைவாகமாகான்னு இருக்கு பேர். இந்த ஆகமங்கள் தான் இன்னைக்கு நமக்கு பிரச்சாரத்துல இருக்கு.
இந்த ஆதமங்களுடைய பெயர் காமிகம், யோகஜம், சிந்தியம், காரணம், ஸ்வஜிதம், தபான. இந்த ஆகமம் முதல் ஆகமம் காமிகாகமம், கடைசியான ஆகமம் வாத்துலாகமம். இந்த 28 எப்படி நமக்கு காஷ்மீரத்திலிருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி பர்யந்தம் நான்கு வேதங்கள், இந்த ரிக்வேத சாம அசர்வணங்கள்ல நான்கு வேதங்கள் அப்படியே அதே பேர்ல இருக்கோ, அது போல காஷ்மீர்லேருந்து ஆரம்பிச்சா கன்னியாகுமரி பர்யந்தம் இருக்கக்கூடிய பாரதத்தில் இருக்கக்கூடிய பல பிராச்சீனமான கிரந்தங்கள்ல இந்த 28 ஆகமங்களுடைய பேர் மாறவே இல்லை அப்படியே. அதோட இன்னொரு வித்தியாசம், இன்னொரு ஒரு வைசிஷ்டியம் என்ன, இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இதர மதங்கள்ல கூட சாக்த மதத்துல கூட இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல இந்த பாஸ்கர் ராயர் பல இடங்கள்ல வியாக்கியானம் பண்ணும் பொழுது அவர் அவலம்பிச்சிருக்கக்கூடிய மதம் என்ன மதம், சாக்த மதம். சாக்த மதமாக இருந்தாலும் கூட இந்த சித்தாந்த சைவத்துல இருக்கக்கூடிய இந்த 28 ஆகமங்களுடைய பெயரை அப்படியே ஸ்மரிக்கிறார். அது போல மானசோல்லாசம்னு ஞாபகம் எனக்கு அதுல பார்த்த ஞாபகம், தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தனுடைய வியாக்கியானத்துல மானசோல்லாசத்திலயும் ஏதோ ஒரு இடத்துல இந்த 28 ஆகமங்களுடைய பெயரை அப்படியே அவர் ஸ்மரிக்கிறார். என்ன தெரியுது, இந்த பாரத தேசம் முழுக்க இந்த சித்தாந்த சைவ ஆகமமானது நல்ல பிரசித்தமாக இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. எனவே இந்த சித்தாந்த சைவ ஆகமங்களை அவலம்பிச்சு வரக்கூடியவாளுக்கு என்ன பெயர்னா சைவாகான்னு பேர். சைவ மதத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு சைவர்கள் அப்படின்னு பேர். அதுல இப்ப எப்படி நாம ஒரே உபநிஷத்துக்களை வச்சுட்டு பல சித்தாந்தங்கள் பல சம்பிரதாயங்கள்லாம் வந்ததுன்னு இந்த வைதிக பரம்பரையை நாம பாக்குறோமோ, எப்படி ஒரே பிரம்மசூத்திரத்தை வச்சுட்டு பல பல மதங்கள் வந்திருக்கோ, ஒரே உபநிஷத்துக்களை வச்சுட்டு பல மதங்கள்லாம் வந்திருக்கோ, அதுபோல் இந்த ஒரே சைவாகமங்களை வச்சுட்டு நிறைய சம்பிரதாயங்கள். சம்பிரதாயம்னா என்ன சொல்றேன்னா, இது நாலு விதமா சொல்லலாம். இந்த இந்த வைதிக பரம்பரை மாதிரியே இந்த தாந்திரிக பரம்பரை நீங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வைஷ்ணவம் அப்படி சொல்ல முடியல, ஆனா இந்த கானாபத்தியம் அது போல சைவம் இந்த ரெண்டுத்திலையும் நான் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. என்ன இருக்குன்னா, இந்த சைவத்துல நான்கு விதமான பாதமா பிரிச்சிருக்கான். திரிபதார்த்தாம், சதுஷ்பாதாம், புக்தி முக்தி பிரதாயினி, சம்ஹிதாம் யோ விஜானாதி, சிஷ்யோசௌ சேகமர்ஹதி அப்படின்னு ஒரு ஒரு ஒரு தீட்சையினுடைய ஆரம்பத்தில் வருது. இந்த சைவாகமங்கள் எப்படி இருக்குன்னா, இந்த 28 ஆகமங்களும் பெரும்பாலும் இந்த 28 ஆகமங்கள் எப்படி இருக்குன்னா, திரிபதார்த்தாம், மூன்று பதார்த்தங்களை பற்றி பேசக்கூடியது இந்த ஆகமங்கள். இது ஆகமங்களுடைய ஒரு லட்சணமாக நாம் இதை வச்சுக்கலாம். ஆகமங்கள்னு சொன்னால் என்ன இருக்கும், அந்த சைவாகமங்களை மூணு விஷயத்தை பற்றி பேசுவான். அவளுக்கு மூன்று பதார்த்தங்கள், எப்படி சப்த பதார்த்தாகான நியாயத்தில் அவ சொல்றாளோ, எப்படி சாங்கியத்தில் வந்து பிரகிருதி புருஷன் ரெண்டே ரெண்டு பதார்த்தம்னு அவ வச்சுக்கிறாளோ, அது போல் இந்த சைவத்தில் இந்த 28 சைவாகமங்கள்லையும் அவ ஒத்துக்கக்கூடிய பதார்த்தங்கள் எத்தனைன்னா மூன்று. ஒன்று பதி, ஒன்று பசு, ஒன்று பாசம். அப்படி பதி பசு பாசங்கள்னு மூணு.

உயிரும் தொழை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் அளித்து திருவாளர் வாசமலர் மெண்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். திருச்சிற்று அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே முருகன் புகழ்பாடும் சபை தன்னுடைய 11ஆம் ஆண்டு விழாவை மிகச் சிறப்பாக இன்று காலை துவங்கி ஆண்டு அரசு உழவார திருப்பணி குழுவினுடைய நல்ல ஆதரவோடும் அவர்களுடைய திருப்பணி உழவாரப்பணி சிறந்து விளங்கும் முகமாக இணைந்து நடத்துகின்ற இந்த அற்புத ஞான விழாவில் மதிய அமர்வாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஞான வரலாறு என்பது பற்றி இங்கே சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றியும் அவருடைய வரலாற்றை பற்றியும் ஒரு ஆய்வரங்கமாக சில செய்திகளை நாம் ஆய்ந்து சிந்திப்பதற்காக இந்த அரங்கத்தை இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனக்கு கூட ஒரு சந்தேகம், எதற்காக மதியம் நேரம் இப்படி தேர்ந்தெடுத்தார்கள் என்று யோசித்தேன். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு விடை கிடைத்தது. திருஞான சம்பந்த பெருமான் சத்புத்திர மார்க்கம், அப்பர் சுவாமிகள் தாச மார்க்கம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சக மார்க்கம் என்கின்ற யோக மார்க்கம். எனவே நீங்கள் எல்லாம் உண்டு வந்து இப்பொழுது யோகத்திலே இருப்பதினாலே இந்த யோக மார்க்கத்தை பற்றி சிந்திப்பதற்கு தகுந்த தருணம் என்று எண்ணினார்கள் போல். இதுல கொஞ்சம் பேர் எஸ்கேப் வேற. சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறுல எப்பொழுதுமே சிக்கல்கள் இருப்பதாக சான்றோர்கள் கருதுகிறார். திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் சமகாலத்தவர்கள், கான்டெம்பரரிஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள். சமகாலத்திலே வாழ்ந்த அவர்கள் காலத்திலே சமணமானது சைவத்தை அமிழ்த்தி அரசு ஆதரவோடு சமண இருள் எங்கும் பரவி சைவ ஒளி குறைந்திருந்த காலமாக இருந்தது. எனவே ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் சமண இருளை ஓட்டுவதற்கு சமணர்களோடும் பௌத்தர்களோடும் போராட வேண்டியிருந்தது. அது புறத்தே இருந்து வந்த பகையாக இருந்தது. ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்திலே 9ஆம் நூற்றாண்டிலே சைவம் நன்றாக தழைத்து இருந்தது. இன்னும் சொல்ல போனால் 3 அரசர்களுமே சைவ சமயத்தை வளர்ப்பதற்கு முனைந்து நின்றார்கள். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் இருந்து திருப்பரங்குன்றத்திலே ஒரு பதிகத்தை அருளி செய்திருக்கிறார். அப்படி ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்தும் கூட சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு வினோதமான நிலை என்ன என்று கேட்டால், அவருக்கு வெளியில் இருந்து அதிகமான பகையிலே உள்ளே இருந்துதான் ரொம்ப அதிகம். அவர் வாழ்ந்த காலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை விமர்சனம் செய்தவர்களும் உண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு பிணக்கு கொண்டவர்கள் உண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எதிர்த்தவர்கள் உண்டு. அவர்களையெல்லாம் கூட நாயன்மார்களாக பாடி வைத்திருக்கிறார் பாருங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதுதான் அவருடைய பெருமையிலேயே மிக உயர்ந்த பெருமையாகவும் இருக்கிறது. அடியாரை வணங்காது ஆரூர் பெருமானின் திருவருளை பெற்றுவிடலாம் என்று இவன் எண்ணுகிறானோன்னு ஆரம்பிச்சார் பாருங்க விரண் மண்டர். அப்பையிலிருந்து ஆரம்பிச்சது சண்டை, உள்கட்சி சண்டை. அவர் போறையா சொல்லுவாரு தூது, இந்த ஆள் அனுப்பலாமா? சிவபெருமான் அடியார் என்ன சொன்னாலும் கேட்பார். அவர் என்ன சொன்னாலும் கேட்பாருங்கிறதுக்காக என்ன வேலை வேணாலும் வாங்கலாமா நம்ம? அவர் போவத்தான் ஏன் செய்வாரு? அறிவை காரணத்தினாலே ஆளுடை பரமர்தன்னை இரவினில் தூது போக ஏவி அங்கு இருந்தான் தன்னை வர எதிர் காண்பேன் ஆகில் எவ்வளவு கோபம் பாருங்க ஏறும் கழிக்காம. நான் மட்டும் அவரை நேர்ல பார்த்த அந்த ஆள யார? சுந்தர. நான் சொல்லலங்க சேக்கிடார் பாட்டு எழுதியிருக்க. அறிவை காரணத்தினாலே ஒரு பெண்ணுக்காக ஆளுடை பரமர் தன்னை இரவினில் தூது போக ஏவி அங்கு இருந்தான் தன்னை. இவன் இருந்த இடத்துல இருந்துட்டு இந்த அளவு அஞ்சாயா ஏவி அங்கு இருந்தான் தன்னை வர எதிர் காண்பேன் ஆகில் வருவது

0: என்னாம் கொல் அப்படின்னா அவ்வளவு கோபத்தோட இருக்கிற ஏறுவோம் கழிக்காம. அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவர் காலத்திலேயே சைவ சமயத்திலே பல எதிர்ப்புகள் இருந்தன. அவர் ஒருவர் தான் இருமணம் புரிந்தவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றை நாம் தக்க கோணத்திலே காண வேண்டும் என்பதுதான் சேக்கிழாருடைய அடிப்படை நோக்கம். ஒரு செயல் செய்யப்பெறுகிற பொழுது அந்த செயலை நன்மையா தீமையா என்று ஆய்ந்து பார்க்கின்ற அருகதை நமக்கு இருக்கிறதா என்று முதலிலே நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏன் வினைப்பயனை இறைவன் ஊட்ட வேண்டும்? ஒரு சிறிய செய்தி சொல்லிட்டு நான் இவர்களுக்கு வழிவிடலாம். வினைப்பயனை இறைவன் ஏன் ஊட்ட வேண்டும்? சமணர்கள் சொல்லுகிறார்கள், நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும். நீ நல்லது செய்ய உனக்கு நல்லது வரும், நீ கெட்டது செய்ய உனக்கு கெட்டது வரும் என்று சமணர்கள் சொல்லுகிறார்கள். அதை சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், வாட் இஸ் த ரோல் ஆஃப் யுவர் காட், உங்கள் கடவுளுடைய வேலை அங்க என்ன இருக்கு? நீ நல்லது செஞ்சா நல்லது வரப்போகுது, கெட்டது செஞ்சா கெட்டது வரப்போகுது, கடவுளுக்கு என்ன அங்க வேலை அப்படின்னு. இது ரொம்ப ஒரு நுணுக்கமான செய்தி. நாம் அங்க தெரிந்து கொள்ள வேண்டியது எது என்று கேட்டால், எது நல்லது எது கெட்டது என்று யார் தீர்மானிப்பது? ஒரு செய்தி நல்லதா கெட்டதா என்று தீர்மானிப்பது யாருக்கு அந்த நினைப்பு இருக்கிறது? நான் இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு நல்ல காரியம் நடக்கிறது, ஒருவர் வந்து விசாரிக்கிறார், என்னங்க ஏதோ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கே? ஆமாங்க, இந்த மாதிரியான ஒரு நல்ல செயல்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன, நாங்கள் நற்பணி மன்றம் வச்சிருக்கிறோம், இந்த மாதிரி உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே 63 நாயன்மார்களுக்கு விழா எடுக்கிறோம், ரொம்ப சிறப்பா இருக்க. இந்தாங்க ஐயா, என்னுடைய பங்கா 100 வச்சுங்க அப்படின்னு கொடுத்துருப்பேன். என்னுடைய பங்காக 100 வச்சுங்கன்னு கொடுத்துருப்பேன். அதை வர வச்சுக்கிட்டாங்க. இன்னொருத்தர் வந்தார் அங்கிருந்து, என்ன ஏதோ ஒரே வாழை மரம் கட்டியிருக்கீங்க, இன்னும் சிறப்பா செய்யறீங்களாமே, என்ன விஷயம் என்ன? நாயன்மார்களுக்கெல்லாம் விழா செய்யறோம், நல்ல காரியங்கள்லாம் பல செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படியா? சரி, இந்தாங்க 10,000 வச்சு அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார். நல்லா கவனமா கேட்டீங்களா? முதல்ல எவ்வளவு கொடுத்துட்டு போனார்? 100. அடுத்த அவர் எவ்வளவு கொடுத்துட்டு போனார்? 10,000. சரி, இதற்கான புண்ணியத்தை வழங்குகிறவர் யார்? நல்வினை செய்திருக்கிறார்கள், இதற்கான புண்ணியத்தை வழங்குறவங்க யாரு? இந்த டொனேஷன் வாங்கிக்கிட்டவங்களா? இவர் டொனேஷன் கொடுத்துட்டு போனாரு, அவங்களா அதுக்கு புண்ணியம் கொடுக்க முடியும்? யார் கொடுக்கறது? சந்தேகமா இருக்கு போல இருக்கு. இது எல்லாரும் பாருங்க, மேல காட்டுறாங்க, சிவபெருமான் தாங்கிறாங்க, கீழே கிடையாது சார் அவர் சத்தியமா? இல்ல, கடவுளை காட்டுறதுக்கான மேலதான் காட்டும், கீழே அவர் எங்கேயும் இல்ல சார், சௌரியமா என்ன வேணா செய்யலாங்க அப்படின்னு. நம்ம அவர் மேலதான் இருக்கிறதாவே தான் நம்ம பாவனை. சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சொன்னாங்க, எல்லா இடத்துலயும் நீக்கமே நிறைஞ்சிருக்கிறாருன்னு நமக்கு அந்த உணர்வு வரணும். சரி சரி, கடவுள் அவர் தானே தரணும். இப்ப 100 கொடுத்தவருக்கு அந்த பக்கம் 10,000 கொடுத்துருப்போம். நீங்க சொல்லுங்கம்மா, 100 கொடுத்தவருக்கு புண்ணியம் எத்தனை சதவீதம் இருக்கும், 10,000 கொடுத்தவங்களுக்கு புண்ணியம் எவ்வளவு சதவீதம் இருக்கும்? சும்மா அப்ராசிமேட்டா சொல்லுங்க, சதவீதம் கணக்குல. 100 கொடுத்தவருக்கு எவ்வளவு கொடுப்பார் புண்ணியம், 10,000 கொடுத்தவருக்கு எவ்வளவு புண்ணியம், சதவீதம் நீங்களே சொல்லுங்க. ஒண்ணும் புரியாது, சாமி கொடுக்கிற 100 கொடுத்தார், ஒரே என்ன பண்ணாருன்னு கேக்குறேன் நான் சொல்ல பாருங்க. ஆக்சுவலா 100 கொடுத்தவருக்கு 10%, 10,000 கொடுத்தவருக்கு 100% புண்ணியம் கொடுத்துருப்பார் நாம நினைப்போம். ஆனா என்ன பண்ணார், 100 கொடுத்தவருக்கு 100% புண்ணியம், 10,000 கொடுத்தவருக்கு 10% கொடுத்தார். என்ன யாரு இப்படி கொடுத்திருக்கிறாரு? 10,000 அதிகமான தொகை இல்லையான்னு இல்ல, இந்த 100 கொடுத்தவர் இருக்கிறானே அவனுடைய ஒரு நாள் வருமானமே 100 தான், தன்னுடைய ஒரு நாள் வருமானமாகிய 100 கொடுத்துட்டு போயிட்டான். இந்த 10,000 கொடுத்தா இருக்கிறாரு, அவருடைய ஒரு நாள் வருமானம் 10 கோடி. அவர் என்ன பண்ணாரு, கல்வெட்டுல பேர் பிடிப்பாங்களேங்கிறதுக்காக ஒரு 10,000 கொடுத்துட்டு போனாரு. இப்ப சொல்லுங்க சாமி, யாருக்கு புண்ணியத்தை அதிகமா கொடுப்பார்? 100 கொடுக்கறவங்களுக்கு. அப்ப 100 கொடுத்தவன் எப்படிப்பட்டவன், அவன் என்ன எண்ணமா இருந்தது, 10,000 கொடுத்தவனுடைய என்ன எண்ணமா இருந்ததுன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஏன் சாமிக்கு தெரியும்னா, அவன் தான் உள்ளுக்குள்ள பிரியாம இருக்கிறவன். என்ன நினைத்து செய்கிறோம் என்று தெரிந்து வினைக்கு பயன்பற்றுவான். எனவே அகத்துரு நோக்கி உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பதுதான் என்பது போல, ஒரு வினை செய்யப்பெறுகிற பொழுது அது நல்வினையா, அந்த நல்வினையின் தரம் எவ்வளவு, அல்லது தீவினையா என்று கருதி தீர்ப்பளிக்கக்கூடிய வல்லமை சிவன் ஒருவனுக்கே உண்டு. எனவே அவன் ஒருவன் தான் வினை பயனை ஊட்டுகின்றவன். அப்ப ஒண்ணு நல்லதா கெட்டதான்னு நாம தீர்மானம் பண்ண முடியுமா? அவர் நல்லவர் சார், இவர் கெட்டவர் சார் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லை, நம்ம கொடுக்க முடியாது. என்ன சார் எல்லாரும் பாக்குறாங்க, அந்த வீட்டுல ஒரு அழுகுரல் கேக்குது, அந்த குழந்தைய பிடிச்சு தூக்கி ரெண்டு காலையும் பிடிச்சுக்கிட்டார், ஒரு வாழை ஓங்கி அந்த குழந்தைய வெட்ட போறார். ஓடி வந்து வாசல்ல இருக்கிறவன் காலை பிடிக்கிறான், சாமி எல்லாரையும் வெட்டீங்க பரவாயில்ல, உங்க குலத்துக்கே இருக்கக்கூடிய மீதம் இருக்கிற ஒரே சந்ததி இதையும் நீங்க வெட்டிடாதீங்க சாமி, நீங்க சிவனுக்கு ஒதுக்கி வைத்த நெல்லை தின்றதற்காகத்தானே நீங்கள் இவ்வாறு தண்டித்தீர்கள். இந்த குழந்தை நெல்லை சாப்பிட்டிருக்காதே சாமி, நெல்லை சாப்பிட்டவங்களை எல்லாம் நீங்க வெட்டிட்டீங்க, சரி இந்த குழந்தை நெல்லு சாப்பிட்டிருக்காதே விட்டுறலாமே. அதுக்கு அவர் என்ன சொன்னார், இது நெல்லு சாப்பிடாம இருந்திருக்கலாம், ஆனா நெல்லு சாப்பிட்டவ பாலை குடிச்சிருக்கோம், இதை இப்படியே விட்டா எதிர்காலத்துல சிவன் கோயில்ல ஏதாவது ஒரு பொய் கணக்கு எழுதி காசை சாப்பிடுவோம் அப்படின்னு வெட்டினார். இப்ப சொல்லுங்க, குழந்தைய வெட்டுறது நல்வினையா தீவினையா? எவ்வளவு சிக்கலு. ஆனா வெட்டினவரை கொண்டு போய் சிவலோகத்துல வச்சுட்டார், நீ வந்து சிவகணங்கள். அப்ப ஒரு வினையை தீர்மானிப்பதற்குரிய வல்லமை சிவன் ஒருவனுக்கே உண்டு. அதனாலதான் சொன்னார் ரொம்ப அற்புதமாக நம்முடைய அப்பர் சுவாமி சொன்னார், அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் தொழுது தூமலரு தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு வீட்டுக்குள்ள நுழையிற பொழுது போர்டிகோல லைட் எரியுது, ஹால்குள்ள போனா டிவி ஓடுது, கிச்சனுக்குள்ள போனா எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடுது, பெட்ரூம்ல போனா ஏசி ஓடுது, பேக் யார்ட்ல போனா மோட்டார் ஓடுது, எல்லாத்துக்கும் சேர்த்து வெளியில மீட்டர் ஓடுது இல்லீங்களா? உள்ள எதை ஆன் பண்ணாலும் வெளியில மீட்டர், நீங்க இங்க எதை செஞ்சாலும் மேல மீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, மறந்துடாதீங்க. All your actions are meted. ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சார் யாருக்கு தெரியாம செஞ்சிட்ட சார், எப்படி எப்படி தெரியாம செய்ய முடியும், உங்களுக்கு தெரியாம எப்படி செய்ய முடியும்? ஒரு பையன் வீட்டு கணக்கு பண்ணாம வந்துட்டான், வாத்தியார் கேட்டார் என்ன பண்டிட கணக்கு, பண்ணல சார், நீங்க கொடுத்த கணக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். என்னடா கஷ்டம், நீங்க வேணா சொல்லுங்க சார் இந்த கணக்கு எப்படின்னு போறது, நீங்க சொல்லுங்க சார். உண்மையிலே வாத்தியாருக்கும் தெரியல, அது வேற விஷயம். அவர் என்ன பண்ணாரு, என்னடா இப்படி எயிட் எயிட்டு கேட்டுட்டு இருக்க, ஏறா பெஞ்சு மேல. அவன் பெஞ்சு மேல ஏறலாம், ஏறும் போதே சொன்னா எனக்கு கணக்கு தெரியலனாலும் ஏறணும், வாத்தியாருக்கு தெரியலனாலும் நான் ஏறணும்டா பெஞ்சு மேல அப்படின்னு ஏறி நின்னுட்டு இப்படி பார்த்தா பக்கத்துல ரெண்டு பசங்க கோலி கொண்டு ஆடிட்டாங்க, இப்படி அடிச்சிட்டு சாருன்னு கத்துலாம், என்னடா சார் என்ன மட்டும் கணக்கு போடலன்னு பெஞ்சமில் ஏத்துனீங்க, பாருங்க காம்பவுண்டுக்கு வெளியில ரெண்டு பேர் கோழி கொண்டாடி இருக்கான், அவனை ஏத்தலைய என்ன. வாத்தியார் சொன்னார், டேய் நீ அட்மிஷன் வாங்கி உள்ள வந்துட்ட, உன்னை திருத்த வேண்டியது என்னுடைய கடமை, அவனுக்கு இன்னும் அட்மிஷனே கிடைக்கல, அதனால அவனை எப்படி நான் தண்டிக்க முடியும் என்று சொன்னார். நாமெல்லாம் அட்மிஷன் வாங்கி உள்ள வந்திருக்கிறோம், அதனால கரெக்ட் பண்ண வேண்டியது இந்த வாத்தியாரோட வேலை, நம்மள நாம சும்மா நொந்து கூடாது, ஏன் இவர் நம்மளை இப்படி பண்றாரு, ஏன் நம்மளை மட்டும் அதுவும் சொல்லுவான் சார், பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் சந்தோஷமா வச்சிருக்காரு சார், என்னதான் சார் போட்டு வருத்துறாரு சாமி அப்படின்னு நினைப்பான். துன்பம் என்பது என்னவோ சுவாமி நமக்காகவே கொடுப்பது போல கிடையவே கிடையாது. இவரலும் இகலும் இன்றி யாவருக்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம். கந்த புராணத்துல சொல்ற, இவரலும் இகலும் இன்றி யாவர்க்கும் ஓர் பெற்றித்தாகி அவரவர் வினைகள் நாடி அதற்படு பொருளை நல்கும் சிவனை யாம் வெறுத்தல் குற்றம் சிறந்த நொன்பியற்றிடாதே தவறு செய்தனம் என்று எம்மை நோவதே தக்கதென்றார். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம் சிவன் நிந்தை. எந்த காரணத்தை முன்னிட்டு சிவனை நிந்தனை செய்து கொள்ளும். நாம சரியா தவம் பண்ணலேன்னு நினைச்சுக்கோப்பான்னாரு கந்தபுரன். வினை பயனை ஊட்டுவதிலே சிவனுக்கு ஒருத்தனுக்குத்தான் பவர் இருக்கு, வேற யாராலையும் முடியாது. மற்ற கடவுள் ஏதாவது கொடுக்கலாம் கொள்ளலாம், அதுவும் அவன் அதிட்டு நிற்பதுனாலே கொடுக்குது. ஆனால் எந்த கடவுளாலும் உங்களுடைய வினைப்பயன் கணக்கை மாற்ற முடியாது, நீக்க முடியாது, தீர்க்க முடியாது. காரணம், அந்த கடவுளோட வினைக்கணக்கே சிவபெருமான் தான் இருக்கு. எனவே எல்லா வினைக்கணக்கையும் கையிலே கொண்டிருக்கிற சிவபெருமான் தான் எது நல்வினை எது தீவினை என்று தீர்மானிக்கிறார். எதுக்கு இவ்வளவு பெரிய பீடிகை போட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பறவையாருக்கும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் நம்முடைய வரலாற்றிலே ஏற்பட்ட தொடர்பை எப்படி பார்ப்பது? ரொம்ப அற்புதமான பகுதி சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய இந்த வரலாறு போல. இப்ப ரேணுகா தேவி சொல்லிட்டு போன மாதிரி திரும்பவும் சொல்லுகிறேன், அஞ்சு கண்டத்துல இப்படி ஒரு சமாச்சாரமே கிடையாது. நிச்சயமா தான், ஏன்னு கேட்டா உலகத்திலே இருக்கக்கூடிய அருளாளர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக இருந்திருப்பார்கள். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போல ஒரு அருளாளரை பார்ப்பது என்பது நிச்சயமாக முடியாது. இங்கே ஞான வரலாறுலே தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய ஞான வரலாறு அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கு. இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பறவையாரும் என்கிற தலைப்புல நம்முடைய திருவாரூரிலே ஆதீன புலவர் குஞ்சிதமாதம் ஐயா அவர்கள் இங்கே பேச வந்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சங்கிலி நாச்சியாரும் பேசுவதற்காக நம்முடைய மதன் முரளி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு பகுதிகளையும் நாம் இரண்டு பெரும் அறிஞர்களை கொண்டு சிந்திப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. குஞ்சபாதம் ஐயா அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டுவதில்லை, உங்கள் அத்தனை பேருக்கும் அவர் அறிமுகமானவர் தான். திருவாவுடுதுறை ஆதீன புலவராக இருக்கக்கூடிய அவர் சிறந்த சித்தாந்த ஞானம் உடையவர். மலேசியாவிற்கு வருடந்தோறும் சென்று சித்தாந்த பாடங்கள் எடுத்து வந்தவர். ஒரு சமயம் நானும் மலேசியா போயிருந்த பொழுது அவரும் அங்கே வந்திருந்தார். அவர்கள் மிகுந்த சைவ சமயத்திலே தோய்வு உடையவர்கள், திருவாவுடுதுறை ஆதீனத்தினுடைய நல் மதிப்பை பெற்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இங்கே நமக்காக வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டதே நம்முடைய மிகப்பெரிய ஒரு பேர் என்று கருத வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் பறவையாரையும் இணைத்து பார்த்து சேக்கிரார் சொல்லுகிற செய்திகள், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளாக நமக்கு சில பல செய்திகளை எல்லாம் சொல்ல இருக்கிறார். மதன் முரளியை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டுவதில்லை, அவர் உள்ளூர்காரர். அவரை பொறுத்த வரைக்கும் நான் வெளியூர்காரர். என்ன, அவர் இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கணேஷ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். வரலாற்றை முழுவதும் நாங்கள் சிந்தித்து நொடித்தான்மலை அந்த பதிகம் வரைக்கும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டாங்க. காலையில இந்த பாடப்பகுதி அது வரைக்கும் பார்த்திருக்கோம் என்று குறிப்பிட்டார்கள். ரொம்ப அருமையா ஒன்று ரெண்டு செய்திகளை கணேஷ் சொன்னார்கள். நான் அதை நிறைவு செய்கிற பொழுது அதை நான் குறிப்பிடுகிறேன். ரொம்ப நுட்பமான செய்தி ஒன்று சொன்னார்கள் அவர்கள் வரவேற்பு உரையில். அந்த சங்கிலி நாச்சியாரை பற்றிய ஒரு செய்திகளை எல்லாம் இங்கே மதன் முரளி அவர்கள் கூற இருக்கிறார்கள். இந்த இரண்டு செய்திகளையும் கேட்ட பிறகு நான் அதற்கு முன்பாக சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பயஸ் பண்ண விரும்பல, அவங்க சுதந்திரமாக. நான் அதனாலதான் அந்த சங்கிலி நாச்சியாரை பற்றியோ பறவை நாச்சியாரை பற்றியோ நான் எந்த கருத்தையும் நான் சொல்லல. அவர்களுக்கு முழு உரிமை கொடுத்துருக்கிறேன், அவங்க முழுசா அவங்க சிந்திக்கிட்டோம். ஆனா ஒண்ணு ஒண்ணு, பறவை நாச்சியார் நம் திருவாரூர் சம்பந்தப்பட்டவர், சங்கிலி நாச்சியார் திரு ஒற்றியூர் சம்பந்தப்பட்டவர். அதை சொல்லுகிற போதுதான் கணேஷ் குறிப்பிட்டார், ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருத்தை அங்கே சொன்னார். இந்த ரெண்டு தலங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமையை சொல்லுகிற பொழுது ரெண்டும் புற்றிடம் கொண்ட அந்த அற்புதத்தை சொன்னார் அவர், குறிப்பிட்டார். நீங்க கவனித்தீங்களா என்ன தெரியல, அவங்க அவர் சொல்லும் பொழுது அந்த இரண்டு தலங்கள் பார்க்க போனா, இப்ப எனது இடது பக்கமாக இருப்பது திருவாரூர், வலது பக்கமாக இருப்பது திருவொற்றியூர். இப்ப திருவாரூர் திருவொற்றியூர் என்கிற தலத்தின் அடிப்படையில இந்த இருவரையும் சிந்திக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் எனக்கு ஒரு மனதில ஒரு எண்ணம். ஏன்னு சொன்னால், பெருமானுக்கும் திருவாரூர் பெருமானுக்கும் திருவொற்றியூர் பெருமானுக்கும் இருக்கக்கூடிய இந்த தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு சக்திகளாக விளங்கி இருக்கிறார்கள் அவர்கள் இருவரும், பரமநாச்சியாரும் சங்கரநாச்சியாரும். எனவே இந்த இரண்டு பேரையும் இந்த இரண்டு ஊர்களின் அடிப்படையில நாம கொஞ்சம் சிந்திக்கலாமோ என்பது என்னுடைய ஒரு ஒரு லீடு, அதாவது எடுத்துக் கொடுக்கிற ஒரு இது. பட் அவர்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு, எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் சிந்திக்கலாம். அடியை நிறைவு செய்கிற பொழுது நிறைவு பேச்சாக என்னுடைய பேச்சை நான் செய்வேன். அப்ப இன்னும் நீங்க பேசவே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டு இல்ல, நான் தோற்றுவாய் தான் செய்திருக்கிறேன், முகவுரையாக சில செய்திகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவர்கள் இருவரும் பேசிய பிறகு அந்த இரண்டிலிருந்தும் சில கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அடியனுக்கும் தோன்றுகின்ற சில செய்திகளை, மிக மிக முக்கியமான செய்திகளை நாம் இங்கே சிந்திக்க இருக்கிறோம்.
1: அளவற்ற கருணையினாலே திருப்பள்ளி எழுச்சியிலே ஆறாவது பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இதில் ஒரு முக்கியமான கருத்து வலியுறுத்தப்படுகிறது. அதற்கு பொருத்தமான ஒரு நாயன்மாருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். பப்பர வீட்டிருந்துணரும் நின் அடியார் பந்தனை வந்தருத்தரார் அவர் பலரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பு அருத்தியமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாகே என்று. இந்த பிறப்பை அறுத்து இதுக்கு மேல பிறப்பு கிடையாது என்று சொல்லி அறுத்த நம்மை ஆட்கொள்ளுகின்றான் எம்பெருமான். பிறந்து விட்டோம், பிறந்தது நம்முடைய செய்திருக்கக்கூடிய பாவங்களின் காரணத்தினாலே, அல்லது பாவங்கள்னு சொல்ல முடியாது, கர்மாக்கள்னு சொல்வது பொருத்தமான வார்த்தை, நம்முடைய வினைகளின் காரணத்தினால, அதாவது கர்மாக்களின் காரணத்தினால நல்லதோ கெட்டதோ, நல்லது பண்ணாலும் பிறப்புண்டு கெட்டது பண்ணாலும் பிறப்புண்டு. இந்த கர்மாக்களினுடைய தொகையினாலே நாம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே சயனம் என்று எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஆடி ஆடி என்று சொல்லும்படியாக உருதாய் இருதாய் பல கோடியதாய் உடனே அவமா என்று எத்தனையோ கோடி ஜென்மாக்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஒரு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, எண்ணில் அடங்காத ஜென்மங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இந்த ஜென்மம் எப்ப முடியறது? இந்த ஜென்மம் முடிந்த பிறகுதான் இறைவனை பார்க்க முடியுமா? ஏதோ இந்த டேப்ல போட்ட மாதிரி இந்த டேப் முடிஞ்சா தான் அடுத்த இதுக்கு போகுங்கிற மாதிரி ஏதாவது உண்டா? ஏதாவது ஸ்கிப் பண்ணி அடுத்ததுக்கு போக முடியுமா? அப்படின்னா என்ன, இந்த பிறப்போடு முடித்து கொண்டு வேண்டாமைய துன்பம் இருக்கக்கூடிய இந்த பிறவி அலமலம் தொல்லை பிறவி அலமலம் அலமலம் என்று கந்தபுராணத்துல ஜெயந்தன் அந்த சொல்லக்கூடியதாக வரும். அவனே இந்த பிறவி தேவர் மகனாக இந்திரனுடைய மகனாக இருந்தாலும் கூட ஜெயந்தனுக்கு போதும் போதும் நான் விட்டது இந்த துன்பம், இந்த துன்பத்திலேயே இருந்து கொண்டு இதுதான் ஆனந்தம் என்று பன்றியானது சேற்றிலே உழந்து கொண்டிருப்பதை போலவே இதுதான் ஸ்வர்க்கம் என்று நினைத்துக் கொண்டு நாம் திரிந்து கொண்டிருக்கிறோமே, இந்த சேற்றிலே பிறவி சேற்றிலே இருந்து நம்ம எப்போ விடுபட போகிறோம், எப்பொழுது இறைவனுடைய திருத்தாள்களை அடையப் போகிறோம், அதுக்கு அடைவதற்கு எப்படி உண்டு, எப்படி அவனை அடைய வேண்டும், அவனுக்கு எந்த இயல்பினை அடைய வேண்டும், பாவனை என்கின்ற ஒன்று மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த பாவனை எப்படி உண்டு, நம்மாலே அடைய முடியுமா, இவ்வளவு கேள்விகள் வரும். அதுக்கெல்லாம் இவர் இதற்கு பதில் கொடுக்கிறார். இப்பிறப்பு அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும், நம்மாலே பிறப்பை அறுக்க முடியாது, கட்டுப்பட்டவனாலே தன் கட்டை அறுக்க முடியாதா போலே நம்மாலே நம் பிறப்பை அறுக்க முடியாது. யாராலே அறுக்க முடியும், எவன் கட்டு என்னையே கட்டி வச்சிருக்கிறாங்க, இப்போ ஒரு தூண்லயோ கம்பத்திலயோ கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சில பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், என்ன கட்டிட்டா பாரு இவன் இந்த பேச்சு பேசுறதுக்கு இவனை கட்டி வச்சுடலான்னு இல்லையா. இப்போ கட்டி வச்சாச்சு, என்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நானே விடுவித்துக் கொள்ள இயலுமா? என்னாலே விடுவித்துக் கொள்ள முடியாது. இப்ப நான் யாரு என்னை விடுவிக்க முடியும், கட்டுப்படாத இன்னொருத்தன் தான் என்னை விடுவிக்க முடியும். கட்டுக்கு உட்படாத மலங்களுக்கு உட்படாத எம்பெருமான் ஒருவனே நம்மை விடுவிக்க முடியும். விடுவிப்பானா? விடுவிப்பான். அந்த முக்கியமான ஒரு தன்னையை சொல்லி காட்டக்கூடியதான் கடைசி வரி, இப்பிறப்பு அறுத்து முழுமையாக அறுத்து எமை ஆண்டு அருள் புரியும், ஆட்கொள்வது மட்டுமல்ல எனக்கு அருளையும் பாலிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எம்பெருமான். சரி, இது எப்படி? இதுக்கு உதாரணம் இன்னொன்னு சொல்லுகிறார், செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. எப்படி முடியும்? ஆமா, சேற்றிலே செந்தாமரை முளைப்பதைப் போலவே இந்த சம்சாரத்திலே இருந்தாலும் கூட எப்படி அடியவர்களுக்கெல்லாம் இறைவனுடைய நினைவு வருகிறதோ அதே போலத்தான் மனமாகின்ற செந்தாமரையிலே இறைவனாகின்ற தேனி வந்து அமர்ந்து நம்முடைய பக்தி என்கின்ற தேனை அருந்த முடியும். இந்த சம்சாரமாகின்ற சேற்றிலே இது நடக்கும். அதனாலதான் செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுறை சிவபெருமானே. அப்படி இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு. அவடையார் கோயில்னு சொல்லக்கூடிய இடம் அப்படித்தான் இருக்கு. சுற்றியும் தாமரை குளங்கள் அங்கெங்கே இருக்கும். இங்க இதுக்கு உருவம் எதுனா நினைக்க வேண்டாம். திருப்பெருந்துறையை இவர் சொல்லவில்லை, இவர் இந்த சம்சாரத்தை இந்த பூமியை சொல்லுகிறார். இந்த சம்சாரத்திலே இருக்கும் பொழுது இறைவனுடைய திருவடி தாமரைகளை நாம் மனத்திலே சிந்திக்க முடியும், வந்திக்க முடியும். திரிணியான மனோ சிலை மீது உனதாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. இது அப்படியே பொருத்தமா கந்தரன் ஊதி பார்க்கலாம். திரிணியான மனோ சிலை மீது உனதாள் அணி ஆர் அரவிந்தம் அரும்புமதோ. பலவிதமான பிறவிகளிலே செய்த பாவங்கள் எல்லாம் வாசனா மலங்கள் எல்லாம் ஒன்று மேல ஒன்று, ஒன்று மேல ஒன்று, ஒன்று மேல ஒன்றாக படிவம் படிவமாக இருக்கிறது. திணியான மனோ சிலை மீது, மனமாகின்ற அந்த சிலை பாறை மலை இருக்கிறதே, இந்த பாறையில உன்னுடைய அழகான அந்த அற்புதமான திருவடி தாமரைகள் மலருமா என்று கேட்பார் அருணகிரி பெருமான். அதேதான் இங்க மலரும் என்று சொல்வதாகத்தான் எப்படி சொல்ல முடியும்? சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த சம்சார சேறு, செப்புரு கமலங்கள் அந்த வயல், செப்புரு கமலங்கள் மலரும் அங்கே இறைவனுடைய திருவடித்தாமரைகள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை இறை சிவபெருமான். ஏன் அவன் சிவபெருமானாக இருக்கிறான்? திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய, நான் சொல்லக்கூடியது அவடையார் கோயில்ங்கிற திருப்பெருந்துறை இல்ல, இந்த உலகம் என்கின்ற பெருந்துறையிலே தோணியப்பனாக இந்த சம்சாரத்திலே இருந்து இந்த சம்சாரத்தை தாண்டுவிக்கக்கூடிய, சம்சார சாகரத்தை தாண்டுவிக்கக்கூடிய தோணியப்பராக இறைவன் இருக்கிறார். சரி, அந்த இறைவனை எப்படி வணங்குவது? மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. அவனை எப்படி வணங்க முடியும்? இறைவனை பார்வதி பரமேஸ்வரனாக, அப்படின்னா என்ன அர்த்தம்? அருளோடு இருக்கக்கூடிய எம்பெருமானாக வணங்க முடியும். மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் எம்பெருமானை எந்த பாவனையிலே வணங்க வேண்டும்? பெண் பாவனையின. அது என்ன பெண் பாவனை? பெண் பாவனைக்கும் ஆண் பாவனைக்கும் என்னன்னா, ஆண் என்பது எடுத்தாடுவது, பெண் என்பது அதற்கு இப்ப இருக்கக்கூடிய பெண் ஆண் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டாம். தயவு பண்ணி, ஒரு முறை ஒரு குணம் என்று சொல்லக்கூடியது ஒன்றை சார்ந்திருக்கும், ஒன்றை சார்ந்திருக்கும். அதனால்தான் பக்தியை பற்றி சொல்ல வந்த சிவானந்தர்களே ஆதிசங்கர சுவாமிகள் சொல்லும் பொழுது, எப்படி பதிவிரதையானவள் தன் பர்த்தாவை சேருவாளோ அதே போல என்று சொல்லுவார். அந்த உதாரணத்தை சொல்லுவார், பல உதாரணங்கள் சொல்லுவார். அழிஞ்சில் மரத்திலே இருக்கக்கூடிய விதையானது எப்படி அழிஞ்சிலை சேருமோ, நதியானது எப்படி கடலை சேருமோ, ஊசியானது எப்படி காந்தத்தை சேருமோ, பதிவிரதையானவள் எப்படி தன்னுடைய பர்த்தாவையே சேர்ந்திருப்பாளோ என்று சொல்லும்படியாக அந்த இடத்துல சொல்லப்படும். அவர் தன்னுடைய பக்தி என்பதை பற்றி சொல்லுவார். அங்கே சொல்லும் பொழுது ஒரு மனித தன்மையிலே சொல்லக்கூடிய உதாரணம் எதுன்னா, பதிவிரத்தை பர்த்தாவை நாடியிருப்பது என்று வரும். இறைவனை தவிர மற்ற எதுவும் வேண்டாத பதிவிரதா தன்மையிலே இருந்து அவனையே நாடி, அவனுடைய இன்பத்துக்காகவே நாம், அவனுடைய திருமுக மலர்ச்சிக்காகவே நாம் நம்முடைய செயல்கள் என்று இருக்கக்கூடிய பதிவிரதா தர்மத்திலே மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார். அப்படி இருந்தால் நம்மளை இதை அடைய முடியும். சரி, அந்த இயல்பு எப்படி வரும்? வந்தம் போனால் வரும். வந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும். யார்? எத்தனையோ பேர், ஒருத்தர் ரெண்டு பேர்ல பந்தங்களை எல்லாம் அறுக்கின்றார்கள். சரி, எப்படி பந்தத்தை அறுக்க முடியும்? பந்தத்தை அறுத்தால் மட்டும்தான் நாயகி பாவம் என்று சொல்லக்கூடிய அவனே சார்ந்திருக்கக்கூடிய தன்மை வரும். இல்லைன்னா அகங்காரத்தினாலே நானே என்று சொல்லக்கூடிய தன்மை வரும். கிடையாது, நாயகனே என்று பரமேஸ்வரனே எல்லாம் என்று சொல்லக்கூடிய பாவனை வர வேண்டும் என்றால், அந்த பாவனை வந்தால்தான் மனசிலே அன்பு முதிரும், பக்தி வளரும். அதாவது செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை என்று வரும். அப்படி வந்தால்தான் நம்முடைய பிறப்பு அறுத்து எம்பெருமான் ஆண்டு கொள்வார். இப்ப அப்படியே பாருங்கள், பிறப்பு அறுத்து நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய பக்தி வளர வேண்டும். இந்த சம்சார சாகரத்திலேயே இறைவனை அடைய வேண்டும். சரி, அப்படி அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவனை பதிவிரதா தர்மத்தை போலவே நாயகி பாவத்திலே, அதாவது பெண் என்கின்ற தன்மை இல்ல, பெண் தன்மை, அந்த மனத்திலே பெண்ணினுடைய தன்மை எப்படி ஆணையே சார்ந்திருக்கிறாரோ, எப்படி கணவனையே சார்ந்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட தன்மை. அந்த தன்மை எப்ப வரும்? நம்முடைய பந்தம் போனால் வரும். நான் என்கின்ற தன்மை போனால் வரும். நம்மை பாச தடையாக தடித்து அதை பிணைத்து வைத்திருக்கக்கூடியது எது? ஆணவம், கர்மம், மாயை என்று சொல்லக்கூடிய தன்மை. அது எப்ப போகும்? பப்பர விட்டிருந்து உணரும் என் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும். ரொம்ப ஆழாக கொண்டு செல்லுகின்றார் இங்கே திருப்பள்ளி இடிச்சில. அமர்ந்து எம்பெருமானை பப்பர விட்டிருந்து உணரும் என்னடியார். இந்த மனசுல பரபரப்பு இல்லாமல் பப்பரனா பரபரப்பு அல்லது விரிந்து விரிந்து மனசுக்கு என்ன வேலை? ஒன்னு மாத்தி ஒன்னு மாத்தி ஒன்னு மாத்தி ஒன்னு மாத்தி அப்படியே விரிந்து கொண்டே செல்லும். இங்க இருந்து அமெரிக்கா போகும், அமெரிக்கால இருந்து பிரிட்டன் போகும், சந்திர மண்டலத்துக்கு போகும், சூரிய மண்டலத்துக்கு போகும். ஒரே க்ஷணத்திலே சென்று கொண்டிருக்கும், பறந்து கொண்டே இருக்கும். பாதரசம் கீழே சிதறினால் போற இந்த மனமானது அப்படியே சென்று கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல அந்த மனத்தை பப்பர வீட்டிருந்து உணரும் என் அடியார். முதல்ல அமர்ந்து இறைவனை நினைக்கக்கூடியது இந்த பரபரப்பர. இதை வந்து திரு அருணகிரி பெருமான் சொல்றார், பரப்பற்றாருக்கு உரியானே என்று பாடுவார். பரப்பற்றாருக்கு உரியானே, பரத்த பாலுக்கு அணியோனே என்று திருப்பொழியில பாடுவார். பரபரப்பு இல்லாதபடியாக அமைதியாக இருக்கக்கூடிய தன்மை வேண்டும். அமைதியா இருந்து எம்பெருமானை நினைந்து தன்னுடைய தன்மையை நினைந்து அந்த தன்மையிலே நாயகி பாவமே சிறந்தது என்று சொல்லும்படியாக நம்முடைய பந்தங்களை அறுத்து இறைவனுக்கு நாயகியாக ஆகி இந்த பிறப்பிலேயே எம்பெருமானை துதித்து வழிபட்டு எம்பெருமானுடைய அன்பை கொண்டு இந்த பிறப்பை அறுத்து அவனிடத்திலே செல்ல வேண்டும். யார் சென்றார் இதுக்கெல்லாம்? எது ஆரம்பம்? மனோ பாவனை ஆரம்பம், மனம் அடங்குதல் ஆரம்பம். இந்த மனம் அடங்குவது எத்தனையோ செயல்கள், இங்கு எத்தனையோ அடியார்களை நம்ம பார்த்திருக்கிறோம், எத்தனையோ அடியார்களை நம்ம பார்த்திருக்கிறோம். மனசு, மனசினுடைய வியாபாரம், அதாவது எப்ப பார்த்தாலும் எதையாவது செய்து கொண்டே நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த வியாபாரத்தை அடக்கி பப்பர பரபரப்பு இல்லாமல் வீட்டிருந்து, வீட்டிலே இருந்துன்னு சொல்லலாம், எல்லாத்தையும் விட்டிருந்துங்கிற பாடம் உண்டு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இடத்துல அமைதியாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு. யார் பண்ணா? ஒரு பெரிய ஆச்சரியமான சரித்திரம் உண்டு. எம்பெருமானை திருப்பி அதே உதாரணம் சொல்லுகிறேன்னு நினைக்க வேண்டாம். கல்லால் எழுந்தும் கரைமுதல சொல்லால் துதித்தும் நற்பச்சினை தூவியும் தொண்டரினம் எல்லாம் பிழைத்தனர்னு பார்த்தோம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கோடு தோத்தினர் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமரர் கையினர் ஒருபால் துவழ்கையர் அழுகையர் தொழுகையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். இதெல்லாம் என்ன வியாபாரம்? காய்க வியாபாரம் என்று சொல்லப்படும். அது சரீரத்தினுடைய அல்லது வாக்கினுடைய வியாபாரம். மனசு வியாபாரம் எது? அதுவும் அடங்கணும். தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னையில் அஞ்சலி குப்பினர் ஒருபால். அப்படியே உடம்பு மூலமாக வாக்கின் மூலமாக வெளிப்படுத்தாமல் மனத்துக்கு உள்ளேயே நினைந்து நினைந்து நெகிழக்கூடிய தன்மை உண்டு. எல்லாரும் வெளியில காட்டக்கூடிய தன்மை இறைவனை நினைந்து நினைந்து காட்டக்கூடியதுதான் சரித்திரம். நம்ம பார்க்கலாம் ஒரு வித்தியாசமான சரித்திரத்தை இங்க சொல்லுவார். ரொம்ப அழகான சரித்திரம். இந்த சரித்திரத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொண்டால் இப்ப நம்ம பார்த்த படித்தளம் புரியும். எப்படி ஏணி எடுத்து அந்த ஏணி மேல ஏறி அந்த சிவபுரம் என்று சொல்லக்கூடிய தன்மையை அடையணும்னா அதுக்கு இந்த சரித்திரம் ரொம்ப முக்கியம். ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும், சுருக்கமாக தான் சொல்லி இருக்கிறார். ஒன்னும் அதிகமாகலாம் சொல்லல, இருக்கிறதே 18 பாட்டு. இந்த 18 படி எப்படி ஐயப்ப சுவாமிகளுக்கெல்லாம் பண்ணுகிறார்களோ அது மாதிரி இந்த 18 பாட்டுல இப்ப இருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியை நம்ம முடிக்கணும். எப்படி? பூசலார் நாயனார், திருநின்றவூர்ல இருக்கக்கூடிய பூசலார் நாயனாருடைய சரித்திரம். அவர் ஆரம்பிக்கும் பொழுது பாடுகிறார், நம்முடைய மனசுல வரக்கூடியதெல்லாம் வெளியிலே உலக வியாபாரமாக உடம்பினாலே வாக்கினாலே செய்யக்கூடியதான் மனச நமக்கெல்லாம் தோணும். மனசுல என்ன எண்ணுகிறோம்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தன் பூஜை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அவன் பூஜை தான் பண்றானா வேற ஏதாவது காரியம் பண்றானே தெரியாது. ஏன்னா மனசுக்குள்ள யாரு போய் பார்க்க முடியும்? ஆனா வெளியில எந்த வியாபாரம் தாரும் மனசுக்குள்ளே இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் பெரியது இல்லையா? கோயில் எடுக்கணும், கோயில் கட்டணும். கோயில் கட்டணுங்கிறது இங்க ஒரு பெரிய விஷயம். எப்படி கோயில் கட்ட முடியும்? கோயில் கட்டுறதுக்கு கல் வேணும், செங்கல் வேணும், மணல் வேணும், இப்ப சிமெண்ட் எல்லாம் வேணும், எது வேணுமோ. சாமியை தவிர இப்ப எல்லாமே வேணும், அவ்வளவுதான். ஏன்னா சாமி அவரை கடைசியா பாத்துக்கலாம். கோயில் ரொம்ப அழகா இருக்கணும். எல்லா சாமியும் இங்க அஞ்சரை பெட்டி மாதிரி எல்லா வந்துடணும். திங்கக்கிழமை இந்த சாமி, செவ்வாய்க்கிழமை அந்த சாமி, புதன்கிழமை இந்த சாமி, இது பத்தாத பெரிய பெரிய மகான்கள் அவங்களெல்லாம் கொண்டு வச்சு எப்ப பார்த்தாலும் யாராவது ஒரு சந்நிதிக்கு ஆள் வந்துட்டு இருக்கணும். கேட்டா பிள்ளையார் சபை சமயத்துல பிள்ளையார் சக்தி அன்னைக்கு பிள்ளையார், ஸ்கந்த சக்தி அப்பதான் முருகப்பெருமான், சிவராத்திரி அன்னைக்கு தான் சிவபெருமான், வைகுண்ட தான் விஷ்ணு. இப்படி கோயில் எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் அது கல் வேணும், மணல் வேணும், சிமெண்ட் வேணும். இப்ப எல்லாம் ரொம்ப முக்கியமா அதுக்கு என்ன வேணும்னா பேனர் வேணும், லைட்டிங் வேணும். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான், மார்க்கெட்டிங் தான் முக்கியமா இருக்கு கோயிலுக்கு. இப்ப இந்த கோயிலுக்கு பொருள் வேண்டும், நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் அதுதான், மற்றதல்ல. இப்ப இந்த கோயிலுக்கு தேவையானது பொருள் வேணும், இந்த பொருள் புறப்பொருள்கள். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் மானச வியாபாரமாக இறைவனையே வரவழைக்க முடியும் என்று சொன்னால், இறைவனே தன்னுடைய மனத்திலே குடியேறுகின்றான் என்று சொன்னால், அதுதான் இந்த பாடலினுடைய முழுமையான பொருள். அந்த அர்த்தம் அப்படியே இங்க வந்து நிற்கும். அன்றினார் புறமெறித்தார்க்கு ஆலயம் எடுக்க எண்ணி ஒன்றும் அங்கு உதவாதாக உணர்வினால் எடுக்கும் தன்மை நன்றன மனத்தினாலே நல்ல ஆலயந்தான் செய்த நின்ற ஊர் பூசனார்த்தம் நினைவினை உறக்குல உரைக்கொலுற்றாம் என்று பாடுவார் சேக்கிழார் பெருமான். எந்த ஆலயமாக இருந்தாலும் எவ்வளவு நாள் நிற்கும்? நிற்கக்கூடிய ஆலயங்கள் இருக்கின்றன, 1000 வருடம் ராஜராஜசோழன் கட்டிய ஆலயம், மற்ற பெரிய ஆலயங்கள் எல்லாம் இருக்கின்றன, 1000 2000 வருடங்கள் நம்ம இடத்துல உண்டு. ஆனால் அவை அழியக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் எந்த ஆலயம் அழிந்தாலும் கூட நம்முடைய மனத்திலே இருக்கக்கூடிய ஆலயம் அப்படியே இருக்கிறது. நம்மால மற்ற ஆலயங்களை எடுக்க முடியும், முடியாமல் போகலாம். தொண்டை நாடு திருநின்ற ஊர், இங்கிருந்து சென்னையிலிருந்து இப்போ போனா போகலாம், நல்ல ரயில் வண்டி வசதிகளாக இருக்கின்றது. அங்கே ஸ்டேஷன்ல இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. மிகச்சிறப்பாக பராமரித்து வருகிறார் இந்த பூசலா நாயனார் அங்கே வைத்திருக்கக்கூடிய ஹிருதயாலீஸ்வரர் கோயிலாக. அந்த இடத்தினர் அந்தனர் குலத்திலே தோன்றியவராக பூசலார் நாயனார் வந்திருக்கிறார். அன்பருக்கு பணி செய்ய வேண்டும் என்று, இப்ப கோயிலுக்கு எடுத்ததுதான் நினைக்க வேண்டாம், அதுக்கு முன்பாக அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்று அன்பர் பணிதான் முக்கியமாக இருந்தது என்று சொல்வார். பொருள் பெரு வேதநீதி கலையுணர் பொறிவின் மிக்க புலிவின் மிக்கார் அடுப்பது சிவன்பால் அன்பர்க்கு ஆம் பணி செய்தனன்றே கொடுப்பது எவ்வகையின் தேடி அவர்கொள கொடுத்தும் கங்கை மடிப்பொதி வேணி ஐயர் மகிழ்ந்துரைவதற்கோர் கோயில் எடுப்பது மனத்துக் கொண்டார்னார். அடியார்களை வணங்கினால்தான் இறைவனை அடைய முடியும். இப்ப அதான் திருப்பி திருப்பி நம்ம இந்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியிலே பார்த்துக் கொண்டு வருகிறோம். அதனால்தான் அடுப்பது சிவன்பால் அன்பர்க்கு ஆம் பணி செய்தல் என்றே கொடுப்பது எவ்வகையின் தேடி அவர்கொள கொடுத்து என்று சொல்லும்படியாக எம்பெருமானை நினைத்தார். அடியவர்கள் மூலமாக எம்பெருமானை நினைத்தார். ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று மனத்துக்குள்ள நினைத்தார். மனத்தினால் கருதி எங்கும் மாநிதி வருந்தி தேடி எனைத்தும் ஒரு பொருட்பேரின்றி என்றேன் என்று சொல்லும்படியாக எல்லா இடத்திலையும் கோயில் கட்ட வேண்டும், கோயில் கட்ட வேண்டும் என்று தேடுகிறார். ஆனா அந்த சமயத்துல அவராலே பொருள் திரட்ட முடியவில்லை. இப்ப இருக்கிற கோயிலே நம்மளால காப்பாற்ற முடியல. நம்ம புதுசு புதுசா இன்னும் பல பேர் பல சாமிகள் வேற கண்டுபிடிக்கிறாங்க, கோயில் கட்டுறது வேற விஷயம், சாமிகளே கண்டுபிடிக்கிறாங்க, புதுசு புதுசா சாமிகள் வர்றாங்க. இப்போ இவர் கோயில் கட்ட வேண்டும் பார்த்தார், அவ்வளவுதானே, சிந்தையால் திரட்டி கொண்டார் என்று நம்ம சொல்றதுக்கு கதல் சொல்றதுக்கெல்லாம் ரொம்ப எளிது இது. ஆனா யோசித்து பாருங்கள், நான் உங்க யோசனைக்கு விட்டு விடுகின்றேன். மிக கடினமான விஷயம், ஒரு இடத்துல உட்கார்ந்து நுணுக்கமா, ஒண்ணு இல்ல, நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இப்ப ராஜராஜேஸ்வரமே வச்சுக்கலாமே, அதாவது பெரிய கோயில், பெரிய கோயிலுக்கு போயிருக்கிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ ஒவ்வொரு வாயிலாக சென்று எம்பெருமானுடைய திருமுன்பாக நின்று அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், எவ்வளவு பெரியவனாக இருக்கிறான், அவனை எப்படி பார்த்தோன்னு மனசுக்கு கொண்டு வந்து நினைத்து பாருங்கள், பார்க்கலாம். ரொம்ப கஷ்டம், மனசுல வந்து அப்படியே திரும்பி வந்து நிற்பதில்லை, என்னென்னவோ வந்து நிற்கும். பார்த்த மனிதர்கள் வந்து நிற்பார்கள், பார்த்த பிராணிகள் வந்து நிற்கும், படம் வந்து நிற்கும், சினிமா வந்து நிற்கும், என்னென்னமோ வந்து நிற்கும், பகவான் மட்டும் வந்து நிற்கிறது ரொம்ப கட்டமான காரியம். மனசு ஊன்றினால் மட்டும்தான் அந்த மனசிலிருந்து நிற்க முடியும். இறைவன் வந்து நிற்கிறார், அதுக்கும் அவன் கருணை தேவை. இப்ப மனத்திலே பார்த்த பொருளே நிக்க மாட்டேன் என்கிறதே, பார்க்காத ஒன்றை கற்பனையினாலே கட்ட வேண்டும் என்று சொன்னால் எப்படி நடக்கும்? நான் பார்த்ததே கிடையாது, இப்ப நான் முழுமையாக செய்ய வேண்டும், மனத்தினாலே ஒவ்வொரு பொருளாக செய்யணும். யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும். ஆனா மனிதர்கள் இப்படி மனோவியாபாரம் செய்கிறார்கள். பார்க்காத பெண்ணையோ பார்க்காத ஆணையோ நினைத்து கொண்டு அவர்கள் இப்படி அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது கோபப்படுகிறார்கள், யாருமே பார்க்கல. அடுத்த நாள் ஒரு இன்டர்வியூக்கு போனேன்னு வச்சுங்க, ஆபீசர் இப்படி இருப்பான், இப்படி எல்லாம் நம்ம மனசுல நினைச்சுக்கலாம், இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன், இப்படி எல்லாம் பேசுவேன் அப்படின்னு ஒருத்தன் மானசீகமாக கற்பனை செய்ய முடிகிறது. ஆனால் இறைவனை பற்றிய கற்பனை மிக கடினமாக இருக்கிறது. ஏன்னா மனசு உட்கார்றது இல்லை, நமக்கு அதுல ஆர்வம் இல்லை, அதான் முக்கியமான விஷயம். இப்போ இவர் ஒவ்வொரு பொருளும் அங்கே செய்கிறார். அதான் முக்கியம். கோயில் கட்டிட்டா பெருசா இப்படி இருக்கு சார், இவ்வளவு பெருசு சார், அவ்வளவுதான் சார். அதுக்குள்ள கோயில் கட்டியாச்சு, சிவனை கொண்டு வந்து உள்ள உட்காத்தியாச்சு, ஒரே நிமிஷம் முடிஞ்சு போச்சு, நானும் கோயில் கட்டேன். கிடையாது. இவர் என்ன செய்கிறார், திணை நிதியமெல்லாம் திணை துணை முதலா தேடி சிந்தையால் திரட்டி கொண்டார் சாதனத்தோடு தச்சர்தமையும் மனத்தால் தேடி நாதனுக்கு ஆலயம் செய் நலம் பெறும் நன்னாட்கொண்டே ஆதரித்து ஆகமத்தால் அடிநிலை பாரித்து அன்பால் காதலில் கங்குல் போதும் கண்படாது எடுக்கலுட்டார் என்று பண்ற காரியம் சாதாரணம் இல்லை. ஒரு இடத்துல தோண்டணும், எவ்வளவு நேரம் ஒருத்தன் தோண்டுவானோ அந்த அளவுக்கு மனசுல நினைக்கிறார். இந்த இடத்துல தோண்டினோம், இந்த இடத்துல குடியாக இருக்கிறது, இந்த இடத்துல மேட்டை நிரப்பினோம், இந்த இடத்துல அவனுக்கு பாலாலயம் அமைக்கின்றோம், இந்த இடத்துலதான் அவனுக்கு கர்ப்பகிரகம் வரப்போகிறது, இந்த இடத்துலதான் கோட்டை மதில் வரப்போகிறது, இந்த இடத்துலதான் துவஜஸ்தம்பம் வரப்போகிறது, பிளான் பண்ணியாச்சு ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல தோண்டணும். தோண்டுவது மனத்தால தோண்டுகிறார், தோன்றதா தோண்டியாச்சு முடிஞ்சு போச்சு, குழி 10 அடி குழி வெட்டியாச்சு 5 அடி கிடையாது. ஒவ்வொரு அடி வெட்டுவதற்கும் என்ன காலம் ஆகுமோ அந்த காலம் மனத்தினாலே செய்கிறார். அது இவர் பண்ணல, அவரவர்கள் செய்யக்கூடியவர்களையும் கூட்டி வருகிறார். என்ன இவருக்கு தெரியுமா, இவரை கூட்டி வந்தாச்சு, இவர் கல் தச்சர், இவர் மரத்தச்சர், இவர் இங்கே பொன் வேலை செய்யக்கூடியவர், செம்பு வேலை செய்யக்கூடியவர். ஒவ்வொருவரையும் அழைத்து வந்து அவர்கள் மூலமாக மனத்தினாலேயே அழைத்து மனத்தினாலேயே வேலை செய்ய வைக்கிறார். நான் திருப்பியும் சொல்றேன், நான் சொல்றது ரொம்ப சுலபம், யோசித்து பாருங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு இல்ல, அதிகபட்சம் ஒரு இந்த புத்தகம் இருக்கிறத இப்படி ஒருத்தன் யாரோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் உட்காந்து உங்க முன்னாடி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை மனத்தால நினைத்து பாருங்க. போய் வீட்டுல போய் ஒண்ணும் இல்ல, இப்படி அதை பேசினார், புத்தகத்தை எடுத்தார், பிரிச்சார், பார்த்தார், இப்படி எல்லாம் பேசி பாருங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படி என்ன பண்ணணுமோ அதே மாதிரி பேசி பாரு, யோசித்து பாருங்கள் இது எப்படி வருகிறதுன்னு. மிக கடினமான விஷயத்தை பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார், பரபரப்பு இல்லாமல், அவசரம் இல்லை, ஆத்திரம் இல்லை, ஒவ்வொன்றும் எப்படி எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி எல்லாவற்றையும் கோயில் நிரம்பிட நினைவால் செய்தார். ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறார். ஆனா இப்படி செய்யும் பொழுது முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படி செய்தாரே முழுமையாக செய்து இத்தனாவது நாள் கும்பாபிஷேகம் பண்ண போகிறேன், கும்பாபிஷேகம் மட்டுமில்ல எல்லாருக்கும் ஓலை அனுப்புகிறார் மனத்தாலே, எல்லா பொருள்களையும் செய்திருக்கிறார் மனத்தாலே, எல்லா ஆட்களும் வந்து கூடுகின்றார்கள் மனத்தாலே, எல்லாம் மனத்தால பண்ணால். ஆனா அதே சமயத்துல ராஜசிம்ம பல்லவன் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த கலைஞனும் மிகச்சிறந்த அரசனுமான பல்லவ மன்னன், நீங்க பார்த்திருக்கலாம் காஞ்சிபுரத்துல இருந்து அந்த 1 கிலோமீட்டர்ல அந்த பக்கம் இருக்கும், போய் பாருங்கள், கண்டிப்பாக பார்க்கக்கூடிய விஷயம். கைலாசநாதருடைய கோயிலாக அமைத்திருக்கின்றான், தன்னுடைய புத்தி நுட்பத்தை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய சக்தியெல்லாம் செலவழித்து மிகச்சிறந்த ஆலயம் அமைத்திருக்கின்றான். அந்த ஆலயம் அமைத்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் சொல்லி அவனும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்தான், இவரும் ஒரு நாளை தேர்ந்தெடுத்தார், ரெண்டும் ஒரே நாள்ல வந்தது. அவன் வந்து எடுத்தது கும்பாபிஷேகம் வைக்க போகிறோம் என்று சொல்லும் பொழுது அவனுடைய கனவிலே வந்து தோன்றுகின்றார் எம்பெருமான், இந்தவர் நீ வைத்திருக்கக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு நம்மால வர முடியாது, ஏன் ரொம்ப பிஸி, பகவானுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டார், இவர் போல அனுப்பிச்சுட்டார், சொல்லியாச்சு, ஆல்ரெடி புக் பண்ணிட்டார். என்ன எங்களை மாதிரியா புக் பண்ற ஆளா பகவானா, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகி அருளோடு நிற்கக்கூடிய பகவான் கனவுல வந்து சொல்லுகிறாரா, என்ன சொன்னார், நின்ற ஊர் பூச நண்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயத்து நாளை நாம் புகுவோம். நாளைக்கு அங்கே கும்பாபிஷேகம், யாரு அவன் ரொம்ப நாள் பண்ண கோயில், கொஞ்ச நாள் இல்ல ரொம்ப நாள் பண்ண கோயில், அங்கே நான் போறோம், நீ என்ன பண்ணி நாளைக்கு விட்டுரும் இந்த காரியத்தை, நாளைக்கு விட்டுரும், அதுக்கு அடுத்த நாள் வச்சுக்கொன்னாராம். அவன் அரண்டு போயிட்டான், கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டு அருளர் போந்தார் என்று செக்கலார் பெருமா நீங்க பாடுவார். அவன் அரண்டுட்டான், என்னடா இப்படி சொல்லுகிறாரு, யார் இது என்று நினைத்து திருநின்று ஒருவர் அங்கு பார்த்தா யாருக்குமே தெரியாது, யாருன்னு கேட்டா அங்க இருக்கிறார் மாசிலா பூசலார் தாம், யார் என்று கேட்டால் ஆசில் வேதியன் இவ்வூரான் என்று சொல்லுகிறார்கள். கோயில் எங்க இருக்கு ஒருத்தருக்கும் தெரியல, கோயில் எங்க இருக்கு யாருக்குமே தெரியாது. ஓடுகின்றான் வெய்ய வேளான் என்று சொல்லும்படி அந்த மன்னன் ஓடுகின்றான், கேட்கின்றான், எண்டி செய்யோரும் ஏத்த எடுத்த ஆலயம்தான் யாது இங்கு, அவர் வந்து என்னிடத்துல சொன்னார் கண்ணுதல் அருள் பெற்று நான் வந்தேன், எங்கு நீங்கள் ஆலயம் அமைத்திருக்கிறீர்கள், நாளைக்கு கும்பாபிஷேகமாவே வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொன்னான். இவர் அரண்டாராம், மன்னன் உரைப்ப கேட்ட அன்பர்தான் மருண்டு நோக்கி என்னையோர் பொருளாக்கொண்டே எம்பிரான் அருள் செய்தாரேன், முன்வரு நிதியிலாமை மனத்தினால் என்ற கோயில் இன்னதாம் என்று அவனுக்கு சொல்லுகிறார். என்னிடத்துல காசு இல்லை ஐயா, அதனால இப்படி நான் மனத்தாலே கோயில் எடுத்தேன் என்று சொன்னாராம், அதிசயிக்கின்றான் மன்னன். ஆக அவர் எந்த அன்பர் சிந்தை செய்தாரோ அந்த இடத்திலேயே ஆலயம் அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹிருதயாதீஸ்வரர் ஒரு வித்தியாசமான இருதயத்தினுடைய அமைப்பிலேயே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருதயால் ஈஸ்வருடைய கோயிலை அவன் ராஜசிம்ம பல்லவன் எடுப்பிக்கிறான். அன்பரும் அமைந்த சிந்தை அமைத்த சிந்தை ஆலயத்து அரணார்த்தம்மை நண்பரும் பொழுதுசார தாவித்து நலத்தினோடும் பின்பு பூஜனைகளெல்லாம் பெருமையர் பலநாட்பேணி பொன்புரு பொன்புனையை மன்றுளாடும் பொற்களல் நீளர் உக்கார் என்று சொல்லும்படியாக பூண்ட அன்புடைய அன்பு இடையராத பூசலார் என்று பாடுவார். பொற்றாள் போற்று என்று இங்கே எல்லா இடத்துக்கும் இவர் சொல்ல மாட்டார். சேக்கடார் பெருமான் இதை சொன்னேன் அடுத்ததுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவார். இங்கே அவரை போற்றி என்று பரவி அடுத்த சரித்திரத்துக்கு சேக்கடார் பெருமான் செல்லுவார். நம்ம சரித்திரத்தை பார்த்தோம். ஆனா தயவு பண்ணி ஒரு காரியத்தை செய்யுங்கள். இந்த திருப்பள்ளி எழுச்சியே நம்ம சிந்தித்தோம். பப்பர விட்டிருந்து உணரும் நின்னடியார் என்று நம்முடைய வீட்டிலே இருந்தே எம்பெருமானுக்கு பண்ண முடியுதோ இல்லையோ, நம்மிடத்துல சிவலிங்கம் இருக்கோ இல்லையோ, சிவபெருமான் மீது அன்பு கொண்டு ஒரு 5 நிமிஷம் படுக்கையில இருந்து எழுந்திருத்தாலும் சரி, 5 நிமிஷம் என்னன்னையோ யோசிக்கிறோம் காலையில இருந்து படுக்கையிலே அமர்ந்தாகிலும் அவனுக்கு அபிஷேகத்தை எப்படி பண்ணலாம், அர்ச்சனையை எப்படி பண்ணலாம் என்று எப்படி செய்வார்களோ அப்படி மனத்தினாலே செய்ய முயற்சிக்கலாமே. இப்படி பப்பர விட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்து அறுத்தார். மீண்டும் இதை நினைப்பித்துக் கொள்ள வேண்டும். மனத்திலே மானசீக வியாபாரமாக நினைத்தால் அவனை சிந்தித்தால் பரபரப்பு அரும், மனமானது அடங்கும். அப்படி மனமானது அடங்கினால் பந்தங்கள் போகும். இந்த பந்தங்கள் போகும் பொழுது எனக்கு சொந்தமாக இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமானே என்று சொல்லக்கூடிய தன்னை வரும் மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மலவாடா என்று ஆகும். அப்படி ஆகும் பொழுது இந்த உலகத்திலேயே நம்மாலே இறைவனை நினைந்து மலரக்கூடிய கமலங்களாக நாம் மாற முடியும். அப்பொழுது அந்த இறைவன் நம்மை இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டருள் புரிவான். இதற்கெல்லாம் நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது இப்படிப்பட்ட அடியவர்களுடைய சரித்திரங்கள் சிந்தனைகள் என்பதையும் மீண்டும் மீண்டும் சொல்லி நாமும் முயற்சி செய்வதில் தவறே கிடையாது. எப்போ இறைவன் அருள் நமக்கு கிட்டட்டும் என்று வேண்டிமுடியும்.
2: திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3 மந்திரம் 754

உலகியலில் சுழன்றாலும் இறைவனது திருவடியைக் கண்டு பரவெளியில் வாழும் வழியைக் காண்பவர்களுக்கு அவர்களது சுழுமுனையின் வழியே இறை அனுபவம் கிட்டும். திருச்சிற்றம்பலம். இறை தூத திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 759.

நீண்ட காலம் தியானத்தில் இருப்பவர் சிவமாம் தன்மையை எய்துவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூத திருமூல அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 765.

பிரணவ தியான பயிற்சி செய்வோருக்கு சிரசில் சிவன் வெளிப்பட்டு தோன்றுவார். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 766.

சிவபிரானை இடைவிடாது சிந்தித்திருப்பவரும் தியானித்திருப்பவரும் சிவமே ஆவர். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3 மந்திரம் 772.

பிராணனை அழியாது காத்தால் நீ தலைவனாவாய். திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமுறர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 790.

அதிகாலையில் திங்கள், புதன், வெள்ளி இடநாடியும், செவ்வாய், சனி, ஞாயிறு வலநாடியும், வளர்பிற வியாழனில் இடநாடியும், தேய்பிற வியாழனில் வலநாடியும் இயங்க வேண்டும். இதுவே நல்ல உடம்புக்கு சாட்சி. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 802.

சுழுமுனை தியானத்தை தினமும் அதிகாலை பயில்வார்க்கு அமுத ஊற்று உருவாகும், அவர்களுக்கு அழிவில்லை. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 3, மந்திரம் 803.

நாக்கின் நுனியை அண்ணாக்கின் மேல் உரசி இருப்பின் சீவனும் சிவனும் அங்கே விளங்கித் தோன்றும். உடல் பல நூறு ஆண்டுகள் மரணமின்றி பேரின்ப வாழ்வு வாழலாம். திருச்சி சம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 884.

ஓம் எனும் பிரணவமே ஞானமாகவும் ஞானத்தை அடையும் நெறியாகவும் உள்ளது. திருச்சிற்றம்பலம். இறைத்தூதர் திருமூலர் அருளிய திருமந்திரம் தந்திரம் 4, மந்திரம் 885.

0: ஓ என்ற ஒரே ஓசையாய் காடு கடல் வானில் நிறைந்தும் ஆ உ என்ற அகார உகாரமாய் நம் உடம்பினுள் பொருந்தியும் இம் என்ற மகார எழுத்தால் சேர்த்து ஓம் என்ற ஓம்கார ஜோதியாய் விளங்கும் ஈஸ்வரன் உயிர்களது வினையால் மாயையும் மயக்கத்தையும் கொடுத்தார். திருச்சிற்றம்பலம்.
1: தெரிஞ்ச ஒரு நண்பர் ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கேன், இதை சொல்றேன், இந்த நேரத்தில் சொல்லணும்னு ஆசையா இருக்கு. அவருக்கு மனைவி என்ன பண்ணிட்டாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்து அவரை வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அவர் வந்து பிரிஞ்சு போன உடனே இந்திரா கேட்டாங்க, நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னா, வேற ஒரு திருமணம் பண்ணிக்க வேண்டியதானே, நான் அவங்க தவறை செய்ய விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ண போறீங்க, எப்பதான் அவங்களை திட்டணும்னு தோணுதோ, எப்பதான் அவங்களை கோபப்படணும்னு தோணுதோ, எப்பதான் அடுத்த திருமணம் வேணும்னு தோணுதோ, அப்பதான் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்றது இல்லை. காலம் உருந்து ஓடிச்சிங்க, காலம் உருந்து ஓடி அந்த அம்மாவுக்கு வயசு 42. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, உடன் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் கைவிட்டாங்க. அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா அவங்க அனுப்பிச்சிட்டாங்க, பையன் அவனை வச்சுக்க மாட்டேன்றான், பையன் திருமணமான மருமகள் வச்சுட்டு விட மாட்டேன் விட மாட்டேங்கிறான், அதனால நீ போய் உங்க வீட்டுக்கார காலையோ வந்து சேர்த்துக்கொள். சட்ட ரீதியா விவாகரத்து வாங்கியாச்சு, சட்ட ரீதியா விவாகரத்து வாங்கியாச்சு. இந்த அம்மா ஓடி வந்து புருஷன் காலில் விழுந்து, இல்ல இல்ல நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விவாகரத்து பண்ணாம சட்டம் இருக்கு அப்படியே. ஆனா இன்னைக்கு இருவரும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரம் இருக்குல்ல, ஐந்தெழுத்து மந்திரம், எதையும் செய்யும், எதையும் செய்யும். நீங்க உங்களுக்கு எது நல்லதோ அதை செய்து கொள்ளும். அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி அவங்களை திருத்திச்சு, அதெல்லாம் போய் யாரும் கவுன்சிலிங் எல்லாம் கிடையாது. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி கவுன்சிலிங் பண்ணணுமோ அப்படி பண்ணும், அது அதோட மெத்தட்ல பண்ணும். நமக்கு தெரியாது அது எப்படி பண்ணுச்சு அப்படின்னு தெரியாது. ஆனா நீங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொன்னீங்கன்னா ஓம்கி ஏ வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்சு எழுத்துக்கு ஆக்கி, ஓம் நமச்சிவாயங்கிறது ஐந்து எழுத்து மந்திரம், மிகச்சிறந்த மந்திரம். நீங்க வேற வேற மந்திரங்கள் எல்லாம் கேள்வி, அதுவும் ஞாயிற்றுக்கிழமைன்னா ஆதித்யவர்தன் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, ஓம் ததோந்த பரிசாந்தம் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆதித்யவர்தன் சூரிய நமஸ்காரத்து, சூரியத்தை வணங்குறது வாயிலே நுழையாது. மந்திரம் என்னவோ 33 மாடிதான், 33 ஸ்லோகம் தான், வாயிலே நுழையாத. யாருக்கும் சொல்றது நான் வடமொழி படிக்கல, எப்படி போய் நுழையும், பகவத்கீதை 71 ஸ்லோகம், வடமொழி படிக்கல, என் மைண்ட்ல ஏறல, மனசுல ஏறல, வாக்குல வரல இல்லையா. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுசவாண்டவச்சைவர்மகுசஞ்சய, எனக்கும் என்னுடைய புத்தர்களுக்கும் பாண்டு புத்தர்களுக்கும் என்ன நடந்தது சஞ்சயனே சொல்லு ஆரம்பிக்கிற கீதைய என்னால படிக்க முடியல, எப்படி சொல்ல முடியும். வேறு வேறு மந்திரங்களை இந்திராட்சி ஸ்தோத்திரம் ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு, ரொம்ப உடம்பு முடியாதப்போ படிக்கிறா, படிச்சா உடம்பு சரியா போயிடும். நிறைய பணம் வரணும்னா அதுக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கு, ஆதிசங்கரோட செய்தது. இதெல்லாம் எனக்கு தெரியாத, இதெல்லாம் யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கலையே, இதெல்லாம் எப்படி படிக்கணும்னு தெரியாது. சாமியையே நமக்கு எப்படி கும்பிடணும்னு தெரியல, சாமியையே நமக்கு எப்படி கும்பிடணும்னு தெரியல. நாம எப்படி இந்த மந்திரங்களை தான் சொல்லி என்னைக்கு கடை ஏறது, ரொம்ப எளிதான வழி, ரொம்ப எளிதான வழி. பஸ் ஓட்டம்

அதுக்கு பேர் என்னதுங்களா, நடத்துனர்னு பேர். அதுக்கு பேர் நடத்துனர்னு பேர். அது அவர் தான் நடத்துறாரு. அது போல ஐந்து எழுத்து சொன்னா இந்த பஞ்ச பூதங்களுக்குள்ள அடங்கியிருக்கக்கூடிய நம்முடைய ஐம்பொறிகளும் சரியான விதத்துல இயங்க ஆரம்பிச்சிடும். கண்ணு அதோட மட்டும் பார்க்கும், அடுத்ததை பார்க்காது. காது அதுக்குரிய வார்த்தையை மட்டும் கேட்கும். நம்ம கிட்ட பெரிய பிரச்சனையா தெரியுமா, காது தேவையில்லாததெல்லாம் போட்டுவோம். 10 மணி நேரம் பாடம் எடுத்திருப்பீங்க, பையன் ஒரு வார்த்தை கவனிச்சிருக்க மாட்டான். ஏங்க உன் தங்கச்சி என்ன சொன்ன அப்படின்னு இருப்பீங்க, அம்மா நீ அத்தையை ஏதோ சொன்னியா இல்லையா அப்படின்னு போய் நேரம் அத்தையை சொல்லிட்டு வந்துடுவான். ஏன்னா 10 மணி நேரம் பாடம் நடத்தினா நீ கவனிக்கவே இல்லையே, அத்தையை பத்தி சொன்ன ஒரு வார்த்தையை எங்கடா கவனிச்ச? நான் கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். நீ என்ன என்ன திட்டு திட்டின அதுக்கு வைக்கிறேன். உனக்கு ஒரு விஷயம் தான் பேசியிருப்பாங்க, அதை அவன் கரெக்டா கொண்டு போய் அத்தை காதில் போட்டு வந்துடுவான். அத்தை தெரியுமா உனக்கு, அம்மா நீ இல்லாதப்ப உடனே அப்பா கிட்ட அப்படிம்பாங்க. வெள்ளக்காரங்கள்ட்ட நம்ம எதையோ கத்துக்கிறோம், இந்த மேனர்ஸ் நாம கத்துக்கிறதே இல்லை. வெள்ளக்காரங்கிட்ட வேற உடையெல்லாம் கத்துக்கிறோம், ரோட்ல குப்பை போடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த நாம கத்துக்கிறதே இல்லை. உடையெல்லாம் கத்துக்கிறோம், ஆனா எப்படி பழகணுங்கிற அந்த உணர்வை கத்துக்கிறதே இல்லை. ரோட்ல குப்பை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம கத்துக்கிறதே இல்லை. நம்ம குப்பையை நாம தான் வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம கத்துக்கிறதே இல்லை. நாயை கூட்டிட்டு வாக்கிங் வந்தா கூட கையில ஒரு கிளவுஸையும் ஒரு கிண்ணத்தையும் எடுத்துட்டே வந்து அது கக்கா போச்சுன்னா அதை அள்ளி அந்த கிளவுஸ்ல அள்ளி அதை கூடையில போட்டு எடுத்து செல்லக்கூடிய பாங்கு உள்ளவர்கள் நிலைநாட்டினர். மனித மதங்களே கூட கழித்துக் கொண்டிருக்கிறோமே, நம்ம தேசத்தை நாம தானே அசுத்தப்படுத்துறோம். வெளிநாட்டு யாரோ ஏலியை நான் வந்து அசிங்கப்படுத்த போறேன் கிடையாது. நம்ம தேசம் நல்லா இருந்தா நாம நல்லா இருப்போம். எப்படிங்க கொசு வரும், வீதி எல்லாம் சுத்தமா இருந்தா எப்படி கொசு வரும்? நம்ம தேசம் நல்லா இருக்கணுங்கிறது தான் நோக்கமா இருக்கணும். நம்ம தேசம் நல்லா இருந்தா நம்ம தேசத்துல நம்மோட பேரனும் பெயர்த்தையும் நல்லா இருப்பாங்க. நமக்கு புறக்க போற நாளைக்கு பேரனும் பெயர்த்தையும் நல்லா இருப்பாங்க. அதுக்காக தான் தேசம் சுத்தமா இருக்கணுங்கிறோம். ஆங்கு அவர் மனத்தின் செய்கை அரண் அடிப்போதுக்கு ஆக்கி, ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துக்கு ஆக்கி, ஐந்து எழுத்துக்கு ஓங்கிய வாக்கினுடைய செய்கையை ஆக்கி, தாங்கு கைத்தொழிலின் செய்கை கைத்தொழிலுடைய செய்கையை தம்பிரான் அடியார்க்கு ஆக்கு. அடியார் பெருமக்களுக்கு கையால் செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் யாருக்கு ஆக்கினார்கள் என்று சொன்னால் அடியார் பெருமக்களுடைய வளத்துக்கு ஆக்கிட்டார். கையால் செய்யக்கூடிய வேலையெல்லாம் அடியார் பெருமக்களுடைய வளத்துக்கு ஆக்கிட்டாரு. பாங்குடை உடையும் கீழும் பழுமையில் கோபணமும் செய்வார். பாங்கு இல்லாதால் கொஞ்சம் கூட குற்றம் இல்லாம எந்த விதமான முன்பு முடிச்சு விழாம கோபம் நெய்யக்கூடிய வேலையும் செய்து கொண்டிருக்கிறார். நெய்தலே எதுக்கு, என்ன துணி நெய்யல, துண்டு நெய்யல, துண்டாடப்படுவதால் துண்டு, துண்டு நெய்யல, வேட்டி நெய்யல, சிவனடியார்களுக்குரிய கோவணத்தை நெய்திருக்கிறார். இது போலவே கோவணத்தை நெய்ந்தவர் ஒருவர் இருக்கிறார், அமர்நீதி நாயனார்னு பேர் அவர். அவருடைய அவரும் கோவணம் தான் நெய்கிறவர். நெசவர் குலம் வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். கந்தை கேளுடை கோவணம் கருத்து அறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். செல்வத்தை வச்சிருந்து எதை வாங்குறோங்கிறது ரொம்ப

0: என் கையில 100 ரூபாய் இருக்குது, 100 ரூபாயை எடுத்துக்கிட்டு போய் ரெண்டு பேரோட காஃபி சாப்பிடலாம். 3 பேர் வந்தாங்கன்னா ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் குறையும், 2 பேர் சாப்பிடலாம் நிறைவா. நான் ஒரு ஆள்னா டிஃபனும் சாப்பிட்டு காஃபியும் சாப்பிட்டு வந்துருந்தான், இல்ல அன்னதான ஊதியம் போடலாம், இல்ல நான் எனக்கே வச்சுக்கிடுவேன், யாரோ 2 பேர்லாம் இருக்கிறாங்க, தனியா நான் மட்டும் காஃபி சாப்பிட்டா 2 நாள் வச்சிருந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு காஃபியை சாப்பிட்டு மிச்சம் பையில வச்சுக்கிட்டே வந்தேன். வந்தது வீட்டுக்கு வந்து பாக்குறேன், பையன் ஓட்டையா கிடக்கு, எவனோ கவிச்சு எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு மட்டும் வேணும், எனக்கு மட்டும் வேணும்னா யாரோ ஒருவர் அதை களவாடி சென்று விடுவான். ஆனா அன்னதான ஊட்டியில் போட்டுட்டேன்னு வைங்க, என் பசி வேளைக்கு சிவபெருமான் கொண்டு வந்து உணவை கொடுப்பாராம். திருநாவுக்கரசருக்கு பொதிசோறு சுமந்து வந்திருக்கிறார், திருப்பைங்கிலி தலம், திருப்பைங்கிலிக்கு போகும்போது பொதிசோறு சுமந்து வந்து சிவபெருமான், என் சாப்பாட்டு கூட நான் தான் தூக்கிட்டு வரணும், சிவபெருமான் தூக்கிட்டு வந்திருக்கிறார் திருநாவுக்கரசருக்காக. திருப்பைங்கிலி வாரதியோ அப்படின்னு அழைச்சிட்டு போய் பொதிசோறு கொண்டு வந்து மரத்தடியில வச்சு சாப்பிடுன்னு சொல்லி விக்கல் எடுத்தா கங்கையை கொஞ்சம் தரம் தண்ணியை கொஞ்சம் குடினு கொடுத்து திருப்பைங்கிலி வரைக்கும் துணைக்கி அழைச்சிட்டு வந்து கோயிலுக்குள்ள மறைஞ்சு போயிட்டாரு. நமக்கு என்னைக்காவது சாமி ஒரு நாள் கவலை கொடுத்துருக்காரா? எனக்கு கொடுக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? நான் கொடுக்கவே இல்லை, நான் கொடுத்தாதான சாமி கொடுப்பாரு. நம்ம பழமொழி ஒண்ணு உண்டு, முன்கை நீண்டால் முழங்கை நீளும், நீ கொடுத்தா உனக்கு கிடைக்கும், நீ கொடுக்கலன்னா உனக்கும் கிடைக்காது. வந்த செல்வத்தின் பலத்தினால் வரும் பயன் கொள்வார், அதனால் செல்வத்தின் வழியாக பெறக்கூடிய பயனை கொண்டாராம். யாரு அமர்நீதி நாயனார்? தொண்டர் அன்பெனும் தூய நீர் ஆளுந்தல் வண்டி மண்டு தன்புடன் மூங்கி ஈரத்தை மாற்ற தண்டின் மேலகம் ஈரம் நான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என்று உரைத்தார் கோவண கள்வர். 2 கோவணம் வச்சுட்டு வந்தாரா, ஒரு கோவணம் தண்டில் இருக்குது, இன்னொரு கோவணம் அணிந்து இருக்கிறாரு, இன்னொரு கோவணத்தை இங்க கொடுத்தா, இதை நீ பத்திரமா வச்சுக்கோ, நான் வந்து கேட்கறேன், குளிச்சுட்டு வர போறேன். குளிக்க போனவருக்கு மழை பெஞ்சிருச்சு, உள்ள கொண்டு போய் வச்சிருந்தாரு அமர்நீதி நாயனார். அந்த கோவணம் மறைஞ்சு போச்சு, மறைஞ்சு போன உடனே வந்தாரு, மேல தண்டில் இருக்கிறதும் ஈரமா இருக்குது, கட்டி இருக்கிறதும் ஈரமா இருக்குது, புதிய கோவணத்தை கொண்டு வா, நான் காய்களை தரித்து கொண்டு உணவு உண்ணணும், வா கொண்டு வா. காணும் கோவணத்தை காணும், தேடுறாரு எங்கயா காணும். சரி, நீ என்னோடது ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நினைக்கிறேன், பழி தண்டாயுத பாணியினுடைய கோவணம் போல வச்ச இடத்துல செல்வம் வற்றாது நிறைந்து இருக்கக்கூடிய கோவணம், இன்றைக்கும் அதை எடுத்து கண்ணில் ஒற்றி கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அதை விலைக்கே கொடுப்பாங்க. ஆனா அதுல நிறைய போலியும் சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் அழகா சாத்தின கோவணத்தை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது நடக்கும். இதுக்கப்புறம் அந்த துணியை வச்சுக்கிறது நிறைய செல்வம் வந்துடுச்சு. மும்பைக்கு போனீங்கன்னா அம்பிகை மேல சாத்தப்பட்ட அந்த துணி பல பலன்னு ஒரு துணி தராங்க, அதை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கலாப்பட்டியில் வச்சிங்கன்னா நிறைய செல்வம் வரும், அதை வச்சிங்கன்னா அது சில நேரம் பணத்தையும் சேர்த்து அரிச்சிடும், அந்த துணியை அரிக்க வர குச்சி பணத்தையும் சேர்த்து அரிச்சிடும், கவனமாக வச்சுக்க வேண்டிய ஒன்று. இது சொன்ன உடனே என்னோட கோணத்தை நீ மறைச்சி வச்சுட்டு வேற ஏதோ கோணத்தை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், நீ உடனே நான் நம்ப மாட்டேன், நீ தான் திருடனு அமர்நீதி நாயனார் சிவபெருமான் அடியார் ஊரில் வந்து சொன்ன உடனே அமர்நீதி நாயனார் சொல்றாரு, ஒரு தராசு பொருள் எடுத்துட்டு வாங்க, உங்களோட ஈர கோணம் இருக்குல்ல அத ஒரு தட்டுல வைங்க, அதற்கு நிகரா நான் பொருட்களை தரேன். இந்த கோவண தட்டு கீழே இருக்குதான், தங்கத்தை வைக்கிறாரு, வைரத்தை வைக்கிறாரு, வைபவத்தை வைக்கிறாரு, எல்லாத்தையும் வைக்கிறாரு. அந்த அம்மா அமர்நீதி நாயனாருடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்க தாலியை தவிர மற்ற எல்லாத்தையும் வச்சுட்டாங்களாம், ஆனா தட்டு மேல சரியாவே வரலையாம். சிவபெருமான் கோவணம் இருந்த தட்டு கீழாகவும் அடியார் அமர்நீதி நாயனார் வைத்திருந்த பொருட்கள்லாம் மேலேயும் வந்துச்சான். செங்கிழார் பெருமான் இதை பதிவு செய்யறாரு, அந்த தட்டு கீழே இருந்தது, அடியார் பெருமக்களாகிய அமர்நீதி நாயனாருடைய செல்வம் மேல இருந்தது. ரெண்டு விஷயம் பார்க்கறதுக்கு வெயிட்டான பொருள் கீழே இருக்குது, வெயிட் இல்லாத பொருள் மேல இருக்குது. ஆனா சொல்றாங்களா, அடியார் பெருமக்கள் அன்பின் மிகுதியாக அமர்நீதி நாயனார் கொடுத்ததின் காரணமாக அது மேலே இருந்தது. சிவபெருமானாகவே இருந்தாலும் எனக்கு வேண்டும் என்று கேட்கின்ற போது அந்த கோவணம் தாழ்ந்தே இருந்தது. வெயிட்டு வெயிட்டா பார்க்கும் போது இது வெயிட்டேஜ், அதனால கீழே இருக்குன்னு நாம சொல்லிடுவோம். பதிவு செய்யறாங்க உரை எழுத வந்தவர்கள், சிவபெருமானாகவே இருந்தாலும் எனக்கு வேண்டும் என்று அடியார் பெருமானிடத்தில் அடியார் பெரியார்களிடத்தில் அடியார்களிடத்தில் கரத்தை ஏந்தி விட்டால் சிவபெருமானாகவே இருந்தாலும் தாழ்ந்துதான் நிற்க வேண்டும் இதற்கு அமர்நி நாயனாருடைய துலாக்கோல் சான்று. கீழே அதுக்கப்புறம் அமர்நி நாயனார் தாங்க முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல. மனைவி மக்களோட ஏறி அந்த துலாக்கோல்ல ஏறாரு. ஏன் ஒண்ணு நடந்த அதிசயம் பாருங்க. மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்து உடன் ஏற அண்ட தம்பிரான் திரு அரை கோவணம் அதுவும் கொண்ட அன்பினில் குறைபடா அடியவர் அடிமை தொண்டும் ஒத்தலால் ஒத்து நேர் நின்றது அத்துளைதான். நேராயிடுச்சு, ஏறின உடனே நேரானது. அது மட்டும் இல்ல, அதுவே அப்படியே புஷ்ப விமானமாக மாறி திருக்கைலாயத்தை கொண்டு போய் சேர்த்துருச்சான். குடும்பத்தோடு திருக்கைலாயம் சென்றவர் அமர்நீதி நாயனார். என்ன எதை எதை வைத்து விளையாடினார்? வெறும் கோவணம் தான், ஒரு சின்ன உடை போதும். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏதோ பணம் தானே, அதெல்லாம் தேவையில்லை. பணம் எதுக்கு தெரியுமா வேணும்? இந்த உலகத்துல நம்மள மத்தவங்க மதிக்கிறதுக்கு பணம் வேணும். இந்த உலகத்துல, அந்த உலகத்துல பணம் எல்லாம் மதிப்பு கிடையாது. நீங்க எத்தனை ரூபாய் வச்சிருந்தாலும் சரி, கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் சரி, பெயர் என்ன தெரியுமா? உயிர் போனதுக்கு அப்புறம் அதான் பணம். இங்கதான் செல்லுபடியாகும். அன்னைக்கு அவர் சொன்னாரு, காமம் இருக்குல்ல, அதுல புள்ளி வச்சிட்டீங்கன்னு வைங்க, துணக்காலில் புள்ளி வச்சிட்டீங்கன்னா அது கர்மம் ஆயிடும். அந்த காவையே கொஞ்சம் இழுத்துட்டீங்கன்னு வைங்க, அது தர்மம் ஆயிடும். காவையே கொஞ்சம் கீழே இழுத்துட்டோம்னா அது தர்மம் ஆயிடும். காமம் வேண்டாம், கர்மம் வேணும். கர்மத்தின் வழியாக பெறக்கூடிய பணத்தை தர்மம் செய்ய வேண்டும். செய்தால் தர்மம் செய்து கர்மம் செய்தால் காமம் தொலையும். தர்மம் செய்து கர்மம் செய்தால் காமம் தொலையும். நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? காமம். காரியா சுவாமி சொல்லுவார், காமன் இஸ் காமன் டு ஆல் அப்படின்னு. ஆசை எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பொதுவானவனா இருக்கிறான். 90 வயசுலயும் ஆசை வருது, 90 வயசுலயும் ஆசை வருது. யாரை பார்த்து? 90 வயசு ஆளை பார்த்து வரல, 20 வயசு பையன் வேகமா நல்லாதான் போறான். இதே மாதிரி நானும் போகணும்னு தான் பாக்குறேன். எப்போ? 100 வயசுல முடியுமா? முடியுமா? அவன் 20 வயசு பையன், அவனை கூப்பிட்டு இப்ப எல்லாம் நல்லாதான் இருக்கும், என்ன மாதிரி ஆகி பாரு, அப்புறம் தெரியும். அப்ப என்ன தெரியுமா உள்ளுக்குள்ள, நீயும் இந்த மாதிரி ஆகணும்டான்னு சபிக்கிறீங்க. அதற்கு பேர் வன்மம்னு பேர், அதற்கு பேர் வன்மம்னு பேர், அதுக்கு பேர் அனுபவ உரை இல்லை. அது நான் எனக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு வந்தாதான் தெரியும் அப்படி சொன்னா அதுக்கு பேரு வன்மம் பேர், பகை. அப்படி சொல்லக்கூடாது, எனக்கு வந்தது யாருக்கும் வர வேண்டாம், என்னோட போகட்டும் அப்படி நினைச்சா இறைவன் உங்களுக்கும் அந்த கஷ்டம் இல்லாம பண்ணிட்டு வரான், அந்த கஷ்டம் உங்களுக்கும் இல்லாம பண்ணிட்டு வரான். எனக்கு வந்துச்சு எல்லாருக்கும் வரணும்னு நினைச்சா அந்த கஷ்டம் உங்களை வந்து போகாது. எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைச்சாலே கோபனமும் நெய்து விடையவர் அடியார் வந்து வேண்டுமாறு ஈயமாற்றால் இடையறாது அழித்து நாளும் அவர்களில் இறைஞ்சி ஏற்றி அடைவுறு நலத்தராகி அரண் அடி நீடல் சேர்ந்தார் என்று சொல்லி இந்த நேசநாயனாரினுடைய புராணத்தை செவிடுத்தால் பிறவி பயன் கிட்டும், சிந்தை முழுவதும் சிவமயமாகும் என்பதை வாழ்த்தாக சொல்லி நிறைவாக சொல்லி இருந்து செவிமடுத்தவர்கள் அத்துணை பேருக்கும் உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றென்றும் அமைதியே நிலவ வேண்டும், அன்பு பெருக வேண்டும், வளங்கள் செழித்து ஓங்க வேண்டும் என்பதை வாழ்த்தாக சொல்லி இருந்து செவிமடுத்த உங்கள் இல்லமும் உள்ளமும் அன்பால் நிறைந்திருக்க வளத்தால் செழித்திருக்க இறைவன் திருவுருள் செய்ய வேண்டும் என்பதை கேட்டு இருந்து மொழிகின்ற காலொன்று வழிகின்றால்தான் உங்கள் வளரும் ஒன்று
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்வேதஸ்வதாரா உபநிடதம் பகுதி 1 மந்திரம் 4 தம் ஏகானேமிம் திருவிதம். வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: ஓம் தமேகநேமிம் திருவிதம் ஷோடசாந்தம் சதார்த்தாரம் விம்சதி பிரத்யராபிஹி அஷ்டகைஹி ஷட்பிஹி விஸ்வரூபைகபாசம் த்ரிஅப்தபேதம் விநிமித்தைகமோகம். சத்தோயம் மந்திர வேதாஸ்ருதராணாம் மந்திரோபனிஷதி தத்ர பிரதமாத்யாயம் கிம் காரணம் பிரம்மா இதி பிரபஞ்சஸ்ய காரணம் கிம் காரணம் அஸ்தி வா ந வா தத்ர காரணம் பிரம்ம வா கால ஸ்வபாவ நியத எதிர்ச்சாதி வா பூதானாம் சங்காதோ வா இத்யாதி விசாரிய தத்ர காரணத்வேபி தாச்ச காரணம் கீதம் காரணம் உபாதான காரணம் வா நிமித்த காரணம் வா உபாதான நிமித்த சாதாரணம் வா இத்யாதி ரீத்யா பகுதா ஆலோச்ய தத்ர தேத்யானயோகா அனுகதா அபத்தியம் தைவாத்மசக்திம் இது தைவாத்மசக்திரேவ காரணம் இது நிர்ணயம் வர்த்தது. தத்ர தேவா கா ஆத்மசக்தி கா இது த்வேதா பிரஸ்ன சமுத்திதா. தத்ர தாச சக்தய கீதா இது வர்ணனார்த்தம் அனந்தர மந்திர ஆரப்தோ வர்த்தது. தத்ர தாசம் பிரம்ம தாச தேவா ஏகநேமிஹி த்ரிவிருத்தஹ த்ரிவிருதம் ஷோடசாந்தம் இத்யாதி உக்த்வா ததார்த்தாரம் இத்யுக்தம். பஞ்சாசத் பிரத்யய பேதாஹ அஸ்மின் சந்தி இதி ததார்த்தாரம் இத்யர்த்தஹ. தாச பஞ்சாசத் பிரத்யய பேதாஹ விபர்யய அசக்தி துஷ்டி சித்யாக்கியாஹ இதி நிரூபிதம் வர்த்தது. தேசாம் மத்தியே விபர்யய பஞ்சவிதஹ நிரூபிதஹ. அனந்தரம் அஷ்டாவிம்சதிதா வர்த்ததே அசக்தி. அசக்தி அதுனா அஸ்மாபிஹி போதனீயா இதி அனந்தர பாஷ்யாயாஹ ஆரப்யதே. அதுனா அஸ்மாபிஹி ததேவ த்ரஷ்டவ்யா அஸ்தி. ஸ்வேதாஸ்ததய மந்திரோபனிஷத்துல முதலாத்தியாயத்துல நாலாவது ஸ்லோகம். இந்த உலகம் காணக்கூடியதான உலகத்துக்கு காரணம் என்றா இந்த மகர்ஷிகள் விசாரிக்கும் பொழுது என்ன காரணம், காரணம் இருக்கா இல்லையா, இருக்குன்னு சொன்னா யார காரணம், காலமா சுபாவமா நியதியா எதிர்த்தியா பூதங்களுடைய கூட்டமா பிரம்மமா, அப்படி காரணம் இருக்குன்னு சொன்னா அது உபாதான காரணமா நிமித்த காரணமா உபய காரணமா, இப்படி பலவிதமான கேள்விகள் எழுப்ப எல்லோரும் தீர்மானம் பண்ணி தெய்வாத்ம சக்தின் சொகுடயம் நிகோடாம் அப்படின்னு உலகத்துக்கு காரணமா அநேக சக்திகளோட கூடியதான பரம்பொருள் அப்படின்னு தீர்மானத்துக்கு வந்தா. அந்த பரம்பொருள் யாரு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்ப அடுத்ததாக இந்த நான்காவது மந்திரத்துல தமேக நேமிம் திருவிதம் சோடகாந்தம் ஒரே வட்டமா இருக்கிறவர், மூன்று ஆவரணங்களோடு குடிக்கிறவர், பதினாறு ஆரங்களோட கூடியதான சக்கரம், அதுக்கு நடுவுல சதார்தாரம் 51 குச்சிகள் அதோட சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த சதார்தாரம்னா என்னது, 50 ஆரங்கள்னு சொல்லிட்டு இருக்கல, இந்த சக்கரத்துக்கு இருக்கலாம் அந்த வட்டத்தோட போக்கப்பட்டதான 50 ஆரங்கள்னு சொன்னா அந்த 50 நாளா பிரிச்சிருக்காரு. விபரியம் அசக்தி துஷ்டி சித்தி அப்படின்னு 5 விபரியங்கள், 28 அசக்திகள், 9 விதமான துஷ்டி, 8 விதமான சித்தி, முழுக்க கூட்டினா 50 ஆயிடுது. இவைகள்ல அந்த அசக்திங்கிறது என்ன, 5 விதமான விபரியத்தையும் சொல்லிவிட்டார் நமக்கு, அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அசக்தி 28 விதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதை பார்க்கணும். அசக்தி அட்டாவிம்சதிதா, அசக்தியானது 28 விதமா இருக்கு. என்னது, ஏகாதச இந்திரியாணாம் அசக்தயா, 11 பொருள்கள் நமக்கு இருக்கு, வாக்பாணி பாத பாயுபத்தம் அப்படின்னு செயல் புலன்கள், சுக்ரசுஸ்ரோத ஜிக்வாக்ரானம் எனக்கூடியதான 5 அறிவு புலன்கள், அதோட இல்லாம மனத்துன்னு ஒண்ணு. இந்த 11 புலன்களும் அதனுடைய சக்தி குறைஞ்சு போறது, கண்ணு பார்க்க முடியல, காதால கேட்க முடியல, காலால நடக்க முடியலங்கிற இடம் இந்த அசக்தி 11 விதம். அசக்தி சக்தி குறைஞ்சு போயிடுது. ஏகாதச இந்திரியாணாம் அசக்தயா, மூக்கத்வா பேசாமல் இருக்கும் தன்மை, பதிரத்வா காது கேட்கல, அந்தத்வா கண்ணு பார்க்க முடியல, இப்படி அசக்திகள் 11. அந்த கரணத்திய புருஷார்த்த யோக்கியதா துஷ்டினாம் விபரியேன நவதா அசக்தி. இந்த மனசு இருக்க பத்தில இதுக்கு புருஷார்த்த யோக்கியதை இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் அதுக்கு மாறுதலாக 9 விதமான அசக்தி. அது என்னது, சித்தினாம் விபர்யேன அஷ்டமஹா சித்திகள், இது நமக்கு வரவே இல்லை எவ்வளவு ட்ரை பண்ணினாலும், அது 8 அசக்தி. சித்தினாம் விபர்யேன அஷ்டதா அசக்தி, இப்படி விபர்யய அசக்தி ஆச்சு. அடுத்ததாக துஷ்டி, துஷ்டியானது 9 விதமாக இருக்கு. இது பிரகிருதி உபாதான கால பாக்யாக்கியாக சதஸ்தா, பிரகிருதினு ஒண்ணு, உபாதானம்னு ஒண்ணு, காலம்னு ஒண்ணு, பாக்யம்னு ஒண்ணு, இந்த 4 துஷ்டி மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியது. என்னது அந்த 4 விதமான துஷ்டிகள், விஷய உபரமாத் பஞ்சா, விஷயங்களை நாம் அனுபவிக்காமல் நிறுத்ததனால் 9 விதமான 5 விதமான துஷ்டி ஏற்படுறது. எப்படி, கஷ்டத்து பிரகிருதி பரிஜானாத் கிருதார்த்தோஸ்மி இது மன்யதே. சில பேர் என்ன நினைக்கிற, இந்த நேச்சரை அறியறதுனால நமக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கு, உலகத்தை அறியறதுனால நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கிற. அந்ய புனகா பாரிவிராஜலிங்கம் கிரகித்வா கிருதார்த்தோஸ்மி இது மன்யதே. இன்னும் சிலர் சன்னியாசம் வாங்கிட்டு ஆஹா நம்ம வாழ்க்கையில் நம்ம க்ஷேமத்தை அடைஞ்சு விட்டோம், கிருதார்த்தன ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். இது ஒரு பிரமம். அநேக பிரமங்கள்ல சன்னியாசம் வாங்கிட்டதுனால மட்டும் ஆகாது, சன்னியாசம் வாங்கிட்டதுனால நான் எல்லாரோட உயர்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறோம். அந்ய புனகா பாரிவிராஜலிங்கம் கிரகித்வா சன்னியாசத்தை வாங்கி கொண்டு கிருதார்த்தோஸ்மி நான் கிருதகிருதன் ஆயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அபர புன பிரகிருதி பரிஜானேனா இன்னொருவர் நேச்சரை புரிஞ்சுண்டு கிமாசிரமாத்யுபாதன் உபாதானேனவா இந்த ஆசிரமங்கள்லாம் எடுத்து என்ன லாபம், கிம் பவனா காலேனா இந்த நிறைய வருஷங்கள் இதனால சிரமப்பட்ட என்ன பிரயோஜனம், அவசியம் முக்தர் பவதி மக்வா எனக்கு சாதாரணமாக முக்த கிடைக்கும் போங்க அப்படின்னு சந்தோஷப்படுறான் சில பேர். இந்த பிரகிருதியை அறிந்து கொண்டு பிரகிருதியை அறிந்து கொண்டதுனால என்ன லாபம், ஆசிரமங்கள் எல்லாம் அனுபவிச்சு பகு காலங்கள் இதுல சிரமப்பட்ட என்ன லாபம், பெருமனை அப்படியே இருந்தாலே முக்தி கிடைக்கும் போங்கோ அப்படின்னு சில பேர் நாஸ்திகன். அதே போல கஷ்ட மனர்மன்யதே வினா பாக்கியன நகிஞ்சித பிராபியதே. காசு இல்லைன்னா ஒண்ணு நடக்காது சார் உலகத்துல, வினா பாக்கியனா காசு இல்லாத போனா ஒண்ணு நடக்காது இந்த உலகத்துல. எடி மம பாக்கியம் அஸ்தி எனக்கு காசு இருக்கவே ஆனால் ததோ பவத் ஏவ அத்தைவ மோட்சா. அவ காசு இருந்ததுன்னா பகவானே வந்து மோட்சத்தை கொடுப்பார், வேற வழி இல்ல. மனுஷன் என்ன பண்ணணும், நிறைய காசு சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நிறைய காசு சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பரிசோஷியது விஷயானாம் ஆர்ஜனம் அசக்கியம். எல்லாம் நடக்காத காரியம் சார், காசை எப்படி சம்பாதிக்கிறது, பொருளை எப்படி சம்பாதிக்கிறது, எல்லாம் நடக்காது, இம்பாசிபிள். அதனால இது உபரம் எதிர்த்தது. சில பேர் எல்லாம் விட்டு விட்டு கஷேமமா இருக்கான் சில பேர். சக்கியதே திரட்டும் ஆர்ஜிதம். ஆனா காசு சம்பாதிக்கிறது ஒண்ணும் கட்டம் இல்ல, ஆர்ஜிதத்திய ரட்சணம் அசக்கியம். அதனாலதான் நான் சம்பாதிக்கல, காசு சம்பாதிச்சுட்டா அதுக்கப்புறம் அதை பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், பெட்டர் வேண்டாம் எப்படி. உபரம் பரிதோஷியதி சாதிசயத்வாதி தோஷ தர்சனேனா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்லயும் ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருந்துட்டு தான் இருக்கு, எல்லாம் ஏற்ற தாழ்வோடு தான் கூடி இருக்கு. இது உபரம்ய அபரத்துஷ்யதி இன்னும் சந்தோஷப்படுறான். விஷயா சுதராமேவ அபிலாஷம் ஜனயந்தி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கா பார்த்தல, இது மனுஷாளுக்கு மேலும் மேலும் மேலும் மேலும் ஆசையை உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கு. நஷ்ட தத்போகாத்யாதே. அதை நம்ம அனுபவிச்சதுனால நமக்கு ஒரு சந்தோஷமும் இல்ல, ஒரு திருப்தியும் இல்லை. திருப்தி உபஜாயதே ஏன் நஜாதுகா மக்காமானாம் உபபோகேன்ன சாமியதி அவிஷா கிருஷ்ணவர்த்மேவ பூயையேவ அபிவர்த்ததே. நஜாதுகாமஹா காமானாம் போகங்களை அனுபவிப்பதனால் ஒரு நாளும் மனிதனுக்கு திருப்தி வரப்போறதில்லை. எப்படின்னர் ஹவிஷா கிருஷ்ணவர்மா இவ கிருஷ்ணவர்மான்னு நெருப்பு, ஹவிஷ கொடுக்க கொடுக்க நெருப்பு வலுத்துண்டு போறாரு தவிர போரும்னு எண்ணிக்காவது சொல்லியிருக்காரோ, என்னைக்கும் போரும். அதனால்தான் அவருக்கு அனலஹான்னு பேர். அலம்னா போரும், போரும்னு சொல்லாதவர். உலகம் முழுக்க அவர் கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பார் அவர், அப்படிப்பட்டவர். அது மாதிரி உங்க மனசுக்கு ஆசைகள் இருக்க பதில ஆசைகளை ரொப்ப ரொப்ப இன்னும் அது வேணும் இது வேணும் இது வேணும் கேட்டுட்டே இருப்பள். ஒரு நாளைக்கும் போரும் இது எதவும் வேண்டாம் அப்படின்னு தள்ளி விடுறத மனுஷன் கட்டம். தஸ்மாத் அலமனேனா போரும் புன புன சந்தோஷ காரணேன உபபோகேனா. மறுபடியும் மறுபடியும் சந்தோஷ காரணம் அதை அனுபவிக்கிறதுனால அது வராது என்று சங்க தோஷ தர்சனாத் உபரதஸ்யா. இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் விட்டு விட்டு தனியா நிக்கிறானே அவனுக்கு கத்தி திருப்தி, அப்படி ஒரு திருப்தி அடைஞ்சவன் சில பேர். நானுபகத்திய பூதானி உபபோக சம்பவதி. இன்னொருத்த நினைக்கிறானா சார், உலகத்துல மற்ற பிராணிகளை இம்சை பண்ணாமல் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது சார். அதான் யாரையாவது இம்சை பண்ணினாதான் நாலு பேர் கஷ்டப்பட்டாதான் மொத்தம் சௌக்கியமா இருக்க முடியும். ஒரு இடத்துல இருந்து ஒன்னு வாங்கினான்னா வாங்குறவனுக்காவது லாபம், கொடுக்கறவனாவது லாபம், ரெண்டு பேருக்கு லாபம் இல்லாம எப்படி இருக்கும், முடியாது. ஆயர் என்ன, பூதோபகாத போத போகாச்ச அதர்மா. பூதங்களை இம்சை பட்டதுன்னு நம்ம அனுபவிச்சோமே ஏன்னா அது அதர்மம். அதர்மான் நரகாதி பிராப்தி வந்தா வருத்தமே அதர்மம், கேட்காதீங்க நரகம் வரும். அதனால ஹிம்சா தோஷ தர்சனாத் அப்படி உலகத்துல ஹிம்சைங்கிறது அவர்ஜனீயமாக பண்ணித்தான் ஆக வேண்டியிருக்கு என்று பார்த்து கஷ்டிது பரம்யா. இவர்கள் ஒண்ணும் பண்ணாமல் சில பேர் திருப்தி. பிரகிருதி உபாதான கால பாக்யாக சதஸ்ரஹா. இப்படி இது வரைக்கும் சுட்டிய சொன்னேன். அதே போல பிரகிருதி உபாதானம் காலம் பாக்யம் அப்படின்னு நாலு விதம். என்னது, விஷயானாம் ஆர்ஜனம் விஷயங்களை பொருள்களை சேர்த்து வைக்கிறது. சேர்த்து வைத்த பிறகு ரட்சணம், அதை காப்பாத்துறது. விஷய தோஷம், அதில் விஷய தோஷங்களை பார்க்கறது. இதுல என்னென்ன டிஃபெக்ட் இருக்குன்னு பாக்கிறது. சங்கம், அதோட அட்டாச்சா இருக்கிறது. ஹிம்சா, அதுல ஹிம்சை, அதனால வரக்கூடியதான துன்பம். தோஷா, இந்த தோஷங்கள்னால பஞ்ச துஷ்டையா, ஐந்து துஷ்டிகள் இது நவ துஷ்டையா வியாக்கியாதா. இப்படி துஷ்டி ஒன்பது விதம்னு சொன்னே விபரிய அசக்தி துஷ்டி, ஒன்பது விதமான துஷ்டின்னு சொல்லியாச்சு. இந்த மிச்சம் என்ன இருக்கு? ஐம்பதுல சித்தி. அந்த சித்திகள் என்ன? சித்தையா அபிதீயந்தே ஊகா சப்தா அத்யயனம் இது சித்திர சித்தையா. முதல் சித்திகள் மூணு, என்ன? ஊகம்னு ஒண்ணு, சப்தம்னு ஒண்ணு, அத்யயனம்னு ஒண்ணு. மொத்தம் எட்டுல மூணு சொல்லிட்டு இருக்கார். சித்தையா என்ன? துக்காபிகாதா சித்திரா துக்க விகாதா. துக்கமானது நமக்கு போச்சுன்னா அதனால ஏற்படக்கூடியதான ஒரு சித்தி மூணு சித்தி. சுஹத் பிராப்தி தானம் இது சித்தி துவயம். இன்னும் என்ன? அட்டைனிங் ஃப்ரெண்ட். ஒரு மனுஷனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு பதில சத்சங்கம், அது ஒரு சித்தி. தானம், நாலு பேருக்கு தானத்தை கொடுக்கறோமா, அது ஒரு சித்தி. ஊகா, ஊகம்னா என்னது? தத்துவம் ஜிக்யாசமானத்திய உபதேசமந்தரேன ஜன்மாந்தர சம்ஸ்காரவசாது பிரகிருத்தியாதி விஷய ஜானம் உற்பத்தியதே தேய மோகோ நாம பிரதமா சித்தி. முதல் சித்தி என்ன தெரியுமா? தத்துவத்தை அறிந்து கொள்ளணும் எனக்கூடியதான எண்ணத்துடன் அவன் இருந்தான். அப்பொழுது உபதேசம் இல்லாமலேயே ஜன்மாந்தர சம்ஸ்காரவசாது போன ஜென்மாவது அவன் பண்ணினதான சம்ஸ்காரங்கள் வழியாக பிரகிருத்தியாதி விஷய ஜானம் லோகத்தில் இருக்கக்கூடியதான மாயை அவித்யா இவர்களுடைய ஜானமானது ஏற்படுகிறது. அது முதல் சித்தி. தேய மோகோ நாம பிரதமா சித்தி. சப்தா நாமாபியாச மந்தரேன சிரவண மாத்திராத்திய ஜானம் உற்பத்தியதே தாத்விதீயா சித்தி. அபியாசம் இல்லாமல் கேட்ட மாத்திரத்தினாலேயே ஒரு சில பேருக்கு ஞானம் உண்டாரு. ஒரு தரம் உபநிஷத்தை கேட்ட மாத்திரத்துல ஓஹோ இவ்வளவுதானே இவ்வளவுதானே இப்படி இருக்கு, நல்லா கிளியரா பளிச்சுன்னு புரியுது. இந்த புரியறதுங்கிறது ஜென்மாந்திரத்துல பாக்கியம் பண்ணினத்தினால், ஜென்மாந்திரத்துல சமப்பட்டத்தினால. அது ரெண்டாவது சித்தி. அதுக்கு சப்தம்னு பேரு. அத்யயனம்னு என்ன? அத்யயனம் நாம சாஸ்திராபியாசாத்திய ஞானம் உற்பத்தியதே. சாஸ்திரங்களை சிரமப்பட்டு படிக்கிறதுனால நமக்கு எந்த ஞானம் உண்டாகிறதோ அந்த ஞானத்துக்கு அத்யாயனம்னு பேரு. அது மூணாவது சித்தி. பிறகு ஆத்யாத்மிகசிய ஆதி பௌதிகசிய ஆதி தெய்வீகசிய திருவித துக்கசிய. சரீரத்துல வரக்கூடியதான துன்பமோ இல்ல பூதங்கள்னால பஞ்ச மகாபூதங்கள்னால மழை உஷ்ணம் வேர்வை இப்படி வரக்கூடியதான அந்த ஊட்டமோ ஆதி தெய்வீகசிய எதிர்பாராமல் வரக்கூடியதான ஆக்சிடென்ட் போலையோ இப்படிப்பட்டதான துன்பங்கள் திரிவித துக்கசிய வியுதாசாத். அதை தள்ளி விடுறதுனாலையும் சீதோஷ்ணாதி ஜன்ய துக்க சகிஷ்ணோ வெயில் குளிர் இது போல வரக்கூடியதான துன்பங்களை பொறுத்து கொண்டிருப்பதனாலையும் சிதிக்ஷா சிதிக்ஷோஹோ யஜ்ஞானம் உற்பத்தியதே. இதனால பொறுத்துட்டு இருக்கிறவனுக்கு எந்த ஞானம் உண்டாகிறதோ தத்ய ஆத்யாத்மிகாதி பேதாத். ஆத்யாத்மிகாதி பேதம் இருக்கிறதுனால சித்தி திரைவித்யம் இப்படி மூணு விதமான சித்தி. அப்புறம் சுஹ்ப்ராப்தி தானம்னு ரெண்டு சொன்னேன். முதல்ல சொல்லதான சித்தியானது ஊகா சப்தா அத்யயனம்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் மூணு சித்திகள் ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் எனக்குடையதான துன்பங்களை தாண்டி நிக்கிறது மூணு சித்தி. இன்னும் ரெண்டு சித்தி ஞானம் ஞாபகம் இருக்கு, இது மிச்சம் இருக்கு. சுஹ்ருத் பிராப்தின்னு ஒரு சித்தி, அதற்கு பிறகு நமக்கு வரக்கூடியதான சித்திகள்ல தானம் எனக்கூடியதான சித்தி. அதுல சுஹ்ருத் பிராப்தின்னா என்ன அர்த்தம்? சுஹ்ருதம் பிராப்தியா சித்தி ஞானசியா. சத்சங்கத்தினால நமக்கு வேண்டியதான ஒரு ஃப்ரெண்ட், கரெக்டா இது எப்படி இருக்கு அது அப்படி இருக்குன்னு விசாரம் பண்ணிட்டு ஆத்ம தத்துவத்தை அறியறதுக்கு வந்திருக்காரு பார்த்தல, அதனால ஒரு ஞானம் ஏற்படுறது, அது சுஹ்ருத் பிராப்தியர் நாம சித்தி. ஆச்சாரிய ஹிதவஸ்து பிரதானேன ஆச்சாரியனுக்கு பிடித்ததான பொருளை கொடுப்பதனால் யா சித்தி எந்த சித்தி உண்டாருதோ வித்யாயா வித்யக்கு சித்தி சா தானம் நாம சித்தி. இது தானம் எனக்கூடியதான பேரோட சித்தி. ஏவம் அட்ட விதா சித்தி வியாக்கியாதா. இவடி எட்டு விதமான சித்திகள், அஞ்சு விதமான விபரியமும் இருபத்தி எட்டு விதமான அசக்தியும். இதுக்கு முன்னால சித்தியில சொல்லு துஷ்டியில சொல்லிவிட்டேன், துஷ்டியில ஒரு பாகமா போயிடுது. இப்படி எட்டு விதமான சித்தி. ஏவம் அட்ட விதா சித்தி வியாக்கியாதா. ஏவம் இப்படி விபரிய அசக்தி துஷ்டி சித்தியாக்கியா. இந்த நாளும் சேர்ந்து பஞ்சாசத் பிரத்ய பேதாக சதார்த்தாரம் என்ற மந்திரத்துல சத அர்த்தம், சதம்னா நூறு, நூறுல பாதி ஐம்பது, அந்த ஐம்பது விதமான எண்ணங்களும் சொல்லியாச்சு. சதார்த்தாரம் இச்ச பஞ்சாசத் பிரத்ய பேதாக வியாக்கியாதாக ஏவம் பிரம்ம புராணே. இப்படி இவைகளும் பிரம்ம புராணத்துல கல்போபனிஷத் வியாக்கியான பிரதேசே, கல்போபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத் அதுக்கு வியாக்கியானம் பண்ற இடத்தில் ஷஷ்டிதம அத்தியாயே அறுபதாவது அத்தியாயத்துல பஞ்சாசத் பிரத்ய பேதாக பிரதிபாதிதா. எங்கிருந்து உங்களுக்கு கிடைச்சது? பிரம்ம புராணத்துல இத்தனையும் இருக்கு. அதுவா பஞ்சாசத் சக்தி ரூபினா இது பரத்யா சக்தயா, ஐம்பது சக்தி ரூபங்களோட கூடியிருக்கிறவர் சொல்லியிருக்க பரமாத்மாவே. அவரிடத்தில் இருக்கிற ஐம்பது சக்திகள் புராணே ஸ்வரூபேன அபிஹிதா அபிமத அனபிமதா. புராணத்துல ஸ்வரூபமாக சொல்லல, அது அது சக்திகளா சொல்லப்பட்டது. அவைகளே பஞ்சாசத் சக்தயா அரா இவ எஸ்யா, எந்த வட்ட ரூபமா இருக்கிற பரபிரம்மத்துக்கு அறம் ஆரங்களாக இது இருக்கோ அவைகள். விம்சதி பிரத்யராபிஹி, இதுக்கு குறுக்கே குறுக்கே இருக்கக்கூடியதான ஆரங்கள் அது எப்படினர், அது ஒரு இருபது எனது. விம்சதி பிரத்யரா தச இந்திரியாணி தேசாந்த விஷயாக, பத்து புலன்கள் மனுஷியாளுக்கு, ஒவ்வொரு மனுஷியனுக்கும் அந்த பத்து புலன்கள்லயும் ஒவ்வொரு புலனுக்கும் ஒவ்வொரு விஷயம். கண்ணுக்கு பார்க்கக்கூடியதான ரூபம், காதுக்கு கேட்கக்கூடியதான சப்தம், நாக்குக்கு சுவைக்கக்கூடியதான சுவை, இப்படி விஷயங்கள் பத்து, புலன்கள் பத்து. அதான் விம்சதி பிரத்ய பிரத்யரா தசேந்திரியாணி தேசாம்ச விஷயா என்னது, சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தா, இப்படி ஆச்சா, வசன ஆதான விஹரண உத்தர்க ஆனந்தா. அதே போல இந்த அஞ்சுக்கும் அஞ்சு விஷயங்கள். இப்படி பூர்வோக்தானாம் அபராணாம் பிரத்யராயே பிரதிவிதி எந்தே, இதுக்கு கீழே சொன்னதான இந்த பிரத்யரங்கள் இருக்க குறுக்க போகக்கூடியதான ஆரங்கள் அவைகளுக்கு எது சொல்லப்படுகிறதோ, கீழகா அராணாம் தார்த்தியாயா, இதெல்லாம் இந்த அறங்கள் போக்தே வளைஞ்சு போகாம இருக்கணும்ங்கிறதுக்காக அதுக்கு நடுவுல ஒண்ணு சேர்த்து வைக்கிறார், அதான் கீழகம்னு பேர். அப்படிப்பட்ட கீழகா தார்த்தியாயதே பிரத்யராக இத்யுச்சந்தே தை பிரத்யரையர் யுக்தம், இப்படி விம்சதி பிரத்யாரை அது சொல்லியாச்சு. அஷ்டகைஹி ஷட்பிஹி யுக்தம் இது யோஜ்யம், அதுக்கு அஷ்டகை ஷட்பிஹி விஸ்வரூபை கபாசம் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அந்த அஷ்டகைஹி ஷட்பிஹிங்க சொல்றார். பூமிரா போனலோ வாயு கம்மனோ புத்தி ரேவச்சா அகங்கார இது எம்மே பின்னா பிரகிருதி ரட்டதா, இது பிரகிருதி அஷ்டகம். இந்த உலகத்தை உண்டு பண்ணக்கூடியதானு ரெண்டு பிரகிருதிகளை சொன்னேன், பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி. அதுல அபராப்பிரகிருதியானது பூமி, ஜலம், நெருப்பு, வாயு, ஆகாசம், மனசு, புத்தி, அகங்காரம் அப்படின்னு எட்டு விதமாக இருக்கு. இந்த எட்டு விதமாக இருக்கக்கூடியதான ஒரு பிரகிருதி இருக்கு, இந்த பிரகிருதிக்கு அபராப்பிரகிருதி பேர். இதஸ்து அந்யாம் பராம் வித்தி அப்படின்னு இதுக்கு மேல இருக்கக்கூடியதான பராப்பிரகிருதி ஜீவரூபம் மகாபாகோ ஏதம் தாரியதே ஜகது அப்படின்னு ஜீவரூபமான பிரகிருதிங்கிறது பராப்பிரகிருதி. இதுல இந்த எட்டா பிரிஞ்சதான அபரா பிரகிருதி பிரகிருதி அஷ்டகம். அதுக்கப்புறம் தாத்து அஷ்டகம் எட்டும் ஆறும்னு சொன்னாரு மூலத்துல, அஷ்டகைஹி ஷட்பிஹி, அஷ்டகைஹி எட்டு பிரகிருதி சொன்னேன், ஆறு இருக்கு. இந்த ஆறு என்னது அப்படின்னா தொக்கு சர்ம மாம்ச ருதிர மேதஹா அஸ்தி மஜ்ஜா சுக்ராணி தாத்து அஷ்டகம், இப்படி எட்டு தாத்துக்கள். அப்புறம் அணிமாதி அஷ்ட ஐஸ்வர்யம், அணிமாதி அஷ்ட எட்டு சக்திகள், தர்ம ஞான வைராக்ய ஐஸ்வர்ய அதர்ம அஜான அவைஸ்வர்ய அவைராக்ய அனைஸ்வர்யாக்ய பாவாஷ்டகம், இப்படி இருக்கக்கூடியதானது பாவம்னா தர்மம், தர்மாஷ்டகம். அதுக்கப்புறம் தயா சர்வபூதேஷு சாந்தி பொறுமை அனசூயா வைத்தறிச்சல் இல்லாம இருக்கிறது சௌச்சம். அதுக்கப்புறம் அனாயாசம் கவலைப்படாமல் ஆயாசப்படாமல் இருத்தல் மங்களம் அகார்பண்யம் அஸ்பிருஹா நல்லத நினைக்கிறது அகார்பண்யம் யாரும் கிருபணனாக தீனனாக இல்லாமல் இருப்பது இப்படி அஸ்பிருஹா எதிரையும் அட்டாச்மெண்ட் இல்லாமல் எதிர்பாராமல் இருக்கிறது இவைகள குணாஸ்தகம். இப்படி ஆறு எட்டாறு எட்டு எட்டா இருக்கக்கூடியது ஆறு சொன்னேன் இப்ப, சோ ஆறு எட்டு கூட்டங்கள் அப்படி சிக்ஸ் குரூப் ஆஃப் எயிட் திங்ஸ் எயிட் எயிட் ஷட்பிஹி யுக்தம் விஸ்வரூபைக பாதம். அவர் பாதம் என்ன? உலகம் எனக்கூடியதான உருவமே பாதம். ஸ்வர்க புத்ராத்யாதி விஷய பேதாதி பேதாது ஸ்வர்க்கம் பையன் முதலிய விஷயங்களுடைய பேதத்தினால் விஸ்வரூபம். விஸ்வரூபா நானா ரூபா ஏகா, ஒரே அநேக விதமாக இருக்கக்கூடியதான ஒரு பொருள். என்ன சார் அது? ஆசை. பையன் வேணும், பெண்ணு வேணும், அது வேணும், இது வேணும், காசு வேணும், புகழ் வேணும், என்னமோ ஆசை பட்டுட்டே இருக்கானோ இல்லையோ. அத விஸ்வரூபா நானா ரூபா ஏகா காமாக்கா பாதா, இந்த ஆசை எனக்கூடியதான பாதம். அத்தியா இது விஸ்வரூபைக பாதம். பிறகு தர்ம தர்ம ஞான மார்க்க பேதாக அத்தியா, தர்மம் எனக்கூடியதான மார்க்கம், அதர்மம்னு ஒரு மார்க்கம், ஞானம்னு ஒரு மார்க்கம், இப்படி போகக்கூடியதான வழிகள் இவருக்கு நிறைய இருக்கு. அத்தியா இது திரிமார்க்க பேதம். பிறகு துவயோகோ புண்ணியா உண்ணியோகோ நிமித்தைக மோகா, புண்ணியம் அபுண்ணியம் புண்ணியம் பாபம், இந்த நிமித்தத்தினால இவனுக்கு மோகம். இத பண்ணினா புண்ணியம் அப்படிங்கிறான், இத பண்ணினா பாபம்ங்கிறான், இத பாபத்தை பண்ணி நான் புண்ணியம் பண்ணியங்கிறான். என்னவோ புண்ணியமும் பண்ணிட்டு இருக்கான், இருந்தாலும் நான் பண்ணவே இல்லை சார், என்னால பண்ண முடியலன்னு சில பேர் வருத்தப்படுறேன். இப்படி துவந்த நிமித்தைக மோகம் அபத்தியன், இப்படி இந்த பிரதிபந்தங்கள்லாம் இந்த உலகத்துல பார்த்தாலாம். அபத்தியன் இது கிரியாபதம் அது வர்த்தது அதிமா, இது உத்தர மந்திர சித்தம் வா கிரியாபதம். இல்ல அடுத்த மந்திரத்திலேயே கிரியாபதம் இருக்கு, அத நீங்க எழுதுங்கோ.
3: அழியுளில் நட்டம் ஆடும் நாதனே சொன்னாலே போதுமே, ஏன் மாணிக்கவாசகர் வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுறார்? பயின்று ஆடும் நாதனே அப்படின்னா அவர் திரும்ப திரும்ப திரும்ப உயிர்களுக்காக, உயிர்களை இயக்குவதற்காக அவனுக்கு சலிப்பே வர்றதில்லை. இவ்வளவு தடவை பிறக்க வைத்தும் இவனுக்கு என்ன ஞானம் வரலையே அப்படிங்கிற சலிப்பு இறைவனுக்கு வரவே வராது. எவ்வளவு ஒரு பெரும் கருணையாளன்
4: பயின்று,
3: அதாவது திரும்ப திரும்ப அந்த நடனமானது உயிர்களுக்காக திரும்ப திரும்ப நடக்கும். பயின்று ஆடுதல்
4: இறைவன்,
3: ஆமா, அதாவது இந்த ஐந்தொழில வந்து திரும்ப திரும்ப செய்யற, ஒரு தடவை செஞ்சுட்டு விட்டுறது இல்ல. பயிலுதல் என்றாலும் அதே பொருள் தானே, பயிற்சி. பயில் என்ற வார்த்தை பயிற்சிங்கிற வார்த்தை, பயில் பிளஸ் சி பயிற்சி. நவில் தரும் நூனயம் போலமே பயில் தரும் பண்புடையாள நட்பு. பயில்ங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் பல இடத்துல பயன்படுத்துறேன். புரிதல்னாலும் அது அப்படிதான், திரும்ப திரும்ப ஒன்னு செய்வது புரிதல். அதனால நாங்க என்ன சொல்றாருன்னா, அங்க புரிதல்ங்கிற வார்த்தை ஏன் போடுறாருன்னா, உயிர்கள் மறுபடியும் பிறந்து பிறந்து பிறந்து பிறந்து எத்தனையோ தடவை அந்த வினைக்கிறாக பிறந்து கொண்டே இருக்கின்றன. அது ஒரு கால இல்லையே, எத்தனை டைம், ஹவு மெனி டைம்ஸ் ஐ ஹவ் பீன் பார்ன் ஒரு கேள்வியை கேட்டார். ஹவு மெனி டைம்ஸ், என்ன சொன்னாங்க, இன்ஃபினிட் டைம்ஸ், இன்ஃபினிட், எவ்வளவுன்னே சொல்ல முடியாது. அது திரும்ப திரும்ப திரும்ப அந்த ஆணவ மலத்தின், அதாவது அந்த ஆணவ மலம் வந்து செயற்பாடற்று போகிற வரைக்கும் பறக்க வைக்கிறேன். ஆணவ மலம் பாதிப்பு உயிருக்கு எப்ப வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் பண்றேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாருன்னா, அந்த ஞானம் ஒன்றை கொடுத்து விடுவேற்றை தருகிறேன். அதுல இந்த டெர்மினாலஜி தெரிஞ்சுக்கிடுங்க, அந்த உயிர்கள் வந்து அந்த ஆணவ மலத்தோடு கூடியிருக்கும் பொழுது அனாதி கேவலம், அனாதி கேவலம். இப்ப நம்ம நிக்கிற நிலை வந்து சகலம். இப்போ சகல நிலையில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை குறித்துக் கொள்ளுங்கள். ஆன்மா பிளஸ் சூக்ம சரீரம் பிளஸ் 36 தத்துவங்கள், அப்படி ஈக்குவேஷன் போட்டுக்கிட்டா ஈஸியா புரிஞ்சிடும். ஆன்மா பிளஸ் சூக்ம சரீரம் பிளஸ் 36 தத்துவங்கள், இந்த நிலைக்கு தான் என்ன சொன்னாங்க, சகலம். சகலம்னால என்ன, வார்த்தையிலேயே ஆல், சகல விதமான சொத்துக்கள். நீங்க வார்த்தை சொல்லுங்க, சகலம். சகலம்னா எல்லாம் சேர்ந்து, அதனால இந்த இதுக்கு வந்து சகலம் இந்த வார்த்தையவே இங்க சொன்னது காரணம். எல்லாமே இந்த வார்த்தை அந்த டெர்மினாலஜிக்குள்ளேயே அந்த பதில் இருக்கு. அந்த ஞான குரு வந்து வரணும், எப்பொழுது குரு வருகிறார் என்றால், குருவை நாம் அடையாளம் காண முடியாது. நமக்கு ஞானத்தை உணர்த்துகின்ற குரு எங்கே இருக்கிறார், எப்படி வருவார்? ஆகவே ஆனா என்ன செய்யாரு, ஞான குரு தான் மாணவனை ஐடென்டிஃபை பண்ணுவார். யூ கேனாட் ஐடென்டிஃபை த குரு, பட் த குரு வில் ஐடென்டிஃபை யூ. அதாவது அந்த ஞானத்தை பெறுவதற்குள்ள தகுதி, அதுக்குதான் வருவதற்கு என்ன சொல்றது. இப்ப அண்ணன் கேட்டா ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, அப்ப அது வரைக்கும் நம்ம சும்மாவே இருக்கிறா சார் அப்படின்னு கேள்வி வருது. அவர் வர்ற அன்னைக்கு என்னைக்கு வருவார், அதுதான் என்ன சொன்னாங்க, அது வரைக்கும் நீ இறை வழிபாட்டை செய்து கொண்டிருந்தால் அந்த தகுதியுடைய குரு ஞான குருவை அவர் அனுப்பி வைக்கிறார் அவரை. இப்ப எல்லாருடைய ஞானிகளையும் பாருங்க, எல்லாருக்கும் மெய்கண்டாரும் தன்னுடைய மாணவன் இவர் தான் என்பதை ஐடென்டிஃபை பண்றார். அதே போல சிவயோகசாமியுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் இவர் தகுதியுடைய குருநார் என்று கேட்ட பிறகுதான் யாரடா நீ பாரடா உள்ளே. அப்ப என்ன தெரியுதுனா, இவர் அவரை ஐடென்டிஃபை பண்ணல, இவர் வந்து பெறுவதற்கு தகுதி உடையவர் என்பதை அவர் தெரிகிறார். அப்படிதான் எல்லாருடைய எல்லா ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அப்படிதான் வருது. ஆனா அந்த குரு வந்து நாம் செய்கின்ற தவம் காரணமாக, தவத்தினில் உணர்த்த, அது தவம் காரணமாகத்தான் குரு வர்ற. பல்வேறு பிறவிகளிலே நாம் செய்த தவம் இருக்கு இல்லையா, அந்த தவம் தான் நல்ல குருநாதரை இறைவன் வந்து சேர்த்து வைக்கிறார். அப்போ அந்த இறை வழிபாடு எதுக்கு உதவுது, அதான் கேள்வி. இறை வழிபாடு எதுக்குன்னு கேட்டா, அது தாய்மானவர் பேர் சொல்வார், மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாக தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல சத்குருவும் வாய்க்குமன்றோ பராபரமே. அப்ப இறைவருக்கு நாம் செய்யக்கூடிய மூர்த்தி வழிபாடு, தீர்த்த வழிபாடு, யாத்திரைகள், பல தலங்களுக்கு போறோம், காசி ராமேஸ்வரன் போய் வணங்குறோம், கோயில்களில் பூஜையெல்லாம் பண்றோம், இதெல்லாம் என்ன செய்யறாருன்னா, நாம் செய்யக்கூடிய அந்த சரியகிரிகளை ஏற்றுக்கொண்டு நமக்குரிய குரு யாருங்கிறத அவர் செலக்ட் பண்ணி அனுப்புற. எனக்கு குரு இல்லாம ஞானம் இல்லை அப்படிங்கறத, அத சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு, ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு மெத்தேடு, சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு மெத்தேடு வேற, பிள்ளையாளருக்கு மெத்தேடு வேற, விஞ்ஞானர்களுக்கு மெத்தேடு வேற, மெத்தேட மாத்திர. ஆனா குரு எல்லாருக்கும் வேணாம். இந்த சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு தான் என்ன பண்றாருன்னா, அவரே வந்து ஒரு இன்னொரு மானுடனுடைய, அவரும் நம்மளால குருவும் நம்மள மாதிரி ஒரு மனிதர் தான், அவருடைய ஆன்மாவில் நின்று கொண்டு அந்த அருள் பெறுகிறார். அது சைதன்ய சொரூபின்னு பேர். அதுக்கு பேரு நம்ம குருவினுடைய ஆன்மா இருக்கார் இல்லையா, நம்முடைய ஞான குரு இருக்கார், ஞான குருவுடைய பாடி நம்மள மாதிரிதான் இருக்கு. குருவுக்கு நம்மள மாதிரிதான் சப்த தாதுக்களான உடம்பு தான் அவருக்கு இருக்கு இல்லையா, ஆனா அவருடைய ஆன்மா இருக்கே, அந்த ஆன்மாவை தன்னுடைய நிலைக்களமாக கொண்டு அவர் வந்து சிவபெருமான் அருள் செய்யும் பொழுது அதுதான் உண்மையான ஞானம் வருகிறது. ஆனா ஞானம் வந்து குருவிட்ட இருந்து டிரான்ஸ்பர் ஆகல, அது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஞான குரு வர்றாரு, ஞானம் வந்து குருவிட்ட இருந்து நமக்கு டிரான்ஸ்பர் ஆகி வரல, அவருடைய சந்நிதி, அதாவது அவருடைய சந்நிதியில வருது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொன்னாங்க, இப்ப சூரியன் படுகிறது சூரியகாந்த கல், ஒரு அருமையான உதாரணம் சொன்ன. ஞானம் வருவதற்கும் அந்த குரு வருவதற்கும் உள்ள வேறுபாட்டை சொல்லும்போது சித்தியார்ல சொல்றாரு, சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுவாவோல் ஆரியாம் ஆசான் வந்து அருளால் தோன்று அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். அதாவது சூரியகாந்த கல்னு ஒரு கல் இருக்கு, அந்த கல் மேல சூரியனுடைய கிரணங்கள் படும்பொழுது நெருப்பை கக்கும். சூரியகாந்த கல்ல நெருப்பு வரும், அந்த நெருப்பு எங்கிருந்து வருதுன்னா கல்லுக்குள்ள இருந்து வருது, சூரியன் இருந்து வரல. அதுக்கு பொட்டன்சியலா இருக்கக்கூடிய நெருப்பு சூரியனுடைய கிரணங்கள் பட்ட உடனே அந்த சூரியகாந்தக்கள் நெருப்பை கக்குது. அந்த நெருப்பு சூரியன் இருந்து வரல, ஆனா சூரியன் சந்நிதி இல்லாமே வராது, சூரியனுடைய பிரசன்ஸ் வேணும், ஆனா சூரியன் இருந்து வரல. அதே போலதான் ஞானகுருடைய பிரசன்ஸ் வேணும், ஆனா ஞானகுருட்ட இருந்து நான் டிரான்ஸ்பர் ஆகி நமக்கு ஞானம் வரல. நமக்கு ஏற்கனவே பல பிறவிகள் செய்த சரீகிரியா யோகங்கள் தான் ஞானத்தை கொடுக்கிறது. ஆனா சூரியன் எப்படி சூரியன் சந்நிதி இல்லாம அது நெருப்ப கக்குதோ நெருப்பு கக்காதோ, அதே போலதான் இந்த ஆன்மா ஞானத்தை அடைய முடியாது. திருமூலம் அப்படிதான் சொல்ற, சூரிய காந்தமும் சூழ்வஞ்சு போலவே, சூரிய காந்தம் சூழ்வஞ்சை சுற்றிடா, சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல ஆரியன் தோற்றமும் அற்ற நலன்களே. இது திருமந்திரம், இதே திருமந்திரத்தான் சரியான சித்தியார்ல இதே கருத்தை விரிக்கிறார். சூரியகாந்த கல்லினிடத்தே எட்டாம் சூத்திரம் சூரியகாந்த கலிநிலத்தே அது அகரவரிசை இருக்கு இல்லையா, அது நம்பர் இருக்கா இல்ல? நூத்தி ஐம்பதாவது பாடலா இல்ல நூத்தி பக்கம் படிங்க, நீங்களே சத்தமா படிங்களா கேக்குறாங்க.
5: சூரிய காந்த கல்லின் இடத்தே செய்ய சுடர் தோன்று இடச்சோதி தோன்றுமாவோல் ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவின் தோன்றும் தோன்ற தூரியனாம் சிவன் தோன்ற தானும் தோன்றும் தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும் நேரியனாய் பாரியனுமாய்
3: அரியனுமாய்
5: நேரியனாய் பரியனமாய் உயிர்குயிரா என்றும்
3: நின்றெல்லாம் உன்னிகள்
5: வந்து தோன்றும்.
3: அந்த பாடலை வைத்துக் கொள்ளுங்க, நான் சொல்றேன் பாருங்க அதை எப்படி பதம் பிரிக்கணும்னு. அந்த பாட்டெல்லாம் கவனிங்க. சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமாவோல் எப்படி பிரிக்கிறேன் பாத்தீங்களா, ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும் தோன்ற தூரியனாம் சிவன் தோன்றும் தானும் தோன்றும் தொல்லுலகமெல்லாம் தன்னுள்ளே தோன்றும் நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்குயிராய் நின்ற நிலையெல்லாம் முன்னிகழ்ந்து தோன்றும். என்ன சொல்ல வர்றார்னா, இங்க ஆரியன்கிற வார்த்தை யாருக்கு சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஞான குருவுக்கு தான் ஆரியன்கிற. நம்முடைய திருமுறைகள்லயும் சரி சாத்திரங்களையும் சரி ஆரியன்கிற வார்த்தை இறைவனுக்கும் ஞான குருவுக்கும் மட்டும்தான் சொல்லுவாங்க, மங்கோலியால இருந்து வந்தவங்க சொல்ல மாட்டாங்க. ஆரியன் என்ற வார்த்தைக்கு தமிழ் அகராதியில ஆரியன் என்ற வார்த்தைக்கு நிகழ்ந்துல என்ன பொருள்னா, அப்பழுக்கு இல்லாதவன். அது வந்து ஜாதி பத்தியோ இனம் பத்தியோ மொழி பத்தியோ வரவில்லை. அதான் ஆரியன் என்பது எந்த விதமான அப்பழுக்கு இல்லாதவன், அது இறைவனுக்கு தான் அது பொருந்தும். அது ஞானாசிரியருக்கு உபச்சாரமா சொல்லப்படும், ஏன்னா அவர்கள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் தான் அவங்க, அவங்களும் சொல்லப்படும். ஆரியன்கிற வார்த்தைக்கு நேர் ஆப்போசிட் வந்து பூரியன். தமிழ் மொழியில ஆரியனுக்கு ஆப்போசிட் திராவிடன் இல்லை, ஆரியன் பூரியன். எல்லா தீய குணங்களும் இருக்கிறவனுக்கு பேர் பூரியன், எல்லா நல்ல குணங்களும் இருக்கிறவன் பேர் ஆரியன். அதனாலதான் திருவள்ளுவர் பூரியன்கிற வார்த்தையை ரெண்டு இடத்துல பயன்படுத்துறார், திருவள்ளுவரே
6: பயன்படுத்துறார்.
3: பூரியார் கண்ணும் உள என்ன நுட்பம் பாரு, இதெல்லாம் ஒரே கேட்கறதுனாலதான் நம்ம ஏதோ வைத்துக்கொண்டு. ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடியான ஆன்மாவில் தோன்றும் தோன்ற துரியனாம் சிவன் தோன்றும். அப்ப என்ன தோணுமா, இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வேற, இந்த உயிரை இயக்கின இறைவன் வேற. அதனால துரியனாம் சிவனும் தோன்றும் தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும். அது என்ன அர்த்தம் தெரியுமா, தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும். அப்ப என்னன்னு கேட்டா, நம்முடைய ஆன்மா சர்வ லோகங்களையும் வியாபித்திருக்கிறது, அது தெரியுமா? இதுவரைக்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆன்மா இஸ் கன்ஃபைன் டு அவர் பாடி, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம உயிர் நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம், அப்படிதான் போயிட்டு இருக்கோம். எல்லா காரியங்களும் நம்ம உயிர் நம்ம உடம்புக்குள்ள இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். உயிர் உடம்புக்குள்ள மட்டும் இல்ல, வெளியிலேயும் இருக்கு. இந்த ஆன்மா வந்து எல்லா லோகங்களிலும் வியாபித்திருக்குங்கிறது தெரியுமா? அதனாலதான் தொல் உலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும். ஆன்மாவுக்குள்ளதான் உலகம் இருக்கு, உலகத்துக்குள்ள ஆன்மா இல்ல, தன்னுள்ளே தோன்றும். அங்க என்ன சாமி எழுதுவார், உரை எழுதும்போது அங்க எழுதுவாரு, ஒரு ஞானாசிரியன் வந்து உபதேசம் செய்யும் பொழுது அந்த ஞானாசிரியன்டிருந்து ஞானம் உனக்கு டிரான்ஸ்பர் ஆகி வரல. ஞானம் எங்கிருந்து வருது, பொட்டன்சியலா வித்இன் யுவர் வித்இன் யுவர் சோல், அது அவருடைய சந்நிதியில வருது. அந்த சூரியகாந்த கல் எப்படி சூரியனுடைய சந்நிதியில் நெருப்ப கற்குமோ அது போல, அது திருவுருப்பையிலையும் வரும். திருவுருப்பையிலும் இந்த கருத்து சொல்றேன், நற்கள் பான் ஒளி அனல் படின் சொல்ல திருவுருப்பையில் எல்லாருமே வரும். பாடல் நம்பர் எனக்கு மறந்து போச்சு, அதே கருத்து வருது திருவுருப்பையிலே வருது. சில சன்னியாசி ஞானம், அது நம்பர் என்ன, ஞானம் இவன் ஒளிய நன்னியிடும் நற்கணல் பானு ஒளி நற்கள் பானு ஒளிய அனல் படி பானு ஒளிய படி சூரியன் இல்லாம சூரியன் இல்லாம அனலை நெருப்பு சூரியகாந்த கற்குமானால் இப்படி சொல்ற ரிவர்ஸ்ல வர்றேன் அந்த ஞானாசையும் இல்லாம ஞானம் வரும் திருவுரு பயனே அது வருது எல்லாமே அத சாமி எழுதும்போது சொல்றாரு ஆசிரியன் நூற்பொருள் உரைக்கும்படி ஆசிரியன் ஞானமே வானாக்கன் மாட்டு சென்று பற்றுவது சாமி எழுதுறாரு எப்படி அவங்க அந்த ஞானிகள் பார்க்கிற பார்வை தான் வித்தியாசம் இதே பாருங்க இந்த நான் சொன்ன இந்த திருச்சதகம் அந்த இதை நம்மளும் தான் படிக்கிறோம் திருவாசகத்தையும் நம்ம எத்தனை பேர் படிச்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனா இந்த உண்மை நமக்கு புலப்படுதா அங்க சொன்னது முதல் உற்பவம் இங்க சொன்னது புனல் உற்பவம் நமக்கு தெரியுதா விச்சதின்றியே உலகி செய்வாய் என்னும் முதல் உற்பவம் பின்னாடி சொல்றது புனல் உற்பவம் நமக்கு தோணுதா திருவாசகத்தை படிச்சா அது தோணாதுன்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டா அந்த பாடலை ஒரு ஞானி பார்ப்பதற்கும் நீ பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு அதனாலதான் திருவாசகம் ஓதற்கு எளிது உணர்வதற்கு அரிது திருவாசகத்தை ஓதலாம் நீ அவ்வளவுதான் உணர முடியுமான்னா முடியாது திருவாசகம் ஓதற்கு எளிது உணர்வதற்கு அரிது அப்படி ஒரு சிறப்பு அதான் சொல்ற ஆசிரியன் ஞானமே வானாக்கன் மாட்டு பற்று சென்று பற்றுவது போலும் என்னும் ஆசங்கை அடுத்த பொருட்டு தோன்ற தோன்றும் என்றார் உரைங்கிறது ஆசிரியன் அந்த நூற்பொருளை உரைக்கும் மொழி ஆசிரியன் ஞானமே வானாக்கனுக்கு வரல ஆசிரியன் ஞானமே வானாக்கன் மாட்டு சென்று பற்றுவது போலும் என்னும் ஆசங்கை அறுத்த பொருட்டு தோன்ற தோன்றும் என்றார் சிவஞான சித்தியாருக்கு அந்த சிவஞான சுவாமிகளுடைய உரையும் சிவாகிரகர்களுடைய உரை ஞான பிரகாசருடைய உரை தெரியாத பின்னாடி வந்து திருவிளங்கம் பிள்ளை இவ்வளவு சிவஞான சுவாமிக்கு அப்புறம் தான் அவருடைய அறுவர் உரை மூ திருவிளங்கம் பிள்ளை உரை எழுதுகிற வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஆறு உரை இருக்குது இவருக்கு ஒரு லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சிவஞான சுவாமிகளுடைய உரைய அதை எடுத்துட்டு அப்படியே நமக்கு விளக்கிறார் திருவிளங்கம் பிள்ளை திருவிளங்கம் பிள்ளையுடைய உரை ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு அதோட அவருடைய நிறைந்த கல்வி அவருடைய வடமொழி ஆங்கில அறிவு இன்னும் துணை செய்யுது அதனால எப்பயுமே அந்த பல மொழி பழமை இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை ஈஸியா விளக்கிடுவாங்க அது ஒரு ஆர்ட் அதனால பின்னாடி வந்து ஆறு பேருடைய உரைக்கு அப்புறம் சிறந்த உரை திருவளங்கம்புள்ள உரைதான் சிவஞான சித்தியார் அப்படி ஒரு மாணிப்பாய் உங்க எல்லாம் மாணிப்பாயில தான் அவதாரம் பண்ணியிருக்கிறார் சித்தியார் அது எவ்வளவு பெரிய எப்பேற்பட்ட ஸ்காலர்ஸ் எப்படியெல்லாம் அவங்க வந்து அனலைஸ் பண்ணிருக்கிறாங்க இந்த பாரம்பரியம்லாம் தெரியாம தான் நாம வந்து யார் யார் உரையெல்லாம் கேட்டு எப்படிப்பட்ட ஒரு நிலை அதுபோல அந்த அந்த வர வர அந்த சைகிரி யோகத்தை செய்யும் பொழுது அந்த பொறுப்பு அவர் எடுத்துக்கிறார் நீ ஒழுங்கா சைவனை வழிபட்டு வந்த உன்னுடைய ஞான குரு உன்னுடைய தவத்திற்கேற்ற குருவை அவர் வந்து அவரே கூட்டு வைப்பார் அவர் வந்து அறிவிக்கணும் உன்னையே நீ அறிவாய் தன்னை அறி எல்லாம் சொன்னாங்களே அதுதான் நம்ம ஆன்மா எப்படிப்பட்டதுங்கிறத ஞான குரு தான் அறிவிக்க முடியும் அது வரும்போது ஆன்மாவுடைய சுரூப லட்சணத்தை அறிய முடியுது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது இந்த வகையில் இன்றைக்கு ஓரளவுக்கு பல செய்திகளை பார்த்திருக்கிறோம் அப்புறம் இந்த உதாரண வெண்பாக்கள் நிறைய வரும் உதாரண வெண்பாக்கள்ல ரொம்ப அற்புதமான கருத்துக்களை எல்லாம் நம்முடைய மெய்கண்டாரே அது காட்டல அதாவது சில உண்மைகளை வந்து ஒரு உலக நடையில வைத்து நமக்கு விளக்குற அப்படி வந்து இதுல நிறைய விஷயங்களை சொல்வேன் அதோடு அந்த இந்த பாட்டில் அதன் முக்கியமான குறிப்பு அந்த அன்றே என்பது அசை என்றும் கொள்ளலாம் தமிழ்ல இல்லன்னா அன்றே அனாதியே நிற்கும் என்றும் கொள்ளலாம் ரெண்டும் சொல்லியிருக்கேன் அன்றே என்பது அசையாம வரும் அசைங்கிறது செய்யுள் ஓசைக்காக வர்றது அதுக்கு பொருள் கிடையாது அப்படி வந்தா இலக்கணம் அதுக்கு பேர் அசை அது ஓசைக்காக வராது இல்லைன்னா அந்த சூத்திரத்தில் ஓசை வராது நிற்கும் அன்றேன்னு சொல்லும்போது அந்த ஓசை நயம் வருது அதனால அது வந்து அசை என்பது என்னன்னு கேட்டா யாப்புக்கும் ஓசைக்காக வருவது ஆனா அதற்கு என்று ஒரு பொருள் கிடையாது ஏன்னா செய்யுள் வரும்போது யாப்பு முக்கியம் ஓசை முக்கியம் ரெண்டையும் வைத்துக் கொடுக்கும் அதெல்லாம் அசை இந்த அசை அப்படிங்கிறதுக்கு தான் அவர் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவார், ஈஃபோனிக் இன்கிரிமெண்ட். அசை அது போல இங்கிலீஷ் வார்த்தை ஈஃபோனிக் இன்கிரிமெண்ட், EUPHONIC ஈஃபோனிக் இன்கிரிமெண்ட். போப்போட டிரான்ஸ்லேஷன். அப்ப என்ன இலக்கணம் படிச்சிருக்காரு பாரு, அது எப்படி எல்லாம் அந்த மொழியை வந்து என்னமா படிச்சிருக்கிறாங்க பாரு. அன்றே நிற்கும் என்றால் அனாதியே நிற்கும் அப்படின்னு சாமி சொல்ற, அன்றே நிற்கும் அனாதியே நிற்கும் என்று வைத்துக்கலாம். அசை என்று கொள்ளுவாரும் உடன், அதாவது சிலர் என்னன்னா அசை என்று கொண்டாலும் வந்து அந்த எப்பொழுதுமே எப்ப தப்ப சொல்லுவாங்கன்னா சித்தாந்தத்துக்கு விரோதமா பொருள் வந்ததுன்னா அது கூடாதுமாங்க. ஒரே ஆசிரியர்கள ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா அப்படியும் சொல்லலாம், ஆனாலும் அது அன்றே நிற்கும் என்று சொல்வதுதான் சிறப்பு. ஏன் அசை என்று கொள்ளுவானும் உடல் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதான் அவர்கிட்ட அந்த கமெண்டேட்டர் சொல்லி அது ஒரு ஸ்டைல் என்று சொல்லிக்கொண்டு ஒரு செய்தியை சொல்றேன், அது கண்டிப்பா சொல்லணுங்கிறக்காக தான் சொல்றேன். ஒரு முறை விவேகானந்தர்கிட்ட கேட்டாங்க, விவேகானந்தர் அது இந்த சுவாமிகளுடைய வரலாற்றுல கூட விவேகானந்தர் 1897 என்னவோ சிவையோ சுவாமிகளே சந்தித்ததாக சொல்லப்பட்டிருக்கு. விவேகானந்தர் வந்து ஜாஃப்னாவுக்கு வரும்பொழுது சிவகோசாமி விவேகானந்தரை மீட் பண்ணதாக வருது. அப்பொழுதே அவரு ஒரு சிங்கம் போல அப்படி சொல்றாரு, அவர் வந்து மேடையில ஒரு சிங்கம் உலாவது போல இருந்ததுன்னு
5: சொன்னாராம்
3: யோகசாமி விவேகானந்தரை பத்தி. அதாவது அவருடைய எருடிஷன், அவருடைய ஸ்காலர்ஷிப்பு அது ரொம்ப சிறப்பு. ஆனா அவர் வந்த மரபு வந்து கொஞ்சம் அந்த வேதாந்த மரபுலயே லீலாத்வைதம் அப்படிங்கறது, அந்த அத்வைதத்துல அந்த அவர் வந்து இன்னொரு டிஃபரெண்டா பண்ணார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றது லீலாத்வைதம்னு பேரு, எல்லாருமே இந்த அத்வைதத்தை வைத்துக் கொண்டுதான் குடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா பொதுவா உலக நடையில நமக்கு என்ன தோணுதுன்னா அத்வைதம் என்பது ஆதிசங்கர தான் கண்டுபிடிச்ச ஒரு உத்தின்னு சொல்லி பெரும்பாலும் ஒரு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. ஆனா நாம வந்து அந்த வார்த்தைக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற அந்த மெத்தேடுக்கு தான் சுத்தாத்வைதம்னு பேர். அதை வேணா குறித்துக் கொள்ளுங்கள். அதாவது அந்த மூல வசனத்துல வேறுபாடு இல்லை. நான் சொன்னே காலில் காமிச்சு அந்த உபனிஷத்துல வர்றது ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்மம், அதுல வந்து ஒண்ணு கருத்து வேறுபாடு இல்லை. அதுக்கு இன்டர்பிரேஷன் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நம்முடைய ஆதிசங்கரர் அவர் சொன்ன இன்டர்பிரேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா கேவலாத்வீதம். நாங்கள் பேர் கேவலாத்வைதம். இந்த அடை இருக்கே அடை வந்து அவங்க கொடுக்கல, அதாவது அந்த உபனிஷத்து அடை வரல, உபனிஷத்து கேவலாத்வைதம் வராது, விசிஷ்டாத்வைதம் வராது, துவைதம்னு வராது, அங்க அத்வைதம் தான் வருது. அதுக்கு இவங்க கொடுத்த விளக்கங்கள் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா தத்துவ உலகத்தை அதுக்கு ஒரு பேர் சூட்டினாங்க, வாட் சங்கரா இன்டர்பிரட்டர், அதுக்கு என்ன சொன்னாங்க கேவலாத்வைத்தம். ராமானுஜர் இன்டர்பிரட் பண்ணார் இல்லையா, அதுக்குதான் என்ன சொன்னாங்க விசிஷ்டாத்வைத்தம், விசிஷ்டாத்வைதம். மாத்துவர் பண்ணார் இன்டர்பிரேஷன், அதுக்குதான் துவைத்தம், துவைத்தம். அப்புறம் நீலகண்ட சிவாச்சாரியார் கொடுத்த இன்டர்பிரேஷனுக்கு தான் சிவாத்விதம், அது சிவாத்விதம். சுத்தாத்விதம் அதான் சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் கொடுத்ததான் சுத்தாத்வைதம். அந்த இடத்துல என்னன்னு கேட்டா சுத்தாத்வைதம்னா சுத்தமான அத்வைதம்னு அர்த்தம் இல்லை. விளக்கம் சுத்தாத்வைதம்னா என்னன்னு கேட்டா அத்வைத அர்த்தம், அந்த சுத்த அத்வைதம் என்பது அடை இல்லை, அத்வைதம் என்ற வார்த்தைக்கு அடை இல்லை. அது என்னன்னு கேட்டா யாதானு ஒன்றால் விசேடிக்கப்படாது நிற்றலை அப்படிங்கறது. அது ஆங்கிலத்தை சொன்னா, அதாவது தமிழ்ல சொல்றது, தமிழ்ல சொல்றத விட இங்கிலீஷ் சொன்னா புரியும். அவர் என்ன எழுதுவாரு சுத்தாத்வைதத்துக்கு சுவாமி என்ன எழுதுவாரு, யாதானும் ஒன்றால் விசேடிக்கப்படாது நிற்றலை. அதாவது அது இங்கிலீஷ்ல சொன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா அத்வைதா ஆஸ் கன்வேட் பை சாந்தோக்கிய உபநிஷத், அத்வைதா ஆஸ் கன்வேட். அந்த சுத்தம் வந்து அத்வைதம் இல்லை. அதை விரிக்கும் போது எப்படி விரிக்கணும்னா, சுத்தாத்வைதம் என்ற வார்த்தையை எப்படி விரிக்கணும்னு கேட்டா சுத்தமான அத்வைதம் விரிக்கக்கூடாது, சுத்தம் என்ற அத்வைதம். அலையாஸ், இங்கிலீஷ்ல அலையாஸ் போடுறீங்களா, அலையாஸ் சுப்பிரமணியன் என்ற சுரேஷ், சுப்பிரமணியன் அலையாஸ் சுரேஷ் அப்படின்னு ஆள் ரெண்டு இல்ல ஒண்ணுதான்.
4: சுத்தம் என்ற சொல்லும் அத்வைதம் உடைய பொருளை தரும்.
3: கரெக்ட். அதாவது அந்த அடை இல்லாம, அதனாலதான் தாய்மான சுவாமி சொல்றது புனிதம் என்னும் அத்விதம் என்ன. இதெல்லாம் எப்படி ஞானிகள் இந்த வார்த்தைகளை எப்படி கையாளுறேன், புனிதம் என்னும் அத்விதம்.

0: குறிக்க வந்த சொல் இல்லை, சம்பந்த விசேடனத்தை உணர்த்துவதற்கு அத்வைதம் சொல் வந்து இட் பாயிண்ட்ஸ் அவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி காட் அண்ட் த சோல். இந்த ரிலேஷன்ஷிப் தான் அத்வைதம் சொன்னாங்க. பொருள் ஒன்னா ரெண்டா அதுக்கு வர்றது இது இல்லை, அது ஏகம். அது ஏகம்ங்கிறது அதுக்கு பொருள் உண்மையை குறிப்பதற்காக வந்த சொல், இது வந்து ரிலேஷன்ஷிப்பை குறிப்பதற்காக வந்த சொல் என்பதுதான் மெய்கண்டார் கொடுத்த விளக்கம். அதை தான் ஞானிகள் ஏற்றுக்கொண்டார்கள், அதுதான் சரி என்று ஏற்றுக்கொண்டார். அந்த ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்போ இதை கேட்டாங்க, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது விவேகானந்தர்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ஆரியர்ஸ் ஹவ் இன்வேடட் இந்தியா அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு விவேகானந்தர் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றார், அண்ட் வாட் யுவர் யூரோப்பியன் பண்டிட் சே அபவுட் த ஆரியன்ஸ் ஸ்வீப்பிங் டவுன் ஃப்ரம் சம் ஃபாரின் லேண்ட், snatching away the lands of aborigines and settling in India by exterminating them are all pure nonsense, foolish talk. Strange that our Indian scholars too say amen to them. ராமாசாமி போட்டாங்களாம் இந்தியன் ஸ்காலர்ஸ் எப்படி அடிக்கிறா பாருங்க. Strange that our Indian scholars too say amen to them. And all these monstrous lies are being taught to our boys. This is very bad indeed. In what Veda, in what Supta do you find that the Aryans came to India from foreign country? கேட்கிறேன். இது வேதம் படிச்சவனுக்கு முதல்ல அவருடைய கருத்து சொல்லிடுறாரு. வேதம் படிச்சவனை பார்த்து அடுத்த கேட்கிறேன். In what Veda, in what Supta do you find that the Aryans came to India from a foreign country? Where do you get the idea that they slaughtered the wild aborigines? What do you gain by talking such nonsense? எப்படி அடிக்கிறார் அப்படியே விவேகானந்தர் சொல்லுது. அது எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்ப கொள்கை அளவுல சித்தாந்தத்துக்கும் அவருக்கும் வேறுபாடு இருக்குது, ஆனாலும் இந்த விஷயத்துல இந்தியன் ஸ்காலர்ஸ் யாருமே ஒத்துக்கல. அதாவது நம்ம வந்து ஒரு செயின்ஸுங்க அளவில் வைக்கிறோம் இல்லையா, சில பேரை ரிசர்ச்சுங்கிறோம், சில பேரை செயின்ட்டுங்கிறோம். இப்போ சிவேவ சாமியை போய் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணார்னு சொல்ல முடியுமா? அது வேற, அது இறைவன் அருளால் பேசுறதுங்கிற வேற, ரிசர்ச் பண்ணுறது வேற. அதனால அந்த நாம வைக்கக்கூடிய அந்த அருளாளர்கள்னு சொல்லக்கூடிய வரிசையில் வந்து யாருமே அந்த கருத்தை சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. நாட் ஓன்லி சித்தாந்தா ஸ்காலர்ஸ், வேதாந்தா ஸ்காலர்ஸ் அந்த எல்லா ஸ்காலர்ஸுமே அது வந்து ஒரு தவறான கொள்கை. அதை சொன்னவங்க யாரு? யூரோப்பியன் பண்டிட்ஸ்னே சொல்ல இருக்காங்க. யூரோப்பியன் பண்டிட்ஸ் சில பேர் இந்தியாவை பற்றி அறவுரையா படித்தவன் சொல்லி வச்சது. அதை வைத்துக்கொண்டு அதே போலதான் அவர் இயற்கையை தெய்வமாக வணங்கினார். இவன் நினைச்சுக்கிறான் சூரிய நமஸ்காரம் பண்றாங்க, காயத்ரி மந்திரத்தை சொல்றான், இங்கிலீஷ்காரன் என்ன பார்த்தான்னா சூரியனை வணங்குறான்னு நினைச்சுட்டான். அவளை இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா இயற்கையவே கடவுளாக வணங்கினார்கள், சூரியனை வணங்கினாங்க, சந்திரனை வணங்கினாங்க அப்படின்னு இவன் நினைக்கிறான். அதை வச்சு ஒரு அர்த்தம் பண்ணிட்டான். ஆனா காயத்ரி மந்திரம் அப்படி சொல்லல. என்ன சொல்லுதுன்னா, அங்க காயத்ரி மந்திரம் சொல்லுவது என்ன? தத் சவிதுர் வரேண்யம் தான் சொல்லுது. சூரியனை பார்த்து வணங்கணும், ஆனா சூரியனுக்கு எது ஒளியை தருகிறதோ அதுக்கு வணக்கம் தான் வருது. அது சூரியனுக்கு வணக்கம்னு வரல. அது ஒண்ணு இங்கிலீஷ்காரனுக்கு புரியல. சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணு, சூரிய நமஸ்காரம் காயத்ரி மந்திரம் சொன்னாங்க. இதை பார்த்தவன் இவன் நினைச்சுட்டான், இங்கிலீஷ்காரன் அறவுரையை படிச்சவன் சூரியனை தான் வணங்குறாங்கன்னு நினைச்சுட்டா, சூரியனை கடவுளாக நினைத்து வழிபடுகிறார்கள். ஆகவே இதுதான், அதுதான் ஆரிய வழிபாடு. ஆனா காயத்ரி மந்திரம் என்ன சொல்லுது? சூரியனுக்கு வணக்கம் இல்லை. என்ன சொல்லுதுன்னா, தத் சவிதுர் வரேண்யம் பர்கோதேவசிய தீமை. அந்த சூரியனுக்கு எது ஒளியை தருகிறதோ அதுக்கு வணக்கம் தான் இருக்கு. ஆகவே காயத்ரி மந்திரமும் சைவத்துக்கு உடன்பாடு தான். ஆனா காயத்ரி மந்திரம் உபநயனம் பெற்றவர்கள் சொல்வதற்கு, அதான் சைவம் என்ன சொல்லுதுன்னா காயத்ரியினுடைய உட்பொருளும் வந்து அது சிவபெருமானை தான் புகழுது. அதான் உயர் காயத்ரிக்கு உரிப்பொருளாகலே கரதத்து சிவாச்சாரியர் சொல்ற காயத்ரி மந்திரமும் யாரு போடுதுன்னா சிவபெருமானை தான் புகழுது. ஆனா உபநயன பேருடையாருக்கு அது சிறப்பு, தீட்சை பேருடையாருக்கு அஞ்சலித்து மந்திரம். அவ்வளவுதான்
1: காயத்ரி என்று
0: சொல்ற காயத்ரிங்கிறது என்னன்னு கேட்டா, அந்த பிரம்மாவுடைய மூன்று சக்திகள் காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி. அந்த சரஸ்வதி வந்து கலைகளுக்கு அதிபதி. சாவித்ரி ஒரு ரோல் பிளே பண்றா, காயத்ரி ஒரு ரோல் பிளே பண்றா. அதனாலதான் அந்த பிரம்மாவுடைய மூன்று சக்திகளாக சொல்வது சரஸ்வதி.

0: உலக கலைகளுக்கெல்லாம் சரஸ்வதி தான். ஆனா இப்ப நமக்கு வந்து அந்த பசுவினுடைய சாணத்தை வந்து தாமர இலையில பிடிச்சு அதுல இருந்து விபூதி தயார் பண்றதுங்க கற்பம் உபகற்பம் அனுகற்பம் இருக்கு இல்லையா. அப்ப சொல்லும் பொழுது இந்த பசுவினுடைய சாணத்தை தாமர இலையில தாங்கும் பொழுது நாம சொல்லக்கூடிய மந்திரம் கோ சாவித்ரி மந்திரம். அது சாவித்ரி முக்கியம். அதுக்குதான் முழுநீரு குசிய முனிவருக்கும் அடியர். முழுநீருன்னா என்ன அர்த்தம்? முழுங்கிறது அந்த சைஸுக்காக சொன்னது இல்லை. முழுநீர் நெத்தி நிறைய பேசினா முழுநீர், இப்படி பூசினா அறநீர், இப்படி பூசினா கால் நீர்னு அர்த்தமா. முழுநீரு பூசிய முனிவருக்கும் அடியேன். சேக்கலார் என்ன சொல்றாரு பார்க்கணும். எப்பொழுதுமே என்ன பண்ணு கேட்டா அந்த சுந்தரருடைய வாக்குக்கு சேக்கலார் என்ன சொல்றாரு அதை பாரு. உனக்கு என்ன தோணுதுன்னு பாக்காத, அதுக்குதான் நூல்களை படிக்கணுங்கிறது. முழுநீரு பூசிய முனிவருக்கும் அடியேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த முழுநீரு பூசிய முனிவர் புராணம் அவர் பாடுறாரு இல்லையா சேக்கலார். இப்ப சேக்கலார் என்ன இன்டர்பிரேட் பண்றார்? அந்த கற்பம் அனுகற்பம் உபகற்பம் அகற்பம் என்று மூன்று வகையாக திருநீர் தயாரிக்கப்படும். அதுல அந்த கற்ப விபூதி இருக்கே அதுதான் அதிக பலனை கொடுக்கும். அதைத்தான் முழுநீர்னு சொல்றார். அந்த சுந்தருடைய வாக்குக்கு சேக்கலார் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். பெரிய படிச்சு என்ன பிரயோஜனம்? எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தா அறிஞராயிருக்கும். அந்த சுந்தர வாக்குக்கு இவர் என்ன சொல்றாருன்னா அந்த நான்கு வகையில கற்ப விபூதி மிகவும் சிறந்தது. அந்த கற்ப விபூதி முழு பயனை தரும். அதுல முழு பயனையும் தருகின்றது நீர் முழுநீர். முழு பயனையும் தருவது, அது சைஸ் பற்றி வரல பயன் பற்றி வந்தது. Producing the desired result. English is efficacious. Efficacious. Producing the desired results. அந்த கற்ப விபூதி என்னன்னு கேட்டா அதை வந்து அந்த பசு வந்து அது அட்டமி என்னென்ன திதியில அட்டமி திதி, அப்புறம் வந்து அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கு வந்து அந்த பசு ஈனுகின்ற கோமயத்தை தாமர இலையில கீழே விடாமையே பிடிச்சு அப்பொழுது அந்த அந்த பிடிக்கும் பொழுது அது கோ சாவித்ரி மந்திரத்தை ஜெபித்து அதை எடுத்துக்கொண்டு அப்புறம் பஞ்சபிரம மந்திரங்கள்னால அந்த உருண்டை எப்படி பிடிக்கணும், எப்படி தகிக்கணும், எப்படி உருண்டை பிடிக்கணும், உருண்டை பிடிச்சப்பதான் தகிக்கணும், உருண்டை பிடிச்சு எப்படி தகித்து எப்படி வந்து அது மாதிரி தயார்பட்ட நீர் இருக்கு பாருங்க, அதான் கற்ப விபூதி. அந்த கற்ப விபூதியை தான் சுந்தரர் என்ன சொல்றாரு? முழுநீது பூசிய முனிவருக்கும் அடியேங்கிற அப்படிதான் சேக்கலார் விளக்கம். அங்க கோ சாவித்ரி மந்திரம். அதே போல காயத்ரி மந்திரங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டா எல்லாத்துக்கும் காயத்ரி உண்டு. காயத்ரிங்கிறது ஒரு யாப்பு அவ்வளவுதான். சான்ஸ்கிரிட்ல வந்து காயத்ரிங்கிறது 24 எழுத்துல சொல்ற ஒரு மந்திரத்துக்கு காயத்ரின்னு பேரு. அந்த மந்திரத்தினுடைய பலனை கொடுக்கின்ற சக்திக்கு பேரு காயத்ரி தேவி. அதையும் நம்ம ஸ்டைலா வச்சுக்கிறாங்க காயத்ரிங்கிற பேர். நவீன மாடர்ன் ஸ்டைல் நேம்ல அது ஒண்ணு. இப்போ
1: 24
0: நம்முடைய பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த இப்ப கட்டளை கலித்துறைன்னு சொன்னா 16 எழுத்திருக்கணும், 17 எழுத்திருக்கணும் கணக்கு இல்லையா. கட்டளை கலித்துறை அப்படின்னு ஒண்ணு சொன்னா அது நேர செயல ஆரம்பிச்சா 17 எழுத்து, நிறைய செயல ஆரம்பிச்சா 17 எழுத்து அப்படிலாம் இருக்கணும் கணக்கு இருக்கு. அதே போலதான் காயத்ரி ஒரு யாப்பு. அது அந்த காயத்ரி மந்திரனுடைய பலனை கொடுக்கின்றவள் காயத்ரி தேவி. ஆகவே காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி இந்த மூன்று வந்து மூன்று விதமான சக்திகள். அதே போலதான் பிராமி வைஷ்ணவி ரௌத்ரி. அதாவது காலையில நீங்க அனுஷ்டானம் பண்ணும் பொழுது நாம வந்து தியானம் பண்ற வேண்டியது பிராமி தேவி. மத்தியானம் வரும் பொழுது வைஷ்ணவி, இரவுல வந்து ரௌத்ரி. இது அனுஷ்டானத்துல வந்து அந்த தியானத்துல வரும். அதனால ராத்திரின்னு பேரு. நைட்டுக்கு ராத்திரின்னு ஏன் பேர் வந்தது? ரௌத்ரி என்ற சக்தியினாலே இயக்கப்படுறதுனால ராத்திரின்னு பேரு. எல்லாமே காரண பெயர் தான். ஒன்னு ரூட்டு எல்லாம் ரிலிஜியன் பேஸ்ல தான் வச்சிருக்கிறாங்க, நாம அப்புறம் எப்படி எப்படியோ வச்சுக்கிட்டோம். அது காயத்ரி மந்திரம் உயர்ந்த மந்திரம் தான், அதுக்குள்ள பொதுவாக மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது அந்த அதிதேவதை தியானம் ரொம்ப முக்கியம். அதிதேவதையை நினைந்து கொண்டு அதுக்கு உபநயனம் பெற்றுக்கொண்டு, எப்படி நம்ம தீட்சை பெற்றுக்கொண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னால் சிறப்புன்றோடனே அதே போல தான் உபநயனம் பெற்றுக்கொண்டு ஜெயிப்பது சிறப்பு.
2: அது திராவிடர்களுக்கு
0: இல்ல, உபநயனம் என்பது அதாவது மகா சைவர்கள், ஞான சம்பந்த பெருமானுக்கு உபநயனம் இல்லையா, மகா சைவர்கள் அந்த உபநயனத்திற்கும் தீட்சைக்கும் உரியவர்கள், மரபோடியாக தான் மகா சைவர்கள் பேரு. அந்த மகா சைவர் குலத்துல தான் ஞான சம்பந்தர் அவதாரம்
2: பண்றேன்.
0: பஞ்சாகர மந்திரம் அப்படிதான் சொல்லிருக்கு, தீட்சை இல்லாம சொன்னா சொல்லிருக்கு. மறைஞான சம்பந்தர் வைதிகாந்தனர் தான், வைதிகாந்தனராக இருந்து அப்புறம் அதாவது மரபோடியாக என்னன்னு கேட்டா மரபுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது சைவம். ஆனா அந்த மரபு என்னன்னு சொல்லணும் இல்லையா, மரபு அப்படிங்கோ யாராவது ஏதாவது மரபு தானே பிறந்தாலும் அந்த மரபு வழியாக வர்றது, அந்த மரபு வழியினால உயிர் வரல, அதான் உள்ள பாயிண்ட்.
2: மெய்கண்டார்,
0: மெய்கண்டார் வேளாளர்,
2: அவருக்கு உபநயனம்,
0: உபநயனம் கிடையாது. விஷயம் உபநயன பேரு வந்து வேதம் ஓதுவதற்கு அதிகாரம் தான் உபநயனம். ஆனா நமக்கும் வந்து நிர்வாண தீட்சையில நமக்கும் வந்து இது உண்டு, உபநயனம் உண்டு. நிர்வாண தீட்சையில பொங்கல் போட்டுருவாங்க,
2: பொங்கல் போட்டிருக்க அதை சொல்லும் பொழுது சொன்னாங்க விதி உண்டு.
0: ஆமா, அதாவது அந்த நிர்வாண தீட்சையை பண்ணும்போது பொங்கல் உண்டு,
2: நிர்வாண தீட்சை உண்டு.
0: மரபுல கிடையாது, எப்பயுமே மரபுங்கிறது நம்முடைய, அதாவது இப்ப நம்ம பிறக்கும் போது நான் வெஜிடேரியனா பிறக்கிறோம், வெஜிடேரியனா மேற்கொள்ற அது ஒரு சிறப்பு தானே. மரபுன்னு ஒண்ணு வரும்ல, தன்னால யாருக்குமே மரபுன்னு ஒண்ணு உண்டு தானே. இப்ப சூளை சோமசுவர நாயக்கர் பாத்தீங்கன்னா மரபோடியாக வைணவர், அவர்தான் மறைவதிகளுக்கு சைவ சித்தாந்தம் சொல்லி கொடுத்த ஆசிரியர். ஆனா அவர் சைவத்துடைய பெருமையை கருதி சைவத்துக்கு வராரு. என்னன்னு கேட்டா மரபோடி ஞானம் வந்து மரபுனால ஞானம் வர்றதுலன்னு தான சித்தாந்தம் சொல்லுது. ஆனா ஒரு ஐடென்டிட்டி உண்டு தானே. இப்ப நம்ம இலங்கையில பிறந்தோம், நம்ம பிள்ளை கனடால பிறக்கு, அப்ப என்ன அது கனடியன் தானே, பை பர்த் கனடியன் தானே, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? யூ மே பி அ ஸ்ரீலங்கன், யுவர் சைல்ட் ஹஸ் பீன் பார்ன் இன் கனடா, அப்ப அதுக்கு சட்டந்த என்னது, கனடியன் தானே வரும் இல்லையா, அப்ப ஸ்ரீலங்கன் சொல்ல முடியாது இல்லையா. அதே போலதான் உலகத்துல ஜனிக்கும் போது ஏதாவது ஒரு இதுல நீங்க ஜனிச்சு ஆகணும், ஏதோ ஒரு நாடு, ஒரு மொழி, ஒரு இனம்ங்கிறது தன்னால வரும், அதை வைத்துக்கொண்டு மேன்மை கிடையாது, அதுதான் சைவன் சொல்லு. ஆனா பிறப்பினால ஒரு வேறுபாடு வருமானா, வரும், பிறப்பினால ஒரு வேறுபாடு வரும். ஆனா ஞானம் வந்து அதனால வரும், அதனால வந்த வேறுபாடுனால ஞானம் இல்லை, ஞானம்ங்கிறது அது வேற. அதனாலதான் அதை உறுதிப்படுத்தினதுதான் இப்ப உயர்ந்த குலம் அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் மெய்கண்டார் உதித்த குலத்தை விட உயர்ந்த குலம். ஆனா தீட்சி ஆற்ற வாங்கிக்கிறாரு, கேட்ட வாங்கிக்கிறாரு. அதேபோல காசிவா செந்தநாதையர் பாருங்க, அவர் குலம் உயர்ந்த குலம், ஆனா நாவலர குருவா கொள்றார். சுவாமிநாதையர் பிறந்த குலம் அந்தனர் குலம், ஆனா யாரு குருவா கொள்றாரு, மீனாட்சி பிள்ளையை தான் குருவா கொள்றார். அதனால அந்த பிறப்பினால ஒரு ஒரு ஒரு வேறுபாடு வருமானா, வரும், அதை நம்ம இன்னும் சொல்ல முடியாதுல்ல, அது வரும். அது ஒரு சமுதாய அமைப்பு, சமுதாய அமைப்புல வர்றாங்க. ஆரிரேதளந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூடுசை தனிவேல் வாழ்க கொடம் வாழ்க செல்வே ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாரிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாரிலாவள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம்.

0: எனவே முதற் குரட்பாவிலே எழுத்துக்கள் எல்லாம் அகரம் முதலாக இருப்பது போல உலகுக்கு ஆதிபகவன் முதலாக இருக்கின்றான் சொல்லும் பொழுது அப்ப அவன் தலைவன்கதும் பெறப்படுது. அந்த அக்கரங்களோடு ஆனா கலந்திருப்பது போல உலகத்தோடும் அவன் கலந்துள்ளான் என்ற உண்மையும் பெறப்படுகின்றது. அதே கருத்தை இங்கேயும் சொன்னார். ஏன்னா அது சிவாகம கருத்து. அதை யார் சொல்லியிருக்காருனா மெய்கண்டார் சொன்னதாக அவருடைய நேரடி சீடராகிய இந்த நூலாசிரியரும் நேரடி சீடர் தான். இது சிவஞான சித்தியார் ஆசிரியர் யாரு அருளந்தி சிவம். இவரும் மெய்கண்டாருக்கு நேரடி மாணாக்கர் தான். இன்னொரு நேரடி மாணாக்கர் உள்ளார், நிறைய பேர் உள்ளார்கள். அதுல இன்னொருவர் யாருன்னா மனவாசகம் கடந்தார். அந்த மனவாசகம் கடந்த நாயனா இருக்கின்றாரே அவர் உண்மை விளக்கம்ங்கிற நூல் எழுதியிருக்கிறார். அதுல என்ன சிறப்புன்னா தான் கேள்வி கேட்பது போலவும் ஆசிரியர் தமக்கு விடை சொல்வது போலவும் எழுதியுள்ளார். சித்தாந்தத்தில் ஐயங்களை மட்டும் தன் வாக்காக வைத்து விளக்கங்களை எல்லாம் நம்முடைய ஆசிரியர் வாக்கா வச்சுட்டார். அது ஒரு சிறப்பு அந்த நூலுக்கு. அதுல மெய்கண்டார் சொல்வதாகவே சொல்லியிருக்கின்ற 36 தத்துவங்களை கேட்டு அவர் உயிருடைய இயல்பு என்னன்னு கேட்டு அதுக்கப்புறம் இறைவனுடைய இயல்பு என்னன்னு கேட்கிறார். குருட்ட போய் இறைவனுடைய இயல்பு என்னன்னு படர்க்கையர் கேட்கல, உம்முடைய இயல்பு என்னன்னு கேட்டார். ஏன்னா குருவே சிவம் என கூறினன் நந்தி சொல்லியிருக்காரு இல்லையா. ஏன்னா ஞான குரு அது உபசார வார்த்தை இல்ல. ஏன்னா அந்த குருவினுடைய ஆன்மா எப்படி உள்ளது, சிவத்தோடு அந்த இரண்டரை கலந்து எப்பவுமே சிவம் கலந்திருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கலப்பை உணர்ந்து அந்த சிவத்துக்கு அது ஆட்பட்டு விட்டது. அப்படி சிவமயமா விளங்குது அந்த ஆன்மா, அதனுடைய செயலெல்லாம் சிவன் செயல் தான். ஆகவே அப்படிப்பட்ட ஞான தேசிகர்கிட்ட போய் சிவத்தின் இயல்பு யாதுன்னு படற்கையில கேட்காம இல்லையா, குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு, இதுகாரம் உயிராகிய என்னுடைய இயல்பை கூறினீர், பொன்றாத நுண் உருவம் போதுகீர், அழிவில்லாத உங்களுடைய திருவடிவத்தை எனக்கு போதிக்க வேண்டும், பொன்றாத அழிவில்லாத நுண் உருவம் உங்களுடைய உருவத்தை போதுகீர் அப்படின்னார். அப்ப மெய்கண்டார் சொல்வார், உன்னை வந்து பிரத்யட்சமா நீ உணரலாம், இந்த கதிரவன் எப்படி உனக்கு காட்டி காட்டி உன்னுடைய கண்ணுக்கு காட்டி காட்டி உபகரித்து வருகிறதோ அதுபோல உன்னுடைய அறிவிலே நாம் விரவி இருந்து கொண்டு கலந்து இருந்து கொண்டு உன்னுடைய அறிவுக்கு நான் உணர்த்தி வருகின்றேன், நீ ஒன்றை அறிய முடிகின்றதென்றால் அது யாம் அறிவிப்பதனால்தான் சொல்லி அப்படி சொல்ற. இது உணர்வதற்கு உனக்கு அரிதா இருந்தால் புறத்தே பார், உன்னுடைய கண்ணுக்கு எப்படி கதிரவன் காட்டிக்கொண்டே இருக்கின்றது இடைவிடாம, அத மாதிரி நாம் உன்னுடைய அறிவுக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றோம், இந்த வெளி காட்சியை வைத்து அந்த உள்ள அனுபவத்தை உணர்ந்து கொள்ள சொல்லிட்டு அப்புறம் சொன்னார். அந்த கலப்புக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த அகரம் அக்கரங்களோடு கலந்திருக்கின்ற இந்த கருத்தை அப்ப சொல்ற, அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல அப்படின்னு படிச்சோம் இல்லையா, அதே கருத்தை அங்க சொல்ற. அந்த கருத்தை சொல்லி சொல்கின்றார், எந்த இடத்திலும் ஆன்ம அறிவிலே நாம் கலந்திருந்தால் அந்த ஆன்ம அறிவு விளங்கும், என்னுடைய கலப்பு இல்லை என்றால் அந்த ஆன்ம அறிவு விளங்காது. அப்ப இறைவன் இருப்பதை வந்து எல்லாரும் அறிந்து வருகின்றார்களே, எல்லாருக்கும் அறிவு நிகழ்கிறதே, அதுவே இறைவன் இருப்பதற்கு சான்று. ஏன்னா அவனை அறிவித்து வருவதனால எல்லாரும் அறிந்து வருகின்றோம், வேற நம்ம எந்த சான்றும் தேட வேண்டும். அவ்வளவு அருமையா சொல்லியிருக்கேன், அவ்வளவு அற்புதமாக அந்த உண்மை விளக்கம் சொல்கின்றது. அது சிவாகம கூற்று என்று அந்த இடத்துல சொல்ற. இந்த அகரமானது ஆணாவானது ஏனைய எழுத்துக்களோடு கலந்திருக்கின்ற அந்த ஓமை சிவாகமங்களிலே சொல்லப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்றார். என்னால வந்து சுவாமி எப்படி அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்தி வருகின்றீர்கள், அதை என்னால உணர முடியலையே அப்படின்னா அந்த உண்மையை சொல்வது சிவாகமம், அந்த சிவாகமத்தை கற்று நீ ஆராய்ந்து பார், அது உனக்கு அனுபூதி நிலைக்கு உன்னை உணர்த்தும் அப்படின்னு சொல்றார். அக்கரங்கள் தோறும் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிர்க்குயிராய் மேவினோம். மிகண்டார் வாக்கு உண்மை விளக்கத்தில் சொல்ற, அக்கரங்கள் தோறும் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிர்க்குயிராய் மேவினோம், எக்கண்ணும் அப்படின்னா எந்த இடத்திலும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவு, யாம் அந்த அறிவில் உயிரறிவில் நில்லாவிட்டால் உயிருக்கு அறிவும் நில்லாது, எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவென்று நல்லாகமம் ஓதும் நாடு ஆராய்ந்து பார், நல்ல சிவாகமம் சொல்லும் இதை ஆராய்ந்து பார் சொல்வதன் மூலமா அகரமானது ஏனைய எழுத்துக்களோடு ஒன்றாக கலந்திருக்கின்றது என்ற ஓமையானது சிவாகமங்களிலே சொல்லப்பட்ட ஓமை என்பதற்கு உண்மை விளக்கம் நமக்கு சான்றாக திகழ்கின்றது. அந்த சிவாகம ஓமையதான் இங்க சொல்ற. எனவே உபநிடதத்துக்கு நீ பாட்டில தான் தோன்றித்தனமா பொருள் பண்ணிக்கிட்டு சொன்னா அது அர்த்தம் இல்ல, சிவாகமத்தை கொண்டுதான் உபநிடதத்துக்கே பொருள் பண்ண வேண்டும் என்கின்ற இங்கே உணர்த்துகின்றார். இப்ப சுவாமியுடைய உரை, வேதத்துள் ஆன்மா ஏகனே என்பதற்கு பரமான்மா ஒருவனே என்பது தாற்பரியம். தாற்பரியம்னா என்ன, உட்கிடை. மேலெழுந்த வாரியா பார்க்கும்போது நமக்கு ஒரு கருத்து தெரியலாம், ஆனா ஆராய்ந்து பார்த்தா தான் உட்பொருள் விளங்கும். அந்த உட்பொருளுக்கு தான் வடமொழியில என்ன பேர் சொன்னாங்க, தார்பரியம் சொன்னாங்க. உட்கிடை, உட்கருத்து, அதான் தார்பரியம். ஆன்மா ஏகனே, ஏகன் அப்படின்னா என்ன, ஒருவன், ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, ஏகன். அதுக்கு எதிர்ச்சூர் என்ன சொன்னார், ஆ போட்டு அநேகன். இதே அங்க வந்துட்டா அந்த ஆ போட்டு வர்றது வந்துட்டா. அப்ப பாருங்க, ஏகன் அநேகன், ஏகன்னா ஒருவன், அநேகன்னா ஒருவன் இல்லை அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றீங்க, ஒருவன் அல்லன் அப்ப பலர்னு அர்த்தம். ஒருவன் அல்லர்னாதான் பலர்னு அர்த்தம் வரும், ஒருவன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் வரும். அப்ப அநேகன்னா ஒருவன் இல்லைன்னு பொருள் வருதா, ஒருவன் அல்லன்னு பொருள் வருதா சொல்லுங்க. அநேகன்னா ஒருவன் இல்லைன்னு பொருள் பண்ணலாமா, ஒருவன் இல்லைன்னா ஒருவனுமே இல்லைன்னு ஆகும். ஒருவன் அல்லன்னு அண்மை பொருள் பண்ணாதான் அவன் ஒருவன் அல்லன் பலன் இல்லையா, ஒருவன் அல்லன் பலர் என்ற அர்த்தம் அப்பதான் வரும். பலர் என்பது என்னன்னா பல திருவுருவங்களை அவன் எடுத்து விளங்குகின்றான், பல பொருள்களோடும் கலந்து விளங்குகின்றான், அதனால பலர்னு சொல்றான். அவன் ஒருத்தன் தான், ஒருவன் என்னும் ஒருவன் காங்க, அதுவும் திருவாசகம் சொல்லிட்டு தான். அப்ப அநேகன்னு ஏன் சொன்னா, இந்த பஞ்சபூதங்களோடும் சூரியன் சந்திரன் ஆன்மா இவற்றோடும் எட்டு உருவாக கலந்து இல்லையா, இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி இப்படி எட்டு வடிவம் கொண்டு விளங்குவதனால பலர் அநேகன்னு சொல்றாங்க. ஆனா ஒருவன் தான் இப்படி எட்டு உருவம் கொண்டு விளங்குகின்றான். எனவே ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க என்று சொன்னார். இது வந்து திருவாசகத்திலே சொல்ற, இதே எட்டு உருவத்தை சொல்லக்கூடிய பாட்டு திருவாசகத்திலே இருக்கு இல்லையா, புலனாய மைந்தனோடு என்வகையாய் புணர்ந்து நின்றான். அந்த பாட்டிலையும் பாருங்க, ஏகனும் அநேகனுமாய் நின்றான் அந்த பாட்டிலே வரும். ஒருவனே இப்படி எட்டு உருவத்தோடு கலந்திருப்பதனால ஏகனே அநேகனாகவும் இருக்கின்றான். அப்ப அநேகன்னா உங்களுக்கு என்ன பொருள் வருது, இன்மை பொருளா அண்மை பொருளா? அநேகன் இன்மை பொருள் தான் சொல்லுவேன். அநேகன்னா ஏகன் இல்லை, அதான் அநேகன் அப்படின்னா. அப்ப ஒருத்தரும் இல்லைன்னு பொருள் வந்துடும், இறைவனே இல்லைங்கிற பொருளை போய் விட்டுரும். ஆனா இன்மை பொருள் சொல்லாம நீங்க அண்மை பொருள் சொல்லி பாருங்க, அநேகன் ஒருவன் அல்லன் அப்படின்னா பலர், பல பொருள்களை தானே நம்ம அநேகன் சொல்லுவோம். அங்க அநேக பேர் நிக்காங்க அப்படின்னா ஒருத்தர் இல்லைன்னு அர்த்தம் வரும், பலர் நிக்காங்க. அப்ப அண்மை பொருள் சொல்லி ஒன்று அல்லன்னா தான் பலன்னு கிடைக்கும். அப்ப ஏகம் ஒரு எண் தானே, நம்பர் தானே, அதே மாதிரி துவைதம் ரெண்டுங்கிற நம்பர் தானே. அப்ப எண்ணுக்கு முன்னால் அந்த அகரம் வரும்போது அன்னை பொருளை தான் குறிக்கும். வேற இடத்துல வேணா இன்மை பொருளை குறிக்கலாம், ஞானம் அதுக்கு எதிர்ப்புறம் அஞ்ஞானம், ஞானம் இல்லை இன்மை பொருள் குறிக்கத்தான் செய்யுது. எந்த இடத்துல இன்மை பொருள் பார்க்கணும், எந்த இடத்துல அன்மை பொருள் பார்க்கணும் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா. ஞானம் அஞ்ஞானம் பார்த்துக்கோங்க, இன்மை பொருளா இருக்கலாம். பிரகாசம் அது மாதிரி வெளிச்சமே இல்லாட்டா அப்பிரகாசம் சொல்லலாம். ஆனால் துவைதம் என்பது எண்ணுக்கு முன்னால் அகரம் வரும்பொழுது அது அண்மை பொருள் தான் குறிக்கு. அநேகம்னா ஒன்று அல்லன்னு தான் பொருள் தருது. அப்போ அத்வைதம் ரெண்டு அல்லன்னு பொருள் தரணும் என்பது சைவ சித்தாந்தம். எண்ணு பொருள் மேல வந்த நகரம் அண்மை பொருள் தான் உணர்த்தும், இன்மை பொருள் உணர்த்தாது. தெளிவா இருக்கு நமக்கு, பாணினி சூத்திரத்திலே இது இந்த கருத்து இருக்கு. எண்ணு பெயர் முன்னால, எண்ணு பெயர்னா என்ன, எண்களுடைய பெயர்கள் ஒன்று ரெண்டு ஏகம் துவைதம் இதெல்லாம் தான் எண்ணு பெயர். எண்ணு பெயர் முன்னால் அகரம் வரும்பொழுது அண்மை பொருள் தான் உணர்த்தும். எனவே இங்கு அத்வைதத்தில் இரண்டு அல்ல என்ற பொருள் தான் வந்து இரண்டாவது பொருளே இல்லைன்னு பொருளை உணர்த்தார். ரெண்டு அல்ல, ரெண்டு பொருளா இருந்தும் அவை ரெண்டு பொருள் அல்ல என்று சொல்லுவது போல இணைந்துள்ளன என்று கருத்து. அதான் வேதத்துள்ள ஆன்மா ஏகன்னு சொன்னதுக்கு தார்பரியம் என்ன அப்படின்னா, பரமான்மா ஒருவனே, ஐயா பரமான்மா பலர் கிடையாது, அதான் அதுக்கு அர்த்தம். வேதத்துள் ஆன்மா ஏகன், ஏகனே என்பதற்கு பரமான்மா ஒருவனே என்பது தார்பரியம் ஆகலான், அது பற்றி முரணுதல் இல்லை. அதனால சித்தாந்தத்துக்கும் உபநிடத்துக்கும் எந்த முரண்பாடும் இல்லை. அது பற்றி முரணுதல் இன்மையான் மேலை செய்யுளின் வேறா என்றதுவும் சூத்திரத்தில் வந்து வேறுனு சொன்னது இல்லையா, இறைவன் வேறு உயிர்கள் வேறுனு சொன்னது காரணம் என்ன அப்படின்னா, ஒன்றாகிய அகரம் பல எழுத்துக்களின் விரவி நிற்றல் காணப்படுதலின், ஒரே எழுத்தாகிய ஆனா பல எழுத்துக்கள் கூட விரவி நிற்கிறது. அது மாதிரி ஒருவனாகிய பரமான்மா பல உயிர்களின் விரவி நிற்றல் ஞானம் என்னும் ஆசங்கைக்கு இடமின்மையான். ஒரு பரமான்மா எப்படி எல்லா உயிர்களோடும் விரவி நிற்க முடியும், இவன் ஒரே ஒருத்தன் இறைவன், உயிர்கள் எண்ணற்றவை, ஒரு இறைவன் எல்லா உயிர்களோடும் எப்படியா இணைந்திருக்க முடியும் அப்படின்னா ஒரே ஒரு அக்கரம் தான் ஆனாங்கிறது, அது பிற எல்லா எழுத்துக்களோடும் விரவி நிற்பது இல்லையா, அத மாதிரிதான் பல உயிர்களின் விரவி நிற்றல் யாஞ்சனம் என்னும் ஆசங்கைக்கு இடமின்மையான் என்ற சந்தேகத்துக்கு அங்க இடம் இல்லை. அகரத்தை பார், அது எல்லா அக்கரங்களோடு சேர்ந்திருக்கிறத பார், சந்தேகத்துக்கு இடம் இல்லை. உடனுமா என்றதும் அமைவுடவென, வேறாயின் நாங்க சொன்னதும் சரிதான், உடனாயின்னு சொன்னதும் சரிதான், ஏன்னா ஏகாதிபதி என்ன சொல்றான்னா ஒன்றாய் வேறாய் உடனாய்னு மூணு சொன்னீங்களே அதுல முதலதுதான் எங்களுக்கு உடன்பாடு ஒன்றாய். ஏன்னா ரெண்டாவது பொருளே கிடையாது, ஒரே பொருள் தான் இருக்கு. ஒன்றாய் நல்லா சொல்லுங்க, ஆனா அடுத்தால சொல்றீங்களா வேறாய் சொல்லக்கூடாது, உடனாய் அது சொல்லக்கூடாது. ஒன்றாய்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறான், வேறாய் உடனாய் சொன்னா முரணும்ங்கிறான். இவர் என்ன சொல்றாரு அப்போ, வேறாய்னு சொல்வது முரணாது உடனாய்னு சொல்வது முரணாது. வேறாய்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம், வேதத்துல வந்து ஆன்மா ஏகன் சொன்னதுக்கு என்ன அர்த்தம், பரமான்மா ஒருத்தனே இருக்கிறான்னு அர்த்தம், ரெண்டாவது பொருளே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆகவே ரெண்டாவது பொருள் உயிர் இருக்கின்றது, உயிர் வேறு பொருள், இறைவன் வேறு பொருள், பொருள் தன்மையால் வேறாயின்னு சொன்னது முரண்படாது. உடனாய்ங்க சொன்னது முரண்படாது, ஏன்னா ஒரே ஒரு அகரம் மற்ற எல்லா எழுத்துக்களோடும் உடனாயிருந்து அவற்றை செலுத்துகிறது. அது மாதிரி ஒரே இறைவன் மற்ற எல்லா உயிரோடும் உடனாயிருந்து செலுத்துகின்றான், அதனால உடனாயிருந்து சொன்னது முரண்படாது. அவை இரண்டும் அமைவுடையன பொருத்தம் உடையனதா என்பதா. உம்மை சிறப்பின் கண் வந்தது, சிவனும் சேர்ந்தே சிவனும் அப்படிங்கிற உண்மை வந்து சிறப்பு உண்மை. அப்புறம் சொல்ற ஒன்றாயிருப்பதற்கு வந்து, ஒன்றாய் இருந்தாலும் அவன் பொருளால் வேறுதான் என்பதற்கு அருமையான உவமை. உடல் உயிரை வச்சே சொல்லிடுறார், உருவோடு கருவி எல்லாம் உயிர்கோடு நின்று வேறாய் வருவது போல ஈசன் உயிர்களின் மருவி வாழ்வன். தரும் உயிர் அவனை ஆகா, உயிரவை தானும் ஆகான், வருபவன் இவை தானாயும் வேறுமாய் மண்ணி நின்றே. என்ன பதவுரையில பாருங்க எப்படி கொண்டு கூட்டிருக்காரு தெரியும், உயிர் உருவோடு கருவி எல்லாம் கொடு நின்று, கொண்டு நின்றுங்கத வந்து கொடு நின்று சுருக்கி சொல்றாங்க. உயிர் உயிர் என்ன செய்கின்றது, உருவோடு கருவி எல்லாம் கொண்டு நின்று, உரு உருவங்கும் போது உடல் உடல் கருவிகள் எல்லாவற்றையும் உயிரானது தன்னகத்தே கொண்டு விளங்குகின்றது இல்லையா. உயிர் வந்து நரம்பு முதலியவற்றால் பிணிக்கப்படும் தனுவையும், தனுனது உடம்பு, தனுவையும் உடம்பையும், ஐம்பொறியும் அந்த கரணம் போன்ற கருவிகளையும் புறக்கருவி அகக்கருவிகளையும் கொண்டு அந்த உடம்பு கருவிகளோடு உயிரானது உடனாய் நிற்கின்றது. நின்ற வழியும் வேறாய் வருவது போல, உயிர் உயிரே உடம்பு உடம்பே, ஐயா உயிர் வந்து உடலோடும் உடல்ல உள்ள கருவிகளோடும் பிரிப்பின்றி ஒன்றாய் கலந்துள்ளது வாஸ்தவம் தான். கலந்திருந்தாலும் உயிர் உயிர் தான், உடம்பு உடம்பு தானே இல்லையா. உயிர் உடம்பாய் ஒழியாது, உடம்பு உயிராக மாட்டாது. ஒழியாதுன்னா ஆகாது அவ்வளவுதான் அர்த்தம், ஒழியாதுன்னா ஒளிஞ்சு போகாதுன்னு அப்படியே ஆகாது அப்படின்னு அர்த்தம். உயிர் உடம்பாய் ஒழியாது, உயிர் உடம்பு ஆயிராது, உடம்பு என்ன செஞ்சிட முடியாது உயிர ஆயிட முடியாது, கலந்திருக்கின்றன ரெண்டும் அவ்வளவுதான். உயிர் உயிர் தான், உடம்பு உடம்பு தான். அத மாதிரி அதுபோல ஈசன் உயிர்களின் மருவி வாழ்வன், உயிர் எப்படி உடம்பு நம்ம கருவிகள மருவி வாழ்கின்றதோ, அதாவது கலந்து வாழ்கின்றதோ, அது மாதிரி ஈசன் உயிர்களின் மருவி வாழ்வன். முதல்வன் உயிர்களோடு அபேதமாய் கலந்து நிற்பன், பேதத்துக்கு எதிர்ப்பதான் அபேதம், பேதமின்றி கலந்து நிற்பன் அவ்வளவுதான். வேதமாய் கலந்து நிற்பன்னா பேதமின்றி கலந்து நிற்பன். முதல்வன் உயிர்களோடு அவேதமாய் கலந்து நிற்பன், கலந்து நிற்கின்றான். அஞ்ஞனம் நின்ற வழியும் அவ்வாறு கலந்து நின்ற போதும், அதனால கலந்து நிற்கான உயிர் சிவம், சிவம் உயிர்னா மாறிடுமா. அஞ்ஞனம் கலந்து நின்ற வழியும் தானும் உயிரவை ஆகான், தரும் உயிர் அவனை ஆகா, அவ்வாறு கலந்து நின்ற போதும் முதல்வன் முதல்வனே உயிர் உயிரே, முதல்வன் உயிராய் ஒளியான், பொருந்திய உயிர் முதல்வனாக மாட்டாது. உயிர் வந்து உடலோடு ஒன்றாக கலந்திருந்தாலும் உடல் உடல் தான் உயிர் உயிர் தான், அது மாதிரி முதல்வன் உயிர்களோடு கலந்திருந்தாலும் முதல்வன் முதல்வனே உயிர் உயிரே. உயிர் அவன் ஆகான்னு சொல்லணும் இல்லையா, உயிர் வந்து அந்த முதல்வனாக ஆகாது, உயிர் அவன் ஆகான்னு சொல்லணும். ஆனா எப்படி இருக்கு பாட்டுல, உயிர் அவனை ஆகான்னு இருக்கு. அவன் ஆகான்னு சொன்னா உயிர் அவனாக ஆக முடியாது அர்த்தம் ஆயிரும், ஆனா உயிர் அவனை ஆகான்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஏன் ஒரு ஐ போட்டாரு அப்படின்னா, அந்த ஐ வந்து சாரி ஐ, அப்படி ஐ வரலாம். அது திருவம்பாவையர் சொல்றாரு இல்லையா, மானே நீ நென்னல், நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் அப்படின்னு சொன்னார். நென்னல்ல நேற்று, மானே நீ நேற்று என்ன சொன்ன, நாளைக்கு நானே வந்து உன்னை எழுப்புதான் சொன்னேன். நேற்றுனா நென்னல் சொன்னா போதும், ஆனா என்ன சொல்லுவாரு மணிவாசர் பெருமான், மானே நீ நென்னலை அப்படிம்பார். நென்னல்னாலே நேற்றுன்னு பொருள் தருது, அப்புறம் ஏன் நென்னலைன்னு ஒரு ஐ சேர்த்தார் அப்படின்னா ஓசைக்காக சேர்த்தார், அது ஒரு சாரியை. அந்த ஐ வந்து நீயாகிய என் கணவனை அப்படின்னு குறுந்தவைய சொல்றா, இம்மை மாறி மறுமையாகிடும், நீயாகிய என் கணவனை, இந்த பிறகு அடுத்த பிறகு வந்தாலும் நீதான் என் கணவன், நீயாகிய என் கணவன் சொன்னா போதும், கணவனை அப்படிங்கிறான். அந்த இடத்துல ஐ வந்து ஒரு சாரியை, மானேனி நென்னலை அதிலே ஐ வந்து சாரியை. அத மாதிரி இங்க உயிர் அவனை ஆகா அப்படின்னா உயிர் அவன் ஆகா அப்படிதான் பொருள், அந்த ஐ வந்து சாரியை. அதான் கீழே விசேட குறிப்பிட பாருங்க, ஐ சாரியை, உடனே சுவாமிகள் அதெல்லாம் குறிச்சிருவாங்க. என்னையா பாட்டு எப்படி வருது, இதுக்கு எப்படி பொருள் படுறது, ஒரு இடர்பாடு வரும் இல்லையா, தேவையான குறிப்புகள் அப்படியே கொடுத்துடுறாங்க. முதல்வன் முதல்வனே, உயிர் உயிரே, அவ்வாறு ஆயினும் உயிர் அவ்வுடம்பின் வேறாகியும் அதுவாகி நிற்றல் காணப்படுதல் போல. உயிர் வந்து அப்படி வேறு பொருளா இருந்தாலும் உடம்பேவாகத்தானே இருக்கு. உயிர் தான் தனித்து தன்னை காட்டிக் கொள்கிறதா, உடம்புதான் தான்கிற மாதிரி தானே இருக்கு. அத மாதிரியே இவை முதல்வன் அஞ்ஞனம் வேற ஆகியும் தன்னை தனியாக காட்டிக் கொள்ளாமல் அந்த உலகெல்லாம் ஆகியே நிற்கின்றான். அஞ்ஞனம் வேறாகியும் உலகெல்லாம் ஆகி நிற்றல் அமைவுடையன் என்க. வேறாகி பொருளால் வேறாக இருந்தாலும் எப்படி கலப்பினால் ஒன்றாக இருக்கிறான் என்பதற்கு அருமையான எடுத்துக்காட்டு சொல்லி விளக்கிறான். ஏன்னா பாடல்ல சூத்திரத்தில் என்ன இருக்கு, உலகெல்லாம் ஆகியும் தான் இருக்கு, உயிரும் உடலும் கூட ஒன்றாகின்னு பாட்டுல இல்லையே, அதான் அதிகரணத்தில் அதெல்லாம் எடுத்து விளக்குகிறார். ஐ சாரியை, அவை பது பகுதி பொருள் விகுதி. அவைன்னு எங்க வருது, உயிர் அவைன்னு வருது, மூணாவது அடியில வருது. உயிர் அவனை ஆகா, உயிர் அவை தானும் ஆகா. உயிர் அவைன்னா என்ன அர்த்தம், உயிர் அவைன்னு தனித்தனியா பிரிக்கக்கூடாது. அவைங்கிறது அந்த உயிர்ங்கிற பொருளையே தான் தருது. இந்த உயிர் அவைங்கிறதுல உயிரவை என்ற சொல்ல பிரிச்சு எங்கன்னா உயிர் அவைன்னு பிரிங்க. இதுல உயிர் வந்து பகுதி, அவைங்கிறது விகுதி. இந்த அவைங்கிற விகுதிக்கு தனியா பொருள் இல்லை, உயிர்ங்கிற பகுதியின் பொருளையே தான் இதுவும் தருது. அதனால பகுதி பொருள் விகுதி, பகுதியின் பொருளையே தரக்கூடிய விகுதி. இப்ப சொல்றோம் காளை அவன் வந்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அல்லது மங்கை அவள் வந்தாள் சொல்றோம். மங்கை அவள் வந்தாள்னா என்ன அர்த்தம், மங்கை வந்தாள்னு அர்த்தம். இந்த மங்கை அவள் உள்ள அவள் அந்த மங்கைங்கிற பொருள் தான் தருது, இந்த பகுதியின் பொருள் தான் தருது. இந்த மாதிரி வர்றது தான் என்ன சொல்றோம், பகுதி பொருள் விகுதி. எனவே அவை பகுதி பொருள் விகுதி. ஏன் இதெல்லாம் சொல்லணுமா சார் உரையில அப்படின்னா, அல்லது அவைனா ஒரு சபைன்னு ஒரு பொருள் பண்ணான்னு வீங்க இது, அவைனா அகிரினை பன்மையா பொருள் பண்ணா எது, அவைங்கிற சொல்லு வந்து அவன் மாடுகளா அங்க இருக்கு அவை அப்படின்னு சொல்றோம். அது வந்து அகிரினை பன்மை சுட்டு, அகிரினை பன்மை சுட்டு அவைன்னு சுட்டி சொல்றோம். அவைங்கிறது சுட்டு பெயரா வரல, அவைனா சபைங்கிற பொருளையும் வரல, அந்த உயிர்ங்கிற பகுதி பொருளை வந்து விகுதி தான்ப்பா அவ்வளவுதான் தெளிவுபடுத்துற. நின்று வருபவன் வருபவன் என இயையும், எப்படி கூட்டிக்கிடணும், நின்று வருபவன் அப்படின்னு பாட்டை வந்து கூட்டிக்கிடணும். எப்படி உருவோடு கருவியெல்லாம் உயிர் கோடு நின்று வேறாய் வருவது போல, இல்லையா, இறைவனும் வந்து அந்த உயிர்களோடு நின்று வேறாய் வருபவன் அப்படின்னு கூட்டிக்கிடணும். இவை இரண்டு செய்வதானும் அந்த முதல் அதிகரணத்தில் ரெண்டு பாடல்கள் இருக்கின்றது. இந்த ரெண்டு பாடல்களால முடிவாக கூறப்பட்ட கருத்து என்ன, முதல் பாடல் வந்து அவன் ஒரு பொருள் தானே இருக்கிறது, பன்மை சொல்றீங்களே அப்படிங்கும் போது, வேறாயின்னு சொல்றீங்களா உடனாயின்னு சொல்றீங்களாங்கும் போது, அவன் வந்து பொருளால் வேறாயிருக்கின்றான் இல்லையா, ஒன்றுன்னு சொன்னதுக்கு அர்த்தம் வந்து பரம்பொருள் ஒன்று தான் அர்த்தம். எனவே பொருளால் வேறாயிருக்கின்றான்னு சொல்றதுல எந்த தடையும் இல்ல, உடனாய்னு சொல்றதுலும் தடை இல்ல. அக்கரங்களோடு எல்லாம் உடனாய் அகரம் இருப்பது போல இவனும் உடனாயிருக்கின்றான் அப்படின்னு சொல்லி அதை நிலைநாட்டினார். இந்த பாட்டுல வந்து அது என்னையா ஒன்றாக கலந்துகிட்டே வேறா இருக்கான்னு சொல்றீங்களா, அது எப்படிங்கும் போது உடலோடும் கருவிகளோடும் உயிர் ஒன்றாக கலந்திருந்தும், உடல் உடல் தான் உயிர் உயிர் தான் வேறு வேறு பொருள், அது மாதிரி உயிர்களோடு ஒன்றாக கலந்திருந்தும் முதல்வன் முதல்வன் தான் உயிர் உயிர் தான், உயிர் முதல்வன் ஆகிவிடாது முதல்வன் உயிராகிவிட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ரெண்டு பாடல்கள் முடிவான கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்து அந்த உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாயின் சூத்திரத்தில் வந்தது பாத்தீங்களா, அந்த கருத்து நன்கு தடை விடைகளால் சாதிக்கப்பட்டது. என்னென்ன தடைகள் இதில் எழுப்பணுமோ எல்லா தடைகளையும் வாங்கி அவற்றை மறுத்து அவன் உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி அத்துவிதத்தினுடைய உண்மை பொருள் இங்கே உணர்த்தப்பட்டது. மற்ற கொள்கைகளுக்கெல்லாம் என்ன பேருன்னா பேதவாதம் அப்படின்னு ஒரு கொள்கை இது. உயிர் இறைவன் எப்பவுமே வேறுதான், என்னது ஒன்றாய் கடப்பது கூட கிடையாது, முத்தியில கூட பிரிஞ்சுதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கு. அதுக்கு பேதவாதம் பேரு. ஏன்னா அந்த பேதத்தையே தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வலியுறுத்துவாங்க பேதவாதம். இது மத்வாச்சாரியருடைய கொள்கை, மத்வருடைய கொள்கை அதுதான். இருள் ஒளி இது ரெண்டுக்கும் கலப்புண்டா, அத மாதிரிதான் ஐயா, பரமாத்மாவும் சிவான்மாவும், சிவான்மான உயிர்கள் பரமாத்மான இறைவன். ஆமா, பரமாத்மாவும் சிவானும் எப்பவும் பிரிஞ்சேதான் இருக்கும், ஒரு நாளும் ஒண்ணு சேராது, கலப்பினாலும் வேறு அப்படிங்கிறான், நாமளும் வேறுன்னு சொல்றோம். அதான் இந்த இடத்துல குழம்பாவும் புரிஞ்சுக்கணும், ஆதிசங்கர் ஒன்றாயும்பாரு நாமளும் ஒன்றாயின்னு சொல்றோம், மத்துவர் வேறாயிங்காரு நாமளும் வேறாயின்னு சொல்றோம், வைணவ ஆச்சாரியராகிய ராமானுஜர் அவர் உடனாயும்பாரு நாமளும் உடனாயின்னு சொல்றோம், ஆனா அவர்கள் எல்லாம் ஒவ்வொன்றை மாத்திரம் சொல்வார்கள், உபநிடதங்களிலே இந்த மூன்றும் சொல்லியிருக்கின்றன. அதுல ஒன்றுதான் சரியானது, மற்ற ரெண்டையும் இதுக்கு ஏத்தபடி வலிந்து பொருள் கொள்வார்கள் அல்லது பக்குவம் குறைந்தவர்களுக்காக சொன்னது. சங்கர சொல்லும் போது என்ன சொல்வார்னா, ஒன்றாய்னு சொன்னதுதான் சிறந்த பக்குவர்களுக்காக சொன்னது, வேறாய் உடனாய்லாம் பக்குவம் குறைந்தவர்களுக்காக சொன்னது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தமக்கு ஏற்றபடிதான் பொருள் கொள்வார். சைவ சித்தாந்தம்னா உபநிடதங்கள்ல ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கின்றான் சொல்லியிருக்காங்க இல்லையா, மூன்றுமே சரிதான் அப்படின்னு சொல்றது சைவ சித்தாந்தம் ஒண்ணுதான். மூன்றும் அது எப்படி ஒன்றோடு முரணாதான் முரணாது. ஒன்றாய்னா கலப்பினால் ஒன்றாய் கடந்திருக்கின்றான் அர்த்தம் ஐயா, உயிர் உடல் மாதிரி. வேறாய்னா ஒரு நாள் வேறாய் பிரிஞ்சிட்டான் அர்த்தம் இல்ல, கலந்துட்டான்னு சொல்லிட்டு பிரிஞ்சிட்டான்னு அங்க சொல்லல. முதல்ல சொன்னதை முரண்படுத்தபடி ரெண்டாவது சொல்ல மாட்டோம். ஒரு நாள் வேறாய், உயிர் தான் உடலோட கடந்திருக்கு, உயிர் உயிரே உடல் உடலே. அப்ப ஏன் கண்ணும் அறுக்கணும்னு அதுக்கு ஏன் வேற ஓமை காட்டுறீங்க அப்படின்னா, நம்ம அறிவிக்கின்ற பொருள் இது அறிகின்ற பொருள்ங்கிறது உணர்த்துவதுக்காண்டி, காட்டுகின்ற பொருள் வேறு காண்கின்ற பொருள் வேறு. கலந்திருந்தாலும் கூட கண்ணொடியும் கதிரொடியும் கலந்துதான் இருக்கு, அது காட்டுவது இது காண்பது. அது மாதிரி இறைவனும் உயிரும் கலந்திருந்தாலும் அவன் அறிவிப்பவன் இவன் அறிபவன், அதனால பொருள் தன்மையால் வேறாய். பொருள் தன்மைங்கிறது அறிவிக்கும் பொருள் அறியும் பொருள், அதான் பொருள் தன்மையும் வேறாய். பொருள் தன்மையால் வேறாய் இருப்பது அறிவிக்கும் பொருள் அறியும் பொருள். செலுத்தும் தன்மையால் உடனாயிருக்கின்றது, கண்ணொடியும் உயிர் அறிவும் போல. இவ்வளவு அற்புதமா சொல்றது சைவ சித்தாந்தம் ஒண்ணுதான். சிவாகமம் தான் அது, சுவாமி தான் சொல்லியிருக்காரு சிவாகமத்துல, அதை வந்து நம்ம தமிழ்ல அருமையா எடுத்து சொல்றாங்க. ஆகவே மத்துவருடைய கொள்கை வேறு வேறுன்னு மட்டுமே சொல்வது பேதவாதம். ராமானுசுவர் கொள்கை உடனாய்னு சொல்வது, ஒரு வகையில ஒன்று ஒரு வகையில வேறு, எனவே உடனாயின்னு அவர் புதுமையா சொல்வார். ஆகவே பேதமும் சொல்லி அபேதமும் சொல்றதுனால பேதாபேதவாதம், பேத அபேதவாதம் சேர்த்து சொல்லுங்க, பேதாபேதவாதம். சரி, சங்கரருடைய கொள்கை ஒன்றுதான் அப்படின்னு சொல்வது இல்லையா, அது அபேதவாதம். ஆக இந்த முக்கூற்று மதங்களையும் பரிகரித்து, இந்த மூன்று வகையான கொள்கைகளையும் பரிகரித்து ரிஜெக்ட் பண்ணி மறுத்து இல்லையா, உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் என்ற முதற்கூற்று பொருள் வலியுறுத்தப்பட்டது. உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய்னு சொன்ன அந்த முதல் பகுதி, சூத்திரத்தின் முதல் பகுதி, முதல் கூறு வலியுறுத்தப்பட்டது. இன்னும் இதன் கட்படும் கடாவிடைகள் எல்லாம் முன்னர் விரித்து கூறப்படும் என்பது பற்றி ஈண்டு விரித்தினர். முன்னர்னா ஆராய்ஞ்சுத்திரம், அப்புறம் உண்மை அதிகாரம், இவற்றிலெல்லாம் இது இதுக்கு மேலேயும் தடைகள் வரும், அதுக்கு விடைகள்லாம் அங்க வரும், அதனால ரெண்டே ரெண்டு பாட்டும் நிறுத்தி கொண்டார்கள். இப்ப சிவஞான போதம் பாத்தீங்கன்னா இந்த முதல் அதிகாரம் இதை விட விரிவா தான் இருக்கும். அதை பாத்தீங்கன்னா என்னையா சித்தியா ரொம்ப விரிவான நூல்னு சொல்றாங்க, சிவஞான போதம் சுருங்கிய நூல்னு சொல்றாங்க. ஆனா இந்த அத்வைத சம்பந்தத்தை விளக்குற இடம் வந்து சிவஞான போதத்துல ரொம்ப விரிவா இருக்குதே. நிறைய வெண்பாக்கள் சொல்லுவார் மேற்கோள் ஏது, அதுக்கெல்லாம் விளக்கமே நிறைய விரியும். வெண்பாக்களும் நிறைய சொல்லுவார் அதுல. ஆமா, ஒன்றாயிருத்தலுக்கு ஒரு வெண்பா, வேறாயிருத்தலுக்கு ஒரு வெண்பா, உடனாயிருத்தலுக்கு ஒரு வெண்பா, அப்புறம் மூணையும் சேர்த்து அதுக்கு ஒரு வெண்பா, அப்படி நிறைய விரிவா சொல்லுவார். முதல் நூல்ல விரிவா சொன்ன செய்திகளை வழிநூல்ல சுருக்கி சொன்னா போறோம். ஏற்கனவே ஆசிரியர்கள் விரித்ததை வந்து மேலும் விரிக்க வேண்டியதில்லை. அவர்கள் எதையற்றையெல்லாம் தொகுத்து சொல்லியிருக்கின்றார்களோ அவற்றை பின்வந்த ஆசிரியர்கள் விரித்து சொல்வார்கள், முன்னோர்கள் விரித்து சொல்லியவற்றை தொகுத்து சொல்வார்கள். அவர்கள் சொன்ன மாதிரியே சொல்றதுக்கு எதுக்கு இன்னொரு நூல் இல்லையா, அதான் இளம்பூரணர் தொல்காப்பி ஊரில் அதான் சொல்வார், வழிநூல் செய்யணும் வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படிதான் செய்வார்கள் அப்படின்னா. அதுதான் இங்க அருண் விஷயமும் சொல்லியிருக்காங்க. முதல் நூல் நல்ல விரிவா இருக்கு அத்வைத சம்பந்தம். ஆகவே இங்க சுருக்கமா சொன்ன, மேலும் இங்க பிற இடங்கள்லையும் சொல்ல வேண்டிய இயல்பு வருகின்றது, இடங்கள் வருகின்றன, அங்க வந்து சொல்லுவோம், இங்க இந்த அளவு இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. கடா விடைன்னு சொல்ற பாருங்க. அப்ப கடானா என்ன அர்த்தம், தடைன்னு அர்த்தம் இல்லையா. கடாங்கிற சொல்லுக்கு வந்து என்ன, நம்ம அந்த ஆட்டு கிடா அதெல்லாம் கூட கிடானா கடானா கிடான்னு நினைக்கிறது உண்டுதான். கடானா இந்த இடத்துல கேள்வி, ஒரு தடை, ஆட்சேபனை அப்படின்னு சொன்ன, அதுக்கு விடை. கடா விடைகளால் முன்னர் விரித்து கூறப்படும் என்பது பற்றி ஈண்டு விரித்திலர் அப்படின்ட்டாங்க. சரி, அப்புறம் அவன் ஒளியாய் ஓங்கி இருக்கின்றான் அப்படின்னு பாட்டுல வந்தது இல்லையா, உலகளாமாகி வேறாய் உடனுமாய், அதுக்கப்புறம் என்ன வந்தது, ஒளியாய் ஓங்கின்னு வந்தது, அதான் சக்தி ரூபம். நாங்க அதை பத்தி ஒன்னு சொல்லலையே அப்படின்னு கேட்டா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க உரையாசிரியர் வந்து. எதையும் ஆசிரியர் விளக்காம விடவில்லை. ஒளியாய் ஓங்கிங்கிறத பத்தி ஒன்னு சொல்லலையா அப்படின்னு நமக்கே நாளை சந்தேகம் வந்தா சொல்றா பாருங்க. இனி ஒளியாய் ஓங்குவதற்கட்படும் கடாவிடைகளே மேலை சூத்திரத்துள் ஏய்வு பற்றி கூறி போந்தமையின் ஈண்டு தெரித்திலர். சக்தி ரூபமா அவன் விளங்குறத பத்தி போன சூத்திரத்திலே சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது அங்கேயே சொல்லிட்டேன் இல்லையா. ஆமா, லய சிவன், போக சிவன், அதிகார சிவன், இப்படி மூன்று சிவனா இருந்தா அப்புறம் என்ன ஒரு சிவன் சொல்றீங்களா அப்படிங்கும் போது அந்த இடத்துல விளக்குனார் இல்லையா, இந்த பேதங்கள் எல்லாம் அவனுடைய சக்தி இடத்தில் தோன்றுபவை, அவன் ஒருவனாகத்தான் இருக்கின்றான், அவன் சக்தி பலதிரப்பட்டு விளங்குகின்றது அப்படின்னு அங்க சிவசக்தி பத்தி அங்க சொல்றதுனால என்ன, ஓங்கு ஒளியாய் சக்தி ரூபம் தானே, சக்தி ரூபத்தை முதல் சூத்திரத்திலேயே சந்தர்ப்பம் அந்த இடத்துல சொல்லியாச்சு, இங்கேயும் மறுபடியும் சொன்னா என்ன அப்படின்னா, ஒரு நூல்ல வந்து சொன்ன செய்தியே மறுபடியும் சொல்லக்கூடாது, சொன்னால் அது கூறியது கூறல் அப்படிங்கிற குற்றம். ஒரு நூல்னா 10 குற்றங்கள் இருந்து நீங்கி இருக்கணும்னு சொல்லியது, நூல்லாம் எளிதா எழுதி அரங்கேற்ற முடியாது அந்த காலத்துல, இன்னென்ன குற்றங்கள்லாம் இருக்கக்கூடாது, இன்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கணும் அப்படின்லாம் விதிகள் வச்சிருக்காங்க. தமிழை அப்படி கட்டி காத்தாரு. தமிழ் நூல் அப்படின்னா அப்படி அது முழுமையானது நிறைவானது, எல்லா குற்றங்களிலும் நீங்கியது, எல்லா நரங்களும் கொண்டது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி நூல்கள் தான் தோன்றணுங்கிறதுக்காக அப்படி வரையறை வச்சிருக்காங்க. அதுல அந்த 10 குற்றங்கள்ல முதல்ல என்ன சொல்றாங்க, கூறியது கூறல். இப்ப பேசும்போது பேச்சாளர் வந்து சொன்னதை மறுபடியும் சொல்லலாம், அது வேற. நூல்ல வந்து எழுதப்பட்டு அல்லது அச்சாகி அப்படியே இருக்கிறது, அதே மறுபடியும் மறுபடியும் சொன்னா வந்து என்ன ஆகும், நிறைய கருத்துக்கள் தெரியாதவங்க கூட சொன்னதே மறுபடியும் மறுபடியும் சொல்லி அதையும் ஒரு நூலாக அரங்கேற்றிடக்கூடும். அப்படிலாம் வரக்கூடாது, தரம் குறைந்த நூல்கள் வரக்கூடாதுதான் இப்படிலாம் விதிகள் வச்சிருக்காங்க. கூறியது கூறல் என்ற குற்றம் வரக்கூடாது, அங்க சொல்லியாச்சு, அதனால இங்க வந்து விரிக்கல. அதுதான் அஞ்ஞானமாக இதோட விட்டாங்க பாருங்க, சுவாமிகள் இன்னும் அருமையா அதை ஆராய்ச்சி பண்றாங்க. அகுது அஞ்ஞானமாக அது அப்படி இருக்க சரி, அங்க விரிச்சு சொன்னதுனால இங்க சொல்லல. அத்துவித சம்பந்தத்தை பத்தி இன்னும் பின்னால சொல்ல போறாங்க, அதனால இந்த அளவு நிறுத்திட்டாங்க எல்லாம் சரி. முதல் நூல் பொருளை முதல் நூலில் கிடந்தவாறன்றி தொகுத்தல் முதலிய நால்வகையாப்பினுள் ஒன்று பற்றி செய்வதென்றே வழிநூலாவது. ஐயா வழிநூல்னா என்ன, இப்ப சிவஞான போதம் மெய்கண்டார் செய்தது முதல் நூல், இந்த சிவஞான சித்தியார் அருளந்தி சிவாச்சாரியர் செய்தது வழிநூல். ஐயா வழிநூல்னா என்ன, முதல் நூல்ல தொகுத்து இருந்தவற்றை இங்க விரித்து சொல்லணும், அங்க விரித்து சொல்லணும் தொகுத்து சொல்லணும். மற்றபடி முதல் நூல்ல சொன்ன அதே சொற்களையும் வாக்கியங்களையும் அப்படியே எடுத்தா சொல்வது, அது அந்த சொற்கள் தான் முதல் நூல்ல இருக்குதே, நீங்க ஒன்னதை சுருக்கி சொல்லுங்க அல்லது விரித்து சொல்லுங்க. இவர் சொல்றார் இல்லையா, இந்த நூலாசிரியர் சொல்றார், ஆனா சில இடங்கள்ல அந்த முதல் நூல் சொற்களையும் அந்த தொடர்களையும் அப்படியே எடுத்து இவரும் வச்சிருக்கிறாரு, அப்படி வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. நால்வகை யாப்பினுள் ஒன்று பற்றி செய்வதென்றே வழிநூலாவது. வழிநூல் நால்வகை யாப்பு, நால்வகை யாப்புல ஏதாவது ஒரு யாப்பை பின்பற்றி செய்யணுமா, யாப்புன்னா அந்த இடத்துல செய்யுள் இலக்கணம் அர்த்தம் இல்ல, அதாவது இந்த இடத்துல யாப்புன்னா என்ன அர்த்தம்னா, முதல் நூல் வந்து ரொம்ப சுருக்கமா இருந்தா வழிநூல் அதை விரிச்சு செய்யணும், இது விரித்தல் யாப்பு. அல்லது முதல் நூல் விரிவா இருந்தா அதை சுருக்கி செய்யணும், இது தொகுத்தல் யாப்பு. அங்க அல்லது ஒன்னு செய்யணும், அங்க விரிச்சிருந்து இங்க தொகுத்தும், அங்க தொகுத்திருந்து விரிச்சு செய்யணும், அது தொகை விரி இல்லையா. அல்லது முதல் நூல் வேற ஒரு மொழியில இருக்கு, இது நம்ம நாட்டு மொழியில நம்ம மொழிபெயர்க்கணும்னு மொழிபெயர்ப்பு, இதான் நால்வகை யாப்பு. தொகுத்தல் விரித்தல் தொகை விரி மொழிபெயர்ப்பு எனத்தகம் நூல் யாப்பு ஈர் இரண்டு என்ப நன்னூல் சூத்திரம். நூல் யாப்பு வழிநூலுக்கு நாலு வகை, இந்த நாலு வகையில ஏதாவது ஒன்ன பின்பற்றி தான் வழிநூல் செய்யணும். ஒன்னு தொகுத்து செய் சுருக்கீரு, அல்லது விரிச்சு செய், அல்லது சுருக்க வேண்டிய இடத்துல சுருக்கு விரிக்க வேண்டிய ரெண்டையும் கலந்து செய், அல்லது அது வேற மொழியில இருக்கா நீ தமிழ் தமிழ்ல மொழிபெயர்த்துக்கும். இந்த நாலு வகையில அதை அப்படியே அந்த சொற்களையும் அப்படியே எடுத்து எடுத்து வச்சா இல்லையா, அது இப்படி இவர் அப்படி வச்சிருக்கிறார் சில இடங்கள்ல. அவ்வாறன்றி அன்றவை பதிதான் ஒன்றென்று அறையும், இது சிவஞான போதத்தில் வரக்கூடிய சொற்கள் இவையெல்லாம். அப்புறம் உருவோடு கருவி எல்லாம் எனவும் திராண்டும், திராண்டும்னு என்ன, திற ஆண்டும்னு பிரிச்சுக்கோங்க, பிற இடங்களிலும் இன்னும் சில இடங்களிலும் சிலவற்றை முதல் நூலில் கிடந்தவாறே கூறுதல். முதல் நூல எப்படி இருக்கோ அப்படியே சொல்றாரு இல்லையா, அதை சுருக்கியோ விரிச்சோ தானே சொல்லணும், அதை அப்படியே சொல்றாரு. கிடந்தவாறே கூடுதல் வழிநூலுக்கு மரபு அன்று, இது வழிநூலுக்கு மரபு ஆகாது, ஏன்னா அது நாலு முறையில ஏதாவது ஒரு முறையை தான் பின்பற்றி சொல்லணும்ன்றான். இவர் அதுல உள்ள சொற்களை தொடர்களை அப்படியே எடுத்து சில இடங்கள்லையும் இன்னும் வேற இடங்கள்லையும் சொல்றாரு, இது வழிநூலுக்கு மரபு அன்று போலும், இது வழிநூலுக்கு பொருந்தாத மரபு போலும். அப்படின்னா பொருந்துவதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு விதி.
1: ஓம் சிவாய, சைவம் தட் டார்கெட் அநேக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த விளக்கவரும். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வினா வெண்பா, பகுதி 5. வழங்குபவர் சிவத்திரு கௌரிராஜன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சகலருவைய ஆன்மாக்கள் இதிலே ஆணவ மலம் மும்மலங்களும் இவர்களுக்கு உண்டு, ஆணவம் கண்ணும் மாயை மூண்டும் உண்டு. ஆகவே இவர்கள் பிரகிருதி மாயா போனத்துல தான் வசிக்கிறாங்க. இவங்க வசிக்கிற போனங்கள் 24 தத்துவங்களுக்குள்ள வசிக்கிறார்கள். இந்த மண்ணுலகத்துல இருந்து உலகத்தை சார்ந்து வாழக்கூடியவர்கள். இந்த அசுத்த மாயில் இருக்கக்கூடிய கடவுள் அவர்களையும் கூட இறைவன் தன்னுடைய கருணையினால் பரிபாலிக்கிறான். அவர்களுக்கும் கருவிகரணாதிகளை எல்லாம் வழங்குகிறான். சுத்தமாயிலிருந்து எடுத்து வாக்கை தருகிறான். அசுத்தமாயில் இருக்கின்ற உள்ள அந்த கரணங்களை தருகிறான். காலம் நீதி கலை வித்தை அராகம்புருடன் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவங்களின் மூலமாக அக அந்த கரணங்களை வழங்குகிறான். அதற்கும் பிறகு அந்த கரணங்கள் இந்த உடல் தூல உடல் சூட்சும தேகம் பிராணமய தேகம் எல்லாவற்றையும் இறைவன் வழங்கி அருள்கிறான். இப்படி இந்த சகலர் வகை ஆன்மாக்களையும் இங்க கொண்டு வந்து அவன் நேரடியாக சந்திர ஜடாதரனாக நான்கு தோள்களுடன் நான்கு கரங்களுடன் மான்மழு ஏந்தி வந்து தரிசனம் தராவிட்டாலும் அவன் இந்த மண்ணுலகத்தில் குருநாதனாக வந்து அருள் புரிகிறான். குருநாதனாக வந்து பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு பதி பசு பாச உண்மைகளை அவன் தெளிவாக போதி. யாரையுமே அவன் கைவிட்டுறதில்லை. எந்த வகை ஆன்மாக்களோ அந்த வகை ஆன்மாக்களுக்கு அவரவர்களுக்கு உரிய பக்குவத்திற்கு தகுந்தது போல அவனே இறங்கி வந்து எல்லா உயிர்களுக்கும் அவன் அருள் புரிகிறான். அப்படி மெல்ல மெல்ல பக்குவப்படுத்தி இருவினை ஒப்பு மலபரிவாகம் சத்தினிபாதம் முதலான பேர்களெல்லாம் அவர்களுக்கு இறைவனையே வழங்குகிறான். அப்படி வந்து சிவபெருமான் எல்லா விதமான பக்குவங்களையும் வழங்கி குருவடியில் எழுந்தருளி சரியாதி தவங்களையெல்லாம் இறப்பில் தவங்களையெல்லாம் அவர்களுக்கு சொல்லி திருவைந்தெழுத்தி உபதேசம் செய்து தன்னுடைய திருவடிக்கு அவர்களை ஆட்படுத்திக் கொள்கிறான். ஆகவே இந்த மூவகை ஆன்மாக்களுக்கும் வெவ்வேறு வகைகளில் நின்று அந்தந்த பக்குவத்திற்கு தகுந்தது போல தானே பல்வேறு வடிவங்களில் இறங்கி வந்து அவர்களை எந்தெந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்தந்த இடத்தில் வைத்து அந்த எல்லா வகை ஆன்மாக்களையும் இறைவன் தன்னுடைய திருவருளினால் ஆட்கொள்கிறான் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இருமலத்தார்க்கு இல்லை உடல்வினை என் செய்யும் ஒரு மலத்தார் ஆராய் உரைப்பேன் திரிமலத்தார் ஒன்றாக உள்ளார் உயர்மருத சம்பந்த அன்றாயில் ஆமாறு அருள். அடுத்தது உயிர் உயிர் சிவமாம் தன்மை எவ்வாறு பெறுகிறது என்பதை பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் இந்த பாடல் மூலம் அருள்கிறார்கள். இதுல இரண்டு விதமான கொள்கைகளை சொல்லி அந்த கொள்கைகளில் என்ன தவறு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி சைவம் சிவமாம் தன்மையை எவ்வாறு நமக்கு சொல்லுகிறது அது எப்படி உண்மையாக இருக்கிறது என்பதை பெருமான் இதில் நமக்கு சொல்லி அருள்கிறார்கள். ஒன்று இரண்டாய் நின்று ஒன்றில் ஓர்மையதாம் ஒன்றாக நின்று இரண்டாம் எண்ணில் உயிர் நேராகும் துன்று இருந்தார் தங்கிய வாழ் தன்கடந்தை சம்பந்தா யானாகி ஓங்கியவாறு எவ்வாறு உரை. துன்று இருந்தார் தங்கிய வாழ் தன்கடந்தை சம்பந்தா நெருங்கிய பெரிய மாலைகளை அணிந்து குளிர்ச்சியான கடைந்த நகரில் எழுந்தருளி இருக்கின்ற ஞானத்தை பொருந்தி இருக்கின்ற மறைஞான சம்பந்த பெருமானே ஒன்று இரண்டாய் நின்று ஒன்றில் ஓர்மையதாம். அதாவது சில பேர் முக்தியில உயிர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு வகையான கருத்துக்கள் இங்கு சொல்லப்படுகிறது. ஒன்று கடவுள் ஒருவர் தான், பிரம்மம் ஒன்றுதான், அதுவே உயிராகவும் சிவமாகவும் இருக்கிறது, மீண்டும் முக்தியில் அவைகள் ஒன்றாகிவிடும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. ரெண்டாவது ஒன்றாக நின்று இரண்டாம் எண்ணில் உயிர் நேராகும். முத ஒன்றாக இருந்து மறுபடியும் உயிரும் கடவுளுமாக இருந்து மீண்டும் முக்தி நிலையில் உயிர் கடவுளோடு சமமாகும், உயிர் கடவுளோடு சமமாகும் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. பொருள்கள் இரண்டு, ஒன்று கடவுள் இன்னொன்று உயிர். இவைகள் இரண்டாக இருக்கின்றவைகள் முக்தியில ரெண்டும் சேர்ந்துடும் சமமாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உயிரும் சிவமும் ஒத்த தன்மை உடையவைகள் என்று இந்த கருத்து வருகிறது. யானாகி ஓங்கியவாறு எவ்வாறு உரை, இந்த ரெண்டு கருத்துக்களும் தவறாக இருக்கின்றன. ஆகவே முக்தி நிலையில் உயிர் எவ்வாறு இருக்கும் என்பதை உண்மையாக எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். இந்த இதற்குரிய பதிலை நாம் பார்ப்பதற்கு முன்பு உயிரினுடைய இயல்பையும் இறைவனுடைய இயல்பையும் நாம் தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும். இதை நம்ம முன்னே நிறைய உயிரினுடைய இயல்பை பற்றி சொல்லியிருக்கிறோம், இறைவனுடைய இயல்பை பற்றியும் சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டும் நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கிறதுனால இதற்குரிய பதில் நமக்கு தானாவே தெரிய வேண்டும். இருந்தாலும் நினைவுபடுத்துவதற்காக அந்த பழைய செய்திகளை ஒரு முறை கோடிட்டு காட்டி இதுக்கு பதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இறைவன் எட்டு குணங்களை உடையவன் இல்லையா, எண் குணங்கள். அகண்ட சச்சிதானந்த பரம்பொருள் அவன் தன்வயம் உடையவன். இப்ப முதல்ல சொன்னோம் இல்லையா, தான் என்ன செய்யணுமோ அதுக்கு யாரையும் அவன் கேட்க வேண்டியில்லை, அவனுக்கு அவனாவே செய்யக்கூடிய பேராற்றல் படைத்தவன். அவனுடைய உடல் தூய மேனி, தூய மேனி சுடர்விடு சோதி, அவன் தூய்மையான தேகத்தை படைத்தவன். இந்த பாசம் அவனை பற்றவே பற்றாது. அவன் தனக்குத்தானே பேரறிவு படைத்தவன், யாரும் அவனுக்கு சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உயிர்களுக்கு யாராவது உணர்த்தணும், ஆனா இறைவன் உணராமலேயே தானே உணர்ந்து கொள்ளக்கூடிய பேராற்றல் படைத்தவன். முற்றுணர்வுடையவன், எல்லாவற்றையும் சுட்டி சுட்டி அறிய வேண்டியில்லை, எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அவனுக்கு இயல்பாகவே பாசங்கள் அவனை தொட முடியாது. அவன் அருளையே தேகமாக உடையவன். அவன் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் நிர்வகிக்கக்கூடிய பேராற்றல் படைத்தவன். அவன் இன்ப சுரூபமாக இருக்கிறான். இதெல்லாம் இறைவனை பற்றிய தன்மைகள். உயிர் அப்படி இருக்கா நினைச்சு பாருங்க. அதோடு கூட இறைவன் தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்திலே அருவம் அருவுருவம் உருவம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய பேராற்றல் படைத்தவன். அந்த உருவத்திலையும் கூட யோக வடிவம் போக வடிவம் வேக வடிவம் என்ற வடிவங்களை எல்லாம் எடுத்துக் கொள்கிறான். உயிர்கள் என்ன பக்குவமோ அதுக்கு தந்தது போல, உயிர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுக்கு தந்தது மாதிரி, உயிர்களுக்கு உலக சுகபோகங்களை கொடுத்து அதன் மூலம் அதை மேல்நிலை கொண்டு வரணும்னா அவன் பார்வதி பரமேஸ்வரனாக காட்சி அளிக்கின்றான். அந்த உயிர்கள் பக்குவப்பட்ட பொழுது அவன் யோகேஸ்வரனாக தட்சிணாமூர்த்தியாக காட்சி கொடுக்கிறான். உயிர்களுக்கு ஏதாவது துன்பம் நேரும் பொழுது அவனை வேக வடிவம் எடுத்துக் கொண்டு வந்து அவன் தீயவர்களை அப்புறப்படுத்துகிறான். எப்படி அவன் எல்லா வடிவங்களையும் எடுக்கக்கூடியவன். அவன் ஏராளமான அருட்செயல்களை செய்கிறான். உயிர்களோடும் சடப்பொருளோடும் அவன் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கிறான். இதெல்லாம் இறைவனுடைய தன்மைகள் சிறப்புகள். உயிரினுடைய சுரூப லக்னத்தையும் நம்ம நினைச்சு பார்க்கணும். இதெல்லாம் நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடிய செய்திகள். உயிர் அறிவுடைய பொருள். அறிவுடைய பொருளாக இருந்தால் கூட அது தானாக எதையும் அறியாது, இறைவன் அறிவிக்க இது அறியும். ஒரு பொருளை முழுமையாக ஒரே நேரத்தில் அதால அறிய முடியாது. அப்படி அறியும் பொழுதும் அறிந்தேன் இல்லாமல் விட்டுவிட்டு இது அறியும். அதாவது கடவுள் முதல்ல ஒன்றாக இருந்து அப்புறம் உயிராக அவர் வருகிறார். கடவுளே உயிராக இருக்கிறார், மீண்டும் அந்த உயிர் கடவுளும் ஒன்னா போயிடும் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, அது ஏகாத்மவாத கொள்கை என்று பெயர். அப்படி ரெண்டும் ஒரே ஒன்றும்னா, ரெண்டும் ஒன்று சேரும் என்றால் ரெண்டும் சமமுடைய அந்தஸ்துடையதாக இருக்க வேண்டும் இல்லையா. பாறையும் பாறையும் தான் நம்ம சேர்க்க முடியும், தண்ணீரையும் தண்ணீரையும் சேர்க்க முடியும், எண்ணெயும் எண்ணெயும் தான் சேர்க்கணும். அதுவும் ஒரே வகையான எண்ணெயும் ஒரே வகையான எண்ணெயும் தான் நம்ம சேர்க்க முடியும். மாற்றி சேர்த்தோம்னா என்ன ஆகும், அது கூடா நட்பு தவறு அப்படின்னு ஆயிடும் இல்லையா. இப்ப கடவுளும் உயிரும் முக்தியில ஒன்று சேர்ந்து விடும் என்றால் ரெண்டும் சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆயிடுது. அப்ப ஒருத்தன் பெரியவர் இல்ல ஒருத்தர் சின்னவர் இல்லன்னு ஆயிடுது. பாத்தீங்கன்னா நடைமுறையில பார்த்தோமானால் நாம எல்லாம் பாசத்துக்கு வசப்படுகிறோம், கடவுள் பாசத்துக்கு வசப்படாதவர். அப்ப எப்படி ரெண்டு பேரும் ஒன்னாக முடியும் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கடவுள் இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தொழிற்படுத்துகின்ற பேராற்றலுடையவர். இந்த உலகத்தை படைக்கிறார், காப்பாற்றுகிறார், ஒடுக்கிக் கொள்கிறார், உயிர்களுக்காக மறைக்கிறார், உயிர்களுக்காக அருள் செய்கிறார். உயிரால் அது முடியுமா, முடியாது. ஆகவே முக்தியில் ரெண்டும் ஒன்றாகிவிடும் என்பது தவறு. அது சிவமாம் தன்மை அடையுமே தவிர அது ரெண்டு பேரும் ஒன்றாக முக்தியில இருக்க முடியாது. ஆகவே முதல் கொள்கை மறுக்கப்படுகிறது. இந்த கொள்கையை நாம் ஒத்துக்கொண்டால் நாம் கடவுளை போய் வழிபட முடியாது. அவர் பெரியவர், நாமெல்லாம் அவருடைய அடிமை. ஆகவே வழிபட்டு தான் நம்ம உய்ய வேண்டும் என்ற கருத்து அடிபட்டு போகிறது. ஆகவே ஏகாண்மவாத கொள்கை இதன் மூலமாக மறுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்த கொள்கை, ஒன்றாக நின்று இரண்டாம் எண்ணில் உயிர் நேராகும். ஒன்றாக இருக்கிறது கடவுளும் உயிரும், அப்புறம் ரெண்டா இருக்கு, முக்தியில ரெண்டும் சமமாயிடுது. அல்லது முக்தியில உயிர் அழிந்து போய்விடுகிறது, ரெண்டு உயிர் நேராகும்னா உயிர் சமமாகிறதுன்னு ஒரு பொருள், இன்னொரு பொருள் உயிர் அழிந்து போய்விடுகிறது. நம்ம சாஸ்வதமான பொருள்கள் என்று சிலவற்றை சொல்லி இருக்கிறோம். என்னென்ன சொல்லியிருக்கோம், சிலவற்றை இல்ல, இருக்கிறதெல்லாம் சாஸ்வதமானதான். கடவுள் சாஸ்வதமானவர், உயிர் சாஸ்வதமானது, மலம் சாஸ்வதமானது, அதாவது பதி பசு பாசம் இந்த மூன்றும் சாஸ்வதமானது தானே. அப்போ இந்த உயிர் முக்தியில அழிந்து போய்விடும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று, உயிர் இறைவனோடு நேராகிவிடும் என்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இறைவன் பெரியவன், உயிர்கள் அதற்கு அடிமை. ஆகவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த ரெண்டு கொள்கைகளும் மறுக்கப்படுகின்றன. இந்த உயிரானது முக்தி அடைகின்ற நேரத்தில் எவ்வாறு இருக்கும் என்றால், இதுக்கு பதில் சொல்லி ஆனவங்களா, முக்தியில எப்படி உயிர் இருக்கும்னு சொல்லணும் இல்லையா. இப்போ மற்ற சமயங்களில் ஆணவமலம் என்ற ஒரு கொள்கை கிடையாது. ஆணவம்தான் இந்த உயிர்களுக்கு அறியாமையை விளைவிக்கிறது. ஆணவமலத்தினால்தான் இந்த உயிர் பல்வேறு விதமான துன்பங்களை அடைகிறது. உயிருக்கு ஏற்படுகின்ற குணபேதங்கள் அனைத்தும் ஆணவமலத்தினுடைய அடிப்படையில் வந்தது என்பது மற்ற மதங்கள் ஒத்துக்கொள்ளாத ஒரு விஷயம். அந்த ஆணவமலங்கிற கொள்கை மற்ற மதங்களுக்கு தெரியாது. சைவம் ஒன்றுதான் ஆணவமலத்தை பற்றி பேசுகிறது. அந்த கொள்கை தான் உண்மையான கொள்கை. ஆணவமலம் இருக்கிறதுனால தான் உயிருக்கு இந்த மாதிரி துன்பங்கள் ஏற்படுகின்றன, முக்தி நிலை அதற்கு வராமல் போய்விடுகிறது. எப்படி ஆணவமலத்தோடு உயிர்கள் ஐக்கியமாகி இருக்கிறதோ அதுபோல இறைவனுடைய திருவருளால் ஆணவமலத்திலிருந்து விடுபட்ட பிறகு உயிரானது சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை பற்றி இறைவனோடு ஐக்கியப்பட்டு கிடக்கிறது. அப்ப முக்தி நிலையில் எப்படி இருக்கு? எப்படி ஆணவமலத்தோடு ஐக்கியப்பட்டு இருந்துச்சோ அதுபோல முக்தி நிலையில் சிவபெருமானோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறது. ஆணவத்தோடு அத்துவிதமானபடி மெய்ஞான தாணுவினோடு அத்துவிதம் சாருனால் என்னாலோ. ஆகவே முக்தி நிலையில் உயிரானது சிவபெருமானோடு பிரிக்க முடியாதபடி அத்துவிதமாக ஒன்றாய் வேறாய் உடனாய் இறைவன் அந்த உயிரோடு பொருந்தி நின்று அதற்கு முக்தி நிலையை அருளுகிறான். இதுக்கு உதாரணம் சொல்றதுனா வேற எந்த உதாரணமும் சொல்ல முடியாது. எப்படி ஆணவமூலத்தோடு உயிர் ஐக்கியமாக இருந்ததோ அதுபோல முக்தி நிலையில் உயிர் சிவபெருமானோடு ஐக்கியமாகி இருக்கிறது, அத்துவிதமாக இருக்கிறது என்று அதற்கு பதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பாடல்ல வேற்று சமய கொள்கைகள் நிராகரித்து சைவ சமய கொள்கைகள் இங்கு நிலைநாட்டப்படுகிறது. முக்தி நிலையில் உயிரானது இறைவனோடு சிவமாம் தன்மை எழுதியிருக்கும். அப்போ அந்த சிவமாம் தன்மை எழுதியிருக்கின்ற காலத்தில் கூட சிவபெருமான் மேலான நிலையில் இருக்கிறான், உயிர் அவனுக்கு அடிமையாகவே இருக்கிறது. அதனாலதான் மணிமாசக பெருமான் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட சிவமான தன்மையிலும் கூட ஆளக்கூடிய நிலையில் சிவபெருமான் இருக்கிறான். அந்த சிவபெருமானால் ஆளப்படுகின்ற தன்மையில் உயிர் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று இரண்டாய் நின்று ஒன்றில் ஓர்மையதாம், ஒன்றாக நின்று இரண்டாம் எண்ணில் உயிர் நேராகும் துன்று இருந்தார் தங்கியவாள் தன்கடம்பை சம்பந்தா யானாகி ஓங்கியவாறு எவ்வாறு உரை. 11வது வெண்பா, காண்பானும் காட்டுவதும் காண்பதுவும் நீத்து உண்மை காண்பவர்கள் நன்முத்தி காணார்கள். காண்பானும் காட்டுவதும் காண்பதுவும் தன்கடந்தை சம்பந்தன் வாட்டும் நெறி வாராதவர். இந்த பாடலிலும் முக்தியில இந்த உயிர் எவ்வாறு சிவானந்தத்தை அனுபவிக்கிறது என்ற செய்தியைத்தான் இந்த பாடலையும் சொல்லுகின்றார். இது நம்ம அனுபவத்துக்கு வராத விஷயம் இல்லையா? முக்தியில நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு யாராவது தெரியுமா? அப்படி தெரியாததுனால இத கிரகிப்பதும் கூட நமக்கு கொஞ்சம் சிந்தனைக்கு கடினமா தான் இருக்கும். இருந்தாலும் இதுல இருக்கின்ற செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். காண்பானும் காட்டுவதும் காண்பதும் நீத்து உண்மை காண்பார்கள் நன்முக்தி காணார்கள். இந்த விஷயத்தையும் கூட நம்ம முன்னாடியே ஆராய்ந்திருக்கிறோம். உங்களுக்கு இதை பற்றி சொன்னால் எளிமையாக இது உங்களுடைய நினைவுக்கு வரும். ஒரு அனுபவம் ஏற்படும் பொழுது அதில் மூன்று விஷயங்கள் தொடர்புபட்டிருக்க வேண்டும். ஒரு அனுபவம் உண்டாவதற்கு அனுபவிக்கின்றவன், அனுபவிக்கப்படுகின்ற பொருள், ரெண்டை இணைக்கக்கூடிய அனுபவம். அதுதான் சாஸ்திரம் என்ன சொல்கிறது, காண்பவன் காணப்படும் பொருள், ரெண்டை இணைக்கக்கூடிய காட்சி, இதை திரிபுடி என்று சொல்வார்கள். இப்போ இந்த வரியில காண்பானும் காட்டுவதும் காண்பதும் நீத்து உண்மை காண்பார்கள் நன்முக்தி காணார்கள். காண்பான், காணுகின்ற காட்சி, காணப்படுகின்ற பொருள், இந்த மூன்று பொருள்களும் முக்தியை அடையும் பொழுது இந்த மூன்று பொருள்களும் இல்லாமல் போய்விடுகின்றன என்று ஒரு கருத்து நிலவுகிறது. முக்தி நிலையில காண்பானும் இல்லை, காட்சியும் இல்லை, காணப்படுகின்ற பொருளும் இல்லை என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, காண்பானும் காட்டுவதும் காண்பதுவும் முக்தி நிலையில் காண்பானும் காட்சியும் காணப்படும் பொருளும் ஆகிய மூன்றும் இருக்கிறது. ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா மூணு பொருளும் இல்லைன்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் என்ன சொல்றாங்க மூணு பொருளும் இருக்கிறதுன்னு ஒருத்தங்க இல்லைன்னு ஒருத்தர் இப்படி சொல்கிறார்கள். தன்கடந்தை சம்பந்தா வாட்டு நெறி வாராதவர், இவர்கள் இருவரும் முக்தி நெறியை பற்றி அறியாதவர்கள். அருள் நிறைந்த கடந்தையிலே வாடுகின்ற மறைஞான சம்பந்தரே, முக்தி நிலையில் உயிர் எவ்வாறு இருக்கும்? இதுதான் கேள்வி. இப்ப காண்கின்றவன், காணப்படும் பொருள், ரெண்டை இணைக்கக்கூடிய காட்சி, முக்தி அடைகிற நிலையில நம்ம கொஞ்சம் யோசனை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த முக்தி அடைகின்ற நிலையில் இந்த மூன்றும் இருக்குமா இருக்காதா? சைவ சித்தாந்தம் இதை பற்றி என்ன சொல்கிறது? முக்தி நிலையில இந்த மூன்றும் இருக்கிறதுன்னு சொன்னு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மூன்றும் இருக்கிறது அப்படின்னு நம்ம வைத்துக் கொண்டால் அது முக்தி நிலையே கிடையாது. நான் பாக்குறேன்

சுத்தி நிலையில மூன்றுமே இல்லை அப்படின்னு. காண்பவனும் இல்ல, காட்சியும் இல்ல, காணப்படுபவரும் இல்லை. அப்ப எது எதை அனுபவிக்குது, ஆனந்தங்கிறது எப்படி உண்டாகுன்ற அனுபவம் என்பது எப்படி உண்டாகும், இல்லை என்று சொன்னாலும் அதுவும் தவறாகி போய்விடுகிறது. சரி, ரெண்டுமே தவறு. முக்தி நிலையில் மூன்றும் இருக்கிறது என்று சொன்னாலும் தவறு, முக்தி நிலையில் மூன்றும் இல்லை என்று சொன்னாலும் தவறாகி விடுகிறது. அப்ப முக்தி நிலையில இந்த மூன்று பொருள்களும் எவ்வாறு இருக்கும் அப்படின்னா, ரொம்ப எளிமையா நம்ம புரிந்து கொள்வோமானால், இந்த காண்கின்றவன் நான் பார்க்கிறேன் என்ற தன்முனைப்பு உணர்வு இல்லாமல் எந்த பொருளை பார்க்கிறானோ அந்த பொருளிலேயே அழிந்தி போய்விடுதல், அதுதான் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற. புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் இப்போ இறைவன் ஆனந்த சொரூபன், அவன் ஆனந்தத்தை அனுபவிக்க மாட்டான். இது இலக்கணத்தை நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டா அந்த இது நல்லா புரியும். இறைவன் இன்ப சொரூபமுடையவன், ஆனா அவன் இன்பத்தை அனுபவிக்கிறது இல்லை. நான் ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறேன்னா என்கிட்ட இல்லாத ஒன்றை நான் அனுபவிக்கிறேன் என்று பொருள். அப்ப கடவுள் இன்பத்தை அனுபவிக்கிறார் நம்ம சொல்லிவிட்டோம்னு வச்சுங்க, கடவுள் அவர்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறார், அப்ப கடவுள் முழுமையுடையவர் அல்ல, அவர் தேவையுடையவர். இன்னொரு பொருள் அவர் இன்பத்தை அனுபவிக்கிறது வேண்டியா இருக்கு அப்படின்னு ஆயிடும். அப்படி இன்னொரு பொருள் தேவையாக இருப்பவன் கடவுளாக இருக்க முடியுமா? முடியாது. ஆகவே கடவுள் இன்ப சொரூபன், இன்பத்தை அவன் அனுபவிப்பதில்லை. அவன் என்ன செய்கிறான், இன்பத்தை தருகிறான். யாருக்கு தர்றான்? மூணு பொருள் தான் இருக்கு உலகத்திலேயே, கடவுள், உயிர், இந்த ஜடமாகிய பாசம். பாசம் ஜடம், அது இன்பத்தை அனுபவிக்குமா? அனுபவிக்காது. கடவுள் இன்பத்தை அனுபவிப்பானா? அனுபவிச்சா அவன் கடவுள் இல்லாதனால இன்பத்தை அவன் அனுபவிக்கிறது கிடையாது. அப்ப உயிர் என்ன செய்யறது? இன்பத்தை அனுபவிக்கிறது. அப்போ கடவுள் இன்பத்தை தருகிறான் முத்தி நிலையில, உயிர் அனுபவிக்கிறது. அனுபவிக்கும் பொழுது தன்னை மறந்து அனுபவிக்கிறது. நம்ம அனுபவிக்கிறோங்கிற எண்ணமும் கிடையாது, அனுபவிக்கிறதுக்கு நான் இருக்கிறேங்கிற எண்ணமும் கிடையாது. அந்த இன்பத்தை அப்படியே சுவைத்து கொண்டே அதில் அவிழ்ந்து போய்விடுகிறது உயிர். இதுதான் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற முக்தி நிலை. அப்பொழுது காண்பான் இருக்கிறான், காணப்படுகின்ற காட்சி இருக்கிறது, ஆனால் காண்பவன் நாம் காணுகிறோம் என்ற தன்முனைப்பு இல்லாமல் இருக்கிறான். காணப்படும் பொருளிலேயே தன்னை இழந்து விடுகிறான். எல்லாம் அற என்னை இழந்த நலம் என்று இதை அருணகிரிநாதர் சொல்லுகிறார். என்னை நான் என்பது அறியேன், என்னை யாருன்னு எனக்கு தெரியல. பகல் இரவாவது அறியேன், மனவாசகம் கடந்தான், என்னை மத்த உண்மத்தனாக்கி விட்டான். அவனுடைய சொரூபத்திலேயே நான் அழிந்து போய்விடுகிறேன், என்னை மறந்து விட்டேன், தன்முனைப்பு இல்லாமல் போய்விடுகிறது. இது சைவ சித்தாந்தம் கூறுகின்ற நல்ல உயர்ந்த முக்தி நிலையை பற்றிய ஒரு விவரம். ஆகவே முக்தி நிலையில் மூன்று திரிபுடிகளில் மூன்றும் இல்லை என்று சொல்வதும் தவறு, மூன்றும் இருக்கிறது என்று சொல்வதும் தவறு. அப்படி இல்லை என்று சொன்னாலும் இருக்கிறது என்று சொன்னாலும் அது உண்மையான முக்தி ஆகாது. முக்தி நிலையில் உயிர் தன்னை மறக்கிறது, தான் அனுபவிக்கிறோம் என்பதை மறந்து அனுபவிக்கின்ற பொருளிலே ஆழ்ந்து போகிறது, கரைந்து போகிறது. அப்பொழுதுதான் அதற்கு முழுமையான இன்பம் வருகிறது. இப்ப உன்னை அனுபவிக்கும் பொழுது அதை பத்தி பேசினா அனுபவம் குறைச்சுன்னு அர்த்தம். அனுபவிக்கும் பொழுது சொல்ல முடியாத, வாயாலேயே சொல்ல முடியாத இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது பேச்சும் இல்லாமல் போய் அது தன்னையும் மறந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற நிலை சைவ சித்தாந்த முத்தி நிலை. காண்பானும் காட்டுவதும் காண்பதும் நீத்து உண்மை காண்பார்கள் நன்முக்தி காணார்கள். காண்பானும் காட்டுவதும் காண்பதும் தன்கடந்த சம்பந்தன் வாட்டும் நெறி வாராதார். அடுத்த பாடல் சிவபோகம். அடுத்த பாடல் ஒன்றி நுகர்வது இவன் ஊனும் உரு தொழிலும் என்றும் இடையில் இடமில்லை ஒன்றி தெரியா அருள் மருத சம்பந்தா சேர்ந்து பிரியாவாறு எவ்வாறு பேசு. ஒன்றி தெரியா அருள் மருத சம்பந்தா, என்னோடு கலந்து இருந்தும் என்னால் அறிய இயலாத திருவருளையுடைய மருத நகரில் வாழும் சம்பந்த பெருமானே, கடவுள் நம்மளோட தான் இருக்கார், ஆனால் நாம் அதை உணர்கிறோமா? இல்லை. அதான் சொல்றார் உமாபதி சிவாச்சாரியர் தன்னுடைய ஆசிரியரை பார்த்து, நீ என்னோடு பிரியாமல் என்னோட இருக்கிற, என்னுடைய எல்லா செயல்களுக்கும் நீயே அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறாய், நான் நிலை பெறுவதற்கு கூட நீ அடிப்படையாக இருக்கிறாய், ஆனாலும் உன்னை என்னால் அறிய முடியவில்லை. இவன் ஒன்றி நுகர்வது ஊனும் உருதொழிலும் என்றும் இடையில் இடமில்லை. ஆகவே ஒரு வினையை செய்கின்ற பொழுதும் அந்த வினையை செய்து அந்த வினையினால் வருகின்ற அனுபவத்தை அனுபவிக்கின்ற பொழுதும், வினை செய்யறான், வினை செய்தவுடனே அந்த வினையே அவனுக்கு அனுபவமாக வருகிறது. ரெண்டு நிலையிலும் திருவருளே அவனுக்கு துணையாக இருக்கிறது

0: திருவருள் இல்லாவிட்டால் அவன் வினைகளை செய்யவும் முடியாது, வினைகளை அனுபவிக்க முடியாது. அப்படி இருக்கின்ற நிலையில் சேர்ந்து பிரியாதவாறு எவ்வாறு பேசு? அப்படி திருவருள் தான் இவனை வினையை செய்ய சொல்லுகிறது, வினையை அனுபவிக்க சொல்லுகிறது. ஆனாலும் இந்த உயிரால் திருவருளை அறிய முடியவில்லை. எனவே ஆன்மா தன்னை இயக்கும் திருவருளை அறிந்து பொருந்தி அதனை பிரியாது நிற்கின்ற பேரின்பத்தை எவ்வாறு அடைவது? இப்ப நான் ஒரு செயலை செய்யறேன், செயலுடைய பயனை அனுபவிக்கிறேன், எல்லாவற்றுக்கும் திருவருள் தான் காரணமா இருக்கு. ஆனாலும் திருவருளை என்னால் அறிய முடியவில்லை. நான் திருவருளை அறிந்தால்தான் நான் ஆனந்தமாக துன்பத்தில் இருந்து விடுபட முடியும். ஆகவே இந்த வினையை செய்யும் பொழுது, வினையை அனுபவிக்கும் பொழுதும் கூட நான் திருவருளை உணர்ந்து அதில் இருக்கின்ற ஆனந்தத்தை எவ்வாறு அனுபவிப்பது அப்படிங்கிறது கேள்வி. ஆகவே இப்போ நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர் அறியாமை வயப்பட்டவுடனே உயிரை இந்த வினை, இந்த ஆணவமலத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று கடவுள் நினைக்கிறான். அப்படி கடவுள் நினைச்ச உடனே அதோடு அந்த உயிருக்கு கண்ம மலத்தையும் மாயாமலத்தையும் இறைவன் தான் சேர்க்கிறான். ஒரு மலம் வந்துட்டு அந்த ஒரு மலத்தை நீக்குவதற்கு இன்னொரு மலத்தை, இன்னொன்று இரண்டு மலங்களை கடவுள் சேர்க்கிறான். எப்படின்னா முள்ளை முள்ளால் எடுப்பது போல, முள்ளு தச்சுக்கிடுச்சு காலில், அந்த முள்ளை எப்படி எடுக்கிறது, அதுக்கு என்ன வேண்டியா இருக்கு, உதவியா இருக்கு, வேறொரு முள் தேவைப்படுகிறது இல்லையா, அதுபோல ஆணவமலம் அந்த உயிருக்கு வந்து சேர்ந்த உடனே ஆணவமலத்தை நீக்குவதற்காக கடவுள் கண்ம மலத்தையும் மாயாமலத்தையும் அதுக்கு சேர்க்கிறான். அப்படி சேர்த்த உடனேயே உயிர் அந்த எல்லா மலத்திலிருந்து விடுதலை பெறுகிறதில்லை. இந்த கண்ம மலத்தை சேர்த்த உடனே, மாயாமலத்தை நமக்கு சேர்த்த உடனே உயிர் என்ன செய்யுதுன்னா, அதற்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டு உடலினாலாகிய அறிவு வருகிறது, எல்லைக்குட்பட்ட அறிவு. அதை கண்ட உடனே உயிர் தான் எதற்காக இந்த மலங்கள் நமக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறதே புரியாம அது உலகத்துல நீந்தி விளையாட ஆரம்பிச்சது. தடலறி மடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவிலாதேன். இந்த உலகத்துக்கு வந்தவொடனே நம்ம வந்து பொறிபுலன்லாம் எதுக்கு கொடுத்ததுன்னு தெரியாம நம்ம பாட்டு பல்வேறு செயல்களை செய்கிறோம். ஆனா கடவுள் பக்கத்திலேயே இருந்து நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி, ஆசிரியர்களை உருவாக்கி, நல்ல ஞான நூல்களை எல்லாம் நமக்கு குருமார்கள் மூலமாக தர செய்து நம்மை பக்குவப்படுத்துகிறான். ஆக வினையை நம்ம வந்து செய்து கொண்டிருக்கிறோம், வினுடைய விளைவு நமக்கு வருகிறது, நமக்கு உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலும் கூட நமக்கு ஆணவமலம் மறைப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நமக்கு விபரீத ஞானம் உண்டாகிறது. உலகத்துல இருக்கிற நல்லதெல்லாம் பார்த்து தப்பானதுன்னு நினைக்கிறோம். சரி, சைவசிதாவின் பாடம் நடக்குதா, அதை விட்டுட்டு வேற எதுக்காவது ஒரு வேற ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நமக்கு புத்தி வருகிறது இல்லையா. வேற ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கு மேல உட்கார்ந்துருக்கலாம், இல்ல வேற அந்த காரியம் பார்க்கலாம், இந்த காரியம் பார்க்கலாம். ஆகவே நல்ல தகுதியான ஆசிரியர்களையும் நல்ல ஞான நூல்களையும் அருளிய பிறகு அதன்பால் நாம் செல்லாமல் நம்முடைய புலன்கள் வெளியே போய் பல்வேறு வினைகளை செய்கிறது. அப்படி வினைகளை செய்யும் பொழுது அதனுடைய விரைவுகள் நமக்கு வருதா இல்லையா, அதை நம்ம அனுபவிக்கிறோம். இப்படி பல பிறவிகளில் வினைகளும் அதனுடைய அனுபவங்களும் வந்து இந்த உயிர் மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல பக்குவப்படுகிறது. கடவுள் எப்படி பக்குவப்படுத்துறான், அனுபவம் உண்டாக்கி உண்டாக்கி பக்குவப்படுத்துறான். ஒரு சூடு, ஒரு அடி, ஒரு தாக்குதல், ஒரு துன்பம், ஒரு நண்பன், ஒரு மனைவி அல்லது மகள், ஒரு மகன், யார் மூலமாவது நமக்கு அறிவு கொடுத்துக்கிட்டே இருக்கான் கடவுள். பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பத்து தப்படி நடக்கிறதுக்குள்ள 100 அறிவு உண்டாக்குறான் சிவபெருமான் நமக்கு, பல்வேறு மனிதர்கள் மூலமாக, சூழ்நிலைகளின் மூலமாக. அப்படி மெல்ல மெல்ல பக்குவப்படுத்துகிறான். தாயேயாகி வளர்த்தனை போற்றி, மெல்ல மெல்ல ஏணிப்படி கொடுத்து ஏற்றுகிறான் சிவபெருமான் அப்பெருமான் சொல்றார். இப்படி பல்வேறு விதங்களில் இந்த உயிரை பக்குவப்படுத்தி வினைகளை செய்ய வைத்து, வினைகளை அனுபவிக்க வைத்து, அதன் மூலம் நமக்கு அறிவை தந்து, ஞானத்தை தந்து, இந்த வினைகளிலிருந்தும் மாயாமலத்திலிருந்தும் கருவிகரணாதிகளிலிருந்தும் அறியாமையிலிருந்தும் இந்த உயிரை முற்றிலுமாக சிவபெருமான் விடுவிக்கிறான். அப்போ இந்த வினைகளையும் மலங்களையும் நமக்கு சேர்க்கிறது மலத்திலிருந்து நம்மை விடுதலை செய்வதற்காக. ஆகவே அப்படி விடுவித்து இறைவன் தன்னுடைய பேரொளியை, தன்னுடைய திருவருளை இந்த உயிருக்கு நல்குகிறான். அப்ப முதல்ல மலம் இருந்து இந்த உயிரை அப்படியே பிரகாசம் இல்லாமல் சுருக்கி வைத்திருக்கிறது, அனுப்படுத்தி இருக்கிறது. அந்த மலங்களையெல்லாம் மெல்ல மெல்ல சாமி அதை அந்த உயிரிலிருந்து நீக்க நீக்க இந்த உயிரானது வியாபக பொருளாக மாறுகிறது. எவ்வளவு பெரிய வியாபக பொருளாக மாறுது, சாமி அளவுக்கு மாறிடு. அவனுக்குள்ள அடக்கமாக வியாபக பொருளாக மாறிவிடுகிறது. எந்த விதமான மாசுமரும் அந்த உயிர்கிட்ட இல்லை. அது ஒளி பொருந்தியதாக மாறி அமைகிறது, அது ஞானம் பொருந்தியதாக மாறி அமைகிறது. எல்லா காலத்தையும் காலத்தை கடந்தும் அது அவருடைய அறிவு வேலை செய்கிறது. அது திரிகாலம் உணர்ந்த முனிவராக மாறிவிடுகிறது, ஞானியாக இருக்கிறது. அந்த நிலையில் அந்த உயிரானது வந்து வினையிலிருந்து நீங்கி அதை விடுவித்து சிவானந்த பெருவாழ்வை இறைவன் இந்த உயிருக்கு நல்குகிறான். அந்த காரியம் தான் நடந்து கொண்டிருக்கிறப்ப நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்னா, இறைவன் நம்ம இந்த உயிரிலே கொண்டு வந்து இந்த உடலிலே கொண்டு வந்து இந்த உலகத்திலே விளையாட விட்டிருக்கிறான் என்றால் இறைவன் நம்மை பக்குவப்படுத்துகிறான், நிழல் போல நம்மை தொடருகிறான். நம்ம அவனை விட்டுட்டு வேற காரியம் செஞ்சாலும் அவன் உள்ளுக்கு இருந்து எந்தெந்த காரியத்தின் மூலம் பக்குவப்படுத்தலாம், எப்படி பக்குவப்படுத்தலாம் அப்படின்னு நிழல் போல அவன் நம்மையே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். அவன் தோன்றா துணையாக இருக்கிறான். தோன்றா துணையாக இருந்தனன் தன் அடியோங்களுக்கு என்று அப்பர் பெருமான் சொல்லுகின்றார். விண்ணிலே மறைந்து அருள்புரி வேதநாயகனே, அவன் விண்ணுலகத்தில் இருக்கிறான், எல்லா உலகத்துக்கும் தாண்டி 36 தத்துவங்களுக்கும் தாண்டி அவன் இருந்தாலும் கூட இந்த உயிர்கள் ஒவ்வொரு உயிருக்கும் உயிராக, உயிருக்கு உயிராக அந்த உயிர்களோடு அவனும் தொடர்ந்து வருகிறான். நிழலை போல தொடர்ந்து வந்து உயிரை பல்வேறு வகைகளில் பக்குவப்படுத்தி மலங்களில் இருந்து இந்த உயிரை நீக்கி அதற்கு பிரகாசத்தை உண்டு பண்ணி, வியாபகத்தை உண்டு பண்ணி, அறிவு வெளிச்சத்தையும் உண்டு பண்ணி, நிரந்தரமான பேரானந்த பெருவாழ்வில் இந்த உயிரை அவன் வைக்கிறான். ஆகவே இந்த திருவருளானது இப்ப நம்ம வந்து சகல நிலையில் இருந்து கொண்டு வினையை செய்கிற பொழுது திருவருள் இருக்கு, வினையினுடைய பயன் அனுபவிக்கும் பொழுதும் திருவருள் இருக்கிறது. அது இதன் மூலமாக நம்மை பக்குவப்படுத்துகிறது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பக்குவப்படுத்தி இறைவன் நமக்கு சுத்த நிலை அருள்கிறான். ஒன்றி நுகர்வது இவன் ஊனும் உரு தொழிலும் என்றும் இடையில் இடமில்லை, ஒன்றி தெரியா அருள்மருத சம்பந்தா சேர்ந்து பிரியாதவாறு எவ்வாறு பேசு. கடவுள் சேர்ந்து பிரியாதவாறு தான் இருக்கிறான், அதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அவன் மெல்ல மெல்ல பக்குவப்படுத்தி இறைவன் சிவமாம் தன்மையை அடையும்படி இந்த உயிரை பக்குவப்படுத்தி தன்னுடைய திருவடி கீழ் சேர்த்துக் கொள்கிறான். அடுத்த நிறைவு பாடல் 13வது வெண்பா. அருளால் உணர்வார்க்கு அகலாத செம்மை பொருளாகி நிற்கும் பொருந்தி திருளா வினாவென்பா உண்மை வினவாரேன் ஊமன் கணாவின்பால் எழுதுவிக்கும் கான். அருளால் உணர்வார்க்கு, இந்த நூலை எப்படி படிக்கணுமா, ஆசிரியருடைய திருவருளால் இந்த நூலை உணர்ந்தால். இந்த நூலில் வினாக்கள் மட்டும் கேட்கப்பட்டிருக்கின்றன, வினாவுக்குரிய பதில்கள் எல்லாம் இவர் எழுதிய 8 நூல்கள் இருக்கு, மற்ற நூல்கள் இருக்கு. அந்த நூல்களிலிருந்து அவற்றை ஆராய்ந்து அந்த பதில்களை எல்லாம் ஒரு ஆசிரியர் மூலமாக யார் ஒருவர் கற்று உணர்கிறார்களோ, வினாவென்பா அகலாத செம்மை பொருளாகி தெருளா பொருந்தி நிற்கும், அப்படி ஒரு குருநாதன் மூலமாக, ஆசிரியர் மூலமாக இந்த வினாவென்பாவாகிய நூலை யார் கேட்கிறார்களோ, எப்படி கேட்க வேண்டுமா, ஐயம் ஏற்படாமல் பொருந்தி செம்மை பொருளாக கேட்கிறார்களோ அவர்களுக்கு உண்மை வினாவேற, உண்மை வினாவாரேல், உண்மை வினாவென்பாவினுடைய உண்மைகள் தெளிவாக தெரியும். அப்படி ஒரு ஆசிரியர் மூலமாக கேட்காதவர்களுக்கு ஊமன் கணாவின்பால் எய்துவிக்கும் கான், அவர்கள் நிலை ஊமை ஒருவன் கண்ட கணாவை போன்றதாகும். ஊமை கணா கண்டால் அது பொருளை மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. அப்படி தகுந்த சரியான ஆசிரியர் இல்லாமல் இந்த நூலை கற்றால் அவர்களால் இதனுடைய உண்மை பொருளை தெரிந்து கொள்ள முடியாது. அது சைவ சித்தாந்தம் முழுமைக்குமே இது குருமுகமாக பயில வேண்டும், ஆசிரியருடைய மூலமாக பயில வேண்டும் என்பது இந்த சைவ சித்தாந்தம் அருளிய ஆசிரியருடைய கருத்தாக இருக்கிறது. குருவருளை பெற்றவர்கள் இந்த நூலுடைய பொருளை முழுமையாக தெளிவாக உணர்வார்கள். குருவருளை பெறாதவர்கள் இந்த நூலை முழுமையாக இதனுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி தெரிந்து கொள்ளாதவர்களுக்கு ஓமையாக ஊமை கண்ட கணாவை இந்த ஆசிரியர் சான்றாக எடுத்து காட்டுகிறார். ஆகவே குருவர்களோடு இந்த நூலை படித்தால் இதனுடைய கருத்துக்கள் மிக தெளிவாக விளங்கும். அருளால் உணர்வார்க்கு அகலாத தம்மை பொருளாகி நிற்கும் பொருந்தி தெருளா வினாவென்பா உண்மை வினாவாரே ஊமன் கணாவின்பால் எய்துவிக்கும்
1: திருச்சிட்டம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிட்டம்பலம்.
2: முதல்ல இந்த அனந்த தேவர் என சொல்லக்கூடியது, அவர் சித்த மாயையில் மூலமாக கிடைக்கப்பட்ட திருமேனியை பெற்று அனந்த தேவராக இருந்து இந்த அசுத தத்துவத்தை அவர் கிருத்தியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அனந்த தேவருக்கும் தேகம் இருக்கிறதே, அவர் அந்த கிருத்தியத்தை முறையாக செய்ய இயலுமோ என்ற ஒரு ஐயப்பாடானது மாணாக்கருக்கு எழுவது போல் அந்த வினாவினை எழுப்பி அதற்கு பதில் தருகிறார். இதை சொல்லுகின்ற பொழுது இறைவன் அனந்த தேவரை வைத்து ஏன் செய்கிறார் என்பதை நம்ம கொஞ்சம் லேசாக இன்றைக்கு சிந்தனை செய்கிறோம். இந்த அனந்த தேவர் என சொல்லுகின்ற பொழுது அந்த அவர் இந்த அனந்த தேவர் என சொல்லக்கூடியவர் யார் என்பதை நாம பார்க்கணும். இந்த சுத்த தத்துவம் ஐந்தில் சொல்லப்பட்ட அந்த சுத்த வித்தையிலே இறைவனுக்கு வித்யேஸ்வரன் என்று பெயர் வருகிறது. அப்பெயரே பெற்றிருக்கின்றவர் வித்யேஸ்வரர் என்று அங்கு வருகிறது. இந்த வித்யேஸ்வரர் என்பது யார் என்று சொன்னார், இந்த வித்யேஸ்வரர்கள் எட்டு பேர்கள் இருக்கிறார்கள். அனந்தன், சூக்குமன், சிவோத்தமன், ஏகநேத்திரன், ஏகருத்ரன், திரிமூர்த்தி, ஸ்ரீகண்டி, ஷிகண்டி என்பவர்கள். இவர்களுக்கெல்லாம் தலைவராக அனந்த தேவர் இருக்கிறார். அவரைத்தான் அனந்தீஸ்வரர் என்று நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம். இந்த அனந்த தேவர் என சொல்லக்கூடியவர் விஞ்ஞான கலர் என்று அங்கு சொல்லப்படுகிறார். ஒருமலம் உடையவராக, ஒருமலம் என்றால் ஆணவ மலம் மட்டும், அதுவும் தொழிற்படாத வறுத்து விதை போல் அவரிடம் இருக்கும் அந்த விஞ்ஞான கலராகிய அந்த ஆனந்த தேவரையே வைத்து கொண்டு இங்கே அசுத்தமாய கிருத்தியம் செய்கிறார். இப்போ இந்த இடத்துல ஒரு சிறு ஐயப்பாடு ஒன்று எழுகிறது. இவன் நேரடியாக செய்யாமல் பலரை வைத்துக் கொண்டு பல தொழிலை செய்கிறாரே என்றால் அதற்கும் ஒரு விடையை நாம காணும். எப்படி காணும்னு சொன்னா, உதாரணமா நான் சொன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், சுத்தமாய சிவம் நேரடியாக கிருத்தம் செய்கிறார், அசுத்தமாய அனந்த தேவரர், பிரகிருதி மாயையை அனந்த தேவர் மூலமாக ஸ்ரீகண்ட ருத்ரரை வைத்து அங்கே செயல்படுத்துகிறார், பலரை வைத்து செய்கிறார். இதே மாதிரி ஒரு போனத்திலே ஐந்தொழிலே, ஒரு தத்துவத்தின் கண்ணை அடங்கியிருக்கின்ற ஒரு போனத்திலே ஐந்தொழிலை செய்கின்ற பொழுது அங்கே படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றை பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், ஈஸ்வரன் என சொல்லக்கூடிய இவர்களை வைத்து கொண்டு காரியம் நடத்துகிறார். அப்ப இத்தனை பேர்கள் தொழிற்படுகிறார்களே என்று ஒரு சிறு ஐயப்பாடு ஏற்படும். ஆனா ஒரு இதற்கு நல்ல ஒரு உபமானம் நம்முடைய சைவத்திலே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் செய்கிறார். இன்னும் இதே போன்று இப்ப நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய அனந்த தேவர் செய்கிறார், கீழே ஸ்ரீகண்ட ருத்ரர் மூலமாகவும் அங்கே கிருத்தியங்கள் நடைபெறுகிறது. இப்படி பலர் செய்கிறார்களே என்ற ஒரு கேள்வி. இதுக்கு விடை நம்முடைய சைவத்தில் சொல்லப்படுவது, ஊர் கூடி தேர் செய்தல். ஊர் கூடி தேர் செய்தல்னு சொன்னா ஒரு பெரிய தேர் செய்வார்கள் ஒரு திருக்கோயிலுக்கு. அந்த தேரை ஒருவரால் செய்ய இயலாது. பல தச்சர்கள் சேர்ந்து இரவும் பகலுமாக தான் உழைத்து அந்த தேருகை உருவாக்குவார்கள். அந்த தேருக்கு வேண்டியது சக்கரம், அச்சு தண்டு, தூண், விதானம், அலங்கார தட்டு, விட்டம் முதலியானவர்கள் தேவைப்படுகிறது. இப்படி பலர் தேரை செய்ய முற்படுகின்ற பொழுது அந்த பலரும் அவரவர்களது விருப்பம்படி எதையும் செய்வது இல்லை. உதாரணமாக எடுத்துக்கொண்டார், உதாரணத்துக்கு சொன்னார், ஒரு தேருக்கு சக்கரம் சிறிய தேராக இருந்தால் நான்கும், மத்தியம பெரிய மத்திய அளவிலே இருந்தால் ஆறு சக்கரம், இந்த ரெண்டு ரெண்டு நாலு சக்கரத்துக்கு மத்தியில ரெண்டு சக்கரத்தை கொடுத்துருவாங்க, பூமியில பதியக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னும் பெரிய தேருக்கு பெரிய சக்கரங்கள் நான்கும், உள்ளே சிறிய சக்கரங்கள் நான்கும் இருக்கும், எட்டு சக்கரங்கள் இருக்கும். இப்போ உதாரணமா பெரிய தேர் எடுத்துக்கொண்டால் எட்டு சக்கரம் இருக்கும். இந்த எட்டு சக்கரத்திலே ஒரு சக்கரத்தை செய்பவர் அந்த ஒரு சக்கரத்தை ஐந்தாறு பேர் செய்வார்கள். இப்படி அந்த ஐந்தாறு பேர்கள் சேர்ந்து ஒரு சக்கரத்தை செய்தாலும் அவர்கள் இந்த தேரை செய்கின்ற இத்தனை தச்சர்களும் ஏவல் செய்கின்ற ஒருவன் வழி நீ சக்கரத்திற்கு இன்ன விட்டம் வரும்படியாக, இன்ன உயரம் வரும்படியாக நீ செய்தல் வேண்டும், தூண் விட்டம் இவ்வளவு வேண்டும் என்று அவன் நிர்ணயித்து அவன் ஏவல் படிதான் எல்லா சிஷ்யர்களும் இயங்குவார்கள். இப்ப உதாரணமா எட்டு சக்கரத்தையும் எட்டு பேர் எட்டு விதமா செஞ்சிட்டாங்கன்னா அந்த தேர் எப்படி ஓடும்? அப்ப இந்த தேருக்கு பெரிதாக இருக்கின்ற பெரிய சக்கரம் இப்படி இருத்தல் வேண்டும், இந்த அளவில இருத்தல் வேண்டும், அதற்கு உள்ளே இருக்கின்ற நான்கு சக்கரங்கள் இந்த அளவிலே இருத்தல் வேண்டும் என்று ஒருவன் ஏவல் வழிதான் அங்கே தேர் செய்யப்படுகிறது. எனவே ஊர் கூடி தேர் செய்தாலும் ஒருவன் ஏவல் படிதான் நடக்கும், அதான் ரொம்ப முக்கியம். இதே போல கிருத்தியங்கள் யார் செய்தாலும் சரி, அந்த தேவர் செய்தாலும் சரி, ஸ்ரீகண்ட ருத்ரன் செய்தாலும் சரி, ஒவ்வொரு கோணத்திலும் இருக்கிற பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலானவர்கள் செய்தாலும் சரி, அவர்களெல்லாம் ஒருவனாகிய அந்த சிவனது ஏவலின்படி அவரது ஆணையின்படிதான் அவரை இயங்குவார்களே அன்றி அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. இதை திருமூல தேவனாயினா திருமந்திரத்தில் சொல்லி காட்டுகிறார். இந்த பிரம்மா விஷ்ணு முதலான இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என சொன்னார். ஒரு அரிசி கடை, அரிசி கடையிலே அரிசி வாங்குவதற்கு ஒரு பையோட வாங்குறார். அப்படி பையோட வருகின்ற பொழுது இந்த அரிசி கடைக்காரர் கடையிலே உட்கார்ந்துருப்பார். எனக்கு 2 கிலோ பச்சரிசி கொடுங்கம்பார், 2 கிலோ 2 லிட்டர் பச்சரிசி கொடுங்கம்பார். ஒரு காலத்துல பக்கா உலக்கு நாளி உலக்குன்னு இருந்தது. பழைய நீரே சொல்றேன், 2 பக்கம் அரிசி வேணும்பார். 2 பக்கம் அரிசி வேணும்னு சொன்ன உடனே இந்த கடையிலே இருக்கிற அந்த எஜமான் வேறக்காரனை பார்த்து அந்த கடையில இருக்கிற எஜமான் என்ன செய்தார், அந்த அரிசி வாங்க வந்தவனை பையை பிடிங்கள்னு சொல்லிட்டு இவர் உலக்கை எடுத்து முகந்து போட்டார். உலக்கை எடுத்து முகந்து போட்டார். அரிசி வாங்குவனுக்கு அரிசியை தந்தது எது? உலக்கு. உலக்கா முகந்தது? அந்த உலக்கை கருவியாக வைத்து ஒருவன் முகந்து கொடுத்தான். எனவே அந்த உலக்கு என்பது ஒரு கருவியாக அங்கே பயன்படுத்தப்பட்டதை அன்றி அந்த உலக்கை சுதந்திரமாக சென்று தானே அரிசி முளைக்குள்ளே சென்று தானே முகந்து தானே போய் பயிலை கொட்டுவதில்லை, அதை இயக்க ஒருவன் வேண்டும். இதே போல பிரம்ம விஷ்ணுக்கடெல்லாம் சிவனுக்கு உலக்காக இருக்கிறார்கள், உலக்கு போல் பயன்படுகிறார்களே அன்றி அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதை திருமூல தேவனாய் நான் திருமந்திரத்தில் சொல்லி காட்டுகிறார். புகுந்து அறிவான் புவனாபதி அண்ணல், யார் ருத்ரனை சொல்றார், புகுந்து அறிவான் புரி சக்கரத்து அண்ணல் விஷ்ணு, புகுந்தறிவான் மலர் மேலுரை புத்தேள் பிரம்மன், இந்த மூவும் புகுந்து அறியும் உலக்காகி நின்றாரே, புகுந்து அறியும் உலக்காகி நின்றாரே என சொல்லி காட்டுகிறார். எனவே அவர்கள் வெவ்வேறு பெயர்களை உடையவர்களாக இருந்தாலும் பலர் பல கிருத்தியங்களை செய்தாலும் கூட அவர் எப்படி இருக்கிறார், இறைவனாகி அந்த ஒருவன் ஏவல் வழியே நடக்கிறார். இப்போ இந்த இடத்துல அனந்த தேவரான் அவன் அந்த அசுத்த தத்துவத்தை இயக்குகிறார் என சொல்லுகின்றோமே, அந்த அசுத்த தத்துவத்திலே இயக்குகின்ற அந்த அனந்த தேவர் எப்படிப்பட்டவர் என்பதை அழகாக தன்னுடைய திரு வாக்கிலே அங்கே சொல்லி காட்டுகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று மாணாக்கர் ஐயம் எழுப்புவதை போலும் அதற்கு பதில் கொடுப்பதை போலும் நம்முடைய வாகிஷ முனிவர் இந்த 66வது அகவல் பாடல் சொல்லி காட்டுகிறார். அந்த அகவல் பா, அனந்தர்க்கு ஆகம்மேவின் யாவின் அறிவொடுவா, அனந்த தேவர் என சொல்லக்கூடியவருக்கு தேகம் என்று ஒன்று இருந்தால் தேகம் உள்ளவருக்கு வியாபக அறிவு இருக்காதே, ஏகதேச அறிவு தானே இருக்கும். ஆனா அவருக்கு உடம்பு இருக்கிறது என சொல்லுகின்றீர்களே, ஆகையினாலே உடம்பு இருக்கிற அனந்த தேவருக்கு வியாபக அறிவு இருக்காதே, வியாபக அறிவு இல்லை என்றால் கிருத்தியம் செய்ய இயலாதே, எப்படி ஒன்றை இயக்க முடியும் என சொல்றார். அதற்கு அதற்கு எரிகொள் ஆமம் மாயையாதலின், அவர் கொண்டிருக்கின்ற அந்த உடம்பு மாயாகாரியமாக இருக்கின்ற காரணத்தினாலே பொறி பிற புலன் குழல் உய்த்தல் செல்லாகலின், அப்படி ஒரு ஆன்மா பொறிப்புலன்களோடு இருக்கின்ற பொழுது புலன்களானது ஒரு புலன் செயல்படுகின்ற பொழுது இன்னொரு புலனானது சரியாக தொழிற்படாதே என கூறுகிறார். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒருத்தர் வந்து செல்போன்லயே பேசிக்கிட்டு இருக்கார், செல்போன்ல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எதிரில் ஒரு சைக்கிள் காரணமோ அல்லது ஒரு வாகனமோ வந்து அவர் கண்ணுக்கு தெரியதில்லை. ஏன், இவர் காதிலேயே இவரது அறிவு அங்கே குவிந்து விட்ட காரணத்தினாலே கண் தொழிற்படுவது இல்லை. எதிரே வாகனம் வருகிறது, விலக வேண்டும் என்று அவருக்கு தெரிவது இல்லை. சில பேர் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருப்பார்கள், கண் பார்த்து லயப்பட்டு கொண்டிருக்கும். பின்னே வீட்டு வாசலிலிருந்து ஒருவர் கூட்டு கொண்டே இருப்பார், காது படுவதில்லை. எனவே ஒரு புலன் தொழிற்படுகின்ற பொழுது மற்றைய புலன்களும் அங்கே செயல்படுவது இல்லையே. ஆனால் இவருக்கு ஆகம் இருக்கிறது என சொல்லுகிறீர்களே. எரிகள் ஆகம் மாயையாதே பொறி பிற புலன்குழல் உயித்தல் செல்லாகலின். ஆகையினாலே பொறிபுலன்கள் இருந்தால் ஒன்றை மட்டும் அதை அறியக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குமே அன்றி ஏக காலத்திலே எல்லாம் அறியக்கூடிய அந்த பொறி செயல்படாதே. அப்புலன் பொறிகள பிறவார் செய்யாகலின் அன்றி தத்தமுக்கு உரிய அந்த பொறிகளால் அறியப்படுமே அன்றி பிறவகையால் அறியாது என சொல்லிக்கொண்டு அன்றி இன்னும் போகினா விஷயிடம் அனந்தர் போகினா விஷயிடம் அறிந்தர். இறைவனுக்கு உரித்தாகிய உயர்ந்த அனந்த தேவர் என்னும் பெயரை தாமம் பெற்றுள்ள சிறப்பினால் அனந்தர் இறைவர் அவர் ஆற்றலை உடையவர். காரண இருளுகிரி உயர்ந்தார். அவருக்கு பேர் யாரு? எப்பொழுதுமே நம்முடைய சைவத்தில் வரக்கூடிய பெயர்கள் அனைத்துமே காரண இடுகுறியாக இருக்கும். இவருக்கு அனந்தர் என்ற பெயர். அனந்தர் என்பது சிவத்தை குறிக்கின்றது, எல்லையற்ற ஆற்றலை உடையவர். ஆகையினாலே அவருடைய ஆற்றல் எல்லையற்றது என்ற சிவத்தை நாமத்தை இவருக்கு உடையவராக இருக்கின்ற காரணத்தினாலே, காரண இடுகுறி பெயராக இவருக்கு இருக்கின்ற காரணத்தினாலே இவர் திருவேணி கொண்டிருந்தாலும் கூட ஏக காலத்தில் எல்லாவற்றையும் ஒருங்கி அறியக்கூடிய ஆற்றல் உடையவர் என சொல்லி காட்டுகிறார். எய்தல் உளதியனில் அவர் வியாபகமாய் அறிதல் உண்டு என்று நீ கொள்ளலாம். எனவே அவருக்கு அனந்தர் என்ற பெயரை வைத்துக் கொண்டே நீ என்ன செய்து கொண்டலாம், அவர் ஏக காலத்தில் எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஆற்றல் உண்டு என்பதை நீ அறிந்து கொள் என சொல்லி காட்டுகிறார். சிறிது சேய்த்தாய் வளம் மழி உரை முதல் விடயம் விரைவோடு உணர்வன் அவன் ஏனையர் போல் இல்லாது எல்லா இதும் ஐம்பொறிகளால் அறியக்கூடிய எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு முற்றறிவு உடையவர் என்பதை அனந்தர் என்னும் பெயர் விஷயத்தால் அறியப்பட்டது. அனந்தர் என்னும் பெயர் விஷயத்தால் அறியப்பட்டது. எப்பொழுதுமே நான் அடிக்கடி சொல்ல, ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம். அந்த ஆயிரம் திருநாமம் எப்படி வைக்கப்பட்டது என சொன்னால் காரண இடுகுறி பெயராகத்தான் இருக்கும். அந்த பெயரினுடைய பொருள் என்ன என்று பார்த்தாலே அவருடைய தன்மை என்ன என்பது நமக்கு தெரியும். எனவே இங்கே அனந்தர் என்று பெயர் விஷயத்தினாலே அனந்தர் என்பதற்கு எல்லையற்ற ஆற்றல் உடையவர் என்ற பொருள் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த இறைவனது நாமத்தை இவர் தாங்கி இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு அவர் இந்த அசுத்தமாயை இயக்குவதற்கு முடியும். எண்ணில் அனந்தேஸ்வரருக்கு முற்றறிவு கூடாது என்பாயானார் மற்ற அவன் ஆகம் பண்ணிய தூய யோனி வினையுடன் ஏயாது. எது அவரது திருமேனி எப்பேற்பட்ட திருமேனி என சொன்னார், நம்முடைய திருமேனி போல் அல்லாது அனந்த தேவருடைய திருமேனி சுத்தமாயையினால் ஆனது. அனந்த தேவருடைய திருமேனி சுத்தமாயையினால் ஆகாது. அது சுத்தமாயையினால் ஆகும். ஏன் சுத்தம் என்றால் அங்கே அசுத்தம் விரவாதது, மாயை அங்கே இல்லை. ஆகையினாலே அவர் அனந்த தேவருடைய திருமேனி சுத்தமாயால் ஆனப்பட்ட காரணத்தினாலே அவர் ஏகமாக எதையும் அறியக்கூடியது தன்மை உடையவர். ஆயகாலை அவன் பாஷம் உடைத்தனன் ஆதலின் அவனது ஞானம் தடுக்குனர் யாரே. அவர் உடலை கொண்டிருந்தாலும் அவருக்கு பாஷத்தன்மை உண்டோ என நினைத்தால் சுத்தமாயினாலே கிடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த திருமேனி உடைய அவருடைய வியாபக அறிவை எது தடுக்கக்கூடிய வல்லமை உடையது, எது தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது? அதான் அண்மையான கேள்வி. இப்ப நமக்கெல்லாம் அந்த வியாபக அறிவினை கெடுக்கக்கூடியது ஆணம், ஆணவமலம். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒருமலம் உடையவராக, ஆணவமலம் உடையவராக இருக்கிறார். ஏன் ஒருமலம்? அது அழியாது. ஆனால் மடங்க பெற்றது, ஒடுங்க பெற்றது, அடக்க பெற்றது, வலி இழந்தது, வருத்த விதை போல அங்க தொழில் கூடாது. ஆகையினாலே அவரது வியாபக அறிவை உயிர்களுக்கு மறைப்பதற்கு ஆணவ மலம் என்று ஒன்று இருக்கிறது. அவருக்கு மறைக்க எந்த ஒரு வல்லமை உடைய பொருள் இருக்கிறது? ஆகினா அவர் அவருடைய அறிவை எதுவும் மறைப்பதில்லை. ஊரகம் அயல் நடுவது உடைத்து தன்னை அடல் என்று உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டார். பாம்பிடம் நஞ்சு இருக்கிறது, அந்த நஞ்சு அவரை தாக்குமோ? அனுமலன் ஒன்னு இருக்குன்னு சொல்லேன், மடங்கி இருக்குன்னு சொல்லேன்ல, அதை இங்க கேட்கிறார். பாம்பு தனக்குள்ளே சட்டம் அதட்டம் என சொல்லக்கூடிய பல்லுக்கு கீழே பையில விஷம் வைத்திருக்கிறது. அந்த உடம்புக்குள்ள விஷம் வைத்திருக்கிறது. நம்ம உடம்புக்குள்ளதான் நாம இறந்து போடுகிறோம், பாதிக்கப்படுகிறோம். ஆனா பாம்புக்குள்ளே விடம் என்ன ஒன்று இருந்தாலும் அது எப்படி பாம்பினை தாக்காதோ அதே போல அவர் பாஷபந்தத்தால் அங்கே ஆணவ மலம் என்ற ஒன்று இருந்தாலும் அவர் தொழிற்படாது, அது அடங்கி மடங்கி ஒடுங்கி வறுத்த விதை போல் இருக்கும். ஆகையினாலேத்தான் பாம்புடை விடமுடையதாக இருந்தாலும் அது அந்த நஞ்சு பாம்பை தாக்குவதில்லை. உரகம்னா பாம்பு. உரகம் அயல் அடுவது உடைத்து தன்னை அடல் என்று அது தன்னை அந்த விடமானது தாக்காது. அதுபோல் அனந்தனை விரவிய பாஷம், அதுபோல் அனந்த தேவருக்கு உடையதாகிய பாஷம் ஒளிவிடும். அவர் என்ன செய்வதில்லை? வாதிப்பது இல்லை, அவர் அறிவை தடுப்பது இல்லை. எதை போல அவர் இருப்பார் என சொன்னால், எதற்காக அது தாக்காது என்பதற்கு அழகாக ஒரு கருத்தை சொல்லி காட்டுகிறார். எதற்காக அது தாக்காது என சொன்னால், அங்கே சொல்லுகின்ற பொழுது, சின்ன உற்பவம் சின்னம் ஆயினும் துண்ணிய அதனின் வியோகத்து அண்ணன். சீந்தில் கொடி ஒரு கொடி இருக்கிறது, அந்த கொடி சிறிதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த கொடி எப்படி செய்கிறது? ஒரு மரத்திலே சென்று அப்படியே பறந்து கொண்டு மரம் முழுவதும் அந்த சீந்தில் கொடியாகத்தான் தெரியும். உதாரணமா ஒரு வேப்ப மரம் சின்ன கன்று இருக்கிறது, வேப்ப மரம் இருக்கிறதுன்னா இந்த சீந்தில் கொடி என்ன செய்யும்? நன்றாக பரவி தன்னை மட்டும் சீந்தில் கொடி காட்டும். அதனுடைய உண்மை வடிவை வேப்பு வேம்பு என்பதை காட்டாது. எனவே சீந்தில் கொடியினுடைய உற்பத்தி சிறிதே ஆயினும் அதன் அருகிலே நிற்கும் மரத்தை அதை பற்றி கொண்டு முழுவதுமாக வியாபகமாக பறந்தோடும் தன்மை போல அனந்ததே மந்திரேஷனும் அனந்த தேவரும் அந்தமில் தான் முதல் கூடலின். எப்படி சீந்தில் கொடியானது தான் முற்றிலுமாக பற்றப்பட்டு தன்னை மட்டும் காட்டிக்கொண்டிருக்கிறோம், இதே போல அனந்த தேவராகிய அந்த மரத்திலே சீந்தில் கொடியாகிய சிவசக்தி என்ற அருளானது படர்ந்து வியாபகமாக இருக்கும். எனவே அனந்த தேவர் எதுக்குள்ளே இருக்கிறார்? சிவசக்தியினுடைய அருள் வியாபகத்திற்குள்ளே இருக்கிறார். இந்த அருள் வியாபகத்திற்குள்ளே அது இருக்கின்ற பொழுது அதை எதுவுமே அதை தாக்காது. சிவத்தினுடைய வியாபக அறிவு மட்டுமே இங்கே படப்படும். மணிவாசக பெருந்தகை சொல்லிருக்கிறார், சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ்கிறார். இறைவர் வந்து சொற்பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டவன், வேதங்களாலும் அளவிடற்கு அறியவன். அப்பேற்பட்ட அவனை சொற்பிரபஞ்சத்திற்குள் அடைபடாத காரணத்தினாலே அவன் சொல்லற்கு அறியான். சொல்லற்கறியானை சொல்லிங்கிறார். அப்ப சொல்லற்கறியான எப்படி சொல்கிறேன்? சொல்லற்கறியானை சொல்லி திருவடி கீழ், திருவடி வியாபகத்திற்குள், அவனது அருளுடைய வியாபகத்துக்குள் இருந்து அவன் உணர்த்த நான் சொல்லுகிறேன். இதே போலத்தான் அனந்த தேவரும் சிவசக்தியினுடைய பீடிப்பிலே இருந்து கொண்டு அவர்கள் உள்ளின்று அதட்டிக்க நம்முடைய பெருமான் அங்கே என்ன செய்கிறார்? அனந்த தேவர் கிருத்தியங்களை இயற்றுகிறார். அதுதான் மந்திரேஷனும் அந்தமில் தான் முதல் கூடல். அனந்த தேவர் முடிவில்லாத சிவசக்தியை பற்றி இருப்பதைப் போல அடம்போல் ஆடு இயல் ஆகம் காண்டது காலம் கூடினாயினும். அடம்போல் ஆடு இயல் ஆகம், கொட்டைப்பாசியானது நீரிலே கடந்தாலும் அது எப்படி அது தொடாமல் இருக்கிறதோ அதே போல நம்முடைய கொட்டைப்பாசி போல இவர் எந்த ஒரு பாசத்திலும் தீண்டப்படாது அந்த வெற்றி பொருந்திய திருமேனியை உடையவராகவே இருக்கிறார். காண்டது காலம் கூடினாயினும், காண்டது காலம் கூடினன் ஆயினும், நம்மை போலவே காலதத்துவத்திற்கு அவர் உட்பட்டிருந்தாலும் கூட, காலதத்துவத்திற்கு அவர் உட்பட்டிருந்தாலும் கூட, மேனி அவரது திருமேனி பீடியல் ஆண்டகை வலியின் மந்திர வலியின் மர்மம் அந்தமில் காலம் நீடல் போலவும் அழகாக சொல்லி காட்டுகிறார். அவர் காலதத்துவத்திற்குள்ளே அவர் அடிபட்டு கடந்தாலும் அவருடைய திருமேனி சிவசக்தியாலே யோகிகளது தேகமானது தவ வலிமையினாலே அளவற்ற காலம் அப்படியே அவர்கள் இருத்தல் போல ஓடிய வேண்டிய இயையும் வேண்டிய காலம் அழியாது இருக்கும் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும். சிவயோகிகள் தான் யோகத்தன்மையினாலே தன்னுடைய உடல் அழியாது இருக்கும்படி அவர் நினைத்து கொண்டே அழியாமல் இருப்பார்கள். எப்பொழுது இந்த உடம்பு போதும் என நினைக்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் விருப்பத்தின் பேர்தான் அவர்களது உடம்பு உயிர் வேறுபடும். ஆகையினாலே இதே போல சிவசக்தியின் அருளியால் தேகத்தின் வலிமையால் அந்த தவ வலிமையினால் பல காலமாக யோகிகள் இருப்பதை போல நிலைமாண்ட ஆகம் அவனது அமலம் சிவசக்தியோடு கூடின நிலையால் மாற்றுமை பெற்ற இவரது திருமேனி அவனது அமலம் இறைவனது திருமேனியை போல தூயதாக இருக்கும். இறைவனது திருமேனி தூயமாக இருக்கும்னா அர்த்தம் என்னன்னு என சொன்னா, சிவஞானிகள் சிவ யோகிகளது தன்மை என்னவென்று சொன்னார், ஒரு காரியத்தை உண்ணி நிற்பார்கள், அந்த காரியம் முடியும் வரை தான் அந்த உடலிலே பொறிந்து அந்த காரியத்தை செய்து கொண்டே இருப்பார். காரியம் முடிந்தவுடன் தனக்கு இந்த வாழ்வு போதும் என்று அவர்களே என்ன செய்வார்கள் விடுவார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், மெய்ப்பொருள் நாயனாயனரை அங்கே முத்தநாதன் என்பவன் கருவி கொண்டு பாய்ச்சி விட்டான். பெருமானுடைய திருமேனியிலே கவளியை பாய்ச்சி விட்டான். கவளியை பாய்ச்சிய உயிருக்கு பாய்ச்சப்பட்ட பின்பு மெய்ப்பொருள் நாயனார் தன் உடம்பிலிருந்து உயிர் பிரியாத வண்ணம் தான் வல்லமையாடுறான். உன் உடம்பிலிருந்து உயிர் போகக்கூடாது, எப்ப போகணும் தத்தா நமர் நம்மவர் சிவனடியான் எண்ணீது இருக்கின்ற அன்பின் மிகுதியினாலே பற்றின் மிகுதியினாலே பக்தியின் மிகுதியினாலே இந்த முத்தநாதனை நீ கொல்ல நினைத்து விட்டாய், அவன் திருநீர் பூசி அவன் செய்து விடாதே, இந்த திருநீர் பூசிய இவனுக்கு எதுவுமே நேராத வண்ணமாக இவனை பத்திரமாக அவன் இடத்திலே சென்று போய் விட்டுவான். செல்லுகின்ற வழியிலே என் மீது இருக்கின்ற அன்பினால் நீ அவன் மேல் பாய்ந்ததை போல வேறு எவரும் இவரை எதுவும் செய்து விடாதபடி நீ அவனுக்கு மெய்க்காப்பாளனாக போனார். அப்படியே மெய்க்காப்பாளன் போல இவரை யாரும் எதுவும் செய்து விடாதீர்கள் மன்னனது ஆணை என சொல்லிக்கொண்டு வாளை ஏந்தி கொண்டு கவனமாக அவனை பத்திரமாக அழைத்து சென்று அவனை எல்லையிலே விட்டு விட்டு இங்க வந்து சொன்னார். அவர் சொல்லுகின்ற சொல்றார், சுவாமி தங்கள் உத்தரவுப்படி பத்திரமா விட்டுட்டு வந்தேன், நான் சொன்னபடி செய்து என் மனதை நிறைவு செய்து விட்டாய் என சொல்லி அதுவரை உயிரை தாங்கி பிடித்து கொண்டு கடமை முடிந்தது என்று இறைவனிடம் சென்று கொண்டுகிறார். நிறைய பேர்கள் நிறைய புராணத்துல பார்க்கணும், ஞானசம்பந்த பெருமான் இந்த கல்லூரி பெருமானம் நடக்கிறது, சுவாமி என் வந்த பணி முடிந்து விட்டது, உங்களை வாழ்க்கை எனக்கு போதும், திருவடியை நான் விளைகிறேன் என சொல்லி அந்த ஞான கன்று விண்ணப்பம் செய்தது. அப்படியா இந்த திருமண பந்தற்குள்ளே இருக்கின்ற நீ இதோ இந்த கருவறையிலே ஜோதி தோன்றும், இதிலே வந்து நீ புகுந்து விடு என சொல்லி காட்டின. அவர்களுக்கு காலம் போதும் என்ற ஒரு உணர்வு ஏற்படும். அதுவரை அந்த ஞான தேகத்தோடு இருந்து கொண்டு காரியத்தை செய்வார்கள். காரியம் அங்கே நிறைவேற்றிய பின்பு இந்த வாழ்வு போதும் என இறைவனுடைய விண்ணப்பத்து உடம்பை விட்டு நீங்கி விடுவார். திருநாவுக்கரசு சுவாமிகள் திரு புகழூருக்கு வருகிறார். கடமையெல்லாம் முடிந்தது, சைவத்திரத்தை உலகோருக்கு நான் வாக்கால் வாழ்வால் உணர்த்தி விட்டேன் என்று உணர்ந்து திரு புகழூர்ல எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகிறேன் என்ற பதிகத்துல புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியனே திருவடியாப்பா எனக்கு இனிமே வேணும் என்று விண்ணப்பம் பண்ணார். உடனே ஆட்கொண்டாரு சுந்தரமூர்த்தி நாயனார் திருவஞ்சக்களத்தில் தலைக்கு தலை மாலை அணிந்ததுன்னே விண்ணப்பம் பண்ணி இந்த உலக வாழ்வு போதும் இனி பிரிந்திருக்க இயலாது என்று விண்ணப்பம் பண்ணார். அப்படியா உடனே கையிலைக்கு வா யானை அனுப்புகிறேன். எனவே சிவ ஞானிகளும் சிவ யோகிகளும் தான் என்ன செய்வார்கள் ஆயுட்கால அந்த காரதத்துவத்திற்கு உட்பட்டிருந்தாலும் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டிய காலம் வரை அவர்கள் விருப்பத்தின்படி நிலைத்திருந்து தான் இந்த வாழ்வு போதும் என நினைத்த பின்புதான் அங்கே அகழ்வார்கள். இதே போலத்தான் நம்முடைய அனந்த தேவரும் மற்றவர்கள் போல ஒரு கால வரையறை செய்யப்பட்டு அவர்களது காலம் முறிக்கப்படுவது இல்லை என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். அப்படி சொல்லி காட்டிய பின்பு இன்னும் சொல்லி காட்டுகிறார் இவர்கள் திருமேனி போல இருக்கும் அவர்கள் எப்படி இருப்பார்கள். தாது அமல் நளின பாஷடை ஏற்ப தாது நிறைந்த தாமரையின் பசுமையான இலையில் நீர் படினும் அதில் தோய்வுறாது இருத்தல் போல அவர்கள் எப்படி இருப்பார்கள் என சொன்னா நம்ம உடம்பு போலத்தான் இருக்கும் தாமரை இலை தண்ணீரை போல. இந்த தாமரை இலை தண்ணீர்னா என்ன அர்த்தம் சொன்னா இப்படி தாமரை இலை இருக்கும் இந்த தாமரை இலை ஒரு ரெண்டு சொட்டு தண்ணி இப்படி விட்டோம்னா இந்த தண்ணீர் தாமரை இலையிலே ஒட்டாது தனித்து தான் இருக்கும். இதே போல இவர்கள் இந்த உடம்பு இருந்தாலும் இந்த பூ உலகத்திலே இருந்தாலும் மாயை தொடக்க கொள்ள மாட்டார்கள் பிரபஞ்சத்திலே அவர்கள் ஒட்ட மாட்டார்கள். ஆகையினால தாமரை இலை தண்ணீர் போல அவர்கள் இருப்பார்கள். ஆனா பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் பழத்துக்குள்ள தண்ணீர் தாமரை எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த தண்ணீர் தாமரையிலே ஒட்டாதிருப்பதை போல இந்த விசித்த தேகத்தை உடைய அனந்த தேவர் முதலான யோகிகள் எல்லாம் பிரபஞ்சத்திலே ஒட்டாதிருப்பார்கள். எதை போல மணிவாசர் சொல்கிறார் புளியம் பழமொத்து இருந்தேன் இருந்தும் விடையாய் பொடியாடிங்கிற புளியம் பழமொத்து இருந்தேன் எப்படி புளியம் பழம் இருக்கும் மேல காம்பு இருக்கும் நல்ல பழுத்த புளியம்பரத்தை எடுத்து மேல உள்ள காம்பை கூறிய ஒரு கருவியை வைத்து இப்படி குடைஞ்சி எடுத்தன்னா அதை அப்படி உடக்கு மாதிரி எப்படி ஒரு கூடுக்குள்ள இருக்கிற வாளை வெளியே எடுக்கிறோமோ இதே போல அந்த புளியம் சுத்தி இருக்கிற தோடில் இருந்து இந்த கூடு தானா வெளியிருந்தோம். அப்போ உள்ளே எப்படி இருந்தது புளியம் பழம் தோடிலே ஒட்டாமல் தான் தனித்து நின்றது. இதே போல சிவஞானிகள் உடம்போடு இங்கே இருந்தாலும் கூட உலகியல் தொடக்கு இந்த மாயை தொடக்கு இல்லாது தனித்திருப்பார். அதைத்தான் ஒளிய தந்திரவழியின் யவனம் இது இப்ப இது தாதமல் நளின பாஷனை ஏற்ப தாமரை இலையிலே தண்ணீர் பட்டாலும் தோய்வுறாது இருத்தல் போல அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுகிறார். ஒளிய தந்திரவழியின் ஏவனம் ரதத்து மைந்து அமல் ஆகம் ஏவனம் வேத ஆகமங்களுக்கு கற்றவர்களுக்கு உண்மை ஞானம் உண்டாவது எப்படியோ அதாவது வேதாகமங்களை கற்றவர்களுக்கு ஞானம் உண்டாகிறது எப்படியோ ரதத்து மைந்து அமல் ஆகம் யவனம் காயசித்தி என சொல்லக்கூடிய பாதரசம் சேர்ந்திருக்கிற அது புஷித்தோருக்கு எப்படி அந்த பாதரசத்தை புஷித்தோருக்கு காயசித்து கிடைக்கிறதோ அதே போல புரை நீர் போதம் ஏதமில் மேதவில் பெருவழி தீது என்று அறி இவர்களுக்கு ஒப்பற்ற ஞானமும் குற்றமற்ற மேன்மை பேராற்றலையும் அவருக்கு கிடைக்கும். எப்படி வேதங்கள் கற்றவர்களுக்கு ஞானம் கூடுகிறதோ அதே போல பாதரசம் அறிந்தவர்களுக்கு காயசித்தி கிடைக்கிறதோ அதே போல குற்றமற்ற இந்த அனந்த தேவருக்கும் சிவசக்தியினுடைய அருளினாலே அவள் குறைவின்றி ஒப்பற்ற ஞானம் அவரிடத்தே பொருந்தி சோமாம் தன்மையிலே இருக்கும். திகழ் உரையின் நோயுடல் நல்ல மருந்தின் ஆற்றலா நோயான அந்த உடம்பு முன் செயல் முறங்கியது எவன் அவன் ஒரு உடம்பிலே நோய் வந்ததென்றால் அதற்கு மருந்து கொடுக்கின்றவன் அந்த மருந்தினுடைய தன்மையினால் நோய் எப்படி நீங்குகிறதோ அதே போல எங்கட இறைமுடல் அதனில் குறையிலன் எப்படி நோயிற்ற ஒருவனுக்கு மருந்து சேர்த்த பின்பு அவன் பழைய நிலையினை அடைகிறாரோ அதே போல இறைவனது அளவிறந்த சக்தியினாலே இவர்கள் எல்லாம் குற்றமற்று இறைவனது ஆற்றலுக்கு குறைவில்லாமல் காணப்படுவார்கள், இறைவனது ஆற்றலுக்கு குறைவில்லாமல் காணப்படுகிறார்கள் என சொல்லி காட்டுகிறார். என்கட இறைமடல் அதனையும் குறைமடல், இறைவனுடைய அளவிறந்த ஆற்றலுக்கு இவருக்கு இவரிடத்தை குறைவில்லாமல் இருக்கும். கரையில் மந்திரேசனும் குற்றமில்லாத அனந்தேஸ்வரரும் அந்தமில் அமலன் மைந்தின் முடிவில்லாத சிவனுடைய அருள் சக்தியினாலே மாயை கலக்கி அசுத்த மாயையை தொழிற்படுத்தி வெந்திரல் செய்தியின் விரைந்து விழவுவன். இந்த அனந்த தேவரானவர் எல்லையற்ற முடிவில்லாத சிவனது சக்தியினாலே அசுத்த மாயையை கலக்கி வெந்திரல் செய்தியின் விரைந்து விரவுவன் ஐந்தொழில்களையும் விரைந்து செய்வார். ஆகையினாலே நம்முடைய அனந்த தேவரானவர் அவர் எப்படி இருக்கிறார், சிவனது சக்தியினால் பீடிக்கப்பட்டு அந்த சிவனுடைய சக்தியினாலே அந்த அசுத்த மாயினை கலக்கி ஐந்தொழில்களை விரைந்து செய்கின்றார் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே அங்கே ஐந்தொழிலை அசுத்த மாயையிலே அங்கே அனந்த தேவர் செய்தாலும் கூட, ஆனால் அந்த கர்த்தா யார், பெருமான் தான் உள்ளிருந்து உணர்த்திய அந்த அனந்த தேவரை இயக்க அதன்படி தான் சொல்லப்படுகிறார். அவர்களெல்லாம் தன்னுடைய விருப்பத்தின் பேரு எப்படியோ அவர்கள் அந்த ஐந்தொழிலை இயற்றுவதே இல்லை. இறைவனது ஆணை, இறைவனானவன் உள்ளின்று உணர்த்த அந்த ஏவலின் படி தான் செய்கிறார். ஆக இதுதான் அனந்த தேவனுடைய ஒரு தன்மை. ஆக அசுத்த மாயையை நம்முடைய அனந்த தேவரானவர் கலக்கி ஐந்தொழிலை செய்கிறார். அப்படி ஐந்தொழிலை செய்கின்ற பொழுது அது இறைவனானவன் அங்கே உள்ளிருந்து இயக்குகின்றான். இதை போல ஊர் கூடி தே செய்தாலும் ஒருவன் ஏவல் வழி நடப்பதைப் போல, ஒருவன் ஏவல் வழி நடப்பதைப் போல அந்த ஒரு அந்த தேசியின் ஒருவராக இருக்கின்ற அனந்த தேவரும் தன்னுடைய விருப்பத்தின்படி செய்வதில்லை. அவன் அந்த சிவசக்தியோடு சேர்ந்து அந்த அருள் வியாபகத்திற்குள் அடைபட்டுத்தான் நம்முடைய பெருமான் அந்த காரியத்தை செய்கிறார் என்று அழகாக இந்த திருப்பாடலே இங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அனந்த தேவரை பற்றி நம்முடைய வாகீஷ முனிவரானவர் இந்த 66வது அகவலிலே 35 அடிகளிலே உணர்த்தி காட்டுகிறார். அனந்த தேவரை பற்றி இந்த செய்தி வேறு எந்த நூலிலும் இவ்வளவு விளக்கமாக கூறியதை போல வேறு எந்த நூலிலும் இல்லை என்பதை அடியனது கருத்து. ஆகையினாலேத்தான் இந்த நூலினை மாதவ சிவஞான சுவாமிகள் தன்னுடைய பாஷ்யத்திலே மேற்கோளாக எடுத்து காட்டுகிறார். அப்பேற்பட்ட ஒப்பற்ற அந்த பெருமையுடைய இந்த ஞானாமிர்தத்திலே அனந்த தேவருடைய தன்மை காட்டணும். இந்த அனந்த தேவர் என சொல்லக்கூடிய இத்தோடு நிற்கவில்லை. அனந்த தேவரை ஒரு உலக்காக பயன்படுத்தி நம்முடைய பெருமான் அசுத்த மாயையை அங்கே செயல்படுத்துகிறார். ஆனால் இந்த அசுத்த மாயைக்கும் கீழே இருக்கின்ற பிரகிருதி மாயை ஒன்றிருக்கிறதே, அந்த பிரகிருதி மாயையை ஸ்ரீகண்ட ருத்ரரை வைத்து பெருமான் இயக்குகிறார். ஸ்ரீகண்ட ருத்ரரை வைத்து இயக்குகின்ற பொழுது அனந்த தேவர் மூலமாக ஸ்ரீகண்ட ருத்ரரை இயக்கி அனந்த தேவர் மூலமாக ஆக நல்லா பார்க்கணும். அனந்த தேவரானது அசுத்த மாயையையும் இயக்குகிறார், பிரகிருதி மாயை இயக்குகின்ற நம்முடைய ஸ்ரீகண்ட ருத்ரருக்கும் ஏவல் போல் முன்னின்று உள்ளிருந்து உணர்த்துவதும் நம்முடைய அனந்த தேவர். ஆகையினால இந்த அனந்த தேவரை பற்றி நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய வாகீஷ முனிவரானவர் இங்கே நமக்கு இந்த ஒப்பற்ற இந்த செய்தியினை நமக்கு குறித்து காட்டுகிறார் என சொல்லி அடுத்து 67வது அகவல். இப்படியெல்லாம் கிருத்தியம் செய்யப்பட்ட ஆன்மா பக்குவப்பட்ட பின்பு இந்த ஆன்மா மேலான ஒரு பக்குவப்பட்ட நிலையிலே சிவத்தை அடைந்து அது சிவானுபவ இன்பத்தை அது அனுபவிக்கும். அந்த சிவானுபவ இன்பம் என்பது எப்படி இருக்கும் என்பதை அழகாக 67வது அகவலிலே சொல்லி காட்டுகிறார் என சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். மழை வழங்குக மன்னவன் ஓங்குக பிழையில் பல் வளன் எல்லாம் பிறங்குக தலைக அஞ்செழுத்து ஓசை தரையலாம் பழைய வைதிக சைவம் பறக்கவே. திருச்சிற்றம்பலம்.
3: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திரு அப்போதி நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: அதேவரை புனிமலர் நீர் தங்கள் தங்கள் மேல் தெளித்து உள்ளம் உரித்தார். அந்த பாதத்தை அப்படி அபிஷேகம் பண்ண தெரிஞ்ச அந்த தண்ணீரை எடுத்து வாயில குடிச்சுட்டு கண்ணெல்லாம் அப்படி தடவிட்டு அப்படி வந்தாராம். அவ்வளவுதான். ஆசனத்தில் பொறுத்து பக்கத்திலேயே ஒரு அருமையான நல்ல ஒரு பெரிய ஆசனம். இந்த சேர்கள்லாம் அந்த காதல் பேய் கிடையாது. சாதாரண நம்ம பெரிய ஞானிகள்னு சொன்னா ஒரு பா பூசணிகள் அமர்வித்து விரிப்பினுடன் பாசனிலே திருநீட்டி மனம் தடைப்ப தேசமுய்ய வந்தவரைக்கும் நேசமுற விண்ணப்பம் செய்ய அவரும் அது நேர்வார் வேகமா போறார். சேர்க்கலர் கொண்டு வைத்தார். பாத பூஜை எல்லாம் பண்ணார். திரும்ப வாங்கி திருநீர்லாம் இட்டுவிட்டார். தான் தன் மனைவி மூத்த திருநாவுக்கரசு செந்தான் திருநாவுக்கரசு அங்க வேலை செய்யறவங்க எல்லாரும் செஞ்சுருந்தாங்க. ஒரு வேண்டுகோள், நண்பர்கள் உணவை அரியன் இல்லத்துல அரியன் உள்ளத்துல இப்படி சொன்ன என்ன அர்த்தம்? ஆமா, அது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொல்றது கூட வாய் வராது. அவ்வளவு அரியன் இல்லத்துல இந்த நண்பர்கள் இதெல்லாம் சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து போ தொடக்கவில்லாங்கிறத சொன்னேன். அவரும் இதை ஏற்றுக்கிட்டாராம். செய்த வரி செய்த போது திருமணை யாரை நோக்கி எய்திய பேரு நம்பாது இருந்தவாறு என்ன வீட்டு உள்ள போய் என்னமோ நம்ம கேட்டு இல்லை, நான் இன்னைக்கு வந்து வேற பதிக்கு போகணும் என் இல்லத்துல சாப்பிடுறேன்னு சொன்னாங்க. ஆமாங்க, அதை நம்ம கொடுத்து வச்சவங்க என்று அவங்க அருமி அருளினால் வந்ததென்று உயிரும் என்று வந்து கொண்டு திருமது ஆக்கள் விட்டார். என்னமோ நமக்கு தெய்வம் திருவருள் கொடுத்து வச்சுங்க அப்படின்னு அந்த மனைவி சொல்ல, ஆமாண்ணா தெய்வ திருவருள் தான் நமக்கு கிட்டுது. சரி, சமையல் பண்ணு. அது அருமையானது. இந்த சமையல் செய்தல் நல்ல என்பதற்கு என்ன அருமையான தமிழ் தெரியுமா? பருமையல் உள்ளத்துல இருக்கிறது அட்டி தொழில் வன்மை. ஆனா இட்டண்ணா டீனா இந்த இரண்ணா இந்த ரோனா அட்டி தொழில்னு கேட்டா சமையல் பண்ணதுன்னு அர்த்தம். அட்டி தொழில் வன்மை என்னன்னு கேட்டா அந்த சமையல்ல எது இவங்க கைப்பட்டு வச்சாலும் அது அப்படியே அருமையா இருக்கும். அதனால திருவள்ளுவர் மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. அந்த மனைத்தக்க மாண்புன்னு என்னன்னா ஒரு வீட்டுல வந்து அவங்க மனைவியா வந்தாங்கன்னு சொன்னா வீட்டுல என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அப்படியே தெரியணும். அதுல எது எது தெரியணும்? சமையல்னா கூட்டுன்னா அது இது மாதிரி வைக்க முடியாது. அதே பொரியல்னா இவங்க மாதிரி வைக்க முடியாது. பச்சடினா இது மாதிரி வைக்க முடியாது. அப்படி அட்டில் தொழில் வன்மை. அதை நீங்க அந்த எடுத்து அதை சேர்த்து போடும்போது அட்டி தொழில் வன்மைன்னு இருக்கும் நாவலர் பதிப்புல. அது என்ன என்ன அட்டி தொழில்னா பல்லே உடைக்குதுன்னாரு. அது அருமையான தமிழ்ப்பா, அருமையான தமிழ். எனவே அது மாதிரி இந்த அந்த பெருமா அம்மா அம்மையார் திரு அமுதாக்கள் உற்றார். சமையல் பண்றதுக்கு போனார்னு சொல்லாம திரு அமுது ஆக்கள் உற்றார். சொற்கள் எவ்வளவு அருமை பாருங்க. சமையல் பண்ண அவரும் போனார் அப்படின்னு நீங்க நாவல் எழுதுவீங்க. அவர் திரு அமுது ஆக்கள் உற்றார். ஏன்னா அடியவர் உண்ண போக அந்த உணவு இருப்பதனால் அது அமுது அல்லாம திரு அமுதாக இருக்கிறது. தமிழுக்கு தமிழ் இல்லைங்களா, பக்திக்கு பக்தி, அறத்திற்கு அறம். அந்த சொற்கள் அவ்வளவு அருமைப்பாடு. அந்த பக்தி சுவைனி சொட்ட சொட்ட பாடிய கைவளவன்னு சொன்னாரே சத்தியம்.
5: என்னை உடனே என்ன செய்தார்னா அழைத்து கொண்டு திருமணையாரை நோக்கி எய்திய பேரு நம்பால் இருந்தவார் என்னே என்று மைதிகளும் இடத்தினாந்தன் அருளினால் வந்ததென்றே உய்தும் என்று வந்து கொண்டு திருவமுது ஆக்கலுற்றார். தூயனர் கரிகளான அறுவகை சுவையால் ஆக்கி ஆயையின் அமுதும் ஆக்கி முதல்ல காய்கறிகள் எல்லாம் எல்லாம் அரிஞ்சது ஒண்ணு கூட்டுக்கு ஒன்று பச்சடிக்கு ஒன்று பொரியலுக்கு இப்படி எல்லாம் அதெல்லாம் தனித்தனியாக அகையாளம் வச்சு அதோடு கூட இன் அமுதும் ஆக்கி உணவும் ஆக்கி காய்கறிகளும் எல்லாம் வேண்டிய மாதிரியெல்லாம் ஆக்கி அப்புறம் உணவும் சோறும் சமையல் செய்து அந்த அமுதுமாக்கி அமுது செய்த அருளை தங்கள் சேயவர் தம்மில் மூத்த திருநாவுக்கரசை வாழை மேய பொற்குறுத்து கொண்டு வாயன விரைந்து விட்டார். இலையில தான் போடணும் சாப்பாடு. அதனால என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தட்டில் சாப்பிட்றது கூடாதுங்கிறதுக்கு என்ன காரணம்னா தட்டில் போட்டு சாப்பிட்றோம். நீங்கள் என்ன தான் அப்படியே அந்த இது இது எச்சில்னு இப்போ யாரும் கருதுறதே இல்லை, இது அமிழ்தம்னு கருதிட்டு இருக்காங்க. அதை தொட்டு தலையில் கூட வச்சுக்குவான் அப்படின்னு சிவசிவ. அப்போல்லாம் அந்த வாயில் எதேன்னு கையை வச்சுட்டு அல்லது அந்த மாதிரி சேனல் பழியு கொடுத்துருவாங்க. ஏன்னா இது எச்சில், இது அந்த உண்ணும் பொழுதுதான் இந்த கை விரல் எல்லாம் இங்க உள்ள போகணும். அதுக்கு முன்ன வாயில இந்த அளவு இப்படி இதோடவே இருந்தணும். எச்சில்னா அவ்வளவு கீழான நிலைன்னு அர்த்தம். நம்ம வாயில தான் வருது, ஆனாலும் அது எச்சில் தானே. அதனால தப்பித்தவரை இப்படி பட்டு வாயை இது பண்ணாங்கன்னா பழியின்னு கொடுத்துருவாங்க. அந்த சாப்பிடும் போதுதான் இந்த உணவு போய் இந்த வயிற்று வாய்க்குள்ள போகலாம். எஞ்சிய நேரத்தில் மூச்சே பறிவிடுது. புறத்திருந்து தான் கழுவுறது. புறத்து தண்ணி எண்ணி குடிக்கும் போது கூட எடுத்து அப்படி தூய் குடிக்கும் போது அந்த தமிழாருக்கும் இந்த வாய்க்கும் கொஞ்சம் தூரம் இருக்கும். ரொம்பனு கப்படுதில்லை. இப்போ சிவசிவாதான், சிவசிவாதான். அதுவும் காஃபி கலப்பில் போய் நம்ம குடிக்கிறதுங்கிறது இருப்பாருங்க. அதை விட நம்ம கேவலம் வேற இல்லை தான். என்ன பண்ணுறது, எத்தனை பேர் வாய் வச்சு ஆண்டவன் தான் கேட்கணும். இதெல்லாம் யார் பண்ண, நம்முடைய முன்னோருடைய வாழ்வியல் நிலையும் நம்முடைய வாழ்வியல் நிலையும் மலைக்கும் அடுவுக்கும் அருகும். எனவே பாரு, என்ன சொன்ன தம்பியை கூப்பிட்டு, தம்பி ஏ நல்ல நல்ல அருமையான இலை எது நலுக்கி பார்ப்பா, நம்ம தோட்டத்து இலையா இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு, யார் இலை வாங்கின இலையா இருக்கக்கூடாதா, இருந்தால் அந்த வரலாறே வந்திருக்காது அல்லவா. அதனால் நம்ம தோட்டத்தில் வாழையில் இருக்கும்போது அது எப்படி இருக்கணும் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அந்த வாழையில் அப்படி அப்படியே இது அப்படி அப்படி அந்த முழுதும் கூட விரிஞ்சிருக்கக்கூடாது. விரிஞ்சிருந்தால் காக்காக்கா எச்சமிட்டுருக்கும். அதில் அப்படி சுருளாக இருக்கு பாருங்கள், அப்படி ஒரு சுருளாக இருக்கும். அதை வந்து அப்படி அடியில் நறுக்கிட்டோம்னா, இங்கே அப்படி எடுத்துகிட்டு வந்தோம்னா, இங்கே தான் வந்து எல்லாம் விரித்து தண்ணியெல்லாம் போட்டு கழுவி அப்புறம் பாருங்க. அதில் என்ன காக்காக்கா எதையும் எச்சமிட்டுருக்குமோ அப்படிங்கிற ஐயமெல்லாம் இருக்கக்கூடாது. இருக்கணும், அதுதான் குருத்தை வந்து நடந்துருக்கிறது. விரிஞ்ச இலையை நறுக்கணும்னா அதில் எதையானும் பட்டிருக்கலாம். அந்த குருத்தை நறுக்கினா ஒன்று படாது இருக்கும். மூளை தமிழனை போல் வரையவனுக்கு இருந்தது. ஒரு பக்கம் அதுவே அன்பர்களுக்கு செய்ததுனால பக்தி ஆயிற்று. ஆனால் இந்த மாதிரி நுணுக்கமெல்லாம் தெரிந்ததுனால நுண்ணிய அறிவும் ஆயிற்று. ஒரு பக்கம் நுண்ணிய அறிவு, இன்னொரு பக்கம் அடிவர் மீது பக்தி எல்லாம் இருந்தது. அதனால அந்த வாழை குறித்த வாங்கிட்டு இருந்தாராம். அது சொன்னோடனே சரி அப்படி போய் கொண்டு வான்னு சொன்ன உடனே பையன் எப்படி போனான்னாரு. எல்லாம் ஒலியும் ஒலியும் எடுத்து விட்டார் சேர்க்கல. இலையை போய் கொண்டு வந்தேன். ஆமாம், தினமும் யாராவது ரெண்டு பேர் ஒருத்தர் வந்துடுவாங்க, அது ஏன்னைக்கிட்டீங்க வரணும் அல்லவா. வேற வேலை இல்லையாடாப்பா அப்படின்னாரு. அதான் யார், உங்கள் 20வது நூற்றாண்டு, அது 7வது நூற்றாண்டு, 13 நூற்றாண்டுக்கு முந்தியது. அப்போ அப்படி இருந்த தமிழகம் இன்னைக்கு 20வது நூற்றாண்டில் குட்டிச்சு ஒரு ஆப்பி கிடக்குது. 7 நூற்றாண்டு தான் முன்னதான், வேற என்ன சிவா அப்படி இருந்தேன்னே. அந்த பையன் என்ன சொன்னான்னா, ஏ நம்ம அண்ணனை வந்து இலை நறுக்க சொல்லாமல் என்ன இலை நறுக்க சொன்னாங்க. எங்கள் அம்மா அப்பா என் மேலே அவ்வளோ அன்பு, ஏன்னா அடிவருக்கு போய் என்ன இலை நறுக்க போகிறேனே. நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன். அதனால தான் திருவள்ளுவர் ரொம்ப ஜாக்கிரதையாக மக்கட்பேருங்கிற அதிகாரத்தில் போகும்போது, பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை. ஒரு குடும்பத்தில் பெற்ற பெறுகின்ற பேர்களிலே நான் இப்போ ஒன்று சொல்ல போகிறேன், அதை விட ஒரு பெரிய பேர் கிடையாது. என்னென்ன என்ன பேரியா அப்படின்னா, அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற. நல்ல வேலை அவர் அங்கே போகிற விதத்தில் என்னென்ன, வெறும் மக்கட்பேர் அல்ல பிறவற்றை நான் மிக மக்கட்பேர் தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலை, அறிவறிந்த மக்கட்பேருன்னு. சிவ சிவ போகும்போதே அண்டர்லைன். மக்கப்பயலை பெற்று என்ன பிரயோஜனம், அதுக்கு எல்லாம் சும்மாவே இருக்கலாம். அல்ல, பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை. ஒரு இல்லறத்தான் பெறுகின்ற பேர்களிலே நான் இந்த ஒன்றை தவிர வேற எனக்கு தெரியாது. என்ன சுவாமி, அறிவறிந்த மக்கட்பேர் அல்லது. நல்ல அறிய வேண்டுவிட்டே அறிந்திருக்க நல்ல பழுத்த அறிவுடைய குழந்தைகளை பெற்றுவிட்டால் அதை விட ஒரு இல்லறத்தானுக்கு வேறு பேர் இல்லவே இல்லை. திருக்குறள் அல்லவா, முன்னிமுக அறிதான். 4 வரி 7 வரி 10 வரி பாடினவங்க கூட இந்த அளவுக்கு உள்ள போகல. முன்னிமுக்கால் அவ்வளவு தூரம் அருமையாக செய்யும். ஆனால் ஒன்று, தமிழன் தவிர வேற யாருக்காவது திருக்குறள் கிடைச்சதுன்னு சொன்னால் இன்னும் ரொம்ப உயர்வாக இருக்கும். தப்பா நினைக்கிறேன். எனவே நல்ல தாய் தந்தையேவ நான் இது செய்ய பெற்றேன். நல்ல வேலை, எங்கள் அப்பா எங்கள் அம்மா நான் நல்ல தவம் செஞ்சேன், எங்கள் அண்ணனை போக சொல்லாமல் என்ன போக சொன்னாங்களே எல்லாம் இருக்கிறதுக்கு என்று இப்படி ஒரு குழந்தை மனசு மகிழ்ச்சிப்படுது. நல்ல என்று ஒல்லையில் விரைந்து தோற்றத்து உள்புக்கு இதுக்கெல்லாம் பொருள் சொல்ல வேண்டாம். பெரிய வாழை மல்லலம் குறுத்தை ஏறும் பொழுது, அதில் பார்த்தோம் எது நல்ல நல்ல இவ்வளோ நீளம் குறுத்திருக்கு, நல்லா அப்படியே சுருண்டுருக்குது, ஏன்னா நல்லா செடு செடு செல்னு இருக்குது. இந்த குறுத்தை எடுத்துகிட்டு போனாதான் பெரிய இலையில நம்ம அப்பா அம்மா அந்த வந்த ஞானிக்கு சோறு போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அடி கொடுத்து அப்படியே அரியறதுக்கு போயிருக்கு. சிவ சிவ கையில கட்டி அடியும் போது மல்லலம் குறுத்தை ஈரும் பொழுதினில்

0: அந்த பாம்பு அப்படி சுத்தி இருக்கு. சுத்தன உடனே பார்த்தாவன், நல்ல பையன் பாருங்க அவனை இப்படியே பிடிச்சி இழுத்து தூக்கி எறிஞ்சிட்டு, ஆனால் இது அப்படியே ரத்தம் கொட்டுது. ஆனால் அங்கேயோ இலையோ நடந்திருக்கணும். இந்த ரத்தம் கொட்டுறதையும் இங்கே வளப்படாமல் இதையும் தூக்கி எறிஞ்சுட்டு அதையும் அறுத்து அப்படியே ஓட்டமாக ஓடி வந்திருக்கிறான். எப்படி ஒரு பையன் பிறந்தா இப்படி இல்லை பிறந்திருக்கணும். என்ன சொல்லுவான், என்னை போய் எல்லாருக்கும் என்னை கொடுத்துட்டீங்களே ரொம்ப நல்லது, நல்லா மூழ்கி போடுங்க அப்படின்மா. ஆமாம், இக்காலத்துக்கு உள்ள உடனே நான் கேட்டால் அங்கே உடனே செய்ய குறுந்து கொய்தையை குறுந்து கொன் சென்று கொடுப்பன் என்று ஓடி வந்தான். பொருந்திய விடவேகத்தில் போதுவான் வேகம் முந்த வருந்தியே அணியும் போது அந்த விஷம் கரகரகன்னு அப்படியே மேலே ஏறுது. மயக்கம் வந்துட மாட்டேது, வீடும் வேகமாக போகணும். இந்த மயக்கம் ஒரு பக்கம் ஏற ஏறும்போது இவனும் வந்தால் படி ஏறிட்டான். ஏ தான் வீட்டில் ஏறி என்ன ஆகிட்டாரு, மாசுனம் கவர்ந்த யாருக்கும் வீடு பதைப்புடன் பாந்தல் பற்றும் வெய்ய வேகத்தால் வீடா முன்னும் வேகத்தால் எய்தி கொய்தையை கொடுத்து சென்று கொடுப்பன் என்று ஓடி வந்தான். அவன் மனசு நினைச்சுக்கிட்டு நேராக உள்ள வந்தானான். வந்தவனே பொருந்திய விட வேகத்தில் போதுவான் வேகம் உந்த பருந்தியை அணையும் பொழுது மாசுனம் கவர்ந்தது யாருக்கும் அருந்தவர் அமுது செய்ய தாழ்க்கையான் அறையேன் என்று திருந்திய கடுத்தினோடு செழுமணி சென்று புக்கான். வீட்டுக்குள்ள போது நம்ம உண்மையாக பாம்பு கடிச்சதுன்னு சொல்லக்கூடாது. சொன்னால் ஆஹா விஷம் வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு நம்ம அம்மா அப்பாலாம் அந்த அடியவருக்கு சாதம் போடுறதை மறந்துட்டு நம்ம பற்றியே கவலைப்படுகிட்டு இருப்பாங்க. அந்த அடியவரும் சாப்பிடாமல் போயிடுவார். அதனால் உள்ளதை சொல்லவே கூடாது. அதனால் இலையை எடுத்துகிட்டு போகணும், அம்மாட்ட கொடுக்கணும், அம்மா அம்மா இந்த இலை வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லி விலையை ஓடி வந்திருக்கலாம்னு நினச்சான் பாவம். இது நினைப்பா தான். ஆனால் அந்த வேகத்தில் இலையை அப்படி கொடுத்தான் அங்கேயே கிழவு. ஏன்னா அந்த வேகம் அவ்வளவு கடுமையாக தாக்கிட்டு உடனே அவ்வளோதான். செடுமணி சென்று புக்கான் எல்லாம் ஏறிவிடம் முறையே ஏறி தலை கொண்ட ஏழாம் வேகம் தெரிவுரை எயிரும் கண்ணும் மேனியும் கருகி தீந்து. அப்படி அந்த போய் இலையை அம்மாட்ட கொடுக்கும்போதே கண்ணெல்லாம் கண்ணங்கடியர் கண்ணங்கடியர்னு ஆகிட்டு தான். அந்த விஷத்தினுடைய இது தாக்கம் அப்படி ஆகிட்டு தான். கருகி தீந்து விரைவுரை குளறி ஆவி விடக்கொண்டு மயங்கி வீழ்வான். பரிகல குறுத்தை தாயார் பால் வைத்து படி மேல் விழுந்தான். அம்மாகிட்ட அந்த இலையை அப்படி வச்சான், அப்படியே கீழே விழுந்தான். விழுந்துட்டா தளர்ந்து வீழ் மகனை கண்டு தாயரும் தந்தையாரும் உளம் பதித்து உட்டு நோக்கி. அப்பாவும் அந்த இடத்துல நல்ல வேலை இருந்திருக்காங்க. தண்ணீர் பந்தல் அவரை உட்கார வச்சுட்டு வெளியில் தெருவில் உட்கார வச்சு அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது பையன் வந்து இலை கொண்டு அப்படி வந்திருக்கிறான். அப்படி கீழே வச்சான், ஆனால் இறந்துட்டான். பார்த்த உடனே வடிவம் மேனி விளங்கிய குறியும் கண்டு விடத்தினால் வீந்தான் என்று தொடங்குதல் இன்றி தொண்டர் அமுது செய்வதற்கு சூழ்வார். பாருங்க, சரி
1: என்னங்க இறந்துட்டான்,
0: இருந்து வந்திருக்குது அவர்களுக்கு உணவு கொடுக்கும். அப்போ பெற்ற பிள்ளையை விட நாவுக்கரசர் மீது பற்று, அவருக்கு விருந்து கொடுக்கணும். அடியவர் மீது இப்படியெல்லாம் அன்புடையவர்கள் இருந்திருக்காங்க. தாம் பெற்ற குழந்தையை விட அதுவும் பாம் பல்லு கடிச்சு இது என்ன எப்படி இருக்கும், ஐயோ போயிட்டேடா என்று சொல்லி அவங்களுக்கு சோறு போட தான் நினச்சிருந்தேன், நடக்கலை என்று. ஆனால் இது நடந்ததெல்லாம் திருவருள் அல்லவா, அது நடக்க வேண்டியது அப்படி திருவருள் அப்படி என்று சொல்லிவிட்டு நினைச்சாங்க. நினைச்சு என்ன செய்திருக்காங்க, அவ்வளோதான் வந்தார். தொண்டர் அமுது செய்வதற்கு சூழ்வார். பெருளரும் புதல்வன் தன்னை பாயினுள் பெய்து மூடி பார்த்தாங்க. உடனே அந்த பாயை எடுத்துகிட்டு வா அப்படின்னு நினைச்சோன்னு அந்த பையனை அதில் வச்சு அப்படியே மேலே அப்படியே லேசாக சுருட்டி ரெண்டு பேருமா தூக்கிட்டு வந்து கொண்டு போய் ஒரு மறைவான இடத்துல வீட்டில் வச்சுட்டு உடனே இப்போ விருந்து பற்றி பேச்சு இல்லைங்களா. கடிதவன் தமது செய்ய காலந்தால் கிண்டதென்று அடிசிலும் கரியுமெல்லாம் அழகுற அணைய வைத்து படியில் சீர் தொண்டன் ஆர்மன் பணிந்தெழுந்து அமுது செய்தங்கு குடிமொழுது உய்ய கொள்வீர் என்றவர் கூற கேட்டு அவர் இந்த மாதிரி எல்லாம்
1: எல்லாம் தயாரில்ல எல்லாம்
0: சரி அப்படி இலையை போட்டு அந்த இதெல்லாம் வச்சு அப்படி இலையை தண்ணி தெளிக்கிறதுக்கு முன்னே இங்கே வெளியில் வந்து ஐயா சாப்பிட எழுந்துடும் என்று கேட்டானான். கேட்ட உடனே பெருளரும் புதல்வன் தன்னை விருப்புடு விரைந்து வந்தார். கடிதவன் தமது செய்ய காலந்தால் கின்றதென்றே அல்ல அடிசிலும் கரியுமெல்லாம் அழகுட அணைய வைத்து படியில் சீர் தொண்டனார் முன் பணிந்தெழுந்த தமது செய்தெங்கு குடிமுழுது உய்ய கொள்வீர் என்றவர் கூற கேட்டு உடனே வாங்க உணவு அருந்தலாம் என்று சொன்ன உடனே அருந்தவர் எழுந்து செய்ய அடியினை விளக்கி அப்படியே பார்த்து தண்ணீர் லேசாக விட்டு கழுவி அதுக்கு சந்தனம் எல்லாம் வைத்து

0: அந்த அதான் மாகேஸ்வர பூஜைன்னு சொல்கிறோமே அந்த மாகேஸ்வர பூஜை தான். அந்த மாகேஸ்வர பூஜை செய்யுதுன்னா மாகேஸ்வரர்னா ஈசனுக்கு அடியவர்கள். அந்த ஈசனுக்கு அடியவர்கள் நம்ம இருக்கிற ஆளும் இல்லறத்தானும் போய் அங்கே கலந்துக்கிட்டால் கூட அந்த சாப்பிடுகின்ற பொழுது சட்டையெல்லாம் கழட்டிட்டு அதுக்காக தான் உட்காரணுங்கிறது இல்லைங்களா. மடங்களில் நல்ல வேலை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவர் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் இங்கே அந்த இதில் உட்காந்து சன்னிதானத்தோடு உட்காந்து சாப்பிடணும்னு சொன்னால் இதை கழட்டணும், இதையே கழட்டணும், இதை உடம்பாக கழட்டக்கூடாது. ஆமாம், இதெல்லாம் கழட்டி போகிறதுக்கு தானே இவ்வளோ தூரம் பாடுபடுறோம். இதுக்கு என்ன கேடு வந்திருக்குது? ரெண்டு பட்டணம் விட்டால் தானே வெளியில் போய் தொலைஞ்சு போகுது, இதுக்கு என்ன வந்திருக்கு? அதனால் என்ன செய்தாராம்? சரின்னு சொன்னேன். அவர் வந்தாராம். யார் வந்த? நம்முடைய நாவுக்கரசரும் உள்ளே வந்து பொருந்திய என்ன செய்தார்னா அவர் வந்து என்னென்னா வந்து உட்காந்துட்டார். இவங்க மகேஸ்வர பூஜையெல்லாம் பண்ணாங்க. பண்ணவுடனே அந்த மகேஸ்வர பூஜை பண்ணுற வரைக்கும் அந்த முடிகிற வரைக்கும் நம்ம கையை தொடக்கூடாது. எல்லாம் பரிமாறி இருப்பாங்க. எந்த வேணுமானா காய்கறி பூரா பரிமாறி வருவாங்க. கூட்டாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் சாதம் பரிமாறி இருப்பாங்க இல்லைங்களா. சாம்பார் பரிமாறக்கூடாது. சிவசிவ ஆமாம், சாம்பாருக்கு முன்னே இருக்கிறத விட பயன்படணும். இவங்களும் தொடக்கூடாது. எதை இப்படியே நல்லா சிவசிவான்னு தான் இருக்கணும். இந்த மகேஸ்வர பூஜையெல்லாம் செய்கின்ற பொழுது நமக்கு நம் மேலேயும் ரெண்டு பூ விழுதில்ல விழுவது போய் என்ன நினைக்கணும் கேட்டால் அந்த மாதிரி உன்னை யாராவது அடியவர் வணங்கினால் அந்த வணக்கத்தை உனக்கென்று கருதாது, உன் உள்ளத்தில் இருக்கிற இறைவனுக்கென்றே கருது. திருவருள் பயனில் இருக்கு, திருவருள் பயனில் இருக்கு. அதனால் உன்னை யாராவது வணங்கினாங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது அல்லவா. ஏன், இந்த வணக்கத்தை எல்லாம் உள்ளிருக்கிற பெருமானுக்கு தந்துட்டு தான் இருக்கணும். அதான் உன்னை வணங்கின் உனது உள்ளுரையும் நின்மலனுக்கென்றே நினை. அது உன்னொருத்த உள்ளத்தில் இருக்கிற பெருமானுக்கென்றே கருதணும். இப்போ நம்மை எல்லாம் வணங்குறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிள்ளைகள் தீபாவளியில் இந்த உடையெல்லாம் கொடுக்குறனே வணங்கி தான் எடுத்துக்குவாங்க. வணங்கி எடுத்து கட்டிகிட்டு வந்துட்டு திரும்ப வந்து வணங்குவாங்க. வணங்கும்போது தெரிஞ்சு விட்டுட்டு தான் அப்புறம் தான் ஆதிர சமயம் தொடணும். எங்கள் வீட்டில் பலாரமெல்லாம் எவ்வளோ பண்ணாலும் அருமையாக ஐயா சமயத்தில் பிராமியனை விட்டு பண்ண சொல்லுவோம். ஏன்னா இந்த ஜாங்கிரி இதெல்லாம் நமக்கு பண்ண தெரியாது. அல்வாலாம் பண்ணிவிடலாம். முறுக்கு இருக்கலாம், முறுக்கு முறுக்கு இல்லைன்னா அது தீபாவளியாக இல்லை. அப்படி தான் ஒரு அந்த காலத்தில் அப்படி பழக்கம் அல்லவா. அப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டா அன்னைக்கு காலையில் தீபாவளிக்கு இப்படி காரம்பரம் எழுந்திரிச்சு நீங்களா என்ன தேய்ச்சி முழுவணும் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டானா நரகாசுரன் என்னை இந்த மாதிரி அழிக்கிற அன்னைக்கு என்போ எனக்கு எப்படி என்ன நான் இறந்த அன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க தலையில் எண்ணெய் வச்சு தேய்ச்சி எண்ணெய் தேய்த்து மொழிவி நல்லது சாப்பிடணும்னு வேண்டிக்கிட்டானா அந்த நரகாசுரன். அதான தீபாவளின்னு பேர், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ நாம் என்னென்னு நாமெல்லாம் குளிச்சுட்டு இது பண்ணிவிட்டு நல்ல அருமையாக சிவ பூஜையான சிவ பூஜையெல்லாம் செய்துட்டு இங்கே ஒன்றும் போடக்கூடாது. அந்த முறுக்கு மற்ற தாதிரசமெல்லாம் வச்சு நிவேத்தியம் பண்ணிவிட்டு நிவேத்தியம் பண்ண பிறகு ஐயா அப்போ தான் வந்து எடுத்து வச்சு சாப்பிடுப்பான்னு சொல்லுவாங்க. எல்லாம் நம்ம சாப்பிடணும், அல்வாவோ முறுக்கோ அதிரசமோ சாப்பிடணும். இது சாப்பிட்டு வெளியில் வந்தால் தான் காக்கா கூவணும். அப்போ என்ன எடுத்தான் 5:50 5:30 மணிக்கெல்லாம் முடிச்சிடணும் தீபாவளி. ஏன்னா அந்த நேரத்தில் தான் அவன் இறந்து கேட்டுக்கிட்டான். சம்பிரதாயத்துக்கு தான் செய்யணும் அந்த தீபாவளியை. இது வெறும் முறுக்கு திங்கிறதுக்காக இல்லை, அது சார்பாக முறுக்கு திங்கணும். இதெல்லாம் தந்தையார் ரொம்ப கடுமையாக இருப்பாங்க. அதனால் ரொம்ப இதாக இருக்கு, நிறையா இருப்போம். அந்த பிறகு அன்னவதியம் பண்ணிவிட்டு அது மணிமணி கொடுத்தோன்னே அப்புறம் தான் உட்காந்தவொடனே அதிரசமோ அப்புறம் முறுக்கோ சாப்பிடணும். புது வேஷ் சிவம். எனவே என்னன்னா குறி வந்து உட்கார வைத்தரலாம். கொடுத்தோடனே திருந்திய வாசன நீர் அளித்திட திருக்கணியும் பிறந்தவர் மறைவோர் தம்மை பிள்ளைகள் உடனே நோக்கி அரும் புதல்வரும் நீரும் அமது செய்வீர் இங்கென்ன விரும்பிய உள்ளத்தோடும் மேலவர் ஏவல் செய்வார் அல்ல. பாருங்க, அவருக்கு மட்டும்தான் இலை போட்டு அவர் சாப்பிட செய்யணும்னு நினச்சாங்க. அப்படி போட்டிருக்கு. ஆனால் திருநாவுக்கர் உட்காந்த உடனே ஏன் நீங்களும் உட்காருங்க தம்பியெல்லாம் உட்காருங்க என்று சொன்ன உடனே திரும்ப இலை போட்டாங்க. இலை போட்டு பரமாறிக்கிறாங்க சரிங்களா. பருவனா அதனால தான் வந்தவனே சரிங்களா. அவர் பாட்டு வந்து சரி நமக்கு தான் சாதம் போட்டாங்க சாப்பிட்டுட்டு ஏன் நீங்கள் சாப்பிடுங்களேன்னு இல்லை தாங்கள் இது என்ன ஆசீர்வாதம் அப்புறம் நாங்கள் அடியும் சாப்பிட்றோம் அப்படி தான் அடியங்கள் பழக வச்சுருக்கோம்னு சொல்ல சொல்ல சொல்லியிருந்தாங்கன்னா அது இப்போ வரலாறே இல்லைன்னு அப்படிகளார் வரலாறே இல்லைன்னு அப்புறம் எதுக்கு இலை போடுறது. எனவே இந்த மாதிரி இருந்தோடனே அவங்களும் உட்காந்த உடனே என்ன செய்தாராம் அரும் புதவர்களும் நீரும் அமுது செய்வீர் அதனால் நீங்களும் தம்பி எல்லாம் கூப்பிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம்யா என்று நாவுக்கரசர் சொன்ன உடனே என்னாச்சு. ஆமாம், ஏவல் செய்வார் மைந்தரும் மறையோர்தாமும் மருங்கிருந்தமுது செய்ய சிந்தை சிந்தை மிக்கு இல்லமாத திருமுது எடுத்து நல்க கொந்தவில் கொண்டவேணி குத்தனார் அடியாரோடும் அந்தமிழ் ஆணியார் அங்கமுது செய்தருளினாரே அப்படி இருக்கும்போது. ஆனா ஒண்ணு என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் இலை போட்டது போட்டவொடனே அவர் சொன்னவொடனே சரின்னு அவங்களும் இலை போட்டது போட்டவொடனே எல்லாம் இலையில உட்காந்து அப்படியே கை வச்சு சாப்பிட போறாங்க. இல்லைங்களா, என்ன செய்யணும்? அது மாதிரி இவங்க எல்லாம் அவருக்கு இலை போட்டு இது பண்ணவுடனே அவர்களுக்கு எல்லாம் திருநீர் கொடுத்தாராம். யாரு? திருநாவுக்கரசர். அது கொடுக்கும்போது அழிக்கும் போதில் ஆதிநூல் மறைநூல் வாய்மை அப்போது யாரை நோக்கி காதலர் இவர்க்கு மூத்த சேயும் காட்டும் என்ன? ஆமா, இவர் வாங்கிக்கிறார் திருநீர், அந்த எல்லையில உட்கார்ந்து திருநீர் அந்த மனையாருக்கும் கொடுக்குறாங்க. ரெண்டாவது தம்பி வாங்கிக்குது, ஆனா முதல் தம்பி தான் போயிருக்கு போனது போகுது. அந்த நாவுக்கரசர் அந்த அந்த கொஞ்ச நேரம் தான் அந்த வீட்டில் இருந்தாலும் கூட யார் பெரிய பையன் யார் சின்ன பையன் எத்தனை பேர் என்பதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. சரிதான், நமக்கு போட்டவொடனே சாப்பிட்டு போடுவோங்கிற மாதிரி இல்லை. அந்த ரெண்டு பிள்ளைனா ரெண்டு பிள்ளைங்கன்னு. ஆமாம், பெரிய தம்பி தான் இப்போ சொன்னீங்களே தம்பி ஏழை படிச்சுட்டு அதையும் என்ன திருநீர் விட்டுறேன்னு. திருநீர் விட்டுறது அதிகமாக சொல்லியிருக்கிறேன். திருநீர் கொடுப்பது பொதுவாக கொடுக்கறது இல்லைங்களா, ஆனால் இடுவது சிறப்பு. சன்னிதானங்கள் இன்றைக்கி வந்து இடுதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் இட மாட்டாங்க. ரொம்ப நெருக்கமான அணுக்கர்களுக்கு தான் இவங்களும் இப்படி இப்படி போகணும் இப்படி இருக்கணும் அங்கே. அதனால் அவ்வளோதான், உடனே எடுத்து இப்படி இருக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்துருப்பாங்க, மற்றவர்கள்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப இந்துமையாத அறிவுரலாக இருந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கும் அவ்வளோதான். எந்த மடங்களும் அப்படி தான். திருவாளுதுறை இது இது தருமி எல்லாம் முருகா முருகா. கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ இந்த பண்புகள்லாம் இருக்குதுன்னு சொன்னால் மடங்களில் தான் இருக்குது. என்ன எந்த பாட்டுங்க? ஆமாம், என்ன எங்கள் பெரிய தம்பியும் காட்டினார். ஏன்னா இதை தான் நான் ஒரு அடிக்கடி அடிக்க சொல்கிறது. என்னன்னா, விருந்துக்கு போகிற ஆள் நம்ம போன உடனேயே அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்னன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமே தவிர நம்ம குண்டு சாப்பாடு நம்ம சாப்பிட்டு வரக்கூடாது. எப்போ ஒரு இல்லறத்தார் வீட்டுக்கு போகிறீங்களோ போகும்போது அவங்களுக்கு என்ன எத்தனை குழந்தைகள் என்ன இருக்குது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கணும். அது என்ன இன்னைக்கு தானே அப்படி தெரிஞ்சுக்கிட்டு போய் நீங்கள் இருக்க போறீங்க, அப்புறம் நீங்கள் இன்னுமே ஏன் மீண்டுங்க? வீட்டு இங்கே வந்து வனைப்பிறவி சாராமி கள்ளப்புல குரம்பை கட்டணிக்க வல்லானி தினமும் விருந்து வந்துகிட்டு இருக்க போகிறோமா? கிடையாது. அவர் ஆனால் நம்ம போகிற அன்னைக்கு அந்த வீட்டுக்காரங்கள எல்லாம் கேட்கறது எல்லாம் பழக்கமாக இருக்கணும். பெரிய தம்பி நல்லமா இருக்கா நீங்கள் நல்லமா இருக்காலும் கேட்கணும், தப்பு இல்லை. எனவே இவர் அந்த பெரிய தம்பி எங்கேன்னு சொன்னோடனே இவங்க என்ன சொல்லலாம், இப்போது இங்கவன் உதவான் என்றார். அருமையான சொல் சேர்க்கல. எங்கே பெரிய தம்பி கூப்பிடுங்க திருநீர் விட்டுலான்னு கேட்டவன் நாவுக்கர் சார் இலையில உட்காந்துக்கிட்டு அது அந்த பக்கத்தில் இருந்து உட்காந்துட்டு முன்னால் இலையெல்லாம் போட்டிருக்கு, மகேஸ்வர பூஜையெல்லாம் ஆயிருக்கு. இவங்க என்ன, இப்போது இங்கு அவன் உதவான். இப்போ அவன் வந்து திருநீர் பெற்றுக் கொள்ள முடியாத புண்ணியத்தை இப்போ பெறலை. என்னன்னா எங்கேயோ போய் சொல்லியிருக்கோம்னு நினச்சிக்கிட்டோம்னு விட்டாங்க அவங்க. இல்லைங்களா, எங்கேயோ போய் சொல்லியிருக்கோம் அதனால் இன்னைக்கு வந்து அவன் வாங்கிக் கொள்ள முடியலன்னு சொன்னான். ஆனாலும் அவர் இவர் இப்போது இங்கவன் உதவான் என்று சொல்லும்போது தன்னை மீறி இதுலேயும் தண்ணி வந்திருக்கும். ஏன், அந்த பையன் இருந்தால் வாங்கியிருப்பானே திருநீர், அப்படி தூக்கிறியே இளநிற்கு நானே தவிர அவனுடைய நெற்றியில் இவர் விரல் படலையே என்று இருந்தது. அல்ல, இப்போது இங்க அவன் உதவான்னு சொன்னான். சொன்ன உடனே என்ன செய்தார், அவ்வுரை கேட்ட போதே அங்கனர் அருளால் அன்பர் செவ்விய திருவுள்ளத்தோர் தடுமாற்றம் சேர நோக்கி. இப்போது இங்கே அவன் உதவான் என்று சொல்லும்போது இல்லை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு வரல. எப்படி சிரிச்சு வரும், இறந்தல்ல போயிட்டான். இப்போது இங்கே அவன் உதவான் அப்படின்னு சொல்லும்போது தன்னை மீறி அந்த ஒரு வருத்தமும் இருக்குது. ஆனால் உதவான்கிற சொல்லுவோடனே அவர் என்ன, இல்லை அவனையும் கூப்பிடும் திருநீர் கொடுக்கத்தான் என்று சொன்னான். சொன்ன உடனே தான் செவ்விய திருவுள்ளத்தோர் தடுமாற்றம் சேர நோக்கி இவ்வுரை பெறாது என் உள்ளம் என் செய்தான் இதற்கொண்டு உண்டால் மெய் வெறித்துறையும் என விளம்புவார். என்ன எங்கே போயிருக்கான் தம்பி என்று சொல்லுவோம். ஏன்னா அந்த பையனை கூப்பிடுன்னு சொன்னவனே இங்கே உதவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னவொடனே அவர் இல்லைன்னு எங்கேன்னு கேட்டிருக்காரு. கேட்ட உடனே இவங்க இப்போது இங்கே உதவான்னு சொன்ன உடனே இல்லை என்று சொல்லி மெய் வெறித்துறையும் இவர் இவங்க சொன்னதிலே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏதோ ஒரு அமைப்பு இருந்திருக்கு, ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அது என்னன்னு தெரியல. அதனால இல்லை அவனையும் அடையுங்க திருநீர் கொடுக்கணும் என்று ஒரே வார்த்தை சொல்லிட்டான். சொன்னவொடனே பெரிய விரமது செய்யும் பெரிது பிழைக்க எண்ணோ வருவது என்றுடையாரேனும் மாதவர் வினவ வாய்மை தெரிவுற விரைக்க வேண்டும் சீலத்தால் சிந்தை நொந்து பறிவொடு வணங்கி மைந்தற்கு உற்றது பகர்ந்தார் வேற வழி இல்லாம, ஐயோ அவன் இறந்துட்டான்னு சொல்லக்கூடாதுங்க, அந்த அந்த இறந்தான்னு சொல்லே வரல. உற்றது பகர்ந்தார் என்று. பா என்ன உற்றது? பையனுக்கு அந்த நேர்ந்த ஒன்றை சொன்னாரலாம். ஏன் அது சேர்க்கிறார்? தான் வாயில கூட சொல்லக்கூடாது, வாக்கில் கூட சொல்ல வைக்கணும். உற்றது பகர்ந்தார் அந்த பையனுக்கு நேர்ந்ததை சொன்னார். சேர்க்கிறார் பிள்ளை தமிழ்ல பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவே என்றாரே, அந்த பக்தி சுவை சொட்டுமே தவிர அவலச்சுவையோ மற்றதோ அதெல்லாம் சொல்ற அப்படி பாப்பார் சேர்க்கலாம்னு. எனவே திரும்ப கூப்பிட்டு சொன்ன உடனே நன்றி. ஆமா அதானே, ஆமா நான் வினுக்கரசர் கேளா கேளானா கேட்டுன்னு அர்த்தம். நன்றி நீர் புரிந்த வண்ணம் யாவர் இத்தன்மை செய்தார் என்று முன் எழுந்து சென்று. என்ன அப்படி நடந்து முற்றது பகிர்ந்தார்னா நேர்ந்ததெல்லாம் சொன்ன உடனே சிவசிவ தம்பி இறந்துட்டான் நம்ம சாப்பிட்றதா என்று அப்படி சொல்லியிருப்பார். அதை தான் சேர்க்கலாம் அப்படிலாம் சொல்லாமே. நன்றி நீர் புரிந்த வண்ணம் யாவர் இத்தன்மை செய்தார் என்று முன் எழுந்து சென்று எழுந்துட்டார். எழுந்துட்டு ஆவிதீர் சவத்தை நோக்கி அன்னலார் அருளும் வண்ணம் பாய் இசை பதியம் பாடி பணிவனம் பாற்று வைத்தார் பார்த்தார். எங்க தம்பியை வச்சிருங்க சொன்ன உடனே அங்கேயே ஒரு அறையில வச்சிருக்காங்க. நேரம் அங்க போய் அங்க பாடி இருக்காரு. தீவிரம் நீங்க உயிர்ந்த திருமறை அவர்தம் செய்யும் மேவிய உறக்கம் நீங்கி விரைந்தது வாணி போன்று. அருமையா அந்த பதியம் பாடுறோம்னு பையன் அந்த விஷம் நீங்கி எழுந்திருக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா சொன்னேன் சேவுகைத்தவர் ஆட்கொண்ட திருநாவுக்கு அரசர் செய்ய பூவடி வணங்க கண்டு புனித நீர் அளித்தார் என்று எழுந்து அணுந்த உடனே இவங்களுக்கும் பெரிய மகிழ்ச்சி. என் தம்பி ஐயா சாமியை வணங்கிட்டீங்க. சரி நான் பையன் வணங்கினேன். ஆகவே வந்தவர் அந்த நான்கு பேர், ரெண்டு பையன் ரெண்டு ஒரு ஆண் பொண்ணும் அவங்க ரெண்டு பேரும், இந்த நாலு பேருக்கும் கொடுக்கின்ற பொழுது மூவருக்கு கொடுத்து வர்றதுக்கு மனசில்லை. அதனால இந்த பையனுக்கும் தெரியிருக்கு சார். அவ்வளோதான் அல்லீங்களா. எந்த பாட்டியா அளித்தார் என்றே பிரிவுறும் ஆவி பெற்ற பிள்ளையை காண்பார் தொண்டின் நெறியினை போற்றி வாழ்ந்தார் நின்ற பயந்தார் தாங்கள் அறிவரும் பெருமை என்பர் அமுது செய்த அருளுக்கு சிறிது இடையூறு செய்தான் இவன் என்று சிந்தனிந்தார். அவள் ஒரு வருத்தம் என்னென்ன இந்த நிகழ்ச்சி நடக்கலைன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே திருநாவுக்கரசர் சாப்பிட்டுருப்பார். இது நடந்ததுனால ஒரு அரை மணி நேரம் பின்னால் சாப்பிடும்படி ஆயிடுச்சு என்று அவர் அரை மணி நேரம் பின் பிற்பட சாப்பிட நேர்ந்ததேங்கிறது வருத்தப்படுறாங்களாம். யாரு தாய் தந்தையா? இப்படி ஒரு தாய் தந்தையாவது காதாலையாவது கேட்டு வைப்போம்.
1: அவ்வளோதான். சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவத்திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: நான் மருகனா இருக்கிறோம். வந்தவன் மாமனார் பொண்ணை கொடுத்தவன். அதனால வந்து உழுகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய சிவந்த தாமரை போன்ற கைகளை பற்றி கொண்டு வாங்க வருக வருகனா இருக்கிற எப்படி பாருங்க. மருமகன்கிற ஸ்தானத்துல ஒவ்வொரு நிலையிலையும் சாமி செய்த திருவிளையாடல்ல என்ன அற்புதம்னா, மதுர திருவிளையாடல்ல அந்தந்த பாத்திரத்துக்கு ஏற்ப அரசனாக இருந்தா அரசன் மாதிரி, வணிகனா இருந்தா வணிகன் மாதிரி, விறகானா இருந்தா விறகால மாதிரி, தாய்ப்பந்தியா இருந்தா தாய்ப்பந்தி மாதிரி. இப்ப தடுத்து நிறுத்தி அணைத்து கொண்டு அப்ப பார்த்தா இந்த கல்யாண காட்சியை நான் பார்க்க குடுத்து வைக்கல, ரெண்டு பேரும் அருகருகா நிற்கிறீர்களே. ஆனந்தான் சொல்லு அப்பதான் வந்து நிற்கிறாள் அம்மா காஞ்சனமாலை. இதுவரைக்கும் வேற கோலத்துல இருந்தவ காஞ்சனமாலையினுடைய கணவனாக இருக்கக்கூடிய மலைப்பூஜன் வந்த உடனே நல்ல மலர் கூந்தல் உடையவளாக மங்களனான அணிந்தவளாக வந்து பக்கத்துல நிற்கிறா, வணங்கி நிற்கிறா. நீங்க ரெண்டு பேரும் போய் கடலாடுகள்னு மருமகன் சொல்ற மாமியார் கடலாட நினைக்க மாமனாரையும் அழைக்கிறார். நீங்க கடலை அழைச்சி விடலாம், கடல் ஆடு விடுக்கூடிய வசதிகளை செய்து கொடுக்கலாம், அங்க போய் நின்றுட்டு என்னால முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? சில பேர் அப்படித்தான் பல இடங்களுக்கு கூட்டிட்டு போறது. அங்க போனா கொஞ்சம் கால் வழியா இருக்கு, கோவிலுக்கு வராங்க, என்ன பண்றது? அவ்வளவு தூரம் வந்து அவங்களை கூட்டிட்டு நாம என்ன பண்றது? அவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். இவ்வளவு முயற்சி பண்ணவர் அந்த குறை இல்லாமல் அந்த செயலை செய்ய வந்தாராம். சாமியினுடைய முன்னிலையில எந்த குறையும் யாருக்கும் இருக்கக்கூடாது. மாமியாருடைய குறையை நினைந்து இந்த குறையை நிற்க நிறைவு செய்கிற பெருமானாக மலைப்பூஜன் அழைத்தார். ரெண்டு பேரும் ஆடினார்கள். ஆடி எழுந்த உடனே பெருமான் பார்த்தார், இந்த தம்பதிகளை பார்த்தார். பார்த்த உடனே இனி இவர்கள் பெண்ணிருக்க கூடாது. சிவபுரத்துல இருந்து விமானம் வருகிறது. தன்னுடைய சாரூப நிலையை கொடுக்கிறார். இந்த தரியை கிரியை யோகம் ஞானம் என்று நான்கு முயற்சிகள் சைவத்தில் சொல்வார்கள். அவர்கள் பெறுகிற பலனாக அவனுடைய உலகத்தை சென்று அடைதல், அவனுக்கு பக்கத்திலே இருத்தல், அவனை போலவே வடிவம் பெற்று விடுதல், அவனாகவே ஆறு சாலோக சாமீப சாரூப சாகித்ய. இப்போ சாரூப நிலையை கொடுக்கிறான் யாருக்கு, மலை துஜனுக்கு. அம்மாவுடைய நிலை சாரூப நிலை, அங்கே தன் பிராட்சியினுடைய சாரூப நிலை, அம்மை வடிவமாயிட்டு சிவமும் சக்தி ஆகிட்டாங்க. இதத்தான் கைலாச காட்சின்னு சொல்றது, இதத்தான் கைலாச காட்சி. ஆணும் பெண்ணுமா பார்த்தீங்கன்னா அத்தனையும் சாமியும் அம்பாளமா பார்க்கிறது. கண்டறியாதன கண்டேன் திருவையாற்ற அம்மாவாசியில போட்டு எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் பாடும் உணர்ச்சி. ராத்திரி 11 மணிக்கு சாமி அம்பாள் வந்தோடன அப்ப சாமிக்கு வந்தோடனே மாதர்பறை கன்னியானுங்கிற பாண்ட பாடி கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இப்ப சாமி இந்த மலை தொழுவானுக்கு தன்னுடைய வடிவத்தை கொடுத்துட்டார், அம்மை தாயாருக்கு அந்த வடிவத்தை கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேரும் பார்த்த உடனே விமானத்துல ஏறி அவங்க பிரிய முடியல. இப்பதான் வந்தாரு மாமனாரு, இந்த பெண்ணும் மாப்பிள்ளையும் வாடுகிற வாழ்க்கைய தன்னுடைய மனைவி பார்த்து அனுபவிக்க மாதிரி தானுவிக்கு நினைப்ப மாட்டாரா, எங்க போனாலும் நினைப்புங்கிறது அப்படி இருப்பாங்க. அது தேவ யாத்திரையா இருந்தாலும் நினைப்பின் வழியாகத்தான் இந்த உயிர்கள் வாழ்கின்றன. உயிருக்கு நினைப்பு என்பது இருக்கிறது, அந்த நினைப்பு முனைப்பாக மாற வேண்டும் என்று சொன்னால் உடம்பு வேணும். நினைப்பு இருக்கிறது, ஆனால் நினைப்பு செயல்படுவதற்குரிய கருவி வேண்டும் அல்லவா. அந்த கருவி ஆண்டவன் பார்த்து கொடுத்து அந்தந்த நினைப்புகளுக்கு ஏற்ப முனைப்புகளை கொடுத்து வாழக்கூடிய அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் வையத்துள் வாழ்வாங்க வாழ்வு. இந்த மாமனாருக்கு திரும்பி திரும்பி பார்க்க புரிய முடியல இந்த மாப்பிள்ள பொண்ணு. அப்ப சாமி பற்றி சொல்றாரு பல்வேறு முன்வரு, இந்த மாமனார் நமக்கு இந்த உருவத்தை கொடுத்தார். எப்பவும் எது நாம் பெற்றோமோ அதை பிரித்து கொடுக்கணும். உலகத்துல நாம் பெற்றதை பிறருக்கு வழங்கணும், பெற்றதுதான் பிறருக்கு வழக்கம் என்பது கிடையவே கிடையாதுன்னு சொன்னா வாழ்க்கை இல்லை. சாமியை கத்துக்கிறார் இந்த மலையத்ரஜ பாண்டியன். தன்னுடைய சக்தியை மகளாக பெற்றதுனாலே அரச வடிவத்தை எனக்கு கொடுத்தார். ஆண்டவனுக்கு ஏதாவது வடிவம் உண்டா? ஓர் உருவம் ஒரு நாமும் ஒன்றும் இல்லாத வடிவம். அவருக்கு வந்து பாண்டிய மன்னருடைய கோலம் கொள்ளும்படியாக ஒரு நிலையை காஞ்சனமாலை மூலமாக பெற்றிருக்கிறார். காஞ்சனமாலை கணவனுடைய வடிவம் தானே இவருக்கு அரச வாழ்க்கை, அரசாட்சி செய்கிற வாழ்க்கை, அரச வடிவம் சுந்தர பாண்டியன் என்ற பேர். அப்போ இந்த மாமனாருக்கு பெண்ணை மட்டுமா கொடுத்தாரு? பெண்ணை கொடுத்ததோடு மட்டுமல்லாம கைலாயத்திலிருந்து வந்த பெண்ணா இருந்தாலும் சென்று கொடுக்கணும் இல்ல. பெண்ணை கொடுத்ததோடு மட்டுமல்லாம தன்னுடைய அரச கோலத்தையும் இந்த மலைத்ரஜ பாண்டியன் கொடுத்தான். ஆனால் இவனுக்கு தன்னுடைய உருவத்தை கொடுக்கணும், மாத்தி கொடுக்கணும். கண்ணபருக்கு அவர் கண்ணை கொடுத்தார், அன்பின் பெருக்கினாலே அன்பு பழம்பாக தெரிந்து கண்ணை கொடுத்தாரு. சாமி என்னுடைய வலது பாகத்துல, இடது பாகத்துல ஏற்கனவே அருள்சக்தி இருக்கு, இடது பக்கத்துல அருள்சக்தியாக ஞான பூங்கோதை இருக்கிறார். அப்ப வலது பக்கம் காலியாயிருக்கு, மாறிலாய் என்னுடைய வளத்திலே நிற்க. அன்பின் வடிவாக இருக்கக்கூடிய அவருக்கு தான் இந்த அருளின் வடிவாக இருக்கிற சக்திக்கு இடது பக்கம், அருளின் வடிவாக இருக்கக்கூடிய கண்ணபரை பக்கத்திலே வச்சாரு. ஞான சம்பந்தர் வந்த பிறகு இந்த சாமிய கும்பிட்ட பலன்னு கண்ணபரை கும்பிட்டாரான். கும்பிட்டதுக்கு என்னையா பலன்னா அன்பு, அன்பு, அன்பு, அன்பு தவிர வேற உலகத்துல இருக்கிறேன். ஆகவே இந்த அன்பின் காரணமாக அந்த நிலையை தன்னுடைய ஆறுபட்ட கொடுத்தார். அவர் திருப்தி அன்புக்கு பெருமான் திருப்பி கொடுக்கிறார். இப்படி அவர்கள் ரெண்டு பேரும் சுபலோகம், எத்தனை லோகம் கடந்து போச்சு. முன்பு தம் உருவை வைய முறை புரிகோள் கை கொண்டு பின் தம் உருவம் தந்த மருகன். இந்த பாத்திய போடுறார் மாப்பிள்ளே மாப்பிள்ளைங்கிறார். இப்படி கொடுத்ததுனாலே அந்த அன்பு தந்து அருகு நின்ற தடாதகை பக்கத்துல அம்மா காட்சி திருவிழா பார்த்துக்கிட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறாளாம் இந்த அம்மா. உடனே இவர்களுடைய விமானம் எங்கெல்லாம் போகுதுன்னு, சொந்தம் அதுக்கு மேல மகாலோகம், தனலோகம், தவலோகம், சத்தியலோகம், நவலோகம் இதெல்லாம் கடந்து சிவலோகம் போதான். யார் யார் கண்டது, யார் கண்டது? நினைத்து பார்த்தா அனுபவிக்கிறான். நினைத்து பார்த்தா இப்படி எல்லாம் இருக்கா? மதுரையில திருக்கல்யாண மண்டபத்துல ரெண்டு பெரிய படங்கள் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் பார்த்திருக்கிறது எனக்கு தெரியாது. ஒன்று பூகோளம், ஒன்று தகோளம். இப்ப அமெரிக்காவை நான் அமெரிக்காவுக்கு போனது கிடையாது. அமெரிக்கா இருந்து மாணவிகள் வந்தாங்கன்னா என்ன கேட்டுங்க, நமக்கு நாட்டு மேப்பு கொடுங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த குறிஞ்சி புக்கெல்லாம் கொடுங்க, ஒவ்வொரு நாட்டுல இருந்து யாராவது வந்தா அது எனக்கு நல்ல புத்தகங்கள் கொடுங்க. அதை வந்து பார்த்து ஓஹோ இதான் இந்த இதான் அக்கா, இதான் அக்கா, ஐயா இதெல்லாம் கடற்கரையா மியாமி கடற்கரையா பாத்துக்கிறது, வேற என்ன செய்ய முடியும், நினைப்பின் வழியாக படத்தை பார்த்து இல்லாத காலத்துல நாட்டுக்கு போகணுங்கிற நினைப்பு திருப்பி திருப்பி போகணும்னு கேட்பாங்க. நினைப்பின் வழியாக பயணம் சில பயணம் செய்து நினைப்பு இல்லாம இருப்பான், இவர்கள் பயணம் செய்யாம நினைச்சிருப்பாரு. அந்த மாதிரி உலகத்துல மிகப்பெரிய கருத்துக்களை எல்லாம் நாம் எண்ணி பார்க்கிற போது, பெருமானுடைய திருவுருளை எண்ணி பார்க்கிற போது, இங்கே மாமி ஆட ஏழு கடல் அழைத்த பெருமான் எப்படி இந்த உலகங்களை எல்லாம் கடந்து போனான்னா, இது ஒரு கற்பனை இல்ல, படமாக வரைகோட்டு படமா வச்சிருக்கிறாங்க, பூகோளம் ககோளம் இங்க கல்யாண மண்டபத்துல. இந்த என்னென்ன உலகங்களை என்னென்ன வகையாக கடந்து போகலாம் என்பதற்கு எங்கெங்க என்னென்ன இடங்கள் என்ன இருக்குங்கிறத ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பே சித்திரமாக அந்த சுவற்றில் தீட்டியிருந்தார்கள். அது பிறகு அழிந்து பட பிறகு நன்றாக எழுதி பாதுகாத்திருக்கிறார். இப்படி பல விஷயங்கள் மதுர கோயில்ல களஞ்சியமாக இருக்கு, அது சென்று காண வேண்டும், அதை அறிந்து அனுபவிக்க வேண்டும். காண்பது ஒன்று, அறிதல் ஒன்று, அப்புறம் அனுபவித்தல், அப்புறம் தேக்கிக்கொள்ள வேண்டும். இப்படி உலகங்கள் எல்லாம் தாண்டி சிவலோகத்தில் சென்று சிவ தாரூபம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில மாமியாருடைய குறை தெரிஞ்சு போச்சு. இப்போ மகளுடைய குறை என்னென்ன, மகளுடைய குறை ஒன்று கூட இல்ல, அந்த தனியா இருக்கிற போது சாமி சொல்றான், தடாதே பிராட்டி, இந்த 3 வேந்தருடைய குலத்துல மிகச்சிறந்த குலமாக பாண்டியருடைய வாழ்வை நீ பெருக்கி விட்டாய், உயர்த்தி விட்டாய், ஆனா மரபு வழியிலே திறக்க வந்தது தொடர்ச்சி துஞ்சியுள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாதே. முந்தா 3 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாட்சர ஜபம் பண்ணேன், நீ 2003 வருஷம் கைமாசம் பிறந்த பிறகு பண்ணிக்கலாம். துஞ்சியுள் காலை மாலை என்ற இளையராத பேதம் கொஞ்சம் கூட அந்த அதுதான் சங்கியும் பேரு. தனித்தனியா இருக்கிறது வேற, தனித்தனி வளையங்களா இருக்கிறது வேற, தனித்தனி நூலா இருக்கிறது வேற, எல்லா நூலையும் ஒன்று சேர்த்து திருத்துனா வடமாயிரு, பெரிய பேர கூட இருந்து கூடுதான். மிகப்பெரிய நிலையில இருக்கக்கூடிய தன்மைகளை எல்லாம் அசைத்து காட்டுதான். இது அற்பம் என்று கருதிவிடக் கூடாது, அற்பத்தை கொஞ்சம் அணு அணுவா சேர்க்கிறது, அணுவா சேர்க்கிறது. திடீர்னு கடையில போய் பொட்டலாம் கட்டி வாங்கிட்டு வந்துட முடியாது, எல்லாம் ஒரு நாள்ல கிடைக்காது. பல பிறவிகளினுடைய ஈட்டம் இருக்கிறார், ஒரு பிறப்புள்ள பல பிறவிகள் நாம செய்யணும். ஆனால அந்த உயர்ந்த நிலையில இந்த பாண்டியர் மரபு ஆக்கி குறித்த அந்த மரபு பெருக வேண்டும், மரபு இதோட புரிஞ்சு விடும் நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. இப்படியா அப்படியான்னு சொல்ல முடியாதவா தொடர போடுற, அந்த தொடருக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணா நீங்க 12 கதை மெதுவா போயிட்டு. அப்போ அம்மா பார்த்த உடனே அப்படியா, அப்போ இந்த அம்மாவுடைய நினைப்பு சாமியுடைய திருவுள்ளத்துக்கு ஆயிட்டு, அப்போ இத ஒரு மாற்றத்தை வரும். இதுவரைக்கும் மரபு பெருகி வருகிற மரபு பாண்டியருடைய மரபு, பாண்டியர் சேர சோழ பாண்டியர் சரித்திரத்துல கூட பார்த்தா கடைசி 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்த மரபு எதுன்னா பாண்டியர் மரபு. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சோழர் மரபு, அதுக்கு முன்னாடி சேரர் மரபு எல்லாம் போட்டுது. வரலாற்று ரீதியில பார்த்தோம்னா கூட 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டு கால எல்லை வரைக்கும் பாண்டியர் மரபு இந்த மதுரையில் ஆட்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி போய் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்சி. அந்த மரபு தழைக்க வேண்டும் என்பதனால சாமி பார்த்தார் முருகன் நினைக்கிறார், பெருமான் முருகன் பிறவான் இறவான். அப்படிப்பட்ட கடவுளை பிறக்க வைக்கிறதுன்னு சொன்னா இந்த உலகத்துல நடக்காதுன்னு சொன்னா நடத்திருப்பான், நடக்கும்னா நடக்காம பண்ணிடுவான், இத அதான் மாற்றுவான், இதெல்லாம் அவனுடைய அற்புதமான ஆற்றல். அதனால நினைத்தான் முருகனை பிறக்க வைக்கணும். ஏன்னா அந்த குறை அம்மாவுக்கு இருந்து பார்வதியா இருக்கிற ஒரு தன் வயிற்றுல இந்த கருவை தாங்கி முருகனை பெற்றுக் கொள்ள முடியவில்லைங்கிற கோபம் அம்மாவுக்கு. அவன் நெத்திக்கண்ணில் இருந்து வந்து விட்டான், கற்றவர் காய்வது காமனையே, கனல் விழி காய்வது காமனையே, பெற்று உகந்தது கந்தனையே, பிரம புறத்தை உகந்தனைய. ஆனால கந்தனை நெட்டி கண்ணினாலே தந்தவனாதனால அவனை வைத்து கருவிலே பட்டு திருவுடையவனாக இந்த உலகத்துக்கு தர வேண்டும். ஏன்னா இப்ப சூரபெருமாவெல்லாம் வரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப எல்லாம் செட் ஆயிருக்கு, சரியா இருக்கு, நாடு உலகம் எல்லாம் நல்லா இருக்கு, சைவ நீதியிலே இருக்கு. அப்ப அந்த குழந்தையை மிக பரந்துபட்ட கண்ண அண்டங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற தானே ஒரு குழு நாட்டுக்கு 1/3 இருக்கக்கூடிய நாட்டுக்கு தலைவனாக வந்துட்டா பாருங்க, மிக பறந்து விரிந்த அண்டங்கள் எல்லாம் கடந்த அரும்பொருள் எல்லா நாடுகளுக்கும்

0: எல்லா ஆண்டங்களுக்கும் தலைவனாக இருக்கிற கடவுள் ரொம்ப சுருக்கிக்கிட்டு மதுரையை தலைநகரமாக கொண்டு பாண்டிய நாட்டுக்கு வேந்தனா வந்தான்னா என்ன தெரியுமா? இந்த பரந்துபட்ட அறிவுடையவர்கள் எல்லாம் இறுதியில நுணுக்கமா வந்துடும், அணுத்தல் தன்மையா வந்துடும், நுட்பமா வந்துடும், நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு. அப்ப இறை பொருள் பறந்து இருக்கிறது, அது அனுபவத்துக்கு வரணும்னா ஒரு எல்லைக்குள்ள வந்து கட்டுப்படுது. அதனாலதான் என் பூசப்பட்டியில வந்து எழுதிட்டாங்க, கண்ணுக்கினிய பொருளாகியே என் கரத்தினில் வந்தாய் இன்னும் பரவிடும் அற்புதமே என்ன விஞ்சைதான் மண்ணும் புகழ்ந்திட என்னையும் பூரணவாறு இல்லை நன்றும் படித்தை மருதாபுரி சுக்க நாயகனே புரிதான் சம்பந்த பெருமா வேண்டுகிறவர் கரம் தரும் பயன் என்று அம்மா கேட்ட மாதிரி கண்ணுக்கு இந்த பொருளாகிய கையில வந்திருக்கிறேன். என் பூசை பெட்டகத்துக்குள்ள இருக்கிறான், என்னுடைய உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு என் செய்யும் சாமியை நினைச்சா நினைச்ச இடத்துல கொண்டு வந்து சுருக்கிவிடலாம். பக்தி வலையில் படுவோன் காண்க கையில வைத்திருக்கக்கூடிய நெல்லிக்கறி போல நெல்லிக்கறியை நிறை நமுதை புள்ளி உணர்வது எங்குகளோ என் கொல்லாமல் இந்த அனுபவம். சாமி பறந்துபட்டவர் தான், சர்வவியாபியா இருக்கிறவர் தான், நினைச்சா நினைச்ச இடத்துல உட்காந்துருவார். சிவாசனாய நமக ஒரு பத்திரத்தை கிள்ளி வச்சா அங்க சாமி வந்தாலும் சாமியே தேவையில்லை, சிவலிங்கம் தேவையில்லை, சந்தனம் தேவையில்ல, ஒண்ணும் இல்ல, ஒரு பத்திரத்தை கிள்ளி வச்சு சிவாசனாயன் பெருமானே இங்க வந்து எழுந்துருளு, உன்னுடைய வடிவத்தோடு இங்க எழுந்துருளு, உன்னுடைய உரிய மந்திரமாகிய ஒன்றை என்னுடைய நாவினாலே நின்று வழிபடுவதற்கு எனக்கு இடம் கொடு என்று கேட்டா சாமி வந்து முன்னிறுத்தினார். அப்படிப்பட்ட கடவுளை கண் பொருந்தும் பொழுதும் கைவிட நான் கடவேனே, மண் பொருந்தி வாழ்பவருக்கும் ஆதித்த வேதியருக்கும் விண்பொருந்து தேவருக்கும் வீடு வேறாயிருந்தானே, என் கண் பொருந்தும் பொழுதத்தும் கைவிட நான் கடவேனும் என்று அப்பசாமி. அப்படி ஆண்டவனை எந்த இடத்துல வேணாலும் எங்க வேணாலும் சுலபமாக கொண்டு வரலாம், அதுக்குரிய அன்பு என்ற நா தொடுக்க வேண்டும். இங்க இந்த உயர்ந்த நிலையில இருக்கிற பெருமா திருமகன், அந்த திருமகன் வயிற்றில வந்த உடனே தோழிகள் எல்லாம் பார்த்து அம்மா கிட்ட ஒன்று வேண்டிக்கிட்டாங்களாம், நீங்க வந்து அம்மாவாக நாங்க பார்க்கணும், மதுரை நகரத்து பெண்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஆசை பாருங்க, அம்மாவை பிள்ளையா பாக்கணும்னு ஒட்டி இப்ப அம்மாவா பாக்கணும், அம்மாவை பாக்கணும் எப்படி? இல்ல மாதங்களோடும் வளர்கிற வளர்ச்சி கேட்க அவருடைய திருவும் குழுவும் அமைந்த வடிவ அழகை, இந்த வடிவ அழகு அம்மாவுடைய வடிவ அழக ஆயாங்கி பார்த்தேன், அது பார்க்கறதுக்கு ரொம்ப பேருக்கு என்ன குடுத்து வச்சுக்கோம்னா, நம்ம வீட்டு பெண்ணை மட்டும் இல்ல வந்திருக்கக்கூடிய தாய்மை பேருடைய பெண்களை எல்லாம் கடவுள் இப்படி நம்ம போட்டு கொண்டாந்துருக்கானே, இந்த கோயில எல்லாம் வச்சு நம்மளை கொண்டாடி கொண்டாந்துருக்கான், இந்த கோயிலுக்கு எத்தனை தரம் நம்ம கூடு போடணும், என்ன வழிபாடு, உணர்வோடு சேர்த்து வளர்க்கிற இடம் திருவிடம் அது. அது மாதிரி சுமந்து அதெல்லாம் நிறைய வர்ணனை பண்றாரு, எல்லாம் போக கூடாது நேரம் ஆச்சு, இதெல்லாம் வர்ணனை பண்ணா கதை ரொம்ப அற்புதமான வர்ணனை, ரொம்ப அனுபவசாலி பரஞ்சோதிமணி வந்திருக்கிறார் பாருங்க, அவர் சொல்லாத கலைஞானங்கள் இல்ல, சொல்லாத கருத்துக்கள் கதைகள் இடங்கள் இப்ப கூட கொண்டாந்து கொடுத்துருக்காங்க, இத்தனை தலங்களை பத்தி சொல்லியிருக்காரு, கடைசியில அத்தனை படத்துல ஒரே மூச்சில் வந்துடும் எல்லாம் யாத்திரையா போயிட்டு வந்துடும் கைலாசத்துல அவனும் மதுரைக்கு வந்துடும் எல்லாரும் முனிவர்கள். அப்போ வளர்க்கிறான், அப்போ இந்த கர்ப்பிணி பெண்களுக்குரிய சுவை மாங்கா திங்கணுங்கிற ஆசை, மன்ன திங்கணுங்கிற ஆசை, இதெல்லாம் அம்மாவுக்கு வந்துடுறாங்க வருமா பாருங்க. பாண்டி நாட்டுக்குள்ள வந்துட்டதுனால இந்த ஒரு பெண் விச்சாவதி கேட்ட கேள்வி வரத்தினால இவ்வளவு கதைகள் வந்து பாரு, ஒரு பெண் பிள்ளை உரு ஏற்றி இந்த உருவுக்கு எவ்வளவு வலு இருக்குன்னு பாத்துங்க, உரு ஏற்றினால் திரு அங்க வரும், அதை நம்பணும், உரு ஏற்றாமல் திரு வரும் வரும்னா இங்க இருந்து வரும் ஒண்ணும் வராது, அங்க வந்தது வந்தது இவ்வளவு வேண்டும் போட முடியாது, சாமியும் முடிச்சிருக்கு, பிறக்காதவனாக இருக்கக்கூடிய முருகப் பெருமானையும் கூட்டு வயதுல வளர வைத்து உரிய திங்களிலே சோமவாரத்துல திருவாதிர நாள்ல சாமி பார்க்கிறார், சாமின்னா முருகன், சாமின்னா சிவபெருமான், அவர் கட்டிலே சாமின்னா முருகன், அதனாலதான் அவர் சாமிக்கு நானும் சாமி பிறந்த பிறந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க. இந்த நெய் ஈஸ்வரர் பெருவெல்லாம் நெய் எண்ணெய், எண்ணெயும் சின்னமும் வீட்டுறது போல கண்ணன் பண்ணாங்க பெரிய அழகா வந்து பாரு, அதுல வந்து பிள்ளை பிறந்த உடனே பலருக்கு வந்து சில வீடுகள்ல உண்டு தானம் கொடுக்கணும், வெட்டலை வச்சு கொடுக்கணும். வர்றவங்களுக்கு விசாரிக்க வர்றவங்களுக்கு நாங்க 10 வீட்டுக்கு போய் அந்த பொருளை கொண்டு எங்க வீட்டுல பழங்க பண்றதுக்கு பழங்க பண்றது. இதெல்லாம் மரபுகள் தான், மரபுகள் தான் இந்த மாதிரி புராணங்கள்ல இருந்தா தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி தானம் கொடுக்கிற போது நீர் வார்த்து கொடுக்கணும். ஆனா தான் நாம இலையில உட்கார்ந்து இருக்கிற போது தண்ணி வந்து நம்ம ஏந்தி அவங்க விட்டு இலையை கிடைக்க கூடாது, தமிழர்ல வச்சு விடணும். நாம தான் எடுத்து இருக்கிறோம், அடுத்தவங்களுடைய கை வாங்கணும்னா அந்த தண்ணி ஊத்துறாங்க பாருங்க, சாப்பாடு போட்ட பலன் கூட அவங்க போயிடும். யாரோ செலவு பண்ணி சாப்பாடு போடுவாங்க, வாட்டர் பாய் வந்து தண்ணி ஊத்துறாங்க. நாம அந்த கையில ஏந்தி அதை எடுத்து கழிச்சு கையில ஏந்தணும். அவங்க சாப்பாடு போட்டுக்காது, கையில ஏந்தி இலையை தொடக்கிறதுக்காக சுத்தம் பண்ணிருக்காரு. ஆகவே இந்த மரபுகள் எல்லாம் அன்னம்பாலிக்கிற மரபு, மகேஸ்வர பூஜைன்னா இப்படி, அன்னம்பாலிக்கா என்ன, அன்னதானம்னா என்ன, பிராமண போஜனம்னா என்ன, அதை பகிர்ந்து வைத்திருக்கிறார். ஒண்ணும் இல்ல, அது சொல்ல முடியும். ஆகவே பரஞ்சோதி முனிவருடைய பதிவுல இருக்கு அதெல்லாம். இங்க விரைதானம் எல்லாம் நடந்தது, கரக நீர் ஊற்றினார்களுக்கு தானம் கொடுத்து அந்த இந்த எண்ணெய் சுண்ணம் இதெல்லாம் மதுரை நாகரத்து வீதிகள்ல எல்லாம் நிறைய கழிவுடக்கூடிய நிலையில வழுக்கக்கூடிய நிலையில இருந்துதான் இந்த தான நீர் போய் ஆறு போல அடிச்சு கொண்டு கழிச்சுதான் பாருங்க. இப்ப கூட வாக்கு முத்திரையில் வச்சு தண்ணி அடிச்சு பீச்சு அடிச்சுனா எல்லாம் அழுக்கு போயிடும். என்ன கஷ்டம் பாருங்க, அறிவியல் உண்மைகளை எல்லாம் சொல் சித்திரத்துல காட்டுறாரு. இதெல்லாம் சொன்னா நேரம் தான் ஆகும், கழிவு இப்படி ஆச்சு. குழந்தை வந்தது, நாம் என்னென்ன செய்யணும், ஜாதகம் செய்யறது, தொட்டி விடுறது, அன்னப்பிராசனம், புதுமி வைக்கிறது, புணல் போடுறது, இதெல்லாம் செலுத்தி சாமி 5 வயசுல விளையாடுறாரு. முருகப்பெருமானோட விளையாட்ட கந்தபுராணத்துல கேட்டுக்கிங்க, ஆட்டுக்கடாய முடிச்சுட்டு சொன்னார், இதெல்லாம் கேட்டுக்கிங்க. நாரதர் யாகம் பண்ணாரு, அந்த மாதிரி இங்க உக்கரம் ஆட்டியதும் மதுரையில பல விளையாடுகளை செய்தார். 15 வயசு முடிஞ்சு போச்சு. எல்லா கல்வியும் ஒரு குருமுகமாக கேட்க வேணுங்கிறதுனால கேட்டார். சில பேர் இயல்பாகவே அறிவு நலம் உடையவர்களா இருப்பாங்க, ஆனாலும் கூட யார் மூலமாக யார்கிட்ட கேட்டீங்கன்னு பாடம் கேட்டீங்க அப்படின்னா நான் இன்னாலும் யாரும் பெரியாவது ஒரு பேர சொல்லணும். இல்லன்னா ஒரு சர்டிஃபிகேட்டாவது வாங்கிக்கணும். இவர் என்கிட்ட படிச்சாருன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இல்ல நான் இவர் படிச்சதுக்கு யாரு சான்று கொடுக்கறது, வாத்தியார் பேரை சொல்றது ஒண்ணு, அல்லது வாத்தியார் கைப்பட கொடுக்கறது ஒண்ணு. மகாத்மா காலம் ஆயிட்டாரு, யாராச்சியார் கொண்டு போய் இவரை வந்து கும்போன காலத்துல வேலைக்கு சேர்க்கணும் தான் இடத்துக்கு. வேலைக்கு சுப்பிரமணிய தேசி கிட்ட சொன்னாரு, இந்த சாமிநாதையரை கொண்டு போய் இந்த நம்ம பள்ளிக்கூடம் காலேஜ் ஏன் இருக்கிற ஆளையும் எடுத்துட்டு போற, இருக்கிற ஆள் இப்பதான் அவர் வேலை செஞ்சிருக்காரு அவரையும் எடுத்துட்டு போறது, இல்ல இல்ல நமக்கும் பெருமை தந்தார். அப்ப ஒரு தாந்திரில் இருந்திருந்தார் அப்படின்னா நம்முடைய ஆரியனுக்கு மகாவித்வான்னு இருந்தார். இது கொண்டு வரும் உவே சாமிநாதையர் நம் ஆரியனுக்கு மகாவிதாம், புள்ளி கமாலாம் கிடையாது, ஆரியனுக்கு மகாவித்வான். மீனாட்சுந்தரம் பள்ளியிடத்தில் படித்தவர் இவர். என்ன படித்தவர் என்ன நினைச்சினார், இது கொண்டு வரும் சாமிநாதையர் நம் ஆரியனுக்கு மகாவித்வான் நினைச்சுக்கிட்டது. மகாவித்வான் உடனே போசிக்கு போட்டு. ஆகவே இந்த சான்றிதழ் என்பது எல்லாருக்கும் வேணும். இந்த சான்றிதழ் அழிக்கிறதுக்காக சாமி வன்னி மரமாகவும் கிணறாகவும் லிங்கமாகவும் திருப்புறம் ஏற்றிருந்து மதுரை கொடுத்தார், காட்சிக்கு வந்த பெருமான். இப்ப இந்த பெருமானை விக்ரமாவர்மன் என்று பெயர் வைத்து எல்லா கல்விகளும் கற்ற பிறகு இவருக்கு தக்கவாறு கல்யாணம் பண்ணணும். அப்ப கல்யாணம் பண்ற போதுதான் பிள்ளையை உத்து பாக்குறாங்க, பிள்ளையை உத்து உத்து பாக்குறாங்க. நிறையான செயல்கள்லாம் என்ன இருக்குன்னு உத்து பார்க்காத பிள்ளைங்க, பிள்ளைய உத்து பார்த்து பாக்குறதுக்கு எந்த நேரம் இருக்கு, நல்லா பார்த்தா நிறைகள் எல்லாம் எப்படி நிறை தெரிகிறது, 32 வகையான அழகுகள் ஆண்களுக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு. இது வந்து உடல் கூறு இலக்கணம் சொல்வாரு, இங்க சொல்றாரு அதை கொஞ்சம் சொல்லிவிடுவோம். என்ன, உயர்ந்த உறுப்புகள் 6, நீண்ட உறுப்புகள் 5, திருத்த உறுப்புகள் 5, குறுகியன 4, அகந்தன 5, சிவந்தன 7, ஆண்டன 3. இதெல்லாம் விரிவா சொல்லல, இது மாதிரி காந்தி மதிக்கு சொல்றாங்க, இதெல்லாம் விரிவா சொல்லல. அப்போ கல்யாணம் பண்ணணும் என்று முடிவு பண்ண உடனே சோமசேகரன் சூரிய குலத்துல வந்தவருடைய மகளை பேச வேண்டும் என்று முடிவு எடுக்கிறார்கள். இங்க இருந்து தக்கவரையில அனுப்புறாங்க, அங்க இருந்து கணவரை போய் சாமி சொல்றாரு, எப்பா சுந்தரவாணியருடைய மகன் உக்கரகுமாரனுக்கு நீ குடு பொண்ணை கொடுங்கிற, அவன் தேரேறி எல்லாத்தையும் குடிக்கிட்டு வர்றான், பொண்ணை குடிக்கிட்டு வர்றான். உடனே கல்யாணம் பாதி வழியில ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. சந்திச்சுக்கிட்ட உடனே என்ன சாமி உத்தரவு ராத்திரி கனவுல வந்து சொன்னாரு, நான் அதுதான். அப்ப வந்து காந்தி மதியை பார்க்கிறாங்க, காந்தி மதியுடைய அழகுகள் எல்லாம் 32 அழகுகள், பெண்களுக்குரிய அழகுகள் எல்லாம் சொல்றாங்க. திருமணம் நடக்குது, திருமணம் நடந்தவொடனே பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கிறார். பார்த்த உடனே மகிழ்ச்சியாக ரெண்டு தம்பதிகளை பார்க்கிறார். பார்த்த உடனே அழைத்து, அப்பா நான் ரொம்ப நீண்ட நாளா மதுரையில ஆட்சி பண்ணிட்டேன், நீண்ட நாளா ஆட்சி பண்ணிட்டேன், நீ இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி தன்னுடைய மகுடத்தை சூட்டி, பாண்டிய மரபு தழைக்க நீ ஆட்சி பண்ணணும், ஆனால் பதவிக்கு வந்தா பகைவர்கள் வருவார்கள், பதவினாலே பகைவர்கள் இருப்பார்கள், உனக்கு இந்திரன் பகைவனாய் இருப்பான், வருணன் பகைவனாய் இருப்பான், மேரு மலை இருப்பார் அது பகையாயிருக்கும். இந்த பகையை வெல்லணும்னா உனக்கு வேல் கொடுக்கிறேன், செண்டு கொடுக்கிறேன், அது போல வழை கொடுக்கிறேன், இது மூன்று ஆயுதங்களை கொடுக்கிறேன். சாமி அதை வாங்கி கொண்டு அதற்கு மேலே ஒரு ஆயுதம் கொடுக்கிறார், பாசுபதா அஸ்தரம் என்று வந்து, அஸ்தர தேவர்னு வரும். இப்ப கூட திருக்கோயில்கள் பலருக்கு தெரியாது, சாமி வரதுக்கு முன்னாடி அஸ்தர தேவர் பிறந்தாயோ ஒரு பலிபீடமும் முத்தலை சூலமும். அது மாதிரி திருமால் கோயில்கள்ல சக்கரப்படை வரும், இந்த ஆயுதம் போவதுக்கு முன்னாடி போயிட்டு பைலட் கார் போற மாதிரி அர்த்தம். அத்தர தேவர் தான் இங்க வந்து தீர்த்தம் கொடுப்பார். இங்க இந்த தெப்பகுளத்துல வந்து தைப்பூச தண்ணிக்கு தீர்த்தம் கொடுக்கணும். அந்த ராஜோத்சவம் வந்து இந்த வள்ளியூர் தெப்பகுளத்துல இருந்து 600 பெரிய வரலாறு, இந்த கல்லெல்லாம் கதை கேட்கும். இந்த திருவிளக்க நினைச்சாலே அது ஒரு பெரிய அற்புதமான வரலாறு. இந்த தெப்பகுளத்து ஏற்றாமல் இருக்கக்கூடிய இந்த வளாகம் இருக்கு பாருங்க, இதனுடைய மேன்மை என்னன்னா அது பெருசு. அங்க எல்லாம் கொடுத்து பெருமானும் பெருமாட்டியும் ஆசீர்வாதம் பண்ணி மூலலிங்கத்தில போய் மறைந்தார். எங்க இருந்து பரப்பு வந்ததோ அங்க போய் மறைந்தார். இப்ப தனியாட்சி நடக்குது. அப்போ சிறந்த வளங்கள், இந்த வளம் இருந்தாலே புகழ் இருந்தாலே மற்றவர்களுக்கு அழுக்காது என ஒரு பாவி திருத்தெட்டு தீவிரம் விட்டு அவன் யாரா இருந்த தேவலோகத்தில் இருக்கிறவனுக்கே போறாம வரும், மண்ணில் இருக்கிறவனுக்கு வரது என்ன? மதி மயங்குகிறவர்களுக்கும் மதி கெட்டவர்களுக்கும் இது வரும் என்றுதான் வள்ளுவர் பெருமான் சொன்னார். அழுக்காறு இந்திரனுக்கு வந்துதான் இவனுக்கு என்ன வேணும். இவன் என்ன பண்ணானா, அழுக்காறு வரும் என்னன்னா 96 அச்சமேத யாகம் பண்ணிருந்தார். யார் உக்கரகுமார் பண்ணு, தனக்கு பதவிக்கு கேடு வந்துடுவான் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருடைய பதவியை காப்பாற்றியவர் தான் இப்ப உக்கரகுமார் வந்திருக்காரு. ஞானம் இல்லை, அதான் தெளிவு இல்லை, மயக்கம் இருள். அவருடைய தேவசேனாதிபதியாக இருந்து அவருடைய மாங்கல்யத்தையும் இந்திரனுடைய மாங்கல்யத்தையும் இந்திரனுடைய பதவியையும் ஜெயந்தேவி காப்பாற்றிய முருகப்பெருமான் தான் மதுரையை வந்து இப்ப குரகுமார பாண்டியரால் ஆட்சி செய்கிறார் என்ற தெளிவு அவனுக்கு இல்லை. இந்திரனுக்கு அதனால பயந்து போனோம். யாரை கண்டு பயப்படுவது, யாரை கண்டு அன்பு செய்வது என்று தெரியல. அச்சமெல்லாம் கீழ்களது ஆச்சாரம். மேலானவர்களுக்கு அச்சம் என்பது இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அஞ்சுவதும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. எப்போ தெளிந்தவர்களுக்கு இந்திரனுக்கு அந்த தெளிவு இல்லை. ஏன்னா போகத்தில் உள்ள மூழ்கி இருக்கிறவர்களுக்கு பதவியில இருக்கிறவர்களுக்கு தெளிவு வராது. அவன் அவன் என்ன பண்ணா, மேகங்களை எல்லாம் கும்பிட்டா மழை பெய்யாம போனான். 12 ஆண்டுகள் இவன் நாட்டுக்கு மட்டும் இல்ல, அதான் இந்த ஒருத்தருக்கு கெடுதல் செய்யணும்னா பக்கத்துல இருக்கணும் சேர்த்து கெடுதல் போடணும், அப்பதான் அப்படி வருது. அதாவது அரச மரத்தை பிடிச்ச இது பிள்ளையாரி பிடிச்ச மாதிரி. இப்போ இந்த உக்கரகுமார் மேல கொண்ட பொறாமையினாலே சேர சோழர் நாட்டிலேயும் மழை பெய்யாமல் தவிர்த்து விட்டான். அவன் மழை கடவுளாக 12 மழை இல்லாம கஷ்டப்பட்டார். நேர எல்லாம் 3 பேர் சேர்ந்து அகத்தியர்கள் போவாங்க, பெரியவங்க தானே போகணும் விதாயம் பண்றது. அவர் சொன்னாரப்பா, என்னென்ன கோள்கள் தன்மையினால எல்லா நிலைகளிலேயும் சூரியன் சுக்கரன் எல்லாம் முன்னே முன்னே போய் கொண்டிருக்க வேண்டியவர்கள் இப்படி இப்படி தடம் மாறி போய் கொண்டிருக்கிறது. கொள்கை வழியாக போக இருந்த நிலை மாறி நியமம் தாறி, நியமம் தாறி நடக்கிற நடை, அதை வந்து வக்கர நடை என்று சொல்வார்கள். இயல்பாக நடக்கிற நடை மாறுகிறது வக்கரம் பேர், மாறி நடக்க. அப்படி நடக்கிறதுனால மழை பெய்யாது. இந்திரன் இடத்துல போய் நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா இவன்கிட்ட போய் வேண்டிக்கிட்டா தண்ணி வரும். அந்த காலத்துல அதெல்லாம் இருந்திருக்கு. இந்திரன் இடத்துல போய் கேட்டா மழை வரும். இந்திரன் இடத்துல எப்படி போறது, சேர சோழர் கேட்டாங்க. சோமவாரம் இருந்தால் போறாங்க, சோமவாரம் ஆகி மதுரைன்னா காசி முதலாகிய தளத்துல நீங்க சோமவாரம் இருக்கிறான். அதை விட மதுரையிலே சோமவாரம் இருக்கிறது கார்த்திகை ஐப்பசி மாதம் தவிர, 2 அமாவாசைகள் வருகிற மலமாதம் தவிர மற்ற மாதங்கள்ல தொடங்கலாம். அது ஐந்து வகையாக செய்யலாம். சோமவார் திங்கட்கிழமை சக உம சோமாஸ்கந்தர், இந்த சோமனுக்குரிய வாரம் இது. சந்திரனை அருளிப்பாடோடு தலையில ஏற்றுக்கொண்டிருக்கிறானே, அவனுக்குரிய அந்த கிழமையில எப்படி இருக்கணும்னா அஞ்சு வகை. பகல் உணவு ஒழிதல், இரவு உணவு ஒழிதல், பகல் உணவு இரவு ஒழிதல் ஒழிந்து பட்டினியா இருக்கணும்னா நோன்பு, இரவுல விழித்திருத்தல், விழித்திருந்து நான்கு காலங்களிலும் சிவபூஜை சிவராத்திரி மாதிரி செய்யணும். இப்படி ஐந்து வகையாக சோமவார விரதம் இருக்கலாம் என்று சொல்லி, இந்த சோமவார விரதம் இருக்கிறானால் இன்னுலகு விரைவாக போகலாம். ஏசி கார்ல போற மாதிரி, அதாவது ஏசி ட்ரெயின்ல போற மாதிரி, பிளெயின்ல போற மாதிரி, அது சுலபம். உங்களுக்கு அந்த நிலையை கொடுத்துருங்க. இவர்கள் வந்தார்கள் மூவரும் சோமவாரம் நோன்பு. அப்போ பெரியவங்க சொல்ல, மற்ற மன்னர்கள் பின்பற்றுவது என்பது வேறு, பெருமான் முருகனும் அந்த சோமவார விரதம் இருந்தான்னு சொன்ன தன்னுடைய நாட்டினுடைய நன்மை கருதி அளக்கலாகாத பெருமையுடையவரும் கூட ஒரு நியதியிலே கட்டுப்பட்டு செயல் செய்தார்.
1: இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய தாரகாசுர வதைப்படலத்தையும் மற்ற அசுரர்களினுடைய வதப்படலத்தையும் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு முறை பின்னுக்கு செல்கிறோம். இதுக்கு முன்னால என்ன பார்த்தோம்? முருகப்பெருமானுடைய திருநாமங்களினுடைய மகிமைகளை பார்த்தோம். எதற்காக புராணங்களில இதையெல்லாம் வைத்திருக்கிறார்கள்? கந்த புராணத்தில் இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. எத்தனையோ நாமங்கள் முருகப்பெருமானை பற்றி மட்டுமல்ல, நான் முதலிலேயே சொல்லியிருக்கிறேன், விநாயகப் பெருமானை பற்றி சோடச நாமாக்கள் இதிலே தான் இருக்கின்றன. இதில் ஒரு அழகு, காஞ்சி பரமாச்சாரியாரனுடைய அந்த விநாயகனுடைய சோடச நாமங்களினுடைய விளக்கம் தெய்வத்திற்கு குரல் அவ்வளவு பெருசு, அவ்வளவு அருமையா இருக்கும். இப்போ அவரை பற்றி இருக்கிறது, சிவபெருமானை பற்றி இருக்கிறது, வெங்கடாஜலபதியை பற்றி இருக்கிறது, எவ்வளவோ நாமங்கள் இருக்கின்றன. முருகப்பெருமானை பற்றி பல இடங்களிலே கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஸ்காந்தத்தில் இந்த ஸ்காந்தத்தில் இந்த திருநாம மகிமை சொல்லப்பட்டிருப்பதை நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்த்தோம். முருகப்பெருமானுடைய நாம மகிமை, முருகான்கிற நாம மகிமை பார்த்தோம்.

முருகப்பெருமான் ஒரு முறை முருகா என்று சொன்னாலும் போதுமா? இதை ரொம்ப அழகா ஒரு முறை ஒரு தரம் சரவணபவா என்று நினைப்பவர் உளத்தினில் நினைத்தவெல்லாம் உடனே கைகூடும் என்று சொல்வார்கள் இல்லையா? என்று வேதங்கள் மொழியதே உன்னை அறிவான பொருளே பரிவாகவே அனந்தம் தரம். அவனுடைய முருகநாமத்தை சொன்னாலும் ஏன் எனக்கு நடக்கலேன்னு கேட்பர். இப்போ ஒரு முறை முருகான்னு சொன்னாலும் போது என்ன கொடுக்கிறான்? தன்னுடைய திருவடிகளை கொடுக்கிறானா? முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே என்று சொல்லுவார். இரண்டு திருவடிகளையும் கொண்டு வந்து கொடுக்கிறானா? ஒரு திருவடி இல்லை, இரண்டு திருவடிகளையும் கொண்டு வந்து கொடுக்கிறானா? இந்த முருகநாமத்தினுடைய மகிமையை பத்தி பார்த்தோம். உடனே கேட்கலாம், என்ன சார் இது புராணம் தானே, இதனால என்ன நடக்க போகிறது, இதுல வாழ்க்கைக்கு என்ன நடக்கிறது, என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று சொன்னால், திருநாமங்களினுடைய மகிமை தான் அடிப்படை. நம்ம அதிலே சொன்னேன், முன்னே அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னே அவனிருக்கும் ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் என்று முதன் முதல்ல நாமம் வரும். முருகன் குமரன் குகன் என்று முழிந்து உருகும் செயல் தந்து முருகன் அவனுடைய நாமா. குமரன் அவன் எப்படி இருப்பான்? என்றும் இளையாய் அழகியாய் எரூர்ந்தான் ஏரே என்று ரொம்ப அழகாக இருப்பான். எங்கு இருக்கிறான், என்ன செய்கிறான்? குகனாக உள்ளே உறைந்து கொண்டிருக்கிறான். உருவாய் எருவாய் உலதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒடியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் என்று உள்ளே அந்த குகனாக அமர்ந்திருக்கின்றான். அதான் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாயினர். எந்த ஓங்காரமானது சன்னியாசிகளுக்கு மிக உயர்ந்தது என்று அவர்களுக்கு ஓதுவிக்கப்படுகிறதோ, எந்த ஒரு திருமந்திரமானது இந்த உலகத்துக்கெல்லாம் பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதோ, வேதம் பிரபஞ்ச காரணம் என்று சொல்வார்கள். அந்த வேதத்தினுடைய அடிப்படை ஓங்காரம். அப்ப அந்த ஓங்காரமானது உலகத்துக்கே காரணமாக இருக்கிறது. இந்த ஓங்காரத்தினுடைய வடிவமாக இறைவன் இருக்கிறான். ஓங்காரத்தின் உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என்று பாடுவார். அதற்கு உள்ளேதான் முருகன் இருக்கிறான். அவன் உரையக்கூடிய இடம் முருகா என் அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய ஓங்காரம். அந்த ஓங்காரமானது தமிழிலே முருகா என்று ஆனது. அதைத்தான் இதற்கு முன்னாலே பார்த்தோம். ஒரு விஷயம் முருகன், அந்த முருகப்பெருமான் தான் அங்கிங்கனாதபடி எங்கும் இருக்கக்கூடிய பரம்பரை சக்தி முருகன் என்று ஆனதே. கருணை கூர் முகங்கள் அருகே கருணை கூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று நமக்காக அந்த பரம்பொருள் முருகன் சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய உருவத்திலே வந்தது. அந்த உருவத்தினுடைய நாமா, அந்த உருவம் இருக்கக்கூடிய ஓங்காரம் முருகா என்கின்ற நாமா. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம், நம்முடைய வாழ்க்கையிலே எது தேவை, எப்படி அடைய வேண்டும் என்கின்ற விவேகம். இதைத்தான் சமஸ்கிருதத்தில் சொல்லும் பொழுது விவேகம் என்று சொல்வார்கள். அந்த புத்தி ஞானம் நம்மிடத்தில் இருப்பதில்லை. நமக்கு என்ன தேவை, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், இந்த பிறப்பினுடைய பயன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தெரியாத பொழுது அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அடைய வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையான விஷயம் இந்த நாமாதான். அடிப்படையான விஷயம் இந்த நாமா. நாமா என்பதை தெரிந்து கொண்டுதான் அடுத்த படிக்கே நம்ம சொல்ல முடியும். முதல் படி இறைவனுடைய திருநாமம். இறைவனுடைய திருநாமங்களை, இறைவனுடைய பெயர்களை கேட்பது, சொல்லுவது, உச்சரிப்பது, அதனை மனனம் செய்வது, இது அடிப்படையான விஷயம். என்ன நடக்கும் உடனே கேட்கலாம், என்ன நடக்கும், இதை ஏன் சொல்ல வேண்டும்? முதல் விஷயம், இறைவனுடைய நாமாக்களை சொல்ல சொல்ல நம்முடைய பாபங்கள் கழிந்து புண்ணியமானது அதிகரித்து நமக்கு நல்லது செய்கின்றது. இது முக்கியமான விஷயம். நாமங்களை சொல்ல சொல்ல நமக்கு என்னனே தெரியாது. அவப்பொழுதுல தவப்பொழுது என்று சொல்வார்களே, அதே போல வெறுமையாக ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் அவமாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொழுதிலே அதனை தவப்பொழுதாக மாற்ற வேண்டும் என்றால் இறைவனுடைய நாமங்களை உச்சரிக்க வேண்டும். அவனுடைய நாமங்களை உச்சரித்தால் முதல் முதல்ல நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்முடைய பாபங்கள் நிறுத்தப்படுகின்றன. பாபங்கள் நிறுத்தப்படுகின்றன, பாபங்கள் நிறுத்தப்பட்டு புண்ணியமானது ஏற்படுகிறது, நமக்கு நல்லது நடைபெறுகிறது வாழ்வில். இதான் முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னாகும், பாபங்கள் தடுக்கப்பெற்ற காரணத்தினாலே, வாழ்விலே நல்ல விஷயங்கள் நடக்கின்ற காரணத்தினாலே இறைவனை நோக்கிய எண்ணமானது ஏற்படும்.
இறைவனை பற்றிய எண்ணமானது ஏற்படுமாக, நல்லதே நடக்கிறது, இதை கொடுத்தவன் யார், ஏன் கொடுத்தான் என்று சொல்லும்படியாக இந்த நாமத்தின் காரணத்தினாலே, இந்த நாம பிரபாவத்தின் பிரபாவத்தாலே அவனை பற்றி எண்ண வேண்டும் என்கின்ற எண்ணம். அவனை பற்றி எண்ணம் நான் சொல்லல, அவனை பற்றி எண்ண வேண்டும், அவன் யார், நாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமானது ஏற்படும். அது இரண்டாவது விஷயம். அதாவது ஆர்வம், ஆசை. அந்த ஆசை என்று சொல்லக்கூடியது இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய ஆசை இருக்கின்றது, அது இரண்டாவது உண்டாகும். இப்படி ஆசைப்படும் பொழுது அவனை எப்படி அடைவது, அவனை எப்படி தோத்தரிப்பது, அவனை எப்படி புகழ்வது, அவனை போற்றுவது என்று சொல்லக்கூடிய ஆசை வரும் பொழுது இதே நாமாதான் பயன்படும். நாம முன்பே பார்த்தோம், தேனானது பாலானது உணவாகவும் மருந்தாகவும் இருப்பதை போலவே முதல்ல குழந்தைக்கு வந்து வயிறு சரியா இல்ல, பால் கொடுத்து வேற ஒண்ணுமே வேண்டாம், வயிற்றை சரிப்படுத்துகின்றார்கள். பிறகு வயிறு சரியான பிறகு அதே பாலை உணவாக கொடுப்பதை போலவே இந்த நாமங்களை உச்சரிக்கின்ற காரணத்தினாலே வயிறு சரியில்லைன்னு சொல்லும்படியாக நம்மை இந்த வாழ்வு சரியில்லாமல் இருக்கும் பொழுது இந்த வாழ்வு திருத்தப்படுகிறது, மீண்டும் அதுவே உணவாக வருகிறது. மருந்தாக இருந்த நாமா இப்பொழுது உணவாக வருகிறது. என்ன உணவாக வருகிறது? இறைவனை தோத்தரிப்பதற்கு, இறைவனை அடைவதற்கு இந்த நாமா தான் பயன்படுகிறது. அடுத்ததாக முதலிலே நம்முடைய வாழ்வை திருத்திக் கொள்வதற்கு நாமா பயன்பட்டது, இரண்டாவது அவனை அடைவதற்காக, அவனை தோத்தரிப்பதற்காக, அவனை வணங்குவதற்காக பயன்படக்கூடியது இந்த நாமாதான். அப்ப இரண்டாவது உணவாக பயன்படுவதை போலவே இந்த நாமங்களும் பயன்படுகின்றன. சரி, இறைவனை தோத்தரிக்கிறோம், அடுத்தது என்ன வரும்? அடுத்தது விவேக புத்தி என்று சொல்வார்கள். இதெல்லாம் பின்னாலே வருகிறது. தக்ஷகாண்டம் அல்லது அசுரகாண்டம் வரும் பொழுது காசியவர் உபதேசம் செய்வதாக வரும். அந்த சில காண்டங்களிலே வரும் பொழுதுலாம் அந்த உபதேசத்தோடு நாமும் பார்க்கிறோம். இப்ப அடுத்ததே பார்க்க போகிறோம், சில வேதத்தினுடைய கருத்து என்ன என்பதெல்லாம் இங்க வரும். முருகப்பெருமான் ரொம்ப அழகா சொல்லுகிறார் அந்த இடத்துல வேதத்தினுடைய கருத்து என்ன, என்ன செய்ய வேண்டும் என்று. இப்ப அடுத்தது என்ன வரும்? இந்த நெறி நாமத்தினுடைய நெறியிலே நிற்கும் பொழுது இறைவனை வணங்குகிறோம். இறைவனை வணங்கும் பொழுது விவேகம், இது அடையத்தக்கது என்று சொல்லக்கூடிய விவேகம் வரும், அந்த புத்தி வரும். அந்த அறிவு வரும் பொழுது, புத்தி விவேகம் வரும் பொழுது, அந்த விவேகத்தின் காரணத்தினாலே இறைவனை அடைவதற்காக பிரயத்தனம் செய்து இறைவனுடைய திருவடிகளை நாம் அடைகிறோம், அவனை சரண் அடைகிறோம். உன்னாலே அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று சொல்லும்படியாக அவனிடத்திலே சரணடைந்து என்னை காக்க வேண்டும் என்று உயிர் கா என ஓத அருள்தாரா என்று ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர் கா என ஓத அருள்தாரா என்று இந்த வார்த்தையில வரும். இது ரொம்ப விரிவாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை, சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். ஒரு கால் ஒரு முறை, அந்த ஒரு கால் ரெண்டு இடத்துல வரும். ஒரு கால் முருகா, முருகான்னு ஒரு முறை சொன்னால் நம்முடைய பாவங்கள் நீங்கும். அடுத்தது எவன் பரம்பொருள்னு தெரியும். பரமா குமரா, அடுத்தது அவன் எப்படி இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டோம். இவனே முருகப்பெருமானாக இருக்கிறான், அவனே மந்திரப்பொருளாக அந்த ஷடாட்சரமாக நமக்குமாராயா என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய ஷடாட்சரத்தை கொண்டு வந்து வைத்தார். ஒரு கால் முருகா, அவனே பரம்பொருள் பரமா குமரா, அவன் ஷடாட்சர பொருளாக இருக்கிறான். குமரா, அவனிடத்திலே என்னுடைய ஆன்மாவை காக்க வேண்டும் என்று உயிர் கா என ஓத. ஒருமுறை முருகா என்று சொல்லும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழிய ஆரம்பித்து நமக்கு ஆசை வருகின்றது. நான் சொன்ன படித்தரம். இரண்டாவது முறை என்னாகிறது? அந்த மருந்தாக இருந்த நாமா இப்பொழுது விருந்தாக மாறும் பொழுது உயிர்கா என ஓத அருள்தாராய், உயிர்கா என ஓத அருள் தரும் பொழுது அதே பாடல், இந்த திருவள்ளி மடலை பாடல்ல இரண்டு முறை முருகாய் என்று வைத்தார். ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள் தாராய், முருகா என ஓர் தரம் ஓது அடியார் முடிமேல் இணைத்தாள் அருள்வோனே என்று சொல்லுவார். இப்ப இரண்டு விஷயங்கள், இரண்டு முறை முருகான்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன? இங்க அருணகிரிநாதர் தன்னுடைய பாடல் என்ன? ஒன்று நம்முடைய பாபம் கழிந்து, இதைத்தான் சைவ சித்தாந்தத்துல சொல்லும் பொழுது இருவினை ஒப்பு மலபரிபாகம் என்று சொல்வார்களே, நல்வினை தீவினை இரண்டும் ஒப்புற்று கழிந்து ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடியது பக்குவமாகி அது கனிந்து மாறுபட்டு சத்தினிபாகம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இறைவனை அடையக்கூடிய தன்மைக்கு வருகிறோம். அப்பொழுது இறைவன் அவன் அருளாலே நம்மை அவனிடத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறான். நான் ரொம்ப சுருக்கமா இதை பற்றி சொல்லியிருக்கிறேன், விரிவாக சொல்ல அஞ்சி
விரிவாக நேரம் கிடைக்கும் பொழுது நாமும் பார்க்கிறோம். ஏன்னா கந்தபுராணமே ரொம்ப பெரியது, அதில் எத்தனையோ கருத்துக்கள். இந்த ஒரு கருத்து மீண்டும் அதை நினைவுறுத்துவதற்காக இங்கே சொல்லுகிறேன். இந்த நாமாக்கள் இறைவனை அடைய பயன்படுகின்றன, அதுக்கு தான் சொல்ல வருகிறேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம் முக்கியமானது என்னன்னா, நீங்க இறைவனை அடைவது அதாவது மோட்ச சாதனம், மோட்சத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆசை என்று சொல்லக்கூடியது கூட பின்னாடி வரலாம். முதல்ல என்ன வரும், எனக்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய துன்பம் கழிய வேண்டும், எனக்கு இங்கே இருக்கக்கூடிய துன்பம் கழிய வேண்டும், நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய தாப இந்திரிய தாப சபல மர வந்து நின்கடல் தருவாயே என்று பாடுவார் அருணகிரிநாதர். இந்திரிய தாபத்தினாலே நான் ஆட்பட்டு கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய துன்பங்கள் எல்லாம் போக வேண்டும் என்றால் எனக்கு இந்த நாமா மருந்தாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு துன்பம் என்று இருக்கும் பொழுது முருகா என்கின்ற நாமங்கள் தான் மொழிக்கு துணை. முருகா எனும் நாமங்கள், மேன்மை மேன்மை குன்றா மொழிக்கு துணை, முருகா எனும் நாமங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முருகா என உனை ஓதும் தவத்தினர், அப்படி ஓதக்கூடியவர்களுக்கு வியாதி வராது, என்றைக்குமே குறைவராத செல்வம் அடைவார்கள், பரகதியும் உற்றிடுவார் என்று திருப்போரூர் சந்நிதி முறையிலே சொல்வதைப் போலவே முருகா என்கின்ற நாமம் இருக்கிறதே அது ஓங்காரத்தினுடைய வடிவம். அந்த முருகா என்பதுதான் இறைவனுடைய தமிழ் வடிவம். அது மட்டும் கிடையாது, அந்த முருகா என்கின்ற நாமா நமக்கெல்லாம் இந்த ஈக உலகத்திலே ஈகபர சௌபாகியம் என்று ஈக சௌக்கியத்தை இங்கே கொடுக்கிறது. முதல் விஷயம் அது நமக்கு தேவைதானே, அது இல்லாமல் இருக்க முடியுமா? எனக்கு வீடு வேணும், நல்ல செல்வம் வேண்டும், நல்ல மனைவியோ நல்ல கணவனோ வேண்டும், நல்ல புத்திர பேர் வேண்டும் என்று சொல்லும்படியாக வால்மீகி ராமாயணத்துல முதல்ல பார்த்தமே கந்தனுடைய கதையை எவர் படிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுஷ்மான் புத்திர பௌத்ரோஷ்ய ஸ்கந்த சாலோக்கியமாப்புனியாத் என்று சொல்லும்படியாக ஆயுள் ஆரோக்கியம் புத்திர பௌத்தர்கள் நல்ல செல்வம் பின்னாலே கந்தனுடைய உலகம் என்று சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது.

இப்பொழுது முருகர் பெருமானை சிவபெருமான் அழைத்தார். அழைத்து தன்னுடைய மடி மீது அமர்த்தி, முருகா, தேவர்களெல்லாம் ரொம்ப துன்புற்று விட்டார்கள். அந்த துன்புற்ற தேவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? அருள் செய்ய வேண்டும். எப்படி அருள் செய்வாய்? பாரினை அழைத்து பல்லுயிர் தமக்கும் பருவரல் செய்து, அதை துன்பமே செய்து, பருவரல்னா துன்பம், விண்ணவர்த்தம் ஊரினை முறுக்கி தீமையை இயற்றி உலப்புறா வன்மை கொண்டுற்ற சூரனை அவுணர் குழுவடும் தடிந்து சுருதியின் நெறி நிதீகி மகவான் பேரரசழித்து சுரர் துயர் அகற்றி பெயர்தி என்றான் எந்தை பெருமான் என்று, சூரனை அவனுடைய சுற்றத்தோடு உற்றும் சுற்றத்தோடு அழித்து தேவர்களுக்கு அவருடைய நகர்களை கொடுத்து, இந்த சுருதியின் நெறி நிதீகி, அதுதான் முக்கியமான வார்த்தை இங்க. ஏன் இவனுடைய முருகப்பெருமானுடைய அவதாரம் நடந்ததுன்னா, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய என்று சொல்வாரே கீதையில, அதே விஷயம்தான். தர்மத்தை ரட்சிப்பதற்காக, வேத தர்மத்தை ரட்சிப்பதற்காக இந்த முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் நிகழ்ந்தது. நம்முடைய க்ஷண்மிதமான மதங்களுமே வேதத்தை அடிப்படையாக கொண்டவை. வேதம் என்கின்ற ஆதாரம் அடிப்படை அஸ்திவாரத்தின் மீதுதான் எல்லாமே அமர்ந்திருக்கின்றன. இந்த புராணங்கள் எல்லாம் வேதத்தினுடைய விளக்கங்கள். அது இல்லாம இல்ல வேத பாக்கியமான விஷயங்கள் கிடையாது. இப்ப பல பேருக்கு என்ன தோன்றுகிறதுன்னா, இந்த கதை புராணம் படிக்கும் பொழுது எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், வேதத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் யாருக்குமே கவலை கிடையாது, நான் செய்வது நான் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இப்படி சொன்னால் போதும் என்று சொல்லும்படியாக அவர்களுக்கு என்று தனி வழி வைத்துக் கொள்ளுகிறார்களே, அது தவறானதுங்கிறதுக்கு தான் சொல்ல வருகிறேன். முருகப்பெருமானுடைய அவதாரமானது சுருதியின் நெறி நிதீகி என்று சொல்லும்படியாக வேத மார்க்கத்திலே இந்த பிரபஞ்சத்தை மீண்டும் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக ஏற்பட்ட அவதாரம். உடனே வணங்கி நின்றாராம் முருகப்பெருமான். எனக்கு இப்பணியை செய்வதற்கு ஆணையிட வேண்டும் என்று சொன்ன உடனேயே அனைத்து உச்சி முர்ந்து முருகப்பெருமானிடத்திலே சென்றுவா என்று சொல்லும்படியாக முருகப்பெருமானை போருக்கு அனுப்புகிறார். அனுப்பும்பொழுது அப்படியே குழந்தைய அனுப்ப முடியுமா? தந்தையானவர் தன்னுடைய மனத்தாலே நினைத்தாராம், நினைத்த உடனேயே உலகங்களையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய 11 விதமான படைக்கலங்கள் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியதாக இருக்கும், சூரியனை பல கோடி சூரிய பிரகாசத்திற்கு நிகரான ஒன்றை, அந்த 11 ஆயுதங்களை கொடுத்தாராம். எங்கிருந்து வந்ததுனர்? 11 ருத்ரர்களையே படைக்கலங்களாக கொடுத்தாராம். பொன்றிகள் செடிலத்து அண்ணல் தன் பெயரும் புருவிழா உருவமும் தொன்னாள் நன்று பெற்று உடைய உருத்திரக்கணத்தோர் நவில் அந்த உருத்திரக்கணர்கள் தன்னை போலவே பெயரையும் தன்னை போலவே உருவத்தையும் கொண்டிருக்கக்கூடிய ஏகாதச ருத்ரர்கள், 33 கோடி தேவர்கள்னு சொல்லுகிறோமே, அந்த 33 கோடியில 11 கோடி பேர் ருத்ரகணங்கள். அதுல ஏகாதச ருத்ரர்கள் என்று சொல்வார்கள். அதுல தலைவர்களாக இருக்கப்பட்ட அந்த 11 தலைவர்கள் இவரைப் போலவே, சிவபெருமானைப் போலவே உருவத்தை உடையவர்கள், சிவபெருமானைப் போலவே நாமத்தை, ருத்ரன் என்கின்ற நாமத்தை உடையவர்கள், அவர்களை படைக்கலங்களாக மாற்றிக் கொடுத்தாராம். நவிலரம் தோமரம் கொடி வாழ் மந்திரல் குலிசம் பகழி அங்குசமும் மணி மலர்பங்கயம் தண்டம் வென்றிவில் மழுவுமாகி விற்றிருந்தார் விரல் மிகும் அருமுகன் கரத்தில் என்று, அவர்கள் அத்தனை பேரும் இறைவனுடைய 12 கரங்களிலே 11 படைக்கலன்களாக, இன்னும் ஒரு கை மிச்சம் இருக்கு, அதான் முக்கியமான விஷயம், 11 படைக்கலன்களாக அவர்களுக்கு கொடுத்தாராம். தோமரம் கொடி வாழ் குலிசம் அம்பு அங்குஷம் மணி தாமரை தண்டு வில் மழு என்று சொல்லக்கூடிய 11 படைக்கலன்களாக, இதுல நல்லா கவனிக்கலாம், கொடியும் படைக்கலன், தாமரை பூவும் படைக்கலன், மணியும் படைக்கலனாக இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம இன்னும் பலவிதமான கருத்துக்களை தனியாக எடுத்துக்கொண்டு நான் செல்கிறேன், அப்பொழுது எல்லாம் பார்க்க வேண்டும். இப்போ ஒவ்வொன்றையும், இப்போ வாழ் இருக்கிறது சொல்லலாம், தோமரம் இருக்கிறது, தண்டு இருக்கிறது, தண்டுனா கதா ஆயுதம்னு சொல்லுவோம், வில் இருக்கிறது, அம்பு இருக்கிறது, இதெல்லாம் ஆயுதங்கள், முழு இருக்கிறது ஆயுதம் என்று சொல்லலாம். ஆனால் தாமரையும் ஆயுதமாக, கொடியும் ஆயுதமாக, இவருக்கு மணியும் ஆயுதமாக, எல்லாமே இறைவனிடத்திலே ஆயுதமாக வந்து அமர்ந்திருக்கிறது. அந்த ஆயுதங்களின் மூலமாக அசுரர்கள் குழுவை அழிக்க வேண்டும் என்று அவருக்கு கொடுத்தாராம். கொடுத்தது மட்டும் கிடையாது, இதைவிட மிகச் சிறந்ததாக தன்னுடைய மனத்திலே இருந்து தன்னிடத்திலே இருந்து ஒரு ஆயுதத்தை தோற்றுவித்தாராம். 11 ருத்ரர்கள் இங்கே 11 படைக்கலன்களாக மாறினார்கள். இப்போ தன்னிடத்திலேயே இருந்து பகைவர் அத்தனை பேரையும் முறியடிக்கக்கூடிய வல்லமையாக இருக்கப்பட்ட ஒரு சக்தி ஆயுதத்தை, அந்த சக்தி ஆயுதத்தை தன்னிடத்திலே இருந்து எப்பொழுதும்

0: எல்லா இடத்திலேயும் எவரையும் வெற்றி கொள்ளக்கூடியதான ஒரு ஆயுதத்தை கொடுத்தாராம். இத கந்தபுராணத்துல ரொம்ப அழகாக கட்சியப்பர் பாடுவார். ஆயதர் பின்னர் ஏவில் மூதண்டத்து ஐம்பெரும் பூதமும், இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களையும் அதை என்ன செய்யுமா, பூதமும் அடுவது, எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியது, பஞ்சபூதங்களையும் அழிக்கக்கூடியது, பல் உயிரும் ஒரு தலை முடிப்பது, எல்லா உயிர்களையும் ஒரு சேர முடிக்கக்கூடியது, ஏவர் மேல் விடுகினும் அவர் தம் மாயிரும் திறனும் வரங்களும் சிந்தி, யார் மேல விடுத்தாலும் சரி, இவர் தான் இவர்கிட்ட தான் போகும், இவர்கிட்ட போகாதுங்கிறதே கிடையாது. ஏன்னா மற்ற படைக்கலன்களை எல்லாம் பார்க்க போகிறோம், பாசுபதாஸ்திரம் கூட முருகப்பெருமானிடத்திலே ஒன்றும் செய்ய முடியவில்லை, நாராயணாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் எல்லாம் வணங்கி நின்றன என்று பார்க்க போகிறோம். ஆனால் இங்கேயோ இந்த அஸ்திரத்துக்கு இந்த ஆயுதத்துக்கு நிகராக எதுவும் கிடையாது. இந்த ஆயுதம் யார் மீது விடுத்தாலும் ஏவர் மேல் விடுகினும் அவர் தம் மா இரும் திறனும் வரங்களும் சிந்தி, அவர்களுடைய வரங்களையும் அவர்களுடைய உயிரையும் சிந்த வைத்து மண் உயிர் உண்பது, அவருடைய உயிர்களை உண்ணக்கூடியது, எப்படைக்கும் நாயகம் ஆவது, எல்லா படைக்கும் எல்லா படைக்கலன்களுக்கும் ஒரு நாயகமாக இருக்கக்கூடிய ஒன்றை நாயகமாவது, ஒரு தனி சுடர் வேல் நல்கியே, ரொம்ப அழகாக கொண்டு வர, சுடர் வேல் நல்கியே, பிரகாசிக்கக்கூடிய ஒரு வேலை எடுத்து முருகப்பெருமானிடத்திலே கொடுத்தாராம். நல்கியே மதலை கை கொடுத்தான். இந்த வேலை பற்றி பல இடத்துல கச்சியப்பர் மிக அழகாக சொல்லுவார். இது படைக்கலம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம், அது முதலே சொல்லுற, இது படைக்கலம் அல்ல. சிவபெருமானே முருகன், சிவபெருமானே தன்னிடத்திலே இருந்து தோற்றுவித்த ஒரு ஆயுதம் வேல், வேல் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆயுதம். இதை இன்னொரு விதமாக சொல்லலாம், அம்பிகை தான் இந்த வேலாகவே வருகிறாள், தன்னிடத்திலே இருந்து சக்தி என்கின்ற ஆயுதத்தை கொடுத்தான் என்று ஸ்காந்தத்திலையும் வரும், இங்கேயும் அவர்கள் சொல்லுகின்றார். எப்படைக்கும் நாயகம்னா என்ன அர்த்தம், எல்லாவற்றையும் அழித்து காக்கக்கூடிய ஒரு தன்னை உடையது, இந்த பிரபஞ்ச காரணமாக இருக்கக்கூடியதாக ஒரு படைக்கலன் வருகிறது, அது அம்பிகை தவிர வேற கிடையாது. இப்போ அம்பிகையோ பரமேஸ்வரனோ முருகனோ எல்லாம் ஒன்றுதான், மற்ற எல்லாவற்றையும் விட இந்த வேலுக்கு என்ன பெருமை. இப்ப சக்கராயுதம் சொன்னா தனியாக சக்கரைப்படை என்று சொல்லியாக சொல்லலாம், அவருக்கு சக்கரம் உண்டு, சங்குண்டு, சக்கரத்தான் விஷ்ணு என்று சொல்றது கிடையாது, சக்கரத்தாழ்வார்னு அவர் தனி, அவரே சக்கரத்தாழ்வார் தான் விஷ்ணுன்னு சொல்றது இல்லை. அதே மாதிரி திரிசூலம் என்று சொல்லக்கூடிய சூலாயுதம் சிவபெருமானுக்கு சொல்லலாம், ஆனா திரிசூலம் தான் சிவபெருமான் என்று யாரும் சொல்வது கிடையாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, வேலை இட்டால் வேல்தான் முருகப்பெருமான் என்று வணங்கப்படும், வேற எந்த விதமான பாசம் அங்குஷம் திரிசூலம் தண்டாயுதம் அல்லது மலர் சக்கரம் எத்தனையோ ஆயுதங்கள், ஒவ்வொரு தேவதைகளுக்கும் வஜ்ர ஆயுதம், எத்தனையோ ஆயுதங்கள் உண்டு, இந்த ஆயுதங்கள் தான் இறைவன் என்று வணங்குவதில்லை, ஆயுதங்கள் அவனுடைய தேவதைகள் பரிவார தேவதைகள் அப்படின்னு சொல்லுவார்களே தவிர இவன்தான் அவன் அந்த தெய்வம் என்று சொல்லுவது கிடையாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, நாம் எதை வணங்குகிறோம், வேலை வச்சு பூஜை செய்தாலும் போதும். நீங்க பார்த்திருக்கலாம், பஞ்சாயதன பூஜை செய்யும் பொழுது ஐந்து மூர்த்தங்கள் இருக்கும், முருகப்பெருமானுக்கு அங்கே மூர்த்தம் கிடையாது, வேலும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா பஞ்சமூர்த்திகளுக்கு உள்ளேயும் முருகப்பெருமான் இருக்கிறார், அதுதான் முக்கியமான விஷயம். பஞ்சமூர்த்திகளுக்கு உள்ளேயும் இறைவனாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானே, எந்த மூர்த்தியை நீங்கள் வணங்கினாலும் அந்த மூர்த்திக்குள்ளே முருகப்பெருமான் இருக்கிறார். ஆனா சில பேருக்கு அதை வணங்க வேண்டும் இருந்தார், வேல் வைத்து பூஜித்தால் போதும் என்று சொல்வார்கள், அந்த வேலை வைத்து பூஜித்தாலும் போதும். அந்த வேல் என்பதே முருகப்பெருமானுடைய உருவமாக இருக்கிறது, பல இடங்களில் வேலு தான் இருக்கும், அந்த இடத்துல அப்படியே வேல் வைத்தால் போதும், அதான் முருகப்பெருமான். நீங்க திருப்பரங்குன்றத்துல போனா முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் கொஞ்சம் தான், ஆனா அவருடைய வேலுக்கு தாமர வேலாக அங்க இருக்கும், அதுக்கு தான் பால் ஊற்றி அபிஷேகம் செய்து கொண்டே இருப்பார்கள், கொடுக்க கொடுக்க அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும். இதே போல வேல் என்பது அவனுடைய உருவமாக சிவனுடைய உருவமாகவே அங்க இருக்கும், சக்தி என்று சொல்லக்கூடிய ஆயுதமாக மதலை தன்னுடைய குழந்தையினுடைய கையிலே கொடுத்தான். இங்கே ஸ்காந்தமும் சரி கந்தபுராணமும் சரி இந்த சக்தி என்று சொல்லக்கூடிய வேலை சிவபெருமான் தான் படைத்துக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது, நன்றாக கவனிக்க வேண்டும். ஆனால் நம்முடைய சம்பிரதாயத்தில் திருவிழாக்களிலே சக்தியின் இடத்திலே இருந்து முருகன் வேல் பெறுவதாக ஒரு சம்பிரதாயம் நீங்க பார்க்கலாம். இந்த கந்த சஷ்டி வரும்பொழுது கந்த சஷ்டியிலே முருகப்பெருமான் அம்பிகையினுடைய சந்நிதிக்கு போய் அங்கிருந்து வேல் வாங்கி வருவார். இது சிக்கல் எல்லாம் மிகச்சிறப்பாக நடக்கும் அந்த திருத்தத்துல எல்லாம் என்று சொல்லுவார்கள். இப்போ இதுக்கு என்ன காரணம்னா, புராணங்கள் தர புராணங்கள் சில விஷயங்கள் இந்த புராணத்தை விட விளக்கமாக
1: மற்ற புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கும் பல புராணங்கள் காரணம். அதே மாதிரி அருணகிர் நாதர் படுவர் எம்புதல் வாழி வாழி என்னும்படி வீரான வேல் தர என்றுமுழானே மனோகரா வயலூரா என்று பண்டு சுராபான சூரனோடு எதிர்போர் கண்டு யாரு அம்பிகை பங்கமிலா நீலி மோடி பயங்கரி மாகாளி யோகினி பண்டு சுராபான சூரனோடு எதிர்போர் கண்டு

0: அவள் கொடுத்தாள் என்று வரும். இன்றுமுள்ளானே இன்றுமுள்ளானே என்று சொல்லும்படியாக அந்த மனோகரன் வயலூரனுக்கு முருகப்பெருமானுக்கு அவ என் புதல்வா வாழி வாழி என்னும்படி வீரான வேல் தர என்று இந்த வேலை அம்பிகை கொடுத்தாள். புராணங்களின் காரணத்தினாலே மற்ற தல புராணங்களின் காரணத்தினாலே இந்த வேலை அம்பிகை நடத்திய இருந்து வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றது. ஒன்று. இரண்டாவது, தன்னிடத்திலே இருந்து கொடுத்தான், தன்னிடத்திலே இருந்து அந்த சக்தி ஆயுதத்தை படைத்துக் கொடுத்தான் என்று சொல்லும்படியாக சிவனிடத்திலே இருந்து வந்த காரணத்தினாலே சிவனிடத்திலே இருந்து வருவது சக்தி பரசியமாக இருக்கப்பட்டது. அதுதான் அந்த சக்தி தான் இங்கே கொடுத்தாய் என்பதாக மறைமுகமாக சூஜகமாக சொல்லக்கூடியதாகவும் அம்பிகையினிடத்திலே இருந்து வேல் வாங்கினான் என்று நடைபெறுகிறது. அப்படியே அம்பிகையினிடத்திலே வணங்கி
1: வழிபடுகின்றானா? ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

அருள் ஆபடு துணையரணே நச்சியின் தமிழ் பாடிய ஞான சம்பந்த இச்சையே புரிந்து அருளிய இறைவரின் அருளான் அச்சிறப்பருள் பூதமுன் விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆகிற கிளி ஒன்று கூடிய போனை பொழித்த புகழிய போன் கடல் போற்றி ஆழி விசை கல்விதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் பன்றுண்ட பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம்

வனம் பரகு சிவஞ அனுபோத நெறி காட்டும் என்னை பயில் வாழ்வினை கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவிடு திருவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுமுனி தழிக மாதோ சீலனிகள் மூல அவமப்பொருள் ஒன்றுண்டாகி திரம்பராது ஞானிகள் குலதெய்வன பலரும் கொண்டாட நாங்கள் உரிய சாரணிகள் சமபாத முதலிய போல் ஒழித்திட உதயமாய் வந்த பாத

எல்லாம் வல்ல அன்னை ஸ்ரீ ஒப்பிலாமலை அம்பை சமேத எந்தை ஸ்ரீ மாசிலாமணீஸ்வர பெருமான் பொன்னார் திருவடி மலர்கள் அடியை மனமொழி மெய்களால் படைந்து நமஸ்கரித்து சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி மலர்களையும் அடியை வணங்கி தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் வணங்கி எனது தந்தையாரின் திருவடியை வணங்கி இப்புனிதமான நேரத்தில் விநாயக பெருமானுடைய புகழை சிந்திக்கலாம். விநாயக புராணத்தின் வாயிலாக சென்ற சிந்தனையில் நாட்டுப்படலத்திலும் காஞ்சிபுரத்தினுடைய பெருமை, தொண்டைநாட்டினுடைய பெருமைய சுவாமி நமக்கு அழகாக கச்சியப்ப முனிவர் பெருமான் எடுத்து வைத்தார். நாட்டுப்படலம்னா உடனே முடியாது, ஏன்னா அதுல வந்து ஐந்து நிலங்களினுடைய பெருமையை சொல்றாரு கச்சியப்ப முனிவர் பெருமான். சேக்கிழார் பெருமானும் கச்சியப்ப முனிவர் பெருமானும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்கன்னு சொல்லும் பொழுது ஒன்றுக்கும் பற்றாத அடியை வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் சொல்ல முடியும். நான் பெரிய ஒரு மேதை அல்ல, ஒரு அறிவாளி நினைச்சுக்கிற வேண்டாம், சாதாரண ஒரு துரும்பு, ஒரு மடு போல இருக்கின்றேன். அதனால் இப்பொழுது இந்த நாட்டுப்படலத்துல நம்ம பார்க்கலாம்.

திருவும் நற்றவும் ஒன்று, திருவாகிய செல்வம் அந்த தொண்டை நாட்டுல செழித்திருக்கிறது. அதற்கு அந்த பல்விடத்தை உதவிய திருப்பார்கடலை கடையும் பொழுது முதல்ல தேவர்கள் பரமேஸ்வரன்ட்ட உத்தரவு வாங்காம செஞ்சாங்க. அப்ப சுவாமி விஷத்தை கொடுத்தார். முதல்ல அமுதம் கிடைச்சிச்சு, அமுதத்தை உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடைய கடைய கடைய ஆசை முத்தினதுனால விஷமா மாறிடுச்சு. அமுதம் வரும்போது யாரும் சுவாமியை நினைக்கல. அதாவது பொதுவாகவே உலக இயல்பே நல்லது நடக்கும் போது சுவாமி தான் செஞ்சாரு. சுக்கநாத பெருமானுடைய திருவருளால் இது நடந்தது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா நல்லது நடக்கும் போது என்னால நடந்துச்சு, நான் இல்லைன்னா இது நடந்திருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கெட்டது நடந்த உடனே முதல்ல சுவாமியுடைய திருநாமத்தை சொல்லுவோம் இல்லையா. அது போல இங்க தேவர்கள் அப்படியே அமுதம் வரும்போது நினைக்க முடியல, அதுவே விஷமா மாறின உடனே அப்படியே ஓடுறாங்க. இந்த விஷம் வந்துச்சே என்ன செய்யணும், பரமேஸ்வரன் அந்த விஷத்தை தூக்கி அப்படியே தன்னுடைய தொண்டைகளுக்கு ஷெட்டில் அக்கறை சேவ் பண்ணார். தான் விஷத்தை சாப்பிட்டு அடியார்களுக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுத்தார் இல்லையா. அந்த உதவிய பாக்கடன் மறந்து மறிவிலே என ஒழித்தொரு மாதவர்க்கு உணவாய் ஒரு திரை பெறும் கங்கை

தல்லது மாணவே இந்திரன் அடித்து அடுத்து விழிப்பதின்மை நினைந்து வெண்டிரை புனன் முழுதும் கழிப்ப உண்டிடாது எழுந்தன கழுத்து மாமேகம். அப்படியே கடல்ல இருக்கிற நீரை பூரம் அந்த மேகமானது மகாவிஷ்ணு போக கரிய நிறம் உள்ள அந்த மேகமானது அப்படியே உறிஞ்சு இழுக்குது. அந்த அந்த அந்த சூ ஹீட்டை பூரா இழுத்து அப்படியே நமக்கு மழையா செஞ்சு கொடுப்பது போல கருத்தது.

இந்த மேகத்தினுடைய பெருமை, அந்த அந்த கடல்ல இருந்து அந்த நீர் எப்படி வந்து நமக்கு மழையா நமக்கு சுவாமி கொடுக்கிறாரு. குங்குமம் குலாம் சிலை நுதலாடு கோமலமார் அங்கமெங்கனும் வசப்புற சூர் பொறையாற்றா தங்கும் இந்நிலை நுடங்க வாயரற்றொழி தலங்கு மங்கும் மங்கை நீரனோ மகப்பையப்ப வான்பறந்தாள். அங்க அப்படியே அந்த மேகம் போய் வானத்துல போய் கருப்பு கருப்பா திருதுட்டா அப்படியே நிறைஞ்சு நிக்குது. அப்படியே ஒரு டெலிவரி ஆகிறது போல அப்படியே நிக்கும் போது அது தங்கு மின்னிலை தொடங்க மின்னல் இடியும் அப்படியே ஒரு பெண்ணு குழந்தை பெறது போல அந்த வான் வந்து அப்படியே அந்த மழை துளிய நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குதான். வாய் அரற்றொழிதல் அந்த இடியும் மின்னலும் அப்படி சத்தம் கேக்குதான். அவர் பொருள் படு ஒருகளின் கரிசலாம் அகற்றி இவர் பொருத்திரம் இதுவென ஐயம்பும் மாறியர்வோள் உவ

வள்ளியோர் போல. உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஆறு குளம் எல்லாத்தையும் தண்ணி அப்படியே மழை பெஞ்ச உடனே நிறைஞ்சிருது. உரியதாகிய பருவம் இவ்வாறு ஒளிந்ததற்பின் கரியவா கடமீர் நசை கழித்த காரணத்தால் பரியோ மாமலை மதிதரோ மும்முறை பருகி சொரியுமா கடன் போண்டன சுரர்களோ கழிப்ப. அப்படியே மாத மும்மாறு மழை பெஞ்சா அழகா தேவர்களுக்கெல்லாம் அபிபவம் கொடுக்குறாங்க. அடியார்கள் வந்து அருமையா சோழ செழிச்சிருக்கும் போது ஏன் கவலைப்பட போறாங்க? எங்க பார்த்தாலும் யாகங்களும் ஹோமங்களும் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. மாயை காரிய பொருள்களை அடியார்வாழ் வழங்கி தூயவா பொருள் எளிதொரும் சுகுணரே போல தீயதாமுகிர் கழித்து இருந் கடலோ பாயத்தின் புனன் நதிகளார் பருகின மாதோ. அங்க இருக்கிற அந்த பொருள்களை அடியார்வாழ் வழங்கி அந்த மலையில வரும் பொழுது என்ன என்ன எல்லாருக்கும் கிடைக்குதோ அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த செழுமுகி தண்ணி பூரா எல்லாம் இருந்துச்சு. எங்க போகுது? எல்லாம் நேர கடலுக்கு போய் சேரு. அப்ப கடலுக்கும் கொண்டு போய் இந்த நதிகள்ல இருக்க தண்ணிய போறோம். அது அந்த மழை தண்ணியை ஃபுல்லா நதிகள் பருகினது போக மிச்ச கடலுக்கு போகுது. அருவி வீங்கின மலைகள் கான் யாரும் மிக்காந்த பொருவில் கானகம் பூம்பனை பொய்கை காலாறு.

அருவி பீங்கின. அருவி வந்து தண்ணி ஒல்லியா விழுகிறது, பெருசா விழுகுதான், அதான் அருவி பீங்கின. மலைகள் ஆர்மிக்காந்தன, மலைகள் எல்லாம் அப்படி பச்சை பசேர்ந்து செழித்து போயிருக்கிறது. காடகம் பூம்பனை பொய்கை கால அருவி எல்லாம் பொய்கை தடாகங்கள்லாம் நிறைஞ்சு அப்படி ஏரிகள்லாம் நிறைந்து மருத வைப்பிடங்கள் கேளிகள்லாம் பெருகிடுச்சு. எல்லாம் பெருகி முடிஞ்ச வரை அந்த மிச்ச தண்ணி ஃபுல்லா அப்படியே கடலுக்கு போகும். மலர்தலை புவி உயிர்களும் வானவர் கொடுவோம், அழகில் இன்புற உதவி செய்து அருளோ மாமலையின் நலருரைத்தன நலத்தகு நாளில வரைப்பில் குளமும் ஐந்தினை வளமினே கூறுது முறையால் நம பார்வதி பதங்கே அழகன மகாதேவம். இவர் சொல்லும் பொழுது இந்த புவி உயிர்களெல்லாம் வாழ்றதுக்கு மழை நல்லா பெஞ்சிச்சுன்னு சொன்னா மனுஷனுக்கு கஷ்டமே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது அவங்களுக்கு, எல்லாம் செழித்து செடி கொடிகள் தாவரங்கள் தானியங்கள் எல்லாம் செழிச்சு அழகா நாடு நல்லா இருக்கும். அப்ப இந்த திருடு இந்த பொய் பித்தலாட்டம் ஏமாற்று எதுவுமே நடக்காது இல்லையா. அப்படி இருந்துச்சு ஒரு காலத்துல தொண்டை நாடு. புவி உயிர்களால் மாணவர்களும் தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் எல்லாம் எல்லாம் இந்த மலையினுடைய இதுல இப்படி இருக்கும்போது இந்த காஞ்சி மாநகரத்துல இந்த தொண்டை நாட்டில ஐந்தினைகளுடைய பெருமையை சொல்றாரு. இதுல குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பால் இந்த ஐந்து இளங்களும் இங்க இருக்குது. அதையும் பெருமையா சொல்றாரு நமது கச்சியப்ப முனிவர் பெருமான். குறிஞ்சிய முதல்ல சொல்றாரு வெள்ளி

குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடத்தை தான் குறிஞ்சின்னு சொல்ற. குறிஞ்சிக்கு கடவுள் யாரு? குன்றுதோறும் குமரக்கடவுள். எங்க மலையெல்லாம் இருக்கோ மலையில நிச்சயமா முருகப்பெருமான் தான் இருப்பாரு, இருக்கணும். அப்படி முருகப்பெருமான் இருக்கிறாரு, அங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மரங்கள் அழகாக செலுத்து. வெள்ளி வேற்கிழையை தாங்கிய விளங்கிய உமையை தாங்கி. ஜடாபாரத்துல சுவாமி அந்த நிலவை மட்டும் வச்சிருக்கல, இடப்பாகத்துல அன்னை உமாதேவியும் வச்சிருக்கிறார். இமய வெறுப்பு மூவர் தாங்கி அப்படி இருக்கிற அந்த மலை குறிஞ்சி பரமேஸ்வரன் இருக்கிறது. பன்றியை தொடர்ந்த வேடன் பைந்தசே இவனமாய பன்றியை வேட்டையாடி மறுப்பொன்று வாங்கும் தேடன் என்று அருமுகவன் வைகும் இரும்பு சூழ் பசும்பு சாரல் குன்றமா என்றோ எங்கோ குடிகோடோ வேடச்சாதி நம பார்வதி அரகர மகாதேவா. பன்றியை தொடர்ந்த வேடன், பன்றியை தொடர்ந்த வேடன் யாரு? நமது கண்ணப்ப நாயனாருடைய பெருமையை சொல்ற பாருங்க. பெரிய புராணம், விநாயக புராணம், காஞ்சிபுராணம், ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு பாத்தீங்களா? எங்கனாலும் சுவாமி அந்த அடியாருடைய பெருமையை ஒண்ணு போல சொல்றாரு. இங்க இந்த மலையினுடனே மலையும் மலை சார்ந்த இடத்துல பன்றியை தொடர்ந்த வேடன் பயந்த சே இவனுமாய பன்றியை வேட்டையாடி மறுப்பொன்று வாங்கும் வேடன். அவர் அழகா நாயனார் மேல போறாரு, வேட்டையாட போறவர் தான் நேர குடிமித்தேவரை போய் பார்த்துட்டாரு. பார்த்த உடனே சுவாமியை விட்டு பிரிய மனம் இல்லாம பரமேஸ்வருடைய திருவடியில சென்றார் இல்லையா? அருமுகவன் வைகும் இரும்பு சோழல் பசும்பொற்சாரல். அருமுகவன் யாரு? அருமுகவன் முருகப்பெருமான். குன்றுதோறால் குமரன் இல்லையா, குன்றகம் என்றும் எங்கும் குடிகளும் வேடச்சாதி. அங்க இருக்கிறவர்கள் கூட வேடுவர்கள். மலை வரும் உமையான் உண்டே வள கிளியினமாம் என்றே அலை சிறை கிளியும் என்றும் அனைவரே கிழவர்

அங்க வந்து கிளி இனம் ஏகப்பட்ட கிளி இருக்குது. மலையில மரங்கள் நிறைய இருக்கும் போது நிச்சயமாக பழங்கள் நிறைய இருக்கும். அந்த பழத்தை சாப்பிடுறதுக்கு நிறைய கிளி, அழகா கிளிகளும் பறவைகளும் அங்க இருக்கும். கிழவன் உறுதி கிழவனாகிய முருகப்பெருமான் அழகன் அவன் அங்க இருக்கும்போது மயிலா ஒன்றே உழப்பிலா மயிலும் மீண்டி, அங்க இருக்கிற பறவைகள் குறிஞ்சி நிலத்துல மயிலு கிளி இப்படித்தான் பறவைகள் இருக்கின்றதாம். இலைவள சாரை சோழ சார சோழ இனத்தொடும் வயலானிற்கும், அது மட்டும் இல்ல அங்க என்ன விலங்குகள்லாம் இருக்குது அந்த குறிஞ்சியில, மாயையில் வல்ல சிங்கம் மதமலை பன்றி வென்ற

மற்றும் அங்க வந்து மடங்கள், வேலம், சிங்கம், புலி, கரடி இப்படி எல்லாம் இருக்குது அந்த குறிஞ்சி நிலத்துல. வெறி கமல் நாக சோழல் வெறி மத நாக துஞ்சம்.

கொஞ்சம் அங்க இருக்கிற வேட ஜாதிகள் வேடுவர்கள் பயப்படவே மாட்டாங்க. அவங்க அந்த மலையிலதான் அந்த வேட ஜாதிகள் வாழ்கின்றார்கள். அப்ப அங்க பார்த்தா நாகம் வேங்கை எல்லாம் சர்வ சாதாரணமாக நடமாடுவான். அது எப்படி அப்படின்னு சொன்னா அழகா நம்ம விநாயக புராணத்துல வருது. விருகு முனிவரை போய் சோமகாந்தன் பார்க்கும் பொழுது அந்த விருகு முனிவருடைய ஆசிரமத்துல பாத்தீங்கன்னா புலியும் மானும் பக்கத்துல பக்கத்துல நிக்குதான். ஒன்றுக்கு ஒன்று பகையை மறந்து இருக்குது. ஏன்னா அவருடைய ஆசிரமத்தினுடைய அந்த அந்த அருள் வெள்ளத்துல அதுக்கெல்லாம் பகையே இல்லாம இருக்கிறத அழகா சொல்றாரு. இங்க வரும் வரும் விநாயக புராணத்துல வரும் பாருங்க, அருமை அருமையா இருக்கும். ஒவ்வொருடைய சிந்தனையும் அவ்வளவு அருமையா இருக்கும். அது போல இங்கே அவர்களுடைய இல்லங்கள் தோறும் இப்படி நாகம் வேங்க எல்லாம் பக்கத்துல பக்கத்துல அதுதான் இருக்கும். முருகவே வழியும் சொல்கையும் முந்துற பணியும் வேட திருகுவார் முகத்திரோமும் சென்றொரு கனையா சிங்கம் அறிவிவாய் மதமாய் யானை அடல்கள் கேளல் வேங்கை வெறுவ வேட்டையாடு நீங்குவ நாளும் நாளும் முருகவேல் வழியன் சொல்கிறேன். இவங்க எல்லாம் வேடர்கள்லாம் என்ன செய்வாங்க, முருகவேல் தான் முருகப்பெருமான் தான் அவங்களுக்கு குலதெய்வம். அவரை கும்பிட்டுட்டு அவங்க அழகா வேட்டைக்கு தினம் போவாங்க. வேட்டைக்கு போறும்போது வேங்கையில இருந்து எதனாலும் சரி அவங்க வேட்டையாடி மீள்குவர் நாளும் நாளும். அங்க வேற என்ன மரங்கள் செடிகள் பூக்கள் எல்லாம் இருக்குது.

குன்றக முழுதும் போர்த்திட்டு அந்தரத்து அமரது ஆக்கையும் கமல போர்க்கும் சந்தனம் அகில் கற்பூரம் குங்குமம் எல்லா மரங்களும் அங்க இருக்குது. அங்க பார்க்கும்போது அந்த அப்படியே அந்த மலைகள்ல அந்த குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம் அல்லவா, குன்றகம் முழுவதும் அப்படியே போர்த்திட்டு இருக்குதான். அந்த அங்க வந்து அந்த இடத்து அமரர் தூக்க தூய ஆக்கை தேவர்கள்லாம் வந்து அங்க அழகா வாழ்றது போல அவ்வளவு மனம் கவல்கிறது அந்த பூக்களுடைய வாசம். ஆர்

அந்த உயிரை காக்கும். அங்க இருக்கிற அந்த கரடிட்ட இருந்து அந்த புலிகிட்ட இருந்து அந்த மணி மயில் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அதனுடைய மயில் எல்லாம் அந்த மயில் கிளி அந்த அந்த இதெல்லாம் வந்து அதுங்க அதுங்களாவே காப்பாத்தி கொள்றதுக்கு அதற்கு அது தன்னுடைய சாமர்த்தியத்துல அதுங்க போயிருதுங்க. தலையகம் முழுதும் விற்கும் சந்தன பொரும்பருள்ளால் விரை நகர் விருப்பார் சால மேவிய அராவிச்சி நிறைமணி எழுதால் சீத்து நீடொளி விரிக்கும் காட்சி வரையற மகளிர் வைத்த விளக்கமே மானம் என்றே. அங்க பாம்பு இருக்குது பாத்தீங்களா, அந்த பாம்பு வந்து தன்னுடைய மணிய அங்க கக்கி வைக்குது. அப்படி வைக்கும் பொழுது அது எப்படி இருக்கா, அந்த இருட்டுல அங்க வந்து அப்படியே வெளிச்சத்தை கொடுக்குது. அங்க வந்து இப்ப எலக்ட்ரிக்லாம் லைட் எல்லாம் அப்ப கிடையாது இல்லையா, அந்த நாக ரத்னத்துடைய ஒளிச்ச வந்து அப்படியே பெண்கள் வந்து விளக்கு ஏத்தி வச்சது போல அங்கே அழகாக காட்சி கிடைக்கிறதா. மெந்தி அல்ல உணர்தாக்கி விண்ணரசு அளித்த நம்பி சிந்தையின் மகிழ்ச்சி கூற சேர்ந்தவன் செவ்வி நோக்கி மந்தனமான எல்லாம் வகுத்துரைத்து இருத்தியாளன் இந்திரன் ஏவ போந்தாங்கின முகில் தவழா அணிக்கும். இந்திரன் ஏவ அந்த முகிலாகிய மேகங்கள்லாம் அப்படி தவழ்ந்து அந்த மலையை தொட்டுக்கிட்டு இருக்கும். எப்ப சொன்னாலும் உடனே டக்குன்னு போயிருதுக்காக பைத்தவாடி வேளம் பரிமுற மடங்க நேர்ந்து மத்தகம் கிளிய தாக்கி மறுப்பின் வேர் அருந்த சிந்து நித்திலம் மூங்கின் முத்த நிரந்தன அருமீம்பாளன் உத்தமன் கருணை வேண்டி உடுத்திரள் அடுத்த போலும். அருமீம்பாளன் கார்த்திகை பலன் ஆகிய முருகப்பெருமான அப்படியே அவங்க எல்லாம் வணங்குறாங்க. அவருடைய கருணை வேண்டி அங்க இருக்கிறவங்க நிக்கிறாங்க. அங்க யானைகளும் இருக்கிறது அந்த குறிஞ்சியில.

நெருப்பு போல இருக்குமா அந்த காந்தல் மலர்களை எல்லாம், அது தூரத்துல நெருப்புத்தான் எரியுது போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போகுமா அந்த மிருகங்கள். தத்தவக்கு என்ன செய்கை பிறக்கலாம் தகாததேனோ, உத்தம ஆவதென்றே உணர்த்துவோ சான்றதாக, சித்திர துருவு நேராதிருத்தகு மகளிர் தம்மை வைத்தனர் குன்ற நாடர் பலதினை காக்குமாறே. அங்க இருக்கிற பெண்கள், வேட்டூர் சாதி பெண்கள் எல்லாம் அந்த தினையை காப்பதற்காக எல்லாரும் அழகா வெளியில போய் செஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மகிகளும்

பண்புரை உணத்து சேரல் உயிரினை ஓம்ப வேறு உணவுகள் இருப்பவிட்டே. மயில்களும் கிளியும் எல்லாம் தம்முடைய மொழிகளால் அழகாக பேசுகின்றன. அயிலோடு பகைத்த வாட்கள் அணங்கனார்க்கு அணங்கு செய்ய, எப்படி இதனுடைய கணவனாருக்கு தொண்டு செய்வது போல அதுங்க ஒன்றுக்கு ஒன்று போன்ற பன்முறை உயிரினை ஓம்ப அவங்க அவங்க உயிரை அது இதுக்கு ஊட்டுது இது அதுக்கு ஊட்டுறது போல வேறு உணவுகள் இருப்ப விட்டு

0: பல பொருளும் ஓட்டும் பறவை வேற பண்ணை எங்கும். அப்ப கிளி மயிலை தவிர வேற பறவை இல்லையா? அப்படி கிடையாது. பற்பல புல்லு, புல்லு என்ற பறவை, நிறைய பறவைகள் அங்க அங்க பண்ணையில எங்க பார்த்தாலும் அந்த பறவைகள் இருக்கின்றன. சுதந்திரமா அழைகிறாங்க. மணிபல இமைக்கும் குன்ற வானர்கள் விளைந்த வேனல் தனிவில் வளனும் கொய்ய தகவொரு காலத்தோடும் அணிபல அணிந்து மன்றல் ஆற்றொரு காலம் காட்டி கணியன நின்றை வேண்டு கற்பக நிகர பூக்கும். அங்க குன்றவாளர்கள் விளைந்த அவங்களுக்கெல்லாம் திருமணம், அவங்களுக்கு என்ன ஒரு விசேஷனாலும் சரி அந்த மலையில வச்சுதான் அவங்களுக்கு. அதுக்கு அந்த வேங்கை மரத்துல இருந்து கற்பகம் அப்படியே அழகா பூத்து குலுங்குது அவங்களுக்கு. மெல்லன தவழும் தென்னீர் வீங்கி வாழ் அருவி வாய்ந்து கல்லையும் குறிப்ப கல்லும் கருவிய தேரை வாங்க உள்ளே வாழ்ந்து உடலாளுக்கும் உற்றவே வளத்தி நீங்கி வல்லகன் அருளாளாவி சகலத்தின் வழங்குமாவோள். அந்த தவள் இருக்குதே அது வந்து கல்லையும் குளிப்ப கல்லுக்கருவிய கல்லுக்குள்ள அடியில போய் எடுத்துக்கிட்டு அது அங்க இருந்து சத்தம்.
1: ஓம் சிவாய நம சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம், தலைப்பு சிவமான்மியம் உரைத்த அத்தியாயம். வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

கழுவதும் கைத்தலங்கள் கூப்புவதும் மற்றவன்றாள் நல்லுவதும் நல்லார் கடன் வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் விமலனாருமையோடு மந்தி வித்தைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் விமலனாரி உமையோடு மந்தி நத்தனம் புரியும் நாடகம் அதனை நன்றுற மனத்தினில் என்ன அத்தல தகர வித்தையே நமக்கு அருளிய பதஞ்சலி.

மாலை மணிவாசகனை மற்றையடியறையும் அடி வணங்குவோமே. திருச்செம்பலம் மடி.

திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதை அருட்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று திருக்காலத்தி புராணம் சிவமான்மியை முறைத்த அத்தியாயத்திலே 34வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். பரமேஸ்வரன் உலகம் உயிர்கள் இரண்டையும் பிணைத்து உலகத்திலே உயிர்கள் வாழ்வதற்காக உலக பொருள்களை எல்லாம் உண்டு பண்ணி அந்த உயிர்கள் தர்மம் அதர்மத்தை அறிந்து பாப புண்ணியத்தை தெரிந்து நெறியிலே வாழ்வதற்காக நூல்களையும் படைத்திருக்கிறார். உலகத்திலே வாழ்வது என்று சொன்னால் உயிர்களுக்கு இயல்பாக அறிவு இருக்காது, பாப புண்ணியம் தெரியாது. அப்படி பாப புண்ணியம், அந்த பாப புண்ணியத்தினால வருகின்ற இன்ப துன்பங்கள், சொர்க்க நரகம், இவைகள் எல்லாம் உயிர்களுக்கு இயல்பாக தெரியாது. அவைகளை எல்லாம் நூல்களின் மூலமாக அறிவித்திருக்கிறான் கடவுள். உயிர்கள் வாழ்வது என்று சொன்னால் அந்த வாழ்க்கையிலே அவர்கள் இன்பமாக வாழ விரும்புகின்ற உயிர்கள் தான் நிறைய. துன்பத்தை விரும்புகின்றவர்கள் கிடையாது, இன்பத்தை விரும்புகிறார்கள். இன்பத்துக்கு காரணமாக இருப்பது நல்வினை, துன்பத்துக்கு காரணமாக இருப்பது தீவினை. அப்படி இன்பம் உங்களுக்கு காரணமாக இருக்கிற நல்வினை தீவினைகளை உயிர்கள் அறிந்து நல்வினையை செய்ய எண்ணம் வராது. நல்வினை என்கிற புண்ணியத்தை செய்ய எண்ணம் சற்றுன்னு வராது. பாவத்தை செய்வதற்கு எண்ணம் வரும். மனம் வாக்கு காயங்களாலே பாவத்தை செய்து அதன் மூலமாக துன்பத்தை அனுபவிக்கின்ற உயிர்கள் நிறைய இருக்கிறது. பாவம் என்று தெரிந்தே பாவத்தை செய்கிறது, பாவம் என்று தெரிந்தே பாவத்தை செய்கிறது. புண்ணியத்தை தெரிந்து செய்யாமல் இருக்கின்ற உயிர்களும் உண்டு. அதனாலே பாப புண்ணியங்களை அறிவித்து அந்த பாப புண்ணியங்களால வருகின்ற இன்பங்களை அறிவித்து அதற்கு மேலே சொர்க்க நரகங்களை அறிவித்து இதெல்லாம் தெரியாதது அறிவித்து பாவத்தை செய்தால் அதனாலே துன்பம் உண்டாகும், பிறகு நரகம் உண்டாகும் என்றெல்லாம் அறிவித்து அதன் மூலமாக உயிர்களுக்கு அறிவு உண்டு பண்ணி அதன் மூலமாக வாழ வைப்பது சிவபெருமானுடைய கடமை. அவன் கடமையை சரியா செஞ்சிருக்கான். அவனுடைய கடமையை அவன் சரியா செய்து வைத்திருக்கிறான். அவன் செய்த நூல்கள் வேதாகமங்கள். சிவபெருமான் செய்தனுடைய நூல்கள் வேதாகமங்கள். வேதாகமங்களை எல்லாரும் அறிய முடியாது என்று எண்ணி அதற்கு அழையால தமிழிலே அதன் சாரமாக பல நூல்களை அறிவு செய்து பல அருளாளர்களையும் இந்த உலகத்துக்கு கொடுத்து அவர்கள் மூலமாக அருளி செய்து இப்படி பல வகையாலும் பாவ புண்ணியங்களை காட்டி இருக்கிறார். இது பாவம், இது புண்ணியம், இது தர்மம், இது அதர்மம், இது நல்லது, இது கெட்டது என்று அறிவித்து அதன் மூலமாக உலகத்திலே உயிர்களை வாழ வைத்து அந்த உயிர்களை உயர்த்துவது இத்தனை ஏற்பாடுகளையும் அவன் பண்ணி வைத்திருக்கிறான். அந்த நெறிமுறைகளை நடத்துவதற்கு அதிகாரிகளையும் உண்டு பண்ணியிருக்கிறான். நெறிமுறைகளை நடத்துவதற்கு அதிகாரிகளையும் உண்டு பண்ணியிருக்கிறான். அது தேவலோகத்தில அரசனாக இருக்கிறவன் தேவேந்திரன், பூலோகத்திலே அரசர்கள், பூலோகத்திலே அரசர்கள், அதற்கு மேலே மற்ற நெறிமுறைகள் நடத்துகின்ற அருளாளர்கள், இப்படி பல வகையாலும் உயிர்களுக்கு நன்மை தீமைகளை காட்டி பாப புண்ணியத்தை காட்டி அதன் மூலமாக வாழ வைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தினாலே நிறைய செய்து வைத்திருக்கிறான். அதை செய்து வைத்திருந்தாலும் அவைகளை அனுசரிப்பதும் அவைகளை படிப்பதும் கேட்பதும் நடப்பதும் குறை. அது அருளினால் உரைத்த நூல் என்பார் சித்தியார்களே. அருளினால் உரைத்த நூல் என்பார் சிவபெருமான். எல்லை இல்லாத கருணையினாலே பாவம் அப்பாவி உயிர்கள் இதற்கு கண்ணு தெரியாது, அதனால இது கண்ணை தெரிய வைப்போம் என்று சொல்லி அழகில்லாத கருணையினாலே நூல்களை அருளிச்சிருக்கிறார். அந்த நூல்களின் வழி வராதவர்களுக்கு நரகமும், நூல்களின் வழி வந்தவர்களுக்கு சொர்க்கத்தையும் இப்படி படைத்து வைத்திருக்கிறார். இது சித்தியார்களே. அருளினால் உரைத்த நூலின் வழி வராது, அரண்மஞ்சியும் இருளுளான் நிறைய துன்பத்திற்கு ரும்பாவது, பொருளுளான் சுவர்க்கமாடி போகத்தால் புனியந்தேற்பான், மருளுளா மலங்களுக்கு மருந்துவே வைத்தியநாதன் என்பது சித்தியார். அதனால இப்படி சொர்க்கலோகத்தில அதிகாரியாகி இந்திரனை படைத்து, பூலோகத்தில அரசர்களை படைத்து, மனு முதலான அரசர்களை எல்லாம் படைத்து அவர்கள் மூலமாக உலகத்துக்கு நன்மை தீமைகளை அறிவிக்க செய்து அப்படி தவறி நடந்தது தண்டனையை கொடுத்து இப்படியெல்லாம் படைத்து வச்சிருக்கிறார். அது காலிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குடவியை போல் கட்டுந்திருந்தமே வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கு சென்று பேரிட்டு மெய்யென்று பேசும்பால் பெய்யும் பொய்யுடல் கலக்க வேலை அமுதம் ஊட்டி பெரிய புவனத்தினை போக்கு வர உருகின்ற பெரிய விளையாட்டமைத்திட்டு ஏறிட்ட தன் சுருதி முழிதத்தின் நமனை விட்டு இடருட உருக்கி இடர் ஏற்று இரவு முதல் இல்லாத பேரின்ப வீட்டினை இசைந்துதில் கொன்மினந்து சீரிட்ட உலகன்னை வடிவார என்றே சித்தாந்தமூர்த்தி முதலே சரகிரி விளங்கவரு தட்சணாமூர்த்தியே சின்மயானந்த உருவே என்று தாய்மாரவர் ஏறிட்ட தன் சுருதி முழிதத்தில் நூல்கள் இருந்து தவறி நடந்தவர்களுக்கு நூலிலே சொல்லப்பட்டபடி நடக்காமல் இந்த சட்டத்தை மீறினவர்கள் சட்டத்தை மீறினால் தண்டனை எழுதி வச்சிருக்கிறார்கள்.
தண்டனைக்குள்ளாவது. அது போல ஆகால ரூலின் வழிவராதவர்களுக்கு இப்படி தண்டனையை யமன் மூலமாக கொடுக்கிறான், பூலோகத்தை அரசர் மூலமாக கொடுக்கிறான். இவைகளை எல்லாம் ஜோர்மான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இவைகளை அறிந்து நடப்பது உயிர்களினுடைய கடன். அதை இந்த பாட்டுல சொல்றாரு, அரிய சொன் மறையும் புராணமும் உறுதியாயதும் என்றவை அனைத்தும் விதிய வாய்ப்பு உணர்ந்து வெயன் உலகதனில் தருமத்தை விதிமுறை நடாத்தற்கு உரிய கற்பக நாட்டு அரையநாதியரை, கற்பக நாட்டு அரையநாதியர்னா தேவேந்திரன், கற்பக நாட்டு அரையநாதியரை, அரையநாதியரை என்ன சொன்னால் தேவேந்திரன், தேவேந்திரன் கீழே இருக்கிறாரு, பூலோகத்திருக்கிறார்கள், முனிவரை மனுக்களை உதவி பெரிதும் இன்னல்களை புரிந்தவன் யாவன் ஆங்கமன் குணத்தினை பற்றும். அதனாலே இப்படி நூல்களை அருள் செய்து அந்த நூல்களின் நூல் சொல்லப்பட்டபடியாக மக்களை நடத்தும்படியாக நடக்கும்படியாக அதிகாரமுடையவர்களாகிய அரசர்களையும் படை இப்படி எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். இவன் என்ன காரணத்தினால படைச்சானா, எல்லை இல்லாத அருளாகி குணத்தினாலே இப்படி உயிர்களுக்கு காட்டி இருக்கிறான்ங்கிறார். அருப்புணம்னு சொல்றது, அருப்புணம் என்று சொல்வது, சிவருமான குணம் கடந்தவன் என்றும் சொல்வது, அப்புறம் குணம் உடையவன் என்றும் சொல்லுவது, குணம் கடந்தவன் என்றும் சொல்லுவது, குணம் உடையவன் என்றும் சொல்லுவது. அதனால சுரூப லட்சணத்துல குணம் இல்லாதவன், நடக்க லட்சணத்துல குணம் உடையவனாக இருப்பான். சுரூப லட்சணம் என்கின்ற சுவதி வடிவமாக இருக்கும்போது குணம் இல்லாதவனாக இருப்பான். தடத்த லட்சணமா உருவம் எடுத்து வரும்போது குணம் உடையவனாக இருக்கும். குணம் உடையவனாக இருந்ததா உயிர்களுக்கு இந்த மாதிரி அவன் பாவ உண்ணிய தகுந்தா போல நன்மை தீமைகளை செய்வதும் இன்ப துன்பத்தை கொடுப்பதும் உயிர்களை உலகத்துல வாழ வைப்பதும். அதனாலே இப்படி நூல்களை படைத்து அந்த நூல்களின் மூலமாக மனு முதலான அரசர்களை படைத்து அந்த அரசர்கள் மூலமாக உலகத்தை நடாத்தி அந்த உயிர்களுக்கு அதையாலே இப்படி இது பாவம் இது புண்ணியம் என்று உணர்த்தி அதன் மூலமாக வாழ வைப்பது ஒரு பெரும் மிகுந்ததோர் கருணை சுவேதனே என்றும் விளங்கிய லகுலியே என்றும் சகந்தொள உணர்த்தும் சாந்தனே என்றும் சைவ தேசிகர் வடிவாகி யுகந்தொரும் சைவ திப்பிய ஞான முகத்தி மண்ணுயிர் உயிர்த்திடுவார் மகிழ்ந்தினிது அளிக்க வல்லவன் யாவன் மற்றவன் குணம் மருவினால். அதனாலே முன்னே சொன்னது பொதுவான உலக நீதியை சொல்லி, பொதுவான உலக நீதியை சொல்லி அதற்கு மேல் இந்த பாட்டிலே என்ன சொல்றாரு, சுவேதன் லகுலி சாந்தன் என்கின்ற ஆசிரியர் சைவாச்சாரியர்களை படைத்து, சைவாச்சாரியர்கள் சிவபெருமான் உண்டு பண்ணப்பட்ட முதலில் உண்டு பண்ண சைவாச்சாரியர் இவர்களை பத்தி எல்லாம் தெரியாது. இவர்கள் லகுலி சாந்தன் சுவேதன் என்கின்ற சைவாச்சாரியர்களை படைத்து அந்த சைவாச்சாரிகள் மூலமா சைவ சித்தாந்த ஞானத்தை உலகத்துக்கு உணர்த்தி, சைவ ஆச்சாரியர்கள் மூலமாக சைவ சித்தாந்த ஞானத்தை உயிர்களுக்கு உணர்த்தி, அதாவது பொதுவான நீதி அறிந்து நடப்பது ஒரு வகை, அதுக்கு மேல சமயத்தை அறிந்து கடைபிடிப்பது ஒரு வகை, அந்த சமயத்திலும் சைவ சித்தாந்தத்தை பின்பற்றி நடப்பது மிக உயர்ந்தது. அது சாமானியமா எல்லாருக்கும் விளங்காது, சாமானியம் எல்லாருக்கும் விளங்காது. அது சைவ சித்தாந்த ஞானுடைய ஆசிரியர்களால அது விளக்கப்படும். அப்படி சைவ சித்தாந்த ஆசிரியர்களை வழி வழியாக அவன் கொடுத்துக்கிட்டு தான் வர்றான். ஆனா இப்ப சைவ சித்தாந்தம் ரொம்ப குறைச்ச, சைவ சித்தாந்த ஞானமுடையவர்கள் ஒவ்வொரு அளவா இருக்கிறார்கள், தவிர விருத்தி உடையவர்களாக இல்லை, ஓரளவாக இருக்கிறார். சைவ சித்தாந்த ஞானம், சைவ சித்தாந்த ஞானம், சைவம் பெரியது, சைவத்துல சைவ சித்தாந்தம் பெரியது, சைவம் பெரியது, சைவம் பொது, சைவ சித்தாந்தம் பெரியது. அப்படி சைவ சித்தாந்தத்தை நன்றாக கற்ற ஆச்சாரியர்கள், நல்ல ஆச்சாரியர்கள் இருந்து அங்கங்கே சைவ சித்தாந்தத்தை உணர்த்தினால் மக்களுக்கு அதான சைவ சித்தாந்த ஞானம் உண்டாகும். சித்தாந்த ஞானம் உண்டானால் சிவனை பரம் என்று தெளியும் முடியாத புத்தி வரும். சிவனை பரம் என்று தெளிந்தால் அந்த சிவனை அடைய முடியாத புத்தி வரும். சிவனை அடைய முடியாத புத்தி வந்தால் அவரை எப்படி அடையலாம் என்கின்ற புத்தி உண்டாகும். இப்படி ஒன்று கொண்ட காரண காரியமாக வரும். சைவ சித்தாந்த ஆச்சாரியர்கள் நல்லா இருக்கணும். சைவ சித்தாந்த அடிப்படை தான், சைவ சித்தாந்தம் சமயம் பெருகணும்னா சைவ சித்தாந்த ஆசிரியர்களும் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னா வாத்தியார் நல்ல வாத்தியாரா இருக்கணும். வாத்தியாருக்கே ஒன்னும் தெரியாதுன்னா பிள்ளைங்க எப்படி படிக்கணும், பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க அதிக மார்க் வாங்கணும்னா என்னமா இருக்கணும். இப்ப சில பள்ளிக்கூடங்கள் இது பேமஸான ஸ்கூலு, இது பேமஸ் ஸ்கூலு, சேர்க்கும் போதே 2 லட்சம் கட்டணும். ஏன்னா யூகேஜிக்கு, யூகேஜி எல்கேஜி சேர்க்கும் போதே 2 லட்சம் கட்டணும். ஒன்னா நம்பர்ல பாரு, படிச்ச உடனே வேலை 100க்கு 100 மார்க் அப்படி எல்லாம் இருக்குது அல்லவா, அப்படிலாம் இருக்குது இல்லவா. அது போல சைவ சித்தாந்தத்திலே பேமஸான ஆசிரியர்கள் இருக்கணும். சைவ சித்தாந்தத்தை தெரிந்த நன்றாக தெரிந்த ஆசிரியர் இருக்கணும். அது இப்ப ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லணும். பேரளவுக்கு சைவ சித்தாந்தம் விழுகிறார்கள். இவர சைவ சித்தாந்த ஆசிரியருக்கு ஆகம ஞானம் இருக்கணும். ஆகம ஞானம் இருக்கணும், தூத்திர ஞானம் இருக்கணும், சாஸ்திர ஞானம் இருக்கணும், புராண ஞானம் இருக்கணும், இவர்களெல்லாம் நிறைய இருந்து சைவ சித்தாந்தத்தை முறையாக உபதேசிக்கிற, சைவ சித்தாந்தத்தை முறையாக மரபு மாறாதபடி சம்பிரதாயம் மாறாதபடி, சம்பிரதாயம் மரபு மாறாதபடி
சித்தாந்தத்தை பாடம் சொல்றோம். சைவ சித்தாந்த பாடம் சொல்றது சாதாரண வேலை இல்ல. சைவ மத்ததெல்லாம் சொல்லிடலாம், செய்ய சித்தாந்த பாடம் சொல்றது சாமானியம் இல்ல. செய்ய சித்தாந்த பாடத்தை நல்லா சொல்ற ஆச்சாரியன் நல்லா சொல்ல, நல்லா கேட்கிற ஜீடன் நல்லா கேட்டான்னா ரெண்டு பேருக்கும் ஞானம் உண்டு. நல்லா சொல்லல நல்லா கேட்கலன்னு வச்சுக்க இருக்கிற ஞானமும் போயிடும். அதனால செய்ய சித்தாந்தம் மிகப்பெரியது. அது சொல்றாருங்க செய்த சித்தாந்த அத திப்பிய ஞானம்ங்கிறார். திப்பியம் என்றால் திவ்யம் என்றால் திப்பியம் என்றால் உயர்ந்தது இனிமை என்பது பொருள். எப்படி சொல்றாரு, யுகந்தோறும் சைவ திப்பிய ஞான முகத்தி சைவ தேசியர் வடிவாகியே யுகந்தோறும் சைவ திப்பிய ஞான முகத்தி மண்ணுயிர்கள் உயிர்த்திடுவான், மண்ணுயிர்கள் உயிர்ந்துடுவான். நல்லா சொல்றாரு. அதனால சைவ சித்திய ஞானத்தை உகற்றி அந்த ஞானத்தை சொல்ல வைத்து அதன் மூலமாக உயிர்கள் உயிர்ந்துடும்படியாக செய்யக்கூடியவன் சௌர்வான்கிறார். சைவ சித்தாந்தம் தெரியவில்லையானால் ஆன்மாக்கள் முத்தி கிடையாது. சித்தாந்தத்துலதான் முத்தி, மற்றதெல்லாம் முத்தி குற்றமான முத்தின்னு சொன்னார். இதெல்லாம் பழிசீர் முத்தினார் சிவபிரகாசத்துல. நம்முடைய சைவ சித்தாந்த முத்தி தான் சிறப்பான சிவனடியை சேது முத்தி செப்பு முதிந்தியாமே என்றார் சித்தியாருல. அதனால செய்தி சித்தாந்த நிலை இருக்கின்றவர்களுக்கு முத்தி கட்டாயம் கிடைக்கும். சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் ஏற்றி ஜனன ஒன்றிலே ஜீவமுத்தராக வைத்தாண்டு மலங்களிலே ஞானவாரி மடுத்து ஆனந்தம் படுத்து ஆனந்தவாரி மடுத்து ஆனந்தவாரி மகிழ செய்து இப்படி வந்து சரியகிரிய யோகம் தண்ணி நெஞ்சாரா சிவஞானத்தை கொடுப்பது சித்தாந்த நெறிங்கிறார். சித்தாந்தத்தே சிவந்தன் திருக்கடைக்கன் ஏற்றி ஜனன ஒன்றிலே ஜீவமுத்தராக. அதனால ஒரே ஜென்மத்தை முத்திய கொடுப்பது செய்த சித்தாந்தம். சித்தாந்தத்துக்கு வந்துட்டான்னா மறுபடி பறக்க மாட்டான். சித்தாந்தம் என்றால் என்னதுக்கு புரிய பொருள், முடிந்ததும் முடிவு, அதுக்கு மேல முடிவே கிடையாது. சித்தாந்தங்கிறது ஞானத்தின் எல்லைன்னு பொருள் இருக்கு. முடிவு அந்தம்ம எல்லை, சித்து என்பது ஞானம், ஞானத்தினுடைய எல்லை, அதுக்கு மேல ஞானமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த பிரிய ஞானத்தை உயிர்கள் உய்வதற்காக இப்படி அழிக்க வல்லவன் சிவபெருமான் ஒருவனே. அவன் அந்த குணம் அவனுக்கு எப்படிதான் அருக்குணம் என்று சொல்லுவார். உயிர்கள் உயர வேண்டும் என்று சொல்லி அருக்குணம் என்று சொல்லுவார். அதுக்கு மேல என்ன புராண வரலாறுக்கு வர்றாரு. இதுவரையிலும் சுரூப லட்சணம் சொன்னாரு, தடத்த லட்சணம் சொன்னாரு, குணம் கடந்ததை சொன்னாரு, அப்புறம் குணத்தோட கலந்ததை சொன்னாரு. இதுக்கு மேல புராண வரலாறிலே அவன் செய்த அருள் நிகழ்ச்சிகளை பத்தி சொல்லிட்டு வர்றாரு. அந்த அருள் நிகழ்ச்சியில திருமாலுக்கு செய்ததை சொல்றாரு. அதுதான் அந்த திருவள்ளிமலையில சக்கர வாங்க பூஜை பண்ணியது. அதை சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, ஏனென்றால் திருமால் தான் தேவர்களிலே மிக உயர்ந்தவர். அவருக்கு புருஷோத்தமனும் வேறு. திருமாலுக்கு புருஷோத்தம் ஆன்மாக்களில் புருஷன் என்றால் ஆன்மாக்கள், புருஷன் என்று சொன்னால் உயிர்கள், அதிலே உத்தமன் மகாவிஷ்ணு. அவர் தான் வந்து சிவபெருமானுடைய பெருமையை உலகத்துக்கு நன்றாக அறிவித்தார். மகாவிஷ்ணு மாதிரி சிவபெருமானை பூஜை பண்ணிய அன்புடையவர்கள் யாரும் கிடையாது. அளவில் உன் பெருமை அறியவும் நின்றாற்கு அழிவிலா அன்பு வைத்திடவும் தளமலர் எடுத்தும் அருச்சனையாற்றி சாலனின் திருவருள் வரவும் மலர்தலை உலகினி சுரும்பர் உளர்வாய் உலர்துளாய் படலே மார்புடை அண்ணலே மார்புடை அண்ணலே வல்லநாமந்தே என்பது சிவதத்துவ வேகம். அதனாலே இப்படி துளாய் மாலை அணிந்தவனாகிய மகாவிஷ்ணு ஒருத்தன் தான் வல்லவன்கிறார் சிவ தத்துவ வேகத்துல. உன்னுடைய திருவடியில அர்ச்சனை பண்ணவன், உன்னுடைய அருளை பெறவும் வல்லவன் என்கிறார். சாமானியம் அல்ல. பரமா பொய் சொல்லிவிட்டாரு, பரமா பொய் சொல்லிவிட்டாரு. மகாவிஷ்ணு என்ன அந்த சமயத்துல நிறைய மலர்கள் போட்டு அர்ச்சனை பண்ணார் சுவாமி. அவர் கண்டேன்னு பொய் சொல்லிவிட்டாரு. இவர் காண முடியவில்லை என்று வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அவர் கண்டேன் என்று பொய் சொல்ல, அந்த சமயத்திலே அந்த அக்னி தூணானது வெடிக்க பரமனுக்கு சாபம் போல அந்த வேளையில ஏராளமான வளங்களை தூவி மகாவிஷ்ணு அர்ச்சனை பண்ணி சந்தோஷப்பட்டு உனக்கு ஆலயமும் பக்தர்களும் உண்டாகுது என்று அந்த பரமாவுக்கு பூஜையும் கோயிலும் போக என்ற. அதனாலே இப்படி மகாவிஷ்ணு ஒருத்தர் தான் பிறவி தோறும் ஆகையால அவதாரம் தோறும் சாமியை பூஜை பண்ணி இருக்கிறார். எத்தனையோ கோயிலும் பூஜை பண்ணி இருக்கிறார். அது மகாவிஷ்ணு சிவகோசியில வல்லவர், சிவகோசியில வல்லவர். அதனாலே களங்கணி வண்ணன், களங்கணி வண்ணன்கிறத மகாவிஷ்ணு இணைத்த பூஷணையில் கமலமா மலர் ஒன்று குறையும். அதுதான் திருவிழிமலை. ஒரு மலர் குறைய தினந்தோறும் ஆயிரம் மலர்களாலே தாமர மலர்களாலே பூஜை பண்ணினாரு. நீட்டினை நிறைய பூசி நித்தல் நயமம் செய்து ஏற்றுளி ஒரு நாள் ஒன்று குறையக்க நிறைய விட்ட ஆற்றலுக்கு ஆடி நல்கி அவன் உனது எழுச்சும் கோயில் வீட்டிலும் கழிப்பர் ஒரு வீழி மலரையும் என்பது அப்பர் தேவாரம் சுந்தரதும் பாடுறாரு.
சம்பந்தரும் பாடுறாரு. பல நூல்கள் சலமுடைய சலந்தரந்தன் உடல் தழிந்த நல்லாளி நலமுடைய நாரணத்தந்து அருளியவார் எண்ணெடி நலமுடைய நயனமிடந்த அறநெடிக்கு அலறாக இட ஆழி அருளி நன்கான் சாரவன். அதனாலே கமலமா மலர் ஒன்று குறைய உடங்கணிவீதி தனது கண் அகழ்ந்து அங்கு ஒருந்து ஒருங்குதன் மலருடும் வளைய கம மலர் குறைந்த உடனே என்ன பண்ணினாரு மகாவிஷ்ணு, விஷயில மந்திரம் குறையப்படாது. மந்திரலோகம் கிரியாலோகம் வந்து சொல்லுவார்கள். மந்திரலோகம் கிரியாலோகம் திரவிய லோகம் இருக்கப்படாது. அதெல்லாம் தெரிந்தவராகினாலே மலர் குறைந்து விட்டது என்று சொல்லி விடல. தன்னுடைய கண்ணை தொங்கிவிட்டார். கண்ணால் வந்து என்ன சொன்ன தாமரை கணம் குண்டரி காய்ச்சல் கண்புலியில் உடனே கண் எடுத்து வச்சாரு. கண் எடுத்து வச்ச உடனே என்ன பண்ணார் சாமி, உடனே காய்ச்சி உடனே சக்கரம் உடனே பெயர் கண்ணுங்கிற பெயர் சக்கர ஆயுதம் காய்ச்சி. திருவடிமலையில ஒண்ணு திரு மார்த்தியர்ல ஒண்ணு ரெண்டு இலங்கியதாக வரலாறு இருக்கிறது. உளங்கனி மீது தனது கண்ணகழ்ந்து ஒருங்கனான் மலருடன் அணைய வளங்கடு பரிதி விரிசுடர் மட்க வயங்கு பேர் ஆழியம்படையை சூரியனுடைய ஒளியெல்லாம் பங்கும்படியாக அந்த ஒளி இருந்தான். அந்த வயங்கு வேர் ஆழியம்படைய துளங்கிசு நெடுமார்க்கு அளித்தவன் யாவன் அணையவன் குணத்தினை தோய்ந்தான். அதன் அரைப்படி அருக்குணத்திலே தோய்ந்தவனாகிய சோர்வான் இப்படி திருமால் செய்த பூசைக்கு இறங்கி அவருடைய பத்திக்கு இறங்கி சக்கரத்தை அழித்தினார். நரையிதழ் கமலை குழுநானைக்கு நனையவள் கற்ப நீழல் உரைதரு தேவர் தங்கடானைக்கும் உள்கூறாது. கமலத்துல இருப்பவனாகிய மகாலட்சுமியினுடைய கணவனுடைய ஆணைக்கும் அதற்கு மேலே கற்பக நிழல் உரைதர தேவர்களுடைய ஆணைக்கும் கட்டுப்படாமல். இது ஒரு வகையா சொல்றாரு. அது அந்த விஷம் டாக்டர் தான் இது எப்படி சொல்றாருன்னா, அந்த விஷமானது தேவருடைய ஆணைக்கும் கட்டுப்படல, விஷ்ணுனுடைய ஆணைக்கும் கட்டுப்படல. விஷ்ணுனுடைய ஆணைக்கும் பயப்படல அந்த விஷம், தேவர்களுக்கும் பயப்படவில்லை. அப்படி உள்கூறாது. உலகம் யாவைக்கு இறுதியை விளைத்து உலகம் முடியும்படியான ஒரு செயலை செய்து பறந்தது அந்த விஷம் பறந்தது விளைத்து திரைக்கடன் நாப்பன் எழுதரு கடுவினை அலை திரைக்கடலாகி பார்க்கடல் எழுந்த கடுவினை கடுன்னா விஷ கடு என்றால் விஷ கடுவினை எழுதா மறையவன் வடுத்த பரமதேவன் வேண்டிக் கொள்ள மிதற்றினில் அமைத்தோன் எவனவன் குணம் அருவுற்றான். அதனாலே அப்படி தேவர்கள் பரம முதலாம் தேவர்கள் எல்லாம் வேண்ட யாருக்கு அடங்காத அந்த விஷத்தை சோர்வான் இந்த கண்டத்திலே அடக்கி வைத்தார். அதனாலே அவர் குணத்தை மறிவினம்ங்கிறார். குணத்தை மறிவினம் சொன்னால் உயிரினை காப்பாற்ற வேண்டும் என்கின்றது ஒரு குணம். காப்பாற்ற வேண்டும் என்றனாலே குணத்தனை கடந்தவனாயிருந்தாலும் குணத்தனை மறிவி இருக்கிறான் என்று சொல்கிறார். இன்னொன்னு சாமி விஷம் சாப்பிட்டார் அல்லவா, அந்த விஷம் வந்து விஷமா இல்லை அமுதமாயிடுச்சு. விஷம் அமுதமாயிடுச்சு. அது எப்படின்னா வந்து இஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் அறநடி கண்பதாகும் வஞ்சனை பார்த்தோராக்கி வழக்கில அவனர் தந்த நஞ்சமுக ஆக்குவித்தார் நனிபலியடிகளாரே. இது அப்பர் சுவாமி அவருக்கு கொடுத்த விஷம் விஷத்தையே சாமி அவதமாக்கிட்டாரா. இன்னொன்னு சிவபெருமான் எப்படிப்பட்டவன்னா தன்னை சார்ந்த எந்த பொருளா இருந்தாலும் தன்னை பொருளாக்கிடுவார். தன்னை சார்ந்த எந்த பொருளாக இருந்தாலும் சிவத்தை சார்ந்தது என்ன ஆகும், சிவபெருமான் அமுதம். சிவபெருமான் ரத்தம் ஆனந்தம் அமுதனும் சிவபெருமான் அமிர்தம். அமிர்தம்ங்கிறது சிவபெருமான் தான் பேரு. அமிர்தம் உத்தமம் சுபம் இவைகள் மங்களம் இதெல்லாம் சிவபெருமான் தான் பேரு. அமிர்தம் என்று சொன்னால் சிவபெருமான் தான் பேரு. அமிர்தத்தை இந்த விஷம் சார்ந்தபடியினால விஷ அமிர்தமா மாறிக்கும். சிவபெருமான் அமிர்தம் அமிர்தத்தை விஷம் சார்ந்தது. எது சார்ந்தாலும் சிவபெருமான் எது சார்ந்தாலும் அந்த அமிர்தத்தை சார்ந்த விஷ அமிர்தமாயி போய் விஷமா இல்ல. விஷமா இருந்துச்சுன்னா கிடுக்கும், விஷமா அமிர்தமா போச்சு. என்ன காரணம் என்றால் சோமான அமிர்தனாகினாலே அமிர்தனாகினாலே அவனை சார்ந்த விதம் அமிர்தமாச்சு. அது ஞானம் இருந்தது நஞ்சை கண்ட தடக்கம் அதுவும் நன்மை பொருள் நஞ்சு கட்ட உள்ள அல்லவா. ஆனா அது சிவபெருமான் சொன்னால அதுவும் நல்ல பொருளா மாறிக்கும். இப்படி இந்த ஒரு நிகழ்ச்சியே சிவபெருமான் ஒருவனே பரம்பொருள் என்பதற்கு ஒரு நிகழ்ச்சியே போதும். நீலகண்ட ஒன்றே சாட்சியாக இருக்கிறது. அதற்கு மேல ஸ்ரீபுர செம்மாரத்தை சொல்றாரு. ஸ்ரீபுர செம்மாரம் என்பது கபலாச்சன் தாரகாச்சன் வித்யுன்மாலி என்கின்ற மூன்று அசுரர்களோட சிவபெருமான் நோக்கி தவஞ்சுகிறார்கள். சிவபெருமான் நோக்கி தவஞ்சுகிறார். சிவபெருமான் நோக்கி தவஞ்சுகிறது கடைசியில கிட்டு போறது இல்லை. அக்கறம் பண்ணா கூட கிட்டு போறது இல்லை. கடைசியில அவனை எப்படியா காப்பாத்தி விடுவாங்க.
பரமாவன் நோக்கினா விஷ்ணுவனுக்கு தவம் பண்ணான்னா கடைசியில சங்காரம் ஆயிடுவா, அவர்களே விட்டு சங்காரம் பண்ணிடுவார். சிவபெருமான நோக்கி தவம் பண்றவன அடக்கிறதுக்கு சிவபெருமானே வருவார். சிவபெருமான நோக்கி தவம் பண்ணனான் அசுரனோ மற்றவர்களும் தவம் பண்ணனான். அப்படி தவம் பண்ணி அவன் ஏதாவது தகாத காரியங்களை செய்தான் என்று சொன்னால், அவனை அடக்குவதற்காக, அடக்கி அருள் பண்ணுவதற்காக, அடக்கி அருள் பண்ணுவதற்காக ஆறு வருவா? விஷ்ணு வரமாட்டாரு, பரமா வரமாட்டார். சிவபெருமாட்ட வரவாங்கினவன அடக்க அருள் பண்ண பரமா வரமாட்டாரு, விஷ்ணு வரமாட்டாரு, சிவனே வருவார். சிவபெருமன் தவம் பண்ண யார் நோக்கி தவம் பண்ண? சிவபெருமானுக்கு தவம் பண்ண. நூற்றெட்டு யுகம் 1008 அண்டங்களை அக்கிரம நெறியில ஆட்சி பண்ண அவனை அடக்கிறதுக்காக வந்தா? சிவனே வந்தா, வேற பேர் வந்தாங்கன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. அதே சொல்றாரு சிக்கிம் இது வீரவாகதேவர் சொல்றாரு சிவபெருமன்ட்ட, ஈசனே அவன் ஆடலால் மதலையாகினார். ஈசனே சிவபெருமானே அவருடைய திருவிளையாடலா, திருவிளையாடல இப்ப குழந்தையா வந்திருக்கிறாங்க. வந்திருக்கிறான் குழந்தை இல்ல, சிவபெருமான் தான் குழந்தையா வந்திருக்கிறான். ஈசனே அவன் ஆடலால் மதலையாயினான். பேசில் அங்கவன் பரனொடு வேதவன் அல்லன். ஆசிலா அவன் அறுமுகத்து உண்மையால் அறிணே. தேசுலாவகன் மணி இடை கதிர் ஒரு தரம் போல் என்பது நல்லவராகும். அதனாலே சிவபெருமானத்துல வர வாங்கினவன் அழியறதில்லை. இப்ப முப்புராதீஸ்வரர்கள் சிவபெருமானத்துல வர வாங்கினாங்களா, அக்கிரமத்தை பண்ணாங்களா, சிவபெருமான் வந்து என்ன பண்ணாரு, அந்த மூணு பேர்த்தையும் அழிக்கிறது. சூரமன்மனை அழிக்க அவனுக்கு ஒசத்த பதவியே வேற கொடுத்துட்டாங்க. இப்ப சூரமன்மன் எப்படி இருக்கிற? முருகனையே அழிக்கிறான். முருகன் எல்லாத்தையும் தாங்கிறானா? முருகனையும் சூரவன்மன் தாங்கிறாய்யா, மயிலா இருந்தான். அதே போல அந்த திரிபுரத்து அசுரர்களை சிவபெருமான் அழிக்கவில்லை. என்ன பண்ணாரு? மூணு பேர்த்தையும், ரெண்டு பேர்த்த காவலாளியா போட்டாரு, ஒருத்தனை மத்தள முழக்க போட்டாரு. மூவையில் செத்த ஞான் உயிர்ந்த மூவரில் இருவந்திரு கோயிலின் வாயில் காவலாளிருந்து ஏவிய பெண்ணை ஒருவனி கரிகால் அரங்காக மானை நோக்கியோ மானடமகள மணிமுழா முழக்க அருள் செய்த தேவதேவனன் திருவடி அடைந்தேன் செடுமொழி திருப்பூர் குருடானே என்று சுந்தரதேவா. அதனாலே சிவபெருமாட்ட வர வாங்கிட்டு அக்கிரம

0: தங்கத்துல போட்டேன்னா இப்படி இருக்கும், தங்கம் திருடுற இருந்திருக்க மாட்டானாட்டு
1: அந்த கோட்டை பறக்கும் கோட்டை. அது அது இப்படி தெரியுமா, இப்ப ஜெர்மன் போகணும், ஜப்பான் போகணும், அமெரிக்கா போகணும்னா அது கோட்டில பறக்கும், பெட்ரோல் இல்லாம டிரைவர் இல்லாம. அது சம்பந்த சொல்றாரு, இழுந்துலகை நலிந்துழலும் போய் இறங்குறப்பதான் அங்க இருக்க எல்லாம் காலி. எழுந்துலகை நலிந்துழலும் அவுணர்களும் புறமூன்றும் எழிற்கண்ணாடி உளுந்துருளும் உளுந்துருளும் அளவையின் உள்ளெறிகோளவன் கிளை வளைத்தோர் உறையும் கோயில். அப்படிப்பட்ட அந்த தீவிரத்தை ஒரு உளுந்து உருளுகிற நேரத்துல சம்பாதிக்கிறாங்க. உளுந்து உருளுகிறவங்க கணக்கு சொல்றாரு, உளுந்துருளும் அளவையின் உள்ளெறிகோளவன் கிளை வளைத்தோர் உறையும் கோயில் குளுந்தரளம் நகை காட்ட கோவனதம் முகங்காட்ட குதித்து நீர்மேல் உளுந்தகையில் விழிகாட்ட உப்பவளம் வாய்காட்டும் மிடலையாமே என்பது திருஞான சம்பவம் தேவாரம். அதனாலே இப்படி திரிபுரத்து அசுரர்கள் பலகோலம் வாழ்ந்தார்கள். எல்லாரும் சௌகசக்காரன், அதான் பெரிய ஆச்சரியம். அசுரர்கள் எல்லாருமே சௌகசம், அவனை அழிப்பதற்காக அவர்கள் செய்த அக்கிரமம் இருந்துச்சு, சௌகசம் இருந்துச்சு, அக்கிரமம் இருந்துச்சு. அதான் அந்த அசுரர்கள் சௌகசம் பண்ணணுமா அக்கிரமம் பண்ணுவான், அது குலத்தினுடைய குணம், குலத்தினுடைய குலத்தடவையாகும் குணம்னு வருதல்லவா. அவன் தவம் பண்ணி சோறுமான பரம்பொருள் அந்தறிந்து சோறுமான தவம் பண்ணி பூசையும் பண்ணுவான். அதே சமயத்துல அந்த குலத்துக்கு உண்டான குலப்படி அக்கிரமம் இருக்கும். அது மாதிரி எல்லாருமே பூசக்காரே. அவரை அழிப்பதற்காக திருமால் பல தடவை போய் போட்டுட்டு தோற்று போய் வந்துட்டார், தோற்று போய் வந்துட்டார். அதன் பிறகு தோற்று போய் வந்து அவருடைய குடும்பம் தாங்க முடியாம தேவர்கள் எல்லாம் போய் சிவருமானத்துல முறையிட்டார்களா, அப்பத்தான் சிவருமான் அந்த அசுரனுடைய குடும்பையை கேட்டு கண்ணீர் விட்டாராம். சிவருமான் சிவருமான் கண்ணீர் விட்டாருங்கிற கதை தெரியுதா இந்த இடத்துல. அந்த கண்ணீர் விட்ட போது அந்த கண்ணீர்ல முளைச்சதுதான் உருத்திராட்சம், கண்ணீர்ல முளைச்சதுதான் உருத்திராட்சம். அதனாலதான் அச்சம் கண்ணு உருத்திரனுடைய உருத்திரனா சிவருமானுடைய கண்ணு தான் உருத்திராட்சம். அதன் பிறகு ஐயால இந்த மாதிரி என்ன அவர்களே சண்டதிய புறப்பட அதுக்கு தேர் தயார் பண்ணுங்கன்னாரு. அது சிவருமான சண்டைக்கு இப்பதான் புதுசா வர, அது முடி சண்டை போட்டது கிடையாது, சண்டை போடுறதே கிடையாது, சிவருமான் ஆயுதங்களுக்கு சண்டை போடுறதே கிடையாது. அதுக்காக ஐயால தேவர்கள் எல்லாம் கூடி தேர் செய்தார்கள். அவனு தேர்னா சாதாரணம் அல்ல, வேதம் ஆகமம் புராணங்கள் இதிகாசம் சாத்திரங்கள் கோத்திரங்கள் நட்சத்திரங்கள் வருஷங்கள் மாதங்கள் கிரகங்கள் எத்தனையும் கூடி ஒரு தேரா சமைச்சாங்க. சூரியனும் சந்திரனும் சக்கரமா, சூரியன் ஒரு சக்கரமா
2: சந்திரன் மிக செய்ய விரல் அடிந்து விண்ணூலோர்கள் செம்மலரும் தீரன்மால் சென்றிறப்ப தேவர்களே தேரதாக மைமரு மேரு விழுமாசுனான் அரியறிகால் அடியாக மும்மரிலும் முடியளவில் பொடி செய்த முதல்வனிடம் முதுகுன்றமே என்று சம்பந்தம்.
1: அதை இதுல சொல்றார், இப்படி இவ்வளவெல்லாம் சிரமப்பட்டு அதனால தேர் தயார் பண்ணினார்கள். அப்படி தேர் தயார் பண்ணி சாமி சிவபெருமான் சண்டைக்கு வர்றாரு. தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். அதனால மகாமெருமலையை உள்ளா வளைச்சாரு, வாசுகி நானா பூட்டினாரு. அதுல திருமாலுதான் அம்பா இருந்தாரு. அதுல இப்படி எல்லாம் இருந்து அதனால சண்டைக்கு ஏறினாரு, தேர்ல ஏறினாரு. ஏறின உடனே அச்சு முடிச்சு, அச்சு முடிஞ்ச இடம்தான் அச்சுருவாக்கம். அச்சுருவாக்கம் சென்னைக்கிட்ட அச்சு இட்ட இட அச்சுருவா தச்சு விடுத்தலும் தாமடி விட்டலும் அச்சு முடிஞ்சது வந்து உந்தி வரும். அச்சு முடிஞ்சதா அழிந்தன முப்புற உந்தி வரும். தேரும் உடைந்தது திரிபுரம் இருந்தது ஒரே சமயத்துல. அதுக்கு என்ன செஞ்சான் தெரியுமா, ஒண்ணுமே சில சிரிச்சா அவ்வளவுக்கு. திரிபுரை எழுதுறதுக்கு என்ன பண்ணாரு, சிரிச்சா. அதனால திரிபுரை சிரிப்பினாலே இருக்கிறேன் அப்படின்னா அவனுடைய ஆற்றலையும் அவனுடைய அருளை சொல்லி முடியுமா. சிரிப்பினால் சிரிச்சு புறத்தை அடிச்சாரு, கண்ணால பார்த்து மன்மதன் அடிச்சாரு, கால உதைத்து யமனை கொன்றாரு, பெருமனுடைய தலையை நகத்துல கிளினாரு. இப்படி எல்லாமே அவன் செய்யறது வித்தியாசமா இருக்கும், மற்ற தேவர செய்யறதும் சிவன் செய்யறதும் வித்தியாசமா இருக்கும். இதனாலே சிவருமான் பரம்பொருள் என்று தெரிந்து கொள்ளலாம். நம்ம சைவ இலப்பனாவலர் இதுல அருணகலம்பத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காரு, சைவ இலப்பனாவலர்.
2: காலி துளங்கு நகத்தாலும் கையில் பொலி ஊர் நகத்தாலும் சிலத்தரக்கன் உறவு உண்டி,
1: ராவணனை மிதித்தது.
2: சிலத்தரக்கன் உறவு

0: மாமுகலை சிறங்குண்டீர், மேலை புறத்தை நகைச்சரித்தீர், வில்வேல் புறத்தை, வில்வேல் மன்னர் வில்வேல் புறத்தை பகைச்சரித்தீர், சூழப்படையின் மடுப்படையின் சுமந்தீர் அருணை அமர்ந்தீரே என்பது சைவ.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் குதிரையிட்ட சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
2: ஆகையினாரே அப்படி குதிரைகளை கொண்டு வந்தாரு. அப்படி குதிரைகளை சொன்ன மாதிரியே கொண்டு வந்தது எதற்காகன்னா, பஞ்சாட்சரமும் திருநீரும் சைவ சமயம் வழங்குவதற்காக சொன்ன மாதிரியே வந்தது. அது எப்படின்னு கேட்டா, ஆகா மாணிக்க வாசகரை போல, மாணிக்க வாசகரை போல இப்படி ஒரு அடியவர் இருப்பாரா? அந்த அடியவர் மேற்கொண்ட சமயம் சைவ சமயம் தானே? அந்த சைவ சமய கடவுளானவர் சிவபெருமான் தானே? இப்படி சிவபெருமான் அடியவருக்காக சொன்ன மாதிரியே ஆவணி மாசம் முதல் நட்சத்திரத்துல உதிரை கொண்டு வந்தாரு. மதுரையில் ஆவணி மூல வீதினு இருக்கும், ஆவணி குதிரை வந்த வீதி. இப்படி அடியாருக்காக, அடியாருக்காக சொன்ன மாதிரியே வேதம் பிரம்மன் விஷ்ணு முதலான தேவர்கள் எல்லாம் காண முடியாதவன் ஆகிய சிவபெருமான் குதிரையை கொண்டு வந்தானே. பிரம்ம விஷ்ணுக்களால காண முடியாதவன் குதிரை சேவகனாக பகலில், இப்படியும் ஒரு கடவுள் இருப்பாரா? சொன்ன மாதிரி இப்படி பகலிலே வேதம் பிரம்ம விஷ்ணுக்களாலே தேவர்களால காண முடியாதவனாகிய வாரார் விசும்புள்ளார் வாதாளத்தார் புறத்தார் ஆறாலும் காண்டற்கரிய பெருமான இப்படி குதிரை மேலே ஏறி வந்தானே, ஒரு அடியவருக்காக இப்படி நம்பி செய்தானே, இதெல்லாம் சைவ சமயம்தானே இந்த மாதிரி எல்லாம் உபகாரத்தை செய்கிறது என்று சொல்லி எல்லாரும் இந்த உண்மையை கேட்டு சரித்திரத்தை கேட்டு சைவ சமயத்தில் சேர்ந்து அந்த உயிர்கள் உருப்படியாக வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்காக குதிரையை கொண்டு வந்தார். சரியா இருக்குல்ல, சைவ சமயத்தில் சேர்ந்து எல்லாரும் உருப்படியாக வேணும் என்பதற்காக இப்படி குதிரையை கொண்டு வந்தான். பாண்டியன் பணம் கொடுத்ததுக்காக குதிரையை கொண்டு வரலையா? பாண்டியனுக்கு சரியா அது அடுத்தாப்புல இருப்பா, அடுத்தாப்புல தெரியுது அந்த குதிரை என்ன ஆகுது. அதா அச்சா என்ன சொல்றாரு இதுல, அங்குளர் மதுரையம் பதியில் ஆவணி, மதுரையம் பதியில் ஆவணி திங்களின் மூல நாட்சிரி தினத்தினில் எங்கனும் நீரும் அஞ்சலுத்துவங்கிட சங்கரன் இடும்படி சமூகம் வந்தவாள். அதனாலே திருநீரும் பஞ்சாட்சரமும் விளங்கும்படியாக குதிரையை கொண்டு வந்தார். இப்படி அதிசயம் யாரு செய்வா, இப்படி உபகாரத்தை யாரு செய்வா? ஒரு அடியவருக்காக சிவபெருமான் இப்படி குதிரையை கொண்டு வந்தானே, சொன்ன மாதிரி கொண்டு வந்தானே என்று எல்லாரும் எண்ணி அதன் மூலமாக சிவபக்தி பண்ணி சைவ சமயத்துல சேர்ந்து உயரகோணம் என்கின்ற எண்ணத்தினாலே குதிரையை கொண்டு வந்தானார். துத்திரன் மணிகள் சோதி மாமுடி பார்த்திபன் வெளிநலம் பருக வீதியில் கூத்தினர் செயலன குலாவு வாம்பரி சத்தினர் வரும்பெரும் தன்மை ஊறுவான். அதனாலே பாண்டியன் முன்னாலே அரண்மனைக்கு முன்னாலே வெளியிலே தோரண வாயிலுக்கு வெளியிலே வந்து சிம்மாதனத்தில் உட்கார்ந்துருக்கிறான் பாண்டியன். இந்த குதிரை கூட்டத்தை பார்க்க வாதகூரரையும் பக்கத்தில் நிறுத்தி முதலமைச்சரை நிறுத்தி குதிரை வருகின்ற அந்த கூட்டத்தை பார்ப்போம் என்று சொல்லி இருக்கிறான். அப்போது அந்த குதிரை வீரர்கள் வருகிறார்கள். குதிரை வீரர்கள்னா போத கூட்டங்களும் இந்த சிவகணங்களும் எல்லாம் பதி வீரர்களாக ஆனார்கள். மனித வடிவமாக குதிரை வீரர்களாக கட்டிய சுரியர், சுரியர்னா வாழ் வைத்திருப்பார்கள், வாழ் வைத்திருப்பார்கள். கவின்கொள் வாழினர் பொட்டணி முதலினர், பொட்டணி முதலினர் புலஞ்சை மேனியர் பொட்டு வச்சிருக்கிறாங்களாம். புலன்கொள் மேனியர்னா எல்லாம் தக்க தக்க தக்கன்னு இருக்கிறாங்களாம். கட்டிய சுரிகையர் கவின்கொள் வாழினர் பொட்டணியின் முதலினர் புலஞ்சை மேனியர் பட்டுடை மருங்கினர் பவள நீள்வளம் விட்டொளி வழங்கி என்பொன்னு அறிவினர். அந்த வீரர்கள் எல்லாமே எல்லாம் பவள நிறமா, இடையிலே வாழ் சுருகி இருக்கிறார்கள், அதுக்கு மேல பொட்டு அணிந்து இருக்கிறார்கள், பட்டு கட்டி இருக்கிறார்கள். புன்மயிர் பீலியர் புலியம் தோழினர் பின்மலர் பாசிலை படைத்த குஞ்சியர் கண்மொழி வன்மொழி குரலினர் வயங்கு தோணியர் விண்மொழி கரத்தினர் விரித்த பார்வையர். அந்த வீரர்கள், அந்த பரி வீரர்கள் எல்லாம் கோபமான பார்வையுடையவர்கள். பின்னாலே பூக்களை சொருவியர்கள், அதையால புலித்தோலை கட்டினவர்கள், வீரமான பேச்சை உடையவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த பனி வீரர்கள். பொன்னியல் கொலையினர் புலன்கொன் மாலையர் பன்னிர சாத்தினர் பனைத்த தோளினர் சென்னையர் கதிர்மணி இலங்கு சேடனை பின்னி விட்டுள்ளதன பிணைத்த குஞ்சியல். இப்படிப்பட்ட கூட்டத்தோடு வருகிறார். அந்த கூட்டங்கள் எல்லாம் அவர் நிற்கிறாரு. அதுக்கு மேல தாங்கிய சுரிகையும் தயங்கு வேல்களும் வாங்கிய சிலைகளும் கனையும் வாழுமாய் நாங்கரில் இவர் வர நாற்பத்தோன்றினார் தேங்கிய நதிமதி சென்னி அண்ணலார். இப்படிப்பட்ட அந்த குதிரைவர்கள் சூழ்ந்து வர அதுல நடுவிலே தோன்றினார் நதியும் மதியும் அணிந்த சென்னியுடையவராகிய தலைமை சேவகராயிருக்கிற குதிரை வீரராகிய குதிரைப்பாகராகிய சிவபெருமான். அவரு ஆதிசேடனுடைய முடியில இருக்கிற ரத்தனம் போன்ற பிரகாசத்தையுடைய வாழை வைத்திருக்கிறாராம். யாரு? சிவபெருமான். மாணிக்கவாசர் திருப்பாட்டி பதிகத்துல வாரும் கச்சிட விசித்துள்ள கவின்குள் உடைவாரும் பச்சை முழு ஈழமுடு பன்னிற வடஞ்சீர் செச்ச நிற மண்ணிய திரண்ட இரு தோளும் ஒப்பதிய சட்டையும் சட்டை போட்டிருக்காரு. அப்படியே சட்டையெல்லாம் இருந்துருக்குதுயா? ஒப்பரிய சட்டை ஒப்பரிய சட்டைங்கிறாரு. விலை அதிகமானதான். உடுத்தலகு பட்டு தொப்பியும் குதிரை வீரன் அதுக்கு தகுந்தாப்பில வேஷம் தொப்பியும் முகத்தில துளக்கம் உள்ளதாகி முகத்தில துளக்கம் தெரியல. செப்பது நலங்குளவு செண்டுருகை கொண்டு கையில ஒரு அந்த குதிரையை ஓட்டுகிற சாட்டை செண்டு கொண்டு இப்படியில் இப்படிவும் யாவது உள்ளது அந்த திருவுருவம். திருவுருவத்தை பார்த்து இந்த மாதிரியான திருவுருவம் யாருக்கு இருக்கும்? யாருக்கு இருக்கா? சிவபெருமான் ஒருவனுக்கு. வெள்ளை கடிங்கத்தர் வெண்டிரு முண்டத்தர் பள்ளிக்கூப்பாயத்தர் அன்னையன் பள்ளிக்கூப்பாயத்தர் பாய்வரி மேற்கொண்டன் உள்ளங்கவர் வரால் அன்னையன் கட்டுபடி வீதிமணி கச்சிமணி முன்பு இட்டவிரு பக்கமணி இன்னொலி புலம்ப பட்டியலகு பக்கரை பணிக்கவரி எட்டும் விட்டொலி விளங்கும் ஒரு பெண்பொறியில் ஏறி. குதிரை வெள்ளை குதிரை குதிரை வெள்ளை குதிரை மற்ற நிறங்களா இருந்தா பளிச்சு தெரியாது. அதுக்காக வெள்ளை வீசு கபரித்தனன் மடன் தொழில மீதே தேசோடு கவித்துள்ள செழுங்குடை வயங்க பூசல்புரி வெம்பொறி பொருந்துபடையோட மாசில் குல ஆரியரின் மன்னன வந்தார். ஆரியர் குல மன்னனாக குதிரை சேவகனாக வந்தார். மன்னவனும் இங்குவர் வருந்தகவை கண்டு அரிவர்த்தன பாண்டியன் பார்க்கிறான். அந்த குதிரை சேவகனை பார்க்கிறான். பார்க்கும்போது தன்னுள மகிழ்ந்துரு தடங்கடுமையாமே குதிரை கூட்டங்கள் நிறைய வருது. ஒவ்வொருவரும் பார்க்க அற்புதமா அதிசயமா அழகா இருக்கிறார்கள். அதிலே இந்த தலைவனான குதிரை வீரன் இருக்கிறாரே குதிரை சேவகன் அளவில்லாத அழகா இருக்கிறான். அளவில்லாத அழகா இருக்கிறான். அதே தன்னுள மகிழ்ந்துரு தடங்கடுமையாமே தடங்கடுமையாமேன்னா கண்ணை சுட்டாம பாக்குறது கண்ணை சுட்டாம அண்ணம் எனும் மூர்த்தி நெடுமால் அரணை அல்லால் இன்ன வழியில் யாவர் உள்ளது என்று அதிசயித்தான். அன்னமூர்த்தியாகிய பரமன் மாலாகிய விஷ்ணு அரணாகிய சிவபெருமானை தவிர வேறு இந்த மாதிரி யாருக்கு அழகு இருக்கும் அவன் அப்படி என்னா பாண்டியன் அப்படி என்னா வாத உறது எப்படி என்றாரா? பண்ணிய தவத்துள பயன் பரியின் மீதே நம்பியிருக்கான். எத்தனையோ கோடி பண்ணிய தவமானது இப்ப பரிமேல இருக்கிறது குதிரை மேல இருக்கிறது. எத்தனையோ பூர்வ ஜென்மங்களிலே அளவில்லாத தவம் செய்திருப்போம் அல்லவா? அந்த தவம் எல்லாம் திரண்டு போ ஒரு வடிவமாக இந்த குதிரை மேல இருக்கிறது. பண்ணிய தவத்துள பயம் பரியின் மீதே நன்னியது என தவின் அயந்தனர் வியந்தார். ஐயோ, சாமி சொன்ன மாதிரியே குதிரை கொண்டு வந்தாரே. சாமி சொன்ன மாதிரியே அவனி மாசம் முன்னது சித்திர குதிரை கொண்டு வந்துட்டாரே. அற்புதமான குதிரைகள் அற்புதமான திருவுருவம் அப்படின்னு மாணிக்கவாதருக்கு வந்து சந்தோஷம் சொல்லி முடியுமா? அந்த நேரத்தில் அவருக்கு இருந்த அந்த ஆனந்தத்தை யாராவது சொல்லி முடியுமா? பண்ணிய தவத்துட பயன் பரியின் மீது எண்ணியதென தனி நயந்தனர் வயந்தார் எண்ணிய முடித்தனர் எண்ணியபடியே செய்து விட்டார். வாயானை மனத்தானை மனத்துன்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் என கருதி நின்றார். யாரு? புண்ணிய மறைத்தமிழ் புகழ்ந்த திருவாயார். புண்ணிய மறைத்தமிழை புகழ்ந்த திருவாக்குடையவராகிய திருவாதவகுடிகள் தூய சுடர் வேல் பல சுழற்சி எதிர் செல்வார். அந்த வீரர்கள் பரி வீரர்கள் தூய சுடர் வேல் பல சுழற்சி எதிர் செல்வார் வாயொலி விளைப்பதுகள் வாக்கில வீரவசனங்களை பேசுவார்கள் இருப்பார். வாழினை விதிப்பார் தேயமுடன் தம்பிலனை நின்று சமர் செய்வார் ஆயினர் அறம்புடையில் ஆனபுரி வீரர் நீர் சிவ நீதி நிலை நிற்க உலகால். பாண்டியன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் சைவ சமய பாண்டியன் சைவ சமயத்தவன். பாண்டியன் சேரன் சோழன் எல்லாமே சைவ சமயத்தவர்கள். அதனால அவன் எப்படி ஆட்சி பண்ணுகிறான் என்றால் திருநீறு நிலைத்திருக்கும்படியாக ஆட்சி பண்றான். நீரு நீதி நீதியும் திருநீர் நீதியும் சமயம் நீதியும் சமயம் அதான் நம்ம நாட்டுக்கு உயிர் நாடி. நீதி நீதிக்கா நீதிக்காக என்ன பண்ண நீதிக்காக என்ன பண்ணி காட்டின மனுநீதி சோழன் ஒரு பசுங்கன்று இயல்பா வந்து தேர்க்காலில விழுந்து இறந்து போனதுக்காக என்ன பண்ண தன்னுடைய மகனை அதே இடத்துல படுக்க வச்சு ஓடுன. அந்த நீதிக்காக சிவபெருமான் காட்சி கொடுத்து மகனை எடுப்பி விட்டாரு, கன்றுக்குட்டி எடுப்பி விட்டாரு, மந்திரி எடுப்பி விட்டாரு. அந்நிலையை உயிர் விரிந்த ஆண்கன்ற அப்பரசன் மண்ணுரிமை தனிக்கன்று மந்திரியும் உடன் இழல் இன்னவரை சாணான் என்று அறிந்திலன் வேந்தன் யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத போகும் என்பது வையபுராணம். ஆகையினாலே இந்த நாட்டுக்கு நீதியும் சிவபக்தியும் உயிர் நாடி. தமிழ்நாட்டுக்கு சிவபக்தி தான் உயிர் நாடிய விளங்குற. அதனாலே இந்த நீதியும் சிவன் நீரும் நிலைத்திருக்கும்படியாக அரசை ஆழ்கின்ற பாண்டியம். கேதாரகூரி விரத நாடு தீபாவளி இன்னைக்கு தான் அம்பாள் கேதாரத்துல 21 நாள் பூசை பண்ணி சாமியோடு இடப்பாகம் சேர்ந்தது. அப்படிப்பட்ட புண்ணிய நாள். அது மக்கள் எந்தெந்த வகையில கொண்டாடுகிறார்கள், என்னென்ன வகையில செஞ்சா பாவம் வருமோ அதுல செய்யறாங்க. புண்ணிய நாள் அப்படிப்பட்ட கேதார கௌரி விரதம். நீர் சிவ நீதி நிலை நிற்க உலகாலும் ஆரணம் மகிழ்ந்து தவ மன்னரை அழைத்தே கூரறிய ஆரிய குலேசர் ஒரு வீதி ஏறு வகை சென்றுரையும் என்று நிதி சொன்னான். அதையினாலே இப்படி பார்த்து அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு அதுக்கு மேலே மாணிக்க வாசகரை அழைத்து பாண்டியன் இந்த குதிரை சவாரி விட்டு காட்ட சொல்ல அப்படின்னு குதிரை வேகத்தை நான் பார்க்கணும், குதிரை வேகத்தை பார்க்கணும். குதிரத்தை வேகம் தானே முக்கியமாக சொல்லுவாங்க. அதனால குதிரை வேகத்தை நான் பார்க்கணும். அதனால அந்த குதிரையை சாமின்னு தெரியாது உனக்கு, யாருக்கு பாண்டியனுக்கு சாமின்னு தெரியாது. நான் கூட பாடி இருக்கிறேன், பரிவாங்கி வந்திருந்தால் பயன் ஒன்றில்லை பரமனருள் வாங்கி வந்தான் அதனால். பரிவாங்கி வந்திருந்தால் பயன் ஒன்றில்லை பரமனருள் வாங்கி வந்தான் அதனால் அல்ல பெரிய பயன் பாண்டியனும் பெற்றானம்மா. பேருலையில் இவனை போல் பெற்றார் இல்லை கரியவனும் காணாத கடவுள் தன்னை காணாமல் கண்டான்தான் பரியன் மேல் காணாமல் கண்டான்தான் பரியன் மேல் உரிய பயம் வாதவூர் முனிவர்தம்மால் உலகிற்கும் பாண்டியருக்கும் கிடைத்ததம்மா என்று வாதவூர் வள்ளல்ல பாடியிருக்கிறது. இந்த பாட்டை கேட்ட அந்த புத்தகத்தை வாங்கலாம்னு ஆசை இருக்குமா இருக்காதா? ஆகையினாரே இப்படி பாண்டியனுக்கு சாமியன் தெரியாது, மாணிக்க வாசகர் சாமியன் நல்லா தெரியும். இப்ப பாண்டியன் சொன்னதை போய் சாமி கிட்ட எப்படி சொல்றது? சவாரி விட்டு காட்ட சொல்றான் சாமி அப்படி பிரமோஷனால காண முடியாதவன் இப்ப வந்திருக்கிறான் குதிரை மேல மாதிரி சவாரி விட்டு காட்ட சொல்றான்னு என்னமா சொல்றது அப்படின்னு மனத்துக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டாரு. சொல்லலன்னா அது வேற குறையா போருமே, சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லாம இருக்க முடியாது அல்லவா, இந்த இடம் கண்ணியை குறுகி நெஞ்சால் முன்முறை வணங்கி விழி முத்துதர் கண்ணீர் விட்டு சொன்னாரு. மன்றல் மலரும் மன்றல் மலரானாகிய பிரமாவும் மாலும் உரு வேறாய் அன்று முதல் என்று அறியாத வகை நின்றாய். அது எப்படி என்ன சுடர்வொற்கொன்றை தோளா முத்தை வாழா தொடும்பு வந்து கடைபட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் வரமன் தடைபட்டு இன்னும் ஜாரமாட்டார் தன்னை தந்தை என்ன ஆரம்பி புடைபட்டு இருப்பதற்கு உள்ளோ இன்னும் அவர்களால் காண முடியவில்லை. பரமகிருஷ்ணர்களால் இன்னும் காண முடியாத பெருமானை இப்பொழுது எழுந்து கொண்டிருக்கிறார். அதை சொல்றாரு, மன்றன் மலரோனும் நெடுமாறும் உரு வேறாய் உரு வேறாய் பன்றியாகவும் பச்சியாகவும் ஆகி பிரமா பச்சியா போட்டாரு, திருமால் பன்றியா போட்டாரு. தேடுகிறேன் என்று எண்ணியவுடனே தேடி கண்டுபிடித்து விடுகிறேன் என்று எண்ணியவுடனே என்னாச்சு? பிரமனா இருந்தவன் பச்சியா போனாரு, திருமாலும் பன்றியா போனார், திருமாலும் பன்றியாய் செல்வனரா திருவடி. அதனாலே மண்டல் மல ரோமனிடும் ஆளும் ஒரு வேற அன்று முதல் இன்று வரை அறியாத வகை நின்றாய். வெந்தி விடை அன்றி வெந்தி விடை அன்றி எப்போதும் சாமி விடமேலதான் வருவார், களமாட்டில்தான் வருவார், களமாட்டில்தான் வருவார். இவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு பெரிய தவம் பண்ணாலும் சரி, இவ்வளவு பெரிய ஆளு இவ்வளவு உதவி பண்ணானா யானை மேல போலாம் குதிரை மேல போலாம்னு வரமாட்டாரு. அருமையான காட்சி இது, காட்சி பிரமாணம், காட்சி பிரமாணம் அளவு பிரமாணங்கள்ல காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம், காட்சி பிரமாணத்தினாலே சிவபெருமான் ஒருவனே பதி. ஐயோ இது யாரு, இந்த உண்மையை யாரும் சொல்லவும் இல்லையே, அதிகமா எடுத்து சொல்லவில்லையே. பசு உயிர்கள் மேல பதி கடவுள், பதி வேறு பசு வேறு, இது சித்தரி உடையது அது பேரறி உடையது. அந்த பசுவை வாகனமாக கொண்டிருக்கிறபடினால பசுக்கள் எல்லாம் சிவனுக்கு அடிமை, அதனால அவனுக்கு பசுபதி என்று பெயர். யாராவது சொல்லியிருக்காரு பசுபதி, பசுபதிங்கிற ஒரு வாக்கியம் போதும் சிவபெருமானே பரம்பொருள் என்பது. பதி பசுக்களுக்கெல்லாம் தலைவன், பதி என்றால் பதி என்றால் தலைவன், பதி என்றால் தலைவன், பூபதி பூமிக்கு தலைவன், புரிய உமாபதி உமாவுக்கு தலைவன், அதனால பசுக்களுக்கெல்லாம் தலைவன் பசுபதி. இந்த பேரு வேறு எந்த சாமிக்கும் கிடையாது. அதனாலே இப்படி எண்ணிவன் மண்டல் மலர் ரோமனிடும் மாலும் ஒரு வேற அன்று முதல் இன்று வரை அறியாதவை நின்றாய். வென்றி விட அன்றி உயர் வெம்பதியின் மீது இன்றுடைய வணக்கமுட எந்த உயர் சிவவாகனத்தில்தான் ஒரு வாய் சுவாமி. இப்பொழுது இந்த குதிரை வேலை வந்திருக்கிறாய், இந்த திருக்கோலத்தை வணங்க நான் எவ்வளவு உதவும் பண்ணியிருப்பேன் என்று வணங்கினார். நல்ல அத குறுந்தடியில் குருவடிவாய் எடுந்தருளி வந்தான், குதிரை விற்கும் வாணிகனாய் பரிமீது வந்தான், மருந்த மரர் கருபுரிந்தான் மஞ்சு மக்க வந்தான், மந்தினிலே மாணவனாய் ஏடெழுத வந்தான். ஐயோ பாட்டு பாத்தீங்களா, குறுந்தடியில் குறுவடிவாய் எழுந்தருளி வந்தான், குதிரை விற்கும் வாணிகனா பரிமீது வந்தான், மருந்த அமரர்க்கு அருள் புரிந்த அருள் புரிந்தான் மஞ்சுமக்க வந்தான், மந்தினிலே மாணவனாய் ஏடெழுத வந்தான், திருந்துலக குபகாரம் பொருந்து விளையாடல் திருவாத ஊரணி செய்த தமிழாலே இருந்தென்னை ஆண்டான் என்று எம்பி நீ மகிழ்ந்த எங்களையும் ஆட்கொள்வது எமக்கு ஏற்ற தொழிலாளே என்பது வாத ஒரு வளர். ஆகையினாலே இப்படி வந்தபடி இவ்வுரு வணங்கு முதுவல்லால் இந்த திருமீதி கொண்டு எழுந்தருளவில்லையானால், இப்படி கற்பனை கடந்த சூதியாய் இருக்கிற நீ கருணையினாலே திருமீதி கொண்டு நீ வரவில்லையானால் யார் உன்னை அறிய முடியும்? வந்தபடி இவ்வூர் வணங்குவது வல்லால் அந்தபடி வாயில் உன்னை யார் அறிய வல்லார்? நீ ஆதி அந்தமில்லா அரும்பரஞ்சோதியாகி எங்கும் நிறைந்த பரந்த சோதியாயிருந்தியனா உன்னை யார் காண முடியும்? அருத்திருமீனை யார் காண முடியும்? காண முடியாது. அந்தபடி வாயில் உன்னை யார் அறிய வல்லார்? இந்த வகை கண்டு அடியவர்க்கு எளிய என்றே சிந்தனையில் அன்போடு தெளிந்த உலகெல்லாம் இப்படிப்பட்ட திருமேனி எடுத்துக்கொண்டு வந்து அருள் பண்ணுவதனாலே அடியவர்களுக்கு எளியவன் என்று உலகம் தெரிந்து கொண்டது என்று பல முகமன்பலையம்பி அருளாலே வென்றி உனை மீனவன் விளம்பு முடி சொன்னார். இப்படி சொல்லி அதுக்கு மேலே மீனவன் சொன்ன மொழியை சொன்னார். இந்த மாதிரி குதிரையை வீதியில சவாரி விட்டு காட்ட சொல்றான், அது வேகத்தை பார்க்கணும் ஆசையா இருக்காதா, அவ்வளவு பணம் கொடுத்தவங்களுக்கு குதிரை வாங்கி கட்டி விட்டு அப்படியே கட்டுனா நல்லாதான் இருக்கும், வேகத்தை பார்த்தா தானே மனசு நல்லா இருக்கும். 50 லட்சம் ரூபா கார் போட்டு வாங்கி என்னால வாங்கி அப்படி நிறுத்தினா நிம்மதியாவா இருக்கும், நல்லா ஓட்டிக்கும். கொன்றை முடி யாரும் அது இசைந்து கொடைமாற நன்றியோடு காணுவகை நற்பதியை உழைத்தார். அதே போல அவர் இப்ப சொன்ன மாதிரிலாம் செஞ்சாகணும். நான் குதிரை வர வந்திருக்கிறாரு சொன்ன மாதிரில அதே மாதிரி நான் விட்டு காட்டுறேன்னு காட்டுறாரு. அது எப்படி காட்டுறாரு, அந்த சமயங்களில் எப்படி எல்லாம் நடந்தது நிகழ்ச்சி என்பதை எல்லாம் திருவருளாலே சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.

0: நம பார்வதி
1: ஓம் நம சிவாய். ஷைகுண்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
2: சைவம் சொல்லுகிறது மூன்று விடயங்கள், முப்பொருள் உண்மையை சொல்லுவது சைவம். மூன்று விடயங்கள் அனாதியானவை. எல்லாருக்கும் தெரியும், எல்லா மதங்களும் சொல்வது இறைவன் அனாதியானவர். இறைவனுக்கு என்று ஒரு தொடக்க காலம் கூற முடியாது. என்னுடைய பிள்ளைகள் சின்ன வயசாக இருக்கும் பொழுது கேட்கிறார்கள், அப்பா சிவன் எப்போது பிறந்தார்? அப்படி ஒரு தோட்ட காலம் நாம் கூற முடியாது. அனாதியானவர். இது எல்லா மதங்களுமே
3: ஒத்துக்கொள்ளுகின்ற.
2: இரண்டாவதாக உயிர்கள். இந்த கடவுள் உயிர்களை சைவ சித்தாந்தம் மற்ற கொள்கைகளை விட வித்தியாசமாக உலகத்தை விளங்கிக் கொள்ள முயற்கின்ற பொழுது, அல்லது உண்மையை அணுகின்ற பொழுது, சைவ சித்தாந்த உண்மையின்படி உயிர்களும் அனாதியானவை. இந்த எண்ணிலி அல்லது முடிவிலி கணக்கான இந்த உயிர்கள், இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சால்ஸ் என்று சொல்லுவார்கள், இவையும் அனாதியானவை. அவற்றுக்கும் தொடக்கம் இல்லை. உயிர்களும் படைக்கப்பட்டவை அல்ல. பலர் நினைப்பது போல இறைவன் உயிர்களை படைப்பதில்லை. இறைவன் இவற்றை படைக்கின்றான் என்றால் தனு, எங்களுடைய உடல்களை படைக்கின்றான். வெவ்வேறு ஜீவராசிகளுக்கு ஏற்ற வெவ்வேறு உடல்களை படைக்கின்றான். விலங்கியல் தாவரியல் படிப்பவர்களுக்கு தெரியும், இது எங்கள் பூமியிலே நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றது. இதே மாதிரி கோடானு கோடி அண்ட சராசரங்கள் முழுவதும் எங்கெங்கே உயிர்கள் இருக்கின்றன என்று எங்களுக்கு தெரியாது. அந்தங்கே இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் அந்தந்த உயிர்களுக்கு ஏற்ற, அந்தந்த சூழலுக்கு ஏற்ற உடல்களை கொடுப்பது தனு. அது இறைவனுடைய படைப்பு. கரணம், எங்களுடைய கருவிகளை. இன்றைக்கு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் வாயால், மனதால் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், கண்ணால் பார்க்கிறோம், மூக்கால் முகழ்கிறோம், காலால் நடக்கிறோம், கைகளால் வேலை செய்கின்றோம். இப்படிப்பட்ட கருவிகரணங்களை எல்லாம், அத்தோடு இந்த வானொலி, தொலைக்காட்சி, இந்த மின்னியல் கருவிகள் கூட எங்களுடைய அறிவால் உருவாக்கப்பட்டவை. அப்படிப்பட்ட அகக்கருவிகள், புறக்கருவிகள் எல்லாவற்றையும் தந்தது, படைப்பது இறைவனுடைய தொழில். அது தனி கரண. புவனம், இந்த அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைப்பது இறைவனுடைய தொழில். அங்கன்மா ஞாலத்திற்கோர் ஆயிரம் கோடி அண்டம் என்று கந்த புராணம் கூறும். அதாவது இப்படிப்பட்ட காஸ்மிக் யூனிட்ஸே ஆயிரம் கோடி, 1000 பில்லியன்ஸுக்கு மேற்பட்டது என்று சொல்லப்படுகின்றது.
3: காஸ்மிக் யூனிட்ஸ் மட்டுமே
2: அதில் எங்களுடைய அண்டம் உண்டு, அதிலே உண்டு. இப்படி அந்த புவனங்களை படைப்பது உண்டு. தனிக்கான மற்றது போகங்கள். இந்த புவனங்களிலே, இந்த உடல்களிலே அனுபவிக்கின்ற எங்களுடைய அனுபவ பொருட்களையும் படைப்பது. இந்த நாளன் தான் இறைவனுடைய படைப்பு. மிச்சம் எல்லாவற்றுக்கும், அதாவது உயிருக்கு, உயிர்களுக்கு, கடவுளுக்கு, மற்ற உயிர்களை பீடித்திருக்கின்ற மலங்கள் என்று சொல்லப்படுகின்ற இம்பியூரிட்டி, ஃபெட்டர்ஸ் என்று சொல்லுவார்கள், மாசுக்கள், தலை அல்லது பாசம், அந்த அவரையும் வந்து அனாதியானவை. பதி பசு பாசம் இனப்பகர் மூன்று, பதியினைப் போல் பசு பாசம் அனாதி என்பது திருமந்திரம்.
4: வணக்கம், நான் அகிலன் பிரான்ஸ்ல
2: இருந்து. அகிலன் சொல்லுங்க, பிரான்ஸ்ல இருந்து.
4: என்னண்டா என்னுடைய கேள்வி என்னண்டா, நாங்கள் இந்த இந்த பிறப்பில் அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த பிராரப்தம், அதாவது போன பிறப்பில் செய்த புண்ணிய பாவபுண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்மானிக்கப்பட்டது தான் இந்த பிறப்பில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இதில் எங்களுக்கு இந்த பிறப்பில் அனுபவிக்கிறதுக்கு வருகிற இந்த துன்பங்கள் போன பிறப்பின் விளைவா வர்றதா இருந்தால், இந்த பிறப்புல நாங்க ஒரு ஒரு துன்ப ஒரு ஒரு நோயால புண்ணியால துன்பப்படலாம், அல்லது ஒரு ஏழ்மை வந்து உங்களுக்கு துன்பத்தை தரலாம், அல்லது ஒரு இயற்கை அழிவால துன்பம் வரலாம், அல்லது ஒரு விபத்தால துன்பம் வரலாம், அது ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இன்னொரு மனிதரால எங்களுக்கு துன்பம் வருதா இருந்தால், அதுவும் எங்களுடைய பிராரப்தமாக இருந்தால், அந்த எங்களுக்கு துன்பம் தர்றவர் ஒரு கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு பிரதிநிதி மாதிரி இல்லை வருது. அல்லது அவர் செய்கிற காரியம் வந்து அவர் செய்கிற காரியம் ஒரு சிவதோண்டு மாதிரியில் வருது.
0: கூடுதலா சிந்திக்கிறார்,
2: நல்ல
5: நல்ல அருமையான கேள்வி.
0: கூடுதலா சிந்திக்கிறார், அது அதே ஒரு நல்ல ஒரு அறிகுறி.
2: இதைத்தான் இதைத்தான் சொல்றது அகில் இடியப்ப சிக்கல. நல்ல ஒரு கேள்வி எங்களுக்கு. அதாவது வந்து கர்மாவை பற்றி கேட்கின்றோம்.
0: கர்மா
2: கர்மா வந்து மூன்று வகையாக கர்மங்கள் இருக்கின்றன. மூன்று வகையான கர்மங்களிலே ஒன்று வந்து ஆகாமிய கர்மம். ஆகாமியம் என்பது நாங்கள் இந்த பிறவியில கர்மாவை கழிக்க வந்து நாங்க வந்த இடத்திலேயே சேர்த்து கொண்டு இருக்கிறோம்.
0: ஆகாமியம்
2: அப்போ வந்த இடத்துல கழிச்சு போட்டு போவந்த நாங்கள்
0: கூட்டிக்
2: கொண்டு போகிறோம். அது ஆகாமியம் வருவினை என்று சொல்லுகிறோம். இந்த பிறப்பியில் இந்த ஆகாமியம் வந்து எப்போது பலன் தரும் என்றால் இது பிறகு ஸ்டாக்கில் போய் அடுத்தடுத்த பிறப்புகளில் தான் வரும். ஆனாலும் ஆகாமியம் இப்பிறப்பில் பயன் தருவதும் உண்டு. சுந்தர தேவாரத்திலையும் சொல்லியிருக்கிறேன், உண்டு வள்ளுவரும் சொல்லியிருக்கிறேன், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்மா ஆணை வரும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன். ஆகவே சில ஆகாமிய கர்மங்கள் இப்பவே காட்டும், அதையும் கவனமாக இருக்க
0: வேண்டும்.
2: ரெண்டாவது வந்து கர்மா வந்து சொல்றது சஞ்சிதம். சஞ்சித கர்மா என்பது வந்து நாங்கள் முந்தின இது எங்களுடைய முதற்பிறவி அல்ல, முந்தின புறவிகளிலே நாங்கள் புறவிதோறும் செய்த கர்மாக்கள் எல்லாம் எங்களுடைய ரிட்டையர்மெண்ட் சேவிங் பிளான் மாதிரி அங்கே ஒரு ஸ்டாக்கில் இருக்குது. ஆனா அது வந்து சேவிங் பிளான் மாதிரி பெறுகிறது கிடையாது, கிடையாது, அப்படியே இருக்குதுல இருக்குது. அதை சொல்லுவார்கள் சஞ்சித கர்மா. அது அங்க ஸ்டாக்கில இருக்குது, இந்த புறவியில வரைக்கும் நாங்கள் கொண்டு வரையில. சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட் வைங்க
0: அதங்க
2: பாதுகாப்பாக இருக்குது. ஒரு தரம் அங்கு எடுக்க இயலாது பார்க்க இயலாது, எடுக்க இயலாது பார்க்க இயலாது. அது சஞ்சித கர்மா. அந்த கர்மா வந்து இப்ப நாங்கள் அங்க போனோம்னா இப்ப செய்த கர்மாவும் அதுக்குள்ளதான் சேரும். இந்த சஞ்சித கர்மா வந்து எப்ப போகும் என்று சொன்னால், எப்போது போகும் என்று சொன்னால், இந்த முத்தி காலத்தில் முருகனுடைய முத்தி காலத்தில் இறைவனுடைய அருளாலே அவரே அந்த வினியை எடுத்து போக்குவார். அதான் அந்த லிங்காஷ்டிகள் சஞ்சித பாப விநாசகலிங்கம் என்று வரும். சஞ்சித பாபத்தை தகர்க்கின்ற லிங்கம் என்று வரும். அது ஒன்று. அடுத்ததாக கர்மாவை சொல்லுகிறது பிராரப்தம். பிராரப்தத்தை தான் நாங்கள் விதி என்றும் ஊழ் என்றும் சொல்லுகின்றோம். ஊழி பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று இருக்குது. அது ஊழ் வந்து தானே நடப்பது ஊழ், அந்த விதிவில வந்ததால தானே எங்களுக்கு வர்றது ஊழ். இந்த கர்மா இப்படி இருக்குது. இந்த பிராரப்தம் என்பது என்றா இந்த பிறப்பில நாங்கள் அனுபவிக்காக கொண்டு வந்த ஸ்டாக். அதாவது அகிலனோ நானோ முந்தின காலத்துல, இப்ப எல்லாம் முந்தின காலத்துல பயணம் செய்யும் போது டிராவலர்ஸ் செக் கொண்டு எடுத்து கொண்டு போறது. இப்ப எல்லாம் கிரெடிட் கார்டு வந்துட்டு டிராவலர்ஸ் செக். அப்ப நான் ஒரு பயணம் போறேன்டா சிங்கப்பூருக்கு முதல் முதல் பயணம் போயிக்கல, டிராவலர்ஸ் செக் கொண்டு எடுத்து கொண்டு போறது. எடுத்து கொண்டு போனா டிராவலர்ஸ் செக் அங்க கொண்டே மாத்தி போட்டு அங்க சிங்கப்பூர் பயணம் முடிச்சுட்டு கடைசியா என்ன பிரிவசனம் இல்லை போல சிங்கப்பூருக்கு ஆகுது வரைக்குள்ள அவ்வளோதையும் ஏர்போர்ட்ல கடைசி வரைக்கும் முடிச்சுட்டு வரது. அது ஒரு அனுபவம். இது டிராவலர்ஸ் செக் மாதிரி. அதுதான் எங்களுடைய பிராரத்த கர்மா. இந்த டிராவலுக்கு இங்கே வர்ற இந்த புறப்புக்கு நாங்கள் கொண்டு வந்த கர்மா. இந்த புறப்பிலேயே நாங்கள் துன்பமாகவோ இன்பமாகவோ அனுபவித்து தீர்க்க வேணும். இந்த கர்மாவை இப்படி சேர்த்து விடுறதா என்று சொன்னால் இறைவன் இறைவன் கர்மாவை கொடுக்கிறவர்
0: இல்லை.
2: ஒரு முடி அள்ளி இந்த பிறப்புக்கு இது என்று சொல்லு. போக்கு வரவு புரிய இடிவினையின் போக்கு வரவு புரிய நீக்கமன்றி நிற்கும் அன்றை என்று சிவஞான புதர் இரண்டாம் சூத்திரம் சொல்லு. இந்த டிராவலுக்கு போக்குவரத்து டிபார்ட்மெண்ட் அதான் அதற்கு சக்தி வந்து இப்படி சேர்த்து கொஞ்சம் கர்மாவை சேர்த்து விடுகிறது. அதான் அந்த இருக்கிறது. இந்த சேர்க்கிற ஆள் இல்லாம கர்மா தானா வந்து செய்தாரு. அது சைவத்துக்கு முக்கியமான கொள்கை. சமண மதம் பௌத்த மதம் எல்லாம் எல்லாம் கர்மாவே சொல்லுது, ஆகாமியன் சஞ்சிதம் பிராரத்தம் எல்லாம் சொல்லுது. ஆனால் இந்த கர்மாக்க சேர்க்கிறதுக்கு ஒரு தரம் தேவையில்லாது, தானே வரும் என்று சொல்லுது. கர்மா தானே வர்றதுக்கு அதுக்கு ஒரு பவரும் கிடையாது, அது ஒரு சடம், அது உணர்வில்லை சடம் இல்லை. சேர்ப்பான் ஒருவன் வேண்டும். அதுதான் சைவத்திலே சாக்கிய நாயனார் என்றொருவர் இருக்கின்றார், 63 நாயன்மார் ஒருவர். அவர் பௌத்தர், பௌத்தராகத்தான் வாழ்ந்தார், அந்த காவியுடைய துறவியாகத்தான் வாழ்ந்தார். ஆனால் ஆராய்ஞ்சு பார்த்தோன்னு பிடிச்சார், இது சரிவரையிலேயே செய்வினையும் வினை பயனும்
5: இருக்குது.
2: அதில் அனுபவிக்கிறோன்னு செய்வானும் செய்பவன் வேணும், செய்வினையும் செய்கின்ற வினையும் வேணும், வினை பயனும் வினைக்கு ஒரு பயனும் வேணும் என்று மூன்றும் சமயத்தில் இருக்கு. ஆனால் பிடிச்சார்
5: கொஞ்சம் இன்டெலிஜென்ட், அகிலன் மாதிரி கொஞ்சம் இன்டெலிஜென்ட், அவர் நல்ல இடியப்பஞ்சுகள் கேள்வி கேட்டுருக்கிற அப்பவே இது என்னண்டு தானா வந்து சேரும். இது சேராது. கர்மாவுக்கு அந்த பவரும் இல்லை, அந்த அறிவும் இல்லை. ஆன்மாவுக்கும் தன்னுடைய கர்மாவை தேடி பிரிக்கிற சுதந்திரமும் இல்லை, அறிவும் இல்லை. அப்படி என்ன, நாங்கள் எங்களுக்கு ஃபேவரபிள் கர்மாவை தானே கொண்டு வருவோம், அறிவும் கிடையாது, அந்த முட்டறிவு கிடையாது. ஆனால் கர்மாவுக்கு அறிவே கிடையாது, உணர்வு கிடையாது. இதுக்கு மூன்றாவது ஆள் இருந்து சேர்க்க வேணும். சேர்ப்பானும் இருப்பான் என்று தெரிந்துதான் அவர் சைவ சமயத்தின்படி சிவனுக்கு கல்லெடுத்து போட்டு பூஜை பண்ணவர். அது சாக்கிய நேரம் பூசி. அப்ப சேர்ப்பவன் ஒருவன் வேண்டும், அதுதான் இறைவன். இறைவனுடைய வேலை சேர்ப்பதே தவிர நாங்கள் நூகக்கூடாது. தீதும் நன்றும் புறர் தரவாரா. தமிழ் மரபு திங்கள் நேற்று நிறைவு பெற்றது. ஜாதும் நூறே யாவரும் கேளி, தீதும் நன்றும் புறர் தரவாரா. ஒரு தரம் மற்றவ கொடுத்து வாரையில எங்கட வினைதான் எங்களுக்கு வாரது. அது பிராரப்தம். இந்த ஊழ் தானா வாரது. இப்படி வரும் பொழுது மூன்று விதமாக எங்களுக்கு கர்மம் அனுபவிக்கப்படும். ஒன்று வந்து எப்படி வருகிறது என்று சொன்னால், ஒன்று வந்து ஆதி பௌதீகம், பிசிக்கல் ஃபோர்ஸஸால வாரது, அதாவது ஜியோஜெனிக் ஃபோர்ஸஸ். ஒரு புயல் அடிக்குது, காற்று அடிக்குது, இன்றைக்கு கனடாவில் வந்து அதி குளிர் என்று சொல்லி எச்சரிக்கை விட்டிருக்கணும். இந்த இதுகளால் வர்ற துன்பங்கள், மற்றது நல்ல தென்றல் காற்று வீசுது, நல்ல விளைச்சல் வருது வயலில், இதால் வர்ற பெறுபவர்கள், இது எல்லாம் ஆதி பௌதீகம். மற்ற உயிர்களால பேசலாம், அல்லது துணைவியார் வந்து புணங்கலாம், தாயார் வந்து ஒரு நல்ல உணவு செய்து தரலாம். அப்ப அதால வர்ற இன்னொரு பாம்பு கடிக்கிறது, நாய் கிளைக்கிறது, நுழம்பு கடிக்கிறது, இப்படி மற்ற உயிர்கள் பக்டீரியாக்களால் நோய் வர்றது, இப்படி மற்ற உயிர்கள் அதுகளால் வர்ற நோய்கள், அதுகள் எல்லாம் வந்து நோய்கள், இன்பங்கள், துன்பங்கள் எல்லாம் பயோஜெனிக். அதை சொல்றது ஆதி ஆன்மீகம், அதால வர்றது. மூன்றாவது ஒன்று இருக்குது ஆதி தெய்வீகம். ஆதி தெய்வீகம் என்றால் இறைவனுடைய இதாலே வாருது. பல பேர் கேட்கறது இறைவன் என்ன செய்கிறார், அவருக்கு என்னதுக்கு இந்த தேவை இல்லா வேலைன்னு கேட்கறது. இறைவன் என்ன செய்ய ஒன்றும் இல்லை. நரை திரை மூப்பு கருவில் சுயர்தனிக்கும் காலை. இப்போ கற்பத்தில் இருக்கிற துன்பம், கற்பத்தில் இருக்கும் பொழுது என்ன துன்பம், ஒரு சின்ன கருப்பைக்குள்ள வெளிச்சம் இல்லை, வென்டிலேஷன் இல்லை, ஏர் கண்டிஷன் இல்லை, பிரீதிங் இல்லை, கூனி குறுகி முடுங்கி கொண்டு கிடக்கிறோமா இல்லையா, அது அது என்ன துன்பம், ஞாபகம் இல்லை எங்களுக்கு. குழந்தை வருகின்ற பொழுது அந்த கடைசி மாணிக்க சொல்ல தக்க தசமதி, தசம் என்றால் பத்து, மதி என்றா மாசம், தக்க தசமதி பத்தாம் மாசம், தாயொடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தம்.
6: துக்க சாகரம்
5: பெரிய துன்பம், இஸ் எ கிரைசிஸ். அது சொல்லுவார்கள் எங்களுக்கு, சொல்லுவார்கள் என்று சொல்லுவோம் மெடிக்கல் டிஸ்ட்ரெஸ். அந்த குழந்தை வரைக்குள்ள இவ்வளவு நாள் இருந்த தொப்புள் கொடி சப்ளை வந்து கட் ஆஃப் ஆகும், அது அப்படியே முறுக்குப்படும். அப்ப தொப்புள் கொடியால உணவோ ஆக்சிஜனோ பிராணவாயுவோ கிடையாது. இன்னும் வெளியில வந்து முதல் மூச்சு எடுக்கல, அப்ப மூச்சும் இல்ல, இந்த சப்ளையும் இல்ல. அந்த ஒன்று ரெண்டு மூன்று நிமிடம் வெரி கிரிட்டிக்கல் மொமெண்ட் இன் எவ்ரி லன்ஸ் லைஃப், அந்த இதுக்குள்ள அதுக்குள்ள குழந்தை வராட்டிக்கு பிந்து சென்றால் பெர்மனன்ட் பிரெயின் டேமேஜ், இஸ்கீமிக் என்கெலோபதி. பிள்ளைகளுக்கு குறைபாடு, உடற்குறைபாடு, மூளைக்குறைபாடு, வேறு இதெல்லாம் வந்துடும், கற்கின்ற திறன் எல்லாம் குறைஞ்சிடும். அப்போ டாக்டர்ஸுக்கு எல்லாம் வெரி கிரிட்டிக்கல் மூமெண்ட் இது. அப்போ இந்த நேரத்தில் வர்ற துயர், கருவல் துயர், இதெல்லாம் வந்து இறைவனால் வர்றது. அது அப்போ இந்த மூன்று ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம், இதெல்லாம் விதிப்படி எங்களுக்கு வருகுது. அப்போ இவர் கேட்குற என்று கேட்டால், எங்களுக்கு துயரத்தை தருவர் விதிப்படி தானே சாரார். அப்போ அவர் கடவுளுடைய ஏஜென்ட் அல்லோ, அவர் நான் கோபிக்கப்படாது தானே சொல்கிறோம். ஏதோ என்னுடைய விதிக்கு தான் வருகுது, நாங்கள் வேற கோபிக்கப்படாது. ஆனால் இறைவன் எல்லாம் விதிப்படி தந்தாலும் கூட அப்ப ஏன் கடவுளை கும்பிட வேணும்ன்ற கேள்வி வருகிறது. ரெண்டு விஷயம் இருக்குது, எல்லாம் விதிதான் தந்திருக்கின்றார். ஆனாலும் அகிலுக்கும் எனக்கும் ராஜ்குமாருக்கும் சிவனேசன் மாஸ்டருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மனுஷருக்கும் கடவுள் பகுத்தறிவு ஒன்று தந்திருக்கிறார், நல்லதும் கெட்டது. பகுத்தறிவு தந்திருக்கிற அறிவு எல்லாருக்கும் உண்டு, அது உண்டு. இரண்டாவது சாய்ஸ், ஃப்ரீ வில்லுன்னு தந்திருக்கிறார், நீங்க சூஸ் பண்ணலாம்.
6: விருப்பமானது
5: இதை கேட்டுக்கொண்டிருக்க, நீங்க விருப்பம் பண்ணா வானொலியை நீ பாட்டி போட்டு வேறு ஒன்றுக்கு போகலாம், அல்லது இதை கேட்கலாம், இதை சாப்பிடலாம், சாப்பிடாமலாம். டயபெட்டிஸ் இருக்குண்டா சுகர் சாப்பாடு இருக்குது, நீங்க எடுக்கலாம் எடுக்காமலாம், மருந்து இருக்குது எடுக்கலாம் எடுக்காமலாம், டாக்டர் இருக்கிறார் போகலாம் போகாமலாம்,
0: தீர்மானிக்கணும்.
5: உங்களுக்கு சகல சுதந்திரமும் உண்டு. கடவுள் வந்து பின்னால தடி ஓட்டி கிளச்சி கொண்டு இருக்கிறது இல்ல, இங்க போய் இப்படி செய்ய. கிஃப்ட் காட் என்ன கொடுத்திருக்காண்டா உயிருக்கு, இந்த பகுத்தறிவும் இந்த ஃப்ரீ வில்லும் கொடுத்திருக்கிறேன். ஆனபடியினாலதான் எங்களுக்கு இதுல அங்க ஓட்டவன்ற விஷயம் எல்லாம் வருது. அது எப்படி என்று சொன்னால், நீங்கள் கார்ட்ஸ் விளையாடுக்குள்ள உங்களுக்கு வந்து சேருகின்ற கார்ட்ஸ் வந்து உங்களோட விதிப்பயன். அதை வைத்து நீங்கள் என்னென்ன விளையாடி வெற்றிகிறீர்கள் என்பது
0: உங்களை பொறுத்த
5: இது. அதே மாதிரி ஒரு நிலம் கொடுக்கிறார்கள் பங்கிட்டு, சில பேருக்கு தரிசு நிலம் அல்லது மீட்டு நிலம் தண்ணீர் குறைஞ்ச நிலம் வரும், சில பேருக்கு விளை நிலம் நல்லா இருக்கும். அதுக்காக நிலம் கிடைச்சா போல பலச்சல் வந்துடுமோ, அதுல நீங்கள் எப்படி பாடுபட்டு எப்படி பயிரிடுகின்ற பொறுத்துதான் இருக்கு. அதுதான் எங்களுடைய சுதந்திரம். இது கூடாகத்தான் நாங்கள் எங்களுடைய கர்ம விடுதலையை தேடுவதற்கு முயற்சிக்கின்றோம். அது ரெண்டு. அடுத்தது ரெண்டு கேட்டால் இன்னொரு விஷயம், ஊழல் பற்றி சொல்லியாச்சு, ஊழலை பற்றி சொல்ல வேணும்.
0: ஊழல்
5: ஊழல் என்றால் ஊழல் அல்லாதது ஊழல், இப்பதான் விளங்கும் எல்லாருக்கும். ஊழ்த்தல் என்பதில் இருந்துதான் இது வந்தது. ஊழல் என்பது விதி, விதிப்படி செய்யாம விதி மாறி செய்தா ஊழல். அதான் எங்களுக்கு ஊழலுக்கு சொல்லி விளக்கப்படும். இப்ப எல்லாம் அரசாங்கத்துல ஊழல் நடந்துட்டு ஊழல் நடந்ததா, அவர் ரூல்ஸின் படி செய்யல, ரூல்ஸ மீறி செய்தார், ஆனபடினால ஊழல். அது ஒன்று. இரண்டாவது, இது விதிப்படி வரையில இது விதியைக்கே இன்னொருத்தர் குழப்பி அடிச்சு கொண்டு வரார் என்றாலும் அது ஊழல். அதற்குரிய வினப்பயன் அவருக்கு உண்டு. ஆனபடினால ஒரு நீதிபதியா இருந்து தீர்ப்பு கொடுக்க மரண தண்டனை கொடுக்கிற போது அது ஊழல் அல்ல. கத்தி எடுத்து நிறுவத வெட்ட போனால் அது ஊழல். ஒரு ஒரு பயிற்சி செய்கிறவன் களை எடுக்கிறது ஊழல் அல்ல. ஆனா நீங்க சும்மா மரங்களை வெட்டி கொட்டினால் அது அது ஊழல், என்ன விதி இல்லை. ஒரு வைத்தியர் ஒரு பல்லு புடுங்கிறதோ சத்து ரசிச்சு செய்கிறதோ ஊழல் இல்லை. நீங்க இன்னொருத்தர் சண்டை பிடிச்சி பல்லு உடைச்சா அது ஊழல். ஆனால அதுகளுக்கு வினைப்பயன் உண்டு, இதுக்கு வினைப்பயன் இல்லை. அப்படித்தான் நாங்க விளங்கிக் கொள்ள.
6: வணக்கம், ஜெர்மனியில் இருந்து சிவேந்திரன்.
5: சொல்லுங்க சிவேந்திரன்.
6: இருவருக்கும் வணக்கம்.
5: வணக்கம்.
0: சொல்லுங்க.
6: என்னுடைய கேள்வி என்னென்றால், மூலஸ்தானத்தில் இங்கு சில இடங்களில் ஐம்பொன் விக்கிரகங்கள் வைத்திருக்கிறார்கள். அடுத்த ஐம்பொன் மூலஸ்தானத்தில், மற்றது வேற சில கோயில்களில் கருங்கல் விக்கிரகங்கள் வைத்திருக்கிறார்கள். அப்ப எந்த விக்கிரகங்கள் உண்மையில் இந்த மூலஸ்தானத்தில் வைக்க வேணும்? இருவருக்கும் இதில் அருள் கூட.
0: நன்றி, நன்றி.
5: ஆகம விதிப்படி மூலஸ்தானத்தில் சிலா விக்கிரகம் என்று சொல்லுவார்கள். சிலை என்றா கல்லு. சிலா விக்கிரகம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும்
0: மூலஸ்தானத்தில்.
5: மூலஸ்தானத்தில் நல்லூரிலே வேலை வைத்து வழிபட தொடங்கினார்கள். இப்ப இருக்கிற ரகுநாத மாப்பான முதலியாருடைய முன்னோர் காலத்திலே தொடங்கப்பட்டது. பட்ட காலத்திலே ஆறுமுகநாமலர் அதை எதிர்த்து இங்கே சிலா விக்கிரகம் கொண்டு வர வேணும் என்று சொன்னார். அதற்கு உதவியாக இந்தியாவிலிருந்து கருங்கல்லால அந்த தூண்களதுகள் எல்லாம் கொண்டுவரப்பட்டு சமீப காலம் வரைக்கும் அந்த கல்லுகள் வெளியிலே இருந்தது. முன்னால பாத்திரம் முந்திரி கிணறு இருந்தது, அதுக்கு பக்கத்தில் இல்ல அந்த கல்லு தூண்களதுகள் இருந்தது. ஆனால் அது பின்னர் புறக்கணிக்கப்பட்டு அங்க வேலைத்தான் வந்து வழிபட்டார்கள். அப்ப ஆறு மணி நேரம் அதுக்கு பிறகு அங்க போறதில்லை.
0: நல்லூர் போறது,
5: நல்லூர் கோயிலுக்கு போறதில்லை. அது உண்டு. ஆகம விதிகள் சிலா விக்கிரகம் தான் மூலஸ்தானத்தில் தாவிக்கணும் விதி சொல்லுகின்றது. ஆகம விதி. ஆனால் எல்லா கோயில்களும் ஆகம விதிப்படி அமைந்தன அல்ல. என்னுடைய திருமுருகாற்றுப்படையை பார்த்தால், திருமுருகாற்றுப்படை பதினோராம் திருமுறையில் இருக்கின்றது. நக்கீரதேவ நாயனார் அருளை செய்தது. அங்கே ஆறுபடை வீடுகளை பற்றியும் அதற்குரிய வழிபாடுகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கே அந்தணர்கள் வழிபடுகின்ற கோயிலை பற்றியும் சொல்லப்படுகின்றது. முறைமையை பற்றியும் சொல்லப்படுகின்றது. ரிஷிகள் வழிபடுகின்ற கோயில்களை பற்றியும் சொல்லப்படுகின்றது. அதே மாதிரியாக காட்டிலே வாடுகின்ற வேட்டுவர் வந்து வெறியாட்டாடி வழிபடுகின்ற வழிபாட்டை பற்றி சொல்லப்படுகின்றது. குறவர் வந்து குறவை கூத்து ஆடி வழிபடுகின்ற வழிபாட்டை பற்றி சொல்லப்படுகின்றது. ஆகவே ஒவ்வொரு இடங்களிலேயும் வழிபாட்டு முறைகள் தேச வளமையாக வித்தியாசப்பட்டு வருகின்றன.
2: ஆகவே ஆகம விதிப்படி கோயில்கள் ஸ்தாபித்து அந்த முன்னால பலிபீடம் விக்கிரகம் எல்லாம் வைத்து செய்தால் சிலா விக்கிரகம் வைப்பதுதான் ஆகம விதி. ஆகம விதிக்கு அப்புறமாக ஸ்தாபிக்கப்படுகின்ற காலயங்களில் ஐம்பொன்னாலேயோ வேறு இதுகளாலேயோ அந்த விக்கிரகங்கள் வைக்கப்படுகின்ற வளமை இருக்கின்றது. இது ஆகம விதி அல்ல. கதிர்காமம் ஆகம விதி இல்லை. பூசையோ அதில் ஆகம விதிப்பது நடைபெறுவதில்லை. செல்ல பிறந்தது ஆகம விதி இல்லை. பூஜைக்கு ஆகம விதி நடைபெறுவதில்லை. ஆனால் அதுக்காக அங்கே கண்டன் இல்லை என்று சொல்ல முடியாது. அது வந்து அந்த மரபுப்படி வழிபடுகின்ற முறைமை. ஆனால் ரெண்டையும் கலக்கின்ற பொழுது, இப்படி ஒரு கோயிலை வச்சுட்டு ஆகமத்தின்படி பூஜையும் செய்யணும் என்றால் ரெண்டும் கலக்கின்ற பொழுது பிரச்சனை வரும். அதை சொல்வார்கள் கலப்பு தோஷம். ஆகவே மரபு ரீதியான வழிபாடு கொண்டு கொண்டு ஆகம மரபு ரீதியான வழிபாடு கொண்டு கொண்டு ஆகவே இந்த ரெண்டிலுமே எதிலே அருள் கூட என்று கேட்கிறார். இறைவனுடைய அருள் எங்கும் இருக்கின்றது. நீங்கள் எங்க போனாலும் உங்களுக்கு அந்த சிரத்தை, உங்களுக்கு அந்த அன்பு, அந்த வழிபாடு இல்லாவிட்டால் அங்கே அருள் வராது. உண்பதன் முன் மலர் பரட்டித்துட்டு உண்ணாராகில் ஒவ்வொரு நாளும் குளித்து முழுகி சுவாமிக்கு ஒரு விளக்கேற்றி ஒரு பூ வைத்து வைத்து மனத்தால நீங்க கும்பிட்டால் எங்க நின்றாலும் அங்கே இறைவன் வருவான். எங்க நின்றாலும் அங்கே இறைவன் வருவான். இது சிவஞான சித்தியாரில் இருக்குது. அவர் சொல்லுவார் ஜாதொரு தெய்வம் கொண்டீர் என்ற அந்த பாட்டுக்கு அப்புறமாக அது வருகின்றது. ஜாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார் என்று சொல்லப்படுகின்ற பாட்டை சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லுகின்றார் இங்கே வந்து நீங்க வழிபடுறதுக்கு வந்து இங்கே நாம் திலர்க்க பூஷனை இயற்றினால் இவர்களோ வந்து அங்கு வாழ்ந்தருவர். நீங்க மண்ணைத்தான் மரத்தைத்தான் மிருகத்தைத்தான் கும்பிடலாம், முன்னோரத்தன்னும் கும்பிடலாம், இவர்கள் வந்து அங்கே உங்களுக்கு வான் அல்லது முக்தியை தருவது கிடையாது. அத்தெய்வம் அத்தனை கான் அந்த தெய்வத்திலே உன்னுடைய இறைவனை கான். எங்கும் வாழ் தெய்வம் எல்லாம் இறைவன் ஆணையினால் நிற்பது. ஆணை என்பது ஆக்ஞை சக்தி. எல்லா தெய்வங்களுக்கும் ஆல் த காட்ஸ் கடவுள் காட்ஸ் ஆஃப் தி பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எத்தனையோ தெய்வங்கள் வந்து இருந்து போயிட்டுது. எத்தனையோ தெய்வங்கள் இப்போ புதுக்க புதுக்க வந்து கொண்டிருக்குது. எத்தனையோ தெய்வங்கள் இன்னும் வரும். அது எல்லாம் இறைவனானையினால் நிற்பது. அங்கு நாம் செய்யும் செய்திக்கு, அங்கு நாங்கள் செய்கிற செய்தி பூஷனை வழிபாட்டுக்கு ஆணை வைப்பால் அளிப்பன். அவன் தன்னுடைய ஆணையினாலே அதுக்கு பலன் கொடுப்பான். ஆகவே நீங்கள் எப்படி இங்கே வழிபடலாமா அங்கே வழிபடலாமா என்பதில்லை. உங்களுடைய சிரத்தை முக்கியமானது. வழிபாட்டு நெறிமுறைகளை தெரிந்திருக்க வேண்டும், விதிகளை தெரிந்திருக்க வேண்டும். அது நீங்கள் ஸ்தாபிக்கும் பொழுது ஸ்தாபித்து அங்கே வழிபட தொடங்கிவிட்டால் அங்கால வந்து அதில் வந்து அவன் செய்கின்ற முறையின்படி அது வந்து சேரும் என்பதுதான் முனிகன். மனமது நினைய மனத்தால் நினைத்து வாக்கு வளர்த்த வாக்கால தோத்திரங்கள் சொல்லி மந்திரங்கள் சொல்ல மந்திரங்களை சொல்லி இன மலர் கையில் கொண்டு தேர்ந்த மலர்களை கையிலே கொண்டு அங்கு இச்சித்த தெய்வம் போற்றி. அங்கு உனக்கு விருப்பமான தெய்வத்தை அப்பா இச்சித்த தெய்வம் உனக்கு இஷ்ட தெய்வம் என்று சொல்லுவோம். இச்சித்த தெய்வம் போற்றி சினம் முதல் அகற்றி வாழும் செயல் அது அறமதானால் சினம் கோபம் எரிச்சல் பொறாமை முதலியவற்றை நீங்கி வாழுகின்ற வாழ்க்கையை அறமாக கொண்டால் யாருக்கும் முனம் ஒரு தெய்வம். எல்லாருக்கும் பொதுவான ஒரு தெய்வம் தான் ஐயா இருக்கு. அங்க ஒன்றும் டிபார்ட்மெண்ட் போட்டுக் கொண்டிருப்பதில்லை. ஒரே தெய்வம் எங்கும் செயற்கு முன்னிலையாமன்று எங்க நின்று நீங்கள் அதை செய்கிறீங்களோ அங்க முன்னுக்கு வந்து நிற்கும் அந்த தெய்வம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே விதிகள் இது. ஆனால் மிகவும் முக்கியமானது எங்களுடைய சிரத்தை பக்தி.
7: ஓம் சிவாய நம. சைவம்.ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கிரார்த்தார் ஜுனியும் விளக்க உரை. வழங்குபவர் விசாலாட்சி சங்கரன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
8: குருணாம் அதிபசிய பாலினி பிரஜாசி விருத்தி விமயுக்த வேதி சவர்ணிலிங்கி விதித்த சமாயோ யுதிஷ்டிரம் துவைதவனே மனேஜரா படி
9: ந சமய பரிரக்ஷணம் க்ஷமம் தே நிகிருதிரேஷு பரேஷு பூரிதாம்னஹ அரிஷு ஹி விஜயார்த்தினஹ க்ஷிதீஷா விததி சோபதி சந்தி தூஷணானி.
8: முன்னாடி முந்தின ஸ்லோகத்துல வந்து நீ சமயம் வீணாக்காத லக்ஷ்மி பத்தி லக்ஷ்மகார்முகம் ஓகே க்ஷமாமேவ பொறுமையதான் நீ வந்து கடைபிடிக்க போற அப்படின்னா நீ வந்து உன்னுடைய வில்ல விட்டுட்டு நீ வந்து இருக்கலாம் இங்கேயே அக்னிய வளர்த்துண்டு இரு அப்படிங்கிறா. இல்ல ஒரு க்ஷத்ரியனுக்கு வந்து சமயம் இப்ப இந்த இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் பார்க்கணும், பார்த்துதான் வந்து எதிரிகளை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த மொமெண்ட் திஸ் சிச்சுவேஷன் இஸ் நாட் ஃபார் தட்னு அவ பதில் சொல்றா அதுக்கு. ரைட், சமய பரிரக்ஷணம் தே அதுனா ந க்ஷமம். அதாவது இப்பொழுது உனக்கு நீ வந்து ஒரு சமய பரிரக்ஷணம், இந்த இந்த காலகட்டம் நான் வந்து பிரதிஜா பரிபாலனம்ங்கிறது நான் பண்ணணும் அப்படிங்கிறது உனக்கு வந்து பொருத்தம் இல்லை அப்படிங்கிறாவ. ஏன் அப்படின்னா வாட் இஸ் த அந்த சமயம்ங்கிறது என்னது அது? நிகிருதி பரேஷு பரேஷு, பரேஷு எதிரிகள், நிகிருதி பரேஷு பரஹான ஸ்வஹா பரஹா இல்லையா, ஆத்மா தன்னை சேர்ந்தவன் இல்லைங்கிறதுனால எதிரிங்கிறச்சே பரஹா. அடுத்த பரஹாங்கிறதுக்கு என்னன்னா தத்பரம்னு அர்த்தம், ஈடுபட்டு இருக்கிறவன் அர்த்தம். ஸோ நிகிருதி பரேஷு, நிகிருத்தின்னா கெடுதலையே செய்யறதுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய, ஈடுபட்டு இருக்கிற மாதிரி எதிரிகள் இருந்துட்டு இருக்கும்பொழுது. ரைட், நிகிருதி பரேஷு பரேஷு சத்சு, சத்ருக்கள் உனக்கு சதா சர்வகாலமும் ஏதோ தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறதுலயே அவ வந்து ஈடுபாடா இருக்கா. ரைட், நிகிருதி பரேஷு பரேஷு சத்சு, அப்படி இருக்கும் சமயத்தில் தே உனக்கு சமய பரிரக்ஷணம் ஆர் பிரதிஜா பாலனம் அப்படிங்கிறது ந க்ஷமம், பொருத்தம் இல்லை. அந்த தே உனக்குங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ் கொடுக்குறா, ஏன்னா நீ வந்து பூரி தாம்னஹா, தாமா பூரி தாமா எஸ் எஸ்ஹா, ஏராளமான தேஜஸ உடையவன். அந்த முன்னாடி சொன்னாலே உன்னுடைய உனக்குள்ள இருக்கக்கூடிய தேஜஸை நீ இப்ப வெளியில பிரகாசனம் பண்ணணும், பகிர் பிரகாசனம் பண்ணணும்னு சொன்னால, அந்த மாதிரி ஏராளமான தேஜஸ் உடையவன் நீ. எப்படி ஒரு ஒரு சூரியன் இருக்கு, அதுக்கு மேல வந்து கிளவுட் வந்து அப்படியே மறைச்சுட்டு இருக்குன்னா அந்த சூரியன் இருக்குன்னு அந்த கிளவுட் மறைச்சுட்டு இருக்குங்கிறதே அந்த சூரியன் இருக்கிறதுனாலதான் நமக்கு தெரியும். இல்ல அந்த சூரியனும் இல்லைன்னா அங்க வந்து மேகம் இருக்குங்கிறதே புரிய போறது இல்ல. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள உன்னுடைய தேஜஸ் நீ வச்சுட்டு இருக்கங்கிறது நல்லா தெரியறது எல்லாருக்குமே, அந்த மாதிரி இருக்க நீ. சோ இப்ப பூரி தாம்னஹா, சாதாரண மனுஷனா இருந்தா பரவாயில்ல, உனக்கு ஏராளமான தேஜஸும் இருக்கு, க்ஷத்ரிய தர்மத்தை பரிபாலனம் பண்றவன் நீ, அப்பேற்பட்ட உனக்கு சமய பரிரக்ஷணம்ங்கிறது நக்ஷமம், அது பொருத்தம் கிடையாது. அரிஷு விஜயார்த்தின, அதுக்கு அர்த்தாந்திர நியாசம் சொல்லி அவ சப்ஸ்டான்சியேட் பண்றா. என்னது விஜயார்த்தினா க்ஷிதீஷாஹா, விஜயம் ஒரு ஒரு விக்டரியை ஆசைப்பட்டு இருக்கிறவா, ஆசைப்பட்டு இருக்கிற ராஜாக்கள் ஏதோ ஒரு கபட்டம் பண்ணியோ இல்ல ஒரு சமயம் பார்த்து ஒரு அந்த ட்ரீட்டிய வந்து கெடுக்கறதுலயே இருப்பான், ஏதாவது ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிச்சு எப்படியாவது வந்து திருப்பி திருப்பி அட்டாக் பண்ணணும்னு நினைப்பா. ஏன்னா தே வாண்ட் அ விக்டரி, தே வில் நாட் டேக் எனி திங் லைங் டவுன், அதுதான் அங்க பாயிண்ட். சோ விஜயார்த்தினா க்ஷிதீஷாஹா, விஜய அர்த்தி ஜெயன் எதிர்பார்த்து ஜெயத்தை ஆசைப்படுகின்ற க்ஷிதீஷாஹா ராஜா ராஜானஹா, அரிஷு எதிரிகளிடத்தில் சோபதி சந்தி தூஷணானி விததி. சோபதி அப்படின்னா ச கபட்டம், கபட்டத்துடன் ஒரு சந்தி தூஷணானி, சந்திங்கிறது ட்ரீட்டி, அந்த ஆர் சமயத்தை பரிபால் பிரதிஜான்ங்கிறோம் இல்லையா, அந்த பிரதிஜா தான் சந்தி உனக்கு இந்த இடத்துல. பிரதிஜாவை வந்து தூஷணம் பண்றதுக்கு அவ வந்து வழிமுறைகளை தேடிண்டே இருப்பா, விததத்தின செய்வார்கள். அண்ட் அதுல வந்து அந்த விததத்திங்கிறச்ச ஒரு வியாக்கியத்தை போட்டிருக்கார், பரஸ்மைபதி போட்டிருக்கிறது என்னன்னா லோக ரக்ஷணார்த்தம் அப்படிங்கிற. ஏன் ராஜாக்கள் வந்து தனக்கு வேணுங்கிறதுக்காக அந்த பிரதிஜாவை வந்து தூஷணம் பண்றது கிடையாது, பிரதிஜாவை உடைக்கிறதுங்கிறது. ஹி இஸ் சப்போஸ் டு டூ வனவாசம் இல்லையா, அந்த வனவாசத்தை இப்ப நீ விட்டுட்டு நீ நேர சண்டைக்கு போங்கிறான், அந்த சண்டைக்கு போகிறதுங்கிறது லோக ரக்ஷணார்த்தமே தவிர உனக்காக நான் வந்து சொல்லல, பர்சனலா நீ வந்து சண்டைக்கு போகணும்னு நான் சொல்லல, நீ மத்தவாளுக்காக நீ பண்ணணும் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்ற. சோ விஜயார்த்தினா க்ஷிதீஷாக, விஜயத்தை ஆசைப்படுகின்ற ராஜாக்கள் அரிஷு எதிரிகளிடத்தில் சந்தி சோபதி ச கபட்டம், ஒரு கபடத்துடன் சந்தி தூஷணானி, ஒப்பந்தத்தை பிரேக் பண்றது, அது அத விததி செய்கிறார்கள். இது அர்த்தாந்திர நியாசம் உனக்கு. வனவாசம் அப்படின்னுட்டு ஒரு ஒரு 13 வருஷ காலம் இருக்கும் இல்லையோ, அந்த டைம் லிமிட் இருக்கும் இல்லையோ, அந்த டைம் லிமிட்டா காப்பாத்துறது, விச் மீன்ஸ் அந்த அந்த டைம் வரைக்கும் குவைட்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் பிரதிஜா பரிபாலனம்னு அர்த்தம். அவளுக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரோ அந்த சத்தியத்தை ரக்ஷணம் பண்றதுங்கிறது தான் இங்க சமய ரக்ஷணம். அண்ட் பிகாஸ் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் அ டைம் லிமிட். ஈவன் தோ இட் இன்க்ளூட்ஸ் அ டைம் லிமிட் யூ டோன்ட் நீட் டு அபைட் பை இட்ங்கிறாவ. அந்த அந்த பரிரக்ஷணம்னா ப்ரொடெக்டிங் ஆஃப் டைம். ப்ரொடெக்டிங் ஆஃப் வாட் டைம்? த 13 இயர்ஸ் தட் தே ஆர் சப்போஸ் டு லிவ் இன் த ஃபாரஸ்ட் இல்லையா, அந்த டைம் அப்படிங்கிறது இஸ் லக்ஷணையா வந்து நம்ம பிரதிஜான்னு எடுத்துக்கணும். லக்ஷணையான புரியறது இல்லையா, லக்ஷணையா எடுத்துக்கிறதுன்னா இண்டிகேட்டரி. இப்போ கங்கையில வில்லேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா கங்கை தண்ணி மேல இல்ல தீரத்துல இருக்கு. அதேதான் வரும். கங்காயாம் கோஷா இஸ் தி எக்ஸாம்பிள். பொதுவாக லக்ஷணாக்கு உபயோகம் படுத்துறது
9: இதுதான்.
8: அர்த்தம் ஆர் அதை விட வந்து பொருத்தம் இல்லைன்னு தான் எடுத்துக்கணும். உச்சிதம்னு தான் எடுத்துக்கணும். அதை உபதிரவம் பண்றது. அதனால இந்த சமயத்துல நீ வந்து பண்ணக்கூடாது. பிரதிஜா பிரதிஜான்னு உட்காராதேங்கிறாங்க.
9: படிக்கிறேன். விதி சமய நியோகாத் தீப்தி சம்ஹார ஜிம்ஹம் சிதில வசுமகாதே மக்னமாபத் பயோதௌ ரிபு திமிரம் உதஸ்யோதீயமானம் தினாதௌ
8: மகாகாவிய லட்சணம். கடைசியில ஒரு மீட்டரை மாத்தி சொல்றதுங்கிறச்சு இட் இண்டிகேட்ஸ் தி எண்ட் ஆஃப் த சர்க்கம்.

0: शिथिल वसुम अगाधे मग्नम आपत्पयोधौ रिपुतिमिरम उदस्य उदीयमानम दिनादौ दिनकृतम इव लक्ष्मीः त्वाम समभ्येतु भूयः। त्वाम उन्नै लक्ष्मीः राज्यलक्ष्मियानवळ् பூயாக மறுபடியும் சமபியேத்து வந்து சேரட்டும், வந்து அடையட்டும் அவள் உங்ககிட்டக்க. ரைட், தானா வந்து உங்ககிட்ட உட்காரணும் அந்த லக்ஷ்மிங்கிறவள். எப்படி யார போல அப்படின்னா, தினகிருத்தம் இவ, சூரியனை போல உங்ககிட்டக்க லக்ஷ்மி வந்து உட்காரணும். எப்படி சூரியனை வந்து அந்த ஒவ்வொரு அட்ஜெக்டிவும் முன்னாடி இருக்கிறது ரெண்டு இடத்துக்கும் பார்த்துட்டே வரணும். ஒன்னு ராஜாவுக்கு எப்படி பொருந்துருது யுதிஷ்டிரனுக்கு, இன்னொன்னு வந்து சூரியனுக்கு எப்படி பொருந்துருது அப்படிங்கணும். ஓகேயா? விதி சமய நியோகாத்து தீப்தி சம்ஹார ஜிஹ்மம். தீப்தி சம்ஹார ஜிஹ்மம், ஜிஹ்மம்னா குட்டிலமா இருக்கான், அதாவது ரொம்ப ஒடுங்கி போயிருக்கார் யுதிஷ்டிரன். என்னத்தினாலன்னா, தன்னுடைய தேஜஸ் எல்லாம் அப்படியே அடக்கி தனக்குள்ள வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கார், ஒடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கார் யுதிஷ்டிரன். தீப்தி சம்ஹார ஜிஹ்மம், எதனால? விதி, விதின தெய்வ வசாத்து, அண்ட் சமயம், அந்த அந்த ஒரு காலகட்டத்தின் வசத்தினால, நியோகாத்து அதனுடைய ஆதேசத்தினால, தெய்வம் காலம் இது ரெண்டுத்தினுடைய ஆதேசத்தினால தன்னுடைய தேஜஸ் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணி சங்கோச்சம் பண்ணி ஜிஹ்மம் ஒரு குட்டில அவஸ்தையில உட்கார்ந்துட்டு இருக்கார் யுதிஷ்டிரர். அப்பேற்பட்ட உன்னை லக்ஷ்மி வந்து அடையட்டும். ரைட்டா? இந்த இடத்துல விதி தெய்வம்ங்கிறச்சு புண்ணிய பாபத்தை வந்து, புண்ணிய பாபங்களுக்கு சாட்சியா இருக்கக்கூடிய கூடியது தெய்வம். ரைட்டா? அதுதான் விதி. அதே அந்த புண்ணிய பாபத்தை வந்து ஒரு ஒரு ஃப்ரக்டிஃபை ஆகி வர்றது இல்லையா, அது வந்து காலத்தின் கோலம். ரைட்? அந்த அந்த புண்ணிய பாபம் ஆக்ஷன் எடுத்து உன்னுடைய லைஃப்ல வர்ற, நடக்க ஆரம்பிக்கிறதோ இல்லையோ, இட் ஃப்ரக்டிஃபைஸ் அண்ட் இட் ஷோஸ் இட்ஸ் ஃபேஸ் இன் யுவர் லைஃப். ஏன்னா புண்ணியம்னு இருக்கும், பாபம்னு இருக்கும், அதது வந்து ஒரு ஒரு பழுக்கிற நிலைமையில வரைச்சேதான் உனக்கு ஆக்ஷன் நடக்கும் உன்னுடைய லைஃப்ல. ஓகேயா? அது வரைக்கும் அது மாட்டுக்கு லேட்டண்டா இருக்கும், அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து பாக்கம் அடையறச்சேதான் அது வந்து நம்மளோட லைஃப்ல ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமா பின்னாடி திரும்பி பார்த்தா லாரியில லோடு லோடா தான் வச்சுட்டு இருக்கோம், நம்ம புண்ணியத்தையும் வச்சுட்டு இருக்கோம், பாபத்தையும் வச்சுட்டு இருக்கோம். எப்போ எது ஆக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதுல வந்து அந்த புண்ணியத்துக்கும் பாபத்துக்கும் சாட்சியா இருக்கக்கூடியது விதி, அதை வந்து ஆக்ட் பண்ண வைக்கிறது சமயம். ஓகேயா? ஸோ புண்ணிய பாப சாட்சி, இது வந்து புண்ணிய பாப பாச்சகா அப்படின்னுட்டு சமயத்துக்கு சொல்றோம். அந்த ரெண்டுத்தினுடைய நியோகாத்து ஆதேசத்தினால இப்போ யுதிஷ்டிரன் வந்து தன்னுடைய தேஜஸ் எல்லாம் அடக்கி கொண்டு அப்படியே ஒடுங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய யுதிஷ்டிரனை, அதே தினகிருத்தம் சூரியனுக்கு எப்படி அது அட்ஜெக்டிவா போறது அப்படின்னா விதி, அந்த விதிமுறை இல்லையா, தெய்வத்தின் கோலம் தானே உனக்கு வந்து இந்த நியதிகிருத நியமம் தானே, இதெல்லாம் தெய்வத்தினுடைய காலம். அதே சமயத்துல சந்தியா சமயம் ஆயிடுத்து, அந்த சமயத்தினால, அந்த சமயத்தினுடைய ஆதேசத்தினால தன்னுடைய பிரகாசங்கள் எல்லாத்தையும் சம்ஹாரம் அடக்கி கொண்டு ஜிஹ்மம் குட்டிலமாக இருக்கக்கூடிய சூரியன், ரொம்ப ஒரு ஒரு பிரகாசமே இல்லாததானே அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பான் அவன் அந்த சந்தியா வேளையில. ரைட்? அடுத்தது சிதில வசும், அதனால என்ன அந்த ரொம்ப வசுன்னா நம்ம செல்வங்கள், செல்வம் எல்லாம் சிதிலம் அடைஞ்சுடுத்து அவருக்கு யுதிஷ்டிரனுக்கு இல்லையா. ஆர் சிதில வசுங்கிறச்சு வசுனா பலம்னு இன்னொரு அர்த்தம். ஸோ இல்ல சிதில பலம், சக்தி எல்லாம் அவருக்கு அடங்கி போயிடுத்து, இல்ல ஐஸ்வர்யம் எல்லாம் வந்து அப்படியே உடஞ்சு போயிடுத்து சிதிலம் அடைஞ்சுடுத்து. சூரியனுக்கு சொல்றச்சே வசுங்கிறது ரஷ்மி, கிரணங்கள், கிரணங்கள் எல்லாம் செதறி போயிருக்கு அங்கங்க, நல்ல பளிச்சுன்னு டைரக்டா ஸ்ட்ரெயிட் கிரணங்களா இல்லாத அங்கங்க செதறி எங்கேயோ ஒரு இடத்துல வெளிச்சம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் டஸ்க் சமயத்துல. அதுக்கப்புறம் அகாதே ஆபத் பயோதவ் மக்னம், அகாதே ரொம்ப ஒரு கம்பீரமான அகாதேனா இது டீப், ரொம்ப டீப்பான ஒரு ஆபத் பயோதவ், ஆபத்து என்கிற ஆர் கஷ்டம் என்கிற பயோதவ் சமுத்திரத்தில் மக்னம் முழுகி இருக்கக்கூடியவனுமான இல்லையா. அங்க நம்ம என்ன நினைக்கிறோம், சமுத்திரத்துக்குள்ள கவி சமயத்துல சொல்றேன், கவிகள் எழுதக்கூடியதுல சூரியன் அப்படியே போய் அந்த பஸ்டிம சமுத்திரத்துல போய் அவன் முழுகி முழுகிடுறான், அடுத்த நாள் கார்த்தால பிராக் சமுத்திரத்துல இருந்து வெள்ளம் வரான் அவன், அப்படித்தானே அது. ஆர் அந்த இதுல இருந்து மலைக்கு பின்னாடியில இருந்து வரான் அப்படின்னு தான் நமக்கு வந்து கவி சமயத்துல டிஸ்கிரிப்ஷன். ரைட், சோ ஆபத்.
1: அது ஒரே ஒரு கேள்வி, நீங்க சொன்னதுனால

0: யூஷுவலாவே வந்து கவிகளோட பாணியில வந்து சன் செட்ன்றது வந்து சமுத்திரத்துல, சன் ரைஸ்ன்றது பர்வதத்துல.
1: ஆமா அப்படிதான் சொல்றா. ஏன்னா நமக்கு வந்து என்ன இதுன்னா, ஈஸ்ட்ல இருந்து சமுத்திரம் வருதுன்னா ஈஸ்ட்ல வந்து மலை தான் இருக்கு. நமக்கு இந்தியாவை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா மலை மறைஞ்சிடும், அன்லஸ் யூ ஆர் இன் த சவுத் பே யூ வோன்ட் சீ த சன் ரைஸ் ஃப்ரம் த ஓஷன்,
0: ஓகே.
1: பட் யூ வில் சீ த சன் செட் இன் தி அரேபியன் சி. அப்படி அந்த ஒரு கான்செப்டை வச்சுட்டு தான் அவ அப்படி பேசினா, வேற ஒன்றும் இல்லை. வாட் யூ சி அதானே, அந்த கவிகள்னு நம்ம கவி சமயம்னு சொல்றது இங்கே தான், சவுத்துல இருந்து வந்த கவி கம்மி, அதனால அந்த அந்த டயத்துல எல்லாரும் நார்த்ல இருந்தாலும் என்னமோ இல்லையா. சரி, சவுத்துலன்னா உனக்கு ரெண்டுமே சமுத்திரத்துலேருந்து கிளம்பி சமுத்திரத்திலே மறையறது தெரியும். ஐ திங்க் இட்ஸ் மோர் ஆஃப் தட். ஸோ மக்னம் ஆபத் பயோதவ், ஆபத்து ஆர் வியசனம் துக்கம்ங்கிற பயோதி சமுத்திரத்தில், அந்த சமுத்திரம் எப்படி இருக்குன்னா ஆக அகாதே. அந்த இவருக்கு யுதிஷ்டிரனுக்கு இருக்கக்கூடிய துக்கம்ங்கிறது ரொம்ப கம்பீரமான ஒரு துக்கம். ஏன்னா பல இதெல்லாத்தையும் நம்ம மனசுல ஏத்துக்கணும், என்னென்னலாம் கஷ்டம் அனுபவிச்சு அவ இப்போ வனவாசத்துல இருக்காங்கிறது அந்த அகாதேல எடுத்துக்கணும், நம்ம மனசுல புரிஞ்சுக்கணும். ரைட், அப்பேற்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த சமுத்திரத்தில் மக்னம் நீ வந்து முழுகி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நீ, ஓகே, எல்லாம் அப்படியே நெகட்டிவா வர மாதிரி இருக்கு, எங்கேயாவது பாசிட்டிவா வருதா, அடுத்தது வருது. ரிபு திமிரம் உதஸ்ய தினாதவ் உதியமானம். ஓகே, ரிபு திமிரம் உதஸ்ய, எதிரி அப்படிங்கிற ஒரு அந்தகாரத்தை, அந்தகாரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எதிரியை இல்ல துரியோதனனை உதஸ்ய இது பண்ணிட்டும், திரஸ்காரம் பண்ணிட்டும், ஆர் அவனை விளக்கிட்டும். தின ஆதோ ஆரம்பத்துல, தினத்தினுடைய ஆரம்பத்துல டே டே பிரேக்ல உதியமானம் உதிக்கின்ற சூரியனுக்கும் அதேதான், அந்த சத்ரு மாதிரி இருக்கக்கூடிய அந்தகாரத்தை வெட்டி எரிஞ்சு நீ வந்து யூ ரைஸ் இன் த மார்னிங். தின ஆதோன்னா சுப சமயம்னு அர்த்தம், யுதிஷ்டிரனுக்கு எடுக்கிறச்சு, யுதிஷ்டிரனுக்கு எடுக்கிறச்சு இது தின ஆதவுங்கிறச்சு சுப சமயம்னு எடுத்துக்கணும். அது நல்ல நாளா பார்த்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நல்ல நாள்ல காலங்கார்த்தால நீ பண்ணணும்ங்கிற ஒரு ஒரு நாள் தீர்மானம் பண்ணி அந்த சுப சமயத்துல நீ வந்து ரிபுதிமிரம் உதஸ்ய உதியமானம். ரிபுதிமிரம் எதிரி, அந்தகாரம் மாதிரி ரொம்ப ஒரு துஸ்தரம் துபீஷணம் பயங்கரமா இருக்கக்கூடிய எதிரி கூட்டத்தை உதஸ்ய விநாசம் பண்ணிட்டு தின ஆதவ் நல்ல நேரம் பார்த்து நல்ல சமயம் இருக்கும் பொழுது உதியமானம் உதயமாகின்ற உன்னை அப்படின்னு அவ தீர்மானமா சொல்றா. நீ வந்து இனிமே உதயமாக போற அப்படிங்கறத அங்க காமிக்கிறாவ, ஒரு சூச்சகம் மாதிரிதானே அது இல்லையா. சோ உதஸ்ய உதி தின ஆதவ் உதியமானம் தினகிருத்தம். இவ எப்படி சூரியனுக்கு வந்து லக்ஷ்மிஹி ஒரு அழகுங்கிறது வந்து சேர்றதோ, அந்த கார்த்தால ஆரம்பிக்கிறச்சே சூரியன் வந்து உதயம் ஆகிறச்சே தான் அவனுக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு பிரகாசம். லக்ஷ்மிங்கிறது வந்து எல்லா விதமான லக்ஷ்மி, சௌந்தர்யமும் லக்ஷ்மி தான், அழகுங்கிறது ஏற்படுறதோ, அண்ட் அவனால உலகத்துக்கும் எப்படி ஒரு ஒரு நல்லது ஏற்படுறதோ அந்த மாதிரி உங்ககிட்டக்கு ராஜலக்ஷ்மி வந்து சேர்ந்து நீ வந்து இந்த உலகத்துக்கு நீ நல்லது பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஆசீர்வாத மூலியமாக அவ சொல்றாங்க. துவாம் உன்னை லக்ஷ்மிஹி ராஜ்யலக்ஷ்மியானது பூயகா மறுபடியும் சமபேது வந்து அடையட்டும். இங்கே பூர்ணோபமா உனக்கு விதி சமய
0: விதி சமய நியோகா தீப்தி சம்ஹார ஜிம்மம் சிதில வசு மகாதே மக்னம் ஆபத் பயோதௌ ரிபு திமிரம் உதஸ்யோதீயமானம் தினாதௌ
2: அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு நியாய பாதகிருத்யா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் நிதாய ஹிருதி விஸ்வேஷம் விதாய குருவந்தனம் பாலானாம் சுகபோதாய க்ரியதே தர்க்க சங்கிரஹ. குரு வேதி. அப்போ உபாதி பேதாத் வேற மாதிரி வர்றது பேர் உபாதி பேதத்தினால அதுக்கு பிராணாபான சந்யாம் லபத்தை அப்படின்னு சொல்லி சொன்னோம். எப்படி பிராணாபானன்னு சொல்லி சொல்லிட்டோமே, பிராணன்னா என்ன அப்பானன்னா என்னன்னு சொல்லவே இல்லையா நீங்க அப்படின்னு கேக்குறாரு. பிராணன்னா என்ன அப்பானன்னா என்ன அதையும் கூட நீங்க பதக்கிருத்தியம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றேன் கேட்டுக்கோங்க. முகநாசிகாபியாம் நிர்கமன பிரவேசனாது பிராண, மூக்குனாலும் மூக்கு மூலியமாகவும் வாயு மூலியமாகவும் உள்ள போறதுனாலும் வெளியே வர்றதுனாலும் அதுக்கு பேரு பிராணன். பிராணன் எதுக்கு பேரு, மூக்கிலிருந்தும் வாயு வழியாகவும் உள்ளையும் வெளியிலையும் வந்துட்டு போறதுக்கு பேரு பிராணன். ஜலாதேர் அதோ ஜலாதேர் அதோ நயனாது அபானக, ஜலாதேர் நீர் முதலியவை நம்ம சாப்பிடுறது அருந்துறது குடிக்கிறது இதெல்லாம் வந்து கீழே கொண்டு போறதுனால அதுக்கு பேரு அபானன். கீழே கொண்டு போறதுனால புக்த பரிணாமாய ஜாடர அனலசிய சமுன்னயனாது சமானக, சமானக அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம சாப்பிடுறத வந்து வயிற்றுல ஜாட்டராக்னிய உத்தீபனம் பண்ணணும். ஏன்னா நெருப்பு வந்து நல்ல கதகதா எரியணும்னு சொல்லி சொன்னா என்ன வேணும், அதுக்கு காத்து இருக்கணும், காத்து இருந்தா தான் நெருப்பு எரியும். அதனால அந்த ஏன்னா சாப்பாடு அக்னிகுண்டமே இருக்கு, அக்னிகுண்டத்துல நெய் ஊத்துறாங்க இல்ல ஹபிஸ் போடுறாங்க, ஹபிஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கைப்பிடி கைப்பிடியா எடுத்து அள்ளி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நெருப்பு அணைஞ்சு போயிடும். அதே மாதிரி நெய் ஊத்துறன்ட்டு பக்கெட்டு பக்கெட்டா எடுத்து அது மேல ஊத்தினீங்கன்னா அதுவும் அணைஞ்சு போயிடும், நெய் ஜாஸ்தி ஊத்தினாலும் அணைஞ்சு போயிடும். அப்போ நம்ம சாப்பிடுறோம் நிறைய கனாப்னா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்ப கூட இது உள்ள அணையாம எரிஞ்சின் இருக்கு. எது என்ன காரணம் அப்படின்னா இந்த சமான அக்னி காரணமாக. அண்ணாதேர் ஊர்துவ நயனாது உதானக, சாப்பிடுறோம் சாப்பிட்டது சில சமயம் வந்து வெளியில வர்றது, அந்த வெளியில வர்றதுக்கு காரணம் என்ன உதானக. நாடி முகேஷு வீதனநாத் வியானக, வியானன்னு சொல்றது சரீரத்துல சர்வ சரீர வியாப்தி அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த வியானம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்னத்தை சாப்பிடுறோமோ அது புக்தசிய பரிணாம, அது மாற்றம் அடைகிறது, சக்தியா மாற்றம் அடைஞ்சு அந்த சக்தியா எல்லா இடத்துக்கும் கொண்டு போறதுக்கு பேர் தியானம். சக்தி எல்லாத்துக்கும் இடத்துக்கு கொண்டு போறது அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபயர் இன்ஜின் இருக்குல்ல, ஃபயர் இன்ஜின் சர்வீஸ் எல்லாம் அப்படியே இந்த பைப்பை உருட்டி விட்டுருவாங்க, உருட்டி விட்ட உடனே தண்ணி ஆன் பண்ணுவாங்க, தண்ணி திறந்த உடனே தண்ணி ஃபர்ஸ்ட் வராது, அந்த தண்ணிக்கு முன்னாடி ஒரு சின்ன கேப் காத்து போயிட்டு இருக்கும், ஓபன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அந்த அந்த பைப்பை, அதுக்கப்புறம் அதுல தண்ணி வரும், அந்த ப்ரெஷர்ல காத்து வந்து ஓபன் பண்ணி கொடுக்கும் அந்த பைப்பை, அதுக்கப்புறம் அதுல தண்ணி பாஸ் ஆகும். அந்த மாதிரி நாடி எல்லாம் அமுங்கி இருக்கும், அந்த அமுங்கி இருக்கிற நாடிய வந்து விரிச்சு கொடுத்து ரத்தத்தை அது மூலியமா பாஸ் பண்றதுக்கு காரணம் ஆறதுக்கு பேர் என்ன தியானம். இது கிரியாரூப உபாதியே உபாதி பேதாது ததா வியாக்கிரியத இது அர்த்தம். அப்படி என்னென்ன செயலை செய்யறதோ அந்தந்த செயலுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு பேர் உண்டாருது. பிராணபான தியான உதான சமான அப்படின்ட்டு சப்த குணகம் ஆகாஷம் தச்சைக்கம் விபும் நித்யம் சப்த குணகம் ஆகாஷம், சப்தத்தை குணமா உடையது ஆகாஷம். அந்த ஆகாஷம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஏக்கம் ஒண்ணு பலது இல்ல ஒரே ஒரு ஆகாஷம் தான், ஏக்க மாத்திரமான விபு வியாபிச்சிருக்கிறது. அதே மாதிரி நித்தியம் ஏற்கனவே சொன்ன அந்த பஞ்சபூதத்துல ஆகாசம் தான் பரிணாம நிலையில இல்லாம நித்தியமா இருக்கிறது, மத்ததெல்லாம் பரமாணு நிலையிலிருந்து நித்தியமாறுது, இது பரிமாணம் எதுவுமே மாற்றம் எதுவுமே அடையாம பரமாணு நிலையில ஆகாம நித்தியமா இருக்கிறது, மத்தது பரமாணு நிலையில இருக்கு பரமாணுல இருந்து துணுக்கு திருணுக்கு நாய் வியாபிக்கிறது, இது அப்படி இல்ல இதோட நிலையை எப்படி வியாபிச்சிருக்கிறது, அது மாத்திரம் இல்லாம நித்தியம் இது அனித்யம்னு பேதமே இல்ல ஆகாசத்துக்கு. சப்தேபி சப்தோ குணம் எஸ்ய தத்ததா சப்த குணக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா சப்தமானது எதற்கு குணமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயத்துக்கு பேரு ஆகாஷம், அப்படிப்பட்ட திரவியத்துக்கு பேரு ஆகாஷம். சப்த குணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, சப்த குணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஆகாஷம், சப்தம் குணம் உடையது, சப்தோ குணோ எஸ்ய அப்படின்னு சொல்லி இருக்கு, சப்தமானது குணம் எதற்கோ அது ஆகாஷம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா இதுல மற்றவங்களுடைய சித்தாந்தத்தையும் இப்படி நைசா நிராகரிக்கிறாரு. என்னன்னா பட்டர்களோட குமாரில பட்டரோட மீமாம்ச சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆகாஷத்தை திரவியம் ஒத்துக்கிறாங்க, இந்த சப்தத்தை திரவியம் ஒத்துக்கிறாங்க, ஆகாஷம் நமக்கும் திரவியம் தான் சப்தமும் அவங்க திரவியம் ஒத்துக்கிறாங்க, நமக்கு சப்தம் திரவியம் இல்ல குணமாயிடுறது, அதனால சப்தம் குணம் எதனுடையதோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நிராகரிக்கும். அசம்பவாரணாய சப்த குண இது உபயம், அப்படி அசம்ப தோஷம் ரெண்டுமே நீக்கிறதுக்கோசரம் சப்தம் குணம் ரெண்டுத்துமே கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கு. சர்வபூர்த்த திரவிய சம்யோகி, இந்த ஆகாஷம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா மூர்த்த திரவியத்தோடையும் சம்பந்தப்பட்டது, மூர்த்த திரவியம்னா எதெல்லாம் ரூபமுடையதோ உருவமுடையதோ அந்த உருவமுடைய எல்லா விஷயத்தோடையும் சம்பந்தப்பட்டது இந்த ஆகாஷம். மூர்த்தத்துவம்னு சொல்லி சொன்ன என்ன, மூர்த்த திரவிய சம்யோகி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. மூர்த்தம்னா என்ன, ஃபர்ஸ்ட் மூர்த்தம்னா என்ன லட்சணம் பார்ப்போம். மூர்த்தம்னா பரிச்சின்ன பரிமாணவத்தம் மூர்த்த கிரியாவத்தம் வா, மூர்த்தத்துவம்னு சொல்லி சொன்னா பரிச்சின்ன பரிமாணவத்தம் பரிச்சின்னா வரையறுக்கப்பட்ட ஒரு அளவுடையது. பரிமாணம்னா அளவு, வரையறுக்கப்பட்ட அளவுடையது இல்லாட்டி ஒரு செயலுடையது. அப்படி வரையறுக்கப்பட்ட அளவுடையதாகவோ இல்ல செயலுடையதாகவோ இருக்கிறது பேரு மூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதீதாதி விவகார ஹேத்து காலக சசைகோ விபுர் நித்தியஸ்ட. அதீதம் முதலிய விவகாரத்துக்கு காரணமானது காலம். அந்த காலம் எடுபட்டது ஏகம் விபு நித்தியம். அதே மாதிரி என்னது உங்களுடைய ஆகாஷம் மாதிரி ஏகோ விபு நித்தியம் மூணுமே இருக்கு இங்கேயும். சரி அதீத இத்தியாதையோ விவகார அதீதோ பவிஷ்யத் வர்த்தமான இது இத்தியாத்மக தஸ்ய அசாதாரண ஹேது கால இத்தியர்த்த. அதாவது அதீத இத்தியாதி அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, அதீதம் வர்த்தமானம் முதலியதாக. அதீதம் வர்த்தமானம் முதலியாக அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க, கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இந்த மூணு காலத்தையும் குறிக்கிறதா இருக்கிறாரு. எதுக்கு எந்த விவகாரம் இருக்கோ அந்த விவகாரத்துக்கு பேரு காலம். விவகாரம் அப்படிங்கறது வந்து விவகாரமே ரெண்டு வகையா இருக்கு, ஒண்ணு சப்த பிரயோகமா இருக்கு, இன்னொன்னு வந்து ஸ்புரணாத்மகமா இருக்கு, நம்ம நினைவு கூறதா இருக்கு. ஏன்னா அதீதம் அனாகத்தம்னு சொல்லி இந்த நிலையில மாத்திரம் இல்ல நினைவு கூறதாவும் இருக்குது. அப்ப ரெண்டு வகையான விவகாரமா இருக்கு. அப்படி அந்த மாதிரியான விவகாரத்துக்கு காரணமா இருக்கு பேரு காலம். நானும் இதம் லட்சணம் ஆகாஷி அதிவியாப்தம் விவகாரஸ்ய சப்தாத்மகத்வாத் இது சேத் ஏகோ விபுர் நித்யான்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி விவகார ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. ரெண்டுமே வந்து காலத்துக்கு லட்சணம் பண்ண போறீங்க. ஆனா லட்சணம் எங்க போறது, ஆகாசத்துக்கு. ஆகாசமும் நித்தியம் எல்லாம் இருக்கு, ஆகாசமும் விவகாரத்துக்கு காலமா இருக்கு. அதனால அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அங்க விஷயம் என்ன அப்படின்னா, ஹேத்து பதையின நிமித்த ஹேத்தோ விவக்ஷத்வாத். நீங்க ஹேத்துன்னு சொன்னது என்னது அப்படின்னா நிமித்த ஹேத்து. அதீத அதீதாதி விவகார நிமித்த நிமித்த ஹேத்து, அதுக்கு பேரு காலம். நச ஏவம் கண்டதால்வாதி அபிகாத்தே அதிவியாப்தி விதி வாச்சியம். சரி நிமித்தம் தானே, ஏதோ ஒரு நிமித்தமா இருக்கு, நிமித்தத்துக்கு அந்த அதீதம் முதலிய நிமித்தத்தை கொண்டு விவகாரம் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, கண்டதாலு தொண்ட முதலிய இதெல்லாம் நாக்கு முதலியதான் சம்பந்தப்படுறதுனா சப்தமானது உண்டாது. அப்ப அதுவும் கூட அதீதம் சொல்லும் போது வாயும் கூட பிரயோகமா இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு அதிவியாப்தி ஆகும்னு சொல்லி சொன்னா இல்ல, ஏன் அது எப்படிப்பட்டது விபுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அந்த காலமானது விபுன்னு சொல்லியிருக்கோம். அது மாத்திரம் அல்ல காலிக்கு சம்பந்தத்துல இருக்கு காலம் எல்லாத்திலயும். பிராச்சியாதி விவகார ஹேத்து ருத்திக்கு சச்ச ஏகா விவ்வி நித்யாச. பிராச்சி முதலிய கிழக்கு மேற்கு முதலிய விவகாரத்துக்கு காரணமானது திக்கு அது ஒண்ணு வியாபிச்சது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொன்ன மாதிரி நித்தியமானதும் அப்படின்ட்டு. இயம் பிராச்சி இவம் இவம் அவாச்சி இயம் பிரதிச்சி இயம் உதிச்சி இத்தியாதி விவகார அசாதாரண காரணம் திகித்யாச. அப்படி இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்கு அப்படின்ட்டு இந்த மாதிரியான விசேஷமான விவகாரத்துக்கு இது காரணமா இருக்கோ அதுக்கு பேரு திக்கு அப்படின்ட்டு. ஹேத்து திகித்தி உச்சியமானே உச்சியமானே பரவானாதோ அதிவியாப்தி சியாது தது வாரணாய பிராச்சியாதி விவகார ஹேத்துருதி. ஹேத்து திக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா மாத்திரம் லட்சணத்துல ஹேத்து திக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா என்னாகும், பரமாணு ஹேத்து ஆயிடுறது. அதனால பரமாணு வந்து லட்சணம் நீங்க பண்ண போன திக்குக்கான பரமாணுல லட்சணம் போயிடுது. அதனால பிராச்சியாதி விவகார ஹேத்து பிராச்சி முதலிய விவகாரத்துக்கு ஹேத்துவா இருக்கு. ஏன்னா பரமாணு தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. இந்த உலகத்துல என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன, பரமாணு. அதனால பரமாணுல லட்சணம் போயிடும். அதனால அதுல போகாம இருக்கணும்ன்றதுக்கோசம் நாம என்ன பண்றோம், பிராச்சியாதி கிழக்கு முதலிய அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கறோம். ஆகாஷாதி வாரணாய அசாதாரண இது அப்படி போத்தியம். ஆகாஷத்துல லட்சணம் போகும். பிராச்சியாதி விவகார ஏத்துன்னு சொன்னோம்னா ஆகாசமும் பிராச்சியாதி விவகார ஏத்துவா இருக்கே அங்க லட்சணம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு என்ன பண்ணணும், அசாதாரணம் அப்படிங்கிற அங்க ஒரு பதத்தை கொடுக்கணும். பிராச்சியாதி விவகார பிராச்சியாதி அசாதாரண விவகார ஹேத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கணும். இங்கேயும் நிமித்தம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், நிமித்த ஹேத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஞானாதிகரணம் ஆத்மா சா திவிதஹ பரமாத்மா ஜீவாத்மா சேதி தத்ர ஈஸ்வர சர்வஜ்ஞ பரமாத்மா ஏகேவ ஜீவாத்மா பிரதிஷதீரம் பின்னா விபுகு நித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா பத்தி விசாரம் பண்ணினோம். ஆத்மா எப்படிப்பட்டது, ரெண்டு வகைப்பட்டது. ஆத்மா வந்து ஞான அதிகரணம், ஞானத்துக்கு ஆதாரமா இருக்கிறது. அது ரெண்டு வகைப்பட்டது, ஒண்ணு ஜீவாத்மா ஒண்ணு பரமாத்மான்னு சொல்லிட்டு பரமாத்மா ஒண்ணு வியாபிச்சிருக்கிறது நித்தியமானது. ஜீவாத்மா எப்படிப்பட்டது, பிரதிசரீரம் பின்னம் அதுவும் வியாபிச்சிருக்கிறது தான். ஞான அதிகரணேதி பூத்தலாதி வியாரன் பூத்தலாதி வியாரணாய ஞானேதி. இப்ப ஞான அதிகரணம் ஆத்மான்னு சொல்லாம அதிகரணம் ஆத்மான்னு சொல்றேன் நானு. ஆத்மா என்னது, அதிகரணம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதிகரணம்னா ஆதாரம். இப்போ பாணிக்கு ஆதாரம் என்ன, பூத்தலம் பிருத்திவி நிலம். பாணி எங்க வச்சிருக்கீங்க, பூத்தலத்துல நிலத்துல. அப்போ நிலமானது பாணிக்கு ஆதாரம். அப்ப என்ன ஆயிடுறது, நீங்க லட்சணம் பண்ண போனது ஞானத்து ஆத்மாவுக்கு, ஆனா லட்சணம் போனது நிலத்துல. ஏன்னா அதுவும் அதிகரணம் அதுவும் ஆதாரம் எல்லாத்துக்கும். நம்மளை தாங்கி நிக்கிறது இந்த நிலம் தான் அப்படிங்கறதுனால நிலம் எல்லாத்துக்கும் ஆதாரம் ஆயிடுறது. அதிகரணம் ஆயிடுறது. அதனால என்ன பண்ணணும், ஞானம் அப்படிங்கிற பதத்தை கொடுக்கணும். ஞானத்துக்கு அதிகரணம் ஆத்மா மாத்திரம் தான், ஞானத்துக்கு ஆதாரமா இருக்கிறது ஆத்மா மாத்திரம் தான், வேற ஒண்ணுமே இல்ல. அதனால அது நிராகரிக்கிறது. காலாதிவாரனாய சம்வாயினி ஜபி தேயம், காலம் முதலியது ஞான ஞான அதிகரணம்னு சொல்லி சொன்னா, ஞான காலமும் அங்க இருக்கு, காலம் எல்லாத்தோடையும் சம்பந்தப்பட்டிருக்கு, காலிக்க சம்பந்தத்தோட. அதனால என்ன பண்ணு நீங்க சமவாயின, ஏன்னா பிரிக்க முடியாத சம்பந்தம், ஞானம் ஆத்மாவோட சம்பந்தப்பட்டது, எப்படி பிரிக்க முடியாத சம்பந்தம். ஞானம் ஆத்மாவுக்கு அதிகாரமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன, ஆத்மா ஆத்மா வந்து ஞானத்துக்கு அதிகாரமா இருக்கு அப்படின்னா அது பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு. ஆனா காலம் காலிக்க சம்பந்தத்தோட இருக்கு, அங்க காலம் காலிக்க சம்பந்தத்தோட ஆத்மால இருக்கு, ஞானம் சமவாய சம்பந்தத்தில சம்பந்தத்துல ஆத்மால இருக்கு. அதனால ஞானமும் இருக்கு காலமும் இருக்கு ஆத்மாவோட சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப நீங்க காலத்தை நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சமவாய சம்பந்தேன அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், சமவாயின அப்படின்ட்டு. அப்போ சமவாயின ஞான அதிகரணம் ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் ஆயிடுறது. ஈஸ்வரி சமவாய சம்பந்தேன நித்திய ஞானவான் ஈஸ்வர அப்படி, சமவாய சம்பந்தம் பிரிக்க முடியாத சம்பந்தத்தினால சம்பந்தத்தோட நித்தியமா ஞானம் அடையவன் ஈஸ்வரன். ஜீவைத்தி சுகாதி சமவாய காரணம் ஜீவைத்தியர்த்த, சுகம் முதலியதுக்கெல்லாம் சமவாய காரணமா, அதாவது பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட சுகம் முதலியதோட சம்பந்தப்பட்டவனா இருக்கிறவன் ஜீவன். சுகம் சுகாதி அப்படிங்கறதுனால சுகம் துக்கம் எல்லாமே அழந்துடுறது. அதனாலதான் ஈஸ்வரன் எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டா, உதாரணம் இருக்கு சமவாய சம்பந்தன நித்திய ஞானவான் ஈஸ்வரன் சொல்லிட்டீங்களே, நித்தியமா ஞானம் அடைவன். அப்ப எப்படி ஈஸ்வரன் நித்திய ஞானவான் அப்படின்னு தெரியும் உங்களுக்குன்னா, வேதத்துல சொல்லிருக்கு எஸ் சர்வஜ்ஞ சர்வவித் அப்படின்னு சொல்லிட்டு, சர்வஜ்ஞன் சர்வவித்னு அவனை பத்தி ஈஸ்வரன் பத்தி சொல்லியிருக்கு. அதனால நமக்கு அது மாத்திரம் இல்ல, ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரன் வந்து ஒரு அனுமானத்தினால பண்ணலாம். என்ன சித்தியங்குரகம் சித்தங்குராதிகம் கர்த்திருஜன்யம் காரியத்வாத் அப்படின்னு சொல்லிட்டு கடவத்து, அதாவது சித்தியங்குராதிகம் செடி கொடி எல்லாமே காரியஜன்யம், ஒரு காரியத்தினால உண்டாரு, கர்த்திருஜன்யம் ஒரு கர்த்தானால உண்டாக்கப்பட்டதா இருக்கணும். எப்படின்னா பானை மாதிரி, பானை எப்படி ஒருத்தரால உண்டாக்கப்பட்டதோ அந்த மாதிரி இந்த இந்த செடி கொடி எல்லாம் ஒருத்தனால உண்டாக்கப்பட்டதா தான் இருக்கணும். தானே எப்படி வளரும், அது தானே எங்கேயிருந்து வந்தது, அது அதனுடைய இருப்புக்கு யாரோ ஒருத்தர் காரணமா இருக்கணும். அந்த ஆள் யாரு, அதோடைய வளர்ச்சிக்கு அது இருப்புக்கு காரணமானவர் யார் அப்படின்னு கேட்டா, அவர் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனுக்கு ஒரு பிரமாணமான ஒரு ஒரு அனுமானத்தை கொடுத்துடுறாங்க. ஆகமம் கூட அதுக்கு பிரமாணம் அப்படின்னு ஆயிடுறது. அனுமானம் பிரமாணம் இருக்கு, ஆகமும் பிரமாணம் இருக்கு. என்ன நமக்கு பிரத்யட்சமா நம்ம பண்ண முடியாது, ஏன்னா பிரத்யட்சத்துக்கு ரூபம் இல்லை, அதனால பிரத்யட்சமா பண்ண முடியாது. அனுமானம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லுவான் திருப்பியும், ஏன்னா லிங்கத்தை வச்சிருந்தா நீங்க அனுமானம் பண்ண முடியாது. பிரத்யட்சமா நீங்க எந்த லிங்கத்தையும் பார்க்கலையே, ஏதாவது ஒரு லிங்கத்தை ஏதாவது குறிய பார்த்துட்டு தான் அனுமானம் பண்ண முடியாதோ, புகை இருக்கு புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குன்னு நீங்க அனுமானம் பண்றீங்க. இங்க ஈஸ்வரனுக்கான்றதுக்கு என்ன அனுமானம் பண்ண முடியும், ஈஸ்வரனோட எந்த ஒரு பார்ட்டும் பாகமும் நமக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்படி இல்ல, இந்த காரணத்தை வச்சு இந்த அனுமானத்தை வச்சு நம்ம பண்ண முடியும். அதாவது எல்லாமே செடி கொடி எல்லாம் வளர்றதுக்கு காரணம் அது ஏதோ ஒருத்தனால உண்டு பண்ணப்பட்டது பானை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனுமானத்தை வச்சு என்னால ஈஸ்வரன் நிரூபிக்க முடியும். ஆகவும் கூட சொல்றது எஸ் சர்வஜ்ஞன் சர்வித்து அப்படிப்பட்ட ஈஸ்வரன் இருக்கான், அவன் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணான், பகுசியாம் பிரஜா ஏயா நாம் பார்த்தானா எல்லாத்தையும் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்மா ஆகாஷ சம்பூத்த அப்படின்னு சொல்லிட்டு பல பிரமாணங்கள் இருக்கு இந்த ஈஸ்வரன்ல இருந்து சிருஷ்டியானது உண்டானதுன்னு ஆகமத்துல வேதத்துல. அப்படி இன்னொன்னு சின்ன விசாரம், இந்த ஜீவன் ஆத்மான்னு சொல்லி சொல்லிட்டீங்களே, ஜீவ ஆத்மான்னு சொல்லி சொன்னா ஜீவன்னா யாரு, நான் தான், நான் மனுஷன் அப்படிங்கிறயா, அதுக்கு அபிமானம் இருக்கும், அவன் தான் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா வருது. அப்போ நான் மனுஷன் அப்படின்னா இந்த சரீரம் முதலியத்தை வச்சுன்னா நான் சொல்றேன், இந்த சரீரம் ஆத்மான்னு ஆயிடுச்சுன்னா சரீரம் என்னது நாசம் அடையக்கூடியது, சீரியத்தை அணைநிதி சரீரம், சீரியத்தை இது சரீரம் அழியக்கூடியது எதுவோ அது சரீரம். அப்படிங்கிறதுனால இந்த புருஷனை புருஷ புறம் உஷதி தகதிட்டு புருஷ எதை எரிக்கிறாங்களோ புதைக்கிறாங்களோ அவன் புருஷன்னு சொல்றது. அப்போ நான் எரியக்கூடியனும் அழியக்கூடியனும், அழியக்கூடிய அந்த சரீரத்தை வந்து ஆத்மான்னு சொல்லி சொன்னா ஆத்மா என்னது அழியக்கூடியதுன்னு ஆயிடும், நித்தியம்னு சொன்னது தப்பாயிடும். இந்திரியம் ஆத்மான்னு சொன்னா அதுவும் தப்பு, பிராணன் ஆத்மா சொன்னா அதுவும் தப்பு, பிராணன் விட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தத்துல எப்படி பண்றோமோ அதே மாதிரி ஆத்மா வந்து ஒன்னு ஒண்ணுத்தையும் விசாரம் பண்ணி பிரிக்கும். அப்போ எது தேகம் இந்திரியம் முதலியதுல இருந்து வெறிப்பட்டது வேறுபட்டதோ, அப்ப என்ன தேகத்தில் இருந்து இந்திரியத்தில் இருந்து எது வேறுபட்டதோ, எது இந்த மாதிரி சுகம் முதலியத்திலிருந்து வேறுபட்டு அதை அனுபவிக்கக்கூடிய ஆதாரமா எது இருக்கோ ஒவ்வொரு சரீரத்திலையும் அதுக்கு தெரியும் ஆத்மா அப்படின்ட்டு அந்த ஆத்மா பத்தி சொல்லுவோம். சரி, அந்த ஆத்மா என்ன சைஸ், திருப்பி அந்த ஆத்மாவோட சைஸ் பத்தி விசாரம் பண்ணோம். அது பரமாணுவா இருக்க முடியாது, ஏற்கனவே சொல்லிட்டோம் பரமாணுவ ஆத்மா இருக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா பல வகையான அனுபவங்கள், மேல ஒரு அனுபவம், காலில் ஒரு அனுபவம், தலையில ஒரு அனுபவம்னா ஆத்மாவால அனுபவிக்க முடியாது, ஏன்னா ஞானத்துக்கு அதிகரணம் ஆத்மா. அப்போ அந்த அனுபவமானது உண்டாக முடியாது பரமாணு சைஸ்ல இருந்ததுன்னா. மத்திய பரிமாணமா இருந்ததுன்னா எலியில இருந்து ஆத்மா யானைக்கு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மா சின்னதா இருக்கும். இல்ல யானையில இருக்கிற ஆத்மா எறும்புக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னா வெளியில படம் இருக்கும், அந்த எறும்பால தூக்கிட்டே போக முடியாது, அந்த ஆத்மாவே தூக்கி போக முடியாது, அந்த கஷ்டம் வந்துடும். அதனால அப்படின்றதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க, ஆத்மா வந்து எலாஸ்டிக் மாதிரி எந்த சரீரத்துக்கு போறதோ அந்த சரீரத்தோட ஃபிட் ஆயிடும், அந்த சரீர சைஸ்க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் தப்பு. ஆத்மா மாற்ற முடியாது அப்படின்னு ஆறதுனால ஆத்மா அனித்தியமாயிடும், நித்தியம்ங்கிற அந்த விசேஷத்தை ஆத்மா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா பாரிசேஷத்தினால, அதாவது பரிசேஷமா இது இல்ல இது இல்ல நிராகரிச்சதுனால கடைசியில என்ன எஞ்சி இருக்கு அப்படின்னா ஆத்மா விபூ அப்படின்ட்டு வியாபிச்சிருக்கக்கூடிய பெரிய சைஸ் மகத்பரிமாணம் அப்படிங்கறதுதான் பாரிசேஷ நியாயத்தினால இங்க கிடைக்கிறது. அதனால ஆத்மா மகத் அப்படின்னு நித்தீர்மானமாகுது. சுகாதி சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம் மனக தச்ச பிரத்யேக பிரத்யாத்ம நியத்துவாது அனந்தம் பரமாணு ரூபம் நித்தியம் ச. சுகாதி உபலப்தி சாதனம் இந்திரியம் மனக, சுகம் முதலிட அனுபவிக்கிறதுக்கான சாதனமா இருக்கிற இந்திரியத்துக்கு பேரு மனசு. சத்தச்ச பிரத்யேக பிரத்யாத்ம நியத்துவாது அனந்தம் பரமாணு நித்தியம் ச. அது ஒரு ஒரு ஆத்மா ஒரு ஒரு ஆத்மாலையும் வேறுபட்டதா இருக்கிறதுனால அனந்தமா இருக்கு. இல்ல நூறு விஷயம் மத்தியம் பரிமாணம் மத்த பரிமாணத்தெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது, காரணம் இன்னும் இருக்கு. ஆத்மா இந்த மாதிரி மாறுபடையிறது அழிவடையக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னா அனித்தியமாயிடும். அனித்தியமானது மாத்திரம் இல்ல தோஷங்க, அகிருத்த அபியாமக அகிருத்த விபிரநாசம் அப்படின்னு ஒரு பெரிய தோஷம் இருக்கு. அதனாலதான் ரீஇன்கார்னேஷன் சொல்லப்படுற புனர்ஜென்மத்தை நம்ம ஒத்துக்கிறோம். நம்மளுடைய சாஸ்திர சித்தாந்த பிரகாரம் புனர்ஜென்மம் அப்படின்ட்டு பௌத்தங்களும் ஒத்துக்கிறாங்க. பௌத்தம்ங்கிறது என்னது, சித்தாந்த வேத நம்மளுடைய இதுல இருந்து திசை மாறிய ஒரு கூட்டம் அவ்வளவுதானே தவிர வேற ஒன்னும் இல்ல. அதனால அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சில மதத்துல இந்த புனர்ஜென்மத்தை ஒத்துக்கிறது இல்ல, இந்த பிறப்போட முடிஞ்சு போச்சு, நீ என்ன புண்ணியம் பண்றியோ பாவம் பண்றியோ இல்ல இந்த ஈஸ்வரன் நீ ஒத்துண்டாத்தான் உண்டு இல்லட்டி இல்ல நீ நான் நீ அழிவடைவ நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு பயமுறுத்துவாங்க. புனர்ஜென்மத்தை ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஜென்மத்துல நீங்க செய்யற புண்ணியமோ பாபமோ நீங்க அனுபவிக்க முடியாம போயிடும். எங்க அனுபவிப்பீங்க, ஒரேடியா போய் நரகத்துல போய் தான் அனுபவிக்கணும் இல்ல சொர்க்கத்தை போய் தான் அனுபவிக்கணும் இங்க செய்யற புண்ணிய பாபத்தினால அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆயிடும், ஈஸ்வரன் கொடுங்கோதா ஆட்சி புடையவனா ஆயிடுவான், டிக்டேட்டர் ஆயிடுவான். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் நம்ம ஒத்துக்க முடியாது. அதனால என்ன சொல்றோம், நம்மளுடைய புண்ணிய பாபத்தை நமக்கு நமக்கு ஏத்த புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரியா பலன் கொடுக்கறவன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். அப்போ நாம செஞ்ச புண்ணிய பாபத்தையும் நாம அடையணும் அப்படின்னு சொல்லி இருந்த அகிருத்த அத்தியாகம அகிருத்த விட்டநாசம் அப்படிங்கிற தோஷம் என்னது, அகிருத்த அத்தியாகம நீங்க என்ன புண்ணிய பாபம் செய்யலையோ அதெல்லாம் உங்க தலையில வந்து விழும். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பிறக்கலை தான் என்னோட ஃபர்ஸ்ட் பிறப்பு, நான் நல்ல பணக்கார வீட்டுல பிறக்காம ஏழை வீட்டுல பிறக்கிறேன், நல்ல படிப்பு அடையக்கூடிய எனக்கு சூழ்நிலை இல்லாம ரொம்ப படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாருது, இல்ல நான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கேன் வியாதி இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஈஸ்வரன் தான் கொடுங்கோல் வந்துடும். என்னது, வேற எவனோ செஞ்ச பாவம் எல்லாம் நம்ம தலையில வந்து விழுந்துருது. ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கான்னா வேற எவனோ செஞ்ச புண்ணியம் எல்லாம் அவன் தலையில விழுறது. அப்ப இது என்ன நியமம் அது அப்படின்னு சொல்லினால, அதனால அதாவது நீங்க அகிருத்த அத்தியாகம நீங்க செய்யாத புண்ணிய பாபம் உங்களை வந்து சேர்றது, கிருத்த விபரநாசம் அப்படின்னா நீங்க செஞ்ச புண்ணிய பாபம் அழிஞ்சு போறது அனுபவிக்காம. அதனால இது எந்த பிரயோஜனமும் இல்ல, புண்ணிய பாபம் செய்யறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு ஆயிடுறது. அதனால நீங்க நல்ல வேலையா செய்ய வேண்டிய அவசியமே இல்ல, என்னமாவது செஞ்சுட்டு போனோம், ஏன்னா இந்த நான் அனுபவிக்க போறதுல அப்புறம் என்ன அப்படின்ற ஒரு நிலை வந்துடும். அதனால அந்த ஆத்மா வந்து வியாபிச்சவன் சொல்லி சொல்லணும். சுக்காதி உபலப்தி மன இந்திரியா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கு. சுகேதி ஆத்மனசி யோகாதி வாரணாய இந்திரியம் இது சுக்கலாதி சுகாதி உபலப்தி சாதனம்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆயிடுறது, ஆத்மாவும் மனசும் சேர்றதுனால அந்த சுகாதி உபலப்தி உண்டாடுறது, அந்த அனுபவமானது உண்டாடுறது காரணம் என்ன, சுகத்தை நீங்க அனுபவிக்கிறீங்கன்றது காரணம் என்ன, ஞானம் தான். அந்த ஞானமானது எப்படி உண்டாக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆத்மாலதான், ஆத்மா இது ஞான அதிகரணம். அப்போ ஆத்மாவும் மனசும் சேரும் பொழுது அந்த இடத்துல அந்த சுகம் முதலிய அனுபவங்களாக உண்டாடுறது. அதனால நீங்க பண்ண போன லட்சணம் மனசுக்கு, ஆனா போனது ஆத்மால. அதனால என்ன பண்ணுவீங்க, அந்த சயோகத்துல ஆத்மன சயோகத்துல அதனால என்ன பண்ணணும், இந்திரியம் அப்படிங்கிற பதத்தை கொடுத்தாங்க. சக்ஷுராதிவாரனாய சுகேதி, சரி இந்திரியம் மனக அப்படிங்கிறது கொடுங்கல, சுகாதி உபலப்தி சாதனம் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா இந்திரியம் கண்ணு மூக்கு வாயு முதலியதெல்லாம் கூட நீங்க செய்ய போன லட்சணம் மனசுக்கு, ஆனா லட்சணம் போனது மத்த இந்திரியங்கள்ல. அதனால சுகம் முதலியதை அனுபவிக்கக்கூடிய சாதனமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லணும். கண்ணு முதலியதான் அனுபவிக்கக்கூடிய சாதனம் இல்ல, அதெல்லாம் அடையக்கூடிய சாதனம். சுகம் முதலியதெல்லாம் அடையக்கூடிய சுக விஷயங்களை அடையக்கூடிய சாதனம். இது சுகமான விஷயம் துக்கமான விஷயம் அதால தீர்மானம் கூட பண்ண முடியாது. விஷயத்தை அடைஞ்சு கொண்டு போய் மனசுக்கு கொடுக்குது. மனசு ஆத்மாவும் மனசும் சயோகம் ஆகிறதுனால அதை அனுபவிக்கிறோம். ஆத்மாவும் மனசும் சேர்றதுனால அந்த சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். அப்போ அந்த விஷயத்தை நான் அடையக்கூடியதுக்கு காரணம் எது அப்படின்னா மனசு தான். அது சுகமா துக்கமா அப்படிங்கறத பிரிச்சறியக்கூடியது காரணம் என்ன, மனசு. பட் மனசுக்கு லட்சணம் என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஸ்பர்ஷ ரைத்தத்தை சரி கிரியாவத்தம் அப்படின்னு சொல்லுவான். மனசு லட்சணம், மனசு என்னது, இந்த லட்சணத்தை காட்டிலும் வேற நல்ல லட்சணம்லாம் இருக்கு. தீபிகாரரே சொல்றாரு என்ன அப்படின்னா, ஸ்பர்ஷ ரஹிதத்வே சதி, மனசுக்கு ஸ்பர்ஷம் இல்ல, மனசு ஒரு உருவமே இல்ல, ஆனாலும் செயல்பாடு உடையது. பாருங்க, மனசு மனசு என்னோட மனசு ரொம்ப மோசமா இருக்கு, என்னோட மனசு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்க மனசை எடுத்துக்காமி, நான் அதை சரி பண்ணி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு கேட்போம். மனசு எடுத்துக்காமின்னா எடுத்துக்காங்க முடியாது. மனசு எங்க இருக்கு, இங்க இருக்கா, தலையில இருக்கா, மனசு புத்தி நம்மளோட புத்தின்னு சொல்றமே அந்த மூளையில இருக்கா தெரியாது. இருதயம் மன புத்தியை கேட்காத உன்னோட இதயத்தை கீழ் அப்படின்னு நல்ல நல்ல டயலாக் எல்லாம் சினிமால குடுத்துட்டு போயிடுவான். இப்போ இதயத்துல இருக்கா அவங்களோட மனசு தெரியாது. ஏன்னா புத்தி வேலை செய்யும் போது மனசு இருக்கு, இதயம் வேலை செய்யாத போது மனசு இல்ல. இப்போ இதயம் தாறுமாறா வேலை செய்யும் போது மனசு இருக்கு, மனசு எல்லா நேரத்திலும் இருக்கு. அப்போ இந்த மனசு எங்கத்தான் இருக்கு அப்படின்ற விசாரம் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்பர்ஷ ரஹிதத்வே சதி, தொட்டு இதுதான் மனசுன்னு காமிக்க முடியாது. இருந்தாலும் மனசோட வேலை மாத்திரம் நடக்கிறது, கிரியாவத்தம்னு சொல்லியிருக்கு. ஏன் அப்படின்னா பாக்குறோம் என் மனசு சரியில்லை அப்படிங்கிறோம், நம்மட புத்தி சஞ்சலம் ஆயிடுறது, அதெல்லாம் வச்சுட்டு அது செயல்பாடா நம்ம அனுபவிக்க முடியாது, இன்பத்தையும் துன்பத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியாது. அதனால ஸ்பர்ஷ ரஹிதத்வே சதி கிரியாவத்தம் அப்படின்னு மனசுக்கு லட்சணம் கொடுக்குறோம். இப்போ பிரத்யாத்ம நியதத்துவாது அனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அனந்தமான மனசு, ஒரு ஒரு ஆத்மாவும் ஒரு ஒரு ஆத்மானாலையும் ஒரு ஒரு ஆத்மாவோட சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அனந்தம்னு சொல்லியிருக்கு. அனந்தம்னு சொல்லி சொன்னா என்ன, ஒரு ஒரு ஆத்மாக்கும் அனந்த மனசோட சங்கிகமா, இல்ல ஒரு ஒரு ஆத்மாக்கும் ஒரு மனசோட சங்கிகமா அப்படின்னா பிரத்யாத்ம நியதத்துவா, ஒரு ஒரு ஆத்மாவோடையும் சம்பந்தப்பட்டதுனால. எத்தனை ஆத்மா இருக்கு, அனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ஆத்மா அனந்தம், பிரதி சரீர பின்னம்னு சொல்லியிருக்கு. அதனால ஒரு ஒரு சரீரத்துக்கும் ஒரு ஒரு ஆத்மாவோட சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அது அநீக்கம் அப்படின்னு ஆயிட்டு. திருப்பி என்ன சைஸ், அது மத்திய பரிமாணம் இருக்க முடியாது. மத்திய பரிமாணம் இருந்ததுன்னா அனித்யம் ஆயிடும், விபுவாவும் இருக்க முடியாது. ஏன்னா மனசு வந்து ஸ்பர்ஷ ரஹிதத்வே சதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால மனசு என்னது மாத்திரம் இல்ல, மனசு வந்து விபுவா இருந்ததுன்னா இன்னொரு பிரச்சனை வரும். மனசு விபுன்னு வச்சுக்கோங்க, ஆத்மா என்னது விபு, மனசும் விபு, ஆத்மாவும் மனசும் விபு அப்படின்னா எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறதுன்னு அர்த்தம். ஆத்மாவும் வியாபிச்சிருக்கு, மனசும் வியாபிச்சிருக்கு. இப்போ ஆத்மாவும் மனசும் சயோகம் எப்பவுமே நடந்துட்டே இருக்கும். அதனால நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஆத்மாவும் மனசும் எப்பவுமே சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால அனுமானம் அனுமானங்கிறத பேச்சுக்கு இடம் இல்ல, எல்லாமே பிரத்யட்சமா இருக்கணும், எல்லாமே பிராப்ளம் ஆயிடும். அதனால அது பிரச்சனை. சக்ஷுர் மாத்திர கிராஹிய குண ரூபம், அடுத்து சொல்றாங்க சக்ஷுர் மாத்திர கிராஹிய குண ரூபம். இப்போ இதுல ஆத்மா பரிமாணு சைஸ் சின்ன சைஸ் அப்படின்ற போது, ஆத்மா இல்ல அந்த மனசு, மனசு சின்ன சைஸ் அணு சைஸ்ல இருக்கு அப்படிங்கும் போது நம்முடைய தூக்கம் எல்லாம் இந்த மனசோட சம்பந்தப்பட்டதான் இருக்கு. தூக்கம், விழிப்பு நிலை, கனவு நிலை இதெல்லாம் இந்த மனசோட சம்பந்தப்பட்டதான் இருக்கு. எப்படின்னு சொல்லி சொன்னா, ஆத்மா வந்து நீங்க வந்து விழிச்சிருக்கிற நிலை அப்படின்னு சொல்லி சொன்னா மனசு வந்து புரிதத் நாடிக்கு வெளியில இருக்கு. அப்போ நீங்க விழிச்சிருக்கீங்க, புரித்தத் நாடியில போயிருந்ததுன்னா போயிருந்து உள்ள போய் உட்கார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, கூர்ம நாடி புரித்தத் நாடின்னு சொல்லுவான், அந்த நாடிக்குள்ள போய் உட்கார்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்க நீங்க வந்து தூக்கத்தை அடையிறீங்க. அது அதோட வெளியில இருக்கு, வாயில், அதாவது புரித்தத் நாடியோட வாயில நுனியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நாடி என்ட்ரோ பண்ணல வெளியில இல்ல அப்படின்னா அது கனவு நிலை. புரித்தத் நாடிக்குள்ள போயிடுச்சுன்னா தூக்கம், புரித்தத் நாடி வெளியில இருந்ததுன்னா அது விழிப்பு, புரித்தத் நாடியோட வாயில நுனியில இருந்து அந்த வாயில இருந்ததுன்னா அது கனவு அப்படின்ட்டு பேதம் மாறுது. சக்ஷுர் மாத்திர கிராஹியோ குண ரூபம் தச்சுக்ல நீல பீத ரத்த ஹரித கபிஷ சித்திர பேதாத் சப்தவிதம் பிருத்வி ஜலமா தேஜ விருத்தி தத்த பிருத்திவியாம் சப்தவிதம் அபாஸ்வர சுக்லம் ஜலே பாஸ்வர சுக்லம் தேஜே தேசி. அப்போ சக்ஷு மாத்திரம் கிராஹிய குண ரூபம், சக்ஷுனால மாத்திரம் கண்ணுனால மாத்திரம் கிரகிக்கக்கூடிய விஷயத்துக்கு பேரு ரூபம்னு சொல்லிட்டு. ரூபத்துவாதி வாரணாய குணபதம் சக்ஷுர் மாத்திர கிராஹிய ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. சக்ஷுர் மாத்திர கிராஹிய குண ரூபம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, குணத்துவம் அதுல லட்சணம் போயிடும். நீங்க பண்ண போனது குணத்துக்கு, ரூபத்துக்கு, ஆனா அந்த குண ரூபத்துவம் ரூபத்துவத்திலையும் போயிடும் லட்சணம். அதனால ரூபத்துவத்துல போகாம இருக்கணுன்றதுக்கோசரம் குண ரூபம் வந்து, ரூபம் வந்து குணம் அப்படிங்கறதுனால ரூபத்துவம் போகாம இருக்கு. ரசாதிவாரனே சக்ஷுர் மாத்திர கிராஹி, சரி சக்ஷுர் மாத்திர கிராஹியம் சொல்லாம கிராஹிய குண ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்களா. சக்ஷுர் மாத்திர அப்படிங்கிற பதத்தை விட்டுட்டு கிராஹிய குண ரூபம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், கிரகிக்கப்படும் குணமானது ரூபம்னு சொல்லி சொன்னா சுவையும் கிரகிக்கப்படும் குணம் தான், சத்தமும் கிரகிக்கப்படும் குணம் தான், அப்படி மத்த எல்லா இந்திரியத்தினால மத்த எல்லா இந்திரியத்தினாலும் கிரகிக்கப்படக்கூடிய எல்லா குணத்திலையும் அதிவியாப்தி ஆகும். அதனால என்ன பண்றீங்க நீங்க, சக்ஷுர் மாத்திரை கண்ணுனால மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அந்த சக்ஷுர் மாத்திரை அப்படிங்கிற பதம் கொடுக்க வேண்டியது இருக்கு. சாங்கியாதிவாரனாய் மாத்திர பதம், சக்ஷு கிராட்சிய குணக அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே, கண்ணுனால மாத்திரம் தானே தெரிய போறது, அதனால சக்ஷு கிராட்சிய குணக ரூபம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா போதுமே. மாத்திரங்கிற பதமே வேண்டாமே, இங்க கண்ணு கிரகிக்கக்கூடிய விஷயத்துக்கு ரூபம்னு சொல்லி சொன்னா ஒன்னு ரெண்டு மூணு எத்தனை நாலு, இது அஞ்சு. எப்படி உங்களுக்கு தெரியும் அஞ்சு விரலை காமிச்சா அஞ்சு, நாலு விரலை காமிச்சா நாலுட்டு, நீங்க அந்த விரலை எண்றீங்க. இப்போ இதுவும் கண்ணுனால பார்க்கப்படக்கூடியதுதான், என்னைக்கும் கண்ணுனால பார்க்கப்படக்கூடியதுதான், அதுல போயிடக்கூடாது அப்படிங்கறது தோசம். நீங்க என்ன பண்றீங்க மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஏன்னா இந்த விரலை காமிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு எண்ணிடலாம். கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, துண்டை போட்டு கைய ரெண்டு பேரும் கைய உள்ள விட்டு விரலை பிடிச்சு பிடிச்சு விவகாரம் பண்ணுவாங்க, எத்தனை ரூபாய்க்கு விற்கிறேன் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறா மாட்டா அப்படின்றதுக்கு, ரகசியத்துக்கோசரம். ஏன்னா இவனு நாளைக்கு ஊர்ல போய் சொல்லாமே நான் 3000 ரூபாய்க்கு வித்தம்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவனும் சல்லிசா வாங்கின 1000 ரூபா தான் கொடுத்தேன் அப்படிமா, 2000 ரூபாய்க்கு வித்திருப்பா வாங்கியிருப்பான். இவன் சொல்லுவான் சல்லிசா கிடைச்சது 1000 ரூபாய்க்கு வாங்கினான் அப்படிமா, அவன் நான் 3000 ரூபாய்க்கு வித்தாம்மா அப்படி என்ன வேணாலும் சொல்லலாமே. அதனால விரல உள்ள விட்டு விட்டு விட்டு அவங்க பேரம் பேசுவாங்க, இது இல்ல இது இல்ல அப்படின்ட்டு. இப்ப வந்து விரல பிடிக்கிறதுனால அவங்களுக்கு எண்ணிக்கையானது தெரியறது, விரல பிடிச்சு நம்ம எண்ணிக்கைய தீர்மானம் பண்றோம். அதனால விரல்னாலையும் ஸ்பர்ஷத்தினாலையும் எண்ணிக்கையை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறதுனால மாத்திரங்கிற பதம் கொடுத்தா அது நிராகரிக்கப்பட்டது. கண்ணுனால மாத்திரம் பார்க்க முடியும், நிறத்தை வந்து நீல நிறம் சொன்னா கையினால தொட்டு அறிய முடியாது, உணர முடியாது, கண்ணுனால மாத்திரம் தான் கிரகிக்க முடியும். அதனால கண்ணுனால மாத்திரம் தெரியக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாத்திர பதம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. எத்யபி பிரபாபித்தி சையோகாதி சையோக வாரணாய குணபதேன விசேஷ குணசிய விவக்ஷினியதையா தத ஏவ சங்கியாதி வாரணம் சம்பவத்தி இது மாத்திர பதம் வியர்த்தம் ததாபி சாம்சித்திக திரவத்துவ வாரணாய தத் ஆவசியம். பிரபாபித்தி சையோகம், அதாவது வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் செவரு, செவரு வெளிச்சம் சஞ்சோகம் உண்டாகும் போது அந்த இடத்துல அந்த பிரகாசம் உண்டாடுது. இப்போ அதை நிராகரிக்கிறதுக்கோசரம், பிரபாவித்தி சங்கத்தை நிராகரிக்கிறதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க, குணம் அப்படின்னு சொல்லி அந்த குணம் சக்ஷுர் மாத்திர கிராஹிய அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, சக்ஷுர் மாத்திர கிராஹிய குணம்னு சொல்லிங்க ரூபத்துக்கு, சக்ஷுர் மாத்திர கிராஹிய விசேஷ குணக அப்படின்னு சொல்லி சொல்லணும். விசேஷ குணத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த பிரபாபதி சையோகம் வெளிச்சமும் செவரும் சேர்ற அந்த கிரகி, அந்த கிரகிக்கு நீ என்ன என்னத்தை கிரகணம் பண்றீங்களோ அந்த ஞானமானது நிராகரிக்கப்பட்டதா போயிடுறது. அதனாலயே என்ன ஆயிடுறது, விசேஷ குணம்னு சொன்னதுனால உங்களுடைய இந்த மாத்திர பிரதம் அவசியம் இல்லாம போயிடுறது. சக்ஷுர் கிராஹிய விசேஷ குணம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சக்ஷுர்னால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடிய விசேஷ குணம் ரூபம் மாத்திரம்தான், விசேஷ குணமே இல்லையே, சாமானியமானது. ஏன்னா கண்ணுனாலையும் கையினாலையும் அறிய முடியுங்கிறதுனால விசேஷம் இல்லாத ஒண்ணும், எண்ணிக்கை கையினாலையும் அறிய முடியாதுங்கிறதுனால அறிய முடியும் அப்படிங்கறதுனால அது சாமானிய குணம், அது விசேஷ குணம் இல்ல. கண்ணுனால மாத்திரம் அறிய முடியும் அப்படிங்கறதுனால இது விசேஷ குணம் ஆயிடுறது ரூபம். அப்போ விசேஷம் அது சொன்ன விசேஷ குணம்னு சொன்னாலே போதுமே, இந்த மாத்திரம் தேவையில்லையே, நீ மாத்திரத்தை மாத்திர அந்த அந்த மாத்திரங்கிற சொல்ல எடுத்துட்டு விசேஷ குணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சக்ஷுர் கிராஹிய விசேஷ குணம் அப்படின்னு சொன்னாலே அது ரூபத்துக்கு லட்சணமா போயிடும், பரீட்சை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, அப்ப லட்சணமா போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னா. இருந்தாலும் அங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு, சாம்சித்திக திரவத்துவ வாரணாய, சாம்சித்திக திரவத்துவம், சாம்சித்திகம் அப்படின்னு இந்த திரவத்துவத்துல பல வகையான நிலை இருக்கு. அதாவது நிமித்தத்து, ஏதாவது ஒரு நிமித்தம் காரணமா திரவத்துவத்தன்மை, தங்கம் இருக்கு, தங்கம் கட்டியா இருக்கு, தங்கம் வந்து நேச்சுரலி கட்டியா இருக்கு, சூடோட உண்டாகும் போது என்ன ஆகுது உருகிறது, நெய் கட்டியா இருக்கு, சூடு சேரும் போது நெய் உருகிறது, அப்போ சாம்சித்திக திரவத்துவம் உண்டாகுது. அப்ப அந்த சாம்சித்திக திரவத்துவ நிலையை வந்து மாத்திரம்னு போடாம போட்டீங்கன்னா லட்சணம் தப்பாயிடும். சக்ஷுர் கிராஹிய விசேஷ குணம் அதுவும் கூட, ஏன்னா அது விசேஷ குணம், அது அதனுடைய சாமானிய குணம் என்ன, கட்டியா இருக்கிறது, உருக்கி சூடுபட்டுதான் உருகிறது விசேஷ குணம். அதனால நீங்க லட்சணம் பண்ண போறது குரூபத்துக்கு, லட்சணம் போறது இந்த திரவத்துவத்துக்கு, திரவத்துவத்துல லட்சணம் போயிடுறது. அதனால மாத்திர பதம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், சக்ஷுர் மாத்திர கிராஹியம் விசேஷண பதம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தோஷம் இல்ல. வஸ்து வஸ்து உண்மையில என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் சொல்லிட்டா கூட உண்மையில என்ன அப்படின்னா, பரமானு ரூபே அதிவியாப்தி வாரணாய சக்ஷுர் மாத்திர கிராஹிய ஜாதிமத்துவசிய விவேட்சிதையா விசேஷ பதம் நதேயம். விசேஷம்னு சொல்லி சொன்னா உண்மையா அந்த விசேஷ பதம் கூட நான் கொடுக்க வேண்டாம். லட்சணம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, சக்ஷுர் மாத்திர கிராஹிய ஜாதிமத்துவசிய விவக்ஷினேதையா சக்ஷுர் மாத்திர கிராஹிய ஜாதிமத்துவம் அப்படின்னு சொல்லி சொன்னா போதும், வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். ஏன்னா சக்ஷுனால மாத்திரம் கிரகிக்கக்கூடிய ஜாதி எது ரூபம் தான், அதாவது நிராகரிக்கப்பட்டதா போயிடுறது. திருநாதிவாரண குணபதம் தூ தேயம், ஆனா குணம்னு நீங்க கொடுக்கணும், விசேஷ குணம்னு சொல்லாட்டி கூட பரவாயில்ல, குணம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா துணுக்கு திருணுக்கு இதெல்லாம் வந்து அதுல லட்சணம் படும் இல்லாட்டி, சக்ஷுர் மாத்திரை கிராகியம் ஆயிடுறது, ஜாதி மருத்துவம் ஆயிடுறது, துரக் முதலிய நிலையில் இருந்து, ஏன்னா கண்ணுனால பார்க்க முடியுமே, அதனால அங்க லட்சணம் வேணும். அதை நிராகரிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், மாத்திரம் அப்படின்னு குணம் குணம் அப்படின்னு கொடுக்கணும். சப்தேதி ரூபத்வம் இதி ரூபம் இதி அனுசஞ்சதே சப்தவிதம் அப்படின்னு சொல்லி என்னது, ஏழு வகை ரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏழு வகை ரூபம்னு புரிஞ்சுக்கணும். ரூபம் சப்தவிதம் என்ன, சப்தவிதம் எது ஏழு வகை அப்படின்னு கேட்டா ரூபம் ஏழு வகை அப்படின்னு அர்த்தம் வருது. சரி, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தே சாந்தே.

இந்த ஐந்து கரத்தனை பாடல் திருமூலர் திருமந்திரத்திலே இருக்கிறது. ஆனால் ஆராய்ச்சிக்காரர்கள் இந்த பாடலை திருமூலர் பாடியிருக்க முடியாது என்று முடிவு பண்ணிவிட்டார்கள். அதற்கு ஆதாரம் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டா, தெய்வ சேக்கிழார் பெருமான் திருமூலர் திருமந்திரத்தை சொல்லும் பொழுது ஒன்றவன் தானே என்றுதான் அவர் தொடங்கி இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இல்லையா. அப்ப ஐந்து கரத்தனை அவர் சொல்லல. ஆனால அத திருமூலர் பாடியிருக்க முடியாது என்று பெரியவர்களுடைய முடிவு. இன்னொன்னு, இந்த எடுக்கும் மாக்கதைன்னு ஒன்னு சொன்னேன், அது தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல பாடிய பாடல். ஆனா பெரிய புராணத்துல முதல்ல இந்த எடுக்கும் மாக்கதைங்கிற கணபதி வணக்கம் வரவில்லை என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்த உடனே அவர் பாடியது உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் என்பது நடராஜர் ஸ்துதி தான் இருக்கிறது. சைவத்திற்கு மூணு புராணங்கள் தடை என்று சொல்லுவார்கள், பெரிய புராணம், திருவிளையாட புராணம், கந்த புராணம். பெரிய புராணத்துல இரண்டாவதாக மூன்றாவதாக தான் இந்த எடுக்கும் ஆக்கதை என்ற செய்யுள் வருகிறது. அச்சா, திருவிளையாட புராணத்துல சத்தியாச்சிவமாகி என்று முதல்லயே வந்து விடுகிறது, அதை சிவனே எடுத்து கொடுத்தான் என்பதும் வரலாறு. அதே மாதிரி கந்த புராணத்துல திகழ் தசக்கர செம்முகமைந்துடான் சகட சக்கர தாமரை நாயகன் அகடு அசக்கு அரவின்மணியாவுரை விகடசக்கரன் இப்பதம் போற்றுவோம் என்ற செய்யுள் முதலிலேயே வருகிறது. அந்த செய்யுள் கச்சியப்ப சிவாச்சாரியார் விநாயக பெருமானுடைய அந்த பேர் உருவத்தை நமக்கு காட்டுகிறார் என்று பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நினைவிலே கொண்டு. திருஞான சம்பந்தர் ஏழு திருப்பதிகம் மேகராக குறிஞ்சி என்ற பண்ணிலே அவர் அருள் செய்திருக்கிறார். அந்த ஏழு பதியத்தையும் உண்மையாக, என்ன சொன்னேன், உண்மையாக நம்பிக்கையாக அந்த ஏழு பதிகத்தையும் ஆண்டவன் திருச்சென்னையிலே பாடினால் அதில் எது கலப்பு, உண்மையாக உண்மையாக இருக்கணும் அந்த படிக்கிறது. ஆமா, ஷோ பண்றாங்க இன்னைக்கு எல்லாத்தையுமே ஷோ பண்ணதுனால்தான் அதுக்கு மழையும் ஷோ பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஷோ என்ற முறையில ஆடம்பரம் என்ற முறையில இல்லாமல் அது ஆண்டவன் சன்னிதியிலே படிக்க செய்தால் மழை பொழியும் நானே பார்த்திருக்கிறேன். ஆனதுனால ஒரு திருப்பதிகத்தை முதலிலே நான் நம்ம தமிழ்நாடு பூரா நன்றாக பெய்யணும், குடி தண்ணி கிடைக்கணும் என்ற நோக்கத்தோடு நான் ஒரு பதிகம் இப்பொழுது நான் ஓதிவிடுவேன்.

அஞ்சவும் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமில்ல. இந்த வான்முகிலை வைத்து பாக்கி எல்லாம் வளர்கிறது. இந்த பாட்டில் அப்படிதான் வருகிறது. வான்முகில் வடாது பெய்க மதிவளம் சுரக்க, மதிவளம் சுரக்க வான்முகில் வடாது பெய்க. மன்னன் கோன்முறை அரசு செய்க வான்முகில் வடாது பெய்க. குறைவில்லாது அடிய குறைவில்லாது உயிர்கள் வாழ்க வான்முகில் வடாது பெய்க. நான் மறை அறங்கள் ஓங்க.

என்பது பாட்டு. இந்த பாட்டை இப்படி கொண்டு கூட்டி எனக்கு பாடி காட்டினது யாரு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு முந்தி பழனி மலையில சைவ ஈசான சிவாச்சாரியார் என்று ஒருவர் இருந்தார். அவர் மேடையில வந்து இப்படி உட்கார்ந்தார்னா தட்சிணாமூர்த்தியே எழுந்து வந்து உட்கார்ந்தது மாதிரி இருக்கும் அவருடைய தோற்றம். ஆமா, சிவாகமத்தை நன்றாக படித்தவர், சித்தாந்த சாஸ்திரங்களை நன்றாக படித்தவர்கள் அவர்கள். அவர்கள் தான் இப்படி பாடி காட்டினார். 60 வருஷமாக நான் நெஞ்சிலேயே வைத்துக்கிட்டு இருந்தேன், சந்தர்ப்பம் வரும்போது இப்படி பாடி காட்டி விடுவேன். அந்த சாமி தான் இப்படி பாடி காட்டினார். பழனி ஈசான சிவாச்சாரியார் சித்தாந்த சரபம் என்று அவர்களுக்கு பெயர். சரி, அதை விட்டு நாம இப்பொழுது திருநாவுக்கரசருடைய திருப்பதிகங்கள் நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். 4வது திருமுறையில் இருந்து ஒரு சில பாடல்கள் தான் உங்களுக்கு நான் நினைவூட்டிக் கொண்டு இருக்கிறேன். இது வந்து எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு உதாரணமாக 2-1 தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன் உங்களுக்கு, இல்லையா? ஒவ்வொரு திருமுறையிலையும் 1000 பாடல்களுக்கு மேல் இருக்கிறது. அத்தனையும் நான் பாடி காட்ட முடியுமா? இங்கே முடியாது. அத்தனையும் பாடி காட்டிய காலம் உண்டு. பல இடங்கள்ல அப்படி நான் முழுசா நான் பாடி காட்டி கொண்டிருக்கு இருந்தேன். ஆனா இந்த மேடையில அது செய்ய முடியல என்னால. ஆனதுனால கிட்டத்தட்ட 12 திருமுறையும் முழுக்க பாராயணம் செய்தது உண்டு. அப்படி 4 தடவையோ 5 தடவையோ நான் செய்திருக்கிறேன். சிவனடியார் திருக்கூட்டத்தில் 2 தடவை, காரணீஸ்வர் கோயில்ல 1 தடவை, கைதாப்பேட்டையில சிவசுபன் சாமி கோயில்ல 1 தடவை. ஆக 4 தடவை 5 தடவை 12 திருமையை ஒரு எழுத்துக்குள்ள விடாமல் பாராயணம் செய்து காட்டினேன். அது என்னுடைய கடமை. லேட்டா படிச்சு சொல்றது என்பது முடியாத விஷயம். அங்கங்கேயும் பதம் பிரித்து நாம சொல்ல வேண்டிய கடப்பாடு உண்டு. அது திருமுறையை பலகாலம் ஓதிய வாய்மையினால் நான் அப்படி செய்ய முடிஞ்சது. இப்போ 5ஆம் திருமுறை என்று ஒரு பகுதி இருக்கிறது. திருமுறை என்பது என்ன? நான் பல தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு தொகுப்பு இல்லையா? ஆமா, இப்ப செட்டியார் ஒரு தொகுப்பு, முதலியார் ஒரு தொகுப்பு, பிராமணர் ஒரு தொகுப்பு. அவர்தான். அதுல ஒஸ்தியும் இல்ல, மட்டமும் இல்ல. ஆண்டவன் படத்துல ஒஸ்தியும் கிடையாது, மட்டமும் கிடையாது. அறிவு ஒண்ணுக்குத்தான் மரியாதை, கல்வி ஒண்ணுக்குத்தான் மரியாதை, தவிர செல்வத்துக்கு கூட கொடுக்கவில்லை என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆக இப்ப நம்ம 5ஆம் திருமுறையில கிட்டத்தட்ட 1000 பாடல்களுக்கு மேல் இருக்கிறது. என்னுடைய அறிவை மயக்குகிற வழக்கத்தில் இருக்கிற ஒரு சில பாடல்களை நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன். அது திருக்குறுந்தொகை என்ற பெயரோடு அது அமைந்திருக்கிறது. தேவார திருவாசனம் அத்தனையும் பண்ணோடு வந்தது, ராகத்தோடு வந்தது. இப்ப புதுசா ஒருத்தரும் மெட்டமைக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஒரு சமயம் இங்க பன்னாராய்ச்சியில பித்துக்குடி முருகதாஸ் அவர்கள் தேவாரம் திருவாசகத்தான் மெட்டு இருக்கிறது, ஆனா கொஞ்சம் அதை வாஷ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், வாஷ் பண்ண தேவையே இல்லை, அது ஒழுங்காக இருக்கிறது என்று நான் அவருக்கு பதில் சொன்னேன். ஆகிறதுனால தேவார திருவாசகத்தில் இருக்கிற மெட்டமைப்புகள் அது தெய்வீகமாக நமக்கு கிடைத்த மெட்டமைப்புகள், அழகாகவே இருக்கிறது. சைவத்தில் ஆதரவு இல்லாததுனாலதான் ஓதுவார்களும் தேவாரமும் பின்னடைந்து விட்டதே தவிர, ஆமா, சைவத்தில் தேவார ஓதுவார்களுக்கு மரியாதை இல்லை. வைணவத்தில் அதை ஓதுகிறவர்களுக்கு அரையர் என்று பேர். சுவாமிகள் எழுந்தருளினார்கள் சொல்றாங்க அவர்களை. யாரை? அரையர்களை. என்ன கேட்டா என்ன சொல்றாங்க? இந்த தாமநாதன் வந்து போனான் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் மரியாதை இருக்கிறது. எந்த அளவுக்கு எனக்கு மரியாதை கொடுக்கிறாங்களோ, எனக்கு என்ன மரியாதை? நான் பணக்காரனா அல்லது மிகப்படித்தவனா? இல்லை, தேவாரம் ஓதுகிறவன். எனக்கு மரியாதை கொடுத்தா தேவாரத்தை கொடுத்தது மாதிரி என்பதையும் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அது கொடுக்க தவறு செய்து விட்டது காரணத்தினாலே தான் தேவாரம் சைவ மக்களிடையே கூட பரவாமல் போய்விட்டதுன்னு என்னுடைய அபிப்பிராயம். அதுக்காக நீங்க என்ன காலில் விழுந்து கும்பிடுங்கன்னு நான் சொல்ல தயாரா இல்ல. தேவாரம் ஓதுகிறவன் என்ற மரியாதை கூட சைவத்தில் இல்லை என்பதை நான் மடாதிபதிகளுக்கு
முன்னையிலே கூட நான் சொல்லி இருக்கிறேன், ஒரு மடாதிபதி கூட கேட்டார், நாங்கள்லாம் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமே, எந்த அளவுக்கு நீங்க கொடுக்கறீங்கன்னு எனக்கு தெரியும் சொன்னேன். பதிலுக்கு திருப்பி சொன்னேன், மரியாதையை ஏற்றுக்கொள்றவன் வழக்கு இருக்காது இல்லை என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அந்த மரியாதை கொடுத்தால் தேவாரம் என்றோ வளர்ந்து போயிருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டு அதனை பாடி வைத்தார்கள் தெரியுமா நமது பெரியவர்கள். திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி கடல்ல போட்டான், பாய்ச்சனை கொடுத்தான், யானையை விட்டு இடத செய்தான், சுண்ணாம்பு காட பாறையை தூக்கி போட்டான். அப்ப கூட அப்ப பாடிய பாடல்கள்லாம் நமக்கு இருக்கிறதல்லவா? அந்த மாதிரி இந்த சமயத்தை வளர்த்து வைத்தார்கள் நமது பெரியவர்கள். இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள், இளம் தலைமுறைகள் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வந்துகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துகிட்டு இருக்காங்க, முழுசா வந்து விட்டார்களே ஆனால் அது ஆண்டவன் திருவரும் என்று நான் விட்டு விடுவேன். இப்போ அந்த ஐந்தாம் திருமுறையில 1000 பாடல்கள், 1000 பாடல்களுக்கு மேலேயே இருக்கு. அது திருக்குறுந்தொகை என்ற பெயரோடு அது அமைந்திருக்கிறது. அதுக்கு மெட்டமைப்பு இருக்கிறது, மெட்டமைப்பு எல்லாம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது, மிக உயர்ந்ததாகவே இருக்கிறது. நான் பார்க்கிறேன், இதற்காக மெனக்கட்டு சங்கீதமும் படித்து பார்த்தேன். நான் 6 வருஷம் தேவாரம் படிச்சுவிட்டு மறுபடியும் 4 வருஷம் சங்கீத கல்லூரியில சேர்ந்து படித்து பார்த்தேன். அதுல இருக்கிற மெட்டமைப்புகள் பேசா இருக்கு, உயர்வாகவே இருக்கிறது. ஆமா, ஒரு பொம்மநாட்டி என்ன பண்ண, மருமகனுக்காக சமைச்சு வச்சா, மருமகன் வரல, மகனுக்கு போட்டா, மகன் நல்லா சாப்பிட்டான், ஹே மருமகன் மாதிரியே மகனும் சாப்பிடறானேன்னாலாவ. அந்த மாதிரி இந்த மெட்டமைப்புகளை பார்த்தால் மிக உயர்வாகவே இருக்கிறது. அதுல ஒன்னும் தவறு இல்லை. நம்மளுடைய ஆதரவு தான் குறைந்து விட்டது என்பது நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அதிலே முதல்ல காணப்படுகிறது அன்னம்பாலிக்கு.

இப்போ சில மடங்கள்ல அந்த மாகேஸ்வர பூசை என்பது குறைந்து கொண்டு வருகிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த பதியத்தை அவர்கள் சரியாக சொல்லாத காரணம்தான் என்பதையும் நான் நினைத்துக் கொள்ளுகிறேன். ஆமா, வருத்தத்தோடு சொல்லுகிறேன் நான். அதை சில மடங்கள்ல நடக்கிறது. அந்த மாகேஸ்வர பூஜைன்னா என்ன? சாப்பாடு போடுறதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதை சிவனுக்கு ஆக்குறாங்க. அடியார்களுக்கு சோறு போடுறாங்கன்னு சொல்லாம அத மாகேஸ்வரனுக்கு இந்த பூஜை அவர்கள் ஆக்குறாரு என்று அர்த்தம். அது போது உட்கார்ந்து அத்தனை பேருக்கும் தீபாராதனை பண்ணி இந்த தேவாரம் பாடித்தான் சாப்பிடுற வழக்கம். அந்த வழக்கத்திலே நான் இருந்தவன் ஆனதுனாலே நான் தினந்தோறும் சாப்பிடும் போது கூட இந்த பதிகத்தை சொல்லாம நான் சாப்பிடவே மாட்டேன். அப்படி ஒரு நியதி நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். தினந்தோறும் 108 பஞ்சாட்சரம் சொல்லுவது, விபூதி பூசும் போது மந்திர மாதிரி சொல்லுவது, தினந்தோறும் கோயிலுக்கு போய் பதிகம் சொல்லுவது அப்படின்னு ஒரு நியதி வைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நியதியிலிருந்து நான் தவறதே கிடையாது, தவற மாட்டேன். தவறாம இருக்கிறதால தான் இந்த வயசு வரைக்கும் இந்த பாட வச்சுக்கிட்டு இருக்கான், நடக்க வச்சிருக்கான். கொம்பு ஊனிட்டா நடக்கிறேன்னா இல்லையே. அந்த நியதித்தான் என்னை காப்பாற்றுகிறது என்று நான் எண்ணுகிறேன். இப்ப அந்த முதல்ல இருக்கிற திருப்பதிகத்தை நான் உங்களுக்கு பாடி காட்டுகிறேன்.

இப்ப நான் சொல்ல போற விஷயம் இந்த மருதங்காரருக்கு தெரியும், இவருக்கு தெரியும். சொல்லட்டுமா? இந்த எடுப்பு இருக்கு பாருங்க, இந்த எடுப்பு சங்கீத உலகத்துல மிகவும் குறைவு. தேவாரத்தை எடுக்கிறோம் இல்லையா, இந்த எடுப்பு சங்கீத உலகத்துல குறைச்சல். இது ஒரு எடுப்பு. இரண்டாவது ஒரு எடுப்பு வருது பாருங்க, அப்படின்னு எடுக்குது. அந்த இரண்டாவது எடுத்த எடுப்பு நிறைய இருக்கிறது சங்கீத உலகத்துல. இந்த முதல் எடுப்பு மிகவும் குறைச்சல். என்ன குறைவாக பாடி வைத்து விட்டார்கள் நமது முன்னோர்கள்? தவறு ஒன்றும் இல்லை, நிச்சயமாக சத்தியமணி கூட சொல்லுவேன். இந்த பாட்டில் அவர் சொல்ற கருத்து, அன்னம்பாலிக்கும் என்பது அன்னம் என்பது சோறு என்பது சாதாரண நம்ம சாப்பிடுற சாதத்துக்கும் சோறுன்னு பேரு. மோட்ச சாம்ராஜ்யம் இருக்கு பாருங்க, அதுக்கும் சோறுன்னு பேரு. அதை சொல்லுவார் தெய்வ சேர்க்கிறார் பெருமான், சோறுட்டு சோறு பெற்றார் அப்படிம்பார். இந்த சோத்தை போட்டு அந்த சோத்தை பிடிச்சான் அடியார்களுக்கு, இந்த சோத்தை போட்டுவிட்டு அந்த சோத்தை பிடிச்சான். இத சேர்க்கிறார் பெருமான் என்ன சொல்லுகிறார், சோறுட்டு இந்த சோத்தை போட்டு அந்த சோத்தை பிடிச்சான்டான்பர். அதே போலதான் திருத்தொண்ட நாயனார் சோறு போட்டுக்கிட்டே இருந்தார் வர்ற அடியார்களுக்கெல்லாம். அவர் வீட்டுக்கு வந்தான் சிவன், பிள்ளைக்கறி சாப்பிடவா வந்தான்? கிடையாது கிடையாது, அது வேற சமாச்சாரம். பிள்ளைக்கறி அவன் சாப்பிடவே இல்லையே, பிள்ளைக்கறியை கேட்டு வாங்கினான தவிர சாப்பிடாமலே எந்திரிச்சு போயிட்டாங்க. அவரை பார்க்கத்தான் வந்தாங்க. அந்த சோறு போட்ட புள்ளியும் சிவனே வந்தான் அவர் வீட்டுக்கு. அப்ப நாமளும் சோறு போட்டோம்னா நம்ம வீட்டுக்கு சிவன் வருவான் அர்த்தம். ஓடு கொடுத்து கொண்டே இருந்தார் திருநீலகண்டர் அடியார்களுக்கெல்லாம், அவரை பார்க்கத்தான் வந்தான் அவர் வீட்டுக்கு. ஆமா, இல்லை என்று சொல்லாமலே கொடுத்து கொண்டே இருந்தார் ஒரு நாயனார். இப்படி கொடுக்கிறான்னு சொல்லிதான் அவரை பார்க்கத்தான் அவர் வீட்டுக்கு வந்தான். அந்த மாதிரி நாமளும் கொடுத்தோம்னா நம்ம வீட்டுக்கு அவன் வருவான் அர்த்தம். இப்போ அன்னம்பாலிக்கும்னு சொன்னா, இப்போ அன்னம் என்பது இந்த சோறும் கிடைக்கும், அந்த

சோறும் கிடைக்கும்னு அர்த்தம். பொன்னம்பாலிக்கும் மேலும் இப்பூமி செய் என் அன்பாலிக்குமாறு கண்டு இன்புற இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே. இன்னொரு பிறவி எனக்கு கிடைக்குமா? இந்த தில்லை சித்தம்பரத்தில் இருக்கிற கடவுளை நான் பார்ப்பதற்கு அப்படின்னு வருந்துறார். இந்த திருப்பாடலை இந்த மடாலயங்கள்ல சாப்பாடு போடும் போது பாடுறது உண்டு. சில இடங்கள்ல ஏதோ சிற்சில தவறுகள் இருக்கலாம், இல்லை என்று நான் சொல்லிவிடவில்லை. ஆனா இருக்கிறது. நான் அந்த மடாலயத்தில் இருந்ததுனால எனக்கு என்ன பழக்கம் வந்தது, நான் சாப்பிடும் போதெல்லாம் இந்த அன்னம்பாலிக்கும் சொல்லிவிட்டு சாப்பிடுறேன் அல்லவா. ஏன்னா யாராவது ஒருத்தன் திருந்தினால் போரும் அல்லவா. அதுல இந்த திருப்பதியும் இவ்வளவு ஒத்தி. இதுல ஒரு பாட்டு நாம எண்ணி பார்ப்போம் பாருங்க, என்ன நெஞ்சு அவருக்கு.

என்ன நெஞ்சழுத்தம் பாருங்க, அல்லல் என் செய்யும் போடா என்ன என்ன பண்ணும் துன்பம். நாம துன்பத்தை கண்டு நடுங்குறோம். நாம அந்த கழகம் பாடி வைக்கிறான், 81 வயசு கழகம். அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வல்வினை. இது அந்த வினையை மூன்றாக பிரிக்கிறாங்க. இப்ப செய்துகிட்டு இருக்கிறது முற்பிறவில செய்தது, எத்தனையோ பிறவிகள்ல செய்தது, அதுதான் தொல்லை வல்வினை அல்லவா. என்ன என்ன பண்ண முடியும், என்ன காரணம் தெரியுமா? தில்லை மாநகர் சித்தம்பலவனார்க்கு எல்லை இல்லதோர் அடிமை பூண்டேனுக்கே. நான் அவனுக்கு அடிமைன்னு சொல்றது, அதுக்கு ஒரு கால வரவரை உண்டா? 2004 வரைக்கும் தான், 2005 வரைக்கும் தான் உண்டா? கிடையாது. என் ஆயுள் பூரா நான் அவனுக்கு அடிமை. அதனால எனக்கு இந்த அல்லல் என் செய்யும் அப்படின்னு சொல்றார். இதே தான், இதே கருத்தை தான் அருணகிரார் சொல்றார். நாளன் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடி வந்த கோடன் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோடும் கடம்பும் எனக்கு முன்னே

சுவாமி இன்னொரு பாட்டு சொல்றாரு, இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரையிலையும் அவனை நான் மறக்க மாட்டேன். எவ்வளவு திண்ணம் பாருங்க அவர் நெஞ்சில. ஆமா, சொற்கு உறுதி அப்பர் என்று சொல் என்று ஒரு சொல் உண்டு இல்லையா? ஆமா, என்ன உறுதியா வருது பாருங்க. ஊன் நிலாவிய உயிர்க்கும் பொழுதெல்லாம், இந்த ஊன்ல இந்த உயிர் இருக்கிற வரையிலும், ஊன் நிலாவிய உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என்னாதனை தேன் நிலா

0: பாடி டெவலப்மெண்ட்டுக்காக வேண்டி ஒரு ஸ்பிரிங் இருக்கிறது, நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இப்படி ஸ்பிரிங் வச்சுனோன்னு இருக்கும், ரொம்ப கெட்டியான ஸ்பிரிங். அதை பிடிச்சு அப்படி இழுக்க சொல்லுவான். நல்ல பலசாலியா இருக்கிறவன் இப்படி இழுத்து விடுவான். என்ன போல உடம்பு பலம் இல்லாதவன் என்ன பண்ணுவான், 2 இன்ச்சு கூட இழுக்க முடியாது, பொத்துன்னு கீழே போட்டுருவான். அந்த மாதிரி இசையோ இயலோ இதுல எந்த அறிவு எந்த அளவுக்கு அறிவு நமக்கு போகிறதோ அந்த அளவுக்கு அது போகிறது. ஆமா, ஒரு தடவை படிச்சா ஒரு பொருள், இன்னொரு தடவை படிச்சா இன்னொரு பொருள், அப்படி கிடைக்குது. படித்து பாருங்கள். ஆமா, நம்ம மதத்தினுடைய பாடல் அது இல்லையா? ஆமா, இசையோ இயலோ குறைச்சல் இல்லாமல் இருக்கிறது. அப்படி ஒரு அற்புதமான திருப்பதிகம். இதுல இன்னொரு பாட்டு ஒன்று சொல்றார், நியதி வில்லை வட்டப்பட வாங்கி அவுணர்வம், வல்லை வட்டம் முதல் மூன்றுடன் மாய்த்தவன், தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை, ஒல்லை வட்டம் கடந்தோடுதல் உண்மையே. என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, நீ சிதம்பரத்துக்கு போய் கோயிலுக்கு போய் நடராஜாவை கூட நீ பார்க்க வேண்டாண்டா, எட்டவே இருந்து அந்த கோபுரம் தெரிஞ்சதுன்னா அந்த தில்லை வட்டத்தை கும்பிடு போலும் போதும், உன்னுடைய விலையெல்லாம் ஓடிய போயிடும் அப்படின்னு எழுதி வைக்கிறார். என்ன கவலை இவருக்கு? இவருக்கு என்ன கவலை? பொண்டாட்டியா பிள்ளையா இவருக்கு என்ன? ஒண்ணும் கிடையாது. நாமெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சாரு. அடா, நீ சிதம்பரத்துக்கு போய் உள்ள போய் சாமியை பார்க்க வேண்டாண்டா, சிதம்பரம் போனகிரி தாண்டன உடனே பாத்தீங்கன்னாக்கா அந்த கோபுரம் தெரியும்டா, இங்க இருந்து அப்பனே நடராஜான ஒரு கும்பிடு போடுறா போறோம் அப்படின்னு எழுதுறாரு. தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை, ஒல்லை வட்டம் கடந்தல் ஓடுதல் உண்மையே. நீ இருக்கிற ஊர்ல இருந்து அந்த வினை ஓடி போகும்டா அப்படின்னு எழுதுறாரு. எவ்வளவு அபூர்வமான நீதி பார்த்தீங்களா? இப்படி நீதி எல்லாம் அந்த திருப்பதிகத்தில் இருக்கிறத நான் பார்க்கிறேன். தேவாரம் எனக்கு மாத்திரம் சொந்தம் இல்லை, சைவன்னு வச்சுக்கிட்டு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறான், அத்தனை பேருக்கும் உரிமை இல்லவா? அவன் அதை படிக்க வேண்டியது, பாட வேண்டிய கடமை என்று சொல்லிவிட்டு அடுத்த திருப்பதிகத்துக்கு போறேன்.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பிடித்த பத்து, வழங்குபவர் கங்காதரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: பிடித்த பத்து, ஏதனை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார். ஆகவே பிடித்துக் கொள்வதை பற்றிய 10 பாட்டு. உங்களுக்கு ஒளிவர நினைந்த யோகமே, ஒற்றையேந்தனுக்கு வந்தன பழுத்து என் குடிமுழுது ஆனது வாழ்வாளராக மருந்து என்பொருள் துணிமே, தீர்வை கடலே செல்வமே, திருவருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் என்பிருந்து அறுபது இங்கே செல்பொருள். அதான் அறிக்கை பண்ணியிருக்கிறேன். சத் என்ற வடமொழி சொல்லுக்கு திருவள்ளுவர் கொடுக்கின்ற விளக்கம் தான் பின்பொருள். சாந்தோகத்தில் சதைவ சௌமியதும் அகிராதி ஏகதேவ அதிதீயம் என்று ஒரு பகுதி வருகிறது. சத் ஏவ அகிராதி, அந்த ஒரு பொருள் தான் அப்போது இருந்தது. இந்த சத் என்ற சொல்லைத்தான் திருவள்ளுவர் பிறப்பு என்னும் பேரமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு என்று பார்த்தார். ஆகவே அந்த வடமொழியிலே உள்ள சத்து தான் இங்க செம்பொருள். இந்த சத்தையும் செம்பொருளையும் தான் தொல்காப்பியர் சிறந்தது பயிற்சர் என்று பயன்படுத்துகிறார். காமம் சார்ந்த கடைப்போற்றாலை ஏமம் சார்ந்த மக்களுக்கு பற்றி அறம்புரி சுற்றமுடைய கிழவரம் கிளத்தியும் சிறந்தது பயிற்சல் இறந்ததன் பயனி. ஆகவே சத்து செம்பொருள் சிறந்தது எல்லாமே பரம்பொருள் தான். செம்பொருள் துணிவே, அந்த பரம்பொருளின் துணிவாக உள்ள பெருமானே செல்பொருள் துணிவே, சீருடை கலவே செல்வமே, திருவெருமானே எம்பொருட்டு உண்மையை சிக்கனப்படுத்து என்று இங்க வம்பன பழுத்து என்பது. வம்பன பழுத்து என் குடி முழுது ஆண்டு வாழ்வு அற வாழ்த்த வருது கேட்ட கல்வி மாதிரி வாழ்வு அற நீ கேட்டீங்க. அது வாழ்வு அறன்னா வினை வாழ்வு நீங்க, அதே நேரத்தில் சிவபெருமான் இன்னும் பொருள் வாழ்வு பெற நீங்களும் வாழ்வு வர இருந்தால் வினைவாழ்வு நீங்க அந்த சிவமாகிய பொருள் செம்பொருள் வாழ்வு பெற வாழ்வு அற வாழ்த்த வாழ்வது. அதோட முக்கியமானது வம்பு என பழுத்து என்ன வருது, அது என்ன அர்த்தம்? வம்பு வம்பு என்ன சொல்றது? புதியதுன்னு அர்த்தம். புதியது இறைக்கும் புதியது ஆக ஏன் வருதுதான்? இவரே மணிக்கோவிலே பண்ணாருங்க, அந்த முன்னை பழம்பவருக்கு முன்னை பழம்பருடைய பெண்ணை புதுமைக்கு கர்ப்ப சக்தி. இங்க என்ன சொன்னாருன்னா, இங்க அந்த கருத்து இல்லை. இங்க புதியதுன்னு சொன்னா இறைவன் குருவாக இருந்தது வெளிப்படுது. உள்ளேயே இங்க உணர்த்துகிறார், உள்ளேயே இருந்து இறைவன் இவ்வாறு செல்ல வேண்டும், இவ்வாறு செல்லக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிவிக்கிறான். என்பா இப்படி போனி அப்படி போகாத, நாம அந்த வழியே போனோம்னா நமக்கு பக்குவம் வரும்போது அந்த உள்ளே இருந்து நமக்கு தெரிவித்த அந்த பெருமான் தான் வெளியிலே குருவாக வருகிறான். ஆகவே அந்த தொடர்ச்சி இருக்கு. வெளியிலே குருவாக வருபவர் உள்ளே நமக்கு இதுவரை உணர்ந்து வந்த கடவுள் தான். ஆகவே வம்பு என பழுத்தன்னு சொன்னா இதுவரை உள்ளே உணர்ந்து வந்த அந்த பரம்பொருள் தான் இப்போது குருவாகி வெளிப்பட்டு அவர் செய்கிறான். அந்த வெளிப்படுவது புதியது மாதிரி உள்ளது, மாதிரி தவிர புதியது இல்லை. ஏன்னா உள்ளே இருக்கிற கடவுள் தான் இங்கே வெளியிலே குருவா வர்றான். குருவே சிவன் என கூறினா வந்து குரு வேறு சிவன் வேறு அல்ல. உள்ளே இருந்து நமக்கு உணர்த்து வருகின்ற பெருமான் பக்குவம் பெறும்போது வெளியிலே குருவாகவும் வந்து தம்முதல் குருவுமாய் ஆகவே வெளியிலே குருவாகவும் வந்து நமக்கு அழைத்துக்கிறார். வந்தன பழுத்துன்னா புதியதாக வழிபடுகிறது. புதியதாக வழிபடுகிறது சொன்னா இறைவன் அந்த சொன்ன நெறியை கடைபிடித்தவர்களுக்கு பக்குவம் வளர்கிறது. பக்குவம் வரும்போது அப்போது குருவாக அவன் எழுந்தெழுவிடுகிறான். குருவாக எழுந்தெழு வருவது புதியது போல இருக்கிறது. உண்மையில் தொடர்ச்சி உண்டு. இதுவரைக்கு உள்ளே இருந்து உடச்சி வந்த கடவுள் தான் இப்போது குருவாக வருகிறான். ஆகவேதான் குரு என்று பல பேர் நம்ம ஏமாற்ற வரலாம், அதுல பல நடக்குது. அப்போ இவர் குருவா இல்லையா என்று எப்படி முடிவு செய்ததுதான், உள்ளே உணர்த்தி வந்த செய்திக்கும் இதுக்கும் தொடர்ச்சியில் தான் பார்க்கணும். குருவா வந்து சொல்றாரு, குருவாக வந்து அவர் அருள் வாக்கு சொல்வதற்கும் இதுவரை உள்ளே இருந்து உணர்த்தி வந்த கடவுளுடைய அந்த சொல்லுக்கும் தொடர்ச்சி இருக்கா, ஒரு கன்ஃபார்மிட்டி இருக்கான்னு பார்க்கணும். கன்ஃபார்மிட்டி இருந்ததுன்னா இவர் தான் அந்த கடவுள். கன்ஃபார்மிட்டி இருக்கிற மாதிரி தெரியுதுன்னா அது கன்ஃபார்மிட்டி சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. ஆகவேதான் குருவை கண்டுபிடிப்பதற்கு முன்பு நமக்கு உரிமை இருக்கு. இவரோ டைம் ஆனால் அதுக்காக வந்து சாகரத்துக்கு பெரிய சொன்னார் வந்து வீட்டை வாங்கறதுக்கு பார்க்குறேங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்ச குரு மாதிரி தமிழாக குரு கிடைக்கல அப்படியே அதுல வந்து நமக்கு உரிமை கொடுத்தவன செய்கிறாங்க. ஆகவேதான் அந்த குரு என்று சொல்லும்போது உள்ளே சொல்வதற்கும் வெளியே வழி சொல்வதற்கும் ஒரு கன்ஃபார்மிட்டி ஒரு தொடர்ச்சி இருக்குதான் பார். தொடர்ச்சி இருந்தால் இப்ப நமக்கு குரு பெரிய பல பேருக்கு பல பேர் குருவா இருக்காரு. குரு வந்து ஒன்று ஒன்று ரிலேஷன்ஷிப். எனக்கு இவர் குருவாங்க, நான் தான் முடிவு பண்ணணும், அது பணியோட முடிவு பண்ணணும். அதே அருள்மொழி என்பதாக இருந்தவருக்கு அவர் முதல்ல அந்த சமய திட்டம் வாங்கிட்டார், விசர் திட்டம் வாங்கிட்டார், பிறகு நிர்வாணம் திட்டி கொடுக்கறதுக்கு பல பேர் ரெடியாக இருக்காங்க. அவருக்கு அவர் கேட்குறாரு, நான் ரெடி ஆகிட்டான்னு எனக்கு தெரியலையே, நான் தகுதி பெற்றேனா என்று தெரிஞ்ச பிறகு தான் நான் போக வாங்கணும். இதெல்லாம் அப்படி ஏதோ கடையில் கொடுக்குற மாதிரி பொருள் இல்லை. ஆனால் சில பேர் அப்படி ஆகிட்டாங்க போகணும். வீட்டையா தமிழ் தேசிக்கு உழவு, விசேர் தேசிக்கு உழவு, நிர்வாணம் தேசிக்கு அவ்வளவு ஆச்சாரியா தெரியுமா?
3: நீ முடிவு பண்ண முடியாது. ஆமா,
2: ஆகவே இங்கே நானும் இது நான் புரிய கொண்ட விஷயம் இல்லை. நான் செய்யலாம், நான் ஒளி ரைட் எக்ஸாம், நான் எக்ஸாம் தான் எழுதலாம். இது மார்க் போட்டு பாஸ் பண்ணி வைக்க வந்து உட்காந்து நான் தேர்வு ஒழுங்காக எழுதுறேன். நான் அது என்ன முடியுமோ இவ்வளோ நான் பார்த்தேன்னா வேலை முழு வேலையை பார்த்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் படிக்கிறேன், தேர்வு ஒழுங்காக இருக்கு. ஆனால் அவ்வாறு ஒரு தேர்வு எழுதுனா அவருக்கு பார்க்க முடியாது. அது வரும்போது எனக்கு வாழ்வு கொடுக்கிறது அதுதான். அது அவர் இருக்காருன்னா அர்த்தம் தீ எண்ணம் வரும்போது அந்த இங்கமே அது அது ஜோதி ஜுவாலி. தீ எண்ணம் வரும்போதே அந்த உள்ள இருக்கிற ஜோதியானது அது பொசிக்கணும். ஆகவே அந்த வகையில் நான் ரெடியாக பேசுகிறேன். நீ என்னை விடாது, என்னை காத்துக்கொள்ள வேண்டும். நான் செய்ய வேண்டியது நான் செய்துட்டேன், பிறகு நீ தான் பார்ப்போம். இங்கே இடைவிடாது உன்னை சிக்கெடுத்து தேர்வு அதுதான் முக்கியம். இந்த ரெண்டாவது பாட்டில் இடைவிடாது உன்னை சிக்கெடுத்து தேர்வு நாம தான் சிக்கனம் பிடிக்கிறோம். எப்போ தபாலிசனை பார்க்கும்போது பிடிக்கிறோம், கோபுரம் தாண்டி வந்தபோது மறந்துடுறோம். அது அங்கே கோபுரம் தாண்டி வரும் மறந்துடுறோம் தொடர்ந்து. அது நம்ம அங்கே என்ன அப்படின்னா தொடர்ந்து என்று வரும்போது சைவ சித்தாந்தத்தில் ஒரு அது அழகான அர்த்தம் இருக்கு. அது அப்படியே சொன்ன தொடர்ந்து என்பது சைவத்தில் கேட்டல் என்பது முதல் படி. இந்த ஐயா கேட்டல் நல்ல கேள்வி இருக்குது. தொடர்ந்து என்று சொன்னா கேட்டலை தொடர்ந்துன்னு அர்த்தம். குரு நமக்கு உண்மையை கொடுத்தவர். ஒரு காதல் கேட்டதை இன்னொரு காதல் விட்டா அவன் கேடு இல்லை, அவனுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு காதலே குரு சொன்னதை நமக்கு உண்மையானது நன்மையானது தான் உள்ள தழணும். உள்ள தழுதுன்னு சிந்திக்க வேண்டும். தொடர்ந்து கேட்டதை சிந்திக்க வேண்டும். நான் சிந்திக்கிறேன் என்று சொல்லி வாழ்நாள் முழுவதும் சில பேர் எனக்கு ஏற்ற குருவு கிடைக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க இல்லையா. வாழ்நாள் முழுவதும் சாகர வரைக்கும் சிந்தி கூட இருப்பார். அது பேரும் இல்லை திருக்குள்ளே சொல்றாரு சூழ்ச்சி முடிவு துணிவு என்று. இந்த பாட்டு கிளாஸ் தெரியுமா? சூழ்ச்சின்னா ஆராய்தல், ஆராய்தல் என்ற அந்த செயலுக்கு முடிவுக்கு வரணுமா? முடிவுக்கு வராமல் நீ ஆராய்ச்சி செஞ்சு கொண்டே போவேன் அது பிரயோஜனம் இல்லை. நம்ம ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இப்போ சிஎஸ்சி சில பேர் வந்து 5000 ரூபாய் வருஷம் செய்வாங்க, முடிக்காதே போடுறோம். அப்புறம் இருக்கு என்ன நான் டேட்டா பண்ணுறேன்னு சொன்னீங்க பார்த்து முடிக்காதே போயிடுது. அது ஆராய்ச்சியை நான் செய்யறது அது வந்து அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க இயல்பாது அவன் திருக்குறள் தான் சொல்கிறாருன்னா எந்த செயலை எடுத்துக்கொண்டாலும் எஸ்பெஷலி ஆராய்ச்சின்னு சொன்னால் சூழ்ச்சி முடிவு துணிவு எழுந்தது. ஒரு முடிவு வரணும், முடிவுக்கு வராமல் நீ ஆராய்ச்சி பண்ணியே போல பேருந்த. ஆகவேதான் கேட்டல் சிந்தித்தல் தெளிந்தல். ஆகவே அந்த துணிவு எய்து தான் தெளிவு. ஆகவே துணிவு எய்து தான் தெளிவு. துணிவு இங்க வந்து துணிவு எய்தல், துணிவு எய்து கூட பிறகு பல பேர் கோட்டையை விட்டாங்க, துணிவு எய்த்தாங்க. ஆனால் அப்போதும் நாம் அந்த முடிவான பயனை எய்தாமல் இருப்பதற்கு வழி எடுக்கிறது திருவள்ளுவர் சொல்றார். அதுவும் திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்றார். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைக்கும். ஒரு முட்டாள்கள் தேவைன்னு போட்டா அதுக்கு தலைவர் யாரை போடுறாங்க? படிக்காதவன் இருக்க முட்டாள்கள் பேரவை. இப்போ புனித பேரவை திருவள்ளுவர் சொல்றாங்க யார் போட்டு அவங்க முட்டாள்கள் பேரவைன்னு போட்ட யார தலைவராக போடலாம்னா படிக்காதவன் இருக்க. 3 PhD வாங்கணும் தான் முட்டாள்கள் பேரவைக்கு தலைமை யாருன்னா 3 PhD வாங்கணும். ஏன் ஓவி நல்லா படிச்சிருக்கார், உணர்ந்து அது உணர்ந்து தப்பு இல்லை, பிறர்க்கு உழைத்து அது எஃபெக்டிவ் டெலிவரி அதையும் தப்பு இல்லை. ஓதியிருக்கிறார், உணர்ந்திருக்கிறார், பிறருக்கு உழைத்திருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் வந்து கவர் பாக்கி போறதுக்கு அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு அவங்க எல்லாம் கொடுத்த தூங்குறாங்க இல்லையா, அது வாங்கி போவதுன்னு என்ன அவருக்கு அந்த பெரியாளா இருக்க முடியும்? அவன் தான் முத்தாள், முத்தாள்களுக்கெல்லாம் தலைவர். ஏன்னா படிச்சிருக்கான், அவரைதான் உணர்ந்திருக்கான், உணர்ந்ததை பிறருக்கு சொல்லக்கூடிய அந்த திறமையும் இருக்கு. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கவில்லை. தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்காம ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தான் அடங்கா. அவர் என்ன பேதையின் பேதையாக அவரோட முட்டாள்காரையா இருக்கின்றார், அதாவது தமிழ் சொல்ல அவரை விட முட்டாள்காரையா இருக்கின்றார். அர்த்தம் பேதையின் முட்டாள்களுக்கு எல்லாம் தலைநகரமான முட்டாள், பேதையில் முட்டாள்களை எல்லாம் நம்ம எண்ணி பார்த்தோம்னா இவன் தான் தலை பிறந்தார். ஆகவேதான் கேட்கலாம், பிறகு சிந்திக்க வேண்டும், பிறகு தெளிய வேண்டும். அது மாதிரி போகாது. தெளிந்ததை சில உண்மைகளையாவது இன்றே நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆமா ஆமா, கற்றப்பு நிற்க நிச்சயம் தான் நிற்க, வேற எதுவும் நிற்க. நாலாவது சொல்லப்படுமே கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நான்காவது நிட்டை. நிச்சயம்னா வேற எதுவுமே இல்லை. கற்றவாறு ஒழுகுதல், கற்றவாறு ஒழுகுதல். திருவள்ளுவர் தான் எங்க பிரமாதமா சொல்லிட்டார் மெய்வுணர்வில் 356வது பாட்டு, கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டால் தலைப்படுவர் மற்ற ஈண்டு வாழாது. கற்றுன்னு கேட்டா அதுக்கு என்ன பரிணாமர்கள் ஆச்சாரியர்கள் கேட்டு ஆச்சாரியர்கள் கேட்டுன்னு எழுதுவார். கேட்டார் பிறகு ஓர்த்து உணர்ந்து உள்ளது உணரில் ஒரு தலையா பேசுகிற வேண்டா பிறகு ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்க முடியாதுங்கிறது. இந்த ஓராதாருக்கு என்ன அர்த்தம்? ஓராதார் உள்ளத்துள் குளிக்க முடியாமே அங்க வருகிற செய்யாதவர், ஓராதார் ஆராய்ச்சி செய்யாதவர். அதைத்தான் உடன்பாட்டு முறையில் திருவள்ளுவர் பயன்படுத்தார். மாணிக்கவாசகர் எதிர்மறையிலே பயன்படுத்துவதை திருவள்ளுவர் உடன்பாட்டு முறையிலே ஓர்த்து ஆராய்ச்சி செய்து உள்ளது உள்ளது உணரின் ஒரு தலையா பேசுகிற வேண்டா பிறகு 387 அடுத்த பாட்டு கேட்டதற்கு பிறகு சிந்தித்தல். அடுத்த பாட்டு பிறப்பு என்னும் வேதனை நீங்கிய சிறப்பு என்னும் சென்று கொள்கிறார்கள் தெளிதல். அடுத்த பாட்டு தெளிதலை வாழ்விலே கடைபிடித்தல், சார்ந்து உணர்ந்து சார்ந்து கடைபிடிக்கும் மற்ற அடித்து சார்ந்ததா சார்ந்தது. ஆகவே மெய் உணர்ந்த 356 தொடர்ந்து சிந்தித்து சிந்தனை தொடர்ந்து தெளிந்து தெளிந்ததை தொடர்ந்து நிச்சயம் சென்று. ஆகவே உன்னை கெட்டியா பிடிச்சிட்டேன், ஆகவே நீ எங்கிட்ட போகலாம், நீ எங்கிட்ட போகலாதுன்னு சொன்னா எனக்கு கஷ்டம் வரும்போது நீ கூட இருந்தால் எனக்கு காப்பாற்றணும். கஷ்டம் வரது இல்லை, நீ என்னதான் பெரிய கஷ்டம், அது மேலே பெரிய கஷ்டம் இல்லை. ஏன்னா தீய செயல் என்னமெல்லாம் நடக்காது, எந்த செயலும் எண்ணாமல் நடக்காது, வேகமாக இருக்கும். எண்ணத்துக்கும் செயலுக்கும் அந்த இடைவெளி குறைவாக இருக்குமே தவிர எந்த செயலுமே எண்ணாமல் நடக்காது. ஆகவே அது ஒன்று கவனிச்சா போதும். சாமி உங்களை பிடிச்சிக்கலாங்க, நீ எங்கிட்ட போகக்கூடாது, போகக்கூடாதுன்னு அடையாளம் எங்கிட்ட தீ எங்க ஒன்றுன்னா நீ இருந்து என்னை பார்க்கணும், அது போதும் எனக்கு. அதுதான் சொல்றேன். எல்லா பாட்டு மூணாவது பாட்டு அம்மையே அப்பா வெற்றிராமணியே அன்பிலே உழைந்த ஆரம்பே பொய்மையே பெருக்கு பொழுதுரை கொடுக்கும் குழுக்கரை உலகிறந்தனுக்கு தென்மையாக சிவபெருமளித்த செல்வரே சிவபெருமானி இம்மையே உன்னை சிக்கலப்பித்தேன் என்று எழுந்து அறிவது இங்கே. இங்கே திருவருள் பயன் 80வது பாட்டு நாம சொல்லுவோம். திருவருள் பயன் என்ற ஒரு நூல் இருக்கு, அது 80வது பாட்டில் அது நாம் ஞாபகம் வைத்துக் கொண்டால் தான் அந்த பாட்டினுடைய முழுமையை நாம் கொண்டு வர முடியும். அது 80வது பாட்டுனா சொல்லுங்கன்னா இன்பில் இனிது என்றால் இன்று உண்டே இன்று உண்டாம் அன்பு நிறையே அது. இன்பில் இனிது என்றால் இன்று உண்டே இன்று உண்டாம் அன்பு நிறையே அது. என்ன சொல்றாருன்னா இன்பத்தை நீ தேடி போனால் இன்பம் உனக்கு கிடைக்காது, அன்பை செய்தால் அதன் மூலமாக இன்பம் உன்னை தேடி வரும். உனக்கு இன்பம் வேணுமா வேணாமா? நீ இன்பத்தை தேடி போனா உனக்கு இன்பம் கிடைக்காது. அன்பை செய்தால் அதன் பயனாக இன்பம் உன்னை தேடி வரும். அப்போ எவ்வளவு நாள் கழிச்சு வரும் சார்? அன்பை செய்தா எப்போன்னா எப்போது செய்கிறாய் அப்போதே கிடைக்கும். திருமுருகாற்று படைய அதுல வந்து இருந்து அது திருமுருகாற்று படை படிச்சான் எவ்வளவு நாள் கழிச்சு எவ்வளவு ஒரு மணி நேரம் கழிச்சு கிடைக்குமா? இன்பம் இன்னைய பெருதினையும் முன்னேதனையே எப்போது படிக்கிறாயோ அப்போதே உனக்கு பயன் கிடைக்கும். திருமுருகாற்று படையை எப்போது படிக்கிறாயோ அப்போதே உனக்கு பயன் கிடைக்கும். இன்னேதான் இப்பொழுது இன்னே பெருதினையும் முன்னேதனையே அதே கருத்து தான் அங்க இன்பில் இருந்தல் இன்பங்களுக்கெல்லாம் இன்பமானது எது? அது இறைவன் திருவருள் தான். இன்பில் இனிது என்றால் இன்று உண்டே இன்று உண்டான் இன்றைக்கு செய்தால் இன்றைக்கு அவர் கிடைக்கும். இந்த இன்னே பெருமை என்றத இன்று உண்டே இன்று உண்டான் இவர் சொல்றார். நக்கீரன் பெருமான் இன்னே பெருமை முன்னியவனையே சொல்வதை இவர் உமாபுஜிவம் இன்று உண்டே இன்று உண்டான் இன்பங்களுக்கெல்லாம் சிறந்த இன்பமான திருவருள் இன்பமானது இன்னைக்கு செய்தா இன்னைக்கே கிடைக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? அன்பு நிறைய அன்பு செய்யும் இறைவரிடம் அன்பு செய்யும். தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணிற்கு அவ்வளவு இருப்பன் சுத்தியார். ஆக எப்படி நீங்க செய்யணும்னா அந்த சுத்தார் வந்து தாவர சங்கமம் தாவரம்னா அங்கே கபாலீஸ்வரர் கோயில் போன்ற இடங்களில் நிலையாக இருக்க லிங்கம். சங்கமம்னா அடியார் அறிவார். ஆகவே நீ அந்த தாவர லிங்கத்தையும் வழங்க வேண்டும். அடியார்கள் பசித்து இருக்கும்போது நீ அங்கே கபாலீஸ்வரருக்கு பால் பார்த்து கொடுக்க முடியாது. சங்கம லிங்கம் லிங்கத்தையே நான் வாங்க வேண்டும். தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உரிமை நின்று பெருமானே பிரிச்சுதான் வந்து என்னப்பா நீ அங்கே வழிபடும் இங்கே வழிபடும். தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று மாபரன் பெரிய பரம பரம்பொருளாகி சிவருமான் பூசை கொண்டு மண்ணிற்கு அருளை வேண்டும். ஆகவே அந்த தாவர லிங்கத்தை உறுதி செய்ய வேண்டும். நடமாடும் கோயில்களாகிய அடியார்களையும் வழங்க வேண்டும். ரொம்ப ஆகவே ஒன்றை வணங்கி ஒன்றை வழங்குறேன்னா பிரயோஜனம் இல்லை. நான் அடியார்களை மாற்ற வழங்குறதுனாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அடியார்களுக்கு அடியாக உள்ள திருவருளும் தேவை. எனக்கு பதிப்புண்ணியம் அதாங்க பசு புண்ணியம் சொல்லி தவறாக புரிந்து கொண்டு நீ வீடுகளுக்கே கடந்து கொள்வதான பட்டினியா என்னன்னா அது பற்றி அது அவங்க கருமங்க எனக்கு ஒன்றும் அது சொல்லப்படாத உண்டு. அங்கே இருக்கின்ற தேவருமானை நீ வழங்க வேண்டும். ராஞ்சரிகள் சொல்வார் ஒரு பசித்தவனுக்கு கடவுள் கூடம் ரொட்டி உருவம் தவிர வேறு உருவத்தில் வருவதற்கு தைரியம் இருக்காதுன்றார். பதித்து இருக்கிறான் கபாலீஸ்வரர் காப்பாற்றுவான்னு சொல்லி பேருந்து இல்லையா அவங்க. கடவுள் கூட பதித்தவனுக்கு ரொட்டி வடிவம் தவிர வேறு உருவம் எடுத்து வருவதற்கு தைரியம் இருக்காது. நான் டாக்டர் ஒன்றா கட்டுறேன் நான் நல்ல பிடிப்பகன் அப்படி சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்கிற நீ எதாவது கவனிக்க முடியாது. உன் பக்கத்தில் இருக்கிறது உன் கடமை. ஏன்னா சங்கமம் தாவர லிங்கத்தில் மாத்திரம் இருக்காது. துணியா சுத்தியாவது பார்த்து பெருமை பார்த்து தாவர சங்கமங்கள் என்று இரண்டு உருவில் நின்று அது ஒரு செய்தி. இந்த சிவஞான சுத்தியா வச்சு நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் ரெண்டு ஆண்டுகள் அழைத்து வர்றேன். அது பல பேருக்கு தெரிவிக்கிறது வாய்ப்பு இல்லை. இப்போ நான் சொல்கிறேன் இந்த செவ்வாய்க்கிழமை இல்லை இந்த செவ்வாய்க்கிழமை ஊருக்கு போகிறேன். ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 5ஆம் தேதி ஒரு சனி சனி செவ்வாய்க்கிழமை வருது. தொடர்ச்சியாக நேரம் இருக்கு வரலாம். அது ரொம்ப அழகான நூல். அதுக்கு ஒரு கட்டிடமும் கிடையாது. யூனிவர்சிட்டி நடக்கிறத தவிர அதுக்கு ஒன்றும் கிடையாது. ஃப்ரீ தான். தயவு செய்து யாராருக்கு முடியுமோ அவர்கள் வந்து பயன்கொள்ள வேண்டும். நேரம் செய்யவும் முடியாதுன்னா அது செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சென்னை பல்கலைக்கழகத்தில் சைவ சித்தாந்த துறையை கொண்டு இருக்கு. நாலு மணிக்கு சிவஞான சக்தியார் தான் அது கூட்டிடுவாங்க யூனிவர்சிட்டிய. அந்த அஞ்சு மணி ஆனாலே வந்து அங்க இருக்கிற ஆட்கள் அந்த அந்த பியூன் எல்லாம் வந்து பெரிய ஆட்களாக இருப்பாங்க. பியூன் தான் இருப்பாங்க, ரேடி இருக்காங்க, அஞ்சு மணி ஆனால் எட்டி பார்ப்பாங்க. அவங்க ஆபீஸ் ஆறு வரைக்கும் அந்த கைவசத்தை இந்த வாரம் நான் ஊருக்கு போறேன். வார வாரம் எவ்ரி டியூஸ்டே, அது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனால் அது பெருமானிட்ட நான் வேண்டிட்டேன், யாரா முடியுமோ அவங்க வாங்க. அதாவது எப்போ வர்றேன், அதாவது நான் ரெண்டு ஆளாக நடத்தி வர்றேன். முதல்ல மடங்கள்ல என்ன மறந்துச்சுன்னா, ஆமா ரெண்டு ஆண்டு இருக்கு, அது பெரிய வாய்ப்பு இல்லை. அங்கேயும் பல வசதிகள் குறைவு. ஜனவரி மாதம் 5, 12, 19 ஏன்னா 26 லீவு கிழக்கணும். 5, 12, 19 மூணு எந்த வேலை எப்படின்னு தெரியும். அந்த வேலை அவர்கள் என்ன சில வேலைகளை நாயன்மார்கள் ஏன் அவர் பெரியாளர்னா எல்லா வேலையும் செய்ய முடியாது. நமக்குன்னு சில வேலையை வச்சுட்டு அந்த நேரத்தில் எந்த வேலை தான் வச்சுருந்துங்க. சில நேரத்தில் வந்து முன்கூட்டி தெரிஞ்சா முக்கியமான வேலை போகலாம் தவிர பணம் கிடைக்கிறதுக்காக அந்த வேலையை விட்டு போகிறது ப்ரையாரிட்டி அதான் முக்கியம். ஆகவே அப்படி எடுத்துட்டு நேரம் இருக்கிறது ஒன்று வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஜனவரி 5ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 5, 12, 19 26 லீவு. ஆகவே அது ஒரு அது படிக்கிறதே ஒரு அது வந்து என்னன்னா அதிகமான ஆட்கள் இருக்க மாட்டேன், இவ்வளவு பேர் இருக்க மாட்டீங்க, சந்தேகம் நீங்க நல்லா கேட்கலாம். அதுக்கு படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வந்தா சந்தேகம் கேட்க முடியும். அது சரிங்களா. அது எட்டாம் மடக்கள் என்னன்னா 8ஆம் சுற்றுல ஆரம்பிச்சு 11ஆம் சுற்றுல முடிப்பாங்க. பிறகு ஒன்று வந்து 7 வரைக்கும் நடத்துவாங்க. அது பழைய முறைன்னு ஞானப்பிரகாசம் தேசிய பரமாச்சாரிய சாமி சொல்லியிருக்காங்க. அந்த முறையிலே 8ஆம் சுற்றுல ஆரம்பிச்சு மறுபடி முடிஞ்சு 2ஆம் சுற்றுல வருது. மறந்தா வேற செய்யவும் வர முடியாது. ஆனா அந்த தான் வேலை தான் வேலை தண்ணி இப்படி அதை அமைச்சிக்கலாம் இல்லையா, அவங்க வரலாம். ஓய்வு பெற்றவர்கள் தான் வேலையை தான் விருப்பப்படி அமைத்துக் கொள்கிறவர்கள் அவங்க வரலாம். செவ்வாய்க்கிழமை 4 அஞ்சு
3: அவங்க கேட்டபடி இங்கே வந்தோம்.
2: செவ்வாய்க்கிழமை 4 அஞ்சு ஒரே நாள் அந்த ஒரு நேரம் ஒதுக்கிட்டீங்கன்னா 7 ஆரம்பிக்கும் அது இங்க ஆகவே அம்மையே அப்பா முத்துராமனையே அறிஞர் முறைந்து ஆரம்பது பொய்மையை பெருக்கி போடுதலையும் கொடுத்தலை வேறு செல்லமையாக சோகமளித்த செல்வமே திருவெருமானே இம்மையே உன்னை சிக்கலத்திற்கு நெருக்கெடு தருவது இங்கே. அடுத்தபடியாக நான் பல பாட்டு எடுத்து இந்த பாகபேதருக்கும் பழம்பொருள் தன்மையும் வருது இல்லையா, அந்த பாகபேதன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து பாகமான் பக்தருக்கு பாதிக்கு மாறியனே நேற்று நான் விளக்கி இருக்கிறேன். நான் வச்சுக்கணும் வந்து சிலவற்றை பாதமாம் பத்து அறுத்து பார்த்து மாறியனே என்று வருகின்ற குரலுக்கு என்ன அர்த்தம் ஞாபகம் இருக்கா? பாதமாம் பத்து அறுத்து பாரிக்கு மாறியன். பாரிக்கும் என்றால் வளர்க்கும், முளைப்பாரி. முளைப்பாரி என்ன செய்யணும்? முளை வளர்க்க. அது மாதிரி பாதமாகிய பற்றை அறுத்து இறைவன் நம்மை வளர்க்கிறான். இது எதை காட்டுகிறது என்றால் திரோபம் அல்லது மறைத்தல் என்று சொன்னால் இதுதான் உதிரிழந்தவையாரர்கள் அது விளக்கியிருக்காங்க. மறைத்தல் திரோபம், திரோபம் மறைத்தல் சொல்லியே போகக்கூடாது. அது என்ன, அதை எப்படி புரிந்து கொள்வதுன்னு நம்ம கேள்வி கேட்கணும். கேட்டால் அந்த பாதமாம் பற்று அறுத்து பாரிக்கும்னா பாதமாகிய பற்றை அறுத்து நம்மை வளர்க்கிறார். குழந்தையை தாய் வளர்ப்பது போல வளர்க்கிறார். பால் கேட்டு குழந்தை கேட்டு கொடுத்தா அது தாய் இல்லை. ஆகவே குழந்தைக்கு எப்போது பசி எடுக்கும் என்று நினைந்து விட்டுகிறாள். ஆகவே பாகவே அறுத்துன்னு வருது, அதுதான் வந்து பாகமாம் பத்து அறுத்து பார்த்து மாறினேன் என்று வருகின்றேன். திருவிழா தொடங்கது. அதை நீ புரிஞ்சுக்கணும். பிறகு பாது ரெண்டு மூட்டும் தாயும் பாத பதிவு சாரம் மிகுதியாக பதிந்து கஷ்டப்பட்டு நீ பாவியருடைய ஊரிலே உருக்கு உருவருக்கு இந்த ஒளி உள்ளே இருக்கிறது ஒளி அதான் துவாலை. அந்த உள்ளே இருக்கிற ஒளியானது எப்போது பெருகும்? ஒரு துவாலை இருக்கு, அதே மாதிரி குப்பையை பொருத்தி போட்டால் பெருகுமா? இந்த அழுக்காறு அவாதகளை குப்பை கூலம் அப்படி உள்ளே இருக்கிற அந்த ஒளியானது நீங்க ஒண்ணுமே செய்யப்படுத்தலை. இந்த குப்பை கொடுத்த போடாதனாலே போதும். நம்ம நமக்கு பல வகைகள் வரும்போது புதிக்கிறோம். பிறகு அந்த ஸ்படிகமாக இருந்ததுதான் பெரிய அன்பர் கேட்டார். ஸ்படிகமாக இருந்ததுதான் தீ வடிவாக இருந்ததான் ரெண்டு என்னதான் அந்த திருவண்ணாமலை தீபம் இருக்குங்க அந்த வடிவாகவும் என்னதான் அது திருவண்ணாமலை தீபத்தை என்னாலே இங்க உள்ளே இருக்கிற அந்த அந்த தூசு தும்புகள்லாம் போயிடும். அது போயிட்டா ஸ்படிகமாக வருவாங்க. அதுவே அங்கே நினைத்து ஊட்டும் தாயிலும் சார பதிந்து நீ பாவியருடைய ஊழியை உருக்கி உள்ளொளி பெருக்கு. உள்ளொளி பெருக்குவதற்கு ஒரே வழி அழுக்காது அவாறு இன்னும் நீக்கிவிட்டார். நாங்கள் நீக்கிவிட்டாலே அந்த இயல்பாக இருக்கிற ஜுவாலையானது அதனுடைய ஒளி குறையாமல் இருக்கும். நீ வெளியில் இருக்கிறவர்களுடைய வெற்றி எரியுது, அதனால் குப்பை கொடுத்து கொண்டாது எப்படி எரியும்? அது மாதிரி உள்ளே இருக்கின்ற ஜுவாலை அதுமே நீ அழுத்தாறு அபாதுகளை தாங்கியும் போடாமல் இருந்தாலே அது எரியும். எரிகின்ற ஜோலையானது நமக்கு பல வகைகளில் உதவி நமக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கு தீர்வு கொடுக்கும். அது போது நமக்கு வேறதான் வேணும். ஆகவே உள்ளொளி பெருக்கி ஊரிலை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலத்திடா உலத்தான் அழிவு உலத்திடா ஆனந்தமாய தேவி. ஏன்னா தண்ணி இல்லாதே முன்னே அந்த வழங்குக்கு தாய்க்கு சொல்லும்போது தண்ணீர் அதை சாப்பிடும்போது எனக்கு விதி இல்லை. ஆகவே தேவன் தண்ணி இருந்தாரு, தண்ணீர் கொடுத்தாதான் அந்த விக்க நீங்கும். உப்புமா சாப்பிடுங்க விக்க வந்து இன்னும் கொஞ்சம் உப்புமா சாப்பிட விக்க நிற்காது, தண்ணி தான் குடிக்கணும். அது மாதிரி தான் அங்கே அங்கே தேவன் தண்ணி இருந்தாரு. இங்கே தேனியை சொல்லிருந்து புறம் புறம் இந்த செல்வாரு நான் எங்கே எங்கே போகிறோமோ அங்கே எல்லாம் வருகிறார். அப்படின்னா தொடர்ந்து கேள்வி கேட்டதோடு கூட அது கேள்விதான் இங்கே கேள்வி கேட்கின்ற கேட்டல் ஆச்சாரியன் அனுபவத்தை கேட்டதோடு கூட சிந்தித்தல் ஒன்று தெளிதல் ரெண்டு நிற்றல் மூணு. ஆகவேதான் தொடர்ந்து செய்வதால் கிடைக்கும் நமக்கு. கேட்டதை அப்படியே விட்டா போகாது. ஆகவே கேட்டதை இங்குதான் இந்த பாட்டில் வருது தொடர்ந்து சிக்கலை பிடித்து எங்கு எழுதல்களும் இல்லை என்று இந்த வகையிலே அடியனுடைய அந்த கூறுகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த பெருமாள் தலைவர்களுக்கும் செயலாளர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பையை தெரிவித்துக்கொள்கிறேன். உங்க அருளாவே அந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நான் வந்து நான் நாள் வந்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நிலைக்கும் உங்களுக்கு மேற்கொண்டு
4: சிவாய நம சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சாக்கிய நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

தடகை எழுந்துடை தாசவே.

செய்வத்தின் சமயம் வேறில்லை. அதில் ஜார் சிவமாம் செய்வத்தின் மேல் செய்வம் இல்லனும் நான் மறைச்சம் பொருள் வாய்மை வைத்தம் சீர் திரு தேவாரமும் திருவாசகம் வைத்தர செய்த நால்வர் ஒற்றார்

ചിത്രം പാർവതി വരയേം അറുക്കടലായിയ അമ്പലവാണരുടെ திருவருளினாலே பெரிய புராணத்துல சாக்கிய நாயனார் புராணம் சுற்பகுதியை பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். உயிர்களுக்கு அருள் என்பது விளங்காமல் இருக்கும் பொருள் நன்றாக விளங்கி தோன்றும். அருளை பற்றி உயிர்கள் தெரிந்து கொள்வது ஒரு சிரமம்தான். ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாதது, அருள் என்பது கண்ணுக்கு தெரியாது, பொருள் கண்ணுக்கு தெரியும், உலக பொருள்கள் கண்ணுக்கு தெரியும். அருள் கண்ணுக்கு தெரியாதது, கருத்துக்கு தெரிவது, அது சாதாரணமானவருடைய கருத்துக்கு தெரிய விளங்காது. ஞானம் உடையவர்கள் கருத்துக்கு விளங்குமே தவிர சாதாரணமானவருடைய கருத்துக்கெல்லாம் அந்த அருள் என்பது தெரியாது. அருள் என்று ஒன்று இருக்கிறதா, அருள்னா என்ன என்று சாமானியர்களுக்கு விளங்காது. ஞான நூல்கள் மூலமாக, ஞானாசிரியர்கள் மூலமாக நன்றாக விசாரித்து அறிந்தவர்களுக்குத்தான் அது விளங்கும். இயற்கையான அறிவும் இருந்து அதோடு விசாரித்தல், தீர விசாரித்தல் என்பது ஒரு வாக்கியம் இருக்கிறது அல்லவா? தீர விசாரித்தல், காண்பதும் மொய், கேட்பதும் மொய், தீர விசாரித்தலே மெய் என்பது ஒரு படமொழி. கண்ணாலே காண்பதும் பொய், செவியாலே கேட்பதும் பொய், தீர விசாரிப்பது மெய் என்பது பலம். அதனாலே தீர விசாரித்தல் என்பது நல்ல ஞான நூல்களை பிறவி தீரும்படியாக விசாரித்தல். அப்படி விசாரம் பண்ணாதவர்களுக்கு இந்த உண்மைகள் விளங்க வாய்ப்பு இல்லை. அவர்கள் மனம் போன போக்கிலே ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிட்டுட்டு எந்த முறையும் இல்லாது அவர்களுக்கு இஷ்டப்பட்ட உணவை உண்டு, இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து, மிருகம் போல வாழ்ந்து இறந்து போவார்கள். அதற்கு மேலே ஞான நூல்கள் மூலமாக, பெரியோர்கள் மூலமாக கடவுளினுடைய உண்மை, சமயத்தினுடைய உண்மை, ஆன்மாவினுடைய உண்மை, அடைய வேண்டிய நெறிகள், அதனுடைய பெருமை, இவைகளெல்லாம் நன்றாக விசாரித்தறிந்தவர்களுக்கு தான் அது விளங்கும். அப்படி வழங்கினால் அதை பின்பற்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படி விசாரிக்காதவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, தெரியாமையினால பின்பற்றவும் வாய்ப்பில்லை. அப்படி விசாரிப்பதிலே இந்த சமய விசாரணை என்பது முக்கியமானது. சமய விசாரணை என்று சொன்னால் ஒவ்வொரு தெய்வத்தையும் தலைமையாக தத்துவ அடிப்படையிலே உள்ளது சமயங்கள். தத்துவ அடிப்படையிலே மண் முதலாக நாத முடிவாக உள்ள 36 தத்துவ அடிப்படையிலே அந்த சமயத்துக்கு ஒரு தெய்வத்தை தலைவராக வைத்துக் கொண்டு அந்த தெய்வத்துக்கு அந்த சமயத்துக்கு உண்டான நூல்களை ஓதி உணர்ந்து அந்த நூலில் சொல்லி இருக்கப்பட்டபடி நடந்து அந்த தெய்வ உதவி அடைவது. அப்படிப்பட்ட அந்த சமய விசாரணையிலே சமயம் என்பது உலகத்தில் நிறைய இருக்கிறது. அதில் 24 வகையாக நம்முடைய பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அது புறப்புறச் சமயம், புறச்சமயம், அகப்புறச் சமயம், அகச்சமயம் என்றெல்லாம் சொல்லி இந்த 24க்கு மேலே இருப்பது சைவ சித்தாந்த சமயம் என்று சொல்லி அந்த சைவ சித்தாந்த சமயத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி அந்த சைவ சித்தாந்தத்தில் இருந்தவர்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே முத்தி பேறு, அவர்கள் மறுபடி தாய் வயிற்றில் இருந்து பறக்க மாட்டார்கள் என்பது நம்முடைய சைவ சமய நூல்கள் பெரியவர்கள் சொல்லிய கருத்து. அதிலே நமக்கு வந்து பௌத்தம் சமணம் எல்லாம் மிக தூரமான சமயம், அது புறப்புற சமயம்னு சொல்றோம். புறப்புற சமயம்னு சொல்றது பௌத்தம் சமணம் முதலான. அப்படிப்பட்ட அந்த சமயத்தில் இருப்பவர்களுக்கு கடவுள் உண்மை தெரியாது. அது புத்த சமயம் கடவுளை பற்றி சொல்லவில்லை, தர்மத்தை பற்றி சொல்லிச்சு, பொய்யை சொல்லாது, ஆசைப்படாது என்றெல்லாம் சொல்லி
கடவுளை அடைகின்ற முறையும் கடவுள் இதுதான் என்று சொல்லவும் தெரியாது போய்விட்டது புத்தகமே. அந்த புத்தகமேற்ற முதலிலே உண்டுதம் பண்ணவர் மகாவிஷ்ணு தான். அது மூலமாக தான் அந்த கிரிகுலத்தாசுரர்களை அழிச்சார். அதனாலே அப்படிப்பட்ட அந்த புத்த சமய நெறியிலே நின்றவர் இந்த சாக்கிய நாயனார். காஞ்சிபுரத்தில் எல்லா சமயங்களும் இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது, அப்பவும் இருந்திருக்கிறது. எல்லா சமயங்களும் இருந்தால் தான் சைவ சமயத்தினுடைய பெருமை தெரியும். ஒரு சமயம் மாத்திரம் இருந்தால் அதனுடைய பெருமை தெரியாது. எல்லா சமயங்களும் இருந்தால் தான் சைவ சமயத்தினுடைய பெருமை தெரியும். அதனால ஒவ்வொரு சமயத்தையும் பற்றினவன் அந்தந்த சமயமே பெருசு பெருசுன்னு இருப்பான். எந்த கட்சிக்காரன் அவன் கட்சி மோசம்னு சொல்ல மாட்டான். சமயத்தவன் என்ன பண்ணுவான், அவன் சமயத்தை பிரசாரம் இல்லை. சமயவாதிகள் சப்தம் மதங்களில் அமைவதாக அரத்தி மறைந்தனர் என்பது திருவார்த்தம். எங்க தெய்வமே பெரியது, எங்க சமயம் உயர்ந்தது என்று சொல்லுவார். அது தப்பு இல்லை. ஆக சைவ சமயத்தினுடைய உண்மை தெரிஞ்சதுன்னு சொன்ன அப்படி சொல்ல மாட்டேன். உண்மை தெரிஞ்சாலும் பிடிவாதத்துக்கு எங்களுக்குதான் உசந்தது, மூர்க்கனு முதலையும் கொண்டது விடாருன்னு என்ற ஒரு கொள்கையில் இருக்கிறவ என்ன பண்ணுவான், எங்களுக்குதான் உசந்தது. அதனாலே எல்லா சமயங்களும் ஒன்றாக, எல்லா சமயமும் ஒன்றா, எல்லா மனுஷனும் ஒன்றாக மாட்டான், எல்லா தானியமும் ஒன்றாகாது, எல்லா பாலும் ஒன்றாகாது, எல்லா உலோகமும் ஒன்றாகாது. இரும்பும் உலோகம்தான், பித்தளையும் உலோகம்தான், வெள்ளியும் உலோகம்தான், தங்கமும் உலோகம்தான். உலோகம்னு பொதுவான பேர், தங்கத்துக்கு சமானம் ஆகுமா மற்ற உலோகங்கள்லாம் ஆகுமா? அதே போல தானியம் இருக்குன்னு சொன்னா பல வகை தானியங்கள், கம்பு, சோளம், நெல், கேழ்வரகு, இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட நெல்லுக்கு சமானம் ஆகுமா மற்ற தானியங்கள்? அதுபோல எல்லா பொருள்களையும் ஒவ்வொரு உயர்வாக இருக்கு, மற்ற பொருள் தாழ்வாகும். அதனால அந்த உயர்ந்தவர்களை பற்ற பாக்கியம் இல்லாதவன் தாழ்ந்தவர்களை பற்றி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது அவனுடைய விதி. அவன் காலம் கழிச்சு அதில் இங்க வந்து முத்திய பெறுவான். கூரை வீட்டில் இருக்கிறதா அவனுக்கு யோகம்னா அதில் தான் இருப்பான். அதுக்கு நாம் என்ன பண்ணுறது, கூரையில் இருக்கிறான், குடிசையில் இருக்கிறான்னா என்ன பண்ணுவான், சரி எனக்கு கிடச்ச இதுவே புதுசுன்னு அவன் இருக்க வேண்டியதான். தப்பு இல்லை. ஏசி பங்களாவில் போய் இருக்கிறவன் அதே பெரிதாக வேணுமா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதுபோல சைவ சமயம் என்பது ஏசி பங்களா, எல்லா வசதியுடைய பங்களா மாளிகை, சைவ சமய மாளிகை. அப்படிப்பட்ட சைவ சமயத்தை உள்ளவாறு அறிவதற்கு நிறைய கேள்வி நூல்கள், அது சம்பந்தமான கூட்டங்களில் பழகிறது எல்லாம் இருக்குமா? அது வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஓரளவு ஓரளவு தெரிகிறது. இன்னும் நன்றாக இன்னும் தெரிய வேணும், இன்னும் தெரிய வேணும். சைவ சமயமே சமயம், சமயாதீத பழம் பொருளை கைவந்திடவே மண்புல் வழி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்துள்ளதன் சமய நெறி புகுத வேண்டாம். முத்திதரும் தெய்வ சமையை நாடுதற்கு சேரவாறும் ஜெகத்தீரே என்பது தாய்மான சுவாமி திருப்பாட்டு. அதனால நம்முடைய வாழ்க்கை வாழ்நாள் கொஞ்சமா இருப்பதனாலே ஒரு 10,000, 5,000, 2,000, 1,000, 500 அப்படி இருந்தா கூட சரி, போனா போகுதுல கொஞ்சம் காலம் போய் துறையுது, அப்புறம் வேணா அங்க போலாம் அப்படின்னு. எவ்வளவு காலம்னா எல்லாம் கூடி 100 தான், 100 எல்லாத்துக்குமா இருக்குது. அதான் எவ்வளவு நாளும் இருப்போம்னு தெரியாது. அது தெரியாமையினாலே உள்ள போதே பார் உய்ய என்றார் போல இப்பொழுதே சைவ சமயத்திலே சேர்ந்து சிவனை வழிபட்டு இந்த எண்ணத்தை பிரயோசனமுடையதாக ஆக்கிக் கொள்ளவன் வாழ்வனும் மையல் விட்டு வறுமையான் திருமதி தாழ்வனும் தன்மையோடு

வைத்தெய்வ நெறி நான் மறையவர் விழி மிடலை விண்ணிலி செழுங்கோயில் அத்தைவ நெறியில் சிவமராது அவமோ அறிவோரோ அறிவுடையோரே என்பது திருவசைப்பா. அதனாலே மிக மிக பெரியவர்கள் மிக மிக மார்க்கண்டை ரகத்தியர் வசித்தர் காசிபர் கண்ணுவர் முதலான மகர்ஷிகளும் அதற்கு மேலே ஞானசம்பந்தர் முதலான இப்போ வந்த அருளாளர்களும் அதற்கு மேலே எத்தனை எத்தனை எத்தனையோ மகான்களும் சைவ சமயத்திலிருந்துதான் தீர்ப்பற்றதாக வரலாறு. எல்லாரும் தெய்வ சமயத்தினர் சிந்திச்சவோ பெருமானை வழிபட்டு இயக்கரு கிண்ணரர் யமனோடு வருணர் இயங்கு தீ வழி ஞாயிறு திங்கள் மயக்கமில் புலி வானரர் நாகம் வதுக்கள் வானவர் தானவர் எல்லாம் அயக்கொன் திண்டினின் திருவடி அதனை அச்சித்தார் வரும் ஆரோல் கட்டு தகிப்பொன் திண்டினின் திருவடி அடைந்தேன் செழும்புலில் திருப்பூர் குருளானே என்பது சுந்தர தேவார எல்லாரும் சிவபெருமானை வழிபட்டுத்தார் உயிரியை பெற்றிருக்கிறார்கள் உயர்வை அடைந்திருக்கிறார்கள். அந்த முறையில இந்த பெரிய புராணத்தில் இப்ப சொல்லுகிற நாயனார் சாக்கிய நாயனார் சாக்கியது புத்தரோட பேர் செஞ்சொல் தஞ்சொல் ஆக்கியிருந்த வேடமலாச்சவனும் தஞ்சமலா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் துஞ்சலில்லா வாய்மொழியால் தோற்றின நல்லடியே மிங்கில் வைப்பார் இடங்களையாய் நெடுங்கலமேயவனே என்பது நெடுங்கலத்து தேவாரம். அதில் வந்து இந்த சாக்கிய நாயனார் புத்த வேடத்தில் இருந்தார் புத்த சமயத்தில் இருந்தார். அவர் பூர்வசன் புண்ணியத்தின் அவர் ஒரு நாள் சிவலிங்கத்தை கண்டார். சிவலிங்கத்தை கண்டவுடனே அன்பு அதிகமாக உண்டு அன்பு அதிகமாக உண்டு அன்பு அதிகமாக வந்து சிவனை பரம்பொருள் என்று தெரிந்து கொண்டார். சைவ சமயமே உயர்ந்த சமயம் என்றும் தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து உண்டு அதற்கு மேலே வந்து எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசி சங்கரந்தால் மறவாவை பொருள் என்றே புண்ணிய வேடம் தன்னை துறவாதே கூய சிவன் தன்னை மிக அன்பினால் மறவாமை தலை நிற்பார். அதனாலே அவர் வந்து எந்த வேடத்தில் இருந்தாலும் மனம் வந்து சிவனிடத்தில் இருந்தா போதுங்கிற ஒரு உண்மையில் இருந்திருக்கார். சிவருமான மறவாமல் இருப்பதுவே உயர்ந்த ஒளியே அப்படின்னு வேடத்தை துறக்கல புத்த வேடத்தை துறக்கல புத்த வேடம்னா அந்த காவி வெட்டியை பூச்சி தலைவாங்க பட்டை துவராடை படிமம் கொண்டாடு முட்டை கட்டுரை முடிவு கேடாது புத்தர்கள் போத்திக்கிட்டு அலைவாங்க சமணர்கள் இல்லாம அலைவான் நேர் மாறுது. அதனாலே அப்படிப்பட்ட அந்த வேடத்தை துறவாமலேயே சிவபக்தியில் இருக்கிறார். வெளியிலே சாக்கியே உள்ளே செய்வோம் எல்லாமுடைய ஈசனே இறைவன் என்ன அறியாதார் எல்லாமுடைய ஈசனே இறைவன் என்ன அறியாதார் பொல்லாவேட சாக்கியரை ஆகி புல்லர் ஆகுவார் எல்லாம் உடைய ஈசனே எல்லாரும் சிவபெருமான் இருக்கிறானே அவன் எல்லாம் உடையவன் எல்லாம் உடையவன் எல்லாம் உடையவன் என்று சொன்னால் உலகம் முழுவதும் அவனுடைய உடைமை சுற்று உயிர்கள் எல்லாம் அவனுடைய அடிமை உலகம் முழுவதும் அவனுடைய உடைமை. இப்ப இந்த இடம் ஆறுது சிவனுடையது இப்ப நம்ம வச்சிருக்கிற காணி எல்லாம் ஆறுது சிவனுடையது சரி ஒன்றுது ஒன்றுது ஒன்று எழுதிட்டு இருந்தா எவ்வளோ நாளைக்கு எழுதிருப்பா இருக்கிறவங்க எழுதிருப்பா அப்புறம் எழுதிட்டு போயிடுவேன். அதனாலே வந்து எல்லாமே அவருடையது. சில நாளைக்கு வாடகைக்கு வேப்பில் இருந்துட்டு வாடகையை கட்டி விட்டு அப்புறம் புறப்பட்டு போயிட வேண்டியதான். அதனால உலகம் முழுவதும் அவனுடைய உடைமை உடைமைனா சுற்று உயிர்கள் அவனுடைய அடிமை அவனுக்கு அடிமை எல்லாம் உன் உடைமையே எல்லாம் உன் அடிமையே எல்லாம் உன்னுடைய செயலை என்பது தாய்மானவர் இந்த உண்மையை அறிந்தவர்கள் உண்மையான செய்வர் என்கிறார். எல்லாம் உடைய ஈசனே இறைவன் என்ன அறியாதார் பொல்லா வேடச்சாக்கியரே ஆகி புல்லர் ஆகுவார் அல்லார் கண்டர் தமக்கென்ற அகிலமெல்லாம் ஆள் என்ன வல்லார் இவர் அவ்வேடத்தை மாற்றாதன்பில் ஒளி நிற்பார். அதனால அல்லார் கண்டவாகிய நீலகண்டத்தினுடைய கௌரவமானது இந்த அகிலம் முழுவதும் அடிமை என்று தெரிந்து இவர் அந்த வேடத்தை மாற்றாது அன்பின் வழி நிற்பார். வேடத்தை மாற்றவில்லை அன்பின் வழியிலே நிற்கிறார். அதற்கு மேலே சைவத்திலே வழிபாடு சிவலிங்க வழிபாடு மற்ற சமயங்களுக்கு இந்த மாதிரி சிவலிங்க வழிபாடு கிடையாது. அவர் உருவ வழிபாடு உடையவர்களாயும் உருவமில்லாத அருவ வழிபாடு உடையவர்களாயும் இருக்கிறார்கள். உருவத்தை வச்சு இப்ப பெருமாள்னா சாலக்கிராமம்னு ஒன்று இருக்கு விக்கிரகம் பெருமாள் விக்கிரகம் இப்படி வச்சு வழிபடுவார்கள்.

அதற்கு மேலே இன்னும் மற்ற சமயவாதிகள் அதனால் உருவம் இல்லாமல் வழிபாடு பண்ணுகிறவர்கள். அப்புறம் எல்லாம் விக்கிரக வழிபாடு தான், அதிகபட்ச விக்கிரக வழிபாடுகள் தான் இருக்கும். சைவத்தால் தான் கடவுளுக்கு எத்தனை வடிவம் என்று கேட்டால் மூன்று வடிவம் என்று சொல்லப்படுகிறது. அது அருவமாயும் உருவமாயும் அரு உருவமாகியும் மூன்று வகையாக இருக்கிறார். அருவ வடிவமாக இருக்கிறார், அரு உருவமாக இருக்கிறார், உருவமாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அப்படி அருவமாக ஏன் இருக்கிறார், உருவமாக ஏன் இருக்கிறார், அரு உருவமாக இருக்கிறார் என்றால், உயிர்கள் பல வகையான பக்குவம் உடையமையினாலே அந்தந்த உயிர் பக்குவத்துக்கு தகுந்தாற் போல அந்தந்த வடிவங்களை வைத்து அவர்கள் வழிபாடு செய்வதற்கு வாய்ப்பாக அவன் இருக்கிறான். பரமஞானிகள் அருவ நிலையில வெளிவிடுவார்கள், உள்ளேயே வெளிவிடுவார்கள் பரமஞானிகள். ஞானம் இல்லாதவர்களும் ஞானம் உள்ளவர்களும் கண்டு வழிபடுவதற்காக அரு உருவத்திருமேனியும் உருவத்திருமேனியும். அருவம் என்பது கண்ணுக்கு தெரியாத நம்ம வழிபடுறது, இப்ப நம்ம என்ன கண்ணு பண்ணும், ஒன்றும் பண்ண முடியாது. அருவம் என்பது நீராவியாக மேலே போகுது. அரு உருவம் என்பது மேலே போய் மேகமாக இருப்பது அரு உருவம், கீழே மழையாக பொழிவது உருவம். அருவமாக மேலே போகுது நீராவி, பிறகு அங்கே போய் அரு உருவமாக இருக்கிறது, கீழே உருவமாக பொழிகிறது மழை. கீழே வரும்போது உருவமாக வருகிறது, கீழே இறங்கி வரும்போது உருவமாக வருகிறது. அது கற்பனை கடந்த சூரி கருணையே உருவமாகி என்று கேட்கிறாரு தில்லைவாடந்தனர் புராணத்திலே சொன்னார். அருவனாக இருந்து விட்டால் உயிர்களால் கண்டு வழிபாடு செய்ய முடியாது, அதுக்காக அவன் உருவத்திருமேனியாக கடவுள் வருகிறான். அப்படி உருவத்திருமேனியாக வருவதற்கும் அருவத்திருமேனியிலிருந்து உருவத்திருமேனியாக வருவதற்கு இடைப்பட்ட காலம் அரு உருவம். அருவம் உருவம் இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டது அரு உருவம். அருவமாகவும் இருப்பது உருவமாகவும் இருப்பது சிவலிங்கத்திற்கு. சிவலிங்க வந்து அடிப்பாகம் பிரம்மபாகம், நடுப்பாகம் விஷ்ணுவாகம், மேற்பாகம் உருத்திரவாகம். பிரம்ம விஷ்ணு உருத்திரவாகம் மூன்று அடிப்பாகம் பூமியில் இருப்பது பிரம்மபாகம். நடுவில் ஆவுடை விஷ்ணு, ஆவுட விஷ்ணு, மேல பானம் உருத்திரவாகம். பிரம்ம விஷ்ணு ருத்ரம் மும்மூர்த்தி வடிவமாக இருக்கும். அடியில் பரமா, அப்புறம் விஷ்ணு, அதுக்கு மேலே சிவன், எல்லாத்துக்கும் மேலே இருந்து அதனால சிவலிங்கத்திலிருந்து மற்ற மூர்த்தியோடலாம் இப்போ அரு உருவமா அரு உருவமா இருக்குதா, அரு உருவமா, அப்புறம் இந்த உருவம் அதுலேருந்து உருவம், அதுலேருந்து உருவங்கள் உண்டாகும். அப்போ உருவத்திருமீனி எல்லாத்துக்கும் மூலமாக இருப்பது அந்த அரு உருவம். உருவத்திருமீனில் எல்லாத்துக்கும் மூலமாக இருப்பது அந்த அரு உருவம். இப்ப நெல்ல வயல்ல போட்டமா போட்டமா அது வந்து எப்படி இருக்குதுன்னா, முளைக்கிற வரையில அதால பயிர் தெரியாம இருக்கிறது. முளைக்கிற வரையில பயிர் தெரியாம பயிர், அப்புறம் என்ன வருது, அப்ப அருவமா இருக்குது பயிர், அப்புறம் உருவமா வருது. உருவமா வருதா மேல வருதா, உருவம் வந்து அப்புறம் என்ன பண்ணுது விளையுது. அருவமா இருந்து உருவமா இருந்து விளையுது. இப்படியாக ஒவ்வொரு பொருளிலேயும் இப்படி இருக்குது, ஒவ்வொரு பொருளிலேயும் அருவம் உருவம் அரு உருவமாக இருக்கிறது. நாமளே முதல்ல அருவமா இருந்தோம், அப்புறம் அரு உருவமானோம், அப்புறம் உருவமா வந்து வெளியில் அடையிறோம். விட்ட முதல்ல அருவம் தான் நமக்கு, அப்புறம் அரு உருவம், அப்புறம் உருவம். இப்படியாக எல்லா பொருளிலையும் இந்த மூன்று வகையான இயல்புகள் இருக்கிறது. அதிலே அந்த சிவலிங்க திருமேனி என்பது அரு உருவமாக இருக்கிற காரணத்தினாலே உருவமாக இருக்கிறது, கண்ணுக்கு பார்க்க உருவமா இருக்குது, உருவமா இருக்குதா. இதுல காது கண்ணு கை காலம் ஒன்றும் இல்லை, அதனால அருவமாக இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு உருவ மாதிரி இருந்தாலும் உருவமா இருக்குதானே அருவம் சிவலிங்க திருமேனி. அப்படி என்ன, இந்த திருமேனியை பார்த்த உடனே ஓஹோ உருவம் உண்டு கடவுள், இந்த திருமணியை பார்த்தோம்னா அருவமும் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத அருவம் இருக்குது, இப்படி உறுப்புகளோடு வருகின்ற உருவம் இருக்கிறது என்று தெரிந்து உள்ளார். அதனாலே அந்த சிவலிங்க திருமேனியை வழிபட்ட அருவத்திருமேனியும் உருவத்திருமேனி இரண்டையும் வழிபட்டவள். சிவலிங்க வழிபாட்டினாலே அருவத்திருமேனியை வழிபட்டவளும்
உருவத்திருமேனி வழிபட்டவர்னா அது உருவத்திருமேனி வழிபட்டவர்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. சிவனுக்கு நவவேதம்னு சொல்லுவோம், சிவன் நவவேதம் என்று சொல்லுவோம். ஒன்பது வடிவமாக இருக்கிறார். நாகம் விந்து சிவம் ஜெட்சி நாலு அருவம், நாகம் விந்து சிவம் ஜெட்சி நாகம் அருவம். நடுவிலே சாதாஜிய என்று சொல்லுகிற சதாசிவம் அருவம் சொல்லிய, அதுக்கு மேல பிரம்மன் விஷ்ணு உருத்திரன் மகேஸ்வரன் நாலு உருவம். பிரம்மன் விஷ்ணு விஷ்ணுன்னா இந்த விஷ்ணு அல்ல, அந்த விஷ்ணு வேற, அது சிவவர்க்கம், சிவவர்க்கத்தில் இந்த விஷ்ணு அல்ல. பிரம்மன் விஷ்ணு உருத்திரன் மகேஸ்வரன் நாலு, இது நாலு உருவம். அது கண்ணுக்கு தெரியாத ராதம் விந்து சிவன் சக்தி நாலும் அருவம், நடுவில் இருக்கிற சிவலிங்கம் அருவம், ஆக ஒன்பது. இந்த சிவலிங்க திருமேனியை வழிபட்டோம்னா அந்த அருவனாலையும் இந்த உருவனாலையும் அரு உருவாக ஒவ்வொரு திருமேனி வழிபட்டவர்களும் சிவலிங்க திருமேனியில் இருக்கு. அதனாலதான் எவ்வளவோ பெரிய ஊழி உள்ளுக்கு இருக்கிறது சிவலிங்கம். விளக்குதா, ராமேஸ்வரமா நம்ம சரியான கோயிலுப்பா, எவ்வளவு பிரம்மாண்டமான கோயில், உள்ள கோயில் பார்த்தா யார் இருக்கா, அது அது அந்த உள்ள கோயில். இதனுடைய மகத்துவத்தினால்தான் அவ்வளவு பெரிய கோவில் அங்கே என்ன இருக்குது, சிவலிங்கம் தான் இருக்கு. காசிக்கு போனீங்கள ஆமா, அங்கே என்ன இருக்கு, அதுதான் இருக்கு. எங்கே போனாலும் அந்த லிங்கம் தான் சிவலிங்கம். லிங்கம்ங்கிற சொல்லுக்கு தோற்றம் ஒடுக்கம்னு பேர். லிங்க் என்பது தோற்றம், கம் என்றால் ஒடுக்கம். லிங்க் என்றால் இங்கிலீஷில் என்ன சொல்றது, லிங்க் கம், கம்னா ஒடுக்கம். லிங்க் என்றால் தொடர்புடையதாய் தோற்றமுடையதாய் இருப்பது, கம் என்றால் உலகம் தோற்றம் ஒடுக்க ரெண்டுக்கும் காரணமாக இருக்கும். அதனால சிவலிங்க திருமேனி வழிபாடு மிக அவசியம். சிவலிங்க வழிபாடுதான் எல்லா வழிபாடுகளையும் கொடுப்பது. சிவலிங்க வழிபாட்டினாலே எல்லா தெய்வங்களையும் வழிபட்டவரும் அந்த சிவலிங்க வழிபாடு உஞ்சினாலே கிடைக்கிறது. இந்த உண்மையை யாரு தெரிஞ்சா, சைவர்கள் இல்லை, சிவபெருமானே தெரிஞ்சு அவரே எழுதி வச்சிருக்கிறார். வேற மனுஷன் எல்லாம் எழுதி வைக்கல, ஞானசம்பந்தர் எழுதி வைக்கல, மாணிக்கவாதர் எழுதி வைக்கல, வியாக்கரவாதர் எழுதி வைக்கல, சிவனே அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிற, அவனே அவனே அப்படி இருக்கிறான். அதனாலதான் அதுக்கு வணக்கம் சொல்றார் சேர்க்கிறார். காணாத அறிவினுக்கும் கண்ணுக்கு காணாதிரியாத அறுவத்திருமீனி,

0: அறுபதுக்கும் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற 62. இப்ப கண்ணுக்கு தெரியாத உருளையோட உருது உலகத்துல காற்று கண்ணுக்கு தெரியுதா? காற்று காற்று அடிக்குது இல்ல, எங்க காற்று வருது? கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியாத பொருள் எவ்வளவு இருக்குது? கண்ணுக்கு தெரியாத பொருளாக உலகமே இருக்கு. கடவுள் கண்ணுக்கு தெரியாத, அதனாலதான் உலகம் இருக்குது, உலகம் இயங்குது. உயிர் கண்ணுக்கு தெரியாத, உடம்பு தானே தெரியுது, உயிர் கண்ணுக்கு தெரியலையா? அதுதான் இவ்வளவு உயிர் உடலை இருக்கு. கண்ணுக்கு தெரியாத பொருளாகதான் இயங்குமே. இப்ப பஸ் ஓடுது இல்ல, பஸ் அந்த டயர் டீப்பு அதுக்குள்ள காற்று இருந்தாலும் ஓடுது. அந்த காத்து கண்ணுக்கு தெரியல, காத்து இல்லைன்னா பசு ஓடுமா? காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அதனால இப்படி வந்து கண்ணுக்கு எது தெரியவில்லையோ அது உலகத்தை இயக்குது. அதனால கடவுளுக்கு 63 உண்டு. அருவாய் உருவமும் ஆயபிரான் அவன் மருவும் திருவாறு உருவாடி நாம் தெள்ளை என கொட்டாமோ என்பது திருவாக்கம். அருவம் உருவமும் ஆனாய் போர்த்தி என்பது திருவாக்கம். எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நீளமா இருக்கும். அதனால சமயவாதிகளுக்கு, சமயவாதிகள் எங்க சமயம்தான் உயர்ந்தது, எங்க சமயம்தான் உயர்ந்து என்று சொல்லுங்கள், சமயவாதிகளுக்கு இந்த உண்மை விளங்காது. அந்த பிடிவாதத்தை விட்டுட்டு வந்து காட்டான்னா விளங்கும். அதனாலே உண்மை தெரியாமையினாலே சமயவாதிகள் சத்தம் போடுகிறார்கள். உண்மை தெரியாமையினாலே சமயவாதி என்ன பண்றான்? சத்தம் அதே உருவனவும் அருவனவும் உலகனவும் இளதனவும் உடலுவர வரசமய கடையார வாரம் திருவிழுக்குதா? உருவனவும் அருவனவும் உலகனவும் இளதனவும் உருவம் என்றுதான் சொல்லுகிற சமயவாதியும், அருவம் என்று சொல்லுகிற சமயவாதியும், உண்டு என்று சொல்லுகிற சமயவாதியும், இல்லை என்று சொல்லுகிற சமயவாதியும் எல்லாம் உழலுகிறவன்னார். உருவனவும் அருவனவும் உலகனவும் இளதனவும் உடலுவன பரசமய கலையார வார வர உரைய விட உணர்வ விட உடம விட உயிர விட உளபடிய உணர்பவர் அனுபூதி ஆனது. சாதாரணமானவர்களாலே இந்த உண்மையை உணர முடியாது. அதனாலே இப்படி காணாத அருவனுக்கு உருவனுக்கு காரணமாக மீனாக அணிந்தார்க்கு, மீனாக அணிந்தார்க்கு நிகழ் புதியான சிவலிங்கம். அது அருக்குறி சிவக்குறின்னு சொல்லணும். குறி அடையாளம், குறி அடையாளம், குறிகளும் அடையாளம் கோயிலும் அரிய ஆயிர ஆரண ஓரிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் அரிய ஆயிர ஆரண ஓரிலும் பொறியிலே மனம் எங்கும் புகாதது என்பது அப்பர் தேவாரம். அதனால காணாத அருவனுக்கு உருவனுக்கும் காரணமாய் நீர்நாக அணிந்தார்க்கு நிகழ்வுரியான் சிவலிங்கம். நானாது தேடிய மால் நான்முகனும் காணனடு சேராரும் தளர்ப்பிளம்பாய் தோன்றியது தெரிந்தாராய். பரம விஷ்ணுக்கள் இருவருக்கும் பெரிய ஒரு வாதம் வந்து அந்த வாதத்தினுடைய ஒரு இடையிலே அவர்களுக்கு இடையிலே வாதத்தின் இடையிலே அவர்களுக்கு இடையிலே வாதத்தின் இடையிலே அவர்களுக்கு இடையிலே தோன்றியது சிவலிங்கம்ன்றார். செங்கனானும் பரமனும் தம்முடே எங்கும் நாடியும் காஞ்சலர் தாழ் முடி இங்குற்றேன் என்று லிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே என்பது அப்பர் தேவார். அதனாலே இப்படி கடவுள் சிவலிங்க
1: திருமேனியில் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை. வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
2: நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி
3: கீர்த்தி திருவகவல் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். 51 பகுதிகளிலே இன்றைக்கு 2வது பகுதியாக கீர்த்தி திருவகவல் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். மாணிக்கவாச சுவாமிகள் திருப்பெருந்துறையில் இருந்த காலத்திலே பல பகுதிகளை அருள் செய்திருக்கிறார்கள். பிறகு அவர்கள் தலையாத்திரையாக வந்து கொண்டிருக்கிற போது இடையிலேயே சில இடங்களிலே சில பகுதிகளை அருள் செய்திருக்கிறார்கள். தில்லையிலே தமது இறுதி காலத்தில் நெடுநாட்கள் அங்கே தங்கியிருந்ததினாலே அங்கேயும் அநேக பகுதிகள் அருள் செய்திருக்கிறார்கள். இந்த பகுதியை நாம் ஒரு கணக்கிட்டு பார்த்தோமானால் திருப்பெருந்துறை 20 பகுதிகள் அருள் செய்திருக்கிறார்கள். சிதம்பரத்திலே 25 பகுதிகள் அருள் செய்திருக்கிறார்கள். 20 25 45 பகுதிகள் போக மீதம் இருப்பவை 6 பகுதி.

பகுதியில் அதற்கு பிறகு அவர் திருக்கழுக்குன்றம் என்ற இடத்திலே ஒரு பகுதியில், சீர்காழியிலே ஒரு பகுதியில், அதற்கு பிறகு திருவண்ணாமலையிலே இரண்டு பகுதியுமாக அருள் செய்திருக்கிறார்கள். அப்படி திருவாரூரிலே ஒன்று, அப்ப மொத்தம் ஆறு வந்துடும். இது பழைய காலத்தில் இந்த நூலை தொகுப்பவர்கள் அவ்வாறு ஒரு முறை செய்திருக்கிறார்கள். இந்த கணக்கு சரியா என்பதை நாம் ஆராய்கிற போது கொஞ்சம் மாறுதல் வருகிறது. மாணிக்குமார் சுவாமியுடைய வரலாற்றை கூறுகிற நூல்களில் ஒரு சில பகுதிகள் பிள்ளையில் அருளி செய்தது என்பதை திருப்பெருந்துறையில் அருளி செய்ததாகவும், திருப்பெருந்துறையில் அருளி செய்ததை பிள்ளையில் அருளி செய்ததாகவும் மாறியும் வரலாற்று பகுதியிலே காணப்படுகிறது. திருப்பெருந்துறை புராணம், உத்தரவசனங்கள் புராணம், அதன் பிறகு மதுரை திருவிளையாட புராணம், இப்படி பல புராணங்கள்ல மாணிக்கவாசகர் வரலாறு வருது. அப்ப மாணிக்கவாசகர் இந்த பகுதியில எந்தெந்த ஊர்ல பாடினார் என்று அவர்ந்த நூல்கள் வரலாறு சொல்லும் போது கொஞ்சம் மாறுதல் இருக்கிறது. அது அல்லாமல் அந்த பாடலையே நாம் ஆராய்கிற போதும் கூட சில மாறுதல்கள் காணப்படுகின்றன. அதையெல்லாம் எங்கெங்கே நாம் மாறுதல் பெறுகிறது என்பதை அந்தந்த நூலினுடைய தலைப்பை பார்க்கிற போது நாம் முடிவுக்கு வருவோம். இப்ப கீர்த்தி பெறுவது என்ற இந்த பகுதி எங்கே அருள் செய்யப்பட்டது? இதற்கு முன்னே இருந்த சிவபுராணம் என்பது திருப்பெருந்துறையில் அருள் செய்யப்பட்டது. இது யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது, எல்லாரும் ஒருமித்து ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். அடுத்து வருகிற இந்த கீர்த்தி திருவர்கள், இதற்கப்புறம் வருகிற அந்த பகுதி, அதற்கு அடுத்தாற்போல் வருகிற போர்த்தி திருவர்கள், இந்த மூன்றும் நீண்ட பெரிய அகவல் பாதினாலே செய்யப்பட்டவை. இவைகள் சிதம்பரத்தில் அருள் செய்யப்பட்டன என்பதாக நூல்களில் சொல்லியிருக்கிறார்கள். வரலாறுகளிலும் அப்படித்தான் வருகிறது, அதிலும் வரலாற்றுல மாற்றம் இல்லை. மாணிக்கவாசகர் சிதம்பரத்தில் எழுந்தவர்களிருந்து நடராஜா தரிசனம் பண்ணி வீதியிலே அவர் பலம் பெறுகிறார். அப்படி வீதியில் பலம் பெறும்போது இந்த மூன்று பகுதிகளையும் அவர் அருள் செய்தார். ஒரே நாளில் செய்தார்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் கீர்த்தி திருவள், ஒரு நாள் திருவண்ட பகுதி, இன்னொரு நாள் அவர் போற்றி திருவள் செய்திருக்கலாம். ஏன்னா அந்த வீதியை சுற்றுகிற போது இந்த மூன்றையும் சொல்வது என்றால் ஒரு சுற்றுக்கே முடிஞ்ச ஒரு ஒரு பகுதி சரியா இருக்கும். அப்ப மூன்று சுற்று இருக்கலாம்னு சொல்லணும், இதெல்லாம் நமக்கு ஒரு சிரமமா இருக்கும். ஆகவே ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு முறையும், இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒன்றும், இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒன்றுமாக வீதி வளர்ந்தோறும் வரும்போது பாடியிருக்கிறார் என்ற கொள்கையை நாம் வைத்துக் கொள்வோம். அது இன்றைக்கும் அனுசரிக்கப்படுகிறது. அடியார்கள் எந்த ஊரில் எந்த தலத்தில் இறைவனை பலம் வந்தாலும் இந்த மூன்று பகுதிகளை பாடுவதை வழக்கம் வச்சிருக்கிறோம். சோபுராணத்தை கூட அப்படித்தான் வச்சிருக்கோம். சோபுராணத்தை அது மாதிரி அவர் வீதியில வந்தோர் பாடல, ஆனா கோயில்ல அந்த வீதியோ அல்ல ஊர் பிரகாரமும் சுத்துகிற காலத்துல சோபுராணம் சொல்றது வழக்கமா வந்துட்டு. கீர்த்தி திருவள் திருவண்ட பகுதி போட்டி திருவரும் கூட வளம் வருகிற போது, வீதி வளம் வருகிற போது பாடுவதாக ஒரு வழக்கம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு முன்னுரையை சொல்லி அதனால் நூலுக்குள் வரப்போகிறேன். இங்கே பார்த்த சோபுராணத்துக்கும் இப்ப பார்க்கிற கீர்த்தி திருவர்களுக்கும் ஒரு தொடர்பு என்ன என்பதை நாம் மேலோட்டமாக பார்க்கிறோம். சோபுராணத்திலே சிவனது அனாதி பழமையான முறைமை சொல்லப்பட்டது என்று விளக்கம் தந்தார்கள். அனாதி பழமையான முறை என்றால் இறைவனிடத்திலே அனாதி காலமாக இருக்க பழமையான சொரூப லட்சணம், அதான் தன்னி இயல்புகள். அவன் உலகத்தை படைத்து நடப்பதற்கு முன் பரம் என்ற பொருள் இருக்கிறான் இல்லையா, அதாவது கடவுள் இந்த பஞ்சகிருத்தியும் செய்யாமல் பரம் என்ற நிலையில் இருக்கிற போது அவனுக்கு என்ன இலக்கணம்? பரம் என்ற நிலையிலிருந்து கீழே இறங்கி உலகத்தை ரட்சிக்க வருகிறான். உலக உற்பத்தியை செய்து ஆன்மாக்களை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற பஞ்சகிருத்தியமும் செய்கிறான். அப்ப பஞ்சகிருத்தியம் செய்யும் போது அவனுடைய இலக்கணங்கள் கொஞ்சம் மாறும். அந்த இலக்கண மாற்றத்தை தடத்த இலக்கணம், பொது இலக்கணம் என்பதாக பிரித்திருக்கிறார்கள். அதனால சிவபிராணத்தில் சொல்லப்பட்டது மட்டும் அவனுடைய தனி பரநிலையில் இருக்கிற போது உண்டான சுரூப லட்சணங்கள்,
இப்போ நான் தீர்ப்பு பெறுவதை பார்க்க போவதெல்லாம் சடத்த இலக்கணம், அதாவது அவன் உலகத்திலே பஞ்சகம் செய்கிற காலத்தில் பல அற்புதங்களை செய்திருக்கிறான், பல திருவிளையாடல்களை நடத்தியிருக்கிறான். அப்ப திருவிளையாடல் நடத்தும் போது தான் ஒரு திருவையை தாங்கி வந்து நடத்துவான். படத்தில் இருக்கும்போது அவனுக்கு உருவத் திருமேனி கிடையாது, அருவம். அந்த அருவத்தில் கூட ஞானமே திருமேனி என்று பேசியிருக்கிறது. இங்கு அவன் ஞான திருமேனியைத்தான் உடையவனாக வருகிறான், ஆனால் பிறர் காணும்படியாக உருவமாக வருகிறான். ஆக இந்த படத்த இலக்கணத்திலே அவன் உருவம் கொண்டு வந்து செய்த பல செய்திகளையும் அவனுக்கு புகழ் உண்டாக்கிய திருவிளையாடல்களையும் இங்கு எடுத்து கூறுவதனாலே இந்த பகுதிக்கு கீர்த்தி திரு அகவல் என்று பெயர். நூல் முழுவதும் ஒரே பாட்டு, அந்த பாட்டு இலக்கணத்திலே அகவல் என்று சொல்லப்படுகிற இலக்கணத்தை சார்ந்தது. இதில் கீர்த்தி சொல்லப்படுகிறது, ரெண்டையும் சேர்த்து கீர்த்தி திருவள்ளுவர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். கீர்த்தி என்பது புகழ். இறைவனுடைய எந்த புகழை சொல்கிறார், ஆன்மாவுக்காக அவன் செய்த திருவிளையாடல் இருக்கிறது, அதுதான் அவனுக்கு புகழ். தனக்கென்ற ஒரு காரியத்தை செய்து கொள்ளாமல் ஆன்மா என்ற ஒன்றுக்காக அவன் செய்து கொள்ளுகிறானே ஒவ்வொரு காரியமும், அந்த காரியம் அவனுக்கு புகழாகிறது. புகழ் என்பதே என்ன என்று கேட்டால், மற்றவருக்கு செய்கின்ற போது உண்டாவதுதான் புகழ். தனக்கென்று ஒரு காரியத்தை ஒருவன் செய்து கொண்டானால் அது புகழ் அல்ல, பிறருக்காக ஒரு காரியத்தை அவன் செய்வானால் அது புகழாக ஆகும். அதுபோல் ஆண்டவன் உயிருக்காக படைத்தல் காத்த அழைத்தல் மறைத்தல் என்ற பஞ்ச கிருத்தியத்தையும் செய்வதும், அதன் தொடர்ச்சியாக அவன் திருவிளையாடல் செய்வதும் ஆகிய பலவற்றையும் கீர்த்தியாக வைத்து அந்த கீர்த்திகளை ஒரு தொகுத்து இங்கே கூறுகின்றனாலே இது கீர்த்தி திருவகவல் என்ற பெயரை உடையதாக அமைகிறது. அதில் ஒன்றாவது வரியிலிருந்து ஒன்பதாவது வரி வரையிலும் எட்டாவது வரி அவனுடைய ஒரு கோட்பாடு, இறைவனுடைய சிறந்த கோட்பாடு, அவன் என்ன கோட்பாடு உடையவன் என்ற ஒன்றை அந்த எட்டாவது வரி வரையிலும் சொல்லி முடிக்கிறார். ஒன்றிலிருந்து எட்டு வரி, அதற்கு பிறகு ஒன்பதிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பதாவது வரிகளும் கீர்த்தி. அதுதான் அவன் செய்த திருவிளையாடல். ஒன்றிலிருந்து எட்டு அவனுடைய கோட்பாடு, அவருடைய கொள்கை. அப்புறம் ஒன்பதிலிருந்து தொண்ணூற்றி ஒன்பதாவது வரி வரையிலும் அந்த இறைவன் செய்த திருவிளையாடல்கள். பிறகு நூறாவது வரியிலிருந்து நூற்றி நாற்பத்தைந்து வரி வரையிலும் கடைசி வரையிலும் தனக்காக இறைவன் மாணிக்க வாசகருக்காக செய்த காரியங்களை சொல்கிறார். அது தன்பொருட்டி செய்த ஒரு திருவிளையாடல் தான், அதுவும் ஒரு திருவிளையாடலே, அதுவும் ஒரு கீர்த்தி. இருந்தாலும் அது தொண்ணூற்றி ஒன்பது வரையில் இருக்கிறது பிறர் முருட்டி செய்வதும். இப்பொழுது இதெல்லாம் தன்புருட்டி செய்வதும் ஆகிய செய்திகளை வைத்து இறைவன் தீர்த்தி

முடியாதுன்னு முடியும். அதுலதான் கொள்கை கோட்பாடு. அவன் என்ன கோட்பாடு உடையவனாக விளங்குகிறான் என்பதை இதை விளக்கிக் கொண்டு வர. பிள்ளை மாதூர் சிதம்பரம் ஆகிய பழமையான தளத்தில் என்ன இது பிள்ளையில் அருள் செய்தது ஆகையினாலே தொடங்குவது பிள்ளை என்ற ஊர் பெயரை வைத்து அவர் சொல்றார். அதனால் இப்பிள்ளையில் அருள் செய்தது என்பதற்கு சரியான சான்று முதல் வரியில் உள்ள முதல் சொல்லே நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த பிள்ளை என்பது சிதம்பரம், அது பழமையான ஊர், ரொம்பனால எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழம். இங்கு ஆடிய திருவடி, அந்த தளத்திலே கூத்தாடி கொண்டிருக்கின்ற திருவடிகள். திருவடி என்பது இங்கு ஆகு பெயரா திருவடியையுடைய நடராஜரையே குறிக்கிறது. திருவடி என்பது திருவடியை உடைய கூட்டத் தருமா என்று அந்த கற்றல் அர்த்தம் செய்யணும், அப்பதான் கீழே இருக்கிறது சரியா வரும். ஆகவே திருவண்ணூதூரிலே கூத்தாடிய திருவடிகளை உடைய கூட்டத் தருமா என்ன செய்கிறான், அவனுடைய கோட்பாடு என்ன? பல் உயிர் எல்லாம் பயின்றனாகி எல்லா உயிர்களுக்கு உள்ளேயும் உயிராய் இருக்கிறான். பல் உயிர் எல்லாம், உயிர்கள் ஒன்றல்ல, ஏராளம் ஏராளம், அதுக்கு அளவே கிடையாது, எண்ணிக்கையே சொல்ல முடியாது. ஆனால் அதை வகைப்படுத்தணுமானால் மூணு சொல்லலாம். எத்தனை வகையில் இந்த உயிர் இருக்கிறது என்று கேட்டால், ஒரு மலமுடைய விஞ்ஞான கலர், இரண்டு மலமுடைய பிரளயா கலர், மூன்று மலங்களுடைய சகலர் என்று வகையால மூணாக்கலாம். அப்படி பார்த்தாலும் பலதான், ஒன்றுக்கு மேல பலங்கிறதுனால பல்லுயிர். ஆக பல்லுயிர் என்பது மூன்று வகைப்படுகிறதுனாலும் பல்லுயிர், எண்ணிக்கைக்கு அகப்படாத அளவில்லாதனவாக இருப்பதனாலேயும் பல்லுயிர். அந்த பலவைப்பட்ட உயிருக்குள்ளும் உயிராக அந்த இறைவன் இருந்து கொண்டு இருக்கிறான். பல் உயிர் எல்லாம் பயின்றனும் சதா பழகிக் கொண்டிருக்கிறான், எப்போதும் இருக்கிறான். அவன் அந்த உயிரை விட்டு நீங்குவதே இல்லை. பயின்றனாகி, அதனால்தான் இந்த திருவடி என்பதற்கு கூட்டம் உரை செய்த பயின்றனன், எல்லா உயிர்களிலும் அவன் பயிலுகிறான் என்று சொல்லிட்டா திருவடி பயிலுகிறது என்று வரும். பல்லுயிரெல்லாம் பயின்றது ஆகி என்று திருவடியான பயின்றதுன்னு பாடியிருக்கணும். பயின்றனன் என்று சொன்னதனாலே திருவடியுடைய கூட்டம் எல்லா உயிரிடத்திலும் அவன் கலந்திருக்கிறான். உயிர்களில் இறைவன் எப்படி கலக்கிறான்? உயிர்களுக்கு மூணு விதமான பாசங்கள் உண்டு சொல்லுகிறார்கள். ஆணவம், கண்ணம், மாயை. இந்த மூன்று விதமான பாசங்கள்ல உயிர் என்றோ அன்றைக்கே ஆணவம் அதை பற்றி கொண்டிருக்க, அவனுடைய மூல கண்ணமும் அந்த உயிரை பற்றி கொண்டிருக்கிறது. ஆரம்ப கண்ணம், மூல கண்ணம் என்பதும் உயிரை பிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாயை இருக்க அது ஆரம்பத்தில் அதுக்கு கிடையாது, பிறகுதான் அந்த மாயை என்பது வந்து பொருந்துகிறது. ஆகவே மாயை என்ற மதம் நடுவிலே வந்து பிறகு நடுவிலே போய் விட போகிறது, அதை விட்டு விடுவோம். இப்ப உயிரோடு கூட ஆணவம் இருக்கிறது, மூலகண்ணம் இருக்கிறது. அதே போலத்தான் ஆண்டவனும் அனாதிகாரமாக உயிரோடு இருக்கிறான். கல்லுயிரெல்லாம் பயின்றனன் என்றால் நடுவில் ஒரு நாள் வந்து நடுவில் ஒரு நாள் அந்த உயிரை விட்டு பிரிந்து விடுகிறான் கிடையாது. உயிரை என்றைக்கு ஆணவம் பற்றி கொண்டதோ அதே நாளிலேயே ஆண்டவனும் அதை பற்றி கொண்டிருக்கிறான், அனாதிகாரமாக ஆண்டவன் இருக்கிறான். ஒரே உயிரிடத்தில் ஆணவம் இருக்கிறது, அந்த ஆண்டவனும் இருக்கிறான். ரெண்டு பேருமே இருக்கிறார்கள், ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு எதிர்மறையானவர்கள். ரெண்டு பேர் எதிர்மறையானவர் இடத்தில் தங்கியிருக்க முடியும் அப்படின்னு கேட்டால், ஆணவம் என்பது சடம், அறிவில்லாதது. அது உயிரை பிடிச்சுட்டு இருக்கே தவிர தன்னோடு கூட இன்னொரு ஆள் வந்திருக்கான்னு அதுக்கு தெரியாது. இந்த ஆணவத்துக்கு தான் உயிரை படித்துக் கொண்டிருக்கிற காலத்திலேயே ஆண்டவன் அங்கே வந்து இந்த உயிரை பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்பது ஆணவத்துக்கு தெரியாது. ஆணவத்தால் மறைத்திருப்பதனாலே உயிருக்கு ஆணவம் மறைக்கிறதுங்கிறதும் தெரியல, கடவுள் தன்னோடு இருக்கிறான்ங்கிறதும் தெரியல, உயிருக்கு ரெண்டும் தெரியல. உயிருக்கு சித்தன்ற அறிகிற சக்தி இருந்தும் அது தெரியல, ஆணவம் சடமாகினாலே அதுக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவன் அங்கே இருந்து கொண்டிருக்கிறான். ஆகவே
அதை இங்கே சொல்றார். ஆண்டவன் இந்த உலகத்தில் உயிர் உற்பத்திக்கு முன் ஆணவத்தோடு மட்டும் கூடியிருக்கக்கூடிய கேவல ஒரு அவத்தை, கேவல அவத்தை என்று சொன்னா உயிர் ஆணவத்தோடு மட்டும் கூடியிருக்கிற ஒரு காலம். அப்புறம் பஞ்சகிரத்தை மேற்பட்டு அந்த உயிருக்கு மாயையை சேர்த்து விட்டானால் அது என்ன ஆகிருக்கிறது? சகலராக மாறுது. ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்று விதமான பாசங்களோடு கூறுகிறது. மாயை வருகிற போது மாயைக்கு ஐந்து விதமான கலைகள் இருக்கின்றன. விருப்புகளை, பிரதிட்டிகளை, வித்யாக்களை, சாந்திகளை, சாந்தி அதீதிகளை என்ற அஞ்சு கலை இருக்கு. அந்த கலைகள் வந்து உயிரை பிடிக்கிறதுனால உயிருக்கு கலை சம்பந்தம் உண்டாகிறது. அதனால சகலர், கலையோடு தொடர்புள்ளவர். சகலர் என்ற வார்த்தைக்கு கலைகளோடு தொடர்புடையது ஆன்மா என்று அதற்கு பெயர் ஏற்படுகிறது. ஆண்டவன் இதற்கு முன்னே அங்கே இருந்து கொண்டு அந்த உயிரிடத்தில் இருக்கிற ஆணவத்தை பிரிக்கணும்னு முயற்சி பண்ணுகிறான். அப்ப முயற்சி பண்ணும் போது அந்த ஆண்டவன் என்ன பண்ணுகிறான்? ஆண்டவனிடத்தில் இருக்கிற ஒரு சக்தியை அங்கே உண்டாக்கி சக்தியினாலே அந்த ஆணவத்தை உயிரிழந்து பிரிப்பதற்கு முயற்சிக்கிறான். அப்போ அங்கே அவன் கொண்டு வந்து வைக்கிற சக்தி, இருந்து கொண்டிருக்கிற இறைவன் தன்னிடத்தில் இருக்கிற ஒரு சக்தியையே கொண்டு ஆணவத்தை உயிரிழந்து பிரிக்கணும். அப்போ ஒரு பாத்திரத்து மேல கழும்பு பிடிச்சிட்டு இருக்கு, கழும்ப அகற்றணும். அப்ப என்ன செய்யணும்? அந்த கழும்பை சுரண்டணும், கிளறி விடும். அது மாதிரி இந்த உயிரை பற்றி இருக்கிற மாயையை அந்த உயிரை விட்டு பிரிக்கினா உயிர் அந்த மாயை கிளறி விடுகிறான். அந்த கிளறி விடுகிற சக்திக்கு துரோதான சக்தி என்று பெயர். துரோதான சக்தியை உண்டாக்கி மாயையை கிளறி விடுகிறான். அதாவது மாயையை தூண்டி அந்த அறிவுக்கு விஞ்ஞான கிரியை என்பது ஒன்றுமே தோன்ற வந்துவனா உடனே கெடுக்கிறான். அப்ப அதே துரோதான சக்தி என்ன செய்யுது? பிறகு மாயையை கொடுத்து கொஞ்சம் அறிவு உண்டு பண்ணுது. அறிவு உண்டு பண்ணும் அந்த துரோதான சக்தி மாயை கிளறா. மாயை கிளறின உடனே மாயை அறிவை மறைக்குது. இப்போ உயிருடைய அறிவை யாரு மறைக்கிறா? மாயை மறைக்கிறது. ஆனா எதனால? துரோதான சக்தி மாயை தூண்டி விடுறான். அப்ப மாய பக்கம் இருக்கிறாள். மாயையின் பக்கமாகவே இருந்து கொண்டு மாயையை தூண்டிவிட்டு மாயையினாலே உயிருக்கு ஒரு இனம் வருகிறது என்ற உணர்வை உயிருக்கு உண்டாகி ஓஹோ நமக்கு துன்பம் செய்கிற இந்த மாயை என்பதை உணர வைக்கிறார். உணர வச்ச பிறகுதான் அந்த மாயை இந்த உயிரானது ஆணவத்திலிருந்து பிரிய வேண்டும் என்ற ஒரு முனைப்பு உடையதாக ஆகும். அதுக்கு இந்த மாதிரி செய்கிறது ஆண்டவன். அதனிலேயே இருக்கிறான், அதை விட்டு பிரியவே இல்லை. அதனால்தான் பல் உயிரெல்லாம் பயின்றனாகி எல்லா உயிரிடத்திலும் அவன் பயில்கிறான், தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறான், விட்டு பிரிவதே இல்லை.

0: என்னென்ன உண்டு பண்றாங்க? குணம் பல்குணம் எண்ணில் பல்குணம், அளவற்ற பல குணங்களை உண்டாக்குறார். அதாவது விரும்புவது வெறுப்பது, இது போல எத்தனையோ விதமான மனோபாவங்களை, அதாவது இச்சை ஞானம் கிரியை என்று சொல்லுகிறோமே, அந்த இச்சையோ கிரியையோ ஞானத்தையோ இடைநிகளால் பிரியப்படுகின்ற உலகத்திலே ஒரு உயிருக்கு என்னென்ன விதமான குணங்கள் குணசேஷைகள் உண்டோ அத்தனை குணத்தையும் அந்த உயிரிடத்திலே உண்டாக்குகிறான். அது உண்டாக்குறான்னு சொன்னா மாயையை கொடுத்து மாயையினாலே அந்த குணங்களை அதற்கு உண்டாகும்படி ஏற்பாடு செய்கிறான். எண்ணில் பல்குணம் எதில் பெற, அந்த உயிர் தூய்மை அடைய, தூய்மை அடைவதற்காக இருந்தால் தூய்மை, அந்த உயிர் தூய்மை அடைய வேண்டும் என்ற ஒரு காரண்யத்தினாலே பல குணங்களை அதற்கு உண்டு பண்ணுகிறார். உண்டு பண்ணி விளங்கி அதை விளக்கமுறை செய்து, விளக்கி இருக்கணும் உயிருக்கு இந்த குணங்களை விளக்கினான்னு பாட்டுல என்ன இருக்கு, விளங்கி இருக்கு. ஏன் அப்படி பாடிட்டார் அப்படின்னா, தானாவே உயிருக்கு விளங்காது, அவன் விளங்கினால் உயிர் விளங்கிக் கொள்ளும், அவன் நினைத்தால் உயிர் நினைக்கும், அவன் ஆடினால் உயிர் ஆட, அதனால அவன் விளங்கி இதற்கு விளக்கத்தை உண்டு பண்ணினான். அப்படி எத்தனை அவனர்களாலே அவன்தாள் வணங்கின்னு சொன்னாரே, அந்த மாதிரி வருகிறது. திருவி சீர்த்தாவில இறைவனிடத்தில் அவர் முதல் பதிகத்தில் அவர் கேட்கிற பொழுது என்ன சொல்றார், எம்பெருமானே உழைவளர்களுக்கு உலகிலா ஒன்று என்று சொல்லிக் கொண்டும் தெளிவளர் கலைஞர் திறமனை கொண்டு சித்தத்தில் சித்திக்கின்றேனே, அழிவளர்களுக்கு ஆனந்தத்தினே அம்பலம் ஆடவங்காக தெளிவளர் தெய்வ கூத்து வந்தாயே தொண்டனேன், உணருமா உணரு, நான் உணர வேணா நீ உணரு, நீ உணர்ந்தாதான் நான் உணர முடியும், அப்ப நீ விளங்கினால்தான் நான் விளங்க முடியும், அதுதான் விளங்கின்னு போட்டார். இறைவன் தான் விளங்கி அதனாலே உயிர்களை விளங்க வைத்தான். பொருள் விளக்கினால் அர்த்தம், எப்படி விளக்கி, தான் விளங்கி உலகத்தை விளக்க வைக்கிறான் என்பதை விளங்கி என்பதற்கு விளக்கின்னு அர்த்தம் எழுதணும், அப்பதான் சரியா வரும். பல உயிருக்கு உள்ளே புகுந்து பல குணங்களையும் அணுகுவதற்காக விளக்கமுறை செய்து, மண்ணும் விண்ணும் வாரோர் உலகும், அவன் இந்த ஆன்மாக்களிடத்தில் இருக்கிற போது எந்த இடத்திலே அவன் இருக்கிறான், பூமியில் மட்டும் இருக்கானா, இல்ல பூமியிலும் இருக்கிறான், ஆகாயத்திலும் இருக்கிறான், அதுக்கு மேல் வானோர் உலகம் தேவர்கள் இருக்கிற இருப்பிடம். அப்ப ஒன்று ரெண்டு புரிய நமக்கு ஒன்று புரிய மாட்டேங்குதுங்க. அப்படின்னு மண்ணுன்னா நம்ம உலகம் பூலோகம் தெரியுது, மண்ணுன்னா தேவர்கள் இருக்கிற இடம் தெரியுது, அப்புறம் வானோர் உலகம் தான், தேவர் உலகம் தான் சொல்லியாச்சு, அப்புறம் வானோர் உலகம்ங்கிறது என்னன்னா, தேவர் உலகம் என்பது இந்திரன் மட்டும் இருக்கிற இடம் தான், அது வான் அல்லது வின் வானவர்கரசி வானவன் வானோர் என்று சொல்லப்படுறதுனா தேவர் இந்திரலோகத்தில் இருக்கிறவர்கள், இந்திரலோகத்துக்கு மேல் ஒருத்தர் இருக்கிறார், அதுக்கு மேல், அதாவது வானா அதுக்கு மேம்பட்ட இடம், வான் என்ற வார்த்தைக்கு மேலே இருக்கும். அப்ப இந்திரலோகத்துக்கு மேலே போனால் சத்தியலோகம் பிரம்மா இருக்கிற இடம், அதுக்கு மேலே போனால் வைகுண்டம் திருமால் இருக்கிற இடம், அதுக்கு மேல் போனால் ஸ்ரீகண்டத்தில் இருக்கிற கைலாயம், இப்படி எத்தனையோ உலகங்கள் மேலே போகுது, அங்க இருக்கிற இருக்கிறாரே அந்த உலகங்கள் அப்படின்னு சொன்னார். வானோர் உலகம் என்பது பிரம்மா விஷ்ணு ருத்ரர் ஆகியவர்கள் இருக்கக்கூடிய உலகங்கள், எல்லா இடங்களிலும் ஆன்மாக்கள் இருக்கிறார்கள், நம்ம பூலோகத்தில் தான் ஆன்மாக்கள் இருக்கிறார் நினைக்கூடாது, பூலோகத்தில் இருக்கிற ஆன்மாக்கள்னா சகல, அதாவது மாயையாளாகிய உடம்போடு கூடி இருக்கிறவர்கள். இனி இந்த தேவலோகத்துக்கு விட்டுங்க, தேவலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த பூத சரீரம் இல்லை, அவர்களுக்கு தூக்கம் சரீரம், வெளியில் இருக்க பூத உடல், ஆன்ம தத்துவமாகிய 25 தத்துவத்தோடு கூடிய பூத சரீரம் சகலருக்கு தான் உண்டு, ஆனால் தேவர்களுக்கு தூக்கம சரீரம். அப்ப அவர்களுக்கு இருக்கிறது இந்த மாயையை விட்டு இதுக்கு மேற்பட்ட ஒரு மாயம், இந்த மாயையிலேயே கொஞ்சம் சுத்தமாயிருக்க தூய்மையான ஒரு உடம்பு. இந்த மாயையில் உள்ள 25 தத்துவத்தில் நமக்கு புற உடல் என்று சொல்லுகிற உடலுக்கு கண்ணேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, 5 × 10 பூதங்கள் 5, அப்புறம் 5 தொழில்கள் ஆக இவைகள் தான் நம்ம உடம்புல வெளியே இருக்குது. இனி நமக்கு உள்ள ஒரு காரணம் இருக்கு, உள்ளே இருக்கிற கரணத்துக்கு அந்த கரணம்னு பேர். மனம் புத்தி சுத்தம் அகங்காரம். இந்த மனம் புத்தி சுத்தம் அகங்காரம் இருக்கு, அதுவும் இந்த 24 தத்துவத்துல அடங்கணும் தான். ஆனால் அது வேற சரீரம், பூத சரீரத்துக்கு உள்ள தத்துவங்கள் அல்ல, அது சூக்ம சரீரத்துக்குள்ளதா வந்துடும். தன்னாத்திரையிலும் ஒரு அஞ்சு சுவை ஒளி ஒரு ஓசை நாக்கம் அஞ்சு தத்துவம், இதுவும் 24 தத்துவத்தில் ஆன்ம தத்துவத்தில் உள்ளதுதான். ஆனா அதெல்லாம் உருவம் இல்லாதவை. அது வந்து ருசி பாக்குறது, வாசனை பாக்குறது, காதான கேட்கறதுன்னு சொல்றமே, இவைகளெல்லாம் உருவம் இல்லாதவை. உருவம் இல்லாதவை ஆகலினாலே இவைகளெல்லாம் சூக்மம் என்ற பெயரில் சொல்லி அந்த தன்மாத்திரை எஞ்சும் இந்த அந்த கரணங்கள்ல மனம் தவிர மற்ற மூணு இருக்கு பாருங்க, அதையும் கேட்டா 5-3 எட்டு, இந்த எட்டும் சேர்ந்தது பிரியத்தகாயம் சூக்கம் உடம்பு. நமக்கு உள்ள இன்னொரு உடம்பு இருக்கு, அந்த பிரியத்தகாயம் என்ற உடம்பு மட்டும், வெளி உடம்பு இல்லாமல் உள் உடம்பு மட்டும் இவர்கள் தேவர்கள். அப்ப அந்த பிரியத்தகாயத்துக்குரிய உயிர் இருக்க, அந்த உயிரை காக்கணுமே, அதுக்காக இறைவன் அங்கும் இருக்கிறான். அதுதான் மண்ணும் பூத சரீரம் சூக்கும சரீரம் அதுக்குள்ள ஒரு மண் சரீரம் இத்தனையுடைய 5 சஞ்சீவங்களை உடையவராக சகலர் இருக்கிறோம். தேவலோகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சரீரம் போக மீதி 4 சரீரம் இருக்கு, சூக்கும சரீரத்தோட மேல 4 சரீரம் இருக்கு, அவர்களுக்குள்ளேயும் இருவன் இருக்கிறான். அதுக்கு மேல போட்டு வச்சுங்கோ வானோர் உலகம், அங்கே போகிற போது அவர்களுக்கு அந்த சூக்கும உடம்புக்கு உள்ள இருக்கிற காரண சரீரம் என்ற ஒரே சரீரம் இருக்கிறது. அப்போ அவர்களுக்குள்ளேயும் உயிர் இருக்கு, அந்த உயிரையும் காப்பாற்றணும். அங்க இருக்கிறவர்கள் தான் விஞ்ஞான கலர் பிரளயா கலர் என்று சொல்கிற உயர்ந்த ஆத்மாக்கள். அவர்களையும் காக்கிறதுக்காக இறைவன் இருக்கிறார். அங்கேயும் பல்லுயிர் தோறும் பல்லுயிரெல்லாம் பயின்றன, அங்கேயும் பயின்றிருக்கிறார். அதுக்காகத்தான் விளக்கமா சொல்றார், மண்ணும் விண்ணும் வானோரோகம் எத்தனை இடங்களிலும் துண்ணிய கல்வி அவர்களுக்கு மிக உண்மையான ஞான அறிவை புலப்படுத்துகிறார், அவர்களுக்கு ஞானத்தை புலப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, தோற்றியும் அழித்தும் அவருடைய சரீரங்களை தோற்றுவித்தும் பிறகு அழிவித்தும் செய்கிறான். பஞ்ச விருத்தியத்தினாலே படுத்தல் காத்தல் அழித்தல் என்ற தொழுகையினாலே சரீரத்தை தோற்றி சரீரத்தை மறைத்து இந்த கிருத்தியத்தையும் செய்கிறான். தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும், மற்றவர்களுக்கு எப்படி செய்கிறானோ அதுபோல என்னுடைய இருளாகிய இந்த ஆணவ கண்ணமாகிய பாசங்களை மிகுதியும் துடைத்தான், ஏறான முழுக்க முழுக்க நீக்கிவிட்டார். எவ்வளவு பிரமாதமா சொல்றார் பாரு, தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஆணவத்தையும் இறைவன் நீக்கிவிட்டான், எண்ணத்தில் இருக்கிற கண்ணத்தையும் நீக்கிவிட்டான். நாம் ரொம்ப உயர்ந்த ஒரு ஆணவாக இருந்து கொண்டிருக்கிறேன், ஆணவ கண்ணங்கள் எல்லாம் நீக்கப்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு நான் ஆளாக்கப்பட்டிருக்கிறேன். ஆச்சாரியனாலே தீட்சை அளிக்கப்பட்டு தீட்சை முறையினாலே அவருக்கு இத்தனையும் நீக்கப்பட்டு விட்டது. சரீரத்தோடு தான் இருக்க, சரீரத்தோடு இருந்தாலும் சரீரத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்க. புளியம்பழத்துக்குள்ள ஓட்டுக்குள்ள புளியம்பழம் இருந்தாலும் ஓடு ஒத்தாம தனியா இருக்கிறது மாதிரி நாயக்காசுவர் உடம்போடு தான் இந்த ஊரெல்லாம் சுத்தரா இந்த பாட்டெல்லாம் பாடுறார். ஆனா அவர் ஆத்மாவுக்கும் இந்த உடம்புக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி அவர் ஒரு நிலை உண்டாகி விட்டார் என்பதை காட்டுறார். என்னுடைய இருளை ஏற துறந்தும் எனக்கு இருக்கக்கூடிய பாசங்களையும் ஊழியும் ஒழுத்து அடியார் உள்ளத்து எல்லா அடியாருடைய உள்ளங்களிலும் அன்பு மீதூர, அந்த உள்ளத்திலே அன்பு மிக மிக மிக. இவன் போய் குடியேறான், குடியேறான முன்ன இல்லையான்னு சொல்லக்கூடாது. எல்லா உயிரிழப்பும் எந்து விட்டுதான் இருக்கான், அவன் இருக்கிறத உயிர் தெரிந்து கொள்ளவே நீயே சொல்லியிருக்கிறேன். உயிரிடத்துல ஆணவம் இருக்கிறது, உயிரிடத்திலே ஆண்டவன் இருக்கிறான். ஆனால் அந்த ஆணவத்துக்கு நம்மோடு கூட இறைவனும் உயிரை பிடிச்சு கொண்டிருக்கான்னு தெரியாது. இது காரணம் அது சடம் அறிவில்லாதன்னு சொல்லிட்டோம். உயிர் கொஞ்சம் அறிவுள்ளது, கொஞ்சம் அறிவுள்ளது தன்னை ரெண்டு பேர் பிடிச்சிருக்கான்னு தெரியுதான்னு அதுக்கு தெரியறதில்லை. ஏன்னா அந்த ஆணவம் அவனை போட்டு அமுக்கு, அந்த ஆத்மாவை மறைச்சு விடுவதனாலே, அது கொஞ்சம் அறிவு இருந்தாலும் அறிவை விளங்க விட்டாமல் பண்ணுவதனாலே ஆணவம் பிடித்திருக்கிறதுன்னு தெரியல. உயிர் தன்னோடு ஆண்டவன் இருக்கிறான் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே இறைவன் இருந்தாலும் அவன் ஒரு சந்தர்ப்பத்தில் பிரகாசமாக வெளிப்பட்டு காணப்படுவான். எப்ப வெளிப்படுறான், எந்த ஒரு ஆத்மா அடியாராக மாறி இறைவனிடத்திலே அன்பு செலுத்த ஆரம்பிக்குதோ, அன்பு செலுத்த செலுத்த அவன் உள்ளத்திலே பிரகாசமாக வர்றான். உள்ளே இருந்து மறைந்திருக்கிறவன் இப்ப வெளிச்சமாக தோன்றுகிறான். அவனுக்கு தெரியுது நம்ம உள்ளத்துல இறைவன் இருக்கிறோம். அப்ப அவங்க தெரிவு கண்டுபிடிச்சிட்டார்கள். குடியாட்கொண்ட கொள்கையும் இத்தனையும் அவனுடைய கோட்பாடுகள். உயிர்களை உயிரிக்க வேண்டும் என்பது உயிர் கொள்கை. அதனாலே பல்லுயிரெல்லாம் பயிலுதல், எல்லா உயிரிடத்திலும் அவன் பொருந்தி இருத்தல் என்பது ஒரு கோட்பாடு. அதன் பிறகு உள்ளே புகுந்து பல குணங்களை அதை உணரும்படியே விளக்குகிறான். அந்த உயிருக்கு பல குணங்களை உண்டு பண்ணுகிறான். உயிரிடத்திலே இச்சா ஞான கிரியை என்ற மூன்று சக்திகள் இருக்கு. அந்த மூன்று சக்தி ஆணவத்தால் மறைஞ்சிருக்கு. ஆணவத்தை கிளறி விட்டு இந்த மூன்று சக்தியை வெளிப்படுத்தின. மூன்று சக்தி வரும்போது பல குணங்கள் அதுக்கு ஏற்படும், பல குணங்களை விளக்குகிறான். அதுபோல இந்த ஒரு ஆன்மாவானது சகலருக்கு மட்டுமல்ல, சகலராயிருக்கிற மண்ணுலகத்தில் இருக்கவும் இருக்கிறான். அதற்கு பிறகு விண்ணிலை இருக்கிறவர்களுக்கும் இருக்கிறான். அதற்கு மேற்பட்ட பிரளயாகலர் விஞ்ஞானகலர் ஆகியவர்கள் இருக்கிறார்களே, வானோர் உலகம் என்று சொல்கிற மிக மேம்பட்ட இடங்கள், அந்த இடங்களில் உயிர்களுக்கு உள்ளேயும் அவன் எழுந்து கொண்டிருக்கிறான். என்னுடைய இருளையும் அவன் ஓட்டி இருக்கிறான். அடியார் உள்ளத்திலே எப்போ அன்பு மீறுவோ அப்பொழுது அவன் காட்சி தர தயாராக வருகிறான். இது அவனுடைய கொள்கை. இந்த கொள்கை மட்டுமல்ல, சிறப்பும் இது போன்ற இன்னும் எத்தனையோ குணங்கள் இந்த உலகத்திலே அவன் வந்து திருடையாடு செய்யும் போது பல கோட்பாடுகளை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கொள்கையையும் இன்னும் இது போன்ற கொள்கையையும் இறைவன் ஒரு இடத்தில் உணர்த்தினான். இதுவாறு சொல்லப்பட்ட இத்தனை கொள்கைகளையும் இது போன்ற இறைவனது வேறு பல கொள்கைகளையும் ஆகமங்கள்ல வைத்து மற்றவருக்கு உபதேசம் செய்தான். அதிலிருந்துதான் திருவிளையாடல் ஆரம்பிக்கிறது.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான். அப்போதி அடிகள் நாயனார் புராணம். பகுதி 3. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அந்த பொருளை அஞ்சு அந்த தேவாரத்தில் படிச்சோம்னா மனசு ரொம்ப வைக்கும். பொருளை தெரியாமல் மிஷின் மாதிரி படிக்கணும், கம்ப்யூட்டர் இருக்கிற மாதிரி இங்கே கம்ப்யூட்டர் அழுமையும் அது மிஷின் தானே, நம்ம பொருள் தப்பிச்சாலும் அதோட சொல்லிக்கணும். அது ஒரு அழகான இப்போ ஒரு பெரிய ஒரு கேசட்ட கம்பி சுப்பிரமணியம் கம்ப்யூட்டர் போட்டு பார்க்கிறாரு. அப்பொழுது கம்ப்யூட்டர்ல அந்த செய்தியை நம்ம பார்க்கும்போது நம்ம மனம் உருகுது. கம்ப்யூட்டர் உருவாக்குது என்னதான் உரு உருகா என்ன ஆகும்? அதுதான் மிஷின். அந்த மாதிரி இல்லைங்க, சுவாமியுடைய பெருமையா இருக்கிறார். உடனே இந்த கோமயத்தினால பச்சைக்கு மீட்டினார். கோமயத்தை கொண்டு நீரா மெடுக்கிட்டா அதனா சாணம் காலையில வீட்டு முன்னால தெளிக்கிறது சாணம். பசு சாணத்தை வச்சா தெளிப்பாங்க, தெளிச்சா விஷ கிருமிகள்லாம் உள்ள வராது, சிக்கனியா வீடுகள் நடையாது. அந்த கொசுக்கள் தான் அந்த சாணத்தினால தெளிக்கப்பட்ட வீடுகளை நோய். இப்போ தொழிக்கவே இல்லை, தனி தனி ஏவையா தெளிப்பான். மழை வைக்க போடணும், எல்லாம் மாறி போயிடுச்சு. பசுவின் சாணம் எங்க கிடைக்கும்? ஆவின் பால் கிடைக்கும், ஆவின் சாணம் கிடைக்கும். அவன் பார கொண்டாந்து பேக்கெட் பார கொண்டாந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடியா வந்துடுறாங்க. எந்த பக்கத்தில் அஞ்சுக்கு வச்சுக்கணும். அதனால இந்த மாதிரி ஒரு அசமாவே இருந்த காரணத்தினால கோமயத்தினால இந்த வீடை தொழிற்சி சுத்தப்படுத்தி திருவங்க ஏற்பாடு பண்ணியாச்சு. பக்கத்திலிருந்து சாப்பிடுங்க, அவர்களே அவரை செய்தார். மைந்தரமும் மறையோர் தாமோ மருந்து இருந்து அமுது செய்ய அப்படின் மகிழ்ச்சி அடைந்தாங்க. வயசு உட்காருங்க நாயனா, நீங்க உட்காருங்க, என் பக்கத்தில் உட்காருங்க. அதற்காக கொண்டு செய்தார். அந்த வகையிலே எல்லாரும் அமர செய்து தன் பக்கத்துல அப்புதிரிகளை அமர செய்து திருவம்புது செய்கிறார். மைந்தரமும் மறையோ தாமும் மருங்கி இருந்து அமுது செய்ய சிந்தை எடுத்து நல்க கொண்டவிழ கொன்றை வேணி கூத்தன அடியாரோடும் அந்த அடியார் அங்கு அமுது செய்து அருகினாரே. அமுது செய்தார் சொன்ன அமுது செய்து அருகினாரே. இதான் சைவ பரிபாஷை. அப்படா சுவாமி பெரியவர்களை சொல்வது அருள்தல் வார்த்தை கேட்கிறீங்க. சொல்லி அருவினார்கள், கேட்டு அருவினார்கள், அவர்கள் திருமஞ்சனம் ஆடி அருவினார்கள், திருமணம் செய்து அருவினார்கள் அப்படின்னு அந்த சேத்தா பெருமான் பெரிய பிராணம் நமக்கு இந்த பாடம் எல்லாம் சொல்லிக் கொடுக்குது. இப்பொழுது அவர்கள் விடைபெற்றுக் கொண்டு பக்கத்தில் உள்ள திருப்பாடலும் மாதவ மறையோர் செல்வம் அணுகிடு செய்து காதன் அன்பு அழித்து பண்ணார் கலந்து உடன் இருந்தவின்றி தங்கியிருக்கிற மேலது நாவின் மன்னர் விளங்கிய பழனமூன்றும் பாதம் சேர்த்து சேர்ந்து நற்றமிழ் பதிகம் செய்தார். அங்கிருந்து புறப்பட்டு திருப்பழனத்துக்கு வந்தார் அப்பெருமான். திருப்பழனத்துல சுவாமிக்கு சொல்மாலை தேவார மாலை சாத்தும் போது ஒரு திருப்பாடல்ல அப்போது என்னுடைய பெருமையை வச்சு பாடுற திருநாகர சுவாமி. அப்போது என்னுடைய பெருமையை திருநாகர சுவாமி தன் தேவாரத்தை வச்சு பாடுவார்னா அவர் பெருமை எப்படிப்பட்ட திருநாகர சுவாமி யாரையும் புகழ மாட்டார், தகுதியாக புகழவே மாட்டார். நாமாக்கும் குடியிருந்தோம் நம்மளே நினைச்சோம் யாருக்கும். அப்படிப்பட்ட பெருமாள் திருவாக்கில் தேவாரத்தில் அப்போது இடம் பெறுவாரான அவர் பெருமை எப்படிப்பட்டிருப்பார். ஆகவே அந்த திருப்பழனத்துல அவர் திருநாமத்தை தேவாரத்தை வச்சுப்பாங்க. அப்போது அடிகளார்தம் அடிமையை சிறப்பித்து ஆண்டமே போது அழிந்தார்தம்மே விரும்ப சொல்மாலை வேந்த இப்போதி பெற்ற நல்லோர் எல்லையில் அன்பார்.

பாலகிருஷ்ணர் காதமல்லை கிண்டும்படி கவர்ந்தான் பாரானே ஆகிடுனோ பஞ்சிக்கார் சிறகன்னோ பரந்தாக்கோ பழனத்தான் அஞ்சி போய் கலிமெலிய அழலோமோ அப்போதி குஞ்சி பூவா இந்த சேர்வடியார் நம பார்வதி மனையே ஒரு தலைவி தன்னை பிரிந்த தலைவரை நோக்கி பாடும் போது அமைஞ்சிருந்தான் என் வளையர்கள்லாம் அவனை தேடி தேடிய கை மறைஞ்சு வளையலா கிடக்கும் வங்கி தன் வளை கவர்ந்தான் மாறானே ஆகிவின் நான் சிறச்சு பார்க்கிறேன் அந்த நாயகி ஆகிய உயிரே நாயகனாகிற சூர்வான தேடி அப்படின்னு பஞ்சிக்கால் சிறகண்ணம் பறந்தாக்கும் பழனத்தான் அவன் இங்க இருக்கிறான் திருப்பணம் இருக்கிறான் திருப்பழன கோயில் இருக்கிறான் அவனு திருமணி எங்க இருக்கு தெரியுமா திருமணி எங்க இருக்கு தெரியுமா அஞ்சி போய் அழலோம்பும் அப்போதி நல்ல தினமும் மூன்று தீக்களை வளர்த்து வேட்டி செய்கிறாரே அப்பூஜிகள் அஞ்சி போல் கண்மணிய அழலோமும் அப்பூதி குஞ்சி பூவா என்ற அவர் சிறசிரதான் சிவபெருமான் திருவடி இருக்காங்களா அப்பூஜிகள் சிறசிர இருக்கிற திருவடிய எனக்கு தரமாட்டியா நாகர சுவாமி கேட்கிறார் பாருங்க திருநாகர சுவாமி சிவபெருமான் திருவடி எங்க இருக்குதான் அழலோம்பும் அப்போதி குஞ்சி பூவா குஞ்சினா உச்சி அந்த உச்சியில இருக்கிற பூ சூர்மான் திருவடி எனக்கு முடிஞ்ச கூட குஞ்சி பூவா நின்ற செவிழியாய் அஞ்சி போய் அழலோம்பும் அப்போதி திருநாகர சுவாமி தேவாரத்துல அப்போதிகள் இப்படி இடம்பெற்றிருக்கிற காட்சியை பற்றிய அந்த மாதிரி அப்பதிகளான பெருமைக்கு ஈடு இணையில்லை இப்பொழுது நிறைய பாசனம் வரும் அதற்கு முன்னதாக சுவாமிகள் இந்த குழந்தையை உயிரிழப்பதற்காக ஒரு அருமையான தேவார சொல்மால பாடினார் பார்த்தீங்களா அதை வேகமா பாடி அற்புத திருப்பதிகளாக விழுந்தீர்ந்த திருப்பதி தான் இன்றைக்கும் திங்களோட சுற்றி ஒரு 6-7 மைலுக்கு அதுக்கப்புறம் பாம்பு கழிச்சு 6 இறந்துகிறார் அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு திங்களை சுற்றி உள்ள சுற்றுலாவில 6-7 மைலுக்கு யாருமே பாம்பு கடித்து இறந்ததில்லை அதுக்கப்புறம் திருவாக்கின் மகிமே தேவாரத்தில் ஒன்றுகொலாம் அவரும் சிந்தை உயர்வரை ஒன்றுகொலாம் உயரும் அதை சூடுவர் ஒன்றுகொலாம் இடு வெண்டனை கையனை அவர் ஊர்வது தானே இரண்டு கோலாம் இமையோ தொடுபாலம் இரண்டு கோலாம் இறங்கும் குழை பெண்ணான் இரண்டு கோலாம் உருவம் சிறு மான் மடு இரண்டு கோலாம் அவர் எதினதான் மூன்று கோலாம் அவர் கண்ணுதலாவன மூன்று கோலாம் அவர் சூரத்தின் மகிழை அவர் சூரத்தின் மகிழை ஒன்றுகொலாம் மூன்றுகொலாம் கலை கையது வில்தான் மூன்றுகொலாம் புறம் எய்தன தாமே நாலு கொலாம் அவர் தம்முகமாபன நாலு கொலாம் சரணம் முதல் தோற்றமும் நாலு கொலாம் அவர் ஊர்தியின் பாதங்கள் நாலு கோலாம் அறை பாடியதாமே அஞ்சு கோலாம் அவராடவின் படம் அஞ்சு கோலாம் அவர் பெருபுறந்தாவன அஞ்சு கோலாம் அவர் காயப்பட்டான் கனை அஞ்சு கோலாம் அவர் ஆடினதாமே ஆறு கோலாம் அவர் அங்கம் படைத்தர ஆறு கோலாம் அவர் தம்மகனார் முகம் ஆறுகோலாம் அவர் தம்மகனார் முகம் ஆறுகோலாம் அவர் தம்மகனார் முகம் ஆறுகோலாம் அவர் பார்வை செய்ய மண்டிந்தார்
ஆறுபலாம் சுவையாக்கினாம் அவர் கண்ணீரின் கடல் ஏழுபலாம் அவராலும் உலகங்கள் ஏழுபலாம் இசையாக்கினதாமே எட்டுக்கொலாம் அவர் நீரில் பெருங்குணம் ஏற்றுக்கொள்ளாம் அவர் சூடும் எனமலர் ஏற்றுக்கொள்ளாம் அவர் தோழினே அவன் ஏற்றுக்கொள்ளாம் திசையாக்கினதாமே ஒன்பது போல் அவர் வாசல் வகுத்தன ஒன்பது போல் அவர் பார்வையில் நூலிலை ஒன்பது போல் அவர் கோலக்குழல் சடை ஒன்பது போல் அவர் பாயிடம் தானே பத்து கொலாம் அவர் பாம்பின் கண் அவர் பாம்பின் பல் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல் பத்து கொலாம் எரிமோ நெறிந்து நெறிந்து உக்கன பத்து கொலாம் எயிரும் நெறிந்து உக்கன பத்து கொலாம் அவர் காயப்பட்டான் தனி பத்து கொலாம் அறியார்

தேவார மத்திய ஒன்று இரண்டு மூன்று சொல்லி கொடுத்தாரு சாமி. பக்கத்தையும் எனக்குரியா எத்தனை இருக்காங்க, பெரிய பெரிய பணக்காரம் போனா ரூபாய் எண்ண முடியாம ஒரு அசிஸ்டன்ட் போட்டு ரூபாய் என்னது என்ன கூட தெரியாது. கைநாட்டு கை கூட பணம் ஏற்றுக்கணும். இங்க சாமி சொல்லி கொடுக்கிறார் ஒன்று இரண்டு மூன்று பத்து வரைக்கும் அழகான ஆறாவது மட்டும் ஒரு விஷயம் சொல்ல ஆறு பதா அவர் தம்மகனார் முகம் அப்படிங்கணும். செவியில ஒரு பெரிய ஒரு செஞ்சிருக்கிறாள் விநாயகரை முன்னா கும்பிட வேண்டாம் சூரமாகத்தை முன்பாகும் ஒரு நாள் முருகனா கும்பிட வேண்டாம் விநாயகரா கும்பிட தேவையில்லை. இங்க அப்பா பெருமா ஆறு பதாம் அவர்

அப்பா பேரே மகன், அப்ப பேர மங்கோட அவர் தமகனார் மகன். ஆனா சுவர்மான ஆமாளம் பண்ணிட்டு முருகன் முத்திரம் கொண்டாந்து சுவர்மானுக்கு அஞ்சு முகம் அத்தனை இல்ல, அவருக்கு ஆறு முகம் உண்டு. அதோ முகம்னு ஒரு முகம், இந்த அஞ்சு முகத்தோட அதோ முகம் பின்னோக்கி இருக்கிற முகம். அதனாலதான் ஆறு முகத்துல இருந்து ஆறு நெற்றிக்கல இருந்து ஆறு சுடர் வந்து மறக்கிறாரு. அஞ்சு முகம் இருக்குன்னா ஆறு சுடர் எப்படி வரும்? கந்தபுராணத்துல முருகப்பெருமான் ஆறு குழந்தையா வந்தாருன்னா இவருக்கு சுவர்மானுக்கு அஞ்சு முகம் தான் இருக்குன்னா அஞ்சு சுடர் தான் வந்திருக்கணும். முருகப்பெருமானுக்கு ஆறு முகம் பேர் வரும், அஞ்சு முகம் ஆகுவேன். அஞ்சு முகம் சாமி வராரு அப்படின் திரும்பி ஆயிரும் கேட்டீடா. அதுதான் ஆறு முகம் அவருக்கு உண்டு, இது தெரியாம இருக்கிறாங்க. அப்பாவிங்க திருமண நாயன அதோ முகம் தரிசனம் வரும் அதிகாரமே போன்ற சிவபெருமான் திருமுகம் கீழ் நோக்கி இருக்கிறது. நாலு திசைக்கு நாலு, ஒன்று மேல் நோக்கி கீழ் நோக்கி ஆறு. இதெல்லாம் தெரியாம இருக்கு சைவ சிந்தாங்க அடிப்படையை தெரியாதவங்க வாயில் வந்தபடி நான் நினைச்சதான் பேசிட்டாங்க. அதனால அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் என்பதான் இங்கே விண்ணப்பம். உண்மையான சைவனா அல்லது வழிக்கு விழுகிற சைவனா பார்க்கணும். வழிக்கு விழுதா போ போய் தொலைவு மத்தவங்க எழுதக்கூடாது. நான் வழிக்கு விழுதேன், நீ அவங்கள வாங்கி எழுதாங்க அப்படி போயிடாதீங்க. அவரை பார்த்தோம் ஐயா நீங்க போயிட்டு வந்த வழிக்கு கீழே விழுந்துட்டு இருங்க, நாங்க வரமாட்டோம் சொல்லுங்க. ஆகவே ஆறுகளா அவன் மகனா முகம் சொன்ன போயிட்டே அப்படின்னு இந்த அற்புத பதியத்தை பாடினால் பாவே இல்லை குழந்தை உயிர் பெற்று எழுது. அந்த சிறப்பை திருப்பரணத்துல அஞ்சி போய் கலிமணி அழகம் அப்பூஜையில் அப்பூஜையாக சிறப்பித்து பாருங்க. அப்பர் பெருமானுடைய புகழுக்கு ஈடு இணை உண்டோ சேகர பெருமான் அப்பூஜை திருப்படி விளங்குறவா. இவ்வகை அரசிம்பானம் ஏற்றி எப்பொழுதும் நானும் அபருந்தவர் முட்டாளே என உணர்ந்து அடைவாராம். செல்லும் செவ்விய நெறியதாக திருத்திலை மண்ணுள் ஆடும் நபியம் கண்ணால் பங்கர் நற்களல் நண்டினாரே. நம பார்வதி மதனே அகரமகாதேவா. திருத்திலை மண்ணிலை ஆடுகிற சிவபெருமான் திருவடியில அப்பூஜையில கலந்து கொண்டா சரித்திரம் பூர்த்தி ஆகிறது. ஒரு சிறப்பு திருநாகர சுவாமியின் முத்திடங்க நட்சத்திரம் வந்து சித்திரை சதயம். திருமலை வாயில அன்பர்களுக்காக எல்லாருக்கும் அது அந்த நட்சத்திரம் மனப்படம். ஏன்னா அன்றைக்குத்தான் நம்முடைய பெருமாளுடைய திருமேலக சாத்தின சந்தனத்தை எடுத்து மீண்டும் சாத்துகிற நாடு. வாயில் வரிசுக்கு உள்ளவர் தம்பியை சுப்பிரமணிய குடியிருக்க வாங்க வாங்கினேன். நம்முடைய குருக்கள் சதிபுரம் வாங்க வாங்குறார், ஓதாமட்டு வாங்க வாங்குறார், சித்திர சதயம் அப்பர் சுவாமியை குறிப்பிட்டு அங்க சங்கங்கள் போக முடியாது. ஆனா சீக்கிரம் ஒரு ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணுங்க அந்த மாதிரி ஒற்றுமை பெருமையுடைய கால்மலர் கமலபாவி கழனிசூல் சாத்தமங்கை நான்மறை நீலநக்கர் திருத்தொழில் நபிகள்.

ஆண்டவரால் இந்த சொல்மாலையை நமக்கு தந்த ஸ்ரீகார பெருமான் திருவடிகளை நாம் சிவசுமே சூழி செம்மையான வாழ்வை பெறுவோமாம் என்று கூறி இந்த சரித்திரத்தின் இன்றுடன் நிறைவு செய்யும். அதற்கு முன்னதாக வழக்கம் போல 11 திருமுறையிலே நம்பியாண்டார் நம்பிகள் பாடுவதையும் திருத்துடர் புராண சாதத்திலே உமாவிசோச்சனம் பாடுவதையும் கேட்டு நாம் இன்னும் திரும்பலாம். இப்பொழுது இவ்வளவு விஷயத்தையும் நம்பியாண்டார் நம்பிகள் ஒரே திருப்பாடலை வச்சு காட்டிருப்பார்கள்.

நான் அதை சொல்ல பாரு தான், எனக்கு சொத்து, எனக்கு பொருள் சொத்து எல்லாம் இதையுமா திருநாகர்ஷன் பாகம் தாங்க. தனமாவது திருநாவுக்கரசின் சரணம் என்ன, மனமா புறம் பந்து வாழ்த்தி வைத்து ஆந்தவன் வந்தவனுக்கு, இனமா தனது பெயரிடல் பெற்றவன் எங்கள் எழுதுகிறார். அனமா வயல் திங்களூரில்

0: அடுத்தபடியாக திருத்தொண்டர் புராண சரத்திலே கொற்றமுடி மாவேஸ்வராச்சாரிய சுவாமிகள் அற்புதமாக இந்த சரித்திரத்தை மிக அழகாக எடுத்துரைக்கிற ஏற்றத்தை காணலாம். திருச்சிற்றம்பலம் அந்தமின் நல் திங்களூர் வரும் அப்பூதி அருமறையோர் திருநாவுக்கரசின் நாமும் பந்தரிடை எழுத கண்டு அரசு எய்த பணிந்து பரிகலம் நேடி படைப்பை சேர்ந்த மைந்தன் உயிர் உயர் கதலி இறைவேல் துஞ்சும் வாழரபு கவர உடன் மறைத்தல் கேட்டு உடல் மறைத்தல் கேட்டு சிந்தை மகிழ்ந்து உயர் பதிகம் மருந்தால் தீர்த்து திருமுது திரு அமுது செய்ய அருளை சேர்ந்துள்ளாரே. அரே நம பார்வதி மதையே. இவ்வாறு நாயனாருடைய அற்புத வரலாற்றினை உமாமகேஸ்வராச்சார சுவாமிகள் எடுத்துரைக்கிற பாங்கே பாங்கு சொல்லி இந்த அளவிலே நமது அப்புதிரான அருகிய சரித்திரத்தை நாம் நிறைவு செய்வோமாக. இந்த அற்புத சரித்திரத்தை நாம் தெரிந்து கொண்ட விஷயம் சுவாமிகள் முழுக்க முழுக்க குரு பக்தியினாலே அவருடைய அருமை பெற்றார், சிவபெருமான அருமை பெற்றார். குருவாகிய திருநாவுக்கர சுவாமியே வழிபடி தெய்வமாக கொண்டு வளம் பெற்ற நாயகர் அப்புதிரி நாயனார். அவருடைய பெருமைக்கு ஈடு இணையில் என்று சொல்லி திருநாவுக்கர சுவாமியுடைய திருவிழி அவர் தேவாரத்தில் இடம்பெற்ற ஒரு சிறப்பு வரை கிடைத்தது. அந்த பாக்கி யாரு கிடைக்கும்? அந்த அப்புதிரி நாயனாரை நாம் எல்லோரும் வணங்கி வந்துருவா. திங்களூர் போனா அவருடைய சந்தனி எங்கே இருக்குன்னு பார்த்து கும்பிடலாம். ஆனா கிடையாது சந்திரன் ஐயா சந்திரமா எங்கே இருக்கார் முருகர் வாங்க ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. இங்க வீட்டுல ஒரு நீளம் 27 பேர் அவங்க பேரெல்லாம் சொல்லி அத்தனை மணின்னு வேன்ல டபக்கு ஏறி உட்காந்து லெவல் கிராசிங் காணும் பார்க்காம போன ரயில் பார்க்காம எத்தனை கூட்டம் இருக்கு. அதனால நாம சென்றால் அங்காங்க இருக்கிற மூலவர்கள் இருக்கிற சுவாமி மெயின் சுற்ற கும்பிட வாழ்படத்துக்கு போகணும். நம்ம நவகிரக வழிபாடு பண்றவங்க அப்புறம் மூலசாமத்தை கும்பிடுறது. ஆகவே அதெல்லாம் மாற்றிக்கொண்டு திருநாமல்ல பரமேஸ்வரனை அடியாறு மக்களை மனதில் கற்றுக் கொடுவோம் என்று இதுவரை இந்த சிந்தனையில பொறுமையோடு செயல்படுத்த உங்கள் அனைவருக்கும் அவர்களுடைய நன்றியினையும் ஆசீர்வாதம் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை
1: சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சமய கொள்கை விளக்கம். வழங்குபவர் சிவத்திரு சண்முகவேல் அவர்கள், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
2: ஆகையினாலதான் அந்த சைவ சமயத்துக்கும் அவ்வளவு உயிரோட்டம், அதாவது மற்ற சமயங்களுக்கும் இதுக்குள்ள வேறுபாடு என்னங்கிறது நான் சொல்லிட்டு வரேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டு வரேன்னு நிறைய சொல்லிக்கணும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் செய்தி அறிக்கைன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்ன கேட்கறோம் உங்களுக்கே புரியாம போயிடும். இன்னும் சைவ சமய கொள்கை விளக்கத்துக்கு நான் போல. சைவ சமயத்திற்கும் பிற சமயங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, அதோடு இன்னொரு வேறுபாடு இருக்கிறது. இப்ப ரெண்டு வேறுபாடு முக்கியமா சொல்லியிருக்கேன். மற்ற சமயங்கள் எல்லாம் காலத்திற்கு கட்டுப்பட்டவை, ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயேதான் அந்த கொள்கையை வரையறை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா சைவ சமயத்துடைய கொள்கையை எப்பொழுது வரையறை செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கு காலம் யாராலும் நிர்ணயம் பண்ணவே முடியாது. இந்த உலகத்தினுடைய காலம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். காலம் நாம வச்சிருக்கிற காலம் ரொம்ப, அந்த காலத்தை நினைச்சாலே பயங்கரமா இருக்கும். அது ஆறுமணாளுடைய சைவ வினாவுடை பாலபாடம் 4வது பகுதியில கால பிரமாணம்னே ஒரு செய்தி சொல்வார். இப்ப நடக்கிற கற்பம் என்ன, அந்த கற்பத்துல இப்ப என்ன நடக்குது, நமக்கு என்ன தெரியும், 2008 வருஷம் அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். கிறிஸ்டியன் காலண்டர்ல கிரிகோரியன் காலண்டருக்கு பேரு. ஆனா இங்க என்ன சொல்கிறேன்னு கேட்டால், பல கற்பங்கள் இப்ப நடக்கிற கற்பம் ஸ்வேத வராக கல்பம். நம்முடைய வரையறை ரொம்ப அதிபயங்கரமானது. ஒரு கற்பம் என்பது எவ்வளவு தெரியுமா, ஒரு கற்பத்துக்கு ஒரு கற்பம்னா பிரெக்னன்சி நினைச்சிடாதீங்க. கற்பம் இருந்தா அதாவது இளைஞரானா போட்டா பிரெக்னன்சின்னு அர்த்தம் கற்பம். கற்பம் என்று வல்லினரானா போட்டா அது கல்பம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தையினுடைய தெரிவு. கல்பம், கல்பம் என்று சொன்னால் நம்முடைய கணக்குல 432 கோடி வருஷம் நினைச்சு பாருங்க. நம்ம வருஷ கணக்கு வச்சிருக்கோம்ல, இதுல 432 கோடி வருஷம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஒரு கல்பம். அந்த கல்பத்துல இப்ப என்ன, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, 1000 கல்பங்கள் சேர்ந்து அதுக்கப்புறம் இன்னொரு மாறு மழை. அந்த 1000 கல்பத்துக்கும் பேர் இருக்கு. என்ன ஆச்சு, வேற எந்த சமயத்தில் பார்க்க முடியாது. இப்ப நடக்கிற கல்பத்துக்கு பேரு ஸ்வேத வராக கல்பம். ஒரு கல்பம் என்பது 432 கோடி வருஷம். அந்த 432 கோடி வருஷமானது நம்மை படைக்கின்ற பிரம்மதேவனுக்கு 6 நாள், அவனுடைய கணக்குக்கு ஆஃப் அ டே, நம்ம கணக்குக்கு 432 கோடி வருஷம். அப்ப அவனுடைய ஆயுள் காலத்துல எவ்வளவு வருஷம் இருக்குன்னு பாத்துட்டு, அதான் ஞானசம்பந்த சொல்லுவார், எண்ணிலாண்டு எய்தும் வேதா. இதெல்லாம் ஞானிகள் சொல்றாங்க. கற்பமும் ஈரும் கண்டோன் காண்க, திருவாசகம் சொல்றோம். என்ன சொல்றாரு, ஒரு கற்பம் எப்ப ஆரம்பிச்சது, ஒரு கற்பம் எப்ப முடியும் உனக்கு தெரியுமான்னாரு. ஒன்லி லார்ட் சிவா நோஸ். கற்பமும் ஈரும் கண்டோன் காண்க, திருவாசகத்தை நம்ம படிக்கலாம். ஆனா எவ்வளவு நுட்பங்கள் அதுல இருக்கு பாருங்க. அது இறைவன் ஒருவனுக்குத்தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய காலக்கணக்கு நம்ம வச்சிருக்கோம். அந்த காலக்கணக்கின் அடிப்படையிலேதான் சைவ சமயம் என்றைக்கு தோன்றியது என்று யாராலும் சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய பெருமை. இன்னொரு பெருமை என்னவென்றால், இந்த சைவ சமயத்தின் கொள்கை விளக்கத்தை வந்து காலம் கடந்தது. இன்னொன்று, சைவ சமயத்திலே சொல்லப்படுகின்ற ஆணிவேரான கொள்கைகள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அந்த லா ஒர்க் பண்ணும். இந்த சயின்ஸை உங்களால் மறுக்க முடியாது. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். சயின்ஸ் மாதிரி. இப்ப 3வது ஒன்று சொல்ல போறேன், சைவ சமயத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டால் அது உங்களுக்கு சொல்ல தெரியும். நான் சொன்னேன்னா 2000 திருப்பி சொல்ல முடியாது. நீங்க அது சில செய்திகளை நான் சொல்வேன் எப்பொழுதுமே, சில செய்திகளை நோட்டில் எழுதிக்கிடுங்க, சில செய்திகளை மனசில் எழுதிக்கிடுங்க. மனசில் எழுதுகிற செய்தி நோட்டில் எழுதுனா என்ன ஆகும், 2 மாசம் கழிச்சு என்ன சொன்னார்னு பிறக்கணும். ஆனா மனசுல எழுதுனா அது உடனே கம்ப்யூட்டர் மாதிரி உடனே வந்துடும். ஆகவே சிலவற்றை நாம் வந்து மனசிலே ஆணித்தரமாக எழுதிக்கொள்ள வேண்டும். அப்படி செய்ய 3வது ஒரு செய்தி என்னவென்றால், சைவ சமயத்தின் கொள்கையை இந்த சைவ சமயத்தின் வழிபடு கடவுளே சொல்லுகிறார். மற்ற சமயங்கள் அப்படி இல்லை. பர மண்டலங்களில் இருக்கக்கூடிய பிதாதான் கடவுள் யூதர்களுக்கு, ஜெகோவா. ஆனா அந்த கொள்கை விளக்கத்தை அவரே நேரம் செய்யல. அதுக்கு என்ன பண்றாரு, மோசே அப்படின்னு ஒரு தூதர் அனுப்பிச்சுதான் விளக்குற. அதே போல கிறிஸ்துவ சமயத்தில் கொள்கைகளை இயேசு என்ற ஒரு தூதர் வந்துதான் விளக்குற. இஸ்லாமியத்தினுடைய கொள்கைகளை நபி என்ற ஒரு தூதர் வந்துதான் வளர்க்கிறார். ஆனால் நம்முடைய சமய கொள்கைகளை ஒரு தூதர் மூலமா வளர்க்கல. அவர் இதெல்லாம் வித்தியாசம் சமயத்துக்கு. ஒரு தூதரை அனுப்பிச்சு வளர்க்கல. ஏன்னா தூதர் வந்து எப்பயுமே மிஸ்ர பிரசன்ட் பண்ணலாம். அதனாலதான் அந்த கொள்கை விளக்கத்தை சொல்லுவார் பாருங்க, ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகி கழிப்பவர் இல்லையாகும். பிரமாணம் நான் சொல்றதெல்லாம் என்ன நினைச்சிருக்கீங்க, இதெல்லாம் சண்முகவேல் கருத்து போல நினைச்சிருக்கீங்க. நல்லா ஞாபகம், நான் சொல்லுவதெல்லாம் என்னுடைய கருத்து இல்லை, கோட்டை சத்தியம் பண்ற மாதிரி நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மைக்கு புறம்பானது இல்லை. அதே போல நான் ஒரு சத்தியம் பண்றேன், நான் சொல்லுவதெல்லாம் என் கருத்து இல்லை. ஞானிகள் நூல்களின் வாயிலாக எதை சொன்னார்களோ அதைத்தான் சொல்லுகிறேன். சிவஞான சித்தியால சொல்ற கொள்கை விளக்கத்தை தூதர மூலமாக பண்ணல, அவரையே தான் பண்ண. அது எப்படி சொல்ல, ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாயில் கழிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள சுரர் நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குருசந்தான செய்தியும் செஞ்சிடாவே. சரியாருக்கு விளக்கம், சரியான சித்தியாருக்கு இலங்கையில் தோன்றிய மூணாம் திருவடங்கம் பிள்ளையவர்கள் என்ன அருமையான விளக்கம். அதாவது இந்த ஞானிகள் வரிசைக்கு பிறகு உரையாசிகள் வந்தாங்க. சிவஞான சித்தியாருக்கு அனுகூலிமான்கள் உரை பண்ணாங்க. பெரியவங்க சிவஞான முனிவர் போன்ற ஞான பிரகாசர், இலங்கையில் தோன்றிய ஞான பிரகாசர், சிவஞான சுவாமிகள், இன்னொரு நிரம்பழகிய தேசியர், இது மாதிரி பெரிய அவங்கெல்லாம் அனுபவம் வாய்ந்தவர்கள். ஆனா அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்களும் கொஞ்சம் பேர் வந்தாங்க. இந்த ஆராய்ச்சியாளர் வரிசையில தான் அவங்க திருவிளங்கம்பிள்ளையெல்லாம் வர்ற. அவங்களும் என்ன பண்றாங்க, ஏற்கனவே ஞானிகள் எழுதிய கொள்கைகளை வைத்துக் கொண்டுதான் உரை எழுதுறாங்க. இதனுடைய புதிதாக உரை எழுதல, ஏன்னா அந்த மொழி வந்து அவர்கள் சொல்லுகின்ற அந்த ஞானிகள் எழுதிய உரை வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். அதை என்ன பண்றாங்க, கொஞ்சம் டைல்யூட் பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளவு நமக்காக வேண்டி கொஞ்சம் இறங்கி நமக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்றாங்க. அப்படி சிவஞானசு அதுக்கு சொன்னாங்க, சித்திக்கு மேல் நூல் இல்லை, சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லை. பழமொழி, சிவத்துக்கு மேல் தெய்வம் இல்லை, சித்திக்கு மேல் நூல் இல்லை. சிவஞான சித்தியார் தான் அதுக்கு என்ன ஒரு பெரிய பெருமை என்றால், சைவ சமயத்தின் கொள்கைகளை 28 ஆகமங்களின் மூலமாக சிவபெருமான் 66 முனிவர்களுக்கு பல்வேறு காலங்களில் வெளிப்படுத்தினார். இப்ப சிவபெருமான் இந்த சைவ சமயத்தின் கொள்கைகளை என்றைக்கு எழுதினார்? அடுத்த கேள்வி வரும். என்றைக்கு எழுதினார் மெய்கண்டார், என்னைக்கு எழுதினார் அப்படின்னு அன்னைக்கு சொல்லலாம். சம்பந்தர் எப்போது பாடினார் என்றால் அது கிபி 3 வருஷம் சொல்லலாம். சேக்கலார் பெரிய புராணத்தை எப்படினானா 3 நூற்றாண்டுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி, சிவபெருமான் என்றைக்கு தன்னுடைய சைவ சமயத்தின் கொள்கைகளை வரையறுத்தார்? கிமுவா கிபியா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுது, இந்த உலகத்தை என்றைக்கு சிருஷ்டி செய்தாரோ அன்றைக்கே எழுதிவிட்டார். அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க, அவர் சமஸ்கிருதத்துல எழுதினாரா, தமிழ்ல எழுதினாரா, பேப்பர்ல எழுதினாரா, வால் பாயிண்ட் பென் வச்சு எழுதினாரா, இக்கு பேனா வச்சு எழுதினாரா அப்படின்னு கேட்பீங்க. அடுத்த கேள்வி, அதுக்கும் பதில் இருக்கு. அவர் எங்கே எழுதினார் என்றா, த காஸ்மிக் சவுண்ட். என்றைக்கும் அழியாமல் இருக்கிற பேப்பர் அழிஞ்சிடும், அவருக்கு தெரியாதா? நீ என்ன கருவியை கண்டுபிடிச்சாலும் அந்த கருவி ஒரு நாளைக்கு அழியதான போகுது. ஆனால் என்றைக்குமே அழியாமல் இருக்கக்கூடிய இடம் எது, நாத தத்துவம், த காஸ்மிக் பொட்டன்சியாலிட்டி. அந்த காஸ்மிக் பொட்டன்சியாலிட்டியில வச்சுட்ட, ஆனால் அதை யார் படிக்க முடியும் என்றால் ரிஷிகள் மட்டுமே உணர முடியும். எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நான் எழுதிடலாம், அதை எழுதுனா டிசைபர் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப கல்வெட்டு இருக்கு, இந்திய நாட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லா கோயிலையும் வரலாறையும் கல்வெட்டுல இருக்குது. உங்களால படிக்க முடியுமா? நல்லா எழுதி நல்லா தண்ணி போட்டு ஆயில் போட்டு பண்ணா தெளிவா தெரியும். ஆனா உங்களால படிச்சு அர்த்தம் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த கல்வெட்டு கலையில நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணல. அதுக்கு கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் கூட்டம் தான் தெரியும். டாக்டர் எழுதுற பிரிஸ்கிரிப்ஷன் நமக்கு தெரிய
3: மாட்டேங்குதேன்.
2: அதாவது ஒரு டாக்டர் என்ன பண்ணாரு, தன்னுடைய மகளுக்கு ஒரு கடிதம் போட்டார். அவன் ரொம்ப படிச்சவர், படிச்சு படிச்சு பார்த்தா அப்பா என்ன இருக்காருனே புரியல. உடனே யோசனை பண்ணா அங்க மெடிக்கல் ஸ்டோருக்கு ஒரு பார்மசிஸ்ட போய் படிக்க சொன்னா. பார்மசிஸ்ட் கேன் ரீட் டாக்டர்ஸ் ரைட்டிங். போது எல்லாம் சொன்னதான் போச்சு. ஆனா அவர் அவரை வந்து தெளிவா எழுதுறேன். அதுபோல அவர் எங்க எழுதினார் என்றால் இந்த காஸ்மிக் பொட்டன்சியாலிட்டி இதெல்லாம் மாபாடியத்தில் வருது. அந்த மாபாடியத்தில் வர்ற செய்தியை நான் அந்த வார்த்தையில சொல்லாம கொஞ்சம் இறங்கி சொல்றேன். ஏன்னா மாபாடியத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா அது வந்து ஹை ஸ்டாண்டர்ட், தமிழ் தர்க்கம் எல்லாம் சேர்ந்து கலந்த வார்த்தைகள். உதாரணமாக ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்போ குருட தத்துவம்னா என்னன்னு சொல்லுவார், டிவைன் பண்ணார் பாருங்க. இனி இங்க நம் கலையும் முதலிய பஞ்ச கஞ்சுகப்பட்டு பொதுமையார் போத்திருத்துவம் எய்தி நின்ற ஆன்மா பிரகிருமாய போக நுகர்ச்சியின் உன்முகத்துக்கு ஏதுவாகிய அவிச்சை முதலிய பஞ்ச கிளேசம் என்னும் பும்சுவ மரம் உடையனாய் குருட தத்துவம் என நிற்கும். புரிஞ்சிருச்சா? அங்க என்ன கேட்டா சம்ஸ்கிருதம் இல்ல, அது டெக்னிக்கல் டேர்ம்ஸ். எப்பயுமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ் போகும்போது இட் டிரான்சென்ட் த பேரியர்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி இருக்கும் அந்த நடை. அதை நாங்க என்ன பண்றோம், எங்களுடைய ரோல் என்ன, சிவஞான மொழிகள் எழுதுனத படிச்சா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் எதுக்கு, அதுக்கு தர நான் ஸ்கால் எடுத்துட்டு ரோல் என்ன, படித்தால் அதுவே முடிந்து விட்டால் வாதியாரே வேண்டியதில்லையே. சில செய்திகளை அதாவது கொஞ்சம் நகைச்சுவையாகவும் சொல்லணும் இல்லையா? அப்பதான் ஏன்னா முக்கியம் நம்ம பேச போகக்கூடிய அந்த பொருள் இருக்கு பாருங்க, ரொம்ப நுட்பமான ஒரு பொருள். ஆகவேதான் அந்த காஸ்மிக் பொட்டன்சியாலிட்டியில வைக்கிறார். அதை வந்து யாரு வந்து அதை டீசைஃபரிங் கெப்பாசிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதை படித்து என்னவென்று சொல்லக்கூடிய இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் ரிஷிகள்னு பேர். ரிஷிங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். ரிஷினா என்ன அர்த்தம், ரிஷி. இந்த ரிஷிங்கிற வார்த்தை தமிழ்ல எப்படி வரும், இருடின்னு வரும். ரிஷிங்கிற வார்த்தை தமிழ்ல இருடி
3: முனிவர்னு
2: வருது. முனிவர்னு வந்தா என்ன ஆகுதுன்னா முனிவருக்கு அர்த்தம் வேற, ரிஷிக்கு அர்த்தம் வேற. அது ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. சில நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, நியரஸ்டா தான் வரும். இப்போ உதாரணமா எடுத்துக்கொண்டால் இப்போ உயிர், ஆன்மா, புருடன், பசு, பிராணன், இப்போ எத்தனையோ வார்த்தை வரும் உயிர் குறிப்பது. ஆனால் எல்லாம் எக்ஸாக்ட்லி சிமிலர் கிடையாது. உயிரை இத்தனை வார்த்தையை போட்டு சொல்லலாம், பிராணன் சொல்லலாம், ஆன்மான்னு சொல்லலாம், வந்து நிறைய உயிர் என்று சொல்லலாம், பசு என்று சொல்லலாம், இப்படின் சொல்லலாம், ஈக்குவலன்ட் தான். ஆனா வெதர் தேர் எக்ஸாக்ட்லி சிமிலர், ஒரு மைன்யூட் இருக்கு, சாஸ்திரத்துல தான் வருது. அதுபோலதான் இறைவனை குறிப்பதற்கு பதின்னு சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், சக்தின்னு சொல்லலாம், பிரம்மம்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்னான்னு இல்லை, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா எல்லா சொல்லும் பொருள் குடித்தனவே, தொல்காப்பிய சொல்லிட்டார் இல்லையா. ஒரு சொல்லு ஒரு பொருளை குறிப்பதற்கு பல வார்த்தை இருக்குன்னாலே அந்த நுட்பமான பொருள் வேறுபாடு இருக்குன்னு அர்த்தம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனரே அப்படி சொல்லிட்டார் இல்லையா, அதுபோன்ற அங்க நுட்பம். அவைகளைத்தான் என்ன பண்ணினார்கள் அந்த ரிஷிகள், அதாவது திருமாசத்துல வரும் அந்த வார்த்தை, ஏகாசமிட்ட இருடிகள் போகாமே ஆகாசம் காவர் என்று உந்தி வர. இந்த வார்த்தை திருமாசத்துல வருது திருவுந்தியால். ஏகாசமிட்ட இருடிகள் போகாமே ஆகாசம் காவல் என்று உந்தி வர, அதற்கு அப்பாலும் காவல் என்று உந்தி வர. இருடிங்கிற வார்த்தை மாணிக்கவாசருடைய திருவாக்கில் வருது. ரிஷி என்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு அதுக்கு தமிழ் வடிவம் தான் இருடி. அது பெண்ணாக இருந்தால் வேற மாதிரி வரும். ரிஷி, ரிஷிக்கு என்ன பெண்பார், ரிஷினின்னு சொல்லிடக்கூடாது.
3: ரிஷி பத்தினி,
2: ரிஷி பத்தினா மனைவின்னு ஆயிரும். அதான் அவளே ஒரு ரிஷியா இருந்தா ரிஷி பத்தினியா, ரிஷியினுடைய மனைவி அவ்வளவுதான். ஆனா அந்த அது பெண் ரிஷியாக இருந்தால் அதுக்கு பேர் பிரம்மவாதினின்னு வரும். பிரம்மவாதினி சாமியாருக்கு என்னடா பெண்பால்னா சாமியாரினின்னு அவர்த்தன். அது போல அது அந்த உபனிஷத்துல வரும்பொழுது அந்த ரிஷி பெண் ரிஷின்னு இருக்காங்க நம்ம கிட்ட உபனிஷத்துல வருது. லோபாமுத்திரை, அகத்தியருடைய மனைவி ஒரு ரிஷி, லோபாமுத்திரைன்னு பேர் அவளுக்கு. வித்தியாசம் இருக்கு ஐயா கேட்ட மாதிரி. முனிவர் என்பதற்கும் ரிஷி என்பதற்கும் ஞானி என்பதற்கும் ஒரு வகையில ஒற்றுமையில் இருந்தா கூட நுட்பமான வேறுபாடுகள் உண்டு.
3: வாதி,
2: அது வந்து அந்த சம்ஸ்கிருத அந்த மொழி, இப்ப எல்லா மொழிக்கும் உண்டு. ப்ரொப்ரைட்டர்னா ப்ரொப்ரைட்ரிக்ஸ்ங்கிறான், அதுக்கு பெண்பால். ஒண்ணுக்கு பெண்பால் மாறுது இல்லையா சொன்னா, ஒவ்வொன்றுக்கு இணையான சொல்லணும் இல்லையா. மேன்னா உமேன் சொல்லணும், கேர்ள்னா பாய்னு சொல்லணும், கைனா கால்னு சொல்லணும். ஆனாலும் அதுக்கு இணையான ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை சொன்னாதான ஜெண்டர் மாறும். அது பல செய்திகள். என்னுடைய நான் எப்பொழுதுமே என்னிடத்துல ஒரு ஒரு குறிக்கோள் என்னன்னு கேட்டா, சைவ சித்தாந்தத்தை சொல்லும் பொழுதே ஜெண்டர் நாலேஜும் சொல்லி கொடுத்துடணுங்கிறது என்னுடைய, அது ரொம்ப முக்கியம். பிராக்டிக்கலா நடைமுறையிலிருந்து, விஞ்ஞானத்திலிருந்து, சட்டத்திலிருந்து, எல்லாத்துலேருந்தையும் மேற்கோள் காட்டணும். காட்டும் போது நமக்கு என்ன உண்டாகுது என்றால், அந்த கலையை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் சொல்லணும். அவங்க தான் சட்டத்திறமையை அதாவது
3: சட்டத்திறன் மட்டுமல்ல சமயத்திறனையும்
2: ஐயா இருக்கிறனால ஒண்ணு சொல்றேன். சட்டத்துல வந்து எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா, அந்த மூன்றாவது செக்ஷன்ல என்ன வரும், டெபினிஷன்ஸ். முதல்ல சட்டத்தோட பெயர் சொல்லுவான். எந்த எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த சட்டத்துக்கு என்ன பெயர் கொடுப்பான் ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல. ரெண்டாவது செக்ஷன்ல என்ன சொல்லுவான், இது வந்து எங்க வந்து எக்ஸ்டாண்ட், இந்த சட்டம் வந்து சில இந்த சட்டம் இந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை ஆகாதுமா, அது ரெண்டாவது சொல்றான். மூணாவது என்ன சொல்றனா, டெபினிஷன்ஸ். இந்த சட்டத்துல வரக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு இந்த சட்டத்துல என்ன அர்த்தம்மா. நீ ஒரு அர்த்தத்தை மனசுல வைக்கலாம், ஆனால் இந்த சட்டத்துல என்ன அர்த்தம்னு சொல்ற இல்லையா, டெபினிஷன். எந்த சட்டத்திலும் இல்லாம இருக்காது. அது போலதான் எப்பயுமே ஒரு விஷயத்தை விளக்குறதுன்னு இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறது ஈஸி, ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறது ரொம்ப எளிமை. ஆனா அந்த விஷயத்தை வாயினாலே விளக்குவது, வார்த்தைகளினாலே மொழியினாலே விளக்குவதுதான் கஷ்டம். உதாரணமாக அன்றைக்கு நேற்று நான் ஒன்று சொன்னேன், இப்போ ஜன்னல், இந்த இந்த ஹாலில் எத்தனை ஜன்னல் இருக்கு, எத்தனை கதவு இருக்கு, எத்தனை டேபிள் இருக்கு, எத்தனை சேர் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க யாராவது சொல்லாமல் சொல்லத்தோட சொல்ல தெரியாதவங்க யாராவது இருப்பீங்களா, எல்லாரும் சொல்லுவீங்க. அடுத்த ஒரு கேள்வி கேட்டால் ஒருத்தரும் சொல்ல முடியாது. நாற்காலி என்றால் என்ன, யூ டிஃபைன் வாட் இஸ் எ சேர், டோர்னா என்ன, டேபிள்னா என்ன, சேர்னா என்ன, மைக்னா என்ன, டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு 25 பேர் ஒண்ணு போல சொல்லுவீங்களா,
3: 25 டெபினிஷன்
2: கொடுப்பீங்க இல்லையா. அப்ப என்ன வருது அதுல, அந்த டிஃபைன் பண்ணும்போது என்ன வருதுன்னா, ரெண்டு விஷயம் வரும். ஒன்று, எந்த மொழியில டிஃபைன் பண்றீங்களோ அந்த மொழியில ஒரு அறிவு இருக்கணும், இல்லைனாலும் அது அபத்தமா முடிஞ்சிடும். ரெண்டாவது, அது லாஜிக்கு விரோதம் இல்லாம இருக்கணும். நீங்க ஒரு பொருளுக்கு கூடிய விளக்கம் இன்னொரு பொருளுக்கும் அப்ளை ஆகிடக்கூடாது. நிச்சயமா ஜன்னலுக்கு சொல்ற விளக்கம் வேறையா இருக்கணும், டேபிளுக்கு சொல்ற விளக்கம் வேறையா இருக்கணும், ரெண்டு ஒண்ணு போல சொல்லிடக்கூடாது. ஆகினாலும் என்ன சொன்னாங்க, ஒரு விஷயத்தை விளக்கும் பொழுது, அதாவது சட்டபூர்வமாக இல்லை தர்க்க ரீதியாக, சட்டம் என்பது அது வேற விஷயம், சட்டம் காலத்துக்கு காலம் மாறும், ஆனா தர்க்கம் வந்து மாறாது. தர்க்கம் என்பது என்றைக்கும் இருக்கிறதா தர்க்கம். அந்த தர்க்க ரீதியாக ஒரு பொருளை விளக்கும் பொழுது 10 குற்றங்கள் இல்லாம சொல்லணும். கடினமா அப்பதான் அந்த மொழியினுடைய ஒரு முக்கியத்துவம் இன்றியமையாமே நமக்கு தெரியுது. குன்றக்கூறல், மிகைபடக்கூறல், கூடியது கூறல், மாறுபடக்கூறல், வடுவுச்சர் புணர்த்தல், மயங்க வைத்தல், வெற்றன தொடுத்தல், மற்றொன்று விரித்தல், சென்று தேய்ந்திருதல், நின்று பயனின்மை குற்றம் நூற்கே. இந்த 10 குற்றங்கள் இல்லாம சொல்லணும். அப்படி சொல்லுவது அப்ப என்ன ஆகுது, ஒரு பொருளை அனுபவிப்பது ஈஸி, ஆனால் அந்த பொருள் என்ன என்பதை விளக்கும் பொழுதுதான் என்ன வருது, நமக்குரிய அனுபவம், நமக்குரிய மொழி ஆற்றல், நமக்குரிய சிந்தனை, அவ்வளவு வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த பொருளை வேறுபடுத்தி புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்துது. இப்ப திருக்குறள் அப்படி ஒண்ணு வந்தது, தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதழுவாள் வெய்யன பெய்யும் மழை. திருக்குறள் கருத்து பற்றி நிறைய பிரச்சனை உண்டு இல்லையா. அப்படி சொன்னா கற்புடையவண்ணா சொன்ன பெய்யும் மழை பெஞ்ச சொன்னாதான் கற்புடைய, அது அதுல நான் போல. இப்ப அந்த விஷயத்த சொற்குற்றம் பொருட்குற்றம் இல்லையா. இப்ப அந்த அந்த திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுது இவள் எழுவாள்னு வச்சுக்கிட்டா என்ன சார், தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுது எழுவாள், கொழுநன் தொழுது இவள் எழுவாள். ஏன்னா எழுவாள்னு சொல்லிட்டாரு, அவங்கள இருந்துச்சு அவனை குறிக்க முடியாது. அவன் எழுவான்னு சொன்னாதான அவளை குறிக்க, எழுவாள் என்பது அவளைதான் குறிக்குது, அதுல ஒண்ணும் சர்ச்சை பண்ண முடியாது. ஆனா கொழுநன் தொழுது எழுவாள் அப்படின்னு சொன்னா என்ன தவறு வருது? அப்படி சொன்னா தாய்மார்களா ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஓ திருக்குறளுக்கு இப்படி ஒரு அர்த்தம் பண்ணலாமா, பாகமாக வீட்டுக்காக பேசிக்கிறேன். அம்மா சொல்லுவோம் அதுக்குதான் அந்த இலக்கண பயிற்சி வேணுங்கிறது. அப்படி சொன்னால் இலக்கண குற்றம் வரும், அதுக்குள்ள நான் போல. இப்ப என்ன இலக்கண குற்றம் வருதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அப்பேற்பட்ட திருவள்ளுவர் இலக்கணத்தை குற்றம் வரும் மாதிரி சொல்லுவாரா? ஆகினால்தான் இந்த மொழியினுடைய ஆற்றல் என்று ஒன்று இருக்கிறது. இடையில ஒரு இன்டர்வல் கொடுக்கணுமா? இல்லை நம்முடைய நேரம் வந்து 2 மணி நேரம், 7 to 9. அதனால ஒரு 1 hour முடிஞ்சோடனே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு தொடங்குவோமா? உங்களுடைய விருப்பம், நேர் விருப்பம் தான்.
4: நீங்க நீங்க சொல்லிட்டு போற மாதிரிதான் ரெஸ்ட் நம்ம தேவை. பேசிட்டு இருக்க வரது சிற்றுமுடி ஒழுங்கு லம்போதன் சொன்னாரு கேட்டு
2: வாழ்ந்தா முடிஞ்ச பிறகா இடையிலயா கிளங்க, இடையிலதானா பிரேக் கொடுத்துருவோம். அரகிரம பார்வதி பதை மகாதேவா. ஆகையினாலதான் நம்முடைய சைவ சமய நூல்கள்ல நம்முடைய ஞானிகள் இத்தனை கருத்துக்களையும் உள்வாங்கிதான் அவர்கள் பல செய்திகளை நமக்கு சொல்லுகிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு, இப்போ 2 விதமான நிகழ்ச்சிகள், 3 விதம் என்று சொல்லலாம். கனடாவிலே என்னை பற்றியும் சொல்லணும் இல்லையா, கனடாவிலே எனக்கு 3 விதமான பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று வந்து வேர்ல்டு சைவா கவுன்சில், அவர்கள் நடத்துகின்ற சைவ சித்தாந்த வகுப்பு, அது கிளாஸஸ், அது வந்து நேற்று நடந்தது. ரெண்டாவது இந்த இந்து பேரவை, ஒன் கேரியோ இந்து பேரவை, இவர்கள் நடத்துகின்ற சொற்பொழிவுகள், அதுதான் இன்றைய நிகழ்ச்சிகள். மூன்றாவது வந்து இந்த தமிழர் பண்பாட்டு மகாநாடு, நம்முடைய திருமுறை மகாநாடு, அப்புறம் இங்கே உள்ள ஆலயங்களிலேயே பேசுவது, அது வேற. இந்த 3 விதமான பணி நான் செய்யறேன். நீங்கள் என்ன செய்யறேன், அதனாலதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆலயங்களிலேயே நான் பேசுவதை அவர்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தான் இருக்க வேண்டும் என்று அந்த ஆலய நிர்வாகிகள் விரும்புகிறார்கள். ஏன்னா அன்றைக்கு தான் கொஞ்சம் மக்கள் கூட்டம் இருக்கும், ஆகவே நீங்கள் செவ்வாய் அல்லது வெள்ளியிலே தான், எந்த ஆலயத்தில் கூட்டாலும் அப்படிதான் சொல்றாங்க. இதுவரை ஒரு 5 ஆலயங்களிலிருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது. ஆகையினாலதான் நம்முடைய வகுப்புகளை நான் வந்து செவ்வாயும் வெள்ளியும் வைக்கல, நாம வந்து திங்கள் புதன் வியாழன் என்று வைப்பதற்கு அதுதான் காரணம். மற்ற நாட்களிலே ஒருவேளை கோயிலிலே அழைத்தால் நான் பேச போய்விடலாம், அப்புறம் இடையிலேயே நம்ம கிளாஸை மாற்றக்கூடாது. ஆக 3 விதமான பணிகள், ஒன்று வந்து சைவ சித்தாந்த வகுப்புகள், அது வந்து நம்முடைய உலக சைவ பேரவை அதை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ரெண்டாவது சைவ சமய தொடர் சொற்பொழிவுகள், அவை இன்றைக்கு வந்து சொற்பொழிவு தான், அதை நாம் நம்முடைய இந்து ஒன்றாரியோ இந்து பேரவை அதை மேற்கொண்டிருக்கிறது. மூன்றாவது இந்த மகாநாட்டிலே பேசுவது, விருந்தினராக கலந்து கொள்வது, ஆலயங்களிலே பேசுவது என்று 3வது பணி. இந்த 3 விதமான பணியை செய்யலாம் என்று ஒரு திட்டம். ஆகவே அதாவது ஒரு செய்தியை விளக்கும் பொழுது மூன்று விதமாக விளக்கலாம். ஒன்று வந்து வகுப்புகள், அதுக்குள்ள இலக்கணம் வேற, கிளாஸஸ் கிளாஸஸ் சொல்றோம் இல்லையா, அது அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு தமிழ்ல பாடம் கேட்டல்னு பேர். பாடம் கிளாஸ்ங்கிற வார்த்தை இன்னைக்கு நம்ம பயன்படுத்தலாம், அன்றைக்கு அவர்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க, பாடம் கேட்டல், ஒரு குருவிடத்திலே போய் ஒரு நூலை முறையாக கற்றுக்கொள்வது. அந்த பாடம் கேட்டல் என்ற அந்த முறையிலே வந்து என்ன இருக்கணும், நான் சொல்லுகின்ற நான் மேற்கொள்ளுகின்ற அந்த நூல் வந்து உங்க கையில இருக்கணும், அப்பதான் அது வகுப்பாகும். நான் ஒரு சப்ஜெக்ட பேசுறேன்னா அது சம்பந்தப்பட்ட எதை பேசுகிறோம் அந்த நூல் உங்க கையில இருக்கணும், அது வகுப்புகள். ரெண்டாவது இன்றைக்கு நான் பண்ணுவது சொற்பொழிவு லெக்சர். இதுல வந்து நான் ஏதோ கருத்துக்களை சொல்லிக்கொண்டே செல்வேன், நீங்க எது முக்கியமோ நீங்கள் குடித்துக் கொள்ளலாம், அது உங்களுடைய இஷ்டம். மூன்றாவது ஒரு மெத்தேட் இருக்கு, அதுதான் என்னது, கேள்வி பதில். கேள்வியும் பதிலுமாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது, அதுல சில நுட்பங்கள் தெரியும். அதனாலதான் வேதங்கள்ல உபனிஷத்துக்கு முக்கியத்துவம் காரணம் என்னன்னு கேட்டா, வேதத்தின் மற்ற பகுதிகள் அந்த முறையில அமையல, ஆனா உபனிஷத்துக்கள் மட்டும்தான் கேள்வியும் பதிலுமாக அமைந்திருக்கின்றன. அது வடமொழியிலே பிரஸ்னோத்திரம் என்று சொல்வார்கள், பிரஸ்னோத்திரம். தமிழிலே வினாவிடை, பார்வனாளர் வினாவிடைன்னு எழுதினார். ஆங்கிலத்தில் இது பேர் கேட்டகிசம்னு பேர், கேட்டகிசம் எக்ஸ்பிளனேஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் அ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். அது சில சமயம் க்வெஸ்சனை விடை சொல்றவரையே கூட காயின் பண்ணிக்கலாம், இப்போ நிறைய பத்திரிகையில் அப்படிதான் வருது, நேயர் கேட்ட மாதிரி இருக்கும். அதை பார்த்தா ஓ இவ்வளவு நேயர்கள் தினமும் போனா நமக்கு பிரம்மை ஏற்படும். அது மக்களிடத்திலே அது அது ஒரு விதமான விளம்பரம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆகவே அப்படியும் ஒரு செய்தியை விளக்கலாம். ஆகினால அந்த மூன்றுக்கு வேறுபாடு இருக்கிறது. காலையில வந்து அந்த சைவ பேரவை, அது ஒரு 12 வகுப்புகள் வைத்திருக்கிறார்கள். அந்த 12 வகுப்புல அந்த சைவ சமயத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை நான் சொல்கின்றேன், அம்மா அவர்கள் அதற்கும் வந்திருந்தார்கள். இன்னைக்கு வந்து சொற்பொழிவு, அப்புறம் இந்த கேள்வியும் பதிலுமாக நம்ம கடைசியில ஒரு 2 மணி நேரம் இருக்குன்னு சொன்னா, கடைசியில ஒரு 15 நிமிஷமோ அல்லது அரை மணி நேரமோ நீங்கள் விரும்பினால் கேள்வியும் பதிலுமாகவும் வைத்துக் கொள்ளலாம், அது ஒன்றும் சிரமம் இல்லை, அப்படியும் வைத்துக் கொள்வோம். இது எதுக்குன்னு கேட்டால் தெளிவு வருவதற்காக தான். அதே போல இந்த அதுக்காக தான் சட்டத்தரணியா நான் கேட்டது காரணம் என்னன்னு கேட்டா, எங்க தமிழ்நாட்டில் வந்து சட்டத்தரணின்னு சொல்றது இல்லை. எங்க தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அட்வொகேட்டுக்கு என்ன தமிழ்னு கண்டுபிடிச்சாங்க. என்ன சொன்னாங்க, முதல்ல சொன்னாங்க வழக்கறிஞர் அப்படின்னு, அப்புறம் என்ன பண்ணாங்க ரொம்ப சிந்தனை பண்ணி, வழக்கு அறிஞர் இல்லையே வழக்க உரைக்கத்தானே செய்யறாரு கோர்ட்ல போய், வழக்கு உரைஞர். வழக்கறிஞர்னா வீட்லயே இருந்தாதான் வழக்கறிஞர், கோர்ட்ல போய் உரைக்கணுமே. அது வழக்கு உரைஞர்னு போட்டாங்க சில பேர். ஆனா இங்க பொதுவாக லண்டன்லயும் அதே பேர் தான், சட்டத்து அரணி, அரணினா அரண் செய்பவர், அவ்வளவுதான், சட்டத்தை அரண் செய்பவர். சட்டம் பிளஸ் அத்து பிளஸ் அரணி தமிழ்ல, அத்து என்பது சாரியை பேரு தமிழ்ல, சட்டம் சட்டத்தரணிங்கிறத எப்படி பிரிப்பீங்கன்னு கேட்டா, சட்டம் பிளஸ் அத்து பிளஸ் அரணி, அத்து என்பது சாரியை அப்படின்னு பேரு. சாரியைன்னா என்னன்னா பொருளை நிறைப்பதற்காக வருவது சாரியை, அது தமிழ்ல ஒரு அருமையான, அது ஆங்கில மொழியிலே அது உண்டு, ஈஃபோனிக் இன்கிரிமெண்ட் பேர், இங்கிலீஷ் கிராமர்ல அதுக்கு பேர் ஈஃபோனிக் இன்கிரிமெண்ட்னு பேர். நமக்கு சாரியை வச்சுக்கோ, என்னென்ன எழுத்துக்கள் எல்லாம் சாரியா வரும், என்ன அருமையான அது தமிழ் மொழிக்கு இலக்கணம் என்னமா பண்ணி வச்சிருக்கிறாங்க. இலக்கணத்தை வந்து முறையாக கற்றுக்கொண்டால் அதுல உள்ள ஒரு இன்பம் எதுலையுமே கிடையாது. ஆனா நம்ம பொதுவாக இலக்கணத்தை படிப்பதற்கும் மறுக்கிறோம், ஏன்னா அது கடினமாக இருக்குங்கிற ஒரு பயம். அதே போலதான் சாத்திரங்களும், சாத்திரங்கள் சிவஞான போதம் வந்த நூல்கள் எல்லாம் படித்தா புரியுமோ புரியாதோன்னு படிக்காம இருந்துடுறோம். அதனால இந்த கொள்கை விளக்கத்தையும் உனக்கு உங்களுக்கு நான் சொல்லணும், ஏன்னா சில பேர் வந்து வகுப்புக்கு வர முடியலங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவேன், உங்களுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது.
5: சிவாய நம, சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவண்ட பகுதி. வழங்குபவர் சிவகுமார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
6: தீவிரம் அதுதான் இப்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று ஒண்ணு ஒண்ணு இருக்கும் போது இன்னொன்னு அதே இருக்குது. இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு எடுத்துக் கொண்டிருப்பதுனால மியூச்சுவல் அட்ராக்ஷன் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து பேலன்ஸிங். இந்த உலகம் முழுவதும் இறைவன் ஒரு பேலன்ஸ் வச்சிருக்கிறார். எல்லாருக்குமே இறைவன் உண்மை தெரிஞ்சு அத்தனை பேரும் துறவு கூட வைக்கல. எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சு எல்லாருக்குமே துறவு கூப்பிட்டாங்க. இல்ல ஒரு பேலன்ஸ் வைக்கிறார் சத்தியம். எப்பொழுதுமே சமயம் நம்முடைய சமயம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது என்று அது மேலே ஓங்கிக் கொண்டே போகிற மாதிரி பார்த்து செய்து வந்தார். உடனே இன்னும் முன்னாடி இந்த பக்கம் சமண பௌத்தத்தை தோண்டி வச்சு இப்படி இருப்பார். பேலன்ஸ் கூட சமன் சாக்கியம் ஆக்கியோ இன்னி சமண மதத்தையும் பௌத்த மதத்தையும் நிறுவியவனைங்கிறார். நாங்கள் நினைச்சிருக்கோம் சமணத்தைய நிறுவனர் அரிதர் நினைச்சிட்டு இருக்கோம், மகாவீரர் நினைச்சிட்டு இருக்கோம், பௌத்தத்தை கௌதம புத்தர் நினைச்சிட்டு இருக்கோம். சாமி சொல்றாங்க ரெண்டு இவர்களையா பட்டாரு பேலன்ஸ் பண்ணுவாரு. அது அவனுக்கு தான் தெரியும் எப்ப பேலன்ஸ் பண்றது. நம்மளை கூட அப்பப்ப பேலன்ஸ் பண்றாரு. ரொம்ப ஹாப்பியா நாம ஃபீல் பண்ணக்கூடாது. இன்பத்திலே இன்பம் காணாதவன் எவனோ அவனே துன்பத்தில் துன்பம் காணாதவன். ரொம்ப ரொம்ப கீப்பு இந்த பேலன்ஸை வச்சுக்கிட்டே இருக்கிறார் சுவாமி. நம்மளையும் பேலன்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறார். என்னைக்கு இந்த பேலன்ஸ் வருகிறதோ அது சைவ சித்தாந்தத்தில் அது ஒரு பேர் வச்சா இருவனை ஒப்புதான். இதுதான் வேற ஒன்றும் கிடையாது. இந்த தட்டில் போட்டா அந்த தட்டு தூக்கும், அந்த தட்டில் போட்டா இந்த தட்டு தூக்கும். இந்த இருவனை ஒப்புங்கிற ரெண்டும் வேற ஒன்றுங்கிற இருவனை ஒப்புனா நம்ம செஞ்ச நன்மைகளும் நம்ம செஞ்ச தீவினைகளும் ரெண்டும் இன் குவான்டிட்டி ஈக்குவல் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படி அர்த்தம் கிடையாது. நிறைய நல்வடை செஞ்சிருக்கேன் அதுக்கு ஈக்குவலா தீவிரம் செஞ்சாதான் இது இருவரை ஒப்புகணும்னு ஆரம்பிச்சிருக்கும். தப்பா இருந்தான் நல்லதா செஞ்சுக்கிட்டே போயிருந்தாங்க இருவரை ஒப்பு வரணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு செல்வதை செஞ்சு செஞ்சு அது பண்ணதா அப்படிங்கிறது இருவனை ஒப்புதான் ஒரு வினையிலே வருகின்ற விருப்பு வெறுப்பு சமமாக மாறி வினையில் வருகிற இருவேறு விதமான இருவேறு விதமான உடன்படுத்தியாகும். இருவேறு விதமான ஒரு வினையில மகிழ்வு தோன்றும் வெறுப்பு தோன்றும். ஒரு வினையில நீ மகிழ்வையும் வெறுப்பையும் சமமாக கருதினார் அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போன இந்த இருவேறு வினை என்று சொல்லக்கூடிய இந்த விருப்பு வெறுப்பு இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் ஆகாமி. இதுதான் ஆகாமி. ஆகாமியம்னா என்ன? நாம் செய்கிற வினை என்ன ஆகாமியம்? செய்வதெல்லாம் வந்து பிராரத்துக்குரிசல்ட்டா செய்யணும். ஆகாமியம்னா விளைகின்ற பயனிலே ஏற்படுகின்ற விருப்பு இருக்கு. ஒன்று விளைகிறது, அதை கண்டு நமக்கு விருப்போ அல்லது வெறுப்போ நிகழாமல் இருக்குமானால் ஆகாமியம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆகாமியம் போயிடுச்சுன்னு சொன்னாலே சஞ்சிதம் போறதுக்கு குரு வந்துடுவார். எப்ப குரு வருவார் அப்படின்னு கேட்டா சஞ்சிதத்தை போக்குவதற்காக குரு எப்ப வருவாருங்க? ஆகாமியத்துல நாம நில்லு காட்டுனா வந்துடுவார். ஆகாமியத்துல விருப்பு வெறுப்பும் காட்டுகிற பொழுது சஞ்சிதம் ஏறிக்கிட்டே போகும். இப்பொழுது நான் காட்டுகிற விருப்பும் வெறுப்பும் தான் என்னுடைய சஞ்சிதமா ஏறும். வேற ஒண்ணு கிடையாது. நாம ஆகாமியம்னா என்னென்ன குறித்து விடுவோம்? ஆகாமியம்னா என்னென்ன? ஒன்று நமக்கு வருகிறது, அதுல நாம் விருப்பையும் காட்டாமல் இருக்க பழகுவோம். நமக்கு ஆகாமியம் கிடையாது. ரொம்ப சுலபமா தெரியுது. அதாவது ஏதோ ஒரு இங்கே ஒரு பஸ்ஸில் போனோம், ஒரு லாட்டரி டிக்கெட் ஒரு பையன் அவரை பார்க்க பரிதாபமாக இருக்கு. சரி ஒரு டிக்கெட் அவன் போடுறான்னு சொல்லி வாங்குறோம். அதுதான் வாஷிங் போனாச்சு. அந்த டிக்கெட் வாங்கி வச்சோம், நம்பர் இது ஒன் பண்ணி வச்சோம். திடீர்னு பார்த்தா அதுக்கு 2 கோடி ரூபா வந்துச்சு. அது 2 கோடி ரூபா வந்துச்சு. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வீட்டுக்கு வந்து சொல்லாத மகிழ்ச்சி தோணல. சரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டிக்கெட் எடுத்து போய் வாங்கினான்னு டிக்கெட் காணும். இப்ப எப்படி இருக்கும்? அப்ப விழுந்ததுன்னு சொல்லுகிற பொழுது வருகிற விருப்பு கணா போச்சுன்னு சொல்ற வெறுப்பு ரெண்டும் இல்லாம இருக்கணும். இதுதான் ஆகாமியம். இது என்னைக்கு உங்களுக்கு ஈக்குவலா வருகிறதோ அன்னைக்கு ஆகாமியம் இல்ல. இந்த அப்ப ஸ்பான்டேனியஸ் ஆன் தி ஸ்பாட் அந்த ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய ஒண்ணு இல்லாம போன நிமிஷத்துல குரு வந்தாரு. எனக்கு குரு வருது, குரு வருதுன்னா எப்ப வருது? குரு குருவாக ஆகக்கூடிய ஒரே வேலை சஞ்சீதத்தை போகக்கூடிய வேலை தான். குரு வேற ஒன்றும் கேட்கணும். ஏன் சஞ்சீதத்தை போகணும்னா, எப்ப ஆகாமியம் வந்துருச்சோ, விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு நிலை வந்துருச்சோ, இனிமே இந்த உலகத்துல நமக்கு எந்த விருப்பம் கிடையாது, எந்த வெறுப்பு கிடையாது, இங்க இருந்து வரணும். நமக்கு விருப்பம் இல்ல, வெறுப்பும் இல்லை, இங்க இருந்து நமக்கு வேலை. விருப்பு வெறுப்பு உடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த உலகம். விருப்பு வெறுப்பு அற்றவருக்கு இந்த உலகம் தேவையில்லை. பாருடு மின்னாய் பரந்த என் பரனே பற்று நான் மத்தியிலே கண்டாய் சீரோடு வருவாய் சிவபுரத்தரசு திருப்பெருந்துறை ஒரு சிவனே ஆறு ரோகே நாற்கடுத்துறைக்கே ஆண்டனி அருமதியானால் வார்கட உலகில் வாழ்கிறேன் கண்டேன் வருக என்று ஆறுடு மின்னாய் பரந்த என் பரனே பற்று நான் மத்தியிலேன் கண்டாய். பற்றுனா என்ன பொருள் அப்படின்னா, விருப்பு வெறுப்பு அர்த்தம். பற்றுக்கொள்வது என்ற பொருள் அல்ல. ஆமா, பற்று என்று சொன்னால் விருப்பு வெறுப்பு. அது வெறுப்பாகவும் பற்றலாம், விருப்பாகவும் பற்றலாம். ஒரு செய்திய ஒன்றை பற்றுகிறோம் சொல்லுகிற பொழுது, ஒன்றை பற்றுகிறோம் சொல்லுகிற பொழுது அது விருப்பத்தோடு தான் பற்றணும்னு அவசியம் இல்லை. விருப்பத்தோட பற்றணும் அமைஞ்சிடும். வெறுப்போடையும் பற்றலாம் இல்லையா? ஒருத்தரை பத்தி எப்ப பார்த்தாலும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோங்க. ஒருத்தரை பத்தி எப்ப பார்த்தாலும் சிந்திக்கிறோம். அவர் நமக்கு ரொம்ப வேண்டியவராச்சுன்னு அவசியம் இல்லை. வாங்க 10,000 திருப்பியே தள்ளவர் சிந்திச்சுக்கிட்டே இருக்குமா? இல்லையா, அவரையே பற்றி கொண்டு இருக்கிறோம். விருப்பத்தால பற்றுகிறோமா? வெறுப்புனால பற்றுகிறோம். அப்ப பற்று என்பது விருப்பு வெறுப்பு
7: அவைகளெல்லாம் ஒன்றை ஒன்று ஏற்றுக்கொண்டு
6: கொண்டு இயங்கிக் கொண்டு வருகின்றன. அவைகள் இயங்கிக் கொண்டு வருகிற பொழுது அந்த ரொம்ப அற்புதமாக சொன்னார். உலகத்தில் அண்டங்கள், இந்த அண்டங்கள் ஒன்றுக்கொன்று இருக்கக்கூடிய தூரம் எவ்வளவு? பல லைட்டியர்ஸ், லைட்டியர் என்னன்னு பார்ப்போம். ஒரு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தூரம் பல லைட்டியர்ஸ், 50 லைட்டியர், 60 லைட்டியர், 150 லைட்டியர். அப்படி இது மாதிரி பல்வேறு நட்சத்திரங்கள் நிறைய கூட்டமாக சேர்ந்ததுக்கு கேலக்சி இருக்கு. இப்போ எவ்வளோ இருக்கும் அதில்? ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரத்துக்கு இருக்கிற இடை தூரமே 150 லைட்டியர்னா அத்தனை நட்சத்திரங்களும் சேர்ந்த ஒரு கேலக்சி. அப்போ இந்த கேலக்சியினுடைய அந்த ஒரு அளவை எப்படி சொல்றது? ஒரு நட்சத்திரத்துக்கு இன்னொரு நட்சத்திரம் இடையில இருக்கிற தூரமே 150 லைட்டியர், 100 லைட்டியர் போது அந்த தூரத்தை இமேஜின் பண்ணுறது கஷ்டமா இருக்குது. இது மாதிரி நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒன்று
7: ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம், இன்னொரு பக்கம் பறவை எடுத்துக்கலாம்.
6: ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். ஒரு பக்கம் வாட்டர்வியூ ரயில்வே ஸ்டேஷன், உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன். இந்த பக்கம் பரவெளி. ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன இருக்கும், மக்கள் இருப்பாங்க. இதுல கேலக்சிஸ் இருக்கும், பரவெளியில கேலக்சி, அதுக்கு ஸ்டார், அது இருக்கும் பரவெளியில். வாட்டர்வியூ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அத்தனையும் எவாக்குவேட் பண்ணியாச்சு, அத்தனையும் எவாக்குவேட் பண்ணியாச்சு. ஒரு ஆள் கிடையாது, ஒரு ட்ரெயின் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு இருந்த ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துட்டு ஒரே ஒரு புள்ளிய மட்டும் வச்சாச்சு. ஒரே ஒரு ஒரே ஒரு புள்ளிய மட்டும் வச்சாச்சு. இங்க இந்த பக்கத்துல அந்த பரவெளியில் இருக்கிற கேலக்சி வாட்டர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு புள்ளி ரெடியும் கம்பேர் பண்ணா வாட்டர்லூ ரயில்வே ஸ்டேஷன் இஸ் ஹெவிலி கிரவுண்டட்.
7: அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு ஸ்ரீருத்ர மகிமை. வழங்கி இருப்பவர் திருவையாறு ரமணன் அவர்கள்.
8: நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடு சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாம்யை ஜெகதம்பிகே. திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, நம்முடைய பெருமதிப்பிற்குரிய சிவஸ்ரீ அண்ணா அவர்களுடைய அருளாசியுடனே வெயில் இனிது என்று மகாகவி பாரதியார் அருளிய வண்ணம் இந்த பூமிக்கு தேவையான மழை மற்றும் உணவு அனைத்திற்கும் ஒளி அனைத்திற்கும் காரணமாகின்ற கதிரவன் அவனுடைய அருள் அதிகரித்து காணப்படுகின்ற நாட்கள் இந்த அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்படுகின்ற நாட்களிலே அதனை நாம் நொந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் சிவசிந்தனை செய்ய வேண்டும். உலகில் நிகழ்வத எல்லாம் பெருமானுடைய அருள் என்ற எண்ணத்திலே நாம் இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு கருணை திட்டத்தோடு அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய தினம் ஸ்ரீருத்ர மகிமை என்பதனை நாம் பார்க்கின்றோம். அன்னாருடைய திருவடி கமலங்களை பணிந்து தொடங்குவோம். ஸ்ரீருத்ரம் என்பது பரமேஸ்வருடைய வழிபாட்டு

உருத்திரம் என்று சேக்கிழார் பெருமான் ருத்ர பசுபதி நாயனார் புராணத்திலே கூறுவார். 63 அந்த நாயனார் அன்றாடம் சூரியோதயம் முதல் சூரிய அஸ்தமனம் வரை கழுத்தளவு குளத்து நீரிலே நின்று தங்களுடைய கிராமத்திலே பெருமானை நினைந்து சஸ்வரமாக உள்ளன்போடு ஒரு சில நாட்கள் இந்த சீருத்திரத்தை பாராயணம் செய்து வந்தார். பெருமான் அந்த பாராயணத்திலே ஏற்றுக்கொண்டு அவரை திருக்கையிலிக்கு எழுந்தருளித்தான் என்பது வரலாறு. ஸ்ரீருத்ரம் என்பது வேதத்தின் சாரம் என்ற கருத்தினை சண்டேச நாயனாருடைய புராணத்தில் கூட கூறுவார். ஸ்ரீருத்ரத்தின் சாரமாகின்ற அஞ்செழுத்தே வேதத்தின் சாரம் என்று அங்கு வருகின்றது. அந்த பிரசனம் நமக்கம் என்றும் கூறப்படுகின்றது. பெருமானை நமகா நமகா என்று வணங்குகின்ற காரணத்தினாலே அதற்கு நமக்கம் என்று ஒரு சிறப்பு பெயர் இருக்கின்றது. இந்த ஸ்ரீருத்ரம் என்பது உருத்திரன் என்ற திருநாமம் தாங்கிய பரம்பொருள். அந்த பரம்பொருளுடைய பெருமைகளை கூறுகின்ற சூக்தங்கள் 4 வேதங்களிலும் காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக பஞ்சருத்ரம் என்ற 5 சூக்தங்கள் ரிக்வேதத்திலே காணப்படுகின்றன. இவையே சாமவேதத்திலே கானமும் செய்யப்படுகின்றன. இருந்தாலும் யஜுர்வேதத்தினுடைய 101 சாகைகளிலும் காணப்படுகின்ற காரணத்தினாலே நமஸ்தே ருத்ர மன்யவே என்று தொடங்குகின்ற 11 அனுவாகங்களை கொண்ட இந்த மந்திரம் ஸ்ரீருத்ரம் என்ற சிறப்பினை பெறுகின்றது. அந்த ஸ்ரீ என்ற அடைமொழியை பெறுகின்றது. இது யஜுர்வேதத்தினுடைய 101 பிரிவுகளிலும் காணப்படுகின்றதுனால இதற்கு சதருத்ரீயம் என்றும் பெயரானது வழங்குகின்றது. ஏகசதம் யஜுசாகாஸ்தாசு ருத்ரோபனிஷத் ஆம்நாயதே சதசாகாகதம் சாட்சாத் சதருத்ரீயம் உச்சதே என்று ஒரு பாடல் காணப்படுகின்றது. இதன் பொருள் அடியேன் கூறிய வண்ணம் யஜுர்வேதத்தினுடைய கிருஷ்ண யஜுர்வேதம் மற்றும் சுக்ல யஜுர்வேதம் 2 பிரிவுகளுக்கும் சேர்த்து 101 சாகைகள் அதாவது பிரிவுகள் உள்ளன. இந்த பிரிவுகள் அனைத்திலும் இந்த ஸ்ரீருத்ரமானது காணப்படுகின்றது. கிருஷ்ண யஜுர்வேதம் என்றும் சுக்ல யஜுர்வேதம் என்றும் யஜுர்வேதம் பிரிவதற்கு முன்னால் இருந்த ஆதி சாகையாகின்ற மைத்ராயணி சாகையிலும் இந்த ஸ்ரீருத்ரமானது காணப்படுகின்றது. இதற்கு ருத்திரம் என்ற பெயர் இதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்தோம் என்று சொன்னால், பரம்பொருளுக்கு அவருடைய பெருமைகளை நினைவூட்டும் வண்ணம் திருப்பெயர்கள் பல்லாற்றானும் கூறி வணக்கம் கூறுவதையே குறிக்கோளாக கொண்டிருக்கின்றது இந்த ருத்ரத்தினுடைய அமைப்பு. இருந்தாலும் அந்த பரம்பொருளுடைய பெயர்களிலே தலையாயது என்பது ருத்ரநாமா என்ற கருத்து காணப்படுகின்ற காரணத்தினாலே இதற்கு அந்த திருநாமத்தின் அடிப்படையிலே ஸ்ரீருத்ரம் என்ற பெயரானது அமைந்திருக்கின்றது. பரம்பருடைய பெயரினை தமிழிலே பெரும்பெயர் என்று கூறுவார்கள். திருக்குறிப்பு தொண்டநாயனார் புராணத்திலே காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பை கூறும்பொழுது பெரும்பெயர் இருக்கை என்று ஒரு இடத்தை கூறுவார் செக்கிழார். அங்கு காணப்படுகின்ற பெரும்பெயர் என்பது மகாதேவ நாமா. பரமேஸ்வருடைய நாமாக்களிலே மிகவும் போற்றப்படுகின்ற நாமாக்கள், ஆழமான கருத்து கொண்ட நாமாக்கள் சிவநாமா, மகாதேவ நாமா மற்றும் ஸ்ரீ ருத்ரநாமா என்று பார்க்கின்றோம். காரிய கடவுளராகின்ற படைத்து காத்தழிக்கின்ற பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் அவர்களிலே அழித்தர் கடவுளாகின்ற ஒருவருக்கு ருத்ரர் என்று பெயர் இருக்கின்றதே என்று ஒரு ஐயம் ஏற்படலாம். ஆராய்ந்து பார்த்தால் ரிக்வேதத்திற்கு சூத்திரம் வகுத்த ஆஸ்வலானியர் போன்ற ரிஷிகளுடைய கருத்தின்படி வேதங்களிலே காணப்படுகின்ற எல்லா தெய்வங்களின் பெயர்களும் பரம்பொருளாகின்ற ஸ்ரீ ருத்ரருடைய பெயர்கள்தான். தாத்தா பெயரை பேரனுக்கு வைப்பதைப் போல பரம்பொருளின் பெயரே எல்லா தெய்வங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது அடிப்படை கருத்து. ஆகவே படைத்தல் கடவுளுக்கு பிரம்மா என்ற பெயரும், காத்தர் கடவுளுக்கு விஷ்ணு என்ற பெயரும், அழித்தர் கடவுளுக்கு ருத்ரன் என்ற பெயரும் இவையெல்லாம் பரம்பொருளுக்கு ஏற்கனவே உள்ளன என்ற காரணத்தினால் வந்து அமைந்த பெயர்கள் என்ற தெளிவினை நாம் பெற வேண்டும். ருத்ரன் என்பது பரம்பொருளின் பெயர் என்பதை அப்பர் பெருமான் நமக்கு மிக அழகாக காட்டுகின்றார். உருத்திரனை உமாபதியை உலகு ஆனானை உத்தமனை நித்திலத்தை ஒருவன் தன்னை பருப்பதத்தை பஞ்சவடி மார்பினானை பகலிரவாய் நீர்வெளியாய் பறந்து நின்ற நெருப்பதனை நித்திலத்தின் தொத்தொப்பானை நீரணிந்த மேனியராய் நினைவார் சிந்தை கருத்தவனை கஞ்சனூராண்டகோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு உய்ந்தேனே என்பது அவர் அருளிய தேவாரம். உருத்திரன் என்பது பஞ்சகிருத்திய பாராயணனாக இருக்கின்ற, அருவ உருவ அருவுருவ திருமேனிகளை தாங்கியிருக்கின்ற காரண கடவுளாகின்ற பெருந்தெய்வத்தினுடைய பெயர் வேதத்திலே அவ்வண்ணம் காண

0: காணப்படுகின்றது. அந்த பெயருக்கு பெயர் காரணம் என்பது பல வகையிலே பெரியோர்கள் கூறுகின்றார்கள். ரோததி இதி ருத்ரஹா. ரோததி என்றால் அழுகின்றான், பெருமான் கண்ணீர் பெருக்குகின்றான் என்று காரணத்தினால் அவனுக்கு உருத்ரன் என்று பெயர். அவன் ஏன் கண்ணீர் பெருக்க வேண்டும்? அவன் கண்ணீர் பெருக்கவும் அந்த கண்ணீர் மணித்துளிகள் தான் ருத்ராட்சங்களாக விளைந்தன. அதைத்தான் நம்ம எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் கழுத்துல. என்பதனால பெருமான் அழுதான் என்பது தெரிகின்றது. அவன் ஏன் அழுகின்றான் என்று கேட்டால், வேதங்களையும் ஆகமங்களையும் சாதுக்களையும் நல்ல நெறிகளையும் அருளாளர்களையும் படைத்தும் கூட நம்மிலே பலரும் தெய்வ சிந்தனை இல்லாது அரிய மானுட பிறப்பினை வீணாக்குகின்றோமே என்று நமக்காக உருப்படாத ஒரு பிள்ளையை குறித்து தாயும் தந்தையும் வருத்தப்படுவதைப் போல கடவுள் வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தினான் என்பதனால அவனுக்கு ருத்ரன், தானே அழுகின்றவன் என்ற பொருளிலே வருகின்றது. இந்த ருத்ராட்ச மாலையை தரிக்கும் பொழுது பெருமான் நமக்காக அழுதான் என்ற கருத்திலே அவன் கருணையை இணைந்து நாம் தரித்தோம் என்று சொன்னால், அவருடைய கருத்திற்கேற்ப நாம் செவ்வனே நடந்து கொள்வோம் என்பது அதன் பயனாகும். இந்த ருத்ரநாமாவிற்கு இன்னொரு பெயர் பொருட்காரணம், பெயர் காரணம் என்னன்னு கேட்டா, ரோதயதி இதி ருத்ரஹா. அழச் செய்கின்றான் என்பதனால் அவனுக்கு உருத்ரன் என்று பெயர். அழுதால் உன்னை பெறலாமே என்று திருவாசகம் கூறுகின்றது. அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்று சம்பந்தப்பட்டான் கூட பிரம்மதீர்த்த கதையிலே அம்மையப்பா என்று அழுதனால ஞானப்பாலினை பெற்றார். அழுவதனாலே கண்களிலே இருக்கின்ற அழுக்கு நீங்குவதைப் போல உள்ளத்திலே இருக்கின்ற சித்த மலமானது அருகின்றது. அவனும் பெருமானுடைய கருணைக்காக அழுகின்ற நிலை என்பது ஒரு பக்குவியான ஆன்மாவிற்கு பெருமானுடைய அருளினாலே வந்து அமைகின்றது என்பதனால தன்னை எய்த நினைப்பவர்களுக்கு எய்ததற்குரிய தகுதியை தருவண்ணம் அவர்களை அழ அடிக்கின்றான் பெருமான். இன்னொரு பொருள், ருத்து என்ற சொல்லுக்கு துன்பம் என்பது பொருள். துன்பங்களிலே தலையாய துன்பம் என்பது பிறவி துன்பம். ருத்து சம்சார துக்கம், ருதம் தத்து சம்சார துக்கம் திராவயதி இது ருத்ரஹ. நம்முடைய பிறவி துன்பத்தை போக்குகின்றான் என்பதனால் அவனுக்கு உருத்ரன் என்று பெயர். ஆனால் இந்த உருத்திர சப்தத்திற்கு வேதமே பொருள் காண்கின்றது. வேதத்திலே அதர்வ சிரஸ் என்று ஒரு உபனிஷதம் அதர்வண வேதத்திலே காணப்படுகின்றது. அந்த உபநிடதத்திலே ஒரு பகுதி ஓங்காரத்தின் பரியாய நாமாக்களுக்கு பொருள் விளக்கம் தருகின்றது. அத கஸ்மாத் உச்சதே ஓங்கார இதி, எதனால் இறைவன் ஓங்காரம் என்று கூறப்படுகின்றான். அத கஸ்மாத் உச்சதே பிரணவ இதி, அவனுக்கு எதனால் பிரணவம் என்று பெயர் வந்து அமைகின்றது. அத கஸ்மாத் உச்சதே ஈஸ்வர இதி மகேஸ்வர இதி என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு பெயர் காரணம் கூறுகின்றது. அதிலே உருத்ர நாமத்திற்கும் காரணம் கூறுகின்றது. அத கஸ்மாத் உச்சதே ருத்ர இதி யஸ்மாத் யோகிபிஹி அனன்ய பக்தைஹி த்ருதம் அஸ்ய ரூபம் உபலப்யதே தஸ்மாத் உச்சதே ருத்ர இதி. ஒரு கண்ணாடி முன்னால் நாம் நின்றால் நம்முடைய முகத்தினுடைய நிழல் கண்ணாடியிலே தெரிவது உடனே நிகழ்கின்றது. அதை போல தங்களுடைய இந்திரியங்களை அடக்கி பெருமானுடைய திருவடியை தவிர வேறொன்றிலும் நாட்டமில்லாது அன்பு செய்கின்ற யோகிகளுக்கு பெருமானுடைய சந்நிதி விசேடத்தினாலே பெருமானுடைய சிவத்தன்மையாகின்ற ருத்ர ரூபம் துருத்தம் உபலப்யதே உடனே கிட்டிவிடுகின்றது அவர்களுக்கு. அவ்வாறு பெருமான் பெருங்கருணையாளனாக பக்குவியான ஆன்மாவிற்கு தன்னை உடனே தந்துவிடுகின்றான். ருத்ரனுடைய ரூபம் அஸ்ய ரூபம் துருத்தம் அனேன உபலப்யதே, சிவனாருடைய அந்த சிவத்தன்மை என்பது அவனுடைய பக்தனுக்கு உடனே கிட்டுகின்றது என்பதனாலே அவனுக்கு ருத்ரன் என்று பெயர் என்று அத்வைத சித்தாந்த முக்தியை கூறும் வண்ணமும் அவருடைய பெயரானது அமைந்திருக்கின்றது. ஞானசம்பந்த பெருமான் திருக்கழுமல தாழக்குறிஞ்சி பதிகத்திலே சேர்வார் தாமே தானாக செய்யுமவன் என்று கூறுகின்றார். என்னுடைய உடைமை பொருள் ஒன்றை நான் உங்களுக்கு தரலாம், உரிமை பொருளை கூட தரலாம், ஆனால் என்னை நான் உங்களுக்கு தர முடியாது. என்ன காரணம்? என்னுடைய ஜீவஸ்வரூபம் என்பது இறைவனுக்கு சொந்தமானது, அவனுக்கு நான் அடிமை என்பதனால என்னை நான் உங்களுக்கு தர முடியாது. உலகிலே தன்னை ஒருவன் உயிரினுக்கு தருகின்றான் என்று சொன்னால் அவன் சர்வ சுதந்திரனாக இருக்க வேண்டும் என்பதனால பரமேஸ்வரன் சர்வ சுதந்திரனாக இருப்பதனால்தான் அவருடைய சிவத்தன்மையை உயிர்கள் முக்தி நிலையிலே பெறுகின்றன என்பதனால அப்படி சர்வ சுதந்திரனாக இருக்கின்ற பரம்பொருளுக்கு ருத்ரன் என்று பெயர். அவனை போற்றுகின்ற பகுதிக்கு ஸ்ரீ ருத்ரம் என்று பெயர். வேதங்கள் தோறும் ருத்ர சுக்தங்கள் இருந்தாலும் யஜுர்வேதத்திலே காணப்படுகின்ற நமஸ்தே ருத்ர மன்னவே என்று தொடங்குகின்ற 11 அனுவாக்கங்களை கொண்டது. அனுவாக்கம் என்பது வேதம் என்பது காண்டங்கள் என்ற பெரும் பிரிவுகளாக காணப்படும். அந்த காண்டங்கள் பிரசனங்கள் அல்லது அத்தியாயங்களாக காணப்படும். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இருக்கின்ற சிறு உட்பிரிவுக்கு அனுவாக்கம் என்று பெயர். 11 அனுவாக்கங்களாலே ஆகியது இந்த ஸ்ரீ ருத்ர பிரசனம். அதனால் இதற்கு ருத்ர ஏகாதசினி என்றும் பெயர். பெரியோர்கள் கூறுவார்கள், ஒருவர் அன்றாடம் பாராயணம் செய்ய வேண்டியவை 5 நூல்களாம். அவை யாவை என்று கேட்டால், ஸ்வசாகோபனிஷத்து, கீதா, விஷ்ணோர் நாம சகஸ்ரகம், ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம், நித்யம் ஆவர்த்தையே புதகா. அறிஞன் ஒருவன் தன்னுடைய வேத கிளைக்கு உரிய உபனிஷதம். ஆகவே ஒவ்வொரு வேத கிளைக்கும் உரியதாக ஒரு உபனிஷத்தான் உள்ளது என்ற கருத்தானது பெரியவர்கள் கொண்டிருக்கிறார்கள். நாம் அத்தியனம் செய்யக்கூடிய இயல்பான நம்முடைய சாகையினுடைய உபனிஷத்தையும், பகவத்கீதையையும், திருமாலுடைய சகஸ்ரநாமத்தையும், புருஷ சுக்தத்தையும், ஸ்ரீருத்ரத்தையும் அன்றாடம் ஒருவன் ஆவர்த்தி செய்ய வேண்டும், பாராயணம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வளவையும் ஒருவன் பாராயணம் செய்வதற்கு நேரம் அதிகமாக பிடிக்கும். கீதை என்பது 700 ஸ்லோகங்களால் ஆகியது. அவரவர் கிளையிலே இருக்கின்ற உபனிஷத் சிறியதாக இருக்கலாம், அல்லது பிருகதாரண்யம் போல பெரிய உபனிஷத்தாக கூட இருக்கலாம் என்பதனால மிகவும் நேரம் பிடிக்கும். அப்படி இருக்கும் பொழுது இதிலே அவசியம் பாராயணம் செய்துதான் ஆக வேண்டும் என்று யாதாவது ஒன்றை குறிப்பிட்டு கூற வேண்டும் என்று சொன்னால் அதனை வேதமே கூறுகின்றது. எப்படி கூறுகின்றதுன்னு கேட்டா, கைவல்ல உபநிடதம் என்ற ஒரு உபநிடதம் அதர்வணத்தை சார்ந்தது. அது ஸ்ரீருத்ரத்தினுடைய பெருமையை சொல்லும் பொழுது, எஸ் சதருத்ரீய மதியதே சோக்னி பூதோ பவதி, சுராபானாத் பூதோ பவதி, பிரம்மஹத்யாத் பூதோ பவதி, கிருத்யா கிருத்யாத் பூதோ பவதி, தஸ்மாத் அபிமுக்தம் ஆசிரித்தோ பவதி, அத்தியாசிரமி சர்வதா சகிருத்வா ஜபயத் என்று கூறுகின்றது. இந்த மந்திரத்தின் பொருள் என்னன்னு கேட்டா, யாரோவன் சதருத்ரீயம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீருத்ர பிரசனத்தை அன்றாடம் ஓதுகின்றானோ அவன் நெருப்பிலே தூய்மை செய்யப்பட்டவனைப் போல் பாவங்களிலிருந்து விடுபடுகின்றான். அவன் செய்யத்தகாத செயல்களை செய்த குற்றத்தில் இருந்தோ, செய்ய வேண்டியவற்றை செய்யாத குற்றத்தில் இருந்தோ, பிரம்மஹத்தி போன்ற பெரும் பாவங்களில் இருந்தோ, கல்குடித்தல் போன்ற பாவங்களில் இருந்தோ இந்த ருத்ரத்தை ஓதுவதனாலே விடுபடுகின்றான். ருத்ரத்தை ஓதிய ஒருவன் காசி யாத்திரை செய்த பயனை அடைகின்றான் என்ற காரணத்தினாலே ஒருவன் அத்தியாசிரமியாக இருந்து, அதாவது திருநீறு அணிந்தவனாக இருந்து, அத்தியாசிரமி என்ற சொல்லுக்கு உண்மையான பொருள் திருநீறு அணிதல் என்பதுதான். அந்த திருநீர் அணிந்தவனாக இருந்து இந்த ருத்ரத்தை எப்பொழுதும் ஓதிக்கொண்டு வர வேண்டும், அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஓத வேண்டும் என்று வேதத்திலே விதி காணப்படுகின்ற காரணத்தினாலே அன்றாடம் ஓதத்தக்க நூல்களிலே தலையாயது என்பது ஒரு முறையாவது ஓதித்தான் ஆக வேண்டும் என்று அந்த நிர்பந்தம் இருப்பது ஸ்ரீருத்ரத்திற்கு மட்டுமே என்ற தெளிவினை நாம் பெற வேண்டும். இந்த தெளிவினை 5 நூல்களை கூறிய அந்த ஸ்லோகத்திலும் பெரியோர்கள் காட்டியிருக்கின்றார்கள். ருத்ரஞ்ச என்று ஒரு சகாரத்தினை ருத்ரத்தோடு சேர்த்து அதுவே இந்த நித்திய பாராயண நூல்களிலே தலையாயது. அதனை ஒருவன் ஒருவேளையாவது ஒரு நாளைக்கு பாராயணம் செய்யாது இருக்கலாகாது என்ற குறிப்பினை அந்த சகாரத்தினாலே கொடுத்திருக்கிறார்கள். ஸ்ரீருத்ரம் என்பது யஜுர்வேதத்துடைய சம்ஹிதா பாகத்திலே இருக்கின்றது, கர்மகாண்டத்திலே இருக்கின்றது. இருந்தாலும் இதனுடைய பெருமை கருதி, இதனுடைய பயன் கருதி, இது முக்தியை விளைவிப்பது என்ற பயனை கருதி இதனை ஞான காண்டத்திலே ஒரு பகுதியாகவும் கருதுகின்றார்கள் என்பதனால் இதற்கு ருத்ரோபனிஷத், ருத்ரமாகின்ற உபனிஷத் என்ற ஒரு பெயர் வழங்குகின்றது என்று பார்க்கின்றோம். உருத்திரன் அவருடைய வழிபாடு என்பது ஒரு முழுமையான வழிபாடாகும். பல தெய்வங்களை வழிபட்டாலும் உருத்ரனை வழிபட்ட பலன் கிட்டாது. ஆனால் உருத்ரனை வழிபட்டால் நாம் வழிபடாது கைவிட்ட எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட அந்த பயனானது நமக்கு கிட்டும் என்பதையும் பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். விருட்சஸ்ய மூல சேகேன சாகா புஷ்யந்தி வை யதா சிவே ருத்ர ஜபாத் பிரீதே பிரீதா ஏவாஸ்ய தேவதாக அதோ ருத்ர ஜபாதேவ முக்தி முக்தி பிரசித்ததா என்று பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதனுடைய பொருள் என்னென்ன, ஒரு மரத்தினுடைய வேரிலே தண்ணீர் ஊற்றுவதனால அதனுடைய கிளைகள் எவ்வாறு செழிக்கின்றனவோ அதை போலவே ஸ்ரீருத்ரனை, அந்த பரம்பொருளை இந்த ருத்ர சுக்தத்தினாலே ஜபம் செய்து வழிபடுவதனாலே எல்லா தெய்வங்களுக்கும் திருப்தி உண்டாகின்றது. அவ்வாறு அவர்களுக்கு சந்துஷ்டி உண்டாவதனால பிற தெய்வங்களும் நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள் என்பதனால ருத்ர ஜபத்தினாலே ஒருவனுக்கு இம்மை மறுமை பலன்கள் கிட்டுகின்றன. என பரம்பொருளை தவிர வேறு எந்த தெய்வத்தினாலும் மறுமை பயனாகின்ற முக்தியை தர இயலாது ஆனால் இம்மை பயன்களை தருவதற்கென்று எண்ணிறந்த தெய்வங்கள் இருக்கின்றார்கள். அவர்களை வழிபடாமலேயே அந்த பயனை பெற வேண்டும் என்று சொன்னால் ருத்ர ஜபத்தினால் பெறலாம் என்று பெரியோர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒருவன் ஒரு நல்ல வினையின் பயனை பெறுவதற்கும் சித்தசுத்தியை பெறுவதற்கும் முக்தியை பெறுவதற்கும் பெருந்தடையாக இருப்பது எது என்று கேட்டால் அவன் செய்த தீவினையின் கூட்டம், பாவத்தின் பலன். அந்த நாம் செய்த அனைத்து பாவங்களுக்கும் கழுவாயாக ஒரு ஜபம், ஒரு மந்திரத்தின் ஜபம் உண்டு என்று சொன்னால் அது ஸ்ரீ ருத்ர நாம ஜபம்தான் என்று பார்க்கின்றோம். கைவல்ய உபநிடதத்திலே நாம் ஏற்கனவே பார்த்த மந்திரத்திலே இது சொல்லப்பட்டிருக்கின்றது. எஸ் சதருத்ரீய மதீதே சோக்னி பூத்தோ பவதி. யாரொருவன் இந்த ஸ்ரீருத்ரம் இந்த சதருத்ரீயத்தை ஓதுகின்றானோ அவன் நெருப்பினால் தூய்மை செய்யப்பட்டவனைப் போல பாவங்களிலிருந்து விடுபடுகின்றான். சுராபானாத் பூத்தோ பவதி, கல்குடித்த பாவத்திலிருந்து விடுபடுகின்றான். பிரம்மஹத்யாத் பூத்தோ பவதி, அந்தடனை கொன்ற பாவத்திலிருந்து விடுபடுகின்றான். கிருத்யா கிருத்யா தூதோ பவதி, செய்யத்தக்கவற்றை கைவிடுகின்ற குற்றம், செய்யத்தகாதவற்றை கடைபிடிக்கின்ற குற்றம் ஆகிய பாவங்களிலிருந்து விடுபடுகின்றான். தஸ்மாத் அபிமுக்தம் ஆசிரிதோ பவதி, காசி யாத்திரை செய்து காசியிலே வசிக்கின்ற பலனை பெறுகின்றான். அத்தியாசிரமி, அவன் திருநீர் அறிந்தவனாக இருந்து கொண்டு சர்வதா எப்பொழுதும் சக்ருத்வா அல்லது ஒருமுறையாவது ஜபேத் இந்த ஸ்ரீருத்ரத்தை ஜபிக்க கடவன் என்று விதியானது காணப்படுகின்றது அதர்வண வேதத்திலே என்று இதனுடைய பெருமையை பார்க்கின்றோம். உலகத்திலே இன்றைக்கு சஷ்டத்திய பூர்த்தி என்றால் ருத்ரேகாதசி ஜபம் அந்த நாளை கொண்டு செய்வித்து அந்த கலசத்திலே பெருமானை ஆவாகனம் செய்து பெருமாட்டி மாவகம் செய்து ஏகாதசி ருத்ரர்களை ஆவாகனம் செய்து அந்த கலசத்தினாலே சஷ்டத்திய பூர்த்தி செய்து கொள்கின்ற தம்பதிகளுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். என்ன காரணம்? 60 வயது பூர்த்தி செய்தது என்பது ஒரு பெருமை. ஆனால் அன்றாடம் நாம் ஈட்டுகின்ற பாவமோ நாம் அறிந்து செய்வனவும் அறியாது செய்வனவும் பல பல. 60 வயதிற்கு வரையிலும் ஈட்டிய பாவத்திற்கு ஒரு கழுவாய் வேண்டும் என்பதற்காகவே ருத்ர ஏகாதசினி என்ற பிராயசித்த கர்மாவானது சிருஷ்டிக்கப்படுகின்றது. உலகத்திலே பாவத்திற்கு பெரும் கழுவாயாக அமைவது ருத்ர ஜபம்தான் என்பது அனுஷ்டானத்திலே இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த ஸ்ரீருத்ரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா, பரம்பருடைய இனிய திருநாமங்களை தொகுத்து வணக்கம் கூறுவதாக அமைந்திருக்கின்றது. இந்த அமைப்பினுடைய சிறப்பினை சாமவேதத்தினுடைய ஜாபாலி என்ற உபநிஷதமானது கூறுகின்றது. ஜாபாலி என்ற உபநிஷதத்திலே அந்தன சிறுவர்கள் பிரம்மச்சாரிகள் யாஜ்ஞவல்கியர் என்ற மகரிஷியினை சென்று கண்டு எங்களுக்கு முக்தி பெற்றுக்கு ஒரு மந்திரத்தை நீங்கள் உபதேசியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அவர் புன்முதல் பூக்கின்றார். நீங்கள் எல்லாம் வேதத்தை அத்தியனம் செய்திருக்கிறீர்கள், உங்கள் சாகையிலே நீங்கள் ஸ்ரீருத்ரத்தினை ஜபித்திருப்பீர்கள், ஓதியிருக்கிறீர்களான்னு கேட்கும் பொழுது ஆம் ஓதியிருக்கின்றோம் என்று சொன்னவுடனே அந்த மந்திரத்தை விட முக்திக்கு சிறப்பான வழி கிடையாது, உங்களுக்கு புதிய மந்திரம் தேவையில்லை. அதற்கு ஒரு காரணம் கூறுகின்றார், அந்த ஸ்ரீருத்ரத்திலே வருகின்ற நாமாக்கள் எல்லாம் பெயர்கள் எல்லாம் அமுதத்தினுடைய நாமாக்கள், மரணத்தை மாற்றுகின்ற அமுதத்தினுடைய நாமாக்கள், அமிர்தசிய நாமானி என்று கூறுகின்றார். அமுதம் என்ற சொல்லினாலே வேதத்திலே யாண்டும் பரம்பொருளாகின்ற ஸ்ரீ ருத்ரனை கூறப்படுகின்றான். புருஷ சுக்தத்திலே கூட அமிர்தம் என்ற சொல்லினாலே ருத்ரன் கூறப்படுகின்றான் என்று பாஷ்யக்காரர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். இவ்வாறு பரம்பருடைய பெயர்களை எல்லாம் தொகுத்து கூறுகின்றது ஒரு முதல் ஏற்பாடாக இந்த ஸ்ரீருத்ரம் என்பதனால பெருமானுடைய அர்ச்சனையிலும் தொன்று தொட்டு இந்த ஸ்ரீருத்ர பிரசுரத்திலே வருகின்ற நாமாக்களை தொகுத்து அர்ச்சனை செய்கின்ற வழக்கம் வழிபாட்டு முறையானது உலகிலே காணப்படுகின்றது. அதற்கு ஸ்ரீருத்ர திரிசதி என்று பெயர். நாம் நினைத்த எல்லா வரங்களையும் பெறுவதற்கு கடவுளை நமகா என்று வணங்கி போற்றி வழிபட வேண்டும் என்று வேதமே விதிக்கின்றது. அவனுடைய வழிபாடுகளிலே மிக எளிமையான வழிபாடு அவனை வணங்குவதாகும். அவனை வணங்குவதனாலேயே மிக பெரிய பலன்களை நாம் பெறலாம் என்று தைத்திரிய உபநிஷதமானது நமக்கு காட்டுகின்றது. தம் நமயித்யுபாசீத நம்யந்தே அஸ்மை காமாக, பரம்பொருளாகின்ற கடவுளை ஒருவன் நமகா போற்றி என்று உபாசிக்க கடவன். அவ்வாறு வழிபடுவதனால அவருடைய விருப்பங்கள் எல்லாம் அவன் காலடியிலே வந்து கிடக்கின்றன, அவனை வழிபடுகின்றன என்றால் அவன் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்கின்றான். அவன் வேண்டுவதெல்லாம் கிட்டுகின்றன என்பது அர்த்தம். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பான் கண்டாய் என்ற கடவுளை நாம் போற்றி போற்றி என்று வணங்குவதனாலேயே வழிபாடானது சிறப்பாக நிறைவேறுகின்றது. நமகா என்ற சொல்லுக்கு நமமா என்ற தியாகமே பொருளாக இருக்கின்றது. பெருமானே என்னுடையது அன்று, எல்லாம் உன்னுடையதே என்ற அந்த தியாக புத்தியோடு அவனை நமகா என்று திருவடியிலே எவனொருவன் வணக்கம் செலுத்துகின்றானோ அவன் முக்தியை பெறுகின்றான். அந்த முக்தியை பெறுவதற்குரிய வழிபாட்டு மந்திரங்களிலே தலையாயது என்பது வேதமே அவனை வணங்குகின்ற இந்த வழிபாடு. அவ்வாறு வேதமே அவனை நமஸ்கரிக்கின்றது. இன்னொருவர் நமஸ்கரிப்பதாக வேதம் கூறுகின்ற இடம் இல்லை. வேதம் தானே அவனை நமஸ்கரிக்கின்றது. வேதமே கடவுளை வணங்குமா என்று ஒரு கேள்வி வருகின்றது. வணங்கும் என்று தேவாரம் கூறுகின்றது. பல காலங்கள் வேதங்கள் பாதங்கள் போற்றி மலரால் வழிபாடு செய் மாமரை காடா என்று ஆளுடை பிள்ளையார் கூறுகின்றார். வேதாரண்யத்திலே வேதங்கள் அநேக காலமாக சிவபெருமானை பாதங்களிலே மலரிட்டு வணங்கின என்று பார்க்கின்றோம். அவை எவ்வாறு வணங்கியிருக்கும்? இந்த ருத்ரத்தினால் தான் வணங்கியிருக்கும் என்பது தெளிவு. எடுத்த எடுப்பிலேயே பெருமானுடைய சிரத்திற்கு வணக்கம், அவருடைய உயர்ந்த தோள்களுக்கு வணக்கம், அந்த தோளிலே அவன் தாங்கியிருக்கின்ற வில்லிற்கு வணக்கம், அந்த வில்லிலே அவன் பூட்ட இருக்கின்ற அம்பிற்கு வணக்கம். பெருமானை இந்த அம்பினை உயிர் பகையாகின்ற மலத்தை நோக்கி செலுத்துவாயாக, நீ எப்பொழுதும் என்னை உன் கருணை கண்ணால் காத்து வர வேண்டும் என்ற பொருளிலே ருத்ரமானது தொடங்குகின்றது என்று பார்க்கின்றோம். வேதத்திலே அமைப்பு எப்படி இருக்கின்றதுன்னு கேட்டா, ஒவ்வொரு பிரசனமாகின்ற அத்தியாயம் ஒரு கருத்து கொண்ட அனுபாக்கங்களிலேயே முழுவதும் நிறைவேறுவது இல்லை. ஆனால் நமகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ருத்ர பிரசனம் மட்டும் அதனுடைய 11 அனுபாக்கங்களும் இறைவனை வணங்குகின்ற ஒத்த கருத்து கொண்ட சிங்கிள் டாபிக்ல அமைந்த ஒரே ஒரு பிரசனம் வேதங்களிலே யான் அறிந்தவரையிலும் இந்த ருத்ர பிரசனம் தான் என்பதனால இது ஒரு சிறப்பு. அதாவது இறைவனை வணங்குவதற்கென்ற அந்த பர்பஸ் ஓரியன்டாக அந்த தாற்பரியத்தோடு உள்ள கிளையோடு வேதமே நமக்கு இதனை பெருங்கருணையோடு வேத மாதா என்கின்ற அந்த தாயார் நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த ருத்ரத்தை ஓதி இறைவனை வழிபடுவதனால நமக்கு முக்தி கிட்டுகின்றது. அந்த முக்திக்கு கிட்டுவதற்கு என்ன குறி அடையாளம் என்ன? ஒருவன் முக்திக்குரியவன் என்ற அடையாளம் என்னன்னு கேட்டா, அவன் கருணை கடலாக இருக்க வேண்டும், அவன் துறவு மனப்பான்மை கொண்டவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு பகையே உலகத்தில் இருக்கக்கூடாது. இந்த ருத்ரத்தை வழிபடுவதனால ஒருவனுடைய பகைமை உணர்ச்சி என்பது அறவே நீங்குகின்றது. ஏன்? இந்த ருத்ரத்திலே கடவுளை எவ்வாறு வழிபடுகின்றது வேதம் என்று கேட்டால், அவன் எல்லாமாக இருக்கின்றான் என்று வழிபடுகின்றது. ருத்ரன் எல்லா தேவர்களாக இருக்கின்றான் என்பது மட்டுமல்லாமல், எல்லா மக்களாகவும் இருக்கின்றான் என்பது மட்டுமல்லாமல், அவன் எல்லா உயிரினங்களாகவும் இருக்கின்றான் என்பது மட்டுமல்லாமல், அவன் ஜடப்பொருள்களாக கூட இருக்கின்றான். அவன் காணப்படும் எல்லா உருவங்களாகவும், அந்த உருவங்களை கடந்த பரம்பொருளாகவும் அவனே இருக்கின்றான். சர்வோவை ருத்ரஹா தஸ்மை ருத்ராய நமோஸ்து. எல்லாமாக இருப்பவன் ருத்ரன் என்பதனால அவனுக்கு வணக்கமானது செலுத்தப்படுகின்றது. வணங்குவதற்கு உரிய கடவுள் யார் என்று கேட்டால், எந்த கடவுள்? எல்லாமாக இருக்கின்றவனோ, சர்வன் என்ற திருப்பெயரை தாங்கியவன் அந்த ருத்ரனே வணங்கத்தக்கவன். அந்த ருத்ரனை பற்றி இந்த ருத்ர பிரசனம் சொல்லும் பொழுது, அவன் பஞ்சபூதங்களிலே இருக்கின்றான் என்பதை சிறப்பாக கூறுகின்றது. யோ ருத்ரோ அக்னௌ யோ அப்சுய ஓஷதீஷு யோ ருத்ரோ விஸ்வா புவனா விவேச தஸ்மை ருத்ராய நமோஸ்து. எந்த உருத்ரன் நெருப்பிலே இருக்கின்றானோ, நீரிலே இருக்கின்றானோ, தாவரங்களிலே இருக்கின்றானோ, பெரிய உலகங்கள் அனைத்திலும் உள்புகுந்து கலந்தவனாய் காணப்படுகின்றானோ, அந்த ருத்ரனுக்கு இந்த வணக்கமானது செய்யப்படுகின்றது, உரித்தாகின்றது என்று மந்திரத்தினுடைய பொருள். அதாவது இந்த மந்திரத்தை ஓதுவதனால ஒருவனுக்கு நீரிலோ நெருப்பிலோ காட்டிலோ மரணமானது சம்பவிப்பதில்லை என்பதை பார்க்கின்றோம். என்ன காரணம்? அங்கெல்லாம் ருத்ரன் காக்கும் கடவுளாக இருப்பதை இவன் உணர்ந்து ஓதுகின்ற காரணத்தினாலே நீரிலே மூழ்கடிக்கப்படுவன் மூழ்காது தப்பிக்கின்றான், நெருப்பிலே தூக்கி போடப்பட்டவன் வேகாது தப்பிக்கின்றான், காட்டிலே வழிதெரியாது திகைக்கின்றவன் ஒருவன் வழிகாட்ட வந்து சேர்கின்றான் என்று அவன் உலகிலே காக்கப்படுகின்றான் என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ருத்ரத்திலே இறைவன் எப்படியெல்லாம் வணக்கம் செலுத்தப்பட்டிருக்கின்றான் என்று கேட்டால், ஊத்தவனாக, இளையவனாக, உறங்குபவனாக, விழித்திருப்பவனாக, ஓடுகின்றவனாக, நிற்கின்றவனாக, மிகவும் உயர்ந்தவனாக, மிகவும் தாழ்ந்தவனாக, குதிரையாக, குதிரையை செலுத்துவனாக, நாய்களாக, நாய்களை பிடித்து தின்பவர்களாக, நாயாடியார்க்கிடமாவது நந்திரு நாவலூரே, நாயனை வளர்த்துக் கொண்டிருப்பான், பசிக்கும் போது அதையே அடித்து தின்று விடுவான், அப்படிப்பட்ட கீழ்மகனாகவும் கடவுளை இந்த ருத்ரமானது காட்டுகின்றது. ஸ்வபதிபெஷ்சவோ நமகா என்று கூறுகின்றது. தச்சனாக, குயவனாக, கருங்கொல்லனாக, பொற்கொல்லனாக, வேடனாக, துறவியாக, ஏன் திருடனாக, மிகப்பெரிய திருட்டிலே வல்லவனாக, இப்படியெல்லாம் எல்லாமாக ருத்ரனானவன் இங்கு போற்றப்படுகின்றான். இதனுடைய பொருள், எல்லா உயிர்களுக்குள்ளும் உயிர்க்கு உயிராக இருக்கின்ற ஒரே கடவுள் உருத்ரன் என்பதாகும். உயிர்கள் பல திரத்தன, ஆனால் ஜீவ சாட்சியாக உயிர்கள் தோறும் ஒரு மரத்தின் ஒரு கிளையிலே அருகருகே இருக்கின்ற பறவைகளைப் போல ஒவ்வொரு உயிரும் எடுத்திருக்கின்ற மரக்கிளை போலும் உடம்பிலே ஜீவனாகின்ற உயிருக்கு அருகிலே காணப்படுகின்ற மாறாத கடவுளாகின்ற துணை, அந்த துணையாக இருப்பவன் ருத்ரன் என்பதைத்தான் அவன் எல்லாமாக இருக்கின்றான் என்று இங்கு வேதம் காட்டுகின்றது. என்பதனால உயிர்கள் பல என்றும் கடவுள் ஒருவன் என்றும் அந்த உண்மையான சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த உண்மையை இந்த ருத்ரத்திலே அது நிறுவப்பட்டிருக்கின்றது. இந்த உண்மை வேதங்களிலே பல இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்வேதாசுத்திரம் முதலிய உபநிடதங்களிலும் யஜுர்வேதத்தினுடைய சம்ஹிதைகளிலும் ஏகோஹி ருத்ரஹா ந த்விதீயாய தஸ்தே என்று காணப்படுகின்றது. உருத்ரன் என்பவன் ஒருவன், அவனுக்கு இணையாக இரண்டாம் அவன் இல்லை என்று கூறப்படுகின்றது. இந்த சித்தாந்த கருத்தினை நிறுவும் வண்ணம் இந்த போற்றுதல் அமைந்திருக்கின்றது. கடவுள் எல்லா வடிவங்களையும் பெற்றிருக்கின்றான். அந்த வடிவங்கள் தோறும் மாறாத ஒருவனாக அவன் இருக்கின்றான் என்ற உண்மையை இந்த ருத்ரமானது நம்முடைய நெஞ்சத்திலே ஆழமாக பதிக்கின்றது. இதனை ஓதி வருவதனால நமக்கு உலகத்திலே எந்த உயிரினிடத்திலும் பகைமை உணர்ச்சி என்பது நீங்கி விடுகின்றது. எல்லா இடத்திலும் கடவுளை காண்கின்ற அந்த அத்வைத ஞானமானது சித்திக்கின்றது. ஈஸ்வரோ ஜீவகலையா பிரவிஷ்டோ பகவான் இது. எந்த உயிரை பார்த்தாலும் அந்த உயிரினுடைய உயிர் என்ற ஏகதேசத்தை பார்க்காமல் உயிர்கள் தோறும் துணையாக இருக்கின்ற அந்த கடவுளை பார்க்கின்ற பக்குவமானது ருத்ர பாராயணத்தினாலே ஒருவனுக்கு சித்திக்கின்றது. ஆகவே அவன் முக்திக்கு உரியவனாக ஆகின்றான் என்று பெரியோர்கள்
1: கூறுகின்றார்கள். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ தர்மம். வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.

0: ये अर्वां उतवा पुराणे वेदं विद्वा गुंसमभितो वदन्त्यादित्यमेव ते परिवदन्ति सर्वे अग्निं द्वितीयं तृतीयं च हंसमिति यावतीर्वै देवतास्ताः सर्वा वेदविधिब्राह्मणे वसन्ति तस्माद् ब्राह्मणेभ्यो वेदविद्भ्यो दिवे दिवे नमस्कुर्यान्वा श्रीनं कीर्तयेत् एता एव देवता आप्रीणाति यदग्निं पूर्वगुंहरत्यथाग्निहोत्रं भागधेयेनैवैनं प्रणयति ब्राह्मण आरुषेय उद्धरेत् ब्राह्मणो वै सर्वा देवताः सर्वाभिरेवैनं देवताभिरुद्धरति सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् हर नमः पार्वतीपतये हर हर महादेव श्रीमद्देशिकपादेभ्यः सशक्तिभ्यो नमो नमः सदाशिष्टात्मचिद्व्यक्तिकारणेभ्यो नमो नमः श्रीगुरुभ्यो नमः நமஹ கபர்ஜுனே ச வ்யுக்த கேசாய ச. இந்த சபையில் வீற்றிருக்கக்கூடிய பரம பூஜ்ய சுவாமி ஓங்காரானந்த சுவாமிகளுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் வேத வித்வான்களுக்கும் வேதாந்த வித்வான்களுக்கும் மற்றும் இந்த அவையில் வீற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது முதற்கண் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு சைவ தர்மங்கள் என்ற ஒரு தலைப்பினை பற்றி முடிந்த அளவிற்கு இந்த நேரத்திற்கும் எனது சிற்றறிவிற்கும் தகுந்தாற்போல சைவ தர்மங்கள் என்ற விஷயங்களை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க இருக்கோம். இந்த வேதத்தில் ருத்ரத்தில் ஸ்ரீருத்ரத்தில் இந்த ஒரே பக்கத்தில் பக்கத்தில் நமஸ்க பர்தினேஜ யுக்த கேசாயத்தன ரெண்டு பதமும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த கபர்தீனா கபர்தோஸ்ய ஜட்டா ஜூட்டகான்னு சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு விதமான தடை அந்த ஜடை, அந்த ஜடைக்கு கபர்தகான்னு பேர். ஆனா நமஸ்க பர்தினேஜ யுக்த கேசாயகன்ற இடத்துல யாகத்துல யஜமான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அர்த்தம் பண்ணிருக்கார். யஜமான யாகம் பண்ணக்கூடிய ஸ்ரௌதமான யாகம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவ முடியெல்லாம் அந்த யாகம் பண்ணக்கூடிய அந்த கர்த்தாவானவர் அந்த முடிய வளர்த்துண்டு இருக்கிற ஒரு நிலையில அவருக்கு கபர்தீனும் யுக்த கேசகானா முண்டித்த கேசகா சந்யாச வேஷத்தை சன்னியாசியினுடைய வேஷத்துல இருக்கும் பொழுது முண்டித கேசராகவும் இருக்கார். அந்த ரெண்டு சுரூபமாகவும் பகவான் பரமேஸ்வரன் இருக்காருன்னு இந்த வேதத்துல வருது. அதுபோல் என்னுடைய வந்திருக்கக்கூடிய மகாமகோபாத்யாய டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவர் வந்திருப்பார்னு நினைச்சேன். அதனால ஒரே சந்தர்ப்பத்தில் நமஸ்க பர்ஜினேஜ யுக்த கேசாயத்தின் சுவாமிகளுக்கும் என்னுடைய வாத்தியாருக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணோம் நினைச்சான் அவர் வரல. அவர் இருந்தாலும் மானசிகமாக அவருக்கும் சுவாமிகளுக்கும் அந்த ஸ்ரீரத்ரத்தில் சொல்லியபடி இந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சைவ தர்மங்கள் என்ற விஷயங்களை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அது நான் ஒரு கேஷுவலாகவே சாதாரணமாகவே பேசுகிறோம், ஒரு இதுவாக பேசல. நம்ம கார்த்திகேயன் சொன்னார், நீங்க இதை பார்த்து படிக்க வேண்டாம் அப்படின்னாரு. அவர் பார்த்து படித்தா ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் வந்து போயிடும், அது இங்கே இருக்கிறது தான். ஆனால் எனக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து சுவாமிகளுடைய முன்னாடியும் என்னுடைய வாத்தியாருக்கு முன்னாடியும் நிறைய விஷயங்களை சொல்லணும்னு ஒரு ஆசை. அதனால நிறைய விஷயங்களை சங்கிரகம் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். ஆனால் சுவாமிகள் உங்களை எப்படி தயார் பண்ணியிருக்கா அப்படின்னா, என்னுடைய விஷயங்கள் அதாவது வேதாந்த சிரவணம் நிறைய பண்ணியிருக்கிறதுனால எந்த விஷயங்களும் உங்களை வந்து கவர் பண்ண, நீங்கெல்லாம் வந்து விஷய கிராசியால் இல்லை, விஷயி கிராசியாக நான் எந்த விஷயங்களும் ஒன்று உங்களை கிரகணம் பண்ணாது. அதனால என்னுடைய உபன்யாசத்தில் நான் ரொம்ப சமத்காரமாக சொல்லி தான் உங்களை கவர் பண்ணோன்றது இல்லை. சமத்காரமாக சொல்லாமலேயே விஷயத்தை விஷய கிராசியாக அப்படி விஷய கிராகினா கொஞ்சம் ஒரு விரோதம், விஷயங்கள் உங்களை கிரகணம் பண்ணாது ஆனால் நீங்க விஷயங்களை கிரகணம் பண்ணக்கூடிய அளவுக்கு சுவாமி உங்களை தயார் பண்ணியிருக்காரு.
1: அதனால உபன்யாச ஒரு சைலியோ அல்லது ஒரு சபையில பேசக்கூடிய ஒரு அது அது சுவாமிகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட். எங்க வாத்தியார் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவர் ரொம்ப சிரிக்க சிரிக்க பேசுவார், நிறைய சிரிக்க சிரிக்க பேசுவார். கோடா சாஸ்திரிகள் வந்து அவரும் நேற்று உபன்யாசம் பண்ணான்னு சொன்னா அவர் ரொம்ப விஷயமா பேசக்கூடியவர், சுவாமிகள் வந்து ரெண்டும் சேர்ந்து பேசக்கூடியவர். இருந்தாலும் என்னுடைய பேச்சு வந்து இந்த சைவ தர்மங்கள்ன்ற விஷயத்த சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்க எல்லாரும் வந்து விஷய கிராகிகள், நீங்க எல்லாரும் விஷயத்தை கிரகணம் பண்ணக்கூடியவா அப்படின்ற ஒரு விசுவாசம், தெரிஞ்சின்ற விஷயத்த சொல்லணும்னு ஒரு ஆக்ரகம், ஒரு பிடிவாதம். அதனால்தான் கார்த்திகேய சிவாச்சாரியர் சொன்னாலும் கூட நான் சதையில சொல்லிட்டாங்க சில விஷயங்கள். அதற்கு முன்னாடி சைவ தர்மங்கள்ன்ற தலைப்பு, அதுல நம்ம பாரத தேசத்துல புதுசா எந்த விஷயங்களையும் நாம வந்து ஸ்தாபிக்கணும்ன்ற ஒரு அவசியம் இல்லை. நம்ம பழக்கத்துல எல்லாமே இருக்கு. நாம என்ன பேசினாலும் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மள்கிட்ட இருக்கு. ஒன்னே ஒன்று என்னன்னா, நாம அனுஷ்டானம் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் வந்து சப்பிரமாணமா தான் இருக்குன்னு ஸ்தாபனம் பண்றதுதான் நம்முடைய வேலை. அது தெரிஞ்சுக்கணும். நாம எதெல்லாம் கடைபிடிச்சுட்டு இருக்கோமோ, ஓ இதுக்கு பிரமாணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த அனுஷ்டானம் இன்னும் கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அவரே நாங்க தவிர புதுசா யாரும் வந்து ஒன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. அதுல சைவ தர்மங்கள்னு போது இப்போ நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சனாதன தர்மம், இந்த ஹிந்து மதத்துல ஷண்மத ஸ்தாபனாச்சாரியால் ஆதிசங்கர பகவத் பாதாவுக்கு பேரு. இந்த ஷண்மதங்கள்னா என்ன நமக்கு தெரியும், பின்னாடி தானாபத்தியம் தான் கௌமாரம் எல்லாம் எழுதி ஒட்டியிருக்கு. ஷண்மதங்கள்ல சைவமும் ஒரு மதம். இந்த ஷண்மதங்களினுடைய நிலைமை என்ன, அது வேதத்தினுடைய ஒரு நிலைமை என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். அதுல நம்ம தேசத்துல நிறைய பட்சங்கள், ஒரே வேதத்தை அவலம்பிச்சு ஒரே வேதத்தை பிரமாணமாக வச்சுட்டு நிறைய மதங்கள் இருக்கு. அது நமக்கு தெரியும், அத்வைத மதம், துவைத்த மதம், விசிஷ்டாத்வைத்தம்னு பிரசித்தமா இருக்கு. அது போல ஒரே நூலையே பிரமாண நூலாக வச்சுட்டு நிறைய சமயங்கள்லாம் வந்து அதுல வேதத்தை பிரமாணமா வச்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சமயம், ஒரு ஒரு ஒரு ஒரு சமயத்தை நாம வைதிக சமயம், வைதிக மார்க்கம்னு சொல்றோம்னா, இதை தவிர இன்னொரு ஒரு பிரமாண கிரந்தம் நம்மகிட்ட இருக்கு. அந்த பிரமாண கிரந்தங்களுக்கு என்ன பெயர் சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லலாம், கொஞ்சம் புரியுற மாதிரி பேர்னா தந்திரம்னு சொல்லலாம். வைதிகி தாந்திரிகி சேதி விவிதா ஸ்ருதி கீர்த்திதா, ஸ்ருதிஹி கீர்த்திதான்னு வரணும், ஸ்ருதி கீர்த்திதான்னு ஒரு ஸ்லோகம். நம்முடைய பிரமாண கிரந்தம் வைதிகமான ஒரு பிரமாண கிரந்தங்கள், தாந்திரிகமான ஒரு பிரமாண கிரந்தங்கள்னு பிரமாணம் ரெண்டு விதம்னு வரும். என்ன புதுசா ஒரு தாந்திரிகம்னு சொல்றாரே அப்படின்னு, இது ஏதோ கேரளா சம்பந்தப்பட்ட சமாச்சாரம்னு நினைக்க வேண்டாம், அப்படி இல்லை. ஆதிசங்கர பகவத்பாதால் காலத்திலேயே இன்னைக்கு சண்மத ஸ்தாபனம்னு ஆறு மதங்களுக்கு ஸ்தாபனம் பண்ணாரோ, அப்ப அந்த ஆறு மதங்களுக்கும் ஒரு பிரமாண நூல் இருந்திருக்கணும் இல்லையா, இருந்திருக்கு. அதை சரி பண்ணி அந்த அந்த ஆறு மதங்களையும் ஸ்தாபனம் பண்ணாரு பகவத்பாதா. அதுவே சுத்தமான வேதத்தை அனுசரிச்சு வேதத்தை மட்டும் பிரமாணமாக வச்சுண்டு, அல்ல வேதத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்மிருதிகள், அந்த 18 ஸ்மிருதிகள் அதை பிரமாணமா வச்சுட்டு ஒரு பரம்பரை. அந்த பரம்பரையை என்ன சொல்லலாம், அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னா, அது ஸ்ரௌத பரம்பரைன்னு சொல்லலாம். அத வேதத்துல இருக்கக்கூடிய யாகங்கள், அந்த யாகங்களை மட்டும் பண்றது. அதுக்கப்புறம் அந்த ஸ்மிருதிகள்ல வந்து கிரிஷ்ய சாஸ்திரங்களை வச்சுட்டு பண்ணக்கூடிய கிரிஷ்ய கர்மாக்கள், இதெல்லாம் அந்த வேதத்தை சம்பந்தப்பட்டு வந்திருக்கு. தந்திரம்னு சொல்றோம் இல்லையா, இந்த தந்திரம் என்ன பண்றது அப்படின்னா, எப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு தேவத்தைய ஒத்துண்டு, அதுவும் ஒரு உருவத்தோடு இருக்கிற மாதிரியான ஒரு தேவத்தை, அந்த தேவத்தைக்கு ஒரு லட்சணங்கள், அதுக்கு ஒரு வாகனங்கள், ஆயுதங்கள், ஒரு ஸ்தானம், ஒரு குறிப்பிட்ட கைலாசம், அது மாதிரி வைகுண்டம், இது மாதிரியான சில லோகங்களை ஒத்துண்டு, அந்த லோகங்கள்ல அந்த சுவாமி இருக்கார், அந்த தேவத்தை கணபதியோ சுப்பிரமணியரோ விஷ்ணுவோ இதெல்லாம் இருக்கார் அப்படின்ற விஷயத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடியதும், வேதத்தை காட்டிலும் மற்றொரு வேதத்தை காட்டிலும் பின்னமாக இருக்கக்கூடிய நூல்களுக்கு எல்லாம் தந்திரங்கள். இந்த தந்திரம், இந்த சண்மதம் சொல்றோம் இல்லையா, சண்மதம் மட்டும் இல்லாம ஒரு சமயத்துல நிறைய மதங்கள் இருக்கு. ஆறு மதங்கள் பிரதானமா இருந்தாலும் உபமதங்கள் நிறைய இருக்கு. எல்லா மதங்களுக்கும் நிறைய புஸ்தகங்கள்லாம் இருந்திருக்கு. சப்தமாத்திரு பிரதானகம்னு, இந்த சப்தமாத்தாக்கள் கிராமங்கள் நீங்க பார்க்கும்போது கன்னிமார்களுடைய கோவில் நாம பார்த்தோம். பல கிராமங்கள்ல சிவாலயம் இருக்காது, விஷ்ணுவுடைய ஆலயம் இருக்காது, இந்த கன்னிமார்களுடைய ஆலயம் பிரதானமா இருக்கும். அது மாதிரி சப்த கன்னியான்னு பேராவாளுக்கு, சப்த மாதாக்கள்னு இந்த பிராம்சியாதி மாதாக்கள்னு இவாளுக்கு பிரதானமாக வச்சிருந்த பைரவரை பிரதானமாக வச்சுன்னு இப்படி நிறைய மதங்கள் இருக்கு. அந்த மதங்கள்ல ஆறு மதம் முக்கியம்னு பகவத் பாதால் ஸ்தாபனம் பண்ணா, அந்த ஆறு மதத்துல ஒரு மதம் சைவ மதம். அந்த சைவ மதத்துக்கு உள்ளுக்குள்ள நிறைய சைவ மதத்துக்குள்ள கூட நிறைய அவாந்தர பேதங்கள்லாம் இருந்திருக்கு. அதற்கான புஸ்தகங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது. ஒன்று ரெண்டு அந்த புஸ்தகங்களுடைய பேர் மட்டும் நமக்கு கிடைக்கிறது. அதுல ஒரு நாலு சைவ மதம் பிரதானம். ஒன்னு சித்தாந்த சைவம்னு ஒன்னுக்கு பேரு, இன்னொரு சைவ மதத்துக்கு காபாலிக சைவம்னு பேரு, ஒரு சைவ மதம் காலாமுக சைவம்னு பேரு, ஒரு சைவம் பாசுபத சைவம்னு பேரு. காபாலிக காலாமுக பாசுபத சித்தாந்தன்னு சொல்லிட்டு சைவ மதம் நாலு விதமா இருந்திருக்கு. அவளுக்கு ஆச்சாரம் வேற வேற, ஆச்சாரம் ஆச்சாரம்னா பழக்க வழக்கம்னு வச்சு, அந்த ஆச்சாரம் வேற வேற, அதுக்கு எல்லா நூல்கள்லாம் இருக்கு. இதுல இந்த மூணு சைவ மதத்துக்கு நம்ம சைவத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சாத்தம், சாத்தம்னு எடுத்துட்டாலும் சாத்தத்திலேயே அம்பாள், அம்பாள்னு சாதாரணமா தமிழ்ல நாம சொல்லிடுறோம். ஆனா அம்பாளுலயே இந்த சண்டியை பிரதானமா வச்சுன்னு சொல்றது, அதுக்கப்புறம் புவனேஸ்வரிய பிரதானமா வச்சுன்னு சொல்றது, இது மாதிரி சாத்தத்துக்குள்ள கூட நிறைய வித்தியாசங்கள் நாம பார்க்கிறோம். துர்கா சப்தசதி தேவி மகாத்மம் இதெல்லாம் நாம பார்க்கும்பொழுது அதுல சிருஷ்டியிலாவே எப்படி இருக்கு, அம்பாள் தான் பிரதானம்னு வந்து அம்பாள் தான் பரபிரம்மஸ்தானத்துல அம்பாளை வச்சு, இந்த நாம சாதாரணமா ஒரு கதை சொல்றோம் இல்லையா, அதாவது சிவன் சிவனுக்கு வந்து அம்பாள் வந்து பத்னியா இருக்கான், இது மாதிரி வராம அம்பாளை பிரதானமா வச்சுட்டே வரக்கூடியதாக அந்த சாத்தம் இருக்கும். இதே மாதிரி நாம வைஷ்ணவத்தை பார்க்கிறோம். வைஷ்ணவம் வரும்பொழுது அங்க பிரதானமாக இன்னைக்கு ரெண்டு பேதம் இருக்கு, வைகானசம்னு ஒண்ணு பஞ்சராத்திரம்னு ரெண்டு விதமான பேதம் இருக்கு வைஷ்ணவத்துல. அது போல கானாபத்தின்னு சொல்லக்கூடிய மதத்துல விநாயகரை பரபிரம்மாவா வச்சுன்னு வழிபடக்கூடியது அந்த மதம் வரும்பொழுது வாணி லக்ஷ்மி இவா எல்லாருமே விநாயகருக்கு சக்தி ஸ்தானத்துல வந்துடலாம். சாதாரணமான கதைகள் சொல்லும்போது அம்மா பார்வதியினுடைய புத்திரன் தான் விநாயகர், இது மாதிரியான கதைகள் எங்க இல்லைன்னு கேட்டா இந்த கானாபத்தியம்ன்ற வைநாயக மதத்துல அது கிடையாது. அதுபோல் கௌமாரம்னு வரும்போது சுப்பிரமணிய சுவாமிய குமாரசுவாமிய வந்து பரபிரமஸ்தானத்துல பிரதானமாக வச்சுன்னு வரக்கூடியது கௌமாரம். இப்படி சண்மதங்கள் இதை தவிர நிறைய மதங்கள்லாம் ஒரு காலத்துல இருந்தது. அந்த மதங்கள் அதுக்கு பிரமாண நூல் தான் தந்திரம்னு பொதுவான வார்த்தை தந்திரம். அந்த மதங்களை தாந்திரிக மதங்கள்னு சொல்லிடலாம். ஆனா அந்த தாந்திரிக மதங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டா, வேதத்துக்கு விருத்தமாக இருக்கக்கூடிய தாந்திரிக மதங்கள், வேதத்துக்கு விரோதம் இல்லாம இருக்கக்கூடிய தாந்திரிகம்னு அந்த தாந்திரிக சண்மதங்களும் அப்படி ஒரு ரெண்டு அமைப்புல இருந்திருக்கு. அதுல வேத விருத்தமாக இருக்கக்கூடிய அம்சங்களை நாம அந்த ஆறு மதத்திலையும் இருக்கக்கூடிய வேற வேத விருத்தமாக இருக்கக்கூடிய ஆச்சாரங்கள் எல்லாம் ஆதிசங்கர பகவத் பாதால் சரி பண்ணி அதை நிராகரணம் பண்ணியிருக்கார். வேதத்துக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய இந்த சண்மதங்களை பகவத் பாதால் நிராகரணம் பண்ணல. அதனாலதான் இந்த சண்மதங்களுக்கும் அனுசாரமா சண்மதங்களையும் அனுசரித்து இருக்கக்கூடிய பல ஸ்தோத்திர கிரந்தங்களை பண்ணியிருக்கார். அதுல நாம ரொம்ப ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம், எப்படி ஒரு வக்கீலானவர் அந்தந்த கட்சிக்காரனுக்கு அவனுக்கு சார்பா ஆஜராகும் பொழுது அவனுக்கு தகுந்தார் போல பேசுறாரோ, அதே மாதிரி பகவத் பாதாளுடைய கிரந்தங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா சைவத்தை அனுசரிச்சு இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள்ல சைவமான பத பிரயோகங்கள்லாம் அப்படி இருக்கு. சிவானந்த லஹரியெல்லாம் நாம பார்த்தோம்னா பசின்ற பதங்கள், பசுன்ற பதங்கள், பாச பதங்கள்லாம் அப்படியே பிரயோகம் பண்றார். என்ன காரணம், சைவம் சிவன்ற ஒரு தேவத்தையை பிரதானமாக வச்சு பேசக்கூடிய மதம் சைவம். அந்த மதத்துல வந்து பதிபசு பாசங்கள்ல வந்திருக்கிறதுனால அந்த பதிபசு பாசங்கள்ன்ற வார்த்தைகள் பிரதானமா வர்றது எங்க, அந்த சிவானந்த லஹரி போன்ற கிரந்தங்கள்ல. இதுவே நாம சௌந்தரிய லஹரி இத்தியாதிகள் பார்த்தோம்னா நமக்கு சாத்தத்துல ஸ்ரீவித்யால இருக்கக்கூடிய வார்த்தைகளும் அங்க இருக்கக்கூடிய அந்த பிரயோகங்களும் அப்படியே நமக்கு சௌந்தரிய லஹரியில வருது. அப்படி அந்தந்த மதத்தை அனுசரிச்சு கொண்டும் பொழுது பகவத் பாதால் சண்மதங்களுக்கும் அனுகூலமான ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார். அதுல நாம இன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மதம் சைவ மதம் வந்து சித்தாந்த சைவம்னு பேர். ஏன் இதுக்கு சித்தாந்தம்? அதுல இன்னொரு ஒரு விஷயம், நீங்க அந்தந்த மதங்களை நீங்க பார்க்கும்பொழுது அவ என்ன பண்ணுவா, இதுதான் பிரதானம்னு பேசுவா. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு. இப்ப நீங்க வந்து சிவபுராணத்தை எடுத்துன்னு பார்த்தா சிவன் தான் பிரதானம்னு வரும். சிவனுக்கு சிவனுக்கு அங்க தேவதையாதான் பாக்கிய தேவதைகள்லாம் இருக்குன்னு அங்க வரப்போகுது. அது போல அந்தந்த புராணம் எடுக்கும்போது அந்தந்த தேவத்துக்கு பிராதானியம். அது மாதிரி சைவம்னு எடுக்கும்பொழுது சிவனை பரபிரம்மமாக பரமேஸ்வரன் பரபிரம்மமாக வச்சுன்னு பேசக்கூடியது அந்த மதம் வந்து சைவம். இதுல சித்தாந்தகான்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சைவத்துக்கு இந்த பாக்கி அந்த நாலு சைவம்னு சொன்ன அந்த நாலு சைவத்துக்குள்ள நிறைய அவாந்தரம், வாம தட்சிண மிஸ்ரம்னு அது வேற ஒரு ஒரு, இப்ப நீங்க காலாமுகம்னு எடுத்தோம்னா அதுல ஒரு மூணு பேதம், காபாலிக்கம்னு சொன்னா அதுல ஒரு மூணு பேதம், அப்படி அதுல நிறைய வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அந்த சித்தாந்தம் இருக்கு இல்லையா, அதுல அதுல ஒரு உபபேதம் சைவம்னு ஒரு உபபேதம், கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும் ஆனா குழம்ப வேண்டாம். ஒண்ணு சித்தாந்தம்னு சொன்ன இல்லையா, அந்த சித்தாந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு மதம், அதுக்குள்ளுக்குள்ள மூணு விதமான அவாந்தர பேதங்கள், அதுல ஒண்ணு சைவம்னு ஒரு பேதம். அப்ப சைவத்தை முதல்ல நானா பிரிச்சேன், இந்த நாள்ல சித்தாந்தம்னு ஒண்ணு, சித்தாந்தத்துக்குள்ள மறுபடியும் சைவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுக்கும் சேருங்க சைவ சித்தாந்தம்னு வந்து. இப்ப சைவ சித்தாந்தம் என்ன பண்றதுன்னா, பாக்கி அந்த சித்தாந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பேதத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மூணு பேதங்கள், அந்த பாக்கிய ரெண்டுத்த வியாபத்தி பண்றதுக்காக அதை வந்து பிரிச்சு காண்பிக்கிறதுக்காக என்ன பண்ணதுன்னா, இந்த சைவம்னு ஒரு மதத்தை சொல்லுது, இதையும் சேர்ந்தோம்னா சைவ சித்தாந்தம். அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மதத்துக்கு என்ன பேரு, சைவ மதம். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா சைவ சித்தாந்த மதம். சரி, இந்த சித்தாந்தம் இந்த மதத்துக்கு சித்தாந்தம்னு ஏன் பேர் இருந்தது அப்படின்னும் பொழுது, பாக்கி எல்லா சாஸ்திரங்களையும் பூர்வபக்ஷ ஸ்தானத்துல வச்சுட்டு இந்த மதத்தை சித்தாந்த ஸ்தானத்துல வச்சு பேசின காரணத்தினால இந்த மதத்துக்கு சித்தாந்தம்னு பேரு. எப்படி பங்கஜன்ற பதம் யோகரூடமாக, பங்கஜன்ற வார்த்தை இருக்கு, அது யோகரூடமாக நாம என்ன பண்றோம், அந்த பங்கஜன்ற தாமரைக்குதான் அது பேருன்னு வச்சு, சேற்றில் முளைக்கக்கூடிய செந்தாமரை மூணு சேர்த்து பங்கஜனி கர்த்திரு பத்மம் இது போதகான்வா. பங்கஜம்னு சொன்னா சேற்றில் முளைக்கக்கூடியது அப்படின்னு மட்டும் அர்த்தம் இல்ல, சேற்றில் முளைக்கக்கூடிய தாமரை அதையும் சேர்த்து சொல்றோம். அப்ப அது மாதிரி சித்தாந்தகான்ற வார்த்தை இந்த சைவத்துக்கு எதனால பேர் அப்படின்னா, பாக்கி எல்லா சாஸ்திரங்களையும் பூர்வபக்ஷ ஸ்தானத்துல வச்சு இந்த ஸ்தானத்துல இந்த மதத்தை சித்தாந்த ஸ்தானத்துல வச்சிருக்க காரணத்தினால இதுக்கு சித்தாந்தம்ன்ற பெயரானது. இடுகுலி காரண பெயர் யோகரூடமாக இந்த மதம் இருக்குன்னு இந்த சாஸ்திரத்துல ஒத்துக்கிறார். இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சித்தாந்த சைவம் 28 இது எப்படி இருக்கு, என்ன இந்த மதத்துல என்ன சம்பிரதாயம் அப்படின்னு கேட்டா, வாக்ரூபாச்ச ஆத்யஸ்ய நிஸ்வசிதம் வேதாக வாக்ரூபாச்ச ஆதமாக ஸ்மிருதாக அப்படின்னு ஒரு பிரமாணம். அதாவது நாம பேசும்பொழுது பேசும்பொழுது அந்த சப்தம் கேட்கறது இல்லையா, அந்த சப்தம் எப்படி, இந்த சப்தத்துக்கு ரெண்டு ஸ்வரூபம் இருக்கிறதாக நாம ஒத்துக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒண்ணு இதுக்கு முதல்ல ஒரு சூக்ஷ்மமான ஒரு ரூபம், அடுத்து ஸ்தூலமான ஒரு ரூபம். சூக்ஷ்மமான ஒரு ஒரு அவஸ்தா, சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த சப்தம் என்னவா இருக்கும் அப்படின்னா காத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காத்து என்ன பண்றது, அந்தந்த உற்பத்தி ஸ்தானங்கள்ல இருந்து வெளியில வரும்பொழுது அது வந்து நமக்கு துவனியாக காதல விழுது. அப்ப சூக்ஷ்மமாக இருக்கிறது காத்தா இருக்கக்கூடிய ஒரு நிலை, ஸ்தூலமாக இருக்கிறது துவனி காதல விழக்கூடிய ஒரு சப்தம் இல்லையா. அதாவது காற்று தான் நமக்கு என்னவா மாறுறது, துவனியா மாறுறது. இது போல பரமேஸ்வரனுடைய பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான நிலை இருக்கு பத்தியா, அதுக்கு என்ன பேருன்னா அந்த சூக்ஷ்மமான நிலையில அவைகளுக்கு வேதங்கள்னு பேரு. எஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹா வருது நம்ம, எஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹா யோ வேதேபியா அகிலம் ஜகது நிர்மமே தம் அகம் வந்தே அப்படின்னு நமக்கு வருது. வித்யா தீர்த்த மகேஸ்வரம் அப்படின்னு நமக்கு வருது. இங்க இந்த ஸ்லோகத்துல எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகான பரமேஸ்வரனுடைய மூச்சுக்காத்தாக வேதங்கள் இருக்கு, அதனுடைய ஒளி வடிவமாக ஆகமங்கள்லாம் இருக்கு. எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகா வாக்ரூபாச்ச ஆகமாக ஸ்மிருதாக. அப்ப இந்த மதத்துல வேதம் சைவ ஆகமங்கள்னு சொல்லக்கூடிய ரெண்டும் இந்த சைவ மதத்துக்கு ஒரு பிரமாண கிரந்தமாக இருக்கு. சூக்ஷ்மம் ஸ்தூலம் அதுல வேதத்துல சொல்லிருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் தர்மங்களுக்கும் சைவாகமங்கள்ல சொல்லிருக்கக்கூடிய சைவாகமங்கள் சொன்ன இல்லையா, இது என்ன எடுத்து பரமேஸ்வர கர்த்திருக்கம் அபௌருஷேகம்னு இதை ஒத்துண்டாலும் கூட இந்த ரெண்டு அபௌருஷேகம் தான். ஆனா அபௌருஷேகம்னா புருஷ சப்தத்தினால ஈஸ்வரனை வாங்கிக்க கூடாது, பரமேஸ்வரனை புருஷன் சொல்லக்கூடாது. இப்ப புருஷனுக்காகவும் பின்னராக இருக்கக்கூடிய சிவபெருமானால பரமேஸ்வரனால பிரணீதமா இருக்கிறதுனால இந்த ரெண்டுமே அபௌருஷேகம் தான். சிவ கர்த்திருக்கமாக இருந்தாலும் கூட அபௌருஷேகத்துவம் உண்டு, சுவாமி தான் பண்ணியிருக்கார் ஆனா பௌருஷேகம் அதை நான் சொல்லக்கூடாதுன்னு இந்த சைவ மதத்தினுடைய பல பேருடைய அபிப்பிராயம். அந்த சுவாமி என்ன பண்றார் அப்படின்னா, அவருக்கு அஞ்சு முகங்கள், பஞ்ச பிரம்ம தனுஹு சிவஹ, அஞ்சு முகம். என்ன அஞ்சு முகம் அப்படின்னா, முதல்ல பஞ்ச பிரம்ம தனுஹு, இந்த பஞ்ச பிரம்மங்கள் வேதத்துல வந்திருக்கு இல்லையா, ஈசான சர்வ வித்யானம்னு ஒரு மந்திரம். இந்த விஷயங்கள் ஸ்ரீமத் பாகவதத்துல கூட வந்துருக்கு. அப்படின்னா நம்ம கொஞ்சம் இந்த அடுத்து வேதம் சொன்னோம், இந்த பக்கம் வந்து வைதிகமான பரம்பரைகளை வேதம் பார்த்தோம், ஸ்மிருதிகள் எல்லாம் பார்த்தோம், அதுக்கு கீழே வரும்பொழுது நமக்கு புராணங்கள்லாம் வரும். இந்த புராணங்கள்ல நீங்க பார்க்கும்பொழுது வைதிகமான தர்மங்களையும் புராணம் பேசும், அதாவது சுத்தமான ஸ்ரௌதமான விஷயங்களை பத்தியும் புராணங்கள் பேசும். இந்த சண்மதங்கள் இருக்கு இல்லையா, இந்த சண்மதங்கள் இருக்கக்கூடிய தேவதைகள், அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், எல்லா விஷயத்தையும் புராணமும் நமக்கு கிடைக்கும். நீங்க எந்த புராணம், கருட புராணம் எடுத்து பார்த்தோம்னா, நம்ம இந்த தாந்திரிக பிரகாரங்கள்ல இருக்கக்கூடிய முகாந்தம்லாம் அங்க வருது. கருட புராணத்துல எல்லாமே எப்படி அக்னிகாரியம் பண்ணுன்ற விஷயங்கள்லாம் அங்க வருது, கருட புராணத்துல வருது. அதனால புராணமானது இந்த ஸ்ரௌதமான பரம்பரை, இந்த தாந்திரிகமான பரம்பரைன்னு ரெண்டு பரம்பரையினுடைய ஒரு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடமாக புராணங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதுல இந்த சுவாமி என்ன பண்றார், பஞ்சபிரம்ம தனுகுன்னு சொன்ன, இந்த ஈசான சர்வ வித்யானம்னு வேதத்துல இருக்கக்கூடிய முகாணி பஞ்சோபனிஷதஸ்தவேசான ஸ்ரீமத் பாகவதத்துல வருது. ஈசா தவ முகாணி பஞ்ச உபனிஷதா ஸ்ரீமத் பாகவதம். ஹே பரமேஸ்வரனே, உன்னுடைய முகங்களாக அஞ்சு உபனிஷத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு வருது. அந்த அஞ்சு உபனிஷத்து என்னன்னா, ஈசான சர்வ வித்யானம்ன்ற மந்திரம், அது போல தத்புருஷாய விருத்மஹேன்ற மந்திரம், அகோரேபியகான்ற மந்திரம், வாமதேவாய சத்யோஜாதம்னு இப்படி சொல்லக்கூடிய அஞ்சு மந்திரங்கள். சுவாமி என்ன பண்றார், பரமேஸ்வரன் இந்த சிருஷ்டியாதி காரியங்களை பண்றதுக்காக இந்த அஞ்சு மந்திரங்களையும் தன்னுடைய சரீரமாக கொண்டு சிருஷ்டியாதி காரியங்களை பண்றார். பஞ்ச பிரம்ம தனுகு நாத தனு மனுஷன் வருது இல்லையா, அதனால அந்த நாதம்னா இந்த வேதநாதம் தான். இந்த வேதநாதமானது அவருக்கு சரீரமாக இருக்கு. அந்த ஈசான சர்வ வித்யானான்ற அந்த மந்திரபாகம் சுவாமியுடைய சிரப்பிரதேசமாக ஆகிறது. தத்புருஷாதி வித்மகேன்ற அந்த மந்திரபாகமானது சிவபெருமானுடைய முகப்பிரதேசமாகவும், அகோர மந்திரமானது அவருடைய ஹதயமாகவும், வாமதேவ மந்திரம் அவருடைய குஷ்யமாகவும், சத்யோதாத மந்திரம் அவருடைய கால்களாகவும், இப்படி மந்திரங்களையே தன்னுடைய சரீரமாக கொண்டு அவர் சிருஷ்டியாதி காரியங்களை பண்றார். அப்படி பண்ணும்பொழுது அவருக்கு அஞ்சு முகம், அஞ்சு முகமும் ஒரு ஒரு முகத்துக்கும் அஞ்சஞ்சு முகங்கள், தலா மொத்தம் 25 முகங்கள். அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு, பரமேஸ்வரனுக்கு மகா சதாசிவ மூர்த்தின்னு பேர். இந்த மகா சதாசிவ மூர்த்தியாக இருக்கும்பொழுது அவருடைய நான்கு முகங்கள், கிழக்கு முதலிய நான்கு முகங்கள்ல இருக்கக்கூடிய, அதாவது கிழக்குன்னு சொன்னா அங்க ஒரு அஞ்சு முகங்கள் இருக்கும், தெற்குன்னு சொன்னா அங்க ஒரு அஞ்சு முகங்கள். மகா சதாசிவ மூர்த்திக்கு பிரதி திசம் ஒரு ஒரு திசைக்கும் 5 முகங்கள், மேல இருக்கக்கூடியது மற்றும் ஒரு 5 முகங்கள். இப்படி இந்த கிழக்கு முதலிய அந்த நான்கு திசைகள்ல இருந்து ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அசரவண வேதம், நான்கு வேதங்களையும் அவர் வந்து மகர்ஷிகள் சொல்லி தந்தார் அப்படின்றது. இது என்னது அப்படின்னா, இது வந்து இந்த சைவ, அதுவும் சித்தாந்த சைவத்துல இருக்கக்கூடிய சம்பிரதாயம். அதனால நம்ம ஒரு இந்த உபன்யாசம் கேட்கும் பொழுதும் இனி வாழ்வுடைய சம்பிரதாயம் அப்படி கேட்டுட்டா கொஞ்சம் அசங்கீர்ணமா இருக்கும். ஒருத்தர் அப்படி சொல்றாரு, ஒருத்தர் எப்படி சொல்றாரு அப்படின்ற ஒரு குழப்பம் கூடாது. ரொம்ப இந்த சைவ சம்பிரதாயத்துல இவா எப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டுனீங்கன்னா அசங்கீர்ணமாக குழம்பாம இருக்கும் விஷயங்கள். அதுல இதுதான் நமக்கு நம்ம பிராச்சீதிஷாம் பிராச்சி மகதீதி குச்சியதே தட்சிணாமாஹுர்யஜுஷாம பாராம்னு வரும் பொழுது ரிக்வேதமானது சுவாமியினுடைய கிழக்க முகங்கள்ல இருந்து வந்தது. யஜுர்வேதம் இதுல கல்பபேதத்தினால வித்தியாசமும் உண்டு. சில கல்பங்கள்ல வரும்போது ரிக்வேதமானது மேற்கு முகத்திலிருந்து வந்தது அப்படின்னு சில இடங்கள்ல சொல்லியிருக்கு. எல்லாமே பிரமாணம் தான், எல்லாமே தப்புன்னு சொல்லக்கூடாது. இது வந்து பௌராணிகர்களுடைய ஒரு சம்பிரதாயம். என்னன்னா நிறைய கல்பங்கள், ஒரு ஒரு கல்பங்கள்ல ஒரு ஒரு மாதிரி நடக்கவே வேதங்கள் எல்லாத்தையும் பதிவு, வேதங்களோ நமது கிரந்தங்கள்லாம் எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறதுனால சில கல்பங்கள்ல ரிக்வேதம் கிழக்கு முகத்திலிருந்து உண்டாயிருக்கும், சில கல்பங்கள்ல ரிக்வேதம் மேற்கு முகத்திலிருந்து உண்டாயிருக்கு. இப்படி பல சம்பிரதாயம். அதுல மேல இருக்கக்கூடிய 5 முகங்கள்ல இருந்து சுவாமி என்ன பண்ணார், 28 ஆகமங்களை உபதேசம் பண்ணார். அந்த 28 ஆகமங்கள் தலா ஒரு முகத்திற்கு மேல இருக்கக்கூடிய ஈசானத்துல முக, ஈசான முகத்துல இருக்கக்கூடிய 5 முகங்கள், ஈசானத்துல இருக்கக்கூடிய 5 முகங்கள், ஒரு ஒரு முகத்துல இருந்தும் 5 ஆகமங்கள், பிரதானமாக இருக்கக்கூடிய முகத்துல இருந்து 8 ஆகமங்கள். இப்படியாக 28 ஆகமங்கள், இது அஷ்டாவிம்சதி சைவாகமாக 28 இந்த ஆகமங்களுக்கு தான் சித்தாந்த சைவாகமாக இருக்கு. இந்த ஆகமங்கள் தான் இன்னைக்கு நமக்கு பிரச்சாரத்துல இருக்கு. இந்த ஆகமங்களுடைய பெயர் காமிகம் யோகஜம் சிந்தியம் காரணம் ஸ்வஜிதம் தபான. இந்த ஆகமம் முதல் ஆகமம் காமிகாகமம், கடைசியான ஆகமம் வாத்துலாகமம். இந்த 28 எப்படி நமக்கு காஷ்மீரத்திலிருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி பர்யந்தம் நான்கு வேதங்கள், ரிக்வேத சாம அதர்வணங்கள்னு நான்கு வேதங்கள் அப்படியே அதே பேர்ல இருக்கோ, அது போல காஷ்மீர்லேருந்து ஆரம்பிச்சா கன்னியாகுமரி பர்யந்தம் இருக்கக்கூடிய பாரதத்தில் இருக்கக்கூடிய பல பிராச்சீனமான கிரந்தங்கள்ல இந்த 28 ஆகமங்களோட பேர் மாறவே இல்லை அப்படியே. அதோட இன்னொரு வித்தியாசம், இன்னொரு ஒரு வைசிஷ்டியம் என்ன, இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இதர மதங்கள்ல கூட சாக்த மதத்துல கூட இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல இந்த பாஸ்கர் ராயர் பல இடங்கள்ல வியாக்கியானம் பண்ணும் பொழுது அவர் அவலம்பிச்சிருக்கக்கூடிய மதம் என்ன மதம், சாக்த மதம். சாக்த மதமாக இருந்தாலும் கூட இந்த சித்தாந்த சைலத்துல இருக்கக்கூடிய இந்த 28 ஆகமங்களுடைய பெயரை அப்படியே ஸ்மரிக்கிறார். அது போல மானசோல்லாசம்னு ஞாபகம் எனக்கு அதுல பார்த்த ஞாபகம், தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தனுடைய வியாக்கியானத்துல மானசோல்லாசத்திலயும் ஏதோ ஒரு இடத்துல இந்த 28 ஆகமங்களுடைய பெயரை அப்படியே அவர் ஸ்மரிக்கிறார். என்ன தெரியுது, இந்த பாரத தேசம் முழுக்க இந்த சித்தார்த்த சைவ ஆகமமானது நல்ல பிரசித்தமாக இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். எனவே இந்த சித்தாந்த சைவ ஆகமங்களை அவலம்பிச்சு வரக்கூடியவாளுக்கு என்ன பெயர்னா சைவாகான்னு பேர். சைவ மதத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு சைவர்கள் அப்படின்னு பேர். அதுல இப்ப எப்படி நாம ஒரே உபனிஷத்துக்களை வச்சுட்டு பல சித்தாந்தங்கள் பல சம்பிரதாயங்கள்லாம் வந்ததுன்னு இந்த வைதிக பரம்பரையை நாம பாக்குறோமோ, எப்படி ஒரே பிரம்மசூத்திரத்தை வச்சுட்டு பல பல மதங்கள் வந்திருக்கோ, ஒரே உபனிஷத்துக்களை வச்சுட்டு பல மதங்கள்லாம் வந்திருக்கோ, அதுபோல் இந்த ஒரே சைவாகமங்களை வச்சுட்டு நிறைய சம்பிரதாயங்கள், சம்பிரதாயம்னா என்ன சொல்றேன்னா இது நாலு விதமா சொல்லலாம். இந்த இந்த வைதிக பரம்பரை மாதிரியே இந்த தாந்திரிக பரம்பரை நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வைஷ்ணவம் அப்படி சொல்ல முடியல, ஆனா இந்த கணாபத்தியம் அதே போல சைவம் இந்த ரெண்டுத்திலையும் நான் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. என்ன இருக்குன்னா இந்த சைவத்துல நான்கு விதமான பாதமா பிரிச்சிருக்கான், திரிபதார்த்தாம் சதுஷ்பாதாம் புக்தி முக்தி பிரதாயினி சம்ஹிதாம் யோ விஜானாதி சிஷ்யோசௌ சேகமர்ஹதி அப்படின்னு ஒரு ஒரு தீட்சையினுடைய ஆரம்பத்துல வருது. இந்த சைவாகமங்கள் எப்படி இருக்குன்னா, இந்த 28 ஆகமங்களும் பெரும்பாலும் இந்த 28 ஆகமங்கள் எப்படி இருக்குன்னா, திரிபதார்த்தாம் மூன்று பதார்த்தங்களை பத்தி பேசக்கூடியது இந்த ஆகமங்கள். ஆகமங்களுடைய ஒரு லட்சணமாக நாம இது வச்சுக்கலாம். ஆகமங்கள்னு சொன்னா என்ன இருக்கும், சைவாகமங்கள மூணு விஷயத்தை பத்தி பேசுவான். அவளுக்கு மூன்று பதார்த்தங்கள் எப்படி சப்த பதார்த்தாக நியாயத்துல அவ சொல்றாளோ, எப்படி சாங்கியத்துல வந்து பிரகிருதி புருஷன்னு ரெண்டே ரெண்டு பதார்த்தம்னு அவ வச்சுக்கிறாளோ, அது போல இந்த சைவத்துல இந்த 28 சைவாகமங்கள்லையும் அவ ஒத்துக்கக்கூடிய பதார்த்தங்கள் எத்தனைன்னா மூன்று, ஒன்னு பதி, ஒன்னு பசு, ஒன்னு பாசம். அப்படி பத்தி பசு பாசங்கள்னு மூன்று விஷயங்கள், திரிபதார்த்தாம் சதுஷ்பாதாம் அந்த 28 ஆகமங்களுக்கும் நான்கு பாதங்கள். பாதம்ன்ற வார்த்தை பாதக, அதுக்கு தமிழ்ல கால்னு சொல்றோம். கால்ன்றதுக்கு ரெண்டு அர்த்தம், ஒண்ணு நாம நடக்கக்கூடிய கால், ஒண்ணு நடந்து போகிறதுக்கு சாதனமாக இருக்கக்கூடிய ஒரு அவயவம் அது கால். அதுபோல் ஒரு சம்பூர்ணமான ஒரு வஸ்துவனுடைய நாலுல ஒரு பங்குக்கு கால்னு பேர். இதேதான் சம்ஸ்கிருதத்திலையும் பாதகானா ஒரு முழுமையான ஒன்னுடைய நாலுல ஒரு பங்கு பாதம் தான். ஒரு ஒரு சைவாகமத்துக்கு நான்கு பாதங்கள் இருக்குன்னா இந்த நாளும் சேர்ந்துதான் நமக்கு ஒரு சம்பூர்ண நிலையை கொடுக்கறதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த பேர்ல இருந்து நாம
2: ஓம் சிவாய நம சைவம் .org அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முப்பொருள், வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: திருச்சிற்றம்பலம் நம பார்வதியே பதையே அரகர மகாதேவா, சித் சபே சா சிவ சிதம்பரம், தென்னாடுடைய சிவனே போற்றி, அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம்.

பூம்பாவை போதியோ என்றழைத்த பூசுரந்தாள் நாம் பாவாலேத்தி நயப்பாம். திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல வாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை எனது மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றி ஞானசம்பந்த பெருமானின் பொற்பாதங்களையும் முக்கரணங்களால் வணங்கி அருமையான முறையிலே இந்த நிகழ்வினை உலகத்தார் எல்லோரும் உய்யும் பொருட்டு நிகழ்த்தி கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தினை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். மாயை என்று ஒரு பொருள், சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய முப்பொருள்ல பதியும் பசுவும் பத்தி பார்த்துட்டோம். பாசத்துல மூணாவது பொருள் வந்து மாயை. அந்த மாயை அப்படின்னா என்னன்னா அதுவும் ஒரு நித்த பொருள் தான். அவயவ பகுப்பு இருக்கக்கூடிய எல்லா பொருளும் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் இது முதற் காரணமாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்குறோம். அது தானே இயங்காது, இறைவனுடைய அருட்சக்தியால் அது காரியப்படுத்தப்படுகிறது. சரி, அந்த காரியப்படும்போது சுத்தமாயை அசுத்தமாயை பிரகிருதி மாயை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. சரி, இது வந்து ஒரு கருவியாக பின்ன சக்தியாக வைப்பு சக்தியாக பயன்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இறைவனது அருட்சக்தி மாயையை பொருந்தி அதிலிருந்து எல்லாமே நமக்கு அந்த 36 தத்துவங்கள் மூவகை மாயை அதிலிருந்து 36 தத்துவங்கள் 60 தாத்துவிகங்கள் எல்லாமே நமக்கு தோற்றுவித்து உடல் கருவி உலகம் நுகர்பொருள் அதாவது தனு கரண புவன போகங்கள் எல்லாம் உண்டு பண்ணி அது அத்துவாக்களோடு அத்துவாக்களாக உயிர்களுக்கு பொருந்த செய்து காரியப்படுத்துகின்றார் இறைவன். நம்ம தினந்தோறும் செய்கின்ற செயல்களை எல்லாம் நினைச்சு நம்ம அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் இதை எப்படி செய்யறதை நம்ம மலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் சுவாமி ஒவ்வொரு ஆன்மாவையும் உய்ய வைக்கிறதுக்கு அவர் என்னெல்லாம் செய்கிறாருன்னு சைவ சித்தாந்தத்தை ஆழமாக படித்தால்தான் அவர் எவ்வளோ விஷயம் நமக்காக பண்ணியிருக்காரு அதோட அருமை எதுவுமே நமக்கு தெரியலேங்கிறது நன்றாக புலப்படுகிறது. சரி, அப்போ அடுத்து இந்த மாயை பற்றி நம்ம பார்த்தாச்சு. வினை, அது வந்து அந்த வினையோட உண்மை பெறப்படுவதற்காக அதை எய்துவதற்காக பற்றுக்கோடாகிய மாயை, அதோட வினையோட உண்மை பெறப்படும் போதே மாயையோட உண்மையும் பெறப்படுகின்றது என்று நாம் பார்க்குறோம். சிலர் வந்து கன்மத்துக்கு பற்றுக்கோடு உயிர்னு சொல்லுவாங்க. உழவர் செய்யக்கூடிய செய்தி பயன் உழவரை பற்றி நில்லாது, பலனத்தை பற்றி நின்றே உழவர்க்கு பயன் தரும். அது மாதிரி தோற்றமும் நாசமும் உள்ள ஜடத்துக்கு பற்றுக்கோடு ஜடமாவதின்றி சித்தாதல் பொருந்தாது. சரி, ஆக இன்ப துன்பமாகிய வினை பயன்கள் மாயா காரியங்களின் இடமாக ஆன்மாட்ட வர்றதுனால திருவருட்பயன்கிற சித்தாந்த நூல் வந்து

இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆணவ மலத்தோட சார்பினால தித்திப்பாகிய பால் தயிராவது மாதிரி மாயை மயக்கத்தை செய்வதும், சர்வ சம்ஹார காலத்தில் முக்தி அடையாத உயிர்களுக்கு துணையாக அதாவது பற்றுக்கோடாக தாரகமாக இருக்கிறது என்பது அதோட பொது இயல்பு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஆணவம்ங்கிறத ஒரு பிணி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை நிவர்த்தி செய்வதற்கு மருந்து வந்து கண்மம். அதை கொடுப்பதற்கு ஒரு கலம், ஒரு பாத்திரமாக மாயை இருக்கிறது என்று நாம் புரிந்து கொண்டால் போதும். சரி, மாயைக்கு நிறைய பரியாய பெயர்கள்லாம் இருக்குது, மாயையோட குணங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம நிறைய பின்னால் பார்த்து கொண்டே வரலாம். இப்போது இந்த உயிருக்கு வந்து இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சக்தி நிபாதம் ஏற்பட்ட நிலையில் திருவருள் வந்து குருமூர்த்தமாக வரும். அப்படி எழுந்தருளி வந்து மெய் உணர்வை புகட்டும். அப்படி புகட்டும் போது உயிர் வந்து தான் வந்து ஜடமான தேகாதி அவயங்கள் அல்ல, இந்த உடம்பு நாம் அல்ல, இதுக்கு வேறான அறிவு பொருள் தான் நாம் அப்படிங்கிறதையும், நமக்கு அறிவுக்கு அறிவாக இருப்பது இறைவன் அந்த பதிப்பொருள் அப்படிங்கிறதையும் உணர்ந்து, அப்புறம் திருவருளை சார்ந்து இருந்து தத்துவ சுத்தி ஆன்மசுத்தின்னு நமக்கு சித்தாந்தம் சொல்லக்கூடிய தசகாரியங்களை அதெல்லாம் அடைந்து மாயையோட சார்பும் முற்றும் அகன்று கன்மமும் நீங்கும் அப்படின்னு பார்க்கணும். அது மாயை நீங்கக்கூடிய வழி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இப்போது நாம் வந்து சில கருத்துக்களை நம்ம சிந்திக்கலாம். இந்த ஈராய் முதல் ஒன்றாய்ங்கிறது ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அத்திவிதத்தை பற்றி குறிப்பதற்காக தந்த பாடல் இல்லையா, அது ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தோம். அதே கருத்து வந்து திருக்களிற்றுப்படியார் அப்படிங்கிற சித்தாந்த நூலில் இருக்குது. திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் அருளி செய்தது. நீங்கள் நூல் வைத்திருந்தீங்கன்னா 86வது பாடல் பார்த்துக்கோங்க. ஈராய் முதல் அங்கே ஒன்றாய் ஈங்கிரண்டாய் மாறாத எண்வகையாய் மற்றவற்றின் வேறாய் உடனாய் இருக்கும் உருவுடைமை என்றும் கடனாய் இருக்கின்றான் கான் என்பதுதான் அந்த பாடல். இதில் 8 வரைக்கும் என்ன அலங்காரமாக இவர் பாடியிருப்பார் நம்ம ஞானசம்பந்த பெருமான். ஆனால் அவங்க 2 வரைக்கும் சொல்லிட்டு மாறாத எண் வகைன்னு முடிச்சிட்டாங்க, சுருக்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பாடலையும் இறைவன் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கின்றார் அத்திவிதமாக என்று சொல்லப்பட்டது. அதே கருத்தை தான் நமக்கு இவர் அழகாக தந்துள்ளார் என்பதை நேற்று நாம் சிந்தித்தோம். சரி, இப்போ இந்த ஆன்மா ஆணவத்தோட அத்துவிதமாக இருக்கு, அது அப்படி இருக்கக்கூடாது. அதுட்டேருந்து பிரிஞ்சு சிவத்தோட அத்துவிதம் ஆகணும். அதைத்தான் நமது தாய்மான சுவாமிகள் ஆணவத்தோடு அத்துவிதமானது போல் மெய் தானுவுடன் அத்துவிதம் ஆகும் நாள் என்னாளோ அப்படின்னு வருந்தி கேட்கிறார். சரி, இப்போ நமக்கு பதி பசு பாசம்னா என்னன்னு புரிஞ்சாச்சு. இப்போ பதிய பசு அடையணும். ஆனால் பசு பாசத்தை சார்ந்து இருக்கு, சார்ந்ததன் வண்ணமாக இருக்கு. இப்போ இதிலிருந்து இது பதிய சார்ந்தாதான் அந்த சிவமாம் தன்மை கிடைக்கும். அப்படி கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு ஒரு குருநாதராக நமக்கு அழகாக ஞானசம்பந்த பிள்ளை, அவர் ஆச்சாரியனாகத்தான் இருக்கின்ற, அவரை தான் முதல்ல வச்சிருக்காங்க. அதனால் அவர் எப்படி அறிவுறுத்துகின்றார் என்பதை சில பாடல்களின் மூலம் பார்த்து வரலாம். இப்போ திருவலிதாயம் என்று ஒரு தலம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த தலத்து தேவாரம், அதாவது முதல் திருமுறையில் அதில் மிக அழகாக நமக்கு அறிவுறுத்துகின்றார். பத்தரோடு பலரும் பொலிய மலர் அங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் தொழுதேத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதாயம். இதெல்லாம் உங்களுக்கு பக்தர்களோட இலக்கணமும் சொல்லியாச்சு, இறைவனுடைய அடையாளமும் சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட பெருமான் மீது சித்தம் வைத்த அடியார் அவர் மேல் அடையா மற்ற இடர் நோய் ரெண்டும் சொல்லியாச்சு. இடரும் வராது, இடர்னா துன்பம், நோயும் வராது அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது திருவலிதாயம் அப்படிங்கிற தலத்தில் இருக்கக்கூடிய பெருமான் வலி, சில சமயம் தலங்களோட பேரை சொன்னாலே புண்ணியம் கிடைக்கும். அது மாதிரி இப்போ சிவபுரம்னு சொன்னாலே அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலைன்னு ஒரு தடவை உச்சரித்தாலே எத்தனையோ முறை நம்ம ஐந்தெழுத்தை உச்சரித்த ஒரு புண்ணியம் கிடைக்கும் நமக்கு அப்படின்ட்டு. அதனால் அந்த தியானம் பண்ணணும், அதாவது வலது கையில் புஷ்பம்,
அந்த மந்திர புஷ்பம் இடுவதற்காக வைத்துக்கொண்டு இடது கையில் அறுக்கிய ஜலத்தை வச்சுக்கிட்டு

0: கையை அப்படி ஜலத்தை சொரிந்து கையை மூடி அபிமஞ்சரித்து எல்லாரும் இருந்து வேத மந்திரத்தை சொல்லி இறைவருக்கு சாத்துறாங்க. அதனாலதான் பக்தரோடு கூடி அப்படின்னு சொல்ற, எல்லாருமாக சேர்ந்து அப்படி பக்தர்கள் பக்தரோடு பலரும் பொலியன்னு சொல்றது அதுக்கு தான். அப்ப எல்லாரும் இருந்து அந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுறாங்க. அங்க அடியார்கள் போய் தொழுகின்றார்கள், அதாவது உலகத்தவர்கள் போய் தொழுகின்றார்கள். அப்படி தொழுகின்ற இறைவனை நீங்கள் சித்தத்தில் வைத்துக் கொண்டீர்கள் ஆனால் உங்களுக்கு, அதாவது இடர் என்பது எதை குறிக்கிறது என்று பார்த்தால், நம்ம பார்த்தோம் நமக்கு துன்பம் எத்தனை வகையா வரும்னு பார்த்தோம். ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம், மூணு பார்த்தோம். அதுல ஆதி பௌதீகம், இந்த இப்ப சொல்றோம்ல புயல் வருது, இந்த மழை வருது, இடி மின்னல் இல்லையா, எத்தனையோ சொல்றோம், இந்த சுனாமி வருது, அந்த மாதிரி. அப்ப இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னா அதுதான் இடர், அதனால வரக்கூடிய துன்பம். இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கு. இப்போ ஒரு புயல் வந்தது என்னெல்லாமோ பண்ணும் அப்படின்னாங்க, வடதமிழ்நாட்டை பாதித்தது. இப்போ அடுத்து இந்த பக்கம் வருது அப்படின்னு சொல்றாங்க, இலங்கை பக்கம் இருந்து நகர்ந்து வருவோம், அதனால இனி தொடர்ந்து 2-3 நாட்களுக்கு அதிகன மழையெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது போன்ற ஆதி பௌதீக வினைகளால் வரக்கூடிய துன்பத்துக்கு பேரு இடர், அது நீங்கும். எப்ப நீங்கும், சித்தத்துல சிவத்தை வைக்கணும். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லியுள்ளார். சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் என்று மாணிக்கவாசக சுவாமி சொல்றார். அது நம்ம ஆக்க முடியாது, நம்ம சுவாமியை பற்றணும், ஆனா நம்ம சித்தத்தை அவர்கிட்டே வைக்கிற மாதிரி அவர் நமக்கு ஒரு பக்குவத்தை கொடுக்கணும். நம்ம அதுக்குண்டான முயற்சிகள்லாம் பண்ணலாம். சரி, ஆக மிக அழகாக அதுல சொல்லி அடுத்து நோய்னு சொல்லியாச்சு. நோய்ங்கிறது நமக்கு தெரியும், பிறவி நோய், உடல் நோயும் பிறவி நோயே நீங்கும் போது உடல் நோய் மனநோயெல்லாம் நீங்குமா, நீங்க அதை கண்டிப்பா நீங்கும். அந்த எப்படி ஒரு மாங்கனிய சொன்னா அந்த அதுக்காக மரத்தை வச்சாலும் காய் பூவு இலை மரம் எல்லாம் அந்த குச்சி எல்லாமே நம்ம பயன்படுத்துகின்றோமோ அது மாதிரிதான். இது வந்து பிறவி நோயவே நீக்கும்னா கண்டிப்பாக மனநோயும் உடல் நோயும் கண்டிப்பாக நீக்கும் என்பதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது என்பதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி அதுக்கு அந்த பதிகத்திலே அடுத்த பாடல்ல சொல்றாரு, மடையிலங்கு பொழிலின் நிழல்வாய் மதுவீசும் வலிதாயம் அடைய நின்ற அடியார்க்கு அடையா அல் வினை அல்லல் துயர்தானே அப்படிங்கிறாரு. அந்த தலத்தை அடையணும், எந்த தலத்தை, வலிதாயம்ங்கிற தலத்தை. அதை அடையக்கூடிய அடியார்களுக்கு வினை இல்லை, அடையா வினை, அவங்கள வினை அடையாது, அல்லல் துயர் அதையும் சேர்த்தே சொல்லியாச்சு. அல்லலும் கிடையாது, அந்த வினைக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அல்லலும் துயரும் இது எதுவுமே இருக்காது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்றார். அப்போ பாசங்கள் நீங்கிய அடியார்கள் இல்லையா, அடைய நின்ற அடியார்னா யாருக்கு பாசம் நீங்குதோ அவங்கதான் வழிபடுவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட அடியாரை போய் நம்ம இது பண்ணலாம், அவர்கள் போய் வழிபடும் போது இந்த மாதிரி வினை நீங்கும், அல்லல் துயர் இருக்காது என்று நமக்கு மிக அழகாக அதிலே சொல்லி இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதற்கு அடுத்த பாடல்லையும் வையம் வந்து பணிய பிணித்தீர்த்து துயர்கின்ற வலிதாயம் உய்யும் வண்ணம் நினைமின் நினைந்தால் வினை தீரும் நலம் ஆமே, ரெண்டு பலன் சொல்றார். வினை தீரும் நலம் ஆமே என்று சொல்லுகின்றார். இப்போ எந்த காலத்திலையும் வணங்கி துதித்துக்கிட்டே இருப்பாங்க அடியார்கள். அப்படி யார் வந்து பணிந்து துதிக்கின்றார்களோ அவங்களோட பிணிகளை எல்லாம் தீர்த்து உயரக்கூடிய வலிதாயம்ங்கிற தலத்தை நீங்க நினைங்க, அதாவது நினைத்தல்ங்கிறது தியானித்தல். அப்படி நீங்க நினைந்தால் இப்ப நினைக்கணும், இப்ப நீங்க அந்த இதைத்தான் கேட்டுட்டு இருக்கும் போது திரு வலிதாயத்து பெருமான நீங்க மனசால தியானம் பண்ணுனீங்கன்னா வினை எல்லாம் தீரும். சரி, வினை தீர்ந்தா போதாது, அதே நல்ல பலன் தானே அப்படின்னு நாம நினைப்போம். வினை தீர்ந்தால் மட்டும் போதாது, அதற்கு அடுத்தபடியாக நலங்கள் உண்டாக வேண்டும். சரி, அப்போ உலக பிணியவும் தீர்க்குது, அதை நினைச்சா அந்த தலத்தை நினைச்சா உங்களோட பிணியும் தீரும், இன்பம் ஆகும். அதாவது துன்ப நீக்கம் இன்ப ஆக்கம் என்ற இரண்டுமே நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதில் பிணி இல்லாதவர்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பாடலில். அது யார் பிணி இல்லாதவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணவ மல கட்டற்ற பெரியார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கிடணும். சரி, இப்ப நம்ம பொதுவா எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன்ட்ட வந்து எதையுமே வேண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டுனா வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய்ன்னு நம்ம அப்பர் சுவாமி சொல்றாங்க. அடுத்து நீங்க வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி அப்படின்னு மாணிக்கவாச சுவாமியும் சொல்றாங்க. நானா எப்படி வேண்டோம் அப்படின்னா, உலக மக்கள் எப்படி வேண்டோம் அப்படின்னா, ஒரு முடி மன்னனை பார்த்து பிடி அரிசி கேட்பது போல. அவர் எவ்வளவோ உயர்ந்த விஷயங்கள் செய்ய தயாரா இருக்கார், ஆனா அவர்கிட்ட வந்து இந்த வினைப்பயன்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான உபாயங்களை மட்டும்தான் கேட்டு காமிய பக்தி, காமியத்து அழுந்தி இழையாதே என்று அருணகிரிநாத பெருமான் திருப்புகளில் சொல்றார். அதனால சரி, அப்ப இதுல என்னன்னா அவரை போய் தியானிச்சதோட விட்டுறலாம், அப்புறம் தியானம் பண்ணிட்டு நான் தியானம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதையே ஒரு தகுதியாக எடுத்துக்கொண்டு அவற்றை போய் ஒரு காமிய பலனை வேண்டவே வேண்டாம். ஒன்று கேட்கலாம், உய்யு நெறி எதுப்பா அப்படின்னு கேட்கலாம். எனக்கு உய்யு நெறிய உயிரேறி கட்டுவித்து ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆறு பேருவார் அச்சோவின்னு சொல்றாரு இல்லையா, அந்த உய்யக்கூடிய நெறி தான் எனக்கு வேணும் அப்படின்னு இறைவன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த உய்வதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய வினைகள், அவர் உய்ய நெறிய காட்டியாச்சுன்னா கண்டிப்பா உய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய வினைகள்லாம் என்ன செஞ்சிடும், நீங்கிரும், இன்பம் உண்டாகும். அப்போ வினை நீங்குதலே இன்பம் தானே அப்படின்னு பார்த்தா, வினை நீங்குதல் வந்து சித்தாந்தத்தில் முத்தின்னு சொல்லப்படலை, ஆனால் அதுக்கப்புறம் அந்த முக்தி அடைவது தான் நலம். அதனால் உங்களுக்கு வினையும் நீங்கிரும், நீங்கள் இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்திய நிபாதம் வந்தாச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் என்னதாக இருக்கலாம், முக்தியை அடையலாம் அப்படிங்கிறதுனால நலம் ஆமே என்று மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். பொதுவாக நமக்கு அவருடைய பாடல்கள், சில பாடல்கள் நல்ல பரிச்சயமாக இருக்கும், எல்லாருக்கும் அடிக்கடி பாடுவாங்க. ஆனால் இந்த பதிகங்கள் எல்லாம் அதிகமாக யாரும் பாராயணம் செய்வது இல்லை. அதனால் இன்று முதல் இந்த பதிகத்தை நித்திய பாராயணம் செய்யணுங்கிறத நீங்கள் எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து ஏன்னா நம்ம வினை நீங்கணுங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். துன்பத்தை முதல்ல நீக்குவோம், அடுத்து அவரே நமக்கு உயிர் நெறிய காட்டிடுவார், அதன் மூலம் நமக்கு இன்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது. சரி, எப்படி நம்ம இறைவனை அடைக்கலமாக அடைவது அப்படின்னு பார்த்தோம்னா, அதை அதுக்கு அடுத்த பாடலில் நமக்கு அழகாக சொல்கிறாரு. ஒற்றை ஏறது உடையான் நடமாடியோர் பூதப்படை சூழ புற்றின் ஆகம் மறையார்த்து உழல்கின்ற வெம் பெம்மான் மடவாளோடுற்ற கோயில் உலகத்து ஒளி மல்கிட உள்கும் வலிதாயம். அதை உள்கினா பற்றி வாழும் அதுவே சரணாவது பாடும் அடியார்க்கே அப்படின்னு சொல்லிட்டார். யாரெல்லாம் அவருடைய புகழை பாடுகின்றார்களோ அவர்களுக்கு அது வந்து அந்த சிவத்தை பற்றி அவர் தான் சரண் அப்படின்னு போய் அவரை போய் சரண் அடைவதற்கு அது ஒரு நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது என்று நமக்கு இதில் அடித்து சொல்லிடுது. சரண் அப்படின்னா அடைக்கலமாக நாம் இருக்கக்கூடிய இடம். தருவாய் உன் திருவடி கீழ் எனக்கோர் தலைமறைவே அப்படின்னு சொல்கிறார். வினையை பார்த்து அச்சமாக இருக்குது, வினையினால் பிறவி வருது, பிறவியை பார்த்தா அச்சமாக இருக்குது. அப்போ தலைமறை இதெல்லாம் பார்த்து அச்சப்படுறதுனால தலைமறைவாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அது உன் திருவடி கீழே தரணும்னு அப்பர் சுவாமி கேட்குறாரு இல்லையா. அதுபோல் இவரும் சொல்றாரு, நீங்க பாடுங்க, பாடி வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர் திருவடிக்குள் உங்களுக்கு இடம் உண்டு என்று நமக்கு மிக அழகாக அந்த வினை நீக்கத்திற்கு வழி கொடுத்திருக்கின்றார். அப்புறம் எப்படி வழிபடணும், எப்படி நினைங்கன்னு அவர் நிறைய இடத்துல நமக்கு உபதேசம் செய்கின்றார். எப்படி நினைப்பது என்று பார்த்தால், புந்தி ஒன்றி நினைவார் வினையாயின தீர பொருளாய அந்தி என்னதொரு பேரொழியான் அமர் கோயிலாய் கோயில் அயலெங்கும் மந்தி வந்து கடுவனோடு கூடி வணங்கும் வலிதாயம் சிந்தியாதவர் தம் அடும் வெந்துயர் தீர்தல் எளிதன்றே என்று சொல்லிவிட்டார். இதுக்காரம் நேர்மறையிலே சொல்லிட்டு இருந்தார், இப்ப எதிர்மறையா சொல்றார். புந்தி ஒன்றி அதாவது மனம் ஒன்றி நினைக்கணும், அப்படிப்பட்டவங்களோட வினை தான் தீரப்படும். அப்போ ஒரு வினையால ஒரு துன்பம் வருது, அந்த துன்பம் தீரலைன்னு கடவுளை பழிப்பதில் அர்த்தமே இல்லை, அது நிந்தையாகி மீண்டும் ஒரு வினையாகிவிடும். அதுக்கு பதில் நம்ம என்ன செஞ்சிடணும், அவரை நினைச்சு மனம் ஒன்றி அவரை வழிபடணும். ஒன்றி இருந்து நினைமீன்கள்னு அப்பர் சுவாமி இதே கருத்தை தான் சொல்றான். இருவருமே சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். சரி, அப்படி யார் நினைக்கின்றார்களோ அவர்களுடைய வினையை தீர்த்து அவர்களுக்கு தியான பொருளை அவர் காட்சி செய்வார், காட்சி கொடுத்து அருள் செய்கின்றார். அந்த பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய கோயிலுக்கு வாங்க, வந்து அதை நீங்கள் சிந்தீங்கள். வர முடியலன்னா இன்னைக்கு வீட்டில் இருந்து கொண்டே வலிதாயம் கோயிலில் சிந்திங்க, சிந்திக்க முடியும். சிந்திப்பார் அவர் சிந்தையுள்ளானை என்று நமக்கு திருமுறை பறைசாற்றுகின்றது. அதனால் அப்படி சிந்திங்க, அப்படி சிந்திக்காமல் இருக்கக்கூடியவங்களை கொடிய துன்பம் தாக்கும், தீக்க முடியாது அப்படின்னு எதிர்மறையாக சொல்கிறார். அப்போனா என்ன செய்யணும், சிந்திங்க, உங்களுக்கு வினை தாக்காது, உங்களுக்கு ஏதாவது துன்பம் இருந்தாலும் எளிதாக தீரும். இதை நம்ம நேர்மறையாக பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதெல்லாம் நமக்கு வந்து பரிபாகம் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்றார். ஒரு நல்ல ஒரு பக்குவத்தோட இறைவனை வழிபட வேண்டும். ஏதோ நான் வழிபடுறேன்னு அதாவது கடமையாக வழிபடுவதற்கும் கடனே என்று வழிபடுவதற்கும் வேறுபாடு உண்டு. அதை இங்க நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ நிறைய பாடம் கேட்கிறோம். அதுவும் இப்போ சமீபமாக இந்த மாதிரி காணொளி மூலமாக நிறைய பாடங்கள்லாம் கேட்குற வாய்ப்பு இருக்கு. இப்போ எல்லாம் கேட்டாச்சுன்னா போதுமா, நமக்கு தெளிவு வந்துருமா அப்படின்னு பார்த்தா அது சாத்தியம் இல்லை. நறுமா மலர் கொண்டு நின்றேத்த தெளிவாமே என்று அடுத்த பாடல்ல பதிவு செய்து சொல்லியிருக்கின்றார். என்ன செய்யணுமா? நல்ல மனம் நிறைந்த அன்றலர்ந்த பூவை கொண்டு அவர் திருவடியை வணங்க வேண்டும் என்று நமக்கு மிக அழகா அப்படி ஏத்துனா தெளிவு ஆமே அப்படின்னு சொல்லியிருக்கார். தெளிவு எப்ப வரும்? கேட்டல், அப்புறம் சிந்தித்தல். கேட்டதை பூரா சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கும் போதே கேட்டதெல்லாம் நம்ம பின்பற்றணும் இல்லையா? அதான் அந்த பூஜையெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணுவதால தெளிவு வரும். தெளிதல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அதன் பின்புதான நிட்டை கூடல் வருது. அதனால கேட்பதன் ஒன்றின் வாயிலாகவே தொடர்ந்து சிந்தித்தலும் அதை தொடர்ந்து தெளிதலும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நறுமா மலர் கொண்டு. அப்ப சுவாமியும் சொல்ற நறுமா மலர் கொண்டு நாள்தோறும் ஏத்தி வாத்தி என்று அவரும் பாடுகின்றார். அதனால மிக அழகாக அஞ்ஞானம், அதாவது தெளிவு அப்படின்னாலே ஞானம் தான். எப்போ தெளிவு வரும்னா ஞானம் வந்தால் தான் தெளிவு வரும். அப்போ அந்த சிவஞானம் பதிஞானம் நமக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? மலர் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து என்ன சொல்றாரு? இது போதுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, வலிதாயத்துள் நிறைந்த பெருமான் கழல் ஏத்த நம் உண்மை கதியாமே அப்படிங்கிறார். உண்மை கதி, நமக்கு கதி வேணும், சிவகதி இல்லையா? பல இடங்கள்ல திருமுறையில சிவகதிங்கிற சொல்லு கையாளப்பட்டிருக்கு. இப்ப இதுல உண்மை கதி அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. உண்மை கதினா நிலைத்த முக்தி. இப்போ பதமுத்திகள்லாம் போயிட்டு போயிட்டு திருப்பி வந்துருவோம். சரியை கிரியை யோகம்னா அதெல்லாம் சாலோகம் சாமீபம் சாரூபம்னு போயிட்டு போயிட்டு திருப்பி வந்துருவோம். ஆனா அப்படி இல்லாம அது மாதிரி உலக புண்ணியங்களை செஞ்சோம்னா சொர்க்கத்துக்கு போயிட்டு திருப்பி வந்துருவோம். பாவத்தை செஞ்சா நரகத்துக்கு போயிட்டு திருப்பி வந்துருவோம். அதனால அதெல்லாம் செய்யாம நிலைத்த முக்தி, பிறவிக்கே வரக்கூடாது. இறைவன் திருவடியை சிக்கனு பிடிச்சு அங்கேயே இருக்கணும். நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்கன்னு அம்மை வேண்டாங்க இல்லையா காரைக்காலம் மேற, அது மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை இருந்தால் என்ன செய்யணும்? இங்கன இதுல சொன்னது மாதிரி அவருடைய கழல்களை நாம் ஏத்த வேண்டும் என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்தியுள்ளார். சரி, இதுக்கு அடுத்த பாடல பார்க்கும்போது, சிவ பூஜை செய்யறவங்க எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த பாட்டை குறிச்சு வச்சுக்கோங்க. இதை நீங்க பஞ்சபுராணத்துல பாடும்போது சுவாமி முன்னாடி பாடணும். ஏன்னா சிவபூஜை பண்ணும்போது அந்த பூஜை எடுத்துக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, தன்னுடைய குருநாதர்கிட்ட வந்து, அந்த தீட்சை கொடுக்கக்கூடிய குருநாதர்கிட்ட வந்து, என் உடல்ல உயிர் உள்ள அளவும் இந்த பூஜையை நான் விடாம செய்து வருவேன் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துட்டு தான் பூஜையை எடுப்பாங்க. அதே கருத்தை தான் நமது அப்பர் சுவாமிகள், பழனம் சேர் அப்பனை என் கண் பொருந்தும் பொழுதத்தும் கைவிடனான் கடவேனோ, கடைசியா கண்ணை மூடுற வரைக்கும் நான் அவரை கைவிடாம வச்சு, நான் ஏன்னா அவர் என்ன கைவிடாம வச்சிருக்காரு, அதனால நான் அவரை வழிபட்டு கொண்டே இருப்பேன் என்று அவர் சொல்வார். பெட்டகத்துக்குள்ள வைக்கும் போது இந்த பாடலை பாடணும்னு கூட சொல்லியிருப்பாங்க. அது போல ஞானசம்பந்த பெருமானுடைய இந்த பாடலை நீங்கள் சிவபூஜையிலே கண்டிப்பாக பாடலாம். கடலின் நஞ்சு அமுது உண்டு இமையோர் தொழுதேத்த நடமாடி அடல் இலங்கை அரையன் வலி செற்று அருள் அம்மான் அமர் கோயில். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சாச்சு. மடல் இலங்கு கமுகின் பலவின் மது விம்மும் வலிதாயம் உடல் இலங்கும் உயிர் உள்ளளவும் தொழ உள்ள துயர் போமே. இதுதான் இப்ப நம்ம சிந்திச்ச கருத்து. அதாவது உடல் இலங்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா? வினைக்கு ஈடாக இந்த உடம்புல உயிர் உள்ளளவும் யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவர்களுடைய மன துன்பம் மடியும் என்று அறுதியிட்டு கூறுகின்றார். ஒரு குருநாதராக நமக்கு மிக அழகாக வழிகாட்டி இருக்கின்றார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அடுத்த நொடி என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது. வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் அப்பர் சுவாமி சொன்னதற்கேற்ப, பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேணாதார் பிராணிகள்னு திருமூல தேவநாயனார் சொல்றாரு. அதனால் அதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த பிறவியிலேயே நம்ம உய்யணும். அவரை வழிபடணும். அவரை வழிபட்டா இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்றாங்க. எல்லா ஞானிகளுக்கும் ஒத்த கருத்து தான். அந்த தலம் வேறையா இருக்கும், அந்த பாடல் வேறையா இருக்கும், ஆனா கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கருத்தா தான் இருக்கும். சரி, ஆக மிக அழகாக நாம் வந்து அவரை வந்து வழிபட வேண்டும் என்பதை, அந்த தலத்தை நினையுங்கள், அதனால் உங்க உயிர், அதாவது உடல்ல உயிர் இருக்கிற அளவும் தொழ வேண்டும் என்பதே நமக்கு மிக அழகாக மனத்துயர் கெடுவதற்கு அது மடிவதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கணும். நம்ம இப்ப எல்லாரும் சொல்ற ஒரே காரணம் வந்து நேரம் இல்லைன்னு. 24 மணி நேரத்துல நேரம் இல்லைன்னு சொல்றது நம்முடைய பிழைதான். எதுக்கோ நேரம் செலவழிக்கிறோம். இந்த அழிஞ்சு போற உடம்புக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவோ நேரம் செலவழிக்கிறோம். அழியாத அந்த உயிருக்கு இந்த உடம்பு இருக்கும் போது என்னென்ன நன்மை செய்யலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அதாவது இமைப்பொழுதும் அவர் நம்ம நெஞ்சை விட்டு நீங்கல, ஆனா இமைப்பொழுதும் அவரை நினைப்பதற்கு நம் நேரம் இல்லை. சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக்கசட மூடமட்டி என்று அருணகிரிநாத பெருமா நமக்கு பட்டமே கொடுத்துட்டார். சட கசட மூட மட்டி பவ வினையிலே ஜனித்தன அழகாக அந்த திருப்புகள் சொல்லுது. அப்ப திருவடியை நாம் மறக்கவே கூடாது, இறைவனை நாம் மறக்கவே கூடாது என்பது நமக்கு. அது இமைக்கிற நேரம் கூட, அதாவது நம்ம தூங்கும் போது உடம்பு வந்து ரெஸ்ட் எடுக்கு, ஆனா எல்லா கரணங்களும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு கனவு காண்றோம் பாருங்க. அதுல சாப்பிட்ற மாதிரி கனவு காணுவோம், யாரு கூடயோ சண்டை போடுற மாதிரி கனவு வரும், யாரோ நம்மளை வாழ்த்துற மாதிரி கனவு வரும், யாரையோ சந்திக்கிற மாதிரி எங்கேயோ தளத்துக்கு போன மாதிரி கனவு வரும். இதெல்லாம் எதனால வருது? அப்பவும் நமக்கு எல்லாம் நடக்குது. அப்ப எந்த அதான் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்திலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் அப்படின்னு சொல்லிட்டார். இதே ஞானசம்பந்த பெருமான் தான். எப்போதும் நெஞ்சகம் நைந்து நினைக்கிறதே பெரிய விஷயம். நீ மறந்துட்டு அப்புறம் நான் அவரை நான் இவ்வளவு நேரம் வழிபட்டேன் நீ சொல்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது என்று மிக அழகாக நமக்கு வலியுறுத்தியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அது ஒரு அருமையான பாடல். இதுக்கு முந்தைய பாடல்ல உண்மை கதிக்கு வழி சொல்லிட்டு இதுல உங்களுக்கு உங்க உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கு அப்படின்னு சொல்லி, இப்ப இந்த 2020 எவ்வளவோ பயங்கரமான ஒரு பேர் இழப்ப நம்ம பார்த்திருக்கோம். யார் நினைச்சு பார்த்துருப்பாங்க சொல்லுங்க? அப்ப இது மாதிரி ஒரு இடர்கள்லாம் வருவதற்கு முன்பாகவே என்ன செஞ்சிடணும்? இறைவனை நாம் நன்றாக நிற்கின்ற போதே நிலையுடையான் கடல் கற்கின்ற செய்மின் கழிந்தரும் பாவங்கள் சொற்குண்டல் இன்று தொழுமின் தொழுதபின் மற்றொன்றின்றி மணிவிழக்காமே என்று திருமூல தேவ நாயனார் 3000 ஆண்டுகள் தியானத்தில் இருக்கிறவர், ஒவ்வொரு ஆண்டும் கண் விழித்து நமக்காக ஒரு பாடலை தந்தவர், அவரும் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் என்று நாம்
1: பார்க்கின்றோம். கையார் குடைந்து குடைந்தும் கழல்வாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரலல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மடவாடா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் விந்தொடிந்தோம் ஐயாமற் காப்பாய் இமேலோர் எம்பாவாய் என்கின்ற அற்புதமான அடுத்த திருப்பாடலை இன்றைக்கு நாம் காண இருக்கின்றோம். இறைவனுடைய திருவிளையாடல் அதி அற்புதமானது. இப்படித்தான் நடந்தது, இப்படித்தான் நடக்குன்னு நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாத திருவிளையாடல். அதைவிட அற்புதம் அடியவர்களும் இறைவனும் சேர்ந்து நடத்தக்கூடிய நாடகங்கள். இந்த உலகமே ஒரு பெரிய நாடக மேடையாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். இன்னொரு விதமா சொல்லலாம், சம்சார சாகரம் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதுதான் இந்த பொய்கை. இந்த பொய்கையாகின்ற சம்சார சாகரத்திலே நம்ம இறைவனுடைய திருவடிகளை பாடி அவனுடைய அடியவர்களை பணிந்து வணங்கி இறைவனுடைய அருள் பெற வேண்டும். அப்படி பெற்றவர்களுடைய சரித்திரங்கள் தான் இங்கே நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். இன்றைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால் இதுல நமக்கு நினைவூட்டக்கூடிய சரித்திரங்கள் என்ன வரணும்? ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் வழிவழியாக ஆட்சி கொண்டு வருகிறோம். வாழையடி வாழையன வந்ததற்கு கூட்ட இந்த சைவ வரவு ஆரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமரு என்ன செல்வம்? அருட்செல்வம் கொடு மட்டுமே கிடையாது, பொருட்செல்வத்தையும் கொடுக்கிறார். இம்மையே தரும் சோரும் கூரையும் எத்தலாம் இடர்கடலுமாம் என்று பாடுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நமக்கு இங்கே வேணும் குறையில்லாம இந்த உலகத்துல இருக்கணுமா, சிவபெருமானை பணிய வேண்டும். ஆச்சு, இந்த உலகத்தை விட்டு அடுத்து அவ்வுலகத்திற்கு செல்ல வேண்டுமா? அவனே கதி, அவனே அருள் செய்கிறான். இம்மையேதரும் சோறும் கூறையும் என்ன பண்ண நமக்கு இந்த சாப்பாடு துணிமணி இருக்க இடம் இதுக்கு தானே அடித்துக் கொண்டு வருகிறோம். அதை கொடுக்கக்கூடியவன் இறைவன். அது தாண்டி அப்புறத்திற்கு சிவலோகம் சென்றாலும் கூட அவனே கொடுக்கிறான், அவனே அருள் செய்ய வேண்டும். அது வேற யாராலையும் கொடுக்க முடியாது. நமக்கு அருள் செய்யக்கூடியவன் அவனாகவே இருக்கிறான். அப்படிப்பட்ட செல்வத்தை, அருட்செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் தரக்கூடிய செல்வ, சிறுவருங்கள் ஐயா தடங்கள் மடந்தை மணவாளா ஐயா தலைவனே, நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்களையும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். என்ன விளையாட்டு? எப்படி எப்படியெல்லாம் ஆட்கொள்ளுகின்றான் ஒவ்வொருவரையும், எப்படியெல்லாம் ஆட்கொள்ளுகின்றான் என்று பார்த்தால், அத்தியற்புதமான சரித்திரங்கள் இங்கே நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இரண்டு சரித்திரங்கள் பார்க்கலாம். இந்த பொன்னிவள நாடு என்று சொன்னாலே, அந்த சோழ நாடு மிகச்சிறந்த நீர்வளத்தை கொண்டிருப்பதாக அது இருக்கிறது. அத சேக்கடார் பெருமான் பாடும் பொழுது மிக அழகாக இதைத்தா சொல்லுவார். சிறந்ததாக இருக்கக்கூடிய பொன்னிவள நாடு, வையம் புறக்கும் தனி செங்கோர் வளவர் பொன்னி திருநாட்டு செய்ய கமல தடம் பனையும் செழிநீர் தடமும் புடையுடைத்தாய் பொய்கீர் வாய்மை அருமலைநூர் புரிந்த சீல புகழ் அதனால் என்று பாடுவார். பொய்கைகள் ஏராளமாக இருக்கக்கூடிய இடம் எது? இந்த பொன்னிவள நாடு. அங்கே நடந்த ஒரு பொய்கையிலே அந்த இடத்துல, அதே ஒரே ஊர்ல ரெண்டு விதமா சரித்திரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சரித்திரம்? நமக்கு ரொம்ப பிடிச்ச சரித்திரம் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு சரித்திரம். நம்ம போட்ட காசை போட்ட இடத்துல போய் இல்லை, ஏதாவது ஒன்று போட்ட பொருளை போட்ட இடத்துல தேடினாலே கிடைக்காது. ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு இடத்துல போட்டு இன்னொரு இடத்துல எடுக்கிறார் என்று சொன்னால், உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் பின்தொழிந்தோம் ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டு, இதை தவிர நமக்கு வேற எதுவுமே சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? அவர் திருமுதுகுன்று என்று சொல்லக்கூடிய விருத்தாஜலத்துக்கு போறார். விருத்தாஜலத்துக்கு போறவர் எப்ப? அடுத்தது அங்க பரவீனாச்சியார் இருக்கிறார். அவருக்கு இந்த அடியார்களுக்கு திருவமுது படைக்கக்கூடிய இந்த செய்வ தொண்டெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், காசு வேணும், பொருளினார்க்கு இவ்வுலகம் இல்லை, பொருள் வேணும், எனக்கு காசு கொடுன்னார். வாசி தீரவே காசு நல்கிறார். அவர் கேட்கறதுனா ரொம்ப நல்லா சொல்லுவார், நீட நினைந்தடியேன் உத்தை உண்மை நித்தலும் கைதுடுவேன் வாழக கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே. எனக்கு கேட்கல, என் புண்டாட்டி வருத்தப்படுவா அதனால கேட்கிறேன். வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளில்லை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பருடைய பணியே என்று சொல்லுவார். இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா, நம்ம வேடிக்கையா இப்ப சொன்னா, ஏடா உனக்கு கொடுத்து நம்ம யாராவது கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, அதை கொடுத்துதான் இங்க கொண்டு வந்து போடப்படாத, ஏதோ ஒன்னு கொடுக்குறான். வேட்டி செய்ய கொடுக்குறாங்க, ஆனா வேட்டி செய்யல கொடுக்குறீங்க, ஒரு கவர்ல போட்டு கொடுக்க கூடாதா? சரி போச்சுப்பா, கவர்னா கவர்ல தான் போட்டு கொடுப்பீங்களா? ஒரு நல்ல பாக்ஸா கொடுத்தா ஒரு மரியாதையா இருக்காதா? சரி ஒளிராம்போ. சரி வேட்டி செய்யல, ஏன் தனித்தனியா போட்டு கொடுக்க மாட்டீங்களா? சரி போ, அதையும் கவர்ல போட்டு, கவரை பாக்ஸ்ல போட்டு, பாக்ஸ் இன்னொரு கவர்ல போட்டு தனித்தனியா கொடுத்தோம். ஏங்க இதை நான் எடுத்துட்டு போனோம்ல இங்க இருந்து, ஆனா கொடுக்கறது கொடுங்க, வீட்டுல இருந்து வந்து கொடுக்க கூடாதா? இப்படி கேட்டா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். இதே இது அவர் கேட்கிறார், என்ன? எனக்கு பங்குனி உத்தர திருநாளுக்கு நெல் வேணும்னு கேட்டார். எல்லா இடத்துலயும் பஞ்சம். பகவான் திருக்கோயில அந்த குண்டையூர் கிளாரினாலே, அந்த குண்டையூரில எல்லா அந்த பூதங்களின் மூலமாக நெல் மழை பொழிய வைக்கிறார் குண்டையூர்ல. சரி ஆச்சு, இவர் என்ன பண்ணணும், எடுத்துட்டு போலாம் இல்லையா? இவர் கேட்கிறார், ஆள் இல்லை எம்பெருமான், எப்ப எனக்கெல்லாம் இதெல்லாம் எடுத்துட்டு போறதுலாம் ஆள் கிடையாது, நீ போட்டேல என்ன எங்கேயோ போடுவியா? எனக்கு திருவாரூர்ல வேணும், கொண்டு வந்து குண்டையூர்ல போடுவியா? கோழிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன் ஆளில்லை எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியை எப்ப எடுத்துக்கொண்டு வந்து கொடுன்னு? நீ அங்க போடுறது முக்கியம் இல்ல, நீ போடுறதெல்லாம் தான் நான்லாம் எடுத்துட்டு போக முடியாது, கொண்டு வந்து என் வீட்டுல கொண்டு வந்து போடுன்னு. இப்ப நமக்கு வருமா? நமக்கு வரும், ஆனா பகவானுக்கு வந்துதா வரல, கொண்டு வந்து போட்டான். இதாவது பரவாயில்ல, அட நெல்லு ஒரு இடத்துல போட்டா எடுத்துட்டு வந்தான். இவர் இன்னொரு இடத்துல இங்க திருமுது குன்றூர் போனப்படுது, விருத்தாஜலம் போனப்படுது, காசு இல்ல காசு கொடுன்னு காசு கொடுத்தான். எனக்கு 12,000 பொன் கொடுத்தான், ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, 12,000 பொன் காசு கொடுக்கிறான். கொடுத்தா கட்டிக்கிட்டு வாங்கி வரலாம் இல்ல. ஆனா அடியவர்கள் அப்படி இல்லை. இவர் தன்னுடைய திறத்தை எங்கே காண்பிக்கிறார்? இறைவரை பாடுகிறார். ஆஹா மெய்யில் வெண்பொடி என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகம் பாடினார். சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், பகவான் இடத்துல கொடுத்துட்டு, நான் சொல்றத கேளு, என்ன அருளும் இக்கனகமெல்லாம் அடியேனர்க்கு ஆரூர் உள்ளோர் மருளுற வியப்ப அங்கே வரப்பெற வேண்டும் என பண்ணும்.
2: எனக்கு இங்க காசு கொடுத்துட்டேன், ஆனா நான் எடுத்துட்டு எல்லாம் போக மாட்டேன். அங்க ஆரூர்ல இருக்கிறவங்க ஒருவேளை இருக்கலாம், சேக்கலாரை பத்தி சொல்லல, ஒருவேளை ஆரூரில இவரை பற்றி யாராவது ஐயம் உற்று இருக்கலாம். இவர் தொண்டர் தானா, எப்படிப்பட்டவரே, நான் ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டேன், இவர் சிவபெருமான்னு சொல்லிட்டு குடூரா போயிட்டு வரா, ராஜா மாதிரி இருக்கிறார், பரம சுகபாசியா இருக்கிறார், அலங்காரமா இருக்கிறார், சுந்தரரா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புவாங்க? மனுஷங்கள் தான் எல்லாருமே, மனுஷங்கள் நம்பாம இருந்திருக்கலாம், சாத்தியம் இருக்கு. அவர் அந்த சமயத்துல என்ன பண்ணிருக்க வேண்டும்? அங்கே அவர்களெல்லாம் ஆச்சரியப்படும்படியாக, அவர்களெல்லாம் அதிசயிக்கும்படியாக, அங்கே அங்கே மருளுற, அதாவது அச்சமுறை ஆச்சரியப்பட வியப்பமடைய அங்கே கொண்டு வந்து கொடுன்னர் சிவபெருமான். அதை விட விளையாட்டு காமிச்சார், அவ்வளவுதானே, நீ என்ன பண்ண, செழு மணிமுத்தாற்றில் இட்டு இப்பொருளினை முழுதும் ஆரூர் குளத்தில் போய் கொள்கான்னர். இவராவது பரவாயில்ல, சரி ஏட்டா கொடுத்துட்டு போ, நான் இங்க கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்ல, நீங்க இருக்கிற ஆத்துல போடு, அங்க இருக்கிற குளத்துல போய் எடுத்துக்கோன்னர். திருமணிமுத்தாறு, அது மணிமுத்தாறு நதியில போடு, அங்க கொண்டு வந்து உனக்கு கிடைக்கும்னர். அதை விட பெரியாரு, இவர் என்ன பண்ணார், சொன்ன உடனே இவர் விளையாட்டு காமிக்கிறார். ரெண்டு பேரும் அத்தியாச்சரியமான சரித்திரங்கள் இதெல்லாம். இவர் என்ன பண்றாரு, என்று தம்பிரானார் நல்கும் இன்னொருள் பெற்ற பின்னர், சும்மா இருக்கலாம் இல்லையா, அவர் காசு கொடுத்ததே பெருசு, காசு கொடுன்னார், அட ஒரு காசு ரெண்டு காசு கொடுக்கல, 12,000 பொற்காசு கொடுத்தார். சரி கொடுத்தாரா, கொடுத்ததை அங்கே கொண்டு வந்து கொடுன்னாரா, சரி அங்கே கொண்டு வந்து கொடுங்க, என்ன பண்ணும், ஆத்துல போடு குளத்துல இடனார், சரி அது வரைக்கும் ஆச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணார், இதே காசுதான் கொடுக்கிறாரான்னு பாக்குறாராம். என்ன பண்ணார், வன்றொண்டர் மச்சம் வெட்டி கை கொண்டு மணிமுத்தாற்றில் பொந்திரள் எடுத்து நீருள் புகவிட்டு போதுகின்றார். மகனே, அத பரமேஸ்வர, நீ என்னை வந்து தடுத்தாட்கொண்டது சரின்னு சொன்ன, நான் என்ன பண்றேன் பார், அதுல இருக்கிறத மச்சம் வெட்டி எடுத்துக்கிறேன்னு ஒரு காசுல வெட்டி எடுத்துட்டாராம். சிவபெருமானுக்கு தெரியாதா என்ன, இவர் என்ன பண்றாரு, ஒரு காசி வெட்டி எடுத்துக்கிறார், இப்படியே இருக்கிறதா இங்க உரைச்சு பாக்குறாரு, இத்தனை கரெக்டா இருக்கணும், இத்தனை கேரட், இந்த கேரட் தங்கம் தான் இங்க வரணும், நமக்கெல்லாம் கேரட் கூட வராது இப்போ, ஆனா இங்க கேரட், இந்த கேரட் தங்கம் தான் வரணும் அப்படின்ட்டு அதை என்ன பண்றாரு, உரைச்சு தங்கத்தை அவர் முடிச்சு வச்சிருந்தார். இவர் திருவாரூருக்கு போறார், ஒண்ணு தப்புல, ஒவ்வொரு ஊரா அப்படியே சென்று கொண்டு செல்லுகிறார். இங்க போய் என்ன பண்ண, பறவையார் இடத்துல போய் சொல்லுகிறார், இது மாதிரி பகவான் கொடுத்தான், வாவா நாயனார் முதுகுன்றர் நமக்களித்த நன்னிதியம் தூயமணி முத்தாற்றில் புகவிட்டேன், துணைவரவர் கோயிலின் மாளிகை மேல்பார் குளத்தில் அவர் அருளானே போயெடுத்து கொடுபோத பொதுவாய் என புகல. அவர் கொடுத்தாரு, காசு கொடுத்தார் திருமுதுகுன்றூர்ல அந்த நாதர், நான் அதை மணிமுத்தாற்றிலே இட்டேன், இப்ப போய் இந்த குளத்துல என்ன பண்ணலாம், திருவாரூர் குளத்துல போய் தேடலாம். சிரிக்கிறார், என்ன அதிசயம்தான் இதுதான் என் சொன்னவார் என்று மின்னடையார் சிறுமுருவருடன் விளம்ப மெய் உணர்ந்தார். இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள்லாம், நிதானம் அரிசிச்சு பார்க்கணும். மெய்யாகின்ற இறைவனே உணர்ந்தவர், இறைவன் எப்படியெல்லாம் பண்ணுவான் தெரிந்து கொண்டவர், எல்லாம் அடியார்களோட இங்க போகிறார், குளத்துக்கு செல்கிறார், பறவையாரோடு செல்கிறார். போறவர் என்ன பண்ணார், அங்கிருந்து ஆற்றுல போய், அந்த ஆற்றுல போட்டவர் குளத்துல போய் தேடு தேடுன்னு தேடுற, எங்க கிடைக்கும், சிரிக்கிற பறவை நாச்சியார், யாராவது இப்படி பண்ணுவாங்களா, அங்கே விருத்தாஜலத்துல இருக்கிற ஆற்றுல கொண்டு போய் தங்கத்தை போட்டு, தங்க காசை போட்டு திருவாரூர் குளத்துல வந்து எடுக்கிறீங்களே, இது எப்படிப்பட்டது, ஆற்றில் இட்டு குளத்தில் தேடுவீர், அருள்வோ சாற்றும் என்று சொன்ன உடனேயே பாடுகிறார் ஜெயித மேனியினர் என்று சொல்லும்படியாக, இவ இப்படி கேலி பண்றாளே, கேலி பண்ணலாமா, கேலி பண்ணாதபடியாக எனக்கு பொன் கொடுன்னு கொடுத்து இத்தளத்தை இவ்வளவரே கெடுத்துடும் என்று சொல்லும்படியாக, என்னுடைய அந்த இடரை கேலி, இவர்கள் செய்யக்கூடிய கேலியை கெடுத்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். பகவான் கொடுக்கிறார், பகவான் அந்த 12,000 மண்ணை கொடுக்கிறார். எடுத்தது மட்டுமே இல்லை, எடுத்த உடனேயே அதான் முதலே பார்த்தமே, இது இப்ப முடிஞ்சு வச்சுட்டு இருக்கிறார். எது அன்னைக்கு அந்த காசு கொடுத்தாரான்னு குறைச்சு பாக்குறார், இப்ப கொடுத்த காசும் அப்ப கொடுத்த காசும் ஒன்னான்னு. இவர் முடிஞ்சு வச்சிருக்கிறது அவருக்கு தெரியாதா என்ன, எங்கும் இருக்கக்கூடிய சர்வாந்தரியாமிக்கு தெரியாதா என்ன. அவர் என்ன பண்ணார், கொடுத்தது மாற்று குறைத்து கொடுத்தார். உடனே திருப்பியும் பாடுறார், இப்பவே மூணு பாட்டாச்சு, அதுக்கப்புறம் பாடுகிறார், இறைவா என்னது இப்படி பண்ணிட்டியே, மாற்று குறைய கொடுத்திருக்கிறீரே, மாற்று குறையாம கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் பாடுகிறார். சொன்ன உடனே அன்பில் வரும் பாட்டு வந்து குத்து வந்தார் படுவாசி முடிவெய்தும் ஓட்டரு செம்பொன்னக்க உருமாவும் குறையாமல் காட்டுதலும் மகிழ்ந்தெடுத்துக் கொண்டு கரையேறினார் என்று சொல்லும்படியாக இறைவனுடைய திருவடிகளை திருமூலட்டநாதனை போய் பார்க்கிறாரா. இதை எடுத்துக்கொண்டு இங்க மொய்யார் தடம்பைகை புக்க முகேர் அண்ணன் கையார் குடைந்து குடைந்து உன் கலல்வாடி ஐயா மடிகடியோம் வாழ்ந்தோங்கான் ஆளல் போல் செய்ய வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் நடங்கள் மடந்தை மணவாளா ஐயா என்று சொல்லும்படியாக மொய்யார் தடம்பைகை என்பதுதான் இந்த இடத்துல திருவாரூர் குளம். மொய்யார் தடம்பைகை புக்கு முகேர் அண்ணன் கையார் கட குடைந்து குடைந்து உன் கலல்வாடி பெருமானுடைய திருவடிகளை பாடிக்கொண்டு அங்கே காசிவர்மா காசிவர்மா கையார தேடு தேடுன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேடினாரே அதுதான் இந்த சரித்திரம். கையார் குடைந்து குடைந்து உன் கலல்வாடி ஒரு தடவை காசு கிடைக்கலேன்னு பாட்டு பாடுகிறார், கிடைச்ச காசு வாசி குறைவாக இருந்ததேன்னு பாடுகிறார், கிடைத்த உடனே ஆஹா கொடுத்தே நீ எப்பேற்பட்ட அருளாளன் என்று அவனை பாடுகிறார். அப்படி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்கான் ஆரளபோல் செய்யா பெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கள் மடந்தை மணவாளா என்று சொல்லும்படியாக சிவபெருமானை பாடக்கூடிய சரித்திரம். இன்னொரு முறையாக சொல்லலாம் சிறுமருங்குள் செல்வான இந்த இடத்துல இறைவனையே செல்வமாக பெற்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிறுமருங்குள் மையார் பறவை நாச்சியாருடைய தடங்கள் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்களையும் வகையெல்லாம் விந்தொழிந்தோம் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விளையாடுகிறாரே சிவபெருமானோடு, அந்த சரித்திரத்தையும் நினைத்து பார்க்கலாம். இங்க ஒரு சரித்திரம் இல்ல, தினமும் இதுல ரெண்டு வரும் ரெண்டு வரும் சொன்னா இதுல ரெண்டாவது சரித்திரம் ஒரு சுருக்கமாகவும் நம்ம பார்க்கலாம். திருவாரூர் கமலாலய குளத்திற்கு ஒருவர் வருகிறார், மொய்யார் தடம்பைகை புக்கு முகேரண கையார் குடைந்து குடைந்து உன் கலல் பாடுகிறார். யார் அது? தண்டியடிகள் என்று சொல்லக்கூடியவர். ஆனால் அவருக்கு பிறப்பிலேயே கண்ணு கிடையாது. ஆடும் செம்பர் கழல் மனத்து கொண்ட கருத்தின் அகநோக்கும் குறிப்பே அன்றி புறநோக்கும் கண்ட உணர்வு துறந்தார் போல் பிறந்த பொழுதே கண் காணார். பிறந்ததுல இருந்தே கண் கிடையாது அவருக்கு. காணும் கண்ணார் காண்பது மெய்த்தொண்டேயான கருத்துடையார் பேணும் செல்வ திருவாரூர் பெருமானடிகள் திருவரிக்கே திருவடிக்கே போனும் அன்பினார் பரவி போட்டும் போற்றும் நிலைமை என்று சொல்ல முடியாத கண் இல்ல, ஆனா கருத்து இறைவனிடத்திலேயே ஒன்றி கிடக்கிறது. அந்த தண்டியடிகள் திருவாரூர் பெருமானை வழிபட்டு கொண்டு வருகிறார். இங்கே சமணனுடைய ஆதிக்கத்தினாலே திருவார் அந்த கமலாலய குளத்தை சுத்தி அவர்கள் சின்ன சின்ன அறைகள் செய்து அங்கே தியானம் செய்ய வேண்டும் என்று பெரிய குளம் கடல் மாதிரி பெருசா இருக்கும் அந்த குளம், நீங்க போய் பார்த்திருக்கலாம். அதான் சொல்லுவாங்க செங்கல நீர் ஓடை இது எல்லாம் அஞ்சு அஞ்சு வேலி என்று சொல்லுவார்கள். கோயில் குளம் ஓடை எல்லாம் அவ்வளவு பெருசு எல்லாமே ஒரே அளவு என்று சொல்லுவார்கள். அந்த குளத்திலே எல்லா விதமாகவும் பாடிகள் சமணர்கள் அமைத்த காரணத்தினாலே நீரானது வர தடைப்பட்டது. தினமும் அங்கே நீராடி தன் மேனியிலே திருநீராடி திருநீற்றம் பெருமானாம் திருமூலட்டானத்து இறைவனை தரிசிக்கக்கூடிய தன்னுடைய மனத்தினாலே தரிசிக்கக்கூடிய தண்டியடிகள் தண்ணியிலேன்னு சொல்லி வருந்தினர். வருந்தின காரணத்தினாலே இதை நாமே தூரெடுக்க வேண்டும் என்று நினைத்து அதை தூரெடுப்பதற்காக வெளியில அந்த குளத்திற்கு வெளியிலே ஒரு கோல் நட்டு தன்னை அதிலே பிடித்து கொண்டு ஒரு கயிற்றினாலே பிடித்துக் கொண்டு தூர்வார ஆரம்பிக்கின்றார். கண்ணு கிடையாது, கண்ணு இருந்தாலே நம்ம ஒரு முள்ள கூட ஒரு கல்ல கூட எடுத்து போட மாட்டோம். ஆனா இவரோ இறைவனுடைய திருக்குளம் இப்படி பாழ்பட்டு இருக்கிறதே என்று மொய்யார் தடம்பைகள் பெரிய பொய்கையது புக்கு முகேரன்ன கையார் குடைந்து குடைந்து உன் கடல்வாடி என்று சிவபெருமானுடைய திருநாமத்தை நமசிவாயம் என்று சொல்லிக்கொண்டே அந்த மண்ணை கல்லி கல்லி எடுத்து கொண்டு வருகிறார். அங்கே இருக்கக்கூடிய சமணர்கள் எதிர்க்கின்றார்கள், கிடையாது இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது இது இறைவனுடைய தொண்டு என்று சொல்லுகிறார். பூசு நீரு சாந்தமென புனைந்த பிரானுக்கான பணி ஆசிலான் அறமாவது அறியவருமோ உமக்கு என்று சொல்லுகிறார். அந்தமில்லா அறிவுடையார் என்று இந்த இடத்துல இவரை பற்றி சொல்லுவார். இவர் அந்தகர் என்று சொல்லலாம், கண் வெளிக்கண்ணுதான் இல்லை, ஆனா அந்தமில்லா அறிவுடையார் என்று ஞானத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த தண்டியடிகள் அதுக்கப்புறம் சொல்லுகிறார். இந்த இதை பாழ்படுத்துகிறீர்களே சவணப்பாவிகள், எனக்கு இந்த கண் வரும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார். உடனே அவங்க ஒரு சேலஞ்ச், நீ இப்படி உனக்கு கண்ணே கிடையாது, நீ பண்ணக்கூடியது தவறு, நீ என்னடானா நீ இப்படி சொல்லுகிறாய், உனக்கு கண் வந்தால் அப்படின்னா எனக்கு கண் வருவது மட்டுமல்ல உங்கள் கண்ணும் போகும், அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா நாங்கள் இதையே விட்டு விட்டு போய்விடுகின்றோம் என்று சொல்லி அவர்களும் சபதம் ஏற்கின்றார்கள். இது அந்த சோழ மன்னனுக்கு தெரிகின்றது. இந்த தண்டியடிகளை அந்த அவர் செய்யக்கூடிய திருப்பணியை நிறுத்தி விடுகின்றார்கள் சமணர்கள். அப்போ தண்டியடிகள் இடத்துல வந்து சோழமன் கேட்கிறான், என்னது இது, என்ன மத்தியஸ்தம் பண்றதுனால அவன் செல்லுகிறான். அப்போ சொல்லுகிறார், இறைவன் அருளாலே எம்முடைய கண் வரப்பெறும், அவர்களுடைய கண்ணெல்லாம் போகும், நீ என்ன செய்வாய்ன்னா, போனா அவரை துரத்தி அடித்து விடுகிறேன், நீ சொல்லக்கூடிய நெறியை நான் ஒப்புக்கொள்ளுகின்றேன் என்று சொல்லுகின்றான். அவ்வளவுதான், செல்லுகிறார் அந்த கமலாலய குளத்திற்கு அருகே நின்று இறைவனை வேண்டிக் கொண்டு, இறைவா என்னுடைய கண் தெரியும்படியாக காட்டு என்று சொல்லி, ஏன் இந்த அடிமை சிவனுக்கு யான் எண்ணில் இன்று என் கண் பெற்று வேந்தன் எதிரே திருவாரூர் விரவும் சமணர் கண்ணிழப்பார், ஆய்ந்த பொருளும் சிவபதமே ஆவது என்றே அஞ்செழுத்தை வாய்ந்த தொண்டர் எடுத்து ஓதி மணிநீர் வாவி மூழ்கினார். மையார் தடம்பொய்கை புக்கு, இதான் முக்கியம். இறைவனுடைய திருவடியை தொழுது கொண்டு உண்மையான பொருள், சத்தியமான பொருள் சிவபதமே, சிவபெருமானே, இந்த நெறி சைவ நெறிதான் சத்தியமான நெறி, என்னுடைய கண் வரும், நான் அவனுக்கு சிவபெருமானுக்கு அடிமை என்று சொன்னால் என்னுடைய கண் வரும், இவர்களுடைய கண் போகும் என்று சொல்லும்படியாக அங்கே சரணம் மேற்கொண்டு அந்த குளத்திலே மூழ்குகின்றார் தண்டியடிகள். மூழ்கி எழக்கூடிய சமயத்திலேயே எழுந்தவுடனே தொழுது புனல் மேல் எழுந்தொண்டர் தூய மலர்கண் பெற்று எழுந்தார். அவருக்கு கண் வருகின்றது, மதூய மலர் கண் பெற்றெழுந்தார். பொழுது திரியா வகை அமரர் பொழிந்தா செழுந்தன் பூமாரி, இழுதை அமணர் விழித்தே கண் இழந்து தடுமாற கன்று கண்டு பழுது செய்த அமன் கெட்டதென்று மன்னன் பகர்கின்றான். மன்னன் பார்த்தான், சவணர்களுக்கு கண் போனது, தண்டியடிகளுக்கு கண் வந்தது, நீங்கள் சொல்லுவதே சத்தியம் என்று சொல்லி அவர் செய்யக்கூடிய திருப்பணிக்கு உதவினான், சைவநெறி மாறினான் என்று மொய்யார் தடம்பொய்கை புக்கு முகேரன் கையார் குடைந்து குடைந்தொன் கடல்வாடி ஐயா வெளியடியோம் வாழ்ந்தோங்கான் ஆரல்போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் வழியார் நடங்கள் மடந்தை மணவாள ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்களையும் வகையெல்லாம் விந்தொழிந்தோம் ஐயாமற் காப்பாய் இமையலோர் எம்பாவா என்று இரண்டு விதமான சரித்திரங்கள் ஒரே ஊரிலே பொய்கையிலே திருவாரூர் பொய்கைக்கரையிலே ரெண்டு பேரும் குடைந்து குடைந்து திரும்புகின்றார்களே அந்த அற்புதமான சரித்திரத்தை நாமும் சிந்திக்கிறோம். இறைவனுடைய ஐயா நீ அக்கண்டொருளும் விளையாட்டின் உய்வார்களையும் வகையில் நாம் விந்தொழிந்தோம் என்று எல்லா வகையாகவும் நாம் உய்வடைகின்றோம், அடியவர்களை பணிந்த மாத்திரத்திலே என்று சொல்லக்கூடிய கருத்தையும் நினைந்து இறைவனை இறைவனுடைய திருவடியார்களை இறைவனுடைய திருவடியை சிந்திக்கின்றோம்.
3: உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் எதையாவது நினைச்சுக்கிட்டே அவனும் நாம பார்த்து எதையாவது நினைச்சுக்கிட்டே இருப்பான். கோயில சுத்தி வரும்போது எத்தனை பேர் நிப்பாங்கன்றீங்க, நீங்க இப்ப போய் கருவாலையை சுத்தி பாருங்க எத்தனை பேர் அப்படியே நிக்கிறாங்கன்றீங்க, ஒரு ஆளா கூட இருக்க மாட்டாங்க, ரெண்டு மூணு பேர சேர்ந்து சேர்ந்து நிற்பாங்க. அந்த பூக்களை எல்லாம் எடுத்து வீட்டுல போய் வச்சுக்க முடியாதா, இங்கேயே வச்சுக்கணும், இங்கேயே பண்ணிடணும், கையை தட்டிக்கிட்டு வெளில வந்துடணும், அங்க நிக்கிறவங்க வரவங்களுக்கு சுற்றுறவங்களுக்கு இடங்கலா இருக்கும். ஆனா தவறான வார்த்தைகளை பேசுதல் இருக்கு இல்லையா, அது சில பேரு விரதமா கடைபிடிப்பான். ஆனா சக்தி நாயனார் என்ன பண்ணுவாரு, அப்படி யாராவது தவறான வார்த்தைகளை பேசினால் அவருடைய நாவை இழுத்து வச்சு கத்தியால நறுக்கிடுவார். இன்னைக்கு தேவையான நாயனார், இன்னைக்கு தேவையான நாயனார், கோயில செல்போன் பேசாத, யாராவது சொல்ல முடியுதா, ஜாமர் போட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், கோயிலுக்குள்ள போனா பேச முடியாது, கருவறைக்குள்ள போனா பேச முடியாது, அது எடுத்துட்டாங்க, அது ஒரு நிர்வாக சிக்கலுக்காக எடுத்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க, நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் பேசலாம், நமக்கு என்ன, அதை விட நீங்க கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னா கோயில இருக்கேன் ரொம்ப முக்கியம், மேனேஜர் ரூம்ல போன் எடுத்து சொல்லுங்களேன், எம்டி ரூம்ல போன் எடுத்து சொல்லுங்களேன், நான் இப்ப எம்டி ரூம்ல இருக்கிறேன், ஏன் சொன்னா என்ன நடக்கும், என்ன நடக்கு தெரியுது இல்ல. ஆனால் இறைவன் இந்த உலகத்திற்கே காரணகத்தா, பரம்பொருள் அங்கிங்கிலாதபடி எங்கும் இருக்கக்கூடிய அவன், அவனுடைய ஆலயத்துல கருவறைக்குள்ள நின்றுட்டு கோயில் இருக்கேன் அப்பவா தேவையா ஒரு வெளில வந்து பேச வேண்டியதானே, அந்த இரண்டு வினாடிகள்ல நமக்கு என்ன பெரிய கோடிக்கணக்கான சொத்து நஷ்டமா இருக்கு, பொறுமை இல்ல, தவறான வார்த்தைகளை பேசுகின்றவர்களை தீங்கு சொற்ற திருவிழர் நாவினை வாங்க வாங்கு தண்டாயத்தினால் வலித்து அங்கையில் கத்தியால் அறிந்து அன்புடன் ஓங்கு சீர்தொண்டில் உயர்ந்தனர், கத்தியால அறிஞ்சு சீர்தொண்டின் வழியாக உயர்ந்தார். இது செய்தியின் வழியா தவறு போல தெரியும், செய்தியின் வழியா தவறு போல தெரியும், எப்படி சார் ஒருத்தர் தப்பா பேசினாங்கிறதுக்காக அவன் நாக்க எழுந்து வச்சு நறுக்கிறதா அப்படின்னு, ஆனா அந்த அளவுக்கு ஈடுபாடு என்று இதை கொள்ள வேண்டும். உடனே எத்தனை பேர் அவர் நாக்கா இருக்காரு, அப்ப போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சட்டம் தன்னோட வேலையை செய்யாம எங்க போச்சு, இப்படி எல்லாம் கேள்வி எழுப்ப கூடாது. இது ஒரு குறியீடு, தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது என்பதற்கான குறியீடே தவிர, தவறான வார்த்தையை பேச ஞாபகம் இருக்கீங்களா, எங்க அருப்பாப்போ நான் பேசுறேன், அது இல்ல அது இல்ல. விதண்டாவாதம் பேசுவது மரபு இல்ல, ஏற்றுக்கொள்வது மரபு. அல்லதாகிய ஆண்மை திருப்பணி மண்டு பேருலகத்தில் வலியுடன் பன்னெடும் பெருநாள் பரிவா செய்து சென்னி ஆற்றினார், தென்னெறி ஆற்றினார், தலைமையை கொண்டு செய்தார். ஒரு பணியை எப்படி செய்யறார், தலைமையை கொண்டு செய்கிறார். நம்ம வேலையில எப்படி நம்ம செய்யறோம், தலைமையில வச்சு செய்ய வேண்டிய பணிய காலால எத்தி செய்யணும். ஒரு கணவன் மனைவியும் படுத்திருந்தாங்க பெட்டில், கீழே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கிடந்தது. கணவர் சொன்னாரு, நீ நானே சாப்பிட்ட அந்த பேப்பர் எடுத்து குப்பையில போடு, ஏன் நான் சாப்பிட்டா அதை எடுத்து நீங்க போடக்கூடாதா, நான் உங்களின் பாதி தானே, நீங்க போட்டா என்ன, நீ போடு, நீ பண்ண நீ தான் பண்ணணும். ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்து தெரிஞ்சிச்சு. அப்ப குழந்தை இல்ல, இவங்க ரெண்டு பேரும் தான். நைட்டு 12 மணி, இந்த அம்மா அர்ஜென்டா நேச்சர் காலுக்காக எழுந்தாங்க, இயற்கை உபாதையை கழிக்க வேண்டும் என்பதற்காக எழுந்தவங்க கீழே கடந்த அந்த ஸ்வீட் பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பர்ல காலை வச்சு சடனும் ஒரு ஸ்லிப் ஆச்சு, உடஞ்சிடுச்சு காலு. 12 மணிக்கு இவர் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறாரு, ஓடி போய் கட்டு போட்டு 24 மணி நேரம் எந்த ஆஸ்பத்திரி தாத்தவங்க பார்த்து டாக்டரை கூப்பிட்டு போன் அடிச்சு மருந்து வாங்கி மாத்திரை வாங்கி கட்டை போட்டு 2-3 பேரை உதவிக்கு அழைச்சு எல்லாரும் சேர்ந்து வந்து கட்டில உட்கார வச்சா இந்த பேப்பர் அவங்க உட்கார்ந்துட்டு காத்துல ஆடிட்டு இருக்கு. 8 மணிக்கே எடுத்து இதை எடுத்து அப்பவே குப்பை தொட்டில ஆண்டவர் போட்டிருந்தாங்க வைங்க, 2 மணிக்கு தூக்கம் கலைஞ்சிருக்க, நீதான் போடணும், நீதான் போடுவோம், என்ன நடக்குது இது, இந்த அம்மாவே இதுல என்னங்க சண்டை, நான் போட்டுட்டு போறேன், போட்டுருக்கலாம்ல, கால் அடிபட்டு. நாம பிரச்சனையை யார் தீர்ப்பது, யார் செய்ததுன்னு பாக்குறோம், யாருமே தீக்கல வேண்டாம், யாருமே செய்யல, நான் தான் செஞ்சேன்னு சொல்லி நம்மளை கமிட் பண்ணிட்டு முன்னால போய் செஞ்சிருவோம். தவறான வார்த்தைகளை பேச நான் பேசல, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லி அவ்வளவுதானே, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொன்னோம்னா நமக்கு இந்த பிறவி மட்டுமல்ல இனி வரக்கூடிய பிறவிகளும் சரியாக ஆகிவிடும் என்பதை சொல்லி நிரம்ப நாட்கள் அடியாபுர மக்களினுடைய பெயர்களை எல்லாம் எழுதிய பேராக அந்த குழந்தை இன்னைக்கு தொட்டு கொடுக்குதுன்னா சிவபெருமானே வாங்கி கொடுக்குறாருன்னு அர்த்தம். அது பாருங்க, எல்லாமே ஒரு குறியீடா நடந்து பாருங்க, எழுத்தாளர்களுக்கு பேச்சாளர்களுக்கு பதிப்பாளர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய நாளர்கள் அவர் எத்தனையோ நாள் எழுதிட்டு இருக்காரு. அந்த பேராவை இன்றைக்கு குழந்தை எடுத்துக் கொடுக்கிறது என்று சொன்னால் அது ஞான சம்பந்த குழந்தை எடுத்துக் கொடுத்ததாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி குறியீடுகளால் தான் நம்ம மனிதர்கள் வாழும். எல்லாவற்றிலும் நல்லவற்றை பார்த்தால் நமக்கு நல்லது மட்டும்தான் கிடைக்கும் என்பதை சொல்லி இறைவன் மகிழ வேண்டும் என்பதற்காக உங்களும் நீங்களும் நானும் சிரிக்க வேண்டும். நம்மளோட சிரிப்பு தான் குழந்தை, குழந்தையோட சிரிப்பு தான் பெற்றோர்கள் மகிழ்வார்கள், நம்முடைய சிரிப்பு தான் இறைவன் மகிழ்வான் என்பதை சொல்லி நமக்கு சிரிப்பு தரக்கூடிய செய்திகளை, இனிமையான செய்திகளை இறைவன் நம்முடைய இல்லத்திற்கு சேர்ந்து தந்துவிடும். நாம போய் கனவு திறக்கின்ற போது உங்களுக்கு இந்த தகவல் வந்திருக்கு, நல்ல தகவல், நீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க, செல்வ செடி போட்டு இருக்க போறீங்க, பட்ட கஷ்டம் தான் தீர்ந்து போச்சு அப்படி யாராவது ஒருவர் சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றென்றும் நிரந்தரமாக குடியிருக்க இறைவன் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக முன்வைத்து, நீருண்டு பணிகின்ற காலுண்டு பணிகின்ற நிலம் உண்டு பதன உண்டு, நெறியுண்டு துணியுண்டு மதியுண்டு நெறிவுண்டு நெறியுண்டு விரையுண்டு, ஊருண்டு வேறுண்டு உடையுண்டு உடையுண்டு உண்டு உண்டு மகிழவே, உணவுண்டு சாந்தபுரம் உணவுண்டு வளமுண்டு, தேருண்டு கரையுண்டு வரையுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு என சொல்லி அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.
4: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
5: Om Namah Shivaya.

0: கைது கலந்தனை யானை மகத்தனை என்று இடம் பெறுகிறோம். நன்றி மகந்தானே, ஞான பொழுந்தானே, குந்தியில் வைத்து அடி போட்டிருந்தேன், விழுக்கி துறை மரப்பாடங்கள் இமையுன்றா விழுக்கி துறை முருகா என் நாமங்கள் வந்து செய்த வழுக்கி துணை அவன் பன்னிருந்தோடு பயந்தனை வழுக்கி துணை வடிவேதன் செங்கோடன் மயூரன் விழுக்கேறு அபிராமவதைக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபடன்று எமக்க வழிகிடக்க வழிக்கே சுழற்றிய பாவங்களை செய்து வாழ்நாள குடிக்கே எழுந்தோம் கைவரம் போடும் என்ன கூட்டுகிறீர்கள் எல்லாம் வல்ல இறைகிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இன்றைக்கு அதில் 47வது நாயனார் ஐயடிகள் காணப்படுவோம் என்கின்ற நாயனார். 63 நாயன்மார்கள், தொகையடியார்கள் 9 பேர், மொத்தம் 72 பேர். இதில் நாம இன்றைக்கு 47வது நாயனார் ஐயடிகள் காணப்படுவோம் என்கின்ற நாயனார். கோயில் அமைப்பை சிறப்பா செய்தவர்கள் பல்லவர்கள். அந்த அரச பரம்பரையிலே வந்தவர் காணப்படுவோம் என்கின்ற ஐயடிகள் காணப்படுவோம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாயனார். இந்த நாயனாரியுடைய புராணத்தை செவிமடுத்தால் நல்ல கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். நன்றி ஸ்ரீகாந்துக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, சொல்வளம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு. ஆமாம், அப்போ பேச்சாளர்கள் இந்த நாயனாரை வணங்க வேண்டும். இந்த நாயனாரை பற்றி சொல்லுகிற போது ஒரு பேச்சாளராக நான் நினைச்சு பார்த்தேன், என்ன சிறப்பு கிடைக்க போகுது அப்படின்னு. வந்து பார்த்தா இவ்வளவு பெரிய மேடை, என் பேச்சுக்காக அமைக்கப்பட்ட மேடை இல்லை இது. ஐயடிகள் காணவர்களோ நாயனாரை பற்றி பேசுகிறோம், அது சிறப்பானது, அதனால் அமைக்கப்படுது. தெரியுமா, நீங்க உடனே நமக்கு ஏதாவது ஒரு சிறப்பு கிடைக்குதுன்னா நம்மளோட விஷயத்துக்காக நமக்கு சிறப்பு கிடைக்குதுன்னு எப்பவுமே நினைச்சிடக்கூடாது. நமக்கு கிடைக்கிற தண்டனைக்கெல்லாம் யார் தெரியுமா காரணம்? நம்மோட தவறான செயல்பாடுகள். சரி, அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைக்கெல்லாம் யார் காரணம்? ஈஸ்வரோட அளவற்ற கருணை, ஈஸ்வரோட அளவற்ற கருணை காரணமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கின்றன. ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்முடைய அறியாமையும் நாம் செய்யக்கூடிய தவறுகளும் தான். ஐயடிகள் காணவர்கள் என்கின்ற நாயனாரை பற்றி சிந்தித்தால் நல்ல பேச்சு வளம் கிடைக்கும், நல்ல எழுத்து வளம் கிடைக்கும். பல ஊர்களுக்கு சென்று இறைவனை வணங்கி வரக்கூடிய சிறப்பு இல்லை. நான் அந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த ஊர்ல சுவாமி இப்படி இருக்காரு, இந்த ஊர்ல சுவாமி இப்படி இருக்காரு, அங்க நந்தி வாசலை பார்க்க இருக்கும், நந்தி கிழக்க இருக்கும், நந்தி மேற்க இருக்கும்லாம் சொல்லுவாங்க. அந்த சிறப்பெல்லாம் பார்த்து தரிசனம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் அனைத்தும் ஐயடிகள் காணவர்கள் என்கின்ற நாயனாரை சிந்தித்தால் கிடைக்கும். ஐயடிகள் காணவர்கள் என்கின்ற நாயனாரை சிந்தித்தால் ஏறத்தாழ் 24 தலங்களுக்கு சென்று தரிசித்த பலன் கிடைக்கும். நந்திமா பண்ணியிருக்கிறாரு, ஒவ்வொரு ஊருக்கா போய் ஞானசமுத்திரம் அதிகம் பாடியிருக்கிறாரு, மாணிக்க வாசகரும் அதிகம் பாடியிருக்கிறாரு, சுந்தரரும் அதிகம் பாடியிருக்கிறார், நாமக்கரசரும் அதிகம் பாடியிருக்கிறார். ஒவ்வொரு ஊருக்கும் போய், ஆனா இவரு ஒவ்வொரு ஊருக்கும் போய் வெண்பா எழுதியிருக்கிறார். வெண்பா எழுதுதல்ன்றது ரொம்ப கடினமான ஒன்று. அவை சொல்வா, காசினியில் பிள்ளை கவிக்கு அம்புலி புரியாம், பேசு உலாவின் பெருமை புரி, ஆசு வளவர்க்கு வண்ணம் புரியாம், மற்றலா புலவர்க்கும் வெண்பா புரி அப்படின்னு. பிள்ளைக்கவி எழுதணும்னா காசினியில் பிள்ளைக்கவிக்கு அம்புலி புரியாம், அம்புலி பருவம் எழுதுவது ரொம்ப கடினம். பிள்ளை தமிழ்ல அம்புலி பருவம் எழுதுவது ரொம்ப ரொம்ப கடினம். உலாவுல பெதுப்பை பருவத்து பெண், 6 வகையான மங்கை மணந்தை அறிவை தெரிவை, பேதை பெதுப்பை பேரிடம் பெண் என்கின்ற பருவத்துல இந்த பேதை பருவத்து பெதுப்பை பருவத்து பெண்ணை பற்றி எழுதுவதும், அவள் எவ்வாறு ஆசை கொள்வாள் இறைவனின் மீது என்று சொல்வதும் கொஞ்சம் கடினமான ஒன்று. காசினியில் பிள்ளை கவிக்கு அம்புலி புரியாம், பேசு உலாவின் பெரும்பை புலி, ஆசு வதவர்க்கு வண்ணம் புரியாம். பாடுன்னு சொன்ன உடனே பாடக்கூடிய கவிஞராக இருந்தாலும் கூட வண்ணம் எழுதணும்னு சொன்னா அது கொஞ்சம் கடினம். சரி, எல்லா புலவருக்கும் கஷ்டமானது எது? வெண்பாதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெண்பாத நீங்க எல்லாரும் வெண்பா எழுதுறேன் வெண்பா எழுதுறேன்னு உட்கார்ந்துருவாங்க, ஆனால் தலை தட்டிவிடும், தலை தட்டிவிடும். அந்த தலை தட்டாமல் இருப்பதற்கு பெயர் அழகாக எழுதக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர்கள் பேர் பகைவிங்கிற ஒரு ஏற்பாடு பண்ணி வெண்பாங்கிற இலக்கணத்துக்குள்ள அமைத்து விடுவார்கள். வெண்பாங்கிற இலக்கணத்துக்குள்ள செய்முறை அமைப்பார்கள். அதற்கு பேர் பகைவிங்கிற பேர். கொஞ்சம் கடினமானது நான் சொல்ற காட்ட செய்தி வந்து தமிழ் அறிந்தவர்களுக்கு புரியும், மற்றவர்களுக்கு கொஞ்சம் கடினமான ஒன்று. அந்த வெண்பாவை இவர் எழுதியிருக்கிறார். 24 தலங்களுக்கு சென்று எழுதியிருக்கிறார். அது 22 தலங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. 10 பாடலும் 23 பாடலும் தலம் குறிக்கப்படல, ஏதோ ஒரு தலம் அப்படின்னு நம்ம பொருள் கொள்றாங்க. இதுல நாம இன்னைக்கு அவரை பற்றிய கதையை பார்த்துட்டு 24 பாடல் இருந்து 3 கேத்திர வெண்பாவை பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு செய்திருக்கோம். 3 தலத்தை சொல்லிடுறேன். தில்லை, சிதம்பரம் முதல் பாடல். அடுத்தது 5வது பாடல் திருவாரூர். 12வது பாடல் நம்ம திருமயில். ஏன் அப்படின்னா, ஏன் இந்த 3 பாட்டையும் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, சிந்திக்கிறதுக்கான காரணம் இருக்கு. இல்லைன்னு சொன்னா துன்பம்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லும். இல்லை இல்லை என சொல்ல வல்வினை இல்லை இல்லை என ஓடும். ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப துன்பமா இருக்கு. தில்லை தில்லை தில்லை தில்லை தில்லைன்னு சொன்னா வல்வினை இல்லை இல்லை இல்லை எனவும். தில்லைய சொன்னீங்கனாலே இல்லைன்னு பொருள் வரும். நான் கண்டது இல்லை, புரிச்சீங்கன்னா நான் கண்டது இல்லை, நான் பார்த்தது இல்லை, நான் பார்த்தது இல்லை, நான் எதை பார்க்கல எதை காணல, நான் துன்பத்தை கண்டதில்லை, நான் துயரங்களை பார்த்ததில்லை. தில்லைன்னு சொன்னா வல்லிய வினைகள் ஓடிப்போகும். பிள்ளை பிள்ளைன்னு சொன்னா துன்பம் போகும்ன்றதுக்காக பிள்ளை தலம் முதல் பாடல். திருவாரூரை பிறக்க ஒப்பி, அதை விட அந்த பாட்டுல மனித வாழ்வை பற்றி பேசுகிறார் ஐயடிகள் காணவர்கள். அதனால அந்த பாட்டு, ஏன்னா செல்வ மாதிரியான மனிதர் ஒரு செய்தியை சொல்லிடுவார். இதை பதிவு செய்து யூடியூப்ல அனுப்பிட்டு இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தையை டக்குன்னு சொல்லுவார், சார் நீங்க திருவாரூரை பேசுவது போல மற்ற ஊரை பேசுறது இல்லை சார், அது நீங்க பிறந்த ஊருங்கிறதுனால ஒரு பாசம் கூடுதலா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த பாடல்ல அதுக்கு எடுத்ததற்கான காரணம் ஐயடிகள் காணவர்களும் அழகாக அமைத்திருக்கிறார் என்பதற்காக எடுத்திருக்கிறேன் என்பதை சொல்லி, நம்ம ஊர் தலம், நாம எந்த தளத்துல நின்று பேசுறோமோ அந்த தளத்தை இறைவனை சொல்ல வேண்டும் என்பதற்காக கற்பகத்தையும் கபாலியையும் எடுத்திருக்கிறோம் என்பதை கடவுளாக சொல்லி, பல்லவ அரச பரம்பரையிலே வந்தவர் ஐயடிகள் காணவர்களும் என்கின்ற அரசர். மையடிகள் பல்லவர்த்தம் குலமரபின் வழி தோன்றி, பல்லவர் குலத்திலே வழியிலே தோன்றி, வெய்ய கலியும் பகையும் மிகை மொழியும் பகை அடக்கி. இந்த கலியுகத்துல பகை அதிகமா இருக்கு. நல்லவங்களா இருந்தா கூட அவங்களுக்கும் பகைவர்கள் இருப்பார்கள். சார் நான் நல்லதுதான் சார் சொல்றேன், ஆனா அவங்க கேட்க மாட்டான், உங்களை பகைவனா பார்ப்போம், ஆனா கெட்டது சொன்னீங்கன்னு வைங்க உங்களை நண்பர்களாக பார்ப்பேன். வரியா சினிமாவுக்கு போலாமா விளையாடலாமா, ஏ அவன் என் ஃப்ரெண்டுமா, வரியா கோயிலுக்கு போறான், அவன் கிடக்குறான் அந்த நியூஸ் எப்பப்ப கோயிலே சொல்லிட்டு. ஆனா கலிபத்துல பகை அதிகமா இருக்கும். என்ன பகை இருக்கும் தெரியுமா, உட்பகை அதிகமா இருக்கும். உள்ளுக்குள்ள எப்படி இருக்கோம் பாரியா அப்படிங்கிற இந்த பொறாமை குணம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா இருக்கும். கலியும் பகையும் மிகை ஒழியும் வகை, இதனுடைய துன்பங்கள் அழிந்து போகின்ற வகையில் அடக்கி செய்ய சடையார் சைவ திருநெறியார் அரசு அளிப்பார். சைவ நெறியார் அரசு அளிப்பார். என்ன சைவ நெறி, எல்லாரும் சைவ நெறினா திருநீரு பூசுவது சைவ நெறி, கோயிலை வளம் வருவது சைவ நெறி, ஓம் நமச்சிவாய என சிந்தித்திருப்பது சைவ நெறி என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பா இருக்கிறது பேர் சைவ நெறி. அதனால்தான் நம்ம கோயில் கோபுரத்தை பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க அன்பே சிவம். கேட்டிருந்தாங்க செயல்படணும்ல, செயல்படணும்ல, போறேன் பேசிட்டு போறேன். அன்பா இருக்கணும், அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாய் யாரும் அமர்ந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. எல்லாருக்கும் அன்பா இருக்கணும்ங்கிறது தெரிஞ்சிடுச்சுன்னு வைங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் போறேன். என்னோட செருப்புல ஏதோ பிசு பிசுன்னு சக்கரை பொங்கலோ இல்லை
1: புளியோதரையோ இல்ல பொங்கலோ சுத்தி இருக்குது, நான் காலில் மாட்டுறேன், எனக்கு என்னுடைய மனநிலை என்னவா இருக்கும், நான் என்னையே சொல்றேன், மற்றவர்களே விட்டுருங்க, நான் என்னையே சொல்றேன், எப்படி இருக்கும், கோயிலுக்கு வந்தா இந்த இடத்த கூட வாசிக்கம் பண்ணுவாங்க இல்ல, கோயில குப்பை போடவே கூடாதுன்னு சாப்பிட்டு சொல்லுங்க, கோயில குப்பை போட்டா அது நம்ம வாழ்க்கைக்கு வந்து கொடுக்கணும், கோயில போடுற ஒவ்வொரு குப்பையும் நம்ம வாழ்க்கையில தரைக்கெல்லாம் வந்து நின்றுவோம், அதெல்லாம் கோயில குப்பையே போடக்கூடாது. ரெண்டாவது, கோயில மற்ற வார்த்தைகளை பேசவே கூடாது, பேசினா என்ன நடக்கும், வீட்டுல சண்டை வரும், அவ்வளவு, யார் வீட்டிலலாம் சண்டை வருதுன்னு பாருங்க, அவர்கள் கோயிலுக்கு வந்து வேறு வேறு வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தால் அவர்கள் இல்லத்திலேயே சண்டை வரும், ஏன்னா ஒருத்தர் வார்த்தையே ஒருத்தர் புரிஞ்சுக்கல, அதான வாரலே என்ன, நான் சொல்றது

பண்ணாங்க இன்னைக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு போவாங்க. அந்த நேரத்துல நாம எங்க வீட்டுல என்ன இருக்கு என்ன இல்ல, வந்தாங்களா வரலையா, போனாங்களா போகலையா, யார் என்ன வெஞ்சாங்க, யார் என்ன வெயில, யார் என்னைய பாராட்டினாங்க, இந்த ஊர் கதையை பேசுறது அதுதான் வீடு இருக்க சந்தோஷமா அங்கேயே உட்காந்து பேசிக்கலாம. அதுக்கு எதுக்கு காதால இங்கே வரணும்? இறைவனிடத்தில் வந்து இறைவனோடு பேசினால் நம்முடைய துன்பங்கள் கரையும். இறைவனுக்கு ஆலயத்துக்கு வந்துட்டு இறைவனோடு நம்முடைய துன்பங்களை பேசினால் நம்முடைய துன்பங்கள் கரைந்து போகும். செய்ய சடையார் சைவ திருநதியால் அரசளிப்பார், ரொம்ப அன்பா இருப்பார். எல்லோரிடத்திலும் அன்பாக இருப்பதுங்கிறது கொஞ்சம் கடினமான ஒன்று, அதுவும் அரசராக இருக்கிறவரு அன்பா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அழுக்காது. வீட்டுல தலைவரா இருக்கிறவரு அப்படிதான் இருக்கணும், கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கணும். எங்க பணிபுரத்துக்கு ஒரு முதல்வர் வந்தார், முதல்வர் தலைமை ஆசிரியர், அவரு பிரின்சிபல். அவங்க வந்தாங்க, அவங்க பேசிக்கலி ரொம்ப நல்லவங்க, ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி கையை பின்னால கட்டிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. என்ன இந்த மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க, பசங்க எல்லாமும் சொல்லுவாங்க, ஆசிரியர்கள் எல்லாமும் சொல்லுவாங்க. அவங்க பணி ஓய்வு பெற அன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு நான் இந்த முகமூடிய கைதி வச்சுக்கேன், இனிமே போட்டுக்க வேணாம். இயல்புல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன், ஜாய்ஃபுல் பர்சன். இயல்புல நான் வந்து ஜாய்ஃபுல் பர்சன். ஆனா ஒரு பிரின்சிபலா, ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வரா, ஒரு வகுப்பினுடைய ஆசிரியரா மகிழ்ச்சியா அப்படின்னு முடியாது. சிரிச்சுக்கிட்டே ஏன் தம்பி வீட்டு பாடம் எழுதியா, ஓகே நாளைக்கு எழுதி வந்துறியா அப்படின்னு கேட்க முடியாது. ஏன் எழுதவில்லை என்று கொஞ்சம் கண்டிப்பா தான் கேட்கணும். ஏன் கோபமா பேசுற அப்படி கண்டிப்பா தான் கேட்கணும். கோபமா கணவன் பேசும்போதோ மனைவி பேசுகின்ற போதோ ஏன் இவ்வளவு கோபப்படுற அப்படின்னு கேட்கணும். அன்புதான சிவத்தன்மை, ஏன் நீ கோபப்படுற அப்படின்னு கேட்கணும். அரச நெறியில் இருக்கின்றவர் சைவ நெறியாகிய அன்பு நெறியிலே அரசினை அளித்தார். ஐயடிகள் நீதியார் அடிப்படுத்தும் செங்கோலம். அன்பா இருந்தாலும் நீதி தவறுவது இல்லை. சில பேர் அன்பா இருக்கிறேங்கிறதுக்காக நீதி தவறி விடுவார்கள். நீதி தவறுவது மரபு கிடையாது. நீதினா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், என்னை பெற்றிருந்த தாய் தந்தையர் என்னை காப்பாற்றினார்கள், அது நீதி. அது வள்ளுவர் பெருந்தவை சொல்லுவாரு, தந்தை மகற்காற்றும் நன்றி. நன்றி தான் தெரியுமா, நன்மை. என்ன எங்க அப்பா அம்மா என்ன பண்ணாரு, தந்தை மகற்காற்றும் நன்றி, அவையற்று முந்தி இருப்ப செயல். இந்த உலகத்துல முன்னால பையன் இருக்கிறதுக்கான வேலையெல்லாம் அப்பா செய்யணும். நான் வந்துட்டேன், மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி அல்ல நன்றின்னு சொல்லல. பையன் இப்போ உதவி தான் செய்யறான், யாருக்கு செய்யறான், அப்பாவுக்கு செய்யறான். என்ன வேலை, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். ஏ உங்க அப்பா ரொம்ப புண்ணியம் பண்ணி இவனை பெற்றிருக்காருயா, அவர் அப்படி இருந்தா கூட இவன் நல்ல வழியில இருக்கிறான், நேர்மையான வழியில இருக்கிறான், நியாயம் தவறாமல் இருக்கிறான்னு சொல்வது போல மகன் இருக்கணும். தந்தை மகற்காற்றும் நன்றி, நன்மைய செயல். ஆனா மகன் தந்தை காற்றும் நன்றின்னு இருக்கணும், நன்றி கடப்பாடு தானே, இல்ல மகன் தந்தை காற்றும் உதவி என்கின்ற ஒரு வார்த்தையை வள்ளுவர் பிறந்தவர் பயன்படுத்தியிருக்கிறார். நீதி நெறிப்படி வாழணும், நீதியால் அடிப்படுத்தும் செங்கோலார். மன்னவரும் பணி செய்ய வளநூல் தென்தமிழ் முதலாம் பண்ணு தலைப்பணி செய்ய பாரளிப்பார் அரசாட்சி. இனியுமே ஒரு சிறப்பு உண்டு, சாதாரண மனிதர்கள் அரசாட்சி செய்வதை காட்டிலும் கவிஞர்கள் அரசாண்டால் நல்லா இருக்கும், தேசம் சுபிக்ஷமா இருக்கும், வீடு பெண் அரசாண்டால் நல்லா இருக்கும், வீட்டினுடைய ஆட்சி பொறுப்பு பெண்ணிடத்தில் இருக்கவன். தேசத்தில் முதல்வராக இருக்கக்கூடியவர்கள் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவித்துவத்தோடு இருக்கவன். உடனே கவித்துவம் இருக்கின்றவர்கள் மட்டும்தான் ஆளுங்கிறது இல்லை, அரசாட்சி யாரும் செய்யலாம், ஆனா அவர்களுக்கு கொஞ்சம் கவித்துவமும் கூடினால் அழகாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனா தேசம் கவித்துவத்தோடு இருக்கின்றவர்களிடத்தில் இருக்க வேண்டும், வீடு பெண்களிடத்தில் இருக்க வேண்டும். வீட்டினுடைய அரசாட்சி யார் இருக்கின்ற வேண்டும், பெண்களிடத்தில் இருக்க வேண்டும். ஏன், ஆண்கள் இருந்தால் செல்லுபடியாகாதா, செல்லுபடியாகும், மேல வராது, வளரணும். எங்க வீட்டு செல்வம் வளரணும் சார், உங்க வீட்டு அம்மா கையில கொடுத்துருங்க, அவங்க பாத்துக்கலாம், வளர்ந்துடும். ஆனா நாம எடுத்து செலவு பண்ணணும் வைங்க, நாம நல்லதுக்கு கொஞ்சமாவும் கெட்டதுக்கு நிறையாவும் பண்ணுவோம். நான் சொல்லல, எங்க நண்பர்கள் சொல்றாங்க.

0: என் நண்பர்கள் சொல்றாங்க, நல்லதுக்கு கொஞ்சமா செலவு பண்ணுவோம், கெட்டதுக்கு நிறைய செலவு பண்ணுவோம். ஆனா பெண்களிடத்தில் பணம் இருந்தால் அவர்கள் நல்லதுக்கு அதிகமாகவும் கெட்டதுக்கு கொஞ்சமாகவும் செலவு பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்டைய மரபு, இதெல்லாம் பண்டைய மரபு. இன்னைக்கு அப்படி இருக்கா நீங்க என்ன கேட்கக்கூடாது. இதெல்லாம் பண்டைய மரபு. மன்னவரும் பணி செய்ய வழங்குவோர் தமிழ் முதலாம் பண்டு கலைப்பணி செய்ய பாரளிப்பார் அரசாட்சி. இன்னல் என இகழ்ந்த அதனை எழுப்பு மரம் மேல் எழுச்சி நன்மை நெறி திருத்தொண்டு நயந்தளிப்பார். அந்த மணிய பூஜை முடிஞ்ச உடனே சரியா அடிச்சது. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன அங்கே மணி அடித்த உடனே உள்ளுக்குள்ள கர்ப்ப கிரகத்தில் உள்ள மணி ஓசை கேட்ட உடனே இந்த மணியை ஒழித்து விடுவார்களே என்ற ஒரு அச்சம் இருந்தது. ஆனால் என்னுடைய அடுத்த வரி வந்து நன்மை நெறி திருத்தொண்டு நெறி. திருத்தொண்டு புரிகின்ற நெறி தான் நல்ல நெறி. வேறு வேறு நெறிகளை காட்டிலும் பாடுறத காட்டிலும் பேசுறத காட்டிலும் கோயிலில் தொண்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் உயர்வாக இருப்பீங்க, உயர்வாக இருப்பீங்க. நான் உங்களுடைய நண்பர் ஒன்று சொன்னேன்னு நினைக்கிறேன். அவரை நான் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், சார் தப்பா நினச்சிக்காதீங்க, என்ன விளக்கு வாங்கிறதுக்கு காசு இல்லை. அப்படியா, சரி பரவாயில்ல. இந்த விளக்கு வைக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அதை சுத்தம் பண்ணுங்க. சரி, காலையில் வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டு இவர் போவார். திரும்பவும் இரவு அரைஞ்சாமத்து போது வந்து எல்லாரும் எரித்து அணைந்து போயிருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு திரும்பவும் தொடச்சி வச்சுட்டு போவார். ஒரு வாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். தினமும் எப்போவாது வரைச்சி எல்லாம் பார்ப்பேன். இரண்டு மூணு முறை பார்த்தேன். விளக்கு ஏற்றுங்கிற புண்ணியத்தை காட்டிலும் இப்படி தொண்டு செய்கின்ற புண்ணியம் ரொம்ப உயர்ந்தது. செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. தினமும் ஒரு மாசமா காணும் ஆளு, ஒரு மாசமா ஒரு மனிதனை காணும். நம்ம வந்தா பார்ப்போமே, ஒரு தான் நாம் வரதுக்கு முன்னாலே பண்ணி வச்சுட்டு போயிடுறாரு. அப்படி ஒண்ணும் கிளீனாவும் இல்லை. ஓஹோ, அவர் இல்லை போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு தொலைபேசி அழைப்பு. எண் வந்து வெளிநாட்டு எண். எடுத்து வணக்கம் சொல்றேன், சார் நான் வெளிநாடு வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு, எனக்கு எந்த விதமான பணமும் இல்லை கையில், என்னை தேர்ந்தெடுத்த நிர்வாகமே பணம் போட்டு என்னை அழைச்சிக்கிட்டு வந்துருச்சு. திருக்கோயிலில் தொண்டு செஞ்சா கையில 10 பைசா இல்லைன்னா கூட வெளிநாட்டுக்கு வேலைக்கு கிடைக்குங்கிறத உங்க தொண்டின் மூலமாக புரிஞ்சுக்கிட்டேன். தொண்டு நெறி உயர்ந்த நெறி. இதை சொல்லிருக்கேன். அவர் எப்போவாது பார்த்தா அவர் சொல்லுவார், நீங்க சொல்றீங்களா, சொற்பொழிவுல சொல்றீங்களா அப்படின்னு. நான் பெயர் குறிப்பிடாமல் உங்கள் செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த பிரமோஷன் நேரத்தில் இங்க வைத்த வழிபாடுகள்ல ஏறத்தாழ 80% நிறைவேறிடு, ஏறத்தாழ 80% நிறைவேறிடு. ஒவ்வொரு பிரமோஷனும் பேசிட்டு இருக்கோம். அந்த பிரமோஷன் போது வரக்கூடிய வழிபாடுகள்ல 80% நிறைவேறிடு. அவங்க வந்து சொல்றாங்க, சார் நான் 2-3 பிரமோஷனுக்கு முன்னால இந்த வழிபாடை வச்சேன், இந்த பிரார்த்தனையை வச்சேன், இது நிறைவேறிடுச்சு, நீங்க கொஞ்சம் இதை சொல்லிடுங்க. நான் சிலதை சொல்றேன், சிலதை சொல்றதில்ல. ஏன்னா அது வந்து இது ஒரு செல்ஃப் கிரௌண்டிங் கிடையாது, இது சுய தம்பட்டம் கிடையாது. சுவாமியினுடைய அளவற்ற கருணை, இறைவனின் அளவற்ற கருணையினால் இங்கே வைக்கக்கூடிய விண்ணப்பங்கள் செவிமடுக்கப்பட்டு அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறுகின்றன. இப்போ யாருக்காவது கஷ்டம், யார்கிட்டயாவது போய் சொல்றதை விட நீங்க சுவாமி கிட்ட சொன்னீங்கன்னா அந்த கஷ்டம் உடனடியாக தீர்ந்துடும். அதனாலதான் நம்ம வந்து ஒரு பழமொழி வச்சிருக்காங்க, திக்கற்றவருக்கு தெய்வமே. அப்ப நான் உங்களை கொஞ்சம் ஒழுங்கா இருந்தேன், நீங்க பண்றது தப்பு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், என் பேர்ல கோபம் வந்துடும். நீ யாரையா என்னைய சொல்றது, நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஒழுங்க அப்படின்னு ஆயிடும். ஆனா இறைவன் இடத்துல ஐயா கொஞ்சம் அவங்களை சரி பண்ண இல்லையா, பெரியவங்க பாதுகாக்க வேண்டும் என்கின்றதே அந்த உணர்வு அவங்களுக்கு கூட அப்படின்னா இறைவன் இடத்திலும் வேண்டாம், இறைவன் இடத்திலும் வேண்டாம். அப்பா அம்மா பேச்ச கேட்கணும், குழந்தைகளுக்கு நல்ல புத்திய கொடு. ஆசிரியர் பேச்ச கேட்கணும், மாணவர்களுக்கு நல்ல புத்திய கொடு. இதை யாருக்கு, நான் இப்ப போய் ஒரு பையனை கூப்பிட்டு என் பேச்ச கேட்டானா, அதெல்லாம் போதும் வச்சுக்கோ, நீ ஏன் வச்சுக்கோ, அடுத்து போயிடுவான். நீ வேணா எங்கிட்ட வா, நான் சொல்லித்தரேன். நீ முதல்ல செல்போன் வாங்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும் உனக்கு பாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்கிட்ட கொண்டு வா, நான் சொல்லித்தரேன். ஐபேட் வாங்கு, உனக்கு தெரியாது, என்கிட்ட கொண்டு வா, நான் சொல்லித்தரேன். கம்ப்யூட்டர் வாங்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது, என்கிட்ட கொண்டு வா, நான் சொல்லித்தரேன். ஆனா பாடம் படி, அதெல்லாம் தேவையில்லை. வார்த்தை அழகா சொல்ற பையன் படிதான்னு சொல்றோம். அவன் சொன்னா, சார் படிச்சவன் முன்னேறுவதை காட்டிலும் படிக்காதவர்கள் காட்டிலும் படிக்காதவங்க அதிகமா முன்னேறி இருக்காங்க. விதைச்சிடவே விதைச்சிடாதீங்க, ஞாபகம் வச்சுங்க. படிக்கலன்னா நம்மை எல்லோரும் மரியாதை குறைவாக அழைப்பார். படிக்கலன்னு சொன்னா இத குழந்தைகள் சொல்லிக்கோங்க, நீ மதிப்பார்களுமா, மற்றவர்கள் உன்னை மதிப்பா நடக்கணும்னா நீ படிக்கணும். ஏன்னா சின்ன வயசுல நான் படிக்காம நிறைய தொழில் செய்துட்டு இருந்தேன், அது நிறைய வருமானம் வருது. அப்ப ஒருத்தன் கேட்டான், நீ இதை சம்பாதிச்சு படிக்கிறீ ஏன் அப்படின்னா, படிச்சா எங்க ஐயா சொல்லுவாரு திட்டணும்னா கூட மரியாதையா தான் திட்டணும். ஒரு உதாரணத்துக்கு நான் வகுப்புக்கு லேட்டா போயிட்டேன், எப்படி திட்ட முடியும் என்ன? என்ன சார் நீங்க லேட்டா வரீங்களே சார், கொஞ்சம் டயத்துக்கு வந்துருங்க சார், எத்தனை சார் போடுறாரு பாருங்க. ஆனா ஒரு காய்கறி இருக்கிறவரோ இல்ல யாராவது படிக்காதவரோ ஒருத்தர் லேட்டா வந்தா, யோ நாளை வந்தாவா வரலாம் போய் யோகி இறக்கிடு. அதனால குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க, படிப்பு என்பது பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல, உன்னுடைய சுய மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள நீ படிக்கவும். இல்லைன்னா உன்னை கண்டவங்களும் பேசிட்டு போயிடுவாங்க, கண்டவங்க வாயில விழாம இருக்கணுங்கிறதுக்காக நீ படிக்கணும். அத குழந்தைகளுக்கு ரொம்ப நிதர்சனமா சொல்லுங்க, மதிப்பா டேய் வாடா அப்படிங்காம, தம்பி வாங்க அப்படின்னு உன்னை சொல்லணும்னா, சார் வாங்க அப்படின்னு உன்னை சொல்லணும்னா நீ படிச்சா, படிக்கலன்னா மரியாதை குறையும். அதனால குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுங்க, பணம் பண்ணணும், எந்த படிப்பு படிச்சா பணம் கிடைக்கும், படிக்கலன்னா அதை விட நிறைய பணம் கிடைக்கும்ங்கிறது அந்த பையனுக்கே தெரியும். ஆனா படிக்கலன்னா பின்னால மரியாதை கிடைக்காது. 35 வயது, 40 வயது, 50 வயது ஆகுற போது உங்கள் அனுபவமும் சேர்ந்து நிற்கும், பெருசு அப்படிமா. ஆனா ஒரு நீதிபதிய 90 வயசு ஆகட்டுமே, அவர் நீதி அரசு ஜட்ஜிங்க, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐங்க, ஒரு ஆசிரியர் அவர் தமிழ் ஆசிரியர் சொல்லுவாங்க, ஆங்கில ஆசிரியர் சொல்லுவாங்க. ஆனா படிக்காத ஒருவருக்கு வயசாச்சுன்னா பெருசு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, வயதான மரியாதையும் கூட தேய்ந்து போகும். அதனால குழந்தைகளுக்கு நல்ல தெளிவா சொல்லுங்க, மரியாதை வேணும்னா படி. பணத்தால மதிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அது ரொம்ப குறுகிய வட்டம். பணத்தால் மதிக்கின்றவர்கள், பதவியால் மதிக்கப்படுகின்றவர்கள் ஒரு குறுகிய வட்டம். அது இன்னொரு தெரியுங்களா, கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும், பதவி இருக்கிற வரைக்கும் மதிப்பாங்க, பணம் இருக்கிற வரைக்கும் மதிப்பாங்க, படிப்பு சாகர வரைக்கும் மதிப்பாங்க. இல்ல குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுத்துருங்க, உன்னை நீ உயிரோடு இந்த பூமியில் நடமாடுகின்ற வரையிலும் உனக்கு மரியாதை கிடைக்கும், அதனால படி. படிப்பு சாதாரண விஷயம் இல்லை, அதனாலதான் அது வரமாட்டேன். யோசிச்சு பாருங்க, பணம் பண்றவங்க 40 வயசுல கூட பணம் பண்ணிடலாம், 60 வயசுக்கு அப்புறம் கூட பணம் பண்ணிடலாம். ஆனா இந்த சிறு வயசுல படிக்காத ஒருத்தரை கொண்டு வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் வயதானதுக்கு அப்புறம் பள்ளி கொடுத்துட்டு போங்க, கரஸ்பாண்டன்ஸ்ல சேருங்க, ஆனா அவர் மார்க் எடுக்கிறது எப்படின்னு வேணா கண்டுபிடிப்பாரே தவிர படிப்பு வராது. மார்க் எடுத்துடலாம், 40 மார்க் எடுத்துடலாம், எதை படிச்சா இது போன வருஷம் வந்த கொஸ்டின், இது அது முந்தின வருஷம் வந்த கொஸ்டின், இந்த ரெண்டுக்குமே இடையில இருக்கிற இந்த கொஸ்டின் தான் இந்த வருஷம் வரும். அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹி கேன் கெயின் த மார்க், பட் ஹி காண்ட் கெயின் த நாலேஜ். அதனால மாணவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்துருங்க, அறிவு கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும்னா படி அப்படின்னு சொல்லி நன்மை நெறி திருத்தொண்டு நயந்தளிப்பார் ஆகினார். திருத்தொண்டு நெறிதான் உயர்ந்த நெறி. எப்படி மாணவர்களுக்கு படிச்சா சிறப்போ, அதுபோல தொண்டர்களுக்கு சிவர் அடியார்களுக்கு தொண்டு புரிதல் தான் சிறப்பு. ஏன்னா நீங்க எவ்வளவு நாள் நோக்க வச்சுவா சொல்ல முடியும், நாக்கு அடிக்கிற வெயில்ல வெந்து போச்சுன்னா வந்துருமா ஓம் நமச்சிவாயா? நான் தினந்தோறு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சொல்லிட்டு இருக்கேன். உயிர் போற பருவத்துல வருமா? என்ன சுத்தி மனைவி ஒரு பக்கம், மக்கள் ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், மூதாதையர்கள் எல்லாம் நெழுவா சில பேர் வந்து நின்றுட்டு வந்துரு வந்துரு வந்துரு குறிச்சு எங்க எங்க எங்கன்னு கேட்டு நிற்பேன். ஓம் நமச்சிவாயன்னு வருமா? எங்க வரணும்? திரும்ப எங்க கிடைக்கும் பிறப்பு? அங்க சூடா காப்பி இருக்குமா? ஒரு பொருள் நெய் தோசை கிடைக்குமா? தெரியாது. நமக்கு அதனால மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம்,
1: இறைவனின் திருநாமத்தை நாம் பழகர் ஊர்ணமச்சிவாய் ஊர்ணமச்சிவாயன்னு சொல்லி தொண்டு உரிமை புறக்கின்றார். சூழ் வேதை உலகின் கண் அண்டர்களால் அமர்ந்தருளும் ஆலயங்களாலையெல்லாம் இந்த கடல் சூழ்ந்து இந்த உலக பகுதிகளிலே இறைவன் அமர்ந்திருக்கக்கூடிய தலங்களில் எல்லாம் இறைவன் ஏன் எல்லா தலங்களையும் இருக்கிறார். இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில பேர் ரொம்ப தெளிவா குழப்பிடுவாங்க, நம்ம கோயிலுக்கெல்லாம் வேணாம் சார், மனசுதான் எல்லாம், நீங்க வீட்டிலேயே இருந்து ஒழுங்கா இருந்தா போதும். நம்மால கோயிலுக்கு வந்தே நான் என்ன சொல்றேன், கோயிலுக்கு வந்தே ஒழுங்கா இருக்க முடியல, வீட்டுல ஒழுங்கா இருந்துருவோமா? யோசிச்சு பாருங்க, வீட்டுல நமக்கு உட்கார்ந்தாலே யார் என்ன சொன்னாலும் உன்னால சொன்னதெல்லாம் வந்து ரிமைண்டாரு. நீ தானே அன்னைக்கு என்ன திட்ட, அன்னைக்கு நீ சாப்பாடு போடுற என்ன சொன்ன, ஏதோ சிந்தனை வந்து உள்ள போகுது. அதுக்காக என்ன பண்றோம், எதுக்கோ போனதை தூக்கி தூக்கி துவச்சு துவச்சு தோல்ல போட்டுக்கிட்டு அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது எங்கே முடிஞ்சு போச்சு? அன்னைக்கு நீ என்ன சொன்ன, சாப்பாடு போடுறச்ச என்ன சொல்ல, அன்னைக்கு நான் வேலைக்கு போய் வரச்சு நீ என்ன சொல்ற, இது போன்று வேறு வேறு சந்தர்ப்பங்களில் நிகழ்ந்த சொற்றொடர்களை போட்டு வைத்துக்கிட்டு என் அழகா சொல்லுவாங்க, எங்க அம்மா துவச்சு துவச்சு தோல்ல போட்டுக்கிட்டு நிற்காத, அதை விட்டுடு, அதை அப்படியே விட்டுடு. பழைய காலத்துல ஓடுற தண்ணியில அலசுவாங்க, ஓடுற தண்ணியில அலசுவாங்க, அலசி முடிச்சுட்டு அந்த இடத்துலயே குளிப்பாங்க. என்ன தெரியுமா, அந்த அழுக்குதான் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா இப்ப நம்ம தான் குட்ட மாதிரி தேங்கி போய் நாத்தம் இருக்கிறோம், எல்லாத்தையும் நாமளே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த குழந்தைகளினுடைய மனநிலையை போல நாம இருந்தோம்னா நமக்கு சிறப்பு. நீங்க குழந்தைங்க என்ன வேணாலும் திட்டுங்களேன், அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு அம்மா அப்படின்னு வந்து நிற்கும், அடுத்த 5 நிமிஷம் அது ஓடி வந்து நிற்கும், அம்மா பசிக்குது எதனாச்சும் தரியா அப்படின்னு. இப்பதான் நான் உன்னை திட்டினேன், உனக்கு சொல்லவே இல்லையே. அழகா குழந்தை ஒரு வார்த்தை சொல்லு, எங்க அம்மா நான் உங்ககிட்ட கேட்டேன், அவ்வளவுதான் அம்மாவுடைய கோபம் தான் பறந்து போயிடு. எங்க அம்மான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன், இல்ல அலுவலகத்துல இருந்து வந்தேன். எங்கள் வீட்டுல ஒரு பறம்பு இருக்கும், கிரிக்கெட் ஆடுறது வீட்டுக்குள்ள விளையாடிட்டு இருந்தாங்க, பந்தும் மட்டையுமா வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. பறம் மேல அந்த பந்து விழுந்துருச்சு. நான் யூனிஃபார்ம் ஷர்ட்ல இருக்கிறேன், யூனிஃபார்ம் ஷர்ட் வந்து கர ஆகக்கூடாதுன்னு நான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்ட ஆள். அவன் அங்கேருந்து வந்தான், சித்தப்பா பந்து மேல விழுந்துட்டு கொஞ்சம் எடுத்து விடணும், எங்க அண்ணனுடைய பையன். நான் சொன்னேன், டே யூனிஃபார்ம் இருக்கேன் போட. சித்தப்பான்னு கேட்டேன், ரொம்ப பெருசா சலிச்சுக்கிறீ அப்படின்னு போயிட்டான். எனக்கு அப்படியே கண்ணு கலங்கிடுச்சு, விடுவிடுந்து ஸ்டூல போட்டு மேல ஏறி பந்தை எடுத்து கையில கொடுத்துட்டு பாக்குறேன், கை ஃபுல்லா கருகியா கிடக்கு, உடனடிய அதுவா படிச்சு கிடக்கு ஷர்ட்டு. ஆனா அவன் சொன்னா, பந்தை வாங்கிட்டு யூனிஃபார்ம் அழுக்காயிச்சா? ஆமா. பரவாயில்ல, வாஷ் பண்ணா சரியா போயிடும், வாஷ் பண்ணா சரியா போயிடும். நீங்க யோசிச்சு பாருங்க, அதன் பிறகு அந்த யூனிஃபார்ம் ஷர்ட் கொஞ்சம் அழுக்கு போகல, அந்த ஒட்டடை கரம் போகல. ஓராண்டு காலம் அந்த சட்டையை நான் அணிஞ்சுக்கிட்டு போறேன், ஒவ்வொரு முறையும் அந்த கரையை பார்க்கின்ற போதெல்லாம் எனக்கு கோபம் வரல, சட்டையில கரை இருக்குங்கிற வருத்தம் வரல, என் குழந்தைக்காக நான் பட்ட பாட்டினுடைய பொருள் இது. அப்பெல்லாம் என்ன நீ தோணுது, இப்படித்தான் இறைவனும் நமக்காக கரைப்பட்டுக் கொண்டு நம்மை காப்பாற்றுகிறான் என்கின்ற உணர்வு மேலெழுகிறான். இல்லைனா நம்மளை தான் காப்பாற்றுவார். அதான் நான் முதல்லயே சொன்னேன், நமக்கு கிடைக்கிற துன்பத்துக்கெல்லாம் காரணம் நாம செய்கிற தீமை, நமக்கு கிடைக்கிற நன்மைக்கெல்லாம் காரணம் இறைவனுடைய அளவற்ற கருணை. கொஞ்சம் கூட இவ்வளவு அவ்வளவுதான் பார்க்கறது இல்ல சுவாமி, அளவற்ற கருணை வச்சிருக்கிறார். கஷ்டம்னு போய் நின்னா ஏன் இங்க வந்த, உனக்கு என்ன கஷ்டம் அப்படிலாம் கேட்கறதே இல்லை. அப்படியா சொல்லு, யாத்தியாவது போய் சொல்லிடுறாரா? யாத்தியாவது போய் பக்கத்து வீட்டுல பாரு, உன்னை பத்தி அவன் வந்து எங்க எப்படி சொல்லிட்டு போயிருக்கான், நீ அவனை பத்தி என்ன சொல்ற சொல்லு, கேட்கறது இல்ல. கோடு சொல்றாரா? இல்ல, நாம சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிற, இங்க சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போறோம், அதுக்கான தீர்வு ரெடியா இருக்குது. எப்படி முடிஞ்சது தெரியாது. இறைவன் இந்த அளவற்ற கருணையினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு கிடைக்கிற நன்மை எல்லாம் யார் காரணம்னா இறைவனின் அளவற்ற கருணை காரணம். அண்டர்களால் அமர்ந்தருளும் ஆலயங்களான எல்லாம் சிவபெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய தலங்களுக்கெல்லாம் சென்று
0: கண்டு இறைஞ்சி நிறுத்தொண்டின் கடனேற்ற பணி செய்தே வந்தவளின் மொழி வெண்பா ஓரொன்றாய் வெழுப்புவார். ஒரு காலத்துக்கும் ஒரு வெண்பா தான், ஞான சொல்றது 11 பாடல், ஒவ்வொரு பதியத்துக்கும் சில ஊருக்கு 2-3 பதியம் இருக்கும், ஒரு காலத்துக்கே 2-3 பதிகம் பாடிப்பாரு ஞான சம்பந்தர். ஆனா இவர் ஒரு காலத்துக்கு ஒரே ஒரு வெண்பா தான், 4 வரியில முடிச்சிருவாரு. வெண்பா 4 வரியில இருக்கும், 2 வரியில இருந்தா அதுக்கு பேர் குரல் வெண்பான்னு பேர். அன்னைக்கு ஒரு பையன் கேட்டான், வெண்பானா எப்படி இருக்கும் கரெக்டா சொல்லுங்க சார் அப்படின்னு. திருக்குறள் இருக்குல்ல அதான் வெண்பா அப்படின்னு, திருக்குறள் இருக்குல்ல அதான் வெண்பா, அதுக்கு பேர் குரல் வெண்பான்னு பேர். 2 அடிகளால் ஆன குரல் வெண்பா, அவ்வளவுதான். அது மாதிரி இருக்கும், 4 அடிகள் இருக்கும், இந்த 3 அடிகள்லையும் இருக்கு. வந்தமிழின் மொழி வெண்பா ஊரன்றா வழுத்துவார், பெருத்தழு காதலினால் வணங்கி. மிகப்பெரிய காதல் இறைவனிடத்தில் வைத்திருக்கிறார்.
2: சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி உபநிடதம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கதோபனிஷதம் வள்ளி 1 மந்திரங்கள் 15-17 வரை. தலைப்பு லோகாதிம் அக்னிம். வழங்குபவர் திரு கோடா வெங்கடேஷ சாஸ்திரிகள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: பழைய பேர் போயிடுச்சு, சித்தக்னிங்கிற பேர் போயிடுச்சு, மாத்தி விட்டார். இந்த நாச்சிகேதாக்கள் நான் உனக்கு சொன்னேன்னு, இத மூணு தரம் யார் அனுட்டாரம் பண்ணுவாளோ, திருநாச்சிகேதா மூணு தரம் சார் அனுட்டாரம் பண்ணுனார். அப்படி இல்லாத போனால் ஒரு தரம் ஆச்சாரிய முகமாக கேட்டுக் கொள்கிறது, ரெண்டாவது தரம் எப்படி பண்ணணும் அப்படின்னு மனசுல பிளான் பண்றது, மூணாவது தரம் ஆக்சுவலா எக்ஸிக்யூட் பண்றது. எப்பவுமே எந்த கர்மாவை பண்ணும் பொழுது நம்ம எப்படி பண்ணணும்னு முன்னால பிளான் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் பண்ணணும். வேதோக்தமான யஜ்யங்கள்லாம் இப்படிதான், நம்ம பாட்டுக்கு ஏதோ என்ன பண்ணிட்டே இருக்கும். நம்ம பிளான் பண்ணாதனால்தான் வாத்தியார் வர்றார், அவர் நிறைய தரம் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இதபடி அதபடி அபோபத்தா கையளவு இவையெல்லாம் சேர்த்து தமிழ் டிரான்ஸ்லேஷனோட சொல்றாரு அவர் பாட்டு என்னடா நம்ம பிளான் பண்ணல அவ்வளவுதான். ஆனா அது சாதாரணமா யஜ்யங்கள்லாம் என்னன்னா, இதெல்லாம் உட்காந்து இது அனுப்புறது இது அனுப்புறதுன்னு சொல்லி பிளான் பண்ணி இன்னன்னா இருக்குன்னு எடுத்து கொடுத்து பண்ணணும். ஆபீஸ்ல எப்படி ஒரு காரியம் நடக்கிறது, என்னென்ன வேலை செய்யணும், அவளுக்கெல்லாம் வேலை செய்ய வேண்டியதெல்லாம் எப்ப பண்ணணும், இந்த டைம் பிரகாரமா எழுதி டைப் பண்ணி அவளுக்கு கொடுத்துருவோமோ, இதானமே இந்த ப்ராசஸ் இங்கே போகணும் அதுக்கப்புறம் அங்கே போகணும் அப்படின்னு எப்படி நாங்க வச்சுருக்கோமோ, ஆர்கனைஸ் பண்றோமோ, இது போல வெல்னஸ் ஆர்கனைசேஷன் எக்கியம் அது மீனா வாட்ஸ்அப்தான் புரியும். இன்னும் இன்னும் இதானப்புறம் என்னது அப்படிங்கறது ரெகுலரா நடக்கணும், அது டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி இதை பிளான் பண்ணணும் அப்படி முதல்ல ஆச்சாரிய முகமாக தெரிந்து கொள்வது, மனநம் பண்ணி பிளான் பண்ணுவது, ஆக்சுவலா எக்ஸிக்யூட் பண்றது. இப்படி மூணு தரம் பண்ணினா திரிநாசகேதா திரிபிரேத்ய சந்திம். அது எப்படின்னு திரிபிரேத்ய சந்திம், மூணு பெயர்களுக்கு கிட்ட அவன் ட்ரைனிங் ஆயிருப்பானே. ஆனால் மூணு பேர் யாரு, அம்மா அப்பா ஆச்சாரியம், மாத்ரு தேவோ பவ பிதிரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ. முதல்ல அம்மா சின்ன வயசுல அவளுக்கு நல்ல புத்தியை சொல்லிக் கொடுப்பேன், பிறகு உபநயனம் ஆன பிறகு அது வரைக்கும் அக்கா வரைக்கும் இந்தந்த வழி இந்தந்த வழியும் சொல்லிக் கொடுப்பேன், பிறகு ஆச்சாரியர்கிட்ட இருந்து வேதங்களையும் கர்மாக்களையும் நன்றா பயிற்சி பெறுவேன். இப்படி மாதா பிதா ஆச்சாரியம் இவாளுக்குள்ள திரிபிரேத்ய சந்திம் திரிகர்மாக்கிறது. இதே போல மூணுதுமா இந்த கர்மாவை யார் பண்ணுவாளோ அவன் ஜென்ம மிருத்யு ஜரா மரணம் ஜென்ம மரணம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் இதை தாண்டுகிறார். தாண்டி பிரம்மஜ்ஞம் பிரம்மஜ்ஞ பிரம்மத்து நடத்தது சுத்த பிரம்மத்து நடத்தது பிறந்தவர் யாரு, இப்ப நான் சொன்னதான இந்த விராட் புருஷன், அவரோ எத்தர்வஜ்ய சர்வ விஜயம் சர்வஜானமும் உள்ளவர். பிரம்மஜ்ஞம் பிரம்மஜனாகவும் ஞானாகவும் இருக்கக்கூடியதான அந்த விராட் புருஷனை விதித்துவா அறிந்து கொண்டு நிச்சாயா பிறகு அதை மனநம் பண்ணினது. வெறும்னு அறிது மட்டும் இல்ல, சாஸ்திரதா இது இப்படி இருக்கு இப்படி இருக்கு மனநல இதிகாசனங்கள்னால சுத்த பிரம்மத்தை பார்த்து சாந்தி மத்தியந்தமேதி அத்தியந்தமான ஒரு சாந்தி, சாந்தி நிர்வாண பரமா மத்தம் சாமதி கச்சதே அப்படின்னு பகவத்கீதையில சொன்னட அந்த அத்தியந்தமான ஒரு சாந்தி இருக்கு, அதை இவர் அடைகிறார், ஆத்தியந்திகமாக அடைய போகிறார். அரியல் ஏதோ கர்ம பலத்தை நான் கொடுத்தேன் நினைக்காத, நான் நினைச்சதான இப்ப கொடுத்ததான கர்ம பலம் எப்படி இதனை சின்சியரா பண்ணியிருந்தால் மோட்சாந்த பிரயோகமும் இதுக்கு உண்டு அப்படின்னு சூதனை பண்ணி சொல்றாரு இந்த மந்திரத்தினால. ஆயால் இவர் என்ன சர்க்கலோகத்துக்கு வேண்டியதான ஒரு அக்னியை தான் கேட்டான், கேட்டதோ ஒரு சின்ன விஷயம். அதை சொன்ன விதமா அது சந்தோஷப்பட்டதான எமதான் எவ்வளவு கொடுத்தாருன்னு நீங்க எவ்வளவு கேட்டாலும் அதுக்கு 1000 மடங்கு பலம், இனிமேல் அதை விட வசதியான ஒரு பலம் இல்லை, அத்தனையும் கொடுத்தாரா அந்த எமதராஜ. ஆயால் அம்பாளை பூஜை பண்ண நீங்க எவ்வளவு கேட்கிறாரோ அதை வாஞ்சிதாகவே அதிக பலம் பிரதாத்ரி, நீங்க எவ்வளவு கேட்டீங்களோ அதை விட அதிகமா கொடுப்பாரு. என்ன நவராத்திரி வந்தது இல்லையா அப்படி கொடுப்பாரு. ஏன்னா மறுபடியும் இந்த தேகின்னு கேட்கற ஒரு நிலை உங்களுக்கு வைக்க மாட்டேன், மேல அது வேணும் இது வேணும் கேட்டுட்டே இருக்காது, வாஜத்து மே பிரதோஷம் வேண்டாம்னு எதையும் கேட்கப்படாது. இனிமேல நீ சத்வராட் பவதி அப்படின்னு மோட்சத்துல கொண்டு வந்து வைப்பாள்னு எப்படி சொல்றாளோ அது வேணும் அந்த நிலையை கொடுத்தா அப்படின்னு சொல்றது. அதனாலதான் மகாத்மா மான்கள்னா இவ்வளவுதான் கேட்டாலே இல்ல, இது இனிமேல திரும்பி திரும்பி இது வேண்டாம் அப்படின்னு பரிபூர்ணமாக டோட்டல் பர்சனாலிட்டியே ஆகிட்டார். புனரதி கர்மஸ்துதிமேவா இவான் கொடுத்ததான எந்த கர்ம பலங்களுடைய அதனுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லுகிறார். திரிநாசகேதா திரிஹீகிருத்வா நாசகேதா அக்னிஹிதா ஏன திருநாசகேதர் அப்படின்னு என்னதான் நாசகேதத்தை மூலதரம் பண்ணினார், அவருக்கு ஒரு டைட்டில் திருநாசகேதர் மூலதரம் பண்ணினவர் அப்படின்னு திருக்கிருத்வா மூணுதரம் நாசகேதா அக்னி சிதா நாசகேதா அக்னியை யார் தைரம் பண்ணிருக்காளோ ஏன சகா திருநாசகேதா. சரி இது என்ன மூணுதரம் பண்ணணுங்கிற இளைஞர் அப்படி இல்ல தத் விஞ்ஞான தத் அத்யயன தானவான்வா, முதல்ல அதை தெரிந்து கொள்றது, ரெண்டாவது அதை தான் மனசுல புரிந்து கொள்வது, மூணாவது அது அனுஷ்டானமான ஆக்சுவலா ஒரு தர அனுஷ்டானம் பண்ண ரொம்ப வசதி. இந்த மூணு தரம் சாப்பிடணும், மருந்து ரொம்ப வசதியான ஒரு மருந்து சார்ன, அந்த மருந்து கையில இருக்கிறப்பவே அது வியாடி போகணும்னு சொல்லணும், அது ஒரு மூணு வேலை சாப்பிடுங்க அப்புறம் பாப்போம் அப்படின்னு அந்த வசதியான ஒரு மருந்து. அது என்ன திருநாளுங்க சார் மூணு தரம் சொல்லலை சார், மூணு தரம் இல்ல ஒரு தரம் ஆச்சாதிமுகமா பெறணும், ரெண்டாவது தரம் அதை நாம நமதாக ஆக்கி கொள்ளணும் பிளான் பண்ணி தெரிஞ்சுக்கணும், மூணாவது தரம் ஆக்சுவலா அதை அனுஷ்டானம் பண்ணணும். அப்ப என்னாச்சு ஒரு தரம் அனுஷ்டானம் பண்ணினால பலம் வந்தாச்சு. ஒரு மனிதன் மூணு பேர்கள்ட்ட தான் ஒரு ட்ரைனிங் அடையணும், அது யாரு திருபி மாத்ரு பித்ரு ஆச்சாரியை ஏத்திய பிராப்திய சந்தி சந்தானம் சம்பந்தம் மாத்ராதி அனுசாசனம் யதாவத் பிராப்தியாயித்யேதது. அம்மா அப்பா ஆச்சாரியன் இந்த மூணு பேரும் ஒருவனுக்கு கிடைக்கணும். அம்மா தான் சின்ன வயசுல அவளுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லுவா, அப்பாவானவர் அவரை கண்டனம் பண்ணி கெட்ட வழிக்கு போகாமல் திருத்தி வைப்பார், ஆச்சாரியன் அவன் நல்ல வழியிலேயே கண்டினியூ ஆகிறதுக்காக வேண்டியதான வேதோக்தமான உபாசனைகள் சொல்லுவான். ஆயால் அப்படி முதல்ல அம்மா சொல்றது நல்ல வழி தான் சொல்லுவா, கெட்ட வழியே சொல்லவே மாட்டான். ஆனா கெட்ட வழியானது அவனுக்கு வரக்கூடியதான தருணத்தில் உலகத்திலிருந்து வருமோ இல்லையா சம்பந்தத்தினால் அப்பா அப்பாவானவர் கெட்ட வழிக்கு போகாமல் தடுத்து நிற்பார். அது வரைக்கும் இந்த நல்ல வழியில இருக்கக்கூடியதார் அந்த பையனுக்கு 8 வயதான உபநயனம் பண்ணினவரு நல்ல வழியில பர்மனண்டா அவனுக்கு நிக்க வேண்டியதான வழி எல்லாம் அந்த ஆச்சாரியம் சொல்லிக் கொடுப்பார். ஆகையால் ஒரு மனிதன் 3 பேர்கள்ட்ட அவன் ட்ரைனிங் அடையணும் அப்படிங்கிறது. மாத்ரா மாத்ரு பிதிரு ஆச்சாரியே ஏத்திய பிராப்திய சந்தி சந்தானம் சம்பந்தம் மாத்ராதி அனுசாசனம் எதாவது பிராப்தியா இத்யேதது. இதுதான் ஹிதோபதேசம்னு ஒரு சின்ன கிரந்தம். அதுல அவர் சொல்றார் மாதா பித்ருதாத்யாச புனிதாமே திபாலக, ஒரு சின்ன பையன் நல்ல குணமான இருக்கணுமா என்ன என்ன பண்ணுங்கள் மாதா பித்ரு கிருத அத்தியாச அம்மா அப்பா அவருக்கு நல்ல வழியில பண்ணிருக்கமே ஆனால் அவர நல்லவனா அவன் அவன் எப்படி நகர்பத் விதி மாத்திரேன புத்ரோபவதி பண்டித அப்படி இங்க ஹிதோபதேசம் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்ச கிரந்தமா இல்லையா சின்ன புத்தகம் அது ஹிதோபதேசம். இந்த ஒருத்தர் கதைகள் விஷ்ணு தர்மான அவர் ராஜா அவருடைய குழந்தைகளுக்கு அது அந்த 10 குழந்தைகளை என்ன பண்ணாருன்னா ரொம்ப செல்லமா வளர்த்துட்டார் ராஜா. செல்லமா வளர்த்ததுனால என்ன ஆயிடுதுன்னா யார்கிட்டையும் படிக்க மாட்டேன்ட்டார், யார்கிட்ட வந்து சொன்னாலும் வாத்தியார் அடித்து விட்டுட்டே இருக்கான். அப்படி ஆயிடுது என்ன பண்றது, அவருக்கோ படிப்பு வரணும் ராஜ்யத்தை கொடுக்கணும், என்ன பண்றது ஒண்ணும் புரியலையே சார். சரி என்ன எப்படி பண்றதுன்னா மந்திரி எல்லாம் கூட்டு பார்த்தார் யாதத்துல இருந்து சொல்லி கொடுக்க பாப்போமே, யார் வந்தாலும் நோபடி இருப்பார் வடி வாங்குறது ராஜா குழந்தை என்ன கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது நம்ம பையன் அடிக்கிறான்னு, இது வம்பா இருக்கு நமக்கு வேண்டாம் போங்க. அப்ப பரம ஏழையா இருக்கக்கூடியதான ஒரு பிராமணன், விஷ்ணு சர்மான்னு ஒரு பிராமணன். அவர் வந்து நான் வரேன். ஆனா என்ன பண்ண, அந்த குழந்தை எல்லாம் உட்கார வச்சுட்டார். நான் வந்து உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக வரல, நான் வாய்த்த படுப்புக்காக வந்திருக்கேன். முதல்ல சொல்லிட்டாரு அவள்கிட்ட, நான் என்னன்னா நீர் எப்படி பண்ணுவோ அதை விட கலாட்டா பண்ணிட்டு இருப்பேன். இந்த குழந்தை விட வேற என்ன சந்தோஷம், ரைட். ஆனா என்ன சொல்ல போறேன், நான் டெய்லி ஒரு கதை சொல்லுவேன், நீங்க ராத்திரி சிரிச்சு அதே கதையை நீங்க சொல்லணும், அவ்வளவுதான். நம்ம பாடம் இதுதான் வியாபாரம் இப்படித்தான். இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. தினந்தோறும் ஒவ்வொரு கதையும் சொல்வார. இந்த கதையை சொல்லிவிட்டு கடைசியில ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்வார். இந்த கதையும் திருப்பி சொல்லி அந்த ஸ்லோகத்தையும் சொல்லணும். முதல் ரெண்டு நாள் கதையை தான் சொன்னா ஸ்லோகம் சொல்லல. மூணாவது நாள் என்ன, எங்களுக்கு ஸ்லோகமே சொல்லுங்க, என்னென்ன கதையில கன்ஃபியூஷன் வருது, அது சந்தோஷம். இப்படி ஒவ்வொரு கதையா ஸ்லோகங்களா சொல்லி கொடுத்தார். அதுதான் ஹிதோபதேசம். பழைய நாள்ல சம்ஸ்கிருதம் வாசிக்கிற முதல்ல ஹிதோபதேசம் அப்படின்னு சொல்லிட்டா, அதுல இந்த ஸ்லோகம் என்ன, இந்த அப்படி கடைசியில என்ன சொன்னார், ஆறு மாசத்துல அவருக்கு தர்மசாஸ்திரம் முழுக்க வந்துருக்கு. எத்தனை தர்மசாஸ்திரம், ராஜ தர்மம், ஸ்ரீ தர்மம், புருட தர்மம், இந்த வர்ணாசிரம தர்மம் அத்தனையும் கொடுத்துட்டார். அவருக்கு அத்தனையும் கொடுத்து இந்த குழந்தைகளை என்ன சொன்னார், அவ வந்து நல்ல வழியில வந்து நாங்க சாஸ்திரம் வாசிக்கணும்னு அப்பாட்ட வந்து கேட்டாலும், இப்படி பண்ணி நீரேன்னு சொல்லி அவருக்கு என்ன வேணும், நீர் ஒன்னு எனக்கு கிராமம் கொடுக்க வேண்டாம், பசு கொடுக்க வேண்டாம், மரண பரியம் தான் எனக்கு ஒரு மூலையில இடம் கொடுத்துட்டு எனக்கு வேண்டியதான ஆகாரம் கொடுங்க, பகவத் தியானத்துல இருக்கேன்னு அவர் விட்டுது. அவரை ஒண்ணும் வாங்கி கொள்ளல. எங்க அவருடைய லைஃப் ஹிஸ்டரி அப்படி போறது, அவர் எதையும் எதிர்பார்க்கல. எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கோ குழந்தைகள் இல்ல, நான் இருக்கேன், ஆத்துக்காரர் இருக்கேன், அவர் சின்ன வீடு கொடுங்க, கடைசி வரையும் தான் நான் பிராணம் போற பரியம் ஆகாரத்துக்கு ஏதாவது கொடுங்க, பகவத் தியானத்துல இருக்கேன்னு இருப்பார்கள். அந்த கதை போல வேண்டாம். ஏன் சொல்ல வந்தேன், மாதேவோபவ அப்படின்னு ஒரு மனிதன் முன்னுக்கு வர்றதுக்கு இதுதான் வழி அப்படிங்கிறது சுத்தியந்தரத்தினால் தெரியுது. யதா மாதிருபான் பிதிருபான் ஆச்சாரியவான் வேதா அப்படின்னு சொல்றதோ இல்லையோ வேதம் இத்தியாதே வேத வேத ஸ்மிருதி சிஷ்டைர்வா திரிபிரேத்திய சந்தியம்னா அம்மா அப்பா ஆச்சாரியன்னு சொன்னார். இல்ல இந்த திரிபிகின மூணு மூணு எதுனர் வேதங்கள் ஸ்மிருதிகள் சிஷ்டாச்சாரியன் சிஷ்டாச்சாரங்கள். அதனால வேத ஸ்மிருதி சிஷ்டைர்வா அது மீமாசா வழியில, மீமாசையில தர்மத்துக்கு பிரமாணம் என்ன, வேதங்கள் ஸ்மிருதிகள் சிஷ்டாச்சாரம், அது மீமாசா வழியா அந்த அர்த்தம் சொன்னார். இல்லன்னா லோகத்துல நையாயிகள்லாம் என்ன சொல்றார், பிரத்யக்ஷானுமான ஆகமயிர்வா அவளி அம்மா அப்பா ஆச்சாரியனா, வேதம் தர்ம ஸ்மிருதி சிஷ்டாச்சாரமா, இல்ல பிரத்யக்ஷ அனுமான ஆகமோ, எதை வச்சு தேவ்யோகி விசுத்தி பிரத்யக்ஷா. அவளுக்கு இந்த மூணு இருந்தா தானே ஒரு மனுஷன் சுத்தமா ஆகிற, அவன் மனசு நல்ல வழியா வருது அப்படி. ஸ்ரீகர்ம கிருது அப்படி, அதற்கு பிறகு ஸ்ரீகர்ம கிருது மூன்று விதமான கர்மாக்களை பண்ணினவர்கள். எது மூன்று விதமான கர்மா, வித்யா அத்தியனம் தானம். ஒரு பிராமணன் எப்பொழுதும் பண்ண வேண்டியது யஜ்யம் தானம் வேதாத்தியனம். இது பண்ணாத போனா அதுக்கப்புறம் பிராமணன் அர்த்தம் இல்ல. பிராமணன் என்ன வேண்டும், சாத்தியாய பிரவச்சனாத்யாம் பிரபதிதவ்யாம் அப்படின்னு இந்த மூணையும் பண்ணிக்கொண்டிருக்கிறவன் அவன் கர்த்தா தரதி அதிகிராமதி ஜன்ம மிருத்யோ ஜன்ம மரணங்களை பிறவி இறப்பு இவைகளை தாண்டுகிறான். கிஞ்ச பிரம்ம யஜ்யம் பிரம்மணா ஹிரண்ய கர்ப்பா ஜாதா பிரம்மஜ. பிரம்மஜா யாரு, பிரம்மனா ஹிரண்ய கர்ப்பர், அவரிடத்துல பிறந்தவர் விராட். அதனால பிரம்மஜ பிரம்மஜா இவரு தான் சர்வஜ சர்வவிதுன்னு வேற சொல்றது, சஹசிரசீர்ஷா புருஷான்னு சொல்றதும் இல்லையா. ஆயால் பிரம்மஜாத்தௌஜா இது பிரம்மஜா சர்வஜோஹி அசௌ சர்வஜனான இவரை இந்த விராட் புருஷனை தம் தேவம் தியோதனாத் ஞானாதி குணவந்தம். இந்த ஞானம் சர்வ ஜானம் சர்வ வித்வம் இவர்களோட குறைந்தார். இவரை ஈட்டியம் சுத்தியம் வேதங்கள் எல்லாம் யார போற்றுகிறதோ அவரை வீதித்வா அறிந்து கொண்டு சாஸ்திரதா நிச்சாயா பிறகு சாஸ்திரத்தினால அத மனநம் பண்ணணும். நிச்சாயா மனநம் பண்ணி பண்ணி இது என்னதுன்னு தேடி பார்த்தவையானால் இதயத்தில் அவரே அகமிதி பாவையே அவரே நான் என்ற ஆத்மபாவேன திருட்வா இதயத்தில் பார்த்து. ஆயால் உபாசனைக்கு பலம் என்ன, தாங்கள் உபாசிக்க கூடிய தெய்வம் உங்க மனசுல தோடுவது. ஆயால் திருட்வாத இமாம் ஆத்மபாவ பாவேன இமாம் ஸ்வபுத்தி பிரத்யக்ஷா. எதிர்க்க வந்து அப்படியே நிக்க மாட்டார், நீங்க கண்ண மூடினா உங்க இதயத்துல தோடுவார் அப்படி. ஸ்வபுத்தி பிரத்யக்ஷா அவன் சாந்திம் உபரதிம் சாந்தி என்ன சார், வெளியில பொருள் அது வேணும் இது வேணும் இது வேணுங்கிற ஒரு இது இல்லாமல் ஒரு நாட்டம் எல்லாம் அப்படியே நிம்மதியா தனக்குள்ளேயே தான் இருப்பான். பூபரத்தின் அத்தியந்தமேதி உலகத்துல எத்தனை பேர் சேர்ந்து உங்களை இம்சப்படுத்தினாலும் அது வேணும் இது வேணும் அங்க வரும் இங்க வரும் என்ன பண்ணினாலும் உங்களுடைய மனசுல கொந்தளிப்பு இருக்காது, சௌக்கியமா இருப்பள். பூபரதிம் அத்தியந்தமேதிம் அதிசயேன கேதி வைராஜம் பதம் ஞான கர்ம சமுத்திய அனுஷ்டானேன பிராப்னோதி இத்யர்த்த. ஆகையால் விராட் பதிவையே ஞானங்கள் என்ன கர்மாக்கள் என்ன, ஆகையால் வேதோக்தமான எல்லா கர்மாவனுடைய பலம் வேதத்தில் இருக்கிற எல்லா உபாசனத்தினுடைய பலமும் இத்தனையும் அடைந்தான். ஞானம் வைராஜம் பதம் ஞான கர்ம சமுச்சய அனுஷ்டானேன இதனால அடைகிறான். ஆகையால் இங்க ஞான கர்ம சமுச்சயத்தினால அடையிறது எது, விராட் புருஷனுடைய பதவி. ஆனா இதற்கு மேல இருக்கக்கூடியது மூணாவது வரத்தினால சொல்லக்கூடியதான பிரம்ம ஜானம். ஆகையால் இதுவரைக்கும் விராட் புருஷனுடைய பதவியை விராட் உபாசனத்தினாலையும் மற்ற எல்லா வேதத்தில் இருக்கிற எல்லா உபாசனத்தைய சமஷ்டியினாலேயே அடையத்தான் அப்படின்னு இதற்கு பிறகு தான் சொன்னதான இந்த முடிக்கணும் இரண்டாவது அர்த்தம் முடிக்கிறதுக்காக சமருத்யபாசாத்யோகாதிகோ மோததே ஸ்வர்கலோகே. இதை தெரிந்து கொண்டவன் முருத்யபாசாத் இந்த உலகத்துல இந்த சரீரத்துல உயிரோட இருக்கும் பொழுதே அவனுக்கு யமதர்மராஜாவுடைய பாதத்திலிருந்து அவன் தப்பித்துக் கொண்டு விராட் பதவியை அடைகிறார் அப்படின்னு தான் கொடுத்த இந்த போனஸ் வரம் இருக்கு. அதுக்கு இவ்வளவு வரம் இவர் கேட்டதை விட அவர் கொடுத்ததான் அதிகமா இருக்கு. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சரிப்பா ரெண்டாவது வரத்தையும் உனக்கு கொடுத்துட்ட மூணாவது வரத்தை கேட்டுக்கோன்னு ஆரம்பிக்க போற. இப்பதான் நச்சிகேத்து மூணாவது வரம் கேட்க போற. நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வரப்போறதுனால இது மேல் கதம்.
4: சிவாயனம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சொற்பொழிவு. வழங்குபவர் சண்முகவேல் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய
5: நமம். தென்னிலா மலர்ந்த வேணியாய் குன்றம் திருநடம் கும்பிடப் பெற்று மண்ணிலே வந்த பிறவியே வாலிதாம் இன்பமாம் கண்ணினில் ஆனந்த அறிவினீர் சொழிய கைமலர் உச்சிமேற் குவித்து பண்ணினால் நீடி அறிய வரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் அழகு நம பார்வதி மகாதேவே. ஸ்வஞான போதம் என்ற ஒரு ஞான சாத்திரத்தை நான் ஒரு பரந்துபட்ட ஒரு நிலையிலே பார்த்துக் கொண்டு வருகிறோம். மிகவும் நுணுக்கமான செய்திகளை நான் சொன்னேன் என்று சொல்ல முடியாது. இரண்டு கேட்டால் மிகவும் நுணுக்கமான செய்திகளை சிந்திப்பதற்கு கருவி நூல் பயிற்சி வேணும். இந்த கருவி நூல்களும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால்தான் அந்த நுணுக்கமான செய்திகளை நாம் அணுக முடியும். ஆனாலும் அந்த நூல் என்பது ஒரு அருமையான நூல். அந்த நூலிலேதான் சைவ சமயத்தினுடைய கொள்கைகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற எந்த நூல்களையும் வைத்துக் கொண்டு சைவ சமயத்தினுடைய கொள்கை விளக்கத்தை சொல்ல முடியாது. ஆகினால் அந்த கொள்கை விளக்கம் என்பது ஒரு சமயத்திற்கு தேவையான ஒன்று. அதை டாக்டரின் என்று சொல்லலாம், ஆங்கிலத்தில் மெட்டாபிசிக்ஸ் சொல்லலாம். சோ த மெட்டாபிசிக்ஸ் ஆஃப் சைவிசம், த டாக்டரின் ஆஃப் சைவிசம் என்ன என்று கேட்டால் நாம் அதை சொல்வதற்கு நமக்கு ஓரளவு நமக்கு ஒரு தயார் நிலையிலே நாம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். என்று கேட்டால் நான் அடிக்கடி சொல்வேன், சைவம் ஏன் உயர்ந்தது என்று யாராவது ஒரு வினவினால் சைவத்திலே நான் பிறந்திருக்கிறேன் ஆகவே உயர்ந்தது என்று சொன்னால் அது உண்மையான சைவம் என்று சொல்ல முடியாது. அந்த சைவ சமயம் ஏன் உயர்ந்தது என்பதை பிற தத்துவ கருத்துக்களை ஓரளவு கொண்டவர்களுக்கு நான் சொல்லும் பொழுது அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு மனம் கொள்ளுமாறு, அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை அவர்களை சிந்திக்க தூண்டினாலே போதும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் அதை சிந்திப்பதற்கு ஒரு கருவியாக நாம் பயன்பட்டாலே அதுவே ஒரு பெரிய செய்திதான் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த சிவஞான போதும் நாளை கூட நான் நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். இந்த மூன்று சூத்திரங்கள் எஞ்சியிருக்கின்றன, 10, 11, 12. ரெண்டு நாட்கள் மூணு சூத்திரத்தை பார்க்க போறோம். இந்த மூன்று சூத்திரங்களுக்கு என்ன பெயர் என்றால் பயனியல். அதாவது சாதனைக்கு ஒரு பயன் வேணும். அதுவேதான் பின் ஆறு சூத்திரங்கள் வந்து உண்மை அதிகாரம், உண்மை அதிகாரம் என்று வைத்தார்கள். முதல் ஆறு சூத்திரங்கள் பொது அதிகாரம். இந்த உண்மை அதிகாரம் என்று சொன்னால் எதை வந்து நிட்டை கூடி அறிகிறோமோ அதுதான் உண்மை அதிகாரம். அந்த பொது சிறப்பு என்ற சொற்கள் வந்து ஏதோ நம்ம லிட்டரலா எடுத்துடக்கூடாது, இலக்கியத்தில் வைத்துக் கொண்டு பேசக்கூடாது. பொது அதிகாரம் என்றால் ஜெனரல் செக்ஷன், சிறப்பு அதிகாரம் என்றால் ஸ்பெஷல் செக்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அவர்கள் எந்த நோக்கத்தில் இந்த பெயரை வைத்தார்களோ அந்த நோக்கம் அது சரியா வருமானு சொல்ல முடியாது. அதுவே அதுக்கு விளக்கம் சொன்னேன். சிறப்பு அதிகாரம் என்று சொன்னால் என்ன கொள்ளும் என்றால் அது சாதன முகத்தானும் பயன்முகத்தானும் அறியப்பட்டு கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிஷ்டை என நான்கு வகையால் எது உணரப்படுகிறதோ அது உண்மை அதிகாரம். அப்படிதான் சாஸ்திரத்தில் விளக்கம் சொல்லப்படுகிறது. அந்த நிஷ்டை என்பதுதான், நிஷ்டை என்பதுதான் ஒரு ஆன்மா இந்த உடம்போடு இருக்கின்ற நிலையிலே செய்யக்கூடிய மிக உயர்ந்த சாதனை. அதுக்குதான் என்ன வச்சாங்க, நிஷ்டை. ஞானத்தின் முடிந்த பயன், ஞானம் வில் கல்மினேட் இன் வாட் அப்படிங்கிறோம், த கல்மினேஷன். அதுவும் எங்க கல்மினேட் ஆகி முடியும், அது ரெண்டு வார்த்தை சொன்னாங்க. யோகம் எங்கே முடிகிறதோ அதுதான் சமாதி. சமாதி என்பது யோகத்தினுடைய இறுதி நிலை. அது இயமம் முதலாக சமாதி ஈராக எட்டு வகைப்படும். அதனால இதுக்கு பேர் அட்டாங்க யோகம்னு பேர். இந்த யோகத்துக்கு சிவயோகம்னு சொல்லலாம், இன்னொன்று அட்டாங்க யோகம். அது இயமம் நியமம் என்றெல்லாம் அது வந்து திருமூலரும் விளக்கிறார், நம்முடைய சிவாய சுப்பிரமணியரும் அருமையாக விளக்கியிருக்கிறார். அவை யோகத்தினுடைய முடிந்த ஒரு நிலைக்கு தான் என்ன சொல்றது, தி அல்டிமேட் அட்டைன்மெண்ட் அப்படிங்கிறது. அல்டிமேட் அட்டைன்மெண்ட் ஆஃப் யோகா வில் எண்ட் இன் சமாதி. தி அல்டிமேட் எண்ட் ஆஃப் ஞானா வில் எண்ட் இன் நிஷ்டா. அதனாலதான் யோகிகளை விட ஞானிகள் உயர்ந்தவர்கள் நம்ம சொல்றதுக்கு காரணம். சித்தர்கள், அந்த சித்துக்கள் மூன்று வகைப்படும் படிச்சோம். உடற் சித்து வேற, அட்டமா சித்துக்கள் வேற. அந்த அட்டமா சித்துக்களை நிகழ்த்துகின்றவர்கள் யோகிகள் தான். அட்டமா சித்துக்கள் நிகழ்த்த முடியும், அந்த சித்தம் அந்த சித்து என்ற நிலையிலேயுமே நிறைய படிகள் இருக்கின்றன. உதாரணமாக சொல்ல போனால் 18 சித்தர்கள். அந்த 18 சித்தர்கள்ல வந்து வரக்கூடிய பாம்பாடி சித்தர், கொதம்பை சித்தர், இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் வர்றாங்க. அந்த சித்தர்களுக்கெல்லாம் நம்ம குரு பூஜை செய்வது கிடையாது. சைவத்தில் எந்த சிவன் கோயிலையுமே, அது இலங்கையாகட்டும் இந்தியாவாகட்டும், பாம்பாடி சித்தர் குரு பூஜை, கொதம்பை சித்தர் குரு பூஜை அப்படின்னு ஏதாவது பண்றாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அதனுடைய கான்செப்ட் வேற. ஆனா ஞானிகள் என்பதுதான். அதனால என்ன சொன்னாங்க, சரியே கிரிய யோகம் ஞானம் என்று நம்முடைய படிமுறையை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆகவே ஞானிகள் தான் மிக உயர்ந்தவர்கள். அந்த ஞானிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சாதனை தான் நிஷ்டை. அதனாலதான் திருப்பல்லாண்டில் சொல்வார், நிஷ்டை இல்லா உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் என்று பாடுறார் சேந்தனார். திருப்பல்லாண்டுல வருது, பஞ்சபுராணம் பாடுறோம் இல்லையா, திருப்பல்லாண்டுல சேந்தனாருடைய 13 பாடல்கள் தான் திருப்பல்லாண்டு என்று பெயர். மொத்தம் 13 பாடல்கள். அந்த 13 பாடல்களும் சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுடைய ஓடாத தேரை ஓட்டும் பொழுது சேந்தனார் அந்த பாடல்களை பாடிக்கொண்டுதான் அந்த தேரை வந்து ஓடும்படியாக செய்தார். ஓடாத தேரை ஓட்டினார். அவருடைய ஞாபகார்த்தமாக தான் நம்ம திருவாதிரைக்கு களி சமைக்கிறோம். திருவாதிரை களி, அதாவது சாத்திரம் என்ன சொல்றதுன்னா, சிவபெருமானுக்கு களி வந்து படைக்கக்கூடாது. ஆனால் சேந்தனார் படைத்த களியை ஏற்றுக்கொண்டதுனால அந்த திருவாதிரை அன்னைக்கு மட்டும் களி நிவேதனம் பண்ணலாம், மற்ற நாள்ல பண்ணக்கூடாது. அல்ல, திருவாதிரை களின்னே சொல்றது இருக்கு, அது அவருடைய ஞாபகார்த்தமாக. எனது ஆகமத்தில் களி நிவேதனம் பண்ணலாம் இல்லையாச்சாரம்னு பேர், அதுக்கு பேர். அதாவது ஒரு ஒரு காரியத்தை செய்து அது வந்து என்ன எப்பயும் இருக்காது. உதாரணமாக பிட்டு கொடுக்கிற திருவிழா அப்படின்னு ஒண்ணு மதுரையில மட்டும் நடக்கும் ஒரு நாளைக்கு, அவ்வளவுதான். அதுக்காக எல்லா சிவாலயங்களையும் சிவபெருமானுக்கு பிட்ட விட்டுறது இல்ல, அது சிஷ்டாச்சாரம், அது ஆண்டோர் ஆச்சாரம் பாதுகாத்த பொருட்டும் அப்படின்னு எழுதுவேன். அதான் திருப்பாவையில் ஆண்டாள் சொல்வ, மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, அது வைணவத்திலேயே உண்டு, மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, பெரியவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டிய, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துழ்பாஞ்ச சன்னியமே. திருப்பாவையும் திரும்பாவையும் யாப்பு சந்தத்துல ஒண்ணு, ஆனா கான்செப்ட் வேற, மறந்துடக்கூடாது. திருப்பாவினுடைய கான்செப்ட் வேற, திருவம்பாவுடைய கான்செப்ட் வேற, ஆனா யாப்புல ரெண்டும் ஒண்ணுதான். திருப்பாவைக்கும் திருவம்பாவைக்கும் யாப்புல வித்தியாசம் கிடையாது, அது ஒரு பாவை தான், இதுவும் பாவை தான். அதனாலதான் அங்கே சொல்லக்கூடிய அது வைணவா கான்செப்ட். அதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளே கணவனாக வர வேண்டும் என்று சொல்லுவதுதான் வைணவ மரபு. ஆனா சைவ மரபு எப்படி சொல்லக்கூடாது, கடவுளே கணவனாக வரணும்னு கேட்கக்கூடாது, சிவனடியார்கள் கணவனாக வர வேண்டும் அப்படிதான் கன்னி பெண்கள் வேண்டுகோள். அன்னவரே என் கணவர் ஆவாரவரு கந்து சொன்ன பரீசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவகையே எமக்கெங்கோ நல்வுதியேல் என்ன குறையும் இளோ மேலோரம் பாவாய். ஒருவனுக்கு ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் வாச்சினாலே போதும், வேற ஒண்ணும் வேண்டியது இல்லை. சின்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியே, அது ஒரே கல்லுல ரெண்டு வாங்க, ஒரே கல்லுல ரெண்டு வாங்க. என்னன்னா அந்த கணவனுக்குள்ள கடமையும் செய்யலாம், கணவனுக்கு செய்வது மாகேசர பூஜையாக வைத்துக்கொண்டு சிவபெருமானுக்கு செஞ்சதாக ஆயிடுது, ஒரே கல்லுல ரெண்டு வாங்க.
6: திருமணம் செய்யும் போது ருத்ராக்கத்தோட,
5: ஆமா அப்படிதான் சைவ மரபுல அப்படிதான் இருக்கு. சமயதீட்சை சைவ மரபுல சமயதீட்சை பெற்றுக் கொள்ளாமல் கல்யாணம் பண்ணக்கூடாது. எப்படி அந்தனர்களை உபநயனம் இல்லாம கல்யாணம் பண்ணக்கூடாது, அதே போலதான் அந்தனர்களை உபநயனம் இல்லாம கல்யாணம் இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணாங்க, சில பேருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக லேட்டாக கல்யாணத்துக்கு முதல் நாள் உபநயனம் அடுத்த நாள் கல்யாணம் வச்சுக்குவாங்க, அது எமர்ஜென்சி. அது அதே போலதான் தெய்வத்திலையும் சமயதீட்சை பெற்றுக்கணும். அப்புறம் திருமணம் ஆனவனும் விசேட தீட்சை, 7 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ள சமய தீட்சை முடிச்சிருக்கணும். நுழைவு கிரியை தான் சைவ சமயத்தை வந்து, அதாவது சமய ரீதியாக எப்பொழுது சைவனாகிறான்னா சமய தீட்சை எடுத்த பிறகுதான். ஒருவன் பிறப்பினால சைவன் ஆவதில்லை, சமய ரீதியாக, அதாவது பெரிய விஷயம் பாருங்க. கேட்கிறாங்க அதுலேயே ஜாதியெல்லாம் அடிபட்டு போயிருக்கு, அந்த ஒண்ணுலயே பாருங்க ஜாதியை பற்றி பேசிக்க இடமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா சமய தீட்சை பெற்ற பிறகுதான் சைவனாகிறான், பிறப்பினால யாரும் சைவனாகிறது இல்லை. ஆகினால அது அது பெரிய கான்செப்ட். அதனாலதான் வந்து நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா, அதனாலதான் அந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க, அந்த காலத்தில் அப்படி வாழ்த்துவாங்க மணமக்களை வாழ்த்தும் பொழுது, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அந்த 16 பல விதமா எழுதுனாங்க, 16 பிள்ளைகளை பெறுறதுனாங்க அந்த காலத்தில். சில பேர் சொன்னாங்க அது செல்வம் கல்வி பதவி எல்லாம் அந்த மாதிரி உலக பிராரமான அந்த 16 நாங்க, ஆனா உண்மையில அது ரெண்டுமே இல்லை. என்ன கேட்டீங்கன்னா சிவபெருமானுக்கு 16 உபச்சாரங்களை பெறுவதற்கு தகுதி பெற்றுக் கொள்வதுன்னு அர்த்தம். 16 பெற்று சமய தீட்சை பெற்றுக் கொண்டவன சமையாகிறான், அடுத்தால விசேட தீட்சை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த விசேட தீட்சை பெற்றுக் கொண்ட பிறகுதான் சிவபெருமானுக்கு 16 உபச்சாரம் பண்ண முடியும். அவர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்றால் என்ன அர்த்தம், 16 சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய 16 கிரியைகளையும் செய்வதற்கு தகுதியை பெற்றுக் கொள்க, அதான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. அப்படின்னா இது சிறு வாழ்வு, கல்யாணம் சிறு வாழ்வு, சிற்றின்பம் தான் வச்சாங்க, சிற்றின்பம் பேரின்பம், சிறு வாழ்வு பெருவாழ்வு, சோடசம், அது விஷய தீட்சை பெற்றுக் கொண்டாதான் சிவபெருமானுக்கு 16 உபசாரங்கள் செய்ய முடியும், சமய தீட்சை பெற்றுக் கொண்டு செய்யக்கூடாது அப்படிங்கிறது சமய நோக்கில் தான் பல பழமொழிகள்லாம் வந்தது, நிறைய பழமொழிகள் சமய நோக்கில் தான்.
6: அப்ப இந்த மற்றதுகளை பூஜினவர்கள்
5: செல்வம், அதாவது அது இலக்கிய ரூபமான, அது தவறில்ல, இலக்கிய ரூபம், இலக்கியங்கள் அப்படி சொல்லலாம், ஒரு கான்செப்ட் இலக்கியத்துல சொல்லிக்கலாம், அது எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ற விஷயம் தானே. அந்த 16 கிரியைகளும் எதுக்காக செய்யணும், அது முக்கியம். ஆக நிறைய வந்து அந்த சமய ரீதியான கொள்கைகளை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில தான் யோகத்தினுடைய முடிந்த நிலை வந்து சமாதி, ஞானத்தினுடைய முடிந்த நிலை நிஷ்டை, அதுதான் சார்பு உணர்தல், சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகல், அதுதான் திருவள்ளுவர் என்ன சொன்னார் பாருங்க, சார்பு உணர்தல், சார்பு உணர்தல் என்பதுதான் யோகம், சார்பு கெட ஒழுகல் என்பது ஞானம், சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகி மற்றளித்து சார்தரா சார்தர நோய், திருக்குறளே எல்லாம் சொல்றார், அவர் சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது.
6: சார்பு உண்டது,
5: சார்பு உணர்ந்து நாம் இப்பொழுது 36 தத்துவங்களை சார்ந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து, சார்பு உணர்ந்து சார்பு கெட அது நிஷ்டை, சார்பு உணர்தல் யோகம், சார்பு கெடுதல் நிஷ்டை, சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றடித்து சார்தரா சார்தர நோய், அது வரும்பொழுதுதான் பிறவி ஆகிய நோய், சார்தர நோய், அந்த நோய் வந்து யாரையுமே விடாது, மற்ற நோயெல்லாம் ஒருத்தருக்கு வரும் ஒருத்தருக்கு வராது, இந்த உலகத்தில் நோய்கள் வந்து சில பேருக்கு வர்ற நோய் சில பேருக்கு வர்றது இல்லை, ஆனா இந்த நோய் எல்லாரையும் விடாது, அது என்னது, இந்த இரத்தலும் பிறத்தலும் ஆகிய நோய், அதான் சார்தரு நோய் என்பது பிறவி.
6: 36 தத்துவங்களை உணர்வதும்
5: உணர்றதுங்கிறது, அதாவது நோயிங் இஸ் சம்திங் ஃப்ரம் ரியலைசேஷன், இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை வச்சிருக்காங்க, நோயிங் இஸ் சம்திங் டிஃபரண்ட் ஃப்ரம் ரியலைசேஷன், ரியலைசேஷன் தான் அங்க. இப்ப நோயிங், இப்ப நம்ம நூல்களை படிக்கிறோம், என்ன பண்றோம், வி ஆர் நோயிங் தி திங்ஸ், அந்த ரியலைஸ் பண்றது அனுபவத்துல பாக்குறது இல்லையா, ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அப்படிங்கிற அந்த பெரிய புராணத்துல ஒரு பெரிய கதையே உண்டு, நிறைய குட்டி கதைகள் நிறைய சொல்லிட்டே போகலாம், ஆனா இன்னைக்கு நம்ம முதல்ல முதல்ல நாம எடுத்துக்கொண்டத சிவஞான போது நிறைவு செய்யணும்னு ஒண்ணு வச்சிருக்கோம் இல்லையா, ஆகவே நிறைவு செய்துட்டு அப்புறம் நம்ம பார்க்கலாம், சிந்திப்போம். ஆகவே இப்ப 9வது சூத்திரத்துல என்ன, 8வது சூத்திரத்துல அந்த சிவனே, அதாவது பூர்வ ஜென்மத்தில செய்த தவமானது முட்டு பெற்ற உடன் இருவினை ஒப்பு மலபரிபாகம் போன்ற நிலைகள் இந்த ஆன்மாவுக்கு வருகிறது. இருவினை ஒப்பு என்பது நமக்கு வருகின்ற வினைகளெல்லாம் அது இன்பத்தையும் கொடுக்காது துன்பத்தையும் கொடுக்காத ஒரு நிலை, எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி அதை நம்ம துன்பமாவே கருதாத நிலை, எந்த ஒரு இன்பம் வந்தாலும் அது இன்பமாகவும் கருதக்கூடாது, அதான் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் சேக்கலார் அருமையா சொல்லிவிட்டார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்போனும் ஒக்கவே நோக்குவார், அதான் இருவினை ஒப்புக்கு அடையாளம். அந்த இருவினை ஒப்புங்கிற இது வரும்பொழுது அங்க நம்முடைய திருமுறைகள்ல எங்கேயெல்லாம் வருதுங்கிறத நான் சொன்னேன், அதெல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு நீங்க அந்த நூலை படிக்கணும். பாண்டியனுடைய வெப்பு நோய் வரும்பொழுது அவருக்கு இருவினை ஒப்பு வந்து விட்டது, இருவினை ஒப்பு வந்த உடனே தான் ஞானசம்பந்தரை கூட்டு வைக்கிறார் என்று பார்த்தோம் பெரிய புராணத்துல. அதேபோல திருவாசகத்துல சொல்லும் பொழுது என் வினை ஒத்தபின் சொல்ல, என் வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குந்திலே, திருவாசகத்துல ரொம்ப பொருள், அதனால திருவாசகத்தை படித்து விட்டு நமக்கு தெரிகிற பொருள் வேற, ஞானிகளுக்கு தெரிகிற பொருள் வேற, அதான் வித்தியாசம், டெக்ஸ்ட் ஒண்ணுதான், நாமளும் திருவாசகத்தை முற்றோதல் பண்றோம், ஆனா ஞானிகள் இந்த திருவாசகத்தை எப்படி பாக்குறாங்கன்னு பாக்கணும், அவர்கள் அந்த எழுத்து எழுத்தா அதை சிந்திக்கிறாங்க, அதை எப்படி அனுபூதியிலே வைத்து சிந்திக்கிறார்கள், ரொம்ப முக்கியம் அனுபூதி, அந்த இறைவனோடு வரக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் அனுபூதி, நாங்க உலகத்துல வர்றது அனுபவம் ரெண்டுக்கு வித்தியாசம், உலகத்துல வர்றது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது அனுபவம், உலகத்திலே ஒரு அனுபவம் வேணும். ஆனா இறைவனோடு வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அனுபூதி. அனுபவம் வேற, அனுபூதி வேற.
6: எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட்,
5: எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட், எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட் அனுபூதி. அதான் கந்தர் அனுபூதின்னு பாடின. இப்ப அந்த வகையில எட்டாம் சூத்திரத்துல அந்த பரிபங்க நான் சொல்லிட்டேன். ஒண்ணு ஒரு விஷயம் சொன்னேன், அந்த ஏழாம் சூத்திரத்திலிருந்து வரக்கூடிய நிலையெல்லாம் ஆன்மாக்கள் முடிவாக அட்டைன் பண்ண வேண்டிய நிலை என்னங்கிறதான் சொல்றாரே ஒழிய, நான் வந்து இந்த அந்த நிலையை நான் அடையல. அதை ஞாபகத்தை வச்சுக்கணும். 7 to 11 அந்த 12 வரைக்கும் உள்ள நிலை இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம அட்டைன் பண்ணல, அதனால ஞாபகத்தை வச்சுக்கணும். ஆனாலும் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு போனா எம்பிபிஎஸ்ல ஜாயின் பண்ணி என்ன படிக்க போறோம் என்ன டெக்ஸ்ட் அது வேற விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வாங்குறோம், ஒரு ஒரு கோர்ஸ்ல அட்மிட் பண்ணோம்னா முதல்ல ப்ராஸ்பெக்டஸ் வாங்குறோம். ப்ராஸ்பெக்டஸ், இந்த கோர்ஸ்ல சேர்ந்தா என்ன கோர்ஸ், எத்தனை வருஷம் கோர்ஸ், எவ்வளவு டெக்ஸ்ட், எவ்வளவு பணம் கட்டணும், இதை முடிச்சுட்டு வந்தா எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணலாம். அதை அவன் கொடுக்க மாட்டான், அவன் கோர்ஸை பத்தி தான் சொல்லுவான். நீங்க தான் டிசைட் பண்ணணும் இல்லையா, அது போயிட்டு வந்தா என்ன சம்பாத்தியம் பண்ணாங்களோ நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நீங்கெல்லாம் கல்வியெல்லாம் அப்படிதான் இருக்கு. கல்வியெல்லாம் வந்து அறிவை விருத்தி பண்றதுக்காக யாரும் கல்விக்கு போகல, எல்லாம் எவ்வளவு சம்பாத்தியம், எந்த கோர்ஸ்ல சேர்ந்தா எவ்வளவு சம்பாத்தியம் இன்னைக்குள்ள உலகத்தில் உள்ளங்க. ஆக எட்டாம் சூத்திரத்துல வந்து அந்த இறைவனே குருவாக வந்து உபதேசிக்கின்ற நிலை, அது அதிதீவிர சத்திரிவாதிகளுக்கு என்ன ஆகும், அடுத்தடுத்து நிலைகள் தன்னால வந்துருது. நாமளும் பார்க்கணும் இல்லையா, ஒரு குழந்தைக்கு ஒரு தடவை சொன்னா டக்குன்னு பிடிச்சிக்கிடுது, ஒரு குழந்தைக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அது பிடிக்காது. அதே போலதான் அந்த உமதா சூத்திரத்துல அந்த அந்த குரு வந்து உபதேசம் செய்துவிட்டு நிட்டை கூட முடியாத ஆன்மாக்கள் செய்ய வேண்டிய சாதனை என்பதுதான் உமதா சூத்திரம். அந்த உமதா சூத்திரம் முடிவு செய்த உடனே அந்த நிலையை அடைந்த உடனே என்ன ஆகுது, மூன்று மலங்களும் தங்களுடைய எஃபெக்டை வந்து நிறுத்திடுது. மூன்று மலங்கள் இருக்கு, ஆனா அதனுடைய எஃபெக்ட் இருக்கு பாருங்க, ஏன்னா அதுக்கு ஒரு இன்சுலேஷன் வந்துருது அப்படி வச்சுக்கிடுங்க. அதாவது மலங்கள் அழிவதில்லை, ஒரு எலக்ட்ரிக் வயர்ல கரண்ட் போயிட்டு இருக்கு, தொட்டா ஷாக் அடிக்கும், ஆனா க்ளோவ்ஸ் போட்டு நம்மளை இன்சுலேட் பண்ணிட்டு தொட்டா ஷாக் அடிக்காது. இப்ப இன்சுலேட் பண்ணிட்டு வயரை தொடும் போது கரண்ட் போயிட்டு இருக்கா இல்லையா, அப்பயும் கரண்ட் போயிட்டு தானே இருக்கு. அதே மாதிரிதான் அந்த திருவருள் என்ற இன்சுலேஷன் வந்த உடனே அந்த மலங்கள் அது எஃபெக்ட காட்ட முடியாது. அவ்வளவுதான் விஷயம், சிம்பிளா சொல்றதா. அப்படி வரும்பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், அதுக்கப்புறம் வர நிலைய ரெண்டா பிரிச்சாங்க. அதுல ஒன்று சிவயோகம், இன்னொன்று சிவபோகம். அந்த சிவயோகத்தை தான் பத்தாம் தேதியில சொல்றாரு. 11-12 என்ன டிஸ்டிங்ஷன் வைக்கிறாருன்னா, 11 என்பது அந்த சிவபோகத்துல நுழைந்த அந்த ஆன்மாக்கள் நிஷ்டை கூடும்பொழுது, அவங்க ரெண்டு நிலை இருக்கு, நிஷ்டை கூடுவதுங்கிற ஒரு நிலை, நிஷ்டை கலையும் போது உள்ள நிலை. அந்த நிஷ்டை கூடும்பொழுது அவருடைய அனுபவம் எப்படி இருக்குங்கிறது 11 சூத்திரம். நிஷ்டை கலையும் போது அவருடைய அனுபவம் எப்படி இருக்குங்கிறது 12 சூத்திரம். அதுதான் அவருடைய அமைப்பு. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த அல்டிமேட் ரியலிஸ்டே அல்டிமேட் பெனிஃபிட் இருக்கு பாருங்க, அது 11-12 ரெண்டுலயும் தான் சொல்ற. ஆனா நிஷ்டை கூடும் பொழுது இருக்கக்கூடிய நிலை தான் 11 சூத்திரம். அப்பொழுது இந்த உலகத்தை பற்றி ஒரு சிந்தனையே இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் தான் நிஷ்டை. ஆனாலும் இந்த பாடி, பிசிக்கல் பாடி, அனாட்டமிக்கல் பாடி இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு செய்தான் ஆகணும். என்ன என்ன சொல்லுதுன்னா, அங்க பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஆன்மாவுடைய மூன்று சக்திகள் இருக்கு இல்லையா, இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி, அந்த மூன்று சக்திகள் என்ன ஆகாது, எப்பொழுதுமே எக்ஸ்டிங்க்ட் ஆகாது. அதான் ஒரு பெரிய விஷயம். அது ஆஸ் லாங் ஆஸ் த மேட்டர் கண்டினியூஸ் த பொட்டன்சி வில் ஆல்சோ கண்டினியூ. அதான விஞ்ஞா, ஒரு எனர்ஜியை ஒரு மேட்டர்ல இருந்து செப்பரேட் பண்ணவே முடியாது. மேட்டர் இருக்கிற எனர்ஜி இருக்கும், அது சில நேரம் பொட்டன்சியலா இருக்கும், சில நேரம் கைனெடிக்கா இருக்குமே உடைய எனர்ஜி வில் நாட் எக்ஸ்டிங்விஷ் ஆஸ் ஃபார் ஆஸ் லாங் ஆஸ் த மேட்டர் ஸ்டாண்ட்ஸ். அதே போலதான் அந்த ஆன்மாவுடைய இச்சா ஞான கிரியைகள் என்ன ஆகும், இந்த ஆன்மா என்னைக்கு அழிகிறது இல்லையா, அப்ப என்ன ஆன்மா அழியறதுன்னா அவருடைய இச்சா ஞான கிரியும் அழியாது, அது இருந்துட்டே தான் இருக்கும்,
6: அது தணிஞ்சு போயிருக்கும்.
5: அதாவது அங்க என்னன்னா அதை வந்து எப்படி வந்து அதை மடைமாற்றம் செய்கிறார்கள், அந்த எனர்ஜியை வந்து. இப்ப ஒரு எனர்ஜி இருக்கு, டிஸ்ட்ரக்டிவ் எனர்ஜியாவும் வரலாம், கன்ஸ்ட்ரக்டிவ் எனர்ஜியாவும் வரலாம். நீங்க வந்து அப்படிதான் எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜி

பிள்ளையார் சுபத்திற்கு மாதவ சிவஞானவிகள் ஒளிப்புரை மேலகரம் 16வது குருமூர்த்திகள் அவருடைய பதவுரை ஆகியவற்றை துணை கொண்டு சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் கூட்டி வைத்துள்ளனர். சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே முதற் சூத்திரம் நிறைவடைந்த நிலையிலே இரண்டாம் சூத்திரத்தை தொடங்கி சிந்திக்க வேண்டிய நிலையிலே உள்ளோம். முதற் சூத்திரத்திலே இந்த உலகம் ஒரு கர்த்தாவை உடையது, அந்த கர்த்தாவார் சிவபெருமானே என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது. சூத்திரம் என்றால் அதற்கு ஒரு கருத்து இருக்க வேண்டும். ஒரு பொருள் முதலிய சூத்திரத்தானும் என்று அதற்கு இலக்கணம் வகுத்தார் தொல்காப்பியர். மையக்கருத்து ஒன்றுதான் இருக்க வேண்டும், அதனை சாதிக்கும் பொருட்டு பிற கருத்துகளும் சொல்லப்படும். உலகம் அவயவ பகுப்புடையது, உலகம் தோன்றியிருந்து அழிதலாகிய முத்தொழில் உடையது, உலகம் தோன்றுவதற்கு முன்பே முதல் காரணத்தில் உள் பொருளாக இருந்தது, இந்த கருத்துக்கள் எல்லாம் ஏன் கூறப்பட்டன? இந்த உலகத்திற்கு ஒரு கர்த்தா இருக்கின்றான் என்ற கருத்தை நிலைநாட்டுவதற்கு ஏதுக்களாக இவையெல்லாம் கூறப்பட்டன. ஆகவே மையக்கருத்து ஒன்றுதான். பானைக்கு எப்படி குயவன் நிமித்த காரணமாக இருந்து அந்த பானையை தோற்றிருக்கின்றானோ, முதல் காரணமாகிய மண்ணில் இருந்து அந்த பானையை எப்படி தோற்றிருக்கின்றானோ, அதுபோல் முதல் காரணமாகிய மாயையில் இருந்து இந்த உலகத்தை நிமித்த காரணமாக விளங்கி சிவபெருமான் தோற்றுவிக்கின்றார் என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டது. ஆக முதற் சூத்திரத்திலே நிமித்த காரணமாகிய பதி உண்மைக்கு கருதல் அளவை கூறி அந்த பதி உண்மையை நிலைநாட்டினார். இது இந்த இரண்டாம் சூத்திரத்திலே நிமித்த காரணம் தவிர ஏனைய இரண்டு காரணங்கள் உள்ளன அல்லவா, துணை காரணம் முதல் காரணம். முதல் சூத்திரத்தில் பார்த்த செய்திகள் தானே. அந்த துணை காரணம் முதல் காரணம் அவையும் உள்ளன என்று சொல்லி அவற்றுக்கும் கருதல் அளவை மூலம் இங்கே அவற்றையும் நிலைநாட்டப் போகின்றார். அதை வந்து எவ்வாறு அதை தொடங்கிக் கொள்கின்றார் சூத்திரத்தை என்று சொன்னார். சிவஞான போத இரண்டாம் சூத்திரத்தை பார்த்தோம் என்றால் நமக்கு தெரியும், சிவஞான போதத்தில் வந்து ஒவ்வொரு சூத்திரத்துக்கு கருத்துரை சொல்லியிருப்பார். கருத்துரை அதுல இரண்டாம் சூத்திரத்துக்கு என்ன கருத்துரை சொன்னார்கள் என்றால், 80 சூத்திரம் எண்ணுதலிச்சோவனின் புனருற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதலீச்சு என்று சொன்னார் சிவஞான போதம் இரண்டாம் சூத்திரத்தில். இங்கும் அதே கருத்து தான். ஏன்னா மெய்கண்டான் நூல் சென்னியில் கொண்டு சைவத்திரத்தினை தெரிக்கலுற்றான் என்றுதானே தொடங்கிக் கொள்கின்றார் இந்த ஆசிரியர். ஆகவே மெய்கண்டான் நூலில் உள்ளபடிதான் இங்கும் சொல்ல இருக்கின்றார். புனருற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதலீச்சு என்று அவர் சொன்னது போலவே இங்கும் புனருற்பவம் தான். அதாவது என்ன சொன்னார், ஈருமாகி மறுவிடும் என்று முதல் சூத்திரத்திலே சொன்னார். முதல் சூத்திரத்தை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதிபுத்த சித்துரு மண்ணி நின்றே என்று முதல் சூத்திரம் உள்ளது. இது ஈருமாகி மறுவிடும் என்று வருகின்றதல்லவா. ஈருமாகி என்பது பெயர், சங்காரகர்த்தா என்று அதற்கு பொருள். மறுவிடும் என்றால் மறுவித்திடும் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். திவ்யகுதி தொக்கது மறுவித்திடும். மறுவித்திடும் என்றால் மீள தோற்றுவிக்கும். ஈருமாகி அதாவது சங்கார கடவுளே மறுவித்திடும், ஒடுங்கிய உலகத்தை மீளவும் தோற்றுவித்திடும் என்று சொன்னார். ஆக அந்த சங்கார கடவுள் ஒடுங்கிய உலகத்தை மீள தோற்றுவிக்கும் பொழுது எவ்வாறு தோற்றுவிப்பான் என்று ஒரு கேள்வி அங்கே எழும். அதை தெரிந்து கொள்ள ஆவலாய் இருக்கின்ற ஒரு நிலை ஏற்படும். அதை வந்து அவாய் நிலை என்று சொல்வார்கள். அந்த அவாய் நிலையை இந்த இரண்டாம் சூத்திரத்தில் தான் நிரப்புகின்றார். சங்காரகர்த்தா ஒடுங்கிய உலகத்தை மீள தோற்றுவிப்பார் என்று சொல்லி முதல் சூத்திரத்தில் ஒரு கருத்து வந்ததே, மீள தோற்றுவிக்கும் போது எவ்வாறு தோற்றுவிப்பார்? அந்த மீள தோன்றுதல் தான் புனர் உற்பவம். உற்பவம் என்பது தோற்றம், புனர் உற்பவம்னா மறு தோற்றம். சொல்றோம் இல்லையா, புனர் ஜென்மம் அப்படின்னு சொல்றோம், மறு ஜென்மம். அது மாதிரி உற்பவம் என்றால் தோற்றம், புனர் உற்பவம் என்றால் மறு தோற்றம். உற்பவ என்பது வடமொழி சொல், அது தமிழ் வழக்குக்கேயே உற்பவம்னு சொல்லப்படும். ஆகவே மறு தோற்றம், உலகமானது எவ்வாறு புனர்வுப்பம் அடைகின்றது என்று ஒரு அவா எழுகின்றது. அந்த அவாய் நிலையை நிரப்பும் பொருட்டு இந்த இரண்டாம் சூத்திரத்தை தொடங்குகின்றார், புனர்வுப்பம் உணர்த்துகின்றார். புனர்வுப்பம் உணர்த்தும் போதே என்ன சொல்லிவிடுகின்றார், முதல் காரணம் துணை காரணங்களும் உள்ளன, முதல் காரணமாகிய மாயை உள்ளது, துணை காரணமாகிய சக்தியும் அந்த சக்தியின் வழிவந்த துணை காரணமாகிய இருவினையும் உள்ளது என்று சொல்லி முதல் காரண துணை காரண உண்மைகளுக்கு இங்கே அளவை கூறி நிலைநாட்டுகின்றார். அதைத்தான் இங்கே அருமையாக நம்முடைய மாதவ சிவஞானவர்கள் தம்முடைய உரையிலே தோற்றுவாய் செய்து கொள்கின்றார். சூத்திரத்தை உரை சொல்வதற்கு முன்பு இந்த இரண்டாம் சூத்திரம் எதை சொல்ல வருகின்றது என்று தோற்றுவாய் செய்து கொள்கின்றார்கள். அதை நாம்

0: இரண்டாம் சூத்திரம். முதல் சூத்திரத்தின் ஈருமாகி மறிவிடும் என்றதன் கட்படும் அபாய நிலையை நிரப்புவதற்கு புனர் உற்பவம் ஆமாறு உணர்த்தும் முகத்தானே, ஆண்டு உலகிற்கு நிமித்தகாரனாகிய பதிவுமைக்கு அளவை கூறிய ஆசிரியர், ஆண்டுனா இங்க அங்கு, ஆண்டுனா அங்குன்னு அர்த்தம், ஈண்டுனா இங்குன்னு அர்த்தம். ஆண்டு என்றால் அங்கு, அங்குன்னா இங்க எதை சொல்றார்? முதல் சூத்திரத்தில், முதல் சூத்திரத்தில் என்ன சொன்னார்? நிமித்தகாரனாகிய பதிவுண்மைக்கு அளவை கூறினார், பிரமாணம் கூறி நிமித்தகாரனாகிய பதிவுண்மையை நிலைநாட்டினார் ஆண்டு அந்த முதல் சூத்திரத்தில். அத மாதிரி இங்க வந்து காரணமாதர் பொதுமையான், அதாவது உலகத்திற்கு காரணம்னு பார்த்தா சிவபெருமான் ஒரு காரணம்னு வச்சுக்கிட்டா மாயையும் ஒரு காரணமா இருக்கு இல்லையா, சக்தி ஒரு காரணமா இருக்கு, சக்தியின் வழிவந்த துணை காரணம் இருவினை, அந்த இருவினையும் ஒரு காரணம், அது துணை காரணம். ஆகவே காரணம்னு பார்த்தா நிமித்த காரணம் மாதிரியே முதல் காரணம் துணை காரணங்களும் காரணம்னு ஒரு பொதுமையில இருக்கின்றன. அதான் காரணமாதர் பொதுமையான் இயைபுடைய, இயைபுடைய சம்பந்தமுடைய, நிமித்த காரணம்னால மட்டுமா உலகம் வருது? இல்ல, துணை காரணமும் வேண்டும் முதல் காரணமும் வேண்டும். எனவே நிமித்த காரணோடு சம்பந்தமுடைய அந்த குயவனோடு சம்பந்தமுடைய அந்த தண்டு சக்கரம் மண் இவை போல முதல்வனோடு சம்பந்தமுடைய சக்தி இருவினை மாயை இந்த சம்பந்தமுடைய இயைபுடைய ஏனை துணைக்காரணம் முதல் காரணங்களது உண்மைக்கு அளவையும் அவையும் உள்ளன என்று இங்கே அளவை கூறி நிறுவுகின்றார். அளவைனா என்ன அளவை? காட்சி அளவையால் காட்ட முடியாது, கருதல் அளவை, கருதல் அளவை கூறி அந்த அளவை கூறி அவற்றால் காரியப்படுமாறு, முதல் காரணம் துணை காரணம் இந்த ரெண்டையும் வைத்துக் கொண்டு இறைவன் எவ்வாறு நிமித்த காரணனாய் இருந்து இந்த உலகத்தை காரியப்படுத்துகின்றான், எவ்வாறு செயல்படுத்துகின்றான், தோற்றுவித்து எவ்வாறு நடத்துகின்றான் என்ற செய்தியும் இந்த இரண்டாம் சூத்திரத்தில் கூறுகின்றான் தோற்றுவான். அப்ப முதற் சூத்திரத்தின் ஈருமாகி மறிவிடும் என்றதன் கட்படும் அப்படின்னா என்றதன் கண் படும் அப்படின்னு பிரித்துக் கொள்ள வேண்டும். என்றதன் கண் படும் என்பது சேர்த்து எழுதும் போது இந்த கண் படும் என்பது கட்படும் வரும். என்றதன் கண் படும் அப்படின்னா என்று சொல்லும் போது தோன்றுகின்ற அபாய நிலை, ஒரு அபாய நிலை தோன்றுகின்றது. என்ன? ஈருமாகி வந்து என்ன செய்கின்றது? மறுவிடுகின்றது. அப்படின்னா என்ன? ஈருமாகி சங்கார கடவுள் மறுவிடும், மீளவும் உலகத்தை தோற்றுவிக்கும். அப்ப மீளவும் உலகத்தை தோற்றுவிக்கும் போது எப்படி தோற்றுவிப்பான், அந்த உலகம் எப்படி தோன்றும் என்று ஒரு அபாய நிலை எழுகின்றது, ஒரு அபாய நிலை எழுகின்றது. அந்த அபாய நிலையை நிரப்புவதற்குத்தான் இங்க என்ன சொல்ல வரார்? புனருற்பவம், உலகம் எவ்வாறு மீள தோன்றுகின்றதுன்னு புனருற்பவம் உணர்த்த வருகின்றார். அதுதான் மையக்கருத்து. புனருற்பவம் உணர்த்தும் போதே என்ன சொல்கின்றார்? அதை உணர்த்தும் முறையிலேயே அதான் புனருற்பவமாக உணர்த்தும் முகத்தானே, துணை காரணம் முதல் காரணங்களது உண்மைக்கும் அளவை கூறுகின்றார். நிமித்த காரணம் சொல்லலையானா அதைத்தான் முதல் சூத்திரத்திலே சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுக்காக அதை சேர்த்து எழுதினார். ஆண்டு நிமித்த காரணாகிய பதிவுண்மைக்கு அளவை கூறிய ஆசிரியர் அப்படின்னா ஆண்டுனா முதல் சூத்திரத்தில் நிமித்த காரணாகிய பதிவுண்மையை சொல்லிட்டார், அதனால இங்க அதை திரும்ப சொல்ல வேண்டாம் இல்லையா? வேறும் இரண்டு காரணங்கள் உள்ளன அல்லவா? காரணமாதர் பொதுமையான் இயைபுடைய ஏனை துணை காரணம் முதல் காரணங்களது உண்மைக்கு அளவையும், அளவைனா கருதல் அளவை மூலம் துணை காரணமாகிய இருவினை உள்ளது, முதல் காரணமாகிய மாயை உள்ளது என்று அளவை கூறி நிலைநாட்டப் போகின்றார். மேலும் இந்த முதல் காரணம் துணை காரணம் இவற்றை கொண்டு இறைவன் எவ்வாறு உலகத்தை காரியப்படுத்துகின்றான், தோற்றுவித்து நடத்துகின்றான் என்ற செய்தியையும் இந்த இரண்டாம் சூத்திரத்தில் கூறுகின்றார் என்று தோற்றுவாய் கூறிக்கொண்ட உரையாசிரியர் இனி இந்த இரண்டாம் சூத்திரத்தை தம்முடைய சிந்தையிலே கொண்டு அதற்கு திருவருளாலே உரை சொல்ல இருக்கின்றார். இரண்டாம் சூத்திரம். உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி தானே நிலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காதெங்கும். ரொம்ப அருமையான நடை சூத்திரத்தை வந்து நாம ரெண்டு மூணு தடவை படிச்சோம் அப்படின்னா சாத்திர நூல் இலக்கிய பாடல்கள்லாம் கூட தோத்து போகும், அப்படி ஒரு எடுப்போடும் ஒரு பொலிவோடும் மிளுகின்றது. அப்படி வந்து இலக்கணம் தொல்காப்பியத்தில் இலக்கண சூத்திரங்களை பார்த்தா இலக்கியங்கள் தோற்று போகும் அவ்வளவு அருமையா சொல்லுவார். அந்த மாதிரிதான் ஒரு சித்தாந்த கருத்துகள் தத்துவ கருத்துகள் கொண்ட பாடலை வந்து அவ்வளவு சுவைப்பட சொல்கின்றார். உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி என்பதை எடுத்துக்கொள்வோம். முதல்ல உலகெல்லாம் ஆகி அப்படின்னு தொடங்குது. சரி, உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி இப்படிலாம் இருப்பவர் யார்? அழகிலாவீர்கள் கண்மத்து ஆணையை அமர்ந்து செல்ல தலைவனாய். அப்படி தலைவனாய் இருப்போர் யார்? இவற்றின் தன்மை தனக்கைதலின்றி தானே இலவு சீர் அமலனாகி நின்றனன் நீங்காது எங்கும், எங்கும் நீங்காது நின்றனன். உலகெல்லாம் ஆகின்னு தொடங்கி நீங்காது நின்றனன் அப்படின்னு முடியும். உலகம் இப்படி உலகெல்லாம் ஆகி நீங்காது நின்றனன் நிற்கின்றான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நிற்பவன் யார்? நீ அந்த எழுவா இருக்கின்றதா பாடல்ல, அதை நாம வருவித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வந்து நாம வந்து வருவித்துக் கொள்ள வேண்டும். அது உரையில வந்து சுவாமிகள் அருமையாக அதை வருவித்துக் கொள்கின்றனர். யார் இப்படி நிற்கின்றாங்களா? பொய்க்குறை எப்படி தொடங்குறாங்க பாருங்க. மேற்கூறி போந்த சிவன், மேற்கூறி போந்த சிவன். முதற் சூத்திரத்திலே அங்க பொருள் என்ன? முதற் சூத்திரத்தின் பொருளே பதிப்பொருளாக சிவபெருமான் உள்ளார் என்பதுதான முதற் சூத்திரத்தினுடைய பொருளே. ஆகவே முதற் சூத்திரத்திலே கூறி போந்த அந்த சிவபெருமான் அவர்தான் எப்படி இருக்கின்றார்? புனர் உற்பவம் செய்யுங்கால் இங்க சொல்ல வந்த விஷயம் என்ன? உலகத்தை மீளவும் எவ்வாறு தோற்றிருக்கிறார் அந்த புனர் உற்பவம் தானே இங்க விஷயம். ஆகவே மேற்கூறி போந்த சிவன் புனர் உற்பவம் செய்யுங்கால் செய்யும் போது எப்படி இருக்கின்றார்? உலகெல்லாம் ஆகி, உலகம்னு இருக்கு பாடல்ல, உலக எப்படி இருக்கு? உயிர்களிடத்து பாத்தீங்களா. அப்ப இந்த உலகம்ங்கிற சொல்லு உயிர்கள் என்ற பொருளை தருகின்றது. ஏன்னா சித்தாந்த சாஸ்திரத்துல உலகம் இரண்டு விதமாக சொல்லப்பெறும். சேதன உலகம், அசேதன உலகம். சேதன உலகம், அசேதன உலகம். ஒண்ணும் இல்ல, சேதனம்னா அறிவுடையதுன்னு அர்த்தம், அசேதனம்னா அறிவற்றது சடம்னு அர்த்தம், அவ்வளவுதான். உலகத்தை பிரபஞ்சம் என்று சொல்வார்கள். எனவே சேதன பிரபஞ்சம், அசேதன பிரபஞ்சம் என்று சொல்வார்கள். ஆகவே இங்கு சொல்லப்பட்ட உலகம் சேதன உலகம், உயிர்கள். உயிர்கள், உயிர்களையும் உலகம் என்று சொல்வது மரபு. ஆகையினாலே உலகெல்லாம் ஆகினா உயிர்கள் என்று அங்கே பொருள் சொன்னார். உலகெல்லாம் ஆகின உள்ள உலகம் வந்து உயிர்களை குறித்தது. ஏன் முதற் குரல்ல கூட ஆதி பகவன் முதற்றே உலகு, அந்த இடத்துல கூட வந்து உயிர்களை சொல்வதும் உண்டு. இங்க வந்து உலகெல்லாம் ஆகி சொல்லும்போது உயிர்களை குறித்தார், உயிர்கள். மேற்கூறி போந்த சிவன் புனருற்பவம் செய்யுங்கால் உயிர்களிடத்து எப்படி இருக்கிறாராம்? உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய். உலகெல்லாம் ஆகின்னு சொல்லும்போது ஒன்றாய், வேறாய்ங்கும் போது வேறாயிருக்கின்றார். உடனுமாய், உடனுமாய். வெளிப்படையா சொற்களை வந்து அப்படியே வைத்து நமக்கு எளிதாக்கி விடுகிறார். சிவஞானபோகத்தில் பார்த்தீங்கன்னா அவையே தானேயாயின்னு இருக்கும். எவையே தானேயாய் அப்படின்னு கேள்வி வந்தா கண்டுபிடிச்சது ரொம்ப சிரமம். அங்க சுவாமியுடைய சிற்றுரை தான் நமக்கு துணை செய்கின்றது. அற்புதமா அங்க வந்து விளக்குவாரு. அதாவது எவையே தானேயாயினே புரியாது, அவையே தானேயாயின்னு தொடங்குது. தொடங்கும் போதே அவைன்னு தொடங்கினா எந்த பொருள்களை பார்த்து அவைன்னு சுட்டுகின்றார்? அது அங்க உள்ள செய்தி. அது சிற்றுரை சிந்திக்கும் போது அதை நான் பார்க்கிறேன், பார்த்துக் கொள்ளலாம். இங்க வந்து பாருங்க, அங்க அவையே தானேயாயின்னு சொல்லி அதை ரெட்டுரம் ஒழிந்து கொண்டு அவையாய் தானேயாய் அவையே தானேயாய்னா கொள்ள வேண்டும். இங்க வந்து அப்படி வெளிப்படையாவே சொல்லிவிடுகின்ற உலகலாமாகி வேறாய் உடனுமாய். இங்க இவர் இப்படி அருளிச்சதை வச்சுதான் அங்க ரெட்டுரம் ஒழிந்து பொருள் சொன்னார்கள் சுவாமிகள். உலகலாமாகினா உயிர்களோடு ஒன்றாய் கலந்து, வேறாய்ங்கும் போது அவற்றின் வேறாய் விளங்கி, அப்புறம் உடனுமாய், உடனுமாய் விளங்கி என்று இந்த முத்திர சம்பந்தத்தை சொல்கின்றார். இதைத்தான் அத்துவித சம்பந்தம்னு சொல்வார்கள். உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருப்பது சைவ சித்தாந்தத்திலே இந்த அத்துவித சம்பந்தம் மிக முக்கியமானது. அதைத்தான் இங்கே சொல்கின்றார்கள். அதை வந்து பல நூல்களில் நம்ம பார்க்கலாம். நம்முடைய திருமுறைகளில் கூட திருவிழிமலை பதிகத்திலே ஒரு பாடல்களே சொல்வார். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய் மாறாம் அலை நான்காய் ஒரு பூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோசையோடு எட்டு திசை தானாய். இவையெல்லாம் ஒன்றாயிருத்தல். அப்புறம் வேறாய், வேறாய் இருக்கின்ற. அப்புறம் உடனானா, உடனாகவும் இருக்கின்றார். இடம் வீடின் மிடலையே என்று சொல்லி ஒன்றாய் வேறாய் உடனாயிருப்பதை ஞானசம்பந்த பெருமான் அழிச்சிருக்கின்றார். அதை போல் இங்கு சொல்கின்றார், உலகலாமாகி வேறாய் உடனுமாய் என்று சொன்னார். ஆனா இது நமக்கு நல்லா அந்த கருத்து மனதில் பதியணும்னா சிவப்பிரகாசம் என்ற இதற்கு அடுத்த நூலிலே, சிவஞான சத்தியாய அடுத்து வரக்கூடிய சிவப்பிரகாசம் என்ற அந்த சீரிய நூலிலே உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் இந்த ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பதற்கு அற்புதமாக உதாரணங்கள் அருள் செய்கின்றார்கள். அந்த எடுத்துக்காட்டுகளை இங்கே உரையிலே கையாளுகின்றார்கள் நம்முடைய சிவஞான சுவாமிகள். ஏன்னா அந்த எடுத்துக்காட்டுகள் பற்றி பார்க்கும்போதுதான் மனதில் நல்லா பதியும். ஏன்னா நமக்கு வந்து மேலிருந்த வாரியா பார்க்கும்போது குழப்பம் ஏற்படும். ஏன்னா இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருக்கிறான் சொல்லிட்டு உடனேயே வேறாயும் இருக்கின்றான் சொல்றாங்களே, ஒன்றாயிருந்தால் ஒன்றாய்தான் இருக்க முடியும், ஒன்றாயிருப்போன் எப்படி வேறாயும் இருக்கின்றான் அப்படின்னா நமக்கு பல குழப்பங்கள் வரும் இல்லையா. அல்லது ஏதோ சொல்றாங்க இப்படி சைவத்தில் சொல்லுவாங்க கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு கேட்டுட்டு போவது உண்டு. அப்படி இல்லை, அது நமக்கு தெளிவாக புரிய வேண்டும் என்பதற்காக சிவபிரகாச சாத்திரத்திலே சொன்ன எடுத்துக்காட்டுகளை எல்லாம் இங்கே நமக்கு அள்ளித்தருகின்றார்கள் நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள். ஒன்றாயிருக்கின்றான் உயிர்களோடு என்றால் உயிர்களோடு ஒன்றாக கலந்திருக்கின்றான் பொருள். ஆகவே ஒன்றாயிருக்கின்றான் என்பதன் மூலம் அங்கு கலப்பு தான் வலியுறுத்தப்படுகின்றது. ஆமா, ஒன்றாயிருக்கின்றான் உடனே இறைவனும் உயிரும் ஒன்றுதான் என்ற கருத்துக்கு நாம் சென்றுவிடவே கூடாது. மீளா அடிமை உயிர்கள்லாம் இறைவன், அதுதான் சித்தாந்தம். ஆகவே சித்தாந்தம் வந்து இறைவன் உயிர்களோடு ஒன்றாயிருக்கின்றான் சொல்கின்றது என்றால் ஒன்றாக கலந்திருக்கின்றான், பிரிக்க முடியாதபடி ஒன்றாக கலந்திருக்கின்றான். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் இல்லையா, அதான் சிவபிராசர் சொன்னார், உடலும் உயிரும் போல, இது உடல் இது உயிர் அப்படின்னு பிரிக்க முடியாது. அப்படி உடலோடு உயிர் ஒற்றித்து விளங்குகிறது. அது மாதிரி இது உயிர் இது சிவம் அப்படின்னு பிரிக்க முடியாதபடி அந்த உயிரோடு சிவமானது கலந்து ஒன்றாக விளங்குகின்றது, அதுதான் ஒன்றாயிருத்தல். அப்ப ஏன் வேறாயிருக்குங்கான்னு அடுத்தால சொல்றாங்களே அப்படின்னா, ஐயா ஒன்றாக அப்படி கலந்திருந்தாலும் உயிர் வந்து உடலோடு ஒன்றாக கலந்திருந்தது, அது மாதிரி சிவமும் உயிரோடு ஒன்றாக கலந்திருந்தாலும் உயிர் உயிர் தான், சிவம் சிவம் தான், ரெண்டும் ஒரு பொருள் ஆகிவிட அப்படி பிரிக்க முடியாதபடி கலந்திருக்கிறதுனால வந்து நானும் சிவம் தான் சொல்லிட முடியாது. சிவம் சிவம் தான், உயிர் உயிர் தான், பொருளால் வேறு தான். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒவ்வொன்றும் அற்புதமா எடுத்துக்காட்டு. என்ன இதுக்கு என்ன இது ஏன் சிலர் கொடுத்துக்கிட மாட்டுக்காங்க இப்படி சொன்னா, உயிரும் சிவமும் வேறுன்னு சொன்னா ஒரு சாதாரண கொடுக்க முடியல அவர்களுக்கு. ஐயோ அப்படி சொல்றீங்களே என்ன அப்படின்னா, ஐயா சிவமும் ஆன்மா உயிரும் ஆன்மா, சிவமும் அறிவுடைய பொருள் உயிரும் அறிவுடைய பொருள், அப்புறம் என்னையா வெவ்வேறு பொருள் சொல்றீங்க, உயிர் தான் சிவம் சிவம் தான் உயிர் சொல்லிட்டு போங்களையா பேசாம முடிஞ்சு போச்சு அப்படின்னா, அப்படி இல்லை. என்ன இப்ப கண்ணும் ஒளிவுடைய பொருள் தான், கதிரவனும் ஒளிவுடைய பொருள் தான், அவர்கள் சொல்கின்றார்களே சிவமும் அறிவுடையது உயிரும் அறிவுடையன்னு சொல்றாரு, அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க, கண்ணும் ஒளிவுடைய பொருள் தான் கதிரவனும் ஒளிவுடைய பொருள் தான், ஆனால் கதிரவன் ஒளி காட்டினால் மட்டுமே கண்ணொழியால் பயணம், கதிரவன் காட்டினால் தான் கண் காணும். கதிரவனும் ஒளியுடையது கண்ணும் ஒளியுடையது, கண்ணு தானா காணுமா சுதந்திரமா காணுமா, கதிரவன் காட்டினால் தான் கண் காணும். அது மாதிரி உயிரும் அறிவுடைய பொருள் சிவமும் அறிவுடைய பொருள், உயிர் சுதந்திரமாக அறியுமா முடியாது. எப்படி கதிரவன் காட்டினால் தான் கண் காணுமோ அதுபோல சிவபெருமான் அறிவித்தால் தான் உயிர் அறியும். எனவே அறிவிக்கின்ற பொருள் வேறு அறிகின்ற பொருள் வேறு, பொருள் தன்மையிலே இந்த வேறுபாடு உள்ளது. எனவே பொருள் தன்மையால் வேறா இருக்கின்றான், வேறு வேறு பொருள், அதுக்காக கலந்திருந்தவன் பிரிஞ்சிட்டான்னு அர்த்தம் இல்ல, ஒன்றா கலந்துதான் இருக்கான், ஒன்றா இருந்து கொண்டே வேறாயும் இருக்கின்றான் அப்படின்னா அதுல ஒரு குழப்பமும் இல்ல, ஒன்றாக கலந்து இருக்கின்றான், அதே சமயத்தில் அவன் வேறு பொருள் உயிர் வேறு பொருள் என்பதுதான் அந்த கருத்து. ஆகவே இதுல குழப்பத்துக்கு வந்து இடம் இல்லை இல்லையா, இதெல்லாம் தெளிவா கேட்டுக்கிட்டோம்னா குழப்பத்துக்கு இடம் இல்லை. சரி, அப்ப ஒன்று கலப்பினால் ஒன்றா இருக்கிறான் பொருளால் வேறா இருக்கின்றான், சரி அப்புறம் உடனா இருக்கின்றான் இன்னொன்னு சொல்றீங்களே, இது ரொம்ப கூடுதலா இருக்கு, இதோட நிறுத்திக் கொள்ளக்கூடாதா அப்படின்னா, இதோட நிறுத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா உடனா இருக்கின்றான் என்பது அதிகப்படியாக சொல்வது ஒன்றும் இல்லை. இப்படி கலப்பினால் ஒன்றாகவும் பொருளால் வேறாகவும் இருக்கிறது வந்து வேற என்ன, உடனா இருத்தல் தான். ஆகவே உடனா இருக்கின்றான் என்றால் இதுதான் பொருள், அது ஒன்றும் தனி ஒரு சம்பந்தம் இல்லை. கலப்பினால் ஒன்றாகவும் பொருளால் வேறாகவும் இருப்பதுதான். அப்ப அதை என்ன சொல்றது, அதை உடனாக இருத்தல். அப்ப உடனாக இருத்தல் சொன்னாலே போதும், மற்ற ரெண்டும் அதுல அடங்கிவிடும். அதான் உடனாதல் பெறப்படவே கலப்பினால் ஒன்று என்பதும் பொருண்மையால் வேறு என்பதும் தானே போதலும் சிவஞான சுவாமி எழுதுவார் சிற்றூரில், இதே சிவஞான சுவாமி சிற்றூரில் எழுதுவாங்க. அதனாலதான் அவையே யாய் தானே யாய்ன்னு இந்த ஒன்றாயிருக்கதையும் வேறாயிருக்கதையும் ஆசிரியர் தனித்து காட்டல, அவையே தானேயாயினே கட்டிட்டார், உடனாயிருத்தல் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா உடனாயிருத்தலை சொன்னாலே இல்லையா, உடனாயிருக்கின்றான் உடனாயிருக்கின்றான் அப்படின்னா அவன் வந்து உயிரோட கலக்காமல் பிரிந்து எங்கேயோ இருந்தான்னா, உயிர் ஒரு பக்கம் அவன் எங்கேயோ இருக்கிறான், இது உயிர் எங்கேயோ இருக்கு அப்படின்னா உடனாயிருன்னு சொல்ல முடியுமா, உடனாயின்னு சொல்ல முடியாது. இப்ப உடனாயிருக்கின்றானாலே ஒன்றாக கலந்து இருக்க வேண்டியது அவசியம். சரி, அவன் தான் உயிர் உயிர் தான் அவன் அப்படின்ட்டா, அப்போ ரெண்டும் ஒரு பொருள் ஆயிட்டு, ஒரு பொருளை போய் நீங்க என்ன உடனா இருக்குதுன்னு சொல்லுவீங்க, உடனா இருக்குன்னு சொன்னாலே ரெண்டு பொருள் அங்க இருக்கணுமே, ஆகவே பொருளால் வேறு என்பதும் உடனாயிருத்தலில் அடங்கி விடுகின்றது. அதனால அதை அருமையாக அதை முடித்து விட்டார். உடனாயிருக்கின்றான். அதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு என்னவென்றால், கண் ஒளியும் அறிவும் போல அறிவு ஒளி அப்படின்னா அறிவு, அதாவது வந்து நம்ம ஒரு பேருந்துல தான் பிரயாணம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, பக்கத்திலே ஒரு ஆள் இருந்து வருவாரு, அதே சீட்லயே கொஞ்சம் தள்ளி உட்காந்துருப்பாரு இல்லையா, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இங்க இப்போ வந்தீங்க அங்க கவனிக்கவே இல்லையா எந்த சாப்பிட யாருங்க வச்சுக்கீங்க இல்லையா. இப்ப வந்து கண்ணு முன்னாடி தான் அவர் இருக்கிறாரு, இருந்தாலும் கண் முன்னால் பொருள் இருந்தாலும் நாம வந்து அதை காணாமல் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் எழுகின்றன. அதுக்கு காரணம் என்ன, கண் வந்து தானாக காணாது, உயிரின் அறிவு கண்ணை செலுத்தி உயிரின் அறிவு தான் காண வேண்டும். உயிர் அறிவு மனதை பற்றி கொண்டு வேற எதையாவது நினைத்துக் கொண்டிருந்தால் கண் முன்னால் இருப்பதையும் காணாமல் போக நேர்ந்துவிடும். ஆகையினாலே இந்த கண்ணொளியை செலுத்துவது எது, உயிரின் அறிவு தான். அப்போ அந்த கண்ணொளியோடு உயிரின் அறிவு உடனாய் இருந்து கொண்டு அந்த கண்ணொளியை எப்படி செலுத்துகின்றது, அதுபோல இறைவன் உயிரின் அறிவோடு உடனாய் இருந்து கொண்டு உயிர்களை செலுத்துகின்றான். உடனாய் இருப்பதற்கு அறிவு ஒளி தான் உதாரணம். அறிவுனா உயிரின் அறிவு, ஒளினா கண்ணின் ஒளின்னு அர்த்தம். அறிவு ஒளி, இது சிவபிரகாச பாடல வருகின்ற சொல்லாட்சிகள் அப்படியே போட்டார். உடல் உயிர் இது ஒன்றாயிருப்பதற்கு, கண் அருக்கண், அருக்கண்ணா என்ன, சூரியன் தான், கதிரவன் தான். அருக்கண் பாதம் வணங்குவர் அந்தியில், அப்பர் பெருமாள் சொல்றாங்க இல்லையா, அருக்கண்ணா சூரியன், கண் அருக்கண். அப்புறம் அறிவு ஒளி, ஆக உடல் உயிர் ஒன்றாயிருத்தலுக்கு அதான் உலகெல்லாம் ஆகி உயிர்களே ஆகி அப்படின்னு சொன்னார். ஒன்றாயிருத்தலை கண் அருக்கண் பொருள்தன்மையால் வேறாயிருத்தலுக்கு உவமை. அறிவு ஒளி போல் உயிர் அறிவும் கண் ஒளியும் போல, உயிரறிவை ஆன்மபோதம் என்பார்கள், கண் ஒளியும் ஆன்மபோதமும் போல அப்படின்னா சொல்வார்கள், அதுதான் அறிவு ஒளின்னு சொன்னார்கள். அறிவு ஒளி போல் பிரிவரும் அத்துவிதமாய், உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னார், அத்துவிதமாய் அப்படின்னா மூன்று உவமைகள் சொல்லி இவற்றை போல அத்துவிதமாய் பிரிவரும் அத்துவிதமாய், வெறுமன அத்துவிதமாய் சொல்லல, பிரிவரும். பிரிவரும்னா என்ன, பிரிப்பதற்கு அறிய, பிரிக்க முடியாத, பிரிக்க சில சமயம் அந்த பிரித்தலுக்கு வந்து வல்லினமும் வரும், இடையினம் தான் பொதுவா வரும், பிரிவரும்னு வல்லினம் போட்டிருக்கேன்னா சில இடங்கள்ல வரும், செயல்கள் அப்படி வரலாம். பிரிவரும் அத்துவிதமாய், பிரிக்க முடியாத அத்துவித சம்பந்தம். அத்துவிதம்னா என்ன, வேற ஒண்ணும் கிடையாது. துவிதம் என்பது என்ன பெயர், என்ன பெயர்னா என்ன, தமிழ்ல இருக்கு இல்லையா, என்ன பெயர், ஒன்னு ரெண்டு மூணு நாலு எண்களின் பெயர்கள் தான் என்ன பெயர். அது மாதிரி சமஸ்கிருதத்திலேயும் உண்டு இல்லையா, அதுல துவிதம் என்பது என்னன்னா ரெண்டுன்னு அர்த்தம் இல்லையா, அதுக்கு எதிர்ப்பதான் அத்துவிதம் தான். எவ்வளவோ சொல்றோமே என்ன, வடமொழி சொற்கள் எவ்வளவோ கையாளுகின்றோம் நம்ம வந்து, இந்த ஆனா வந்து எதிர்ப்பதம் வர்றது எவ்வளவோ இருக்கிறோம், சுத்தம்னா அசுத்தம், ஞானம்னா அஞ்ஞானம் இல்லையா, இப்படி எத்தனையோ எதிர்ப்பதங்கள் இருக்கின்றன. அது மாதிரி துவிதம்னா அத்துவிதம், அதுலேயும் நுணுக்கமான வேற்றுமைகள் உள்ளன, அதற்குள்ள நாம இப்ப போக வேண்டாம். அது வந்து சிவஞான பாடியம் போன்ற விரிந்த சிந்தனைகளை செய்யும் போது அப்பந்தான் நாம வந்து அத்துவிதம் என்பதற்கு யார் யார் என்னென்ன பொருள்கள் எல்லாம் கூறுகின்றார்கள், அதில் உள்ள நுணுக்கமான வேறுபாடுகள் என்ன, சித்தாந்த கருத்து எவ்வாறு பொருத்தமுடையதாக இருக்கின்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அங்கு சிந்தனை செய்யலாம். நம்முடைய ஆதினத்திலே அத்வைதம் என்றே ஒரு நூலை வெளியிட்டு சைவ உலகத்திற்கு பேரோகாரம் புரிந்துள்ளார் நம்முடைய ஆதினத்தில். முன்னொரு சமயத்திலே ஆதின புலவராக இருந்த சைவ திருவாளர் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளையவர்கள் அந்த நூலின் ஆசிரியர், அது ஒரு உரைநடை நூல். ஏன்னா அந்த அத்வைதம்ங்கிற கருத்து வந்து சாத்திரங்களை படித்து எல்லாராலும் விளங்கிக் கொள்வதற்கு அரிதா இருக்கின்றவனாலே நிறைய அது குறித்த செய்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி அத்வைதம் என்றே ஒரு நூல் எழுதினார்கள். அத்வைதம் என்றும் சொல்லலாம், அத்துவிதம்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்றுதான். அத்வைதம்னு சொல்வார்கள், அத்துவிதம்னு சொல்வார்கள், எல்லாம் ஒன்றுதான். ஆகவே துவிதம்னா இரண்டு, அத்வைதம்னா இரண்டு அற்ற நிலை, இரண்டு அற்ற நிலை. அது பாருங்க, ரெண்டு பொருள்கள் ஒன்றா சேரும் போதுதான் இரண்டர கலந்தனன்னு சொல்லுவோம், ஒரே ஒரு பொருளை வந்து இரண்டர கலந்தனன்னு சொல்றது அர்த்தம் இல்லை. அப்ப இரண்டு அற்ற நிலை அப்படின்னாலே கடவுள் உயிர்னு ரெண்டு பொருள்கள் உள்ளன, அவை ரெண்டு பொருள்கள் மாதிரி பிரிந்து விளங்காமல் இரண்டரை கலந்து விளங்குகின்றன இல்லையா. அப்ப இரண்டரை கலந்து விளங்குகின்றன, கலப்பினால் ஒன்று பொருளால் வேறு இல்லையா, செலுத்ததுனால் உடன். உடன் எதுக்கு சொல்றோம்னா அப்படி ஒன்றாக கலந்திருந்து இறைவன் என்ன செய்கின்றார், நம்மை செலுத்துகின்றார். அந்த செலுத்துவதனாலதான் உடன்னு சொல்றோம். கண் ஒளியை உயிர் அறிவு எப்படி செலுத்துகின்றது, ஒரு உருவத்தை செலுத்தி அந்த உருவத்தை காணும்படி உயிர் அறிவை கண்ணுடையை செலுத்துவது போல உயிர் அறிவை சிவஞானம் செலுத்துகின்றது. ஆகவே செலுத்துதால் உடனாயும், கலப்பினால் ஒன்றாயும், வெறுமன ஒன்றாய் வேறாய் உடனாயும் சொன்னா நமக்கு கருத்து மனதில் பதிய மாட்டேங்குது அப்படின்னா, நாம வந்து இப்படி விளக்கமா சொல்லலாம், சிவபெருமான் இல்லையா மேற்கூறி போந்த சிவன், முதல் சூத்திரத்தில் நிலநாட்டப்பெற்ற சிவன், கலப்பினால் உயிர்களோடு ஒன்றாகவும், பொருள்தன்மையால் வேறாகவும், செலுத்தும் தன்மையால் உடனாகவும். விளங்கி போச்சு, ஏன் ஒன்றாய் வேறாய் உடனாய் சொல்றாங்க, நமக்கு இப்ப நல்லாவே விளங்கிவிட்டது. அப்படி சொல்லிடணும், கலப்பினால் ஒன்றாயும், பொருள்தன்மையால் வேறாயும், செலுத்தும் தன்மையால் உடனாயும் இருந்து இருந்து என்ன செய்கின்றார் இருக்கிறார், சரி என்ன செய்கின்றார் அதை நம்ம தான் பார்க்கணும். ஏன்னா இதை விளங்கிக்கிறவே நமக்கு இவ்வளவு சிந்திக்க வேண்டியது இருக்கிறேன். அப்போ இரண்டரை கடந்து நின்று ஒன்றாய் வேறாய் உடனாய் இருந்து என்ன செய்கின்றார் அப்படின்னா, அதை சொல்கின்றார், அதை வந்து சொல்றதுக்கு முன்னாடி இப்படி நிற்கின்ற நிலைக்கு என்ன பெயர் அதை குறிப்பிடுகின்றது சாத்திரம். இந்த ஒரு சாத்திரத்தில் தான் அதை பார்க்க முடியும். இப்படி ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் அந்த உயிர்களோடு இருக்கின்றாரே, இப்படி இருக்கின்ற நிலைக்கு என்ன பெயர் அப்படின்னா சக்தி ரூபம் அப்படின்னு பெயரும். அது சுவாமிகள் உரையில தான் எடுத்து காட்டுறாங்க. பாடல்ல எப்படி இருக்கு சூத்திரத்துல, ஒளியாய் ஓங்கி அப்படின்னு இருக்கு. ஒளினா என்ன, அது சிவ சக்தியை குறித்தது எழுதுகின்றார்கள் சுவாமிகள். ஒளியாய் ஓங்கி என்பத பாடல இருக்கு பாருங்க, எங்க இருக்கு பாடல்ல, முதல் அடியில இறுதியில இருக்கு. ஒளியாய் ஓங்கி என்பதையும் மாற்றி போட்டுக் கொள்ள வேண்டும், அப்பந்தான் சக்தி ரூபமாய் அப்படிங்கிற பொருள் கிடைக்குமா. அதை நம்முடைய குருமூர்த்திகள், 16வது குருமூர்த்திகள் தான் பதவுரையில காட்டி வருகின்றார்கள். அதாவது மெய்கண்ட சாத்திரங்களை உணர வேண்டும் என்றால் அவை திருக்கைலாய பரம்பரையிலே தோன்றியவை, திருக்கைலாய பரம்பரை திருவாவூர்ராஜன் உணர்த்தினால்தான் உணர முடியும். சில கண் அறுக்கன் சொன்னார்கள் பாருங்க, அறுக்கன் காட்டினால்தான் கண் காணுங்க மாதிரி, திருவாவூர்ராஜனத்தை அருளாளர்கள் உணர்த்தினால்தான் திருக்கைலாய பரம்பரை சாத்திரங்களை, மெய்கண்ட சாத்திரங்களை யாரும் உணர முடியும். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி இடங்கள்லாம் சிறந்த சான்று. நம்ம 16வது குருமூர்த்திகள் வந்து சக்தி ரூபமாயின சிவஞான சுவாமிகள் பொழிப்புரை எழுதிவிட்டார்கள். அப்போ இந்த கருத்துக்கு பாடல்ல உள்ள அந்த ஒளியாய் ஓங்கி என்பதை எவ்வாறு வைத்துக் கொள்ள வேண்டும், மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி, ஒளியாய் ஓங்கி இருக்கு இல்லையா, ஓங்கு ஒளியாய் அப்படின்னு மாற்றிவிடும். பதவுரையில பாத்தீங்கன்னா தெரியும், ஆமா 5வது அடியில இறுதியில பாருங்க பதவுரையில ஓங்கி ஒளியாய் அப்படின்னு இருக்கு. வலது கடைசியில எப்படி எண்ணிட்டு வாங்க, 5வது அடியில பாருங்க ஓங்கி ஒளியாய்னு இருக்கு. ஒளியாய் ஓங்கி என்பதை ஓங்கி ஒளியாயின் மாற்றிக்கொண்டார்கள். அப்பந்தான் என்ன வரும், ஓங்கி நிற்பதாகிய சக்தி ரூபமாய். ஆகவே இப்படி உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் பரமேஸ்வரன் இருக்கின்றானே, இந்த நிலைக்கு என்ன பெயர், சக்தி ரூபம்னு பெயர். இப்படி சக்தி ரூபமா விளங்குகின்றான். இப்படி சக்தி ரூபமா விளங்கும் பொழுது தான் இப்படி ஒன்றாய் வேறாய் உடனாய் உயிர்களோடு இருப்பதை காட்டிக்கொள்ளாமல், அந்த உயிர்களே எல்லாவற்றையும் தாமே அறிந்து தாமே செய்வது போல அவன் வந்து மறைந்திருக்கின்றான், மறைய நின்றுளான் மாமணி சோதியன் சொன்னார். அப்படி மறைய நிற்கின்ற அந்த தன்மைதான். ஆகவே இந்த சக்தி ரூபமாக இருப்பதை திரோதான சக்தி என்று நாம் கொள்ள வேண்டும். அதுதான் மறைப்பாற்றல். ஏன்னா உணவழி விட்டு திருத்துகின்றான். அதனால உயிர்கள் வந்து அதன் என்னப்படி போட்டோம், வினைகளை செய்யட்டும், வினைப்பழங்களை நுகர்ந்தால்தான் அது பக்குவப்படும். வேற பக்குவப்படுவதற்கு வேற மார்க்கம் இல்லை. ஆகவே தன்னை காட்டினாலும் உயிர்கள் காணக்கூடிய பக்குவத்திலே இல்லை ஆகையினாலே தன்னுடைய இருப்பினை வந்து உயிர்களுக்கு புலப்படுத்தாமல் அந்த உயிர்களுடைய சக்தி ரூபமாய் மறைந்திருந்து கொண்டு அந்த உயிர்களின் வழி நிற்கின்றான். அதையும் சுவாமிகள் உரையிலே குறிப்பிட தவறவில்லை பாருங்க. அதுக்காக தான் அடியேன் குறிப்பிட்டேன், அவ் உயிர்களின் வழி நிற்பதாகிய சக்தி ரூபமாக. சக்தி ரூபமாக வெறுமனே எழுதல, அவ் உயிர்களின் வழி எந்த உயிர்களோடு, அவ் உயிர்களின் வழினா எவ் உயிர்களின் வழி, எந்த உயிர்களோடு அப்படி கலப்பினால் ஒன்றாயும்
1: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் 2ஆம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 95.
2: எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுழுமைகளால் போற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற பெரிய தத்துவத்தை தெளிவுற விளக்கம் செய்து, சிவஞான போதம் என்கின்ற நூலை செய்து நமக்கு அருள் செய்தவராகிய சைவ சித்தாந்தத்தினுடைய மூலகுரு என்று சொல்லப்படுகிற மெய்கண்டதேவர் திருவடிகளை உச்சியிலும் குளத்திலும் சுட்டி நிறைவேறுகிறேன். அந்த சைவ சித்தாந்த பாதையில் நம்மை கைபிடித்து அழைத்து சென்று அறிமுகம் பண்ணி வைத்தவராகிய உண்மை விளக்கம் என்கின்ற நூலினுடைய ஆசிரியர் மனவாசகம் கடந்த தேவர் திருவடிகளை போற்றுவது நம்மளுடைய கடமையாகும். அந்நூலுக்கு எளிமையாக உரை செய்து நமக்கு வழிகாட்டிய ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய பாதங்களை போற்றி மகிழ்கின்றேன். அந்நூலை தொடர்ந்து நாம் இப்பொழுது திருவருட்பயன் என்கின்ற மாவதி சிவாச்சாரியரால் எழுதப்பட்ட நூலை பயின்று கொண்டிருக்கிறோம். மாவதி சிவாச்சாரியார் தில்லைவாளந்தனர்களில் ஒருவர். சைவ சித்தாந்த நூல்கள் 14 எட்டினை ஆக்கியவர். அவருடைய நூல்களுக்குள் எளிமையான நூல் என்று கருதப்படுவது திருவருட்பயன். அந்த நூலை நாம் இப்பொழுது பயின்று கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மறைந்த பேராசான் சைவப்பிரியார் சிவபாத சுந்தரனார் உரையோடு நாம் அந்த நூலிலே இப்பொழுது கவனம் செலுத்தி வருகிறோம். தேவை ஏற்படுகிற பொழுது ஆனந்தராஜன் ஐயா அவருடைய துணையையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நூல் அமைப்பை பற்றி கண்ணகி அவர்கள் சொன்னார்கள். கிட்டத்தட்ட குறள் அமைப்பிலேயே ஆக்கப்பட்டிருக்கிறது. 10 அதிகாரங்கள், ஒரு அதிகாரத்திலும் 10 குறள்கள், ஒரு காப்பு செய்யுள், நற்கும் சரக்கன்று நன்னீர் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்பதாகிய காப்பு செய்யலோடு 101 குறள் பொருந்தியதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த நூலினுடைய அமைப்பை பலதரம் பார்த்திருக்கிறோம். முதல் 3 அதிகாரத்திலே உள்வருடை விளக்கம் செய்கிறார். பதி, பசு, பாசம், பதிமுது நிலை, உயிரவை நிலை, இருள்மலை நிலை என்று 3 அந்த அதிகாரங்களிலும் உள்வொருள் விளக்கம் செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு உரையை சாராமல் தான் அறிவு பொருளாக இருந்தும் உரையை சாராமல் அறிவில் பொருளாகிய ஆணவத்தோடு கலந்து தன்னிலை கட்டிருக்கக்கூடியதாகிய அந்த ஆன்மாவை மீட்டெடுக்கின்ற இறைவனுடைய திருவருள் ஞானாசக்தி என்று சொல்லப்படுகிறதாகிய அந்த திருவருள் பற்றிய விவரங்களை சொல்வதற்காக அருளது நிலை என்கின்ற அதிகாரத்தை அமைக்கிறார். அதற்கு பிறகு அந்த திருவருள் குருவாக வந்து பக்குவப்பட்ட ஆன்மாக்களை மீட்டெடுக்கும் தன்மையை சொல்வதற்காக அருளுறு நிலை என்கின்ற அதிகாரம் அமைக்கப்படுகிறது. குருவினாலே உபதேசிக்கப்படும் விடயங்கள் பற்றியும் அதை நாம் பற்றுகிற முறைமை பற்றியும் அறையும் நெறி என்ற அடுத்த அதிகாரமும் அதை பற்றி நிற்கிற பொழுது உயிருக்கு ஏற்படக்கூடியதாகிய விளக்கம் என்கின்றதை அல்லது இந்துரு நிலை என்பதை இந்துரு நிலைக்கு முதலாக ஆன்ம சுத்தி என்கின்ற நிலையை உயிர் விளக்கம் என்கின்ற அந்த அதிகாரம் எடுத்துச் சொல்கிறது. அதை தொடுத்து தொடர்ந்து அந்த உயிர் விளக்கத்தினால் ஏற்படக்கூடியதாகிய இன்புறு நிலை இறையோடு பேரின்பத்தோடு உயிர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிலை பற்றிய செய்தியை இன்புறு நிலை என்ற 8 அதிகாரத்தில் சொல்லி அதற்கு பிறகு சிவமுத்திரர்களாக முத்துநிலை அடைந்தவர்கள் மீண்டும் இந்த உலகில் வயப்படாமல் இருப்பதற்காக துணை செய்யும் கருவியாக இருக்கக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய சிறப்புகளையும் வகைகளையும் அடுத்த அதிகாரமாகிய இந்த எழுத்து அருள்நிலையிலே சொல்லி நிறைவாக புத்திநிலை அடைந்தோ சீவன்முத்திரர்களாக ஆனால் உடலோடு இந்த உலகில் வாழ்ந்து நிற்பார்களே ஆனால் அவர்களை அடையாளம் காண்பதற்கான வகைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார். அதை அணைந்தோர் தன்மை என்ற அதிகாரத்திலே பார்க்கிறோம். 6 குறள்கள் பார்த்திருக்கிறோம். இனி 7 குறளுக்குள்ளே இன்றைக்கு நுழைவோம்.
3: திருவருட்பயன் 10 அதிகாரம் 7 குறள், குறள் எண் 97. குறள் தலைப்பு: அவரது வினையின் பயன் சிவானந்தம். உறும் தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தம் வரும் தொழிற்கு வாய்மை பயன். கொண்டு கூட்டும் முறை: உறும் தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தம் வரும் தொழிற்கு பயன் வாய்மை. பதவுரை: உறும் தொழிற்கு தக்க பயன், யான் எனது என்னும் செருக்கோடு செய்யப்பட்ட வினைக்கு தகுந்த பலன் உலகம் உலக வாழ்க்கைகளாம். தத்தம் வரும் தொழிற்கும் பயன், அந்த செருக்கு நீங்கிய தொழிலுக்குரிய பலன் வாய்மை மெய்ப்பொருளாகிய முத்தி இன்பம். பதவரை முடிஞ்சதுங்க.
2: சரி சரி, இரண்டு வகையாக அவர்களது வினை செயல்களை பற்றிய விவரம் சொல்லுகிறார். அதை உறும் தொழில் என்றும் வரும் தொழில் என்றும் பிரித்துக் கொள்கிறார். ஒன்று, நான் எனது என்கின்ற அகங்கார மமகாரத்தோடு செய்கிற பொழுது அந்த செயல் அந்த தொழிலுக்கான விவரம், அதுதான் உறும் தொழில். அதற்கு பயன் என்ன என்று சொல்லுகிறார். உலகம் என்றால் உலக வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர் பெண் போன்ற நூல்களை ஒரு குருவினுடைய துணை இல்லாமல் நாம் கற்க முடியாது, உரையாசிரியருடைய துணை இல்லாமல் கற்க முடியாது என்பதை இத்தகைய குரலில் காண்கிறோம். ஒருமனே உலகம் என்று இருந்திருந்தால் நம்மால் விளங்க முடியாது. உரையாசிரியர்கள் வழிகாட்டத்தான் எங்களுக்கு அந்த குரல் விளக்கமாகிறது. தத்தம் வருந்தலுக்கு வாய்மை பயன். இங்கேயும் பாருங்கள், வாய்மை என்றால் உண்மை பயன் என்று நாங்கள் நினைத்துக் கொள்வோம். ஆனால் வாய்மை என்பது இங்கே இறைவனை சுட்டி அந்த இறையருடைய பெறுவதுதான் அதனுடைய பயன் என்பதாக இது அமைகிறது. இன்று ஒரு தரம் வாசித்து மேலே செல்லுங்கள்.
3: உறும் தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தம் வரும் தொழிற்கு வாய்மை பயன். கொண்டு கூட்டும் முறை, உறும் தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தம் வரும் தொழிற்கு பயன் வாய்மை. பதவுரை, உறும் தொழிற்கு தக்க பயன், யான் எனது என்னும் செருக்கோடு செய்யப்பட்ட வினைக்கு தகுந்த பலன் உலகம் உலக வாழ்க்கைகளாம். தத்தம் வரும் தொழிற்கு பயன், அந்த செருக்கு நீங்கிய தொழிலுக்குரிய பலன் வாய்மை மெய்ப்பொருளாகிய முத்தி இன்பம்.
2: முத்தி இன்பம், மெய்ப்பொருளாகிய முத்தி இன்பம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் எனது என்கின்ற உணர்வோடு செய்யப்படுகிற விடயங்கள் நல்வினைகளாக இருந்தாலும் அதற்கு அந்த வினைகளுக்கு பயன் பிறவியாகத்தான் இருக்க போகிறது. இந்த உலக வாழ்க்கையில் தரக்கூடிய இன்பங்களை அவை தருமே தவிர முத்தி இன்பத்தை அவை தராது. அதனாலே நான் எனது என்ற உணர்வோடு செய்யப்படுகிற விடயங்கள் எல்லாமே முத்தி இன்பத்துக்கு காரணம் கொண்டும் காரணமாக மாறாது. நல்வினைகள் நாம் செய்கிற பொழுதும் அந்த நல்வினைகளை நான் எனது என்ற உணர்வோடுதான் செய்து கொண்டிருக்கிறோம். நான் கொடுத்தேன், என்னுடையதை கொடுத்தேன் என்கின்ற உணர்வின் மூலம் நல்வினைகள் செய்கிறோம். அதனால்தான் நல்வினையும் புறவிக்கு காரணமானது என்று தத்துவக்காரர்கள் அடித்து சொல்கிறார்கள். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றாட்கட்டி என்கின்ற மணிவாசகருடைய திருவடி வார்த்தைகள் இதற்கு சான்றாக அமைவன. அறமும் பாவம் என்கின்ற இரண்டுமே ஆன்மாவை புறவியோடு கட்டுகிற கட்டுகள் தான் என்பதை முன்னமும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே அந்த அதனுடைய பயன் என்பது இந்த உலக வாழ்க்கையாகத்தான் இருக்க முடியும். எவ்வளவுதான் இறை நம்பிக்கையோடு நல்வினையை செய்தாலும் அதனாலே உலக வாழ்க்கை தான் சித்திக்கும். அப்படியான நல்வினையினுடைய பயனுக்கும் தீவினையினுடைய பயனுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், நல்வினை செய்கிற பொழுது அது படிப்படியாக நம்மை உயர்த்தி கற்றற்று வினை செய்கிற பக்குவத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். நல்வினை உலகியலிலே ஈடுபடுத்தினாலும் அடுத்தடுத்த படிகளிலே நாம் ஏறுவதற்கு அது துணை செய்து நிற்கும் என்றபடியால் முத்திக்கு காரணமாக இருக்கக்கூடியவை என்கின்ற அளவிலே அவை நிற்குமே தவிர முத்திக்கு நேரடியாக நேர்காரணமாக அவை இருக்காது. காரணத்துக்கு காரணமாக அமைய வாய்ப்பு இருக்கிறதே தவிர நேர்காரணமாக இருக்காது. அதைத்தான் இந்த முதலடியிலே சொல்லுகிறார். அப்படி இல்லை அருந்தொழில் என்கின்ற பொழுது அதிலே இருந்து விடுபட்டு இந்த நான் எனது என்கின்ற அந்த அகம்பாவங்களிலே இருந்து விடுபட்டு ஒருவர் செயல்பட்டால் அதனாலே இறை நிலை எய்தலாம். அதைத்தான் இங்கே வாய்மை என்கிறார். வாய்மை என்பது இறைவனை சொல்லுகிற ஒரு வார்த்தை. நாங்கள் திருக்குறளிலே படிக்கிற பொழுது மெய்யுணர்தலே படித்திருக்கிறோம். மெய் என்பது உண்மையை உணர்தல் என்பது ஒரு பொருள். மெய் என்பது இறைவனுக்கே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இறைவனை சுட்டுகிற ஒரு வார்த்தை. ஆகவேதான் இங்கேயும் வாய்மை என்ற சொல்லை போட்டு இறைவனை சுட்டுவதாக அந்த வார்த்தைக்கு பொருள் எழுதுகிறார்கள். படியுங்கள்.
3: வாய்மை மெய்ப்பொருளாகிய முத்தி இன்பம். உரை குறிப்பு. உலகம் என்றது பூலோகம், தேவலோகம், சிவலோகம் முதலிய யாவும். உலகம் என்றது பூலோகம், தேவலோகம், சிவலோகம் முதலிய யாவும்.
2: முதலிய என்றபடியால் இன்னும் பல லோகங்கள் இருக்கின்றன. வைகுண்ட லோகம், சத்தியலோகம் என்று லோகங்கள் பலவாக சொல்லப்படுகிறது. அதிலே இவர் முக்கியமான ஒரு ரெண்டை சொல்லுகிறார், பூலோகம். அதற்கு மேற்பட்டதாக கருதப்படுவது தேவலோகம். அதற்கு மேற்பட்டதாக கருதப்படுவது சிவலோகம். சிவலோக வாழ்க்கை கூட முத்தி இன்பத்துக்குரிய வாழ்க்கை அல்ல. அங்கேயும் சென்று திரும்பி வர வேண்டிய தேவை இருக்கிறது என்கிறார்கள். சிவலோகத்திற்கு போனால் கூட மீள வருகின்ற நிலைமை அங்கேயும் இருக்கிறது. சுந்தரர் சிவலோகத்திலிருந்துதான் திரும்பி வந்தார் என்பதை படிக்கிறோம். ஆகவே அதை பதமுத்தி என்று சொல்வார்களே தவிர பரமுத்தி என்று சொல்ல மாட்டார்கள். பரமுத்தி என்பது மீள வராத நிலை, பேரா இயற்கை என்றார் திருவள்ளுவர். ஆறா இயற்கை அவானைப்பின் அந்நிலையே பேரா இயற்கை. பேரா இயற்கை என்றால் பேராத இயற்கை. அந்த இடத்தை விட்டு பிறகு அசைய வேண்டிய தேவையே வராது. அந்த நிலையைத்தான் இங்கே சொல்லுகிறார் என்கிறார். அப்படிங்கிற அந்த வரியை திருப்பி.
3: உலகம் என்றது பூலோகம், தேவலோகம், சிவலோகம் முதலிய யாவும்.
2: எல்லா லோகமுமே இந்த உலகத்தை சுட்டித்தான் நிற்கிறது. இந்த உலகம் என்ற சொல் எல்லா லோகத்தையும் சுட்டித்தான் நிற்கிறது என்கிறார்.
3: சீவன் முத்தர்கள் அகந்தை மமதை இன்றி சிவன் செயலாக யாவற்றையும் செய்வார். ஆதலால் அவர்கள் எது செய்தாலும் அது ஆகாமியம் ஆகாது.
2: முக்கியமான ஒரு பிரச்சனையை விளக்கப்படுத்துகிறார்கள். இன்னும் நாங்கள் அதை பற்றி படித்திருக்கிறோம். உயிர் உடலை விட்டு உயிர் நீங்குகிற பொழுது, உயிர் முத்தி நிலை அடைகிற பொழுது அந்த முத்து உயிருக்கு பிறகு செயல் இல்லை. சீவன் முத்தர்களாக உடம்போடு உயிர் பொருந்து நிற்கிற நிலையிலே முத்து நிலை அடைந்து விட்டால் உடம்புக்குள்ளே உயிர் இருக்கும். ஆனால் அது முத்தி நிலையை அடைந்துவிடும். இறைவோடு இரண்டர கிடக்கிற அந்த பக்குவத்தை வேறின்ப நிலையை அடைந்துவிடும். ஆனால் உடம்பு இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். அப்படி இயங்கிக் கொண்டிருந்தால் நாம் படித்திருக்கிறோம், எல்லா வினைக்கும் எதிர்வினை அந்தந்த உயிர்களே தாமாற்றுகிற வினைகள் எல்லாவற்றுக்குமான எதிர்வினையை அந்தந்த உயிர்களே அனுபவித்தாக வேண்டும் என்று சொல்கிறோம். அதைத்தான் நாங்கள் ஆகாமிய வினை என்கிறோம். உண்டாக்கி கொள்வது, பிராப்தத்தை நீக்க வந்த இடத்திலே புதிதாக உண்டாக்கி கொள்வது. இப்போ சீவன் முத்தர்களும் இயங்குகிறார்கள். சீவன் முத்து நிலையை இதய பிறகும் இயங்குகிறார்கள். அப்படியானால் அவர்களுக்கும் அந்த வினை மீளே வருமா? ஆகாமிய வினை வந்தால் புறவி இயக்க வேணுமே. ஆகவே அது என்ன ஆகும் என்ற கேள்விக்கு பதில் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு அந்த ஆகாமிய வினை விளையாது. ஏனென்றால் அவர்கள் செயல் செய்வார்களே தவிர அந்த செயலிலே ஒட்டாமல் தான் அவர்கள் செயல் செய்வார்கள். கையிலே விழாப்படம் பெற்றுகிற பொழுது கையிலே அந்த பசை ஒட்டும், ஒட்டி பிடிக்கும். நமக்கெல்லாம் அது தெரிந்த அனுபவம். விழாச்சுலை எடுக்கிற பொழுது கை முழுவதும் அந்த பசை பிடித்து விடும். அதையே கை நிறைய எண்ணெய் பூசிக்கொண்டு அந்த பழத்தை எடுத்தால் அந்த அந்த பசை கையிலே ஒட்டாது. அப்படியானால் அந்த நேரத்திலே கை இல்லையா என்றால் கை இருக்கத்தான் செய்தது. விழாப்பசையிலே ஒட்டுதல் தன்மை இல்லையா என்றால் ஒட்டுதல் தன்மையும் இருக்கத்தான் செய்தது. அப்போ ஏன் ஒட்டவில்லை என்றால் அது ஒட்டாத வகையிலே ஒரு தகுதியை அந்த கைக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம். எண்ணெயை பூசின உடனே அது ஒட்டாமல் செய்து விடுகிறது. அதுபோல உடம்போடு உயிர் நின்று இயங்குகிற பொழுதும் அது நான் எனது என்கின்ற அந்த விடயத்தை தவிர்த்து விடும். அந்த உயிர் உடம்போடு நின்று இயங்கும். ஆனால் நான் என்கின்ற அகங்காரத்தையும் எனது என்கின்ற மமகாரத்தையும் நீக்கிவிட்டபடியால் அந்த வினை அந்த உயிரை ஒட்டாது. அதனாலே வினை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தாலும் அவர்கள் வினையின் அனுபவத்தை பெறமாட்டார்கள். அந்த பொறுப்பை சுதம் ஏற்றுக்கொள்ளும். அவர்களுடைய வினை பொறுப்பெல்லாம், ஏனென்றால் அவர்கள் நான் செய்கிறேன் என்னுடைய செயல் என்று நினைக்கிற பொழுதுதான் அந்த வினைக்குரியவர்களாக நாங்கள் ஆகுவோம். எல்லாம் இறைவனுடைய செயல் என்று ஒப்படைத்து விட்டால் அதற்கு பிறகு வினையும் இறைவனுக்குத்தான் போய் சேரும், நமக்கு வந்து சேராது. அதை சிவார்ப்பணம் என்று சொல்லி செயல்படுகிற முறை என்று சித்தர்கள் போன்றவர்கள் சொல்வார்கள். என்ன செய்தாலும் அவர்கள் சிவார்ப்பணம் என்று சொல்லிவிடுவார்கள். அது எனக்குரியதல்ல, சிவனுக்குரியது என்று சொல்லிவிடுவது. அது பாராட்டும் சிவார்ப்பணம் தான், திட்டுதலும் சிவார்ப்பணம் தான். நாங்கள் பாராட்டை கொடுக்க மாட்டோம், திட்டுதலை மனுமானால் சிவனுக்கு கொடுத்து விடுவோம். முற்றாக கொடுத்து விடுவது, எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் எல்லாம் சிவார்ப்பணம் பண்ணிவிட்டால் அந்த வினையினுடைய பயன் நம்மை தாக்காது. ஏனென்றால் அவருக்கு கொடுத்து விட்ட பிறகு அவர்தான் அந்த பொறுப்பையும் ஏற்க வேண்டும். அந்த வகையிலேதான் அவர்கள் இயங்குவார்கள் என்கிறார். அப்படிங்க
3: சீவன் முத்தர்கள் அகந்தை மமதை இன்றி சிவன் செயலாகவே யாவத்தையும் செய்வார். ஆதலால் அவர்கள் எது செய்தாலும் அது ஆகாமியம் ஆகாது. ஆதலால் அதன் பயனாக வரத்தக்க உலக வாழ்க்கைகளும் இல்லை. அவர்களுடைய செய்கைகள் எல்லாவற்றுக்கும் சிவானந்தமே பலன்.
2: அவர்களுக்கு உலக வாழ்க்கை மீள உதிக்காது. ஏனென்றால் அவர்கள் அதை விட்டு நீங்கி செயல்படுகிறபடியால் உலகமாக அவர்களுக்கு ஒட்டாது. அப்படியானால் அந்த வினைகளினுடைய பயன் என்ன என்று கேட்டால் சிவானந்தம் தான் அந்த வினைக்கான பயனாக அமையும். அவருடைய எல்லா இயக்கத்திலேயும் சிவானந்தம் தான் விளைந்து கொண்டிருக்குமே தவிர வேறு ஒன்றும் விளையாது. அவர்களுடைய வினை என்றால் உடம்பு வினை இயற்றுகிறதானே, அந்த வினைக்கான பயன் என்ன என்று கேட்டால் அது சிவனுடைய வினையாக ஒப்படைத்து விட்டோம். ஆகவே சிவானந்தமாகத்தான் அந்த வினைப்பயன் விளைந்து கொண்டிருக்குமே தவிர வேறு எந்த வினைப்பயனும் அந்த உயிரை சாராது என்று சிவன் முத்தர்களுடைய இன்னொரு அடையாளத்தை சொல்லுகிறார்.
3: வரும் தொழில் பத்தின்றி செய்யப்படும் தொழில்.
2: வெந்தொழில் என்ற வார்த்தைக்கு விளக்கம் எழுதுகிறார். நான் எனது என்கின்ற பற்றில்லாமல் செய்யப்படுகிற தொழில். சாதாரண வாழ்க்கையிலே கூட நான் ஒன்றை சொல்லுகிறேன், அது நீங்கள் அது நாங்கள் பற்றொன்று செயல்படுகிற தகுதி என்னும் எங்கள் ஒருவருக்கும் வரவில்லை. அப்படி சொல்லவும் எனக்கு தகுதி இல்லை, உங்களுக்கு யாராவது வந்ததோ தெரியவில்லை. அந்த பற்றொன்று செயல்படுகிற செயல் பெரும்பாலும் எங்களுக்கு இன்னும் சாத்தியமாகவில்லை. ஆனால் ஒரு சில விடயங்களிலாவது நாம் பற்றொன்று செயல்பட முடியும். ஒரு சில சும்மான எல்லா விஷயத்தையும் முற்றாக சிவத்திடம் ஒப்படைத்து செயல்பட முடியாவிட்டாலும் ஒரு சில விடயங்களை நீங்கள் அப்படி பற்றின்றி செய்து பார்த்தீர்களே ஆனால் அதனுடைய அந்த இன்ப பயனை அந்தந்த விடயத்திலாவது நாம் அனுபவித்து பார்க்கலாம். எடுத்தாற்போல ஒரே நாளிலே பற்றின்றி செயல்பட்டு அந்த பேரின்பத்தை அனுபவிப்பது என்பதல்ல நடக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக விட அந்த ருசி நம் வாயிலே படும். அதாவது பெரின்ப அனுபவம் என்பது ஒரு இது சம்பவத்திலே படப்படப்பட அது விரிந்து விரிந்து விரிந்து நம்முடைய மொத்த செயலையும் சிவ செயலாக ஆக்கிவிடும். ஆகவே இந்த பற்றின்றி செயல்படுகிற முயற்சியை நம் வாழ்க்கையிலே கூட நாம் முயன்று பார்க்கலாம். செய்து பார்த்தால் அது என்னவென்றால் அதனுடைய நஷ்டம் வந்தாலும் கடவுளிடம் கொடுத்து விட்டுற மாட்டோம். நல்ல பயன் வந்தாலும் அது என்னுடையதல்ல, அது சிவனுடையது என்று சொல்ல தெரிந்திருக்க, சொல்லுவதல்ல நினைக்க தெரிந்திருக்க வேண்டும். அப்படி நினைத்தால் அந்த அனுபவங்களை நாம் இந்த புறவியில் கூட அவ்வப்போது அனுபவிக்க முடியும். முற்றுமுழுதாக விடுகிற பொழுது மொத்த செயலும் அவன் செயலாகி சிவானந்தத்தை தவிர எந்த ஒன்றும் அந்த வினைக்கான எதிர்ப்பயனாக இருக்காது என்கிறார்.
3: வரும் தொழில் பத்தின்றி செய்யப்படும் தொழில். உறும் தொழில் யான் எனது என்ற பற்று பொருந்தும் செயல். குறள் எண் 97. மறுவாசிப்பு. குறள் தலைப்பு அவரது வினையின் பயன் சிவானந்தம். குறள் உறும் தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தம் வரும் தொழிற்கு வாய்மை பயன். கொண்டு கூட்டும் முறை உறும் தொழிற்கு தக்க பயன் உலகம், தத்தம் வரும் தொழிற்கு பயன் வாய்மை. பதவுரை உறும் தொழிற்கு தக்க பயன், யான் எனது என்னும் செருக்கோடு செய்யப்பட்ட வினைக்கு தகுந்த பலன் உலகம் உலக வாழ்க்கைகளாம். தத்தம் வரும் தொழிற்கு பயன் அந்த செருக்கு நீங்கிய தொழிலுக்குரிய பலன் வாய்மை மெய்ப்பொருளாகிய முத்தி இன்பம். குறள் எண் 98. குறள் தலைப்பு அவருக்கு கண்மம் தீரும் உரைமை. குறள் ஏன்ற வினை உடலோடு ஏகும் இடையேறும் வினை தோன்றி அருளே சுடும். தொண்டு கூட்டும் முறை ஏன்ற வினை உடலோடு ஏகும் இடையேறும் வினை தோன்றி அருளே சுடும். பதவுரை ஏன்ற உனை ஏன்ற வினை பிராரத்தமானது உடலோடு ஏகும் தேகம் நீங்கும் போது நீங்கும். அதாவது இவ்வுடலால் நுகரப்பட்டு தொலையும் என்றபடி இடையேறும் வினை தோன்றில் முத்திக்கும் அதாவது ஆணவமல நீக்கத்துக்கும் தேகத்தின் முடிவுக்கும் இடையில் வினை செய்யப்படின் அருளே சுடும் அவ்வினையை திருவருளே நீக்கும்.
2: உங்களுக்கு தெரியும் வினையை மூன்று வகையாக படித்திருக்கிறோம். சஞ்சிதம் ஆகாமியம் பிராரத்துவம் என்று வினை மூவகைப்படுகிறது. இதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக தெரியும். சஞ்சிதம் என்பது பல பிறவிகளிலும் உண்டாக்கி அனுபவத்திற்கு வாராமல் எஞ்சி நிற்கிற வினைகள், பக்குவப்படாத காரணத்தினால் அனுபவத்துக்கு வாராமல் எஞ்சி நிற்கிற வினைகள் சஞ்சிதம் எனப்படும். பக்குவத்துக்கு வந்து ஒரு பிறவியிலே அனுபவிப்பதற்காக கொண்டு வந்த வினைகள் பிராரத்துவம் எனப்படும். பிராரத்துவத்தை அனுபவிக்க வருகிற வந்த பிறவியிலே புதிய வினைகளை நாம் தேடிக்கொண்டால் அது ஆகாமியம் எனப்படும். இந்த மூன்று வினைகளும் நீங்கினால்தான் முத்தி இன்பம் வாய்க்கும். மூன்று வினைகளும் நீங்க வேண்டும். இந்த குறளிலே ரெண்டு வினைகள் நீங்குகிற விவரத்தை சொல்லுகிறார். பிரார்த்துவ வினை எப்படி நீங்கும், ஆகாமிய வினை எப்படி நீங்கும் என்று இரண்டு வினைகளை சொல்லுகிறார். சஞ்சித வினை பற்றி சொல்லப்படவில்லை, ஏனென்றால் அது முன்னமே பேசப்பட்டு விட்டது என்று உரையாசிரியர் எழுதுகிறார். சஞ்சித வினை என்பது தீர்ச்சையினாலே இறைவன், ஏனென்றால் சஞ்சித வினையை வேறு எந்த வகையிலும் அது மலை போல குவிந்து கிடக்கிற வினை, எத்தனையோ ஆயிரம் பிறவிகளிலே, ஆயிரம் என்றால் கூட தவறு, கோடி பிறவிகளிலே அனுபவித்து அனுபவித்து நாம் சேர்த்து வைத்திருக்கிற வினை என்பது அது அனுபவித்து முடியக்கூடிய வினை அல்ல. அப்படியானால் உயிருக்கு முத்தி இன்பம் கிட்டவே கிட்டாதா என்றால் அதற்காகத்தான் திருவருள் குருவாக வந்து தீர்ச்சை செய்து அவரவர் தகுதிக்கேற்ப வித்தியாசமான தீர்ச்சைகள் செய்து அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற அந்த வினையை சுட்டெரித்து விடுகிறது. அதனாலே சஞ்சித வினை குரு வருகிற காலத்திலேயே நீங்கிப்போ, குருவாக வந்து அவர் ஆட்கொள்ளுகிற காலத்திலேயே சஞ்சித வினையை தீர்ச்சையாலே எரித்து விடுவார். எஞ்சி இருக்கிற வினை இந்த மற்ற இரண்டு வினையும் தான். மற்ற இரண்டும் என்றால் ஒன்று பிரார்த்த வினை, இந்த புறவியிலே இந்த காலத்திலே இவ்வளவு வினையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று கொண்டு வருவதற்கு பெயர் தான் பிரார்த்த வினை. அதை அனுபவிப்பதற்காக நியமிக்கப்பட்ட கருவிதான் உடம்பு. அந்த உடம்பு அனுபவிக்கிற பொழுது அதனாலே வருகிற பயன்களை உயிர் பெற்று அல்லது உயிர் அனுபவித்து தன் வினை பயனை நீக்குகிறது. அதுதான் அந்த முறைமை. வினையை கொண்டு ஒரு வினையை அனுபவிப்பதற்காக ஒரு உடலையும் கொண்டு வருகிறது. அந்த உடலை கொண்டு வினையை அனுபவிக்கும். அனுபவிக்கிற பொழுது உடல் அல்ல அந்த வினை அனுபவத்தை பெறுவது, உயிர் தான் பெறும். ஆகவே உடல் அனுபவிக்க அனுபவிக்க உயிர் அந்த அனுபவத்தை பெற்று அந்த வினை நீங்கும். இதுதான் இந்த பிரார்த்த வினை நீங்குகிற முறைமை. இந்த சீவன் முத்தர்களுக்கு பிரார்த்த வினையும் அவர்களை ஒன்றும் செய்யாது என்கிறார். உடம்போடு உயிர் நிற்கும், அந்த உடம்போடு அவர்கள் இயங்குவார்கள். அப்படி இயங்குகிற பொழுது அந்த பிரார்த்த வினை என்னாகும், முத்தி விட்டு விட்டார்களே பிரார்த்தம் என்னாகும் என்றால் அது கொண்டு வந்த வினை உடம்பு அனுபவிப்பது, உடம்புதான் அனுபவிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. உடம்பு அனுபவிக்கும், ஆனால் அந்த உடம்பு அனுபவிக்கிற பொழுது அதனுடைய பயனை உயிர் பெறாது, அது வந்து உயிர் விலக்கி நின்றுவிடும். உடம்பு மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கும். அந்த உடம்பு முடிகிற பொழுது அந்த வினையும் முடிந்து போய்விடும். அப்போ அது ஏற்கனவே அனுப்பப்பட்டு விட்ட வினை, அது அங்கு அங்கு சஞ்சீதத்திலே அது எரிக்கப்பட்டிருக்காது. உடம்போடு கொண்டு வந்த வினை உடம்போடு நிற்கும். ஆகவே அந்த வினையை உடம்பு அனுபவித்து தீர்க்கும், உடம்பு மட்டும் தீர்க்கும், உயிரை பாதிக்காமல் உடம்பு அனுபவித்து தீர்க்கும். யாருக்கு? சீவன் முத்தர்களுக்கு. எங்களுக்கு உடம்பு அனுபவிக்கிற பொழுது உயிரை பாதித்துக் கொண்டுதான் அனுபவிக்கிறது. அவர்களுக்கு உடம்பு அனுபவிக்கும், ஆனால் உயிர் பாதிப்பு இல்லாமல் அந்த உயிர் நின்று கொள்ளும். ஆகவே உடம்பு அந்த கொண்டு வந்த வினை முடிவு மட்டும் நின்று அந்த வினை முடிய உடம்பு அழிந்துவிடும். அந்த உடம்பு அழிவோடு அந்த வினையும் அழிந்து போய்விடும். இது பிரார்த்த வினை நீங்குகிற முறைமை. அடுத்தது ஆகாமிய வினை. அவர் வினை செய்கிற பொழுது அதனாலே ஏற்படுகிற அனுபவங்களாலே புது வினை விளையுமா என்றால், அது நான் முன்குரலே படித்து விட்டோம், நான் எனது என்கின்ற அகங்காரம் அமகாரத்தை நீங்கி நின்று அனுபவிக்கிறபடியால் அது சிவானந்தமாக பயன் விளையுமே தவிர அதற்கு ஆகாமிய வினை பயனாக விளையாது. ஆகவே ஆகாமிய வினையும் இல்லாமல் போய்விடும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அனுபவித்து முடி பற்றென்று அனுபவித்து முடிக்க உடம்போடு பிராப்தம் முடிந்து போய்விடும். இறைவனிடம் ஒப்பு கொடுத்து நான் எனது என்கின்ற அகந்தை அமகாரம் இல்லாமல் நாம் செயல்படுகிற பொழுது அந்த ஆகாமியம் என்பது விளையாமல் அப்பொழுது நடக்கிற வினைகளுடைய பயன்கள் சிவானந்தமாக முடிந்து போய்விடும். ஆகவே அந்த வினையும் உயிர்க்கு இல்லாமல் போய்விடும். ஏற்கனவே இருந்ததாகிய சஞ்சித வினையை குரு வந்து தீர்ச்சையாலே எரித்து தீர்த்து விட்டிருப்பார். அது குரு வந்த காலத்திலே நடந்திருக்க, அஞ்சாம் ஆறாம் அதிகாரத்திலேயே அது சொல்லி விடுகிறார்கள், குரு தீர்த்து விடுவார். ஆகவே மொத்த வினையும் அற்ற ஆன்மாவாக அந்த ஆன்மா மாறும். ஆகவே அது சிவானந்தத்தில் மூழ்கி திளைக்கும். இந்த குரலிலே ரெண்டு வினை தீருகிற விவரத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார். படியுங்கள், திருப்பி முதல்ல இருந்து படியுங்கள்.
3: ஏன்ற வினை உடலோடு ஏகும், இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும் கொண்டு கூட்டும் முறை. ஏன்ற வினை உடலோடு ஏகும், இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும். பதவுரை. ஏன்ற வினை பிராரத்தமானது உடலோடு ஏகும், தேகம் நீங்கும் போது நீங்கும். அதாவது இவ்வுடலால் நுகரப்பட்டு தொலையும் என்றபடி. இடையேறும் வினை தோன்றில் முத்திக்கும், அதாவது ஆணவமல நீக்கத்துக்கும் தேகத்தின் முடிவுக்கும் இடையில் வினை செய்யப்படின் அருளே சுடும், அவ்வினையை திருவருளே நீக்கும். உரைக்குறிப்பு. முத்தர் செய்யும் தொழில்கள் அருட்செயலன்றி அவர் செயல் அல்ல, ஆதலால் அவற்றின் பயன் அவரை சாராது.
2: முத்தர்கள் செயல்படுகிறார்கள் என்றால் திருவருள் செயல்படுகிறது என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் நான் போய்விட்டது, எனது போய்விட்டது, பிறகு எப்படி செயல் வரும்? செயல் வர வேண்டும் என்றால் இந்த ரெண்டும் வேணும். நான் என்ற உணர்வும் எனது என்ற உணர்வும் இருந்தால்தான் செயல் விளையும். இவர்களுக்கு நான் இல்லாமல் போய்விடும், எனது இல்லாமல் போய்விடும். அப்படியானால் அந்த செயல் எப்படி விளைகிறது என்றால் அந்த செயலுக்கு அந்த ஆன்மா பொறுப்பில்லை, இறைவன் தான் அந்த உயிரை கொண்டு வைத்து செய்விக்கிறான். ஆகவே அந்த செயல் பொறுப்பு எல்லாவற்றையும் அவனே ஏற்றுக்கொள்வான் என்றபடியால் அவர்களுக்கு அந்த வினை விளையாது.
3: புத்தர் செய்யும் தொழில்கள் அருட்செயலன்றி அவர் செயல் அல்ல, ஆதலால் அவற்றின் பயன் அவரை சாராது. ஆகவே ஆகாமிய கர்மம் உண்டாகாது, நீங்கும் என்றவாராம்.
2: ஆகாமிய கர்மமும் நீங்க, பிரார்த்தம் உடம்போடு நீங்கிவிடும், பற்றில்லாமல் செய்வதால் ஆகாமியம் நீங்கிவிடும். ஆகவே இவற்றுக்கு இந்த ரெண்டு வினையும் இந்த உயிரை தொடாது என்று அர்த்தம். இந்நிலையுற்றார்க்கு இந்த ரெண்டு வினையும் அவர்களை தீண்டாது என்று அர்த்தம்.
3: சஞ்சிதம் முன்னமே தீட்சையில் போக்கப்பட்டது, ஆதலால் இங்கே பேசப்பட்டுள்ளது.
2: அளமாக படிக்கிறவன் ஏன் சஞ்சிதம் பெற்று சொல்லவில்லை என்று கேட்டால், அது குரு வருகிற காலத்திலே நீக்கப்படுகிற முறைமை முன்னமே சொல்லப்பட்டு விட்டபடியால் இந்த குரலிலே அதை சொல்லவில்லை.
4: சிற்றம்பலம் சைவம்.org அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: வாகீச முனிவர் அருளிய ஞானாமிர்தம் விளக்க உரை. வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
5: திருச்சிற்றம்பலம். என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே மின்னு வாஷடை வேத விடு பொருள் சென்னல் ஆர் வயல் சேரையுள் சென்னெறி மண்

திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு பூவுலக உயிர்களெல்லாம் புண்ணிய மன்றுள்ளாடும் புனிதன் பூங்கடல் புகுதல் வேண்டும் என்ற நோக்கத்திலே ஞானாமிர்தம் என சொல்லக்கூடிய ஒப்பற்ற ஞான நூலினை நமக்கு தந்தருடைய ஸ்ரீ வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு வையம் இன்புறுதல் வேண்டும் சைவநெறி எய்துதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் வாஜ் அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தி ஆகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் சைவம் வாரிய அமைப்பினுடைய ஒரு பெரும் உதவியினாலே ஸ்ரீ வாகீஷர் முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தம் என்கின்ற அந்த ஒப்பற்ற நூலினை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஞானாமிர்தம் என சொல்லக்கூடிய அந்த அருமையான ஒரு நூலிலே இன்று 58வது அகவலிலே இருந்து நம்முடைய சிந்தனையை நாம் தொடங்க இருக்கின்றோம். திருவருளையும் குருவருளையும் துணையாக வைத்துக் கொண்டு அடியின் வாகீஷ முனிவருடைய பொன்னார் திருவடியையே அடியின் சென்னிமேல் துணையாக வைத்துக் கொண்டு ஞானாமிரத்தினுடைய 58வது அகவலிலே இருந்து அடியின் சிந்தனையை தொடர்கிறேன். சைவ பெரியோர்களே, நம்முடைய சைவத்தின்னே நீதி நூல்களை படித்தல் வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆரம்பகனாவலர் அதிலே தன்னுடைய அறிவுரையிலே நீதி நூல்கள் இவைகளெல்லாம் படிக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய தமிழிலே எண்ணற்ற நீதி நூல்கள் இருக்கிறது. சமணர்கள் பொதுவாக தங்களுடைய சமயத்தை எப்படி வளர்த்தார்கள் என சொன்னால், சமணர்கள் நீதி நூல்களை வைத்துக் கொண்டு தான் அங்கே தன்னுடைய சமயத்தை வளர்த்தார்கள். சமணர்களால் செய்யப்பட்ட நீதி நூல்கள் எண்ணற்ற நூல்கள் இருக்கிறது. அந்த சமயத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர அவர்களுடைய நீதி நூலை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இதே மாதிரி தமிழிலே எண்ணற்ற நீதி நூல்கள் இருக்கிறது. அவையெல்லாம் படித்தால்தான் நம்முடைய மனம் செம்மை பெறும். செம்மை பெற்ற மனத்திலே தான் சிவம் நிற்கும். அந்த நீதி நூல் வரிசைகளிலே ஒன்று நம்முடைய சைவத்தின் கண்ணை கற்க வேண்டிய நூல் என்று ஆண்டவர் சொல்வார். உலக நீதி என்ற ஒரு நூல் இருக்கிறது. உலக நீதி, உலகநாத பண்டிதர் என்ற ஒருவர் இந்த நூலை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நூலுக்கு ஏன் உலக நீதி என்ற பெயர் வந்ததுன்னு சொன்னால், ஏற்கனவே அடியன் குறிப்பிட்டபடி நூலின் தொடக்கம் உலக நீதி என்று தொடங்குகின்ற காரணத்தினாலே இந்த நூலுக்கு தொடக்க வார்த்தைகளே நூலின் பெயராக அமைந்தது. எப்படி ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், வாக்குண்டாம் என்பதெல்லாம் அந்த தொடக்க வார்த்தைகளே நூலுக்கு தலைப்பாக இருக்கிறதோ, இதே போல நம்முடைய உலகநாத பண்டிதர் செய்திருக்கின்ற இந்த அருமையான நூலுக்கு உலக நீதி என்று பெயர். அந்த நூல் எப்படி தொடங்குகிறது என சொன்னார், உலக நீதி புராணத்தை உரைக்கவே கலைகளாய் வரும் கரிமுகன் காப்பு. உலக நீதி புராணத்தை உரைக்கவே கலைகளாய் வரும் கரிமுகன் காப்பு. அருமையா சொல்றார். உலக நீதி புராணம், புராணம் என்ற சொல்லுக்கு பழமையானது என்ற பொருள். இனி உலக நீதி என சொல்லக்கூடிய ஆன்றோர்களால் பின்பற்றப்படுகின்ற வலியுறுத்தப்படுகின்ற எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய இந்த ஒழுக்க முறைகளை சொல்லுகின்ற இந்த பழைய நூல்களை உரைக்கவே, உலக நீதி புராணத்தை உரைக்கவே கலைகளாய் வரும் கரிமுகன் காப்பு. இப்படி நூலின் தொடக்கம் உலக நீதி என்று அங்கே வருகிறது. அதிலே சொல்லக்கூடிய செய்திகள்லாம் அருமையான செய்தி. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், இப்படி அது தொடங்குகிறது. அதில் வரக்கூடிய ஒரு பாடல்களிலே ஒன்று, சேராத இடந்தனிலே சேர வேண்டாம்

0: சேராத இடந்தனிலே சேர வேண்டாம். சேரக்கூடாத அந்த சமணர் கூட்டத்திலே சென்று கூன் பாண்டியன் சேர்ந்தார், வெப்பு நோய்தான் கிடைத்தது. சேரக்கூடாத சமணரிடத்திலே சென்று சேர்ந்தார் நவாவுக்கரசு சுவாமிகள், சூளை நோய்தான் கிடைத்தது. அதனால சேரினம் அறிந்து சே, அழகா உலக நீதியில சொல்லுகிறார், சேராத இடந்தனிலே சேர வேண்டாம், செய் நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம். நமக்கு பிறர் ஒருவர் செய்த உதவியை அடைந்த பயனை நாம் ஒருபோதும் மறத்தக்கூடாது. செய்த நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்று சொல்லி கஷ்டப்படுது. அதிலே சொல்லுகின்ற பொழுது சிலர் நமக்கு கைமாறு வேண்டா கடப்பாடோடு கடமையாக சில உதவிகள் செய்வார்கள். அவர்களை ஒருபோதும் மறக்க கூடாது. அப்படி செய்தவர்களுக்கு நன்றியாக காணிக்கையாகவோ ஏதோ நாம் திருப்பி நம்மால் ஏன்றது அந்த இடத்துல செய்யணும். அப்படி யாரெல்லாம் இருக்கிறார்கள் என சொன்னால், சமுதாயத்தில் 5 பேர்கள் நமக்கு வாழ்வியலில் இயைந்து நமக்கு துணை செய்கிறார்கள். 5 பேர்கள், அந்த 5 பேர்கள் கைமாறு வேண்டாம் கடப்பாடோடு அவர்கள் கடமையாக நினைத்து நமக்கு சில உதவிகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு அந்த நன்றியின் காரணத்தினாலே அவர்களுக்கு காணிக்கையாக அல்லது அதை வேறு வார்த்தையிலே கூலியாக ஏதேனும் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி காட்டுறது. அதை சொல்லுகிறார் நம்முடைய உலகநாத பண்டிதர். அழகாக சொல்லுகின்ற பொழுது, 5 பேர் கூலியை கை கொள்ள வேண்டாம். வாழ்க்கையிலே உனக்கு கைமாறு வேண்ட கடப்பாடோடு கடமையோடு உதவி புரிபவர்கள் 5 பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாகிய காணிக்கையை கொடுத்து விடு, கொடுக்க வேண்டிய கூலிய தட்சணையை கொடுத்து விடு. 5 பேர் கூலியை கை கொள்ள வேண்டாம். அது எது இங்கு எனில் நீ சொல்ல கேடாய். அந்த 5 பேர் யார் தெரியுமா? தஞ்சமுடன் வண்ணான். உலகத்துல அந்த காலங்கள்ல நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே இயைந்தவன் வண்ணானும் நாவிதன். அவர்களெல்லாம் ஒரு கடமையாக செய்தார்கள். இன்றைய தேதியிலே ஒரு லாண்டரியில போட்டு ஒரு சட்டைக்கு 25 ரூபா கொடுக்கும். அந்த காலத்துல வீட்டுக்கு காலனா கொடுப்பார்கள். அதை வீட்டில் உள்ள துணியை பூரா மாதம் பூரா அவன் துவைச்சு கொடுப்பான். இந்த வண்ணான் என சொல்லக்கூடிய பல வகையிலையும் உதவுகிறான். அந்திக்கிரியை செய்கின்ற போதெல்லாம் வந்து உதவுவான். ஆகையினாலே இந்த வண்ணான் நம்முடைய வாழ்க்கையோடு இயைந்தது. ஒரு ஊர் என்று சொன்னால் அங்கே வண்ணான் என்பதும் நாவிதன் என்றும் இருத்தல் வேண்டும். அவர்களெல்லாம் செய்கின்ற வேலைக்கு தகுந்த ஒரு சம்பளம் பெறுவதில்லை, நாம் கொடுப்பதை பெற்றுக்கொண்டு கடமை செய்கிறார்கள். தஞ்சமுடன் வண்ணான் நாவிதன் தன் கூலி சகலகலை ஓதுவித்த ஆசிரியர். ஆசிரியர்களெல்லாம் நான் ஒரு கடமையாக கடமை உணர்ச்சியோடு நமக்கு கற்பித்து தருகிறார்கள். சகலகளை ஓதுவித்த வாத்தியார் கூலி, வஞ்சமர நஞ்சு அறுத்த மருத்துவச்சி. அந்த காலங்களில் மருத்துவச்சின்னு ஒருத்தி இருப்பா, பிரசவ இல்லங்களுக்கு சென்று அந்த பெண்ணுக்கு பிரசவத்தை பார்ப்பா. அப்படி பார்க்கின்ற போது, இவன் ஏழை, இவன் பணக்காரன், இவன் நமக்கு நன்றாக சம்பளம் கொடுப்பார், இவன் கஞ்சன் என்றெல்லாம் மனதிலேயே நினையாது. எல்லோரையும் சமமாக பாவித்து அந்த மருத்துவச்சி பிரசவத்தை பார்த்து நஞ்சை நீக்கி விடுவான். அதை ஒரு வியாபாரமாக நினையாது. அதான் சொல்லுகின்ற பொழுது, வஞ்சமர நஞ்சிருத்த. இதே கருத்தை சொன்னான் சிவஞான சித்தியாரில் அருணந்தி சிவாச்சாரியார். மண்ணிலே சிலவியாதி மருத்துவன் அருத்தியோடும். அருத்தின்னா இறக்கப்படணும். ஒரு மருத்துவன் என சொல்லக்கூடிய முதல்ல நோயாளியை கண்டு இறக்கமுற்று, ஐயோ இவருக்கு இந்த நோய் வந்து விட்டதே என சொல்லி முதலில் அவருக்கு தேறுதல் வார்த்தை சொல்லி, பயப்படாதீங்க குணப்படுத்திடலாம், இது சாதாரணமானதான், எத்தனை பேர் குணப்படுத்தியிருக்கேன், பயப்படுதுங்க என சொல்லி இந்த பயத்தை நீக்கி அவனிடம் இருக்கின்ற பொருளை நினையாது இதனை தீர்ப்பது தரக்க கடமை என்று நினைப்பான். அதனால்தான் மண்ணிலே சிலவியாதி மருத்துவன் அரித்தியோடு இறக்கப்பட்டு கடமை உணர்வாக செய்வார். அதைத்தான் வஞ்சமர நஞ்சறுத்த மருத்துவச்சி. மருத்துவச்சு கூலி. மகா நோவுதனை தீர்த்த மருத்துவன் அடுத்தபடி வந்துச்சு. நம்முடைய நோயை தீர்ப்பதிலே மருத்துவன் எப்படி இருக்கிறான், கவனமாக இருப்பான். அந்த காலங்களில் மருத்துவத்துக்கு செல்லுகின்ற பொழுது அவர்களே மருந்தை தயாரித்து வைத்து கொடுப்பார்கள், கொடுப்பதை பெற்றுக் கொள்வார்கள். ஆகினாலே தமிழ் வைத்தியம் என்று தனி நூலே இருக்கிறது. எப்படியெல்லாம் வைத்தியம் நடந்து கொள்ள வேண்டும், இந்த வைத்தியன் என்பவன் நோய்க்கு எப்படியெல்லாம் கையாள வேண்டும் என்பதற்கு வள்ளுவன் இலக்கணம் சொல்லியிருக்கிறான். ஆகையினால இந்த ஐந்து பேர் இன்சொலன் இன்சொல்வுடன் இவர் கூலி கொடாத வேற ஏதுதான் செய்வேனோ யமன் தான். இந்த ஐந்து பேர்களுக்கு ஒதுமையை கொடுக்காமல் கூலி கொடுக்காமல் இருந்தால் யமன் அவர்களை என்ன செய்வான் என்று சொல்ல முடியாது. இன்னொரு இந்த பாட்டை படிக்கிறேன். அஞ்சு பேர் கூலியை கை கொள்ள வேண்டாம், அது ஏது இங்கு எனில் நீ சொல்ல கேளாய். தஞ்சமுடன் வண்ணா நாவிதன் தன் கூலி, சகலகலை ஓதுவித்த வாத்தியார் கூலி. வஞ்சமர நஞ்சறுத்த மருத்துவச்சு கூலி, மகா நோவுதனை தீர்த்த மருத்துவன் தன் கூலி. இன்சொலுடன் இவர் கூலி கொடாத பேரே ஏது ஏது செய்வானோ யமன் தானே. எனவே இவர்களை எல்லாம் யமன் பற்றி என்ன செய்வான் என்பதை சொல்ல முடியாது என சொல்லி காட்டுகிறார். ஆக நமக்கு உதவுகின்றவர் கைமாறு வேண்ட கடப்பாடோடு உதவுகின்ற எவரையுமே நாம் நன்றியோடு நினைத்தல் வேண்டும். அப்படி கைமாறு வேண்ட கடப்பாடோடு இருக்கின்ற அந்த கார்மேகத்தை விட கருணை மிகுந்தவன் நம்முடைய கண்ணுதல் பெருமான் ஒருவன் தான். கேளாமலே தானே வந்து ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அவன் எப்படியெல்லாம் அவன் உயிர்களுக்கு பரோபகாரம் செய்கிறான் எல்லாம் மறந்து விடக்கூடாது. இறைவன் தன்னுடைய நிலைமையிலே இருக்கிறார், தான் சுகமாக இருக்கிறார், சுரூப லட்சணத்தில் இருக்கிறார். இப்படி சுரூப லட்சணத்திலே இருந்தால் உயிர்கள் கடை தேராது என்பதற்காக தடத்த லட்சணத்திற்கு வருகிறார், தன்னுடைய நிலையை கீழே இறங்கி வருகிறார். அப்படி உயிர்கள் பொருட்டு அவன் தடத்த நிலைக்கு வருகின்ற பொழுது சிவம் என்ற சொல், தன் நிலையில இருக்கின்ற பொழுது சிவம், உயிர்கள் பொருட்டு அவன் வருகின்ற பொழுது சிவசக்தியாக மாறுகிறான். அப்படி சிவசக்தியாக மாறி இருந்து அந்த அருளையே திருமேனியாக கொண்டு, அந்த அருளையே திருமேனியாக கொண்டு பல பல வேடம் எடுக்கிறான் உயிர்களுக்காக. பல பல வேடமாகும் பரணாரிபாகன் பசுவேரும் எங்கள் பரமன்னார். இப்படி பல பல வேடங்களை எடுக்கிறான். அந்த வேடங்கள பொருள் என்ன, அவன் தாங்கி இருக்கிற அவனுடைய திருமையை அங்கம் உபாங்கம் என்ன எல்லாமே ஒவ்வொரு தத்துவத்தை உணர்த்துகிறது, ஒவ்வொரு தத்துவத்தை உணர்த்துகிறது. அவன் மேனியிலே இருப்பதெல்லாம் உலகோர் போன்று நம்மை ஆடுகின்ற அரசனுக்கும் மேலாக இருக்கின்ற அவன் மேனியிலே இருப்பது என்ன, எத்தனையோ குபேரனை அருகிலே இருந்தும் கூட பன்றிக்கொம்பை அணிந்திருப்பார், ஆமை ஓடை அணிந்திருப்பார், பன்றிக்கொம்பை அணிந்திருப்பார், ஆமை ஓடை அணிந்திருப்பார். அதற்கு எல்லாவற்றிற்கு மேலாக நம்முடைய பெருமான் பட்டு பீதாம்பரம் முதலானவைகளை விடுத்தாலும் மான் தோல், புலித்தோல், யானைத்தோல் இவைகளை விடு தன்னுடைய மேனியில் வைத்திருக்கிறார். மான் தோல் புலித்தோல் அழகாக சுந்தரரே சொல்லிக்காட்டுறார். இப்படியெல்லாம் இருக்கின்ற எவருமே விரும்பாத அந்த பெருமான் அவன் இருக்கின்ற இடம் எது, அழகாக தங்க மாளிகையில இருக்கலாம், ஆனால் சுடுகாட்டிலே சென்று அங்கே தனக்கு மேனிக்கு சாந்தாக திருநீரை சாம்பலை அணிந்து கொண்டிருக்கிறான். இப்படியெல்லாம் இருக்கின்ற அவன் தலையிலே ஒன்றை அடையாளமானமாக இருந்தானோ அவன் விரும்பி வெள்ளருக்கு போன்றவைகளை அவன் தன் மனையிலே தன்னுடைய தலையிலே அணிந்திருக்கிறான். வெள்ளருக்கு ஊமத்தை, இந்த ஊமத்தை வெள்ளருக்கு ரெண்டையும் கையால விட தொடமாட்டோம்னா மருந்துக்காகத்தான் சில இடத்துல அதை தொடுவோம், தொட்டாலும் அதை நன்றாக கையை நாம் சுத்தம் செய்கிறோம். ஆனால் பெருமான் அதை விரும்பி அணிந்திருக்கிறார். ஆகையினாலே ஊமத்தை வெள்ளருக்கு முதலானவர்கள் அணிந்திருக்கிறார். அத்தோடு மட்டுமல்லாது இந்த உலகத்திலே நாம் எதையெல்லாம் நாம் விரும்புவதில்லையோ அதையெல்லாம் மேனியிலே அணிந்திருக்கிறார். இதெல்லாம் எதற்கு என்பதை நம்முடைய நூல்களிலே விளக்கமாக பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பட்டினத்து சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற திருவற்றியூர் உருவா உருவதிலே இவைகளுக்கெல்லாம் விளக்கம் பேசப்பட்டிருக்கிறது. கந்த புராணத்திலே ததீச உத்தர படலத்திலும் விளக்கம் பேசப்பட்டிருக்கிறது. இதை அறிந்த சிவஞானிகள் என்ன செய்வார்கள், இதை அணிந்திருக்கின்ற காரணத்தாலே அவரை விரும்புவார்கள். அதான் கவனமா கொள்ள வேண்டிய பகுதி. இன்னைக்கு அவன் பண்டிக்கொம்பு அணிந்திருக்கின்ற காரணத்தினாலும், ஆமை ஊடு அணிந்திருக்கின்ற காரணத்தினாலும், தான் யானை மேல் ஏறாது குதிரை மேல் ஏறாது மூஸ் மூஸ் என்று இருக்கின்ற காளை மேல் ஏறி வருகின்ற காரணத்தையும், மான் தோல் புலித்தோல் யானைத்தோலை தான் பயன்பு மேனியில் வைத்திருக்கிற காரணத்தினாலும், சுடுகாட்டிலே அவன் நடமாடுகின்ற காரணத்தினாலும், சாந்தாக மேனியிலே சாம்பலை பூசி இருக்கின்ற காரணத்தினாலும் உன்னை என்று வேறு எவருக்கும் ஆட்பட மாட்டேன். ஏன், அதன் பொருள் புரிந்து விட்டது. இதை சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய திருவாக்கிலே திருத்துருத்தியும் வேள்வி குடியும் என்ற அந்த பதிகத்தில் அழகா சொல்லி காட்டுகிறார். அந்த பகுதியில கவனமா கொள்ள வேண்டியது என்ன, சொன்ன இவைகளெல்லாம் உனக்கு இருந்தா உனக்கு ஆட்படுவோமே ஆட்படுவோமேன்னு இருக்கும். ஆனால் பொருள் என்னவென்று சொன்னால், ஆட்படுவோம்னா ஆட்பட மாட்டோம்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. இவைகளுடைய உண்மை தத்துவங்களை காரணங்களை அதனுடைய உட்கருத்தை அறிந்து கொண்ட காரணத்தினால் தெரிந்தும் கூட உனக்கு ஆட்படுவோம் தான் பொருள் எடுக்கணும். இதுதான் சைவம் மரபு. இவரலாது இல்லையோ பிராணனா சுந்தரமூர்த்தி, நீர் விட்டு அவர் கடவுள் இல்லையோன்னு அர்த்தம் எடுத்துடக்கூடாது. இவரலாது இல்லையோ பிரானார் என்பார்க்கு ஆம் இல்லையாம், இவரே எனக்கு பிராணம் பொருள் எடுக்கணும். சைவத்திலே மரபு நீரில் நெறி மாறி நம் பொருள் கொள்ளுதல் கூடாது, அந்த அபச்சாரம். அது நமக்கு சிவனிந்தையிலே கொண்டு போய் விடுச்சு. அதே மாதிரி சுந்தர அருளிய திருத்திருத்திய வேள்வி கூடியில அங்கே நாம் இவருக்கு ஆட்படுவோமே ஆட்படுவோமேன்னா நான் அவருக்கு அடிமைப்பட மாட்டோம்னு அர்த்தம் இல்லை. உறவோர் அடிமைப்பட மாட்டார்கள், இதை அறிந்து நான் உனக்கு அடிமைப்படுவேன் அர்த்தம். அவர் சொல்லி காட்டுறார் பாருங்க. ஏன கொம்பும் இள ஆமையும் பூண்டு ஆங்குவோர் ஏறும் ஏறி காணக்காட்டில் தொண்டர் கண்டன சொல்லியும் காமுறவே மானை தோல் ஒன்றை உடுத்து புலித்தோல் வியர்க்கு இட்டு யானை தோல் போர்ப்பது அறிந்தோமால் நாம் இவருக்கு ஆட்படோமே. இது எல்லாம் இருந்தா அதுல ஒரு வார்த்தை அறிந்தோமா, அதனுடைய உண்மை காரணத்தை நான் அறிந்திருக்கின்ற காரணத்தினாலே உனக்கே ஆட்படுவேன் என்பதைத்தான் இப்படி ஆட்படோமே ஆட்படோமே என்று அங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுவார். எனவே இறைவனானவன் உயிர்கள் தன்னை அறிந்து தெரிந்து புரிந்து தன்னை அடைதல் வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி பல பல வடிவங்களை அவன் எடுத்துக்கொண்டிருக்கிறான். அதான் பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசு வேறும் எங்கள் பரமன்னார். எந்த இடத்துல எந்த வடிவத்தை எடுக்க வேண்டுமோ அந்த இடத்துல அந்த வடிவத்தோடு வருவான். அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுக்க வேண்டும் என சொன்னார், ஒரு வேடனாக வருகிறார். ஒரு வேடனாக வந்திருந்து பாசுபத சிரித்து கொடுக்க, நம்முடைய சிறுத்தொண்டனாருக்கு கணக்கரகம் செய்வதற்கு அங்கே வைரவராக வருகிறார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அந்தந்த வேடங்களிலே அவர் வந்து கொண்டிருக்கிறார். அதுல உயிர்களுக்காக தான் அழகிய கோலத்தையும் கொண்டது உண்டு. எப்படின்னா மதுரையிலே இருக்கின்ற நம்முடைய தடாதக பிராட்டி அம்மையார் அம்மையாரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கைரையிலே இறங்கி வந்து சோமசுந்தர பாண்டியனாக வர்றார். அப்படி சோமசுந்தர பாண்டியனாக வந்து அங்கே மகுடம் சிம்மாசனத்திலே பதவி ஏற்கணும். அப்படி பதவி ஏற்கணும் போது மன்னர்க்குரிய கோலத்துல மாறுறார் சுவாமி. இதை பரஞ்சோதி முனிவர் நன்றாக அனுபவித்து சொல்லி காட்டுகிறார். சிவன் தன்னுடைய இயல்பான வடிவத்தை விட்டு சிம்மாசனத்திலே தான் பதவி ஏற்பதற்குரிய அந்த சிம்மாசனத்தில் அமர்வதற்குரிய ராஜ கோலத்திலே தன்னை மாற்றிக் கொள்கிறார். எப்படி, அவருடைய உண்மை வடிவம் எது, சடை அணிந்திருப்பார் தலையிலே, அதே கொன்றை மாலையை அணிந்திருப்பார், அங்கே பாம்புகளை ஆபரணமாக உடலெங்கும் அங்கே பிடித்திருப்பார். இடவக்குடியினை ஏந்தி கொண்டிருப்பார். அத்தோடு மட்டுமல்லாது அவன் ஊரிலான் பேரிலான் என்ற அந்த இலக்கணத்தோடு வருவான். அப்படி ஊரில்லாத பேரில்லாத உறவில்லாத வருகின்ற அவன் மதுரையிலே நம்முடைய தடாதக பிராட்டியாரை இந்த திருமணம் செய்வதற்காக சோமசுந்தர பாண்டியனாக வடிவம் எடுக்கிறார். இப்படி வடிவம் எடுக்கின்ற பொழுது, சிம்மாசனத்தில் அமர்கின்ற பொழுது தன்னை மாற்றி அமைக்கிறார். இந்த வடிவத்தை சடையை மறைத்தார். மறைத்து இந்த சடைக்கு மேல நவ மணிகள் முதலானவர்கள் பதிக்கப்பட்ட மகுடத்தை தாங்கிக் கொண்டார். கொன்றை மாலையை நீக்கினார். சிவத்தை விட்டு கொன்றை பிரியாது. கொன்றையான் கொன்றையான் கொன்றையான் என்று அவனுக்கு நம்முடைய இலக்கிய நூல்கள் பேசுகிறது. அந்த இயல்பாக இருக்கிற அந்த சிவன் அடையாளத்துக்கு ஒருவர் சொன்றையையும் நீக்கிவிட்டு பாண்டிய மன்னனுக்குரிய அடையாள மாலையாக வேப்ப மாலையை போய் அணிந்துவிட்டார். அத்தோடு மட்டுமல்லாது இயல்பாக சிவபெருமான் பாம்புகளையே ஆபரணமாக அணிந்திருக்கின்ற நம்முடைய பெருமாள் அங்கே கல்கள் பதிக்கப்பட்டிருக்கின்ற பசுமொன்னால் ஆன ஆபரணங்களை மேனியங்கும் அரசன்போல் அணிந்து கொண்டார். கையிலே விடை கொடி இடவக்கொடியை தாங்கி இருக்கிற பெருமான் அந்த இடக்கொடியை இடவக்கொடியை விட்டு விட்டு மீன் பொறித்த கொடியினை கையிலே தாங்கி கொண்டான். ஊரிலான் பேரிலான் உறவியலான் என்று சொல்லப்படுகின்ற அவன் இப்பொழுது அவன் உறவினர் உண்டும் என்று சொல்லும்படியாக அங்கே மலையத்தோஷ பாண்டியனுக்கு மருமகன் என்ற உறவிலே வருவான். இதை அழகாக திருவிளையாடல் புராணத்து ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் இதை விளக்கமா சொல்லி காட்டார். சடை மறைத்து கதிர் மகுடம் தரித்து நரும் கொன்றை அந்தார் தனந்து வேப்பம் தொடை முடித்து விட நாக கலன் அகற்றி மாணிக்க சுடர்வோன் ஏந்தி விடை நிறுத்தி கயல் எடுத்து வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மடவரலை மணந்து உலகம் உழுது ஆண்ட சுந்தரனை வணக்கம் செய்வான் என்று இப்படி உயிர்கள் பொருட்டு அவன் பல பல வடிவங்களை எடுத்து அவன் உயிர்களை தம்மை அடைவதற்கு இப்படி பேர் உபகாரம் செய்து கொண்டிருக்கிறான். அவைகளெல்லாம் எப்படி வடிவம் எடுக்கிறான், அவன் இன்னும் என்னென்ன பேர் உபகாரம் செய்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த பதி உண்மையை நம்முடைய வாகீஷ முனிவர் ஞானாமிரதத்திலேயே ஒரு சில பாடல்களிலே நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். அதிலே நம்முடைய பெருமானை பற்றிய உண்மைகளை எல்லாம் நம்முடைய வாகீஷ முனிவர் 58வது பதிகத்திலே பதி உண்மையை தொடர்ந்து செலுத்தி வர்றார். எப்படி சொல்லிக் கொண்டு வருகிறார் என சொன்னார். யாவருக்கும் மேலாய் இருக்கின்ற அந்த பெருமானை அவனை பற்றிய உண்மை அறிதல் வேண்டும், பிரமாணம் வேண்டும். அவன் உண்டுமா இல்லையா என்பதற்கு பிரமாணம் எடுக்கணும். எப்பவுமே ஒன்றை பற்றி அறிவதற்கு காண்டல் அளவை, கருதல் அளவை, நூல் அளவை என்று இந்த மூன்றையும் தான் பிரதானமாக எடுத்துக்கொள்வார். ஆறு அளவைகள் இருந்தாலும், உட்பிரிவுகள் நிறைய அளவைகள் இருந்தாலும், காண்டல், கழுதல், நூல் அளவை இந்த மூன்று தான் பிரதானமாக கொள்ளப்படும். ஏற்கனவே அடியன் கூறியபடி காண்டல் அளவை படி கண்டால்தான் ஒப்புக்கொள்ளும் என்பதற்கு உரிய தகுதி நமக்கு இல்லை. அது பக்குவான் மக்களுக்கு மட்டுமே அவன் புறப்படுவான். ஞானக்கண் உடையார் மட்டும்தான் அவனை காண முடியும். அடுத்தால் போன்று நூல் அளவை என சொல்லக்கூடியது கௌரவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கருதல் அளவை வைத்து இறைவனை நிரூபித்து விடலாம். அந்த கருதல் அளவையை வைத்து எப்படி நிரூபித்து விட வேண்டும் என சொன்னால், நம்முடைய சைவத்திலே அடிப்படை கொள்கை என சொல்லக்கூடியது நம்முடைய சைவத்துல நம்ம சைவம் ஒன்றுதான். இந்த உலகிலே இருக்கின்ற பொருள்களை எல்லாம் நித்திய பொருள், அனித்த பொருள், நிலையான பொருள், அழியும் பொருள் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப சைவனுக்கு ரொம்ப முக்கியம். எது நித்திய பொருள், எது அழியக்கூடியது, அனித்தியம்ங்கிறது தெரியணும். வள்ளுவர்கிட்ட கேட்டார், எவன் கடை நிலையாக இருக்கின்ற ஒன்றுமறியாத அறிவிலி, ஏன்னா அவர் யாரை சொல்றான்னா நிலையாமையை உணர்ந்து அழிய போகின்ற பொருளை நிலைத்த பொருள் என நம்பி பின்னே செலுத்துகிறானே, அவனை விட கடைப்பட்ட அருமையை உடவன் எவனுமே இல்லைங்கிறான். எப்படி அழகாக சொல்லி காட்டா, நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. இப்ப என்ன அர்த்தம், நித்திய பொருள் எது, நிலையற்ற பொருள் எது என்பதை பகுக்கும் சைவத்துல ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய உலகத்துல முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உலகமே நிலையற்றது, இந்த உலகமே நிலையற்றது. சைவத்துல சொல்லக்கூடியது சூஞ்ஞான போத முதல் சூத்திரத்துல, இந்த உலகம் நிலையற்றது. உலகாயுதன் இருக்கான், உலகாயுதன் வந்து காண்டல் அளவை மட்டும்தான் ஒப்புக்கொள்றான். அவன் கேக்குறான், உலகம் அழிஞ்சதை நீ பார்த்தியா, உலகம் உற்பத்தி ஆனதை நீ பார்த்தியா, இல்ல பார்த்தேன்னு சொன்னவன நீ பார்த்தியான்னு கேக்குறான். நான் பார்க்கல. அப்ப பெரிய உண்டுங்கிற உலகம் நித்தியம்ங்கிறான் யாரு, நம்முடைய இந்த உலகாயுதன் என சொல்லக்கூடிய ஒரு சமயவாதி. ஆனா உலகம் அழியும் என்பதற்கு நமக்கு திருக்குறளிலேயே வந்திருக்கிறது, திருக்குறளிலேயே சொல்லி காட்டுகிறது. எப்படி, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்ல பொன்றாது நிற்பது ஒன்றும் இல். அழியக்கூடிய இந்த உலகத்திலே அழியாமல் இருப்பது தனக்கு ஊமை இல்லாத புகழ் மட்டும் நினைத்திருக்கிறார். இந்த குறள்ல அடிப்படை கருத்து, அழியக்கூடிய இந்த உலகிலே புகழ் மட்டும் அழியாம இருக்கான். அப்போ உலகம் அழிகிறது யார், வள்ளுவர் சொல்றார். அது சொல்றாரு பாருங்க, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்றாது நிற்பது ஒன்றும் இல்லை. பொன்றாதுன்னா அழியாது. இப்ப உலகம் அழிகிறது, புகழ் நிலைத்து நிற்கிறதுன்னு சொல்லி காட்டுறார். ஆகையினாலே நமக்கு நூல்களிலே இந்த அனுமான அளவிலே சொல்லுகின்ற பொழுது உலகம் தோன்றுகிறது, நிலை பெறுகிறது, அழிகிறது. இதற்கு இன்னும் ஒரு ஆதாரம் என்ன, இந்த தோற்றுவிக்கவும் நிலைநிறுத்தவும் சங்காரம் செய்வதற்குமே தனி அதிகாரிகள் இருக்கிறார்கள். தனி அதிகாரிகள் யாரு, பிரம்மா விஷ்ணு ருத்ரர், இவங்களுக்கு தானே வேலை. அப்ப பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எது இருக்கிறது, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நமக்கு ஒரே கடவுளுக்கு கொள்க. அப்ப பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஏன் இருக்கிறார், இந்த உலகம் தோன்றி நின்று அழியக்கூடியது என்பதை காட்டுவதற்காக அதனை தொழில் செய்விக்கின்ற பிரம்மனை நமக்கு காட்டுறார். ஆகையினாலே இந்த பிரம்மம் விஷ்ணு ருத்ரன் சொல்லக்கூடிய இவர்களை வைத்துக் கொண்டு உலகம் தோன்றுகிறது, நிறைவேறுகிறது, அழிக்கப்படுகிறது. ஆகையினாலே இந்த உலகத்துல தோன்றி அழியக்கூடியது. அப்போ இந்த இடத்துல தோன்றுகின்றது, நிற்கிறது, அழிக்கிறது என சொன்னால் சங்காரம் ஆகிறது. சங்காரம் ஆன பின்பு மீண்டும் தோற்றுவிக்க அழியா தன்மையுடைய நித்தியத்தன்மையுடைய ஒருவன் தான் இதை செய்ய முடியும். ஏன்னா எல்லாம் அழிகின்ற பொழுது அவனை அழிந்து விடுவான். அப்ப இந்த இடத்துல தோற்றமுடைய உலகம் அழிதற்குரியது, அழித்து அந்த உலகம் மீளம் தோன்ற வேண்டும் என்றால் அழியாத நித்திய பொருளாகிய ஒன்று இருக்க வேண்டும். அதுதான் மீளமும் தோற்றுவிக்கிறது. அந்த அழியாத ஒன்று இருந்து மீளவும் தோற்றுவிக்கிறது சங்கர காலத்திலேயும் தான் அழியாத எஞ்சி நின்று அதுதான் சிவம் என சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு ஷேடன் என்ற ஒரு பொருள் உண்டு. ஷேடன் என்ற ஒரு சொல்லுக்கு என்ன பொருள் என சொன்னால் எஞ்சியது. நாம சாப்பிட்டு தட்டுல மிச்சம் இருந்தா அதுக்கு ஷேடன்னு பெரியும், மிச்சப்பட்டதுன்னு அர்த்தம். இறைவனுக்கு ஷேடன் என்று ஏன் சொல்லப்படுகிறது என சொன்னால், இந்த உலகத்துல எல்லாமே அழிந்து விடும், ஆனால் ஒருவன் மட்டும் எஞ்சி நிற்பான். அதனாலதான் இறைவனுக்கு சேடம். 58வது பாடலுக்குள்ள பொருளை சொல்லி கொண்டு வர்றேன், நூலுக்கு வரலன்னு நினைச்சுக்காதீங்க. அந்த நூலுக்குள்ள பொருளை முதலில் சொல்லி கொண்டு பாடலுக்கு போறேன். ஆனால் நூலுக்கு இன்னும் வரலையேன்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காங்க. ஆகையினாலே இந்த உலகனை அழியக்கூடிய தன்மையுடைய இந்த உலகத்தை தோற்றுவிக்க ஒருவன் வேண்டும் என்பது அதனால் பெரியப்படும் தெரியப்படுகிறது. உலகாயுதம் என்ன, இன்னொருத்தன் என்ன சொல்றான்னா, இந்த உலகத்துல செடி இருக்கு, அது தானா தோன்றுறது. மலைப்பிரதேசத்துல பார்த்தா தானா தோன்றுறது, கொஞ்ச நாள்ல அதை அழிஞ்சு போகுது. அதன் அடியில கிடக்கிற விதை தானா தோன்றுறது. இப்படி தானா தோன்றும், தானா அறியும்ன்றான். ஆனா தானா தோண்டி தானா அழியக்கூடிய தன்மை உலகிற்கு இல்லை. இன்னைக்கு சிந்தனையில வரக்கூடியது ஏன்? உலகம் என சொல்லக்கூடியது ஜட மாயையில் இருந்து தோன்றுவது. ஒரு மாய ஜடப்பொருளினை அது இயங்கும், ஆனால் அது தானாக சுயமாக இயங்காது, நாம இயக்கினான்தான் இயங்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இயக்கம் புரிவது எங்கும் செல்வது. சைக்கிள் இருக்குல்ல, அது இயக்கம் செய்கிறது, சுழல்கிறது, எங்கும் போகிறது. எங்கும் போயிருக்குன்னா அது சைக்கிள் சானாவா போகுது? அதில் உட்கார்ந்துட்டு ஒருத்தர் பெடலை போட்டு மிதிச்சு உந்து சக்தியை ஒருவன் கொடுத்தால்தான், ஒருவன் இயக்கினால்தான் ஜடப்பொருளாகிய சைக்கிள் இயங்கும். ஒருவன் தன்னுடைய இரண்டு சக்கர வாகனத்தில் அமர்ந்து கொண்டு ஒருவன் இயக்கினால்தான் அந்த ஜடமாகிய பைக்கு அது இயங்கி நமக்கு ஒரு செயல்பாட்டை தருது. இனி ஜடப்பொருள் இயங்கிறது உண்மை, உலகம் தோன்றுகிறது அழிகிறது உண்மை, ஆனால் ஜடப்பொருள் தானே இயங்காது, அதை இயக்குவதற்கு ஒருவன் வேண்டும். எதை போல அப்படிங்கிறார். சைவர்கள் வந்து சிவாலயத்திலே நடைபெறக்கூடிய அந்த தேர் ஓட்டத்தில் வரக்கூடிய தேரை வைத்து பல செய்திகள் இருக்கு, தேரை வைத்து பல செய்திகள் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த தேரை பத்தி இப்போ ஒரு செய்தி சொல்றேன். அந்த தேர் எப்படி செய்வாங்கன்னு சொன்னன்னா, தேரை செய்யறவங்க குறைஞ்சது ஒரு 50-60 தச்சர்கள் தேர் செய்வார்கள். ஒருத்தர் விட்டத்தை செய்வார், ஒருத்தர் சக்கரத்தை செய்வார், ஒருத்தர் தூணை செய்வார், ஒரு விதானம் அமைப்பதற்கு உள்ளே அந்த பட்டைகளை செய்வார். இப்படி 50-60 பேர்கள் சேர்ந்து அந்த தேரை செய்வார்கள். ஆனா அப்படி செய்கிற 50-60 தச்சர்களும் அவர்கள் இஷ்டம் போல செய்ய முடியாது. தலைமையாக ஒருத்தன் இருந்து கொண்டு இன்ன நீளம் இன்ன அகலம் இன்ன உயரத்திலே நீ இந்த சட்டத்தை செய், இன்ன பருமனிலே இத்தனை விட்டத்தினை வைத்து நீ சக்கரம் செய் என்று ஒருவன் ஏவத்தான் சக்கரம் செய்வார்கள். ஆளுக்கு ஒரு பக்கம் தோணபடி செஞ்சாங்கன்னா தேர் சேருமா? ஊர் கூடி தேர் செய்தாலும் ஒருவன் ஏவல் வழி நடக்கிறான். இப்படி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்திரன் முதலானவர்களாலும் வர்ணன் முதலாளர்கள் இந்த உலகம் இயங்கினாலும் சிவன் ஒருவன் ஏவலா நடக்கும். ஒரு கூடி தேர் செய்தாலும் ஒருவன் ஏவலா நடக்கிறான். இது வச்சு ஒரு பெரிய தத்துவம் உண்டாக்கு. அப்போ தேர் வந்தாச்சு, தேருடைய தொழில் அந்த வீதியில் அசைஞ்சு அசைஞ்சு வளம் வரணும். தானா வருமா? அதை நாம போய் இயக்கணும், வடம் முடிச்சு இழுத்தாத்தான் தேர் வரும். எனவே காணுகின்ற பொருள்களிலே கண்ணுக்கு அழகினை தருகின்ற அந்த தேரை அதை இயக்குவதற்கு ஒருத்தன் வேண்டும். ஆகையினாலேத்தான் என்ன செய்தல் வேண்டும், எந்த பொருளும் ஜடப்பொருளும் தானாக இயங்காது, நாம இயக்குறதுக்கு ஒருவர் வேண்டும் என்று சொல்லப்பட்டது. உடனே அவன் சொல்றான், மாணாக்கர் கேள்வி கேட்க நீங்க சொல்ல ஒத்துக்கணும், ஆனா ஜடமும் தொழிற்படுத எப்படின்னா, பசு இருக்கிறது, பசு மடுவுல பால் இருக்கிறது, இந்த பாலை சமயத்துல அந்த மடுவுல இருந்து தானா விழுத, ஒருத்தர் கலக்காம விழுத, பசுவை எல்லாரும் கலக்கணும். பின்னால் அவன் நூல் வரும்போது உதாரணம் சொன்னார், ஆனா கறக்காமலே சில இடத்துல பால் வருதே, அது எப்படின்னா, அந்த சொன்னார் ஒருவருமே கறக்காமல் மடுவிலே இருந்து பால் வழி வழிந்தது என சொன்னார், தானா கறக்காது, உயிருள்ள பசு உணர்ச்சி பட்டு அதை வெளியே தள்ளுகிறது, அதை இயக்கிறது உயிருள்ள ஒரு பசு. எனவே அந்த இயக்கியது ஒரு உயிர். நீ சொல்லுபடி பார்த்தால் இடமாகிய பால் தானே வடியும் என்றார், இறந்த பசுவிடம் இருந்து பால் மடுவில் இருந்து வெளிவருமா என்று இப்படி கேட்கிறார். இதே போல இரும்பு இருக்கிறது, காந்தம் இருக்கிறது, இந்த இரும்பை காந்தம் இருக்கிற தன்மை உடையது, ஆனா இப்படி இங்கேயும் இங்கேயும் வைத்து விட்டால் இந்த இரும்பை காந்தம் இருக்காது. இதை அந்த எல்லைக்குள்ளே கொண்டு சேர்க்க ஒருவன் இருக்கும், இப்படி கொண்டு போய் சேர்த்தா எல்லைக்குள்ளே கொண்டு போக ஒருவன் இருந்தால்தான் இந்த காந்தம் இரும்பை இழுக்கும். காந்தத்திற்கு இழுவை ஆகர்ஷிக்கிற சக்தி இருக்கிறது, ஆனால் காந்த எல்லைக்குள்ளே ஒருவன் நகர்த்தி விட வேண்டுமே, ஒருவன் வேண்டுமே. ஆகையினாலே இந்த உயிர்கள் என்ன செய்யாத, இந்த உயிர்கள் தான் காணுகின்ற உலகை படைப்பதற்கு அழிப்பதற்கு ஒருவன் வேண்டும் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார்.
1: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அதான் சொல்றேன், நம்ம ராமச்சரவதோட சொன்னாரு, சில பாட்டியா கொஞ்சம் விட பாடலான்னு. நான் என்ன அடியேன் வேண்டுகோள் அதல்ல, இயல்பா அந்த பண்ண அமைந்திருக்கணும். நம்ம வற்புறுத்தி வந்து அந்த பண்ண திணிக்க கூடாது, பண்ண திணிக்க கூடாது. அதனால என்ன பண்ணா, பிரிச்சு ஒரு பாட்டும் பிரிக்காம போட்டா புக்கு இப்படி போகும். இப்பவே மற்றதெல்லாம் பொருள் கொடுத்து வாங்குவான், இதை கொடுத்து வாங்கும்போது என்ன சார் பெரிய புராணம் வந்து இது மாதிரி என்ன 250 ரூபாயா விலை எல்லாம் குறைச்சு கொடுக்கணும் சார். அதான் எங்களை அட்வைஸ் வேற நீங்களே மற்றதுக்கெல்லாம் ஒண்ணு. நேற்று வாங்கின துணி எல்லாம் கேட்டவங்க இது இன்னைக்கு வருது 30 ரூபாம்மா, காலம் அப்படித்தான் இருக்குதுன்னு வாங்கிட்டு போடுவான். இந்த புசுதல வேலை மட்டும் போட்டா மட்டும் ரொம்ப குறைச்சு கொடுக்கணும் சார், எங்களை அட்வைஸ் வேற. உங்களெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எனவே அதனால நாம வந்து அந்த பாட்டுல உண்மையாகவே அந்த இசை அமைப்பு இருக்கணும், இருப்பதை மட்டும் தொகுத்தா போதும். வருந்து சேர்க்கலாம், கம்பபானர் கோயில் வாயில கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது ரெண்டு சொல்லு, அதனால பார்த்தேன். ஆனா சிலருக்கு இடர்படுது. அதனால இந்த கட்டளை மாத்துறதுன்னு பாருங்க, அது இவங்களுக்கு வரும். அது மாதிரி வந்ததுன்னா நமக்கு தெரியல, அது தெரிஞ்சா அப்படி வந்தா வருமோ. எப்படி தெரிஞ்சு கொள்றது? இந்த புண்ணிய இந்த பிறகு செஞ்சது இந்த அளவுதான், கடையை கட்ட வேண்டியதான். அந்த மாதிரி எல்லாம் எங்க பாட முடியும்? உம்பர் ஒங்கு கோபுரத்தின் முன் நிறைஞ்சி உள் அணிந்து அம்பன் மாளிகை பூரத்தின் அன்பரோடு சூழ வந்து இம்பர் ஞாலம் உய்ய வந்த பிண்டையார் இறஞ்சுவார் செம்பன் மாலைக்கு. அங்கதான் அந்த சரிவல்ல தடுவ குழைந்த அருளும் திருவேரி, இப்படி படிச்சுதான் நல்லதுதான். கம்பரை வந்து எதிர்வணங்கும் கவுனியர்தம் காவலனார், அங்க வேறுன்னு போட்டுணும். போட்டாதான் எப்பா உன் இழுப்ப நம்ம வேற மாதிரி இடுன்னு அர்த்தம். ஆகவே பாட்டை இசையோடுதான் கூட்டி படிக்கும். செம்பன் மலைக்கொடி தடுவ குழைந்தருளும் திருவேணி கம்பரை வந்து எதிர்வணங்கும் கவுனியர்தம் காவலனார் பம்புதுணி பம்புதுளி கண்ணருவி பாய்ந்து கண்ண துணி தண்ணி அப்படியே வரும்படியா மயிர் புலகம் வர உடம்பெல்லாம் சிலிர்க்க தம்பெருகு மனக்காதல் தள்ள நிலை விசை வேண்ட இசை தாழ்ந்தார் அப்படியே கிழ விழுந்து வணங்கினாராம். பல முறையும் பணிந்தெடுந்து பங்கைய செங்கை புகழ்ப்ப மலரு முகம் அளித்த திரு மணிவாயால் மறையான் என்று உலகுய்ய எடுத்தருளி. இது பாருங்க தொடக்கத்தை அப்படியே சொல்லிட்டு விட்டுட்டார். உருகிய அன்பு என்புருக்க நிலவு விசை முதல் தாளம் நிரம்பிய நீர்மையில் திகழ. பாருங்க அந்த மறையான்கிற பதியத்துல முதற் தாளம் நிரம்பிய நீர்மையில் திகழம், என்ன முதற் தாளம் பாட்டுருதே அதுல நீங்க அப்படியே எப்படி படிப்பீங்க அத? அது அந்த இசை அது நீதான் பார்க்கணும். போற போக்கள் பார்த்தீங்கன்னா இசை இசை இசை நேர்மை எப்படி வச்சு பாடாரு வைக்கிறது அல்லவா. பாடினார் பணிவுற்றார் பரிவுறும் ஆனந்த கூத்து ஆடினார் அகம் குழைந்தார் பெருமானை கண்டளவில் காஞ்சிபுரத்துல உள்ள சென்ற உடனே இவ்வளவெல்லாம் அவருக்கு உடல்ல அந்த மெய்சில் இருக்குதான். அஞ்சலிதம் சென்னியின் மேல் சூடினார் மெய் முகிழ்த்தார் சூகரமும் அன்னமும் ஆய் தேடினார். பாருங்க பன்றியும் அன்னவுமாய் இந்த தேடினதுல எப்படி தேடினார்னா அவங்க அப்பாவும் பிள்ளையும் தேடின மாதிரி அவ்வளவு ஆழமா கண்டே பிடிக்கணும்னு நினைச்சு தேடின மாதிரி தேடினாராம். இருவருக்கும் தெரிவறியார் திருமகனார் அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் செய்தும் கூட தெரிய முடியாத அந்த பெருமானுடைய திருவடியை இவ்வாறுலாம் செய்தாராம். மருவிய ஏழிசை பொழிய மனம் பொழியும் பேரன்பால் பெருகிய கண்மழை பொடிய பெரும்புகழி பெருந்தகையார் உருகிய அன்பு உள்ளழைப்ப உமிதழுவ குடைந்தவரை பருகிய மெய்யுணர்வினோடும் பரவியே புறத்தணிந்தார். எல்லாருக்கும் தெரியும் எங்க இருக்குது, காஞ்சிபுரத்துல ஏழவார் உடலில் வழிபாடு செய்திருக்கிற ஏகம்ப பெருமான் இல்லைங்களா. பெருமான் மட்டும் இருப்பார் ஏழவார் உடலில் அப்பக்கத்துல அப்படியே பராந்தம்னா அந்த மரம் எல்லாம் மாமரம் வளம் வந்த பிறகு அந்த மேடையில அப்படி ஏறும் போதே ஏழவார் உடலில் அப்படி கொஞ்சம் தாண்டுனா முருகப்பெருமான் காட்சி அளிப்பார் அல்லவா. எனவே இப்படி ஏகம்பநாதரை இப்படி எல்லாம் வழிபாடு செய்து புறத்தணிந்து தொண்டருடன் போந்தமைந்த திருமடத்தில் பெருக்கரும் பேருலகிய பெற்றருளும் பிள்ளையார் மரப்பரிய காதலுடன் வந்தெய்தி மகிழ்ந்துரைவார் அறப்பெரும் செல்வ காமக்கோட்டமணிந்திரஞ்சினார். அம்மா தனியார் கடத்துல போய் அங்கேயும் வணங்கினாராம். திரு ஏகம்பத்தமர்ந்த செடுஞ்சுடரை சேவடியில் ஒருபோதும் தப்பாதே உள்ளுருகி பணிகின்றார். ஒருபோதும்னா அந்த ஆறு காலமும் தவறாமல் சென்று வழிபட்டாராம். மறுபு திரு ஏமம் வளர் இருக்கு குரல் மற்றும் பெருமிசை திருப்பதிய தொலை புனிந்தார் பிள்ளையார். இதெல்லாம் யாப்பு வகை. இந்த யாப்பு வகையில பல்வேறு யாப்பு வகையான பாடலையும் அங்கு பண்ணலாம். நீடு திருப்பொழில் காஞ்சி நெறிக்காரை காடிறஞ்சி தென்னறிக்காரை காடு சூடு மதி கண்ணியா துணைமலர்ச்சியை வழிபாடி ஆடும் அவர் இனிதவரும் அநேகதம் காவதம் பரவி, அநேகதம் காவதம் அதெல்லாம் அது ஒரு பகுதி. மாடு திருத்தானங்கள் பணிந்தேத்தி வைகினால், எனவே காஞ்சி மாநகரில் இருக்கிற திருக்கோயில் பலவும் வழிபாடு இருந்து ஒவ்வொன்றாக வழிபாடு செய்தான். என் திசையும் போற்றிசைக்கும் திருப்பதியமற்றதன் புறத்து தொண்டருடன் இனிதேகி தொல்லை விடம் உண்டிருண்ட கண்டர் மகிழ் மேற்றலியும் திருமேற்றலி முதலான தலத்தெய்தி முதலான கலந்தேத்தி மண்டு பெரும் காதலினால் வணங்கி மீண்டிணிந்திருந்தார். இடையில கொஞ்சம் தொலைவாக இருக்கிற கோயில்லாம் சென்று வணங்கி மீண்டும் அந்த காஞ்சிக்கு வந்து விட்டாராம். ஆகவே காஞ்சியில ரொம்ப நாள் வந்திருக்கார். அப்பதியில் விரிப்பினுடன் அங்க நரை பணிந்தமருவார் செப்பரிய போல் பாலி திருநதியின் தென்கரை போய் மைப்பொழியும் கண்டர் திருமால் பேரு மகிழ்ந்திரஞ்சி உப்புறம் செத்தவர் தம்பி மொடி மாலை சாத்தினார். திருமால் பேருங்கிறது சென்று அங்கேயும் வழிபாடு செய்தாராம். திருமார்பேருடைய வருதம் திருவருள் பெற்றெழுந்தருளி கருமாலும் கருமாவாய் காண்பரிய கடல் தாங்கி மறு ஆற்றல் மடவிடையார் திருவல்லம் வணங்கி தம் பெருமார்க்கு திருப்பதிய பெரும்பெனையில் அணிவித்தார். ரொம்ப அருமை. திருவல்லம் அந்த சுவாமி எல்லாம் இருந்த இடம் இல்லைங்களா? இப்ப அது மாதிரி ஒரு சாமி இல்லவும் இல்ல. அப்ப இருந்து ஒரு நல்ல நல்ல தங்கமான ஒரு சாமி இருந்தார் அல்லவா? அங்குள்ள பிரபதியில் அரிக்கரியார்களில் வணங்கி பொங்கு புனல் பால் யாற்றின் புடையில் வடபால் இறைவர் எங்கு முறை பதிவணிவார் இளம்பயம் கோட்டூர் இறைஞ்சி திரு இளம்பயம் கோட்டூர் செங்கன் விரை ஓய்த்தவரை திருப்பதியும் பாடினார். திருத்தொண்டர் பலசூழ திருவிற்கோலமும் பணிந்து பொற்பதிய தொடை மாலை புறம் புரி எரித்த பரிபாடி அருட்புகழி ஆந்தகையார் தக்கோலம் அணிந்தருளி விருப்பினுடும் திரு ஊரல் மேவினார். திருவூரல் என்ற பதி எல்லாம் பதியங்களை அடிக்க சொல்லிக் கொடுத்தார். தொழுது பலமுறை போற்றி சுரர் குருவுக்களை யமுனி வடிவில் தவம் புரிந்தேத்த மண்ணினாத்தமை மலர்ந்த பலந்தில் செல்லும் தமிழ் மாலை பதியேசி புனிந்தருளி முழுதும் அளித்தவர் அருளால் போந்தனர் முத்தமிழ் விலகர் திருவுருள் சென்று அங்கேயும் பெருமான எல்லாம் வழிபாடு செய்து வந்தாராம். குண்ட நடும் திளையாளர் குலவியபல் பதிபிரவும் நின்ற விருப்புடன் இறைஞ்சி நீடு திரு தொண்டருடன் பொன்றையங்கு மணிமாட பூந்தராய் புறவலனார் சென்றணிந்தார் பழையனூர் திருவாலங்காட்டருகு. அப்பா திருவாலங்காடு அண்மையிலே சென்றாராம் பழையனூர். இம்மையிலே புவியுள்ளோர் யாரும் காண ஏழுலகம் போற்றிசைப்ப எம்மையாளும் அம்மை திருத்தலையாலே நடந்து போற்றும் அம்மையப்பர் திருவாலாம் காணாம் என்று அருமை அல்லவா? அம்மையார் அந்த தலையில் வந்து காலால் நடந்து போகக்கூடாது என்று கருதி தலையால் நடந்து சென்ற இடம் அந்த அந்த இடம். அப்படி அம்மையாருடைய அந்த கையினால் பட்ட இடமானதுனால அந்த இடத்துல தான் கால் வைக்கக்கூடாது என்று கருதி என்ன செய்தாராம் பெருமான் ஞானசம்பந்தர் தலையா அவர் நான் தலையாலே நடந்து போன இடம் அது என்று கருதி தம்மை உடையவர் மூதூர் மிதிக்க அஞ்சி அந்த இடத்தை தான் மிதிப்பதற்கு அஞ்சி செம்பை வரும் சிகாமணியார் சாரச் சென்று செம்மை நெறிவழுவாத பதியின் மாடோர். மாடோர்னா ஒரு அருகில அந்த திருவாலங்காட்டுக்கு அண்மையில் உள்ள ஒரு ஊர். அண்மையா சும்மா ஒரு மைல் ஒன்றரை மைல் உள்ள இருக்க மாடுவோர் செழும்பதியில் அன்றிரவு பள்ளி சேர்ந்தார் போனார். ஏன்னா அவங்க எல்லாம் பகல் பூரா நடந்து போறதுனால இரவு எட்டு ஆச்சுன்னா அவர்லாம் அந்த காலத்துல உணவு உணவு உறக்கம் எல்லாம் தோன்றும். அப்படி செய்தாரலாம். அப்படி செய்கின்ற பொழுது மாலை இடையாமத்து பள்ளி கொள்ளும் மறையவனார் தம் முன்பு கனவிலே வந்து ஆலவனத்தமர்ந்தருளும் அப்பர் தம்மை அயர்த்தனையோ பாடுதற்கு அருளி செய்ய. இப்ப அப்படி இரவில் அப்படி புயல் கொள்ளுகின்றவரை போட்டு ஏப்பா திருவாலங்காடை மறந்துட்டியா என்று பெருமான் கனவில சொன்னாராம். அப்படி கனவில சொன்ன உடனே ஞானம் ஞானம் இருள் நீங்க வரும் போலிவேந்தர் நடு இடை ஆமத்தின் இடை தொழுது உணர்ந்து வேலை விடம் உண்டவர்தம் கருணை போற்றி மெய்யுருகி திருப்பதியும் விளம்பனுட்டார். இப்ப திருப்பதியங்கள் எங்கே செய்ய அருளப்பட்டது என்பதோடு கூட எப்பொழுது செய்யப்பட்டதுங்கிறது சொல்லியிருக்க நடு யாமத்துல பண்ண இந்த மாதிரி இடங்கோடி உலக்கு இருக்குதா எங்கேயாவது? பாடல் பாடினார் என்று சொல்லப்படுது. ஆனா அப்படி இருக்கும்போது எப்படி இருந்தார் இது? இப்ப நீங்க சொன்ன உடனே அரே அப்ப சேக்கரா பெருமான் ரொம்ப இப்படி எல்லாம் பாருங்க எப்ப எந்த இடத்துல பாடினா எப்பொழுது பாடினார்னா சொல்றாருன்னு வியக்கிறோம். பிஹெச்டி பையனா இருந்தா ஐயா இது வந்து அம்மா வழிபட்ட காலம் கிபி 2nd century ஐயா பாடினது 12nd century 1000 ஆண்டுக்கு முன்னே இந்த பதியத்தை பதியம் பாடினவர் 7nd century பதியம் பாடினவர் 7nd century அம்மையார் நிலை கிபி 2nd century முன்னால சேக்கிடார் பாண்டது இப்போ. இப்படி இருக்கும்போது இந்த பதியத்தை இரவு நேரத்தில் பாடினார்னு ஐயா சொல்றீங்களே அது எப்படி சொல்லுகிறீர்கள் என்று பையன் கேட்பான். கேட்கணும் அவன் தான் பையன். மக்கு மாதிரி எதையும் தாங்கும் இதையும் கேட்பான். ஆடா ராஜா அருமை அருமை அப்படிதான் படிக்கணும். இங்க பான பதியம் என்ன தெரியுமா? துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் அந்த வரிதான் இது. இரவில் பாடினதுங்கிறது ஆறும் துஞ்ச அடியேன் தூங்க வருவாரும் கனவில் வருவாரும் தொழுவிப்பாரும் என்ன மறந்துனியாப்பா அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனே பாடிட்டேன் தொழுவிப்பாரும். எனவே இந்த முதல் வரிதான் அவருக்கு சான்று. இல்லைன்னா எப்படி பையன் கேப்பான்ல? கேட்கணுமே அவன் தான் பையன். இரவில் பாடினான்னு சொன்னதை ஒத்துக்கிட்டு ஆகான்னு கண்ணத்தில் போட்டுட்டு போறது அன்பர்கள். ஆனா பையன் எப்படியா இப்படி இரவில் பாடினதுங்கிறது எப்படியா ஐயா சொன்னாங்க விளங்கலையா எங்களுக்கு அப்படி சொல்லும் போது என்ன பண்ணும்? ஆமடா ராஜா பாட்டுப்பா என்ன பாட்டு பாடினா துஞ்ச வருவாரு. அங்க என்ன இருக்கு? துஞ்ச தூங்க நிலையிலே வருவாரும் வருவாரும் தொழுவிப்பாரும் அப்படி இருந்த என்னை மீண்டும் வணங்கி விப்பாரும். அதனாலதான் தூங்கிய இல்லையில் இப்படி மறந்தனையோ என்று சொன்ன உடனே மறக்காமல் அங்கிருந்தவாறு பாடினார் நடிகருளில் பாடினார். அதனால திருமுறைகளை படிங்க. எப்படி படிக்கணும்னு கேட்டா சேக்கிழார் போல் பயில்க ஒரே வார். ஐயா திருமுறை எப்படி படிக்கணும் அப்படின்னார். சேக்கிழார் போல் பயில்க வணக்கம். நீ சேக்கிழார் போல்னா எப்படி படிச்சார்? பெரிய புராணத்தில் காணுங்க. இது மாதிரி ஒரு நூல் கிடையாது, இலக்கியம் இல்லையா? ஆமாம், இப்படியெல்லாம் என்னைக்கோ போன செயலை தான் வரலாறு சொல்லலாம், வரலாறு சொல்லலாம். ஆனா அந்த வரலாற்றுல பதியத்தை கூட இங்க பாடினார் இப்பொழுது பாடினார் இந்த சமயத்தில் பாடினார் என்று சொல்வதெல்லாம் இருக்கிற அமைப்புடையது பெரிய புராணம் ஒன்றுதான். எனவேதான் அந்த மாதிரி பாடினாராம் இரவு நேரத்தில். இப்ப இந்த இங்க ஒரு பதிப்பில் அதுதான் செஞ்சிருக்கிறோம். இப்ப இந்த துஞ்ச வருவாருங்கிற பதியம் இதற்கு முன்னைய தேவார பதிப்புல எல்லாம் என்ன போட்டிருக்கோம்? என்ன போட்டிருக்கேன்? திரு அலங்காட்டியர் அருளியதுன்னு இருக்கும், அவ்வளவுதான் போட்டிருக்கோம். ஆனால் இங்கேதான் பள்ளி கொண்டிருக்கும் பிள்ளையார் கனவில் எழுந்தருடைய இறைவர் நம்மை பாடுதற்கு அயர்த்தனையோ என அருள அந்நடியருள் யாமத்திடையே இறைவரை தொழுது இத்திருப்பதியத்தை அருளினார். அதான் இடங்கூறி விளக்கு திரு. அப்ப எனவே திருமடத்தில் நடியருள் யாமத்தில் இருந்தருளிய பொழுது அருளிய பதிகம் இது. அதுதான் அப்படிதான் எழுதும். இப்படித்தான் மூவருக்கும் போகணும் இருக்கும். இப்ப இது முதல் மூன்று முடிச்சிட்டோம். இனி திருநாவுக்கரச திருமுறை, சுந்தரர் திருமுறை. சுந்தர திருமுறைக்கு நம்ம சமாஜம் முன்னையே போட்டிருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்ன. ஆனா அப்படி உண்மைதான் இல்ல, ஓரளவுல முயன்று போயிருக்காங்க. எனக்கு ஆமா சொல்லுங்க. அதனால இங்கே நம்ம என்ன அதை அருமையா செய்து சுந்தரரையும் முடிச்சிடணும், முடிச்சு நூலா வந்துடணும். செய்கிறார் போல் பயில்க என்று ஒரு சொல்லால் சொன்னாலே போதும். அப்ப சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து படிக்கணும், சொல்லிய பாட்டின் இசை உணர்ந்து படிக்கணும், சொல்லிய பாட்டின் காலமறிந்து படிக்கணும். அப்படின்னு இப்படியாக ஆமா பழைய தினம் கதை சிறப்பி தேத்தி அஞ்சனமா கறி உரைத்தார் அருளாம் என்றே அருளும் வகை திருக்கரைக்காப்பு அமையச்சாத்தி. பாருங்க அந்த பதிகத்துல திருக்கரைக்காப்பு வரைக்கும் போயிருக்காரு. பஞ்சுரமாம் பழைய தரம் கிழமை கொள்ள, அது வந்து என்ன என்ன பண்ணிய தக்கராகம். ஆனா பஞ்சுர பண்ணுக்கு தக்கராகமோ பழம் பஞ்சுரம், பழம் பஞ்சுரம் அந்த பண்ணையும் குறித்து பண்ண. ஆனா சங்கராபரணமா வேற எது தெரியல தானே. ஏன்னா இப்ப இவங்க என்னன்னா கவர்ச்சிங்கிற அமைப்புல சிலத கொஞ்சம் வேற மாதிரி எல்லாம் போடுறாங்க, அது நமக்கு பிடிக்கிறது இல்ல, பிடிக்கிறது. இந்த கவர்ச்சிங்கிற முறைக்கு போகாதீங்கப்பா, அந்த மரபு நிலை பிழையாமல் சொல்லணும். ஆமா அது இப்ப நல்ல. அதனால இப்ப வரும்போது இப்ப சில பதியங்கள்லாம் இருக்கும்போது எண்ணுகேன்னு சொல்லி எண்ணுகேன தாண்டகம் அதெல்லாம் தாண்டகம்லாம் வந்து பற்றி பாருங்க, திருவருத்தம் எல்லாம் பாருங்க சரிங்களா. சில பதியங்களை வருகின்ற பொழுது இப்ப மடையில் வாழை பாய மாதரா என்ன வேணா அருமையா அருமையா வச்சு தாளங்களை எல்லாம் பிச்சு வச்சிடலாம் சரிங்களா. அது மாதிரி சில பாடல் இருக்கின்ற பொழுது அதை நீங்க வந்து ரொம்ப இதாவே பாடணும். இப்ப சடையா எனுமால் சரணி எனுமால் என்று இருக்குது, அதை போய் மாதர் மடப்பிடி மாதிரி படிக்கலாமா? படிக்கவும் முடியாது, முதல்ல முதல்ல படிக்கவும் முடியாது இயல்பாகும். மேலும் அந்த மாதிரி இன்ப இன்ப அமைப்புல அந்த சடையா எனுமால் அமைக்கிறார், அது துன்பச் சூழல் அமைக்கணும். மாதர் மடப்படியும் நல்ல இன்பச் சூழல் அமைக்கணும். நடை மூடை மாலை மகள் அதுபோல திருவாசகத்தை எந்த காரணம் கொண்டும் இந்த தாளம் விட்டு படிக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. நோ, ஏன்னா முழுக்க முழுக்க திருவாசகம் என்ன கூறுகிறது? ஒன்று பிரிவாற்றாமை பிரிந்திருக்கிறது, இன்னொன்று நீ செய்த உதவிக்கு எனக்கு யாருப்பா செய்வார் என்ற நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வையும் பிரிவாற்றாமையும் கொண்டு இயங்குவதுதான் திருவாசகம். எல்லா பாட்டும் எங்க நமச்சிவாயம் கொண்டு அச்சோபதியம் வரை சில பாட்டுல வந்து அச்சோபதியம் இருக்குதே, அது கொஞ்சம் நல்லா பண்ணி பாடலாம். ஏனென்றால் அவன் பெருமான் தந்த கருணையை வாங்கி பாடுகிறான். ஆர் பெருவார் என்று சொல்லும் போது அங்க என்னன்னு கேட்டா அந்த பெருமிதத்தோடு பாடுகிற பாட்டு. அத போய் இப்ப கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெடுதி கண்டாய், அதெல்லாம் நீங்க அப்படி சோகமா தான் பாடு. கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, நீத்தல் என்ன போகுது, என்னை விட்டுடாதப்பா, என்னை விட்டெழுதி கண்டாய், விரல் வேங்கையின் தோல் உடையவனே, மண்ணு உத்தர கோஷம் அங்கிக்க அரசி சடையவனே, தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கி கொள்ளே. இது வந்து நீங்க அந்த மாதிரி அந்த துன்பச்சூழல் மிகுந்ததான இறக்க உணர்வு மிகுந்த படிக்கும். இதுல நமக்கு ராகம் தான் தெரியும், கடையவனேனா ஏழு ஏழு பிறவிக்கு அவங்க இந்த பக்கம் திரும்ப அங்க போய் உங்க இசை, நீ எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் சரி எவ்வளவு இசை வச்சாலும் சரி தூக்கறி உன் இசை. திருவள்ளுவர் பன்னெண்ணாம் பாடற்கு எய்வின்றேன் தூக்கிறேன், பாடற்பொருளோடு எய்ந்த ஓசை தான் ஓசை. அதனால அந்த மாதிரி பெரும்பாலும் திருவாசகம் அந்த மாதிரி இல்லாம மோகனம் இந்த மாதிரி இருக்கிற படிக்கிறது நல்லா இருக்கும். படிக்கணும் என்ன பண்றாங்க போட்டோம். எனவே அருளும் வகை திருக்கடைக்காப்பமைய சாத்தி பழைய தீரம் பஞ்சுரமாம் பழைய தீரம் கிழமை கொள்ள பாடினார் பாரெல்லாம். எனவே பாட்டின் தொடக்கம் நடுவில் இருக்கிற வரலாற்று சிறப்பு இல்லைங்களா, அப்புறம் அந்த பஞ்சுரமாம் பண்ணினுடைய திறம் கொள்ள பாடினார் என்ற மூன்று கருத்து அந்த பண்ணை ஒட்டி சொல்லுவோம் பாடலுக்கு. அந்த இவருடைய நீரிக்கு உதவி செய்ததை எத்தனாவது பாட்டுல சொல்றாரு, வஞ்சப்படுத்தி ஒருத்தி வாழ்நாள் உள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் ஆலங்காட்டியம் அடிகளே. அந்த வஞ்சப்படுத்தி ஒருத்தி வாழ்நாள் உள்ளும் வகை கேட்டு இரவில் அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும் போது அவன் அவள் வந்து என்ன பண்ண வடிவம் எடுத்து இவனை இறத்தை வைத்துட்டான். இந்த மாதிரி இருக்கிற அந்த வரலாற்றை இருக்கிறார். அதனாலதான் துஞ்ச வருவாரும் என்ற பாட்டின் முதற் குறிப்பு அந்த வரலாற்று குறிப்பு அந்த பாட்டிலே இருக்குது. அந்த பாட்டில் இருக்கிற அந்த வரலாற்று குறிப்பையும் சொல்லி இது எவ்வாறு பாடணும், அந்த பஞ்சுரமாம் பழம் பண்ணில் பாட வேண்டும் என்று சொல்லி ஒரு பதிகத்திற்கு இந்த அளவு குறிப்பு தரப்படுகிறது. இதுல நம்முடைய பெரிய பிராணத்துல இந்த மாதிரிலாம் இருக்குது. பாடினார் நீடு மிசை திருப்பதியும் பாடி போற்றி நெடுங்கங்குள் இருள் நீங்கி நிகழ்ந்த காலை மாடு திரு தொண்டர் உலாம் அணிந்த போது மாலையினில் திருவால வனத்து மன்னி ஆடுமவர் அருள் செய்த படியே எல்லாம் அருளி செய்து அகமலர பாடியேற்றி தேடர் பயில் திருப்பதியை தொழுது போந்து திருப்பாசூர் அதன் மறைந்து செல்லவிட்டார். பாருங்க முதல் ராத்திரி என்னப்பா நீ பாட மறந்தனையோன்னு சொன்னதுனால இரவு பாடிட்டார். ஆனா மறுநாள் புலந்ததும் சரி பெருமான் திருவள்ளம் நம்மை ஆட்கொள்ளுகிறது வர வேண்டும் என்று திருவள்ளம் பட்டுகிறது சொல்லிட்டு மீண்டும் அது காலில் நடந்தே போய் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வணங்கிட்டு என்று இப்படியெல்லாம் அந்த பதியை போற்றிய பாங்கை நமக்கு சொல்லுகிறார். அடுத்தது திருப்பாசூரன் இந்த அங்குமற்ற செழும்பதியோர் எதிர்கொள்ள சென்று புக்கு பொறுப்பறையின் மடப்பாவை இடப்பாகத்து புராதனவே இடங்கொண்ட புனிதர் கோயில் விருப்பினுடன் வளங்கொண்டு புக்கு தாழ்ந்து வீழ்ந்து எழுந்து மேடியலாம் முகிழ்பனின்றே அருட்கருணை திருவாளன் நாமம் சிந்தை இடையார் என்று இசைப்பதியும் அருளி செய்தார். பாருங்க அங்கு அந்த திருவாளன் நாமம் சிந்தை இடையார் என்று இசைப்பதியும் அருளி செய்தார். சிந்தை இடையாருங்கிறது என்ன இந்த பாட்டு இருக்குல்லவா, சிந்தை இடையார் தலையின் இசையார் செஞ்சொல்லார் வந்து மாலை வைகும்போது என் மனத்து உள்ளார் மைந்தர் மனவாளர் என்ன மகிழ்வார் ஒரு போலும் பைந்தன் மாதவி சோலை சூழ்ந்த பாசுரை. ரொம்ப அருமை அருமை பாருங்க. இப்ப சிந்தை மனதிலும் இருப்பார் தலையிலும் இருப்பார் பாக்கிலும் இருப்பார். மனதில் இருப்பார் சிந்தை இடையார் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா சிந்தையில வந்து இருப்பார்னா அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி இருக்க அறிவுடைய சிந்தை என்ன சொல்லும், பெருமானையே தியானம் பண்ணும். பெருமான தியானம் பண்ணுதல் எது முக்கியம், திருமந்திரம் தான் சொல்லும் அல்லவா, எது நமச்சிவாயிரி ஓ பஞ்சாட்சரம் சொல்லும். எனவேதான் சிந்தை இடையார் என்ற பதியத்தை அந்த சொல்ல தொடர் வச்சுக்கிட்டு என்ன சொல்லுகிறார், சிந்தை இடையார் என்ற தொடர்தான் இருக்கு கலைகனா இருந்து இங்க என்ன சொல்லுது, திருவாள அருட்கருணை திருவாளன் நாமம் சிந்தை இடையார் என்று இசைப்பதியம் அருளி செய்தான் அப்படிங்களா. அப்ப சிந்தையில வந்து மறவாமல் கொண்டாடுறாங்கிறது என்ன கேட்டா, ஏன்னா இப்ப மனசுல வந்து பெருமானை வந்து நினைக்கலாம் அவ்வளவுதான் முடியும், மனசுக்குரிய வேலை நினைக்கதான் முடியும். அப்ப சிந்தையில கொண்டாரனை எப்படி கொள்ள முடியும்னாரு, அவருடைய திருவாளம் திருநாமமாக இருக்கிற திருவேஞ்சலத்தை ஓதிய வகையினாலே சிந்தையிலேயே கொண்டார். அப்ப சிந்தையில் வைப்பது எங்கனம் என்றால் திருவைந்தெழுத்தை எண்ணியவாறு இருப்பது சிந்தையில் வைத்தல் என்பது போல. இப்படி எல்லாம் போற போக்குல அதற்கெல்லாம் உரைகளும் கண்டு சரி, அவர் அங்கிருந்தவாறு மண்ணு திருப்பதி இசை பாடி போட்டி வணங்கி போந்த அப்பதியல் வைகிமாறு பிங்கேரதம் வெண்பாக்கம் முதலாயுள்ள பிறபதிகள் பணித்தலைவார் பெருகுமன்பால் முன் நிறைந்த திருவாய் மஞ்சன நீராட்டும் முதல்வேடர் கண்ணப்ப நாயனாரை உண்ணி ஒளிர் காலத்தி மலை வணங்க உற்ற பெரு வேட்கையுடன் வந்து சென்றார் காலத்தி மலை. அதுல மிகுந்த மகிழ்ச்சியானதுனால கண்ணப்ப நாயனாரோடு அவருக்கு அருள் செய்ததை வைத்து நீர் அங்க போனாராம். மிக்க பெரும் காதலுடன் தொண்ட சூழ மென்புணல் நாட்டு நாட்டினே கண்டு வெப்பம் காணும் தொக்க பெருவன் புலக்கால் அணிந்து போயி சூழ கபாலத்து சுடரும் மீறி முக்கன் முழுமதல் தலைவனிடமாகி உள்ள முயல் நெருங்கு காரிகரை முன்னச் சென்று புக்கிருந்து போற்றுவித்து அப்பதியில் வைகி பூதியரோடு உடன் மகிழ்ந்தார் புகழிவேந்தர். அதனால அந்த காலத்துக்கு போகிறவர் அதுக்கு முன்ன இருக்கிற காரிகரையெல்லாம் வணங்கினாராம். இறைவர் திருக்காரிகரை இறங்கி அப்பால் எண்ணில் பெறுவரை மகளிர் இருமருங்கும் எங்கும் நிறை அறிவின் நிறைபலவாய் அணியும் பொண்ணும் நிறைதுவலை புடைசிதறி நிகழ்வாகி அரைகடல்வானவர் கிறைவன் குளிசையேற்றால் அற்ற சிறை பெற்றவன் மேல் எழுவதற்கு சிறகடித்து பறக்க முயன்று இருந்த போலும் சிலை நிலத்தில் இருந்தருளி செல்லா நின்றான். அந்த தரையில் அப்படியே நடந்து போனதாம். போனா மாதவரில் நெருங்கு குடாம் பறந்து செல்ல மணிமுத்தின் பரிச்சின்னும் அரம்பின்றாக பூதினரை கடலணைய தென்னை செல்வை புறவடனார் இழந்தருளும் பொழுது சின்ன தீதில் ஒளி பலமுறையும் பொங்கியெங்கும் தெரிஞான சம்பந்தன் வந்தான் என்னும் நாதம் நின்ற செவியினவாய் மாக்கள் எல்லாம் நலமருவு நினைவொன்றாய் மருங்கு நின்ன. அங்கிருப்பதெல்லாம் உடனே வரவேற்பதற்காக அவரெல்லாம் சூழ்ந்தாரலாம்.
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மாதவரில் நெருங்கு குடாம் பறந்து செல்ல மணிமுத்தின் பரிச்சின்னும் அரம்பின்றாக பூதினர் கடலணைய தென்னை செல்வை புறவடனார் இழந்தருளும் பொழுது சின்ன தீதில் ஒளி பலமுறையும் பொங்கியெங்கும் தெரிஞான சம்பந்தன் வந்தான் என்னும் நாதம் நின்ற செவியினவாய் மாக்கள் எல்லாம் நலமருவு நினைவொன்றாய் மருங்கு நின்ன. அங்கிருப்பதெல்லாம் உடனே வரவேற்பதற்காக அவரெல்லாம் சூழ்ந்தாரலாம். காணவரதம் குளம் உலகு போற்ற வந்த கண்ணப்பர் திருப்பாது செருப்பு தோய மானவரி சிலைவேட்டை ஆடும் காணும் வானமறை நிலை வான மறை நிலை பெரிய மரமும் தூரும் ஏனையமையோர்தாமும் இறங்கியத்த எய்தவரும் பெருமையவாம் எண்ணிலாத தானமும் மற்ற அவை கடந்து திருக்காலத்தி சார எழுந்தருளினார். அவர் விளையாடிய அந்த இடம், அவர் வந்து அந்த மான் வேட்டையாடிய இடம், இவற்றையெல்லாம் கடந்து இப்பொழுது அங்கே உள்ளே செல்கிறார். திசை அணைத்து நீட்டினொழி தலைப்பமன் மேல் சிவலோகம் அணிந்ததென சென்றபோது விசை விளங்கு மணிமுத்தின் சிவிகி நின்றும் வேத பாதகர் பாலகர் இடிந்து வணங்கி மிக்க அசிவில் பெரும் தொண்டர்குலாம் தொழுது போற்றி அது அருகணைந்த போது பல்லக்கில் போகக்கூடாது என்பது கருதி பல்லக்கிலிருந்து இறங்கித்தரலாம். இறங்கிய உடனே எல்லா அந்த அறிவுகள் எல்லாம் அரகர அரகர அரகர என்ற ஒளி எழுப்பி வரவேற்றுக் கொண்டே போனரலாம். கையில் எனும் ஓசையின் அண்டம் நிறைப்ப அன்பால் இசை விளங்கு தமிழ்வருக திருக்காலத்தி திருமலையும் மலைகளில் யாது என்று கேட்டாரன். என எல்லா மலைப்பகுதியா இருக்கான், இதுல எது திருக்காலத்தின்னு கேட்டாராம். சொல்லும் போது வந்தணிந்த மாதவத்தோர் வணங்கி தாழ்ந்து மறைவாழ்வே சைவ சிகாமணியே தோன்றும் இந்த மலை காலனோடு அத்தி தம்மில் இகழி வழிபாடு செய்ய இறைவர் மேவும் அந்தமில் சீர் காலத்தி மலையாம் என்ன. இந்த மலைதான் அந்த மலை கண்ணப்பர் வழிபட்ட இடம்னு சொல்ல அவனி மேல் பணிந்தெழுந்து அஞ்சலி மேற்கொண்டு சிந்தை மகிழ்ச்சி சிந்தை களி மகிழ்ச்சி வர தெரிகிறாகும் வானவர்கள் தானவர்கள் என்றெடுத்து செல்வார். வானவர்கள் தானவர்கள் பாதைபட வந்து மாகடல் விடம் தானமது செய்த இடம் சிவன் மேவுமலை தன்னை வினைவில் ஏனமின மானினோடு கிள்ளைதனை கொள்ள எழில் எழிலார் கவனினால் காணவரதம் ஆமகிழ கனகமணி இலகு காலத்தி மலையே என்றெல்லாம் அந்த பாட்டு வாழ்த்து மலை. இதை முதல்ல பாண்டாராம். இப்ப பாருங்க திருக்காலத்தி இதுக்கு முன்னெல்லாம் திருக்காலத்தின்னு போட்டா பதிப்புல என்ன இருக்கும், பானவர்கள் தானவர்கள் இருக்கும், அப்புறம் சந்தமாரையிலுங்கிற பாட்டு இருக்கும், அதானே காலத்தி மணிந்த. இந்த ரெண்டு பதியும் காலத்திக்கு உயதுன்னு தெரியும், ஆனா அதுல எது முன்னப்பானது எது பின்னப்பானது, இப்ப வானவர்கள் தானவரும் ஆனது

இந்த புறச்சூழல் எது, இந்த சோலையில இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த கதிர்கள்ல பறவைகள் வாராத வாற தடுத்து செய்கிறார்கள் சொல்ற அந்த அமைச்சு சொன்னதுனால இதுதான் முதல்ல பாடி இருக்கணும். இப்ப சந்தமார் ஐயருடைய சாணித்து சாணி தேக்கம் வருங்கிறது உந்து மாமகளின் கரையும் வழிவிடும் மந்தமார்புடைய மல்லுவன் காலத்து எந்த யார் இணையடி என் மனத்து உள்ளவே. அப்ப என் மனத்து உள்ளவேங்க சொல்லும் போது இது வந்து முன்னே பாடி இருக்க முடியாது. காலத்தி மலையே என்ற அந்த மலையை புறமையை சொல்வதனால இது முன்னரும் அது பின்னருமாக இருக்கும் என்றெல்லாம் இப்படி எல்லாம் பதியங்கள் இருக்கலாம். அது எது முன்னே எது பின்னே என்பதெல்லாம் எப்படியோ அந்த அருமையான ஞானத்தினாலே தெரிஞ்சு பாருகிறார். எனவே இந்த பாட்டியா 20 வேயின் சிவப்பு திருக்கண்ணப்பர் திருத்தொண்டு சிறப்பித்து திகழப்பாடி பாருங்க. அந்த பாதல வந்து வானவர்கள் தானவர்கள் பாட்டுல 4 பாட்டுல கண்ணப்பரை வழிபாடு செய்யுது சொல்ற வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகு நயனம் காய்கனையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையே. அப்ப 4 பாட்டுல கண்ணப்பர் வரலாற்றையும் முடிச்சுட்டாரு 2 வரியில வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் மலராகு நயனம் வாய் கலசமாக. அப்ப வாய் கலசம் என்ன, வாயில நீர் வைத்திருக்காருவா, இந்த வாயில நீர் கொண்டார், அது போல முடிமேல மலர் கொண்டார், ஒரு கையில வில் கொண்டார், ஒரு கையில உணவு கொண்டார், சரிங்களா, உணவு கொண்டார். ஆனா இங்க இப்படி எல்லாம் சொல்வதற்கு என்னன்னு கேட்டா தோற்றுவாய் செய்திருக்காரு. எதை மட்டும் சொல்லியிருக்காரு, வாய் கலசமாக வழிபாடு செய்யும் என்று சொன்னார். அப்ப வாயே கலசமாக கொண்டு வழிபாடு செய்யும் எனவே அப்ப வாயினால் நீரும் வழிபாடு செய்யும் எனவே தலையினால் மலரும் வழிபாட்டில் நிறைவில் பெருமாள் நிவிதியம் ஆனதுனாலே கையினால் உணவும். இது எந்த மற்ற விலங்கினங்கள் தாக்கக்கூடாது என்பதற்காக கையினால் சிலையும். பாடலை உண்மையா சொல்றேன், திருமுறையை படிக்கணும்னா சேர்க்கிறார் போல் படிக்க. எனவே இந்த பாட்டுக்கு இப்ப பாருங்க ரெண்டையும் இணைக்கிறார் இங்க ரொம்ப அருமையாக. இந்த பாட்டியா குந்தியின் இசை வகுப்பு திருக்கண்ணப்பர் திருத்தொண்டு சிறப்பித்து திகழப்பாடி. எதுல இந்த வாய் கலசமாக வழிபாடு செய்ததுனால திகழப்பாடி. பொருந்து பெரும் தேவர் கூட்டம் போற்ற வந்து பொன்மகளி கரையணிந்து பொழுது போய் அருந்தவர்கள் எம்மருங்கும் இடைந்து செல்ல ஆளுடைய பிள்ளையார் அயன்மால் தேடும் அருந்து வெளியே இருந்த திருக்காலத்தில் மலை அடிவாரம் தார வந்து தாழ்ந்தார். இப்ப மலைக்கு அடிவாரத்துல வந்து தாரா தாழ்ந்தெழுந்த திருமலையை தொழுது கொண்டே தடம் திகா தடம் சிலாயதல சோபனத்தால் ஏறி வாழ்ந்திமையோர் குழாம் நெருங்கு மணிநீர் வாயில் மருங்கிறஞ்சி உளம்புகுந்து வளர்வர் கோயில் சூழ்ந்து பலங்கொண்டு இறைவர் திருமுன் பெய்தி தொழுது தலைமையேற்கொண்ட செங்கை போற்றி. அடுத்த வரி இருக்கு நல்ல வேலையா, அதெல்லாம் நல்லா கருப்புல போட்டுருக்காங்க, அதான் போடணும். வீழ்ந்தெழுவார் கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். இதுக்கு லட்சம் அல்ல கோடி அல்ல வையகமும் வானகமும் ஆற்று. இதுவரையிலும் அது மாதிரி காலத்திற்கு வந்தவர் அந்த வாய்க்கால இதெல்லாம் வானவர்கள் தானவர்கள்லாம் பாடி அப்படியே வந்தவர் கண்ணப்பருடைய அந்த வரலாற்றையும் சிறப்பித்தவர் அடிவாரம் சார்ந்தவர் மலை மீது ஏறியவர் ஏறியவர் பெருமானை வழிபட்டு காலத்தி பெருமானை காலத்தி பெருமானை வழிபட்டதன் பயனால் கண்ணப்பரை வழிபட்டார். பெருமானை கண்ட அந்த கொண்ட அன்பினாலே வணக்கத்தின் பயனாகத்தான் அடியவரை வணங்க முடியும். அடியார் பெருமையை இதை விட எங்க சொல்ல முடியும், எங்க சொல்ல முடியும். நீங்க அடியவர்களை எல்லாம் வணங்கியதன் பயனாக அவங்க ஆசீர்வாதத்தினால ஆண்டவனை கண்டேன்னு சொன்னா சரி. இங்க எப்படி இத காலத்தில் இருக்கிற பெருமானை கண்டதன் பயனால் கண்ணப்பரை கண்டார். இதை விட கண்ணப்பரை சிறப்பிக்க முடியுமா? அதனாலதான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை என்றமையால் யாரு ஆமா அன்பின்மை கண்டபின். இனி ஒருத்தர் இனி இப்ப பட்டிமடமே போடாதீங்களா, அறிவுரை ரொம்ப உயர்ந்த அன்பு எங்க இருக்குன்னா கண்ணப்பர் ஒப்பதோ இதுக்கு மேல ஒண்ணு பண்ணீங்க ஒண்ணு போட வேணா போட்டு குடிச்சு விடாக்காதீங்க. அன்பின்மை கண்டமையால் முடிஞ்ச பெற்று முடியும் தீர்ப்பளிச்சது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பதனை கண்ணப்பர் தாமரிதன் காலத்தியார் எறுதல் அன்றி மற்ற யாமரியும் அன்பன்றது. ஏப்ப இந்த மாதிரி சொன்ன பிறகு அவர் அன்பு செலுத்தின கண்ணப்பருக்கு தெரியுங்க, அந்த அன்பை வாங்கிக்கிட்ட காலத்தியாருக்கு தெரியுங்க, உங்களுக்கு எங்களுக்கு தெரியாது சார் வணக்கம். இப்படி ஒரு பாடம் திருக்கிறது முடியாது என்னமோ ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் கும்பிட்டு

என்பார் போல் காலத்தினாதரை வணங்கிய பயனால் கண்ணப்பரை வணங்கினார். அரியவர் பெருமை சொல்லவும் பெரிது, சொல்லவும் எளிதோ, ரொம்ப அருமை. இப்படி எல்லாம் சொல்லி சொல்லுகிறாராம். வேற கண்ணப்பரை வணங்கினாராம். வணங்கி உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உறுதினையும் அவ் அன்பின் உள்ளே மண்ணும் வெள்ளச் செஞ்சடைக்கற்றை நெற்றி செங்கன் விமலரையும் உடன் கண்ட விருப்பும் பொங்கி. இந்த வடிவத்தையும் பார்த்தாராம். எதை? இந்த கண்ணப்பரையும். இந்த கண்ணப்பர் வடிவத்தை பார்த்ததன் வாயிலாக இந்த கண்ணப்பர் யாருக்கு அப்படி எல்லாம் செய்தார்? தன்னை ஒரு முறைக்கு இருமுறையெல்லாம் அப்படி தோண்டி கொடுத்தார் அந்த காலத்தினால். எனவே இவருடைய அன்பையும் இந்த அன்பை ஏற்றுக்கொண்ட அவருடைய அருளையும் ரெண்டையும் வணங்கினாராம். அப்படி வணங்கிய அந்த பெருமான் வெறுப்பும் பொங்கி பள்ளத்தில் இடிபுணல் போல், பாத்தீங்களா, பள்ளத்தில் இடிபுணல் போல். திருவாசகத்துல பள்ளந்தாள் ஒரு புனலில், அதே தான் பதித்துருக்கும் அவர் நிறுத்த. பள்ளந்தாள் ஒரு புனலில், மேட்டிலிருந்து தண்ணி பள்ளத்துக்கு வந்தா எப்படி இருக்கும்? அவ்வளவு வியாபாரமா அல்ல. அதுதான் இங்கேயும் இங்கே இருபத்தி ஒன்று. பள்ளத்தில் இடிபுணலோல் பறந்து செல்ல பைம்பன் மலை வள்ளி பரிந்தளித்த செம்பன் வள்ளத்தில் ஞான ஆரமுதம் உண்டார் மகிழ்ந்தெழுந்து பன்முறை வணங்குகின்றார். ஞானசம்பந்த ஒரு முறைக்கு இருமுறை இல்ல, மூன்று முறை நான்கு முறை வலிவிந்து இணங்குறாராம். பங்கையக்கன் அருவி நீர் பாய நின்று பறவு விசித்திருப்பதையும் பாடியாடி தங்கு பெரும் கனிகாதல் தகைந்து கிளப்ப தம்பெருமான் கடல் போற்றும் தன்மை நீட அங்கரிதில் புறம் போந்தங்கு அயன்மால் போற்ற அரியார்தம் திருமலை கீழ் அணிந்திரஞ்சி மலையில வணங்கி அப்படியே கீழே இறங்கினாராம். பொங்கு திருத்தொண்டர் மடம் காட்ட ஒரு இடத்தை காட்ட அங்கு புக்கரொளி இனிதமர்ந்தார் போலவி புகழி வேந்தர். அங்கெல்லாம் இந்த மடம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அடியாரில் தங்குதற்கென ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம் அது மடம். அடியாரில் தங்குதற்கென ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம் எல்லாம் மடம் தான். அந்த மடத்தை காட்டினார். ஏன்னா அங்கெல்லாம் ஏது அந்த காலத்துல மடம் கிடையாது. இது மாதிரி தங்குவதற்கென்று பெரியவங்க அடியவர்கள் வந்தாங்க. ஏன்னா அப்பெல்லாம் பெரும்பாலும் இறைவனை வழிபாடு செய்கிறவர்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் வழிபாடு செய்வதற்கு அந்த காலத்திலிருந்தே இந்த மாதிரி அடியவர்கள் எல்லாம் போயிருக்காங்க. ஒவ்வொரு விதமா வணங்கி போயிருக்காங்க. அதனாலதான் அப்படி அவர்கிட்ட அந்த வணக்கம் எல்லாம் சொல்லப்படுகிறது. அது இப்ப பாருங்க கைலாயம் வரைக்கும் போறது ரொம்ப வந்துட்டு. அது ஈரோட்டுக்காரங்களுக்கு கைலாயம்னா அந்த ஈரோட்ல இருந்து திருச்செங்கோடு மாதிரி, திருச்செங்கோடு மாதிரி ஏறினீங்கன்னா 25 நிமிஷத்துல போன திருச்செங்கோடு, திருச்செங்கோடுல இருந்து ஏறினா 20 நிமிஷம் வந்துடும். அருமையா ஈரோடு வந்துடும். அது மாதிரி திருச்செங்கோடு மாதிரி அவங்களுக்கு சில பேருக்கு 3 முறை 4 முறை. அது என்ன சார் ஒரு தரம் பார்த்தா முடியுதுங்களா? பல தரம் பார்த்து பெருமானி. ஒரு தரம் நேபாளம் வழியா, ஒரு தரம் கால்நடையா நடந்து, இப்படி பல வழி. எனவே அது மாதிரி பல முறையும் வணங்கி அந்த எழுந்தாராம் அந்த பெருமானி. யாவர்களும் அறிவறிய இறைவன் தன்னை ஏழு உலகமுடையான எண்ணில்லாத தேவர்தம் பெருமானை திருக்காலத்தை மலையில் மிசை வீட்டிருந்த செய்யதேனை பூவளரும் பொழிற்படைசூல் தன்பையாலும் புறவலனார் காலங்கள் தோறும் புக்கு. இந்த மாதிரி இடத்தையும் குறிக்கணுங்கிறது. எந்தெந்த ஊர்ல தங்கினார் என்பது ஒரு குறிப்பு, எந்தெந்த ஊர்களில் 6 காலமும் சென்று வழிபட்டார்கள் என்பதை பார்த்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த ஒரு புண்ணியம் கிடைச்சதுன்னா மயிலாப்பூர் தங்கணும்னா இன்னைக்கு போடா சரி சார், இன்னைக்கு சாயந்தரம் சமாஜத்துல பேசுறோம். அது என்னன்னா 6:08 8:08 முடிச்சாதான் அவங்களும் திருவான்மூர் எங்க அது எங்க போகணும். அதனால சென்னையில பேசுனா சரியா அந்த 6:00 தொடங்குனா அந்த 8:08 10 முடிச்சுடணும். அப்பதான் வந்தவங்களாம் அங்க தாம்பரம் பண்ண இங்க எனக்கும் போறதுல சரியா வரும். வண்டலூர் வரைக்கும் போயிட்டு வரலாம் பாவம். அதனால கஷ்டம். 2 பஸ் 3 பஸ் பிடிச்சி அங்க 12 மணிக்கு போக வேண்டியிருக்கியா ஆனா வருவாங்க. அதனால் இங்கே அந்த மாதிரி பாடிக்கொண்டு வள்ளி தொரும்புக்கு திருப்ப பாமலர் கொண்டடி போட்டி பருகியந்து பஞ்சினிய திருப்பதியில் பயிலாளில் அங்கு இருந்தார். நாம அந்த மாதிரி இந்த காலங்கள் தோறும் புக்கு வழிபட்ட இடம் குறிச்சிட்டோம்னா என்றாவது நான் பயிலாப்படுத்து சென்னையில போறோம் வச்சுங்க, சென்னையில தங்கலாம்னு சொன்னா ஆளுமையா அந்த நம்ம பேச்சுக்கு அது கிடையாது இல்ல. ஏன்னா 5:30 முடிஞ்சிடும். சரியா 5:30 அல்லது 6:00 தாராளம் முடிஞ்சிடும். போதா முட்டிகள் எல்லாம் முடிச்சு கிடிச்சு எல்லாம் முடிஞ்சது. திரும்ப 8:00 மேலதான் அவங்க 2ஆம் காலம் நிச்சயம். நம்முடைய இது முடிச்சுட்டு அப்போனா 2ஆம் காலம் பாத்துடலாம். அடுத்த ஞாபகம் 9 மணிக்கு பாத்துடலாம். காலையில 3 காலம் பாத்துடலாம். எனவே இந்த மாதிரி எங்கேயாவது தங்குற நேரத்துக்கு போதால் 6 காலமும் ஒரு தடவை சென்று வழிபட்டா நல்லதாச்சு. அதனாலதான் குறிக்கணுங்கிறதெல்லாம் எந்த இடங்கள் எல்லாம் அடியவர்கள் தங்கியிருந்தார்கள், ஒரு ஒரு இடம் எந்த இடங்களில் 6 காலம் வழிபட்டார்கள் இதெல்லாம் கொஞ்சம் செய்யினா நல்லது. மேலும் என்ன நீங்க பெரியவினால் மூலம் செய்ய வேண்டியல்ல. ஞானசம்பந்தர் வரலாறு, நாவுக்கத வரலாறு, சுந்தர் வரலாறு உள்ளதான். சேரமான் போயிருக்கார், ஆனா ஒரு சுந்தரோடய சேர்ந்து போச்சு பம்பு இல்ல. அதனால தனியா குடிக்க வேண்டியதில்லை. இதுதான் குடிக்கணும். இந்த மூவர் பண்றேன் எடுத்துக்கிட்டா எடுத்துட்டு அப்படியே ஒருத்தர் படிக்கணும். ஆனா ஒருத்தர் இருந்தா தூக்கம் வந்துடும். 2 பேர் 3 பேர் இருக்குண்ணா
இவர் தூங்கினா கூட என்னையா என்ன தூக்கம் வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்களே அப்படின்னு சொல்லி வரும். அதனால ரெண்டு பேர் மூணு பேருங்க இருந்து குசு வச்சுக்கிட்டு அப்படி யாரேனும் குடிச்சிருந்தா அவங்க திருவடிகளுக்கு வணக்கம் செலுத்துகிறேன். நேரம் இல்லை எனக்கு, எண்ணம் தோணுது ஆனா செயல்பட முடியல. எனவே இங்க இருந்தவாறு என்ன செய்கிறார் நம்முடைய கால அங்கன் வடதிசை மேலும் குடைக்கன் மேலும் அருந்தமணின் வடக்கங்கு நிகழாதாக திங்கள் பணி முடியாதம் தானம் தோறும் சென்று தமிழ் செய்வாடும் செய்கை போல மங்கையுடன் வானவர்கள் போற்றி செய்ப்ப வீட்டிருந்தார் வடகையிலே வணங்கி பாடி. காலத்தி மலைக்கு மேல வடக்க போகல, ஏன் போகலன்னு ஞானசம்பந்தர் என்ன நினைச்சாருன்னா இதான் காரணம். யாரு பாருங்க, ஏயா ஞானசம்பந்தர் திருக்காலத்தி வடக்கே இருக்கு அதுக்கு மேல போகல என்று கேட்டா அதுக்கு காரணம் என்ன காரணம் தெரியுமா? அங்கன் வடதிசை மேலும் குடைக்கின் மேலும் அருந்தமிழின் வழக்கங்கு நிகழாதாக தமிழ் வழங்குகிற மாநிலமா இல்லை. அதனால நீங்க அந்த மாதிரி வந்து போகும்போது அங்க செல்லுகின்ற பொழுது முதல்ல உங்களுக்கு தங்கவோ அப்புறம் அப்புறம் அந்த பெருமானுக்கு இதுவோ பெருமான் வழிபாட்டை செய்யவோ இருந்துகிறது. ஆமா பெருமான் வழிபாடுன்னு இங்க ஆறு காலம் ஆறு காலங்கிறான். அங்க வடக்க எந்த கோயில் எந்த ஆறு காலம் நடக்குதுன்னு தெரிய போகுது. மேலும் எப்படி வழிபாடு வச்சிருக்காங்கன்னு தெரியும். அதனால நம்முடைய தமிழ் வழக்கம் தமிழ் மரபு என்பது இல்லைன்னு சொன்ன உடனே தங்களுடைய பயணத்தை நிறுத்தி மின்னும் தட்டியே திருப்பிட்டாங்க வடக்க போகணும் நிகழாதாக. ஆனா தாண்டியும் ஒருத்தர் போனார், யார் அப்பர் தாண்டியும் போன இவர் கூட வந்து திருவஞ்சிக்கலத்தில இருந்து பெருமான் யானை வர மேல போனார். நேர கைலாயம்னு போனோம்னா அம்மா போனாங்க. அம்மாவும் எப்படி உடம்பை மாத்திக்கிட்டு போனாங்க. என்ன உடம்போட வந்ததுன்னா அங்க பூரி கறி கிழங்கு தான் கிடைக்கும் அல்லவா? அம்மா சாப்பிட்டு கொடுக்கணும் கேட்கவும் மாட்டாங்க. அதனால அந்த மாதிரி மாத்திக்கிட்டார். மாத்திக்கிட்டு அவ பாட்டு மேல போட்டு போட்டார். அம்மாவே பாத்துட்டு யார் இப்படி ஒரு இது வருதுன்னாரு. யாரும் இல்ல, உன் மாதிரி ஒரு பொண்ணு தான் வரும் இவள் நம்மை பேணும் அம்மை அப்படி இருந்து ஏன் இந்த வடிவம்? இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனள். இந்த வடிவத்தை வேணும்னு நினைச்சு கேட்டா நானும் கொடுத்தேன். அறிமுகப்படுத்துறாரு யாரு? பெருமானே பெருமாட்டி சிவசிவ. ஆகவே இவங்க எல்லாம் போகல, சுந்தரரும் போகல. ஐயா இலங்கைக்கே போகலையே? இலங்கைக்கு கூட போகல. ஏன்னா அந்த கடல் கடந்து போறதுங்கறது அவங்களால முடியல, கடல் கடப்புங்கிறது முடியல. இது தமிழ் அங்கே நிகழாதாக. அங்கே கடல் கடந்து போறதெல்லாம் படகு இதெல்லாம் இருந்து வச்சுக்கிட்டு கடல்ல போக முடியாது. அதனால அப்படியே விட்டுட்டாங்க. இருந்தபடியே ராமேஸ்வரத்திலிருந்து பாடிட்டாங்க. எனவே குடைக்கின் மேலும் அருந்தமிழின் வழக்கங்கு நிகழாதாக திங்கள் புனை முடியாதம் தானந்தோறும் தென்று தமிழ் இசைப்பாடும் செய்கை போல மங்கையுடன் வானவர்கள் போற்றி சேர்ப்ப வீட்டிருந்தார் வடகையிலே வணங்கி பாடி. இங்கிருந்தவாறே கேதாரம் எனியே இது தொண்டரஞ்சு களிறு மடைக்கு துரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதால் அப்புறம் பண்டுபாட மயிலால மான்கண்டு துள்ளவரி கண்டைபாய துணைநீல இத வந்து ஆறு போதுவா மூர்த்தி இருந்து பாடினாலும் அருமையா பாடலாம். ஏன் இதுல நல்ல இசையை விட்டுங்க, உங்க இசை எவ்வளவு வேணாலும்

0: இல்ல அங்க இவர் பாடணும், அவர் ஆடணும், அவர் துள்ளணும், இங்க படக்கலாம். ஏன் இசை அப்படி இருக்குது? பாட்டு அமைப்பு, பொருளுடைய அமைப்பு இருக்கு. அதனால வண்டு பாட மயிலால மான்கண்டு துள்ளவரி கெண்டை பாயணும். ஆமா, சுனை நீல மொட்டலரும் இது திருப்பனந்தாள்ல அடைந்து போன எஜமான் சுவாமி அவர்கள் இந்த பாட்டை தினமும் கேக்கும். சரி, இப்படியாக திருக்கேதாரம் இவற்றை எல்லாம் தொழுதாராம். கூர்த்துதைத்தார் மகிழ்ந்த கோகரணம் பாடி குலவு திருப்பதிகத்தின் கொள்கை பாடி ஏற்றினிசை வருவார் இந்திரந்தன் நீல பருப்பதமும். இந்த நீல பருப்பதெல்லாம் பாடினாரு. போர்த்திய சொல் மல் மாலை பெருவும் பாடி புகழ்தம் பெருந்தகையார் புனிதமாகும் நீத்தனி கோலத்து தொண்ட சூழ நெடுமிகழ்ந்த அப்பதியில் நிலவுகின்றார். அங்கிருந்து மீண்டும் புறப்படுகிறார். எங்கிருந்து? காலத்தியில் இருந்து. அதனாலதான் அந்த ஒரு பாட்டு முடிச்சுட்டா அப்ப நீங்க பூஜை வச்சுக்கலாம். ஒரே ஒரு பாட்டு. காலத்தியில் இருந்து ஏன்னா அங்கிருந்து புறப்படுகிறார். தென் திசையில் கைல எனும் திருக்காலத்தை போற்றி சிவ சிவ. இது ஒரு பாத்தீங்களா? சரி, கைலை கைலைக்கு போகலையே ஞான சம்பந்தன் ஒரு குறை நமக்கு இருக்கும். தென் திசையில கையிலேயே காலத்தி தான் அப்படின்னு. ஓஹோ, தென் திசை கையிலே பாத்துட்டாருங்களா? வடதிசையா அப்புறம் அங்கிருந்தே பாடிட்டாரு. நமக்கு ஒரு அமைதி வர்றதுக்காக அல்லவா? தென் திசை கையில எனும் திருக்காலத்தின் சொன்னார். இந்த காலத்தையே வணங்கியவர் திரு திரைசூல் ஒன்று திரு ஒற்றியூர் உறைவா தம்மை இறைஞ்ச உள்ளம் உள்ளம் திரு உள்ளத்து உண்ணியங்கன் இந்தமிழின் விரகரருள் பெற்று மீழ்வார். பார்த்தீங்களா? இப்பதான் இந்த சந்தமாரையரோடு சாதி தேக்குமரம்ங்கிற பதியம் இருக்குதே, அதை அந்த ஊரை விட்டு திருக்காலத்தை விட்டு புறப்பட்டு வரும்போது பாடலாம். ஏன் சந்தமார் அயலோடு சாதி தேக்குமரம் உந்துமா முகலியின் கரையினில் உமையோடும் மந்தமார் பொடில்வளர் மல்குவன் காலத்து எந்த யார் இணையடி என்மனத்து உள்ளவி. இந்த என்மனத்து உள்ளவிங்கும் போது சரி புறப்படுகிறோம், இனிமே கையிலா இது திரும்பி வந்து என்னைக்கு நம்ம பெருமானை பார்க்க போறோம் சிவ சிவ. ஆனால் அந்த திருவடியை நம்முடைய மனதில் உள்ளவாறு பிரிவோம் என்று பிரிகிறார். அதனால இந்த பதிகத்தை இரண்டாவதாக பாடினார். அது எப்போ? மயில் திருக்கையிலிருந்து திரு காலத்திலிருந்து எழுந்தருளுகின்ற பொழுது பாடினார். என்ற அருமையான பாடம். என் மனத்தை என்று திரு உள்ளத்து உண்ணியங்கன் இந்தமடின் விரகர் அருள் பெற்று மீழ்வார். பாருங்க, முதல் முதல் வரி எடுக்கல. எந்த யார் இணையடி என் மனத்தை என்றுங்களா? ஏ, எதனால இந்த பாட்டை நீங்க வந்து அவர் வரும்போது பாடினார் என்று கருதுறீங்கன்னு கேட்டா அந்த வரியை கொண்டுதான் கருதுகிறேன். எந்த பெருமானுடைய திருவடி என்னைக்கு நம்ம மனசுல இருக்குது? பெருமானே கையில இது காலத்தி பெருமானி உன்னை நான் நினைந்தவாறே வருகிறேன் என்று நினைச்சிருக்காரு. அந்த நான்காவது வரியை மட்டும் எடுத்தார். எனவே இந்த ஒரு வரியினால் தான் அந்த கருத்து தெரிய வந்தது என்று ரொம்ப அருமை இதெல்லாம் என்று அந்த அந்த எண்ணத்தோடு கூட பொன்றள கொடி திணறி முகலி கூட பொனிந்த திருப்பதிக இசை போற்றி சித்தார். அங்கிருந்து புறப்படுகிறார்.
1: நம சிவாய். சைவம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவிளையாடல் புராணம். வழங்குபவர் சிவத்திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
0: அந்நிலை வதவை கோலமாயின மருகனாரும் மின்னிலை வேர்க்கனாரும் மின்னிலை விடை மேற்கொண்டு தன்னிலை வடிவாய் தோன்ற. சரி, மத்தியானம் சாப்பாடு என்ன ஆச்சுன்னு கேட்கக்கூடாது. இப்படி தோன்ற உடனே உடனே தானும் தன் தையலுமாய் அப்படி விடைமேல் தோன்றினாராம். அம்மையப்பராய் தோருடைய சிவியன் விடையேறி தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் சொன்னார். ஏன்னா அந்த பரதவன் செய்த புண்ணியம், பரதவன் செய்த புண்ணியம் இந்த மாதிரி ஒரு பெருமாட்டி ஒரு 11 வரையிலும் தன் இடத்துல வளர்ந்தாங்க. அதுவே ஒரு பெரும் புண்ணியம். இன்னைக்கு ஒரு திருமணம் ஆயிட்டது, அதனால அவங்க எல்லாம் பார்த்தாரலாம். பரதவர் கிடைச்சது அன்னைக்கு, நமக்கு கிடைக்கல. என்னை கிடைக்கும் உண்மையிலே சொல்றேன், ஜே போயிடுறதா நம்ம காலம். ஆண்டவன் தான் நமக்கு அருள் செய்யும். ஒரு கால எல்லையிலே இறைவனை கண்டு மகிழணும். இன்னும் முன்னும் உணர்விறந்தால் மாயை திரை இறந்தால் இந்த தேவை என்றா உன் உரையற்று மாயை திரையற்று காண வேண்டிய அந்த கடவுளை வரைபெருக வாசிப்பதும் வாயால் பூசிப்பதும் சுத்த போய் ஞான சம்பந்தருடைய திருவாக்கு. அது என்னைக்கு வாய்க்குமோ திருவருள் காக்கலாம் காக்கணும். எனவே இந்த மாதிரி விடைமையில் தோன்றி காட்சி கொடுத்தாராம். இவரும் நந்தியாய் போய் முன்னே தோன்றினாராம். யாரு இந்த மீன்? இங்கு கிடந்த மீனும் அந்த நந்தி ஆயிற்று. கொட்ட வெள்வடைமையில் காட்சி கொடுத்தவர் கருணை நாட்டம் பெற்ற வில் மேலை சார்பால் பிடித்த இப்பிறவியாக்கை சித்தறி ஒழிந்து முன்னீர் சேர்ப்பன்
2: நல் அறிவு தோன்ற பொல்தனு மேறு வீரன் பூங்கடல் அடி கீழ் தாழ்ந்தான். இந்த வலையன் கொடுத்து வைத்தவன் அந்த முன்னன் சாதாரண அந்த பிறவி போக்கில் இருக்கிற அறிவெல்லாம் நீங்கி ஞானம் கிடைத்ததான், ஞானம் கிடைத்ததான். ஆமா, பெருமான் தோன்றியதுனால அதனால தோன்றான். இரக்கமி விழிந்த யாக்கை எடுத்துழல் ஏழையேனை புறக்கையின் தென்போல் வந்த புண்ணிய வடிவம் போற்றி. பெருமானி, இந்த ஒரு ஆன்மாவை காப்பாற்றுவதற்காக எங்க குலத்திலேயே ஒருவராக வந்தியப்பா என்னை ஆட்கொள்ள, அது உனக்கு தான் முடியும் பண்ண. அதனால யார் எந்த வடிவில் அந்தந்த வடிவில் தோண்டி அவங்களை ஆட்கொள்ளும், அது பெருமானுக்கு வழக்கம். இப்படி தோண்டி அறக்கறி பவள செவ்வாய் அணங்கனி மணந்து என் பாசம் கறக்க வெள்விடை மேல் இந்நின்ற கருணையே போற்றி என்றான். இப்படி சொன்ன உடனே மாமனார் அல்லவா இப்ப மருகன் பேசுறார். ஆமா, அந்த அந்த முறைப்படி பார்த்தா இப்ப மருகன். அதனால அகவிலான் பரவி நின்ற அன்பனை நோக்கி பன்னால் மகவிலா வருத்தம் நோக்கி உமையை நாம் மகளா தந்து. பாத்தீங்களா, ஒரு கல்லுல ஒரு ரெண்டு மாங்கா மாங்க, இங்க நாலஞ்சு மாங்கா. இந்த பாடம் சொல்றதாக ஆரம்பிச்சு இந்த அம்மாவை கேட்காமையும் இருக்க செய்து, இங்க அண்டர்லைன், அந்த அம்மா கேட்காம இல்ல. ஆமா, கேளாதனவெல்லாம் கேட்பித்தானே. அப்ப நாம எதெல்லாம் இதுவரை கேளாத கேட்பன கேட்க செய்தவன் அவன். அது போல இங்கே இந்த இடத்துல கேளாமல் இருக்க செய்தான். அப்போ உமையம்மை கேளாமல் இருந்தது அந்த அம்மா குற்றம் அல்ல, கேளாமல் இருக்க செய்தது. ஏன், அந்த அம்மாளுக்கு ஏதோ ஒரு தவக்குறைவினாலே ஒரு சில காண்டுகள் ஒரு பரதவனுடைய மகளாக பிறக்கும். இந்த நந்தி ஏதோ ஒரு காரணத்தினாலே மீண்டும் அங்க போய் மீனா பிறக்கும் அல்லவா. இது போல அந்த பரதவன் எத்தனையோ ஆண்டுகள் தவம் செய்த காரணத்தினாலே ஒரு உமையம்மை தன்பால் ஒரு 11 ஆண்டுகள் வளரணும். இப்படி எல்லாம் பல்வேறு அமைப்புகள் இருப்பதெல்லாம் ஒருங்கு திரட்டி ஒரு ஒரு சூளைக்கு கொண்டு வந்ததெல்லாம் பெருமாள். என்ன பண்றது, ஆதலால் நீ தகவினால் மணந்தேன் இத்தரணியில் தனதன் என்ன தக நகவிலா போக மூழ்கி நம்முல கடைவா என்ன. உடனே நீ வீடு பேத்துக்கு வான்னு சொல்லல, இந்த உலகத்துல கொஞ்சம் வாழ்வாங்கு வாழ்ந்து பிறகு வாப்பா அப்படின்ற. ஏன்னா இம்மையே தரும் சோரும் கூறையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லை. அல்ல, இது வரைக்கும் பாவம் மீனுங்கன்னு தின்னு இருந்தான், இப்ப நீ குபேரன் போல வாழ்கிறார். ஆடா நாடா அன்னையில இருந்து உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவைத்தி ரத்தினில் ஒப்பிலா அந்த நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துளார் என்று தினமும் மகேஸ்வர பூஜை. தான் சாப்பிட்றது நம்ம கூப்பிடுறது திருவண்ணாமலைக்காரங்க பகுதியில் இருக்கிற வேலூர்காரங்க அல்லவா, அப்புறம் சத்வாச்சியார் என்ன இப்படி காந்தி நகர் என்ன இப்படி எங்கெங்க இருக்காங்களோ ஆற்காடு என்ன இப்படி எங்கெங்க இருக்கிறாரோ அத்தனை பேரையும் அழைத்து மகேஸ்வர பூஜையாவே செய்தான். ஒவ்வொரு நாளும் என்னையா வடபாயசமா இருக்கு அப்படி பார்த்தா என்னமோ அவர் பாட்டு போட்டுட்டே இருக்காருயா அப்படின்னு சொல்லி இப்படியாக அந்த மாதிரி எல்லாம் வழிபாடு செய்யலாம். பெண்ணினை ஆமா பெண்ணினை வதுவைக்கு இந்த பெருந்துறை சேர்ப்பற்கன்று தன்னலி சுரந்து தங்கி தருமமால் விடைமேல் தோண்டி விண்ணிடை நின்றா சென்றான் வேத்திர படையானோடும் உள்நிறை அன்பரோடும் உத்தர கோசமங்கை. இங்க ஒரு குறிப்பு, எப்பவும் கைலாயத்துக்குள்ள போவார், இன்னைக்கு அப்படி இல்லாம உத்தர கோசமங்கைக்கு போறார். உத்தர கோசமங்கை அங்க போனார், முதல் நூல் அப்படி இருக்கான், அதனால போட்டார் உத்தர கோசமங்கை போய். ஏன்னா அங்க ஒரு காரியமா என்ன, அங்கிருந்தனாதிமூர்த்தி ஆதி நான் மறைகளேத்தும் கொங்கிரும் கமல செவ்வி குறைகளில் வணங்கி கேட்ப பங்கிருந்தவற்கு வேத பயனலாம் திரட்டி முன்னீர் பொங்கிரும் சுதை போலட்டி புகட்டி நான் செவிகளார. ஏற்கனவே ஒரு குறை, இந்த அம்மா சொல்லும் போது சரியா கேட்கல, அன்னை உட்கார வச்சு நீங்களா இப்பத்தி அன்னை கூட கேட்காம வந்துட்டு. ஆமா சுவாமி, இன்னைக்கு என்ன பதுசா கேட்குது, நன்னூல்ல செய்வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டு விடாது உலத்தமைத்து போ என போதல் என்ன ஆர்புலவர் நன்னூல். எப்படி வாதியார் பாடம் சொன்ன எப்படி இருக்கணுமா, செவி வாயாக இந்த வாய் வந்து சோர்த்திங்க, இந்த வாய் கேள்வி ஞானத்தை பெறும், இதே வாயில நெஞ்சு கலனாக நீ வாயில போட்ட உணவு வயிற்றுக்கு போவோம், இது காதல கேட்ட செய்தி நெஞ்சில் இருக்கணும்ல நன்னூல். நன்னூல் செய்வாயாக நெஞ்சு கலனாக கேட்டவை கேட்டு விடாது உலத்தமைத்து போ என போதல் என்ன ஆர்ப்புலவர் பையன் அப்படி இருக்கணுமா. இதை விட இந்த பிஎட்லாம் என்ன பண்ணுது, என்ன பண்ணுது, எனவே உத்தரகோசம் அங்க போய் சென்று எனவே இந்த அம்மைக்கு அங்க போய் உபதேசம் செய்தாரலாம். யாரு? பெருமான். அவ்வேலை அன்புடையார் 60,000 அளித்து வெவ்வேலை கடப்பித்து வீடாத பரானந்த வீடு நல்கி மை வேலை அணைய விழி அங்கையற்கன் அங்கை ஒரு மதுரை சார் என்றான். இவ்வேலை நிலம் புறக்க முடிகவித்து பாண்டியன் என்றிருந்த மூர்த்தி. உத்தரகோசம் அங்கல ஒரு 60,000 சிவனடியார் இருந்தாங்களாம். அவர்களுக்கு உபதேசம் பண்ணி இது முதல் நூல்ல இருக்கான். இவனுக்கு சம்பந்தம் இல்லை, இந்த திருவிளையாடலுக்கு சம்பந்தம் இல்லை. உத்தரகோசம் சென்றார். சென்று இந்த அம்மைக்கு ஏற்கனவே சொன்ன பாடத்தை அவர் கேளாம இருந்தாலும் இப்ப கேட்க முடியாது செய்தார். இந்த 60,000 உபதேசம் பண்ணினார். மீண்டும் மதுரை வந்து அடைந்தார். நேயர்களை மதுரை கழிக்கிறோம். எனவே சோமந்தர பாண்டியராக மதுரையிலே பெருமானும் அங்கையற்கண்ணியாக பெருமாட்டியுமாக இருந்து அருள் செய்கின்றார்கள் என்று. மீன் வலை வீசிய காணவன் வந்து வெளிப்படும் ஆயிடிலே. அதுதான் எனக்கு வருத்தம் அல்லவா, வருதன மாதிரி மீன் வலை வீசியதை படிச்சோம். அந்த காணவன் வெளிப்படணுமே, நம்ம எல்லாம் ஆட்கொள்ளணுமே. அப்படி ஆட்கொள்ள வேண்டும் என்று பெருமானுடைய திருவடிகளை இங்கிருந்து மனமொழிமைகளால் வணங்குவோம். குருமூர்த்தியுடைய திருவடிகளை வணங்குவோம்.
3: கேட்க இந்திரனானவன் மகாசாஸ்தாவினுடைய சரித்திரத்தை இங்கே சொல்லுகிறான். இது மிகச்சிறப்பானது. இதுல சில விஷயங்கள் பல பேர் சொல்லுவதும் கிடையாது. அதுல விநாயக பெருமானுடைய சிறப்பும் கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கும். நம்ம அதை பார்க்கலாம். சரித்திரம் சுருக்கமாக நம்ம பார்க்கிறோம். முன்னம் பரமன் அருள் இன்றே முகுந்தன் ஆதி மன்னும் சுரர் தானவர் வேலை மதித்த வேலை கன்னங்கரிய விடம் வந்துடி காரினங்கள் துண்ணும் பொழுதில் குயில் போல் துணுக்குற்றிருந்தார் என்று சொல்லும்படியாக அமிர்தம் வேண்டியவர்களாக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய வேண்டும் என்று நினைத்து செல்லுகிறார்கள். அங்கே மந்தர பர்வதத்தை பார்க்கடலிலே இட்டு கடைய வேண்டும் என்பதற்காக செல்லுகிறார்கள். ஆனால் அங்கே கரியதாக ஆலகால விஷம் என்பது வந்து வரக்கூடிய சமயத்திலே அந்த ஆலகால விஷத்தை அவர்களாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. சிவனிடத்திலே வந்து சிவனுடைய அருளாலே அவர் நீலகண்டனாக மாறி ஏற்றுக்கொண்டார். இந்த சரித்திரம் உண்டு. அன்னர் கையிலை கிரிதனில் அடைந்து செந்தி வண்ணத்து அமல நடிகோற்ற வருந்தல் என்றே உண்ணற்கரிய பெருநெஞ்சினை யாருமே உண்ண முடியவில்லை. எல்லாரும் கடைந்தார்களே தவிர்கள உண்ண முடியவில்லை. உண்ணற்கரிய பெருநெஞ்சினை உண்டு காத்து கண்ணர்க்கும் ஏனையவர்க்கும் இவை கட்டுரைப்பான் என்று அவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகின்றான். திருமால அந்த விஷ்ணு முதற்கொண்டு எல்லாரும் அந்த நெருக்க நீலகண்டனானான். அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள், நீங்கள் மீண்டும் சென்று இப்பொழுது கடையுங்கள், இப்பொழுது அமுதம் தோன்றும் என்று சொல்ல அவர்கள் கடைவதற்காக செல்லும் பொழுது அங்கே மீண்டும் அலகால விஷம் வந்தது. மீண்டும் அந்த மந்திரபர்வதத்தை இட்டு கடையை செல்லுகிறார்கள். ஆனால் ஆரம்பத்தில் இருந்து இவர்கள் ஒரு தவறு செய்தார்கள். என்ன தவறு? முப்புற மெரி செய்த அச்சிவனுரதம் அச்சதுபடி செய்த அதிதீர அத்துயரது கொடு சுப்பிரமன் இவடம் அப்பு நமதனிட இபமாகி அக்குரமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனவருள் பெருமானே என்று சொல்லும்படியாக

0: வினை போக வேண்டும், நம்முடைய நம்மை சார்ந்திருக்கக்கூடிய விக்னங்கள் போக வேண்டும் என்றால் முதலிலே விநாயக பெருமானை வணங்கித்தான் ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் வணங்கவில்லை. முன்போர் பின்னும் கடைந்தார் இபமாமுக பிள்ளை தன்னை முன்னம் வழிபட்டிலர் வந்து முடிவது ஓரார். முதலிலே விநாயக பெருமானை இபமாமுக பிள்ளை தன்னை முன்னம் வழிபட்டிலர், இந்த தேவர்களும் அசுரர்களும் விநாயக பெருமானை வழிபடாத காரணத்தினாலே இதை கந்தபுராணத்தில் சொல்லுகிறார்கள். என்ன நடக்கும் என்று தெரியாதபடியாக மீண்டும் கடைய ஆரம்பித்தார்கள். ஆனால் என் நாயகர்க்கு வழிபாடியற்றாத நீரால் கொன்னார் கடலின் நடுமத்தம் குலைந்து வீழ்ந்து பன் நாகர் வைகும் இடம் செல்ல அப்பான்மை நோக்கி அன்னானை அர்ச்சித்தனர் அச்சுதன் ஆதி ஆயனோர் என்று சொல்லும்படியாக இங்கே விஷ்ணு முதற் கொண்டு எல்லாரும் அங்கே கடைய ஆரம்பிக்கும் பொழுது இந்த மந்திர பர்வதமானது கீழே பாதாள லோகத்திற்கு செல்ல ஆரம்பித்தது, கடலிலே நிற்கவில்லை. உடனே எல்லாரும் எதற்காக இப்படி நடக்கின்றது என்று நினைந்து பார்க்கும் பொழுது விநாயக பெருமானை வணங்காத காரணத்தினாலே இப்படி நிகழ்ந்தது என்று நினைத்து அன்னானை அர்ச்சித்தனர் என்று விநாயக பெருமானை அர்ச்சித்தார்களாம். மீண்டும் அதை முன்போர் வாரா நிறைவேற்றிடலோர் மகிழ்ந்து போற்று என்று சொல்லும்படியாக காரார் திருமால் முதலோர் கடலை கடைந்தார் என்று விநாயக பெருமானுடைய அருளினாலே மீண்டும் மந்திர பர்வமாக நிறைவேற்றது இப்பொழுது கடை ஆரம்பித்தார்கள். அங்கே ஏராளமான பொருள்கள் வந்தன. உச்சை சிரவசனங்கிற குதிரை, சந்திரன், தன்வந்திரி, எத்தனையோ பேர் அங்கே எல்லாரும் வருகின்றார்கள். இறுதியாக அந்த அமுதமானது வருகின்றது. இந்த அமுதமானது வரும் பொழுது எல்லாரும் என்ன செய்கிறார்கள், அமுதம் நாங்கள் தான் கடைந்தோம், ஆத காரணத்தினாலே எங்களுக்கு அமுதம் வேண்டும் என்று தேவர்களும் அசுரர்களும் அதை நோக்கி ஓடிச் செல்லுகிறார்கள். ஓடிச் சென்று எங்களுக்குத்தான் என்று அதை அடைவதற்காக சண்டை செய்ய ஆரம்பித்தார்கள். இப்பொழுது திருமால் பார்த்தாராம், தேவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்கலாம் என்று நினைத்த பொழுது இங்கே மிக அழகான வார்த்தை பிரயோகங்களை இங்கே பிரயோகிப்பார் கச்சியப்ப சிவாச்சாரியார். மூலம் பிறந்த விடம்போல் அழல் மூண்டிடாமல் நீளம் பிறந்து பிறர் அச்சுர நேர்ந்திடாமல் ஞாலம் பிறந்து ஓர் சுரர் தானவர் நச்ச ஆங்கோர் ஆலம் பிறந்ததன மோகினியாகி நின்றான் என்று இந்த இடத்துல சொல்லுவார். எப்படி அந்த விஷம் பிறந்தது, எப்படி பிறந்தது, அது எல்லாரையும் அச்சுறுத்தக்கூடிய வகையிலே வந்ததுதான். ஆனால் இது எப்படி பிறந்ததுன்னே தெரியாதபடியாக ஒரு மோகினியாக எல்லாரையும் மயக்கக்கூடிய ஒரு பெண் வடிவிலே ஞானம் பிறந்து ஓர் சுரர் தானவர் நச்ச அவர்கள் விரும்பும்படியாக ஆங்கோர் ஆலம் பிறந்ததன ஆலகால விஷத்தை விட கூடியதாக இருக்கும்படியாக ஒரு விஷம் பிறந்தது மாதிரி மோகினியாகி நின்றான் என்று அங்கே வந்து நிற்கின்றான். பெண்ணை பார்த்த உடனேயே எல்லாரும் மோகிக்கின்றார்கள். எல்லாரும் மோகித்து இந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று காதல் மிக்கூனார் அமுதம் தன்னை கைவிட்டு முன்னொன்று கண்டோர் மானாகிய பல் பொருள் கண்டன வந்து சூழ்ந்தார். அமுதத்தை விட்டுட்டாங்க இப்ப எல்லாரும், அமிர்தம் வந்து அதை விட்டுட்டாங்க எல்லாரும். இந்த பெண்ணை அடைய வேண்டும் என்று எல்லாரும் தேவர்கள் உட்பட வந்து நின்றார்களாம். அப்பொழுது இப்படி இருக்கிறது, இது காமப்பித்தாய் உணர்வு விளையாகி பெரிது மாலாய் அத்தாரக முனிமோரினும் ஆர்வமிக்கார் என்றெல்லாம் கச்சியப்பர் இதை பாடுவார். இந்த காமத்திலே உழந்தவர்களாக பெண்மோகத்திலே வந்து நிற்கின்றார்கள். அப்பொழுது இந்த மாயத்தை தேவர்களிடத்திலே இருந்து நீக்குகிறான் இறைவன். என்ன அவுணர்தொகை அல்லதை எந்த மாயம் உண்ணாடு வானோர்களும் பெண்ணையல் உற்று நின்றார். இதுல இந்த பெண்ணாசையை பற்றி சொல்லுவார். மண்ணாசை தண்ணீர் பொருளாசையின் மாய வாழ்க்கை பெண்ணாசை நீங்கள் எழுதோ பெரியோர் நமக்கும். இந்த பெரியவர்களாக இருந்தாலும் கூட மண்ணாசையை விட பெண்ணாசையானது நீக்குவதற்கு மிகவும் அரியதாக அல்லவா இருக்கிறது. அங்கே பூண்டுற்ற கொங்கை புலன் மோகினியான புத்தோள் ஆண்டுற்று அவர் தங்களை நோக்கி அமரை நீங்கும் ஈண்டு உற்றனன் யான் அமுதும் உளது ஏது நீவீர் வேண்டுற்றது உம்பால் உறக்கொன்னின் விரைவில் என்றான். இங்கு சொல்லும் பொழுது மோகினி என்கின்ற பெண் வடிவம், ஆனால் ஆண்பாலை பிரயோகம் செய்து கொண்டே வருவார். திருமால் தான் இதை செய்கின்றார் என்பதை காட்டிக்கொண்டே வருவார் கச்சியப்பர். அவர் சொன்னார், அந்த இங்க ரெண்டு விஷயம் இருக்கிறது, எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க, ரெண்டு விஷயம் உண்டு, அமிர்தம் என்கின்ற உண்டு, அதுல மிகச்சிறந்த அமிர்தமான நான் இருக்கிறேன், இப்ப நான் வேணுமா அமுதம் வேண்டுமா நீங்களே தீர்மானம் செய்து கொள்ளுங்கள், யாருக்கு எது வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த மாயை நீங்கினவர்களாக வானாடவர் நல் அமுதம் கொடு மாயை நீங்கி போனார் ஒரு சார் என்று மாயை நீங்கினவர்களாக அமிர்தம் போதும் என்று சொல்லி செல்லுகின்றார்களாம். ஆனால் இவர்களோ அசுரர்களோ குண்டேகிய தானவர் தங்கள் குழுவை நோக்கி தண்டேன் மலர்பாயில் என்னை தழுவவல் நான் உண்டே என்று சொல்லும்படியாக இவளை அடைய வேண்டுமே தவிர எங்களுக்கு அந்த அமிர்தமும் தேவையில்லை என்று மோகினியை அடைய வேண்டும் என்று தானவர்களாக இருக்கின்ற அசுரர்கள் வருகின்றார்கள். அப்பொழுது அவள் கேட்கின்றார், மோகினி இங்கே இருக்கக்கூடியவர்களை யார் சிறந்த வீரனோ அவனே என்னை அடைய வேண்டும் என்பதாக நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது இவர்களுக்குள்ளே இங்கே சண்டையானது வருகின்றார்கள். அங்கே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சண்டையிட்டு அவர்கள் மடிகின்றார்கள். மாண்டார் அவுனர் அது நோக்கி வரம்பின் மாயம் பூண்டாரம் வெக்க மடமாதன போந்த கழ்வன் மீண்டான் அமரர் பலரும் விருப்புற்றுமேவ ஈண்டு ஆழி தன்னில் அமுதந்தனை ஈதருற்றான் என்று சொல்லும்படியாக அவர்கள் அழிந்து விடுகின்றார்கள். இப்போ இங்கே மாயத்தை நீங்கினவனாக திருமால் மோகினினுடைய தன்மையை விடுத்து இவர்களுக்கு அமுதத்தை தன்னுடைய கையிலே இருந்த சட்டுவத்தினாலே கொடுத்து கொண்டு வருகின்றார்களாம். ஆனால் இதுல ரெண்டு பேர் என்ன செய்தார்கள், பார்த்து விட்டார்கள் அசுரர்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இல்லை இவர்கள் வந்து தேவர்களுக்காக அமுதம் ஈவதற்காக இது திருமால் செய்த மோகம், ஆக நாமும் அமிர்தம் உண்ண வேண்டும் என்று தன்னுடைய மாயத்தினாலே தேவர்கள் போலே அவர்கள் தேவர்களோடு சேர்ந்து இருக்கிறார்கள். இவருக்கும் கொடுத்து கொண்டு வருகிறார் திருமால். இந்த ரெண்டு பேரையும் அடையாளம் காட்டினார்களா இன்னொரு ரெண்டு பேர். அதை சொல்லுகிறார், தன் தாமரைக்கு பகை நண்பனச் சாரும் நீரார். அதாவது தாமரைக்கு ஒருத்தன் பகை ஒருத்தன் நண்பன், அப்படி இருக்கக்கூடிய தன்னை உடையவர்கள் கண்டார் புடையற்று அவர் இங்கிவர் கழ்வரேயாம் உண்டார் அமுதம் கடிதென்று உளத்து உண்ணி அங்கண் விண்தான் அவனுக்கு குறிப்பால் வெளிகாட்டினாரால். தன்னுடைய கண்ணாலே விஷ்ணுவுக்கு இந்த ரெண்டு பேர் இங்க இருக்கிறான் பார்த்துக்கோன்னு கஞ்சாட கழித்தாங்களாம். அது யாரு, சூரியனும் சந்திரனும். தண்டாமரைக்கு பகை சந்திரன், தண்டாமரைக்கு நண்பன் சூரியன், இந்த ரெண்டு பேரும் காட்டி விட்டார்களாம். அதற்கு முன்பாக இவர்கள் இந்த ரெண்டு பேரும் அமிர்தத்தை உண்டு விட்டார்கள். இந்த இரண்டு அசுரர்களும் அமிர்தத்தை உண்டு விட்டார்கள். காட்டுற்றிடலும் அறி நோக்கி இக்கழ்வரேயோ என்று அந்த சட்டுவம் கொடுக்கக்கூடிய கரண்ட் இருக்கு இல்லையா, அதனாலே தலையில் அடிச்சாராம். அடித்த பொழுது தலை இரண்டு பேருக்கும் துண்டானது. துண்டானது முதலிலேயே அவர்கள் இரண்டு பேரும் அமிர்தம் உண்ட காரணத்தினாலே மாளாதவர்களாக, தலையும் உடலும் மாறாதவர்களாக இரண்டு பேரும் அந்த அசுரர்களானவர்கள் இருந்தார்களாம். விஷ்ணு பார்த்த, சரி அமிர்தத்தை உண்ட காரணத்தினாலே நீங்கள் இந்த தேவர்களோடு சேர்ந்து ஏழு அப்பொழுது ஏழே ஏழு கோள்கள் தான் இருந்தன, இப்பொழுது நவ கிரகங்கள் ஒன் ஏழு கிரகங்களோடு நீங்கள் இரண்டு பேரும் கிரகங்களாக இருங்கள் என்று சொல்லி ராகு கேது என்று சொல்லும்படியாக இரண்டு பேரையும் ஆக்கினாராம். மாளாத சென்னியுடை தானவர் மாண்டு நோக்கி நீளார் அமுதுண்டவர் முன்னிடை நிற்பார் என்ன தாழால் உலகம் அளந்தோன் அவர் தங்களுக்கு கோழா நிலையை இறையோன் அருள் கொண்டு நல்க. அவனா கொடுக்கல, சிவபெருமானுடைய அருளினாலே கோள் என்று சொல்லும்படியாக கிரகங்களினுடைய தன்மை அவர்களுக்கு கொடுத்தானா. ஆனால் அந்த கோபத்தின் காரணத்திலே ராகு கேது ரெண்டு பேரையும் தன்னை காட்டி கொடுத்த சூரிய சந்திரனை இன்றைக்கும் விழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேளிய ராகுவும் கேதுவுமே என மொழிய நின்ற முதற்பெயர் தாங்கிய விழுமியதாகிய வெய்யமன் ஆதியாம் எழுவர் தம்மோடு இருவரும் ஈண்டினார் என்று நவ கிரகங்களோடு அவர்கள் சேருகின்றார்கள். அந்த சேர்ந்து இன்றைக்கும் சூரிய சந்திரனை அவர்கள் விழுங்குகின்றார்கள் என்று ஒரு சரித்தம். இப்போ இந்த மோகினியாக தோன்றியதை சிவன் கேள்விப்பட்டார். இப்ப சிவன் என்ன நினைத்தாராம், உலகத்திற்கு ஒரு விஷயம் தெரியல, என்ன செய்ய வேண்டும், எனக்கு சக்தியாக ஒன்று உண்டு, அந்த சக்தியானது இந்த உலகத்திற்கு பிரயோஜனம் கொடுக்க வேண்டும் என்று பிரயோஜனார்த்தாய சதுர்விதா பூத்து போகே பவானி புருஷேஷு விஷ்ணுஹு குரோதேச்ச காளி சமரேச்ச துர்கா என்று சொல்லும்படியாக பவானியாக என்னுடைய நாயகியாக ஒரு இடத்திலேயும் ஆண்பாலாக இருக்கும் பொழுது விஷ்ணுவாகவும் கோபத்திலே காளியாகவும் யுத்தத்திலே துர்கை என்று சொல்லக்கூடியதாகவும் என்னுடைய சக்தியானவள் நான்கு தன்மையிலே இருக்கிறாள். அந்த சக்தியிலே ஒருவர் இந்த ஆண்வேடத்தை கொண்டிருக்கக்கூடிய திருமால் என்ற உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இவர் தன்னுடைய திருவிளையாடலை ஆரம்பிக்கிறார் சிவபெருமான். நால்வகைப்பட நண்ணிய சக்தியுள் மாலும் ஆதலின், நான்கு விதமான சக்திகளினுடைய திருவாலும் இருக்கின்ற காரணத்தினாலே மற்ற அது காட்டுவான் ஆல கண்டத்தன் அச்சுதன் அச்சுறும் கோலமெய்தி குறுகினான் அவ்விட என்று இந்த அச்சுதனாக இருக்கப்பட்ட இந்த மோகினி பயப்படக்கூடிய தன்மையிலே வந்து நிற்கின்றாளாம், வந்து பயந்து நிற்கின்றாளாம் மோகினி. அப்பொழுது மோகினியினிடத்திலே சொல்லுகிறாள், அதாவது திருமால் மோகினியினுடைய வடிவத்தை எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பெண்ணே நீ என்னிடத்திலே சேர வேண்டும், நான் உன்னை அடைய விரும்பினேன் என்று சிவபெருமான் மற்றவர்களை போல அடைந்தவர்களாக நினைத்து காமம் அடைந்ததை போல பேசுகிறார். அப்பொழுது மோகினி ஆண்டவள் சொல்லுகிற மறுக்கிறாள், கிடையாது, அப்படி அல்ல, நான் திருமால் மோகினி வடிவத்தை கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் சொல்லுகிறாராம், மாயத்தினாலே நீர் உண்மை ஆனென்று நினைத்தீர் திருமாலே, நீர் எப்படிப்பட்டவர்னு நான் சொல்லுகிறேன் என்று வாயன் இசைத்தலும் எம்பிரான், அன்று நீயும் நமக்கு ஒரு சக்திகான், என்னுடைய சக்தியிலே புருஷேஷு விட்ணுகு என்று சொல்லும்படியாக ஆண் தன்மையிலே இருக்கக்கூடிய என்னுடைய சக்தி நீ அன்று தாருகத்து அந்தனர் பாங்குறச் சென்ற போதினும் சீழையாகினாய். நான் தாருகாவனத்திற்கு அந்த ரிஷிகளினுடைய தவத்தை குலைப்பதற்காக பிக்ஷாடனமூர்த்தியாக செல்லும் பொழுது, ரொம்ப அழகான வடிவம் பிக்ஷாடான வடிவம், நீங்க மதுரையில எல்லாம் பார்த்திருந்தால் தெரியும், மிகப்பெரிய கோலமாக இருக்கும் பிக்ஷாடான வடிவத்தை அப்படி ஏற்றுக்கொண்டு அவரை பார்த்தாலே 6 அடி உசரத்துக்கு ரொம்ப பெரிய உருவமாக அந்த சுற்று பிராகாரத்திலே அவருடைய வடிவமாக இருக்கும், அவ்வளவு அழகான வடிவமாக இருக்கும். அப்போ அங்கே முனி பத்தினிகளை மயக்குவதற்காக பிக்ஷாடன கோலத்திலே இறைவன் செல்லுகிறார், முனிவர்களை மயக்குவதற்காக விஷ்ணு ஒரு பெரிய பெண்ணினுடைய மோகினி வடிவத்தை எடுத்துக்கொண்டு சென்றாராம். அதை இப்பொழுது நினைவுபடுத்துகிறார், என்னுடைய சக்தி தான் நீ அன்றைக்கு தாரகாவனத்திலேயும் வந்திருந்தாய். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பிரம்ம கல்பம் முடிந்த பிறகும் பிரம்மாக்கள் அடிந்து விடுகின்றார்கள். இது ஒரு அருமையான விஷயம், பல பேர் இதெல்லாம் மறந்துடுறோம். பிரம்மா விஷ்ணுவினுடைய உண்டித்தாமரையிலே, அதாவது தொப்புளிலே இருந்து பிரம்மா வந்தார், பிரம்மா வந்தார்னு நம்ம எங்கேயாவது அதுக்கப்புறம் யோசிக்கிறோம், அது எப்படி அவரா வந்தாரா படைத்தான், பிரம்மாவை யார் விஷ்ணு படைத்தார், படைக்கும் பொழுது அவர் தொப்பூரிலே இருந்து எழுகமல பூவழகர் என்று அங்கே இருந்து படைத்தார் படைத்தாரா, எப்படி அவரா வந்துட்டாரா? இங்கு கந்த புராணம் அதற்கு விடை கொடுக்கிறது. ஒரு பிரம்ம கல்பத்திலே ஒரு பிரம்மா மாண்டான், அவன் முடிந்த பிறகு இவரை பெண்ணாக்கி சிவபெருமான் அவரோடு கூடினாராம். நாராயணனிடத்திலே அப்பொழுது பிரம்மா கொப்பூரிலே தோன்றினார் என்று கந்த புராணம் சொல்லும். முன்னை வேதன் முடிந்தனன் போதலும் உன்னோடே வந்து உவப்பொடு கூடினோம், பின்னர் இந்த பிரமனை உந்தியால் அன்னையாகி அழித்தனை அல்லையோ, இந்த பிரம்மாவை உன்னுடைய உந்தி கமலத்திலே நீ கொடுத்தாயே, அப்பொழுது பெண் வடிவத்திலே தானே இருந்தாய், பெண் வடிவமாக ஏற்றுக்கொண்டவள் இல்லையா, ஆன காரணத்தினாலே நீ என்னோடு மறுவ வேண்டும் என இவருக்கு எதற்காக என்று சிவபெருமானுக்கு தெரியும். ஆனால் மால் மயங்கி நிற்கிறார், தான் திருமால் அல்லது மோகினுடைய உருவத்திலே வந்தவன் என்று நினைக்க கிடையாது, என்னுடைய சக்தியினுடைய வடிவம் நீ என்று சொல்லும் பொழுது நன்னியே தனி நாயகன் அவ்விடை பெண்ணின் நேர்மையை பெற்றின நாரடன் உன் நெகிழ்ந்து மயற்குற்று உருகியே எண்ணில் இன்புற கூடினன் என்று சொல்லும்படியாக அந்த மோகினியை அவருக்கு வசப்படுத்தி சிவபெருமான் ஜம்பூத் தீபம் என்று சொல்லக்கூடிய இந்த தீபத்திலே தெற்கு வரத்தினிடையிலே தான் அவரை மனம் செய்து கொள்வதாக அடைகின்றாராம். அடையக்கூடிய சமயத்திலே வியர்வை பெருக்கெடுத்து ஓடுகின்றது அந்த மோகினிக்கு. அந்த மோகினி முதலே அச்சுறும்படியாக வந்து தோன்றினாள் என்று கச்சியப்பர் பாடுவார். இப்பொழுது உள் நெகிழ்ந்து நாரணன் உள் நெகிழ்ந்து மயக்குற்று உருகிய என்று சொல்லும்படியாக தன்னுடைய பெண் தன்மையை உணர்ந்தாராம் நாரணர். ஆன காரணத்தினாலே உள் நெகிழ்ந்து மயக்குற்று உற்று உருகி அவளோடு அந்த சிவபெருமானோடு சேர்ந்தார் நாராயணன் என்று சொல்ல வரும். இது என்ன பொருள்னா, முதலிலேயே பத்தி பசு பாசன் என்று நம்ம பார்த்தோம், இறைவன் ஒருவனே ஏகநாயகன், அவன் ஒருவனே பதி, மற்ற எல்லோரும் அவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பசுக்கள், நாம எல்லாருமே பசுக்கள். இதுக்கு திருமாலும் அதாவது விஷ்ணுவும் கூட விதிவிலக்கு கிடையாது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவனுக்கு பணிவிடை செய்கின்றார்கள், அவ்வளவுதான். விஷ்ணு பலவிதமான பணிவிடைகளை செய்கிறார், அதுல ஒரு பணிவிடை அவனுடைய சக்தியாக இருக்கக்கூடியது. நாம் நம்மை நாயகி இறைவனுக்கு நாயகி என்று நினைந்து சிவனுக்கு நாயகி என்று நினைந்து சிவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அவன் ஒருவனே ஜகத்பதியாக ஜகத் காரணனாக இருக்கிறான், உலகங்களுக்கெல்லாம் பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கப்பட்டவன் சிவபெருமான் ஒருவனே, அவனே நாயகன், அவனை அடைய வேண்டிய பசுக்கள் ஆத்மாக்கள் நாமெல்லாம் நாயகிகள் என்கின்ற நாயகி பாவத்தோடு இறைவனை அடைய வேண்டும். எத்தனையோ பேர்கள் நாயன்மார்களெல்லாம் மாணிக்க வாசகருடைய தன்மை எல்லாம் முழுவதுமாக ஒரு நாயகியினுடைய பாங்கிலே தான் இருக்கும். அந்த எம்பெருமான எத்தனை பாடல்கள், திருச்சாடல், திருத்தள்ளேனம், திருப்பன்னூசல், திருவந்தியார், திருஅம்மானை, எத்தனை பாடல்கள் எல்லாம் இறைவனை அடைவதற்காக நாயகி பாவத்திலே இருந்து அவர் பாடுகிறார். முழுமையாக நாயகி பாவத்திலே பாடியதுதான் திருக்கோவையார். முழுவதுமாக தன்னை நாயகியாக மாற்றிக்கொண்டு மணிவாசகர் பாடியது. இதை எல்லோரும் பாடியிருக்கிறார்கள். திருநாவுக்கரசனும் நாவுக்கு அரசியாக நின்று இறைவனை நாயகி பாவத்திலே பாடியிருக்கிறார். இப்படி நாயகி பாவத்திலே இறைவனை அடைய வேண்டும், இதற்கு முன்னுதாரணமாக இருக்கப்பட்டவன் நாராயணன் என்பதற்காகத்தான் இந்த சரித்திரம் சொல்லப்படும். உள் நெகிழ்ந்து மயக்குற்று உருகியே எண்ணில் இன்புரை என்று சொல்லும்படியாக இறைவனை அடைவதற்காக நாம் நாயகி பாவத்தை அடைய வேண்டும் என்று அடைந்தாராம். அப்பொழுது அவருடைய வேர்வையிலே இருந்தும் மாந்தையிலே இருந்தும் கண்டகி நாராயணனிடத்திலே இருந்து கண்டகி என்று சொல்லக்கூடிய நதியானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. இப்போ இருக்கக்கூடிய நம்ம மேல இந்த திபெத்திலிருந்து அந்த கண்டகி நதியானது வருகிறது. அந்த கண்டகி நதி பெருக்கெடுத்து தான் அதிலே வஜ்ரதந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு புழுக்கள், வஜ்ரதந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு புழுக்கள் அங்கே தோன்றுமா அந்த கண்டகி நதியில. அவ என்ன பண்ணுவான், கண்டகி நதியில இருக்கக்கூடிய மண்ணை சாப்பிட்டு தங்களுக்கு கூடு செய்து கொண்டு அந்த கண்டகி நதியில இருக்குமா. கண்டகி நதி வெள்ளமும் பெருக்கெடுக்கு ஓடக்கூடிய சமயத்துல இவை இறந்து விட்டுவிடும், புழுக்கள் இறந்துவிடும். ஆனால் அந்த மண்ணினாலே செய்யப்பட்ட கூடுகள் இருக்கிறதே அது கல்லு மாதிரி ஆக்கி கீழே விழுமா. அந்த கீழே இருந்த அந்த கற்கள் தான் அந்த கூடுகள், புழுக்களினுடைய வஜ்ரதந்தி புழுக்களினுடைய கூடுகளைத்தான் சாலக்கிராமம் என்று சொல்லி நாம் இறைவனுடைய வடிவமாக பூஜிக்கிறோம், சாலக்கிராமம் என்று சொல்லுகிறோம். இதுதான் மூன்று கண்ணன் முகுந்தன் இருவரும் ஏன்று கூடிய எல்லையில் அன்னவர் காண்றுமை இந்த புனல் கண்டகி என ஆன்றதோர் நதியாகிய அகன்றது. அந்த நீரின் அகம்புறம் ஆழிகள் தந்து வஜ்ரந்தி எனப்படும் மூன்று கீட முறைமுறை ஆகவே வந்து தோன்றின மாழையின் வல்லையா என்று சொல்லும்படியாக அந்த தோன்றியதான். அன்ன கீடம் அமர்ந்த குடம்பையை இந்நிலத்தர் கொண்டேகி அகத்துறை பொன்னை வாங்கி பொறியினை நோக்கிய இன்னமூர்த்தம் இகுதன நாடுவார். அது பொன்னை கொண்டிருக்குமா அந்த வஜ்ரதந்தியானவர், பொன்னை எடுத்துக்கொண்டு அந்த மண்ணாக இருக்கக்கூடிய சால கிராமத்தை விஷ்ணுவனுடைய அம்சமாக கண்டகி நதியிலே இருந்து வரக்கூடியதை அப்பொழுது எல்லாரும் பூஜை செய்கிறோம். இன்றைக்கும் சால கிராமம் நீங்க பார்க்கலாம். நாடியே அவை நாரணனாகவே கூடும் அன்பிற் குவலயத்தே சிலர் தேடி அர்ச்சனை செய்வர் அதன் பெயர் கேடில் சால கிராமம் என்பதா என்று சொல்லும்படியாக இந்த இடத்திலே சால கிராமம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே தோன்றின காரணத்தினாலே மூல காரணம் ஆகையின் அத தனிநகரே இதன் மூல காரணம் ஆகையின் முந்தையோர் மேலே நாம் அதற்கு விதித்தனர் என்று சால கிராமம் என்று சொல்லும்படியாக அவை இன்றைக்கும் பூஜை செய்யப்படுகின்றன. இதுல இன்னொரு சிறப்பையும் ஸ்காந்தத்திலே சொல்லப்படுகிறது. அதனாலதான் யோனி பீட்டம் என்று சொல்வார்கள். இப்போ சிவலிங்கத்துக்கு மூன்று தன்மை உண்டு, நீங்க பார்த்திருக்கலாம். சிவன் அத லிங்காகாரமாக இருக்கப்பட்டது, அதை கொண்டிருக்கக்கூடிய பீட்டம் அதாவது அந்த யோனி பீட்டம் என்று சொல்லுவார்கள், அது இரண்டாவது பகுதி. கீழே இருக்கக்கூடிய அடித்தளம் இது மூன்றாவது பகுதி. இந்த மூன்றையும் சொல்லும் பொழுது மேலே இருக்கக்கூடிய ரிங்காகாரம் சிவஸ்வரூபம், நடுவிலே இருக்கக்கூடியது விஷ்ணுவனுடைய சுரூபம், கீழே இருக்கக்கூடியது பிரம்மஸ்வரூபம் என்று சொல்வார்கள். இந்த யோனிப்பூவிடம் என்று சொல்லக்கூடியது தான் விஷ்ணுவனுடைய சுரூபம். அதனால தான் அபிஷேக தீர்த்தம் எல்லாம் அதன் வழியாகத்தான் கோமம் என்று சொல்ல முடியாத அந்த வழியாகத்தான் வரும். விஷ்ணுவே பத்தினியாக நாயகி என்கின்ற தன்மையிலே இருக்கிறான். நாயகனாக ஏக நாயகனாக லோக நாயகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவனே மேலே லிங்காகாரமாக இருக்கிறான் என்று அதனால தான் அந்த சால கிராமத்தை கீழே யோனி பீடத்திற்கு பயன்படுத்துவார்கள் பெரியவர்கள். அந்த கோயில்கள்ல சிவலிங்கம் வைக்க வேண்டும் என்றால் மேலே லிங்கம் கீழே இருக்கக்கூடிய அந்த அடிப்படையானது சால கிராமத்தை கொண்டு செய்வார்கள் என்கின்ற தத்துவத்தை இங்கே ஸ்காந்த புராணமாக நமக்கு சொல்லுகிறது. இந்த சமயத்திலே மோகினியும் சிவனும் கூடியிருக்கக்கூடிய வேளையிலே இந்த வண்ணம் இருக்க முராரியும் அந்தி வண்ணத்து அமலனும் ஆகிய முந்து கூடிய முயங்கிய எல்லையில் வந்தனன் எமை வாழ்விக்கும் ஐயனே என்று சொல்லும்படியாக நாம் இப்ப சொல்லக்கூடிய ஐயப்பன் அல்லது தர்மசாஸ்தா சாஸ்தா என்று சொல்லுகிறோமே அந்த சாஸ்தாவானவர் இப்பொழுது தோன்றினார் என்று இந்த இடத்துல ஸ்காந்தமானது சொல்லி செல்லும். மைக்கருங்கடல் மேனியும் கருத்த வண்ணத்தினரா வானுலாம் செக்கர் வேணியும் கொண்டு சிவந்த ஜடையை கொண்டிருக்கிறார். செண்டுரு கையுமாய், கையிலே ஒரு செண்டு என்று சொல்லக்கூடிய இதைத்தான் முருகப்பெருமான் மதுரையிலே மீனாட்சிக்கு மகனாக வந்து தோன்றிய பொழுது செண்டை ஏந்தி கொண்டு முருகப்பெருமான் ஆட்சி செய்தான் என்றெல்லாம் திருவிளையாடல் புராணமானது சொல்லும். மைக்கருங்கடல் மேனியும் வானுலாம் செக்கர் வேணியும் செண்டுரு கையுமாய் உக்கிரத்துடன் ஓர்மகன் சேர்தலும் என்று சொல்லும்படியாக அத்திருமைந்தற்கு அரிஹர புத்திரன் எனும் நாமம் புனைந்து என்று சொல்லி ருத்ர கணங்களோடு சேர்த்து அவருக்கு ஒரு தனியாக ஒரு உலகத்தையும் படைத்து கொடுத்து முச்சகத்தை முழுது அருள் மேனி கொண்டு அச்சுதன் தொட, அதாவது அச்சுதன் பையன் அர்த்தம், அச்சுதன் தொட அச்சுதன் போற்றிட மெச்சியே அவருக்கு விடை கொடுத்து எச்சமில் சிவன் ஏகினான் என்று குற்றமே இல்லாதவன். ஏன்னா இந்த சரித்திரம் கேட்கும் பொழுது என்ன சாருது, இவர் விஷ்ணுவாக இருக்கக்கூடிய மோகினியை கூடினாராம், ஐயப்பன் பிறந்தார், ஹரிஹரசுதன் பிறந்தார் என்றெல்லாம் நினைத்தால் குற்றமே இல்லாதவன் சிவன் என்பதைத்தான் இங்கே சொல்லுவார். விடை கொடுத்து எச்சமில் சிவன் ஏகினன் என்று சொல்லும்படியாக அந்த சிவபெருமான் இவருக்கு ஒரு தனியாக ருத்ர கணங்களோடு ஒரு பெரிய புவனத்தை படைத்து வரங்களை கொடுத்து இந்த உலகத்தை காக்கக்கூடிய தன்மையையும் கொடுத்தாராம் ஹரிஹரபுத்திரன் ஐயப்பனுக்கு. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், நம்முடைய கிராமங்களிலே வயல் தேவதையாக கிராமங்களை காப்பாற்றக்கூடியவராக ஐயனார் என்று சொல்லும்படியாக நம்ம பார்த்திருக்கலாம். எங்க பள்ளத்தூருக்கு பக்கத்திலாம் சோலை ஆண்டவர் என்று இதை கவியரசர் கண்ணதாசன் மிகச்சிறப்பாக இதை பற்றி சொல்லுவார். இப்பொழுது ஒரு 40-50 வருடங்களுக்கு கீழே அதற்காக ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் எல்லாம் ஓடுமா, அவர் அங்கே பூஜை செய்யக்கூடிய சமயத்தில் அன்று அவருக்கு திருவிழா நடக்கும் பொழுது, இன்றைக்கும் திருவிழா நடக்கும். எப்பொழுது மதுரையிலே அழகர் குதிரையிலே இறங்குகிறாரோ அன்றைக்கு 8வது திருநாள் அங்கே மண் குதிரை எடுத்து கொண்டு வந்து அவருக்கு சமர்ப்பிப்பார்கள் அந்த சோலை ஆண்டவருக்கு. ஆனால் இதில் என்ன சிறப்புனா, சோலை ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய இந்த மூர்த்தம் ஐயப்பன் மாதிரி சாஸ்தாமூர்த்தமாக பத்தினிகள் இல்லாத பிரம அந்த தர்மசாஸ்தா மூர்த்தம், அதாவது இவர் வந்து பிரம்மச்சாரி, முன்னாலே பெண்கள் கூட போக முடியாது. ஆனால் இதே இது இன்னொரு 3 கிலோமீட்டர் அங்கே தள்ளி போனால் வடகுடி, இதை போல இருக்கக்கூடிய மற்ற கிராமங்களிலே பார்த்தால் பூரணை புஷ்கலையோடு இருக்கக்கூடிய தன்மையிலே அவர் இருப்பார். பூரணை புஷ்கலை என்று சொல்லக்கூடிய இரண்டு மனைவிமார்கள் இந்த ஐயப்ப சாஸ்தாவுக்கு உண்டு, மிக அழகான வடிவங்கள் உண்டு அந்த பகுதியிலே, ஏராளமானது இங்கே இல்லை, மதுரை பகுதியிலே அதிகமாக இது உண்டு. தஞ்சாவூர் அதாவது இந்த சோழ தேசத்தில் பார்த்தோம்னா சிவன் கோயில்களிலேயே ஐயப்பனுடைய அதாவது இந்த சாஸ்தாவினுடைய வடிவங்கள் சிவனுடைய கோயிலிலே ஒரு பகுதியிலே வைக்கப்பட்டிருக்கும். அது எல்லா விதமான தேவதைகளோடு சேர்ந்து இவருடைய வடிவங்களும் வைக்கப்பட்டிருக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய இடத்துல சோலை ஆண்டவர் தாமரை என்று சொல்லுவார்கள், தாமரை அல்ல, செண்டு கொண்டு ஏந்திய வடிவத்திலே அமர்ந்திருப்பார். இதுதான் செண்டேந்திய நாயகனாக இப்ப எங்கள் ஊர்ல இருப்பார். மிக அழகான மூர்த்தம், உள்ளே இருக்கக்கூடிய மூர்த்தம், பெண்கள் அவர் முன்னாலே செல்ல முடியாது, அவர்கள் ஒரு பகுதியிலே இருந்துதான் வணங்க முடியும். இதெல்லாம் பலவிதமானது உண்டு, அவ்வளவு மிகச்சிறப்பான பிரார்த்தனைகள் எல்லாம் உண்டு அங்கே. அங்கே ஊரார்கள் எல்லாம் சேர்ந்து அதை பார்க்கக்கூடிய தன்மை கண் கொள்ளா காட்சி. எங்க ஊர்ல என்ன இருந்தாலும் அந்த ஒரு ஆனந்தம் தரக்கூடிய காட்சி இந்த சோலை ஆண்டவர் என்று சொல்லும்படியாக அந்த சோலையிலே வீற்றிருப்பார். அங்கே இருக்கக்கூடிய அந்த இடமே ரொம்ப ரம்யமா, சத்தமே இல்லாம அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த அருமையானதுக்கு அங்கே போய் பிரார்த்தனைகள் எல்லாம் உண்டு. அங்கே ஒரு பலிபீடம் மாதிரி இருக்கும், அந்த பலிபீடத்திலே கை வச்சு அதுவே நகர்ந்து கூடினால் நினைத்தது பலிக்கும்னு இருக்கா, நாம நகர்த்திட்டா நகராது, அது நகர்ந்தால் நடக்கும். இப்படியாக அந்த சோலை ஆண்டவராக பூரண பொருட்களை சமேத ஐயப்பனாக பல இடங்களிலும் ஹரிஹரசுதனாக ஹரிஹரபுத்திரனாக இவர் இருக்கிறார் என்று இவருடைய சரித்திரத்தை சொல்லுகிறான். மண்ணுலக மண்ணகத்தரும் வானவரும் மலர் அண்ணலும் தினம் அர்ச்சிக்கும் நீர்மையான். இவன் எப்பேற்பட்டவன், மண்ணகத்தரும் மண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வானவரும் தேவர்களும் மலர் அண்ணலும் அதாவது பிரம்மாவும் தினம் அர்ச்சிக்கும் நீர்மையான், தினமும் பூஜை செய்யக்கூடிய தன்மை உடையவன், கண்ணனும் புகழப்படு காட்சியான். யாரு, விஷ்ணுவாக இருந்தாலும் அவன் புள்ளே நினைக்க முடியாது, இவன் மிகச்சிறந்தவன் ஹரிஹரசுதான் ஐயப்பன் என்று சொல்லும்படியாக புகழப்படக்கூடிய காட்சியான். எண்ணின் அங்கு அவனுக்கு எதிர் இல்லையே என்று சொல்லும்படியாக காக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று புலோமஜி என்று சொல்லக்கூடிய அந்த இந்திராணிக்கு அந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்லுகின்றானா, சொன்ன உடனேயே பிரார்த்தனை செய்கிறான். இவளும் மனது சமாதானமாகிறாள், பிரார்த்தனை செய்கிறானா இந்திரனாரன். அப்பொழுது கார் உரள் வெய்ய கழற்று கழிற்றடையாகி பார் இடர் எண்ணிலர் பாங்குரன் அண்ண பூரணை புட்களை பும்புற மேவ வாரணம் ஊர்வமன் முன்னுற வந்தான் என்று சொல்லும்படியாக வெள்ளை யானையிலே, இவருக்கு யானை வாகனம், வெள்ளை யாகனம் யானை வாகனத்தை உடையவர் இந்த தர்மசாஸ்தா, இந்த உலகங்களினுடைய தீங்குகளையெல்லாம் ஒழிப்பவராக பூரண புட்களை சமேதராக வாரணம் ஊர்வமன் முன்னுற வந்தான் என்று சொல்லும்படியாக வந்து நிற்கின்றானாம். புகழ்ந்து பணிகின்றான் இந்திரன், புகழ்ந்து பணிந்து என்னுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டும், நான் அங்கே கைலைக்கு செல்ல நான் நினைக்கிறேன், நீங்கள் இவளை அதுவரை நான் மீண்டும் வருவரை இவளை காப்பாற்றி தர வேண்டும் என்று அவனிடத்திலே சொல்லுகிறான். தர்மசாஸ்தாவும் சரி என்று சொல்லி அதுக்காக மகாராஜாவே வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லையா. அவர் அப்பொழுது தன்னுடைய கிங்கரர்களிலே ஒருவராக வாழவர் நீந்தி வயந்தனின் மிக்க காளன் எனப்படும் கட்டுரையோனை ஆளுடை அண்ணல் அருட்கொடு நோக்கி கேளுவை என்று கிடத்திடுகின்றான். மூவரின் முந்திய மூர்த்தி வரைக்கு போவது முன்னினன் பொன்னகர் மன்னன் தேவி இருந்தனர் தீங்கு வராமே காவல் கொள் நீ என கற்பனை செய்தான் என்று மனத்தினாலே நினைத்த பொழுது மகாகாணர் என்று சொல்லக்கூடிய அவருடைய சேனை நாயகரிடத்திலே தர்மசாஸ்தா இந்திராணியை காக்கக்கூடிய தன்மையை கொடுத்து விட்டு அவர் தன்னுடைய புவனத்துக்கு எழுந்தருளுகிறார். இவளை இந்திராணியை தேற்றி மகாசாஸ்தாவினுடைய பாதுகாப்பிலே விட்டவன் இப்பொழுது மகாகாலன் இவரை காப்பாற்றுகின்றார். கைலைக்கு இந்திரனான் அவன் சென்றான். ஆனால் அப்பொழுதுதான் சனகாதி மகரிஷிகளுக்கு சிவபெருமான் உபதேசம் செய்து கொண்டிருந்த காரணத்தினாலே அவரை காண மாட்டாது. அந்த மேருமலை சாரலேயே இந்திரனும் மற்ற தேவர்களும் தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே மகாகாலன் என்பவர் இந்திராணியை காத்து கொண்டிருக்கிறார். இந்த காலன் சொன்னா காலன்னா கருப்புன்னு அர்த்தம். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூன்று தெய்வங்கள் உண்டு. முதல்ல கணபதி, அடுத்தது சாஸ்தாவாக இருக்கப்பட்டவர், அடுத்தது கருப்பர் என்று சொல்லுவோம். கருப்பர்ல பலவிதமான சங்கிலி கருப்பர், பதினெட்டாம் படி கருப்பர், இப்படி எல்லாம் பலவிதமான தன்மைகள் ஒவ்வொரு இடத்துலயும் உண்டு. பல பேருக்கு அது குலதெய்வமாகவே இருக்கும். சாஸ்தா வந்து ஒரு மாம்சம் எல்லாம் மது மாம்சம் அவருக்கு கிடையாது, ஆனால் கருப்பருக்கு உண்டு. இவருக்கு சொல்லும் பொழுது தனியாக இங்கே ரொம்ப அழகா இருக்கும். நடு ராத்திரில இங்கே நடக்கும். சுவாமி இங்கே வந்துட்டு இருப்பார். விநாயகரும் தர்மசாஸ்தாவினுடைய அவர் வந்து முதல்ல அவர்களை அனுப்பி வைத்து விடுவார்கள். அப்புறம் தான் அவருக்கு பலி கொடுக்கக்கூடியது. கருப்பருக்கு தனியாக பலி கொடுப்பார்கள். இன்றைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் மிகச்சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு மண்ணினாலே, குயவர்கள் செய்த மண்ணினாலே குதிரை காளை வாகனங்களை இவர்களுக்கு அங்கிருந்து பல மைல் தொலைவில் இருந்து கொண்டு வந்து சமர்ப்பிப்பார்கள். அதற்கு நாலு கொடுத்தால், அதற்குன்னு தட்சிணை கொடுத்தால் ஏற்றுக்கொண்டு கொண்டு வந்து கொடுப்பார்கள். அவர்களிடத்திலே கொடுத்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள். இன்றைக்கும் தர்மசாஸ்தா அந்த வயல் வெளிகளை காத்து கொண்டிருக்கிறார். இந்த பூச்சி புட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாம்பு தேழு பூரார் இதெல்லாம் கடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதை போன்ற மண் பொம்மைகளை பிரார்த்தனை செய்து கொண்டு அங்கே அவர்களுக்கு சமர்ப்பிப்பார்கள். இன்றைக்கு அதை பார்த்தா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். பத்தாவது திருநாள், அதாவது எப்பொழுது இந்த அழகர் ஆற்றிலே இறங்குகிறார்களோ அன்றைக்கு இரண்டாவது நாள் இங்கே நடக்கும். அத பத்தாவது நாளைக்கு இந்த சத்தாவதம் என்று சொல்வார்கள். அன்றைக்கு மிகச்சிறப்பாக இந்த ஆண்டவர் வலம் வருவார். பல இடங்களிலே இந்த கோலாகலமாக இந்த சிறப்பு ஐயனாருக்கு நடக்கும். அது மட்டுமல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களிலே தேர் உற்சவம் எல்லாம் ஐயனாருக்கு நடக்கும். நடக்கும் பொழுது எல்லோரும் அந்த தேரிலே, அந்த தேரினுடைய பெரிய சேர்ச்சேக்கரம் ஒரு ஆள் வருஷத்துக்கு மேல இருக்கும், ஆயிரக்கணக்கான தேங்காய்களை அங்கே உடைத்துக் கொண்டிருப்பார்கள். அவ்வளவு பல பேர் பிரார்த்தனை பண்ணி எட்டு அங்கிருந்து விசிறி அடித்து உடைத்துக் கொண்டிருப்பார்கள். பல இடங்களில் உண்டு. இந்த சோலையாண்டவர் அங்கே இருக்க, பள்ளத்தூர்ல சோலையாண்டவர், வடகுடியில பூரண புஷ்கலையாக இருக்கக்கூடியவர், பக்கத்துல பக்கத்துல பல இடங்கள், அங்கே ஏராளமான இடங்கள் உண்டு. அங்கே ஆண்டவர் அருள் செய்து கொண்டிருக்கிறார். பல பேருக்கு இவர் வந்து தன்னுடைய குல தெய்வமாகவே இருப்பார். அவருடைய நாயகராக இருக்கப்பட்டவர் தான் இந்த மகாகாலன் என்று சொல்லக்கூடிய, நம்ம தமிழ்ல கருப்பர் என்று சொல்லுவோம், கருப்பர் என்று சொல்லக்கூடியவர் அந்த மகாகாலனாக இருக்கிறார். ஐரானின் இடத்துல இவன் காத்து கொண்டிருக்கிறார். இப்போ காமமே உருவானவளாக துன்பமே வடிவெடுத்தவளாக இருந்த
1: திருச்சிற்றம்பலம் சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி விநாயகர் புராணம். வழங்குபவர் சிவ திருமதி உமா உலகநாதன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் இடறினோ தளரினோ எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடறினில் அடக்கியே

முன் விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆகிற கிளி ஒன்று பொழியர்கோனு பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்றுண்டர்பதம் தோற்றி ஊளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் ஷேக்கிழாரடி போற்றி கைலாய பரம்பரைய சிவஞான போத நெறிகாட்டும் எண்ணெய் பயில் வாய்மை மெய் கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுபாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ சில நிகழ் மூலாகமப்பொருள் ஒன்றொன்றாகி திரம்பொராது ஞால நிகழ் குலதெய்வமென பலரும் கொண்டாட நாங்கள் உய்ய சாலணிகள் சமபாத முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகி பதாம் பணிந்து வாழ்வாம் புண்டரிக புரத்து இனிது ஆனந்த நடனமிடும் புனித வாழ்வை கண்ட சிவ அனுபவ செல்வ சிவஞான தேவை கருதி அண்மித்து தண்டமிழ் நூலோடு சிவநூல் உணர்ந்து மும்மை பொருள் உணர்ந்த சதுரன் எங்கள் தந்துரை செய் கச்சியப்ப முனிவர் பிரான் நீடூழி தழுக மாதோ திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா எல்லாம் இல்ல அன்னை உப்பிலாமலையும் சமேத எந்தே ஸ்ரீ மாசிலாமணீச பெருமான் பொன்னார் திருவடி மலர்களை அடியேன் மனமொழி மெய்களால் பணிந்து நமஸ்கரித்து சில ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடிகளையும் பணிந்து நமஸ்கரித்து தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளையும் பணிந்து எனது தந்தையார் திருவடியையும் பணிந்து இச்சிந்தனையை தொடரலாம். நாம் முதல் காண்டமாகிய உபாசன காண்டத்தில் நாட்டுப்படலும் நகரப்படலும் எல்லாம் பார்த்து சோமகாந்தன் அவருடைய பெருமையாகிய சோமகாந்தனுடைய பெருமை அரசியற்கை படலம் சோமகாந்தன் வனம்புக துணிந்த படலம் அரசியற்கை படலம் பார்த்தோம். இப்ப சோமகாந்தன் என்ன செய்யறாரு, மகனுக்கு அரசியலை கொடுத்து விட்டு மகனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணிவிட்டு தான் வனம்புகுவதற்கு கிளம்புகிறார். பட்டாபிஷேகம் செய்யணும்னு சொன்னா எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், நமது கச்சியப்ப முனிவர் பெருமான் ஒவ்வொரு திருப்பாடல்களையும் அருமை அருமையாக அமைத்திருக்கிறார். அப்ப இப்போ பட்டாபிஷேகம் பண்ணும் பொழுது என்ன யாருக்கெல்லாம் அறி

சோமகாந்தன் தன்னுடைய மனையிலிருந்து நீங்கி அங்க போய் பெரிய பெரிய ஜோசியர்கள், அதாவது ஜோதிடர்களை அழைத்து எந்த நாள்ல தனது மகனாருக்கு பட்டாபிஷேகம் செய்யலாம் என்று கணிதருக்கு கூலி அவரை அவரிடம் சொல்லி ஒத்த நாள் அபிஷேகத்துக்கு எது ஒத்த நாளாக அந்த பட்டாபிஷேகத்துக்கு உகந்த நாளாக இருக்கும் என்று கேட்க, அவரோ உத்தராயணத்தில் தை மாதத்தில் பூச நட்சத்திரம் அன்று செய்யலாம் என்று அவர் கூறுகிறார் அந்த ஜோதிடர். அமைச்சரை முகத்தை நோக்கி அணிமுடி கவிப்பையெல்லாம் இமைக்கு முன் இயற்றி வீரன்று ஏவினன் முடங்க நல்கி குமைக்கும் வைவேற்கை மன்னர் கோதரு முனிவர் சேமை தமர்க்கும் அற்றியவர்க்கும் தூத தங்களை விடுத்திட்டானே. அமைச்சர்களுக்கும் மற்ற மன்னர்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புகிறார். அமைச்சரை முகத்தை நோக்கி எல்லாருக்கும் சொல்ல வேண்டாமா? பக்கத்துல இருக்கிற சிற்றரசர்கள் பேரரசர்களுக்கெல்லாம் சொல்லணும் இல்லையா? இவர் வந்து தன்னுடைய மகனாருக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறாரு, சோமகாந்தன் ஏமகண்டனுக்கு, அப்படிங்கிற விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக. அந்த காலத்துல போன் வசதி கிடையாது. இந்த காலத்துல ஒரு கல்யாணத்தை கூட போன்ல முடிச்சிடறோம் இல்லையா? அப்ப அவங்க அப்ப சொல்லி அனுப்புறாங்க எல்லாருக்கும். கோதரு முனிவர் செய்மை, முனிவர் பெருமக்கள், பெரிய பெரிய கலை அறிஞர்களுக்கெல்லாம், அழகாக ஞானிகளுக்கெல்லாம் கூறுகிறார். மற்றவர்க்கும் தூதர் தங்களை தூதுவர்களை விடுத்திட்டானே. கருணையங்குறவர் கூலி கைதொழுந்து இறைஞ்சி மைந்த இருநிலம் காவ நல்க ஏய்ந்தன அபிடேகத்து ஒருவில்வன் பொருள்கள் அவை உணர்த்துக என்னகண்ணான் பொருளெல்லாம் ஓளம் போலி பொறித்து அழித்து இதுவும் சொன்னான். இப்ப அடுத்ததாக குருவாகிய குலகுருவை அழிக்கின்றார். அவரை தொழுது இறைஞ்சி வணங்குகின்றார். குலகுருவானவரை வணங்குகின்றார். குருவிடம் தன்னுடைய மைந்தர் இருநிலம் காவல் நல்கி இனிமே இந்த உலகத்தை இந்த நாட்டை அவன் தான் காப்பாற்ற போறான். அவனுக்கு அதலால் நான் பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று முடிவு செய்துள்ளேன் அப்படின்னு குருவுகிட்ட சொல்றாரு. குருவானவர் என்ன சொல்றார்? அதற்கு தேவையான பொருள்களை எல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம், என்னென்ன பூஜை பண்ணணுமோ அதையெல்லாம் குருவானவர் சொல்கிறார் சோமகாந்தனிடம். புண்ணிய பூமி முக்கட் புண்ணியன் சந்நிதானம் தண்ணிய நதியின் தேர ததைந்த உய்யானம் தன்னில் என்னும் ஐந்திடத்தில் ஒன்றாம் இடம் இடத்துடும் ஈசான மன்னுரு கிழக்கும் ஈசியாம் அபிடேகத்தானம். பட்டாபிஷேகத்துக்கு முதல்ல இடத்த பூமியை நிர்ணயிக்கிறார்கள். அதுல முக்கட் புண்ணியன் சன்னிதானம், அந்த ஈசான திசை என்று சொல்கின்றோம் இல்லையா, அஷ்ட திசையும் மேலான திசைதான். அதுல மேலான திசையாகிய ஈசான திசையை சொல்றாங்க. அந்த ஈசான திசையில கிழக்க பாக்க அபிஷேகம் செய்யலாம். இந்த இடம்தான் இதற்கு சரியான இடம்னு சொல்லி ஒரு மண்டபத்தை அமைப்பதற்கு அந்த பூமியில் அந்த இடத்தை அளக்குறாங்க. ஐமுழ ஆதி ஐம்பத்து ஐமுழத்து அளவின் காரு மைமுகில் தவள வாக்கு மண்டப தகச்சியாகும் செம்மணி தூணீராறு சேர் பதினாறு ஆறாம் பொய் முதல் கணிந்து காவல் புரிதரும் புலவு வேலோய். இப்பொழுது அந்த மண்டபத்தினுடைய அளவை நிர்ணயிக்கின்றார்கள், எப்படி இருக்கணும் அப்படின்னு. அந்த மண்டபத்தினுடைய அளவு ஐமுழம் ஆதி ஐம்பத்து ஐம்பத்தி அஞ்சு முழத்து அளவின் காரு அந்த மண்டபத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த மண்டபத்தை செய்யற அந்த சிற்பியானவரை அழைக்கின்றார்கள். அரசு வீட்டிருத்தற்கொன்றும் அபிடேகம் செய்தற்கொன்றும் விரசுவன் பணியார் பொன்னால் வெள்ளியார் தாம்பிரத்தார் பரசு பத்திர பீடந்தாம் பண்ணுவதாம் யாகத்து உரை செய்யும் அறமுமாகும் உற்றவான் மரமுமாகும். இப்ப அரசு வீற்றிருக்கிறதுக்கு என்று ஒரு பீடமும் அபிஷேகம் செய்வதற்கு என்று மற்றொரு பீடமும் எதனால செய்யறாங்க? பொன்னால் வெள்ளியால் தாம்பிரத்தார் அந்த பீடத்தை யாகத்துக்கு உரை செய்யுமாறு செய்யறாங்க இந்த பீடத்தை. ஒரு முழம் உயர்ந்து செவ்வே ஒன்றரை அகன்று முன்பே

0: பொருள்களின் ஒன்றார் செய்து பொருந்திய நிலைதற்றி நிலை தற்றிக்கு குருமணி மண்டபத்தை குயிற்றுமாறு இயற்றுகின்றான். இப்ப அந்த மணி மண்டபம் எந்த இடத்துல அவர் செய்ய போறாரோ சென்டர் பிளேஸை பார்த்து கரெக்டா அந்த மணி மண்டபத்தை அமைப்பதற்கு ஏற்பாடு நடக்கின்றது. அம்மொழி கேட்டு மன்னன் அழைத்து வந்திறைஞ்சி நின்ற கம்மியர் தம்மை நோக்கி கதிர்பொழி மணியும் பொன்னோ இம்மெனோ முன்னர் நல்கி இரண்டு பீடம் செய்தீங்கி தம்மினென்று இயல்பும் கூறி மற்றதும் சாற்றுகின்றான். இப்ப கம்மியராகிய அந்த ஆசாரியை அழைக்கின்றார்கள். மணி பொண்ணு எல்லாம் நல்கி இரண்டு பீடம் செய்து இங்கு கரெக்டா இத்தனாம் தேதி நம்ம அபிஷேகம் பண்ண போறோம், பட்டாபிஷேகம், அதுக்கு முன்னாடி நீ இதை கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க கம்மியரிடம். பனை முழக்கு அராத வாய்தர் பகட்டெலின் மதிர்தள மதிர்தளத்தில் அனைதரும் குணக்குத்திக்கில் ஐம்பத்து ஐமுளத்தின் எல்லை துணையரு தூண்கண் முப்பத்து ஆறோடு தொழங்க விண்ணோ இணைதரா மண்டபம் தான் ஒன்று விழைக்க என்றான். இப்போ அந்த பட்டாபிஷேகத்துக்குள்ள மண்டபத்தை அந்த அந்த எந்த இடத்துல வைக்கணுமோ 55 இதுல தூண்கள் 36 அந்த மண்டபத்தை இந்த இடத்துல இழைக்க வேண்டும் என்று ஒரு அளவை சொல்லிட்டாங்க. நம்பனே புத்தி என்று நலத்தகு சிற்பர் போந்து செம்பனை உருக்கி வாழ்ந்து திவளொளி மணிக்கால் யாத்து பம்பளி பீடமாக்கி படிகளும் பயில செய்து வெம்புரு மடங்கத்தின்கால் வெள்ளியால் இயற்றியிட்டார். இப்போ அந்த சிற்பிய கூப்பிட்டு செம்பொனை உருக்கி வார்த்து நல்ல தங்கத்தை எடுத்து அதை உருக்கி வார்த்து அந்த மணிக்கால் யாத்து அந்த பீடத்துல வச்சு அந்த பீடத்துல இருக்கிற படிகளை என்ன செய்யறாங்க வெம்புரு மடங்கத்தின் கால் மடங்களாகிய சிங்கத்தின் கால்கள் போல வெள்ளியால் இயற்றி விட்டார். அப்படியே அந்த அந்த மணி மண்டபத்தை உருவாக்குகிறார்கள். இரு நிலம் மகிழ்ந்து மணல் சொருந்திடா எழில் கொள நீலங்கில் படுத்து மறுவு வித்து உருமம் இடைப்படுத்துதன் மேன்மாகதம் குருமணி பத்மநாகம் செய்தூன் கோமேதகம் செய்வோதிகை கூட்டி பருமணி புட்பராகம் உரத்தில் உட்பராகம் உத்திரத்தில் வச்சிர பலகையும் பரப்பி அந்த உத்தர திசையாகிய அந்த வடக்கு திசையில உட்பராகத்தை வச்சிர பலகையும் அந்த இடத்துல வைக்கிறாங்க. இப்ப அந்த இதை செய்யறதுக்கு பதுமராகம் கோமேதகம் எல்லாம் தங்கத்தோட சேர்க்கிறாங்க. இவ்வளவு எதற்காக? ஏமகண்டனாகிய சோமகாந்தனுடைய மகன் பட்டாபிஷேகத்திற்காக. அப்போ ஒரு மன்னன் அரசாட்சி செய்யணும்னா எப்படி எல்லாம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதை அழகாக அந்த வச்சிர பலகையும் நிரப்புகிறார்கள். கொடுங்கைகள் கொடுங்ககள் வைடூரியத்தினும் யாழிவரி குளிர்மதி சிலையினும் கொடுங்கயிர் தூக்கும் கோவை நித்திலம் குழாவு வித்திகை பழி காணும் நெடுங்களி வயப்ப அமைத்து நாற்புறத்து நிறைமணி வாய்தல்கள் விடுத்து படுகதி கனக கனக கடம் படுத்து படம் படுத்து பன்மணி மண்டபம் செய்தார். இப்போ மண்டபத்தை செய்ய வேண்டும். அதுல பாத்தீங்கன்னா மண்டபத்துல ஃபுல்லா வைடூரியம். வைடூரியம் எப்படி இருக்கும் நமக்கு என்ன தெரியும் வைடூரிய பத்தி அப்படின்னு நினைக்க கூடாது இல்லையா? அந்த வைடூரியத்துல அழகாக அதுல கல்லெல்லாம் பதிச்சு அந்த பளிங்கி இடத்துல அவ்வளவு அழகாக அந்த மணி மண்டபத்துல அப்படியே வைர கற்களை பதிச்சு பதிச்சு பதிச்சு அருமையாக செஞ்சுட்டாங்க. அதுல நவரத்னங்களும் அதுல சேர்ந்துருக்கு. பதுமராகம் கோமேதகம் எல்லாத்தையும் அந்த வஜ்ர பலகையில அப்படியே வஜ்ர பலகைன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து நல்ல ஒரு இதான அந்த பலகையில எல்லாம் மணி மண்டபத்தை செய்தார்கள். நீண்ட தூண்டொரு நீள் குழை வாழையும் மண்டபூகமும் வார்களை வேளமோ மீண்டயர்த்து விதான திரையினை கூண்டுராத தூண்டுராத விளக்கும் துருத்தனர். அந்த மண்டபத்தை அழகா அமைச்சாச்சு. இப்ப வாயில் அமைச்சாச்சு. அங்க குலை வாழையும் அப்படியே அந்த பாகு பாகு இதையும் கட்டுறாங்க. வேளமும் மீண்டையாத்து விதானத்து இடை இடை விதானத்தினுடைய இடை இடையில இதெல்லாம் அழகாக தொங்க விடுகிறார்கள். அரும்பு வேரொளியும் மாலையும் ஆடியும் சுரும்புறா மலர் மாலையும் தூக்கினார் விரும்பு நாரந்தவின் கனி ஆதி கோத்து ஒருங்கு நாட்டின ஓவியா தீட்டினர். அங்க அழகாக மாலை அரும்பு அரும்பாக இருக்கின்ற அந்த பேரொளியாகி இருக்கின்ற அந்த மாலையையும் தூக்கி அப்படியே அழகாக தொங்க விடுகிறார்கள். நராந்தகம் மின் கனியாதிகள் இதுல கனிகளையும் அதுல கோர்த்து தொங்க விடுறாரா. ஒருங்கு நாட்டினர் ஓவியம் தீட்டினார். ஒரு பக்கம் ஓவியங்களாக தீட்டி கொண்டிருக்கின்றார்கள். காமர்வன் பணி தோரணம் கட்டினார் வாம மண்டபமும் ஆடிரும் காவணம் சேமவன் சில் சேமவன் மண்டிலன் துண்ணன விடுத்தன துண்ணன எடுத்தன சேமமென்ன செழுங்கவின் செய்த செழுங்கவின் செய்தன. அங்க தோரணங்கள் மணிகளால் தோரணம் நம்ம பூவை வாங்கி வாசல்ல நிலமாலையெல்லாம் போட்டு அதுல அழகா தோரணையும் மாவளையும் கட்டிடுவோம். ஆனா அவர் மன்னர் அல்லவா, எங்க பார்த்தாலும் நவ ரத்தினங்களையும் மணிகளையும் அப்படியே கொறுத்து தோரணம் கட்டுகிறார். அரசன் முன்னர முன்னர் அடுத்து இருங்கம்மிய ராதனத்தேயாதன முன்னர் வைத்து அரவ பூங்கலாய் அணி மண்டபம் மா அணி மண்டபம் அரணுக்கு ஏற்ப நன்று ஆக்கின என்றன. அரசன் முன்னறுத்திய இருங்கம்மியர்கள் அவங்க போய் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி அப்பாவுக்கு இந்த மாதிரி ஏமகண்டனுக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி எல்லாரையும் போய் அழைக்கிறார்கள். அரசன் முன்னர் அடுத்திய இருங்கம்மியர்கள் அந்த அந்த ஆசாரிகள் சிற்பிகள் அழகாக அந்த மணி மண்டபத்துக்கு அரணுக்கு ஏற்ப அரணாகிய பரமேஸ்வரனே அங்க மண்டபத்துல வந்து அமர போறாரு இல்லையா, அந்த கும்பத்துல வந்து அமர்றதுக்கு வசமாக அங்க அந்த கும்பத்தை வைப்பதற்காக அழகாக அந்த கும்பத்தை வைப்பதற்கு மண்டபத்தை அலங்காரம் செய்கின்றனர். அகிலம் காக்கும் அரசன் இரும்பொனும் துகிலும் பூணும் சொரிந்தவா போக்கினான் முகில் உயிரிய மொய்மணி மண்டபம் செயலின் நூல் புணன் தேசிகன் நன்னினான். அகிலம் காக்கும் அரசனாகிய சோமகாந்தன் இரும் பொன்னையும் துகிலையும் அப்படியே அவங்களுக்கெல்லாம் ஆடைகளையும் ஆபரணங்களையும் மொய் மணி மண்டபம் செகிலின் நூல் அப்படியே எல்லாருக்கும் வள்ளி வாரி வாரி வாரி வழங்கி அந்த மண்டபத்துல வந்து பொண்ணை இதையும் வந்தவங்களுக்கு கொடுப்பதற்காக நிரப்பி வச்சிட்டாங்க. ஐம்பைத்து ஐந்து முழக்கத்து எல்லையும் நம்பு நூல் பதினான்கிட்டு நண்பதம் பம்பு நூற்று அறுபத்து ஒன்பது ஆக்கினான் மொயம்பின் பீதி பன் மூன்று மூன்று வன்முறை. ஐம்பத்தைந்து முழக்கத்து எல்லையும் நம்பு நூல் பதினான்கிட்டு நண்பதம் நூற்று அறுபத்து ஒன்பது ஆக்கினான் நூற்றி அறுபத்தி ஒன்பது இதா ஆக்கி அங்க யாகசாலை வச்சு ஹோமகுண்டம்லாம் வளர்க்க போறாரு. எல்லாம் செஞ்சுதான் ஹோம வளர்த்துதான் அவருக்கு எல்லா பதவியும் கொடுக்க போறார். முறைப்படி செய்கின்றார். நாப்பன் நின்ற பதத்தொரு நான் மூலம் காப்பின் சென்றவனால் அறியானொடு மூப்பிலாத முளை உமையால் உற தீப்பிலாமணி தீப்பிலாமணி வேதி நிகழ்த்தினான். அங்க வேதிகை வைக்க எங்க வைக்கலாம் அந்த இடத்தையும் பாக்குறாரு சோமகாந்தன் மன்னன். எந்த இடத்துல வேதிகை வைக்க வேண்டும், வேதிகை யாகசாலை யாகசாலை வைக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. மூப்பிலாத உமையால் உற உமையாளுர தீப்பிலா மணிவேதி நிகழ்த்தினான். அம்மையும் அப்பனையும் அழைத்து அங்கே அந்த ஹோமகுண்டத்துல அமர செய்யணும் இல்லையா. அத்தை சூழ் அடுத்த வெண்கோட்டமும் வித்தியே சுரர் வேதிகை இட்டன இத்தை சூழ்வதம் ஈரட்டும் தாதுவின் ஈரட்டும் தாதுவின் கொத்துக்கு என்று குயிற்றினன் வேதிகை. அப்படியே அந்த அந்த வெண்கோட்டத்தில் வித்தியேஸ்வரர் வேதிகையும் அங்கே இடுகின்றார்கள். இத்தை சூல்பதம் ஈர் எட்டு இரட்டின 16 தாதுவின் கொத்து கொத்தென்றன. என்ன எல்லாம் யாகசாலையில போடணுமோ, அந்த ஹோமகுண்டத்துல போடணுமோ, அத்தனை திரவியங்களையும் அவரு சேர்த்து வச்சாச்சு. அடுத்து சூழ்ந்த பதமரு நான்கையும் விடுத்தலாரும் வழங்குரு வீதியா தொடுத்த நேர்பத மூன்றோ துவாரமா, மூன்று துவாரமா படுத்தன நன்றி செய் நான்கினோ பண்புற. அந்த பதம் அரு நான்கையும் வீதியெல்லாம் அழகாக, அந்த வீதிகளையெல்லாம் அந்த மன்னன் இருக்கின்ற சோமகாந்தனாகிய மன்னன் இருக்கின்ற அந்த வீதிகளையெல்லாம் அலங்காரம் செய்ய சொல்கின்றார். மண்டபத்தை மட்டும் நம்ம அலங்காரம் பண்ணக்கூடாது, இந்த நமது நாட்டில் இருக்கிற அந்த நகரத்தில் இருக்கிற அந்த வீதிகளை முழுக்க அலங்காரம் செய்யுங்க அப்படின்னு ஆணையிடுகிறார். ஒழிந்த 180 முறுத்து இரர் கிழிந்திடா மணி வீதி ஏற்றினான், மொழிந்த வீதியின் முற்ற முறைமையால் அழிந்திடாத நவகுண்டமும் ஆக்கினான். அப்போ அந்த இடத்துல நவகுண்டத்தையும் செய்கின்றார்கள். ஆங்கு நீங்கி அடுத்தனன் மன்னவன் தேங்கிலாய் முனம் தீட்டிய யாவையும் ஈங்கன் உய்தனன் என்றழல் நோக்கினான், என்றழலும் நோக்கினான். அவன் என்ன சிறரு, அந்த இங்க எந்த இடத்துல எல்லாம் அங்க மன்னர்கள் எல்லாம் வருவார்களோ அங்கெல்லாம் என்னென்ன வேலைகள் செய்யணுமோ பணியாளர்களை ஏவி வர்ற மன்னர் பெருமக்களுக்கெல்லாம் இந்தந்த இடத்துல அமர செய்வதற்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு பாங்குளாருக்கு பணிபணிகின்றனன். முக்கனார் குரியமும் கும்பம் ஒன்றிலை நூலும் வெறுப்பின் மைக்கனார் இரண்டு சேர்த்த நூலு மற்றேனையோர்க்கும் தொக்க கும்பங்கட்கு ஒவ்வொன்றாகவே சூழ்கதொக்கும் மிக்கபல் சமிதையாதி வேறு பேராய்க என்றான். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. முக்கனார்க்கு உரிய கும்பம், முக்கனார் என்றா பரமேஸ்வரன், பரமேஸ்வரனுக்கு உரிய குன்றம் மூன்றிலை நூலும் வெற்பின் அந்த மூணு இலை சேர்த்து அந்த நூலை அந்த கும்பங்கள்ல சேர்த்து கட்டுறார்கள். மற்ற ஏனையோர்க்கு தொக்க கும்பங்களுக்கு ஒவ்வொன்றாகவே சூழ்கதுக்கும் அவங்க ரெண்டு பேரையும் அழைத்து இங்கே இரண்டு இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, பரமேஸ்வரனுக்கும் அன்னை உமாதேவிக்கும் உள்ள அந்த கும்பத்தை ரெடி பண்ணி ஒவ்வொன்றாகவே சூழ்கதொக்கு கும்பங்கள்ல சமிதைகளை எல்லாம் வேறு வேறாயி ஆய்ந்து பார்த்து அதுல போடுறாரு. தருப்பைகள் ஆய்ந்து செய்ய தக்கன குரவன் செய்த இருப்பவன் ஆக முன்னர் முன்னர் இறைகவனால் ஏவப்பட்ட திருப்பொலி அமைச்சர் யாருக்கும் செய்வனி செப்பிவிட்டார், செய்பணி செப்பிவிட்டால் விருப்படு பணிந்து எல்லோரும் வேறு வேறு ஏற்ற பொக்கா. தருப்பைகளை எடுக்கிறாங்க, அதை ஆய்ந்து குருவாகியவர் அப்படியே முன்னால இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஏவப்பட்ட அந்த அமைச்சர் யாருக்கும் செய்பணி என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இவரு அப்படியே அந்த தருப்பைகளை எடுத்து ஒவ்வொரு இதுலையும் வைக்கிறாரு. எல்லோரும் வேறு வேறு ஏற்ற பக்கம், எல்லாரும் வேலை செய்யல, எல்லாரும் வேலை செய்யறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் ஏமகண்டனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறாரு சோமகாந்தன், ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்கின்றது இல்லையா. அதை அவங்க அருமையாக மன்னர் பிரான் இப்படி மகனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணிட்டு வனத்துக்குள்ள போக போறாரு, அவர் அப்பா கூட மகன் கூட இருந்தா பரவாயில்ல, அவர் எப்படா வனத்துக்குள்ள போகணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப சரி என்ன நடக்குதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏவலாளர்கள்லாம் சந்தோஷமாக செய்யும்
1: தலைவரான இந்த மாதிரி தலைவரானங்கள்லாம் சொல்ற புலவர்களே கிடையாது. திருக்குறள் சொல்லுவான் பாரதிதாசன் பாட்டு, பாரதியார் பாட்டு, போனா போகுதுன ராமாயணம் இதை சொல்லுவான், புரியுதா இல்லையா. சிவபுராணம் சொல்ல மாட்டான், சிவபுராணங்களே அதிகமா புலவர்கள் சொல்றது இல்ல. சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுது ஓய உரைப்படியார் என்று நல்ல பதிய வச்சாரு மாணிக்கவர். சிந்தை மகள சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுது ஓய உரைப்படியார். சிவபுராணம் கேட்கலன்னா சிந்தை மகளாது முந்தை வினை ஓயாது. சிவபுராணம் கேட்கலன்னு வச்சுக்கா, சிந்தை மகளாது முந்தை வினை ஓயாது. சிந்தை மகள முந்தை வினை ஓய சிவபுராணத்தை கேட்கலாம். இப்படி நம்ம எல்லாம் அதான் இங்க பல வழியில உயர்த்துகிறாங்க. என் பெருமைய கேளுங்க, என் பெருமைய கேளுங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க, என் பெருமைய கேளுங்க, என்ன கும்பிடுங்க, என்ன நினையுங்க, என்ன சுத்தி வாங்க, உங்களை ஒசத்துறேன். அதான் திருவங்க மாலை. தலையே நீ வணங்காய், கண்கால் காண்மீன்களோ, செவிகால் கேண்மீன்களோ, மூக்கே நீ முரலாய், வாயே வாழ்த்துகண்டாய், நெஞ்சே நீ நினையாய், கைகால் கூப்பி துளிர், கால்களார் பயணம், ஆகையார் பயணம், எல்லாம் திருவங்க மாலைதான். நல்லா விளங்குத. இப்படி கடிவீர் எண்ணங்கள் எல்லாம் சிவனுக்கே ஆக்கிவிட்டா அவன் சிவமாயிருந்தான். வீட்டுக்கு வந்து நினைப்பறவை சாரநாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியில அது ஒரு சிறப்பான நல்ல இசை திருமுறை இன்னிசை நாடு இன்னிசையால் தமிழ் பரப்பும் யானசிம்பந்தன் சுந்தரன் அப்படி நல்ல இசைவாணர்கள் நல்ல வயலின் வித்வான் பேரு வேரூர் ரவி, கோயம்புத்தூர் குப்புராஜ் மிருதங்க வித்வான், மதக்கமுடு குந்திவி வளங்கள முகலங்கள சிதம்பரம் நடமையில் செழுங்கள இப்படி எல்லாம் நல்ல வித்வான்களோட திருமுறை இன்னிசையோட இந்த புராண ஆரம்பமாவது மிகச்சிறப்பு. அதனாலே திருச்செற்றம்பலம்.

இந்த வாசிக்கும் போது அவங்களுக்கு இந்த பணத்துல ஞாபகமே இருக்காது. அது உங்களுக்கு தெரியுமா? வாசிக்கும் போது அதுல ஈடுபடுறதுனால பணத்துல ஞாபகமே இருக்காது. பணத்துல ஞாபகம் இல்லைன்னா நல்லா வாசிப்போம். விளக்குதா? திருமுறைக்கு வாசிக்கிறதுக்கு எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். சும்மா சாதாரண கீர்த்தனைகளுக்கு போட்டு சரி பதினிஷாம போட்டு அடிச்சுக்கிட்டே கிடப்பாங்க இது நேரம். இது நம்மளுக்கு தமிழோடு இசை, நம்மளுக்கு தமிழோடு இசை பாடல். அது வெறும் இசை, வேற எல்லாம் இருக்கிறது வெறும் இசை. நம்மளுக்கு தமிழோடு இசை பாடல் மறந்தறிய அது இசை. இது பன்னிசை தமிழ் இசை. இன்னிசை இன்னிசை வேணையறை யானினர் ஒரு பாடல். இப்ப நீங்க எல்லாமே சிதம்பரத்துக்கு வரணும். இப்ப வரீங்களா?

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
1: பவளமா

வந்து ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றொரி தொருகரத்தில் தரித்துயர் குறிப்புறத்தெழுதும் கவளமாக திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து

காமல் எடுத்தபாதம் அடுத்த துணையாகுமென அறிவிப்பார் ஊன் மன்றில் அணங்கு காண நடிக்கின்றான் பதஞ்சலியும் புலிமுனியும். செய்த பெரு நன்மையாலே இடிக்கின்ற வினையுடைய இரு முனிவர் கடல் வாழ்த்தி இனிது வாழ்வாம். பெருந்துறையில் பெருந்துறை வந்திருந்தான் அல்ல பிரியமுள வாத ஊர் அமைச்சன் வந்தான். குறுந்தடியில் குறுவடிவாய் இருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்பொன் அடியில் வைத்தான். மருந்துருவாய்ந்தெடுத்த உபதேசித்தான். வரம்பிலா சிவஞானம் வழிந்து பொங்கி திருந்து நல வாசகமா வையத்தார்க்கு சேர்த்து வைத்தான் அவனடியை சிரத்தில் வைப்பான். திருச்சிற்றம்பரம்.

பதஞ்சலி வியாக்கரபாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாரே என்று திருவாத ஊரடிகள் புராண விரிவுரை என்கின்ற ஞான பூஜையிலே திருப்பெருந்துறை சருக்கத்திலே 72வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ள இந்த 72வது பாடல் பதிபசுபாசத்தை உபதேசிக்கிற தகுதியுள்ள ஆச்சாரியனை ஞானபாத பொருளை சொல்லுகின்ற ஒரு தன்மையுடைய ஆச்சாரியனுடைய சிறப்பை சொல்லி அந்த ஞானபாதத்தில் நிற்கின்றவர்கள் சிவனோடு இரண்டர கலந்து விடுவார்கள். அதுக்கு சாயுஜ்யம் என்று பெயர். சரியையாளருக்கு சாலோகமும் கிரியையாளருக்கு சாமீபமும் யோகிகளுக்கு சாரூபமும் ஞானிகளுக்கு சாயுஜ்யம். சாயுஜ்யம்னா சாமியோடு ஒன்றா கலந்துறது. அது சரியை கிரியை யோகம் மூன்றையும் முடித்து நான்காவதாக இருக்கிற ஞானபாதத்தில் இருக்கிற தன்மையுடையவர்களுக்கு அந்த பலன்களை. அந்த ஞானிக்கு ஞானபாதத்தில் இருக்கிறவனுக்கு சரியையும் உரிமை, கிரியையும் உரிமை, யோகமும் உரிமை. அந்த ஞானபாதத்தில் போய் இருக்கிறது சாதாரண வேலையல்ல. சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம் எல்லாம் முடிச்சு ஞானபாதத்தில் போய் இருக்கிறது சாதாரணம் அல்ல. அந்த பாதத்தில் இருக்கின்றவன் ஆச்சாரியன், ஆச்சாரியன் ஞானாசிரியன். ஞானாசிரியன்னா சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சையும் பெற்று ஆச்சாரிய பசுவும் பெற்று அதோடு மாத்திரம் அல்லாமல் மற்றைய சமய சாஸ்திரங்களை எல்லாம் படித்து, புராணங்களை படித்து, சாஸ்திரங்களை படித்து, தோத்திரங்களை படித்து, ஆகமத்தை படித்து, மற்றைய கலைகள் எல்லாம் தெரிந்து அதில் நல்ல தெளிவு பெற்றுக்கணும். அதில் நல்ல தெளிவு பெற்று அந்த தெளிவிலே கடவுளையும் உலகத்தையும் உயிரையும் பதி பசுபாசம் என்கிற முப்பொருளையும் நன்றாக தெளிந்து தெரிந்து தெளிந்து தெளிந்து தெளிந்து தெளிந்து அதே முன்பின் முரண் இல்லாமல் தெளிவாக சீடர்களுக்கு உபதேசிக்கிற சமர்த்துள்ளவனாக இருக்கும். அது மாதிரி ஆளுகளை பார்த்துருக்கிய ஆச்சாரிய அபிஷேகம்னு இருக்கும், இந்த இதெல்லாம் இருக்காது. நான் பின்னாடி சொன்னதெல்லாம் இருக்காது. பேரளவுக்கு ஆச்சாரியராக இருப்பார்கள். சில வித்வான்கள் இந்த சாஸ்திரங்களை எல்லாம் சொல்லுவார்கள், அவர்களுக்கு தீட்சை பூஜை எல்லாம் இருக்காது. அப்படி இருக்கு உலகத்தில். அதனாலே சமய விசேட நிர்வாண ஆச்சாரிய விஷயத்தை பெற்று அதுக்கு மேல இந்த சாஸ்திர தோத்திர புராண ஆகம முதலான நூல்களை எல்லாம் கற்று மற்ற சமயங்கள் இருக்குது அல்லவா, மற்ற சமயம்னா வைஷ்ணவம், ஏகாண்மவாதம், வேதாந்தம், வாமம் என்றெல்லாம் பல சமயங்கள் இருக்குது அல்லவா, அந்த சமயங்களுடைய சாத்திரங்களை எல்லாம் நன்றாக உணர்வு அதில் தெளிவு பெற்றிருக்கிறோம். அதில் தெளிவு பெற்றிருக்கிறோம். அப்படி தெளிவு பெற்ற அந்த பாடம் சொல்றதுக்கு அந்த சீடர்களை உயர்த்துவதற்கு வழிகாட்டுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனாலே ஞான சாத்திரங்களுடைய பயிற்சி, அதில் அனுபவம், பாடம் மனசில் நிறைய இருக்கும். சில பேர் படிச்சிருப்பாங்க, பாடம் இருக்க படிச்சிருப்பாங்க, அந்த நேரத்துக்கு அந்த பாட்டு வராது, அந்த கருத்து வராது. அதனாலே கல்வி இந்த ஆச்சாரிய சிவத்தோட கல்வி நிறைய இருக்கணும். கல்வி நிறைய இருந்தால் தான் சமயத்தை வளர்க்க முடியும், சீடனை உயர்த்த முடியும். அதனாலே இந்த ஞானபாதத்தில் இருக்கிற ஆச்சாரியன் சமய சாஸ்திரங்களிலேயும் மற்ற சமயங்களுடைய உண்மைகளையும் நன்றாக தெரிந்திருக்கணும்.
அது நம்முடைய சைவ சமயம் 36 தத்துவங்களை உடையது. மற்ற சமயங்களெல்லாம் 25 தத்துவத்தோடு நின்றுச்சு. மற்ற சமயம்னு சொன்னால் இப்படி போடுறாங்கல்ல, அந்த சமயம் வைஷ்ணவம். அப்புறம் இந்த வேதாந்திகள்னு சொல்லி இந்த ராமகிருஷ்ண மடம் இந்த இதெல்லாம் இருக்குது, சங்கராச்சாரியார் இந்த வகையெல்லாம் இந்த சமயங்களும் எடுத்துக்கவே இல்லை. கிமு இந்த சமயங்களும் எடுத்துக்கவே இல்லை. நம்முடைய நூல்களில் சமயமாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. சமணம், பௌத்தம், வாமமதம், ஏகாண்மவாதம், இந்த வைஷ்ணவம், இது மாதிரி சமயங்கள். அந்த சமயங்களெல்லாம் தத்துவங்களை உடையது, ஆனால் 25 நின்றுச்சு. 25 நின்றுச்சுன்னா உங்களுக்கு புரியுதா? மண் முதலாக, பூமி முதலாக, நாத முடிவாக உள்ளது 36. அது அந்த மற்ற சமயங்களெல்லாம் மண் முதலாக மாயா அசுத்த மாயா தத்துவம் வரையில் நின்று போச்சு. அது அசுத்த மாயா தத்துவம்னா பூதம் 5, பொறிகள் 5, புலன்கள் 5, கண்மேந்திரியம் 5, இந்த மனம் புத்தி சித்து அகங்காரம் ஆக 24, 4 × 20 24, இதோட மற்ற சமயங்கள நின்றுச்சு. அதுக்கு மேலே அசுத்தமாய் அதை மொய்தரு பூதமாதி மோகினி அந்தமாக பொய்தரு சமயமெல்லாம் புக்கு நின்றுடும். அது பொய்தரு சமயமா மெய்தராதம். மொய்தரு பூதம் மாதி மோகினி அந்தமாக பொய்தரு சமயமெல்லாம் புக்கு நின்றுடும் புகன்று. மெய்தரு சைவமாதி இருமூன்று வித்தையாதி எய்து தத்துவங்களையும் ஒன்று ஒன்று எம்மிறக்கே என்பது சித்தியார். நம்முடைய கடவுளாக இருக்கிற சிவபெருமான் தத்துவங்களை எல்லாம் கடந்தவர், 36 கடந்தவர். அந்த தெய்வங்களை அவங்க சொல்ற தெய்வங்களும் தத்துவங்களுக்குள்ளே, அதுவும் அந்த 25 25 அப்படின்னா அதனுடைய உயர்வு, இதனுடைய உயர்வு, அதனுடைய தாழ்வு தெரியுது இல்லை. அவர் அவன் வந்து பலஸ்டுவோட நின்றுட்டான், அவன் பலஸ்டுவோட நின்றுட்டான். இவன் வந்து ஐஏஎஸ் குடிச்சு கொட்டை வாங்கிட்டான். அது போல அவங்க தத்துவத்தை அதுக்கு மேல கண்டுபிடிக்கவில்லை. அது உங்களுக்கு தத்துவத்தை உண்மை உலகத்துல சொன்னேன். 24 தத்துவம் ஆன்ம தத்துவம், 24 ஆத்ம தத்துவாய சுவதா, வித்யா தத்துவாய சுவதா, சிவ தத்துவாய சுவதான்னு ஆசமணம் பண்றோம் இல்ல, அதுல அந்த ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, அதுக்கு மேல சிவ தத்துவம் 5. இந்த ஆன்ம தத்துவம் 24 அசுத்தம், தானே இயங்காது, தானே இயங்காது. இப்ப நமக்கு காது கேட்குது இல்ல, கேட்குது இல்ல, எதனால கேட்குது? காது காதியினுடைய திறமையினால கேட்குதா இல்ல வேற உதவியினால கேட்குதா? இப்ப காது கேட்குது, கண்ணு பார்க்குதுன்னு வச்சுக்கப்பா. காது கேட்குது, கண்ணு பார்க்குது, வாய் பேசுது, இதெல்லாம் வாயே தன்னுடைய திறமையினால பேசுதா இல்ல வேறொருத்தருடைய உதவியினால பேசுதா? உயிரினுடைய துணையை கொண்டு பேசுது. அது துணை இல்லைன்னா இது பேசாது, அது துணை இல்லைனா இது பேசாது. கரண்ட் இல்லைன்னா லைட் தெரியாது. அது போல அந்த தத்துவங்கள் எல்லாம் சடப்பொருள், மண்ணு, தண்ணீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மெய், வாய்கள், மூக்கு, செவி, சப்தம், பரசம், ரூப, ரச, கந்தம், வாக்கு, பாதம், பாணி, பாய், ரூபத்தம், மனம், புத்தி, சித்த, அகங்காரம், 24 எல்லாமே சடப்பொருள். புரியுதா? இந்த சடப்பொருளை இயக்குவதற்கு அதுக்கு மேல வித்யா தத்துவம் 7 இருக்கு. வித்யா தத்துவம், அந்த வித்யா தத்துவம் 7 சடப்பொருளே. ஆனா அதுக்கு இதை விட ஆற்றல் அதிகம். அந்த வித்யா

வித்யாதத்துவங்களை ஏக்கி, வித்யாதத்துவம் மூலமா ஆன்ம தத்துவத்தை ஏக்கி விளங்குதா, சடப்பொருளை இயக்குகிறார். அதனாலே இந்த மாதிரியான இயக்குனரை கண்டுபிடிக்கல, உங்க கூட உதவி இருக்க பார்த்துக்கலாம், இயக்குனரை கண்டுபிடிக்கணும். எல்லாம் இயங்குது, இதை இயக்குகிறவர் யாரு? உயிரை இயக்குகிறவன் சிவன். இந்த உண்மையை அந்த சமயங்கள் கண்டுபிடிக்கவில்லை, அதனாலே அது தாழ்ந்தது. இப்ப விளங்குதா, இப்ப நம்ம சமயம் உயர்ந்தது என்றால் சிவனை இயக்க இந்த தத்துவங்கள் எல்லாம் இயங்கு. இப்ப காத்து அடிக்குது இல்ல, காத்து தானா அடிக்காது? தானா அடிக்குமா? காத்து அடிக்குதுன்னு சொல்றான், அப்புறம் நின்றுக்குது, அதா நிற்கிறது, அதா அடிக்கிறதுக்கு அதுக்கு அது கிடையாதா? அறிவற்ற பொருள், அறிவில்லாத பொருள், அறிவில்லாத பொருள் தானே இயங்காது. இப்ப இது வந்து சடப்பொருள், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அங்கனே தான் இருக்கும், எடுக்காம இருக்கும், அங்கனே தான் இருக்கும் நகர. அது அறிவுள்ள சித்து பொருள் இயக்கினாதான் அது வேற இடத்துக்கு வரும். அதே போல எல்லா தத்துவங்களையும் சிவனை இயக்குகிறான், அங்கங்க அதிகாரிகளை போட்டு. இந்த உண்மைகளை வந்து மற்ற சமயவாதிகள் செய்யவில்லை. நம்ம சைவ சித்தாந்தம் தான் இந்த 36 தத்துவங்களை கண்டுபிடிச்சு இது அது வந்து இதை இயக்க அதை அது இயக்க. இப்படியாக அயாலே கடவுள் உண்மையை சொல்லி அந்த கடவுளுக்கும் தோற்றம் இருக்கப்படாது, மறைவு இருக்கப்படாது. அந்த கடவுளும் தோற்றம் மறைவு இருந்துச்சுன்னா உலகத்தில் ஆகும், தோற்றம் மறைவு இருந்துச்சுன்னா என்ன பாவு? அவ்வளவுதான். இப்ப சூரியன் உதிக்கிறேன் ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல சூரியன் இல்லாம போயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சூரியன் வந்து கொண்டே இருக்கிறான். இப்போ நம்ம பார்த்த வருஷமில் ஒரு நாள் கூட ரெஸ்ட்டே போடணும், ஸ்ட்ரைக் பண்ணலையில. அப்படி அவன் சூரியன் உதிக்கவில்லை ஆனால் உலகம் இயங்காது. உலகம் இது நல்லா தெரியுதுல, படிச்சனும் படிச்சான். அப்ப அவனுக்கு தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை, சூரியனுக்கு தோற்றமும் இல்லை. அங்கே தோன்றுகிறான், மறையும் போது அமெரிக்கா போடுறான். நல்லா விளங்குதா, சூரியன் மறைவது கிடையாது, தோன்றுவதும் கிடையாது. இப்போ நம்ம நாட்டில் அங்கே மறைஞ்சிருக்கானா, இப்போ அமெரிக்காவில் அங்கே காலை வெளிச்சம். அதனால அதுபோல அந்த சூரியனை இயக்குகிறவன் சிவருமான், அந்த சூரியனை இயக்குகிறவன் சிவருமான். அதனால அந்த சிவபெருமான் ஆகிய சூரியனுக்கும் தோற்றம் இல்லை மறைவு. அதனால தான் ஆதியும் அந்தமும் இல்லை அரும்பெரும் ஜோதி என்று சொல்லி அருமை அருமை அருமை. இந்த ஜோதியை இயக்குறவன் அந்த ஜோதி, இதுக்கு சோதியை கொடுத்தவனே அந்த சோதி. எதுக்கு? சூரியனுக்கு சோதியை கொடுத்தோம், அருக்கனில் சோதி அமைத்தோம். இதெல்லாம் திருவாசகம் தான். அருக்கனில் சோதி, அருக்கண்ணா சூரியன், அருக்கண்ணா. அதனாலே இப்படி அந்த சோதி அருமையா சொன்னார், ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பது, அருமையான இலக்கணம். ஆதி இல்லை அந்தமும் இல்லை, ஆதினா தோன்றுதல், அந்தம்னா முடிவு, ரெண்டும் இல்லை. முதலும் இல்லாதது, முடிவும் இல்லாதது, சோதியாக இருப்பது, பெரியதாக இருப்பது, அரியதாக இருப்பது, ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதியை அம்பாடல் திருவம்பா. இதெல்லாம் கடவுள், அது ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்ப இந்த கடவுள் இல்லை அப்படின்னா உலகம் உலகம் என்ன ஆகும்? அதனாலே இது பதி, உலகம் வந்து பாசம், உயிர்கள் பசு, உலகம் பாசம், உயிர்கள் பசு. இந்த பாசத்தையும் பசுவையும் ரெண்டையும் பூட்டி ஓட்டவே சொல்லுவான். பாசமும் இப்போ வண்டி இருக்குது இல்லை, மாடு இருக்குது இல்லை, வண்டிக்காரர் இருக்கிறான்ல, மாட்டையும் வண்டியும் ஒரே இடத்துல வச்சுது, ஒரே இடத்துல வச்சுட்டு நீ திருச்சிக்கு போய் மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு வானா போயிடுமா? வண்டியும் மாடு மசரம், வண்டியும் மாடு, நீ போய் திருச்சிக்கு போய் சாமானை வாங்கிட்டு வா அப்படின்னு மாட்டுக்கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோ, போகுமான்னு அதில் போய் பூட்டிக்கிட்டு சரி நான் வாங்கிட்டு வந்துடுறேன். மாடு அறிவுடையத இயக்கினால் வண்டிக்காரை உட்காந்து, வண்டிக்காரை உட்காந்து வண்டியில் மாட்டை பூட்டி

0: குட்டி ஓட்டுறது. வண்டி தான் உலகம், உலகம் மாடு தான் நம்ம. நம்மளை இந்த வண்டியில் பூட்டி ஓட்டுற மாட்டுக்காரன், வண்டிக்காரன், வண்டிக்காரன் நல்ல விளக்குதா. வண்டிக்காரன் இல்லையானால் வண்டியும் எங்காலும் மாடும் எவ்வாறு. வண்டிக்காரனாகிய சிவபெருமான் பாசமாகிய உலகத்தோடு பசுவாகிய உயிர்களை சேர்த்து வச்சு உலகத்தில் வாழ வைக்கிற பத்தி பசு பாசம் ஒண்ணு. இதுல தெரியுதா, வண்டி பாசம், மாடு பசு, அதுல ஓட்டுறவன் பதி. நல்லா இருக்குது இல்ல, பதி பசு பாசத்தோட சேர்த்து பூட்டி வச்சவன் அவன் தான் நம்மளை. அப்புறம் என்ன பண்ணுவான், அப்புறம் அவருக்கு கட்டி தீனி போடுவான். அதே போல இப்படி பதி பசு பாச உண்மைகளை நன்றாக தெரிந்தவராய் பாசம் அறிவில்லாதது, பசு சிற்றடி உடையது, பதி முற்றறி உடையது என்று தெரிந்து மற்ற சாத்திர பொருள் எல்லாம் நன்றாக தெரிந்து மற்ற சமயங்களில் இருக்கிற அதுக சொல்ற உண்மையெல்லாம் தத்துவங்களை எல்லாம் நன்றாக அறிந்து அதில் இந்த முப்பொருளுடைய செயலை நன்றாக தெரிந்து அதை மற்ற சீடர்களுக்கு உபதேசிக்கிற தன்மையுடையவராய் உபதேசிக்கிறோம். உபதேசம் என்று ஒன்று இல்லையானால், உபதேசம் என்கின்ற ஒரு முறை இல்லையானால் உயிர்களுக்கு வாழ்வே கிடையாது, உயிர்களுக்கு வாழ்வே கிடையாது. எல்லாவற்றிலும் உபதேசம். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் என்ன பண்ணுறாரு, பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணுறாரு. கல்வியே உலகியல் கல்வியே உபதேசம் பண்ணுறாரு. அது இல்லைன்னு வச்சுக்கோ, உலகியல் கல்வியை உலகியல் அறிவை உபதேசம் பண்ணுகிறார். அதே போல அருளியற் கல்விய ஞானாசிரியன் உபதேசம் பண்ணுகிறார். அந்த வாத்தியார் அதை உபதேசம் பண்ணா உலகியலை பத்தி ஒண்ணுமே தெரியாது மக்களுக்கு. இந்த வாத்தியார் இதை சொல்லலைன்னா அருளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எல்லாவற்றுக்கும் உபதேசம் வேணும், எல்லாவற்றிற்கும் உபதேசம். கந்த புராணத்துல உபதேசம் தான் நிறைய, காசி பொண்ணு உபதேசம், மாய உபதேசம், சுக்கர உபதேசம், திருமால் உபதேசம், பிரம்மா உபதேசம், ததீஷ்மணி ஒரு உபதேசம், வீரவாகுதேவர் உபதேசம், சிங்கமுகன் உபதேசம், அடே அப்பா நிறைய உபதேசம் கந்தபுராணத்தில். வேற எந்த ஊர்ல எப்படி கிடையாது, உபதேச காண்டவனே தனியவர். ஆகையினாலே பரந்தவான்களை முழுதும் ஆகமனூர் பகுதியும் பல சமய சாஸ்திரமும் தெரிந்து தேர்ந்து அதில் வாய்ந்த முப்பொருளின் செய்தியே பொருளன மனம் தெளிந்து புரிந்து போந்துள்ள சித்தறிவனை தும்போக்கி அந்த ஞானாசிரியனாயிருக்கிறவன் ஆச்சாரிய விஷயம் பெற்ற ஞானாசிரியன். இப்ப இந்த இலக்கணம் போதகாசிரியருக்கும் பொருந்தும், ஞானாசிரியருக்கும். போதகாசிரியன் இப்ப என்ன போல நூல்களை சொல்லுகிறவன், போதகம் போதிப்பவன், போதிப்பவன் போதித்தல்னு தெரியுதா, நன்றாக போதித்தார் போதகாசிரியன். புலகாசிரியனும் இந்த உண்மைகளே நன்றாக தெரிந்திருக்கும். ஆச்சாரிய விஷயம் பற்றவன் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஆச்சாரியர்கள் நிறைய இருக்காங்க, தெரியாத ஆச்சாரியர்கள். அது குமர குருஞானவர் சொன்னார், தன்னை அறியார். இப்ப நான் சொன்னதான் அவர் சொல்றார், தலைவன் தன்னை அறியார், முன்னை வினையும் முடிவறியார். அதான் முப்பொருள், முன்னை வினையும் முடிவு, பின்னை தன்னை அறியார். ஆன்மாவை அறிய மாட்டார்கள், பசுவை அறிய மாட்டார்கள். தலைவன் தனை அறியார், தலைவனாகிய பதியை அறிய மாட்டார். முன்னை வினையின் முடிவறியார், பாசத்தை அறிய மாட்டார். பின்ன அறியாதவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா, பின்னை குருக்கள் என்றும் பேரிட்டு கொள்ளுவர்கள். ஐயோ திருக்கள் தெரியவே சொல்லு என்று பரிதாபமா பாடுறார். அதனாலே இப்படி நூல்களை எல்லாம் தெரிந்து தினந்தோறும் அக்னிகாரி வரையில் நன்றாக பூசிப்போவராய், அதற்கு மேலே உபதேசம் பண்ணுவ திறமை உள்ளவராய், யாரை சீடர்களை உயர்த்துவவராய், வேற தீய குணங்கள் இல்லாதவராய். அதான் சிற்றறிவு அனைத்தும் போக்குகின்றார். சிற்றறிவுனால வருகின்ற தீய குணங்கள் தீய செயல்கள் எதுவும் இல்லாமல், அது பக்தர்களா இருக்கிறவங்க தீய வார்த்தை இருக்கப்படாது, தீய செயல் இருக்கப்படாது, தீய எண்ணங்கள் இருக்கப்படாது பக்தர்களுக்கு. மற்ற பேருக்கு இருக்கலாம், அதை பத்தி பரவாயில்ல. விளங்குதா, இப்போ நம்ம எதுக்கு பற்றி பண்ணுறோம், உயர்றது உயரும். உயர்றதுக்கு தடையாக இருக்கிற இந்த தீய குணங்களும் இருக்கக்கூடாது. ஆனாலே இப்படி சிற்றறிவனைத்தும் போக்கி அவ அறிவேன சிவபோதம் விரிந்து சிற்றறிவு போய் அதுக்கு மேல பேரறிவு உடையவனாய் பேரறிவு உடையவனாயின்னா அவன் பூஷை பண்றதுனாலே நிறைய நூல்களை கற்றதினாலே அப்புறம் ஆச்சார இடத்துல கேட்டதினாலே திருவருளாலே இப்படி அவனுக்கு அறிவு அதிகமாயிடும். இப்ப புரியுதா? நூல்களை கற்றதுனால அறிவு, ஆச்சார இடத்துல பாடம் கேட்டதுனால அறிவு, அப்புறம் பூஜா பலத்தினால அறிவு, இப்படி பல வகையாலும் அறிவு பெறுகிறோம். தொட்டனைத்தூர் மனக்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தூரும் அறிவு. இப்படி எல்லாம் கற்று சிவபோதம் விரிந்து, சிவபோதம் விரிந்து என்று சொன்னால் சிவஞானம், சிவஞானம் தான் சிவஞானத்தை பெற்றவனாய் மற்றவர்களை பெற வைக்க தகுதி உடையவனாய் விரிந்து தோன்று நெஞ்சுடைய வித்தகரே இவ்வளவு தன்மையுடையவர்தா அவன் வந்து பூஷையில தபஜபங்களிலே குறைவே இருக்கக்கூடாது. ஆச்சாரியன் கடைசி வரையிலும் ஜீவன் போற வரையிலும் பூஷையில தபஜபங்கள்ல குறைவில்லாமல் இருக்கும். அப்படி இருந்து மற்றவர்களை கடை தேற்றுகிறவன், மற்றவர்களை கடை தேற்றுகிறவன். அப்படி விரிந்து தோன்று நெஞ்சுடைய உத்தகரே சிவபோதம் விரிந்து தோன்று நெஞ்சுடைய உத்தகர், உத்தகர் அவருக்கு பேர் உத்தகர். உத்தகர்னா ஞானத்தை உடையவர். உத்தகரே மேன்மையான நம்மை பதம் பெறுவார், உயர்ந்ததா இருக்கிற நம்முடைய பதத்தை பெறுவார். அது சாகிச்சியம் உரிய, அந்த அந்த பதத்துக்கு சாகிச்சியம் உரிய. சாலோக சாமீப சாரூப சாகிச்சியம் நான்கும் சிவலோகம் சிவசாமீபம் சிவசாரூபம் சிவசாயுச்சியம் உருதா, அந்த நான்கில் மூன்றும் பதமுத்தின்னு பேரு. நான்காவது இருக்கிற அந்த சாயுச்சியங்கிறது பரமுத்தின்னு பேர். பதமுத்தின்னா பதத்தில் இருப்பவர்கள், ஒரு பதவியில் இருப்பவர்கள் அவங்க வருவாங்க பூமிக்கு. இப்போ சுந்தரர் வந்தார்னு கேள்விப்படுறோம்ல, படிக்கிறோம்ல, கைலாயத்திலிருந்து பூமியில் போய் அவதாரம் பண்ண அப்படின்னு சொன்னார் நந்தி தேவர், அது பதமுத்தின்னு பேர். அவங்க இங்கே ஏன் வர்றாங்கன்னா இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் உருப்படியாக இருக்காங்க, விளக்குதா? முடிச்சுட்டு அப்புறம் யானையில் ஏறி கையிலாந்து போடுவாங்க, விளக்குதா? ஆ, அது பதமுத்தி. பரமுத்தி என்றால் சிவத்தோடு கலந்து விடுவோம், சாகிச்சு மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்போல குறைவை கட்டது. அவங்க மறுபடி பூமிக்கு வரமாட்டார்கள், எங்கும் இருப்பார்கள். பூமியில ஜனனம் எடுக்க மாட்டார்கள், ஜனனம் எடுக்க மாட்டார்கள், ஆனா எங்கும் இருப்பார்கள். அது சித்தியாரில் புண்ணிய மேல் நோக்குவுக்கும் பாவம் கீழ் நோக்கும் புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானாய், இப்படி ஒரு நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானாகி, ஞாலமுடு கீழ் மேலும் நன்னானாகி என்ன இக லோகத்தே முத்தி வரும், என்ன இக லோகத்தே முத்தி வரும். இவன் தான் எங்களிடம் ஞாயிறமக்கென்றும் குறைவின்றி கண்ணுதல்தன் நிறைவதனீர் கலந்து, கண்ணுதல்தன் நிறைவதனீர் சிவபெருமானுடைய அந்த பூரணத்தில் கலந்து, கண்ணுதல்தன் நிறைவனீர் கலந்து காயம் கடிந்த கால் எங்குமாய் கருதரன் போர் இருப்பார். சிவபெருமான் எப்படி எல்லா உறவுகளையும் வியாபித்திருக்கிறாரோ அதே போல சாகிச்சியத்தை பெற்ற அந்த ஞானி எல்லா இடங்களிலும். அதுதான் ஞானபாதம். அதனால சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் சொல்லி ஞானபாதத்தை இந்த உண்மையை சொல்றார். பரந்தவான்களை முழுதும் ஆகமனூர் பகுதியும் பல சமய சாஸ்திரமும் தெரிந்து தேர்ந்ததில் வாய்ந்த முப்பொருளின் செய்தியே பொருளன மனந்தெளிந்து புரிந்து போந்துள்ள சிற்றறிவனைத்தும் போக்கி அவ் அறிவன சிவபோதம் விரிந்து தோன்று நெஞ்சுடைய உத்தகரே மேன்மையான நம்மை பதம் பெறுவார். இப்ப சரியே கிரியே யோகம் ஞானம் எல்லாம் இப்ப மூணு நாள் நாளா கேட்டீங்களா? இப்ப நம்ம எல்லாம் கிரிய சரியாவான் கிரியாவான் யோகவான் அப்படி இருக்கிறோம். சரியே கிரியே யோகத்தில் இருக்கிறோம். சமய தீட்சை பெற்றவன் சரியே, விசேட தீட்சை பெற்றவன் சரியையும் கிரியையும், நிர்வாண தீட்சை பெற்றவன் சரியையும் கிரியையும் யோகம். புரியுதா? இப்ப நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் இருக்கிறார்கள், விசேட தீட்சை பெற்றவர்கள் இருக்கிறார்கள், சமய தீட்சை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஓ, நீங்க சமய தீட்சை அசமய தீட்சை பெற்றவர்கள் அதனால இப்படி இந்த தீட்சையை பெற்ற பிற்பாடு தீட்சைக்கு உண்டான தொழில்களை செய்தோம். தீட்சைக்கு உண்டான தொழில்களை செய்தோம். அந்த தொழில் தான் ஜரியகிரிய யோகம் ஞானம் என்று சொல்லுவோம். அதனால ஞானம் தான் மேலானம். மேலானம் ஞானி இந்த நாளுக்கும் உரியவன். ஞானிக்கு சரிய உண்டு, கிரியை உண்டு, யோகம் உண்டு, ஞானம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி விஞ்ஞானமும் மெய்ஞானமும். நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். ஓம் நம சிவாய.
2: இதில் இன்னொரு நேயர் வந்திருக்கிறார் டாக்டர்.
3: வணக்கம்.
4: நேயர்களுக்கும் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாகிய டாக்டர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ராம் அலெக்சாண்டருடைய வணக்கம்.
3: வணக்கம் ராம் அலெக்சாண்டர் அவர்களே.
2: எப்படி
4: இருக்கீங்க?
3: நன்றாக இருக்கின்ற
2: சொல்லுங்க.
4: சரி, இந்த அந்தணர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். இடையில் எப்படி இருக்க வேண்டும், எந்த அளவிற்கு அவர்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்று. உண்மையிலேயே நீங்கள் கூறுகின்ற முறையில் கனடாவில் யாரையும் பார்க்க முடியாது. காரணம், எப்படியாவது நாம் ஒரு தோற்றத்தில் இருந்து உழைத்தால் போதும் என்கின்ற ஒரு நிலையில் தான் இங்கு இருக்கின்றார்கள். நீங்கள் சொல்லுகின்ற விஷயங்களை எல்லாம் கேட்கின்ற பொழுது மனதிற்கு மிக வேதனையாக இருக்கிறது இந்த குருமார்களுடைய செயல்பாடுகள். நீங்கள் அந்த உண்மையான விஷயங்களை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அதை உண்மையிலேயே இந்த சைவ சமயத்திற்கு நாங்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் குருவாக இருக்கின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை யாராவது உன்னித்து கேட்பார்களா என்றாலே சந்தேகம். அதே நேரத்தில் இந்த கடைசி வார்த்தை ஒரு கூறியிருந்தீர்கள், இந்த கோவில்களில் நாங்கள் எப்படி அதை தெய்வத்தை கொண்டணைக்க வேண்டும் என்று. இங்கு அதெல்லாம் அவர்கள் எல்லாமே வந்து இங்கு வியாபார நோக்கத்திற்கு என்றே தொடங்கி நம்முடைய மதத்தையும் நம்முடைய செயல்பாடுகளையும் சைவ சமயத்தில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சீரழித்து கொண்டிருப்பவர்களில் இந்த அந்தணர்களும் அடங்குகிறார்கள். உண்மையிலேயே மிகப்பெரிய வேதனையாக இருக்கிற இந்த விஷயங்களை கேட்கின்ற பொழுது எல்லாம் வல்ல அந்த இறைவன் இன்னும் எப்படி நடத்தப் போகின்றார் என்பதும் தெரியவில்லை. டாக்டர் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து பல விஷயங்களை கூறி எங்களை தெளிவுபடுத்துவதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவன் என்றும் உங்களுக்கு நல்லுறை புரிய வேண்டும் என்று மனமாற இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. இது ராம் அலெக்சாண்டர்.
3: நன்றி ராம் அலெக்சாண்டர் அவர்களே. அவர்கள் அந்தனனுடைய நிலைகள் இன்றைக்கு எல்லாருக்கும் அப்படி இல்லை, இப்படி காண்பது அரிது என்று சொல்லியிருக்கின்றார். உண்மைதான், அந்த நிலைக்கு காரணம் நாங்கள் தான். இரண்டு சொன்னேன், முதல் சொன்ன ஆபயன் குன்றும் அறுதொழிலோல் நூல் மரப்பர் காவலன் காவானே. அதாவது ஆபயன் பசுக்கள் மட்டுமல்ல, இங்கே பொருளாதாரம் முழுக்க குறையும். அறுதொழிலோல் நூல் மறப்பர், ஆறு தொழில்களை தமது வாழ்க்கை முறையாக கொண்ட அந்தணர்கள் வேத நூல்களை மறப்பார்கள். எப்போது? காவலன் காவானின். காவலன் என்பது அரசன். இன்னைக்கு எங்களுக்கு அரசன் கிடையாது. இன்னைக்கு நானும் நீங்களும் தான் காவலர். அப்ப நாங்கள் இந்த தர்மத்தை, இந்த சமுதாயத்தை, இந்த சமயத்தை பாதுகாக்காவிட்டால், யூட்டிலைசிங் அவர் ரிசோர்சஸ் இஃப் வி டு நாட் மெயின்டெயின் அண்ட் பேட்ரனைஸ் and support this system and these people, என்னக்கும் அவர்கள் நூல் மறப்பு. அவர்கள் மறக்கிறார்கள் என்றால் அவர்கள் மறக்கிறார்கள் என்று அல்ல, நாங்கள் அதை சரியாக பாதுகாக்கவில்லை, அதுக்குரிய உரிய இடத்தை தரவில்லை. அந்த இழிநிலைக்கு தள்ளியது நாங்கள். அவர்களுக்கு உரிய மரியாதையோ உரிய வேதனத்தையோ நாங்கள் கொடுக்கவில்லை. அப்ப கடந்த 3-4 தலைமுறைகளாக நாங்கள் ஊர்ல பாக்குறோம். எந்த அந்தன குருக்கள் குடும்பமா இருந்தாலும் சரி, பிள்ளைகள் எல்லாரும் பாடசாலையிலே படித்து அவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு தொழில் முறையை தேடத்தான் முயற்சிக்கிறார்கள். அது அவர்களுடைய விருப்பம் இல்லை. நாங்கள் அப்படித்தான் இருந்தால் குருமாராக போனால் அந்த அதுக்கு மரியாதையும் இல்லை, அதற்குரிய வேதனமும் கிடையாது. அப்ப அதெல்லாம் ட்ரை பண்ணி அப்ப படித்தவர் வந்து அவர் கட்டிக்காரர் படித்து பல்கலைக்கழக பட்டம் எடுத்து வைத்தியராக வந்திருக்கிறார்கள், சட்டத்திறனியாக வந்திருக்கிறார்கள், பொறியியலாக வந்திருக்கிறார்கள், ஆசிரியர்களாக கூட வந்திருக்கிறார்கள் பல பேர். அதுக்கும் இல்லாதவர்கள் வந்து ஏதோ கவர்மெண்ட் உத்தியோகத்துல அந்த உத்தியோகம் இந்த உத்தியோகம் என்று பார்த்து அங்க போயிருக்கிறார்கள் பல பேர். அதுவும் தாண்டி என்னுடைய காலத்திலேயே பார்த்து இந்த கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ்ல வேலை செய்த
5: ராஜாக்கள் அந்த ராஜாக்கள் இங்கே ஜாக்கள் அதுவும் கூட வந்திருக்கிறார்கள். அதுவும் இயலாதார்கள் தான் பிறகு ஆலய பூசி கண்டு வந்திருக்கிறார்கள். அப்படி நிலைக்கு ஒரு இழியான நிலைக்கு தள்ளியது எமது சைவ சமயம் சமுதாயம். இதுக்கு நாங்கள் தான் முழுமுதற் பொறுப்பு. இன்றைக்கு எங்கன்னு இலங்கை இளைஞரி இங்கே இளைஞரி அந்தனர்களுக்கு மினிமம் பேஜ சண்டை ஏதாவது வச்சிருக்கிறோமா?
6: ஒன்றும் கிடையாது.
5: அல்லது பெனிஃபிட்ஸ் ஏதாவது வச்சிருக்கிறோமா? நத்திங். எங்களுக்கு எல்லாம் இவ்வளவு இருக்கிறதுக்கு அப்ப முந்தின காலத்துல அப்படி இல்லை. அரசர்களுக்கு நிலங்கள் கொடுத்தார்கள், மானியங்கள் கிடைத்தது, வருமானம் கிடைத்தது. இப்ப அப்படி இல்லையே. என்னுடைய ஊர்கோயிலே பார்த்தேன், அந்த ஐயர் எல்லா இடமும் ஒரு இடத்துல மட்டும் இல்ல, இத்தனை கோயிலுக்கு இப்ப பூஜை செய்ய வேண்டி இருக்கு. ஏன்னு கேட்டா ஒரு கோயில வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இன்கம் இல்லை. அப்ப நான் 10 கோயில் போய் பூஜை, அவ்வளவு பூஜை பண்ணியும் கூட என் வீட்டுக்கு பக்கத்துல என்னுடைய வீடு இருக்குது, தோட்டத்திலே கொத்தி தண்ணியும் வைக்கிறார் தோட்டத்துக்கு. அது தேவையா அவருக்கு? ஏனென்றால் நாங்கள் அந்த அளவுக்கு அவரை போஷிக்கவில்லை, அதை அந்த அளவுக்கு இதண்டவில்லை. அப்ப அந்த நிலையிலேயே தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இதே விதமாக இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட மனிதவரை போகின்றவர் இருக்கின்றார். திருமந்திரத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள், நூலும் இன்றி நுவல் ஞானம் தானின்றி பித்தேரும் மூடர் பிராமணர் தாமன்றி. அதையும் சொல்றேன், அதையும் சொல்றாங்க. சத்தியம் இன்றி உண்மை கிடையாது, தனி ஞானம் தான் இன்றி ஞானமும் கிடையாது. ஒத்த விடயம் விட்டு ஓரு உணர்வின்றி, ஒரு விடயத்தை ஓர்ந்து கண்ட ஆராய்ந்து அறிகின்ற உணர்வும் கிடையாது. பக்தியும் இன்றி பக்தியும் கிடையாது, பரன் உண்மையின்றி இறைவனுடைய உண்மையும் கிடையாது. பித்தேரும் மூடர் பிராமணர் தாமன்றே. அப்படிப்பட்ட பித்தேறுகின்றவர்கள் பிராமணர் அல்ல என்று திருமந்திரம் 231 பாடல் சொல்லுகின்றது. ஆகவே இப்படிப்பட்ட வலிதவரை புகுந்தவர்கள் அன்றைக்கும் இருந்திருக்கிறார்கள். திருமந்திரத்திலேயும் இதை பற்றி இருக்கின்றது. ஆனால் முறப்படி இருக்கின்ற அந்தனர்களுக்கு உரிய இடத்தை கொடுத்தது சைவம். ஏனென்றால் தில்லவாள் அந்தனர் தான் அடியார்க்கும் அடியேன் என்று சிவனே அடியெடுத்து கொடுத்தார். இப்ப தில்லவாள் அந்தனர் என்று அவரே அடியெடுத்து கொடுத்தது. அவர் உருக்காச்சொல்ல, இவர் தில்லவாள் அந்தனருக்கு சொல்ல, சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுகின்றார், முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன் என்று சுந்தர சொல்லுகின்றார். ஆகவே இந்த விதி அடிப்படை செய்கின்ற அந்தனர்களை இனங்காண வேண்டும், இருக்கின்றவர்களை அப்படி விதிப்படி ஒழுக நாங்கள் இன்னும் அனுசரிக்க வேண்டும். அதற்கு அவர்களுக்கு மற்ற கவலை இல்லாத அவருடைய ஜீவனோபாயத்தை மட்டுமன்ற கருதி அவர்களுக்குரிய மனுக்கிரகத்தை முடித்து பொதுக்கூட்டங்கள்ல வாதிடுகிறேன். அந்த வந்தால் உரிய ஆசனம் கொடுக்க கூட தெரியாது. பல பேருக்கு பல பேர் சம ஆசனம் போட்டு வச்சிருப்பார்கள் தங்களோட சரிசமமாக. குருமாருக்கு அப்படி அல்ல, அவர்களுக்கு ஒரு பிரத்திய ஆசனம் போட வேணும். அவர்களை இருத்துறது என்று சொன்னால் அந்த ஆசனத்தில் ஒரு வஸ்திரமோ பட்டு போட்டு ஒரு தனித்துவம் கொடுத்து அந்த ஆசனத்தில் இருத்த பண்ண வேணும். அதுதான் முறை. நீங்கள் இன்றைக்கு சிங்களவர்களை பாருங்கள், பௌத்தர்களை என்ன மரியாதை கொடுக்கின்றார்கள் என்று பாருங்கள். ஒரு ஆசனத்துல அது முறைமை. ஆகவே இந்த பொதுக்கூட்டங்களுக்கு இதுகளுக்கு அந்தனரை கூப்பிட்டு உங்களோட பூசையை செய்யுங்கின்ற பொழுது கூட அவர்கள் அமர்கின்ற ஆசனத்துக்கு ஒரு வஸ்திரத்தை போட்டு அதில் அமர்த்துங்கள். தனிப்பட்ட உயர்ந்த ஆசனம் கொடுக்க முடியாவிட்டால் வந்திருந்தாலும் சரியாசனம் போட்டு இருக்கக்கூடாது. அவர்களுக்கு தனிப்பட்ட உயர்ந்த ஆசனம் கொடுக்க முடியாவிட்டால் பொதுக்கூட்டங்கள்ல ஒரு வஸ்திரம் ஒரு பட்டு அதுல போட்டு நீங்க ஆட்களுக்கு எத்தனை பட்டு போடுறீங்க. அப்ப அந்த இடத்தை கொடுக்க வேண்டும். அவர் வரும்பொழுது எழுந்து நின்று மரியாதை செய்ய வேண்டும், போகும்பொழுது சென்று வழியனுப்பி வைக்க வேண்டும், உரிய விதத்திலே போஷிக்க வேண்டும். இன்னும் கோயிலுக்கு போனா சில்லற காசு கொடுத்து அரைச்சது செய்யற கூட்டம் தானே ஐயா எங்களோட சைவ கூட்டம். இன்றைக்கு சின்ன காசுல ஒன்றும் செய்யலாது. ஆனால் அந்த ஊர்ல பழகிற பழக்கம், இன்னும் கோயிலுக்கு போனா சில்லற காசு கொடுத்து அர்ச்சனை செய்த கூட்டமாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். இப்படி இருக்கின்ற நிலையில அந்தனர்களை நாங்கள் இதெல்லாம் செய்யும் கொண்டு எப்படி எதிர்பார்க்கறது? அவர்களுக்கு எத்தனை அந்தனர்கள் கோயில் பூஜையோடு கூட வெளிவேலையை செய்ய வேண்டி இருக்கு. எத்தனை பேர் ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்ய வேண்டி இருக்கு, எத்தனை பேர் ஃபேக்டரியில வேலை செய்ய வேண்டி இருக்கு, எத்தனை பேர் பேப்பர் போட வேண்டி இருக்குது? ஏனென்று கேட்டால் நாங்கள் குருமாருக்கு ஒரு ஒரு பேசிக் நெசசிட்டியான ஜீவனோபாயத்துக்கு அவளுக்குரிய கௌரவத்தையும் கொடுத்தால் அது தன்னால வரும். அதுதான் அங்க நாங்கள் சொல்லக்கூடியது.
6: உண்மையிலே டாக்டர், இப்ப எங்களுடைய இந்த சைவ சமயிகள் சைவர்களாகிய நாங்கள் குருமாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பதில் பின்னிற்கிறோம்.
5: ரெண்டு இடத்திலே இருக்கின்றது. குருமார்கள் ஒரு பேசிக் நெசசிட்டியாக சொல்வது, அந்தன கண்டால் எல்லாம் அறிந்திருக்க வேணும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. பேசிக்காக ஒருவர் அந்த அந்தன இருந்து முறைப்படி அதாவது சந்தியாவந்தனம் செய்து அது வந்து வெரி பேசிக். அது இருந்தாலே பேசிக். அதுக்கு மேலே அவர் சிவதீட்சி அனுஷ்டானமும் செய்து தன்னுடைய சிவபூஷையும் செய்தார் என்றால் அவர் உத்தமம். அதான் அங்க இருக்கிறது. அவ்வளவும் அதான் இந்த பேசிக் குவாலிட்டி. அக்னிஹோத்திரம் செய்கிற அந்தனர்களே பார்க்க முடியாது இந்த காலத்தில். அது வரையும் இருக்குது. காஞ்சி பெரியவரே வெகு சிலரை கண்டறிந்து அவர்களை போஷித்திருக்கின்றார். அது அது வரையும் வறுமையாக போய்விட்டது. ஆகவே பேசிக்காக அந்தனர்கள் என்பவர்கள் நித்திய சந்தியா வந்தனம் செய்து நித்தியம் சிவ தீட்ச பெற்று இருந்து கொண்டு அனுஷ்டானமும் செய்து தங்களுடைய இஷ்ட அந்த சிவலிங்க உபாசனையும் செய்தார்கள் என்றால் அது ஒரு பூரணமான குவாலிட்டியாக கருதலாம். அதானே. அப்போ அவர்களை கொண்டு நாங்கள் வீட்டு கர்மங்களும் சரி இதுகளும் சரி செய்விக்கின்ற பொழுது அங்கே இறைவனுடைய சாநித்தியம் முழுமையாக நிலைபெற்று நிற்கும் நிற்கின்றது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இனி அவர்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்க முடியும். காஞ்சி பெரியவர் கூட ஒரு முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது ஒரு இடத்துல விரப்பெற்றி சொல்லியிருந்தார்கள். அங்கே கோயிலில் பூஜை பண்ணிக்கொண்ட பிராமணருக்கு வந்து அவருக்கு ஒரு விஷயமும் தெரியாமல் இருக்குது, எங்களுக்கு வேறொரு ஆளை ஏற்பாடு பண்ண வேணும் ஒன்றவர்கிட்ட சொல்லுறாரு. அவர் கேட்டுக்கொண்டு பேசாமல் இருந்தார். அப்போ மெயில் வந்தது, போஸ்ட்மேன் வந்தோடனே அவரோட மெயில் பட்டுவாடா வந்தோடனே அதில் கொடுத்தோன்னே வேண்டிட்டு அதில் சொன்னவரை கூப்பிட்டு சொன்னார். வாசி அண்டு அட்ரஸ் அவர் வாசித்தார். அட்ரஸ் எல்லாம் முடிய இந்த போஸ்டல் கோட் அண்டு வரும் இங்கே இருக்கு இல்லையா, MB229 அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கு சொன்னேன். அப்படின்னா என்னென்று கேட்டார். அவர் தெரியாதுன்னு சொன்னார். இந்த மெயில் டெலிவரி பண்ண போஸ்ட்மேனையே கூப்பிட்டு கேட்டார் அது என்னன்ட்டு. அவனு சொன்னால் அது இந்த விளக்கம் தெரியாது, ஆனால் இப்போ ஒட்டா இந்த ஏரியான்ட்டு தெரியுமுண்டு. அது என்னண்டு விளக்கம் தெரியல, ஆனால் போட்டால் அந்த இடத்துக்கு வந்து சேருது தானே. அதே மாதிரி பூஜை பண்ணுறவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் வண்டி இல்லை, எல்லாம் விளங்கி இருக்கணும் வண்டி இல்லை. இப்போ நான் சொல்கிற மாதிரி லட்சம் பண்ணணும் வண்டே கிடையாது, ஆனால் முறைப்படி அவர் செய்தால் உரிய இடத்துல போய் சேரும். அதுதான் அங்கே தத்துவம், அதான் அங்கே விளங்கிக் கொள்ள வேணும். அவை முறைப்படி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு முதலுரிமை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது. மற்றது அது அது வந்து அவர்கள் 24/7 அந்த ஏன் அந்தனர்களுக்கு முதலிடம் என்றால் சும்மா குடும்பி வச்சுக்கொண்டிருக்கிறதாகவோ அல்லது பூமி போட்டுக்கொண்டிருக்கிறதுக்காகவோ அல்லது பிராமண குடும்பத்தில் பிறந்ததுக்காகவோ இல்லை. அதில் எந்த விதமான சிறப்பும் கிடையாது. அவர்களுக்கு ஏனென்று கேட்டால் அவர்கள் 24 மணி காலம் 7 நாட்கள் இறைவனிக்கண்டே இருப்பவர்கள். சன்னியாசியும் அப்படித்தான், 24 மணி நேரம் 7 நாட்கள் 24/7 டிவோஷனல் சர்வீஸ். ஆனால் சன்னியாசி தான் சன்னியாசம் எடுத்த நாளில் இருந்துதான் அது வருகின்றது. சன்னியாசி அவர்களுக்கு அப்படி இல்லை, அவர்கள் புறக்கும் பொழுதே கருவில் இருக்கும் பொழுதே அது நிர்ணயிக்கப்பட்டது. அடுத்தது சன்னியாசிக்கு அது அவன் சாய்ஸ், பிராமணர்களுக்கு அவருக்கு சாய்ஸ் இல்லை, அவருக்கு இதுதான். அந்த ரெண்டுக்காக தான் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்து நாங்கள் அந்த வழிபாடு செய்கின்றது. அதைத்தான் சொல்லுவார்கள் என்று கேட்டால் முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன் என்று சொல்லி அவர்களை நாயன்மார்கள் ஒருவராக நாங்கள் வைத்திருக்கின்றோம், தொகை அடியார்கள் ஒருவராக அவர்களை வைத்திருக்கின்றோம். அதிலே தில்லவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சிவனே அடியெடுத்து கொடுத்தார். அவர் பெரிய புராணத்தில் நாயன்மார்க்கு எத்தனையோ பேருக்கு காட்சி கொடுத்துருந்த பொழுது பிராமணராகத்தான் வந்தார். மாணிக்க வாசகருக்கு அவர் அறிவு கொடுத்த போது கூட பிராமணராகத்தான் வந்தார்.
7: சுந்தரம்
5: பிராமணராகத்தான் வந்தார். அதுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. இப்ப அதுக்கு சிறப்பு குறைந்து கொண்டு போறது என்று சொன்னால் எங்களுடைய பக்தி எங்களுடைய அக்கறை எங்களுடைய சமயத்துல குறைந்து கொண்டு போறதுதான் முக்கியமான காரணம்.
8: என்னுடைய கேள்வி என்னென்றால், நவக்கிரக வழிபாடு செய்யற பொழுது நாங்க பொதுவாக 3 முறை அல்லது 9 முறை வெள்ளப்பக்கத்திலிருந்து சுற்றி வருகிறோம். ஆனால் அண்மையில் கேள்விப்பட்டேன், 5 முறை வெள்ளப்பக்கமாகவும் 2 முறை இல்ல 7 முறை வலப்பக்கமாகவும் 2 முறை இடப்புறத்திலிருந்தும் சுத்தி வர வேண்டும். இதற்கு சரியான விளக்கம் தாருங்கள் டாக்டர். நன்றி, வணக்கம்.
7: நன்றி, வணக்கம்.
5: நவக்கிரக வழிபாட்டை பற்றி சொல்லுகின்ற நவக்கிரகங்களுக்கு வழிபாடு செய்கின்ற முறைமையிலே முதலாவதாக இந்த நவக்கிரகம் இன்றைக்கு கோயில்களிலே ஸ்தாபிக்கப்பட்டு வழிபடுகின்ற முறைமை கடந்த 100 வருடங்களுக்கு உட்பட்ட முறைமை. அதற்கு முன்னதாக இன்றைக்கு இருக்கின்ற நவக்கிரக சன்னிதிகள் ஆலயங்களிலே இருந்திருக்கவில்லை. ஆனா அந்த நாளிலே சில சில சன்னிதிகள் இப்ப கோஷ்டமாக அல்லது பிரகாரத்திலே புடைப்பு சொல்களாக சூரியன், சந்திரன், பிரகஸ்பதி என்கின்ற குரு, மற்றது சுக்கிரன், இவர்களுடைய புடைப்பு சிற்பங்கள் இருந்திருக்கின்றன. இவர்களுக்கு வழிபாடுகள் இருந்திருக்கின்றன. ஆனால் அந்த நாளிலே நவக்கிரக வழிபாடு எப்படி இருந்தது என்று கேட்டால், என்ன காரியம் செய்தாலும் பொதுவாக வீட்டிலே நீங்கள் புதுமனை புகுந்தாலும் சரி, ஒரு பிள்ளையார் பூஜை செய்தாலும் சரி, ஒரு கல்யாண வீடு செய்தாலும் சரி, அங்கே நவக்கிரக பூஜையும் ஒரு அழக அதன் பகுதியாக இருக்கு. அந்த நவக்கிரக பூஜையிலே
3: சிறப்பாக செய்வதென்றால் அதற்குரிய நவக்கிரக கும்பங்களை அந்த ஆச்சாரியார் வைத்து அந்த பூஜை செய்து நவக்கிரகங்களுடைய ஆசிகளை வேண்டுவது வளமையாக இருந்து வருகின்றது. அதுதான் நவக்கிரக பூஜைகள் வளமையாக. ஆலயங்களில் இன்றைக்கு என்ன செய்வார்கள் கேட்டால், அதற்குரிய அதிதெய்வங்களை, எமக்கு என்ன கிரகதோஷம் உண்டோ அதற்குரிய அதிதெய்வங்களை வழிபடுவார்கள். உதாரணமாக குருவினுடைய வியாழ தோஷம் இருந்தால் சிவனை தட்சிணாமூர்த்தியை, சிவனை வழிபடுதல் அதுக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடுதல் சிறந்தது. அதே மாதிரியாக சனி பகவானுடைய தோஷம் இருந்தால் சிவனை வழிபடுதல் சிறந்தது, அல்லது விஷ்ணுவை வழிபடுபவர்களும் உண்டு. அதே மாதிரியாக ராகுடைய தோஷம் இருந்தால் அம்பாள், அதிலும் சிறப்பாக துர்க்கையை வழிபடுவது சிறந்தது. அதே மாதிரியாக செவ்வாயனுடைய தோஷம் இருந்தால் முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்தது. அதே மாதிரியாக எங்களுக்கு ஒவ்வொருவருடைய வழிபாட்டிலையும் வந்து இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்படி அந்த ஒவ்வொரு கிரகங்களுடைய அதிதெய்வங்களை வழிபட்டு அந்த கிரக பிரீதியாக சில காரியங்கள் செய்வார்கள். கிரக பிரீதியாக சில காரியங்கள் செய்வதென்றால், உதாரணமாக புதனால் இருக்கிற தோஷம் என்று சொன்னால், புதனில் தோஷம் என்று சொன்னால் பெருமாளுக்கு
6: நாங்கள்
3: செய்யலாம். பச்சை வஸ்திரம் சாஸ்தி, மற்றது பச்சை பயறு நைவேத்தியம் பண்ணி மக்களுக்கு இந்த பயறு தானமாக கொடுத்து, அல்லது அவிச்ச பயத்தில் சாப்பாடு அவிச்சு பயர் அவிச்சு கொடுத்து அதுகளை செய்து வர இந்த தோஷம் நீங்கும். இப்போ வஸ்திர தானம், அலங்காரம், வழிபாடு அந்தந்த தெய்வங்களுக்கு முடியும். சனிக்குரிய தோஷம் உள்ளவர்கள் எள்ளு தானம் கொடுத்தால்,
6: எள்ளு தானம்,
3: எள்ள வர்ற எண்ணெய் நல்லெண்ணெய் தானம் கொடுத்தால், நல்லெண்ணெயை தீபமாக வைத்து சிவனுக்கு அல்லது பெருமாளுக்கு தீபமேற்றி, அல்லது எந்த தெய்வத்துக்கும் நீங்கள் நல்லெண்ணெயில் தீபமேற்றினால் அது தோஷம் போகும். அதே மாதிரியாக அந்த பிள்ளைகளுக்கு அல்லது பிராமணருக்கு கருப்பு வஸ்திரம் தானம் கொடுத்தால், கருணியில் வஸ்திரம் தானம் கொடுத்தால் போகும். சிவபெருமானுக்கு அல்லது பெருமாளுக்கு கருணியில் புஷ்பத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வர அந்த தான் இது போகும். சனி பகவான் ஊனமுற்றவர்களுடைய கிரகமும் கூட.
6: ஆமாம்.
3: ஆகவே ஊனமுற்றவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு உடை வசதிகள் செய்து கொடுக்க சனி பகவானுடைய தோஷம் போகும். சனி பகவான் தொழிலாளர்களுடைய கிரகமும் கூட. வியர்வை சிந்தி உழைக்கின்ற அடிமட்ட தொழிலாளர்களுக்கு வசதி வாய்ப்பு ஊதிய உயர்வு உபகாரம் செய்ய சனி பகவானுடைய தோஷம் போகும். இதுதான் சனி பகவானுடைய தோஷத்துக்கு பரிகாரம். இதுவெல்லாம் பிருகத் ஜாதகம் போன்ற நூல்களையும், மற்ற ஜாதக அலங்காரம் போன்ற நூல்களையும் சொல்லப்பட்ட பிராயச்சித்தங்கள். அதே விதமாக ஒவ்வொரு வழிபாட்டிலுக்கு வந்து இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நவக்கிரக வழிபாட்டிலே வந்து இன்றைக்கு சொன்னது போல சில பேர் கோயிலுக்கு வருவார்கள், நேர வருவார்கள், நவக்கிரகத்துக்கு போவார்கள், ஏதோ முணுமுணுண்டு வாயில சொல்லுவார்கள், அதை சுத்தி சுத்தி கும்பிடுவார்கள், அப்படியே போயிடுவார்கள். இது நவக்கிரக வழிபாடு அல்ல. வந்தால் ஆலயத்திலே முறையாக ஒவ்வொரு அடியெடுத்து முறையாக ஆலயத்தை சுற்றி வழிபட நவக்கிரக தோஷம் போகும். நவக்கிரகங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது எமது விதியை மாற்றி எழுத. நவக்கிரகங்களுக்கு ஆதிபத்தியம் கொடுக்கின்ற இறைவனுக்குத்தான் அந்த ஆதிபத்தியம் உண்டு. அதே இறை வழிபாட்டினாலே அந்த தோஷம் தீரும். ஒரு தோஷமும் தெரியல, நல்ல ஜாத்திரியமானம் இல்லை என்று சொன்னால் அது அழகாக சொல்லுவார்கள், என்ன செய்யலாம் என்றதை பற்றியும் சொல்லி இருக்கு. அதாவது வந்து
6: இதுகளில் எத்தனை தடவை சுற்றுறது என்பது முக்கியம் இல்லை போல எனக்கு தெரிகிறது.
3: எத்தனை தடவை சுற்றுறது என்பது முக்கியம் இல்லை. பொதுவாக என்ன தோஷமாக இருந்தாலும், உங்களுக்கு செவ்வாய் தோஷமா, வியாழ தோஷமா, ராகு தோஷமா, சனி தோஷமா, அல்லது என்ன தோஷம் என்றே தெரியாது, சாத்திரமே இல்லை என்றாலும் செய்ய வேண்டிய வேலை இதுதான். அரசுறு பூஜை செய்ய இறைவனுக்கு பூஜை செய்து வழிபடுங்கள். ஒரு பூ எடுத்து சுவாமிக்கு வையுங்கோ. வீட்டுக்கு முன்னால பூ இருக்கு, ஆனா பூ எடுத்து வைக்க மாட்டேன் சில வேலை, அல்லது கடையில பூ வேண்டி பூ வச்சு அதை வழிபட மாட்டோம். அது பூ அந்தனருக்கு அமுது நல்க, அந்தனர்களுக்கு ஆகாரத்துக்காக அரிசி பருப்பு தானியங்கள் தானம் கொடுத்தல், கருதிய தானம் பண்ண ஏழை எளியவர்களுக்கு தானம், உணவு உடை வாழ்க்கை வசதி மற்றது கல்வி வசதிகளை செய்து கொடுத்தல், கங்கை நீராதியாட புனித தீர்த்தங்கள் யாத்திரைகள் போய் தலங்களை தரிசித்து முறையாக தரிசிக்க வேணும். சில பேர் போய் படம் எடுத்துட்டு வர்றது மட்டும்தான் இருக்கும், அப்படி அல்ல. அங்க போய் முறையாக தங்கி முறையாக பூஜை செய்து இறைவனை வழிபட்டு அங்கே இருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு தானம் கொடுத்து, அங்கே இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுத்து, அடியவர்களை சந்தித்தால் அவர்களுக்கும் அமுது கொடுத்து தான் வர வேணும். அங்க நல்ல தீர்த்தங்கள் இருந்தால் அதுல நீராடி வர வேணும். இப்போ மாதிரி ஃபிளைங் ட்ரிப் மாதிரி போயிட்டு ஒரு நாள்ல 15 கோயில் பார்த்துட்டு வர்றது இல்ல. கங்கை நீர் ஆதியாட பரமொரு சுரபி தொட்டு வணங்கிட, முன்னர் பசுவினுடைய மகிமை சொன்னேன், பசுவை தொட்டு வணங்க. இப்ப பசுவுக்கு சப்போர்ட் பண்றது, உணவு கொடுக்கறது, வணங்குறது, அதெல்லாம் புராணம் கேட்க, புராணங்கள் இறைகதைகள் இறை நூல்களை கேட்க வேணும், படிக்க வேணும், அதை கேட்க போகும். புறையுறு கனாவின் இது கனவில கண்ட குற்றம் மட்டுமல்ல கிரக குற்றம் கூட போகும் என மொழிவரன்றே, இதெல்லாம் போயிடும். அதுதான் உண்மையாக இந்த 9 தரம் கும்பிட்றதுன்றது ஏன் வந்ததுண்டா, 9 நவகிரகம் என்றதால வந்தது. அப்ப 9 தரம் சுத்தினார்கள், இதெல்லாம் புதுக்க வந்த ரூல் ரூல் முந்தியெல்லாம் கிடையாது. பிறகு இப்ப 2 பேருக்கு மற்ற பக்கம் சுத்தன்னு சொல்லி இருக்கிற 2-9 கிரகங்கள்ல இப்ப என்னென்னு கேட்டால் ஜாதகத்தில் எங்கட ஜாதகத்தில் பார்த்தால் சூரியனும் பூமியை நிலையா நின்று சூரியன் சுத்துற மாதிரி தான் பார்ப்பார்கள், ரிலேட்டிவிட்டியில அப்படித்தான் பார்ப்பதுண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ராகு கேதுக்கள் என்ற சாயா கிரகம் இருக்கு, அவை வந்து வலஞ்சுழியாக மூவ் பண்ணுவதில்லை, அவை இடஞ்சுழியாக தான் சுத்துகிறது, ஆப்போசிட் டிரெக்ஷன். அவை அதை பார்த்து ஒருவர் சொன்னார், 7 கிரகம் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு சுத்து சுத்துறீங்க, ராகு கேதுக்கு இப்படி சுத்தப்படாது மற்ற பக்கமா சுத்தும் கொண்டு. எங்களுடைய காலத்திலே சொன்னார்கள், ஊர்ல சனீஸ்வரன் சன்னியில வந்து கும்பிடப்படாது, கும்பிட்டால் அவர் தீர்ப்பு இல்லங்கிறத தந்துடுவார் என்று சொன்னார்கள். இதெல்லாம் ஆட்கள் சொல்லி வச்ச கதையாது. அப்புறம் சில பேர் சொன்னார்கள், இப்படி கையை இப்படி பிடிக்கணும், வேண்டாம் என்று சொல்ற மாதிரி தான் அவரை கும்பிட வேணும். இப்படி எல்லாம் மனிதர் வகுத்தின விதிகள் நிறைய வந்துட்டது. அப்படினால நீங்கள் நிம்மதியாக நவக்கிரகங்கள் இருக்கின்றன இன்றைக்கு போனீர்களா, அவர்களுக்குரிய அந்த பூக்கள் அதுகளை கொடுத்து அதை கும்பிட்டீர்களா, கோயிலை சுத்தி கூப்பிடுங்க, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க பாவம் போகும், கோயிலே தீபமேற்றுங்கள், தீபமேற்ற பாவம் போகும், சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி வழிபடுங்கள், அந்தனர்களுக்கு தானம் கொடுங்கள், அடியவர்களுக்கு அமுது கொய்யுங்கள், மற்றது ஏழை எளியவர்களுக்கு உதவுங்கள், எல்லா கிரக தோஷங்களும் நவக்கிரக தோஷங்களும் நீங்கும். இதுதான் நவக்கிரக தோஷத்துக்குரிய பரிகாரம். வீட்டிலே ஹோமம் செய்வதற்கு வசதி வாய்ப்புள்ளவர்கள் அல்லது திருமணம் மற்ற விழாக்கள் வருபவர்கள் சொல்லி அர்ச்சகரிடம் அல்லது சொல்லி எங்களுக்கு நவக்கிரக பூஜையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்குரிய கும்பம் வச்சு அதையும் செய்யுங்கள், அது மிகவும் சிறப்பாக அமையும். அதாவது நவக்கிரகங்களை பற்றி சொன்னார்கள், அதில் கேட்டுக்கிறது அதில் என்ன கேட்டால், புரைத்த இந்த உரைத்த இத்தொழில்கள் மூன்றும் மூவருக்கு உலகமோத, இது சிவஞான சித்தியால் வரும். இந்த படைத்தல் காலத்தில் அழித்தரெல்லாம் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்ற மூன்று தெய்வங்களுக்கு மும்மூர்த்திகளுக்கும் சொல்ல வரைத்து ஒருவனுக்கே ஆக்கி வைத்தது இங்கு என்னை, நீர் என்ன இன்றெல்லாம் சிவன் என்று ஒருவனே செய்கின்றான் என்று ஏன் சொல்லுகின்றீர் என்று கேட்டால், என்னின் விதை கமலத்தோன், விரை என்பது இதழ்கள், ஏடு தாமரை இதழ்களில் இருக்கிற பிரம்மா, அதான் பிரம்மா, மாலும் திருமாலும் ஏவலான் மேவினோர்கள் அவர்கள் எல்லாம் இறைவனுடைய ஏவலின்படி நியமிக்கப்பட்டவர்கள். புரைத்த அதிகார சக்தி, இறைவனுடைய அதிகார சக்தி, அவருடைய பவர்னால புண்ணியம் நன்னலாலே அவர்களுடைய புண்ணியத்துக்கேற்ப இது கொடுக்கப்பட்டது. கிரக பதவிகளும் அப்படித்தான். ஆகவே கிரகங்கள் நவக்கிரகங்கள் வெறும் ஜடம், சூரியன் சந்திரன் எல்லாம் வெறும் ஜட கிரகங்கள், அவர்களுக்கு அறிவும் கிடையாது உணர்வும் கிடையாது. ஆனால் அந்த கிரகங்களுக்கு அதிபதியாக உள்ள தேவதைகள் தான் சூரிய தேவன், சந்திர தேவன், சுக்கிரன், பிரகஸ்பதி என்று. இவர்கள்தான் நம்முடைய கிரக பலன்களை பற்றி அவர்கள் இண்டிகேட்டர், எங்களுடைய ஜாதகத்திலே இந்த கர்ம பலன்கள் எப்போ வரும் என்ன வரும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்பதே இந்த கிரகங்கள். கிரக நிலையில் அந்த வெளிப்படுத்தி நிற்கிறதை பார்த்து அந்தந்த காலங்களிலே அதற்குரிய வழிபாடுகள் பரிபாடுகளை செய்து அந்த தோஷங்களை குறைத்துக் கொள்ளவும் நிவர்த்தி செய்து கொள்ளவும் தான் இந்த தோஷ வழிபாடுகள் இதில் அமைகின்றன என்பதை கூறிக்கொண்டு, தைப்பூச திருநாள் சம்பந்தர் காலத்திலேயே தைப்பூச திருநாளை பற்றி போடப்பட்டிருக்கின்றது. அவர் தன்னுடைய தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவா என்று தன்னுடைய பூம்பாவை பதிகத்திலே திரு மயிலாப்பூரிலே பாடியிருக்கின்றேன். இந்த தைப்பூச தினம் வந்து சிவனுக்குரியது, முருகனுக்கும் உரியது. சிவனுக்குரியது ஏனென்று கண்டால் தைப்பூசத்திலே அவர் சொல்லுகின்றார், அந்த கோயில் புராணத்திலே வரும், தை மாசம் பூஷ நட்சத்திரமும் வியாழக்கிழமையும், இந்த முறை அப்படி வந்திருக்கு எங்களுக்கு கூடிய தை மாசம் வியாழக்கிழமை, இந்த நன்னாளிலே நான் உமக்கு என்னுடைய நடனத்தை காட்டுவோம் என்று பதஞ்சலிக்கு சொல்லுகின்றார். பதஞ்சலி என்பது ஆதிசேஷன். ஆதிசேஷன் ஒரு முறை ஆதிசேஷன் திருமாலை தாங்குபவன், ஒரு முறை திருமாலுடைய கன மிகவும் கனதியாக இருப்பதை வந்து அதிசயித்து அவரை கேட்கின்றார். அவர் சொல்லுகின்றார், என்னுடைய மனதிலே எம்பெருமானுடைய நடனத்தை கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று. அதை நானும் காண வேண்டும் என்று விரும்ப அவருடைய விருப்பத்தினாலே ஆதிசேஷனுக்கு ஒரு ஒரு விடுமுறை செபட்டிக் லீவ் கொடுக்கப்படுகின்றது. ஆதிசேஷன் எல்லாம் அவர் வந்து அந்த பிளத்து வாரத்தினூடாக இங்கே வந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அவர் வந்து பதஞ்சலி முனியாக வருகின்றார். அவர் சிவனை குறித்து தவன் செய்த பொழுது சிவன் அவருக்கு சொல்லுகின்றார், நீ தில்லைக்கு போ, அங்கே வியாக்கிரபாதனம் என்னுடைய நடனத்தை பார்க்க தவன் செய்து கொண்டிருக்கின்றான். அங்கேயே இருந்து அங்கே இருக்கிற மூலட்டானத்தில் இருக்கிற மூலட்டானேஸ்வரரை தினமும் வழிபட்டு வா. தைப்பூசம் தை மாதமும் பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் கூடிய சுபதினத்திலே நாம் உமக்கு காட்சிகளித்து என்னுடைய நடனத்தை காட்டி அருளுவோம் என்று. அதே மாதிரி தைப்பூசத்தன்று அவருக்கு நடனம் காட்டுகின்றனர். இந்த வரலாறு சிதம்பரம் மான்மியத்திலேயும் கோயில் புராணத்திலேயும் குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே சிதம்பரத்திலே நடராஜர் தன்னுடைய நடனத்தை பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்ரபாதருக்கும் காட்டிய நாள்
6: அங்கே பெரிய ஒரு
3: தைப்பூச திருநாளாக கொள்ளப்படுகின்றது. அதே மாதிரியாக முருக வழிபாட்டிலேயும் தைப்பூசம் சிறப்பாக கொள்ளப்படுகின்றது. அதற்கு சொல்லுவார்கள், முருகப்பெருமானுக்கு சூரபத்மாவை அளிப்பதற்காக வேல் கொடுத்த நாள் என்று சொல்லுகிறார்கள். முருகப்பெருமானுக்கு வேல் ஆயுதம். முருகப்பெருமானுடைய வரலாற்றிலே கந்த புராணத்திலே கச்சியப்பர் பாடிய கந்த புராணத்திலேயும் வடமலையிலே இருக்கிற ஸ்காந்த புராணத்திலேயும் முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் பதினொரு உருத்திரர்களையும் அழைத்து, பதினொரு உருத்திரர்கள் ஏகாதச ருத்ரர்கள் அழைத்து அவர்களை ஒரு குமரக்கடவுளுடைய கையிலே ஆயுதமாக அஸ்திரமாக இருக்க பணித்தார் என்று வருகின்றது. பன்னிரண்டாவது அஸ்திரமாக ஆயுதமாக சக்தி ஆதயத்தை சிவன் தானே சிவ முருகனுக்கு கொடுத்தார் என்றுதான் கந்த புராணத்திலேயும் வடமொழி ஸ்காந்த புராணத்திலேயும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட சக்தியாகிய உமை முருகனுக்கு இந்த வேல் கொடுத்தார் என்ற வரலாறு காணப்படுகின்றது. இதை எமக்கு தந்து இந்த தகவலை தந்து தவியவர் லம்போதர குருக்கள் என்று சித்தங்கனி மகாகணி பிள்ளையார் கோயிலே குருக்களாக இருக்கிறவர் அவர் இந்த தகவலை தந்து தவினார். ஒன்று திருப்புகளிலே வருகின்றது. திருப்புகளிலே வருகின்றது, பம்பரமே போல ஆடிய சங்கர வேதாள நாயகி பங்கைய சீபாத நூபுரி கரசூலி அம்பாளை சொல்லுகின்றது. பங்கமிலா நீலி மோடி பயங்கரி மகாளி யோகினி பண்டு முற்காலத்திலே சுஜாபான மதுபானங்களை அறிந்தி கொண்டிருக்கின்ற சூரனோடு போர்கன் சூரனுடைய எதிர்த்து போர் புரியும் பொருட்டு வெம்புதல் வாவாளி வாளி எனும்படி வீரான வேல் தர அவதான் வேல் கொடுத்ததாக அம்பாள். இது திருப்புகளிலே அருணகிரிநாதர் திருச்செந்தூர் திருப்புகளிலே பாடியிருக்கின்றார். இதே தகவல் கல்லாடத்திலேயும் காணப்படுகின்ற தமிழ் இலக்கிய நூல் ஒன்றிலே கல்லாடம். கல்லாடம் மிக கடினமான நூல். கல்லாடம் படித்தவர்களோடு சொல்லாடக்கூடாது என்று சொல்லி அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருந்தது.
6: சங்ககாலத்து
3: நூல், பழமையான நூல். அழியா பேரளி உமைக்கண் இன்று தற்பெயர் புணர்த்தி கற்பினோடு கொடுத்த அமையாவன்றி அரத்த நெடுவேலோய் என்று வருகின்றது. அப்போ உமை வந்து வேல் கொடுத்ததாக வருகின்றது. அப்ப யார் கொடுத்தது சரியான தகவல் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. சொன்னது போல முருகப்பெருப்பானுடைய தோற்றமும் கோடானு கோடி கற்பங்கள், ஒரு கற்பன் 432 கோடி வருஷங்கள் பன்முறை நிகழ்ந்திருக்கின்றது. ஒரு முறை சிவன் கொடுத்தார், இன்னொரு முறை அம்பாள் கொடுத்தாள். அப்படித்தான் நாங்கள் பொருள்கள் வேண்டும். ஏன்னா புராணப் பொருள்களிலே புனைகதைகள் கற்பனைகள் பொய்கதைகள் கிடையாது. ஆகவே அந்த நாளின் தைப்பூசம். ஆகவே முருகப்பெருமானுடைய கோயில்களிலே சிறப்பான விழாவாக தைப்பூசத்திலே அபிஷேகம் மற்ற ஆராதனைகள் வழிபடுகின்ற நாளாகவும் அந்த தைப்பூச திருநாள் அமைகின்றது.
7: அமெரிக்காவிலே சூப்பர் யோகா என்ற ஒரு முறையாக இந்த
9: சூப்பர் பிரெயின் யோகா,
7: சூப்பர் பிரெயின் யோகா தோப்பு கர்ணத்தினுடைய மறு வடிவம் தான் சூப்பர் பிரெயின் யோகா. அதை கொடுத்து அதற்கு பல இதுகள் இப்பொழுது யூடியூப்பில் கூட அந்த சில சில இதுகள் வந்திருக்கின்றன. அதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது.
9: சில மருத்துவ ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சென்ற நிகழ்ச்சிக்கு பிறகுதான் அதனுடைய வீடியோ பிழைப்புகள் சில அதை பார்த்தேன். அதிலே இந்த சில நரம்பு வைத்தியம் அல்லது நரம்பியல் சம்பந்தமான ஆராய்ச்சியில் உள்ளவர்கள் இந்த தூப்புக்கரணத்தை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அது எங்களுடைய கன்சன்ட்ரேஷனை மற்றது எங்களுடைய ஃபோக்கஸ் அல்லது மன ஒருமைப்பாட்டை மனதுடைய சிந்திக்கும் திறனை கூட்டுகின்றது. மற்றது இந்த மூளைக்குறவாருடைய பிள்ளைகள் அல்லது லேர்னிங் டிசபிலிட்டிஸ் உள்ள பிள்ளைகள் அல்லது ஓட்டிசம் போன்ற பிள்ளைகளுக்கு இது மிகவும் பயனுடையதாக இருக்கின்றது. வளர்ந்தவர்களுக்கு கூட இது பயனுடையதாக இருக்கின்றது என்ற விவரணங்கள் ஆராய்ச்சி விவரங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. சூப்பர் பிரெயின் யோகா என்று சொல்லி இதற்கு ஒரு பெயரிட்டு இந்த தோப்புக்கரணத்தை அவர்கள் செய்து வருகின்றார்கள். ஏற்கனவே சொல்லி இருந்தவங்க இங்கே இருக்கிற தெரப்பி குரூப்ஸ்ல அதுகள் பாவிக்கிறார்கள் ஏற்கனவே.
6: இந்த விஷயத்தில் நான் ஒன்று கேட்கலாம்னு நினைக்கிறேன் டாக்டர். இப்போ முதியோர்களுக்கு இந்த ஞாபக மருதி என்று ஸ்கிசோஃப்ரீனியா என்று சொல்லி சொல்லப்படுகின்ற
9: அல்சைமர்
6: ஸ்கிசோஃப்ரீனியா அதெல்லாம் அதை தொடர்புபட்ட வியாதிகள் அதற்கும் இந்த தூப்புக்கரணம் ஓரளவுக்கு ஏதாவது உதவி செய்யும் என்று நினைக்கிறீர்களா?
9: உண்மை. இப்போ அந்த ஸ்ட்ரோக் அல்லது பார்சவாதம் பக்கவாதம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற ஆட்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் திருப்பி அப்பியாசங்கள் செய்கின்ற பொழுது சொன்னேன் இந்த உடம்பு மிட்லைன் என்று சொல்லுவார்கள் மெரிடியன் என்று அந்த உடம்பு மிட்லைனை க்ராஸ் பண்ணி குறுக்காக போய் செய்கின்ற அப்பியாசங்கள் அந்த நியாசம் போன்ற பூஜையில் செய்கிற மாதிரி இந்த தூப்புக்கரணம் அதாவது வலது கையினாலே இடது காதை பிடித்து இடது கையினாலே வலது காலை பிடிக்கின்ற பொழுது நாங்கள் ஏற்கனவே இந்த உடம்புடைய நடுப்பகுதியை கிராஸ் பண்ணி தான் பிடிக்கின்றோம். அப்படிப்பட்ட அப்பியாசங்கள் செய்கின்ற பொழுது அது அவர்களுடைய மூளை செயற்பாட்டை மீளக்கொணர்வதற்கு அல்லது மீள செயலாக்கத்துக்கு உதவுகின்றன. எங்களுக்கு லெட்டரலைசேஷன் என்று சொல்லுவார்கள். அதாவது வலது பக்க மூளை இடது பக்க உடலை கட்டுப்படுத்துகின்றது, இடது பக்க மூளை வலது பக்க உடலை கட்டுப்படுத்துகின்றது. அப்போ இதில் க்ராஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கின்றது. அப்போ அதில் வந்து இத்தனையோ கோடிக்கணக்கான நரம்பு பாதைகள் திறப்படாமலே பாவிக்கப்படாமலே இருக்கின்றன. அப்போ இப்போ ஏற்கனவே ஒரு பாரசவாதம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது பிறக்கும் பொழுது ஏற்படுகின்ற சில குறைபாடுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த ஏற்கனவே பாவிக்கப்படாமல் இருக்கின்ற நரம்பு தொகுதிகளை கணத்தாக்கங்களை அல்லது பாதைகளை செயற்பட பண்ணுவதற்கு இவை ஓரளவுக்கு என்றாலும் உதவுகின்றன.
6: அப்போ நாங்கள் இப்போ ஓரளவுக்கு இப்போ மிதியோர்கள் இவ்வாறான நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் இந்த தூப்புக்கரணத்தை நாள்தோறும் 10 தடவையோ 15 தடவையோ அவர்களுடைய இயல்புக்கேற்ற மாதிரி செய்து வந்தால் அநேகமாக இதில் ஏதாவது ஒரு நன்மை பயக்கும் என்று நீங்கள் நகர்த்துகிறீர்களா?
9: அவர்களுடைய உடல்நிலையை பொறுத்து அவர்கள் செய்து வருவது நல்லது, நல்லது பயக்கும், நன்மை பயக்கும். அதில் இது ஒரு நன்மை, மூளையை தூண்டுவது ஒரு நன்மை. அடுத்தது உடலுடைய ரத்தோட்டத்தை தூண்டுவது அடுத்தது. சொன்ன மாதிரி எங்களுடைய காலிலையும் வயிற்றிலேயும் தேக்கமடைந்திருக்கிற ரத்தத்தை மீள சுற்றோட்டத்துக்கு செலுத்துகின்றது. ஒவ்வொரு முறை இருந்து எழும்பும் பொழுதும் இந்த கால் தசைகளையும் கண்டு கால் தசைகளையும் வயிற்றில் கணக்கங்களையும் நாங்கள் ஸ்குவீஸ் பண்ணி அழுத்தித்தான் இருந்து எழும்புகிறோம். அப்போ இங்கே இருக்கிற ரத்தம் வந்து மேலே பம்ப் பண்ணப்படுகின்றது. அந்த பம்பி முறையான செயற்பாடினூடாக ரத்தோட்டத்தை உடலிலே கூட்டக்கூடிய தன்மை அதுவும் இருக்கின்றது.
6: இந்த அடிப்படையில் தான் எங்களுடைய யோக அபியாசத்தினுடைய செயற்பாடுகளை நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் ஞானிகள் எல்லோரும் இதை பற்றி கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது அது மேற்கத்திய நாடுகளே மிகவும் பிரபலமாக அதை ஒரு முழுநேர தொழிலாகவே பலர் செய்து
10: வருகிறார்கள். அசனம் கரளம் பணி கலாபோ வசனம் ஜர்ம ச வாஹனம் மஹோட்சஹ மம தாத்யசி கிம் கிம் அஸ்தி சம்போ தவ பாதம் புஜ பக்தி மேஹ தேஹி யதக்ருதம் போ நிஜ சேது பந்தனஹ கரஸ்வலாகஹ கிருத பர்வத பர்வதாதிபஹ பவானி சே லங்கித பத்ம சம்பவஹ சதாசிவார்த்தஸ்தவ பாவனக்ஷமஹ. சிவானந்தே பிரகரணத்தில் 86, 87, 88 ஸ்லோகங்கள் உத்தமான பிரகரணம், பக்திரச பிரதானமான இருக்கக்கூடியதான பிரகரணம். சாஸ்திரத்தை விடாமல் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான ரகசியங்களை சொல்லிக்கொண்டே ஜனங்களுடைய இதயத்தில் எப்படி பக்தி வளரும் அதனால் மனசாந்தியும் பெறுவா அப்படிங்கிற விதமாக அழகாக பண்ணி கொடுத்துருக்கார் இந்த பிரகரணத்தில் ஆச்சாரியார். அதில் விசேஷமாக பகவானை பூஜை பண்ணணும்னு சொல்றேன், பூஜை பண்றதுக்கு முடியலையேன்னு நினைக்கிறேன். ஏன் பூஜை பண்ண முடியல அப்படின்னு பூஜா திரவியங்கள் இல்லைன்னு முன்னால சொன்னார். பூஜா திரவங்கள் வந்தாலும் பூஜை பண்றதுக்கு முடியாது. ஏன்னா பூஜைன்னா என்ன அர்த்தம், பகவான் உயர்ந்தவர் நம்ம தாழ்ந்தவர் அப்படிங்கிற கூடியதான விவகாரத்தை காட்டுறதுக்காக புஷ்பங்களை பகவான இடத்துல சமர்ப்பிக்கிறதுக்கு பூஜான்னு பேர். புஷ்பங்களை பகவான் புஷ்பமே சமர்ப்பிக்கணும். நியாயமா எதை சமர்ப்பிக்கணும், நீங்க உங்க இதயத்தை சமர்ப்பணம் பண்ணணும். நம்ம இதயத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக, இதயத்தை கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக அதுக்கு பதிலாக புஷ்பத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோம். அந்த புஷ்பத்தை இதயம் வரைக்கும் கொண்டு வந்து இதயத்தை கொடுக்கறா போல நினைச்சிட்டு இதயம் போன்றதான ஒரு விஷயத்தை நாம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்படிப்பட்டதாக மென்மையாக நல்ல வாசம் இருக்கக்கூடியதான அந்த புஷ்பத்தை பூஜை பண்றது அப்படின்னு வச்சிருந்தோம். பகவானுக்கு புஷ்பத்தை எங்க போடணும்னு தெரியணும். ஒண்ணு சிரஸ்ல போடணும், அதான் முக்கியமானது. புஷ்பங்களை எங்க போடணும், சிரஸ்ல சமர்ப்பணம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பாதங்களுக்கு பூஜை பண்றதுன்னு ஒரு வழக்க வச்சுருக்கோம். முக்கியமான பட்சம் இது சிரஸ்ல தான் பூஜை பண்ணணும். இப்ப சிரஸ்லயோ பாதத்திலயோ பகவானுக்கு புஷ்பத்தை போடணும்னு ஆரம்பிச்சோமே, ஏன்னா கட்டின புஷ்பமா இருந்தால் சிரஸ்ல போடணும், தனித்தனியாக புஷ்பம் இருக்குமே ஆனால் பாதங்கள்ல போடுறது வழக்கம். இப்ப எங்க போடுறேன், போடுறது முடியுமா என்னால அப்படின்னு கேக்கிறார். பூஜா திரவிய சமிருத்தயோ விரட்டிதா, பூஜா திரவியங்கள் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆனா என்ன விரட்டிதா பூஜாம் கதம் கதம் குர்மே, அந்த பூஜையை என்னமா பண்றது, பூஜை பண்ணணுமே ஆனால் புஷ்பங்களை சிரஸ்ல போடணும். சிரஸ் கண்டுபிடிக்க முடியறது இல்லையே, என்ன பண்றது, பரமேஸ்வரனுக்கு சிரஸ் எங்க இருக்குன்னு தெரியல. ஆதி மத்தியாந்தரஹிதா, முடியும் இல்ல அடியும் இல்ல, அவருடைய ஸ்வரூபம் பார்க்கறதுக்கு யாராலையும் முடியல. யாரோ சில பேர் கண்டுபிடிச்சாலும் அங்க போகலாக்கலாம், முடியலை. முடியலன்னு என்ன பண்ணலாம்னா, அது பார்க்கறதுக்கு அந்த பகவானுடைய ஒரு சுரூபத்தை பார்க்கணுமே, ஆனால் அது எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம செல்லணும், அப்பதானே பார்க்க முடியும். பகவானுடைய சிரஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம சென்றோமே ஆனால் அதை பார்க்கலாம். ஆனா பகவானுடைய சிரஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேவலோகத்துக்கு மேல போறது. ஈரேழு பதினாலு லோகங்கள் தாரின மேல இருக்க அத போயிட்டே இருக்க, ஒரு நேரம் அன்னபட்சி அவர் இருக்கிறது எங்க தெரியுமா, அவர் ஊரு இருக்கிறதுலே ஹையஸ்ட் பிளேஸ், நீங்க இருக்கக்கூடியதான பூலோகம். அதுக்கு மேல புவஹா சுவஹா மகஹா ஜபஹா தபஹா சத்தியம் அப்படின்னு இந்த லோகத்தை விட்டு விட்டு மேல ஆறு லோகங்கள் போன பிறகு அவர் அங்க இருக்கார். அவர் என்ன பண்ணினார், அதை விட மேல போயிட்டே இருக்கார். அவருக்கு போறதுக்கு என்ன, பிரம்மதேவருக்கு வாகனம் அன்னவாகனம், அது அன்னபட்சி ஆகாசத்துல பறக்கிறது, மற்ற பட்சிகளோட ரொம்ப உயர்ந்துதான் நிலைக்கு பறக்கக்கூடியதான சாமர்த்தியம் இருக்கக்கூடியதான பட்சி. அந்த பட்சியை வச்சுண்டு அவர் பரமேஸ்வருடைய சிரச பார்க்கணும் அங்க தயிடணும் அப்படிங்கிறதுக்காக போறார். எவ்வளவு தூரம் போனாலும் முடியல, இனிமேல போக முடியல அவருக்கு, என்ன பண்றதுன்னு வந்து விட்டார். நான் ஒருவேளை பட்சியாக நான் வேஷம் எடுத்துட்டு இருந்தேனையானால், அன்னப்பட்சியா இருந்தேனையானால் ஒருவேளை அதனால போக முடியுமோ, என்ன பிரம்மதேவரை தூக்கிட்டு போக முடியல, நான் மட்டும் இல்லை நானே அன்னப்பட்சியா ஆயிட்டேன், என்ன அப்ப நம்ம போலாமோ இல்லையோ அப்படின்னு பாக்குறேன். ஆனா அந்த உருவம் எனக்கு இல்லைங்கிற பட்சித்வம், சரி தலையத்தான் பார்க்க முடியல, அடிய பார்ப்போம் அவருடைய பாதங்கள் எங்க இருக்கு, அங்கேயாவது போய் பஸ்போட்டு இந்த சமர்ப்பணம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தேன்னா, பாதங்களை தேடிந்து மகாவிஷ்ணு போயிருக்க ஒரு வராக வேஷத்துல. அதே மாதிரி எனக்கும் வராக வேஷம் இருக்குமே ஆனால், வராகனாக நானும் ஒரு பன்னியா பிறந்திருந்தேனே ஆனால் அப்ப வேணா போயிருக்கலாம், அது இனிமேல மனுஷனா இருந்து இனிமேல பன்னியா போக முடியலையே, என்ன பண்றது, இந்த ஒரு ஊமை எடுக்க முடியல, அந்த ஒரு ஊமை எடுக்கல, அன்னபட்சியா பிறந்திருந்தேன்னா மேல்லோக்கத்துக்கு போயிருப்பேன், போய் எப்படியாவது பரமேஸ்வருடைய முடிந்திருப்பேன், இல்ல வராகமா இருப்பேனே ஆனால் அவருடைய அடியை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிருப்பேன், இந்த ரெண்டும் முடியலையே, என்னால மனுஷனா இருக்கும் பொழுது ரெண்டும் பண்ண முடியல. பற்றித்வம் அபி நாப்தம் மயா துர்லபம், அந்த ரெண்டும் அடைய முடியல, என்ன துர்லபம், மனுஷனா பிறந்த பிறகு அதாக முடியாது, அடுத்த பிறவியில் தான் பார்க்கணும், அடுத்த பிறவியில் நம்ம அந்த பிறவை கிடைச்சாலும் இந்த பக்தி இருக்கும் யாருக்கு தெரியும். இப்பவே நம்ம வளர்க்கலை என்ன ஆகும் தெரியாது. மனுஷனுக்கு வரக்கூடியதான சந்தர்ப்பங்கள், வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான இக்கட்டுகள், இவைகள்லாம் என்ன பண்றதுன்னு மனுஷனுடைய மனசை மாத்திவிடுறது. ரொம்ப பக்தர்களா இருக்கிறவாள் கூட வாழ்க்கையில கட்டம் வந்து மாறிவிட்டா, அதே போல பரமலாஸ்திகனா இருக்கிறவர் குழந்தைக்கு உடம்பு சரியா இல்லைன்னு ஆஸ்திகனா மாறிவிட்டான், அவனுக்கு உடம்பு சரியா இல்லைன்னு ஒன்றும் ஆகாது. குழந்தைகளுக்கு உடம்பு சரியா இல்லைன்னு சொன்னா ரொம்ப பயம்னு, அம்மாவாட்டும் அப்பாவாட்டும் என்னடா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி வாழ்க்கையில கட்டங்கள் வருமையானால் அந்த கட்டங்கள் மாத்தி விடுறது. அப்படி இன்னொரு பிறவி இருக்குமையானால் அந்த விதையில கூட சிவபக்தனா இருப்பேன் பரமாத்மாவை அறியக்கூடியதான சாமர்த்தியம் எனக்கு இருக்குன்னு எப்படி தெரியும்? ரொம்ப துர்லபம். என்ன மனுஷியாளுக்கு துர்லபமா இருக்கக்கூடியது எல்லோருக்கும் துர்லபமான பதார்த்தம் மூணுதான், மனுஷியத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்சயா. மனுஷியத்துவம் மானிட பிறவை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். 84 லட்சம் பிறவைகள் உண்டு, அதுல ஒரு பிறவி மானிட பிறவி. அது எப்ப கிடைக்கும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. தேவதையா நீங்க அந்த இடத்துல பிறக்கலாம், ஆனா இது மாதிரி மனுஷனாக பிறந்தனா ஏன்னா எல்லா விதமான கர்மாக்களும் நீங்க பண்ணலாம், வேதோக்தமான கர்மாக்கள்லாம் பண்ணலாம், உபாசனங்கள்லாம் பண்ணலாம், வேதாந்தத்தையும் கேட்கலாம். ஆனா இவைகள் யாரும் பண்றதில்லை. மனுஷர்கள் என்ன பண்ணிவிட்டா, இந்த சரீரம் பகவான் கொடுத்த வந்து இந்த சரீரத்தை உலகத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பயன்படுத்துறாளே ஒழிய பகவான் அறியறதுக்கு பண்ண மாட்டேங்கிறார். அது போல ஒருவேளை இன்னொரு பிறவி கிடைக்கலையும் நான் பக்தி வரவும் பண்ணுவேங்கிறதுக்கு தாத்பரியம் ஒன்றும் தெரியலையே சுவாமி. நற்பட்சித்வம் நவா கிரஜவா கிடைத்வம் அபினப்ராப்தம் மயாதுபம் ஜானே மஸ்தகம் அங்கிரிபத்மமுமா ஜானே நதேகம் விபோ ஜானே மஸ்தகம் அம்பிரிகல்லவம். நான் பகவானுடைய பாதங்களும் என்னால் கண்டுபிடிக்க முடியல, பகவானுடைய சிரஸும் கண்டுபிடிச்சு, இந்த ரெண்டும் தெரிஞ்சா தானே பூஜை பண்ணுறதுக்கு. ஒன்று சிரஸில் பூஜை பண்ணணும், இல்லைன்னா பாதங்களை பூஜை பண்ணணும். அந்த ரெண்டும் என்னால் முடியலையே. நம்ம என்ன பண்ணணும்னா இதயத்துக்கு புட்பத்தை கொண்டு வந்து அந்த புட்பத்தை பகவான் இடத்துல சமர்ப்பணம் பண்ணணும். எங்கே சமர்ப்பணம் பண்ணணும்? ஒன்று தலையிலே ஒன்று பாதத்தில். அந்த ரெண்டும் என்னால் பார்க்க முடியல. என்ன சமர்ப்பணம் பண்ணுவேன் உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஜானே மஸ்தகம் அங்கிரி பல்லவம் நா உமாச்சாரே நதேகம் விபோ அதனால ஹே போ நக்ஞாதம் ஹி பிதாமஹே ந ஹரிணா. உங்களால பண்ண முடியாதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. நாம என்ன பரவாயில்ல, பிரம்மதேவராலையும் முடியல, சரி மகாவிஷ்ணுனார் அவராலையும் முடியல, அவளால முடியாதான காரியம் என்னால முடியுமா சொல்லுங்க பாக்கலாம். ஆகையால் பகவானுக்கு பூஜை பண்றதுன்னு இல்ல, மனச சமர்ப்பணம் பண்றதுதான் முடியுமே தவிர பகவான் உட்கார் நான் பூஜை பண்றேங்கிறது நடக்காத காரியம் அப்படின்னு. இந்த பூஜையானது இவ்வளவு கட்டமா இருக்குன்னு பகவானுக்கு என்ன காப்பாற்றணும் எனக்குடையதான எண்ணத்துல இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்காரு. பூஜா திரவிய சமருத்தயோ விரதிதா பூஜாம் கதம் குர்மஹே கதம் குர்மஹே பட்சித்வம் நஜவா கிடைத்வம் அபின பிராப்தம் மயா துர்லபம் ஜானே மஸ்தகமங்கிரி வல்லவம் புமா ஜானே ந தேகம் விபோ நக்ஞாதம் ஹி பிதாமஹேன ஹரிணா தத்வேன தத்ரூபிணா. சரி, இப்ப அடுத்ததாக பகவான் இடத்துல எதை கேட்கலாம்? இப்ப ரொம்ப பேர் என்ன பண்றா, பகவான்ல இதை கொடுங்கோ அதை கொடுங்கோன்னு கேட்கறா. இப்ப கேட்டா அது வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். சில பேர் என்ன சொல்றா, நம்ம பகவானை கேட்டா எல்லாத்தையும் பகவான் கொடுத்துருவார், எல்லாம் வல்லவர். ரைட், எல்லாம் வல்லவர், நம்ம கொடுக்கக்கூடியதான யோகியதை உள்ளவர் தான். ஆனா இந்த ஜென்மாவில அதை முடியுமான்னு பார்க்கணும். குழந்தை இருக்கு, நம்ம அதுல கொடுக்க, அந்த குழந்தை எதை கேட்டாலும் உங்களால கொடுக்க தயாரா இருக்கு. ஏன்னா குழந்தை மேல ரொம்ப பாசம் இருக்கு உங்களுக்கு, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துட்டு இருக்கு, நன்னா தான் இருக்கு. ஆனா என்ன, உங்களுக்கு காசும் நிறைய இருக்கு, செல்வாக்கும் இருக்கு, சாயக்காலம் இருக்கு. ஆனா குழந்தை என்ன கேட்கறது தெரியுமோ, நான் விஷத்தை கேட்கறது இல்ல கத்திய கேட்கறது குடுப்பிட. ஏன் சுவாமி, அது விளையாடணுங்கிறது, அது யாரோ கத்தியை பார்த்து சண்டை போடுறது சினிமால பாத்துருக்கு, எனக்கும் வாங்கி கொடுங்கிறது குடுப்பிடும். கொடுத்தா என்ன ஆகும், தன்னென்ன கட்டப்படுத்துக்கோ. அப்ப என்ன ஆகும்னார், அது கேட்டாலும் நீங்க கொடுக்கல. ஞாபகம், பிளேடு கொடுக்க கேட்டேன்னா கேட்டா குடுப்பிடும். ஏண்டாதார் தெரியாம கையென்ன அறுத்துக்கோது, அப்ப யாரு கஷ்டம், அதுக்கும் கஷ்டம், உங்களுக்கு கஷ்டமா இல்லையோ. கேட்டாலும் உங்களால கேட்டு கொடுக்க கூடியதான சாமர்த்தியம் இருந்த போதிலும் யோகியதை இருந்தாலும் கொடுக்கறதில்லை. ஏன் சார், அந்த குழந்தைய நீங்க வந்து நேசிக்கிறது இல்லையா? ரொம்ப நேசிக்கிறேன், அதனால்தான் கொடுக்கற. பக்கதாது குழந்தை நீ இந்தாரு வச்சுட்டு கொடுத்துருவேன், நமாத்து குழந்தையாச்ச. அப்ப உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சாயகாலம் இல்லையோ, இருக்கு. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேள், குழந்தை மேல பிரேம இல்லையோ, அதுவும் இருக்கு. அப்ப ஏன் கொடுக்க மாட்டேங்கிறேள், இப்ப அந்த குழந்தைக்கு கொடுத்தா அந்த குழந்தை தனக்கே ஆபத்தை வரவழைச்சிக்கும். அதே மாதிரி தான் நீங்க கேட்கிற, எனக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரியில விழணும் அப்படின்னு நினைச்சிருக்கு, கொடுத்து விட்டாருன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், நாளையில இருந்து தூங்க மாட்டேன். நீங்க முதல்ல இன்கம் டாக்ஸ்காரன் வந்துருவான், இன்னைக்கெல்லாம் எத்தனை நாளா இவ்வளவு வச்சுட்டு இருக்கேன்னு முதல்ல கேட்பான். என்னைக்கோ இருக்கிறதெல்லாம் போட்டு அது வேணும் இது வேணும் சொல்லி இது மேல உங்களுக்கு தூக்கமே கிடையாது. வசதி உங்களுக்கு நல்லதா பண்ணி தர்றாரு. நீங்க கேட்கற உங்களுக்கு எது கேட்கணும் எது கேட்கப்படாதுங்கிறது தெரியல. ஞாபகம் வச்சுங்கோ, உங்களுக்கு என்ன தெரியாது இப்ப பிரசண்டா என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுது. ஆனா பகவானுக்கு என்ன தெரியும்? உங்க பக்கு தெரியும், உங்க ஃபியூச்சருன்னு தெரியும். இப்ப மட்டும் இல்ல, எத்தனை பிறவைகள்ல என்ன இருந்தாலும் எத்தனை பிறவைகள்ல என்ன இருக்க போறீர்கள்னு அவருக்கு தெரியும். ஜன்மானி தவதார்ஜுனா, அத முழுக்க அகம் ஜானே நத்வம் வேத்த பரந்தபா, தான்யகம் வேத சர்வஸ்வம், நான் எல்லாத்தையும் அறிவேன். ஆனா நத்வம் வேத்த பரந்தபா, உங்களுக்கு பிராரப்த கர்மா மறைச்சு விடுது. என்ன நடக்க போறதுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஜோசியர் காமிக்கிறார், அவர் எப்படி ஒரு வியூகத்துல சொல்றாரு, அவ்வளவுதான். பர்ஃபெக்டா என்னதுன்னு யாராலும் சொல்ல முடியறதோ? அதே போலயே முன்னால நடந்தது கூட நமக்கு ஞாபகம் இருக்கும். ஒவ்வொன்றும் பத்து தடவை மாத்தி மாத்தி சொல்றேன். நீங்க மட்டும் இல்ல, சீதாதேவியை கேட்ட தன் கல்யாணத்தையே மாத்தி சொல்லியிருக்க அனுசூயா கேட்ட. என்ன சுவாமி இப்படின்னு பழைய நாள் ஆச்சு மறந்து போச்சுட்டாரு விவகாரம் முழுக்க. இப்படி எப்படி சிலது சொன்ன விஷயத்தை இன்னொருத்தரும் திருப்பி சொல்லும் பொழுதே மாறுதல் ஏற்படும், கம்யூனிகேஷன் கேப் நிறைய வரும். அப்படி நமக்கே பழசு ஞாபகம் இல்லை, நாளைக்கு என்ன போறதுன்னு நிச்சயமாக நமக்கு தெரிய போறது.

விவகாரம் என்னன்னா, அவன் எல்லாத்தையும் கேட்ட கடைசியில எனக்கு காசு வேணும்னு கேக்குறான். காசு கொடுத்தா இவன் இன்னைக்கா அழிஞ்சிடுவான். இப்ப கொடுக்கணுமா வேண்டாமா? அப்ப பகவான் என்ன பண்ணிருக்க, உமக்கு கொடுக்கற ஆனா எப்பனர் தகுந்த சமயம் வரப்ப கொடுப்பேன். அந்த குழந்தைய வளர்ந்த பிறகு அது பத்திரமாக தனக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் எனக்குடையதான நிலை வரும் பொழுது அவருக்கு ஒரு கத்தி என்ன பத்து கத்தி வாங்கி தரேன், எது வேணும்னா அத்தனையும் வாங்கி தரேன். ஏன் அந்த குழந்தைய நேசிக்கிறேன். அப்ப ஏன் வாங்கி கொடுக்கல, அது கேட்டப்ப வாங்கி கொடுக்காம அந்த வயசுல பெலூன் வாங்கி கொடுத்தா என்ன சார் பிரயோஜனம்? அது எப்ப எது கேட்கறதோ அப்பதான் கொடுக்கணும் அப்படின்னு பேசுவார் சில பேர். ஆனா பகவான் என்ன சொல்றாரு, உங்களுக்கு எப்ப யோகப்படுமோ எப்ப தேவையோ அப்ப கொடுக்கணும்னா, தேவை இல்லாத சமயத்துல அனாவசியமாக கொடுக்க, அதனால துன்பத்தை வளர்ச்சி கூடாது. நீங்க என் பக்தனா இருக்கிறேன் கவலைப்படப்படாதுங்கிறது தான் என்னுடைய விவகாரமே தவிர, அவர் எதை கேட்கிறனோ எல்லாத்தையும் கொடுக்கறதுன்னு இல்லை. அப்ப பகவான்கிட்ட நம்ம என்ன பண்றோம்னா, பெரிய லிஸ்டா கொடுத்துருக்கோம், இதை கொடு அதை கொடு, பாதத்தமே பிரதமத்தமே அன்மாதமே மிருத்திகாஜமே என்னென்னமோ கேட்கல, நீங்க பாட்டுக்கு மசூராஷ்டமே என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்கறல, இது எல்லாமும் கொடுத்தா நம்மளுக்கு சொல்லுங்க பாக்கலாம். ஜோதிஷ்டோமம்னு ஒரு யாகமா, அந்த யாகத்துல தட்சிணை எவ்வளவு அஸ்வாச காவச அஸ்வாச அஸ்வதராச வரிசையா சொன்னார். ஒவ்வொன்றும் 112 தட்சிணை, பசுமாடை 112, யானை 112, ஆடு 112, செமரி ஆடு 112. இது என்ன ஆகுமா, இதெல்லாம் என்ன பண்றதுன்னு இத்தனை வாங்கி கொடுத்தா வம்புன்னு அவருக்கு. அவர் எங்கே சார் வாங்கி வச்சிருப்பார், 100 கதை கூதுகளை கொண்டு கொடுத்தா எவ்வளவு பெரிய வேடு வேணும் அதை மெயின்டைன் பண்றது. ஒரு 10 நாள் ஆகும் அதை விற்கிறதுக்கு. அந்த குதிரையை நீங்க என்ன பண்ண போறீங்க, எங்க வச்சுக்க போறேன்? அவ விவகாரம் என்ன, பசுமாடு மட்டும் 112 கொடுங்க, மீதியெல்லாம் 2-3 கொடுங்கன்னா, கடைசியில் அதுல என்ன எள்ளு கூட இருக்கு, 3 எள்ளை கொடுப்போருன்ட்டு, 1 மூட்டை எள்ளை கொடுத்தா என்ன பண்ணுவாரு ஒரு விவகாரம் சொல்லுங்க பாக்கலாம். இப்ப என்ன அதுல சக்க கொடுத்த ஆட்டை நீங்க எண்ணெயா வச்சு வித்துருவள், பழைய நாள்ல என்ன பண்ண முடியும் கிராமத்தில கொடுத்த. அப்ப விவகாரம் என்ன, பசுமாடு மட்டும் 112 கொடுத்தா போறோம் அப்படின்னு மீமாசையில தீர்மானம் பண்ணிருக்கோம். அதே மாதிரியே மனுஷனுக்கு எப்பொழுது எது தேவையோ அப்பொழுது அவனுக்கு கொடுக்கணும், அப்பொழுதுதான் அது சந்தோஷத்தை கொடுக்கும். அது தேவை இல்லாத சந்தர்ப்பத்திலயோ அல்லது அவனுக்கு உபயோகப்படாத சந்தர்ப்பத்திலயோ அதை கொடுத்தா அவனுக்கு நீங்க நல்லதை பண்ணல, அவனுக்கு துன்பத்தை தான் கொடுக்குறேன். பகவான் அப்படி பண்ணுவாரோ? ஆகையால் தான் நம்ம நிறைய சந்தர்ப்பத்துல கேட்கும் பொழுது நம்ம கேட்டுட்டே இருக்கோம், பகவான் ஒன்றும் கொடுக்கறது இல்ல, பகவான் கண்ணை மூட்டிட்டு இருக்கார், நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம், பகவான் வேற வையறோம். நீங்க வச்சாலும் பகவான் பரவாயில்லைங்கிற பகவானுக்கு, நீங்க வையறது வருஷத்திலேயே எத்தனையோ பேர் நாசகம் வச்சுட்டு இருக்கோம், அதுவும் காதல் தான் கேட்டுட்டு இருக்கார். அவருடைய இதயத்திலும் பகவான் இருக்கார். ஆனா என்ன நினைக்கிறார், என் பக்தனா இருக்கிறவ படப்படாது, அப்புறம் என்னதான் பண்ண போறேன்னு ஒரு சரியான ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்துவேன். என் பக்தனுக்கு என்ன பண்ணுவேன், சத்சங்கத்தை ஏற்படுத்துவேன். சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. அப்படி அவனுக்கு ஒரு நல்ல ஆசானை கொடுத்து அவர் வழியாக ஞானத்தை ஏற்படுத்தி அவருக்கு மறுபிறவி இல்லாம நான் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் இது வேணும் இது வேணும் என்னென்னமோ கேட்டுட்டே இருந்தாலும் நடக்கிற காரியமா இது, அது கொடுத்த துன்பத்தை தானே அடைவான். ஆகையால் மகன்கள்லாம் என்ன பண்ணியிருக்கா, நம்ம மகர்ஷிகள்லாம் பகவானிடல எதுவும் கேட்காத, ஏன்னா கேட்டாலும் எது உனக்கு நல்லதோ அதுதான் கிடைக்கும். நீ கேட்ட மாதிரினால நீ கேட்டதெல்லாம் கொடுத்து நீ தான் தொந்தரவு அனுபவிக்க போறாய். ஆகையால் பகவான் என்ன பண்ணியிருக்கார், கேர்ஃபுல்லா வச்சுட்டு இருக்கார். எப்ப யாருக்கு எது நல்லதோ எது கொடுத்தா அவன் வாழ்க்கையில க்ஷேமத்தை அடைவனோ அதை நான் கொடுப்பேன். அதுக்காக தான் வைஷம்யன கர்மாபேட்சமாக இன்னாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை பார்த்து கொடுக்கிற. ஆகையால் நீர் பாட்டுக்கு லிஸ்ட் கொடுத்து அனாவசியமா பகவானையும் யூஸ் பண்ணிட்டு கேட்க வேண்டாம். அப்ப என்ன பண்றதுன்னு, பகவத் பிரீத்தியர்த்தம் அவ்வளவுதான், எந்த கர்மா பண்ணாலும் பகவத் அனுகிரகார்த்தம், ஈஸ்வர அனுகிரகார்த்தம் அவ்வளவுதான். தேன பரமேஸ்வரம் பிரணயாமி மமோ பார்த்தமுஸ்தைத்வராசி பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் பகவத் சங்கல்பம் அவ்வளவுதான். பகவானுக்கு எது சங்கல்பமோ அது பண்ணட்டும், பகவானுக்கு தெரியாதா எனக்கு என்ன நல்லது எந்த கெட்டதுன்னு. ஆகையால் பகவத்துல கேட்கறதுங்கிற விவகாரம் நம்ம வச்சுக்கூடாது, புத்திசாலியா இருக்கிறவன் என்ன கேட்டாலும் எது எது நமக்கு நல்லதோ அதுதானே வரப்போறது. நீங்க கேட்காத போனாலும் அது கொடுப்பாரு. எப்ப உங்களை நீங்க கேட்காத போனாலும் அது கிடைக்கிறதோ அது கேட்டு வாங்கறது புத்திசாலித்தனமோ, நிச்சயமா இல்ல. ஆகையால் பகவான் இடத்துல கேட்கறது இது வேணும் அது வேணும் லிஸ்ட் போடுறதுங்கிறது உபயோகம் இல்ல. சரி, பகவான் இடத்துல கேட்க முடியல என்ன, இன்னொன்னு என்ன பண்றாரு, நான் இனிமேல போறது இல்லை உங்களை பரமேஸ்வரா, ஏன்னா கேட்டா நீங்க எது உங்களுக்கு எது இஷ்டமோ எதை எடுத்து கொடுத்தால் நான் சௌக்கியமா இருப்பேனோ அதைத்தான் கொடுக்க போறேன்,
சரி அதை வாங்கிக்கிறேன், அண்ணன் யோஜனை பண்ணி பாக்குறேன்.

0: கிட்ட என்ன இருக்கு கொடுக்கறது. சாதாரணமாக நம்ம லோகத்துல ஒருத்தர் கேட்கிறோம், ஒருத்தர் போய் இந்த எனக்கு கொடுங்கன்னு கேட்கும் பொழுது எப்படி பார்த்துட்டு அவர்கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சது தானே கேட்கறேன். அவர்கிட்டயே இல்லையேன்னு சொன்னேன்னா அது நம்மகிட்ட என்னமிட்ட இல்லையா நான் எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டுருவேன். அப்ப யார நீங்க கேட்கறீங்களோ கேட்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோ அவள்கிட்ட அந்த பொருள் இருக்கு, அந்த பொருள் நிறைய இருக்கு, நம்ம கேட்டா கொடுக்கலாம் அப்படிங்கிற தருணம் இருந்தா தானே கேட்கறேன். யாரால எது முடியுமோ அதானே கேட்கறேன். அது கேட்கறது கூட நியாயம் இல்லை. ஏன் தானா அந்த சந்தர்ப்பத்துல வந்துடும். இருந்தாலும் நமக்கு ஒரு நப்பாச நிறைய காசு இருக்கிறவன்கிட்ட போய் காசு கேட்கறோம், வேற ஏதாவது பொருள் இருக்கிட்ட போய் அது கேட்போம், இப்படின்னு நம்ம கேட்கறோம். இந்த கேட்கற சந்தர்ப்பத்தில் அது நடந்ததுன்னா சந்தோஷம், நடக்கினா மனசு கஷ்டம். காசுக்கு ஏதோ கடன் கேட்டேன், கடன்லாம் கொடுக்க முடியாது சார் போங்கன்னு வேட்டை அடிச்சுட்டால உங்களுக்கு வர மனசு கஷ்டமா தானே இருக்கு. அதே போல நம்ம கேட்கப்படாத முதல்ல ஒருவேளை கேட்கறதுன்னு வந்தது ஆனால் அது எப்படி இருக்கணும், அவரிடத்துல அது இருக்கணும். இருந்தா மட்டும் போறாது, அது இருக்கிறது எப்படி இருக்கணும்னா அவர்கிட்ட இருந்து மிச்சம் இருக்கணும். ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு, அது வேணும்னு கேட்டா எனக்கு வேணுமே நான் என்ன பண்றதுங்க. இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நம்ம என்ன கேட்கலாம் பகவான் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். பரமேஸ்வரா உன்னை என்னென்ன கேட்கணும்னு யோஜனை பண்ணி பார்த்தேன், என்ன நீ கொடுப்ப பாக்கலாம், உன்னுடைய பரிஸ்தி எப்படி இருக்குன்னு. அதனம் கரளம், சாப்பிடுறதுக்கு ஏதாவது நம்ம உங்கள்கிட்ட கேட்போமா என்னென்ன, அது வேணும் இது வேணும் ஆசை இருக்க. இன்னில இருந்து எப்ப பார்த்தாலும் டிவியில அதை பண்றேன் இது பண்றேன் இது பண்றேன் ஏதோ சமையல் ப்ரோக்ராம் ஏதோ. இதுவரைக்கும் ஸ்திரீகள் யாருக்கும் சமையல தெரியாத மாதிரியும் இவன் தான் சொல்லி கொடுத்து அதை பண்றா போலியும். ஒழுங்கா தெரிஞ்சது இவன் பார்த்து கெட்டு போறான். விவகாரம் என்னடா இருக்கிறது கூட அது பண்றா போல, அவ சொன்னா இப்படி சொன்னான்னு இருக்கிறது இருக்கிற சுவை போயிடுச்சு. ஏன்னா 30-40 வருஷமா சமைச்சுண்டு நல்லா ஒரு ஆர்ட் நல்லா வந்திருக்கு. இவன் ஏதோ அது போடு இது போடு அப்படி பண்ணி இருந்ததுன்னா டெஸ்ட் பண்ணி இருக்கிறதே போயிடும். என்ன விவகாரம் சொல்லுங்க பாக்கலாம். அதே போல நாக்குக்கு சுவையா இருக்கு, இது வேணும்னு தேடுறது நாக்கு ரொம்ப நீண்டு இருக்கு. ஏன்னா நமக்கு எல்லாரும் கேட்டு போட்டு போட்டு தயார் பண்ற ஸ்திரீகள்லாம், நீங்க இவ்வளவு அழகா பண்ணி வச்சுனால்தான் தமிழ்ல இறங்குறது வக்கனையா அந்த இலை முழுக்க இருக்கணும். இந்த கோடியில இருந்து அந்த கோடி வரைக்கும் அதாவது அந்தந்த இடத்துல இருக்கணும், பேசுறதுக்கு தகுந்தா போல வசதியா இருக்கணும். இப்படி இதை பார்த்தாலே ஒரு சந்தோஷம். கொஞ்சம் கொஞ்சமா அதை கலந்து சுவஞ்சு அப்படியே கொஞ்சம் வைத்து சாப்பிட்டு அப்படி ஈஸ்டர்ல சாஞ்சுண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நீரை குடிச்சு தாம்பூலத்தை போட்டுட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் போட்டுட்டு அப்படியே ஆனந்தமா ஒரு 2-10 நிமிஷம் தூங்குற பத்தில கிராமாந்தரத்துல அந்த ஒரு சௌக்கியம் வேற எங்கேயாவது வருமா? ஏண்டன்னார் அந்த நாக்கு அந்த அளவுக்கு நீண்டு சார், இது நமக்கு வேணுங்கிற பரமேஸ்வரன் கேட்கலாமான்னு பார்த்தேன். பரமேஸ்வரன் அசனம் கரளம், பரமேஸ்வரன் எப்படி அவரோ விஷத்தை சாப்பிடுற கேட்டுன்னா கொடுத்துருவார். உங்களால தாங்க முடியுமா அந்த ஹாலஹால விஷம் எப்படி இருக்குன்னு? அது எல்லாத்தையும் எரிச்சுண்டு வருதுன்னு உலகத்துல இருக்கக்கூடியதான சகல வரப்பவே எல்லாத்தையும் எரிச்சுண்டே வருது. காடெல்லாம் எரிச்சுண்டு வருது, நாடெல்லாம் எரிச்சுண்டு வருது. அதை பார்த்து என்ன தேவதைகள் ஓடினா, ராட்சதால் ஓடினா, எல்லோரும் ஓடினா, வேற யாரும் அங்க இல்ல, என்னடா பண்றதுன்னு இதை நான் எடுத்து வாங்கி சாப்பிடுவோன்னு தானே எடுத்து வாங்கிட்டேன். அதே போல அவர் கையில வச்சுட்டு இருக்கார், நீங்க கொஞ்சம் கொடுத்தா உங்களால தாங்க முடியுமா? ஏ பரமேஸ்வர நான் அது வேணும் இது வேணும்னு நான் நினைச்சேன், சாப்பிடுறதுக்கு தின்பண்டங்கள்லாம் புதுச்சா புதுச்சா வேணும் அதெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சேன், எங்கிட்ட இது இருக்குன்னு கொடுத்துட்டேன், நான் என்ன பண்றதுன்னு அதனம் கரளம். அதனால பரமேஸ்வரன் எனக்கு சாப்பிடுறதுக்கு கொடுன்னு கேட்க முடியுமா? பணி கலாபகா, அதோட இல்ல கலாபகா ஆபரணம், இந்த அழகுபடுத்துறதுக்காக உடம்புல ஆபரணங்கள்லாம் வாங்கிக்கலோன்னு பார்த்தா என்ன ஆச்சுன்னு. இப்ப பாருங்க தங்கம் அது எவ்வளவு வேலை ஏறும், அது ஏறுனா அது யாருக்குன்னு ஆத்துக்காரருக்குன்னா கஷ்டம், நம்ம பாட்டுக்கு வாங்குவோம். அந்த தங்கத்துல ஆசை போயிருக்கா சொல்லுங்க பாருங்க, தங்கத்தை போட்டுக்கணுமே வேணும். தஸ்மாத் சுவர்ணம் ஹிரண்யம் ஹாரியம் அப்படின்னு சொல்றது, தங்கம் போட்டுக்கணும், கொஞ்சமாவது தங்கம் போட்டுக்கணும், அதான் சுவர்ணம்னு பேர். தங்கத்தை போட்டுட்டா சுவர்ணம், சுவர்ணம்னா நல்லதோர் ஒரு சரீரத்துக்கு ஒரு நல்லது, நல்ல வர்ணம் இருக்கும் சரீரத்துல, அதனால என்ன பண்ணோம், அதனாலதான் அதுக்கு சுவர்ணம்னே பேரு. ஸ்வர்ணம்னா தங்கம்னு ஒரே விதமா நீங்க நினைச்சுட்டு கேளு, சுவர்ணம் அதை உடம்புல போட்டுட்டேன்னா உடம்பானது நல்லா மென்ன பிரகாசிக்கும், ஆகையால் நல்லா பிரகாசிக்கிறதுனா தங்கத்தை போட்டுக்கோன்னு. எவ்வளவு? ஒரு டிராப் போட்டுட்டா போறோம்னு. கொஞ்சமா தங்கம் போட்டுனா உடம்போட அது சேர்ந்து இருக்கவே ஆனால் உடம்புக்கு பளபளான்னு மின்ன கூடியதான ஒரு சாமர்த்தியத்தை கொடுக்கும் அவ்வளவுதான். அதுக்காக ஒரு தங்கத்தை போட்டுட்டு அப்படியே வெளியில போயிட்டு வந்தேன்னா ஆத்துல இருக்கிற பரியம் தான் அவளுக்கெல்லாம் ஒரே பயம், போறவன் உள்ள வரணுமே பண்ணவன். தங்கம் கொஞ்சம் தானே இப்ப சொல்லியிருக்கேன், நீங்க பாட்டுக்கு என்ன கடையில் இருக்கிற எல்லா தங்கமும் போடணும், அதோட மட்டுமல்ல புதுசு புதுசா எந்தெந்த டிசைன் வந்தாலும் எல்லாத்தையும் போடணும் அப்படின்னு ஆசை இருக்கா இல்லையா? இந்த ஆசையானது வெளியில இல்லாம இருக்க மாதிரி காட்டிக்கிறது இல்லை, ஆனா உள்ளூர இருக்க எல்லோருக்கும் இருக்க. இந்த தங்கத்துல ஒரு ஆசை இருக்க என்ன, அது அழகப்படிக்கணும், நமக்கு அநேக விதமான ஆபரணங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இது அம்பாளுக்கு போடுறப்பவே வருக கொடி செயின் ஒரு ஒரு பேட்டு ரெண்டு பேட்டு நாலு பேட்டு இத்தனை வேணுமா, அதனால கழுத்து நிறைய தங்கத்தை போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது என்ன கிரைவேகம், அது என்ன கழுத்தை ஒட்டிண்டு நெக்லஸ் ஒண்ணு, தொங்க தொங்க ஒரு நெக்லஸ் அது இருந்தா இது போறாதோ, எல்லாம் வேணும்னு நினைக்கிறோம். தலையில கிரீட்டம், அதுக்கு மேல ரெண்டு கையிலயும் வளைகள் அப்படின்னு, இது வேணும் அது வேணும்னு போட்டு வச்சுக்கிறோம். வெவ்வேறு டிசைன் வளையல் டிசைன் டிசைனா மோதிரங்கள் வேணும்னு, ரைட், யாரும் வேண்டாம்னு சொல்லல. ஆனா பரமேஸ்வரன் போய் என்கிட்ட ஒரு ஆபரணம் எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டா சந்தோஷமா கொடுத்துருவார். என்ன அவருக்கு உடம்பு முழுக்க பாதுன்னு பாம்புன்னா, தலையில ஒரு பெரும் கிரீட்டமாக ஒரு பெரிய பாம்பு இருக்கு, ரெண்டு காதலையும் ரெண்டு பாம்பு தொங்கிண்டே இருக்கு, நாலு விரலையும் சின்ன சின்ன பாம்புகள் குட்டி பாம்புகள் மோதிரமா இருக்கு, வளையாக ரெண்டு பாம்பு இருக்கு, இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு, காலுக்கு வந்து நூபுரமாக பாம்பு இருக்கு. என்னடா விவகாரம்னர், எங்க பார்த்தாலும் அந்த பாம்பா இருக்கு, பிரம்மசூத்திரமே ஒரு மூணு பூனல பாம்பா போட்டு வச்சுருக்கார், இடுப்புல பெல்ட் பாம்பு இருக்கு, நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்கிற, தாங்க முடியுமா சாதாரண பாம்பா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் நான் வந்து உங்களை ஆபரணங்களை கேட்பேனா, உங்களை வந்து சாப்பிட்றதுக்கு தின்பண்ணம் கேட்பேனா, என்ன தின்பண்ணம் கேட்டால் அதுவோ விஷமா இருக்கு, ஆபரணங்கள்னு பார்த்தேனே ஆனால் ஆபரணங்களோ பாம்பா இருக்கு என்னால் தாங்க முடியாது, இந்த பாம்பு பார்த்தாலே பயம், என்ன பண்ணுறது பார்த்தோம். அப்பப்போ பாம்பை ஒரு தினம் பார்த்துட்டா கயிறை பார்த்தா எல்லா கயிறும் பாம்பாவே தெரியுது அவனுக்கு, அவனால் கொடியை பார்த்தாலும் பாம்பு மாதிரி இருக்குன்னா என்னம்மா பண்ணுவோம் பாவம், இப்படி இருக்கேப்பா என்ன வசனம் கரளம் பணி கலாபா வசனம் சர்மதா. இந்த வஸ்திரங்கள், இந்த வஸ்திரம்னு சொன்னா என்ன, சரீரத்தை மறைக்கிறதுக்காக வசம், மனுஷால் ஒத்தரதான் இந்த வஸ்திரத்தை கட்டிக்கிறார். நீங்க பாருங்க எந்த பிராணியாவது வஸ்திரம் கட்டுறது, மனுஷனை தவிர வேற யாராவது யானையோ ஒட்டகமோ கழுதையோ பூனையோ நாயோ ஏதாவது கட்டுறதோ, உங்க பட்ஜெட் ஒரு சம்வத்சரம் வரைக்கும் நீங்க செலவு பண்ணினதான காசை எடுத்துட்டு பட்ஜெட் எடுத்து வஸ்திரங்களுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு பாருங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வருது. கடைசியில் அவன் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கான், அது பாட்டுக்கு விலை ஏறிண்டே இருக்கு சார், நம்ம குறைக்கவே இல்லை, விலை ஏறட்டும் நம்ம வாங்குறதும் ஏறிண்டே இருக்கும். என்ன சுவாமியினர் தீபாவளிக்கு ஒரு புடவை வாங்கலன்னு வாழ்க்கையா, அது புடவை என்ன பட்டு புடவையன்னா வாங்கினா, எல்லாத்த விட வசதி நம்ம பர்த்டே, பர்த்டே கூட புடவை வாங்கலன்னா என்ன சார் வாழ்க்கையில் சார், அதுக்கப்புறம் மேரேஜ் டே யார் கொண்டாடணும் தெரியல, பகவானே சொல்லலை நம்ம பாட்டுக்கு மேரேஜ் டே, அதுக்கு வேற ஆனிவர்சரி, பத்து வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு டைமண்ட் ஜூப்ளி சில்வர் ஜூப்ளி ஏதோ சொல்லிட்டு இருக்கான், கல்யாணமா இனி என்னடா பண்ணினேன்னு அது ஒன்றும் தெரியல விவகாரம் முழுக்க. ஆனா விவகாரம் என்ன, இந்த கொண்டாடுறதுல மட்டும் நம்ம பார்த்துட்டு ரெடியா இருந்துட்டு இருக்கோம், அது வேற கலர் கலர் புது டிசைன் வந்திருக்குன்னு ஆத்திரம் இருக்கே, இருந்தாலும் புது டிசைனா இருக்கே அது போயிடுமே, அது பழச்சாரத்துக்கு முன்னால பொட்டிக்கு போகணும், ஏன்னா அது நான் கட்டுற புடவை உலகத்துல வேற யாரும் கட்டப்படாது, ஒரே ஒரு புடவை தான் நினைச்சிருக்கணும், நெசவாளர் அந்த புடவை தான் போட்டிருக்கணும், வேற யாரும் இருக்கப்படாது, அதை நான் பார்க்கணும், எல்லாருக்கும் என்ன நன்னா இருக்குன்னு சொல்லணும், அது எங்கே வாங்கினேன்னு அங்கே வாங்கினேன்னு சொல்லணும், அங்கே போனாலும் அது ஒண்ணுதான் சார் அது ஆயிடுத்து, அடுத்த வருஷம் வந்து பாருங்கோம்பான், அவன் வந்து இல்லையேன்னு சொல்ல மாட்டான், அடுத்த வருஷம் வந்து பாருங்க வரலாம் நீங்க அது வருக்கான்னு பார்த்தா இன்னொன்னு வாங்கிட்டு நான் வருவேன், உங்க மனசை நன்னா கண்டுபிடிச்சது அவனை தவிர வேற யாரும் இல்லை, இத்தனையும் வாங்கி என்ன பிரயோஜனம் தெரியுமோண்ணா, இந்த வஸ்திரத்துக்கு புடவைக்கு என்ன பிரயோஜனம், வேஷ்டிக்கு என்ன பிரயோஜனம், இந்த சரீரத்தை மறைக்கணும், அது எதனால மறைச்சா என்ன, தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக மறைக்கிற, அது இந்த புடவையினால்தான் வரணும், வெவ்வேறு புடவை தான் கட்டணம் ஏதாவது இருக்க, மூணு வஸ்திரத்தை தவிர மேலதான் இருக்கப்படாதுன்னு சொல்றேன், ஒன்னு கட்டிட்டு இருக்கோம், ஒன்னு கொடியில தொங்கிட்டு இருக்கோம், ஒன்னு மடிச்சு வச்சிருக்கோம், ஏட்டானா நாளைக்கு கொடியில தொங்கிறது காயலைன்னா காயலைனா ஈர வஸ்திரம் கட்டிட்டு இருக்கப்படாதுங்கிறதுக்காக இன்னொரு வஸ்திரம். எப்படியும் அடுத்த நாள் காஞ்சிவிடும். நிழல்ல இருந்தாலும் 24 மணி நேரம் காயத்துல என்ன 48 மணி நேரம் காஞ்சிவிடும். அதனால விவகாரம்
1: என்னடா அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 6 தரிசனங்கள். தலைப்பு வைசேஷிகா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: ஹரி ஓம். அப்போ காரணம், கரணம், காரியம் இது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது கரணத்தை பார்த்த உடனே சொல்ல பிரமாணத்தை கொண்டு வரோம். இப்போதான் பிரமாண விசாரம் நடக்கிறது. ஃபஸ்ட்டு பிரமாணம், மொத்தம் 4 பிரமாணம் தார்க்கிகர்கள் ஒத்துக்கிறாங்க. பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், சப்தம் அப்படின்ட்டு. இதனால உண்டார ஞானத்துக்கு பேர் பிரத்யக்ஷ முகமிதி அனுமிதி சாப்தம் அப்படின்ட்டு. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அப்போது பிரத்யக்ஷ ஞான கரணம் பிரத்யக்ஷம் பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணம் என்னது? பிரத்யக்ஷ ஞான கரணம். முதல் பிரமாணத்தை எடுத்துப்போம். ஏன்னா மற்ற எல்லா பிரமாணமும் இதை சார்ந்துதான் தான் இருக்குது. அதனால முதல் பிரமாணமாக பிரத்யக்ஷ பிரமாணத்தை எடுத்துன்றோம். பிரத்யக்ஷ பிரமாணத்துக்கு லட்சணம் என்ன? பிரத்யக்ஷ ஞான கரணம் பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷ ஞானத்துக்கு கருவியாக இருக்கிறது பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷ ஞான கரணத்துக்கு கருவியாக இருக்கிறது பிரத்யக்ஷ. பிரத்யக்ஷ ஞானத்துக்கு கருவியாக இருக்கிறது பிரத்யக்ஷ பிரமாணம். இதுக்கு லட்சணம் என்னது அப்படின்னா இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம். இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷத்துக்கு லட்சணம் என்னது? இதுதான் பிரத்யக்ஷத்தோட லட்சணம். இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம். இந்திரியமும் அர்த்தமும், இந்திரியார்த்தம்னா இந்திரியமும் கண்ணு என்ன விஷயம், இது ரெண்டும் மீட் பண்ணுறதுனால உண்டாகிற ஞானத்துக்கு பேர் பிரத்யக்ஷம். இந்திரியமும் விஷயமும் சந்திக்கிறதுனால உண்டாகிற ஞானத்துக்கு பேர் பிரத்யக்ஷம். இந்த முக்கியமாக என்னது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்திரியம். இந்திரியம் அப்படிங்கிறது என்ன வேணாலும் இருக்கலாம், கண்ணு, காது, மூக்கு, வாயின் எது வேணாலும் இருக்கலாம் இந்திரியமா, சரியா? அடுத்தது விஷயம். விஷயம் எது வேணா இருக்கலாம், பானை, துணி அப்படின்னு எது வேணா விஷயமா இருக்கலாம். இது ரெண்டுமே சேர்றதுனால உண்டாகிற ஞானத்துக்கு பேர் பிரத்யக்ஷம். இது ரெண்டுமே சேர்றதுனால உண்டாகிற ஞானத்துக்கு பேர் பிரத்யக்ஷம். இப்போ இந்த சன்னிகர்ஷம், சன்னிகர்ஷம்ங்கிறது தான் இங்கே முக்கியம். சேர்றது இந்த சன்னிகர்ஷம் 6 வகைப்படுறது. சயோக, சயோக முதல் வகை சயோகம். பானை இருக்கு, கண் இருக்கு. இந்த பானை, இந்த கண், பானையை பார்க்கறதுக்கு பேரு சயோகம். இதுக்கு பேர், சம்பந்தத்துக்கு பேரு சயோகம். இந்திரியும் பானையும் சேர்றதுக்கு பேரு சயோகம். அடுத்தது சயுக்த சமவாயம். சமவாயம் அப்படிங்கிறது இங்க கவனிங்க, சமவாயம் சயோகம்ங்கிறது பிரிக்கக்கூடிய சம்பந்தம். என்ன சமவாயங்கிறது? பிரியாத சம்பந்தம், பிரியாத சம்பந்தம். அடுத்து சயுக்தம் அப்படிங்கிறது சயோகத்தை தான் சொல்லியிருக்கோம். சயோக சமவாயம்ங்கிறத சயுக்த சமவாயம்னு சொல்கிறோம். என்ன அதாவது, இப்போது பானை இருக்குது, பானையில் நீங்கள் உங்களுடைய கண்ணு வந்து பானையை பார்க்கறது. என்ன கண்ணும் பானையும் சயோகத்தில் இருக்குது, சரியா? கண்ணும் பானையும் சயோகத்தில் இருக்குது. இந்த பானையில் அந்த பானையுடைய ரூபம் இருக்குல்ல, பானையில் பானையுடைய ரூபம், பானையோட நிறம் சிகப்பு பானைன்னு பார்க்குறீங்க. கண்ணோட பானை சேர்றது, பானையில் சிகப்பு இருக்குது. பானையும் சிகப்பு என்ன சம்பந்தத்தில் இருக்குது? பிரிக்க முடியாத சம்பந்தத்தில் இருக்குது, சமவாய சம்பந்தத்தில் இருக்குது, சரியா? அப்போது அது எதில் சேர்றது? ஃபஸ்ட்டு சயோகம், அடுத்தது சமவாயம். அதனால் சயோக சமவாயம். சயோக சமவாயத்தை சயுக்த சமவாயம்னு சொல்கிறோம். புரியறதா? சயோக சமவாயத்தை சயுக்த சமவாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது சயுக்த சமவேத சமவாயம். இந்த சயோக சமவாயத்தெல்லாம் வந்து ஒரே குழப்பின் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் இது என்னன்னே புரியாது.
3: புரிஞ்சுக்கோங்க, சமவாயத்தோட சயோகத்தோட ரெண்டாம் நிலை சயுக்தம்னு
2: சொல்கிறோம்.
3: சமவாயத்தோட ரெண்டாம் நிலை சமவேத்தம் ஆகிடுறது.
2: சயுக்தத்தை சயுக்தம் என்னது? சயோகத்தோட ரெண்டாவது நிலை. சயோகத்தை வேற மாதிரி சொல்லும்போது, ரெண்டாவது நிலையில வச்சு சொல்லும்போது சயுக்தம்னு சொல்லுவோம். சயோகத்தை ரெண்டாவது நிலையில வச்சு சொல்லும்போது சயுக்தம்னு சொல்லுவோம். சமவாயத்தை ரெண்டாவது நிலையில வச்சு சொல்லும்போது சமவயத்தம் அப்படிம்போம். இதுதான் வித்தியாசம்.
3: சமவயத்தம் அப்போ சயுக்த சமவயத்த சமவாயம் அப்படின்னு இருக்கு. அதே பானை,
2: பானை இருக்கு.
3: பானையில பானையோட இந்திரியம் சேர்றது,
2: கண்ணு சேர்றது.
3: பானையும் கண்ணும் என்ன சம்மதத்தில் இருக்கும்? சயோகத்தில் இருக்கும். பானையும் கண்ணும் சயோகத்தில் இருக்கும். பானையில ரூபம் என்ன சம்மதத்தில் இருக்கும்? நிறம். பானையோட நிறம் என்ன சம்மதத்தில் இருக்கும்?
0: சமவாய சம்மதத்தில் இருக்கும்.
2: அந்த ரூபத்துல ரூபத்தன்மை, ரூபத்தும் என்ன சம்மந்தத்தில் இருக்கும்? ரூபமும் ரூபத்தன்மையும் எப்பவுமே பிரிக்க முடியாத சம்பந்தத்துல தான் இருக்கும். கட கடத்துவம் பிரிக்க முடியாத சம்பந்தம், ரூப ரூபத்துவம் பிரிக்க முடியாத சம்பந்தம், சமவாயம். புரியுறதா?
3: சயோகம் சமவாயம் சமவாயம். அதை நான் இப்ப என்ன சொல்றேன்? சயோகத்தை சயுக்தம்னு சொல்றேன், சமவாயத்தை சமவயத்தம்னு சொல்றேன். சயுக்த சமவயத்த சமவாயம் அப்படின்ட்டேன்.
2: புரியுறதா? இதுதான் மூணாவது சம்பந்தம்.
3: நாலாவது தனியா சமவாயத்தை எடுத்துருவோம். நாலாவது தனியா சமவாயத்தை எடுத்துருவோம்.
2: சமவாயம் அப்படிங்கிறது பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட லவுட் ஸ்பீக்கர்ல இருந்து சப்தம் வருது. சப்தம் காதோட சம்பந்தப்படுறது. இந்த சம்பந்தத்துக்கு பேரு சப்தம் காதோட சம்பந்தப்படுறது. இது சமவாய சம்பந்தத்தில். ஏன்னா சப்த குணங்கள் ஆகாசம், காதுக்குள்ள ஆகாயம் இருக்கு, அதனால சமவாய சம்பந்தம். புரியுறதா? காதுக்குள்ள ஆகாயம் இருக்கு, ஆகாயத்தோட குணம் என்னது? சப்தம் இருக்கா? அதனால சமவாய சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தம்.
3: அடுத்தது சமவயத்த சமவாயம். சமவயத்த சமவாயம் திருப்பியும் சப்தம் காது
2: என்ன?
3: இந்த சப்தமும் காதும் சமவாய சம்பந்தத்தில் இருக்கு. சப்தமும் சப்தத்துவமும் என்ன சம்பந்தத்தில் இருக்கு?
2: சமவாய சம்பந்தத்தில் இருக்கு. சப்தம் சப்தத்துவம் சமவாய சம்பந்தத்தில் இருக்கு.
3: சப்தமும் காதும்
2: சமவாய சம்பந்தத்தில் இருக்கு. ரெண்டுமே சமவாய சம்பந்தத்தில் இருக்கு.
3: ஒரு சமவாய சம்பந்தத்தை முன்னாடி இருக்க சமவாய சம்பந்தத்தை என்ன சொல்றேன்?
2: சமவேத்தம்னு சொல்றேன்.
3: சமவேத்த சமவாயம் அதான். ஆறாவது விசேஷண விசேஷ பாவ சம்பந்தம்.
2: விசேஷண விசேஷ சம்பந்தம் ஆறாவது. ஆறாவது என்னது? விசேஷண விசேஷ
3: பாவ சம்பந்தம்.
2: விசேஷண விசேஷ பாவம் அப்படின்னு சொல்லி சொன்னது சிறப்பு சிறப்பிக்கப்பட்டது.
3: விசேஷனா சிறப்பு
2: சிறப்பிக்கப்பட்டது. கடாபாவத்து பூதலம்
3: என்ன சொல்றேன்? கடாபாவத்து பூதலம்.
2: பூத்தலம் என்னது? சிறப்பிக்கப்பட்டது.
3: கடாபாவத்து அதோட சிறப்பு. பூத்தலம்னா தரை,
2: கடாபாவத்துனா பானையின்மையுடையது.
3: பானையின்மையுடையது
2: தரை. பானையின்மை இன்மையை பார்க்கறது விசேஷ விசேஷ பாவ சம்பந்தத்துல தான் பார்ப்போம். ஏதோட வேற ஏதோடையாவது சிறப்பாக தான் விசேஷண இன்மையை பார்க்க முடியும். அதனால விசேஷண விசேஷ பாவ சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு சம்பந்தத்தை ஒத்துக்கிறாங்க. வேதாந்திகள் என்ன சொல்லிடுறாங்க? இன்மைன்னு ஒரு பிரமாணமே போதும், விசேஷண விசேஷ பாவம் வேண்டாம் அப்படின்றாங்க. சரி, இது சம்பந்த விஷயங்களை குறித்த விசாரம்.
3: சயோகம் சயுக்த சமவாயம், சயுக்த சமவேத சமவாயம், சமவாயம்
2: சமவேத சமவாயம், விசேஷ விசேஷ பாவம் அப்படின்ட்டு ஆறு வகையான சம்பந்தம். சயோகம் ரெண்டாவது நிலைக்கு தள்ளப்படும் போது சயுக்தம் ஆகும். சமவாயம் ரெண்டாவது நிலைக்கு தள்ளப்படும் போது சமவேதம் ஆகும். இதுதான்
3: அங்க விஷயம்.
2: அடுத்தது அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உபமானம் அனுமானம் அப்படிங்கிற பிரமாணத்தை எடுத்துருவாங்க. பிரத்யட்சத்துக்கு அப்புறம் அனுமான பிரமாணத்தை எடுத்துருவாங்க. அனுமான பிரமாணத்துக்கு நம்ம போல
3: உபமான பிரமாணத்தை பார்க்கலாம்.
2: ஏன் அனுமான பிரமாணத்தை அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அனுமான பிரமாணம் எல்லாராலையும் பொதுவாக ஒத்துக்கப்படுற பிரமாணம். பிரத்யக்ஷம் உபஜீவியம், அனுமானம் உபஜீவகம். பிரத்யக்ஷம் உயிர், அனுமானம் உடல் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் பார்க்குறாங்க. பிரத்யக்ஷம் எல்லாத்துக்கும் உயிர், அனுமானத்துக்கும் பிரத்யக்ஷம் தான் உயிர். அதனால தான் பிரத்யக்ஷத்தை முதல்ல பார்த்தோம். பிரத்யக்ஷம் தானே இந்திரியமோ விஷயமோ சேர்றதுனால உண்டாகிற அறிவுக்கு பேர் பிரத்யக்ஷம். புலனும் விஷயமும் சேரும் பொழுது உண்டாகிற அறிவுக்கு பேர் பிரத்யக்ஷம். அந்த சன்னிகர்ஷத்தை ஆறு வகையாக சொன்னாங்க. சரி, அனுமானம் அப்படிங்கிறது என்னது? உபமானம்ங்கிறது உபமான ரெண்டு நிலை இருக்கு. உபமிதி உபமான உபமிதி. உபமானம்ங்கிறது என்னது? பிரமாணம் இல்லது கரணம். உபமிதிங்கிறது பிரமா இல்லது அல்லது ஞானம். இதுக்கு கருவியா இருக்கிறது என்னது? உபமானத்தை நீங்க உபமிதி அடைக்கிறதுக்கு உபமானத்துல கருவியா இருக்கிறது என்னது? அங்க இந்திரியார் சன்னிகர்ஷன் ஜன்னி ஞானம் சொன்னோம் பிரத்யக்ஷத்துக்கு.
3: இங்க சாதுர்ஷ்ய ஞானம்.
2: சாதுர்ஷ்ய ஞானம் சாதுர்ஷ்ய ஞானம். சாதுர்ஷ்ய ஞானம்னா சமானத்தன்மை உள்ள அறிவு. சாதுர்ஷ்ய ஞானம்னா சமானத்தன்மை உள்ள அறிவு. அதுதான் வந்து உபமிதி அடையறதுக்கு உபமானம்.
3: உபமானத்தின் மூலமாக உபமிதி அடையறதுக்கு சாதுர்ஷ்ய ஞானம் தான் கருவி.
2: தமிழ்ல உபமானம் அப்படிம்போம். உபமானத்தின் மூலமாக உபமிதி அடைவதற்கு சமானத்தன்மை என்கிற ஞானம் கருவி. அதனால உபமானம்ங்கிறது என்னது? சாதுர்ஷ்ய ஞானம் தான். அந்த சாதுர்ஷ்ய ஞானம் எப்படி உண்டாகும்? உபமிதி என்னது அப்படின்னா சஞ்ஞா சஞ்ஞை சம்பந்த ஞானம் அப்படின்னு சொல்லுவான். இந்த உபமிதி என்னது?
3: சஞ்ஞா சஞ்ஞி சம்பந்த ஞானம்.
2: உபமிதிங்கிறது என்னது?
3: சஞ்ஞா சஞ்ஞி
2: பெயர் பொருள் ரெண்டுமே சம்பந்தம் அடைகிற ஞானத்துக்கு பேரு உபமிதி. சாதுர்ஷி ஞானத்தின் மூலமாக நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க?
3: சஞ்ஞா சஞ்ஞி சம்பந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறீங்க.
2: அதாவது ஒருத்தனுக்கு காட்டெருமைன்னா என்னன்னு தெரியாது. அவன் யார்கிட்டயோ காட்டெருமைன்னா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். காட்டெருமைன்னா ஒன்றும் இல்லப்பா, நம்ம வீட்டெருமை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு காட்டெருமைக்கும் வீட்டெருமைக்கும் சமானத்தன்மையை சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். காட்டில் போனால் காட்டில் ஒரு உருவத்தை பார்க்குறான். அது மாடு இல்லை, வீட்டில் பார்த்த எருவு மாடு இல்லை, காட்டில் பார்க்குற எருவு மாடு. அதனால என்ன நினச்சிக்கிறான்? இதுதான் காட்டெருமை. காட்டெருமை என்கிற சொல்லிருக்கு, காட்டெருமை என்கிற சொல்லிருக்கு பொருள் இதுதான். காட்டெருமை என்கிற சஞ்ஞாவிற்கு சங்கி இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான்.
3: அதுதான் உபமிதி.
2: புரியுறதா? இதுதான் உபமான பிரமாணம். இதில் தான் அங்கே இந்த கதையை சொல்லுவாங்க. காட்டெருமை என்கிற சொல்லிற்கு பொருள் இது என்கிற சம்பந்தம் தான் அங்கு உபமிதி. அடுத்தது
3: சப்த ஞானம். உபமான பிரமாணம் இவ்வளவுதான்,
2: இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை.
3: அடுத்தது சப்தம்.
2: சப்தம் சப்தம்ங்கிற பிரமாணம், சப்த பிரமாணம்.
3: முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கேயும் இப்படி போயிருக்கோங்க. சப்தம் சாப்தம் இது என்னது? பிரமாணம் அல்லது கரணம். இது பிரமா அல்லது ஞானம். இதுக்கு காரணம் என்ன? வாக்கியார்த்த வாக்கியார்த்த ஞானம்.
2: சப்தத்தின் மூலமாக சாப்த ஞானத்தை அடைவதற்கு, சாப்தத்தை அடைவதற்கு கருவியது வாக்கியார்த்த ஞானம்தான் காரணம். வாக்கியார்த்த ஞானத்தின் மூலமாக தான், வாக்கியார்த்த ஞானம்னா வாக்கியத்தின் பொருள், வாக்கியத்தின் பொருளின் மூலமாக பொருள் ஞானத்தின் மூலமாகத்தான் சாப்த பிரமாவை அடைய முடியும், சாப்த ஞானத்தை அடைய முடியும்.
3: சப்தம்ங்கிறது என்னது?
2: சப்தம்ங்கிறது என்னது?
3: அதுக்கு லட்சணம் சொல்லுவான். ஆப்த வாக்கியம். ஆப்த வாக்கியம் சப்த.
2: ஆப்தனுடைய வாக்கியம் தான் சப்தம்.
3: ஆப்தனுடைய வாக்கியம் தான் சப்தம். ஆப்தன் சொல்லி சொன்ன யதார்த்த வக்தா.
2: ஆப்தன் யாரு? யதார்த்த வக்தா. உள்ளதை உள்ளபடி சொல்லுபவன் ஆப்தன். உள்ளதை உள்ளபடி சொல்லுபவன் ஆப்தன்.
3: அந்த ஆப்தனுடைய வாக்கியம் தான்
2: சப்தம்.
3: வாக்கியம் வாக்கியம்ங்கிறீங்களே, ஆப்த வாக்கியம் ரெண்டு பதம். அந்த வாக்கியம் என்னது?
2: வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு லட்சணம் என்ன?
3: பத சமூகம்.
2: பத சமூகம் வாக்கியம், சொற்களின் கூட்டு வாக்கியம். பத சமூகம்னா சொற்களின் கூட்டு, சொற்களின் கூட்டு வாக்கியம்.
3: பதம்ங்கிறதுக்கு என்ன லட்சணம் சொல்றான்? சக்யம் பதம்.
2: சக்யம் பதம் சக்தி உடையது பதம். சக்தி உடையது பதம். சக்தி உடையதுனா என்னது
3: அப்படின்னு கேட்டா ஈஸ்வர இச்சா.
2: ஈஸ்வர இச்சா தான் அங்க சக்தியம். அதாவது இந்த சொல்லுனால இந்த பொருளை புரியுங்க. பேனா அப்படின்னு இதுக்கு பேர் எப்படி வந்தது? ஈஸ்வரோட இச்சா. பேனா ஈஸ்வரன் ஆதி காலத்துல இல்லை, இப்பதானே கண்டுபிடிச்சது. அப்படின்னா இருந்தாலும் இதுக்கு நீ பேனா வைக்கணும்னு புத்தியில வந்தது இல்ல, அதுக்கு காரணம் ஈஸ்வரன் இச்சா. ஈஸ்வரன் இதை பேனான் குறிக்கணும் அப்படின்னு விரும்பினார். அதனாலதான் இதுக்கு பேனாங்கிற பேர் வந்தது.
3: அதான் என்னது, ஈஸ்வரனுடைய இச்சாதான் சக்தி, அந்த சக்தி உள்ளதுதான் பதம், அந்த பதத்தினுடைய கூட்டம் வாக்கியம், அந்த வாக்கியத்தோட அந்த வாக்கியம் ஆப்தனால சொல்லப்பட்டானா
2: அது சப்தம், அந்த சப்தத்தினால சப்த ஜானத்தினால சாப்த பிரமாணம் சாப்த ஜானம் உண்டாகும் அப்படிங்கிறது இங்க அர்த்தம். அடுத்தது
3: வாக்கியார்த்த ஜானம் கரணம்னு சொல்லி சொன்னோம், அதை விசாரம் பண்ணணும். வாக்கியார்த்த ஜானம் எப்படி உண்டாகும், இது கொஞ்சம் முக்கியமான விஷயம்.
2: ஏன்னா வேற எங்கேயும் இதை நீங்க பார்க்க முடியாது, வேதாந்தத்துல தான் திரும்பி போய் பார்ப்பீங்க. வாக்கியார்த்த ஜானம் என்னது, எப்படி உண்டாகும்,
3: வாக்கியார்த்த ஜானம் கரணம்னு சொல்லி சொன்னோம். வாக்கியார்த்த ஜானம் எப்படி உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆகாங்ஷா ஆகாங்ஷா யோக்யதா சந்நிதி, ஆகாங்ஷா யோக்யதா சந்நிதி இந்த மூணு உள்ளதுதான்
2: வாக்கியார்த்த ஜானத்தை கொடுக்கக்கூடிய தகுதி உடையது.
3: இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சதுனாலும் வாக்கியார்த்த ஜானம் உண்டாகாது.
2: ஆகாங்ஷான்னா என்ன, ஒரு சொல்லு இன்னொரு சொல்லோட உண்டாகிற சம்பந்தத்துக்கு பேர்
3: அன்வயம்,
2: அன்வயமாகிற தகுதி உடையதுக்கு பேர் ஆகாங்ஷா, எதிர்பார்ப்பு. ஆகாங்ஷானா எதிர்பார்ப்பு. எங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எங்கன்னா என்ன அர்த்தம், போற அப்படின்னு இன்னொரு வார்த்தை இருக்கணும். போற அப்படின்னா போறன்னா என்ன, எங்க அப்படின்னு ஒரு வார்த்தை, எங்க போற அப்படின்னா தான் அது வாக்கியம் முழுச. கடைக்கு அப்படின்னா கடைக்குனா என்ன அர்த்தம், போறேன் அப்படின்னா எங்க கடைக்கு. ஒரு எதிர்பார்ப்பு இன்னொன்னுத்த இன்னொரு வார்த்தை வந்து அந்த எதிர்பார்ப்பை தீர்க்கிறதா இருக்கணும். அந்த வாக்கியம் தான்
3: ஆகாங்ஷாவுடைய வாக்கியம். அந்த ஆகாங்ஷாவுடைய வாக்கியம் தான் வந்து
2: முக்கியமான வாக்கியார்த்த ஞானத்துக்கு காரணமா இருக்கும்.
3: வாக்கியார்த்த ஞானத்துக்கு காரணம் இதெல்லாம் ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி மூணுமே.
2: யோகியதா அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது,
3: அர்த்த அபாத அர்த்தா
2: சொல்ற வார்த்தை சொல்ற பொருள் சொல்ற வாக்கியம் தவறாக கூடாது. அதாவது சாஸ்திர சொல்லிருக்கு வன்னினா செஞ்சேத் நெருப்பு கொண்டு தெளி அப்படின்னு சொல்லிட்டு, நெருப்பு கொண்டு தெளிக்க முடியுமா, முடியாது. அந்த மாதிரி நீங்க சொல்ற வாக்கியம் வேற ஒரு பிரமாணத்தினால நிராகரிக்கப்படுறதா ஆகக்கூடாது. அதுதான் அர்த்தாபாதம். யோகியத்தான என்னது, தகுதி. யோகியத்தானா தகுதி, அதுக்கு லட்சணம் என்ன சொன்னாங்க,
3: அர்த்த அபாதம், பொருள்
2: நிராகரிக்கப்படாதிருத்தல், பொருள் நிராகரிக்கப்படாதிருத்தல்.
3: சந்நிதினா
2: அவிலம்போச்சாரணம், சந்நிதினா அவிலம்போச்சாரணம். விளம்பம் அப்படின்னா காலம் தாழ்த்தி, அவிலம்பம்னா காலம் தாழ்த்தாமல், காலம் தாழ்த்தாமல் உச்சாரணம் தான் சந்நிதி. இப்போ பானை கொண்டு வான்னு சொல்றேன், பானை அப்படின்னா என்னது,
3: ஆகாங்ஷா. பானைனா என்ன,
2: கொண்டு வா, கொண்டு வானா என்ன, பானை, எதிர்பார்ப்பு தீர்றது. பானை கொண்டு வா அர்த்தம் தப்பா, தப்பும் இல்லை. ஆனா பானை கொண்டு வாங்கறத நான் எப்படி சொல்றேன், பா நை அப்படின்னு உடச்சு உடச்சு சொல்றேன். ஏதாவது பொருள் வருமா, என்னையா அவன் சுக்குமில கத்தின்றான், ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு.
3: அந்த மாதிரி
2: உடச்சு உடச்சு சொல்லாம ஒழுங்கா சொல்லணும், அதுக்குதான் சந்நிதி அப்படின்ட்டு. வேதாந்திகள் தாத்பரியம் இன்னொரு விஷயத்தையும் ஒத்துப்பாங்க, இது மாத்தம் போதாதுப்பா தாத்பரியம் இன்னொரு விஷயமும் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
3: இந்த வாக்கியமானது வாக்கியம் ச தத் பிராமான்யம் ச, வாக்கியம் பிராமான்யம் ச அப்படின்னு இருக்குங்க.
2: வாக்கியம் ச பிராமான்யம் ச, வாக்கியமும் அதனுடைய பிரமாணத்தன்மையும், வாக்கியமும் அதனுடைய பிரமாணத்தன்மையும்.
3: இந்த வாக்கியம் வந்து ரெண்டு வகைப்படுறது, ஒன்னு லௌகிக்கம் இன்னொன்னு வைதிகம்.
2: வேதத்துல சொல்லப்பட்டது வைதிகம், எல்லாமே பிரமாணம். லோகத்துல சொன்னது லௌகிக்கம், ஆப்தன் சொன்னது மாத்திரம் தான் பிரமாணம். இந்த ரெண்டு விஷயம் முக்கியம், இந்த ரெண்டு முக்கிய விஷயம். சரி அனுமான பாபம்
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10ஆம் திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: சம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா சித்சபேசா சிவசிதம்பரம் படியுடை மன்னவன் வாய்ப்பரியேரி.

0: தாமி திருச்சிற்றம்பலம். சுளுத்தி தானத்துல பிராணனும் சித்தமும், அந்த பாடல நேத்து நம்ம சிந்திச்சோம், அதோட தொடர்ச்சி அப்ப சிந்திக்கலாம். எல்லாம் அல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கலல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி கொண்டு திருவாவூர்துறை ஆதீன குரு முதல்வரையும் திருமூல தேவநாயனாரையும் மனமொழி மெய்களால் பணிந்து போற்றி 24வது சன்னிதானம் இருக்கும் திசை நோக்கி வணங்கி கொண்டு சைவம் .org பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் நிகழ்வினை நேரில் கண்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே போகலாம். அந்த பூமியை ஆளக்கூடிய மன்னவன் பாய்ந்து செல்லக்கூடிய குதிரை மேல ஏறி அழகிய பெரிய நகர்கண் பவனி வரும்போது தமக்கு அடிமைத்தன்மை பொருந்திய 5 பேரும் அங்கு தங்குதற்குரிய ஏனோரும் துடிக்கின்ற இருதயத்தை பயிற்றி துயின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சுளுத்தி தானத்துல பிராணனும் சித்தமும் புருடனும் காரியப்பட நிற்கும். சொப்பனாவத்தேல துணை வரக்கூடிய 25 தத்துவங்கள்ல வாயு 10, சத்தாதி 5, வசனாதி 5, அந்த கரணம் 4, புருடன் 1 25 முன்பு கூறியவை நீங்க ஏனைய கழிந்தன. அத ஒரு ஓமை மூலம் நமக்கு சொல்ற, ஒரு மன்னன் பவனி வரும்போது அங்கங்கே தங்கக்கூடிய படைகள்லாம் தங்க ஏனையவற்றுடன் துயின்றார்கள் என்று சொல்லுவது போல அந்த கருத்தை நமக்கு சொல்லி இருக்கின்றார். இதனை பிரதிபலிக்க கூடிய ஒரு சித்தியார் பாடல்தான் படைகோடு பவனி போதும் என்ற பாடல். அதுல உடல் வந்து பொறி முதலியவற்றோடு, அதாவது உடல் பொறி முதலியவற்றோடு ஆன்மா கூடி இருப்பது எது போல் அப்படின்னு பார்த்தோம்னா அமைச்சர் முதல் ஆயினோரும் அரசன் போலவும் ஆகும். அமைச்சர் வந்து படைத்தலைவர் முதலிய பரிசனங்களோடு உலாவதற்கு செல்லக்கூடிய அரசன் மீண்டும் அரண்மனைக்குள்ள புகும்போது அமைச்சர் முதலியோரை எந்தெந்த வாசல்ல நிறுத்தணுமோ அந்தந்த வாசல்ல நிறுத்திட்டு பிறர் நுழையாதபடி வைத்து அந்த புறத்திற்கு அரசன் மட்டும் தனியா போவான். அது மாதிரி ஆன்மாவும் மனத்தை தேராகவும் பிராணவாயுவை குதிரையாகவும் புத்தியை மந்திரியாகவும் அகங்காரத்தை சாரதியாகவும் ஞானேந்திரிய கன்மேந்திரியங்களை காலாட்படைகளாகவும் கொண்டு புறத்து விஷயங்கள்ல எல்லாம் உலாவ சென்று அகத்து மீண்டும் வரும் பொழுது புருவ மத்தி கண்டம் இருதயம் நாபி என்ற இடங்கள் தோறும் நீக்க வேண்டிய தத்துவங்களை எல்லாம் நீக்கி உடலை பிறர் மோசம் செய்து விடாமல் பிராணவாயுவை காவலாக வைத்துவிட்டு மூலாதாரத்திற்கு மேலும் நாபிக்கு கீழும் இருக்கக்கூடிய சுவாதிட்டானம் அப்படிங்கிற அந்த புறத்திற்கு தனியே சென்று மாயையோடு கூடி ஆனந்தமய கோசனாக நிற்கும் என்று சொல்லுகின்றார். துரியாதீதத்துல புருட தத்துவம் 1 அப்படின்னு கூறியதும் இந்த கருத்து பற்றித்தான். ஆன்மா இப்படி 5 அவத்தையினை பொருந்துகிறது என்பதை நமக்கு அருளந்தி சிவாச்சாரியார் மிக அழகாக எடுத்துரைத்துள்ளார். மாயையோட கூடி நிற்கும் நிலை தனிமையாவது எப்படின்னு பார்த்தோம்னா தொழில்பாட்டுக்குரிய தத்துவங்கள்லாம் இல்லாம தத்துவம் இல்லாமையால் கேவலமின்றி சகலனாய் நிற்பதற்கு மட்டும் துணையா மாயை நின்றதால் தனிமை என்று சொல்லப்பட்டுள்ளது. துரியாதீத அவஸ்தையில பிராணவாயு இயக்கம் இல்லாமல் இருக்கவும் காவலாக பிராணவாயுவை வைத்து விட்டு அப்படின்னு சொல்றது எப்படி பொருந்தும்னு பார்த்தோம்னா அரசன் வந்து நித்திரை இல்லாமல் இருக்கும் போது காவலாக இருப்பவன் வாசலை திறந்து வைத்து யார் எல்லாருக்கும் தெரியும்படி நின்றுட்டு இருப்பான் அந்த காவலாளி. ஆனா அரசன் நித்திரை செய்யும் போது அந்த காவலன் வாசலை பூட்டிட்டு உட்புறமாக பிறருக்கு தெரியாமல் நிற்பான். அது மாதிரி துரியாதீத பிராணவாயு அடங்கி காவலாக இருக்கும், அப்படி இல்லாட்டா பின்பு ஆன்மா உயிர்த்து எழ முடியாமல் போய்விடும். இல்லையா, தினம் உறங்கினா அதுக்கப்புறம் திருப்பி எழணும். அதனால அதை அழகா சொல்லி பிராணவாயுவை காவலாக வைத்து அப்படிங்கிறத சொல்றார். ஆக அருமையான அந்த சித்தியார் பாடலை இந்த திருமந்திர பாடலோடு நாம் இணைத்து பார்த்தோம் என்றால் அந்த சித்தாந்த கருத்துக்கள் நமக்கு நன்றாக புலப்படும். நேரா நலத்தை நீடு ஐந்து அவத்தையின் நேரானவாறு உன்னி நீடு நனவின் நேராம் மலம் ஐந்து நேரே தரிசித்து நேராம் பரத்துடன் நிற்பது நித்தமே அப்படின்னு சொல்றார். அதாவது என்றைக்குமே தன்னை காட்டாம இருக்கக்கூடியது எது? ஆணவம். அந்த ஆணவத்தை உயிர்கள் வந்து ஐந்தவத்தை படுமாற்றால் கண்டு ஆய்ந்து நீண்ட சாக்கர நிலையிலேயே இதுவரைக்கும் எதிர்படாத ஐந்து மலங்களையும் நேரே கண்டு ஒளிந்து அதை விட்டு தனக்கு நேர்பட்ட அந்த சிவத்தோடு பரசிவத்தோடு பிரியாமல் நிற்பது நித்தம் என்று சொல்லுகிறார். அதுதான் நித்தம் என்று. மலங்களை கண்டு அதிலிருந்து நீங்கி பரசிவத்தோடு ஒன்றி இருப்பதுதான் நித்த வாழ்வு என்று சொல்லுகிறார். மலம் தன்னை காட்டாது, அதனாலதான் நேராமலம் என்று சொல்லுகிறார். நீடு ஐந்தவத்தைன்னா மலகன்மங்கள் நீங்கு வரைக்கும் விடாம பற்றி இருக்கக்கூடிய நிலை, அதைத்தான் இங்கனம் நீடு அவத்தை என்று சொல்லுகிறார். இந்த மலம் அவத்தையில நேராவது அப்படிங்கிறது பிணியால் துன்புறுகின்றவன் துன்பம் மட்டும் இல்லாம இந்த துன்பம் எதனால் வந்தது என்று ஊகித்து உணர்வது போல துன்பச் சுழல்ல துயர் உறும் மலமாகியது அறியாமையையும் அறிதல் என்றது அனுபவத்தால் மலம் உண்மை அறிதலையும் உணர்த்துகின்றது. இந்த ரெண்டும் அந்த இடத்துல நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. நேரே தரிசித்து சிவத்தை என்பது தத்துவ தரிசனம் செய்து மலத்தை நோயின்னு கண்டு அதுல இருந்து நீங்கிய வழி பரத்தோடு ஒன்றுதல், அதுதான் ஐயம். அதான் நேராம் பரத்துடன் நிற்பது நித்தம் என்று நமக்கு எடுத்துரைத்துள்ளார். இனி மத்திய சாக்ராவத்தை என்பது அடுத்த அதிகாரம். இப்ப நம்ம இதற்கு முன்பு பார்த்த அதிகாரத்துல கீழால் அவத்தையில ஆன்மா வந்து சகல நிலையில புருவ நடுவுல 36 கருவிகளோட நிற்றல், அதான் சாக்கரம். அதிலிருந்து கண்டமாகிய சொப்பனம் இல்லையா, புருவ நடுவுல சாக்கரம், அப்புறம் கண்டத்துல சொப்பனம், அப்புறம் இருதயத்துல சுழுத்தி, உந்தியில துரியம், அப்புறம் மூலாதாரத்துல துரியாதீதம்னு கீழ்ச்சென்றது. அதே மாதிரி மூலாதாரம் அந்த துரியத்தானத்துல இருந்து துரியம் சுழுத்தி சொப்பனம் சாக்கரம் என்று மேல் நோக்கி வரும் இல்லையா, அந்த இரு நிலைகளை எய்தும் அப்படின்னு பார்த்தோம். இந்த இரண்டுமே கீழால் அவத்தை அப்படின்னு கூறப்படுகிறது. அதற்கு அடுத்தால அடுத்த அதிகாரத்துல கீழால் அவத்தைக்கு அடுத்தால மத்தியால் அவத்தை அப்படின்னு சொல்றார். அதாவது சகலத்து மத்தியால் அவத்தையே விளக்குகிறார் இங்க. அதாவது மத்தியால் அவத்தையோட அது அந்த சாக்கரத்தானம் ஒன்றுக்கே உரியது, அதான் மத்திய சாக்கராவத்தை அப்படின்னு சொல்றாரு. அதாவது சாக்கரமாகிய நடுநிலையில ஆன்மா சாக்கரத்தில் சாக்கரம், சாக்கரத்தில் சொப்பனம், சாக்கரத்தில் சுழுத்தி, சாக்கரத்தில் துரியம், சாக்கரத்தில் துரியாதீதம் அப்படின்னு ஐந்து அவத்தையே எய்துகிறது. சாக்கரத்தில் சாக்கரம் அப்படிங்கிறது விஷயங்களை நேரே அனுபவித்தல். சாக்கரத்தில் சொப்பனம் அப்படின்னா சுகதுக்கங்கள் வந்த வரலாற்ற நாடி மனோவியாபாரம் செய்து நிற்றல். அதுல சுழுத்தி அப்படின்னா சுக துக்கத்தில் மூழ்கி நிற்றல். அந்த சாக்கரத்தில் சுழுத்தி என்பது சாக்கரத்தில் துரியம் என்பது சுகதுக்கம் தோன்றாமல் அப்படியே பெருமூச்சு எறிந்து நிற்றல். அதுல துரியாதீதம் சுகதுக்கங்களை கேட்ட மாத்திரத்துல திடுக்கிட்டு பிராணவாயு ஜீவிக்காம மூர்ச்சித்து மயங்கி நிற்ற, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய நித்திய வாழ்க்கையில பலரை பார்க்கின்றோம் இந்த நிலையில. அப்ப இந்த ஐந்து அவத்தைகளுமே புருவ நடுவில் நிகழ்வதால் மேல் நோக்கிய நிலை வந்து பிரத்யாகாரம் முதல் சமாதி ஈரான அவஸ்தைகள். அது என்னதெல்லாம்? இதயம், கண்டம், நாக்கின் அடி, புருவ நடு, பிரம்மரந்திரங்கிற ஐவகை ஸ்தானங்கள்ல நிகழ்கிறது. இப்ப இடையில நின்ற இது வந்து மத்திய அவஸ்தை என்று சொல்லப்படுகிறது. இப்ப இத பத்தி நமக்கு 17 பாடல்கள்ல அவரு எடுத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நம்ம அந்த பாடத்தை காணலாம். சாக்கிர சாக்கரம் தன்னில் திரோதாயி, சாக்கிர சொப்பனம் தன்னில் மாமாயை, சாக்கிரன் தன்னில் சுழுத்தி தற்காமியம், சாக்கிரன் தன்னில் துரியத்து மாயையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் வந்து அந்த கடைசி வரியில, அதாவது இரண்டாவது வரி, சாக்கரன் சொப்பனம் தன்னிடை மாமாயின்னு வருது இல்லையா, அதுல வந்து சாக்கரன் சொப்பனம் தன்னிடை மாயையும் என்று இருந்திருக்க வேண்டும் என்று இந்த உரையாசிரியர்கள் கருதுகின்றார்கள். இப்போ விழிப்பில் விழிப்பு இல்லையா, அந்த நிலையில சக்கரத்தில் சக்கரம் அப்படிங்கிற நிலையில திரோதாயி அந்த மாயையும், சாக்கர சொப்பனத்தில சுத்த மாயையும், சாக்கர சுழுத்தியில ஆன்மாவுக்குள்ள கன்ம மலமும், சாக்கர துரியத்துல அசுத்த மாயையும் தொழிற்படும். அதான் அந்த அந்த நான்கு அவத்தைகளில் மலம் எங்கனம் காரியப்படுகிறது என்பது இதில் உணர்த்தப்பட்டுள்ளது. சக்கர சக்கர நான்கிலும் முறையே திரோதாயி சுத்தமாயே கன்மம் அசுத்தமாயே இந்த நாளும் ஆன்மாவை தொழிற்படுத்தும். சக்கர சக்கரம் அதுல, அதாவது மாயைகள் வந்து காரியப்படுத்தக்கூடிய முறையை கொஞ்சம் பகலத. சக்கர சக்கரத்துல ஆன்மா வந்து திரோதாயி ஆகிய மறைப்பாற்றலால் மறைப்புண்டு விஷயங்களை நேரே அனுபவிக்கும். சக்கர சொப்பனத்துல ஆன்மா திரோதானம் நீங்கி அந்த மாமாயை ஆகிற சுத்த மாயையால் சிறிது அறிவு விளக்கம் பெற்று வினைப்பயன் வந்தவர் எப்படி வந்தது அப்படிங்கறத நாடி மனதால் அந்த அதை ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்ப சாக்கரத்தில் சுளுத்தின்னு சொல்லும் போது மாமாயை நீங்கி ஆன்மா கன்ம மலத்துக்குள்ள அழுந்தி நின்று சுக துக்கங்களை அனுபவிக்கின்றது. சாக்கரத்தில் துரியம்ங்கிற போது ஆன்மா கன்ம மலம் அகல அசுத்த மாயையில மயங்கி இது சுகம் இது துக்கம்னு அறிய இல்லாமல் பெருமூச்சு விட்டு அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பாசம் நான்கும் கழியும் என்று நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. இந்த பாடல்ல சாக்கர சொப்பனம் தன்னில் மாயேயம்ங்கிற மாதிரி வைத்துக் கொண்டால், அதாவது அந்த மாமாயேன்னு வச்சுக்கிட்டோம்னா சுத்தமாயேங்கிற பொருள் தந்து திரோதாயி நீங்கிய பின் சுத்தமாயையும் அதன் பின்பு கன்ம மலமும் அதன் பின்பு அசுத்தமாயையும் நீங்கியதாக வேண்டும். ஆனால் அது முறை அல்ல. திரோதாயி மாயேயம் கன்மம் மாயை நீங்கள் என்பதுதான் முறை. ஆகையால் பாடத்தை இப்படி திருத்திக் கொள்ளலாம் என்று தண்டபாணி தேசிகர் ஐயா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். நம்முடைய கழக வெளியீட்டிலுமே அது குறிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக மாயை எழுப்பும் கலாதியை மற்றதின் நேய விரகாதி ஏய்ந்த துரியத்து தோயும் சுழுமுனை கனா நனா வந்துண்ணி ஆயின் அந்த சகலத்துளானே என்று சொல்லுகிறார். அதாவது அசிந்திய விஸ்வாக்கிய சாதாக்கியத்துல அசிந்திய விஸ்வ சாதாக்கியத்துல கலாதிகளை உடன் கூட்டி எண்ணி சாக்கரத்துல 41 கருவிகள் காரியப்படுவதாக விளக்கியுள்ளப்பட்டுள்ளது. அதை நம்ம சிந்திக்கணும். அது மாதிரியே இந்த மந்திரத்துல திருமந்திரத்துல எல்லா அவஸ்தைகளையும் உடன் இருக்கக்கூடிய மாயை முதல் சுத்த தத்துவங்கள் வரை உள்ளவற்றை நமக்கு உணர்த்துகின்றார். இப்ப முன்பு வந்து 36, 25, 14, 3, 2, 1 அப்படின்னு இந்த கருவிகள்லாம் புருவநடு முதலிய தானங்கள்ல அங்கங்க விட்டு விலகி நிற்கும் தத்துவங்களை கூறினார். கலாதிகளும் சிவ தத்துவங்களும் என்றும் உடன் இருப்பவை என்று நாம் தெளிய வேண்டும். சிவஞான மாபாடியத்துல ஈண்டு தொழிற்படு கருவி 35 தொகை கூறினமை பற்றி ஏனை மூலப்பகுதி கலாதி சுத்த தத்துவங்களும் தொழிற்படாது ஒளியும் என கொள்ளற்க குருடனை உடன் கூட்டி எண்ணியமையாலே கலாதிகள் என்றும் உடன் நிற்கும் என்ன போந்தமை தெளிவு என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது 4 சூத்திரத்துல 3 அந்த உரையில இது சிவஞான சுவாமி சொன்ன கருத்து. அப்போ மாயை கலாதிகளை எழுப்ப துரியாதீத அவத்தையும், ராகத்தை எழுப்ப துரியமும், புருஷ தத்துவத்தை எழுப்ப சுளுத்தியும், ஏனையவற்றை எழுப்ப கனவும் நனவும் பொருந்தி சகலாவத்தினன் சகலாவத்திதன் ஆயினான் ஆன்மா என்று இந்த பாடலில் நமக்கு உணர்த்தப்பட்டுள்ளது. மேவிய அந்தகன் விழிகட் குருடானாம் ஆவையின் முன்னடிக்கானும் அது கண்டு மேவும் தடிகொண்டு சொல்லும் விழி பெற மூவையின் ஆன்மா முயலும் கர்மமே என்று சொல்லுகிறார். மூவையின் ஆன்மா மும்மலத்தோடு கூடிய சகலர், அது சொன்னதுனால இருமலத்தோடு கூடிய பிரளயாகலர், ஒரு மலத்தோடு கூடிய விஞ்ஞானகலர், இந்த மூன்று வகையான ஆன்மாக்கள். மேவிய அந்தகன் விழி கண் குருடன் ஆவன் ஆயினன், குருடன் ஆயினன் இல்ல குருடன் ஆவியின் முன் இல்லையா. அப்ப இயல்பாகவே ஞான கண் சூன்யமாக இருப்பவன், விழிக்கின்ற கண்ணும் குருடாக கூடிய அந்த நிலையின் முன்பு என்று சொல்கிறார். அதாவது குறிபெரு கண் உள்ளவங்களும் குருடர்க்கு முடிவதற்கு முன், அதாவது குருடராய் முடிவதற்கு முன்பாக, அதாவது ஆணவத்தால் ஆன்ம அறிவு என்ன செஞ்சுட்டே வரும், குறைஞ்சு கொண்டே வரும். அன்றி மனம் சென்று பற்றல, விழித்த கண்ணு குருடு மாதிரி அப்படியே இருக்கு. அப்ப தன் செயல் அற்று இருக்கிறது. அந்த மூவகை ஆன்மாக்களும் ஆணவத்தால முழு குருடாவதற்கு முன்பாக கலையில் அறிவு விளக்கம் பெற்று, கலையால் அறிவு விளக்கம் பெற்று திருவடியை காணக்கூடிய அவா மேலிட்டு ஞான கோலை கொண்டு ஞான ஒளி பெற்ற விழியை பெற முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அடிகானும் அது கண்டு இல்லையா, இரண்டாவது வரியில சொல்றார். திருவருளாக இருக்கக்கூடிய திருவடியை தரிசிக்கும் பேறு பெற்று. அடுத்து மூணாவது வரையில மேவும் தடி அப்படின்னா பிடிக்கக்கூடிய கோல், கோல் போன்றது திருவடி காணக்கூடிய அவா, விழி போல்வது சொல்லாகிய உபதேசம் மொழி. சரி, அப்ப இந்த மந்திரத்தால ஆணவத்தோட வழிய எப்படி ஒடுக்கணுங்கிற உபாயம், அது என்ன உபாயம், உபதேசம்தான் என்று மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். அடுத்து மத்திமம் ஒத்த சிலந்தி வளையத்துள் ஒத்தங்கு இருந்து உயிர் உண்ணுமாறு போல் அத்தனும் ஐம்பொறி ஆடகத்து உள் நின்று சத்தமுதல் ஐந்தும் தான் உண்ணுமாறு என்று நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார். இப்ப அந்த பாடலோட கருத்தை இப்போது நாம் சிந்திக்கலாம். அதாவது இறைவன் எப்படி நம்மோடு ஒருங்கி இருந்து நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்துகின்றார் என்று சொல்லுகிறார். செலந்தி பூச்சியானது நடுவுல ஒத்து விளங்கும் கூட்டுக்குள்ள இருந்து இந்த வட்டில் ஒத்து தங்கி அதுல வந்து விழக்கூடிய உயிர்களை உண்பது போல சிவபெருமானும் ஐம்பொறிகளாகிய அரவுகள் ஆடுகின்ற இந்த உடம்பில் இருந்து சத்தாதி புலன்களை தான் உண்பன் என்று சொல்லப்பட, அதாவது சிவபெருமான் உடம்பில் இருந்து புலன்களை நுகர்ந்து காட்டுவார். இதுதான் நமக்கு பதினோராம் சூத்திரம், காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்து உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்கலல் செல்லுமே என்று சொன்னார். காட்ட காணும் இயல்புடைய கண்ணுக்கு உருவத்தை காட்டி தானும் காண்கின்ற உயிர் மாதிரி, உயிர் தானே அதை செய்து காட்டுனா கண்ணு பார்க்குங்க, உயிர் தான் கண்ணுக்கு ஒவ்வொன்றையும் காட்டுது தானும் காணுது. அது மாதிரி உயிர் பொருட்களை அறியும்படி முதல்வன் வந்து இயைந்து நின்று அறிவித்து அறிந்து வருவதால் அந்த உபகாரத்தை மறக்காம கடைபிடித்து செய்யக்கூடிய அன்பால் முதல்வனுடைய திருவடியாகிய சிவானந்த அனுபவத்தை உயிரானது எய்தும் என்று சொல்லியுள்ளார் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் பதினோராம் சூத்திரத்துல. இப்போ இந்த பாடல்ல திருமந்திரத்துல சிலந்தி வந்து சிவத்தையும் உயிர் உண்ணுதல்ங்கிறது புலன்களை எல்லாம் நுகர்ந்து காட்டுதல், அதையும் அதற்கு அடுத்தால மத்திமம் அப்படிங்கிறது கூட்டுக்கு நடுவுல பூச்சி தங்கக்கூடிய இடம், சிலந்தி எல்லா பக்கத்து இலைகளும் ஒத்துள்ள நடுப்பாகத்துல வலையில விழக்கூடிய பூச்சிகளை எல்லாம் உண்பது மாதிரி சிவபெருமான் உடம்புக்குள்ள இருந்துட்டு புலன்களை எல்லாம் நுகர்கின்றார். அப்படி அவங்க நுகர்வது விருப்பாலோ வேண்டும் என்றோ கிடையாது, உயிர்களும் புலன்களை நுகர்ந்து வினைகளை கழிக்கணுங்கிற ஒரு பெருங்கருணை பெருமானுக்கு. அதனாலதான் ஐம்பொறி ஆடு அகம் அப்படின்னு சொன்னதுனால ஐம்பொறிகளும் ஐயரவாக கருதப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தாற்போல பச்சன வச்சு வகை இருபத்தி ஐந்தும் உச்சும் உடன் ஐவான் ஒருவன் உளன் பிச்சன் பெரியன் பிறப்பிலி என்றென்று நச்சி அவன் அவன் அருள் நான் உயர்ந்தவாறு என்று சொல்லுகிறார். என்ன சாக்கரத்துல இருத்தி என்னோடு கலந்த சிவபெருமான் என்று அவருடைய அருள் பெற்றமையை எப்படி என்று நமக்கு எடுத்துரைத்துள்ளார் திருமூல தேவநாயனார். எனக்குள்ள என்ன வைக்கப்பட்டிருக்குன்னா, அதாவது உடல் வகை 25, அதை முழுதுமாக பொருந்தி உள்ளவன் ஒருத்தன் இருக்கான், அவனை பித்தன்னும் சொல்லலாம். ஏன்னா நம்ம திருமுறைகள்ல பல இடங்கள்ல பார்த்திருக்கோம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நீ என்ன பித்தான் தானே பேசின அப்படியே பாடுன்னு சுவாமி சொன்னதையும் நம்ம பாக்குறோம். அதனால பித்தன்னும் சொல்லலாம். அடுத்தல என்ன சொல்லலாம், பெரியன் இல்ல, எல்லாருக்கும் மேலானவர் யாரு, சிவபெருமான் தான். அதனால பெரியன் என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிறப்பிலி நமக்கு நல்லா தெரியும், சுவாமி பிறவி எடுப்பது இல்லை, அவருக்கு வினை கிடையாது, அதனால அவருக்கு பிறவி கிடையாது, அதனால அவருக்கு பிறப்பு இல்லாதனால அவருக்கு இறப்பும் கிடையாது. எனவே பிறப்பிலி இறப்பிலி வினையிலி என்று போற்றப்படுகின்றார் நம்முடைய பெருமான் என்று மிக அழகாக அந்த கருத்தை நமக்கு எடுத்து காட்டி அதன் பின்பாக அவர் என்ன சொல்லுகின்றார் என்று பார்த்தால், அப்படிப்பட்ட பெருமானை என்றென்றும் போற்றி நான் உய்ந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப எனக்கு 25 தத்துவங்களை தனுவாக உதவி என்னோட கலந்திருக்கக்கூடிய பெருமான் ஒருவன் இருக்கின்றான். அச்சு அப்படின்னு சொல்லுது இல்லையா, முதல்ல அச்சு வச்சன அச்சு, அச்சுன்னா உடம்பு. 5 மத்திமையானது சாக்கிரம்னு சொன்ன மாதிரி இங்கேயும் அச்சு வகை 25 அப்படின்னு கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த 25 என்னங்கிறதெல்லாம் இதுக்கு முந்தின பாடல்கள்ல நம்ம சிந்திச்சாச்சு. 2வது வரியில உச்சும் உடன் அணைவான் ஒருவன், அவற்றோடு கூடியே இருக்கின்றார் நம்முடைய சிவபெருமான். அவருக்கு தான் அந்த பேரெல்லாம் கொடுத்தாச்சு, பிச்சன் பெரியன் பிறப்பிலி அப்படின்னு சொல்லி. நச்சுதல் அப்படின்னா விரும்பி, ஆக அவர் அருளால் நான் உய்ந்தவாறே என்று நமக்கு சொல்லுகிறார். அந்த பெருமானை போற்றி அவருடைய அருளால் நாம் உய்யலாம் என்பது நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அப்ப மாயேயங்களான 25 இயக்கி உடன் இருப்பவன் இறைவன் என்று உணர்ந்தமையால் என்னோட பிறவி அற்று நான் உய்ந்தேன் என்று மிகவும் தெள்ள தெளிவாக நமக்கு பெருந்தகை எடுத்து சொல்லியுள்ளார் என்று நம்ம பார்க்கிறோம். அது போல நம்முடைய நாவுக்கரசு பிறந்தகை, ஏன்னா பெரும்பாலும் நாவுக்கரசு பிறந்தகையோட பாடல்கள் வந்து நமக்கு அந்த திருமூல தேவ நாயனாருடைய கருத்துக்களை எல்லாம் நமக்கு பிரதிபலிக்கக்கூடிய பாடல்களாகவே இருக்கும். கச்சி ஏகம்பனே என்றேன் நானே, கைலாயா காரோனா என்றேன் நானே, நிச்சன் மணாளன என்றேன் நானே, நினைப்பார் மனத்துளாய் என்றேன் நானே. அப்படிதான் நமக்கு உள்ளாக இருந்து எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறார் என்பதை நமக்கு எடுத்து சொல்லி, உச்சம்போது ஏறி என்றேன் நானே, நானே உள்குவார் உள்ளத்தாய் என்றேன் நான். நமக்கு உள்ளேயே உள்ளத்துக்குள்ளேயே இருக்கிறார். அச்சம் பிணிதீர்க்கும் ஐயாரனே என்றென்றே நான் அரற்றி நெய்கின்றேனே என்று மிக அழகாக நமக்கு இதே கருத்தை நமக்கு நாவுக்கரசு பெருந்தகையும் எடுத்து உரைத்துள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுபோலவே மற்றும் ஒரு பாடலிலே ஐயஞ்சு என்று சொல்லக்கூடிய நாவுக்கரசு பெருந்தகையோட மற்றும் ஒரு பாடல், அதனையும் இப்போது நாம் பார்க்கலாம். ஐயம் சுடர்விடு நாகப்பள்ளி கொள்வான் உள்ளத்தானும், திருமால் அவருடைய உள்ளத்தான், கையஞ்சு நான்குடையானை கால் விரலால் அடர்த்தானும், யாரு, ராவணன். பொய்யஞ்சி வாய்மகள் பேசி புகழ்ந்து புகழ் புரிந்தார் கருள் செய்யும் ஐயஞ்சின் அப்புறத்தானும் ஆரூர் அமர்ந்தானே என்று சொல்லுகின்றார். அதான் அந்த 5 25 தத்துவங்கள், அதுதான் அப்படி சொல்றார், இதற்கு அப்பாலாக இருக்கக்கூடியவன் இல்ல ஐயஞ்சின் அப்புறத்தான் என்று சொல்லுகிறார். இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கல 25 தத்துவங்கள், அதுதான் அழகா அந்த பாடல்ல நமக்கு அப்பர் சுவாமியும் எடுத்து காட்டியிருக்கிறார் என்று நாம பார்க்கலாம்.
1: ஓம் சிவாய நமஸ்தே. சைவம் டாட் காவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மார்கழி சிந்தனை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவண்ட பகுதி. வழங்குபவர் சிவகுமார் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்தே.
2: ஒளிய கண்ணல் கண்டே கலிரன கலைமுறையில் என்னையும் இருப்பது ஆக்கியன, என்னில் கருணை வாழ்க்கையை கலக்க அருளோடு பராபந்து ஆக்கியன, பிரபன் மாலியா என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறார். அதுல இந்த ஒளிய கண்ணல் கண்டே கலிரன கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன். இந்த ரெண்டு வரிக்கு மட்டும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 20-25 விளக்கங்கள் வந்துருக்கு. 20-25 விளக்கங்கள் வந்திருக்கு. இதுல நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது 25 விளக்கங்களும்

சித்தாச்சரித்திர விருந்தகிரீஸ்வரர், திருச்சியில தாயுமானவர், மதுரையில சுக்கேசர், திருநெல்வேலியில நெல்லையப்பர், ராமேஸ்வரத்துல ராமலிங்கர். இங்க ஊருக்கு ஒரு பேர் இருந்தா என்ன அர்த்தம்? என் பேரு சென்னையில சிவகுமார், திருச்சியில கிஷோர்குமார், மதுரையில நந்தகுமார். என்ன என்ன அர்த்தம்? தேவச்சேர்ல அப்ப என்ன உடனே நீங்க யார் போலீஸ் மாட்டான் எது உங்க சொந்த பேர் சொல்லுங்க. இத்தனை பேர் சொல்றதுல இருந்தே என்னன்னா இதெல்லாம் சொந்த பேர் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் சொந்த பேர் இல்லை, அப்ப எது உன் சொந்த பேர்? இத்தனையும் சொந்த பேர் இல்லைன்னு ஒரு நாமும் ஓருமும் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி கல்யாணம் போட்டாங்க. ஒரே ஒரு பேர் இருந்துட்டா பெருமை, ஊருக்கு ஒரு பேர் தெரியல. அவர் மயிலாப்பூர்ல இருக்கிறவா, மயிலை வாசிகள்லாம் காமி நீ தான் கபாலீஸ்வரர் அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கு பேர் வச்சுக்கிறேன். அவர் திருச்சியில இருக்கவங்களா சாமி நீ தான் தாய்மணம் தாய்மணவரா இருந்து நல்லா இருக்கு அதையும் வச்சுக்கிறேன். யார் என்ன பேரை சொல்றாங்களோ அந்த பேரை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற பெருங்கருமையான வடிவம் கூட அப்படித்தான். அதனால இப்படி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பொருளை பற்றி சொல்லுகிற பொழுது ஒள்ளிய கண்கள் கண்டே கழிதன கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கின. அதுக்கு இது ரொம்ப முக்கியமான பகுதிங்கிறதுக்காக தான் வள்ளலார் கூட அவர் எழுதுகிற பொழுது ஆளுடைய அடிகள் பற்றி எழுதுகிறார். பத்து பாட்டு எழுதுகிற பொழுது ஒரு பாட்டு சொல்லுகிறார், குரு என்று எப்பெருந்தவரும் போற்றும் கோவே இரு என்ற தனி அகவல் எண்ணம் எனக்கு இயம்புடைய அப்படின்னு கேட்கிறார். நீ வந்து குரு என்று எப்பெருந்தவரும் போற்றும் கோவே, பெரிய பெரிய சம முனிவர்கள் சமசிரேஷ்டர்களுக்கெல்லாம் நீ குருவாக விளங்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமானே எனக்கு ஒன்னே ஒன்று நீ திருவாக்கத்தில் சொன்னா போதும், வேற எந்த இடமும் கூட எனக்கு விளக்க வேணாம், எந்த இடமும் எனக்கு புரியவும் வேணாம், ஒரே ஒரு இடத்தை மட்டும் எனக்கு விளக்கினா நீ போதும். உன்னுடைய திருவடி பெருமை எனக்கு ஒரே ஒரு இடத்தை விளக்கட்டும். அது என்னப்பா இருன்னு சொல்லி இருக்கிறீங்க பாரு, என்னப்பா அது? இந்த இருவை விரிச்சதுதான் சமரச சுத்த சன்மார்க்கம். சன்மார்க்கம் இதுல இருந்து வந்தது தான். அந்த ஒரு இருந்து சொன்னார் வந்த சாமி அதை பிடிச்ச அதுக்கு அது அதையே ஒரு தனி அகவல் அங்கதான் இருக்கிறது. ரொம்ப இங்க தமிழ் வல்லுநர்கள் வந்திருக்காங்க, தமிழ் பேராசிரியர்கள் இருக்காங்க, தமிழ் கடலே இருக்கு, அவங்கதான் சொல்லணும் இரு அப்படிங்கிறதே தனி அகவல். இரு என்ற தனி அகவல் அவர் என்ன சொல்லிருக்கார், என்னையும் இருப்பது ஆக்கினர், ஒள்ளிய கண்ணல் கணித கலிரண கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினர், என்னில் கண்ணை வாழ்க்கையில் கலக்க அருளு பராமந்து ஆக்கினர். என்னவோ சொல்ற, என்னவோ சொல்ற, அது முடிக்கிற நேரத்தில் சொல்லுகிற, முடிக்கிற நேரத்தில் ஏதாவது சொல்லி போயிட்டா அதையே தான் சொல்லிட்டு ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருந்தார். ட்ரெயின் உட்காந்து ஒருத்தரோட பேசிட்டு இருந்தார். ட்ரெயின் கிளம்புற நேரத்தில் சார் ஹலோ அப்படி கையாட்டி தவிட்டான். ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சு அவ்வளவுதான். கீழே இருக்கவங்க கேட்டாங்க யாருக்கும் கையாட்டின, யாரு யாருக்கு தெரியும், இன்னையே தான் அவனுக்கு கையை காட்டு. இங்க இருந்து ஊர் போய் சேர்ற வரைக்கும் அவன் என்ன நினைச்சுட்டே இருக்கும், யாரா கையா இவன், யாருடா இவன், யாருடா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே போகட்டும். அப்படி இவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்க, இப்படிலாம் டாக்டர் தெரியுதான், யாரும் இவர் எங்க பார்த்துருப்போமோ, அங்க பார்த்துருப்போமோ, இங்க பார்த்துருப்போமோன்னு நல்ல உருப்படியா சிந்திக்க வேண்டிய சமாதானத்தெல்லாம் விட்டுட்டு இந்த உருப்படி இல்லாதவனையே சிந்திச்சு போயிட்டு இப்படிதான் வாழ்க்கையினு நாம தேவையில்லாததெல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு சிந்திச்சு நேரத்தை செலவு பண்ணிட்டு இருக்க பொழுது இரு என்ற தனி அகவல் என்று சொல்லி இருக்கிறாரே அந்த எண்ணையும் இருப்பதாக்கினேன். என்ன சொல்லியிருப்பார் சுவாமி நிறைவு செய்கிற கூட இப்படி சொல்லிவிட்டாரு. ஒழிய கண்ணல் ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள் பார்ப்போம், அந்த ஒவ்வொரு சொல்லு என்ன பொருள் பார்த்துட்டு அதை ஏதாவது கோக்க முடியுமா பாருங்க. ஒழிய கண்ணல் கணித்தே கண்ணல் சரி சுவையும் சொல்லலாம் இனிப்புன்னு சொல்லலாம். ஒளிய என்று சொன்னால் ஒளிதல், ஒளிய ஒளி நிறைந்த ஒளிபடுத்த ஒளிமிக்க ஒளிய கண்ணல் கணிது. அப்ப ரொம்ப சுவை மிக்க ஒரு பழங்கள் கனி தேர்ந்து ஒண்ணு கழிநட யானை போல கடைமுறை கடைசியில எண்ணையும் எண்ணையும் இருப்பதாக்கின இருக்குமாறு பண்ணியிருக்கான். எண்ணில் கருணை வாழ்த்து ரொம்ப பெரிய ஒருத்தரை கூட இதுக்கு என்ன உரை எழுதியிருக்கிறாருன்னா கடைசியில யானை மாதிரி இந்த தின்னுட்டு இந்த பூமியிலே இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு ரொம்ப பெரியவர். இந்த உலகத்துல பிரயோஜனம் இல்லாம யா எப்படி யானை

0: நிறைவாக உண்டு, அது தின்று தீர்த்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அது போல என்னையும் இப்படி தின்று வாழ்வாரி விட்டுவிட்டானே அப்படின்னு எழுதியிருக்காரு. உடனே என் பக்கம் பார்த்து அந்த பொருள் சரியாக இருக்கிறது போல தோணுனாலும் அடுத்து வந்திருந்த வரிகளோட அது மேட்ச் ஆகுது. என்னையும் இருப்பதாக்கி என்னில் கருணை மாற்றேன் கலக்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏதோ வேற ஏதோ சொல்றாரு புரியுது. இப்ப மற்ற உரையெல்லாம் என்னங்கிற சொல்றத விட்டுறேன், அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ நமக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்ப்போம். இது வச்சு எங்களை 26வது வச்சிருக்காரு. பார்ப்போம். ஒள்ளிய கண்ணல் கண்டு களிரன கடைமுறை என்னை களியறி எல அப்படிங்கிறது எலங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன், ஒன்று எனங்கிறது ஒன்று அதை போல அப்படின்னு எடுத்துட்டு கண்ணல் கணிதேர் களிரன அப்படிங்கிற பொழுது இது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு தொடரை சுவாமி சொல்லுகிறாரோ. அப்ப கண்ணல் கணிதேர் களிரன என்று சொல்லுகிற பொழுது என்ன தோன்றுகிறது, களிருன்னா வேழம், வேளம் உண்ட விளாங்கனி போல, வேளம் உண்ட விளாங்கனி போல அருமையாளர் அப்படியே பயன்படுத்துகிறார் திருக்கோள்ல கூட. வேளம் உண்ட விளாங்கனி போலன்னு சொல்ற ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் கோட்டேஷன். வேளம் உண்ட விளாங்கனி, வேளம்னா அந்த இடத்துல வேளங்கிறதுக்கு யானை ஒரு பொருள், ஆனா உண்மையில அந்த இடத்துல புழுன்னு வேளம் ஒரு புழு. அந்த புழு அந்த பழத்து குழுவில் இருக்கிற பொழுது அந்த பழத்து உள்ளே இருக்கிற சதையை முழுக்க சாப்பிட்டுக்கோ, சதைப்பட்டு முழுக்க சாப்பிட்டுக்கிறது ஓட்டை மட்டும் விட்டுடும், உள்ள இருக்க சதை முழுக்க அது கவலை விடும். நேரம் பார்த்தா பழமா தெரியும், உடச்சு பார்த்தா உள்ள ஒண்ணுமே இருக்காது, அது சாப்பிட்டு. அப்ப வேறும் இந்த விடாங்கனி போல என்பதை பொருத்தி பார்ப்போமா அப்படின்னு பார்த்தா, ஒளிய கண்ணல் கண்டே கண்ணல் கனி சுவைமிக்க விளாங்கனி, அதை உண்ட வேடம் போல, அந்த குழு போல, உள்ளே இருக்கிற சதைப்பட்டு உண்ட குழு போல என்ன பண்ணாருன்னாரு, அடியே இங்கே இந்த உடலோடு திரிகின்ற பொழுது ஆசை என்று சொல்லக்கூடிய சதையின் மேலே கொண்ட உடல் பற்று என்று சொல்லக்கூடிய பற்றோடு விளங்கிய என்னை உடல் பற்று என்று சொல்லக்கூடிய சதைப்பத்தை முழுவதும் நீக்கி உடல் கூடு மட்டும் இருக்குமாறு என்னையும் இருப்பது ஆட்சியினன். பற்றுகள் முழுவதும் நீக்கி என்ன அப்படியே போலா பண்ணிட்டான். அப்ப ஓடு இருக்கு, பார்த்தா பழமா இருக்கு, என்னையும் பார்த்தா மனுஷ மாதிரி தெரியுறேன், ஆனா உலகியல் மனிதர்களுக்கு எனக்கும் வேறுபாடு உண்டு. உலகியல் இருக்கிற கனி வேற, வேளம் உண்ட விளாங்கனி வேற, உலகியல் இருக்கிற மனிதர் வேற, நான் வேற, அவர்கள் எல்லாம் விளாங்கனி உள்ளே சதைப்பற்றோடு கூடி இருக்கிறவர்கள். நான் விளாங்கனியின் உள்ளே சதைப்பற்று நீங்கி வெறும் ஓடு மட்டும் இருக்கிற நிலையில் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா என்னையும் இருப்பது ஆக்கியிருந்தார். சதைப்பற்றோடு மட்டும் இது இருந்திருந்தா அது இல்லாமலேயே போயிருக்கும். சதைப்பற்றை நீக்கி ஓடோடு இருந்த நிலையில என்னை இந்த உலகத்திலே எப்பொழுதுமே இருக்கக்கூடிய பொருளாக ஆக்கிவிட்டார். எப்படி இருந்தது, மணிவாசகர் இருந்த காலத்திலே இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார். என்னை இருப்பது ஆக்கினர், நான் என்றும் இருக்கிறவனா ஆயிட்டேன். நான் மட்டும் இந்த ஆசை என்று சொல்லக்கூடிய அழிதரும் அகக்கையோடு இருந்திருந்தா, உள்ள சதைப்பற்றோடு கூடி இருந்த நிலையிலேயே இருந்திருந்தா நானும் மற்ற மனிதர்கள் போல இல்லாமல் போயிருந்திருப்பேன். ஆனா நான் இன்னைக்கு இருக்கிறேன். இருப்பது பாக்கியம். என்ன பண்ணாதுங்க, இதுதான் நம்முடைய சுவாமி கேட்கிறார். வள்ளலாரும் கேட்கிறார், எப்படி இருப்பது ஆக்கியது, அதை எப்படி செய்தார், ஓடு நல்லா மூடியிருக்கு, குழு வெளியிலிருந்து போயிருக்க முடியாது, உள்ளதுல சாப்பிடுது, அது உள்ளேயே இருந்து, அது உள்ளேயே இருந்துதான் காட்டு. அது போல உள்ளேயே இருந்த சிவன்தான் இந்த பற்றுகள் பொழுது வெளியிலிருந்து வந்த உள்ளே இருந்த பொழுதுங்கிறது போல இருக்கு. சரி, நீக்கி வெறும் ஓடா இருந்தது. இப்ப அதை வச்சு என்ன பண்ணாங்க, நல்லா கவனமா பாருங்க. ஒள்ளிய கண்ணல் கணிதே களிரன கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன், என்னில் கருணை வான் தேன் கலக்க. அப்படின்னா இவரு வேற ஏதோ வேலை பண்றதுக்காக தான் இதை கிளியர் பண்ணிருக்காரு. வேற ஒண்ணு இல்லை, மேலாளர் எழுத ஆரம்பிக்கும் போது இதுவரைக்கும் கருப்பு இங்கு எழுதிக்கிட்டே இருந்தது. நான் உடனே செவப்பு இங்கு ஊக்கி எழுதணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவேன், உள்ள இருக்கிறதெல்லாம் எனக்கு கிளியர் பண்ணுவேன். கல்வி சுத்தம் பண்ணி நிப்பு முதற்கொண்டு கழட்டி எல்லாத்தையும் தூய்மையா சொல்லி காலியாக்க முதல்ல அதனுடைய துளி துவேஷம் கூட இருக்கக்கூடாது. இருந்ததுன்னு வச்சுங்க, என்னதான் செவத்துல எழுதுனாலும் கருத்து கலந்து வரும். வருமாவதாக என்னதான் அருள் கொடுத்தாலும் கூட உலகாயுதமாவும் சேர்ந்து வந்துடும், வரக்கூடாது. அதாவது கருப்பு மணி பேனா முழுக்க கிளியர் பண்ண மாதிரி என்னையும் ஒளிய கண்ணல் கணிதே கலிரட கலைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் பேனாக்குள்ள எல்லாத்தையும் மன்னிப்பு என்ன பண்ணார், என்ன இருக்கு ஊத்துனாரா, என்னில் கருணை வாண்டேன் கலக்க. இந்த கருணையும் வாண்டேன் கருணை என்று சொல்லக்கூடிய வாண்ட சிறந்த சிறந்த தேரை ஊத்துனாரா உள்ளுக்குள்ள, எதுக்குள்ள, இந்த பேனாக்குள்ள. காலியா இருக்கிற பேனாக்குள்ள இப்ப என்ன மையம் ஊத்துறாரு, வாண்டேன் கருணை என்று சொல்லக்கூடிய வாண்ட வேற ஒண்ணு இல்லை, உயர்ந்த பெருமை மிக்க அர்த்தம், பெருமை மிக்க தேரை ஊத்துனாரா. இப்ப இவருக்கு ஸ்பெஷல் இஞ்சி கிடைச்சிருக்கு நம்ம சுவாமிக்கு, யாருக்கு, நம்ம சுவாமி நடராஜ பெருமாளுக்கு, ஆலங்கொல்லாளுக்கு, பெருந்துறை வந்த தட்சிணாமூர்த்திக்கு. அவர் என்ன பண்ணாரா, அதுல அந்த இருக்குல கூட்டுறாரு. இப்ப எது பேடா மாணிக்க வாசகம் உள்ள இருக்கிறத முழுக்க கிளியர் பண்ண, வாதமுறை என்று சொல்லக்கூடிய அந்த பேடாவில் உள்ள இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணி காலியா இருக்கிற அதுக்குள்ள நல்ல கருணை உயர்ந்த அந்த வான் தேரை ஊத்துன
1: வந்துகிட்டே இருக்கும்.
0: இல்லைங்களா? ஒரு தடவை கொடுத்தவங்களே நோ ஸ்டாக் போட முடியும் இல்ல. அதனால இது வராது. திருவாசகம் என்கிற அமுதை என்னிடமிருந்து தந்தாயா, நல்லா கவனமா கேட்டுங்க. நான் சொல்லுறது இந்த பாடல், நான் சொல்லுறது இந்த திருவாசகம் என்னிலிருந்து வர்றது இல்லையா? அவனே சொல்ல போனா அவனே எழுதி விட்டான். அதனாலதான் அவனே கையில எழுதி வாங்கினான் இல்லைங்களா? அவரே எழுதி வாங்கின. ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார், என்னின் கண்ணை பார்த்தேன் கலக்க அருளோடு பராவது ஆக்கியவன். திருவாசகத்தை செய்தது அவன் தான். அந்த திருவாசகம் என்கிற நூலுக்கு ஒரு விளக்கம் தந்திருக்காரு பாருங்க. நாங்கள் பல இடங்கள்ல சொல்லுவேன், இந்த திருவாசகம் தான் என்ன அர்த்தம், எப்படி இந்த திருவாசகம் வெளிவந்தது என்கிற பல இடங்களிலும் பல்வேறு விதமா சொல்லுவார். இங்கேயும் சொல்லுகிறார், இந்த திருவாசகம் என்பது இது மனித எத்தனத்தால், மனித முயற்சியால் வெளிவந்ததல்ல. சிவம் என்ன என்னவோ தெரிஞ்சிருக்குது, இந்த பேனா கொஞ்சம் சரியா இருக்கு போல இருக்க அப்படின்னு இந்த பேனாவும் தெரிஞ்சிருக்குது. இந்த பேனா கூட இருக்கிற இந்த மற்ற தேவையில்லாத பொருளை எல்லாம் எடுத்து வலிச்சு போட்டுது. இது வெறும் கூட ஆச்சு. கண்டலும் கல்வி கல்விரண கடைமுறை, அதனால என்ன ஆச்சு? இந்த பேனாவால எழுதுறதுனால ஒரு பெரிய பெருமை என்ன கிடைச்சது? நூல் இருக்கிற வரைக்கும் பேனாவுக்கும் பெருமை கிடைச்சது. ஓ, இந்த நூலா, இது எழுதுகிற பேனா இதுவா அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நூலுக்கும் பேனாவுக்கும் என்ன சம்பந்தமோ அந்த சம்பந்தம் தான் இந்த திருவாசகமும் திருவாசகத்துக்கும் மணிவாசகராக இருக்கிற எனக்கு இருக்கிற சம்பந்தம். தெளிவா ரொம்ப அற்புதமா சொன்ன. ஆக இந்த உலகிலே மரணமில்லாமல் பெருவாழ்வாக வாழக்கூடிய பல அமுதை தந்த இந்த அமுதை உண்டவர்கள் எல்லாம் அமுது உண்டுகிறவர்கள் தாகாநிலை பெறுவது போல திருவாசகம் என்று சொல்லக்கூடிய பல அமுதை இந்த அடியார்கள் எல்லாம் சாகாநிலை பெறுவார்கள் என்ற செய்தியையும் சொல்லுங்கள். அதனால சொல்லுகிறார், தெளிவாக சொல்லுகிறது. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறான் அவன் தெரியும்னா அவன் யார் தெரியுமா? பிரமன் மால் அறியா பெற்றியவன். நீங்க சொல்லுகிறீங்க இந்த படைத்தல் என்று சொல்லக்கூடிய அதை செய்கிற பிரமன் காத்தல் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேருக்கும் கிடைக்காத ஆளு எனக்கு கிடைச்சி என்ன பண்ணி எழுதுனா அவருடைய கருணை என்னன்னு சொல்லணும். மாதிரியா பிரமனாலையும் திருமாலாலையும் அறிந்து கொள்ள முடியாத தன்மையுடைய சிவபெருமானை அறிந்து கொள்ளவே முடியாதா என்று எண்ணி விடாதீர்கள். அவனை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த திருவாசகம் ஒன்று கொடுத்தான். எனவே திருவாசகத்தை கொண்டு நீங்கள் அவனை அறிந்து கொள்ள முடியும், அவன் பெற்றி அறிந்து கொள்ள முடியும். திருமால் போலவும் பிரமன் போலவும் பெரிய பெரிய பதவியில் இருந்தாலும் அவனை தெரிந்து கொள்ள முடியாது. என்னுடைய திருவாசகத்தால் அவன் பெற்றியை அறிந்து கொள்ள முடியும். பிரமன் மாதிரியா பெற்றியோன் அந்த தன்மையுடையவன் சாயந்திரம் ரொம்ப காலையில் அதனால தொண்டை சரியா செய்யறது தொண்டை சரியா ஒத்துழைக்க மாட்டேன்.
1: தொண்டு சரியான தொண்டை தெரியல.
0: திரும்ப இன்னைக்கு மாலையில திருவான்கூர் இருக்கு, மாலையில இருக்க எனக்கு இன்று துவங்கி ஒரு 20 நாளைக்கு 25 நாளைக்கு முன்பாகவே துவங்கி இன்னும் ஒரு மாதத்துக்கு ஓய்வு இல்லாம தினம் 2-1 சொற்பொழிவு இல்லாத நாளே பிப்ரவரி வரைக்கும் கிடையாது. பிப்ரவரி வரைக்கும் டேட் கொடுத்தேன். பிப்ரவரி தாண்டி இப்போ மார்ச்சில் கேட்டுருக்கேன். அதில் பெரிய சொதப்பெல்லாம் நிறையா பண்ணுவேன். அதுபோல் சில இடங்களுக்கு தெரியாமல் என்னையும் அறியாமல் ஒரே நேரத்தில் எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு தவறுகளை சில சரியாக செய்ய வேண்டியது. அந்த தவறையெல்லாம் கூட சரி செய்து அவங்க இப்போ திருவிழுக்கு போகிற தேதிகளை இங்கே லோக்கலாக கொடுத்துருக்கேன், ஜனவரி 30. அப்புறம் அவங்களோட திருவிழியை வந்து மன்னிப்பு கட்டு மாற்றிட்டேன். எனக்கு தினந்தோறும் 2 அல்லது 1 அல்லது 2 அல்லது 3 அப்படின்னு கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார், அந்த பேனா எழுதுறதுக்கு சரிப்படுன்னு நினைச்சார், இந்த பேனா பேசுறதுக்கு சரியா இருக்கும்னு நினைச்சாங்க. அதனால நீ இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் கூட சொல்றாங்க, என்ன நீ ஓயாம தான் பேசிட்டு இருக்கிறான், அவன் தான் பேசுறது. நேற்று ராத்திரி 11 மணிக்கு வருகிறவங்க இன்னும் பேசிட்டு வரும்போது இன்னைக்கு காலையில் அப்படி பேச முடியுமா சொன்ன அப்படி ஆயிடுச்சு. அந்த பணியில 11 ஆனால் இன்னைக்கு காலையில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கிளியராக இருக்கு, உங்களுக்கு விட கொஞ்சம் கரகப்பாக இருக்கிறேன். அப்படியே நீங்க அப்ப இந்த நாளைய தினம் நாம இங்க போற்றி திருவகளை சிந்திக்க இருக்கிறோம். திருவண்ட பகுதியில நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 185 வரிங்களா, 183 வரி நான் நாம இங்க சிந்திச்சு ஒரு 16 வரி சிந்திச்சிருக்காங்க. அவ்வளவுதான், ஒரு 16 வரி தான் சிந்திச்சிருக்காங்க. இந்த 16 வரியை சிந்திச்சதுனால நம்ம முழுமையா சிந்திச்சோம். என்ன நோக்கம், திருநெல்ல பகுதியில இப்படி இப்படிதான் செய்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆர்வம் மேலிருக்கனால அதை திரும்பவும் முதல் வரியிலிருந்து இது நிறைவு வரி வரைக்கும் அதை சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணுங்கிறதுக்காக தான். திருவாசகம் ஆய்வுக்கு அப்பாற்பட்டதுதான். அன்பினாலே உலர்கிற பொழுது பல பொருள் தெரியும், ஆய்வு என்று இதில் போகிற பொழுது ஒண்ணுமே தெரியாது. அதனால ஆய்வுக்கு உட்படுகிற பொழுது அடியும் தெரியாது முடியும் தெரியாது. ஆய்வாக சென்றார்கள் யாரு, திருமாலும் பிரமணம், அடியும் தெரியல முடியும் தெரியல. அன்பாக நின்றார்கள் அடியார்கள், அவங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாங்க. புரியுங்களா, அன்பினுக்கு எரியோய் ஓட்டு, அன்புக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அவங்க பற்றி சிந்திச்சோம். ஒரு அறிவிப்பு, ஞாயிற்றுக்கிழமை என்று மாலையில அடியன் வந்து அடியன் வந்து சிவபுராணம் ஒரு ஓண வருடம் சைலேஷன் நடராஜ சமவேத பாடல் சிவபுராணம் 6 நாள் தொடர்ச்சி வெறும் சிவபுராணம் மட்டும் சிந்திச்சார். அது ரொம்ப முக்கியமான இடங்களை தான் தேர்ந்தெடுத்து அவருக்கு ஆரம்பம் பிடிச்சோம். அந்த 6 நாள் போன வருஷம் வேறு 1 வருஷம் ஆச்சு கரெக்டாக. அந்த பகுதி 6 பகுதிகளையும் எடிட் பண்ணி சேர்த்து எல்லாம் கரெக்ட் பண்ணி அது ஒரு சீடியாக வெளியிட்டு, அந்த சீடி வெளியீட்டு விழா, அந்த குறுந்தகடு வெளியீட்டு விழா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் ஓடும். அந்த சூழலாளர் MP3 அது வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 அளவில் வெளியிட்டு விட்டார். நம்முடைய மாமனார் அடிப்படையோ திரு சி சதானந்த ஐயாவது தலைவர் தவிர்த்துட்டார் சொன்னோம், அவங்க தான் தலைமை தாண்டி அதை வெளியிட்டிருக்காரு. திரு நடராஜ தமிழக பாராட்டிய அரும்பெரும் தொண்டராக அவர் தான் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணார். இந்த 6 நாள் நிகழ்ச்சியும் போன திருவாதிரை ஏற்பாடு பண்ணார். அவர் முதல் பிரதிய முதல் தகத்தை ஐயாவிடம் வந்து பெறுகிறார். அதற்கான அறிவிப்பு இருக்கு, நீங்க அத்தனை பேர் அதை சுற்றுக்கொள்ளலாம். ஞாயிற்று வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 ஸ்ரீ நடராஜ தமிழ்வேத பாராயணம் பக்தர்கள் சைதாப்பேட்டை திருவாசகம் தரலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் VGP ஸ்கொயர் பக்கத்துல இருந்து அதுல இருந்து எல்லாரும் வந்திருந்து பிளஸ் பண்ணணும். இது வந்து இன்றைய தினம் புத்தாண்டு, அதனால உங்களுக்கு நல்வாழ்க்கைன்னு சொல்றது வந்து எனக்கு உடன்பாடு. நாம் சொல்றோம், நாம திருமுறைகளை வழிபாடு செய்தவர்கள், நாம வழிபாடுக்கூடிய அடிகள், நம் ஒவ்வொரு நாளும் நாம ஒருத்தர் ஒருத்தர் நாம பிளஸ் பண்ணுவோம். என்ன திரு அன்னைக்கு மட்டும் என்ன, என்னைக்குமே நமக்கு புது, ஒவ்வொரு நாளும் புது நாள் தான், ஒவ்வொரு வருடமும் புது வருடம் தான், ஒவ்வொரு ஆண்டும் புது வருடம் தான், ஒவ்வொரு நாளும் புது நாள் தான். போற்றாலே 6 நாள் போற்றுகிறேன் என்று சொல்லுகிறது போல, என்னை போற்றாத நாள் பிறவா நானே என்று சொல்லுவது போல, நாம் என்றெல்லாம் அவங்க போற்றுகிறோமோ புகழ்கிறோமோ அவங்களுடைய புகழை கேட்கிறோமோ அந்த கேட்ட நாளெல்லாம் அன்னைக்கு ரொம்ப புது நாள், அது புதுமையான நாள். எனவே அந்த வாழ்த்துக்களை நாம் நிரந்தரம் பெற வேண்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருடைய திருவிழிகளையும் அடியே வழங்கி கொண்டிருந்து மீண்டும் நாளைய தினம் போற்றி திருவர்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு சாக்கிய நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: நாடோறும் சிவலிங்கம் கண்டுள்ளும் அது நயந்து தெரிந்தாராய். நாடோறும் சிவலிங்கம் கண்டுள்ளும் அது நயந்து மாடோர்கள் இடமன்னும் சிவலிங்கம் கண்டு மனம். அதனால தினந்தோறும் சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு சாப்பிடுறதுன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டாரு. சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு சாப்பிடும் இப்போ நாங்கள்லாம் தினந்தோறும் காலையில் சிவ பூஜையை பண்ணிட்டு சிவலிங்க தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிட்றோம். அதுதான் ஆன்மார்த்த பூஜை. அவசியம் ஆன்மார்த்த பூஜைன்னா காலையில் கோயிலில் தான் இருக்கோம், பூஜை காரைக்கே இருக்கிறேன், அதுதான் கோயிலில் தான் சூபரீபம் தீர்த்தம் சிவேதனை மலர் இவைகளெல்லாம் கொண்டு சிவலிங்கத்திலிருந்து பூஜை பண்ணி சாமிக்கு ஜோறு ஊற்றி விட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட்றோம். சிவருமான எல்லாருக்கும் ஜோறு ஊட்டுறாரு, எல்லாருக்கும் ஆறு ஊட்டுறா, சிவன் தான் ஊட்டுறான். சாமானியம் இல்லை அந்த உண்மை தெரிஞ்சது, நான் சாப்பிட்றேன்னு சொல்றேன், இல்லை இல்லை அவன் தான் ஊட்டி விடுறான். சாமானியம் வழங்கார். அவன் அவன் உள்ளே இருந்த பசியை உண்டு பண்ணி அந்த பசிக்கு தகுந்த உணவை வெளியிலே விளைய வச்சு அதை உண்ணுவதற்கு பக்குவமாக ஆக்கி எல்லாம் பஞ்சபூதத்தால் தான் நடக்குது, எல்லாமே பஞ்சபூதத்தால் தான். அதை உண்ணும்படியான அவாவை உண்டு பண்ணி உண்ண வைக்கிறார். அதைத்தான் ஊட்டுவிப்பானும் உறங்கு வைப்பானும் ஒருவன் உண்டுனார். ஊட்டுவிப்பானும் உறங்கு வைப்பானும் அம்பலத்தில் ஆடுகின்றவன்னார் தாய் பட்டினம் சொல்லுவார். சோறு நாம திங்கலப்பா அவன் ஊட்டி வந்தான், அவன் தான் சாப்பிட வைக்கிறான். இவ்வளவு உண்மை சாமானியம் வழங்குவான். அதனால நம்முடைய சாமர்த்தியத்தில் சாப்பிட முடியாது. சில பேர் சாப்பிட முடியலையே, சில சமயங்களில் சாப்பிட முடியலையே, பசி வர மாட்டேங்குது, சாப்பிட முடியல, சாப்பிடாம ஏதோ மிஸ்டேக்குகள் வந்துடுது, சாப்பிட விடாம. அதனால அவன் தான் உண்ண வைக்கிறான், அவன் தான் உறங்க வைக்கிறான். அவன் உண்ணுவதும் இல்லை, அவன் உறங்குவது உண்ணாது உறங்காது இருந்து ஆய்வு. அவன் உண்ணாமலும் உறங்காமல் இருந்து விட்டு நம்ம உண்ண வைக்கிறான் உறங்க வைக்கிறான். ஆனால் அப்படி உண்ணாத சாமிக்கு உண்ண வைக்கிறது சிவனடியார். காலையில் சிவாய சிவாகா சிவாய சிவாகான்னு சாமிக்கு ஊட்டி விடும், சாமிக்கு சிவனடியார் சிவனுக்கு ஊட்டுகிறாரு. அதனால தான் சிவனடியார்கள் உயர்ந்தவர்கள் அவர்களுக்கு சாப்பாடு போட்டால் லட்சக்கணக்கான பிராமணர்களுக்கு சாப்பாடு போட்ட போறேன்னு சொல்லுறதுனா அதான் காரணம். சிவனடியார்கள் மனுஷன்தான், அப்புறம் மற்றபடி மனுஷன்தான். மனுஷனா காலையில் சிவனுக்கு அவன் ஜோறு ஓட்டுட்டு வராங்க, அவனுக்கு கூட ஒன்றாவானா சும்மா இருக்கிறவன் அவனு. அதனால சிவனடியார் சாப்பாடு போட்டால் லட்சம் பிராமணர்களுக்கு போட்டவரே, கோடி பிராமணர்களுக்கு போட்டவரேன்னு சொல்றது பொய்யல்லவே. அதனால திறந்தோறும் சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுன்னு ஒரு பொழுத வச்சுக்கிட்டாரு. மாடோர்கள் இடமன்னும் சிவலிங்கம் கண்டு வரும். அதனால ஊருக்கு பக்கத்தில் ஒரு வெளியிடம், அந்த வெளியிடத்துல ஒரு சிவலிங்கம் இருந்தது. அது யாரு கொண்டு வச்சாங்க, எப்படி இருந்துச்சு, என்னமாச்சுன்னு தெரியாது. இங்கேயே சிவலிங்க சிவலிங்கங்கள்லாம் எங்கெங்கேயும் கிடக்குது இல்லை, இங்கே உள்ள ஒரு சிவலிங்கம் கிடந்தது இல்லை ஒன்றாந்து வச்சிருந்தீங்க. அப்படி சிவலிங்கங்கள் பல இடங்கள்ல அப்படி கோயிலிருந்து அழிஞ்சு போனதும் பல வகையிலேயே செய்யும். அந்த சிவலிங்கத்தை கண்டாரு, நீடோடு களி யுகை நிலவை வர செயலறியார். அதை கண்ட உடனே இவருக்கு முன்னையே மனக்கரை சிவலிங்கத்தில் பற்று இருந்தது, அதுக்கு தகுந்த அப்புறம் சிவலிங்கத்தை கண்டுட்டார். கண்ட உடனே மனசு அளவில்லாத மகிழ்ச்சி வந்து சந்தோஷம் வந்து கண்ணப்பர் சிவலிங்கத்தை கண்ட மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதாரு. சிவலிங்கத்தை அதுக்கு முந்தைய சிவலிங்கத்தை பார்த்ததே கிடையாது, சிவலிங்கத்துக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, சிவலிங்கத்துக்கு அவருக்கு அந்த ஜாதிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. போனவுடனே கண்ட உடனே எனக்கு கிடச்சி போட்டார் கிடச்சி போட்டாருன்னு கட்டி பிடிச்சிருக்கார். விட்டுட்டு வர மனசு வரல. அப்புறம் வந்து எங்கனே நின்றுட்டு இருந்தோம்னா அப்புறம் சாமிக்கு பசிக்குமே அப்படின்னு சொல்லி கூட இப்போ கட்டாயமாக வெளியில் வந்து அப்புறம் வேட்டையாடி அப்புறம் கொண்டு போய் ஊட்டுனார். அதனாலே அந்த சிவலிங்கத்தை கண்ட உடனே அளவில்லாத மகிழ்ச்சி வந்துருச்சு. வராத மனுஷன் வந்தான், வராத மனுஷன் வந்தான், புதிய மனுஷன் வந்தான், உபகாரம் பண்ண மனுஷன் வந்தான், வெகுகாலம் கழித்து வந்தான், அமெரிக்கா பொறுத்து வந்தேன், 10 வருஷம் கழிச்சு வந்தேன், நமக்கு உபகாரம் பண்ண வந்தேன் அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கும்? நமக்கு ஒரு முக்கியமான சமயத்தில் ஒரு உயர்ந்த உபகாரத்தை செய்தால் அந்த மனுஷன் நல்ல ஒரு தரத்துல செல்வத்துல தகுதியில இருக்கிறவனா இருந்து 10 வருஷம் கழிச்சு வந்தான்னு வச்சு என்னமா இருக்கும் மனசு? அளவில்லாத மகிழ்ச்சி. அது போல சிவலிங்கத்தை கண்டாரு, கண்ட உடனே அளவில்லாத மகிழ்ச்சி வந்தது. வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த மகிழ்ச்சியில என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆத்திரக்காரனுக்கு புத்தி விட்டுங்கிற மாதிரி அந்த மகிழ்ச்சியில என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல. தெரியலன்னு பார்த்தாலும் கல்லு கிடஞ்சி செங்கல் கிடஞ்சி எடுத்து அடிச்சாங்க மகிழ்ச்சியில. மாடோ பாடோர்கள் கண்டதனை பதைப்போடு எடுத்தறிந்தார். கல் எடுத்தாரு, சாமி மேல எரிஞ்சாரு. என்ன செய்யறதுன்னு தெரியல, வேற ஒண்ணும் அங்க இல்ல, கல்லு தான் இருந்துச்சு, எடுத்து எரிஞ்சாரு. இது இவர் செயல் அல்ல, இது இவருடைய செயல் அல்ல. தன்னை மறந்து மகிழ்ச்சியிலே சிவானந்தத்திலே திளைத்து செய்கிறார். இவர் தன்னியல்பிலே இருந்தா, தன்னுடைய நினைவில் உள்ளபடி இருந்தா, ஐயோ சாமி மேல கல் எறியலாமா அப்படிங்கிற புத்தி வந்து விளங்குதா. தன் நிலைமை இழந்து சிவவசமாகி தன்வசம் இழந்து பரவசமாகி நின்று தன்வசம் இழந்து பரவசமாகி நின்று கல்லெடுத்து எஞ்சபடியினாலே அது வந்து சிவனுக்கு பிரியமா போச்சு. கல்லு கல்லடி வாங்கிறது பிரியமா போச்சு. அகனறைந்த பேரு வகை அடங்காத ஆதரவால் மகவு மகிழ்ந்து ஓப்பார்கள் வன்மை குறி செயறினார். இகழ்வரையை செய்தாலும் இளம் புதல்வர் பின்பமே நிகழும் அது போலதற்கு நீழையார் தாம் மகிழ்வார். வேற பிள்ளைங்க மேல ஏறி துவைக்குது மிதிக்குதுன்னு வச்சுக்காரு. சின்ன பிள்ளைங்க ஏறி மிதிக்குது துவைக்குது இல்ல, இப்படி கன்னத்துல அடிக்குது. இதெல்லாம் பிள்ளை சின்ன பிள்ளை குறும்புத்தனமா செய்யும். ரெண்டு வயசு பிள்ளை ஒன்றரை வயசு பிள்ளை செய்யுதுன்னா என்ன செய்வாய், அப்ப சந்தோஷப்படுவாரு. அது அப்படியே சொல்றாரு, இளம் புதல்வர்க்கு இன்பமே நிகழும் அதுபோல் அதற்கு நீள் சடையார் தாம் மகிழ்வார். சடையார் மகிழ்ந்தாராம், கல்லடிப்பட்டதுக்கு சந்தோஷம் அடைஞ்சார். அன்று போய் பிற்றனால் அந்நியதி தனையுங்க. இது நயதின்னு, நயதினா காலையில எழுந்த உடனே பூப்பறிப்பது பூசை கொள்ளுவதுங்கிற ஒரு நயதி வச்சிருக்கமா, அது போல செய்து விட்டுதா அடுத்த காரியம் பண்றோம், செய்து விட்டுதா அடுத்த காரியம் பண்றோம் அப்படிங்கிற கொள்கைக்கு வந்துட்டார். நித்தலு நயமம் செய்து நீர்மலர் தூவி சித்தமன்ற வல்லாருக்கருளும் சிவன் கோயில் என்பது சம்பந்தர் தேவாரம். அதனால தினந்தோறும் அதை செய்யணும். அன்று போய் பிற்றனால் அன்னையதிக்கு அணையுங்கால் கொன்றே முடியாது மேல் தான் கல்லறிந்த குறிப்பதனே நின்றுள்ளார். இப்ப நினைவு வந்துருச்சு, கல் எடுக்க போனாரு, கல் எடுத்து சாமி மேல எரியலாமா நினைச்சாரு. இப்ப இப்ப இன்னைக்கு தெரிஞ்சுட்டாரு, இன்னைக்கு சுய நினைவோட இருக்காரு. கல் எடுத்து சாமி மேல எரியலாமா, தெரியலாமா, தெரியக்கூடாது. சரி நேத்து எரிஞ்சது, சரி நேற்று எரிஞ்சது நம்ம இஷ்டத்துக்கு இல்லையே, அவருடைய அருளால தானே எரிஞ்சான். அவன் அருளால அவன் உறங்கி என்றார் போல நம்ம இஷ்டப்படி எடுத்துலையே அவ எரிய வச்சுதானே எரிஞ்சான். அப்ப அதையே கொள்கையா வச்சுக்கலாம். அதை சொல்றாரு, குறிப்பதனை நின்றுணர்வார். எனக்கு அப்போது இது நிகழ்ந்தது அவர் அருளே என்று அதுவே சொன்னாக என்று அது செயலுணர்ந்தார். அப்புறம் போய் கஞ்சி குடிக்கிறோம், சாக்கியர்கள் கஞ்சி குடிப்பார், சாக்கியர்கள் கஞ்சி குடிப்பார். அப்பர் சாமி வாழ்ந்தார். அப்பர் சாமி கல்லினால் எரிந்து கஞ்சி தாமுனுள் சாக்கியானார் நெல்லினார் சொருணாமே நீள் விசுந்து ஆட வைத்தார். எல்லியாங்கெரிகளில் நட்டமாடி குல்லியாம் பண்ணுகந்தார் குறுக்கை விரட்டனாரே என்று அப்புறம் பாடுறார். அப்புறம் காலத்துக்கு அதனாலே இது கல் எடுத்து தெரிஞ்சது அவருடைய அருள்தான் நம்ம இஷ்டத்துக்கு. அப்ப அதையே கொள்கையா வச்சுக்குவோம். தினந்தோறும் போறது கல்லு தெரியறது, அப்புறம் வந்து சாப்பிடும். தொடங்கிய நாள் அருளியா தொழிலொழியா வழி தொடரும் கடன் புரிவார் அது கண்டு கல்லறிவார் துவராடை படம் புனை விடந்து விடார் பசுபதியார் தஞ்சையலை அடங்கலும் என்பது விழுந்தார் ஆதரிதார். அதனால எல்லாமே அவருடைய செயல், எல்லாமே அவருடைய செயல் என்று சொல்லி தினந்தோறும் கல்லறியது. இன்னி எதி பறிவோடு வலுவாமல் ஒரு நாள் தவறாம கல்லில் அடிக்கிறார். ஒரு நாடு தவறாச்சலை போய் பூக்குணர்ந்த ஒரு நாடு ஒழியாமே பூசரை நின்றுந்தான் முடிவுக்கு வருவே என்று சம்பந்தரை சம்பாதிகடாய சொல்லுவது போல தவறாம செய்யும். வழிபாடுன்னா தவறாம செய்யும், வழிபாடுன்னா செய்யும். இப்ப கடை வியாபாரம் வச்சிருக்கிறான்னு வச்சுக்க, வாரத்துக்கு ஒரு நாளைக்கு திறந்து வைக்கலாமா, திறந்தோறும் திறந்து வைக்கணும். வியாபாரம் அதே மாதிரிதான் இப்ப எல்லா தொழில்களும் பயிர் தொழிலும் சரி மற்றும் தொடர்ந்து செய்யும், தொடர்ந்து செய்தால் தானே பலன் கிடைக்கும். அதுபோல தினந்தோறும் வழிபாடு செய்யணும், தினந்தோறும் வழிபாடு செய்யணும். முத்தாவே நாள்தோறும் நீர்மூழ்கி பூப்பறித்து மூன்று போதும் கட்டார்ந்த இண்ட கொண்டு அடிசேர்த்து அந்த நகரமும் கருப்பறியும். முத்தாவே முட்டுப்படுதலே கூடாது. முன்னவனார் கோயில் பூஜைகள் முட்டிடியும் மன்னருக்கு தீவுடன் வாரி வழங்கொண்டு கண்ணன் கனவு முகித்துடும் காசினிக்கு என்ன நம்பி இடித்துரைத்து எடுத்துரைத்தார் என்று முட்டப்படாது. அபரார்த்த பூஷையோ அன்மார்த்த பூஷையோ முட்டப்படாது. தினந்தோறும் செய்து கொண்டே இருக்கணும். அதை இன்னியதை பறிவோடு வலுவாமல் இவர் செய்ய முன்னுகிறு தொண்ட நிலை முடிந்தபடி தான் மொழியில் புண்ணியமை அன்புடனே எழுந்தவனே தூயவருக்கு மன்னபு பூசணையா அன்பு நெறி வளர்க்கிறார். இது சிவருக்கு பூஜையா போச்சு, சிவருமாருக்கு பூஜையா போச்சு. ஆனா இது மாதிரி பூஜை பண்ணாலும் வேற வேறு இல்லை, கல்லில் அடிச்சும் வேற வேறு கிடையாது. கல்லாலே இருந்ததும் அன்பான படிகானில் உயிர்வேடர் செருப்படியும் திருமுடியும் ஏவித்தார். கல்லில் எரிஞ்சாரா, அவர் செருப்பில் வதைச்சாரா, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப நல்லாவே இருக்குதான். நல்லார் மற்ற அவர் செய்ய அன்பாலே நயந்ததனே அல்லாதார் கல்லென்பார் அரணார்க்கு அது வரலாறா. அதனாலே இது அன்பினாலே செய்யப்பட்டபடியினாலே இது கல் மலராகி கண் மலரு கல்லு மலராக ஆகியது. இப்போ மன்மதே மலரு போட்டேன், பூவை போட்டேன், அவனை சாம்பல் ஆகியிருக்காரு. பூவைத்தான் போட்டேன், அவன் கல் வரியில் ஒன்றும் பண்ணல. பூவை போட்டேன், அவன் என்ன பண்ணார், விழித்து பார்த்தாரு சாம்பலம். இப்போ ஒரு கல் எறிஞ்சாரு, இவருக்கு முட்டி கொடுத்தார். அவன் அன்பு இல்லாமல் செஞ்சான், இவர் அன்போடு செஞ்சான். காரணம் அடிப்படை அன்பு. அங்கோருனால் அருளாலே அயர்ந்துள்ள பூன்னு இருந்தார். கல்லில் எரிஞ்சிட்டு தான் கஞ்சி குடிக்கணும், அதான் முறை. அதனால ஒரு நாள் மறந்துட்டு கஞ்சி குடிக்க உட்காரு, மறந்துட்டு கஞ்சி குடிக்க உட்காரு. எங்கள் வீரான் தானே எரியாது அயர்ந்து எரியான் என கஞ்சியும் வச்சுட்டாக உட்கார்ந்து குடிக்க போனார். உடனே சாமியை கல்லில் எரியாமல் நம்ம கஞ்சி குடிக்க உட்காந்துட்டோம், எவ்வளவு கூட்ட பாரு அப்படின்னு செய்ய செஞ்சுட்டு தானே அப்புறம் இந்த கஞ்சி குடிக்கணும். சிவபூஷை செய்யுமன் மற்றொன்றும் செய்ய சிவபூஷை செய்ததும் செய்யும் செய்வ சிவனை சொல்லுங்க. சிவபூஷை செய்யுமன் மற்றொன்றும் செய்ய சிவபூஷை செய்ததும் செய்யுங்க. அதனால சாமியை கல்லில் அடிக்காம வந்து உட்காந்துட்டமே கஞ்சியில் அப்படின்னு உடனே கஞ்சியை வச்சுட்டு குடிக்காம புறப்பட்டு போனார். குங்கியது ஒரு காதலுடன் மிக வரைந்து புறப்பட்டு வெங்கரியின் உரி கொணர்ந்தார் திருமணம் ஏறினார். கொண்டால் ஒரு கல்லெடுத்து குறிகூடு வகை எரிய கஞ்சியை குடிக்காம உட்கார்ந்துட்டு கஞ்சி குடிக்க உட்கார்ந்துட்டு கஞ்சியை வந்து ஒருவாறு அது தள்ளி வச்சுட்டு கஞ்சி குடிக்கிறது ரெண்டாவதா வச்சுக்கிட்டு குடிக்க உட்கார்ந்தவர் நேரா போனாரு. போன உடனே கல்லெடுத்தாரு சாமி மேல கொண்டாது ஒரு கல்லெடுத்து குடிகூடும் வகை எரிய உண்டிவேனை ஒளி தஞ்சி ஓடி ஒரு வேட்கையுடன் கண்டருடன் கண்ணுதலார் கருணை ஒளி திருநோக்கால் தொண்டருகு நெடுசிவில் துணவியோடும் தோன்றினார். இப்படி கஞ்சி குடிக்கிறதே உட்கார்ந்துட்டு குடிக்கிறதை விட்டுட்டு வந்து கல்லெறிகிறானே இவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கு நம்ம மேல. நல்ல அன்பாராச்சு. வேற வேணா கஞ்சி குடிச்சுட்டு அப்புறம் தான் எரியலாம்னு நினைப்பேன், இவன் பாரு கஞ்சியை வச்சுக்கிட்டு குடிக்காம வந்து எரியிறானே அப்படின்னு சந்தோஷம் வந்து உமாதேவியோடு பூதகணங்கள் கூட ரிசவாடத்துல வந்து வேலை காட்சி கொடுப்பாங்க. விளங்குதா? தொண்டர் எதிர் நெடுவிசிமில் துணவியுடன் தோன்றியது. மலவிடமே எழுந்தருளி வந்தது ஒரு செயலாலே கலரடைந்த திருத்தொண்டர் கண்டு கரம் குவித்திறங்கி விழ அருள் நோ கழித்தருளி மிக்க சிவலோகத்தில் பல அடிவை பாங்கருளி பரமர் எழுந்து அதனால காட்சி கொடுத்து அன்பனை நீ தினந்தோறும் தவறாக நம்ம மேல கல்லில் அடித்து விடுகிறாரே நீ சிவில் ஓட்டுவா
4: அப்படின். கடலே மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியேன்
3: என்பது திருத்தோட. அதனால இப்படி அன்பு அடிப்படையே தவிர பொருள் அடிப்படையே அன்பு அடிப்படை எதுகிற பொருள் அடிப்படை. அவ ஒரு வீட்டுக்கு விருந்து போனான். அவ அந்த அவையுடைய பெருமையை கேள்விப்பட்டு கூட்டிட்டு போயிட்டான். அந்த அம்மாவுக்கு சாப்பாடு போட்டா, நல்ல தமிழ் புலமையுடைய பக்தியுடைய சாப்பாடு போட்டா புண்ணியம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். அது வீட்டுக்காரிக்கு தெரியாது, அந்த உண்மை வீட்டுக்காரிக்கு தெரியாது. அவ சூர்பனகி அவன் போனா விருந்து வந்துருச்சான்னு சொல்லி தடா விடா தடா விடான்னு பாத்திரங்களாம் போட்டான். அப்படி கதா விடாங்க போட்டு வேலை சாப்பாட்டை எல்லாம் போட்டா, சாப்பாடெல்லாம் நல்லா பண்ணியிருந்தா, பொரியல் வகை பாயசம் எல்லாம் வச்சா, அது போடுற முறை பரிமாறுற முறை சரியில்லை. கடுப்பா போட்டா, உப்புடன் முகம் அலர்ந்து உபசரித்து உண்மை வேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும். உப்பளம் இடுவாரன்னா முகம் கடுத்து இடுவாராளே கத்திய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என்று சொல்லி வேலை கடுகடுன்னு போட்டா. அவள் நடக்கிறது பேசுறது பார்க்கறது போடுறது எல்லாம் பார்த்துட்டா இருந்தாங்க. பார்த்துட்டு இலையில எல்லாம் பரிமாறியாச்சு. பரிமாறினத பார்த்துட்டு இவனுக்கு சாப்பிட வல்ல பாட்டு வந்துச்சு. காணக்கண் கூசுரே, இலையில பரிமாறியாச்சு சாப்பாட்டை. நல்ல ருசியான சாப்பாடு, நல்ல ருசியான சாப்பாடு, ஆனா அன்பு இல்லாம பரிமாறு. அப்படி பரிமாறினவன அவளுக்கு பாட்டு வந்துச்சு. அது அவைக்கு அவளுக்கெல்லாம் பாட்டு கிடுகிடுன்னு வந்துடும். அது பாட்டுக்கு வந்துடும், பாட்டு அது பாட்டுக்கு வந்துடும். காணக்கண் கூசுரே, அந்த சாப்பாடு கையெடுக்க நானுதே, மோனுக்க வாய் திறக்க மாட்டாதே, வீணுக்கன் என்பெல்லாம் வெற்றி எரியுதே, ஐயையோ அன்பில்லால் இட்டாமது அப்படின்னு பாடிட்டு சாப்பிடல போறா. புல்வேலூர் பூதன் ஒருத்தன், புல்வேலூர் பூதன் ஒருத்தன், அவன் வீட்டுல மாலை வேலையில ராத்திரியில வீட்டு இருந்தான். அவன் இந்த மாதிரி அவன் ஏதோ எவ்வளவு கேள்விப்பட்டு பாம்புறது, அவன் நல்ல உபச்சாரம், பிள்ளைகள் அவன் எல்லாம் சேர்ந்து உபச்சாரம் பண்ணிருக்கிறாங்க. உபச்சாரம் பண்ணி வரகரிசி சோறு, வரகரிசி சோறு கத்திரிக்காயை சுட்டு பிசைஞ்சு புளிக்குழம்பு தெரியும் உங்களுக்கு, கத்திரிக்காய் புளி குழம்பு சுட்டு பதிஞ்சு உங்களுக்கு நல்லா இருக்கு. அதெல்லாம் இப்பெல்லாம் ஒருத்திக்கு வைக்க தெரியல, முன்னெல்லாம் நல்லா வச்சேன். இப்போ சுட்டு பதிஞ்சு புளி குழம்பு வச்சு இந்த வரகரிசி சூ, அதோட அந்த மோர் மூணு நான் மோர் போட்ட போட்ட போட்ட போட்ட போட்ட போட்டேன். இது சாப்பிட போட்டா சாப்பிட்டா சாப்பிட்டேன். அதே வேண்டாம் இல்லை, சாப்பிட்டேன். உபச்சாரம் அதிகம், உபச்சாரம் அன்பு அதான் இருந்துச்சு, அதோட அன்பு இருந்துச்சு, அதான் இருந்துச்சு, அதோட அன்பு இருந்தது, ருசியா இருந்துச்சு. சாப்பிட்டு போட்டு பாடினேன், அங்கேயும் பாட்டு பாடாம விட பாட்டு எப்படி தெரியுமா, வரகரிசி சோறும் வலுதுன்னு அங்காய் வலுதுனா கத்திரிக்காய், வலுதுன்னு அங்காய் வாட்டும் பாட்டுன்னா சுட்டு பண்ணு, வரகரிசி சோறும் வலுதுன்னு அங்காய் வாட்டும், முறம் முரணது புளித்த மோரும் திறமுடனே, புல்வேலூர் பூதம் புகழ்ந்து பறிந்திட்ட சோறு எல்லா உலகம் பெறும். அன்பு, அன்பு இருந்ததுனால அது புளிப்பு தெரியல, அன்பு இல்லாமல் அது ருசி தெரியல. அன்பு இருந்தபடியினாலே புளிப்பு தெரியல, அன்பு இல்லாமையினாலே அது ருசி தெரியல. அன்பு இருந்தபடியினாலே இது கல்லு மலராது, உடனே கூப்பிட்டு முடியுது விளங்குல. அதனால இதெல்லாம் இல்லாத ஒரு தத்துவத்தை உடைய சிறப்பான வரலாறு. ஆதியார் தம்மையினாலும் கல்லறிந்து அணுகப்பெற்ற கோதில்கள் தொண்டர் கொண்ட குறிப்பினை அவருக்கு நல்கும். சோதியார் அறிதலின்றி துணிவதன் அவர்களால் கூடி வீதின நீக்கலுக்கும் சிறப்புலியாரை சித்தி. அதனால இப்படி சிவபெருமான் மேல கல்லறிந்த குறிப்பு அதனுடைய உண்மை அவருக்கு தான் தெரியுமே தவிர சாதாரணமானது அறிய முடியாது அப்படின்னு சேர்க்கிறார் முடிச்சு. அதுக்கு மேல சிறப்புலி நான் நிறைய சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு சேர்க்கிறார். இதை பத்தி நிறைய பேர் இந்த கல்லறிஞ்சதை பத்தி பாராட்டி பாடியிருக்காங்க, கல்லறிஞ்சதை பத்தி பாராட்டி பாடியிருக்காங்க. எல்லாம் வணங்குதா தாய்மானார் வாடுறாரு.

0: கனி மதுர செல்லால் துதித்தோம் நற்பச்சிலை தூவியும் தொண்டரின எல்லாம் பிழைத்தனர் அன்பற்ற நான் இனி செய்வேன் நேர் நின்ற முக்கட்குருமணியே
1: பட்டினத்தால் உள்ளாலடிக்க செருப்பால் உதைக்க விகுந்துருவன் கல்லாலெறிய
0: பெரம்பாலடிக்க கனி வந்து கூர்ந்து அல்லார் குளித்தில்லை அம்பாலாவதற்கு ஒரு அன்னை பிதா இல்லாததால் அல்லவோ இறைவா கட்சி
1: ஏகம்பேல திருவடியில பூவை போட்டு பரந்த முகழ் திருவங்கை பழமலையார் கவச்சிருத்து பதத்து நின்று சுரிந்து மணின் திறந்திடவும் நமக்கர் உள்ள சிறிது முழந்துணிந்தாரல்ல திருந்தவைய பித்தனென வைது கல்லால் இருந்து பெருஞ்சிலையால் அறந்தையின்மை கழுதி என்பவர் கண்டி அவர் அளித்தார் அப்படி ஒரு சொல்வாங்க. பூவை போட்டு கும்பிட்டு இருந்தா அருள் கொடுக்க மாட்டேன், சபையில பித்தான்னு வையணும், கல்லில் அடிக்கணும், செருப்பில் அடிக்கணும், இப்படி அடிச்சா தேவை அருள் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு உலக வருவாங்க.
0: பரந்த திருவங்கை பழமலையார் சபை துதித்து பதத்து நின்பு சுருந்துருந்து வந்திருந்திடம் நமக்கு அருள சிறிது மூலம் துணிந்தார். திருந்தவையில் திட்டனவைது கல்லால் இருந்து பெருஞ்சிலையார் மோதி அறந்தையின்மை கதிதருதி என்பவர் கல்வி அவர் அளித்தார்.
1: புலவர்கள் பாடி மழுகிறார், இப்படி எல்லாம் பாடி இவருடைய சிறப்பை அன்பை புகழ்ந்து பாடி மழுகிறார். ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு சாக்கிய நாயனார் புராணம் நிறைவேறியது. அடுத்த புலவர் ஒரு சிறப்புரி நாயனார் புராணம் திருவருளாலே சந்திப்போம் சிந்திப்போம் என்று இந்த அளவிலே இது நிறைவு செய்கிறது.
0: நினைத்ததெத்தனையில் தவறாமல் விளைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவமுற்றியாமல் கதித்த நித்திய தருள் வாயே மணி சர்வத்தருதமை பிரியோனை மதித்த முத்தமளி பெரியோனை செனித்த புத்திரரில் சிறியோனை திருத்தணி பதியில் பெருமாடேவான் முயல் வளாது வீகம் அழிவளஞ்சுரக்க மன்னன் போன் முறையரசு ஐயோ குறைவிராது உயிரில் வாழ நான் வரை அரங்கடோ கணத்தோ வெள்ளி வலியம் என்று தெய்வ நீதி விளங்கு உலகம் எல்லா நம பார்வதி
2: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருவாசக விளக்க உரை, வழங்குபவர் சிவத்திரு ரா மா வெள்ளைவாரணர் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய.
3: நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி சதகம் என்ற பகுதியை நாம் நோக்கி வருகிறோம். சதகம் என்ற சொல்லுக்கு 100 பாடல்கள் கொண்ட பகுதி என்று பொருள். அந்த 100 பாடல்களும் 10-10 பாடல்களாக 10 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் 3 பகுதிகள் நாம் நிறைவு செய்து இப்பொழுது 4வதாகிய பகுதிக்கு வருகிறோம். இந்த 4வது பகுதிக்கு ஆத்மசுத்தி என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஆத்மசுத்தி என்பது 10 விதமான காரியங்களிலே ஒன்று. சைவ சித்தாந்தத்தில் தசகாரியம் என்று சொல்லப்பெறும். அந்த தசகாரியம் என்பது என்ன என்று கேட்டால், முதலிலே மலங்களாக இருக்கின்றவைகளை பற்றி 3 காரியங்களும், ஆன்மாவை பற்றியனவாக ஒரு 3 காரியங்களும், இறைவனை பற்றியனவாக 4 காரியங்களும், ஆக மொத்தம் 10 காரியங்களை தசகாரியம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இந்த பாசங்களிலே மாயை என்பது ஆன்மாவோடு சம்பந்தம் உடையது. அந்த மாயைதான் 24 தத்துவங்களாக பரிணமித்து இந்த பூ உலகாக விரிந்து நிற்கிறது. இந்த 24க்கு மேல் இருக்கிற தத்துவங்கள் நித்யா தத்துவம், அதற்கு மேலே இருக்கிற 5 தத்துவம் சிவ தத்துவம். ஆக 36 தத்துவங்கள். இந்த தத்துவங்களை பற்றி முதலிலே தெரிந்து கொள்வது இருக்கிறதே அந்த தத்துவ காட்சி என்று சொல்லுவார்கள். அதுபோல இரண்டாவது பிரிவாகிய ஆத்மாவினுடைய இயல்பு என்ன என்பதை மேலோட்டமாக தெரிந்து கொள்வதற்கு ஆத்ம தரிசனம் என்று சொல்வார்கள். அதுபோல சிவனுடைய இலக்கணங்களை தெரிந்து கொள்வது அங்கே சிவ தரிசனம் என்று சொல்வார். இது 3 பகுதியிலும் முதலில் வருகின்ற ஒன்று. இரண்டாவது, அந்த ஆத்மாவினுடைய இயல்பையே அறிந்து இன்னும் கொஞ்சம் விளங்குவதும். 3வது, அந்த நிலையிலிருந்து நீங்கி அடுத்த நிலைக்கு வருவது. அந்த தத்துவத்தை தெரிந்து கொள்கிறோம், அதன் பிறகு தத்துவத்தினுடைய இடத்திலிருந்து நாம் விடுபட முயற்சிக்கிறோம், பிறகு தத்துவத்திலிருந்து விடுபட்டு அடுத்த நிலைக்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால் அந்த தத்துவத்திலிருந்து விடுபடுவதைத்தான் தத்துவ சுத்தி என்று சொல்கிறோம். அதுபோல ஒரு ஆன்மாவானது ஆன்ம இயல்பிலிருந்து விடுபட்டு அடுத்தது சிவனிடத்திலே சென்று அது சேர்கிற நிலை, அதை ஆத்ம சுத்தி என்று சொல்கிறோம். ஆத்ம சுத்தி என்பது 6வது காரியம். இந்த 6க்கு அடுத்த 7வது தான் சிவ தர்சனம் என்று சொல்வது. அதிலே ஆத்மாவானது தன்னுடைய இயல்புகளை எல்லாம் நீங்கி இறைமயமாக போவதற்காக இறைவனை அறிந்து கொள்கிற நிலையிலே போய் சேருகிற ஒரு கட்டம், அந்த 6வது கட்டத்தை தசகாரியத்திலே ஆத்ம சுத்தி என்று சொல்கிறோம். அந்த நிலையை வைத்து இந்த 10 பாடல்களுக்கு பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆத்மா சுத்தி அடைய வேண்டுமானால் இறைவனிடத்திலே பக்தி பண்ண வேண்டும். அப்படி பக்தி பண்ணுவது எந்தெந்த விதத்தினாலே இறைவனிடத்திலே பக்தி பண்ணலாம், அது பல நூல்கள்ல நாம் பார்த்து படிக்கிறோம். புராண கதைகளிலே ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக பக்தி செய்திருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ மாணிக்கவாசகர் பக்தி நிலையை சொல்லுகிற போது, நான் இதை செய்யவில்லை செய்யவில்லை என்று பக்திக்கு எதிர்நிலையில் தான் இருப்பதை சொல்லி பக்தினா என்னங்கிறத நமக்கு தெரிவிக்கிறேன். ஆகவே தான் எதிர்நிலையிலே நின்று கூறி பக்தியை நமக்கு தெளிவுபடுத்துகிற பகுதிதான் இந்த ஆத்ம சுத்திக்கு வழியாக அமைகிறது. அதில் முதல் பாடலை நாம் பார்க்கிறோம். மிக உயர்ந்த ஒரு பாடலாக இதை கருத வேண்டி இருக்கும்.

தன் மனத்தை விழித்து நீ பக்திக்காக இவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டும், அதில் ஒன்றை கூட நீ செய்யவில்லையே, நான் உன்னோடு சேர்ந்து என்ன காரியத்தை சாதிக்கப் போகிறேன் என்று அவர் வருந்துகிறார். துணையிலி பிணநெஞ்சே, இறைவனை தவிர வேறு துணையில்லாத ஏ நெஞ்சமே, பிணநெஞ்சே உணர்ச்சியற்ற போன மனமே. பிணம் மனிதனைப் போல கண் கை கால் மூக்கு எல்லாம் பெற்றிருந்தும் எந்த உணர்ச்சியும் இல்லை, பார்க்க முடியாது, கேட்க முடியாது, கையால் தொட்டால் உணர முடியாது, எல்லா உணர்வும் இழந்து போன ஒன்று. அதுபோல இந்த நெஞ்சும் இறைவனிடத்திலே செல்லாமையாலே எந்த உணர்வு வற்று போனது என்பதை சொல்லுவதற்கு பிண நெஞ்சே என்று அழைக்கிறார். உனக்கு வேறு துணை இல்லை, ஏனென்றால் நீ எந்த காரியத்தையும் செய்ததாக தெரியவில்லை. என்னென்ன செய்ய வேண்டும்? இறைவன் சந்நிதியிலே போய் நின்று முதல்ல கூத்தாட வேண்டும். ஆனால் நீ ஆடினாய? ஆடவில்லை. ஆடுகின்றிலை கூத்து கூத்து ஆட்டுகின்றிலை, நீ இறைவன் முன் கூத்தாடவில்லை. உடையான் கழக்கு அன்பிலை, அந்த இறைவனுடைய திருவடியிலே உன் மனதில் அன்பு என்பது இல்லை. இந்த பாட்டை மற்றவர்கள் என்ன பண்ணி விடுகிறார்கள், படிக்கிற போது ஆடுகின்றிலை என்று நிறுத்தி விடுகிறார்கள். கூத்துடையான் தனக்கு அன்பிலை என்று சேர்த்து படிக்கிறார்கள். கூத்துடையான் என்றால் நடராஜ பெருமான். நடராஜ பெருமானிடத்திலே உன் கழக்கு அன்பில்லை என்று சொல்வது சரி, நல்லா இருக்கு. ஆனா ஆடுகின்றிலை என்ன, ஆடுகின்றில்லை என்ற ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு விடையில்லாமல் போகும். கூத்துடையான் என்ற வார்த்தையை இரண்டாக பிரித்து ஆடுகின்றிலை கூத்து உடையான் கழற்கு அன்பிலை என்று படித்தோமானால் பொருள் சிறப்பாக வரும். மேலும் இங்கே நடராஜாவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பொதுவாக இறைவனை சொல்லணும். உடையான் என்று சொன்னால் போதும், தான் அடிமை, அவன் ஆண்டான், ஆண்டானிடத்தில் உனக்கு அன்பில்லை என்று சொன்னால் போதும். கூத்துடையான் என்று சேர்த்து பேச வேண்டிய இடம் இல்லை என்ற, இதுக்கு முன்னோ பின்னோ ராஜா பற்றிய பேச்சே இல்லை இந்த பாடல்கள்ல. ஆகவே பல பேர் அந்த பாட்டை அப்படியே படிக்கிற ஆடுகின்றிலை நிறுத்திட்டு கூத்துடையான் தனக்கு அன்பிலைனே சேர்த்து படிச்சுட்டே அத நடராஜாங்கிற அர்த்தத்திலேயே படிக்கிறார்கள். அப்படி பிரிக்கப்படாது. பிரிக்கிற போது கூட சொற்களை எந்த இடத்துல எதை சேர்த்து பிரிச்சு படிக்கணும், அப்பதான் பொருள் சிறக்கும் என்பதை அறிந்து பார்க்கிறது இல்லை. இப்ப நாம் என்ன செய்கிறோம்? ஆடுகின்றிலை கூத்து நீ கூத்தாடவில்லை, உடையான் கழற்கு அன்பு இல்லை, உன்னை உடையவனாகிய எஜமானனாக இருக்கிற அந்த இறைவனுடைய திருவடியிலே உனக்கு அன்பில்லை. என்பு உருகி பாடுகின்றிலை, நீ அந்த இறைவனை பற்றி பாடுகிறாயா? எப்படி பாடணும்? எலும்பு உருகணும். நீ பாடும்போது கசிந்து கசிந்து உருகி பாட வேண்டும். அந்த உருக்கம் உனக்கு இருக்கிறதா? இல்லை. என்பு உருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை. ஆஹா ஆஹா, நான் இறைவனை நினைக்கலையே, மறந்துட்டனே என்று சொல்லி ஒரு பத பதைப்பு உன் உடம்பிலே ஏற்படுகிறதா, நடுக்கம் உண்டாகிறதா? அதுவும் இல்லை. பணிகிலை, இறைவனுடைய சன்னிதானத்துக்கு போகி அங்கே வீழ்ந்து நமஸ்காரம் பண்ணவில்லை, பணிகிலை நமஸ்காரம் செய்யது. பாதமலர் சூடுகின்றதிங்கிலை, அந்த சிவபெருமானுடைய திருவடியிலே உன் தலையை கொண்டு போய் வைத்து நீ வணங்க வேண்டும். அப்படி வணங்கும் போது உன் தலையிலே அந்த பாதமலர் படியும். அந்த பாதமலரை உன் தலையில் நீ சூட்டிக் கொள்ளவில்லை என்றால் பாதமலர் உன் தலையை வைத்து வணங்கவில்லை என்று சொல்லுகிறார். சரி, நீ இறைவன் திருவடியிலே உன் தலை தாழ்த்தி வணங்காமல் போகட்டும், ரெண்டு பூவையாவது பறித்து அந்த திருவடிக்கு நீ சாட்டினாயா? சூட்டுகின்றதும் இலை பாதம் மலர் சூட்டுகின்றதும் இலை, அது ரெண்டா பிரிக்கணும். பாதமலர் சூடுகின்றிலை, பாதமலர் சூட்டுகின்றதும் இலை. அந்த இடத்துல பாதமலர் என்பது ரெண்டு இடங்கள்ல சேரும். பாதம் மலர், இந்த ரெண்டு சொல் பாதமலர்னு சேர்த்து படிச்சோம்னா திருவடியாகிய தாமரை. அந்த திருவடியாகிய தாமரையை
சூடுகின்றிலை உன் தலையிலே சூட்டிக் கொள்ள அந்த திருவடியில் காலில் விழுந்து நீ வணங்கவில்லை என்று சொன்னார். அப்புறம் பாத மலர் சூட்டுகின்றது விலை பாதம் பாதத்தில் மலர் சூட்டுகின்றது விலை நீ பூவை கொண்டு போய் சாத்தல, அந்த சிவபெருமானுடைய திருவடிக்கு பூ பறித்து அர்ச்சனை செய்யவில்லை. ஆகவே அந்த பாதமலர் என்ற ஒன்றை ரெண்டிடத்திலே பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். இதை இரட்டுற மொழிதல் என்பார்கள். ஒரு சொல்லே ரெண்டிடத்துல போய் வேறு வேறு பொருளை கொடுக்குமானால் இரட்டுற மொழிகள். துணையிலி பிண நெஞ்சே தேடுகின்றிலை. அந்த இறைவன் எங்கிருக்கான், எங்கிருக்கிறான், எங்கிருக்கிறான் என்று தேடி பார்த்தாயா? கேள்வி கேட்டியா? உனக்கு தெரியல, பெரிய உள்ளத்துல போய் இறைவன் எங்கிருக்கிறான், இறைவன் என்கிறான் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா என்று நீங்கள் தேடிக்கொண்டு போனியா? உங்க வீட்டுல ஒரு பிள்ளையை காணுன்னா எத்தனை இடத்துல கேட்க தேடுறீங்க? ஒவ்வொரு பாத்தி பாத்தீங்களா, என் குழந்தைய பாத்தீங்களா, இந்த பக்கம் போச்சான்னு கேக்குறீங்களே. அது போல இறைவனை எங்க இருக்கிறான், எங்க இருக்கிறான் என்று நீ கேட்டிருக்கிறாயா, தேடினாயா என்று கேட்ட. தேடுகின்றிலை தெருவுதோறு அலரிலை. தெருவில நின்று இறைவனே உன்னை காண முடியே, நீ எங்க இருக்கிறே, எங்க இருக்கிறேன்னாவது சத்தம் போட்டு கூனியா? பிள்ளைய காணுன்னா தெருவுல இருந்து பிள்ளைய

அப்படியான இந்த பாட்டுல பக்தி நெறி என்னென்ன என்பதை எதிர்நிறையாக சொல்ற. அதாவது ஆடு இந்திலை கூத்துனா கூத்தாட வேண்டும், அது ஒரு பக்தி. உடையான் கிழக்கு அன்பிலைன்னா கிழக்கு அன்பு வைக்க வேண்டும். என்பொருகி பாடுகின்றலைனா பாட வேண்டும். பதைப்பதும் செய்களை பதைக்க வேண்டும், அதான் மெய்தான் அரும்பி. உடம்பு அப்படியே மயிர்கூச்சு எடுக்கிறது, விதிர் விதிர்ப்பு என்றார்கள். அந்த விதிர் விதிர்ப்புன்னு சொல்றதுதான் இங்க பதை பதைத்தல். பணிகளை அவனுக்கு வணக்கம் செலுத்தும், பாதமலர் சூடுதல், அந்த இறைவன் காலில் விழுந்து காலில் தலைய வச்சு வணங்குதல். சூட்டுகின்றது மேலே இறைவனுடைய திருவடிக்கு நீ மலரும் சூட்டவில்லை. தேடுகின்றலை அவ தேடணும், தெருவுதோல் அலற வேண்டும். இத்தனையும் நாம் செய்ய வேண்டிய பக்தி நெறி காரியங்கள் என்பதை இந்த பாட்டுல அவர் தொகுத்து காட்டினார். இனி அடுத்த பாடலுக்கு வருகிறோம்.

இங்கே இந்த மனத்தை பார்த்து சொல்ற, மனமே நாம் எப்படி இருந்தோம், இறைவன் நம்மை எப்படி வந்து ஆட்கொண்டார். அறிவில்லாத எனை, ஒரு அறிவும் இல்லாது இந்த ஞானம், கடவுளை பற்றியது எதுவுமே அறிய தெரியாதவனாக நான் இருந்தேன். அப்படி இருந்த என்னை புகுந்து என் உள்ளத்துறையே அவன் புகுந்தான். ஆண்டு கொண்டு என்னை தனக்கு அடிமையாகவும் ஆட்கொண்டான். அந்த இறைவன் என்னை அடிமையாக ஆட்கொண்டு அறிவதை அருளி, நான் என்ன அறிந்து கொள்ள வேண்டுமோ அத்தனையும் அருளினான். அறிவதை அருளி, எனக்கு அறிய வேண்டிய சாஸ்திரம் எது தெரிந்து கொள்ள வேண்டுமோ, எனக்கு எதில் ஐயப்பாடு இருந்ததோ அதையெல்லாம் எனக்கு தெரிவித்தான். இதைத்தான் காட்டாதனவெல்லாம் காட்டி என்று மற்ற இடங்களிலே சொல்ற. அந்த இறைவன் தனக்கு காட்டாதவற்றையெல்லாம், இதற்கு முன் அவருக்கு அந்த இறைவன் அறிவிக்காத செய்திகளை எல்லாம் அவனுக்கு அறித்தான். அறிவதை அருளி மேல் நெறியலாம் புலமாக்கிய எந்தையை, மேல் நெறி, மேல் நெறி என்பது மிக உயர்ந்த நெறி, அதான் மோட்சத்தை அடைவதற்குரிய வழி. அந்த மோட்சத்தை அடைவதற்குரிய வழி நாலு இருக்கு, சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த நாளிலே மேல் நெறி, அதாவது ஞானம், ஞான நெறி. மேல் நெறியலாம், ஞான நெறிக்கு உரியதாயிருக்கிற செய்திகளை எல்லாம் புலமாக்கிய எனக்கு தெளிவுபடுத்தின, புலமாக்குதலாம் புலப்படுத்தினாய், எனக்கு அறியும்படி வைத்தாய். ஞான மார்க்கத்தை எனக்கு மிக தெளிவாக விளக்கி அருளினாய் என்று சொல்ற. மாணிக்கவாசகர் சென்றது ஞான மார்க்கம். அந்த ஞான மார்க்கத்தில் அவருக்கு என்னென்ன இடத்தில் சந்தேகமோ அத்தனை சந்தேகத்தையும் தீர்த்து அந்த ஞான மார்க்கமாகிய நெறியை புலப்படுத்தினான், நல்லா விளங்க வைத்து விட்டான். புலம் ஆக்கிய எந்தையை, அப்படி எனக்கு உபகாரம் செய்தானே அந்த தலைவன், அவனை மனமே நீ மறக்கலாமா? அதான் அவன் கேட்க வர. இரண்டாவது, பந்தனை அறுப்பானை, இனிமேல் நமக்கு ஒரு காரியம் செய்ய போறான். நாம் இந்த உடம்போடு கூடி இருக்கிறதாகிய அந்த பந்தம், உலகத்திலே பிறந்திருப்பதாகிய பிறவி என்ற பந்தம், அந்த பந்தத்தையும் அறுக்க காத்து கொண்டிருக்கிறான். பிறவியாகிய பந்தத்தை அறுக்க போகிறான். பந்தனை அறுப்பானை, பந்தனைன்னா கட்டு, பிறவி என்ற கட்டு. அந்த பிறவியாகிய கட்டை அறுக்க போகின்றவனை, பிரிவிலாத இன்னருள்கள் பெற்றிருந்தும், அவனிடத்தில் இருந்து இத்தனை திருவருளையை நீ பெற்றுவிட்டாய். அப்படி பெற்றிருந்தும் பிரிவிலாத இன்னருள், இன்னருள் என்று சொல்லுகின்றது இறைவனிடத்திலிருந்து கிடைக்கிற ஒரு பெரிய விஷயம். அதே சமயத்தில் பாதி தூரம் கிடைச்சி அப்புறம் கைவிட்டு போகிறது அல்ல, எப்பொழுதுமே நம்மிடத்தில் நிலைத்திருக்க போவது. அதனாலே பிரிவில்லாத இன்னருள், நமக்கு வந்த அருள் பிறகு திரும்பி போகாது, நம்மிடத்திலே நிலைத்திருக்கும். நிலைத்திருப்பதாகிய திருவருளை நீ பெற்றிருந்தும் மாறாடி, இன்னும் உனக்கு சந்தேகம், மனமே உனக்கு சந்தேகம் வந்துடுச்சு, மாறாடுதியே, என்ன மாறாடுது மனம், மோட்சத்துக்கு போவோமா, மறுபடியும் இந்த பூலோகத்தில் இருப்போமா, இங்க கொஞ்சம் தான் சௌக்கியமா, வீடு வாசலோடு மனைவி மக்களோடு சொத்து சொந்த

குடும்பத்தோடு செல்வங்களோடு சௌக்கியமான சாப்பாட்டோடு இருப்புமா, இல்ல கோயில் குளத்துக்கு போய் சாமியை அடைவதற்கு வழி தேடுவோமான்னு இப்படி மாறாட்டம் வந்து. இறைவனிடத்துல போய் அவர் உபதேசம் பண்ணி அந்த மனசை நல்லா தேத்தி விட்டுருக்கார். தேத்தி விட்டும் கூட மறுபடியும் அந்த மனசு என்ன பண்ணுதான், இங்க போவோமா அங்க போவோமான்னு மாறாடுகிறது. மாறாடு தீப்பின நெஞ்சேயே கிரியலாம் மிக. உன்னோடு நான் வாழற போது எனக்கு என்ன பண்ணுகிறாய், நீ எனக்கு வஞ்சகம் செய்கிறாய். கிரியினா வஞ்சகம். கிரியலாம் எல்லா விதமான வஞ்சகங்களும் மிக என்னிடத்திலே அதிகமாக போகும்படி செய்து விடுகிறாய். கிரியலாம் மிக கீழ்படுத்தாய். இந்த வஞ்சகம் செய்து என்னை உண்மையை பொய்யென்று மறைத்து மோட்ச நெறிக்கு போகிற இருக்கிற என்ன, மோட்சமாவது ஒன்னாவது இந்த உலகத்தில் இருக்கிறத விட்டுட்டு நீ இல்லாததை போய் ஏன் அனுபவிக்கிறேன், நமக்கு பொய்யா பேசிச்சு அந்த மனம். இவரிடத்துல என்ன சொல்லிச்சு, மோட்சம் என்பது இன்னும் காண முடியாத ஒன்று, இப்போ நேர உலகத்துல எவ்வளவு இன்பத்தை பாக்குறோம், இதை விட எங்க இருக்கு போகுது அது என்று நம்மிடத்துல அது பேசி மனசு பேசி வஞ்சகமா நம்மிடத்துல பேசி அந்த மன நம்ம திருப்பி பூலோகத்து வாழ்க்கைக்கு இழுத்துக்குதான். அதாம் கிரியலாம் மிக வஞ்சகம் மிகும்படி கீழ்படுத்தாய். மறுபடியும் இந்த பூலோக வாழ்க்கையிலே வாழ என்ன வைத்து விட்டாய், கெடுத்தாய், என்னை சுத்தமா கெடுத்து விட்டாய். நான் மோட்சத்துக்கு போறதுக்கு முடியாம இறைவனை சார முடியாமல் என்னை கெடுத்தது நீதான் என்று மனத்தின் மேலே பழி போடுகிற, கெடுத்தாய் என்னை கெடுமாறே, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நான் கெட்டு போகும்படி என்னை நீ கெடுத்தவன் நீதான், மனமே நீதான் என்னை கெட்டு விட்டாய் என்று இந்த பாட்டிலே சொல்றேன். அப்போ இறைவனிடத்திலே தான் அன்பு கொள்ள வேண்டியதற்கு காரணம் சொல்லி அவ்வளவு இருந்தும் கூட இந்த மனம் தவறிலே தவறு பக்கம் வந்து மாறாடி இவரை கெட்ட வழிக்கு இழுத்து விட்டது என்று மனத்தினுடைய வலிமையை பேசி பக்திக்கு எதிர்கட்சியில நிற்பது மனம். அதனால என்ன தெரிகிறது என்றால், பக்தியை செய்ய விடாம தடுக்கிறது மனம். மனம் வேற பக்கம் அழுத்து பக்திக்கு போக விடாம பண்ணிடும். மாறி நின்று என்னை கிட கடந்து

0: மாறி நின்று மோட்ச நெறிக்கு எதிராக மாறி நின்று கொண்டு இயல்புக்கு மாறாக இருந்து நன்னெறிக்கு மாறாக இருந்து கொண்டு இது மனம் மாறி நிற்கிறத சொல்ற. மாறி நின்று என்னை கெட கிடந்து என்னை கெட்டு போகும்படியாக என் உள்ளத்தில் எனக்குள்ளேயே நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என்னை கெடுக்கிறதுக்கு நீ வெளியிலே கூட இல்லை, எனக்குள்ளேயே ஆளாக இருக்கிறாய். உள்ளுக்குள்ள ஆளாக இருந்தே அணையை அவ்வளவு கெடுதி செய்கின்றவையாய் இருக்கிறாய். எம் மதியிலி மடனஞ்சேகே அறிவில்லாத மூடனஞ்சே. மடனஞ்சு என்பது மூட நெஞ்சு. அதைத்தான் மற்றவர்களும் கூட சங்கராச்சாரிய கூட மூடமதே மூடமதே என்று அவருடைய சுலோகங்கள்ல பல இடத்துல சொல்லுவார். அதான் அது நெஞ்சு கெட்ட வழிக்கு கொண்டு போறதுனாலே நல்லதை அறியாமல் போனது மடமை உடையது மட நெஞ்சு அறியாத நெஞ்சு என்று அதை சொல்லுவது வழக்கம். தேறுகின்றிலம் இனி உனை மனமே இனிமே உன்னை நம்ப மாட்டேன். இப்ப சொல்றார் மாணிக்க வாசகர் தன் மனசே பார்த்து சொல், நான் இதுவரை உன்னை நம்பி இருந்தேன், என்ன நீ நல்ல வழி கொண்டு போவேன்னு நீ மாறி நிற்கிறாய், பக்திக்கு வர மறுக்கிறாய், அதனாலே இனி உனை தேறுகின்றோம், இனிமேல் உன்னை நான் தெரிய மாட்டேன், நீ எனக்கு உதவி செய்வாய் என்று நம்ப மாட்டேன். ஏனென்றால் சிக்கன சிவன் அவன் திரள் தோல் மேல் நீரு நின்றது கண்டானே. சில நாட்கு முன்னே அந்த சிவபெருமான் குருநாதராக வந்தார், வந்தவரை நீ தான் பார்த்தாய். அந்த சிவபெருமானுடைய தோல்ல என்ன பூச்சி இருந்தார், சக்கச்சுவேன்னு உடம்புல அந்த விபூதி நிறைய பூச்சி இருந்தாரே, அந்த உருவத்தை நீ பார்த்தாய் அல்லவா. சிவன் அவன் திரள் தோல் மேல், சிவனுடைய திரண்ட தோளின் மேலே. சிவன் என்பது இங்க குருநாதரத்தான் சொல்றார். குருநாதர் வேறு சிவன் வேறுன்னு நினைக்க மாட்டார். குருநாதரே சிவன், சிவன் தான் குருநாதர். ஏன்னா சிவன் தான் குருநாதரா வந்திருக்கான். சிவன் அவன் திரள் தோல் மேல் நீரு நின்றது கண்டானை. விபூதி பூச்சி இருக்கிறத நீ பார்த்தீ. அப்ப விபூதி பூச்சியனுடைய நோக்கம் என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அழிஞ்சு கடைசியில் சாம்பலா போகும் என்பதுதானே அர்த்தம். உலகப் பொருள் எல்லாம் அழியக்கூடியன, இறைவன் ஒருவன் தான் அழியாதவன். அழிவதும் அழியாததும் இன்னதென்று அறிவதுதான் ஞான மார்க்கம். ஞானம் என்று தெரிந்து கொள்ளுகிற தெளிவு எதுவென்றால் எது அழியும் எது அழியாது என்றதை திண்ணமாக தெரிந்து கொள்ளும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் ஒரு காலத்தில் அழிந்துவிடும், ஆனால் இறைவன் அழிய மாட்டான். இறைவனிடத்தில் இருக்கிற பேரின்பம் அழியாது, நிலையானது என்று இதை தெரிந்து கொள்ளும். அதை சொல்றாரு சிவபெருமான் தோல்ல நீர் இருந்தது தெரியும் இல்லையா, அந்த திருநீர் எதை காட்டுது, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருளும் சர்வசங்கார காலத்துல அழிஞ்சு போகும், அடிஞ்சு சாம்பலாகும், அந்த சாம்பலத்தான் சிவபெருமான் பூச்சி இருக்கிறான். அப்ப சாம்பல பூச்சி இருக்கிறதுக்கு என்ன தெரிந்து கொள்ளும், நீ உலக பொருள் எல்லாம் அழிந்து விடும், அந்த பூச்சியை இறைவன் தான் அழியாதவன் என்று அறியணுமா அல்லையா என்று அவர் கேட்கிறார். நீரு நின்றது கண்டனை ஆயினும் அவ தெரிஞ்சும் கூட இதிலிருந்து அழியாததும் அறிவதும் என்னதென்று நீ தெரிந்தும் கூட நெக்கு இலை அந்த இறைவனை பார்த்து உன் உள்ளம் உருகவில்லை. இக்காயம் கீறுகின்றிலை, இந்த உடம்ப வேண்டாம் என்று உதறி தள்ளவில்லை. இக்காயம் இந்த உடம்பை கீறுதல் என்றால் தள்ளி விடுதல், நாம் வேறு உடம்பு வேறு என்று பிரிக்கிற, இந்த உடம்பு நமக்கு தேவையில்லை என்று நீ இதான் முடிவு பண்ணிருக்கியா மனமே, நீ இந்த உடம்பு வேணாம் என்று நீ இன்னும் முடிவெடுக்கலையே என்று கேட்கிற. கீறுகின்றிலை கெடுவதுன் பரிசு இது, நீ இந்த உடம்புடையே வாழணும்னு விரும்புறதுனால உன் பரிசு கெடுவது, அதாவது உன் தன்மை கெட்ட வழியானது. இந்த உடம்பு வேண்டாம் என்று நீ என்னைக்கு நினைக்கிறியோ அப்பதான் மோட்சம் போக முடியும். உடம்போடு நீ வாழ வேண்டும் என்று நினைத்தால் இது இந்த பரிசு இந்த இயல்பு கெடுவது கெட்ட வழிதான். கேட்கவும் தில்லே நீ மனமே, இதுவரை நீ சொன்னதை ஏதோ நம்பிட்டு இருந்தேன், இனிமே நீ எதை சொன்னாலும் நம்ப மாட்டேன். அழிந்து போகக்கூடியதை போய் அழியாது அழியாதுன்னு சொல்லி என்ன இந்த உலகத்துல வச்சு ஏமாத்துற, அதனால் மனமே உன்னை நான் நம்ப மாட்டேன் என்று சொன்ன. மனமே கெடுவாயீ, கிற்றவா என்பது வெறுத்தது, கிற்றதுனா வெறுத்தது. கிற்றவா நீ வெறுத்ததுண்டா, இந்த உலகத்தில் உள்ள பொருளை வெறுத்ததுண்டா. மனமே கெடுவாய், நீ இன்னும் எதையும் வெறுக்கவில்லை, அதனால் நீ அழிந்து போவாய். உடையான் அடிநாயேனை, அந்த இறைவன் குருநாதரா வந்தான், நாயேனாகிய என்னை என்ன செய்தான், விற்க சொன்னான், விற்று என்னை விலைக்கு விற்க சொன்னான். விலைக்கு விற்கிறதுன்னா என்ன, உன் இடத்தில் இருக்க எல்லாத்தையும் கொடுத்துருன்னு கேட்கிறான். உன் உடல், பொருள், ஆவி மூன்றையும் தத்தம் பண்ணு, அதான் வித்துடுங்கிற, உன்கிட்ட இருக்கிற மூணையும் வித்துடு. உடல், பொருள், ஆவியும் மூணையும் குருநாதருக்கு அங்கே காணிக்கையா கொடுத்தாத்தான் இறைவன் குருநாதர் தீட்சை கொடுப்பான். இன்னைக்கு ஒரு சம்பிரதாயம் அப்படித்தான், தீட்சை கொடுக்கிற போது என் உடல், பொருள், ஆவி எல்லாம் குருநாதரே உங்களுக்கு நான் அர்ப்பணித்து விட்டேன்னு சொல்லிவிட்டு தீட்சை வாங்கணும். கொடுக்கறமோ இல்லையோ, அதை நம்ம வீட்டுல வச்சுட்டு தான் மறுபடியும் எல்லாத்தையும் அனுபவிக்க போறோம். ஆனாலும் தீட்சை வாங்குற காலத்துல இது ஒரு வார்த்தை அவங்களும் கேட்பார்கள், நாமும் சொல்லணும், கொடுத்துட்டேன், கொடுத்துட்டேன், கொடுத்துட்டேன் அப்படின்னு மூணு தடவை சொல்லணும். உடல், பொருள், ஆவி, அது அவருடைய மாணிக்கவா சொல்ற, அன்றே என் ஆவியும் உடலும் உடமையும் எல்லாமும் நீ கொண்டிலையோ, என் உடல், பொருள், ஆவி எல்லாம் நீ வாங்கிக்கலையா, என்ன நீதான் என்ன ஆண்ட போது கேட்டியே, நான் கொடுத்துட்டேனே அப்படிங்கிற.
1: சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் மானக்கஞ்சார நாயனார் புராணம், பகுதி 1. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சந்தனவேலும் காரையில் குரலும் தன்மையில் பீலியும், தன்மையில் பீலியும் கரியின் தந்தமும், தரள குகைகளும் பவள குடிகளும் சுமந்து கொண்டு உந்தி வந்தினி பாலி படகரை முல்லை வாயிலாய், படகரை முல்லை வாயிலாய் மாசிலாமணியே, பந்தனை கெடுத்தியன் படுதுயர் கடையாய், பாசுபதா பரஞ்சுடரே. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டறின், என்னப்பல் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளே, வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான் கருணை, சுண்ண பொன்னீற்றற்கே சென்றுதாய் போத்துங்கி, பாலும் அமுதமும் தேனுமான் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போன, என்னார் உயிர் போகமாம் புறகால காம புறாந்தகன், சேலும் கயலும் திழைக்கும் நீர் திருபாவடுதுரை வேந்தனோடு, ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததேயே, சேவிக்க வந்த என்றன் செங்கல் மாலிங்கும் திசை திசையன, கூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாம் நின்று கூத்தாடும் நாளைக்கு அமுதே, என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமர பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தான், பல்லாண்டு கூறுதுமே மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய செல்வர், பொதிநலன் உகர்தர் புனிதர் பேரவையே, விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே, புடியர்கோல் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆடிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரான் அடிமோற்றி, வாழி திருநாவலோ வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர் திருத்தாள் போற்றி, இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்து சேக்கிழார் அடி போற்றி, சீல நிகழ் மூல ஆகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாது, ஞாலனிகள் குல தெய்வம் என பலரும் கொண்டாட நாங்கள் உயர், சாலனிகள் சமவாதம் முதலிய போய் ஒழித்திட உதயமாய் வந்த பாலனிகள் வெளிமறைத்த சிவஞான யோகி பதம் பணிந்து வாழ்வாம். எல்லாம் அல்ல, அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்பிகை சமேதா எந்தை ஸ்ரீ மாசிலாமணீஸ்வர பெருமானுடைய பொற்பாத மரங்களை மன மொழி மெய்களாலே அடியேன் பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான திருக்கோயில் வளாகத்திலே கூடியிருக்கின்ற புரிஞர்களாகி உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து மீண்டும் பெரிய புராணம் நம்மை அழைக்கிறது. சிவகிருபையினாலே பெரிய புராணத்தை காணப்படுகின்ற அற்புத நாயன்மார்களுடைய சரித சித்திரங்களையெல்லாம் வாரந்தோறும் சிந்தித்து வருகின்ற நாம் இன்று ஸ்ரீ மானக்கஞ்சார நாயனார் புராணத்தை சிந்திக்க இங்கே தலைப்படுகிறோம். இந்த நாயனாருடைய அருள் வரலாற்றை நாம் தொடங்கும் முன்னதாக வழக்கம் போல சுந்தர பெருமான் தன்னை திருத்தொண்ட தொகையிலே இந்த நாயன்மார்களை வழிபாடு செய்கிறாரே, அந்த வழமையை நாம் உணர வேண்டாமா? அதன் பின்னரே நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். இலைமலிந்த வேர் நம்பி எரிபத்திற்கு அடியேன், ஏனாதீநாதன் அடியார்க்கும் அடியேன், கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன், கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன், மலை மலிந்த தோல்வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாய அடியார்க்கும் அடியேன், அலை மலிந்த புனல் மங்கை ஆனாயர்க்கு அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆடையே, நம பார்வதி வலையே மலை மலிந்த தோல்வள்ளல் மானக்கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன். ரெண்டு நாயனாரும் ஒரே வழி. மலை மலிந்த தொல்வெள்ளல் மானக்கஞ்சாருக்கு அடியேன், எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் கொண்டு செல்வ. மானக்கஞ்சாரன், மானம் என்று சொன்னால் பெருமை நடத்தும் பெருமை. கஞ்சாரூர் அவர் அவதாரம். எனவே அந்த கஞ்சாரூரிலே அவதாரம் பண்ண நாயனார் பெருமையுடையவர் திண்ணாமம் மானக்கஞ்சாரன். அந்த நாயனாருடைய அருள் வரலாறு நமக்கு இடையில் எதனை எடுத்துருக்கிறது என்றால், நமக்கு இந்த உலக வாழ்வில் நம்ம பார்க்கிற செல்வம் எல்லாம் நம்முடைய சொந்த சொத்து சிவபெருமான் கொடுத்து அல்லொத்த நுதலாய் இந்த விளைவு என்கொலோன்னு அவர் கேட்டபோது, வில்லத்து நுதலாய் இந்த விளைவு என்கொள் கேட்டபோது, அல்லொத்த கண்டத்தான் அருள் தர வந்தது அம்மா சொன்னார். அது மாதிரி இந்த உலக பொருள்கள் எல்லாமே சிவபெருமான் உடைமை, நாமெல்லாம் அவர் அடிமை, சிவபெருமான் அடிமை. எனவே எனக்கு இப்படி ஒரு மேஜ, இப்படி ஒரு சேர், இப்படி ஒரு புஸ்தகம் கிடைச்சிருக்குன்னு சொன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. நான் இந்த உலகத்துல 1939 பிறக்கும் போது இந்த சேரையும் இந்த டேபிளையும் இந்த மைக்கையும் இந்த புஸ்தகத்தை கொண்டாந்தேன். இதெல்லாம் பரமேஸ்வரன் நமக்கு கொடுத்த இந்த உணர்வு நம்ம எல்லாம் அவனுடைமை பொருள், நாமெல்லாம் அவன் அடிமை. இதை உணர்ந்துட்டா வாழ்க்கை ரொம்ப முன்னேறி. அவன் கொடுத்தது அப்பா அவன் எடுத்துட்டான், இதுல எடுத்து நம்ம கோபம் நம்மள, அவன் கொடுத்த அவன் எடுத்தான் என்ற உணர்வு பக்குவம் நமக்கு வரணும். இந்த சரத்துல அதான் சொல்ல போகுது. அவன் கொடுத்த பொருளை அவன் கேட்கும் போது கொடுக்க மாட்டேன்னு சொல்றது தப்பு. கொடுக்க மாட்டேன்னு சொல்லட்டு அவன் எடுத்துட போறான், போராட முடியாது அவற்றை. அதனால அவனுடைய பொருளை அவன் எடுக்க, இதுல மன உளைச்சலுக்கோ டென்ஷனுக்கோ இடமே கூடாது. எதையும் எப்பொழுதும் விட தயாரா இருக்கணும் அந்த பக்கு உணர்வு. அதனே இந்த சரித்திரம் வலியுறுத்து. எப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில அந்த அடியாருக்கு ஒரு நாயனாருக்கு ஒரு அடியார் வந்து ஒரு விஷயத்தை கேட்கிற, அதை கொடுக்க முடியாத சூழ்நிலை, ஆனா கொடுக்கிற அந்த அதிசயத்தை நம்ம அவர் என்ன கேட்டார், இவர் என்ன கொடுத்தார். இப்படியே செவ்வாய் எழுத்தா கூட ரொம்ப நேரம் ஆயிருமே, சீக்கிரம் சொல்லுங்க என்று உங்கள பலர் கேட்கும் தெரிஞ்சது. மானக்கஞ்சார நாயனாருடைய அவதார சலத்தை வழக்கம் போல முதல் திருப்பாசுரத்தை எப்படி படிச்சு புராணத்தில், ஏன்னா முதல் பாசுரமும் நிறைய பாசுரம் படிச்சா எல்லாத்துக்கும் அது ஒரு சமம். பெரியவர்கள் தேவார் படிக்கும் போது முதல் பாடலையும், முழுமையாக படிக்க முடியாதவர்களுக்காக முதல் பாடலும் நிறைய பாசுரத்தை படிக்க வழியில் மணிமகுட பாசுரத்தை அத நாம அப்படியே விதி எடுக்கூடாது, விதி விலக்கு முடியாதவர்கள் நம்ம முழு பதிவும் படிக்கணும். முடியாதவர்கள் கல்யாண வீட்டை வந்து முதல்ல சாம்பாரையும் கடைசி அந்த மோரையும் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னா விடுவோமா? அது எப்படி? வத்தக்குழம்பு இருக்கு, மோர் குழம்பு இருக்கு, ரசம் இருக்கு, அருமையான பாயசம் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு முதல்ல கடைசியாயா என்னையா கல்யாணம் நடத்துறிய? நான் கஷ்டப்பட்டு 25 ரூபா செஞ்சிருக்கேன். 4 பேர் எங்க விட்டு இருந்து வந்திருக்கோம், 25 ரூபா 4 பேர் மத்தியானம் கலந்து கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் நம்ம செய்ய முடியுமா? அங்க மாத்திரம் வளைச்சு வளைச்சு திங்கும் கல்யாணம். தேவாரம் வரும்போது முதல்ல கடைசி படிச்ச அதுக்கு வாய் இருக்கு, இதுக்கு வாய் இல்ல. உருட்டி உருட்டு போடுறதுக்கு வாய் இருக்கு, மீண்டும் மீண்டும் படிக்கிறதுக்கு வாய் கம்மியாயிருக்கு. உங்களை யாரும் நான் சொல்லல, இது எங்க பக்கத்துல அற்புதமான முதல் பாடல். மேலாறு செஞ்சடை மேல் வைத்தவர் தாம் விரும்பியது, நூலாறு நன்குணர்வார் தாம்பாடு நொன்மையது, கோலாறு தேன்பொழிய கொழுங்கனியின் சாறு ஒழுகும், வாராறு வயல் கரும்பின் காலாறு கமல் வயல் கரும்பின் கமல் சாரூர் கஞ்சாரூர். அப்படியே சாருனா மனம் நர்த்தம், கரும்பின் சாரெல்லாம் அப்படி வெள்ளமா போகுதான் இந்த கஞ்சாரூர். அந்த ஊர்ல ஒரு பெருந்தகையார், அவர் பேரன்னு பார்ப்பே. அந்த பெருந்தகையாருடைய திருநாமத்தை சொல்கிற பாட்டுக்கு நேர பெறுவோம். அந்த ஊருடைய வளங்களையெல்லாம் அற்புதமா வர்ணித்தார் சேக்கலார் பெருமா. அங்க ஒரு அருமையான பெருந்தகையார், அப்பதியில் குலப்பதியாய் அரசர் சேனாபதியாம் செப்பவரும் குடி விளங்க திரு அவதாரம் செய்தார், மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தார், விழுமிய வேளாண் குடிமை வைப்பு அணைய மேன்மையினார் மானல் கஞ்சாரனார். வேளாண் குலத்திலே சேனாதிபதி அற்புதமான பதவி வகித்துக் கொண்டு அருமையான மேன்மையுடைய நாயனார் அங்கு அற்புத பணி செய்கிறார். அவர் தொண்டர்களுக்கு எப்படியெல்லாம் அமுது படைக்கிறார், பணிவுடைய படி உடையார், யாரை கண்டாலும் சேனாதிபதி நிமிந்திக்க மாட்டார், அடியாரை கண்ட பணிவுடைய படி பணிவுடைய வடிவுடையார் வளம் பெருக, பணிவுடைய பணிவுடையார் பணியினோடும் பணிமதியின் அணிவுடைய சடைமுடியாருக்கு ஆளாகும், பதம் பெற்ற தனிவில் பெறும் பேருடையார் தம்பெருமான் கடல் சார்ந்த துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டார், தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டார். அடியார்களுக்கே தொண்டு செய்திருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு குறை, குழந்தை பேர் சிவபெருமான் நோக்கி நல்லா வழிபாடு செய்யறார் குழந்தை பறிச்சு, அருமையான பெண் குழந்தை பெருமானுடைய அருளாளர். என்னன்னா நான் சொன்ன பாருங்க, எல்லாமே அவருடைய அடிமை நாவலா, எல்லா பொருளும் அவன் உடைமை. இத இந்த திருப்பாசுரம் அழகா சொல்லுது பாருங்க, கொழை கலையும் வடிகாதில் கூத்தனார் அருளாலே. அந்த குழந்தை யாருடைய அருளால வருது? கூத்தனாகி சிவபெருமான் அருளாளர். கொலைக்கலையும் வடிகாது கூத்தனார் அருளாலே, மழைக்கு உதவும் பெருங்கற்பின் மனை கிழத்தியார் தம்பார், இழைக்கும் வினை பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடுஞ்சூழல், பிழைக்கு நெறி தமக்குதவ பெண் கொடியை பெற்றெடுத்தார். அருமையான ஒரு பெண்கொடி அவதாரணி. அவருக்கு அழகு நலம் பொருந்திய குழந்தை. மடமடமடன் வளருது. ஒரு நாலஞ்சு பேர் போயிருக்கு. ஆகவே இந்த பெண் அமுதம் இருக்கிறதே, அது அருமையான திருமண பருவத்தை எய்துகிறது. உடனே சரியான மணமகனை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பு நமானக்கஞ்சாரருக்கு வந்து சேர்கிறது. உடனே யாரு பொருத்தமான சம்பந்தம் பண்ண ஒரு இடம் பார்க்கிறார். ஏர்கோன் கழிக்காமனா நல்ல மாப்பிள்ள அவரு நாயனார் வரப்போது. ஏர்கோன் கலை சுந்தரமசாமியுடைய வாழ்க்கையில பின்னிக்கிறப்ப நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். பின்னால வரப்போது அது குறிப்பு இந்த சொல்ல. அதனால இந்த பெண் கொடிக்கு நல்ல மாப்பிள்ள யாரு கேட்டா ஏகம். திருமகளுக்கு மேல் விளங்கும் செம்மணியின் தீபம் எனும் ஒரு மகளை மண் உலகில் ஓங்கு குலம் அரபியினராய் கருமிழற்றே மறையவனார் தம தமராய கடல் ஏயர் பெருமகளுக்கு மகள் பேசி வந்தடைந்தார் பெருமுதியோடு. அந்த குலத்தினுடைய பெரியவர்களாம் திருமணம் பேச வந்தார்கள். ஏர்கொன் கரிக்காமனார மணமகளுக்கு இந்த மணக்கஞ்சாரர் மண மகளை கொடுப்பதற்கு பேசினார் சமுதாயம். குணம் பேசி குளம் பேசி அந்த காலத்தில், இப்போ பணம் பேசி வைட்டமின் பா பேசி நகை பேசி கார் பேசி பங்களா பேசி கண்ணி எப்படிதான் எந்திரிச்சா நடக்க முடியாது, நடந்தா உட்கார முடியாது. ஒரு கார் வருது, நூறு போம் நகை வருது, இதெல்லாம் எங்களுக்கு என்ன சார் பணத்தை பேங்கண்டே போச்சார் வாழ்க்கை. அதனால சுவாமி கிருபையில நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். நிலம அப்படி மாறிஷ் எடுத்தாலும் இப்ப அந்த குறியில் அந்த எதிர பேசினாரு போன்ல பேசினார்னா எவ்வளவு செய்வேன்னு கேட்க எடுத்தோம். அப்படி ஆகுது. ஆக பெண்ணூடுக்காரங்க படுத பாடு கஷ்டம். இங்கே மணமகனாகி ஏர்கோன் கரிக்காமனானாருக்கு மானக்கஞ்சார நாயனார் திருமகளை பேச வந்த போது குளம் பேசினார்கள், குணம் பேசினார்கள், நலம் பேசினார்கள், நன்மை பேசினார்கள். பெரிய புராணம் சொல்லியிருக்கு வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று பெரிய புராணம் கெடுத்துரைக்கிறது. வாழ்க்கையை வாழ வேண்டிய அவ்வளவு தர்மத்தை சொல்லுது. சாப்பிடும் போது இலையை எப்படி போடணும், இலையினுடைய கூர்மையான முனை எங்க இருக்கணும், சாப்பிடும் போது இலை போடுறோம் நறுக்கப்பட்ட பகுதி ரைட் சைட்ல வரணும், அந்த கூர்மையான முனை லெப்ட்ல இருக்கணும். இதுதான் முறை. இது அப்பூஜை நாயனார் புராணத்துல வருது. எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான காப்பியும் தேவி சேக்கர் பெரிய புராணம். ஏற்கனவே கணிக்காமனார் குரம் நல்ல குளம், இவன் குளம் நல்ல குளம் பேசிட்டு கல்யாணம் தேதி வச்சாச்சு. முகூர்த்தம் காலையில 9-10 வச்சுக்கோங்களேன். 7 மணிக்கு மானக்கஞ்சாரர் மணமகள் வீட்டில் நடக்கக்கூடிய கல்யாணத்துல மணமகள் மானக்கஞ்சாரர் திருமகளார் பெண் வீட்டுல கல்யாணம் நடக்கணும் விதி சைவ மரபு. மாப்பிள்ள நடக்கூடாது, பெண் வீட்டுல நடக்கணும் விதி சைவ மக்களுடைய விதி. பார்வதி தேவியார் கல்யாணம் கைலாசத்தில் நடக்கல, இனிமேல் நடந்துச்சு. கௌரி நாயக் கல்யாணம் காஞ்சிபுரத்தில் நடந்தது. ஓமை எம்பிகை கல்யாணம் சங்கர கோயில் நடக்கு. கொடியிலை நாயகனுடைய கல்யாணம் இங்க அழகான அந்த அற்புதமான திருமலைவாயில் நடக்கு. அந்த அம்மா எங்க இருக்காங்க, அங்கதான் கல்யாணம். மணமகள் வீட்டுல நடக்கும், மணமகன் அங்க வரணும். இந்த வகையிலே 9 மணிக்கு திருமணம் ஆக போகுது. மானக்கஞ்சாரர் செல்வம் மிக்கவர் சேனாதிபதி கேட்கணும். அற்புதமான மணமண்டபம் மணிமண்டபம் அலங்காரம் மணமகள் காய் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த திருமண மண்டபத்தில் யாரோ வர புதுசா வர சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் கழுத்தால் கொள்வதற்காக வந்தாரே வயசானவர். அவர் மாதிரிதான் தெரியுது இவரை பார்த்தார். ஆனா இவர் வேஷம் மாவிரதி. சைவ சமயத்திலேயே அகச்சமயத்தில் ஒன்று மாவிரதம், ஒரு சைவ சமயத்தில் உள்பிரிவு. சிவபெருமாண்டு எலும்பு மாலை மாதிரி இவர் எலும்பு மாலை அணிவாங்க. பூநூலுக்கு பதிலாக பெண்ணுடைய கூந்தல் உள்ள அந்த முடியை எடுத்து அகலமாக பூநூலாசிரியை அணிவார். மாவிரதிகள் என்ற ஒரு கைவசம் என்ற ஒரு உருப்பிரி அந்த வடிவத்தை தாங்கிட்டு ஒரு வேற கல்யாணம் மனக்கஞ்சாரர் வீடு இதுதானே கேக்குற போதாம் முடித்து அப்பதான் தேவாரம் படிச்சுட்டு வந்திருக்காரு வழி நிற்காரு. ஆமா இந்த வீடுதான் வாங்க வாங்க சாமி வாங்க சொன்ன அப்பா எங்க இருக்காரு அடியார்களெல்லாம் வரவேற்று எத்தனையே ஊதி வச்சுட்டாரு அழகா இந்திரா செஞ்சிருக்கிறாரே அவர் தான் மானக்கஞ்சாரன் வடிகட் அப்படியா என்று அருமையா கையில மான் தோணும் இதை வச்சு விட்டு மாவிரத அடியா நேர மானக்கஞ்சாரன் அந்த உடனே அவருடைய திருப்பதியில் வணங்குகிறார் மணமகள் அந்த மணமகளுடைய தந்தையாராகி வணங்குகிறார் வணங்கும் போது இந்த வந்த அடியார் இருக்கிறாரு அவர் ஆசீர்வாதம் என்றும் அந்த முறையை பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க இவ்வாறு அந்த பெருந்தகையார் உள்ளே வந்தோடனே வள்ளலார் மணம் ஊர் மருந்து அணையாமுன் மலர்கள் ஒள்ளிலையை பயந்தார்தம் திருமணையில் ஒருபடியே தெள்ளி திரை நீர் உலகம் ஒய்வதற்கு மற்றவர்தம் முன்னணிலை பொருளாய உம்பர்பிரான் முன்னணைவான் பரமேஸ்வரனே மாவிரத கோலத்தோட மண்டபத்துல உள்ள வந்தாச்சு வந்த உடனே நாயனார் அவரை அப்படியே வரவேற்கிற காட்சியை பாருங்க வந்தணைந்த மாவிரத முனிவரை கண்டு எதிரெழுந்து சிந்தை களி கூர்ந்து மகிழ் சிறந்த பெரும் தொண்டராயி எந்த வீரான் புரிதபத்தோ இவ்விடத்தே எழுந்தருள உயிந்து ஒழிந்தேன் அடியேன் என்று உருகிய அன்பொடி பணிந்தால் இந்த கல்யாண வீட்டுல தங்கள் வரவு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தெரிகிறது என் மகளையும் மணம மாப்பிளையும் ஆசீர்வாதம் சரியாக சொல்லிட்டு வந்துட்டீங்க என்று நாயனாரை சேக்கரார் பெருமான் சொல்லுகிற சமயத்துல எப்படி சொல்றாரு கேட்டீங்கன்னா சிந்தை கழிகூர்ந்து மகிழ் சிறந்த பெரும் தொண்டனார் அடைமொழி வந்த சும்மா சாதாரண அடைமொழி இல்லது இப்ப நடக்க போற விஷயத்தை முன்கூட்டி சொல்ற அவர் தொண்டனார் பெரும் தொண்டனார் சிறந்த பெரும் தொண்டனார் சரியான பாப்பமே இந்த வர்ணனை சரியான பாப்போம் வாழ்க்கையில நம்ம வர்ணிக்கிறப்ப தப்பா இருக்கும் நொண்டியா நடந்துட்டு இருப்பா நடராஜன் பேர் வச்சு கண்ணு ஒன்ற கண்ணு கண்ணுசாமி பேர் ஆளு கண்ணங்கரே இருப்பான் வெள்ளையன் பேர் செக்கச்சே இருப்பான் கருப்புசாமி பேர் பேரு கூப்பான் அப்படி வித்தியாசம் அது போல அப்படி இல்லை வர்ணிக்கிறது கரெக்டா சிறந்த பெரும் தொண்டனா வரவேற்கிறார் திருவடியில் விழுந்து வணங்குகிறார் பெருந்தகையாரே வாங்க ஆசனம் கொடுக்கிறார் கல்யாண வீட்டுல மும்மரம் அங்க மணமகன் ஊரில் வந்துட்டு இருக்கு ஏர்போர் கரிகாமனார் மாப்பிள அவர் அங்க யானை வாகனத்துல அங்க அருமையான பல்லக்கில் ஏறிக்கொண்டு வருகிறார் கூட்டம் நிறைய கூட்டம் மாப்பிள்ள கூட்டம் இவங்க நேரத்தை வந்து மண்டபத்தை வந்துருவார் நம்ம எல்லாம் ஒரே டென்ஷனா இருப்போம் எங்க சாமியார் சாப்பிட்டு போச்சிருப்போம் மாப்பிள வர நேரம் ஆச்சு இந்த நேரத்தில் துவைப்பாரு நான் அப்படிதான் சொல்லுவேன் ஏ பொண்ணு எழுத்தாது இருக்க மிச்சம் இருக்கிற சாம்பரை ஊற்றி நான் இட்லி வச்சு போச்சு இல்ல பார்சல கையில் கொடுத்து போச்சு நான் நாமளா நான் நாமளா அப்படித்தான் சொல்லுவேன் ஆனா நாயனார் என்ன செய்தார் அவர் அடைவிச்சார் அவரை நீலகண்டத்தை மறைத்து கொண்டு மாவிரதியா வந்திருக்கிறாரே சிவபெருமான் அவர் முன்னால கொண்டாந்து விடுதார் அந்த குழந்தை அலங்காரமா இருக்கு அருமையான அலங்காரம் அழகுமிக்க அலங்காரம் அந்த குழந்தை அப்படியே வருது பக்கத்தில் வந்தாச்சு வந்து கீழே விழுந்து கும்பிடுது அவ அப்பா சொல்ல அவையே கும்பிடுது இப்ப ரமேஷும் பொண்ணுமாவே கீழே வந்து கும்பிடு அப்படி நம்ம குரு நம்ம குருநாதர் இருக்காரு கீழே வந்து அவன் ஒரு மரம் மரம் உமக்கு குரு எமக்கா ஓ போய்ங்க இங்கே நாயனார் தன் திருமகளாரை பணியுமாறு செய்ய அந்த அம்மா வந்து என்ன செய்த பாருங்க
1: ஓம் நமசிவாய Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம. Shaivam.org அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் மானக்கஞ்சார நாயனார் புராணம். பகுதி 2. வழங்குபவர் திரு பட்டமுத்து ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தன் சரணத்தி இடை பணிந்து

0: அஞ்சலிமை தொண்டரை பார்த்து அணங்கி இவள்தன் மகிர் நமக்கு பஞ்சவடிக்கு ஆம் என்றானே. பரவ அடித்தளம் கொடுப்பார், பரவ அடித்தளம் கொடுப்பார் பஞ்சவடிக்கு ஆம் என்றார். நம பார்வதி பதையே தம் சரணத்திடை பணிந்து தன் பாதத்துல அந்த குழந்தை விழுந்து வணங்குகிறது. தாழ்ந்து எழுந்த மடக்கொடிதல் தாழ்ந்து எழுது பெண் மெதுவா எழுது. மஞ்சு தழைத்தன வளர்ந்த மயில் மலர் கூந்தல் புறம் நோக்கி அப்படியே கரும் மேகமாதிரி இருக்குதான் அந்த கூந்தல், அந்த பெண்ணுடைய கூந்தல் அழகா இருக்குதான். மஞ்சு தடைத்ததுன கருமேகம் தடைத்தது போல அப்படியே கண்ணக்கரையர் அற்புதமா இருக்குதான். பழ பழ அந்த கூந்தல் அது சாஞ்சிருக்கு. இவரு குஞ்சதை பார்த்துட்டாரு கூந்தல், கூந்தலை பார்த்துட்டு என்ன சொல்ற பாருங்க. மஞ்சு தழைத்தன வளர்ந்த மலர் கூந்தல் புறம் நோக்கி பக்கத்துல அப்பா நிற்கிறார் மணக்கஞ்சார். அஞ்சலிமை தொண்டரை பார்த்து அவர் கூப்பிய கையோடு நிற்கிறார். அடியாரை வணங்கி கூப்பிய கையை எடுக்கவே இல்லை மணக்கஞ்சார். மகள் வணங்கும் போது எந்திக்கும் போது பார்த்தா அவர் அடிய வந்த அடியாரை கும்பிட்டு இருக்கார் நாயன. அஞ்சலி மெய் தொண்டரை பார்த்து நாயனாரே இங்கு இவள்தன் மகன் கூந்தல் இந்த கூந்தல் நல்லா இருக்கு, அதை அறுத்து கொடுத்தேன்னா நான் பூணூல் ஆக்கிக்கிறேன் பஞ்சவடிக்கு. மாவருதிகள் முடியினாலதான் பூணூல் அணியவன் நூலாளர். தலைமுடியைத்தான் கோர்த்து அகலமாக தன் மார்பிலையை அணியக்கூடியவருடைய பழக்கம் மாவருதிகளுக்கு உண்டு. சாமி அதுக்காகத்தான் அந்த வேஷத்துல வர ஒவ்வொருவனுக்கும் ஒரு வேஷம் பாசும்போது அங்க அந்த பைரவ குளத்துல வராது சிறுத்தொண்டனார்கள் கரிசு கரிசு அதான் பைரவ குளத்துல வராங்க. ஒவ்வொருக்கும் ஒரு விதமா வர இங்கே மாவரதியா வந்தாத்தான் பூநூலுக்கு தலை முடி பயன்படும். அவர்கள் அப்படித்தான் வருவாங்க. கேட்கிறார் பஞ்சபடிக்கு நல்லா இருக்க இந்த கூந்தல், இதை கொடுத்தேன்னா என்னுடைய பூநூலாக நான் போட்டுக்கிடுங்க
1: பஞ்சபடிக்கு ஆம் என்றார்.
0: அப்படி சொன்னது யார் தெரியுமா? பரவ அடித்தளம் கொடுப்பார். யாரெல்லாம் அவரை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு தன் திருவடிகளை கொடுப்பாராம் சிவபெருமான். அவர்தான் விளங்காக்க பரவ அடித்தளம் கொடுப்பார் பஞ்சபடிக்கு ஆம் என்றார். மகனுடைய கூந்தல் நல்லா இருக்கு, என் பூநூலுக்கு பொருத்தமா இருக்கும். எங்க வச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு மனிதர் கல்யாணம், கல்யாண பெண்ணுடைய கூந்தல வந்த அடியார் கேட்கிறார். இப்ப நாயனார் என்ன செய்ய போற அதான் பார்க்கணும். அங்கதான் இந்த கொஞ்ச நேரத்துல திருமணம் ஆக போது ஒரே குழந்தை ஒரே மகா அலங்காரமா இருக்கிற அந்த கூந்தல் அற்புதமான கூந்தல், அதை அறுத்துட்டு மனவளை ஏறினா மாப்பிள்ள பொறுப்பாரு ஐயா. கல்யாணம் ஆன பிறகு கிராப் வச்சுக்கிறாங்க பொம்பளைய, அது பாக்க பல இடங்களில் கிராப் வச்சுருக்காங்க. டாக்டர்கள் டாக்டர்கள்லாம் கூந்தல இளைஞரா இருக்கு கிராப் வச்சு ஆனா பண்ணு தெரிய மாட்டேன் ஆபரேஷன் இருப்பாங்க. ஆனா பண்ணு நிறைய பூரம் கிராப் வச்சிருக்கிறாங்க. அது இந்த காலத்து நாகரிகம். அந்த கூந்தல் அம்மா பேரு ஞானப்பூங்கோதின்னு பேரு, பிற்காலத்தில் அம்மா பேரு ஞானப்பூங்கோதி. அந்த அற்புதமான கூந்தல் பஞ்சவடிக்கு ஆம் என்றால் பரவ அடித்தரம் கொடுப்பார் அப்படின்னு நாயனார் நினைச்சு அவர் செய்த பாருங்க. அருள் செய்த மொழி கேளா, அவர் செய்த மொழி கேட்டார் உடனே. அடச்சுரிகை தனை உருவி சனாதிபதி பத்திலா இடுப்புல வாழ் இருக்கு சடக்குனு ஒரு நாள் நமேஷம் அவட நம்மளுக்கு அவர் நினைச்சு. அருள் செய்த மொழி கேளா அடச்சுரிகை தனை உருவி பொருள் செய்தாம் என பெற்றேன். நல்ல வேலை என்னுடைய இருக்கிற பொருளை நீங்க கேட்டீங்க, நான் செய்த பாக்கி அடிகாரிப்பு நினைக்கிற பாருங்க. பொருள் செய்தாம் என பெற்றேன் என கொண்டு பூங்கொடிதன் பூங்கொடி போல இருக்கிற அந்த மகன் பாருங்க இப்படித்தான் மனசு வந்துதோ.
1: பூங்கொடிதல் இருள் செய்த கருங்கூந்தல் அடியில் அப்படி தூக்கின கூந்தல் கரெக்டா அடியில நீளமா இருக்கா அந்த கழுத்தோடு சேர்ந்துக்கிற பகுதி அந்த இடத்துல கரெக்டா அடியில் அறிந்து எதிர் நின்ற எதிர் நிற்கிறாரே மறு செய்த பிறப்பருப்பார் மலர் கரத்தின் எடை நீட்ட நம பார்வதி பதையே அறுத்தார் கூந்தலை கொடுத்தார் கையில நீட்டிட்டு இருக்கிற வாங்கினதுக்கு அப்படி கொடுக்கும் போது என்னாச்சுன்னு பாருங்க வாங்குவார் போ நின்ற மறைப்பொருளா